அணிந்ததை கமல் ரெண்டு சேடியர்கள் பூப்பறிக்க அதே சமயத்தில் வராங்க. ஒரு பக்கம் அந்த ரெண்டு தாய்மார்கள், இந்த பக்கம் அழகரசர்கள். அப்படிதான் சிவபெருமான் திருவிழியாடு நடக்கும். என்ன நடக்கிறது? மாதவம் செய்த

அவர் மேல் மனம் போக்கினார், காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். நம பார்வதி இந்த திருப்பாடல் நம்முடைய உள்ளத்தில் என்ன திருப்பம்? சுந்தரம் சுவாமி போதத்துக்கு எங்க வந்தார்? மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட, இந்த பூலோகத்தில் தென்பகுதியாக இருக்கிறதே பாரத நாடு. பாரத நாடு வாழும் பொருட்டு அவர் வந்தார். இந்த பாரத நாடு தவம் செய்தது என்ன? மாதவம் மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட, அதற்காக தான் சுவாமி இந்த பிரேயர் செய்யற. இரண்டாவது அடுத்த நோக்கம், தீதிரா திருத்தொண்டு தொகை தர அடியார் பெருமக்களுடைய துதி பாடுகிறாரே, திருவான நனதம் அடியாருக்கும் அடியே திருத்தொண்ட தொகை. அந்த அற்புத தேவார சொல் மாலையை உலகத்துக்கு தருவதற்காக அந்த மாலையை படித்தால் தீதி இல்லா நம்முடைய தீமைகளால் நீக்கிறோம், தீதிகளை இல்லையாக ஆக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை என்ற ஞான பொக்கிஷத்தை கொடுப்பதற்காக இவர் கண்கள் இவர் மனம் அந்த ரெண்டு செடிகள் மீது போனது. போனது சொல்ல மாதர் மேல் மனம் போக்கினார், மனத்தை போக்குனார்கள். நம்ம மனம் போகும், இந்த பிரசங்க கட்டிட்டு இருக்கும் போதே நேராச்சு சாப்பிடுறதுக்கு வேறு செவ்வாய் இருக்காரு, சிட்டி பஸ் பிடிச்சு போனவே அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேற வேற எண்ணங்களா இருக்கும். ஆனா அங்க அப்படிங்கிற மனதை போக்கினார், மனம் போகல. நல்ல பலிக்கு சுந்தரமுசாமி சரித்திரத்தை சொல்லும் போது கவனமாக சொன்னார். அவர் இரண்டு பரவநாச்சியார் சங்கிநாச்சியார் ரெண்டு தாய்மார்களை திருமணம் செய்கிறார். அந்த ரெண்டு பேரும் கைவேலி வந்தவர்கள் மறந்துடாதீங்க, அந்த விஷயத்தை ஞாபகத்தில் சொல்லு. ஆனா அவர் இந்த உலகத்துல திருமணம் செய்வதற்காக வரல, அவரோ பெருமான் பக்கத்தில் அழுக்க சொல்ல இந்த பூலோக வாழ்க்கை அவருக்கு இருக்கு தேவையில்லை. நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், தீதிலா திருத்தொண்ட தொகை தருவதற்காக வந்தார், மாதவம் செய்த தென்திசை வாழ்மாறு வந்தார். அதனாலதான் அவர் மரங்கள் மரதை எழுச்சினார், அந்த ரெண்டு பெண்கள் மீது போக்கினார். அந்த ரெண்டு பெண்களும் இவரை பார்த்தார். இவ்வளவுதான் கைலாசன் சுவாமி பெயர் பரமேஸ்வரன் அங்க காட்சி கொடுக்கிறார். ஆதிமூர்த்தி அவன் திறம் நோக்கியே, ஆதிமூர்த்தி ஆகிய சிவருமான் பூலோகத்தில் சென்று அந்த ரெண்டு பெண்களோடு வாழ்ந்து மீண்டும் கைதைக்கு வருக சுவாமி ஆணையிட்டார். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். இந்த அற்புதமான கைலை வாழை விட்டு பூலோகத்துக்கு போச்சுடாரு ஆடுற சுவாமி, இது அங்க போச்சுடுறீங்களே எல்லாம் நினைச்சு உண்மை பூலோகத்துல நாம் தடுத்து ஆட்கொள்வோம் சுவாமி அனுப்புனர். அவர் தான் அவருக்கு ஆறுதலும் அவ்வளவு கவலைப்படாதீங்க, பூலோகத்துல உரிய காலத்துல நாம் உண்மை தடுத்து ஆட்கொள்வோம். சூர்மான் அப்படி ஒரு அருள் பாதித்தார், இந்த ரெண்டு பெண்களையும் பூலோகத்துக்கு போகமாறு செய்தார். ஆகவே பூலோகத்துல நம்முடைய சுவாமி சுந்தர பெருமான் திருநாவலூர் இந்த கஷேத்திரத்துல பக்கத்தில் இருக்கு திருநாவலூர், அங்க சடைய நாயனார் இசைஞானியார் என்ற ஆதிசைவ தம்பதிகளுக்கு குழந்தையா திரு அவதாரம் செய்யறார் சுந்தரபெருமா. அங்க அந்த ரெண்டு சேடியர்களும் திருவாரூர்ல கமலினி என்ற அந்த அன்னை பரவநாச்சியாராக திரு அவதாரம் செய்கிறார். திருவாச்சியூர்ல உங்கூர் பக்கம் இருக்க உங்கூர் பக்கம் திருமலைவாயில் பக்கத்தில் திருவொற்றியூர் சங்கரங்கர் பக்கத்தில் அந்த அருமையான திருவொற்றியூர்ல கைலாயத்திலிருந்து அன்பு அந்த அம்மா சங்கரியாச்சாரியர் திருவாதாரம் செய்கிறார்கள். திருவொற்றியூர் எவ்வளவு பெருமை பத்தினா, கைலாயத்திலிருந்து வருகிறவர்கள் பூலோகத்தில் எத்தனையோ ஊர் இருக்கு, அந்த ஊரெல்லாம் இல்லாம திருவொற்றியூர் முடியும். அதே போல திருவாரூர் புகழ்பெற்ற அங்கே பரவநாச்சியார் இங்கே சங்கராச்சியார் சுந்தர சுவாமிகள் அங்கே திருநாவலூர். இந்த அற்புதமான காட்சி திரு கயிலில் நடக்கிறது. அப்படியே சுவாமி பூலோகத்து வந்தார். இந்த செய்தியை உபமனிதர் சொன்ன உடனே இன்னும் அந்த பெருமையெல்லாம் எங்களை சொல்லுங்க,
என்று ஆயிரக்கணக்கான மகரிஷிகள் உபமனி மகரிஷி கேட்கிறாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்கள் யாரை தொழுவீர்கள் நாங்கள் ஐயப்பட்ட போது அவர் பெருமையெல்லாம் தெரிந்து கொண்டோம். சுந்தர பெருமான் ஆயிரம் கோடி சூரியர்கள் கூட உதித்தார். அவர் ஒளி விளக்க வழங்குற விளக்கின் உள்ளே இருக்கிற அந்த சிவருமானை சுந்தரமுசாமி வழங்குற அவருக்கு முக்கியமான விஷயம். விளக்க கும்பிடுறது முக்கியம் இல்ல, விளக்கினுடைய சிவருமான கும்பிடணும். பின்னால வந்த சில பேரு விளக்கே கும்பிட சொல்லிட்டு அருள்பெரும் ஜோதி அதையே கும்பிட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜோதியை கும்பிட சொல்லி சிவருமான மைனஸ் ஆகிட்டாங்க. அந்த வழிபாடு சைவ சமயத்துக்கு முரண்பட்ட வழிபாடு. அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்பதெல்லாம் சைவ சமயத்துக்கு முரண்பட்டது. ஜோதியை பேரு விளக்க மத்தனம் கும்பிடக்கூடாது. விளக்கினூடாக அவள் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. அங்கே உடனே இருக்கிற சிவருமான வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வெறும் ஜோதிய மத்தனம் கும்பிட்டா அது சைவ சமயம் ஆகாது. அங்கே ஆயிரம் கோடி சூரியர்கள் போதித்த நடுவே யார் இருக்கிறா? சுந்தர பெருமான். நம்பி ஆர்வன் நாம் சொல்லும் தன்மையா என்ற அற்புதமான செய்தியை உபமனி மகரிஷி எடுத்திருக்கிறார். உலகம் உயவும் சைவம் என்று ஒங்கவும் அலையில் சீர் நம்பி ஆரூரர் பாடிய நிலவு தொண்டதம் கூட்டம் நிறைந்துரை கொலபு தன்புணல் நாட்டணி கூறுவாம். நம பார்வதி உபமனிஷ் மகரிஷி அற்புதமாக இந்த செய்தி எடுத்துரைக்கிறார். பூலோகத்துல சுந்தரமு சுவாமிகள் திருத்தொண்ட தொகை அருளினார்கள். அந்த திருத்தொண்ட தொகை நூல் என்ன சொல்கிறது? 63 நாயன்மார்களுடைய பெருமையை முதல்ல நமக்கு அடையாளம் காட்டிய பொக்கிஷம் சுந்தரமு சுவாமி தேவார். அது இல்லைன்னா நமக்கு நாயன்மார்கள் வாழ்க்கை தெரியாது. சுந்தரமு சுவாமியோட அவதாரம் நிகழறேன்னு சொன்னா 63 நாயன்மார்களுக்கு தெரியாது. சுந்தரமு சுவாமியை அவதாரம் நடக்கிறேன்னு சொன்னா திருநாவுக்கர் சுவாமியை பத்தியோ திருஞான சம்பந்த பெருமானையோ நாம் அறிய முடியாது. சுந்தர பெருமான் அவதாரம் நிகழவில்லை என்று சொன்னால் குரு லிங்க சங்கம வழிபாட்டை சைவ மக்கள் பின்பற்ற மாட்டார்கள். சுந்தர பெருமான் அவதாரம் செய்யவில்லை என்று சொன்னால் விபூதி பெருமை தெரியாது. அவர் அவதாரம் தான் ருத்ராட்ச பெருமை. அவருடைய அவதாரம் தான் நற்றபாவனை நான் மறைக்கும் சொல்லினால் நமச்சிவாயில் என்று எடுத்து அவர் அற்புதமான அவதாரம். அந்த சுந்தரமு சுவாமியுடைய அருமையான நூல் தான் திருத்தொண்ட தொகை. சேக்கிரார் பெருமான் முதலாவதாக திருத்தொண்டத்தை ஆதாரமா வச்சுதான் பெரிய பிராணம் செய்யறார். அதற்கப்புறம் 1000 வருஷம் கழிச்சு சுந்தரமு சுவாமிக்கு காலத்துக்கு அப்புறம் 1000 ஆண்டுகள் கழித்து நம்பியாண்டார் நம்பியின் ஒரு பெருந்தகையார் வர்றார். அவர் திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூல் அறிவிச்சுகிறார். அந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில ஒவ்வொரு நாயனாருக்கும் ஒவ்வொரு திருப்பாசனம் சரசமே ரெண்டு இருக்கும். அங்கே சுந்தரம் சுவாமி ஒவ்வொரு நாயனாருக்கும் ஒரு வரி. இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அழியேன் ஒரு வரி சுந்தரம் சுவாமி. நம்பியாண்டார் அம்பிகள் அந்த ஒரு வரிக்கும் ஒரு பெரிய பாசனம் 4 வரி பாடும். ஆகவே முதல் நூல் திருத்தொண்டர் தொகை, வழிநூல் திருத்தொண்டர் திருவந்தாதி, அதற்கு விரிநூல் பெரியவரான ஒரு வரி ஒரு பாடல் ஆயிரக்கணக்கான பாடல் பெரியவரான சைவ மக்களாக இல்லாமல் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். பெரியபுராணம் வருவதற்கு மூல காரணம் சுந்தர பெருமான். சுந்தர பெருமானுக்கு அடுத்தா அவரை வணங்கி ஒவ்வொரு பாடல் பாடலா அப்படி செய்தார் நம்பியாண்டார் நம்பிகள். அதையும் விளக்கமா நம்ம அறிந்து பயன்பெற வேண்டுமே. அதற்காகத்தான் சேக்கரார் பிரபு அவதாரம் பண்ண அவர் அறிவு செய்த பொக்கிஷம்தான் இந்த பெரிய புராணம். ஆகவே இந்த அழகான அற்புதமான நூல் முதல்ல வந்த நூல் மூலம் திருத்தொண்டர் தொகை, அதற்கு வழி நூல் திருத்தொண்டர் திருவந்தார், சார்பு நூல் பெரிய புராணம். இந்த மூணு சங்கிலி தொடர் போல இருக்கணும். சேக்கரார் பெருமான் நான் இந்த பெரிய புராணத்தை அருள் செய்யறதுக்கு எனக்கு மூல காரணமா இருந்தவர்கள் சுந்தரமு சுவாமிகளுடைய திருத்தொண்டத்தை அவரை வணங்குகிறேன். நம்பியாண்டார் நம்பி அருள் செய்த திருத்தொண்ட திருவந்தாதி அவரை வணங்குகிறேன். இப்பொழுது அழியேன் அவர் பெருமையை சொல்லப் போகிறேன். இதுதான் திருமலை சர்க்கம் என்பது இவ்வாறு
இந்த நூலுடைய வரலாற்றை நமக்கு அழகா கைரவிலிருந்து எடுத்து காட்டுகிறோம். ஆக இப்பொழுது இதுவரைக்கும் நம்ம பார்த்த செய்திகளை மீண்டும் நினைவு கூர்ந்து திருமலை சர்க்கத்தை நிறைவு செய்வோமாக. திருமலை என்பது கைலைமலை. அந்த கைலைமலையிலே இருக்கின்ற பெருமான் பரமேஸ்வரன் ஆயிரக்கணக்கான முனிபுங்குவர்கள் அடியார்கள் அந்தணர்கள் தேவர்களாம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். உபனி மகர்ஷி கைலை அடிவாரத்துல பல்லாயிரக்கணக்கான முனிபுங்குவர்களுக்கு உபதேசம் அளித்திருக்கிறார். தென்பகுதியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஞான பிரகாசமான ஒரு அற்புத காட்சி கிடைக்கிறது. உபமனிஷி எழுந்தார், அதை நோக்கி தொழுதார், முனிபுங்குவர்கள் யாரை வணங்கினீர்கள், சிவபெருமானை தவிர உங்க கை கரம் யாரையும் வணங்காத என்று கேட்டபோது வருது நம்பியாருடன் அவர் தம்பிரான தன் உள்ளம் தழியவர், ஆகவே நாம் தொழக்கூடிய பாக்கியம் பெற்றேன், அவர் தொழுது நான் பாக்கியம் பெற்றேன் என்று அவர் சொன்னார். அவருடைய பெருமைகளை சொல்ல மாட்டீங்களா முனிபுங்குவர்கள்? உபன் மகர்ஷி கைலையில சோலைகிறவர்கள் அந்த காட்சியை காட்டுகிறார். ஒரு பக்கம் ஆலார சுந்தரர், இன்னொரு பக்கம் கமலினி அனந்தினை, இவர்கள் இருவரும் சந்திப்பு. காரணம், இந்த உலக வாழ்க்கை அவர்கள் சந்திக்கல, மாதவன் செய்த தென்திசை வாழ்ந்த தென்திசை பெருமையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தென்திசை சொன்னமே அதுல என்ன பெருமை இருக்கு தென்திசைக்கு, அதெல்லாம் அடுத்த சர்க்கத்தில் பார்க்கிறோம். மாதவன் செய்த தென்திசை சொன்னார் பார்த்தீங்களா, அதற்கு காரணம் என்ன? அது வந்து திருமலை சிறகு சொன்னார். இந்த பூலோகத்துல மேலான நாடு பாரத நாடு, இந்தியா இல்ல. இந்தியாங்கிற பேர் பின்னால் வந்து முகலாயர்கள் பேர் அவங்களுக்கு சொன்னா அவன் என்ன பண்ணா நமக்கு இந்தியான்னு பெற்றான். இண்டஸ் சொன்னா சிந்து சமூகம், சிந்து நதியை ஒட்டி இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் இந்தியான்னு பெருமை, சிந்து அது இந்து ஆயிடுச்சு. நம்முடைய நாட்டுடைய பேர் பாரதம், பரமேஸ்வரி பேர் பரதன்னு பேர், சிவபெருமான் பேர் பரதம், பரதநாட்டியம் சிவபெருமான் நகரம். ஆகவே இந்த நாட்டின பேரே பாரதம், சிவபெருமான் பேர். இன்னொரு 30-40 வருஷம் பேரு இது முஸ்லீம் நாடா மாறிடும். நம்ம ஒன்றுக்கு மேல வேண்டாமோ அங்க 10-15 ஒவ்வொரு வீட்டுல. ஆனால் இந்த நாடு இந்து நாடா இருந்தது, கிறிஸ்தவ நாடா இருந்தது, முஸ்லீம் நாடா வாப்பு. நம்ம நாடு அற்புதமான ஒரு சைவ வழமிக்க நாடு, பாரத நாடு. அந்த பாரத நாட்டுல தென்பகுதி சிறப்பு, தென் அழகு நாடுடைய சுதனே போச்சு வாய்களே எல்லாம் பேசுறாங்க, பல இடங்களில் பேசுறாங்க, பார்த்துருவோம். அது அசந்திரியாமலே சொல்லி இருக்காங்க. தென்பகுதி எப்படி சிறப்புடையது? அதுல ஒரு அற்புதமும் 4 தடங்களை சொல்ற. முதலாவதாக சிதம்பரம், சிதம்பரம் நடராஜ பெருமாள் அற்புத கோயில் இருக்கிற இடம் தென்பகுதி. அதற்கப்புறம் அழகான தாமரைப்பூல் இருப்பது போல திருவாரூர், சிவபெருமான் தன்னைத்தானே பூஜித்த திருவையார், அன்னை உமாதேவியார் ஏகம்பநாதனை பூஜித்த காஞ்சி மாநகரம். இப்படி அருமையா பட்டியல் போட்டு ஒரு 7-8 ஸ்தலங்கள் சொல்ல இப்பொழுது நிறைவு செய்கிறோம். எனவே மாதவன் செய்த தந்திசைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் உண்மை மகர்ஷி. சீதிரா திருத்தொண்ட தொகைக்கு விளக்கம் கொடுத்தார். அதை அடிப்படையா வச்சு நம்பியாண்டார் நம்பியுடைய திருத்தொண்ட திருவந்தாதி அடிப்படையா வச்சு அடியேன் இப்பொழுது திருத்தொண்டர் புராணத்தை அறிவிச்சுகிறேன் என்று சுவாமிகள் நமக்கு சேக்கடாறு பெருமான் எடுத்திருக்கிற பகுதிதான் திருமலை சர்க்கம். இப்பொழுது நாம் இந்த அருமையான முதல் காண்டத்துல 2வது பகுதி திருநாட்டு சிறப்பு, அது போகிறோம் திருநாட்டு சிறப்பு. இந்த அருமையான காப்பியத்திற்கு கதாநாயகன் யாரு? பெரிய புராணத்துல ஹீரோ ஒரு இலட்சியம் என்று சொன்னால் இலட்சியத்துக்கு தலைவன் இருக்கணும். அந்த தலைவர் இந்த பெரிய புராணத்தில் யாரு கேட்டா சுந்தரமுசாமி. பெரிய புராணத்தினுடைய காப்பிய தலைவர் சுந்தரமுசாமி. ஏனென்றால் அவர்களா அவருடைய வாழ்க்கை முழுக்கதான் திருத்தொண்ட தொகையோடு வருது. இந்த பெரிய புராணம் முழுக்க அவருடைய வாழ்க்கை சொன்ன முதல்ல கைலாயத்தில் பரட்டும். இந்த பெரிய புராணத்தின் நிறைவு கட்டத்தில் வெண்டாள சருக்கம் இருக்கு. இங்க பூலோகத்துக்கு வந்தது, அங்க பூலோகத்திலிருந்து வெண்டையான திரும்பி இருக்கு. அப்ப இந்த நூல் பூரா சுந்தர சுவாமியுடைய வாழ்க்கையை சுத்தியே வரும் பார்த்தீங்க, பின்னி கிடக்குது. எனவே இந்த நூலுடைய கதாநாயகன் காப்பிய தலைவன் சுந்தர பெருமான். ஆக பெரிய புராணத்தை ஒரு காப்பியமாக சில பேர் சொல்ல மாட்டாங்க, தக்குவ பக்குவம் இல்லாதவங்க. எந்த காப்பியத்துக்கு என்ன தகுதி உண்டோ அவ்வளவு பெரிய புராணத்துக்கு உண்டு.
தனித்தனி சரித்திரமா இருக்கு, இது காப்பியமே சொல்ல முடியாதுன்னு அப்படி சொல்ல பேர் பொறாமையில சொல்வாங்க. ஆனா அது சிறந்த சைவ காப்பியம். அதனுடைய தலைவர் யாரு கேட்டா சுந்தரம் சுவாமி. திருமலை சருக்கத்தில் ஆரம்பிச்சிட்டோம், நிறைய வரப்போது விடான சருக்கம் ரெண்டு இடையே அழிமையாக தடுத்தால் கொண்டு போறான். ஏர் ஒரு கரிக்காமல் நாயனார் போறான், அதுக்கப்புறம் கடல் செறிவார் நாயனார் போறான். இதெல்லாம் சுந்தரம் சுவாமி வரலாறு அப்படியே பின்னி பின்னி பின்னி. ஆக சுந்தர பெருமான் தான் திருத்தணுபுரத்தினுடைய காப்பிய தலைவர். அப்ப அந்த தலைவர் வாழ்ந்த நாடு இருக்குதா, அந்த நாட்டு சிறப்பு சொன்னோம். அடுத்த தலைப்பு திருநாட்டு சிறப்பு. அந்த தலைவர் வாழ்ந்த நாட்டு தலைநகர் இருக்குதா திருவாரூர், திருநகர சிறப்பு. இப்ப வரிசையா அதை பார்க்க போறோம். அப்ப இரண்டாவதாக இப்ப நம்ம பாக்குறது சருக்கத்துல திருமலை சிறப்பு பார்த்த பிறகு திருநாட்டின் சிறப்பு. சுந்தரம் சுவாமி அவதாரம் பண்ண இந்த அற்புதமான அருள் வாழ்வு பெற்ற இடம் எதுனா சோழ நாடு. சோழ நாட்டுடைய பெருமையை இங்க பேச போல நீண்ட நேரம் பேசுறமாட்ட கவலைப்படாதீங்க. சோழ நாட்டு பெருமையை கொஞ்சம் கொஞ்சம் சோழ நாடுனா சோறு உழைத்து. இந்த சமயத்துல யாருக்கும் நினைவு வரக்கூடிய நேரம் எல்லாம் போய் சாப்பிட வேண்டிய நேரம் என்ன மணி நெருங்கிக்கு. அதனால சோழ நாடு சோறு உழைத்து அந்த காலத்துல காவிரி இருமரங்கும் பெருகி போன நாள். அதனால இரண்டு பூ விளையும் மூணு பூ விளையும். இன்றைக்கு காவிரி வளரவே இருக்கு, அது ஒரு பக்கம். அந்த காவிரியுடைய வளர்த்தேதான் அழகா பல பாசுரங்கள்ல சேக்கரார் பெருமான் எடுத்துரைக்கிறேன். காவிரி ரெண்டு கரணியும் எண்ணற்ற சிவாலயங்கள் இருந்தான். அந்த சிவாலயங்கள இந்த காவிரி என்னச்சுதான் பூக்களா கொண்டு போய் சொரிதான் சுவாமிக்கு பூஜைக்கு. அப்படியே பூக்களை காற்று உள்ள பூக்களை எல்லாம் அப்படியே பறிச்சுச்சு. தன்னுடைய அலைகளாகிய கைகள்னால அந்த கரைகள் இருக்கிற கோயில் அப்படியே அழியும். அப்படிப்பட்ட காவிரி அந்த அற்புதமான காவிரி. அந்த காவிரியினுடைய வளம் சிறப்புமிக்க வளம். அங்க இருக்கிற வயல்கள், அந்த வயல்களை வந்திருக்கு நெற்கதிர். அந்த நெற்கதிர் முற்றினவன அப்படி தாழ்ந்து இருக்கிறது. சிவனடியார்கள் ஒருவருடைய பார்க்கப்படி தாழ்ந்து வணங்குவாரோ அது அந்த செய்தி எல்லாம் கூடப்படுது. நான் வேகமா போறேன். திருநாட்டு சிறப்பு அப்படி அற்புதமான காவிரியுடைய வள நிறைந்த பகுதி. எல்லாத்துக்கும் மேலாக இந்த நாட்டிலே அரசர் யாரு கேட்டா அனபாய சொல், அனபாய சோழ சக்கரவர்த்தி இரண்டாம் குலத்துக்கு சொல். அவர் ஆட்சி நடக்கிற சோழ நாடு பெருமையுடையது அப்படின்னு கூறியதும் இல்ல. அனபாய சோழ சக்கரவர்த்தி தான் இந்த பெரிய புராணம் வருவதற்கு காரணமானவர். போன வாரம் போன சிந்தனை பார்த்தோம். சீவ சிந்தனம் படிச்சுட்டு படிக்காதீங்க. நாயன்மார்கள் வரலாறு படி சொன்ன உடனே உலகெல்லாம் நடராஜ பெருமான் அடி எடுத்துக் கொடுக்க இந்த நூலை அருள் செய்ததுக்கு பெரிய உதவி செய்தது யாரும் அனபாய சோழ சக்கர. ஆனா பெரிய புராணத்துல பல இடங்கள்ல சேக்கரார் பெருமான் அனபாய சோழ சக்கரத்துக்கு பெருமை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆகவே திருநாட்டு சிறப்பு அதுல நிறைய பாசுரத்துல சேக்கரார் பெருமான் அனபாய சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சி கூட்டப்பட்ட காரணத்தினால இந்த நாடு மேலான நாடுங்கிற இதுதான் திருநாட்டு சிறப்பு. அடுத்தபடியாக திருநகர சிறப்பு. திருநகரம் எது? திருவாரூர். சோழ நாட்டுடைய தலைநகர். சோழ நாட்டு பல தலைநகர் உண்டு. காவிரி மற்றும் கதை உறையூர் தலைநகர் இருந்திருக்கு, கரூர் ஒரு தலைநகர் இருந்திருக்கு, திருவாரூர் ஒரு தலைநகர் இருந்திருக்கு. இப்படி பல தலைநகர்கள் உண்டு சோழ நாட்டு. அதுல திருவாரூர் சோழ மகாராஜனுடைய தலைநகர். சேக்கரார் பெருமாள் திருநகர சிறப்பை சொல்ல போகிறார். அதனை நாம் இப்ப காண இருக்கிறோம். ஆகவே அதை பிறக்கலாம். ீபதங்கேசாத்திகேயநாம சங்கீர்த்தனம் ஸ்ரீவல்லீகாந்தஸ்மரணம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருக்கயிலை எல்லாம் வல்ல சிவன் பிரம்மாண்டத்துள்ளே கைலாச நிலையராகிய ஸ்ரீகண்ட சரீர சரீரியாய் இருந்து பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்களுக்கும், ஸ்வேதர் உபமன்யு முதலிய முனிவர்களுக்கும், கண்ணன் பார்த்திபன் ஆகியோருக்கும், அருவான் மும்மை நாயன்மார்களுக்கும் அருளும் திறம் பழம்பெரும் நூல்களுள் பறக்க காணலாம். உலகம் எனும் ஒளிமணி வள்ளி மேல் மலரும் வெண்மலர் போல்வதாக கயிலாயம் அமைந்துள்ள சிறப்பை திருமலை சருக்கத்தில் விரித்துரைப்பார் சேக்கிழார் பெருமான். எயிலொரு மூன்றும் செற்றோன் ஏந்திழையுடனே வைகும் கயிலையின் பெருமை தன்னை கட்டுரை செய்தற்பாற்றோ என்பார் வில்லிபுத்தூரார். பனிமால் இமய பெருவரையின் 22,980 அடிக்கும் மேற்பட்ட உயரத்தில் கயிலை அமைந்துள்ளது. திருத்திகள் மலை சிறுமியோடு மிகுதேசர் உருத்திகள் எழில் கயிலை வெற்பில் உரைதற்கே விருப்புடைய அற்புதர் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடி மகிழ்வர். நால்வர் திருவாக்குகளும் பெற்ற திருத்தலம் மற்றும் திருமுறை பாடல்கள் பலவற்றிலும் பயின்று வரும் சிறப்பினது. கைப்புனைந்து இயற்றா கவின்பெரும் கோபுரங்கள் ஆலய அமைப்புகள் காண கண்கோடி வேண்டும். பொன்வண்ணத்தன் புகழை திருக்காலத்தி தொழுது மகிழ்ந்த காழிப்பிள்ளையார் அங்கிருந்தவாறே பொடிகொள் உருவர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். காரார் மேகம் குடிகொள் சாரல் கயிலை மலையார் மேல் பாடிய பாடல்களை இசைக்க வல்லவர்கள் மேல் நோய்கள் வராது, வானோர் உலகில் நிலை பெற்று வாழ்வர் என்பது பதிகப்பலன். பொடிகள் ஒருவர் எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്. 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: இது ஈடமாவது விடும் கடற்கரையினில் எழுந்துகள் மாதோட்டம் கேடு இல்லாத கேலிச்சரம் தொழுது எழக்கெடும் இடர் வினை தாலி. இடரும் வினையும் நாம அதை நகர்த்த முடியாது. எனக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நானே நகர்த்தணும், என்னுடைய வினை எல்லாம் நான் நகர்த்தணும், முடியவே முடியாது. அதுவா போனாதான் உண்டு. இப்ப என்னுடைய கெட்ட பழக்கம் இருக்கு இல்லைங்க, என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், அதை நான் வலிந்து வெளியேற்றணும்னு நினைச்சேன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து விழுந்துடும். சில பேர் காப்பி குடிக்கிறத நிப்பாட்டேன் நிப்பாட்டுவாங்க. நான் இனிமே காப்பி குடிக்க போறதில்ல, அதெல்லாம் வேண்டாம். நான் ஒரு முடிவு எடுத்தா எடுத்தது தான். ஒரு வாரம், 10 நாள், 15 நாள், 1 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா முன்னாலேயாவது 2 காப்பி தான் குடிச்சிட்டு இருப்பாரு. இதை விட்டதுக்கு அப்புறம் திரும்ப தொட்டிங்கன்னு வைங்க, அது 4 காப்பியா ஆயிடும். அதுக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு வேலையை சொல்லியிருக்கிறார், முடிஞ்சா செஞ்சு பாருங்க. இத பகவத்கீதையில கூட கண்ணன் சொல்லியிருக்காரா, சனை சனைகி கொஞ்சம் கொஞ்சமாக பழக வேண்டும். நமக்கு வரக்கூடிய நல்ல பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகணும், கெட்ட பழக்கங்களை விடுவதும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விடணுமா. இப்ப காப்பியை குடிக்கணும்னா அவர் சொல்றாரு, ஒரு அற்புதமான வழி சொல்றாரு, காப்பி விட்டுறது. காப்பியை விட்டுறதா, சே பயா, வேற ஏதாவது நல்ல விஷயமா சொல்லு அப்படிங்காதீங்க. காஃபியை விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டம்ளர்ல காஃபி எடுத்துக்கிறதா, நல்ல கலந்த காஃபி எடுத்துக்கிட்டு ஸ்பூனால கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றதாம். 10 ஸ்பூன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 11வது ஸ்பூன் உங்களுக்கே வேணாம்னு தோணிடும். இந்த காஃபியை குடிக்கிறத விட கொட்டிடலாம், சூடு இல்லை, இப்படி ஸ்பூன்ல வச்சா தொண்டையில கூட நனைய மாட்டேங்குது. இதை குடிக்கிறத விட விட்டுலாம், சனை சனைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள செலுத்தினீங்கன்னா அது வேண்டாம்னு தோணிடும், வேண்டாம் அப்படின்னு தோணிடும். அதனாலதான் செல்வத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் செலவு பண்ணுறது ரொம்ப லாவிஷாக செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பழைய காலத்துலலாம் சேர்க்க சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் செல்வத்தின் மீது வெறுப்பு வந்துடும். இது லாவிஷாக செலவு பண்ணுறதுனால நமக்கு வெறுப்பு வர மாட்டேங்குது, செல்வத்தின் மீதே வெறுப்பு வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்க, ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து 100 ரூபா வெயிட்டாக தூக்கிட்டு வந்து பாருங்க, வேணாம் சார் காசே வேணாம் சார்னு எடுவீங்க. ₹100 போட்டு காடா வச்சுக்கிட்டா ₹100 போட்டு காடா வச்சுக்கிட்டா இது ரொம்ப வெயிட்ஸ் சார். ஒரு பத்து லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு போகும். நீங்க ஆனால் அதை வெயிட்டா எடுத்துட்டு வந்து பாருங்க, வேண்டாம்னு தோணிடும், வேண்டாம்னு தோணிடும். ரயில் எல்லாம் முன்னால போகும்போது பணத்தெல்லாம் எடுத்துட்டு வரது ரொம்ப பணத்தெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க, ரொம்ப பணத்தெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய துணி மாதிரி கட்டி அதை இடுப்புல கட்டி அது மேல ப அப்படின்னு 1000 கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது 40-50 லட்சமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1500 ரூபாய்
2: பெரிய பணமா, அது பெரிய பணமா. எங்க தாத்தா ஒரு செய்தி வச்சிருந்தாரு,
1: உங்க அம்மா கல்யாணத்தை நான் எப்படி திரும்ப பண்ணேன் அப்படின்னாரு. சொல்லுங்க எப்படி பண்ணீங்க? நான் பணத்து மேல படுத்துக்கிட்டு பண்ணேன்.
2: ₹75
1: ஆனா நாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு அது மீது விருப்பு குறைஞ்சிடும். நம்ம செலவழிக்கிறோம், சேர்க்க ஆரம்பிச்சோம்னா விருப்பம் குறைஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அதுபோல பாத்தீங்கன்னா உறவுகளோடு சேர்ந்து இருக்கணும். இருக்க இருக்க இருக்க இருக்க உங்களை அறியாம உறவுகளை எல்லாம் விட்டு நீங்களா தாமரையில தனி மாதிரி பிரிவீங்க, நீங்களா பிரிவீங்க. வலிந்து போகக்கூடாது. சில பேர் கோயிலுக்கு வருவாங்க, வீட்டில் இருந்தால் பிள்ளைய பார்த்துக்க சொல்கிறா, சவனே கோயிலுக்கு வந்துடுவோம் ரெஸ்டாக இருக்கலாம். ஆ, அது தவறு. பிள்ளைய பார்த்துக்கிட்டே நான் கோயிலுக்கு போகலையே கோயிலுக்கு போகலையே நினச்சிக்கிட்டே இருந்தால் பிள்ளைய பார்த்த சிறப்பும் கிடச்சிடும், கோயிலுக்கு வந்த புண்ணியமும் கிடச்சிடும். வீட்டில் இருந்தால் வீட்டு வேலை செய்யணும், மழை பெய்யுது துணியெல்லாம் எடுத்துட்டு மடித்து வைக்கணும், சவனே கோயிலுக்கு போகிறேன்னு கிளம்பிடுவோம், மழையில் நனைஞ்சா நனையுது காஞ்சா காயுது அப்படின்னு வரக்கூடாது. நம்முடைய வேலைகளை நாம் தான் செய்ய வேண்டும், வேறொருவர் செய்ய முடியாது. அதனால தான் நம்மளை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறது.
2: நம்ம விதைய நாம இப்பவே அனுபவிச்சு கழிச்சுடுவோம். இன்னொரு பிறவி வேண்டாம், இந்த பிறவியிலேயே அனுபவிச்சு முடிச்சிருவோம். முடியாதத சாமி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போயிடுவோம். நான் முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன், முடியாத உன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். கடைசியா சரணாகதி ஆகிடும். முதல்லயே சரணாகதி ஆகிறது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, அப்புறம் நீ என்ன காணாதது என்ன, பேங்க்ல வாங்கின கடனை முடிஞ்ச வரைக்கும் கட்டி பார்ப்போம், வட்டியும் கட்டுவோம் அசலையும் கட்டுவோம், முடியலன்னா என்கிட்ட ஒண்ணும் இல்லையா, என்ன பண்ண போறது கேட்கும். அதுபோல இந்த பிறப்பு செய்த வினையின் காரணமாக வந்திருக்கிறது. வினைக்கான பயனை எல்லாம் அனுபவிப்போம், முடிஞ்ச வரைக்கும் அனுபவிப்போம், முடியாத போது ஐயான ஒரு கூக்குரல் இடுவோம், அவர் வந்து காப்பாற்றுவார். தொழுது எழ கெடும் இடர் வினை தானே அதுவே போயிடும். அதுவே நாம வலிந்துலாம் போகணும்னு நினைக்கவே கூடாது, இது போயிடணும், இந்த துன்பம் போயிடணும். சில பேர்லாம் நினைப்பாங்க, நான் தகவல் சொன்னேன்னா தெரியல எனக்கு, மும்பையில் ஒரு அந்தனர், வைக அந்தனர், சாஸ்திரிகள் வீட்டுக்கு ஒரு நாள் போய், அவருக்கு வயது ஒரு 55 இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு 50 இருக்கும். அவங்க வீட்டுக்கு போயிருந்த போது அவங்க சாதாரணமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது, சார் என்னதான் சொல்லுங்க, விதி தானா கொண்டு வந்து நம்மளை சேர்க்குது சார் அப்படின்னு. என்னம்மா அப்படி, என்னம்மா விதி உங்களை கொண்டு வந்து சேர்த்தது சொல்லுங்க அப்படின்னு. எங்க அப்பா வைதிக குடும்பத்தை சார்ந்தவர், எங்க அப்பா வைதிக குடும்பத்தை சார்ந்தவர் சாஸ்திரிகள். நான் என்ன சொன்னேன், அப்பா உன்ன மாதிரி சாஸ்திரிகளா இருக்கிறவரு எனக்கு வேண்டாம், எனக்கு நல்ல பேங்க்ல ஆபீசரா இருக்கிறவர் தான் கணவரா வேணும். சரி, அவரு அப்பா அவருடைய சீத்துவத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பேங்க்ல இருக்கிற ஒரு பையனை பார்த்து திருமணம் செய்து வச்சாச்சு, ரெண்டு குழந்தையும் பிறந்துருச்சு. பேங்க்ல ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம நண்பர் வந்து வேலையை விடுற மாதிரி ஆயிடுச்சு, விட்டுட்டு வீட்டில் சும்மா இருக்கவும் இந்த அம்மாவே சொல்றாங்க, அப்பா கூட கொஞ்சம் கூட மாட போனீங்கன்னா வீட்டுக்கு பணம் வரும், வறுபடி ஆச்சு, சரி இவரு மாமனாரோட கூட மாட போற வேலைக்கு. அப்படியே போனவர் வேதம்லாம் தெரிஞ்சுக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா வேதத்துல தெரிஞ்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி என்னைக்குமே ஒரு கிரைஸ் வரைச்சு ஒரு துன்பம் வரைச்சு நம்மளோட அறிவு அதிகப்படியா வேலை செய்யும். சும்மா இருக்கச்சே நம்ம அறிவு வேலையே செய்யாது. திடீர்னு வீட்டுக்கு 5-6 பேர் வந்துட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கு சமைக்க தெரியாதவங்க கூட 5-6 பேருக்கு டக்குன்னு சமைச்சிருவாங்க, ஒண்ணுமே இல்லையா கூட டக்குன்னு அங்கே ஏதாவது ஒன்று பண்ணி செஞ்சிருவாங்க. அது வேகமா செயலாற்றும், நம்முடைய மூளை வேகமா செயலாற்றும். இந்த இவர் வேகமா செயலாற்றியதன் காரணமாக கிராஸ் பண்ணிட்டார், எல்லா செய்தியும் இவருக்கு வந்துருச்சு. வந்தவர் சாஸ்திரிகளாயிட்டார், முழு நேரம் சாஸ்திரிகளாயிட்டார். சென்னையில் இல்லை மும்பையில் இருக்கிறார். நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன், நான் சொன்னேன் சார் எனக்கு வேதம் சொல்றவங்க சாஸ்திரிகளே வேண்டான்னு சொன்னேன். எங்கள் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை கல்யாணம் பண்ணி வச்சார், கல்யாணம் ஆகி 10 வருஷம் பேங்க்ல தான் இருந்தது. ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. இப்போ இவர் சாஸ்திரி, நான் அவங்களுடைய மனைவி, ஏதாவது ஒன்றை வேண்டாம் என மறுத்தால் அதோடையே குடும்பம் பண்ண வச்சிருவார் சாமி. அதனால இது வேண்டாம் இது வேண்டாம் மறுக்காதீங்க, எது கொடுக்குறியோ அதை நான் ஏற்றுக்கிறேன். அதான் லைஃப். இந்த அப்பா வேணுமா இந்த அப்பா வேணுமா நம்மளை கேட்டாரா, கேட்டிருந்தா நம்ம யாரை சூஸ் பண்ணிருப்போம், ஒரு பணக்கார அப்பாவை சூஸ் பண்ணிருக்க மாட்டோம். இந்த அம்மா வேணுமா இந்த அம்மா வேணுமா நம்மளை கேட்டாரா சாமி, கேட்டீங்க, கேட்டிருந்தா இன்னும் பணக்கார அம்மாவை சூஸ் பண்ணிருப்போம். நான் அப்படி பண்ணக்கூடாது, என்ன இந்த தாய் தந்தை இருக்கு மகனாகவே இன்னொரு பிறவி எடுத்தாலும் எடுக்கணும், அவ்வளவு நல்லவங்க, என்னையும் விட்டுருங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா ஒன்றும் தெரியாத மக்கையே இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்காங்கன்னா அது அவர்களுடைய கருணையை என்று வேறொன்று இல்லை. சுவாமியை கை தொழுது எழுதா கெடும் இடர் வினை இதெல்லாம் சொன்னாரு. கெடும் இதெல்லாம் கெட்டு போயிடும், எது கெட்டு போயிடும், இடர் கெட்டு போயிடும், வினை கெட்டு போயிடும், காணாம போயிடும், எப்படி போகும், யாராவது கொண்டு வந்து தள்ளணுமா, வேண்டாம், அதுவே போயிடும், தானா போயிடும். நம்முடைய வினைகள் தானாக அகல வேண்டும். பெண்ணோர் பாகத்தர் பிறைதவள் சடையினர் அரைகடல் சிலம்பு ஆர்க்க கண்ண மாதரித்து ஆடுவர் பாடுவர் அகந்தொரும் இடு பீச்சைக்கு. வீடுகள்தோறும் வந்து இறைவன் ஏற்றுக்கொள்கிறான், சுவாமிக்கு சாதம் வச்சாச்சா, சுவாமிக்கு நைவேத்தியம் ஆயிடுச்சா, வீடுகளில் கேட்பாங்க. நிரம்ப பேர் வீடுகளில் செய்கிறோம், சில பேர் வீடுகளில் அவசரத்தின் காரணமாக செய்ய முடியல, சில பேர் வீடுகளில் சூழல் காரணமா செய்ய முடியல, சில பேர் வீட்டில் அவசரத்தின் காரணமா செய்ய முடியல, சில பேர் வீடுகளில் சூழல் காரணமா செய்ய முடியல. இவங்கெல்லாம் எங்க குருநாதர் சொல்ற வழியை பின்பற்றலாம். நல்ல காஞ்ச திராட்சையை வச்சு சாமிக்கு படைச்சிடலாம். அந்த திராட்சையை குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரெண்டு விஷயம், அந்த குழந்தைகளுக்கு மறதி வரவே வர, என்கிட்ட படிச்சு ஒப்பிக்கிறான் சார் ஆனா எக்ஸாம் அதில் போய் மறந்துடுறான் சார், மார்க்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லவே மாட்டான். காஞ்ச திராட்சையை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து விட்டு உங்க வீட்டு குழந்தைகளுக்கு ரெண்டு கொடுங்க, பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கும் கொடுங்க, கொடுத்துக்கிட்டே வந்தா மறதியே வராது. இது பிச்சைக்கு உன்னல் ஆவதோர் இச்சையில் உழல்பவர் உயர்தல் மாதோட்டு. நம்முடைய ஆசையில தான் சுவாமி மகிழறாம். சில பேர் ஆசையே படக்கூடாது, ஆசை அதெல்லாம் கிடையாது, பேராசை தான் படக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு தான் ஆசைப்படக்கூடாது. இறைவனை பார்ப்பதற்கு இன்னைக்கு நான் நடந்து வந்தேன், நாளைக்கு நான் வண்டியில வரணும், சுகவாசியா வரணும், சாமியை எட்டக்கணிந்து இங்க பாக்குறேன், இன்னும் கிட்டக்கணிந்து ஒரு அபிஷேகத்துக்கு கொடுத்து பார்க்கணும், அது போல எனக்கு திருவருள் செய்யணும்னு கேட்கலாம், ஆசைப்படலாம், தப்பே இல்லை. இன்னொன்னு தெரியுங்களா, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஆசை இல்லாமல் இருக்கிறது செக்ரைம், குற்றம், ஆம்பிஷனே இல்லாமல் இருக்கிறது குற்றம். ஆனால் என்ன இருக்கக்கூடாதுமா, கிரீடினஸ் தான் இருக்கக்கூடாது, அதுவும் குற்றம், பேராசை தான் இருக்கக்கூடாது. ஆசைப்படலாம், நான் நல்லா வாழணும், இது என்ன இருக்கு, நான் நல்லவனா இருக்கணும், நான் பொய் சொல்லக்கூடாது, நான் திருடக்கூடாது, நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, நல்லா உழைக்கணும். நம்ம அந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், உழைக்காம எங்கேயாவது ஏதாவது கிடைக்கும், கிடைக்கவே கிடைக்காது. தினந்தோறும் அழை இழைத்து இழைத்து சந்தனம் பூசுகின்றோமே, நமக்கு அதுல ஒரு செய்தி கிடைக்குது, சந்தனம் இழைக்க இழைக்கத்தான் மனம் பெறும், நாம உழைக்க உழைக்கத்தான் நமக்கு புகழ் கிடைக்கும், கற்பூரம் கரைய கரையதான் ஒளி கிடைக்கும், எண்ணெய் குறைய குறையதான் தீபமா இருக்கும், மெழுகு உருக உருகதான் ஒளி இருக்கும். இதெல்லாம் நமக்கு கண்ணதுக்கு தெரியுது, சாம்பிராணி கரைய கரையத்தான் மனம் இருக்கும், எல்லாம் கண்ணதுக்கு தெரியுது, எல்லாம் சாமிக்கு வைக்கிறது எல்லாம் கண்ணதுக்கு தெரியுது. ஆனா நான் மட்டும் உடம்பு கொஞ்சம் கூட குலுங்காம அழுங்காம வீட்டு பக்கத்துல இருக்கணும், என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது, எவ்வளவு வரும் எவ்வளவு வரும், முதல்ல வேலைக்குன்னு கிளம்ப என்ன வரும், என்ன தருவாங்க, அதெல்லாம் எனக்கு பத்தாது. சரி உனக்கு எவ்வளோடா வேணும், எவ்வளோ தருவாங்கன்னு சொல்லு, அது மாதிரி ரெண்டு மடங்கு நான் கேட்குறேன். இன்னொன்று தெரியுங்களா, எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, பேராசை உடையவர்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, 5 ரூபா கொடுங்களேன், அவர் 50 ரூபா தருவாங்க நான் நினச்சேன், 5 ரூபா தான் கொடுத்தாரு, 50 ரூபா கொடுங்க, 500 ரூபா தருவாங்க நினச்சேன், 50 ரூபா தான் தராங்க. பணம் மட்டும் இன்னும் வேண்டும் வேண்டும் வேண்டும்ங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துடும், ஒரு ஆள் மகிழ்ச்சியே இல்லாமல் இருந்தான், உங்கள் அண்டா போன உங்கள்கிட்டயா இருக்குது அப்படின்னு கேட்டான் அந்த சாமியார், மகிழ்ச்சியே இல்லாம என்னது அண்டா பொருள் என்கிட்ட இருக்கான்னு எப்படி இவர் கரெக்டா கண்டுபிடிச்சாரு, இல்ல அது இத்தனை நேரம் என்கிட்ட இருந்துச்சு, அதை தூக்கி இப்பதான் ரோட்டு முனையில கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன், அது எவ்வளவு போட்டாலும் நிரம்பவே நிரம்பாது, இன்னும் நிரம்பணும் இன்னும் நிரம்பணும் இன்னும் நிரம்பணும்னு நாம உழைச்சு உழைச்சு நம்ம உடம்பு தான் தெரியுமே தவிர, நீங்க செல்வத்தை தொடங்கினீங்கன்னா செல்வத்தை துரத்த தொடங்கினீங்கன்னா அது உங்களுக்கு குதிரைக்கு முன்னால கம்புல கட்டின கேரட் மாதிரி போயிட்டே இருக்கவே தவிர உங்களால முடியவே முடியாது. இறைவனை துரத்தினால் பிடித்து விடலாம், இறைவனே வந்து அவுட்புட் இடுவான், வரேண்டா உங்ககிட்ட விட்டுறா என்ன துரத்துறதுன்னுவான். நீங்க செல்வத்தை துரத்தினீங்க, யோசிச்சு பாருங்களேன், செல்வத்தை தானே துரத்தினோம், 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போனோம், 10000 ரூபாய் வேணும் போல இருந்துச்சு, 10000 ரூபாய் வேலை கிடைச்சிருச்சு, 20000 ரூபாய் வேணும் போல இருக்கு, 20000 ரூபாயும் கிடைச்சிருச்சு, இப்ப 40000 ரூபாய் வேலை இருந்தா தேவலாம் போல இருக்கு, 40000 ரூபாய் கிடைச்சதுக்கு அப்புறம் 80000 ரூபாய் இருந்தா தேவலாம் போல இருக்கு. என்னைக்காவது யோசிச்சு பாருங்க, நிரம்ப பணம் வரச்சே வரச்சே அப்பா நிரம்ப பணம் வருது சார், அதுக்கு ஏற்றாமல கமிட்மெண்ட்ஸ் ஏறிடுது சார், இல்ல இவரும் அடிக்கடி சொல்லுவாரு, இதெல்லாம் 58 வயசுல திடுமனு நின்றுடுமே அப்ப என்ன பண்ணுவேன், இந்த உயரத்துல 58 வயசுல நின்றுடுமே அப்ப என்ன பண்ண போறேன், அதுக்குதான் சார் நான் சேர்த்து வச்சிருக்கேன், சரி இந்த பிறவியில இருக்கு இப்போ 58 வயசுக்கு அப்புறம் சேர்த்து வச்சிருக்கேன், அடுத்த இன்னொரு பிறவின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு நீ என்ன சேர்த்து வச்சிருக்க, எதுவுமே இல்லை, அதுக்குதான் இப்பவே சொல்லி வைப்போம், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி வைப்போம், சொல்லி வச்சா அண்ணல் நண்ணு கேதீச்சரம் அடைபவர்க்கு அருவினை அடையாவே, எந்த விதமான தீய வினைகளும் அடையாது என்பதை சொல்லி, கொடிகள் நெய்திகர் புலி அதன் அறையினர் விரிதரு கரத்து எந்தும் வடிகள் நூலினை நேரினர் நூலினர் மறிகடல் மான் தோட்டத்து
1: அடிகள் ஆதரித்து இருந்த கேதீச்சரம் பறிந்த சிந்தையராகி முடிகள் சாய்த்து போய் வணங்கணுங்கிறதுல முடிகள் சாய்த்து அடி பேண வல்லா தம்மேல் மொய்த்து எழும் வினை போமே. ஒரே ஈ மொய்க்குதுன்னா நீங்க என்ன இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. மொய்த்தல்னா ஒன்னு ரெண்டு வருவது இல்லை, அந்த கூட்டமா வருவதற்கு பேர் மொய்த்தல்னு பேர். சொல்றாரு முடிகள் சாய்த்து அடி பேண வல்லா தம்மேல் மொய்த்து எழும் வினை போமே. நாம தள்ளி விட வேண்டாம். இப்ப வந்து குறியீடு பாருங்க, எத்தனையோ பிரதோஷம் பேசிட்டு இருக்கோம், இந்த பிரதோஷத்துல மட்டும் ஒரு பறக்கிற எறும்பு வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து போகுது ரொம்ப நேரமா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வாயில உட்காருது தலையில உட்காருது. இத நான் தள்ளி விடுறேன், ஆனா என்னே வரக்கூடிய வினையை நான் தள்ள வேண்டாம் போமே, அதுலயே போயிடுவான். முடி தாழ்த்தி அடிதொழ வல்லாக்கு தம்மேல் மொய்த்து எழும் வினை போமே, அதுவா போயிடும். ஒரு குறியீடு அதுவா காட்டிட்டு பாருங்க, அதுதான் இங்க திருவருள் நிறைந்து இருக்கிறது என்ன நான் சொல்லிக்கொண்டேன். நிரம்ப திருவருள் இருக்கக்கூடிய இடம் இங்க. அம்மையும் அப்பனும் சுவாசித்து சென்ற காற்றை இப்பொழுது நீங்கள் சுவாசிச்சு இருக்கிறீங்க. சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷபாரூடராக இருந்து சுவாசித்த இடத்துல உட்கார்ந்து சுவாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த காத்தே நமக்கு நல்லது பண்ணலைன்னா வேற எந்த காத்து நல்லது பண்ணும்? அம்மா அப்பா சுவாசிச்ச காத்தே நமக்கு நல்லது பண்ணலைன்னா வேற எந்த காத்து நல்லது பண்ணும்? இங்க இருந்தே துன்பம் நமக்கு நினைவுக்கு வருதுன்னா வேற எங்கேயாவது இருந்தா எல்லோ துன்பம் ஞாபகத்துக்கு வரும். அதனால இங்க நினைக்கக்கூடிய செயல்கள் யாவையும் நலமாகத்தான் இருக்கும், நிறைவேறும் என்பதை சொல்லி இந்த சொற்பொழிவை செவிமடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வாக நிறைந்திருக்க இறைவன் திருவுருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, நீருண்டு வழிகின்ற காரோண்டு விளைகின்ற அனைவரும் உண்டு, வளரும் உண்டு, நெறியுண்டு புதியுண்டு மதியுண்டு கலிகுண்டு நெறியுண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே, உணவுண்டு சாந்தவரும் உணவுண்டு வளமும் உண்டு, தேருண்டு கரையுண்டு பறையுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Amma, நேத்து எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் நல்லவேமா, அவன் வந்து அளவுக்கு அதிகமா கோபப்படுவாமா, அதனால அவங்க கூட ஃப்ரெண்டு வச்சுக்கவே எல்லாமே பயப்படுவாங்க. எல்லாமே பயப்படுவாங்க. அப்படி அளவுக்கு அதிகமா கோபப்படுறது தவறு தானே?
4: ஆமா, கண்டிப்பா தவறு. ஆனா நம்மளே அறியாம சில நேரங்கள் வந்து நம்ம அளவுக்கு அதிகமா கோபப்படுறோம், ஆனா அதனுடைய விளைவு வந்து நமக்கு அப்போ தெரியறது இல்ல. அதுக்கப்புறம் தெரியற போது அது எவ்வளவு கடுமையானதா இருக்கும் அப்படிங்கறதுக்கு உதாரணமா இங்க ஒரு அசுரன் கதை இருக்கு, கேக்குறியா? அந்த அசுரன் பேரு ஜலந்தராசுரன். அவன் எப்படி உருவானான்னு சொல்றேன், சரியா? அதாவது இறைவனுடைய ரூபங்கள் வந்து ரொம்ப சிறப்பானது இல்லையா? அப்படி இருக்கும்போது பெருமான் என்ன செய்யறாரு, ஒரு நாள் வந்து கைலை மலையில உமையம்மையுடைய உட்கார்ந்து இருக்கிறாரு, உமையம்மையோட இருக்காரு. அப்போ இந்திரன் இருக்காருல்ல, இந்திரன் என்ன பண்றா, நான் தான் பெரியவன், என்னை விட இந்த சிறந்த வந்து தெய்வம் இந்த உலகத்திலே கிடையாது, உங்ககிட்ட வஜ்ராயுதம் இருக்கு, நான் வந்து வெள்ளை யானையை வச்சிருக்கேன், நான் தான் வந்து ரொம்ப சிறந்தவன், இந்த உலகத்துக்கே ஈரேழு லோகத்திலே நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு பெரிய அகந்தை அவனுக்கு வந்துருச்சு, அகங்காரம் வந்துருச்சு. சிவபெருமான் தான் பெரியவருங்கிறதே அவன் வந்து மறந்துட்டான். அந்த அகங்காரத்தோட என்ன செய்யறான், கைலை மலையில இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் பார்த்துட்டு வரலான்னு நினைச்சு கிளம்புறான். ஏன் பார்க்க கிளம்புறான் தெரியுமா? ஏன்னா அவன் வந்து நல்லா அழகா இருக்கானா, நல்ல ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருக்கிறாரா, கையில வந்து இந்த வஜ்ராயுதம் மாதிரி பெரிய ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காராம், தன்னை மாதிரி பெரிய எல்லாரையும் நான் தான் பயமுறுத்தி சூரியன் சந்திரன் வாயு அக்னி யமன் எல்லாம் எனக்கு வேலை அழுங்க மாதிரி இருக்காங்க, அஷ்டதிக் பாலர்களும் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. ஆனா இந்த கைலாயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து சும்மா வந்து புலித்தோலை உடுத்திக்கிட்டு கழுத்துல பாம்பு வச்சுக்கிட்டு மண்டை ஓட்ட வச்சுக்கிட்டு நமக்கு எந்த பொருள்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தொண்டைக்குள்ளார வந்து என்ன வச்சிருக்காரு பெருமானு, ஆலகால விஷம், ஆலகால விஷத்தை குடிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறாரு. நமக்கு அவர் ஈடா அப்படிங்கிற ஒரு அகந்தா மனசுல வந்துடுச்சு. வந்து அப்படி ஆணவத்தோட சிவபெருமான பாக்கலாம், அவர் இப்ப எப்படித்தான் இருக்காருன்னு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆணவத்தோட பெருமான பாக்கிறதுக்கு கைலைக்கு வராராம். இத வந்து சிவபெருமானுக்கு தெரியாதா? பெருமான் என்ன செய்யறாரு, இந்திரனுடைய ஆணவத்தை அடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அங்க ஒரு ஒரு விளையாடல் பண்றாரு, திருவிளையாடல் பண்றாரு. என்ன தெரியுமா, என்னன்னா தான் வந்து ஒரு வாயில் காப்பாளன் மாதிரி ஒரு வாசப்படியை காக்கிறதுக்காக வேலையாட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு வாசல்ல வந்து யார் நிக்கிறா, சிவபெருமான் வந்து நிக்கிறார் கைலாயத்தோடைய வாசல்ல. எப்பயுமே நம்ம சிவபெருமான சிவன் கோயிலுக்கு போகும்போதும் சரி, பெருமான் நினைச்சு நம்ம வணங்கும் போதும் நம்மளுடைய ஆணவத்தை வந்து ஆணவம்ங்கிற ஒரு ஒரு ஒரு மாயை வந்து நம்மள தாக்காத மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஏன்னா அந்த ஆணவம் வந்துருச்சுனாலே நாம யாரையுமே மதிக்க மாட்டோம். அப்படி ஆயிட்டா அது வந்து சிவபெருமான அடைய முடியாது. அதுவும் பெருமான் கிட்ட ஆணவத்தோட போனோம்னா உடனே அவர் என்ன செய்வாரு, அதை அடக்கிடுவாரு. அது வந்து அந்த ஆணவம் வந்து பெருமான் கிட்ட வந்து செல்லாது. அதனால நம்ம எப்பயுமே நம்ம ஆணவத்தை வந்து விடணும். இப்ப இந்த பெருமான் கிட்ட அன்போட போறதை விட்டுட்டு இந்திரன் என்ன பண்றான், ஆணவத்தோட போயிட்டான். பெருமானும் வாயில் காப்பாளன் மாதிரி உருமாறி வாசல்ல நிக்கிறாராம். இந்திரன் வரும் வழியில நின்னுட்டு இந்திரன் வந்து பெருமான பத்தி கேக்குறாரு, இந்த வாயில் காப்பாளன்ட்ட, உள்ள சிவபெருமான் இருக்காரா, என்ன பண்றாரு, அவரை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஏகத்தாளமா பேசுறாராம். எவ்வளவு ஒரு ஏகத்தாளம் பாரு இல்லையா. உடனே பெருமான் என்ன செய்யறாரு, அவருக்கு பதிலே பேசாம கம்முனே இருக்காராம். உடனே இந்திரனுக்கு பயங்கர கோபம் வந்து, என்னோட வஜ்ராயத்தால உன்னை பொடி பொடி ஆக்குறேன் பாரு, உனக்கு என்ன திமுரு, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லாம நிக்கிற நீ அப்படின்னு நினைச்சிட்டு உன்னோட வஜ்ராயத்தை எடுத்தானா, எடுத்து என்ன பண்றானா, சிவபெருமான் மேல, அதாவது அந்த காவலாளி மேல போடுறாராம். பெருமான் வந்து காவலாளி ரூபத்துல இருக்காரு இல்லையா, அவர் மேல. உடனே பெருமான் என்ன ஆகுது, அவருக்கு பயங்கர கோபம் தான். அது பெருமான் மேல போட்ட உடனே அந்த வஜ்ராயுதம் அப்படியே பொடி பொடியா எடுத்தான், தூள் தூளா. அவன் ஆணவமே இந்த வஜ்ராயுதம் இருக்கு, நான் பெரிய ஆளுன்னு நினைச்சான் இல்லையா, அந்த ஆணவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சாங்க, பொடி பொடியாயி தூள் தூளா ஆயிடுச்சு இந்த வஜ்ராயுதம் மாதிரியே. உடனே பெருமான் பயங்கர தன்னோட உண்மையான உருவத்தை காட்டி, சிவபெருமான் உருவத்தை காட்டி பயங்கர கோபத்தோட அங்க அப்படியே உக்கிர ரூபமா எழுந்தாராம். எழுந்த உடனே இந்திரன் பார்த்து பயந்துட்டானா, பயந்து

0: வந்து, அச்சுஜோ பெருமானே, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, என்னோட வஜ்ராயத்தையும் வேற இப்படி பொடி பொடியாக்கிறீங்க, என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பெருமான்கிட்ட பாட்டு பாடி அவரை துதிச்சு அவர் கோபத்தை குறைச்சி அவரை ரொம்ப வேண்டி இதனே பெருமான் சேர்ப்போ அப்படின்னு விட்டுட்டாராம் இந்திரனை. அவர் ரொம்ப கோபம் ஆயிட்டார்ல ஒரு நிமிஷம், அந்த கோப கனலை என்ன பண்ணிட்டாரு, அது எப்பயுமே கோபத்தை தன்கிட்ட வச்சுக்க கூடாது, அது நம்ம கிட்ட இருந்தா அது என்ன செய்யும், அந்த கோபம் வந்து தன்னையே அழிச்சிடும் அப்படிங்கறதுனால பெருமான் அந்த கோபத்தை தூக்கி கடல்ல போட்டாராம், ஒரு கோபத்தை அப்படியே திரட்டி கடல்ல போட்டாராம், கோபம்ங்கிற எண்ணத்தை அவருடைய அந்த சின்னத்தை கடல்ல போட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சு, கைலாயத்துக்கு போயிட்டாரா அவரு கடல்ல போட்டுட்டு. கடல்ல விழுந்த அந்த கோப கனல் வந்து ஒரு குழந்தையா, ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு குழந்தையா வருதான், அது யார் மாதிரினா அது வந்து நீரால வளர்க்கப்பட்ட குழந்தையா வருதான், அதனால அதுக்கு பேர் வந்து பிரம்மன் இருக்கார் இல்லையா பிரம்மதேவர், அவர் வந்து அந்த குழந்தைய எடுத்து ஜலந்திரன்னு ஒரு பெயரிட்டாராம், பெயரிட்டு அதனை வந்து வளர்த்துட்டு இருக்கிறாராம். அவருக்கு கல்யாண வயசு ஆன உடனே அசுரத்தச்சன் மயன் இருக்காரு, அசுர தச்சன் மயன் இருக்காரு, அசுரர்களுடைய தச்சன் மயன்கிறவருடைய என்ன பண்றாரு, ஜலந்திரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை இந்த ஜலந்திராசுரன் வந்து என்ன பண்றா உண்டாக்கி காலநீமிங்கிற ஒரு அவுனனுடைய மகள் பிருந்தைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவரோட மனைவி பேரு பிருந்தை. கல்யாணம் பண்ணி ஜலந்திரன் வந்து நல்லா இன்பமா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் அப்படியே இருந்திருந்தாலே பிரச்சனை இல்ல, அதோட அவன் என்ன பண்றான், தேவர்களோட சண்டை போட்டு எல்லாரையும் வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டான். நான் தான் வந்து பெரிய ஜலந்தராசுரன், என்ன மிஞ்ச யாரும் இல்ல, ஏன்னா இறைவனுடைய கோபத்துல இருந்து வந்தனால அவனை யாராலையும் மிஞ்ச முடியல, இறைவனுடைய அந்த கோபத்துல வளர்ந்தனால இறை சக்தி அவனுக்கு இருக்கு கொஞ்சம், அதனால வந்து இறைவனை தவிர வேற யாராலையும் அவனை வந்து வெல்ல முடியாதுங்கிற ஒரு கட்டமைப்ப இல்லையா அப்படின்னு அவன் எல்லாரையும், ஏன்னா அது கோபம்ங்கிறது இப்ப இங்க என்னவா சித்தரிக்கப்படுது, அசுரனா சொல்லப்படுது, கோபம்ங்கிறது ஒரு அசுரனுக்கு ஈக்குவல் இல்லையா, அதனாலதான் அந்த கோபத்துல இருந்து வந்தனால அவன் அசுர குணத்தோட இருக்கான், எல்லாரு கூடயும் சண்டை போடுறது, மூர்க்கத்தனமா நடந்துக்கிறது அப்படி இருக்காராம். இப்படி ஆன உடனே திருமால் உடனே எல்லாரும் போய் திருமால்கிட்ட வேண்டாங்க, ஏன்னா பிரம்மன் தானே வளர்க்கறாருன்னா பிரம்மன்கிட்ட போய் கேட்கறதுல பிரயோஜனம் இல்ல, அதனால போய் திருமால்கிட்ட கேக்குறாங்க, இந்த ஜலந்தரனுடைய தொல்லை தாங்கல, எப்படியாவது நீங்க வந்து அவனோட சண்டை போட்டு அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி, சரி திருமாலும் சரின்னு அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலும் சண்டைக்கு போறாரு, போய் பயங்கரமா சண்டை போடுறாரு. பல யுகங்களா இந்த சண்டை நடக்குது, ஆனா இந்த ஜலந்தாசுரனை திருமாலால அழிக்க முடியல, இதே வெற்றி யாருக்குமே இல்ல, ரெண்டு பக்கமும் இல்லாம சண்டை நடந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி திருமாலுக்கு உணர்வு வந்துருது, ஓஹோ இவன் வந்து நம்ம சிவபெருமானுடைய அம்சமாச்சே, அதனால இவனை வந்து அழிக்க முடியாது, இவன்கிட்ட பேசாம நாம என்ன பண்ணும், இவனை போற்றி புகழ்ந்துட்டு இவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ அப்பா நீ பெரிய வீரன்பா, உன்னை எல்லாம் என்னால வெல்ல முடியல, நீ வந்து பெரிய நல்ல ஒரு அசுரன் தான், நீ ஒரு பெரிய வீரன் தான்னு சொல்லி புகழ்ந்துட்டு அந்த இடத்த விட்டு பாராட்டிட்டு நைஸா நழுவிடுறாரு திருமாலு. எனக்கு தெரியாதுப்பா என்னை ஆள விடுங்கன்னு. உடனே திருப்பி உடனே இந்த இந்திரனுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு பெரிய பயம் வந்துருச்சு, அடடா ஏற்கனவே இவனாலதானே அந்த அசுர கோபம் வந்து சிவபெருமானுக்கு வந்து பெரிய கோபம், அதனால இந்த இந்திரனுக்கு என்ன ஆயிடுச்சு, அடுத்து இவன் தேவர்கள்ட்டலாம் சண்டை போட்டான், அடுத்து வந்து இந்த ஜலந்தாசுரன் வந்து என்கிட்டதான் வந்து என்னோட இந்திர பதவியைதான் கேட்க போறான், என்கிட்டதான் வந்து சண்டை போட போறான், அதனால எப்பனாலும் நமக்கு ஆபத்து வரும், அதனால நம்ம இப்ப திருப்பி சிவபெருமான் கிட்டே போய் சரண அடைஞ்சிடலாம், அவராலதான் இந்த அசுரன் அழிக்க முடியும்ட்டு அவனுக்கு திருப்பி உணர்வு வந்துருச்சு. திருப்பி ஓடுறான், என்னது சிவபெருமான்கிட்ட கைலாய மலைக்கு ஓடி போய், பெருமானே அடுத்து இந்த ஜலந்தாசுரன் என்னையதான் தாக்க வரான், என்னைய உயிர்ப்பிச்சு கொடுங்க, என்ன காப்பாத்துங்கன்னு கைலாயத்துக்கு ஓடிட்டான். ஓடின உடனே இத வந்து சில தூதர்கள் மூலமா அந்த ஜலந்தரனுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது, ஓஹோ நான் இந்த இந்திரனை அழிக்கலான்னு நினைச்சேன், அவன் போய் நல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி சிவபெருமான்கிட்டே போய் ஒளிஞ்சுக்கிட்டானா, நான் இந்த கைலாயத்துக்கே போறேன், போய் அங்கேயே போய் உன்னை பிடிச்சு அழிக்கிறேன், யாராவது சிவபெருமான் என்கிட்ட என்ன தடுக்க வந்தாருன்னா அவரையும் ஒரே சீவு அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோட கோபத்தோட போறா. எப்படி பத்தியா, இவனுக்கு எவ்வளவு ஆணவம் வருது கோபம் வந்தோடனே, உடனே கிளம்பிட்டு அங்க போறான். ஆஹ், வந்து சிவபெருமானோட அந்த கைலைக்கு போற வழியிலேயே என்ன பண்றாரு, சிவபெருமான் ஒரு சின்ன திருவிளையாடல் பண்றாரு அந்த இடத்துல. நீ பயப்படாத இந்திரா, நான் பாத்துக்கிறேன் இந்த அசுரனு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, ஒரு சின்ன திருவிளையாடல் பண்றாரு. என்னன்னா, நரைத்த திருவுருவம், ஒரு வயசான ஒரு கழவனா ஒரு வந்து ஒரு வேஷம் போட்டுட்டு வராரு. எப்படின்னா, நான் ரொம்ப நரைச்சு போய் அப்படியே முடியெல்லாம் வெள்ளையாயி அப்படியே இழைச்சி நடுங்கிற ஒரு ரூபத்தோடையும், ஊன்றிய தடியும், கையில வந்து ஒரு குச்சி, ரொம்ப வயசான ஒரு மனுஷனா கையில ஒரு குச்சியும், ஒரு முனிவர் மாதிரி கையில ஒரு கமண்டலமும், ஒரு தளர்ந்த நடையும் மெதுவா நடந்துகிட்டு ஒரு வயசான முனிவர் மாதிரி பெருமான் வருவாரு. வராரு உடனே. வரும்போது இந்த எய்தாப்புல யார் வரா, ஜலந்திரன் வரான். இந்த இந்த முனிவர் தோற்றத்துக்கு பின்னாடி வந்து இந்த இந்திரன், இந்த தேவர்கள்லாம் வராங்க. இந்த ஜலந்தரனை பார்த்த உடனே இந்த இறைவன் வந்து கையில சிவபெருமான் முனிவ முதிய தோற்றத்துல இருக்கிற சிவபெருமான் என்ன கேக்குறாரு, நீ யாரு, எங்க போற அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் யாராவது புதுசா யாராவது போறாங்கன்னா, நம்ம வீட்டுல ஊர்ல இருக்க பெரியவங்கலாம் என்ன செய்வாங்க, யார் நீ, என்ன இந்த ஊருக்கு புதுசா இருக்கியே, எங்க போற அப்படின்னு கேட்பாங்க தானே. அந்த மாதிரி பெருமான் சும்மா விசாரிக்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே இந்த ஜலந்தராசுரனுக்கு அப்படியே ஆணவத்தோட சொல்றான், நான் வந்து கடல் அரசன் மகன், என்னோட பேர் வந்து ஜலந்திரன், நான் வந்து சிவபெருமான்கிட்ட போர் செய்யறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆணவத்தோட சொல்றாராம். இன்னும் இந்த முதியவர் வேடத்துல இருக்க பெருமான் வந்து சிரிக்கிறாராம். சிரிச்சிட்டு, சிவபெருமானோட சண்டை போட்டேன்னா நீ ஒரு நொடி பொழுதுல உயிரை விட்டுருவ, உனக்கு உயிர் போயிடும், உயிர் மேல ஆசை இருந்தா இப்பவே திரும்பி போயிடு அப்படின்னு சொல்றாராம். உடனே உனக்கு பயங்கர கோமை, என்ன சொல்றான் ஜலந்திரன், என்னது, ஒரு நொடி பொழுது இங்க இருந்து என்னோட ஆற்றலை பாருங்க, நான் அந்த சிவபெருமானை எப்படி அழிக்கிறேன்னு அப்படின்னு சொல்றானா. எப்படி இருக்கு உடனே அதுக்கு இந்த முதியவர் ரூபத்துல ஒரு, நான் வந்து சிவபெருமானுக்கு அடுத்தவன், சிவபெருமானுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய நான் ஒரு முனிவன் தான், உன்னோட வல்லமைய பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்தேன், உனக்கு சக்தி இருந்தா நான் இப்ப சொல்றத நீ செய் பாக்கலாம் அப்படிங்கிறாராம். எங்க சொல்லுங்க, என்ன செய்ய போனோம், செய்யணும் அப்படிங்கிறான். உடனே இந்த முதிய ரூபத்துல இருக்க இந்த சிவபெருமான் என்ன செய்யறாரா, அவரோட காலால தரையில அப்படி ஒரு கீறி கீறாராம், இப்படி கீறி கீறி மண்ல அப்படியே கீறி ஒரு சக்கரம் மாதிரி ரெடி பண்றாராம். ரெடி பண்ணி, இந்த சக்கரத்தை நான் என் காலால வச்சிருக்கேன், இத என்ன செய்யற, இதை எடுத்து உன்னோட தலையில வச்சு கொஞ்ச நேரம் வச்சிருக்க முடியுமா, அந்த சக்தி உனக்கு இருக்கா, எங்க அப்படி நீ சக்தியானவன இருந்தா இதை எடுத்து தலையில வை பாக்கலாம் அப்படின்னு சொல்றாராம். ஏன்னா அவன் கோபம் எங்க இருக்கு, இப்ப அவன் தலையில இருக்கு, அவன் ஆணவம் எங்க இருக்கு, அவன் தலை கணத்துல இருக்கு, தலை கணம் பிடிச்சிருக்கான். உடனே என்ன செய்ற அவன், இது என்ன ஒரு பெரிய விஷயம், இந்தா இப்ப சேரம்பார் அப்படின்னு சொல்றானா அந்த ஜலந்தராசுரன். பெருமானோ கால்ல வந்து ஒரு சக்கரத்தை உண்டு பண்ணி கீறி ஒரு சக்கரம் ஆக்கிடுறாரு. அவனும் அதை அப்படியே ஆணவத்தோட எடுத்து அப்படியே தூக்கிடலான்னு முதல்ல அப்படி ஒரு விரலை வச்சு அப்படி தூக்கு பாக்குறான், முடியல. அப்புறம் ஒரு கை வச்சு தூக்குறான், முடியல. ரெண்டு கை வச்சு தூக்குறான், அப்பயும் முடியல. இழுத்து தம் கட்டி தூக்கி அவனான் தலையில வச்ச உடனே என்ன ஆகுது, அப்படி லேசா அவனை தூக்கறதுக்கு பெருமான் சக்தி கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் அப்படி தூக்கி அப்படியே கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தூக்கி தலையில வச்சுனான். தலையில வச்ச உடனே அந்த சக்கரம் என்ன ஆகுது, அப்படியே சருன்னு சுத்தி அவனோட உடம்பையே அப்படியே கிழிச்சிருச்சு. அப்படியே தலையில இருந்து உள்ள கிழிச்சு ஜலந்தராசுர அசுரன் இறந்து போயிட்டான். பெருமான் என்ன, எப்படி எவ்வளவு நேக்க அவனவர் எப்படி பண்ணிட்டாரு பத்தி, அவனோட ஆணவத்தையும் அடக்கிட்டாரு, அவனையும் அழிச்சிட்டாரு. உடனே என்னாச்சு, அவன் அப்படியே வச்ச உடனே ரெண்டா பிளந்து அவன் உடம்புல இருந்து ரத்தம் போய் அவனோட உயிரே போயிடுச்சு. திருப்பி அந்த சக்கரப்படை இறைவன்ட்டே வந்துருச்சு, அதான் சக்கரம். அதனே அந்த அசுரர் கூட்டத்தையே சிவபெருமான் தன்னோட அப்படியே கண் பார்வையிலே தீயா ஆக்கி பொசுக்கிட்டாரான். என் கூட வந்த மத்த அசுரர்கள் எல்லாம் சாம்பலாக்கி அவரோட உண்மை ரூபத்தை காட்டின உடனே மத்தவங்க எல்லாம் அந்த தேவர்கள் இந்திரன் இவங்க எல்லாம் சிவபெருமானை போற்றி வணங்கி, பெருமானே நாங்கெல்லாம் வந்து சாதாரணமா கோபப்படுறோம் ஈஸியா எல்லாரும், ஆனா அதனுடைய பலன் எங்களுக்கு தெரியறதில்ல, அதை உணர்த்துறதுக்காக நீங்க கோபப்படுற மாதிரி எங்க மேல கோபப்பட்டு அதுல இருந்து ஒரு அசுரனை உருவாக்கி எங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்சிட்டீங்க, இனிமே இந்த கோபத்தை வந்து நாங்க வராம போற்றி பாதுகா முடிந்த அளவுக்கு இது பண்றோம். அப்படி இந்த கோபம் வந்து தீராம அதிகமா இருக்கிறவங்க இந்த மூர்த்தியை தான் வழிபடணும். யார தெரியுமா? ஜலந்திர வத மூர்த்தி அப்படிங்கிற பேர் வந்து இறைவனுக்கு வந்துச்சு. அந்த மூர்த்தியை வழிபட்டோம்னா நமக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபம் அதிகமா வருது இல்லையா, அத குறைக்கிறதுக்கு பெருமானுடைய அருள் வந்து வழிகாட்டும். நீங்க குழந்தைங்க மட்டும் இல்ல கண்ணா, பெரியவங்க கூட இப்ப உங்களை விட அதிகமா கோபப்படுறது யாரு? பெரியவங்க தான். அப்ப அப்படி இருக்க அந்த பெரியவங்க என்ன மாதிரி எத்தனை பேருக்கு கோபம் வந்தாலும் அவங்க எல்லாம் இந்த ஜலந்திர வத மூர்த்திய வணங்கி நம்மளுடைய கோபத்தை குறைச்சு இன்பமயமான இறைவனுடைய அருள் தரக்கூடிய ஒரு வாழ்வை வாழலாம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரியா? இந்த ஜலந்திர வத மூர்த்தியுடைய புகழ் உனக்கு தெரியுதா? இந்த இந்த இடம் நிகழ்ந்தது வந்து சொல்றது வந்து காசியில நடந்திருக்குன்னு கொஞ்சம் சொல்றாங்க, இமயமலையில நடந்ததாவும் சொல்றாங்க. ஆனா இந்த ஜலந்திர வத மூர்த்திக்கு இப்ப இங்க எங்க கோவில் இருக்குன்னா என் பெரும் வீரட்ட தலங்கள்ல ஐந்தாவதா இருக்கக்கூடிய திருவிற்குடி அப்படிங்கிற இடத்துல இவருக்கு வந்து பெருமான் வந்து அங்க இருக்காரு. இந்த ஜலந்திர வத மூர்த்தி அதாவது திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம்ங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கு. திருவாரூர் வந்து 8 கிலோமீட்டர் போனா இங்க இருக்கக்கூடிய இறைவன் பேர் வந்து வீரட்டேஸ்வரர், இறை வந்து குழலம்மை அப்படிங்கிற பேர்ல இறைவன் அங்க இருக்காரு. நாம அந்த இடத்துக்கு முடிஞ்சா போயிட்டு வரலாம். அதற்கு முன்னாடி அங்க இருக்க இறைவனை நினைச்சு வணங்கி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கோபத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். சரியா? அது இல்லாம நீ உன்னுடைய நண்பனுக்கு சொல்லு இந்த இந்த கதையையும் இந்த தலத்தை பத்தியும் சொல்லி இறைவனை பத்தி நினைச்சு வணங்க சொல்லி அவனுடைய கோபம் எல்லாம் குறைஞ்சு அவனுக்கும் சீக்கிரம் நல்ல பேர் கிடைக்கும். சரியா? அந்த கோபம்ங்கிற அசுரன் நம்மளை விட்டு போகணும்னா சக்கராயுதம், இறைவனுடைய சக்கராயுதம் வந்து நம்மளுடைய கோபத்தை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு இறைவனுடைய அருள் நமக்கு வேணும். ஆணவம் இந்த கோபம் வந்து நமக்கு இருக்க கூடாது. சரியா? அதுல இருந்து இதுல இருந்து இந்த கதை புரியுதா உனக்கு? உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவியா? என்ன சொல்லுவ?
1: ஓம் நமஸ் சிவாய்.

0: தனது கணவரின் மனநிலை இவ்வாறு வேறானமை கண்டு எவ்வளவோ அவருடன் உரையாட முயன்றும் ஒரு வார்த்தையும் பேசாதிருக்கும் நிலை கண்டு அவருடன் அணையாது துயிலும் கொள்ளாதிருந்த மூலரின் மனைவி மறுநாள் காலை அவ்வூரில் உள்ள பெரியோர்கள் பலர் முன்னிலையில் தன் கணவனுக்கு நேர்ந்த மனமாற்றத்தை எடுத்துச் சொல்ல அவர்கள் திருமூலரை காண பொதுமடத்திற்கு செல்லுகின்றனர்.
1: இடம் சாத்தனூர் பொதுமடம்.
2: மூலா மூலா, உன்னை காண நம் ஊரில் உள்ள பெரியோர்கள் வந்துள்ளனர்.
3: மூலனே, உனக்கு என்ன ஆயிற்று? நீ மனம் முடித்த மனைவியுடன் வாழாது, இவ்வாறு பொதுமடத்தில் தங்குவது தவறு உனக்கு தெரியவில்லையா?
4: பசுக்களாகிய ஆன்மாக்களின் தலைவனாகிய எந்தை பசுபதியார் திருவடிகளை தவிர எமக்கு வேறு எந்த பற்றும் இல்லை.
5: பெரியவங்களே, பாத்தீங்களா, என் மாமா என்ன பேசுதுன்னே புரியல. இதுக்கு பித்து ஏதும் புடிச்சிருச்சா இல்ல காத்துகருப்பு ஏதும் புடிச்சிருச்சா, ஒன்னும் புரியலையே.
6: பெண்ணே, சற்று பொறுமையாக இரு. ஏன் இத்துணை பித்திருக்கின்றாய்? மூலனே, உன் மனைவி மற்றும் சுற்றத்தாரின் வருத்தம் உனக்கு புரியவில்லையா?
4: சிவத்தை சார்ந்தாரின்றி எமக்கு வேறு சுற்றமும் இல்லை, இப்பெண்ணோடு எந்த பந்தமும் இல்லை.
3: தெளிந்த ஞானத்துடன் இவர் பேசுவதை பார்க்கும் பொழுது இவர் நம் ஆணையை மேய்க்கும் மூலனாக தெரியவில்லை. முற்றும் துறந்த ஞான வடிவேயான முனிவராக தெரிகிறார். பெண்ணே, நீ நினைந்தவாறு இவர் உன்னுடைய கணவரும் அல்லர். பித்து பேய் முதலியவற்றால் மனமாற்றம் அடைந்தாரும் அல்லர். பொருள் அல்லவற்றையும் பொருளாக கருதும் மன வேறுபாடுகள் என்றும் நீங்கி தெளிந்த மனநிலை உடையவராய் யாவர்க்கும் இறைவனாம் சிவத்தின் மீது கொண்ட பேரன்பினால் அப்பெருமானிடம் ஒன்றுபட்ட உள்ளத்தால் மீதூர்ந்த பெருமை உடையவராய் உள்ளார். இச்சிவயோக நிலையின் தன்மை யாராலும் அளத்தற்கரிதாகும்.
6: பின்னே, இவர் ஒரு சிவயோகிதான். இருவகை பற்றுக்களையும் நீக்கிய மேலான உபதேசத்தினால் ஈசன் திருவடிகளை பெற்றிருப்பவராகிய ஞானிகளைப் போன்று அவர் முழுவதும் உணர்ந்த முனிவராயுள்ளார். இவர் உங்களது சுற்றத் தொடர்பிற்கு உரியவர் அல்லர்.
3: இப்பெண்ணை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள்.
6: சிவயோகியாரே, தாங்களை வணங்குகின்றோம்.
7: ஓம் நமசிவாய்.
8: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

அருள் புரிந்து ஓர் உயிர் வேறு செய்தான் நொடித்தாமலை உத்தமனே. நம பார்வதி பதை மகாதேவ சிவனைய செல்வர்களே, இன்னைக்கு நாம் தினந்தோறும் பாடுகின்ற ரெண்டு பாடல்கள். ஒரு பாடலுக்கு குரு மரபு வாழ்த்துன்னு பேர், இன்னொரு பாடலுக்கு மங்கள வாழ்த்துன்னு பேர். இதனுடைய உண்மையான பொருளை நாம் தெரிந்து கொண்டால் சைவ சித்தாந்தத்தை பற்றியும் பல செய்திகளை இங்கே தெரிந்து கொள்ளலாம். ஆக இன்றைக்கு திருக்கயிலாய பரம்பரை என்கின்ற ஒரு தலைப்பிலே சிந்தித்தால் பல செய்திகளை நாம் தொகுத்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவே திருக்கயிலாய பரம்பரை என்பதை சிந்திப்பதற்கு முன்னால் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கைலாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கைலாயம்னா என்ன? இப்பொழுதெல்லாம் கைலாய யாத்திரைன்னு போறாங்க, கைலை மணின்னு ஒரு பட்டம் வேற போட்டுக்கிறாங்க, கைலாய யாத்திரை. அவன் ஹஜ் யாத்திரை போயிட்டு வந்தா ஹாஜியார்னு போட்டான் இல்லையா? அது கிறிஸ்தவர்கள் பெத்லகேமுக்கு போயிட்டு வர்றதே ஒரு பெரிய யாத்திரையாக கருதுகிறார்கள். நாமளும் கைலாயத்துக்கு போயிட்டு வந்தா கைலை மணி அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த கைலாயம் என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பூலோகத்திலே அவதாரம் செய்வதற்கு முன்பாக கைலாயத்திலே தொண்டு செய்து கொண்டு இருந்தார். அப்பொழுது அவருடைய பெயர் ஹால ஹால சுந்தரன். ஆகவே அவர் கைலாயத்திலிருந்து வந்தார், மறுபடியும் கைலாயத்துக்கே போயிடுறார். வெள்ளை யானையிலே ஏறி கைலாயத்திற்கு சென்றார். அதான் நான் பாடின பாட்டு. அப்படியானால் சுந்தரமூர்த்திகள் சாமிகள் தொண்டு செய்து கொண்டிருந்த கைலாயம் திரும்ப போன கைலாயம் எது? ஒரு கேள்வி. இந்த கைலாயத்தை பற்றி பல செய்திகள் வருகின்றன திருமுறைகளிலே. அப்பர் சுவாமிகள் காசியிலே இருந்து வடநாடு யாத்திரை போனார். காசி வரைக்கும் அடியார்களோடு போனார். காசிக்கு அப்புறம் அடியார்களை நிறுத்திவிட்டு தான் மட்டும் சென்றார் என்று ஒரு வரலாறு வருகிறது. அப்புறம் கைலாயத்துக்கு உடலெல்லாம் தேயும்படியாக, எலும்புகள் எல்லாம் தேயும்படியாக, ரத்தம் எல்லாம் கொட்டும்படியாக நடந்து சென்றார், ஊர்ந்து சென்றார். முதல் நடந்து சென்றார், அப்புறம் ஊர்ந்து சென்றார், அப்புறம் உருண்டு சென்றார். போயிட்டே இருந்தார், சாமி காட்சி புரிய வரையும் போயிட்டே இருந்தார். அப்படியானால் அந்த அப்பர் சுவாமிகள் நடந்து சென்ற கைலாயம் எது? காரைக்கால் அம்மையார் கைலாயத்திற்கு தலையாரை நடந்து சென்றார், பேர்வழியை முட்டு சென்றார் படிக்கிறோம். ஔவையார் விநாயகர்களை ஊதி கைலாயத்துக்கு போனார் ஒரு செய்திவர். திருமூலர் கைலாயத்திலிருந்து வந்தார். பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணம் கைலாயத்தில் நடந்தது. மெய்கண்ட தேவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய பரஞ்சோதி மகாமுனிவர் கைலாயத்திலிருந்து புதிய மலையை நோக்கி செல்லுகின்ற வழியிலே தான் மெய்கண்டாருக்கு தீட்சை பண்ணி வச்சார். அப்படியானால் எத்தனை இந்த கைலாயம் எல்லாம் இமயமலையில் இருக்க கைலாயம் தான் நம்ம கைலாயமா? இப்பொழுது நாம் கைலாயம் என்று சொல்லிக்கொண்டு அந்த கைலாயம் இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை, அது வேற, அது வேற நாட்டுக்கு சொந்தமா இருக்குது இப்ப அந்த இடம். ஆகவே இந்த கைலாயம் தான் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடமா என்று நமக்கு ஒரு ஐயம் வருகிறது. அப்படியானால் இந்த இடத்தை நீங்கள் சிந்தித்தீர்கள் சொன்னால், கைலாயம் என்பது மூன்று வகை கைலாயம் இருக்கிறது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தது இந்த இமயமலையில் உள்ள கைலாயத்தில் இருந்து இல்லை, ஆனால் அப்பர் சுவாமி நடந்தது இந்த இமயமலையில் உள்ள கைலாயம் தான். விநாயகர்கள் பாடி ஔவையார் போன கைலாயம் அது வேற கைலாயம். பார்வதி கல்யாணம் நடந்த கல்யாணம், பார்வதினு ஏன் பேர் வந்தது? பார்வதினு ஏன் பேர்? பர்வதராஜனுடைய மகள், பர்வதராஜனுடைய மகள் பார்வதி. இந்த பார்வதியை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தார் அமெரிக்க சுவாமி, மவுண்டன்ஸ் டாட்டர் அப்படின்னு போட்டார். அப்படிதான் டிக்ஷனரி போட்டிருக்காரு, தமிழ் சொல்லிருக்கா இங்கிலீஷ் போட்டிருக்க, ரொம்ப அருமையா இருக்கு. பார்வதி மவுண்டன்ஸ் டாட்டர் அப்படின்னு. அப்படியானால் அந்த பார்வதி என்ன, பர்வதராஜன் யார, எந்த நாட்டு ஆண்டான்? இந்த பர்வதராஜனுடைய மகள் தான் பார்வதி. அந்த பர்வதராஜன் எந்த நாட்டை ஆண்டார்? இரவு சந்தேகம் வருது நமக்கு. இந்த புராணங்களையும் சாஸ்திரங்களையும் போட்டு குழப்பறதுனாலதான். அப்படியானால் அதான் சொன்னாங்க பெரியவங்க,
இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாத்திரம் தோத்திரம் புராணங்கள் இந்த மூன்றிலையும் தெளிவிருக்கணும். அப்பதான் ஆராய்ச்சி பண்ண முடியும். இன்னைக்கு புராணத்தை ஆராய்ச்சி பண்றவங்க போனா எப்படி ஆராய்ச்சி பண்றானா, சாத்திரத்தையும் தோத்திரத்தையும் தூக்கி வச்சுட்டு தான் புராணத்தை எழுதுறான். அது அந்த பர்வதராஜன் யாருன்னு கேட்டா இமயமலையினுடைய அதிதெய்வம். இந்த இமயமலைக்கு ஒரு அதிதெய்வம் இருக்கு. அவன் நம்மள மாதிரி ஒரு நாட்டை ஆளல. இந்த இமயமலையினுடைய அதிதெய்வம் பர்வதராஜன். அவளுக்கும் மகனாக வந்தாள் பார்வதி. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தது இந்த கைலாயம் இல்லைன்ட்டீங்க. அது இமயமலையில் உள்ள கைலாயம் கிடையாது. திருமலை சிறப்பு எடுத்தவொடனே பெரிய புராணத்தில் அதுதான் திருமலை. நமக்கு திருமலைன்னு சொன்னா கைலாய மலை தான். ஆனா இப்ப திருமலை திருப்பதி தேவஸ்தானம்னு வேற ஒண்ணு போட்டுட்டு இருக்கான். நமக்கு வந்து திருமலைன்னு சேர்க்கிறார் எதை சொல்றார், இந்த திருப்பதியை சொல்லல. அது அவர் சொல்லுவது கைலாயத்தை தான் திருமலைங்கிறார். திருமலை சருக்கம் எடுத்தவொடனே. அப்படியானால் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக நமக்கு ஒருவர் விளக்கி இருக்கிறார். அவர் பாம்பன் சுவாமிகள் இதை தெளிவாக விளக்கி இருக்கிறார். இமயமலையில இருக்கக்கூடிய கைலாயம் பூலோக கைலாயம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இமயமலையில் இருக்கக்கூடிய கைலாயம் இருக்கே அதுவும் கைலாயம் தான். அதுக்கு பேரு பூலோக கைலாயம். அப்புறம் மேருமலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மேருமலை வேற இமயமலை வேற தெரிஞ்சுக்கணும். இமயமலையை மேருமலை என்று சொல்வது உபச்சாரம், அவ்வளவுதான். உண்மையான மேருமலை இமயமலை இல்லை. இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரியற மலை இமயமலை. கண்ணுக்கு தெரியாத மலை ஒன்று இருக்கு. அது எந்த கண்ணுக்கு தெரியும்னா, யோக காட்சிக்கு மட்டுமே தெரியக்கூடிய மலை ஒன்று இருக்கு. சிவ யோகிகள் கண்ணுக்கு மட்டும் தெரியும், சிவயோகம் பயில்கின்றவர்களுக்கு மட்டும் தெரியும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா அதுதான் ஒரு மலை, மேருமலை. சரி, சிவபெருமான் வில்லாக ஒழித்தாரே, வில்லாக வந்து எந்த மலையை வளர்ச்சார் அப்படின்னு கேட்டா இமயமலைன்னு சொல்லல, மேருமலைன்னு தான் சொல்லிருக்காங்க. அது சிவஞான கோபத்திலே வருது இல்லையா. மலை வில்லார், மலையை வில்லாக உடையவர்னு வச்சுக்கலாம், மலையை இல்லாமல் செய்தவர்னு வச்சுக்கலாம் நினைத்தார் சாமி இல்லையா. அப்ப சிவபெருமான் வில்லாக வளைத்தது எந்த மலை என்றால் மேருமலை. அந்த மேருமலைனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது யோகிகள் காட்சிக்கு மட்டும் தெரியக்கூடிய மலை என்பது ஒன்று. அது பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பிரம்மனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட உலகங்கள், அதுக்கு பேர் பிரம்மாண்டங்கள்னு பேர். அதை வச்சுதான்

அது மட்டுமல்ல 23 டிகிரி சாஞ்சுக்கிட்டு சுத்துது. அது வேற யார் சார் அழகு அழகான்னு தெரியல. விஞ்ஞானியும் சொல்லுகிறார், விஞ்ஞானி சொன்னா ஒத்துக்க வேண்டியதான். அப்ப அந்த மேரு என்றால் என்ன என்று கேட்டால் ஒரு ஒரு சந்தேகம் உனக்கு நல்ல மேருன்னா பெரிய சயின்டிபிக் ஆன்சர் நான் கொடுக்க போறேன். மேருன்னா என்ன? மேரு மலை. இந்த பிரம்ம அண்டங்கள் அத்தனையும் இயங்குவதற்காக, பிரம்மாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அண்டங்கள் அத்தனையும் இயங்குவதற்காக ஒரு அச்சு இருக்கிறது. அந்த அச்சுதான் மேருமலை. இமயமலைக்கு மேருமலை என்று சொல்வது உபசாரம், அவ்வளவுதான், உண்மை அல்ல. இப்ப ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, சந்திரன் பூமியை சுத்துது, பூமி சூரியனை சுத்துது, சூரியன் சூரிய குடும்பம் எதை சுத்துது அப்படின்னு கேட்டா பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்க, விஞ்ஞானி என்ன சொல்றான், சூரியனும் ஒரு ஒன்றை மையமாக வைத்துக் கொண்டு ஏதாவது சுத்துதா வளம் வருதா, ஒரு ஆர்பிட், சூரியனுடைய சூரிய குடும்பம் சொல்றாங்க, சோலார் ஆர்பிட், சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டத்துக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு ஆர்பிட் இருக்கா இல்லையா? பூமி சுத்துறதுக்கு ஒரு ஆர்பிட் இருக்கு, அது ஒரு சூரியனுக்கு ஒரு ஆர்பிட் இருக்கா? என்ன விஞ்ஞானி என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு, ஒரு ஆர்பிட் இருக்கு, அந்த ஆர்பிட் நாங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியல. There is a specific orbit. ஆனா நாங்க இங்க கருவிகள்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச உண்மை. விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த சூரியன் மேருமலையை மையமாக வைத்துக் கொண்டுதான் சுழந்து வருகிறது. The whole solar system. அது மேருமலையை மையமாக வைத்துக் கொண்டு வருகிறது. அது மேரு வளர்ந்திருதலா, அது கிளாக் வைஸ்ல தான் போகுது, ஆன்டி கிளாக் வைஸ்ல போகல. அது இது இளங்கோடியிலும் சொன்னார் இல்லையா, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளர்ந்திருதலா. மேருமலையை வளமா தெரியும் சூரியன் இளங்கோடியிலும் சொல்லிட்டார். அதுபோல நம்ம நக்கீர சொன்னார், வளன் ஏறு திரிதரு பலர்வுகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு. அப்ப என்ன தெரியுது கேட்டா, இந்த சூரியன் எதை மையமாக கொண்டு சுற்றுகிறதோ அந்த ஆர்பிட் முடிகிறது எவ்வளவு நாள் ஆகும் கண்டுபிடிக்கல இல்லையா. இப்ப பூமி சூரியனை சுற்றுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னா 364 கால் நாள் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அது சுத்திவதை எவ்வளவு நாள் ஆகும் கண்டுபிடிக்கல, அது பல கற்பங்கள் ஆகும்னு சொல்லுது சாஸ்திரம். ஆக என்ன தெரியுதுன்னா, சூரிய சிஸ்டம், சூரிய குடும்பம் எதை மையமாக வைத்துக் கொண்டு சுழந்து வருகிறதோ அதுதான் மேருமலை. அந்த மேருமலையினுடைய உச்சியில ஒரு கைலாயம் இருக்கு. மேருமலையவே கண்டுபிடிக்கல, அப்புறம் கைலாயத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே அதுக்கு பேர் மேரு கைலாயம் வச்சான். அதுக்கப்புறம் சைவ சித்தாந்த தத்துவத்தில் 26வது தத்துவம் அராக தத்துவம். அதாவது 36 தத்துவங்கள்ல 35 தத்துவங்களில் உலகங்கள் இருக்கின்றன, புருட தத்துவத்தில் மட்டும்தான் உலகம் இல்லை. அதுதான் சைவ சித்தாந்தம் என்ற முடிவு. தத்துவம் 36, அதுல புருடன் என்ற தத்துவம் தத்துவமாக வைத்து எண்ணப்பட்டிருக்கிறது, ஆனால் அங்கே உலகங்கள் இல்லை. மிச்சம் 35 தத்துவத்திலையும் உலகம் இருக்கு அப்படின்னாச்சு. அங்க உலகம் இருக்கு, அங்க வாழக்கூடிய ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்களே, அந்த உலகங்கள் எல்லாம் உயிரினங்கள் இருக்கான்னு கேட்டார். உலகங்கள் இருக்கின்றன, அங்கே போனங்கள் இருக்கின்றன, அந்த போனங்களிலே போனவாசிகள் இருக்கிறார்கள், அந்த போனவாசிகளை அதிட்டிக்கக்கூடிய அதிதெய்வங்கள் இருக்கிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. தத்துவாதிபதிகள் என்று சொல்வார் சுவாமி பாஷ்யத்தில். ஒவ்வொரு தத்துவத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய அதிதெய்வம் ஒன்று இருக்குங்கிறார், தத்துவாதிபதிகள். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த புருட தத்துவம் என்று உலகம் இல்லை, மிச்சம் உலகம் இருக்குன்னு தெரியுது இல்லையா. அந்த 26 புருட தத்துவத்துக்கு மேல இருக்கக்கூடிய 26வது தத்துவம் அராகம். அந்த அராக தத்துவத்துல ஒரு கைலாயம் இருக்குது, அதுக்கு பேரு ஸ்ரீ கைலாயம். அந்த ஸ்ரீ கைலாயம் என்பதான் அருமையா தமிழ்ல அவர் வந்து திருமலைன்னு வச்சார் சேர்க்கல. அப்ப என்ன தெரியுதுன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தது ஸ்ரீ கைலாயத்தில இருந்து, மறுபடியும் போனதும் ஸ்ரீ கைலாயம், இந்த இமயமலையோட கைலாயத்துக்கு போல. ஆனா அப்பர் சுவாமிகள் நடந்தது இந்த பூலோக கைலாயம், காரைக்காலம் நடந்தது இந்த பூலோக கைலாயம், இப்ப திருமூலர் வந்தது ஸ்ரீ கைலாயம்,

0: பார்வதி கல்யாணம் நடந்தது ஸ்ரீ கைலாயம். பரஞ்சோதி முனிவர் பொதியமலையை நோக்கி அவர் புறப்பட்டு வந்தது பூரோக கைலாயம். இப்ப என்ன தெரியுதுன்னா, கைலாயம் என்ற சொல் இந்த மூன்று கைலாயத்தையும் உணர்த்தும். இடம் நோக்கி பொருள் கொள்க. ஆகவே என்ன சொன்னார் என்றால், இப்பொழுது ஒரு சந்தேகம் நமக்கு என்னன்னு கேட்டா, சிவன் கோயில் அன்னைக்கு சொன்ன ஆலய வழிபாட்டை பேசும்பொழுது அதிகாரநந்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னு சொன்னேன், உடல் மனித உடம்பாக இருக்கும், முகம் மட்டும் காளி முகமாக இருக்கும். அவர் தான் அதிகாரநந்தி. அந்த அதிகாரநந்திட்ட இருந்துதான், அதிகாரநந்தினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, திருக்கைலாய மலையை காவல் செய்யக்கூடிய செக்யூரிட்டி ஆபீசர் அப்படின்னா புரியும். அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழில்மை பூண்டு நங்குறும் அறவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகி பங்கயம் துவரனாரும் வேத்திர படை கொடுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போத்தி அப்படின்னு. அப்ப அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழில்மை பூண்டு, அதாவது அகம்படி தொழில்மைனா சுவாமிக்கு அணுக்கமாக இருந்து கொண்டு இல்லையா. ஒரு ஆபீஸ் எடுக்காருன்னா அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி எப்பனாலும் உள்ள போயிட்டு வரலாம், நீங்களும் அனுமதி வாங்கிட்டு போனோம் இல்லையா. ஒரு பெரிய செக்ரட்டரி கவர்மெண்ட் வச்சுக்கிறீங்களே, அவருக்கு செக்ரட்டரி இருக்கிறார் இல்ல மந்திரிக்கு செக்ரட்டரினா, பிரைவேட் செக்ரட்டரி வந்து மந்திரி முக போதில் அனுமதி வாங்கணுமா, வேண்டியதில்லை. அவர் எப்பனாலும் போவார், எப்பனாலும் வருவார். அது போல அகம்படி தொழில்மை உண்டு அப்படின்னாரு. அந்த நந்தியிடத்தில இருந்து நமக்கு வந்ததுதான் சிவஞான போதம். சிவஞான போத பாயிரத்தில் நடத்துறீங்க ஐயா, நடத்துறாங்க. சிவஞான போதம் என்னன்னு சொன்னாரு, நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம். சிவஞான போதத்தை கொடுத்தது யாரு, வாங்கினது யாருன்னு கேட்டார். நந்தி, அதிகார நந்தி, முனிகணம். முனிகணம்னா என்ன, முனிவர்களுடைய கூட்டம், நான்கு முனிவர்கள். அவர்கள் தான் யாருன்னா, சனற்குமார முனிவர், சனகர், சனாதனர் என்று சொல்லக்கூடிய நான்கு முனிவர்கள், பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இப்போ அந்த நந்தி தேவரிடத்தில் இருந்துதான் அவருக்கு என்னென்ன பேரலா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதிகார நந்தி அப்படின்னு சொல்லலாம். நம்ம குருமரபு வாழ்த்துல என்ன வார்த்தை இருக்கு, சைலாதி மரபுடையோ. சைலாதினா என்ன அர்த்தம், சிலாதர முனிவருடைய மகன் சைலாதி. ஆகவே சைலாதி என்பது ஒரு சிறப்பு பெயர். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சிவலோகத்தில் இருக்கக்கூடிய பதவிகள் வேற, அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆள் வேற இல்லையா. அதனால தெரிஞ்சு அந்த கான்செப்டை மறந்துடக்கூடாது. இந்த ஆலய வழிபாடுல கூட இந்த கேள்விகள் சில பேர் வந்து, இந்த டிண்டி முண்டியா இருந்தவங்க எழுதியிருக்காங்க. அப்படி இல்லை, டிண்டி முண்டிங்கிறது அந்த பதம், அந்த ஆள் பெயர் இல்லை. அதுபோல அதிகார நந்தி என்பது பதவியினுடைய பெயர். அந்த பதவியை இன்றைக்கு அந்த பதவியில இருக்கிறவர் யார், ஒரு பதவியில் சொன்னாது அந்த பதவியில் இப்ப யார் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த பதவியில இப்ப இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் திருவையாற்றில் அவதாரம் செய்து செப்பேஸ்வரன் என்ற இயற்பெயரை உடைய, அவருக்கு பேர் அப்பா வச்ச பெயர் செப்பேஸ்வரன், செப்பேஸ்வரன் என்ற இயற்பெயரை உடையவரும் சிராதரமுனிவருடைய மகனாக தோன்றியவருமாகிய அதிகார நந்தி என்பது ஒரு பதவி பற்றி வந்த பெயர். அவ்வளவுதான். அவருக்கு என்னென்ன பெயர்லாம் இருக்கு சாஸ்திரத்தில் கேட்டீங்கன்னா, நம்முடைய முதற்குறவர்னு சொல்லலாம், அபர பரமேஸ்வரன் என்று அவருக்கு சிறப்பு பெயர் உண்டு. சிவபெருமான் பரமேஸ்வரன், அவர் அபர பரமேஸ்வரன். இன்னொன்னு அவருக்கு பேர் பாருங்க, திவிதீய சம்பு. சம்பு, சம்புன்னு என்னர்த்தம், சுகத்திற்கு உறைவிடமாக இருப்பவன். சங்கரன் என்றால் சுகத்தை செய்பவன். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். சம்கரன், சுகத்தை கொடுப்பவன் சங்கரன், அந்த சுகத்திற்கு இருப்பிடமாக இருப்பவன் சம்பு. சங்கர சங்கர சம்போ, சிவ சங்கர சங்கர சங்கர சம்போ. நம்ம பதவி பாடலாம் இப்படிதான் பாடியிருக்காங்க பெரியவங்க எல்லாம். இந்த சங்கரன் சம்பு என்பது அவருடைய, அதாவது கோஷியா உச்சரிக்கக்கூடிய சொற்கள் சிறந்த சொற்கள். இந்த சிவன் பவன் கோஷியா சொல்லப்படாது, அது தனியாக சொல்லணும். சிலது கோஷியா சொல்லலாம், கோரஸ், அந்த கோரஸாக சொல்வதற்கு சிறந்த பெயர்கள் சங்கரன் சம்பு. ஆகவே அவருக்கு பேர் என்ன கேட்டா, திவிதீய சம்பு, இரண்டாவது சம்புன்னு அர்த்தம். திவிதீய சம்புனா செகண்ட், மினிஸ்ட்ரியில நம்பர் ஒன் டூன்னு சொல்றாங்க இல்லையா, அடுத்தால சிவஞான போதம் என்ற ஞான சாஸ்திரத்தையே நமக்கு தந்தவர் அவர் தான். அதை சொன்னவர் யாரு? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். அவருக்கு இவருக்காக வந்து தனியா ஒரு கிளாஸ் எடுத்தார். வரலாறு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் போய் அவர் அதிகாரம் வந்து சிவபெருமானுடைய கையை கட்டி நின்னார். சிவபெருமான்னு சொன்னா இந்த இடத்துல சிவபெருமான் யாரு? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன், அவருடைய தலைவர். அவ போய் நிக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சது, நீ ஏதோ சந்தேகத்துல அப்படியே பெரியவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க, குறிப்பாக அறியணும் இல்லையா. இப்படி இப்ப பெரிய ஆள்கிட்ட போய் இப்படி நின்னோம்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்ன சொல்ல விரும்புறோம் ஆனா கொஞ்சம் பயமா இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் தலையை சொல்லியிருக்க அர்த்தம். அது போல ஒரு நாள் தலையை சொல்லிட்டு நின்னார். ஆனா நம்ம நம்ம மாதிரி ஆனா கேட்டு தெரியும் என்ன வேணும்னு. அவருக்கு அப்படி இல்லை, நீ எதுக்காக வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். சிவாகமங்களை எல்லாம் படித்து விட்டு உனக்கு சந்தேகம் வந்திருக்கு, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிற, கேட்காம சொல்லிட்டார் சாமி. ஆகவே அந்த சந்தேகம் என்னன்னா, ஒவ்வொரு ஆகமத்திலையும் பொருள் வேறு வேறாக சொல்லப்பட்டிருக்கிறதே, உண்மையிலேயே பொருள் எத்தனை உனக்கு சந்தேகம் வந்திருக்குது. இந்த சந்தேகத்துக்கு ஆகமத்திலே பதில் இருக்கு, ஒரு ஆகமத்தில் பதில் இருக்கு. அந்த ஆகமத்தை எடுத்து படி நான் அர்த்தம் சொல்றேன். அதுதான் சிவஞான போதம். நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம். ஆகவே சிவஞான போதத்தை நமக்கு தந்தவர். அப்புறம் திருவையாற்றில் அவதாரம் பண்ணது எப்படி? சண்டீஸ்வர நாயனால் திருச்செங்கலூர் அவதாரம் பண்ணவர் தான் இன்னைக்கு அந்த துணிச்சண்டருங்கிற பதவியில் இருக்கிறாருன்னு சொன்னேன். அதே போல அதிகாரநந்தி என்ற பதவியில இன்னைக்கு இருக்கிறவர் யாருன்னு கேட்டா, திருவையாற்றில் அவதாரம் பண்ண அந்த செப்பேஸ்வரன். ஆனா சேகலார் சொன்னார், ஒவ்வொருடைய பெருமையை சொல்லிட்டு வருவார். பெரிய பெருமையெல்லாம் யார் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எப்படி காட்சி அமைக்கிறார்? உபமன்ய மகாமுனிவர் பெரிய சித்தர்களுக்கு சொல்லிட்டு இருக்கார், கைலாயத்தை சொல்றார். அப்பொழுது ஒவ்வொரு தலத்தோட பெருமையெல்லாம் சொல்லிட்டே வருவார். அப்பொழுது திருவையாற்றினுடைய பெருமையை சொல்றார். திருவையாற்றுடைய பெருமை என்ன தெரியுமான்னாரு, நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீளருள் பெற்ற பொற்பது. திருவையாற்றுக்கு வேற பெருமையெல்லாம் சொன்ன பெருமை இல்லைன்ட்டார் இல்லையா. இன்னைக்கு தியாகராஜ உற்சவம் நடக்கு, அது நடக்குன்னு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் திருவையாற்றுக்கு பெருமை. ஆனா சேகலார் என்ன சொன்னார் தெரியுமா? உபமணிய முனிவர் சொன்னதா சொன்னார். திருவையாற்றுக்கு என்ன பெருமைன்னு கேட்டா, நங்கள் நாதானாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீளருள் பெற்ற பொற்பது. அவ்வளவுதான். நம்முடைய முதற் குரவனாகிய நந்தி எம்பெருமான் அங்கே பிறந்து தவம் செய்து எம்பெருமானுடைய திருவருளை பெற்று அதிகார நந்தியாக வீற்றிருக்கிறார் அல்லவா, அதுதான் திருவையாற்றுக்கு பெருமை. இதுக்கு மேல ஒண்ணு வேண்டியதுல போ அப்படின்ட்டார். ஆகவே திருவையாற்றில் அவதாரம் பண்ணவர். ஆகவே இப்ப அதிகார நந்தின்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, சைலாதின்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இந்த குரு பாரம்பரியமாக நமக்கு ஆன்மீகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உள்ள ஆன்மீக இயக்கங்கள், இதை ஏன் நான் சொல்ல நினைச்சேன்னா, இன்றைக்கு நிறைய ஆன்மீக இயக்கங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. புட்டீசல்கள் போல, காணான்கள் போல எத்தனையோ இயக்கங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஃபாலோயர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை வேற கண்டுபிடிக்கிறாங்க, அது வேற. ஒவ்வொரு சாமியாருக்கும் ஒரு போஸ்ட் வேற இருக்குது, அவர் ஒரு மந்திரத்தை வேற கண்டுபிடிக்கிறார். ஆனா நமக்கு ஏன் பரம்பரைன்னு சொன்னோம்னா, அந்த பரம்பரை அதுபோல தாய்மான சொல்லும்போது சொல்வார், மூலன் மரபில் வரும் மௌன குருவே. என்னுடைய குருநாதர் மௌன குரு. அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறார், அவரே அவருக்கு குருநாதர் இல்ல. மூலன் மரபில் வரும் மௌன குருவேன்னு சொல்வார். அப்ப என்ன தெரியுதுன்னா, நம்மளும் என்ன சொல்றோம், சைலாதி மரபுடையோம். அப்போ மரபு வழியாக வந்த குருநாதர்கள் மட்டும்தான் ஞானத்தை உணர்த்த முடியும். அதுதான் சைவ சித்தாந்தத்துடைய முடிந்த முடிவு. நம்முடைய சிவபிரகாசர் சொல்வார், நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரா சிவபிரகாசம்? என்ன சொல்றாரு, அகச்சந்தான குறவர் நாலு பேரு, புறச்சந்தான குறவர் மூணு பேரு, அதுக்கப்புறம் நான் நாலாவது ஆளுன்னு சொல்லிக்கிறார் இல்லையா. அப்படிதான் சொல்றாரு சிவபிரகாசர். அவர்தான் முதல்ல சைவ சித்தாந்தங்கிற பெயரை உபயோக பண்ணவர். அவர்தான் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனிங்கு தெரிக்கல் விட்டாம்னு முத முதல்ல 14 சாஸ்திரத்துல சைவ சித்தாந்தம்ங்கிற வார்த்தை அவருடைய நூல்ல தான் வருது, வேற நூல்ல சைவ சித்தாந்தம்னு வரல. ஆக இந்த மாதிரி எல்லாம் ஆன்மீக இயக்கங்கள் தோன்றுவதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றான். இந்த கடவுளை பற்றி, உலகத்தை பற்றி அவர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்தை பிரகடனம் பண்றாங்க. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு இந்த இயக்கங்கள் எப்படி வளர்கிறது, நான் எந்த இயக்கத்தையும் அட்டாக் பண்றேன்னு நினைக்காதீங்க. நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஞான நூல்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன. இன்னைக்கு ஒரு நிலைமை என்னன்னு கேட்டா எது ஞான நூல்னே தெரியாது இல்லையா. நமக்கு பிரமாண நூல் என்னன்னு பெயரையா சொல்ல தெரியணும் இல்லையா. அந்த நூலை புரியாம இருக்கலாம் சார், அது வேற விஷயம் சார். நான் எந்த நூலின்படி உழுக வேண்டும் சொன்னாலே சொல்ல தெரியாது. ஆகவே இன்றைக்கு ஆன்மீகம் என்ற பெயரினாலே வரக்கூடிய நிறைய வருது. என்னவோ நூல்கள் எல்லாமே ஞானம்னு போட்டுக்கிறான். பக்தி பக்தி ஸ்பெஷல் நூல் வருது. ஏன்னு கேட்டா, ஏன் ஆன்மீக பத்திரிகை அதிகமா இருக்குன்னு கேட்டா, மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லை. இன்னைக்கு பத்திரிகை உலகம் கண்டுபிடித்தது, ஆன்மீக பத்திரிகையில தான் அதிக வருமானம் கிடைக்கிறது என்று கண்டுபிடிச்சதுனால நிறைய ஆன்மீக பத்திரிகை பெருகி கொண்டு வருகிறது. ஆகையால் எல்லாம் லாப நோக்கத்தில் இழக்கப்படுகின்ற பத்திரிகைகளை பார்த்துக்கொண்டு எது ஞானம்னே தெரியல. ஞானங்கள் என்னன்னே தெரியல. ஏன்னா அவனும் ஞான ஸ்நானம் தான் சொல்லிக்கிறான், அவனும் ஞானத்தை கொடுக்கறேன்னு தான் சொல்றான், அவனும் ஞானம் எல்லாரும் முடிச்சுக்கிட்டு ஆடுறாங்க. ஆகவே ஞான நூல்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன. பத்திரிகை பலத்தை கொண்டு, பண பலத்தை கொண்டு, இன்னைக்கு வரக்கூடிய ஆன்மீக இயக்கங்கள்லாம் பத்திரிகை பலம் பண பலம். ஒரு ஆன்மீக இயக்கம் எடுத்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஆரம்ப உடனே ஒரு ஜேர்னல் ஆரம்பிச்சிடணும் நீங்க. அது மாதிரி இன்னைக்கு அதனால என்ன தெரியுதுன்னா, மக்களுக்கு இதையெல்லாம் ஞானமணி ஞான சிந்தாமணி இந்த ஞானம்ங்கிற பத்திரிகை எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கு தெளிவு தானே வரணும். வருதா? குழப்பம்தான் வரும். நீங்க படிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, அவன் ஒரு பங்கு பண்றான்னா திரைப்படங்கள் டிவி அது ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம் நம்மளை கெடுத்து இருந்தானா இன்னொரு பக்கம் இல்லையா. அதெல்லாம் சினிமாவெல்லாம் பொழுதுபோக்கு. திருவிளையாடல்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, தருமி எப்படி காட்டுறான், தருமி ஒரு பேராசை பிடித்தவனாக பணத்துக்கே அலைஞ்சு கொண்டிருப்பவன் மாதிரி. இந்த தருமியினுடைய கேரக்டர் திருவிளையாடல் படம் படிச்சீங்கன்னா மிக உன்னதமான ஒரு கேரக்டர். தருமியினுடைய பாத்திரத்தை எப்படி காட்டாரு பரஞ்சோதி முனிவர், சினிமாக்காரன் எப்படி காட்டுறான். இதை பரிசு வாங்கி நான் பால் கணக்க முடிக்க போறேன், தேன் கணக்க முடிக்க போறேங்கிறான். அப்படியே தருமி பார்த்து வருது. அப்ப என்ன தெரியுது, அதுபோல ஓம் நம சிவாயான்னு ஒரு சீரீஸ் வந்தது. அதுல சிவபெருமானும் விநாயகரும் சண்டை போடுவாங்க இல்லையா. இதெல்லாம் பார்த்தோம், அதை காட்சிகள் இதெல்லாம் பார்த்தா என்ன இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணுதுன்னு கேட்டா, இதுதான் ஆன்மீகமா. நாம் வழிபடுகின்ற கடவுள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா? ஆகையால் என்ன தெரியுதுன்னு கேட்டா, இன்றைக்கு வருகிற ஆன்மீக இயக்கங்கள் ஆனாலும் சரி, பத்திரிகைகள் ஆனாலும் சரி, சினிமாவானாலும் சரி, டிவி ஆனாலும் சரி இல்லையா, இந்த சூளம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய சீரீஸ் வந்துட்டு இருக்கு பாக்குறேன். எல்லாரும் நானும் விடாம பாக்குறேன் இத. ஏதா எல்ல கப்பல்கள் சொல்றதுக்காக நான் பார்க்க வேண்டியிருக்கேன். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அது உண்மை தத்துவம் என்ன, இந்த சூரத்தினுடைய உண்மையான தத்துவம் என்ன என்று சிவபூஜை என்ன சொல்லப்பட்டிருக்கு. இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பெருத்த வேறுபாடு. ஆகையால என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த ஞானம் என்பது பத்திரிகையை படிப்பதனாலோ சினிமாவை பார்ப்பதனாலோ வருவது அல்ல. முதல்ல தெரியுதுலையே நமக்கு நல்லா தெரியும்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எரிபத்த நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அபயம் ஆறும் அடியும் அணியும் சடை மேல் ஏறும்

0: நெஞ்சை துயரம் கட நேர்ந்துடும். மஞ்சே இரவில் மரளிக்கிறவில் செஞ்சேவடியா சிவதா சிவதா நெடியோர் அறியா நெடியார் அறியும் படியார் அடிமைப்படி செய்தொழுக அடியார்களில் யா நாராயணவாய் முடியா முதலா இரவே மொழிய. இப்படியே இவர் புலம்பினார் சத்தம்போது. இந்த சத்தம் அந்த வீதியிலே கோடாளிய தோல்ல வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாரு நீதிபத்தர். அவருடைய செவியிலே தொட்டு சிவதா சிவதா சிவதான்னு ஒருத்தர் சத்தம் போடுறாரு. இன்னமும் பக்தருக்கு ஏதோ இடையூறு வந்துட்டுதான்னு வேகமா வந்தாரு என்றவர் உரைத்த மாற்று எரிபத்தர் எதிரே வார நின்றவர் கேளா மூடும் நெருப்புயிர்த்து அலன்று பொங்கி மன்றவர் அடியாருக்கு என்று வழிப்பகை களிரே என்றோ கொன்றது வீழ்ப்பன் என்று கொலை மனு எடுத்து வந்தார். அதனால இந்த அடியாருக்கு இந்த யானையினால துன்பு வந்துருக்கு. அந்த யானையை கொன்னு துளைச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னார். வந்தவர் அழைத்த தொண்டர் தமை கண்டு வணங்கி இந்த சிவகாமி ஆண்டாரை வணங்கினார். உங்களுக்கு என்ன துன்பு வச்சு எப்படி துன்பு வச்சுன்னு கேட்டார். இந்தவள் இடும்பை செய்த யானை என் குற்றது என்று இந்த துன்பம் கொடுத்த யானை எந்த பக்கம் போச்சுருக்க. அது யாரு யானைன்னு கேட்கல. யாருடைய யானை யானை என்ன யானை வச்சிருக்கிறவன் சாதாரண ஆளா இருப்பாங்க. இப்ப யானை வாடகைக்கு வச்சிருக்கிறவன் உண்டு இல்லையா? உண்டா? உண்டு. முன்னையெல்லாம் இருந்துருக்கு. உண்டு இல்ல? உண்டு உண்டு. யானை வாடகைக்கு விடுறது உண்டுப்பா. குதிரை யானையில வாடகைக்கு விட்டுறது உண்டு. முன்னாள் மாப்பிள்ளை எல்லாம் குதிரையில ஏறி போறது குதிரை ஒட்டுக்குவாங்க. இப்ப எல்லாம் ஒருத்தர் குதிரையில ஏறது இல்ல பயந்து. அதனால அப்படி வந்து அந்த யானை எந்த பக்கம் போச்சுன்னாரு. எந்த யார் சாத்தும் பூவை எங்கு இரு பறித்து மண்மேல் சிந்தி மின் பிழைத்து போக நின்றது தருவே என்றார். இந்த தெருவில் தான் போச்சுன்னாரு. அது எங்க இன்னமேல் பிழைக்க போகுதுனாரு யானை அப்படின்னு சொன்ன உடனே அந்த யானை என்னமேல் பிழைக்க போகுது அப்படின்னு போனாராம். போகும்போது இங்கு அது பிழைப்பது எங்க இனி என எரிவா இருந்த அங்கையின் மழுவும் தாமும் அனலுவும் காலும் என்ன. இவரு காத்தா கையில வச்சிருக்கிற மனுவாயுத நெருப்பான் காத்து நெருப்பும் போறது போல போன அந்த வேகம் காத்து கையில வச்சிருக்கிற மனுவு நெருப்பு கேட்கவாங்க. பொங்கிய விரைசி விசைய சென்று குறுகறி தொடர்ந்து ஒற்றும் செங்கன்வாள் அரியர் கூடி கடைத்தனர் சீர்த்தமிக்கார். கண்டவர் இது முன்பு யானையை கண்டுட்டாரு. அண்ணல் அண்ணல் உரித்த களிரே போலும். நம்ம சிவபெருமான் உரித்த யானை மாதிரிதான் இருக்குதுனாரா. சிவபெருமான் ஒரு யானையை உரிச்சு தோலை போத்திக்கிட்டாரு. கச்சமகாஜவரன் ஒருத்தர் இருந்தார். அவன் அண்டன மண்ணுள்ளோரும் தடுக்கின அடுத்து சென்று துண்டித்து கொள்வேன் என்று சுடர்மனு வளர்த்தில் வீசி கொண்டிருந்து அறுத்து சென்று காலினார் குலுங்க பாய்ந்தார். தேவர்களை வந்து எதிர்த்தா கூட இந்த யானையை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு குதி குதிச்சு ஒரு குதி குதிச்சு இந்த குடலியை சுழற்றி பாய்ந்து விட்டுட்டாருயா. ஒரு குதி குதித்தாரு பாய்ந்தாரு ஓங்கி துதிக்கைய விட்டுட்டார். பாய்தலை மிதை கொண்டு வைக்கும் பாகரை கொண்டு சீறி காய்தழல் உமிழ்கண் வேளம் திரிந்து மேற் கதுவ அச்சம் தாய்தலை அன்பின் முன்பு நிற்குமே தகைந்து வாய்ந்து தோய்தனை தடக்கை விட மழுவினால் துணித்தார் சொன்னார். யானைக்கு பயப்படலாம். யானை காத்துப்பட்டாலே மனுஷன் விழுந்துருவான். யானை காத்துப்பட்டாலே விழுந்துருவான். பயப்படலாம். அது அன்புக்கு முன்னாலே அச்சரிக்காதுங்க. அன்புக்கு முன்னாலே அச்சரிக்காதுங்க. அப்படி வீழ்த்தாரு. கையினை துணித்த போது கடல் என கதறி விழுந்து மைவரை அணைய வளம் புரண்டின. துதிக்கையை போச்சு கீழே விழுந்து அந்த யானை புரண்டு மருங்கு வந்த வெய்யகோல் பாகர் மூவர் யானை மேல ரெண்டு பேர் எழுதிட்டு வந்தானா கீழே அதை ஓட்டிட்டு வந்தவன் மூங்கதான். ஐவரை கொண்டு நின்றார் அறுவரை அனதுவார். அந்த அஞ்சு பத்தியை ஒட்டினார். மேல வந்த ரெண்டு பத்தியை ஒட்டி விட்டாரு. யானை மேல வந்த ரெண்டு பத்தி ஒட்டினார். கீழே வந்த மூணு பத்தி அஞ்சு யானையோட ஆறு அலுவலி. இது யாரு ஆடு யானை பார்த்தாலே ஓரளவு ஒரு புரிய யானை இது ராஜா விட்டதுன்னு தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் பார்க்கல. ரொம்ப சிந்திருச்சு. அடியாருக்கு துன்பத்தை கொடுத்துருச்சு. சிவகரிங்கிறதுக்கு இடையூறு வந்துருச்சு. சிவகரிங்கிறதுக்கு இடையூறு வந்தபடினால வெட்டுறான்னு வச்சுக்கிட்டேன். சண்டேஸ்வர நாயனார் பாலை தட்டின உடனே அப்பனை வெட்டிக்கிட்டாரு. சிவகரிங்கிறதுக்கு இடையூறு வந்தா வெட்டலாம். அப்படிலாம் நீங்க நினைச்சு விடாதீங்க பெரியவம்பு. அதனால வெட்டாட்டி கூட தட்டலாம். தட்டிட்டு நீங்க வாட்டில கைங்கிறத போடலாம். வெட்டுனா தோன்றும். அதனால தட்டலாம். வெட்டல வேண்டாம் தட்டலாம். விளங்குதா? சிவ கைங்கரியத்துக்கு இடையூறு வந்துச்சுன்னா அந்த கைங்கரிய பண்றவாளுடைய இணையகத்தை குறைச்சிக்கலாம். நம்ம கைங்கரியத்தை பாட்டில செய்யலாம். அவன் பாச்ச காதிலேயே வச்சுக்கலாம். அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். அவரு எரிபத்திர மாதிரி நம்ம போக முடியும். ஐவரை கொண்டு அறுவரை அணையதோ சிவ கைங்கரியம் பண்றதுக்கு மூன்றுலையும் வெட்டிட்டா அப்ப தொண்டு நல்லா செய்யும். அதனாலே அந்த புலங்களை வென்றதாக இது கருத்து. அதுவரையோட வெட்டுண்டு பட்டு விழுந்தார் ஒளிய மற்றுள்ளார் ஒளி மற்றவள் தொங்கல் மன்னன் வாயிற்காவலன் நோக்கி பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டார் என்று பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டார். பட்டு பட்டு உருதுவர் மூணு பட்டு உருதுவர் பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டார் என்று முட்டநேர் கடிதவுக்கு முதல்வனுக்கு உரை வந்தார். அதனால இந்த மாதிரி பட்டவர்த்தனமும் பட்டு போச்சு பாகர்களும் பட்டு போனார்கள் ராஜா கிட்ட போய் இருக்கிற ஆளுகள் அப்படின்னு சொன்ன உடனே மற்றவர் முடிந்த மாற்றம் மணிக்கடை காப்போர்களா கொற்றவன் தன்பாலைதி குறைகளில் பணிந்து போச்சு பற்றவர் இலதாய் இலாதாய் நின்போர் பட்டாமால் யானை வீழச் செற்றனர் சிலரா என்று செப்பினார் பாகரன். சாதாரண யானை இல்ல பட்டவர்த்தனம்ங்கிற முதல் யானை அந்த யானை அரை வெட்டித்தாரன் அரை வெட்டித்தாரன் சில பேர் அப்படின்னு சொன்ன உடனே வந்து சேரர்களுக்கு உத்தரவு போட்டார். யானை வெட்டினா சாதாரண ஆளு வெட்ட மாட்டானே யார சிற்றரசனா இருக்கணும் நமக்கு எதிரியா இருக்கணும் அதனால நம்ம தனியா போலாமா அதனால உத்தரவு போட்டாரு சேரர்கள் போட்டுச்சு சேனைகளோடு சென்றாரு. இந்திர தேரும் ஆகும் எடை எடை களிரும் ஆகி அப்படி செங்கோடு தாரை காலம் தளங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி பொங்கொலி சின்ன எல்லா பொறுபடை மடைந்த பொற்பின் மங்கொல்வான் கிளர்ச்சியான மருங்கெழுந்து எம்பி மல்க இப்படியாக போச்சு. மன்னன் குதிரை மேல வந்தான் புகழ்ச்சோழன் குதிரை மேல வந்தார். கடுவிசை முடுகி போய் களித்துடும் பாகர் வெந்த படுகளம் குருகச் சென்றான். இந்த மாதிரி இறந்து கிடக்கிற இடத்துக்கு படுகளம்னு நல்லா தெரியும் படுகளம் தெரியுமே எல்லா உயிர் உயிர் கிடக்கிற இடத்துக்கு சொல்றாரு. கடுவிசை முடுகி போய் களித்துடும் பாகர் வெந்த படுகளம் குருகச் சென்றான். வேறெல்லாம் பொருத்தமா தான் இருக்கு. பகை புலத்தவரை காணான் படுகளத்துக்கு போனா அங்க யாரும் பகைவரை காண விடு சுடர் மடு ஒன்றேந்தி வேறு தடக்கை தாய அடுகளில் என்ன நின்ற அன்பரை முன்பு கண்டான். ஒரு மடுவை வச்சுக்கிட்டு ஒரு யானை போல நிக்கிற ஒரு அன்பரை கண்டான். ஒன்றவள் அருவி குன்றம் என பொருள் கழித்து முன்பு இவரும் வெட்டிட்டு வரப்பும் போகப்படாது. யாரு யானையோ வெட்டின ஒரு பாடாது பயம் வர்றது இல்ல ராஜா விட்டு யானையா இருக்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு யார் ராஜா விட்டு யானைன்னு ஏதாவது ஊருத்துல போறேன் நம்ம வேற பக்கம் போயிடலாம் அப்படின்ட்டு முடிச்சுக்கூடாது அது மாதிரியும் போகல அங்க நின்றுட்டு இருந்திருக்காரு அப்படி நினைக்கப்படாது இல்ல நின்றார் மன்றுள் என்று நிறுத்தவே வயலு வென்றி கொன்றவர் அடியாரானார். உத்தராட்சி இருந்துச்சு திருநீர் இருந்துச்சு இது சிவபெருமானுடைய அடியவராற்ற அப்படின்னு நினைச்சாரா கொன்றவர் இவர் என்று வரார். ஆக இவர் வெற்றி இருக்க மாட்டார் யானை உச்சவனடியாரு எதுக்கு வெற்றாரு யார் அந்த வேலைக்கு போய் வென்றவர் யாவர் என்றால் வெடிப்பட்ட முழங்கு சொல்லார் யார் யானையை வெட்டியது எது கேட்டான் புகழ்ச்சோழன் இவரை வெட்டினார் நினைக்கல நினைக்க முடியாது அல்லவா அரசனான் கருளி செய்ய அருகு சென்றடைந்து பாகர் விரை செய்தார் மாலை ஓயினும் விரற்களி தெதிரியனுக்கு திரசை நீர் உலகின் மன்னர் யார் உள்ளார். அந்த மற்ற காவலர் சொன்னார்கள் அரசே உன்னுடைய யானை யாராவது வெட்டுவாருடா எவனுக்கு தைரியம் இருக்கு யாரும் வெட்டவில்லை அங்கே பரசு என்கின்ற ஒரு ஆயுதத்தை வச்சு நிற்கிறாரோ அவர் தான் வெட்டினார் யானை வேற எவனும் வெட்ட மாட்டான் எதிரியே கிடையாது எல்லாம் பயந்துகிட்டு இருக்கான்னு சொன்னாலும் இவர் என பணிந்து சொன்னார். அங்கே தோல்ல ஒரு மடுவை வச்சுக்கிட்டு இருக்காரு கோடலியை வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் தான் வெட்டினாருன்னு ராஜா கிட்ட இருக்கிற காவலர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே கீழே இறங்கிட்டான் குதிரை விட்டு குதிரை விட்டு இறங்கிட்டான். உளைய நீ காதி நானுக்கு அன்பாராம் உழை என்கின்ற ஆபரணத்தை காதில் அணிந்திருப்பவராகிய சிவபெருமானுக்கு அன்பு குணத்தின் மிக்க அதிகபட்சம் சிவனடியார் தவறு செய்ய மாட்டாங்க எங்கும் சிவனடியார் தவறு செய்யறாங்க எல்லாத்தையும் சொல்லிவிடாதீங்க அதிகபட்சம் சிவனடியார் பூத்த ஒரு கிரம அநியாயம் பண்ண மாட்டான் எங்க சிலவரும் செய்வான் ஒரே மாதிரியா இருப்பாரா அதுக்காக எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. குழைய நீ காதி நானு கண்பாரா முதல்ல இந்த நெறிக்கு வந்துட்டாலே பாவம் செய்யப்படாதுன்னு எண்ணு அதிகபட்சம் இப்போ ஒரு சிகரெட்டு குடின்னு என்னோட சொன்னீங்க வச்சுக்க 10,000 ரூபாய் ஆறேன் ஒரு சிகரெட்டை குடி அப்படின்னு என்ன குடிப்பானா அது மாதிரி அந்த கொள்கைக்கு வந்துடுவான். இந்த நெறிக்கு வந்துட்டா பாவம் செய்யப்படாதுங்கிற கொள்கைக்கு வந்துடுவான். இவர் அப்படித்தான் நினைச்சாரு. கோல் சொல்றாரு எப்படி நினைச்சாருன்னா, சௌர்மானுக்கு அன்பர், குணம் அதிகமாக உடையவர், தெரிஞ்சு வச்சா ஆனா ஏதோ பிழை நடந்திருக்கு அதனாலதான் கொண்டிருக்காரு. அது இல்லைன்னா பிழை இல்லைன்னா கொண்டு இருக்க மாட்டாரு. என்ன பிழை எப்படி நடந்ததுன்னு அவரை போய் கேட்போம். உழைய நிக்காதினானுக்கு அன்பாராம் குணத்தின் கார் பிழைபடி நின்றி கொள்ளார் பிழைத்ததுண்டென்று கொண்டு. ஏதோ தவறுங்க நடந்திருக்கு. மழை மறை யானை சேனை வரவினை மாற்றி கூட அந்த சேனையெல்லாம் போச்சுட்டார். நீங்கெல்லாம் உழவாய புறவி மேல் நின்று எழுந்தான் உலக மன்னன். நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறவன் வைத்தடங்குன்று போரும் என்ன நினைச்சாரா, இந்த மலை போன்ற யானைக்கு முன்னால இந்த பக்தர் போன போது இவருக்கு அந்த யானையினாலே எந்த இடையூறு வராமல் இருந்திருக்குது. அது நான் செய்த தவம். இந்த இடத்த நீங்களா சிந்திச்சு பாருங்க. யானையை வெற்றினவர் நின்றுட்டு இருக்க இந்த சித்தடியாருக்கு அந்த யானைக்கு முன்னால போய் வெட்டும் போது யானையினாலே வாகனாலே வேற இடையூறு வராமல் இருந்திருக்குது. அதுவே நான் செய்த தவம். வைத்தடங்குன்று போதும் மத கழித்திரே இந்த வைத்தவர் சென்ற போது வேறொன்றும் பூதாவிட்ட. அதை போல இந்த அடியாருக்கு இடையூறுன்னு அவன் வாய்ந்த சொல்லப்படாதான். வேறொன்றும் பூதாவிட்ட, வேறு ஒன்றும் பூதாவிட்ட அத்தவம் உடையேன் அணேன் அம்பாலாவான அரம்பர் இத்தனை முனிய கட்டேன் என்போலோ பிழை என்றி. இவருக்கு யானை விட்டாப்புல இவ்வளவு கோபம் வரும் முடியா, நம்முடைய யானை பாகர்கள் மூலமா வந்திருக்கே, அது நாம் செய்த பாவந்தானே என்று கவலப்பட்டு செறிந்தவர் தம்மை நீக்கி கூட வந்தவர் எல்லாம் போய் சொல்லிட்டு. ஏன்னா அவன் ஏதாவது சொல்லிட்டான், சொல்ல மாட்டான், ராஜாவுக்கு போய் சொல்ல மாட்டான், ஏதாவது சொல்லிட்டான்னா அதனால போய் சொல்லிட்டு. செறிந்தவர் தம்மை நீக்கி அன்பர் முன் தொழுது சென்று ஈது அறிந்திலேன். இந்த சபாஷாரத்தை நான் நன்றாக எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. அடி எனக்கு கேட்டதொன்று, அதனால இந்த யானையை வெட்டிட்டாங்க யாரோன்னு சொன்னாங்க, அதை கேட்டு வந்தேன் சுவாமி. அதுதான் அறிந்த கழித்தின் குற்றம். இப்ப எப்படி கேட்கறான் தெரியுமா, என்ன குற்றம் நடந்துச்சு சுவாமி, பாகன் எழுதா குற்றம் பண்ணினார்களா, யாரை ஏதாவது தொந்தரவு குடிச்சா சாமி அப்படின்னு கேட்கல. எப்படி கேட்கறான் தெரியுமா, இதெல்லாம் சேர்க்கிறாரு கட்டி கிடக்கிறது எப்படி பார்த்துக்கா தெரியுமா, மறிந்தாய் கழித்தின் குற்றம் பாகாரோடி மாட எரிந்ததே பொது மோதார் அருள் செய்யும் என்று நின்றார். இந்த செயல் நடக்கிறதுக்கு இந்த யானையை கொன்றது போதுமா, இன்னும் வேற ஏதாவது செய்ய வேண்டாம். மறிந்தாய் கழித்தின் குற்றம், இந்த யானையினாலே வந்த குற்றம் பாகரோடு இந்த யானையை கொன்றது போதுமா, இன்னும் வேற தண்டனை தர வேணுமா சாமிங்கிற அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு எப்படி இருக்கணும், பதவியில் இருக்கிறவன் பெரிய ராஜா, அவன் வந்து அவன் யானையை வெற்றிவிட்டு நிக்கிற நம்மளை இந்த அளவுக்கு கணிந்து இவ்வளவு பக்தியா கேட்கிறானே அப்படின்னு அவருக்கு உருகி போச்சுப்பா மனசு. அடாடா இப்போ ஏற்பட்ட பக்தருடைய யானையை வெற்றிட்டாங்க, மன இலகி மன்ன வந்தன்னே நோக்கி வானவர் ஈசர் நேசர் சென்னி துங்க வேடன் சிவகாமியாண்டார் உயிர் பன்னகாபரணாற்ற கொடு வரும் வள்ளித்தாமும் தன்னை முன் பறித்து சிந்த தரைப்பட துணித்து விழ்த்தேன். சிவகாமி ஆண்டார் மலர் பறித்து கொண்டு வந்திருந்தாரு. அந்த மலர் கூடைய பிடுங்கி இந்த யானையை சிந்தி விட்டது, அதனால இந்த யானையை வெட்டினேன். அதற்கு மேல அந்த யானையை இந்த பதிக்காரர்கள் யானையை நடத்துவோர்கள் எதுவும் செய்யாமையினால அவர்களையும் வெட்டினேன். மாலங்க தீங்குதிய வருபறிக்காரர்தான் மீதங்க கதாவாறு விலைக்கிடாது ஒளிந்து பட்டார் ஈதுங்கு நிகழ்ந்ததென்றார் எரிபத்தர் என்ன அஞ்சு பாதங்கள் முறையால் தாழ்ந்து பருவரை தளர்ந்து அப்படி சொன்ன உடனே கீழே விழுந்து நமஸ்காரத்தை பண்ணான். யாரு புகழ் சொல்லு பண்ணி அங்கனர் அடியார் கம்மை செய்த இவாசாரத்துக்கு சிவருமானுடைய அடியாருக்கு இப்பொழுது நடந்திருக்குது அபசாரம். இந்த அவசாரத்துக்கு இந்த தண்டனை போதா ராஜா சொல்றான். இந்த அவசாரத்துக்கு இந்த தண்டனை போதா. இந்த யானைக்கும் பாகரனுக்கும் உரியவன் நான் தான், அதனால என்னையும் கொல்லணும். அப்படி என்னை கொல்றதுக்கு தேவரீர் கையில வச்சிருக்கிற மழுவாயினும் மங்களகரமான, அதனால அதுல என்ன வெட்ட வேண்டாம். அதுல வெட்டு பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. உங்க மழுவினால வெட்டு பண்றதுக்கு எனக்கு, அதனால இந்த என்னுடைய வாளினால என்னை வெட்டுங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தா. அப்பா இந்த இடமெல்லாம் உங்களுக்கு நல்லா வழங்குதா? எந்த அளவுக்கு அவருடைய பக்தியும் புத்தியும்
1: அங்கத்துக்கு இங்கிருந்தார் போதாது, என்னையும் கொல்ல வேண்டும். மங்களம் மழுவால் கொள்கை வழக்கும் என்று
0: தேவையில் இருக்கிற மழு மங்களம் என்ன சிவன் மங்களமா? சிவன் மங்களம் தானே, சிவன் மங்களம் தானே, சிவனடியாரும் மங்களம் தானே, அவர் கையில் இருக்கிற பொருளும் மங்களம், அந்த மழுவோடும் மங்களம்.
1: மங்களம் மழுவால் கொள்கை வழக்கம் இதுவாம் என்று செங்கையால் உடைவாள் வாங்கி கொடுத்த நர்த்தீரும் நேர்வார்.
0: அப்படி அந்த மழுவினாலே வெட்ட எனக்கு வெட்டு படுவதற்கு அந்த தகுதி இல்லை. இந்த வாளினால வெட்டுங்கன்னு நிறுத்தினான் வாழை. சரின்னு வாங்கி வெட்டுறதா? வாங்காம வெட்டுறதா? அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிக்கல். எப்படி சிக்கல்னா வாங்கப்படாது. வெட்டுன்னு கொடுத்தா சரி கொண்டா வெட்டுறேன்னு சொல்லி வாங்க. ஐயோ கடவுளே, இவ்வளவு குப்தனுட்டு அபசாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவரு கவலை. வாங்காம விட்டுட்டா தன்னை வச்சு
1: செந்தள சுடர்வாள் நீட்டும் வெந்தள சுடர்வாள் நீட்டும் வேந்தனை நோக்கி கட்டேன் அந்தமில் புகழார் அன்புக்கு அளவின்மை கண்டேன்.
0: இவனுடைய அன்புக்கு அளவில்லாமையை கண்டேன்.
1: தந்தாவாள் வாங்க மாட்டார் தன்னைத்தான் துறக்கும் என்று சிந்தையால் உணர்வு செஞ்சு வாங்கினார் தேங்கு இருப்பார்.
0: அதனால வாங்கலைனா தன்னை வைத்துக் கொள்வார் என்று சொல்லி அந்த வாழை வாங்கினார்.
1: வாங்கிய தொண்டர் என்ன பண்ணினார் தெரியுமா? மன்னனார் தொழுது இந்த இங்கனை வாளினார் கொன்று என்பதை தீர்க்க வேண்டி ஓங்கிய உதவி செய்ய பெற்றனன் இவர் வாள் என்றே அங்க ஒரு ஓப்பக்கண்ட எரிபத்தர் அதனுக்கஞ்சி வன்பொரும் களிறு பாகர் மடியவும்
0: யானையும் செத்துது பாகர்களையும் வெட்டினா அதுக்கு மேல என்னையும் கொள்ளுன்னு வாழை கொடுத்துட்டு நிக்கிறானே. இப்படிப்பட்ட ஒரு பக்த உலகத்துல இருப்பாங்க. ராஜா சாதாரண ஆள் இல்ல. அவரை பிடிச்சி முதல்ல உள்ள போடுறா, அப்புறம் பேசிக்கலாம்.
1: இந்த மேலே குத்தம் இருந்தா கூட ராஜா விட்டு ஆள்ல குத்தம் இருந்தா கூட
0: அப்படி நன்றாக விசாரிக்காமல் தந்தி தர மன்னர்கள் உண்டல்லவா? கோவலனை போல கோவலன் அப்படித்தானே தந்திச்சான். நன்றாக விசாரிக்கணும். இந்த ராஜா என்ன பண்ண, யானையும் கொண்டு விட்டோம் பாகர்களையும் கொண்டு விட்டோம், அதுகளையும் இந்த பிழைக்கு இது போதாது, என்னையும் கொல்ல விடும் வாழ கொடுத்து நிற்கிறாரு.
1: இப்பேற்பட்ட பக்தருடைய யானையையும் பாகர்களையும் கொண்டு விட்டோமே, அதனால் நான் மெய்மேல் இருக்கப்படாது. இவர் காலத்துல அறிய போறாரு இருபத்தி தந்தை. இது பக்தியினுடைய ரொம்ப உச்சகட்டம். வன்பெருங்கள் இரு பாகர் மடியவும் உடை வாழை தந்து என்பெரும் பிழையினாலே என்னையும் கொல்லு என்று அன்பானார் தமக்கு தீங்கு நினைந்தனன் என்று கொண்டு முன்பரது உயிர் செலுத்து முடிப்பதை முடிவென்றெண்ணி புரிந்தவர் கொடுத்த வாழை அன்பரன் கழுத்தில் போட்டி அறிஞ்சிடலுற்ற போதில் அரசனும் பெரியோர் செய்திருந்தவாறு
0: கலங்கிட்டாடா. நம்ம வாழை கொடுக்க அவர் கழுத்து செய்தாரு என்று சொல்லி அவர் என்ன பண்ணான்,
1: என்னே கட்டேன் என்று எதிர் கடிதில் சென்று பெருந்தடன் தோளால் குடி குடித்தனன் வாழுங்கையும்
0: கையை பிடித்துக் கொண்டான். வாழை பிடித்து
1: வளவானார் விடாது பெற்ற மாதவர் வருந்து நின்ற அளவிலா பதிவில் வந்த இடுக்கனை அளவிலா பதிவில் வந்த இடுக்கனை அகற்ற வேண்டி
0: அளவில்லாத அன்பு இருவருக்கும் சோர்மார்கள் அளவில்லாத இந்த அன்பினாலே இப்படி ஒரு இடுக்கன் வந்து விட்டது என்று
1: காலாமணி களத்து செய்ய கண்ணுதல் அருளால் வாக்கு கிளறொளி விசிம்பின் மேல் வந்து எழுந்தது பலருங்கேற்ப தொழுந்தகை அன்பின் மிக்கீர்
0: அப்பச்சாமி வந்து அருள்கின்றார். அசரீரியா
1: தொண்டினை மண்மேற்காட்ட செழுந்திரு மலர இந்து சின்னக்கரி சிந்த. உங்கள் இருவருடைய தொண்டினுடைய பெருமையை, அன்பினுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டுவதற்காக, உங்கள் தொண்டினுடைய பெருமையை அன்பினுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டுவதற்காக நாம் தான் யானை மூலமா பூவை சிந்த வச்சேனா. யானை மூலமாக சிந்த வச்சது நான் தான். சினக்கரி சிந்த திங்கள் கொடுந்தா நீ வேணி கூத்தர் அருளினார் கூடி சென்று அங்கு எழுந்தது. அப்படி வாக்கு எழுந்தது, பாகரோடு யானையும் எழுந்தது என்றே அப்படின்னு சொன்னா சொல்லியோதோ இல்லையோ, அந்த வாக்கு எழுந்ததே இல்லையோ, அப்படி வாக்கு எழுந்தது, யானையும் எழுந்தது, பாகரோடு எழுந்து விட்டார். பெரிய புராணத்துல இறந்து எழுந்தவர்கள் பலவு, பெரிய புராணத்துல இறந்த பிறகு எழுந்தவர்கள் பலவு. அந்த மனுநீதி சோழன் புத்திரன்ல இருந்து, மந்திரில இருந்து, பசங்கத்துல இருந்து, புரியுதா? அது மாதிரி பெரிய புராணத்துல பல இது வரும். இறந்த உட்பாடு அவர்களை எழுப்பி இருக்கிற சாமி எழுப்பது, அடியார்கள் எழுப்பி இருக்கிறார், ஞானசம்பந்தர் எழுப்பி இருக்கிறாரு, பெரிய ஆச்சரியமாப்பா, அப்புறம் சுவாமி எழுப்பி இருக்கிறாரு, சுந்தரன் எழுப்பி இருக்கிறாரு. ஐயோ அதில்லாத ஒரு பெருமைப்பா. எழுந்தது பாகரோடு யானை எழுந்ததன்றி இரவே பூட்டு வாழ் விட்டு இவத்தர் தாம் வந்த நேரியர் பெருமான் தாழ்வு எழுந்தனர். இருவரும் ஒருவர் ஒரு வணங்கினார். நிறுவர் போனும் போர் வடிவாளை போக எரிந்தவர்கள் வெற்றி பார்வை பணிந்தான் முன்னோர் பணிமலர் மாறிதூர்த்தார். பூமாலை பூமலை புய்தார்கள். இருவர் எழுந்து வாணி எழுந்தவர் ஒளியை போற்ற அருமறை பொருளாய் உள்ளார். அணிகொள்ளும் பூங்குடலில் மருவிய பள்ளித்தாமல் நிறைந்தனர் அருளமற்று திருவருள் வந்து வாழ்ந்து சிவகாமியாரும் சென்றார். அவருடைய பூக்குடையில பூ நிரம்பி விடுச்சார். அந்த குறை நீங்கணும் இல்ல, முதல்ல அவரு வெறுங்குடையா போன என்ன பிரயோஜனம், யானை எழுந்து என்ன பண்றது, பாக எழுந்து என்ன பண்றது வைக்கிறாரு பத்தியல. அவருடைய பூக்குடையில பூ நிரம்பிடுச்சு. அந்த மனுநீதி சோழன் கதையில பசுங்கன்று இறந்து வச்சா, மந்திரி இறந்து போனானா, புத்திரனி தேர் விட்டு அரைச்சு விட்டார, சாமி அப்புறம் காட்சி கொடுத்து இட வச்சார, முதல்ல எதிராளிஞ்சுனா அந்த பசுங்கன்று குட்டி வந்துச்சு. ஆகையினாலே அது போல இப்பொழுது இந்த சிவகாமி ஆண்டார் பூக்கூடையில பூ நிரம்பி விட்டு, இதனாலதானே வந்தது தனியும் பூக்கூடு ஆகிடுச்சு. அவருக்கு மகிழ்ச்சி இருந்துச்சு. மற்றவள் அலங்கிரந்தி மன்னவர் பெருமான் முன்னர் உட்டரு கழிப்பினோடு உறங்கி மீது எழுந்து விழுந்ததொத்து முத்தவன் கடங்கள் வாய்ந்து முகிலன முழங்கி பொங்கும் பட்டவர்த்தனத்தை கொண்டு பாகரும் அணைய வந்தார். ஆரசீர் தொண்டர் கும்பிட்டு யானையை பாகர்கள் ஒட்டி வந்தார்கள். அப்படியே இந்த இருபத்தர போது கோல் சோழரை கும்பிட்டு கும்பிட்டு, நீங்க இந்த யானை மேலே ஏறி போகணும், குதிரையில வந்தார, குதிரையில வந்தார, இப்ப இந்த யானை மேலே ஏறி போகணும், அதை நான் பார்க்கணும். ஆரசீர் தொண்டர் கும்பிட்டு அடியனின் கழிப்ப இந்த மாணவன் கழித்தில் ஏறி மகிழ்ந்திருந்தவள் என்ன மேன்மைய பணி மேற்கொண்டு வணங்கிவன் குடையின் நிழல் யானை மேற்கொண்டு சென்றார். இவளி மேற்கொண்டு வந்தார். குதிரை மேல வந்தவர் இப்ப யானை மேல போனார். அந்நிலை எழுந்த ஏனை ஆறுகளில் ஏடு ஒன்றாய் மன்னிய ஒலியினார்ப்ப மன்னலா மகிழ்ந்து வாழ்த்த பொன்னடும் புதுவிலாடல் நீடிய புனிதர் கொற்றாள் சென்னியர் கொண்டு சென்னி திருவளர் கோயில் உட்கான் தம்பிரான் பணிமீர் கொண்டு சிவகாமி ஆரஞ்சீரா எம்பிரான் அன்பரான இருவத்தராம என்னே அம்பல நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கு அறியார் என்று செம்பியன் பெருமை உள்ளி திருப்பணி நோக்கி சென்றார். மற்றவர் இணையவான வன்புறும் துண்டு மண்மேல் உற்றிடத்தை அடியார் முன்சென்று உதவிய நாடு நாடும் கொற்றவர் கொள்ளை தாங்கி நலமிகு கையில வைத்து கொற்றவர் கணக்கின் முன்னால் கோமுதல் தலைமை பெற்றார். இப்படி பலகாலம் அடியவர்களுக்கு வந்த துன்பத்தை நீக்கி அதன் மூலமாக சிவகுமாரை பெற்று கைலாயத்தில் சென்று அங்கிருக்கின்ற கணங்களுக்கெல்லாம் தலைவராகும் பதவியை பெற்றார் இந்த இருபத்தர் என்று முடிக்கிறார். ஆளுடைய தொண்டர் செய்த ஆண்மையும் இந்த இருபத்தர் செய்த ஆண்மையும் வெற்றியும் தம்மை கொல்ல வாளின கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் இவருடைய ஆண்மையையும் அந்த வளவனுடைய பெருமையையும் நாடு மற்றவர்க்கு நம்பர்தான் அழைக்கில் என்று நீடு தொண்டி நிர்மை நினைக்கிறார் அளக்க வல்லார். இவர் இந்த ரெண்டு பேருக்கு பெருமையை ஏதாவது அளக்க முடியுமா? செவ்வொருமன் அளந்தா தான் தேராறும் தன்பும் ஒன்றை செஞ்சடை அவர் கொற்றாளில் ஆனாத காதல் அன்பர் எரிபத்தர் அடிகள் சூடி. அந்த எரிபத்த நாயனாருடைய திருவடியை தலைவையில சூடிக்கொண்டு வானாலும் தேவர் போற்றும் அன்புவார் நீரு போற்று ஏனாதிநாதர் செய்து திரு தொழில் எம்பருச்சேன். அதனால இப்படி இருபத்தி நாயனாருடைய திருவடியை போற்றி அதற்கு மேலே திருநேற்றை போற்றியவராகிய ஏனாதிநாதராயனருடைய பெருமையை சொல்ல போறேன்னு சொல்றாரு. ஆகையினாலே அன்பர்களே பெரியவர்களே, இப்படி எல்லாம் அடியார்களுக்கு வந்த துன்பத்தை இந்த அளவுக்கு நீக்கியிருக்கிறாங்க. நீங்க நம்மால முடிஞ்ச வரையும் அடியார்களுக்கு தொண்டு செய்யணும், உதவி செய்யணும், அப்படி செய்து திருவருளை பரவு வேணும் என்று சொல்லி
0: இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யும். நம்ம பார்வதி பதை
1: வான்மையில் வளாதுவையும் அறிவிடம் சுரக்க மன்னன் போன் முறையானது இக்குறையில் ஆதுயிரள் வாழ்க நான்மறை அறங்கடுவது நத்தமும் வெளிமயிர மேன்மைகள் செய்வர் இது விளங்குக உலகம் எல்லாம் திருச்சித்தம்பல. நம பார்வதி பதையே
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய. கிருஷ்ண யஜுர்வேதம் பஞ்சருத்ரம் நமகம் 1 அணுவாகம் மந்திரம் 13 மற்றும் அணுவாகம் 2 மந்திரம் 1 விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய. உத்யத் பாஸ்கர கோடி பிரகாசம் ஆதீப்த தஹனமூர்த்தானம் விஷண புஜங்க பூஷம் தியாயேத் விவிதாயுதம் ருத்ரம். கிருஷ்ண யஜுர்வேதத்தில் உள்ள நமகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். 12 மந்திரங்களில் பார்த்திருக்கிறோம். மேற்கொண்டிருக்கிறது இன்னைக்கு பார்க்கிறோம். யாதே ஹேதிர்மீடுஷ்டமஹஸ்தே பபூவ தேதனுஹ தயாஸ்மான் விஸ்வதஸ்வம யக்ஷ்மயா பரிபுஜ. மீடுஷ்டம அப்படிங்கிற பதத்திற்கு பக்தர்களின் இஷ்டத்தை அளிப்பவரே அப்படிங்கிறதாக அர்த்தம். உம்முடைய அப்படி இருக்கக்கூடிய அவருடைய தே உம்முடைய ஹேதிஹி ஆயுதங்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ யா எதெல்லாம் இருக்கிறதோ தே உம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தனுகு வில் பபூவ எது இருக்கிறதோ அயக்ஷ்மயா நோய் அயக்ஷ்மங்கிறது நோய் இல்லா தன்மை அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த நோயை செய்யாத அவற்றால் தயா துவம் நீங்கள் அஸ்மானு எங்களை விஸ்வதா எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் பரிபுஜ காப்பாற்ற வேண்டும். வேண்டுபவர்களுக்கு வேண்டுவதை அளிக்கக்கூடிய நீர் உம்முடைய கையில் இருக்கக்கூடிய வில்லால் உம்முடைய ஆயுதங்களினால் எங்களை காப்பாற்ற வேண்டும். வியாதியின்மை முதலியவற்றை வழங்க வேண்டும். எங்களுக்கு சுகத்தை அளிக்க வேண்டும் அப்படின்னு. நமஸ்தே அஸ்துவாயுதாயநாததாய த்ருஷ்ணவே உபாப்யாமுததே நமோ பாஹுப்யாம் தவ தன்வனே பரிதே தன்வனோ ஹேதிரஸ்மான் ருணக்து விஸ்வதஹ அதோய இஷுதிஸ்தவாரே அஸ்மன்னிதே ஹிதம். கிருஷ்ணவே அப்படிங்கிறதுக்கு திடமானதும் அநாததாய அப்படின்னா அடிக்கிறதுக்கு சித்தம் இல்லாதது அடிக்கிறதுக்காக ரெடியா இல்லாத அப்படிங்கிறது. தே உம்முடைய ஆயுதாய ஆயுதத்திற்கு நமஸ்கார் நமஹா அஸ்து உரித்தாகட்டு. மேலும் உம்முடைய உபாபியாம் இரண்டு கைகளிலும் பாகுபியாம் உம்முடைய தன்வனே வில்லிற்கும் நமஸ்காரம். உம்முடைய இரண்டு கைகளில் இருக்கக்கூடிய வில்களுக்கும் நமஸ்காரம். மேலும் உன்னுடைய வில்லின் அம்பாகிய ஆயுதம் அஸ்மானு எங்களை எதுவுமே எந்த ஒரு திசையில் இருந்தும் எந்த புறத்தில் இருந்துமே பரிவிருணத்து துன்புறுத்தாமல் விலகி செல்லட்டும் அப்படிங்கிறதாக சொல்லுகிறது. மேலும் உம்முடைய இசுதிகி அம்புரா துணியானது எதுவோ அதுவும் எங்களுடைய பாவ வடிவாகிய பகை கூட்டத்திற்கு அதுக்காகவே வச்சுக்கோங்க. எங்களிடம் கொண்டு வர வேண்டாம். எங்களிடமிருந்து தூரவே விலக்கியே வைத்திருக்க அப்படிங்கிறதாக சொல்லு. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாயத்ரி காபினி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்ஜயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. இறைவனை போற்றி துதிக்கிறது நமகம். பகவானாக இருக்கக்கூடியவரே, உலகத்தின் நாயகனாக இருக்கக்கூடியவரே, விஸ்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவரே, தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாக மகாதேவனாக இருக்கக்கூடியவரே, த்ரயம்பகாய மூன்று கண்களை உடையவரே, திரிபுராந்தகாய முப்புறங்களை எரித்தவரே. இந்த முப்புறம் எரித்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முப்புறங்களை மூன்று புறங்களையும் எரித்தவரே, திருக்காகனி காலாய மூன்று அக்னிகள் உண்டு, அந்த மூன்று அக்னிகளையும் உபசம்ஹரிப்பவர் அவர்தான். காலாகினி ருத்ரராக இருக்கக்கூடியவரே, நீலகண்டனாக விளங்கக்கூடியவரே, யமனையே ஜெயித்தவரே, மிருத்யுஞ்சயாய இறப்பையே வென்றவர் ஈஸ்வரன் தான். மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரத்துவத்தை உடையவர், ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவரே. சதாசிவாய சதாசிவ தத்துவம், ஸ்ரீமன் மகாதேவாய, இது அத்தனையும் பொருந்திய ஒரே ஒருத்தர் நீவிர் தான். உமக்கு நமஸ்காரம் நமஹா அப்படின்னு இங்க வேதம். இதனுடன் முதல் அணுவாகம் முடிஞ்சு அடுத்து இரண்டாவது அணுவாகம் ஆரம்பிக்கிறது. நமோ ஹிரண்யபாஹவே சேனான்யே திசாஞ்ச பதயே நமோ நமோ. இப்ப வந்து இந்த அணுவாக்கத்திலிருந்து எப்படி இருக்கும், இரண்டாவது அணுவாக்கத்திலிருந்து ஒன்பதாவது அணுவாக்கம் வரைக்கும் நமோ நமோன்னு முன்னையும் பின்னையும் முன்னையும் பின்னையும் நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்லிண்டே வரப்போறது ஒவ்வொரு பதத்திற்கும். ஹிரண்யபாஹவே அப்படின்னா பொன்னிறமான தோள்களை உடையவர்கள், உடையவர் இறைவன் ஈஸ்வரன். சேனானியே சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர். திசாம்ச கதையே திசைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன். இவருக்கு நமஸ்காரம், முன்னும் பின்னும் நமஸ்காரம். நமோ நமஹா நமோ நமஹான முன்னையும் பின்னையும் ரெண்டு பக்கம் நமஸ்காரம், இந்த பக்கம் நமஸ்காரம் அந்த பக்கம் நமஸ்காரம். இறைவனுடைய விஸ்வரூபத்தை பார்த்து மலைத்து எல்லா இடங்களிலும் எல்லா வஸ்துவாகவும் எல்லா ரூபமாகவும் எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு வஸ்து இறைவன் தான் அப்படிங்கிறத சொல்ல போறது இந்த இரண்டாவது அன்வாகத்திலிருந்து ஒன்பதாவது அன்வாகம். அது அப்படி மலைத்து மலைத்து நமஸ்காரம் செய்வதால் அது நமோ நமஹா நமோ நமஹான் ரெண்டு பக்கமும் நமஸ்காரம் போட்டுக்கொண்டே வருகிறது. இப்போ ஹிரண்ய பாகவேன்னு சொன்னது பொன்னிறமான கைகளை உடையவர், சேனாபதியாக இருக்கக்கூடியவர். சேனாபதியின்னு எதுக்கு இருக்கணும்னா ஒரு யுத்தம் அப்படின்னு வந்தா சேனாபதி அவசியம். இங்க எப்ப யுத்தம் நடக்கிறது அப்படின்னா நமக்கும் நம்மளுடைய வியாதிக்கும் யுத்தம் நடக்கிறது, நமக்கும் பகைவர்களுக்கும். பகைவர்கள் யாருங்கிறது வந்து நம்ம ரிக்வேத ருத்ரத்திலேயே பார்ப்போம். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு பகை, ஒரு ஊருக்கு இன்னொரு ஊரு பகை, ஒரு தெருவுக்கு இன்னொரு தெருவு பகை, ஒரே தெருவுல ரெண்டு வீட்டுக்குள்ள பகை, ஒரே வீட்டுக்குள்ள சொந்தக்காரர்களுக்குள்ள பகை, நமக்குள்ளேயே அறுவகை பகைவர்கள் இருக்கிறார். இந்த பகை வெளியில இருக்கிற பகையெல்லாம் கூட பெரிய பகை கிடையாது, அது காலாதீதமாக காலப்போக்கில் மாறிவிடக்கூடியது, அழிந்து விடக்கூடியது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த சற்றிப்புக்கள் இருக்கிறது, காம குரோத லோப மோக மத மாத்சரியம், இதனுடன் நடக்கக்கூடிய யுத்தம் தான் நமக்கு பிரதானம். ஏன்னா நம்ம இப்ப ஆத்தியாத்மிகமாக பார்க்கிறோம், அந்த சேனைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் மகாதேவன்ற நினப்பு நமக்கு இருந்தெடுத்தினாலே அந்த யுத்தத்துல நாம் தோற்க முடியாது. ஏன்னா இவ்வளவு சர்வசுவாமித்துவம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன் வந்து சேனாபதியாக இருந்து அந்த யுத்தம் தோத்துடுமா? ஒரு தீய எண்ணம் நம்ம மனதுக்குள்ள உருவாகிறது, நம்மளுடைய கர்ம பலன், அதை நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா எப்ப நமக்கு அது நினைவுக்கு வந்து விட்டதோ, அப்படி ஒன்று உருவாகி விட்டது அப்படின்னு, அப்ப சேனாபதியாக யார் இருந்து சண்டை போட போறாங்கிறதையும் நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுக்கிறதுக்கு தன்னால முடியாமல் போனால் தன்னுடைய அண்டை நாட்டு ராஜாவிடம் உதவி கேட்பான், தனக்கு சமமான ஒருத்தனிடம் உதவி கேட்டு தன்னுடைய ராஜ்யத்தை பரிபாலனம் செய்வான், காப்பாற்றிக் கொள்வான். அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்னா இறைவனை நாட வேண்டும், இறைவனுடைய உதவியை பெற வேண்டும் நம்மளுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுக்கிறது. ஏன்னா நம்மளுடைய மனசு இருக்கிறது, நம்மளுடைய இந்த பிரதேசம் இந்திரியம் இது எல்லாமே நம்மளுடைய பேச்சை கேட்காமல் வெளியிலே செல்கிறது, இந்திரியங்களாகப்பட்டது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. அப்படிங்கும் போது அதற்கு மேலான ஒரு சக்தியை ஆசிரியச்சுதான் நம்ம அதை காப்பாத்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி நம்முடைய சேனாபதியாக இருக்கக்கூடியவர் இறைவன், எல்லா திசைக்கும் அவன் ஒருவனே ஈஸ்வரனுங்கும் போது திசை இல்லாமல் ஒரு செயலை நாம் செய்ய முடியுமா? முதல் கேள்வி. ஒரு திசை உடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு செயலை நாம் செய்ய முடியுமா? நான் சாப்பிடணும்னா ஏதோ ஒரு திசையை பார்த்து உட்காந்துதான் சாப்பிட்டாகும். நான் படுத்துக்கணும்னா ஏதோ ஒரு திசையில தலை வச்சுதான் நான் படுத்தாகணும். நான் நிற்கிறேன்னா ஏதோ ஒரு திசையை பார்த்துதான் நான் நிற்கிறேன். திசையினுடைய ஒரு சங்காத்தம் இல்லாமல், திசையினுடைய ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் ஒரு வேலையை நம்மால் செய்யவே முடியாது. அப்ப அந்த திசைகளுக்கெல்லாம் பதியாக அவர் இருக்கும்போது, திசைகளாக அவரே இருக்கும்பொழுது, அவருடைய அறிவு இல்லாமல், அவருக்கு தெரியாமல் நான் ஒரு விஷயத்தை செய்யவே முடியாதுங்கிறது 100% உண்மையான ஒரு விஷயம், திண்ணமாகி விடுகிறது. அப்பவே நாம் என்ன காரியம் செய்கிறோம் அப்படிங்கறது அவருக்கும் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுதோ, அப்பவே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஈஸ்வர அர்ப்பணமாக மாறிவிட வேண்டும். பை டிஃபால்ட் மாறலைன்னா அதுக்கு நாம் பிரயத்தனம் பண்ண வேண்டும். மேற்கொண்டு அவருடைய விஸ்வரூபத்தை இங்கு விவரிக்கிறது. விருக்ஷேப்யோ ஹரிகேஷேப்யோ பசூனாம் பதயே நமோ நமஃ தஸ்மிஞ்சராய த்விஷீமதே பதீனாம் பதயே நமோ நமோ மப்லுஷாய விவ்யாதினேன்னாம் பதயே நமோ நமோ ஹரிகேஷாயோப வீதினே புத்தானாம் பதயே நமோ நமோ. ஹரிகேஷேப்யா அப்படின்னா பச்சிலைகளை, ஹரி ஹரினா பச்சை நிறத்துக்கு, அதுக்கும் ஒரு பசுமைன்னு அர்த்தம், ஹரினா ஃப்ரெஷ்னு அர்த்தம். ஆக்சுவலா ஹரி சர்வாங்கே ஹரிச்சந்திரம்னு கூட ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஹரிங்கிறது வந்து ஃப்ரெஷ் அப்படின்னு அர்த்தம். பச்சிலைகளை கூந்தலாக உடைய கேசேபியா விருக்ஷேபியா மரங்களின் வடிவினராக இறைவன் தான் இருக்கிறார். பசூனாம் பதையே பிராணிகளின் பதியாகவும் பரமேஸ்வரன் தான் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு முன்னையும் பின்னையும் நமஸ்கார். சஸ்பிஞ்சராய இளம்புல், சஸ்பிஞ்சராயன இளம் புல், அதை போல மஞ்சள் பாய்ந்த சிவப்பு வண்ணரும், துஷிமதே காந்தி பொருந்தியவரும், தேஜஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த காந்தி ஆரா பொருந்தியவரும், பதீனாம் பதையே, இந்த ஒவ்வொரு மார்க்கங்கள் இருக்கே இந்த மார்க்கங்களுக்கு எல்லாம் பதி அவர் தான். ஒவ்வொரு ரூட் அப்படின்னு சொல்றோமே, இந்த அர்ச்சிராதி மார்க்கங்கள்லாம் நம்ம சொல்றோமே, ஒரு ஜீவன் பயணிக்கக்கூடியதாக, எது இங்க இருக்கக்கூடிய ரூட்டா இருந்தாலும் மேல இருக்கக்கூடிய ரூட்டாக இருந்தாலும், இந்த மார்க்கங்களை ரட்சிப்பவர் அவர் தான். பதி அப்படின்னா ரூட்டுன்னு, ரெண்டாவது தகா பதி, முதல் தகாரம் போட்டா பதி, அது வந்து உடையவன் அப்படின்னு அர்த்தம். உமாபதி அப்படின்னா உமாவினுடைய கணவன், ரமாபதி லக்ஷ்மியினுடைய கணவன், இது பதி அப்படிங்கிறது ரூட். பப்ளுஷாய விவ்யாதினேன்னாலாம் பதைய, பப்ளுஷாய அப்படிங்கிறதுக்கு நந்தியின் மேல் வீற்றிருப்பவரும் அர்த்தம். பப்ளு பப்ளுஷாய அப்படிங்கிறதுக்கு நந்தியின் மேல் வீற்றிருப்பவர். விவ்யாதினே அப்படிங்கிறது விரோதிகளுக்கு நோயை உண்டு பண்ணுபவர், விரோதிகளை அழிக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறது இல்லையா வேதம், எங்களுடைய எதிரிகளை அழித்து விடு அப்படின்னு, அந்த எதிரிகளுக்கு வியாதியை உண்டு பண்ணுபவர் விவ்யாதினே. அண்ணானாம் பதையே உணவுப் பொருள்களுக்கும் அதிபதி அவர் தான். மிகுந்த வேதத்திலே அபியாசமுடையவர்கள், பெரியவர்கள், இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள் கூறுவார்கள், ரிக்வேதத்திலே அன்ன சூக்தத்திலே அப்படின்னு ஒரு ரிக்கு வரும். இது இறைவனுடைய, இறைவனை அழைக்கக்கூடிய மந்திரம் என்றே சொல்வார்கள், சிவபெருமானுடைய அழைக்கக்கூடிய ரிக்கு அப்படின்றே சொல்லுவார்கள். அண்ணானாம் பதையேங்கிறதுனால எனக்கு அது ஞாபகம் வந்தது, அன்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இறைவன் தான். அண்ணானாம் பதையே நமஹ நமோ நமஹ அப்படின்னு மேற்கொண்டிருக்கிறத வரகாலங்கள். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய. கிருஷ்ண யஜுர்வேதம் பஞ்சருத்ரம் நமகம் 2 அணுவாகம் மந்திரம் 2 விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய. மாலா சூலாக்னி கண்டா மணில் சசக மகா கேத கட்டு அங்க பாஷான் மீனாம் ஹேனாம் குஷேந்தோ சகல பரசுதாளால் விதாக்ஷுகஸ்வஹா தோர்பியாம் விப்ராணமீட்யம் சகலஜனநதம் சங்கரம் சர்வரக்ஷாலோலம் காலே பிரதோஷே கிருதநடதமனந்த பிரபம் சிந்தையேகம் மகாதேவ சம்போ பரமேஸ்வராம். கிருஷ்ணயஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய நமக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 2வது அணுவாக்கத்தில்

அதே போல இங்க ஹரிகேஷாங்கிறது வந்து நல்ல நரைக்காத முடி அப்படின்னு அர்த்தம், கரிய கேசம் அப்படின்னு அர்த்தம். உபவீதினே அப்படின்னா உபவீதியாக பூணூல், பூணூலை அணிந்திருப்பவர், பூணூல் விளங்கும் திருமேனி உடையவரும் உபவீதினே. புஷ்டானாம் பதையே, குணபுஷ்டியை உடையவர்களின் தலைவர், புஷ்டர்கள் குணபுஷ்டியை உடையவர்கள் அர்த்தம், அவர்களுடைய தலைவர். புஷ்டானாம் பதையே, இவர்களுக்கு நமோ நமகா, முன்னும் பின்னும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்றது. பவசிய ஹேத்தியை, சம்சாரம், பவம் அப்படிங்கிறது சம்ஸ்காரம், சம்சாரம் பவசாகரம் அப்படின்னு சொல்றோம். இந்த சம்சார விருட்சத்தை ஹேத்தியை சேதிக்கும் ஆயுதம் யாருன்னா இறைவன் தான். ஜகதாம் பதையே, இந்த ஜகத்துக்கு பதியாக விளங்கக்கூடியவர், இந்த ஜகத்திற்கு நாயகனாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன், இவருக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம். ருத்ராய, துன்பத்தை துடைப்பவரும் ஆததாவினே, நானேற்றிய வில்லை தாங்கி உலகத்தை ரட்சிப்பவர் ஆததாவி. க்ஷேத்ராணாம் பதையே, இந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. இந்த உடலே ஒரு க்ஷேத்திரம்தான். நாம் நேற்றே பார்த்தது போல எதிரி யாரு அப்படிங்கிறதுனால், ஒரு பிரதேசத்துக்கு எதிரி இருப்பது போல இந்த உடலை ஒரு பிரதேசமாக கொண்டால் இந்த உடலே ஒரு பிரதேசம் தான். க்ஷேத்திரம் அப்படிங்கிறது இந்த உடல் தான் க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்ராணாம் பதையே, இந்த உடல்களுக்கு அதிபதியமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமோ நமகா, முன்னையும் பின்னையும் நமஸ்காரம். சூதாயாஹந்த்யாய வனானாம் பதயே நமோ நம, ரோஹிதாய ஸ்தபதயே விருக்ஷாணாம் பதயே நமோ நமோ, மந்திரிணே வாணிஜாய கக்ஷாணாம் பதயே நமோ நமோ, புவந்தயே வாரிவஸ்கிருதாய ஔஷதீனாம் பதயே நமோ நம, உச்சைர்கோஷாய க்ரந்தயதே பத்தீனாம் பதயே நமோ நம, கிருஷ்ணவீதாய தாவதே சத்வநாம் பதயே நம. சூதாய அப்படிங்கிறது ஒரு குலத்தை குறிக்கக்கூடியது. தேரோட்டிகளுக்கு சூதர்கள்னு பேர். தேரோட்டியாக இருக்கக்கூடியவர் எந்த தேரை ஓட்டுகிறார் அப்படின்னா, நம்மளுடைய இந்திரியம் எப்படி பல இடங்களுக்கு செல்கிறதோ அந்த தேர், அந்த தேரை ஓட்டுபவர். அதனால தான் பார்த்தசாரதி, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் ஜீவாத்மா, கிருஷ்ணன் பரமாத்மா, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா வழிநடத்தி செல்கிறது அப்படிங்கிறது போல இங்கே ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனை தேரோட்டியாக சொல்லுகிறது. எப்போ ஜகத்தையே நாம் சிவமயமாக பார்க்கிறோமோ அப்போ எல்லாமே சிவமயம் தானே. அப்போது இந்த சிவபெருமானை இங்கே தேரோட்டியாக சொல்கிறது. சூதாய அகந்தியாய, ஹந்தியாய அப்படின்னா இம்சிக்கப்படக்கூடியவர், அகந்தியாய அப்படின்னா இம்சையே செய்ய முடியாதவராக அவர் இருக்கிறார், அழிவற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறதாகவும் ஒரு பொருள். அகந்தியாய வனானாம் பதையே, வனங்களுக்கு எல்லாம் பதியாக இருக்கிறார். இங்கே வனங்கள் அப்படிங்கிறத எதை சொல்றது? ஏற்கனவே ஹரிகேஷேபியகா அப்படிங்கிறதாக சொல்லித்து, விருக்ஷேபியகா அப்படின்னு சொல்லி, இப்போ வனங்களுக்கு எல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத சொல்றது. வனங்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர், நமோ நமகா, உமக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம். ரோஹிதாய, சிவந்த வர்ணத்தை உடையவரும் ரோஹிதாய. ஸ்தபதையே, எல்லாவற்றையும் ரட்சிக்கும் பிரபு. இருக்கும் வஸ்துக்களுக்கு அதாவது ஸ்தபதையே அப்படிங்கிறதுக்கு வந்து இருக்கும் வஸ்துக்கள், அதாவது ஒரே இடத்தில் ஃபிக்ஸடாக இருக்கிற வஸ்துக்களுக்கு பதியாக இருக்கக்கூடியவர். விருக்ஷானாம் பதையே, விருட்சங்களுக்கு பதியாக இருக்கக்கூடியவர், உமக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம். மந்திரினே, மந்திரியாகவும் வாணிஜாய வியாபாரியாகவும். கக்ஷானாம் பதையே அப்படின்னா மீண்டும் வனங்களுக்கு பதியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம். எல்லா விதமான வர்ணத்தையும் இங்கே சொல்லி எடுத்து, மந்திரியாக இருக்கக்கூடியவர் க்ஷத்ரியன், மந்திரினா ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார் இல்லையா, அவர் க்ஷத்ரிய குலத்துக்கு, அவருக்கு புத்தியும் வேணும் மந்திரிக்கு. வாணிஜாய வியாபாரியாகவும் இருக்கணும். இதெல்லாம் சொல்லும்பொழுது எல்லா ஒவ்வொன்றா சொல்ல போகிறது. ருத்ர பரமேஸ்வரனை எல்லா ரூபமாகவுமே பார்க்க போகிறது வேதம். புவந்தையே, போஷித்து வளர்ப்பவரும். வாரிவஸ்கிருதாய, பக்தபராதீனரும் பக்தர்களுக்கு, பக்தர்களை பரிபாலிப்பவர், பக்தர்களுக்கு பராதீனம், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர். ஓஷதீனாம் பதையே, செடிகொடிகளுக்கு பதியாக இருப்பவர். ஓஷதி அப்படிங்கிறது மூலிகைகள், மூலிகைகளுக்கு பதியாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரருக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம் அப்படின்றார். உச்சைர் கோஷாய அப்படின்னா உறக்க கூவுகிறவர் அப்படின்னு அர்த்தம். உறக்க பேசுகிறவர் உச்சைர் கோஷாய. ஆக்ரந்தயத்தே, அழைப்ப

0: வரும் உறக்க கூவுகிறவரும் அழைப்பவரும் பத்தீனாம் பதயே அப்படின்னா காலாட்படையின் தலைவர்னு அர்த்தம். நேற்றுக்கு பதி அப்படின்னு ரெண்டாவது தகாரம் போட்டு பார்த்தோம். இன்றைக்கி முதலே பத்தீனாம் பதயே அப்படின்னா காலாட்படைக்கு தலைவராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரருக்கு நமோ நமகா, முன்னும் பின்னும் நமஸ்காரம் அப்படிங்கிறதா. கிருஷ்ண வீதாய சேனைகள் சூழப்பெற்றவரும் தாவதே, எதற்காக ஓடுகிறார் தாவதி அப்படின்னா ஓடுவது, எதற்காக ஓடுகிறார்னா இறைவன் வந்து பக்தர்களை காப்பாற்றுவதற்காக ஓடுகிறார், பக்தர்களை ரட்சிப்பதற்காக ஓடுகிறார். சத்வனாம் பதையே சாதுக்களுக்கு பதியாக இருக்கக்கூடியவர், சத் குணத்தை உடையவர்கள் சாதுக்கள். இந்த சாதுக்களை ரட்சணம் பண்ணுவதற்கு அவர்களுடைய பதியாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரர், சாதுக்களுக்கு தலைவர். சத்வனாம் பதையே நமோ நமஹா, முன்னையும் பின்னையும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, நிறைய இடங்களில் விருட்சங்களுக்கு பதியாக இருக்கக்கூடியவரே, மூலிகைகளுக்கு பதியாக இருக்கக்கூடியவரே, நீங்கள் வந்து சிவந்த நிறத்தை உடையவரே இப்படி சொல்லிகிட்டே வருதே. இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்ஸை வேதம் எதற்காக சொல்ல வேண்டும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ரகசியார்த்தம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் இம்ப்ளைடு மீனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த இம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. அது என்னங்கிறத நாம் மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது தான் அந்த அர்த்தமானது புரிக்கும். அது ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுன்னு இல்லாமல் நாம் மீண்டும் மீண்டும் அதையே தியானம் செய்யும் பொழுது அதனுடைய உண்மையான ஸ்வபாவம் நம்முள்ளே வெளிப்படும். எதனால் இத்தனை தடவை வனானாம்பதையே அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லணும், அடவிகளுக்கு அரசன், காட்டுக்கு அரசன், செடிகளுக்கு அரசன், செடிகொடிகளுக்கு அரசன் ஏன் இத்தனை தடவை சொல்லணும், ஏன் அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் யோசித்து பார்க்க யோசித்து பார்க்க நமக்கு பல விஷயங்கள் புலப்படும். மேலோட்டமாகவே பார்த்தோமே ஆனால் நாம் வனங்களை அழிக்கக்கூடாது, காடுகளை அழிக்கக்கூடாது. ஏனென்னா அந்த வனம் காடு எல்லாமே இறைவனுடைய சொரூபமாகவே நாம் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தெடுத்தினாலே இயற்கையோடு இயைந்து வாழும் தன்மையை மனிதன் பெற்று விடுகிறான். எப்பொழுது அவன் இயற்கையோடு இயைந்து வாழ்கிறானோ அப்பொழுதே அவனுக்கு வந்து பேறு இடர்கள் வருவதில்லை. இந்த பேரிடர்கள் எப்பொழுது வர ஆரம்பிக்கிறதுனா, இயற்கையை எதிர்த்து மனிதன் போராடும் பொழுது, இயற்கையை அழிக்க மனிதன் துணியும் பொழுது, இயற்கைக்கு எதிராக இருக்கும்பொழுது. இந்த இயற்கை தான் இறைவன் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறார்கள். அந்த அது யார் வேணால் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கட்டும், ருத்ரமே அதுதான் சொல்கிறது. வனத்துக்கு பதியாக இருக்கக்கூடியவன் இயற்கையை தான் சொல்கிறது. ஓஷதீனாம் பதையேன்னு ஒவ்வொன்றும் ஒரு செடி கொடிகள் முதலிருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் அவன்தான் பதி அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அவர்கள் இயற்கையே இறைவன் சொல்கிறதும் கூட தப்பு இல்லை தான். இதுலேயும் அதே தான் நமக்கு சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும், அது ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம். அப்போ அந்த ஈஸ்வரனுடைய சொரூபம் குறைய குறைய குறைய நமக்கு ஹானி உண்டாகும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அவற்றை நாம் காப்பது நம்முடைய கடமையாகும். எப்படி இறைவன் பக்தர்களுக்காக ஓடி ஓடி வந்து காப்பாற்றுகிறானோ, அதே போல் இறைவனுடைய வடிவமாக இருக்கக்கூடிய இவற்றை நாம் காப்பாற்றுவது நம்முடைய அவசியமாகும் அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான கருத்து. ஆனால் இதுக்கு ஆழமான கருத்துக்கள் நிறைய இருக்குது, அது என்னங்கிறது நாம் வர காலங்களில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய். இதோட ரெண்டாவது அணுவாக்கம் முடிந்து விட்டது. நாளிலிருந்து நம் மூணாவது அணுவாக்கம் பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

ஏகபாதேப்யஹ சசக்திப்யோ நமோ நமஹ சதா சிஷ்டாத்ம திவ்யக்தி காரணேப்யோ நமோ நமஹ ஆனந்தமானந்த

0: கருணையுமே தனது வடிவாக கொண்டு மண் நிலைமை தன் உயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று நமது சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் போற்றுகின்ற வண்ணம் உயிர்களுக்கு இகபர சௌபாகியம் இரண்டையும் சிவபெருமானின் வாயிலாக அம்பிகை நமக்கு தருகின்றாள். அந்த அம்பிகையினுடைய பரிபூர்ணமான திருவருளோடும் இந்த அற்புதமான ஆலயத்தில் அர்ச்சகராக அர்ச்சகஸ்து ஹரசாட்சாத்து என்கின்ற வாக்கியத்திற்கு உயிர் கொடுக்கும் வண்ணமாக சாட்சாத் அம்பிகையாகவே வழிவெடுத்து உலகமெல்லாம் சுற்றி வந்து நமது சமயத்தை வளர்த்து வந்த சிவாச்சாரிய பெருந்தகை அவர்களுடைய பெயரிலே அமைக்கப்பட்டு அவர்களை திருக்குமாரர்களாலே நிகழ்த்தப்பட்டு வருகின்ற இந்த அற்புதமான அவையிலே நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்க்கிழியை ஏற்றுவிட்டு அம்மையனுக்கு அருளியவாக ஆர்த்தருவார் அச்சோமே என்று மணிமாதேவி பெருமான் கூறுகின்ற வகையிலே எத்தனையோ பல்வேறு அறிஞர்கள் சாஸ்திரங்களை எல்லாம் ஆழ்ந்து அறிந்து உணர்ந்திருக்கின்ற பெரியோர்களுடைய மத்தியிலே அரியணையில் இந்த சபையில் பேசுவதற்கு வாய்ப்பும் அனுமதியும் அளித்த திரு ஸ்ரீ சோமசேகர சிவாச்சாரியார் அவருடைய திருவடி கமலங்களை வணங்கிக் கொண்டு எனக்கு அளிக்கப்பட்டதான ஆத்மசுத்தி சிவீகரண பிரகாரம் விவரணம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு முயற்சிக்கின்றேன். எனக்கு தெரியாது இது வந்து 40வது கூட்டம் என்பது தெரியவில்லை. வைதிகத்திலே நமக்கு எப்படி சிவத்துவத்தை அடைவதுதான் குறிக்கோளோ அதுபோல வைதிக வழியின் வழியாக பார்க்கும் பொழுது பிராமணியம் என்ற உயர்ந்த நிலையை ஆத்ம குணங்களை அடைவதுதான் லட்சியமாக கொள்ளப்படுகிறது. சித்திரகர்ம யசா அநேகைகி ரங்கைகி உண்மீரியத்தை கனைகி பிராமணியமக்கு தத்வத்தியாகும் சம்ஸ்காரைகி விதிபூர்வகம் என்று அங்கீகரப்பட்டு கூறுகிறது. ஒரு ஓவியன் தனது கையிலே ஒரு சிறு குச்சியை வைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த குச்சியை கொண்டு அவன் ஓவியத்தை தீட்ட துவங்கும் பொழுதோ அல்லது மத்தியிலோ நாம் சென்று பார்த்தால் ஏதோ ஒரு திருக்கதி திருக்கு வேலை செய்து கொள்வது போல இருக்கு. சின்ன கோடு, நடுவு ஒரு கலர், அந்த பக்கம் ஒரு கலர், இந்த பக்கம் ஒரு கலர், இப்படி பலவிதமான வண்ணங்களை தீட்டுகிறான் ஓவியன். சித்திரகர்மா யதா அநேகைகி ரங்கைகி உண்மீயதே சனைகி. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு படத்தை உடனே வரைய முடியாது. சின்ன படமாக இருந்தால் கூட உடனே வரைவது என்பது இயலாத காரியம். சித்திரகர்ம யதா அநேகைகி ரங்கைகி உண்மீயதே சனைகி பிராமணியமபி தத்வத்யாபி சம்ஸ்காரைகி விதிபூர்வகம். கர்ப்பாதானம் தொடங்கி அந்யஷ்டி வரையிலான கர்மங்களை கிரியைகளை சம்ஸ்காரங்களை கிரமமாக செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக ஓவியருடைய கைவண்ணம் எப்படி அந்த ஓவியத்தை முழுமையாக ஆக்குகிறதோ அதுபோல சம்ஸ்காரங்களுடைய கைவண்ணம் அந்த சம்ஸ்கார மனிதனுடைய பூரண நிலையை அடைவதற்கு உதவுகிறது. 40வது சம்ஸ்காரத்தினுடைய பயன் பிராமணியம். அதுபோல இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய விஷயம் சைவத்திலே நாம் எந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஆகமங்கள் குறிப்பிடுகின்றனவோ அந்த நிலை. இந்த விஷயத்தை பற்றி நாம் எல்லோருமே ஓரளவுக்கு அறிந்தவர்கள் தான். சில கிரந்தங்களிலே உள்ள வேறுபாடுகள், அமைப்பு முறைகளிலே உள்ள வேறுபாடுகள், அல்லது நாம் நடைமுறையிலே ஏதாவது ஒரு விஷயத்தை அறியாமலேயே தவிர்த்திருக்கிறோமா அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா என்பதை மறுபடியும் ஆராய்ச்சி செய்வது பார்ப்பதற்காகத்தான் இப்படி ஒரு நிகழ்வு என்று வருகிறேன். நாம் எல்லோருக்கும் தெரியும் எல்லாம் வல்ல பரமேஸ்வரனால் சொல்லப்பட்டது சிவாகமங்கள். இந்த ஆகமங்கள் பூஜை செய்ய இருக்கின்றவன் அந்த பூஜையை செய்வதற்கான தகுதியை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சில கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றன. பூஜை என்று இல்லை, சாதாரணமாக நடைமுறை வாழ்விலேயே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அருள்களை செய்கிறோம். பஸ்லே பயணம் செய்கிறோம், ஆகாய விமானத்திலே பயணம் செய்கிறோம், அரசியல் பிரமுகர்களை சந்திக்க செல்கிறோம், எல்லா இடத்துக்கும் போகும்போது ஒரே மாதிரி போகிறோம். பிரசாதம் கொண்டு போக செல்லும் பொழுது என்பது அதற்கு என்று ஒரு தோற்றம், விமானத்திலே பயணம் செய்வதற்கு என்பதற்கு அதற்கே என்று தனியாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம். பிரசாதம் கொண்டு போகும்போது ஐடென்டி கார்டையோ பாஸ்போர்ட்டோ எடுத்துகிட்டு போவது அவசியம் இல்லை. விமானங்களிலே பயணம் செய்யும் பொழுது அந்த அடையாள அட்டை என்பது அவசியம். சாதாரணமான இந்த நடைமுறை வாழ்க்கையிலேயே இவ்வளவு வேறுபாடு இருக்கும் போது மாதில்லா மணியாக விளங்குகின்ற பரமேஸ்வரனை பூஜை செய்ய வேண்டும் என்பதற்கு தகுதி வேண்டும் என்று சொல்லவும் வேண்டுவதில்லை. பெரும்பாலும் சாதகன் தன்னை வழிபடுவதற்காக செய்து கொள்ள வேண்டியதாக ஆதவங்களை குறிப்பிடுகின்ற கிரியைகள் யாவும் தூய்மை நிமித்தமாகவே அவர் அமைந்திருக்கிறது. காலை எழுந்தது முதல் எழுந்தவுடைய சிவத்தியான விதி என்பது காணப்படுகிறது. சௌஜ விதி தொடங்கி எல்லா கிரியைகளுமே ஆத்மசுத்தி தான். ஆத்மா என்பதற்கு தான் என்பது ஒரு பொருள், தன்னை சார்ந்தது என்பது மற்றொரு பொருள். எனவே தன்னை சுத்தம் செய்து கொள்வதும் ஆத்மசுத்தி, தன்னை சார்ந்த பிறவற்றை சுத்தி செய்து கொள்வதும் ஆத்மசுத்தி தான். இது போன்ற தன்னை தூய்மைப்படுத்துகின்ற கிரியைகளை எல்லாம் நிறைவேற்றாமல் பெருமானை ஆராதிக்க ஒருவன் முயற்சி செய்வது மிகவும் தவறு என்று ஆரம்பங்கள் சுட்டி காட்டுகின்றன. இந்த ஆத்மசுத்தியை சார்ந்ததாக சிவாகமங்களிலே ஐவகை சுத்திகள் பஞ்சசுத்தி என்பது காணப்படுகிறது. யோகேத்தி பஞ்சசுத்திக்கு ச பூஜாம் கர்த்து வருகதி என்கின்ற ஒரு வாக்கியத்தை பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறார் பிரம்மணன் செய்கிறார். ஸ்ரீமத் வாசுதாகமும் யோகேத்தி பஞ்சசுத்திக்கு ச பூஜாம் கர்த்தும் வருகதி என்று குறிப்பிடுகிறது. எவன் பஞ்சசுத்திகளை நன்கு அறிந்திருக்கிறானோ அவனுக்கே பூஜை செய்வதற்கான தகுதியானது ஏற்படுகிறது. கர்த்தும் வருகிறது, அருகத்தையானது பஞ்சசுத்தியை செய்வதற்கே ஏற்படுகிறது என்று இந்த ஆகம வாக்கியமானது கூறுகிறது. அந்த ஐவகை சுத்திகள் பெரும்பாலும் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆத்மசுத்திக்கு பூர்வம் சாது ஸ்தான சுத்தி தீயகம், திருத்தீயம் திரவியசுத்தி சாது, சதுர்த்தம் மந்திரசோதனம், பஞ்சமி லிங்கசுத்தி சாது, கச்சந்தே பஞ்சசுத்தயா என்ற ஒரு பாடம். ஆத்மசுத்தி கிரியாபூர்வா என்று மந்திரசுத்தியை நான்காவதாகவும் லிங்கசுத்தியை ஐந்தாவதாகவும் கூறுகின்றதாகவும் ஒரு பாடம் இருக்கிறது. இதையெல்லாம் விட சைவ சமயத்தில் விளங்குகின்ற அடியார்கள் பலர் தமது நூல்களிலே சைவாகம விஷயங்களை ஆங்காங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். பெரும்பாலும் நால்வர் பெருமக்களுடைய பாடல்களே இந்த பஞ்சகத்தை பற்றியதான குறிப்பு வந்து கொண்டே இருக்கு. வானவன் தான் வானவருக்கு மேலானான்கான், வடமொழியும் தென்தமிழும் மலைகள் நான்கும் மாணவன் தான், ஆண் ஐந்தும் ஆடினான் தான் என்று பல இடங்களிலே இந்த பஞ்சகத்தை பற்றிய குறிப்பானது நால்வர் பெருமக்களுடைய திருவாக்கிலே நாம் காண முடிகிறது. அதுபோல நமது நம் தமிழ்நாட்டிலே வேதாந்த சித்தாந்த சமரசம் வகுத்த ஒரு தத்துவ ஞானி தாயுமான சுவாமி, அவர் பராபர கண்ணி என்று ஒரு முன்னூற்று தொகையான பாடல்களை பாடியிருக்கிறார். அதிலே பஞ்சசுத்தி செய்து நின்னை பாவித்து பூஜை செய்தால் இந்திய ஞானம் விளங்கும் பராபரம் என்று இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், சாதாரணமாக அனைவருமே தீட்சைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த கிரியைகள் எல்லாம் நன்றாக அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார் சுவாமிகள் கூட அவரது காலத்திலே அங்கே வசித்த சுப்பிரமணிய சிவாச்சாரியார் என்ற பெருந்தகையை கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த பஞ்சசுத்தியை சொல்ல சொல்லி அவர் அனுப்பித்திருந்ததாக ஒரு நெறிவழிக்கையை கூட காணப்படுகிறது. இந்த ஐந்து சுத்திகளிலே முதலாவதாக அமைகின்றது ஆத்ம சுத்தி. பிரதமா பூதசுத்தி சாத்து என்றும் ஒரு பாடம் காணப்படுகிறது. ஆத்ம சுத்தி கிரியா பூர்வா என்ற வாக்கியத்தின் வண்ணமாக ஐவகை சுத்திகளிலே முதலாவதாக இந்த ஆத்ம சுத்தியானது காணப்படுகிறது. என்ன காரணம் பற்றி ஆகமங்கள் முதலிலே இந்த ஆத்ம சுத்தியை செய்ய வேண்டும் என்பதை அண்ணா அவர்கள் மிகவும் அருமையாக தொடக்கத்திலேயே அவருடைய சாரத்தை கூறிவிட்டார்கள். யாவன் ந தத் சமோஜாதஹா தாவத் ஆராதனே சமஹா பிராகிருதம் பாவம் உத்ருஜ்ய சிவோகம் இது பாவமே. அற்புதமான ஸ்லோகம். யாவத் தத் சமஹா ந ஜாதஹா தாவத் ஆராதனே ந க்ஷமஹா. எதுவரையும் பூஜை செய்கின்ற பூஜைகளுக்கு இவத்துவம் என்ற நிலையானது ஏற்படவில்லையோ யாவது சமோ ஜாதகா தாவது ஆராதனே நக்ஷமா. அதுவரை தந்த இறைவனை பூஜிப்பதற்கான தகுதி என்பது கிடையவே கிடையாது. பிராகிருதம் பாவம் திருச்சிய சிவோகம் என்று பாவமே. பிராகிருதம் என்று சொன்னால் பிரகிருதி மயம். பிரகிருதி மயம் என்று சொன்னால் அசுத்தமாய காரியமான பிரகிருதி தத்துவத்துக்கு அப்ப பிறகு தோன்றிய பஞ்ச பௌத்திகமான சரீரம். பிராகிருதம் பாவம் உத்திருக்கிய சிவோகம் இது பாவையே என்று அந்த வாக்கியம் ஆத்மசுத்தி செய்வதற்கான நோக்கத்தை விளக்குகிறது. அதே போல ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரியர் தனது பத்தியிலே இனீகரணம் என்று குறிப்பிடுகிறார். பெரும்பாலும் அகோர சிவாச்சாரியை தான் பிரமாணமாக எடுத்துக்கின்ற ஆகமங்கள் காமிகம் அதிகமாக ஞானபாதத்திலே சர்வ ஞானோத்தரத்தை எடுக்கிறார். அதுபோல இந்த சிவீகரணம் என்ற சப்தம் அவருக்கு சர்வ ஞானோத்தர ஆகமம் என்றுதான் கிடைத்திருக்கிறது. அந்த ஆகமம் அதாபத்தம் பிரவசியாது சிவீகரணம் உத்தமம் எத்ருத்வாது நரசம்யக்கு சிவோபவதி ந அந்யதா. சுத்தேகம் சம்சோதனேது பூர்வம் தாரணாபித்து பஞ்சபிகி சுத்ததேக ததோ பூத்வா சிவமந்திரான் நியோஜனே என்பது அந்த வாக்கு. இதே கருத்தை தான் சிவீகரணம் உத்தமம் பிரவக்ஷாமி உத்தமமான சிவீகரணத்தை நான் சொல்கிறேன். எத் திருத்வாது நரஹா சம்யக்கு சிவோபவதி ந அந்யதா. எந்த கிரியை செய்வதனாலே மனிதன் சிவத்தன்மையை அடைகிறாரோ எதை செய்யாமல் அவனுக்கு அந்த சிவத்தன்மை என்பது ஏற்படவே ஏற்படாதோ அதற்கான கிரமத்தை தேகம் சம்சோதனையத்தில் பூர்வம் முதலில் உடலை யுத்தம் செய்து தாரணாபிஸ்து பஞ்சபிகி இந்த பிராணாயாம யோகத்தினாலே பூதங்களை எல்லாம் சுத்தம் செய்து சுத்த தேகமனாக தன்னை ஆக்கிக்கொண்டு பிறகு மந்திரங்களை ஞாபகம் செய்ய வேண்டும் என்பதாக அந்த வார்த்தை கூறுகிறது. அதே போல கந்த காலோத்தரம் என்ற ஆகமத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை சகலாகம சார்வ சங்கிரகம் என்ற நூல் குறிப்பிடுகிறது. நாருத்ர சம்சரே ருத்ரம் நாருத்ரோ ருத்ரமத்தயேத்து நாருத்ர கீர்த்தயே ருத்ரம் நாருத்ரோ ருத்ரமாக்குனார் வேகவதார். பிறகு இந்த ஸ்ரீமன் மிருகேந்திரம் என்ற ஆகமும் அதார்த்தா பவனே சித்தே சத்ர பிராகார ரக்ஷிதே வர்மகர்பே சிதி பூய பகிராயு பகிரந்த சிவம் நிஜே என்று குறிப்பிடுகிறது. அஸ்திர பிராகார கவசாவகுண்டனாத்யாம் யாககிரகம் சம்ரக்ஷ்ய சிவீகரணம் குறியாது என்று பிரயோகம் தொடங்குகிறது. அந்த பிரயோக வாக்கியத்தை அப்படியே கொண்டு நின்றதாக இந்த வாக்கியம் காணப்படுகிறது. அத அச்சா பவனே சித்தே சத்ர பிராகார ரட்சிதே வர்ம கர்ப்பே சிவி பூய பகிரந்தா சிவம். இதுவரையில் நாம் பார்த்த வாக்கியங்கள் எல்லாமே சிவபெருமானை பூஜை செய்வதற்கு பூஜைகள் சிவத்தன்மையை எய்துவது அவசியம் என்பதை உணர்த்துகின்றன. இந்த ஆத்மசுத்தியே சில இடங்களிலே பூபசுத்தி என்றும் காணப்படுகிறது. ஆனால் ஸ்ரீமன் நிர்மலமணி தேசிகர் இந்த கிரியையை விளக்க தொடங்கும் பொழுது தத்ர பிரதமம் ஆத்மசுத்தி உபவர்ணன தத்பரஹா சத்யாக பூதசுத்தி அந்தர்யஜன ஹவன சமாதி சமாஹாராத்மகத்வாது என்று குறிப்பிடுகிறார். ஆத்மசுத்தி உபவர்ணன தத்பரஹா சத்யாக பூதசுத்தி அந்தர்யஜன ஹவன சமாதி சமாஹாராத்மகத்வா பிரதமம் பூதசுத்தியை குறிச்சது. என்னன்னா ஆத்மசுத்தி என்று சொன்னால் அதற்குள்ளேயே பூதசுத்தியும் அடக்கம். பூதசுத்தி அந்தர்யஜனம் ஹவனம் சமாதி இந்த நான்கு கிரியைகளின் தொகுப்பே ஆத்மசுத்தி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக ஆத்மசுத்தி என்று ஒரு பெயர் காணப்படுகிறது, பூதசுத்தி என்று ஒரு பெயர் காணப்படுகிறது, சிவீகரணம் என்று ஒரு பெயர் காணப்படுகிறது, தாரணா என்று ஒரு பெயர் காணப்படுகிறது. ஒரே கிரியைக்கு பல்வேறு பெயர்கள் காணப்படுகின்றன. என்னென்ன காரணத்தினாலே ஒவ்வொரு பெயரும் அந்த கிரியைக்கு பொருத்தமாக அமைகிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது ஆத்மசுத்தி என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை நிர்மலமணி தேசிகர் தரவில்லை. அப்பைய தீட்சிதர் தமது சிவாத்தினா சந்திரிகா என்ற கிரந்தத்திலே ஆத்மசுத்தி என்பதை ஜீவசுத்தி என்று கூறி பூஜக ஜீவத்திய சிவபாவத்வ ஆபாதனாத்மிகா ஜீவசுத்தி ரூபா அதாவது சிவபெருமானை பூஜிக்க இருக்கின்றவனுடைய ஜீவனை சிவத்தன்மையை உடையதாக ஆக்கக்கூடிய கிரியைக்கு ஜீவசுத்தி ஆத்மசுத்தி என்று வசுதா அந்த கிரியினால் நடக்கக்கூடிய காரியமே தான். பிறகு பூதசுத்தி என்பதற்கும் அவர் விளக்கம் அளிக்கிறார். பூஜக தேகத்திய சிவபாவத்துவ ஆபாதனாத்மிகா தேகசுத்தி ரூபாய பூஜை செய்கின்ற பூஜகனுடைய தேகத்தை ஜீவனை மாத்திரம் சிவமாக ஆக்கினால் போராது, பூஜை செய்கின்றவனுடைய தேகத்தையும் சிவமாக ஆக்க வேண்டும். எனவே பூஜக தேகத்திய சிவபாவத்துவ ஆபாதனாத்மிகா தேகசுத்தி ரூபாய அவையெல்லாம் பிரிக்கிறார். சிவீகரணம் என்பதற்கு ஸ்ரீமன் நிர்மலமணி தேசிகர் தனது அகோர சிவாச்சாரிய பிரசத்திக்கான வியாக்கியானமான பிரபாவிலே ஆத்மாவிற்கான விசேஷ சித்தியை தரவல்லதான கிளை என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அவர் அதாதஸ்தம் பிரபக்ஷாமி சிவீகரணம் உத்தமம் என்ற இடத்திலே ஸ்ரீமன் அகோர சிவாச்சாரியார் அவர்கள் இதை விளக்குவதாக குறிப்பிடுகிறார். சிவீகரணம் தாவது ஆத்மனோ விசேஷ சித்தி சாதனம் கர்ம எதாக ஸ்ரீமத் சர்வஜானோத்தர வத்திகாரா அதாதஸ்தம் பிரவக்ஷாமி சிவீகரணம் உத்தமம் இத்தியத்ர சிவத்வம் சர்வஜ்ஞத்வ சர்வகர்த்திருத்வாத்மகம் உச்சதே தேனச்ச நித்தியேன ஆவிருத்தேன யோகாத்து பரமேஸ்வரா சிவா அபிஜியது. சிவத்வம்னா என்ன? சர்வஜ்ஞத்வம் எல்லாவற்றையும் அறிகின்ற தன்மையும், சர்வ கர்த்தத்துவம் எல்லாவற்றையும் செய்கின்ற ஆற்றல் எதுவோ அதுவே சிவத்வம். அந்த இரண்டையும் எப்பொழுதுமே தன்னுடன் கொண்டு விளங்குவதாலே சிவபெருமானுக்கு சிவன் என்று பெயர் கொடுக்கிறார். சத்த சிவத்வம் ஆத்மனாம் அநாதினா அசுத்தி பரியாயேன மலேன ஆவர்த்தத்வாதி ந சர்வ விஷயம் பிரகாசத்தை சதுத்தம் ஆச்சாரீஹி அபி ந சர்வத்த யுகபத்னி சிவத்வம் விராஜத்தை. அந்த சர்வஜ்ஞத்வம் சர்வகர்த்தத்வம் என்கின்ற குணங்களானது ஆத்மாவிலே எப்பொழுதும் பிரகாசிப்பதில்லை. ஆத்மாவானது அசுத்தி பரியாயமான மலத்தினாலே ஆணவம் மாயை கர்மம் என்கின்ற மலத்தினாலே கட்டுப்பட்டதுனாலே சுத்தமாக கட்டுப்பட்டு விளங்குவதனாலே அந்த ஆன்மாவிடத்திலே அந்த திருக்கிரியாத்மகமான ஞானமும் கிரியையும் பிரகாசிப்பதில்லை. அத மலாபியுக்தா அசிவா அசுத்தா எவன் மலங்களோடு கூடி இருக்கிறானோ அவன் அசுத்தன் அசிவன் என்று குறிப்பிடுகிறான். பிறகு ஸ்ரீமத் கிரணாகமம் என்கின்ற ஒரு ஆகமத்தின் வாயிலாக அநேக பதிகம் கர்ம கண்டம் பீஜ நிவாரண பிதி என்ற வாக்கியத்தின் அடிப்படையாக கொண்டு ஏன இதம் தகுதி போகதா என்று ஒரு வாக்கியம் வருகிறது. அதாவது பிராரப்த கர்மத்தை அனுபவித்தே கழித்தவர் சைவத்திலே கர்மங்களை மூன்று வகையாக பிரிக்கிறார்கள். சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் என்று. தீட்சையினாலே சஞ்சித கர்மமும் ஆகாமி கர்மமும் சீதைவதாக ஆக்கப்பட்டு விடுகிறது. இந்த பிராரப்த கர்மத்தை பூஜாதிகளை செய்வதற்கு அதிகாரம் உடையவர்களுக்கு அழிப்பது இல்லை. அதை வாழ்க்கையிலே இன்பத்தின் ரூபமாக அழிபவதைத்தான் அழிக்க வேண்டும். அப்படி அழிக்கும் போது கூட வாசனையினாலே ஆணவாதி மதங்கள் நம்மை பந்தப்படுத்துவதற்கான ஹேதுக்கள் காரணங்கள் இருக்கின்றன. எனவே அவற்றிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், மீண்டும் இந்த கட்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கக் கூடாது என்பதற்காக அசத்தியோ நிர்வாண தீட்சாயாம் ஆரப்த காரிய கர்ம போக உபரோதேன சர்வதா மனசி அக்ஷபித்தத்வாது பிரத்யகம் அபதயக்கிரமேண தீட்சோத்தரம் சிவீகரண அர்ச்சனாதினா சோபனேய இது சாவன் மாத்திரையா சித்தியா. இந்த இடத்துல சாவன் மாத்திரையா சித்தியா யுத்தசிய ஆத்மனா என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர். அதாவது சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் என்ற மூன்று வகையான கர்ம பாசங்களிலே சஞ்சிதம் ஆகாமி என்ற இரண்டு வகையான கர்மங்களால் மட்டுமே சித்தம் செய்யப்பட்ட ஆத்மா இருக்கு என்று பொருள். தாவன் மாத்திரையா சித்தியா யுத்தசிய ஆத்மனஹா சாமானிய சித்தி பேதாது அத்தியமானாது ஞானாதேகே அனந்தரம். முன்னர் பார்த்த வண்ணமே சாதாரணமாக ஒரே ஒரு சிறியை மட்டும் சொல்ல வேண்டியதில்லையா. சாமானிய சித்திக்காக சௌத்தம், தந்த தாவனம், ஸ்நானம் இது போன்ற கிரியைகள்லாம் இருக்கின்றன. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது சொன்னால், பூத சித்தியின் பயனாக சிவத்துவம் ஏற்படுகிறது என்ற காரணத்திற்காக ஸ்நானம் போன்றவற்றை எல்லாம் செய்யாமல் இதை செய்யக்கூடாது என்பது நமக்கு விளங்குகிறது. செய்ய மாட்டோம், இருந்தாலும் ஒரு சூச்சகமாக நமக்கு உணர்த்தப்படுகிறது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: அடுத்து இப்போதுதான் நாம் முறையாக முதல் நூற்பாவுக்கு வருகிறோம். முதல் நூற்பா, இதுவரை இந்த ரெண்டு செய்யுட்கள் காப்பு செய்யணும், அவையடக்கமும் சிறப்பு பாயிரம் எனப்படும். மெய்கண்டார் செய்த சிறப்பு பாயிரம். சிறப்பு பாயிரம் என்றால் என்ன? முன்னுரை, நூலுக்கு முன்னுரை தான் சிறப்பு பாயிரம். அந்த காலத்திலே செய்வார்கள் சிறப்பு பாயிரம். இனி முதல் நூற்பா. நான் முதல் நாளிலே சொன்னேன், தொடக்க நாளிலே இந்த சமயவாதிகள் அந்த வாதம் செய்கிற போது முதலிலே தாங்கள் இத்தனை பொருள்களை ஒப்புக்கொள்ளுகிறோம் என்று பொருள்களுடைய எண்ணிக்கையை சொல்லி அவற்றினுடைய இருப்புக்கு சான்று காட்ட வேண்டும், அது பிரமாணம் என்று சொன்னேன். எனவே சிவஞான போதத்தில் முதல் மூன்று நூற்பாக்கள் பிரமாண இயல். பிரமாண இயல் அதாவது முதல் நூற்பாவிலே பதி உண்டு என்று நிறுவுகிறார். பதியாகிய கடவுள் ஒருவன் உண்டு என்று பதியினுடைய இருப்பை முதல் நூற்பாவிலே நிறுவுகிறார். இரண்டாவது நூற்பாவிலே பாசத்தினுடைய உண்மையை நிறுவுகிறார். பதி உண்மை, இரண்டாவது பாச உண்மை, மூன்றாவதுல தான் உயிர் உண்மை. உயிர் உண்டு என்று உயிர் உண்மையை நிறுவுகிறார். இப்படி முதல் மூன்று நூற்பாக்கள் பிரமாண இயல். பிரமாணம் என்றால் என்ன? பிரமாணம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அறிவு வரும் வழி. அறிவு வரும் வழி. வே ஆஃப் நோயிங், வே ஆஃப் நோயிங், அதுதான் பிரமாணம். தமிழிலே பிரமாணத்தை, இது வடமொழி சொல் பிரமாணம், தமிழிலே அளவை, அளவை என்பார்கள். அளவைன்னா எதை சொல்லுகிறோம் வழக்கத்துல? அளவை இல்ல இல்ல, இங்க பேச்சு, மக்களுடைய பேச்சு வழக்குல. ஆமா, இப்ப முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, இந்த அளவை கருவிகள் எதற்கு? பொருளினுடைய இருப்பை, அளவை அறிவதற்கு உதவுகிற கருவிகள். அளவை என்றால் பொருளினுடைய அளவை அறிவதற்கு உதவுகிற கருவி. அதுபோல இந்த பிரமாணங்கள் பொருளினுடைய இருப்பை அறிவதற்கு உதவுகிற கருவி. நான் வழி என்று சொன்னேன், எல்லாம் ஒண்ணுதான். அறிவு வரும் வழி அல்லது அறிவை தருகிற கருவி, எல்லாம் பொருள் ஒன்றுதான். பிரமாணம், வே ஆஃப் நோயிங். சரி, நமக்கு எப்படி அறிவு வருகிறது? நமக்கு எப்படி அறிவு வருகிறது? பொருள்களை பற்றிய அறிவு. இப்போ பல பொருள்கள் நமக்கு எதிரிலே இருக்கின்றன, நமக்கு எதிரிலே பொருள்கள் இருக்கின்றன, அவற்றை எப்படி அறிகிறோம்? எதிரிலே உள்ள பொருள்களை எப்படி அறிகிறோம்? பார்த்து மட்டும்தான் அறிகிறோமா? ஆமா, நம்முடைய ஐம்பொறிகளால், நம்முடைய ஐம்பொறிகளினுடைய உதவியினால் எதிரில் உள்ள பொருள்களை இன்னது என்று அறிகிறோம். எனவே ஐம்பொறிகள் பிரமாணம். எதிரில் உள்ள பொருள்களை அறிவதற்கு கருவிகள் ஐம்பொறிகள். இதை வடமொழியில பிரத்யட்ச பிரமாணம். பிரத்யட்சம்னா என்ன அர்த்தம்? தமிழிலே காட்சி அளவை. எதிரில் உள்ள பொருள்களை அளந்து அறிவதற்கு உதவுவது காட்சி அளவை. எதிரில் உள்ள பொருளை பற்றிய அறிவை பெறுவதற்கு உதவுவது காட்சி அளவை. எதிரில் உள்ள பொருளை பற்றிய அறிவை பெறுவதற்கு உதவுகிறது. சரி, எல்லா பொருள்களும் எதிரில் இருக்கின்றனவா? எதிரிலே இல்லாமல் மறைந்திருக்கிற பொருள்களை அறிவது எப்படி? புலப்படாமல் மறைந்திருக்கின்ற பொருள்களை பற்றிய அறிவை பெறுவது எப்படி? அது அடுத்து இரண்டாவது. அதற்கும் ஒரு கருவி இருக்கிறது. இப்போ ஆமா, இப்போ ஒருவர் இந்த இடத்துக்கு வருகிறார். ஐயா, டான்ஸ்ரீ ஐயா அவர்களுடைய கார் வெளியிலே நிற்கிறது. காரை பார்த்த உடனே அவர் என்ன சொல்லிவிடுகிறார்? ஐயா உள்ளே இருக்கிறார், பார்க்கவில்லையே. ஐயாவோ பார்க்காமலே சொல்லிவிடுகிறார். அது எப்படி முடிகிறது? மறைந்திருக்கிற பொருளை எப்படி சொல்ல முடிகிறது? ஆமா, காருக்கும் ஐயா அவர்களுக்கும் உள்ள தொடர்பை வைத்துத்தான். இந்த காரை எங்கே பார்த்தாலும் அங்கே இருப்பார். தூரத்திலே புகை தெரிந்தால் அங்கே நெருப்பு இருக்கிறது என்று பார்க்காமலே கண்ணை மூடி சொல்லலாம். ஆனால் எது முக்கியம்? எது முக்கியம்? அந்த தென்படுகிற புகை, புகைக்கும் நெருப்புக்கும் என்ன இருக்க வேண்டும்? தொடர்பு இருக்க வேண்டும், தொடர்பு இருக்க வேண்டும். எனவே விளக்க எப்படி சொல்ல வேண்டும்? மறைந்திருக்கிற பொருளை, மறைந்திருக்கிற பொருளை, அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய பொருளை வைத்து அறிதல், அதுதான் இரண்டாவது முறை. மறைந்திருக்கின்ற பொருளை அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய, அதுதான் அடிக்கோடு போட்டுக் கொள்ள வேண்டும். அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய பொருளை கொண்டு அறிதல். இது இரண்டாவது முறைதான், இதுதான் அனுமானம், இதுதான் அனுமானம், அனுமான பிரமாணம். தமிழிலே கருதல், கருதல் அளவை. கருதல் என்றால் உய்த்து அறிதல், ஊகித்து அறிதல், அவ்வளவுதான். கருதல் என்றால் உய்த்து அறிதல், தெரிந்ததை கொண்டு தெரியாததை உய்த்து அறிதல், தெரிந்ததை கொண்டு தெரியாததை உய்த்து அறிதல் தான் கருதல் அனுமா, கருதல் அளவை என்று கூறி அடுத்து மூன்றாவது மணியிலே பார்ப்போம். பிரமாணம் என்பதற்கு பொருள் பார்த்தோம். பிரமாணம் என்றால் அறிவு வரும் வழி அல்லது அறிவை தரும் கருவி. பொருள்களை பற்றிய அறிவை தருகிற கருவி அல்லது பொருள்களை பற்றிய அறிவு வரும் வழி. பல வழிகள் உண்டு. பல வழிகளிலே நாம் பொருள்களை பற்றிய அறிவை பெறலாம். அதில் இரண்டு வழிகளை பார்த்தோம். ஒரு வழி காட்சி அளவை என்பது, பிரத்யட்சம். இந்த வழி எதற்கு உதவும் என்றால், இந்நேரே உள்ள பொருளை பற்றி அறிவதற்கு இந்த காட்சி அளவை நமக்கு பயன்படும். பொருள் நேராக இருக்க வேண்டும், எதிரிலே இருக்க வேண்டும். அப்படி நேரே இல்லாமல் மறைந்திருந்தால், மறைந்திருக்கிற பொருளை, இந்த ஐம்பொறிகளுக்கு புலப்படாத பொருளை எப்படி அறிவது என்றால், அதற்கு பயன்படுகிற வழிதான் அனுமானம், அனுமானம் அல்லது கருதல் அளவை. கருதல் அளவை என்பது மறைந்திருக்கின்ற பொருளை அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய மற்றொரு பொருளை கொண்டு அறிவது, உய்த்து அறிவது. மறைந்திருக்கின்ற பொருளை அதனை விட்டு நீங்காமல் இருக்கிற தொடர்புடைய மற்றொரு பொருளை கொண்டு அறிதல். மறைந்திருக்கின்ற நெருப்பை அதனை விட்டு நீங்காத புகையை கொண்டு அறிவது. சமையல் அறையிலிருந்து நறுமணம் வந்தால் அந்த நறுமணத்தை வைத்துக் கொண்டே இன்னது அங்கே தயாராகிறது என்று சொல்லுவது அனுமானம். அடுத்து மூன்றாவது வழி. இந்த ரெண்டு வழிகளாலும் அறிய முடியாத பொருள்கள் உண்டு. அவற்றை அறிவதற்கு இந்த மூன்றாவது வழி பயன்படும். இந்த ரெண்டு வழிகளாலும் அறிய முடியாத பொருள்கள் உண்டா? இப்ப எடுத்துக்காட்டாக பேய், பிசாசு, இதை காட்சியினால பார்க்க முடியுமா? பார்த்த என்ன ஆகுறது? காட்சி அளவையினால. இப்ப சொர்க்கம் என்கிறார்கள், நரகம் என்கிறார்கள், யார் கண்டது? அதை கருதி கருதல் அளவினாலே உணர முடியுமா? முடியாது. இதையெல்லாம் அறிவதற்கு பயன்படுகிற மூன்றாவது வழிதான் ஆகம பிரமாணம். ஆகம பிரமாணம் தமிழிலே உரை அளவை. சுருக்கமாக சொன்னால் உயர்ந்தோர் நூல்கள், உயர்ந்தோர் நூல்களை கொண்டு அறிவது. நம்முடைய திருமுறைகள் எல்லாம் உரை அளவைதான். திருமுறைகள், ஆகமங்கள், வேத ஆகமங்கள், திருமுறைகள், இவையெல்லாம் உரை அளவைகள். இன்னும் பல வழிகள், மொத்தம் 10 வழிகள் உண்டு. 10 அளவை, 10 பிரமாணங்கள் இருக்கின்றன. நமக்கு சைவ சித்தாந்தம் இந்த மூன்றைத்தான் முக்கியமானதாக கருதுகிறது. போன வகுப்புல கூட ஒரு பிரமாணம் சொன்னார, என் காதல விழுந்தத. பாரிசேடம், அது ஒரு பிரமாணம். பாரிசேடம், பாரிசேடம், பாரிசேடம், அதாவது மூன்று பொருள்களிலே இரண்டு இல்லை என்று தெரிந்தால் மூன்றாவது தானே பெறப்படும். இப்படி அது எப்படி பல பிரமாணங்கள். இதில் முக்கியமானது இந்த மூன்று தான், காட்சி, கருதல், உரை என்ற மூன்று தான் முக்கியமான அளவை. இந்த மூன்றுல எது முக்கியமானது? இந்த மூன்று பிரமாணங்களிலே எது முக்கியமான பிரமாணம்? காட்சியா, கருதலா, அனுமான உரையா? ஆமா, உரை அளவே தான் நமக்கு பெரியோர்களுடைய நூல்கள் தான் உயர்ந்த பிரமாணங்கள். ஆனால் அதில் என்ன சிக்கல், இந்த உரை அளவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ திருமுறைகளிலே அப்படி சொல்லியிருக்கிறது என்றால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? திருமுறையில் யார் நம்பிக்கையுடையவர்கள் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லாரும் ஏற்க மாட்டார்களே. எனவே உரை அளவையே எல்லாரும் ஏற்க மாட்டார்கள். இப்போ கடவுள் உண்டு என்பதற்கு உரை அளவையை காட்டலாம். கடவுள் இருக்கிறார் என்பதை நிறுவுவதற்கு உரை அளவை நமக்கு பயன்படும். ஆனால் அனைவரும் ஏற்க மாட்டார்களே. எனவே மெய்கண்டார் உரை அளவையை இங்கே பயன்படுத்தவில்லை. கடவுள் இருக்கிறார் என்பதை நிறுவுவதற்கு உரை அளவை போதும், ஆனால் அதை மெய்கண்டார் பயன்படுத்தவில்லை, உரை அளவையை பயன்படுத்தவில்லை. சரி, காட்சி அளவை பயன்படுத்த முடியுமா? கடவுளை எப்படி காட்சியினாலே காட்ட முடியும்? அதுவும் பயன்படாது. கடவுள் இருப்பை நிறுவுவதற்கு வேறு வழி மூன்றிலே இப்ப பாரிச்சடம் தான். முதலும் பயன்படாது, கடைசியும் பயன்படாது, இடையிலே உள்ள.
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: எனவே அழியாத ஒரு மூலப்பொருள் தான் உலகத்துக்கெல்லாம் முதல் காரணமாக இருக்க வேண்டும். அந்த காரணம்தான் எது? மாயை. மாயை என்று சொல்லப்படுகிற அருவப்பொருள். ஆக சைவ சித்தாந்தம் கூறுகிற மாயை என்பது எப்படிப்பட்டது என்றால், அது நுண்ணிய எண்ணற்ற ஆற்றல்களின் தொகுதி, பல வகையான ஆற்றல்களுடைய தொகுதிதான் இந்த மாயை என்பது. திருவாசகத்திலே சொல்லுகிறார் அல்லவா, 6 கோடி மாயா சக்திகள், 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின என்கிறார். எனவே எண்ணற்ற சக்திகளின் கூட்டம்தான் மாயை. அந்த மாயை ஒன்றா இரண்டா மூன்றா? மாயை எத்தனை? என்ன பேரு? 2-3 பேர் சொல்றீங்க, ஒண்ணுங்கிறீங்க. சுத்த மாயை, அசுத்த மாயை, அது என்னது? அது என்னது புதுசா இருக்கு? அதெல்லாம் விளங்காத பேரா இருக்கு எங்களுக்கு. அந்த பேரெல்லாம் விட்டுருங்க. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, இந்த 3 பேரை தெரிந்து கொண்டால் போதும். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, இந்த 3ல உண்மையிலே 2 மாயைகள், சுத்த மாயை, அசுத்த மாயை. பிரகிருதி மாயை என்பது ஒரு தனித்த ஒரு மாயை அல்ல, அது அசுத்த மாயையிலிருந்து உண்டாகிற ஒரு காரியம். அசுத்த மாயையிலிருந்து உண்டாவதுதான் பிரகிருதி மாயை, அது ஒரு தனித்த மாயை அல்ல. எனவே சுத்த மாயை, அசுத்த மாயை, அதைத்தான் உமாவதி சிவன் சொல்லுகிறார் திருவொரு பயனில்லை. ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை 2 ஆக இவை 6 ஆதியில் மாயை 2ங்கிறாரு. அப்படி மாயை 2 என்று சொன்னால் ஒரு சிக்கல் வரும். என்ன என்றால், ஜடமாயும் பலவாயும் இருந்தால் அந்த பொருள் அழியும். ஜடமாயும் பலவாயும் இருந்தால் அந்த பொருள் அழியக்கூடியது, தோன்றி அழியக்கூடியது. ஜடமாயும் பலவாயும் இருந்தால் அந்த பொருளுக்கு அழிவு உண்டு. உயிர்கள் பலவாக இருக்கின்றன, ஆனால் அழிவு உண்டா உயிர்களுக்கு? ஏன், பலவாக இருக்கிறதே ஒழிய ஜடமாக இல்லையே. பலவாயும் சித்தாயும் இருக்கின்றன உயிர்கள், எனவே அப்படிப்பட்ட பொருளுக்கு அழிவில்லை. ஜடமாயும் பலவாயும் ஜடமாயும் இருந்தால்தான் அந்த பொருளுக்கு அழிவு உண்டு. ஆணவ மலம் ஜடம்தான், அது பலவாக இல்லை. ஆணவ பலம் ஜடமாக இருந்தாலும் அது ஒன்றாக இருப்பதனாலே அதற்கு அழிவு இல்லை. அதே போல மாயை, இப்போது சுத்த மாயை அசுத்த மாயை என்று இரண்டு தனி மாயை என்று கொண்டால் பலவாயும் ஜடமாயும் இருப்பதனாலே அழியும் என்று ஆகும். எனவே இந்த இரண்டும் தனித்தனி மாயைகள் அல்ல, ஒரே மாயைதான். ஒரு பகுதி சுத்தமாயும் பிற பகுதி அசுத்தமாயும் இருக்கிறது. ஒரு பொருளிலேயே சுத்தமும் அசுத்தமும் அமைந்திருக்கின்றன. சுத்தமான பகுதி சுத்தமாயை, அசுத்தமாக இருக்கிற பகுதி அசுத்தமாயை. சுத்தம் அசுத்தம் என்பது என்ன? ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் சுத்தமாயே அசுத்தமாயே? எந்த பொருள்? ஆமா, இவ்வளவு இத்தனை ஆண்டுகள் கேட்டும் இன்னும் ஒரு என்ன துணிந்து சொல்ல முடியல. ஆணவ மல, ஆணவ மலமாகிய மாசு, ஆணவமாகிய மாசு கலந்திருப்பது அசுத்தம். அதுதான் அசுத்தப்படுத்துகிறது ஆணவ மலம். எனவே ஆணவ மலம் கலவாமல் தூய்மையாக இருக்கிற பகுதி சுத்தமாயை, ஆணவ மலம் கலந்த பகுதி அசுத்தமாயை. அவ்வளவுதான் தவிர அது வேறு மாயை இது வேறு மாயை அல்ல. இன்னொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த சுத்தமான மாயை மேலே மேலாக விரிந்திருப்பது, அழுக்கான அசுத்தமான அசுத்தமாயை உள்ளே அடங்கி இருப்பது. சுத்தமாயைக்கு உள்ளே அடங்கி இருப்பதுதான் அசுத்தமாயை, தனியாக இல்லை. சுத்தமாயைக்கு உள்ளேயே அடங்கி இருப்பது அசுத்தமாயை. உள்ளே அடங்கி இருப்பதை கீழே இருத்தல் என்று சொல்லுவார். கீழே இருத்தல், இப்ப திருவடி கீழ் இருத்தல். ஆன்மா போய் திருவடி கீழ் இருக்கிறது. கீழ் இருத்தல்னு என்ன அர்த்தம்? கீழே இருத்தல் என்றால் இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே, திருவருள் வியாபகத்துக்குள்ளே அடங்கி இருப்பதுதான் கீழ் இருத்தல், அடங்கி இருத்தல். எனவே அசுத்த மாயையை தனக்குள்ளே அடக்கி கொண்டு சுத்த மாயை மேலாக விரிந்திருக்கிறது மேலே. அதனாலே சுத்த மாயைக்கு என்ன பெயர்? ஊர்த்துவ மாயை. ஊர்த்துவ மாயைனா மேலே மேலே விரிந்திருக்கிற மாயை. ஊர்த்துவ தாண்டவம்னு என்ன பொருள்? அந்த காலை மேலே, மேலே உயர்த்தி ஆடுகிற நடனம்தான் ஊர்த்துவ தாண்டவம். எனவே அசுத்தமாயைக்கு மேலே விரிந்திருப்பது சுத்தமாயை, ஊர்த்துவ மாயை, மகாமாயை என்று சொல்லுவார்கள். அதையே மகாமாயை, மாமாயை. பிறகு இன்னும் பல பெயர்கள் உண்டு சுத்தமாயைக்கு. குடிலை, குடிலை என்ற பெயர். குடிலம் என்றால் வளைவு என்ற பொருள். குடிலம் என்றால் வளைவு. எனவே எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு வளைந்து கிடப்பது, வளைந்திருப்பது, அதான் குண்டலினி என்ற பெயரும் அதுதான். குண்டலினி, அதுவும் சுத்தமாயி. குண்டலம்னா வளைவு, குண்டலம். எல்லாம் காரணம் பற்றி வைத்திருக்கிறார். விந்து முக்கியமான பெயர். விந்து, விந்து என்றால் விரிவது என்ற பொருள். விந்து என்ற சொல்லுக்கு விரிவது. இதற்குள்ளே அடங்கி இருக்கின்ற அசுத்த மாயைக்கு என்ன பெயரு? மோகினி. ரொம்ப பொருத்தமான பேரு மோகினி. அதாவது மயக்குவது, உயிர் அறிவை மயக்குவதனாலே மோகினி. பிறகு அதோ மாயை. அதோனா கீழேன்னு அர்த்தம், இப்ப சொன்ன இல்லையா, கீழே உள்ளே அடங்கி இருப்பது அதோ மாயை. சுத்த மாயைக்கு கீழே உள்ளே அடங்கி இருப்பதனாலே அதோ மாயை. மாயை என்றாலே அது அசுத்த மாயை தான். எனவே அசுத்த மாயைக்கு மாயை என்றே பெயர். மாயை என்றாலே அசுத்த மாயை தான். அதிலிருந்து உண்டாகிற, அசுத்த மாயையிலிருந்து உண்டாகிற ஒரு காரியம்தான் பிரகிருதி. அதற்கு என்ன பெயர்? பிரகிருதிக்கு மான் என்ற பெயர். பிரகிருதிக்கு மான் என்ற பெயர். மான் என்ன பொருள்? மான் என்றால் மகத். மகத் என்பதுதான், மகத் என்றால் என்ன பொருள்? பெரியது. மகத் என்றால் பெரியது. இந்த சொல்தான் திரிந்து தமிழ் ஒலிக்கேற்ப மான் என்று ஆயிற்று. மகத் என்ற வடமொழி பெயர் மான் என்றாயிற்று. மகத் என்றால் என்ன பொருள் சொன்ன? ஆனால் இதுதான் பெரியதா? பெரியது எது? சுத்தமாயை தானே பெரியது. ஆமா, இந்த மகத் என்ற பெயர் நாம் வைக்கவில்லை. நாம் இப்படி வைத்துக்க மாட்டோமே. நாம் வைத்த இது நாம் வைத்த பெயர் அல்ல, அந்த சாங்கியர் கொடுத்த பெயர். அவர்கள் தானே முதல்ல சொன்னது, அவர்களுக்கு அதுதான் பெரியது. சாங்கியர்களுக்கு பிரகிருதி தான் எல்லாவற்றுக்கும் பெரிய பொருள். அதிலிருந்து தான் எல்லாமே வருகின்றன. எனவே அவர்கள் வைத்த பெயரையே நாமும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். மான் பெரியது. அதே போல பிரகிருதி என்ற பெயரும் அவர்களுக்குரியதுதான். அவர்கள் வைத்த பெயர் பிரகிருதி. பிரகிருதி என்றால் என்ன பொருள்? முதல் நிலை. பிரகிருதி என்றால் த ரூட், மூலம். மூலம் என்ற பெயர். எல்லா பொருள்களும் தோன்றுவதற்கு மூலமாக இருக்கிற பொருள் பிரகிருதி. இது அவர்கள் வைத்த பெயரை நாம் அப்படியே பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். இந்த மாயையை பற்றி இங்கே சித்தியாரிலே 37வது பாருங்க, 37வது பாட்டுல 37-36 புத்திமத். 37 புத்திமத் காரியத்தால் பூதாதி. இது சாங்கியருடைய கருத்தை மறுக்கிற பாட்டு. புத்திமத் காரியத்தால் பூதாதி. பூதாதின உலகம், பூதத்தலான உலகம். உலகம் புத்திமத் என்ன அர்த்தம்? புத்தியை உடையவன். மத் என்றால் உடையவன். நாம் அதை தமிழில் எப்படி சொல்லுகிறோம்? புத்திமான் என்று மாற்றி சொல்லுகிறோம். புத்திமான் வடமொழியில புத்திமத். ஸ்ரீமத் கேள்விப்பட்டுவீங்கல்ல, ஸ்ரீமத். ஸ்ரீமத் என்ன அர்த்தம்? ஸ்ரீனா திரு, மத்துன உடையவன், திரு உடையவன். ஸ்ரீமன் நாராயணன் என்ன சொல்றாங்கல்ல, திரு உடையவன் அர்த்தம். எனவே இங்கே என்ன? புத்திமத் காரியத்தால் பூதாதி. இந்த உலகமானது ஒரு அறிவுடையவன்.

இருக்கிறது, அதிலே ஒரு நெறிமுறை இருக்கிறது, கணக்கு இருக்கிறது. இரவு பகல் பருவகாலங்கள் மாறி மாறி வருகின்றன. எனவே ஒரு ஒழுங்கு முறையிலே அமைந்திருக்கிறது உலகம். எனவே ஒழுங்கு முறை எங்கே காணப்படுகிறதோ அங்கே அறிவுடையவனுடைய செயல் இருக்கிறது. எனவே புத்திமானுடைய காரியம்தான் இந்த உலகம். புத்திமத் காரியத்தால் பூதாதி. அடுத்து என்ன சொல்லுகிறார்? ஆமா, அவர்கள் அந்த சாங்கியர் என்ன சொன்னார்கள், இந்த உலகம் எப்படி செயற்படும் என்றால், அந்த புருடனுடைய முன்னிலையிலே சந்நிதியிலே இந்த பிரகிருதி தானே செயல்படுகிறது என்பார். அதை மறுக்கிறார். புருடன்தானும் அத்தனுகரணம் பெற்றால் அறிதலால். ஆன்மா எப்போது தனுகரணங்களை உதவியாக கருவிகரணங்களை பெற்றால்தான் ஆன்மாவுக்கு அறிவு விளங்குகிறது. எனவே ஆன்மா எப்போது அறிவுடையதாகிறது என்றால் தனுகரணங்களை பெற்ற பின்புதான். அந்த தனுகரணங்கள் எதிலிருந்து வருகின்றன? மாயையிலிருந்து. எனவே அந்த மாயையிலிருந்து தோன்றுகிற கருவிகரணங்களை பெற்ற பிறகு அறிவு விளங்குகிற ஆன்மா இந்த மாயையை இயக்குபவனாக இருக்க முடியாது. புருடன்தானும் அத்தனுகரணம் பெற்றால் அறிதலாம். அவற்றை மாயை உயிர்த்திடும் அதனால். அவற்றைனா எதனை? அந்த கருவிகரணங்களை மாயைதான் கொடுக்கின்றது ஆதலால். மாயைக்கு உணர்வொன்றும் இல்லை என்றே வைத்திடும் அதனால். மாயைக்கு அறிவு என்பது கிடையாது, ஜடம். எனவே மாயைக்கு உணர்வு இல்லை. ஆதலால் எல்லாம் அறிவிப்பான் ஒருவன் வேண்டும். இப்ப மூன்று பொருள்கள், புருடன், மாயை, மூன்றாவது இறைவன். இந்த மூன்று பொருள்களிலே புருடனாகிய ஆன்மா உலகத்தை தோற்றுவித்திருக்க முடியாது. ஏன் புருடனாகிய ஆன்மா உலகத்தை தோற்றுவித்திருக்க முடியாது? ஏனென்றால் அந்த கருவிகளை பெற்ற பிறகுதான் அதற்கு அறிவை வழங்குகிறது. எனவே அதை நீக்கிவிடலாம், புருடனை நீக்கிவிடலாம். அடுத்து மாயை தானே தோன்றியதா? தானே தோன்றியிருக்குமா என்றால் அதற்கு என்ன இல்லை, அது அறிவற்ற ஜடம். ஜடப்பொருள் தானே தோன்ற முடியாது. எனவே மாயையும் தானாக தோன்றவில்லை, ஆன்மாவும் அந்த மாயையை செயற்படுத்தவில்லை. எனவே எஞ்சியிருப்பது இறைவன். எனவே மூன்றாமவனாகிய இறைவன்தான் இந்த உலகத்தை மாயையிலிருந்து தோற்றுவித்திருக்க வேண்டும் என்று முடிக்கின்றார். இது என்ன அளவை? அளவை பார்த்தோமே, கருதல் வேற அனுமானம் வேறையா? என்னையே ஏமாத்த பாக்குறாங்க. அந்த மூன்ற தவிர பாருங்க, மூன்றுக்குள்ளே பாரிசேடம், பாரிசேடம் தமிழில என்ன பேரு? ஒளிபு, ஒளிபு. பாரிசேடம், சேடம்னாலே எஞ்சி இருப்பதுன்னு அர்த்தம். சேடம்ங்கிற சொல்லுக்கே எஞ்சி இருப்பது. அந்த பாரிசேடத்துக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? அந்த மூன்று பேர், ஒரு இடத்துல மூன்று பேர் இருக்கிற போது ஒரு பொருள் காணாமற் போய்விட்டால் அவர்களிலே இரண்டு பேர் எடுக்கவில்லை என்பது தெரிந்தால் மூன்றாம் அவன் தான் எடுத்திருக்க வேண்டும் என்று அறிவதுதான் பாரிசேடம். அதே போல இங்கே மூன்று பொருள்கள், மாயை, ஆன்மா, இறைவன் என்ற மூன்று பொருள்களிலே ஆன்மாவும் உலகத்தை மாயையிலிருந்து உண்டாக்கி இருக்க முடியாது. மாயையும் தானாக, உலகமும் தானாக மாயையிலிருந்து உண்டாகி இருக்க முடியாது. எனவே இறைவன்தான் செயற்படுத்தி இருக்க வேண்டும். எனவே அந்த அளவையிலே வைத்து வருவிப்பான் ஒருவன் வேண்டும் என்கின்றார். அடுத்த பாட்டில எந்த காரியம் நிகழ்வதற்கு மூன்று காரணங்கள் வேண்டும். முதற்காரணம், துணைக்காரணம்,
நிமித்த காரணம்.

0: அதை சொல்லுகிறார் பாருங்க. காரிய காரணங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டாம். எல்லா காரியத்துக்கும் மூன்று காரணங்கள், முதல் துணை நிமித்தம். அந்த குயவனை வைத்து காட்டுகிறார் ஓமையில. பாரில் உலகத்துல மண் திரிகை பண்ணும் அவன் முதல் துணை நிமித்தம். எதற்கு? குடத்திற்கு, குடமாகிய காரியத்துக்கு மண் முதற்காரணம். திரிகை, திரிகை என்பது என்ன? சக்கரம், அது துணைக்காரணம். பண்ணும் அவன் நிமித்த காரணம், பண்ணும் அவன் முதல் துணை நிமித்தம். சரி, அதே போல தேரில். இங்கே உலகத்திற்கு மண் போல இருப்பது எது? மாயை. தேரில் மண் மாயையாக, மாயை மண் போல அமைய. திரிகை போல இருப்பது எது? திரிகை தன் சக்தியாக, இறைவனுக்கு துணையாக, துணைக்கருவியாக இருப்பது அவனுடைய சக்தி. இறைவன் நிமித்த காரணம், அவனுடைய சக்தியாகிய திருவருள் அவனுக்கு துணைக்காரணம். திருக்களிற்றுப்படியார் சொல்லுகிற போது, நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார்போ, நம் கையினால் நாம் அனைத்தும் செய்தார்போல். நமக்கு எது துணை செய்கிறது? நம்முடைய கை. நம் கையினால் நாம் அனைத்தும் செய்தார்போல். நாயகன் எப்படி செய்கிறான்? நங்கையினால் நாடனைத்தும் செய்து அளிக்கின்றான். ஆக இறைவன் நங்கையினாலே எல்லா உலகத்தையும் செயற்படுத்துகிறான். எனவே அவனுக்கு கை போல இருப்பது அவனுடைய சக்தி. திரிகை மண், திரிகை தன் சக்தியாக ஆரியன், ஆரியன்ன மேலானவனாகிய இறைவன், குலாலனாய், குலாலனாய் வணைகின்றவனாய், குயவனாய், குலாலனாய் நின்று ஆக்குவன் அகிலமெல்லாம். அடுத்த பாட்டுல அந்த மாயைகளை சொல்லுகிறார். பார்த்தோமே, விந்துவின் மாயையாகி. இங்கே எப்படி பொருள் கொள்ள வேண்டும் கவனியுங்கள். விந்துவின், விந்து என்றால் என்ன மாயை? சுத்த மாயை. சுத்த மாயையின் உள்ளே என்று பொருள் கொள்ள வேண்டும். விந்துவின் என்றால் சுத்த மாயையின் உள்ளே மாயையாகி இருக்கின்ற அசுத்த மாயையாகி, சுத்த மாயையின் உள்ளே அடங்கி இருக்கின்ற அசுத்த மாயையாகி. அடுத்து மாயையின் அவ்வியத்தம் வந்திடும். இங்கே அந்த அசுத்த மாயையிலிருந்து அவ்வியத்தம் வந்துடும். அசுத்த மாயையிலிருந்து வருவது எது? பிரகிருதி. பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயைக்கு என்ன பெயர் சொல்லுகிறார்? அவ்வியத்தம். அவ்வியத்தம் என்பது பிரகிருதியினுடைய பெயர். அதற்கு என்ன பொருள் என்றால், வியத்தம் என்றால் வெளிப்பட்டு, வெளிப்படுவதுன்னு பொருள். வியத்தம் என்றால் வெளிப்படுவது. அவ்வியத்தம் அதனுடைய எதிர்மறை, வெளிப்படாது நிற்பது, வெளிப்படாமல் நிற்பது. அவ்வியத்தம் எது வெளிப்படாமல் நிற்பது? ஆமா, அந்த மூன்று குணங்கள், முக்குணங்கள் வெளிப்படாமல் இருக்கிற நிலைதான் அவ்வியத்தம். மாயையின் அவ்வியத்தம் வந்திடும். மாயையின் என்றால் என்ன பொருள்? மாயையினின்று, மாயையிலிருந்து அவ்வியத்தம் வந்திடும். பிறகு விந்து தன்பால், அதாவது சுத்த மாயையினுடைய காரியங்களை அவை விந்து தன்பால் வைகரி ஆதி. சுத்த மாயையிலிருந்து தோன்றுகின்றவை எவை என்றால் வைகரி முதலியவை. வாக்குகள் தோன்றுகின்றன. சுத்த மாயையிலே தோன்றுபவை வாக்குகள், நான்கு வகையான வாக்குகள். அதாவது மொழி, மொழி என்பது சுத்த மாயையிலிருந்துதான் வருகின்றது. இந்த நாம் சொன்ன மூன்று மாயைகளிலே மொழி உண்டாகின்ற இடம் எது என்றால் சுத்த மாயை மட்டும்தான். அசுத்த மாயையிலே இருந்து வராது, பிரகிருதி மாயையிலிருந்தும் வராது. சுத்த மாயைதான் மொழி தோன்றுவதற்கு மூலம். வேற என்ன தோன்றும் சுத்த மாயையில? மொழி மட்டும்தானா? அதாவது ரெண்டு வகையான உலகங்கள் சொல்லுவார்கள், சொல் உலகம், பொருள் உலகம். பொருள் உலகம் என்பவை எவை? பொருள் உலகம் என்பவை எவை? தனு, கரணம், புவனம், போகம், அவ்வளவுதான் பொருள் உலகம். இந்த நான்கினால் ஆனது தனு, கரண, புவன, போகம். தனு என்றால் உடம்புகள், கரணம் என்றால் ஐம்பொறி முதலிய கருவிகள், புவனம் என்றால் இந்த நிலப்பரப்பு இயங்குகிற இடம், போகம் என்றால் என்ன பொருள்? நுகர்ச்சி அல்ல, இன்ப துன்பம் அல்ல, போகம் என்றால் பொருள். போகம் என்றால் இன்ப துன்பத்தை தருகின்ற பொருள்கள், நுகர்ச்சி பொருள்களை தவிர நுகர்ச்சி அல்ல. போகம் என்றால் நுகர்ச்சி போல தெரிகிறது. நுகர்ச்சிக்கு உரிய பொருள்கள், உலகப் பொருள்கள் தான் போகம். இது பொருள் உலகம். சொல்லுலகம் என்பதுதான் இந்த வாக்குகள். ஆமா, அந்த அத்துவ ஆரையும் சொல்லலாம். அதை சுருக்கி நாளா சொல்லுறோம். சுத்த மாயையிலிருந்து இந்த இரண்டு வகையான உலகங்கள் தோன்றுகின்றன. சுத்த மாயையிலேயும் சொல்லுலகம் உண்டு, பொருள் உலகமும் உண்டு. ஏனென்றால் சுத்த மாயையிலேயும் உயிர்கள் வாழுகின்றன, மறக்க கூடாது. சுத்த மாயையிலேயும் உயிர்கள் இருக்கின்றன. என்ன பேர் அவர்களுக்கு? விஞ்ஞானகலர். விஞ்ஞானகலர் என்ற மிக மேலான உயிர்கள் சுத்த மாயையிலே இருக்கின்றன. எனவே அவர்களுக்கு வாழுவதற்கு இடம் வேண்டுமே, தனு, கரண, புவனம் வேண்டும். அவற்றை தருவது சுத்த மாயை. அவர்கள் அறிவை விளக்குவதற்கு அங்கே சொல்லுலகம். அதேபோல அசுத்த மாயையிலேயும் உலகங்கள், இரண்டு வகையான உலகங்கள் உண்டு. அசுத்த மாயையிலேயும் உலகங்கள் உண்டு. அசுத்த மாயை என்பவையவை அதனுடைய காரியங்கள். அசுத்த மாயையில் உள்ள காரியங்கள் எவை? அசுத்த மாயை பிரகிருதிக்கு மேலே இருக்கிற அசுத்த மாயையிலேயும் உயிர்கள் வாழுகின்றன. பிரளயாகலர் என்று சொல்லப்படுகிற இடைப்பட்ட உயிர்கள் அசுத்த மாயையிலேயும் இருக்கின்றன. அசுத்த மாயையிலே சொல்லப்படுகின்றவை காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அந்த தத்துவங்களிலேயும் உலகங்கள் இருக்கின்றன. காலம் என்ற தத்துவத்திலே உலகங்கள் இருக்கின்றன, எத்தனையோ புவனங்கள். நியதி தத்துவத்திலே எத்தனையோ புவனங்கள் இருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு தத்துவத்திலுமே புவனங்கள், உலகங்கள் இருக்கின்றன. நம்முடைய உலகத்தையே நாம் நம்முடைய விஞ்ஞானம் அறிய முடியாமல் தத்தளிக்கிறது. அந்த உலகத்தையெல்லாம் யாராலே அறிய முடியும்? நம்முடைய கற்பனைக்கெல்லாம் எட்டாதது. அசுத்த மாயிலை பிரளயாகலர் அவர்களுக்கு சொல்லுலகம் எங்கே இருந்து வருகிறது? அவர்களுக்குரிய சொல் மொழி எங்கிருந்து வருகிறது? சுத்த மாயை தான். சுத்த மாயை அசுத்த மாயையிலேயும் கலந்திருக்கிறது. நம்முடைய பிரகிருதி மாயையிலேயும் இங்கேயும் சுத்தமாக இருக்கிறது. இந்த நம்முடைய உலகத்திலேயே சுத்தமாய இருக்கிறது. சுத்தமாய இல்லாத இடமே இல்லை. அதனால்தான் அந்த மொழி என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது. சுத்தமாய இங்கே இல்லை என்றால் மொழி எப்படி வரும்? ஆனால் அந்த சுத்தமாய என்பது மிக மிக மிக நுண்ணிய பொருள். அசுத்தமாயை பருப்பொருள், பிரகிருதி மாயை அதைவிட பருமையான பொருள். நுண்மை, மிக மிக நுண்மை சுத்தமாயை, அதை காட்டிலும் பருமையானது அசுத்தமாயை, அதைவிட பருமையானது பிரகிருதி மாயை. எனவே பருமைக்குள்ளே நுட்பை நுண்மை ஊடுருவி கலந்திருக்கு. பருமையிலே நுண்மையான சுத்தமாயை ஊடுருவி நிறைந்திருக்கிறது, கலந்திருக்கிறது. விந்து தன்பால் வைகரி ஆதி, வைகரி ஆதி முதலியவை என்று சொல்லிவிட்டார். வைகரி ஆதி, பிறகு மாயை, இது பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயையிலிருந்து முந்திடும் மாயை என்றால் அசுத்த மாயையிலிருந்து முந்திடும் அராகமாதி. அசுத்த மாயையிலிருந்து அராகம் முதலிய அந்த எத்தனை தத்துவங்கள், ஏழு. அராகம் இவர் கீழருந்து சொல்லுகிறார், நீங்கள் மேலருந்து சொல்றீங்க. இவர் கீழே இருந்து அராகம், அதற்கு மேல என்ன? ஆமா, அந்த அராகம் வித்தை கலை நியதி காலம். அது மேலே இருந்து சொன்னா அது தோற்ற முறை, இது ஒடுக்க முறை. கீழே இருந்து சொல்வது ஒடுக்க முறைன்னு பேரு, மேலே இருந்து சொல்வது தோற்ற முறை. எல்லா முறையும் தெரிஞ்சிருக்க வேண்டும். வயசு போச்சா, நாங்க சொல்றதுக்கு பதிலாக நீங்க சொல்றீங்களா? மாயை முந்திடும் அராகமாதி, அடுத்து முக்குணமாதி மூலம் தந்திடும். மூலம் என்பது பிரகிருதி, மூலப்பிரகிருதி முக்குணமாதி தந்திடும். இந்த மூன்று மாயைகளும் தங்களுடைய காரியங்களை தாங்களாகவே தருகின்றனவா? கடைசி வரையில் முடிக்கிறார், சிவன் அவந்தன் சந்நிதி தன்னில் நின்றே. ஆக சிவபெருமானுடைய முன்னிலையில்தான் இந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்கின்றன. சிவனுடைய முன்னிலை என்றால் அவனுடைய திருவுளப்படிதான், அவனுடைய சங்கற்பத்தின்படிதான் இவையெல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. அடுத்து வாக்குகளை, நாலு வகையான வாக்குகள் என்று சொன்னார் அல்லவா, சுத்தமாயினுடைய காரியங்கள், அதனை விளக்குகிறார். அதை நாளைக்கு பார்க்கலாம். இது வேற நூல்களிலே இந்த வாக்குகளை பற்றி வேற சாத்திரங்களிலே வரவில்லை. நாம் இங்கேதான் படிக்கப் போகிறோம் சித்தியாரிலே.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாட்டு சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இதெல்லாம் விடுவாரா? சுற்றம் தடால் என்று யார் வருத்தார்? சுற்றம் தடால், நல்ல சுற்றத்தை பாதுகாக்கணும்ப்பா. ஆனால் அந்த சுற்றம் தானும் நல்ல சுத்தமா இருக்கு. உன்னோட சொன்ன ஒரு நாள் ஒற்றர் எங்க சிஐடி எங்கெங்க வேலை செய்யணும்னு சொல்லும் போது, திருவள்ளுவர் சிஐடி ஒருத்தருக்கு வேலை செய்யணும், ஒரு பெரிய நிறுவனம் ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்துறோம், ஏற்படுத்தும் போது நம்ம ஒற்றர் போறோம், சிஐடி போறோம்னா யார் யாருக்கு போகணும்னு? முதல்ல நம்ம தினமும் வேலை செய்யறோமே, அந்த வேலை செய்யற ஆள்ல ஒருத்தர் ஒற்றை போடணும். ஏன் சரியா நேரத்துக்கு வரானா, நல்லா செய்யறானா, நேரம் கழிச்சுதான் போறானா, ஏமாத்துறானா? சரி, அடுத்தது எங்க பெரியப்பார் பையன்கிட்டதான் பிடிச்சிருக்கிறேன், அதை பத்தி கவலையே இல்லைங்க கூடாது. பெரியப்பார் பையனுக்கு ஒண்ணு போடணும் சிஐடி. அப்புறம் சார், நான் உங்க எட்ட உண்டி ஒரு தொழிற்சாலை வச்சுட்டேன் திண்டுக்கல் பக்கத்துல, அதுல நமக்கெல்லாம் அங்க வச்சு நாங்க வச்சதுல இருந்து மற்றவங்கலாம் கொஞ்சம் பொறாம தான் அங்க ஒண்ணு இருக்க அங்க தீ ஏடி போடுங்க. திருவள்ளுவர் மாதிரி நீ ஆனா ஒன்னு ஒருத்தர் தீ பிறக்க முடியாதுன்னு யாராருக்கு தீ ஏடி போடணும், வினை செய்வார் தங்கியில வேலை செய்யறவங்க கிட்ட ஒருத்தர் இருக்கணும். தம் சுற்றம் தான் சுற்றத்தார்த்த ஒரு தீ ஏடி இருக்கணும். ஏ சுற்றந்தடால்னு பாடிய திருவள்ளுவர் தான் சுற்றத்தாருக்கு தீ ஏடி போட வேண்டும் என்று சொன்னான். திருவள்ளுவருடைய சிந்தனையை ரெண்டு பக்கமும் பார்க்கணும். சுற்றம் தடால் ஒரு அதிகாரம் பாடிய திருவள்ளுவர் தான் சுற்றத்தாறு வேலை செய்யறதிலும் ஒரு சீரடி இருக்குன்னு சொன்னீன். பண்பின் விரவிய கிளையும் தேய்க்கிளார வச்சு சாவி தர்றார். ஐயா சுற்றம் தடால் அங்க சொல்லுத்தார், இங்க வந்து பார்த்தா சுற்றத்தாருக்கு சீரடி போடுங்கிறார். என்னத்துல பொண்ணு சொன்னார்னாரு, தேய்க்கிளார் இங்க வாடா ராஜா இந்த சாவி உண்டு தர அப்படின்னு. என்னன்னாரு, நம்ம சுற்றத்தார்ல ரெண்டு ரகம் உண்டு, நாம செலுத்துற பண்போடு அதுவும் செலுத்துற பண்பும் இருக்கு. நாம பண்பு செலுத்த செலுத்த அது வந்து நமக்கு அண்டர்கிரவுண்ட்ல வேலை செய்யறது இருக்கு. இந்த அண்டர்கிரவுண்ட்ல வேலை செய்யறதுக்குமானா சிஏடி போட்டு நம்ம போலயே அன்பு செலுத்தின அதான் பண்பின் வீரவிய கீழையும். இந்த ஒரு சொல்லுக்கு சொல்லு அருமை இல்லவா, இதுக்கு எவ்வளவு நாள் நீதிய ஞானம் இருக்கணும் இல்ல இல்லறதுல. இதே பாட்டை நீங்க 22 வயசுல பாடம் சொல்லட்டும். பண்பின் பண்போடு கூடிய விரவிய சேர்ந்த கிளையும் சுற்றத்தாரியும் தாங்கி தாங்கின்றான். தள்ளையர் கூட்டி போட்டுக்கணும், அவ்வளவுதான் முடியும். அவனால அவனே 50 ஆண்டு படிச்சு பார்த்தான்னா இந்த பண்பின் விரவிய கிளையோடு அவன் போராடி வந்தவன். நல்லவங்களையும் பார்த்து சேர்க்கிறாருக்கு இந்த பா இன் வீரவிய கீழையும் 12 எழுத்து சார், எழுத்துக்கெடுத்தடகு தோன்றுமீடா. ஏன் அவன் அனுபவம் தாக்கம் அல்லது பண்பின் வீரவிய கிளையும். அப்ப இந்த 3 பேரையும் குறவரும் விருந்தும் பண்பின் வீரவிய கிளையும் தாங்கி தாங்கணுமா தாங்கி. மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்றப்ப விளங்கிய குடிகள் ஓங்கி சார், இப்படி இருந்தா அந்த குடிகள் எப்படி இருக்கும்னாரு. இது மாதிரி நல்ல அரசனுக்கு செலுத்த வேண்டிய வரியை தவறாமல் செலுத்தியும் நல்ல அறங்களை செய்தும் நல்ல தெய்வ வழிபாடு செய்தும் இது மாதிரி குறவர் விருந்து சுற்றம் எல்லாம் ஓம்பி இருந்தா அந்த குடி விளங்கிய குடிகள் ஓங்கி எப்படி இருக்கும் அந்த வீடு எல்லாம். மா வீடுலாம் எப்படி இருக்கும், வாரை பூரை மாடம் நீடி மலர்ந்து உல பாதிகள் எங்கும் எல்லாம் 7 அடுக்கு மாடி 8 அடுக்கு மாடி 10 அடுக்கு மாடிப்பா. இதுதான் எங்கள் சோழ நாட்டில் இருக்கிற மக்கள் வளம், மக்கள் வளம். இப்படி நாடு இருந்ததுனா நல்லது இல்லவா. அப்படி சில பாடலாம் தள்ளுறேன் சொல்லிட்டு, ரொம்ப சொல் நயம் எல்லாம் கூட இருக்குது இருந்தாலும் கூட அது தாண்டி என்ன நிறைவுப்படுத்தணுங்கிறதுனால முடியும். அடுத்த ஒரு அருமையான பாடல். இப்போ நீங்க நீர் வளம் சொன்னீர்கள், நிலவளம் சொன்னீர்கள், மக்கள் வளம் சொன்னீர்கள், 3 தான் சொன்னோம். பாட்டில் ஒரு 3 பாட்டு தான் நம்ம செஞ்சிருக்கிறோம், மற்றவர்கள்லாம் விட்டுட்டோம். இனி அந்த மக்களுடைய பொது நலம், பொது நலம், பொது நலம் எப்படி இருக்கும், அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான பாட்டு. வீதிகள் விழவின்னார்க்கும், வீதியில பாத்தீங்கன்னா எப்பவும் தோரணம் கட்டி இருக்கும். எங்கப்பா எங்க பார்த்தாலும் பூர்ணகுமம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன், ஒவ்வொரு மாதமும் விழா, ஒவ்வொரு மாதமும் விழா. அதனால சித்திர மாசமா சித்திரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆணி மகம், ஆடி 18 சரிங்களா, அப்புறம் போகுது ஆவணி விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி 10 நாள் சரஸ்வதி பூஜை, ஐப்பசி சஷ்டி, கார்த்திகை விளக்கீடு, மார்கழி திருவாதிரை, அப்புறம் தை பூசம், மாசி மகம், பங்குனி உத்தரம், எல்லாம் 10 நாட்கள் விழாக்கள். அதனால எப்ப பார்த்தாலும் நினைக்கிட்டா வீதியில என்ன இருக்கணும் சத்தம், வீதிகள் என்ன ஆர்ப்பு, நம்ம பெரும் பஸ்ஸும் ஓடுற பஸ்ஸும் உடையாற பஸ்ஸும் கீழே வந்துட்டாங்கிறது மேல வந்துட்டாங்கிறது சைக்கிள் ஸ்கூட்டர் இதானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நேர்களை இங்கே விட்டு சேர்க்கலா இருக்கு வந்தோம்னா விழவின் ஆர்ப்பும் விழா கோலம் போட்டுருக்குமா தெருவில். எங்க பார்த்தாலும் ஏ சார் பஞ்சமூர்த்தி எங்க வந்துருக்குது வந்துரு, அது வீதி திரும்பிட்டு இருங்க, திரும்பிட்டு இருக்குங்களா, அதான் நான் பாத்துட்டு இருக்கேன், திரும்பிட்டேன். மேல கட்சி பின்னால வருது, ஆமா பின்னால ஓதா மூர்த்திகள் அடாடா, அதுக்கு பின்னால நல்ல வேதி எல்லாம் வர்றாங்க அடே அப்படின்னா. வீதிகள் விழவின் ஆர்ப்பும் அந்த விழவினுடைய ஒலி அப்படியே போகும். அப்ப நல்ல மங்களமாக அந்த வீதிகள் இருக்குமா. விருந்தினர் விருந்தின் ஆர்ப்பும், இது வந்து வீதியில உள்ள வீட்டுக்குள்ள என்னன்னு இருக்கிறாரு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரே சத்தம், என்ன சத்தம் தெரியுமா, அடிப்படி சண்டை இல்லை. இவர் என்ன பண்றார், நான் இந்த வாரம் வந்துட்டேன், 5வது நாள் திருவிழா பார்த்துட்டேன், நான் அடுத்த வாரம் திருவிழாவுக்கு வந்து 10 நாள் இருக்கிறேன் என்ன அப்படிங்கிறது இவரு. நீ ஒண்ணு இந்த வரை பார்த்து நீ திருவிழா பார்த்து முடிச்சுட்டுதான் நீங்க போகணும், அதெல்லாம் ஏ பெட்டி வாங்கி வீடா அப்படின்னாரு. இல்ல கிடைக்குதுங்க, நான் அடுத்த நிச்சயம் வரேன், நிச்சயம் வந்துடுறேன், நாடாடான வீட்டோட வருதுங்க. ஏ பெட்டியை வாங்கி வைடானா இதுதான் சத்தம், வீட்டுக்குள்ள இதே சத்தம். விருந்தினர் விருந்தினார்க்கும் சாப்பிடும் போது பாயசம் அப்படி இப்படி கரண்டி காட்டுற நல்ல நிறைய விட்டுறேன் நெய் எடுத்துட்டு நல்ல நெய் எல்லாம் ஒண்ணு மணி வயசுல கொழுப்பு சத்து எல்லாம் சும்மா தின்னி விட்டு இறங்காமதான் கொழுப்பு சத்து நல்ல நெய் சாப்பிட்டு நல்ல நல்ல சத்தம் போட்டு நல்லா பேசணும்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்னும் அசைக்காது. இந்திரனே சாலும் கறினார், நானே சாலும் கறி ஒண்ணும் ஒண்ணு சொன்னாங்க. சும்மா கொழுப்பு சத்து இது வேணா அது வேணாம் அப்புறம் எப்படி தொண்டை வேலை செய்யும், எப்படி தொண்டை வேலை செய்யும் சொல்லிடுறேன். திருப்பனந்தால இப்ப இப்ப இருக்கிற யஜமானுக்கு முன்ன யஜமான சுவாமி இருந்த போது போதாமூர்த்தி பாடினாங்கன்னா காலையில வந்து டிஃபன் கொடுத்தாங்கன்னா இட்லிக்கு நெய் போடுறதோட கூட எல்லாமே எல்லாம் நெய்யை வந்து கையை குடிக்க சொல்லுவாங்க. அங்கிருந்து பார்க்கணும் போதாமூர்த்திக்கெல்லாம் நெய்யை ஊத்து குடிக்கிட்டோம் அப்படின்னு. எந்த போதாமூர்த்தி வந்து இதில் போனாங்க செத்தாங்க அதெல்லாம் கிடையாது. அப்படி குடிச்சாதான் மறுநாள் காலையில் இவங்க நம்ம காஞ்சிபுரம் சாரங்கமான செட்டியார் நற்பதத்தா நற்பதமே ஞானமூர்த்திங்கிறத தேண்டகம் பாடணும். ஆடா ஆடா அவர் அந்த குடிங்க அப்படியே வச்சுட்டு ஞா

நாள் வேதத்து அப்பால் நின்ற சொற்பதத்தா சொற்பதம் கடந்து நின்ற சோழர்கரிய சூழலாய் தெற்குவீதியில பண்ண வடக்குதியில கேட்கணும். நெய்ய குடிச்சாதான் நெய் நெய் என்ன எங்க பாரு மாதர் மட எப்படியும் பண்ணாங்கன்னா ஒரு மணி நேரம் ஜிம்னு எல்லாம் உட்கார்ந்து ஏழில் தோழில் தூயில் தயில் ஏழில்

குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே ஆளாளாளா. சமயத்துல இந்த மூணு நாள் ஒரேடியா தொடர்ந்து காலை மாலை பேச்சு வரும். சமயத்துல வந்துடும் எங்களுக்கு சனியாயில் எங்கேயுமே பேச போறோமா. சமயத்துல மோகன் ஒரு காலையில, மத்தியானம் வந்து காட்டுப்புத்தூர், சாயந்தரம் வந்து நாமக்கல்ல பேசுனா என்ன எங்களுக்கு தொண்டை தானே சொல்லப்படாது. பேசுறதும் சொல்றேன், சாப்பிட முடியாது. நீங்க பேசிட்டு உடனே சாப்பிட முடியாது. நீங்க உண்டி நாள் வேஸ்டிலாரு போன ரெண்டு மணி நேரம் பேசிட்டு பேச வச்சுமேலாம் அரை மணி நேரம் பேசுற பழக்கமே கிட்ட ரெண்டு மணி நேரம் தான் பேசுறது எப்பவுமே இல்ல. அது பேசும்போது உடனே சாம்பார் சாதத்தை வச்சு மக்க முடியாது. நீ அல்ல பாயசத்து விடு லைட்டா சாப்பிடலாம். முன்னே மத்தியானம் வேற பேசணும். என்ன பண்ணுவீங்க, நல்ல கோதுமை அல்வா இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு போயிடுறது. பியூர் நெய்யில செஞ்சதா இருக்கணும். ஆமா, அதை எடுத்துட்டு போய் அந்த பேச்சு முடிஞ்சவொன்னு ஐயா மோர்சாதம் மட்டும் ஒண்ணு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து நல்ல நாலு துண்டு எடுத்து வச்சோம்னு சொன்ன செங்கல் வச்ச மாதிரி மூர்சாதம் சாப்பிட்டு அடுத்தபடி பேச்சுக்கு ரெடி ஆகலாம், அடுத்தது பேச்சு ரெடி ஆகலாம். அப்படித்தான் இருந்த தவிர நெய்யெல்லாம் இல்ல. அது தின்னா அது வந்துடும், சக்கரை தின்னா சக்கரை போய் வந்துடும். இதெல்லாம் சும்மா பூச்சி பிடிச்சி போயிடணும் இல்ல. அப்படிலாம் இருந்து என்ன பிரச்சனை, அதுக்கு பதிலாக என்ன, நெய்யோட மிளகு சேர்த்தணும். மிளகு சேர்த்தணும், சேர்த்துட்டா ஒண்ணு பண்ணு. சம்பா, சம்பா சோழ நாட்டு சம்பா, சம்பா தான் போடுறது. இங்க நெய் எப்படின்னா பொங்கல் ஆகும் போதே நெய் அப்படி கரண்டியா முண்டு ஊத்தணும். முருங்கல காய்ச்சல் நெய்ய அப்படியே திரும்ப தட்டில் ஊற்றும் போது நெய்யை லேசாக விட்டுட்டு அது மேலே அது ஊற்றணும். மேலே நெய் மிதக்கணும் பொங்கல். ஆமாம் ஆமாம்மா. ஆனால் அதில் நீங்கள் இவ்வளவு சாப்பிட்டீங்கனாலும் ஒரு 8-10 மிளகு உள்ள போயிடணும். அந்த நெய் அப்படியே அடிச்சிடும். அவ்வளோ நல்லதில் தொண்டைக்கு நெய் பொங்கி வச்சுட்டா பொங்கலா இது இது எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தாங்கிற மாதிரி அது என்ன உருப்பா பொங்கல் அது என்ன பண்ணுறது அல்லவா தேய்ச்சி மக்கிறது அப்படியே ஒன்றும் இல்லை. பொங்கல்னா அதுதான் பொங்கல். அப்படித்தான் இருந்தது. அது மாதிரி ரொம்ப அருமையா கோதுமை முட்டைகள்லாம் இது பண்ணி அது தொண்டை செய்யறவனுக்கு நல்ல நெய் இருக்கணும். ஆனா நல்ல நெய் இருக்கணும், அதான் நம்முடைய இவர் கூட சொல்லும் போது பாருங்க, தனித்தனி முக்கணி பிடிந்து வரி தொண்டாய் கூட்டி சர்க்கரையும் பருப்பு மிக கலந்தே தனித்த நறு நெய் அலைந்து. நீங்க ஜென்மத்தில் பார்க்க போடலாடா, என் பாட்டுலதான் பார்க்க போறீங்கன்னு திருவருட்பாவில் பார்த்துங்க. எது தனித்த நறு நெய் அலைந்து தனித்தனை நறுநெய். இப்ப நறுமையும் வாசனையும் இல்ல, தனித்ததும் இல்ல, எங்கும் எதிலும் கலப்படம், இங்கும் இதிலும் கலப்படம். திருவருட்பாவோட முடிச்சுங்க பாண்டர், திருவாசகத்தோடு கரந்த பால் முடிச்சுங்க. கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அது சொல்லிட்டார். நீங்க திருவாசகத்துல பாத்துங்க, கரந்த பால பொட்டி பாலும் போடுற பாலும் சாப்பிடுங்கடா, உங்க தரையெழுத்து நாங்க என்ன பண்றதுங்க. எனவே கரந்த பால் திருவாசகத்தோடு போய் தனித்த நெருணை திருவருட்பாவோடு போய் நாம மிச்சத்துல இருக்கிறோம். ஆண்டவன் நம்மை காப்பான். எனவே விருந்தினர் விருந்தின் ஆர்ப்பும், அந்த விருந்தினர் அப்படி விருந்தினால் உபசரிக்கிறது. விருந்தின் ஆர்ப்பும் அருமையான ஒரு வரி, ஒரு 5 நிமிஷம் நேரமானாலும் நின்று சொல்லியிருக்கிறேன், தெரியும் நான் அதெல்லாம். சாதிகள் நெறியில் தப்பா சொன்ன உடனே சேர்க்கிறார், சாதியை பூத்துக்கிறார். ஆமா, அது பட்டிமன்ற காரணம் கிடைச்சேன் வெறுவாய் மில்றான். இது கிடைச்ச உடனே அம்மன் ரொம்ப முள்ளுவான். சாதிகள் நெறியில் தப்பா, ஜாதிங்கிற தொழில் வகையால் பிரிந்தன. சிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். நாங்கள் வாத்தியாரா இருக்கிறோம், நாங்கள் 10 மணிக்கு போறோம். கடை திறக்கிறவங்க 7 மணிக்கெல்லாம் பையாலாம் போயிடுறாங்க. 7 மணிக்கு விவசாயி 5 மணிக்கெல்லாம் உழவுல போய்படணும். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமானது இல்லவா. சிவாச்சாரியாரா இருக்கிறவங்க 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும். எப்படி சிவாச்சாரியார் 3, ஏன்னா 3 மணிக்கு முன்னே சிவபூஜை செய்யக்கூடாது, அது முதல் நாள் பூஜை ஆகிடும், முதல் நாள் வழிபாடு ஆகிடும். ஒரே அடியில் அது 12 மணிக்கு மணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கூடாது. சிவ சிவ, அதனால 3 மணிக்கு நீங்கள் குளிச்சிடுங்க, ஆனால் 3 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம். 3 மணிக்கு பிறகு வழிபாடு செய்தால் தான் அது அண்டைய நாள் வழிபாடு, அதுக்கு முன்னே செய்தால் முன்னைய நாள் வழிபாடு ஆகும். ராப்பகலாய் பேசும்போது எப்போது அது வேற விஷயம், அது அது அது அது பெரிய முதிர்ந்தலை. ஆனால் நம்முடைய நீதிகளை சொல்கிறேன். 3 மணிக்கு 3 மணிக்கு எழுந்தால் தான், அது 3 மணிக்கு அவங்க என்ன குளிச்சுட்டு உட்காந்தால் தான் தான் வீட்டில் சிவபூஜையை நல்லா 1.5 மணி நேரம் ஆற்ற முடியும். 1.5 மணி நேரம் 3, 2, 5 காற்று, 5 அந்த நெறியோடு கூட நேர திருக்கோவிலுக்கு போகணும். அங்கே போய் 1.5 மணி நேரம் அந்த வழிபாடு ஆற்றி பிறகு பள்ளி அறைக்கு போகணும். பெருமானை எழுந்தருள் வைத்து மெதுவாக கொண்டு வந்து சுவரிக திருமேல வைத்து
அப்புறம் அந்த வழிபாடாற்றி உங்களுக்கு காலை நேரம்னா ஒரு 6:30 நீங்க வந்து வழிபாடு செய்யணும்னு சொன்ன சிவாச்சாரியார்கள் 2:00 எந்திரிச்சிருங்க, அப்பதான் நீடி. அவர்கள் அந்த மாதிரி வழிபாடாற்றி திருநீர் கொடுத்தாங்கன்னா அதுதான் நமக்கு பெரும் புண்ணியம். அதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் அதுக்கு மேல, அதுக்கு மேல ஒரு அமைதியான சொல்லு கிடையாது, அதனால சொல்லிட வேண்டியது. சாதிகள் நெறியில் தப்பா, இப்படி தமக்குத்தான் வகுத்து கொண்டிருக்கிற அந்த நெறிமுறை தொழில்முறை இருக்கு, அதை அந்தந்த நெறியில செய்யணும். ஆனா இங்க சேர்க்கிறார் சொல்லுவது அப்படி இல்லை. செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு ஓவா திருவள்ளுவர், சிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஓவா செய்தொழில், செய்கின்ற தொழில் வகையினாலே வேற்றுமையும். அந்த நிலையில யாரும் தப்ப மாட்டாங்க, அதுல தவறாம செய்வாங்க. அப்ப 3:00 எழுந்திருக்கிற சிவாச்சாரம், 3:00 எழுந்திருச்சு திருக்கோயிலுக்கு வந்து அருமையா வழிபாடாட்டுவார்கள். கல்லூர் வாத்தியார் இருக்கிறவங்க 5:00 எழுந்திருச்சு தன்னுடைய காரணம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு சரியா 10:50 போய் அங்க இருப்பான், இருக்க வேணும். அதே போல விவசாயிகள் சொன்னா சரியா 5:30 எழுந்திருச்சு அந்த 5 எங்க பகுதியிலேயே 2 பக்கமும் இருக்குது. இங்க இந்த தொட்டியம் வரைக்கும் திருச்சியிலிருந்து தொட்டியம் வரைக்கும் நல்ல 2 மரக்கும் காவிரி, தொட்டியம் டு சேலம் வரைக்கும் குஞ்சதான், ஏன்னா காவிரி இப்படி ஒதுங்கி போடுது, மாயனூர் வேணும் அப்படி இதா போடுது. அதனால நீங்க தொட்டியது பகுதியில் இந்த பிறகு இருக்கிற பகுதியெல்லாம் காலையில ஏறு கூட்டி போவாயதான், காலையில இருந்துச்சு மலேரியா ஒன்னு ஏத்துல தண்ணி இறைச்சாதான் வயல் பாய். அவங்க எல்லாம் காலையில 10:00 போய் இறைக்க முடியுமா வெயில்ல? அவங்க எல்லாம் 4:00 போகட்டுவாங்க, கோழி கூப்பிடவும்பாங்க, கோழி கூப்பிடாத அவங்களுக்கு நேரம் வரலாம். அந்த காலத்துல கோழி கூப்பிடும், இன்னும் முன்னே கூட கட்டுவாங்க, கட்டினாத்தான் ஒரு 8:00 4 வயல் பாயும்பா. அவங்க என்ன பண்ணும்? அந்த நெறியில் தப்பா. தொழுதுண்டு வாழ்வாரியே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோம். நீ பெரிய நீ பெரிய நீ தான் அவங்க காலில் விடணும், அவங்க காலில் விட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன, உங்க அரசனே அப்படித்தான, பல குடை நீழலும் தங்குடைக்கு காண்பர் அலகுடை நீழலவர் திருவள்ளுவர். அவ்வளவு பெரிய அதிகாரத்துல ஒரு அதிகாரத்தை உழவு என்று பாருங்க. ஏன்னா இந்த நாடு வேளாண்மையில் சிறந்த நாடு, இந்த நாட்டில் தோன்றியவர் சிறந்தவராதினாலே வேளாண்மை சிறக்கணும்னு பாருங்க. ஆகவேதான் சாதிகள் நெறியில் தப்பா. அதே போல அரசராயிருப்பவங்க, இப்ப அமைச்சராயிருப்பவங்க என்ன பண்ணும், அந்த அசம்பிளி நடக்கிறதுக்குள்ளதான் அந்த நடக்கும்போதுதான் அங்க இருக்கணும், மற்ற நேரம் எல்லாம் பூரா தான் தொகுதியில இருக்கணும். என்ன வேணும்ப்பா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும், மண்ணு இல்லையா அது இல்லையா, பஸ் சரியா இல்லையா இது இல்லையா, பவலோடு சரியா இருக்கா விளக்கு சரியா இருக்கான்னு அங்கேயே இருக்கணும். வணிகர் அருமையா இங்க இருக்கிற பொருளை எது நிரம்ப கிடைக்குது, இதை கொண்டு போய் எங்க இல்லா எடுத்து கொடுத்து இல்லாத இடங்களில் இருக்கிற பொருளை எடுத்து ரொம்ப கொண்டு வந்து அதுக்கு உரிய லாபத்தை வைக்கத்தான் வேணும். அதுல ஒன்றும் சொல்ல முடியாது, இவங்க என்ன நஷ்டம் பண்ணுவாங்களா, உரிய லாபம் வைத்து மேலும் கொஞ்சம் தனக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிக்குரியது. இப்படியாக சாதிகள் நெறியில் தப்பா அப்படி இருக்கணும் அல்லவா. தான யாரும் மனையில் தப்பா, இந்த இந்த இந்த வரியை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப பயத்தோடு சொல்றேன், ஏறத்தாலும் 90% பயம் இல்லாமல் சொல்றேன், ஒரு 10 விழுக்காடு பயத்தோடு சொல்றேன். இது மாதிரி ஒரு இலக்கியம் இருக்கா என்பது எல்லா பண்டைய இலக்கியங்கள்லாம் கூட பெண்கள் வீடடங்கி வாக்கடங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கு. அது வயது வந்துட்டா நிச்சயமா அப்படி வீடடங்கி வாக்கு. பெண்களை சொல்லு, இங்க நம்ம காதல வைக்கணும், அடிக்கடி போகப்பட கருத்துல வீடடங்கி வாசடங்கி இருக்கு. இந்த வீடடங்கி வாசடங்கிங்கிற சொல்லு சாதாரண கிராம மக்கள்கிட்ட இருந்தது ஒரு காலத்துல. வீடடங்கி வாசடங்கி இருக்கு சங்கலிக்கத்துல ஒரு பாட்டு சொல்லி நீ சொல்லிருக்கேன். தாய் சொல்றா, காப்பும் பூண்டிக்கும் கடையும் போகல. இந்த பேரு வயசு வந்துட்டு உனக்கு நீ வாய கடையின கடைக்கு நிறுத்தம் இல்ல, வாயில் கடையை விட்டு வெளியில போக கூடாதுதான், வாசப்படியை விட்டு அதிகமா கடையும் போகல. பேதை இல்லை, சின்ன பிள்ளை இல்ல, மேதையும் குறுமகள் ஒரு வயசு வந்திருப்பான் அப்படி இருக்காது என்று ஆற்றுப்படுத்துகிற ஒரு பாட்டு சங்கடிக்கிட்டது. ஆகவே பெண்கள் அப்படிலாம் இருந்தார்கள் என்று. ஆனால் சேர்க்கிறார், அது அந்த வீடடங்கி வாசலங்கி இருக்கணுங்கிறது வைத்தால் இரு கட்சிக்கும் பொது வைத்தோம்னு சொல்லிட்டு ஆண்களும் அப்படித்தான் இருக்கணுங்க. தானா யாரும் மானையில் தப்பா, ஒரு வீட்டில் வளர்ற பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கணும், பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கணும். தனையாரும் மனையில் தப்பா, நீடிய புல்லும் மாவும் அதிகப்பா சேர்க்கலார் அல்லவா. சரி, உங்க நாட்டுல வந்து ரொம்ப நீதியோட வாழுகின்றது யாருனாரு, ஆண்கள் பெண்கள் இதான் வாழணுமே, மக்கள் அது ஆரோக்கிய உடையவன் வாழ்றதுக்கு என்ன கேடு, அவங்க வாழணும் சொல்றது என்ன, நீதியோடு வாழ்கின்றார்கள் மக்கள் என்று சொல்வதற்கு நீ யாரு, அது இயற்கை, இயற்கை நீதியோடு வாழ்வது மக்கள்லாம். பின்ன நீதிய புல்லும் எங்க நாட்டில் வாழ்கின்ற பறவைகள் விலங்குகள் கூட நீதியா தான் இருக்கும்னா மக்கள் இருப்பதுல என்ன ஆச்சரியம் இருக்கு. எப்ப நான் ரொம்ப நீதியோட இருக்கேன், ஒரு எம்ஏ முடிச்சவன் நான் திருக்குறள் நல்லா படிப்பேன், கூப்பையில திருக்குறள் நல்லா படிப்பியா அது ஓ ஓ அப்படின்னு
என் தமிழமை முடிச்ச ஒரு ஆளு, நான் திருக்குறள் நல்லா படிப்பேன், எந்த குரலும் படிப்பேன், துப்பா இருக்கு அது நான் துப்பி விடுவேன். அது போல நீதிய புள்ளும்மாவும் எங்கள் நாட்டுல எது நீதியோட இருக்கும்னு சொன்ன, எது நீதியோட இருக்கும்னு கேட்டா, இருக்கிற பறவைகள் கூட, பறவைகளும் விலங்குகளும் கூட அவையெல்லாம் அப்படி இருக்கும். நம்முடைய இளங்கோடிகள் போகும்போது கோவலன் கண்ணையும் போறாங்க, கோவிந்த பிள்ளை சொல்றாங்க, பா என்னவன் செங்கோல் காக்கும் நாடு, இது வந்து பாண்டி நாடுப்பா, அதனால என்ன கோள்வள் உளியமும் கொடும் புற்றகலா, இல்ல புலி கிளி கரடி எதுவும் உங்களுக்கு ஒன்றும் துன்பம் செய்யாது, அறவும் சூரும் இறை தேர் முதலையும் பாம்போ முதல், நீ போகும்போது ஒரு ஆறு அதுல வந்து கடந்து போகணும், இறங்கி ராத்திரியில போட வச்சுக்க, ராத்திரி 12 மணிக்கு இறங்கி போகும்போது கூட முதலையே இருந்தாலும் கூட என்ன பண்ணும் தெரியுமா, மோதம் அப்படியே திரும்பி போடும். இதை காட்டேன் ஒளி ஒளியில, இப்படி ஒரு நாடு இருந்ததுன்னாவது தெரியுது. ஆறாவும் பாம்பு அப்படியே புசுன்னு கருணாகம் பார்க்கும், இவங்க எல்லாம் மக்கள் போறாங்கன்னு சொன்னோடனே அப்படியே ஆடிட்டு பத்து அப்படியே புத்துக்கிட்ட போடும். ஏனாரு சென்னவன் செங்கோல் காக்கும் நாடு என எங்கனும் போகிய இசையோ பெரிதி என்றார் எழக்கூடிய. அதங்க நீரிய புள்ளும்மாவும், புள்ளும்னா பறவை, மான்னா விலங்கு, நீதியோடு விளங்குவது மக்கள்னா அதை பத்தி பேச வேண்டாம், எங்க நாட்டில் பறக்கிற பறவைகளும் நாற்கால் விலங்குகள் கூட நீதியாக்காது, அறத்திற்கு மாறுபடாது. அப்பா அதனால என்னாச்சினார் பாருங்க, இதுல ஒரு அருமையான சொல்நயம், நிலத்து இருப்பு உள்ளும் மாவும், பாருங்க நீதிய புள்ளும் மாவும், மான விலங்கு, நிலத்திருப்பு உள்ளும் மாவும், இங்க ஒரு மா வருது, இங்க ஒரு மா வருது, இங்க என்னமா லட்சுமின்னு அர்த்தம், இலக்குமி. அதனால இப்படி எல்லாம் மக்கள் இருப்பதனால எப்படி இருப்பாங்க, வீதியின் விடைவினார்த்தும் விருந்தினர் விருந்தின் ஆர்த்தும், சாதிகள் மனையில் தப்பா, தனையரும் மனையில் தப்பா, நீதியும் புள்ளும் மாவும். இப்படினால எங்க சோழ நாட்டை விட்டு லட்சுமி கழுத்தை பிடிச்சி தள்ளனா கூட போக மாட்டான், ஏமா எங்க சோழ நாட்டுக்கு வந்து எவ்வளவு 20 நூற்றாண்டு ஆச்சு, பக்கத்துல இருக்கிற இந்த தொண்டை நாட்டுக்கு தான் போயேன், சரி நான் மாட்டேங்க இங்கேதான் இருக்கு, அட ஒரு 6 மாசம் இருந்துட்டு வாயேன், 6-4 கூட போங்க, நீளத்து இருப்பு உள்ளும்மாவும் சோழ நாட்டை விட்டு மகாலட்சுமி போகவே மாட்டாளாம். ஏன், அகனமர்ந்து செய்யாள் உரையும் எங்கள் திருவள்ளுவர், முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இரு, இது மாதிரி நல்ல விருந்தனை மற்றவற்றையும் செய்தா அந்த வீட்டுல அகனமர்ந்து செய்யாள் உரையும் மனமாக இருந்த திருமகள் மகா மகிழ்ச்சியோடு உன் வீட்டில் தங்கிடும்னர். அதான் நீளத்து இருப்பு உள்ளும்மாவும், அந்த சோழ நாட்டை விட்டு திருமகள் எங்கேயுமே போக மாட்டான், இங்கேயே இருப்பாள், இதுவரை கூட எந்த புலவரும் பாடியிருப்பார் பாடியிருப்பார். அதனோட தனையரும் மனையில் தப்பா, மற்ற இலக்கியம் எல்லாம் பார்க்கணும், ஆடவர்களும் கூட தம்முடைய கடமைக்காக அன்றி வேறு எஞ்சிய காலங்களில் வீட்டை விட்டு அகலமாட்டார்கள் என்ற ஒன்று இவருடைய தனி இலச்சனை என்று நான் சொல்றேன். பிற இலக்கியங்களையும் பார்த்து ஒப்பிட்டு அப்புறம் என்ன முடிவு சொல்லலாம். ஆனால் இப்ப இனி சொல்ல போறது நீ அதுபடி இனி ஒரு நிலை என்ன வேண்டியது இப்பவே சொல்லிடலாம், முடிவு கொண்டுலாம், இவர் தான் வேற யாரும் இல்லை. ஓதிய எடுத்தாமஞ்சும், அப்பா ஓதிய எடுத்தாமஞ்சும், ஞானசம்பந்தர் 2 திருவேந்தெழுத்து பதியும் பாடுகிறார், 1 7வது வயசு, இன்னொன்னு தேய்க்கடா விழா நடத்திட்டோம்னு சொன்னா அப்படியே புள்ளி உரத்தோட சொல்லிடணும், கொட்டிடணும், ஆற்காடெல்லாம் அந்த நம்ம ஐயாலாம் இருக்காங்கல்ல சார், இதே ஞானசம்பந்தர் திருவஞ்சலத்து பதிகங்கள் பாடியது எத்தனை, 2, 1 7வது வயது, 1 16வது வயது, 1 காழியிலேயே, இன்னொன்று ஆச்சாரபுரத்தில், 1 தனக்கு பூநூல் போடுகின்ற வேதியர் கேட்க, இன்னொன்று நாமெல்லாம் கேட்க, அப்படி போகணும் 2. முதல்ல பாடியது துஞ்சலும் துஞ்சலில் ஆத போடுகிறோம், காஜல் ஆச்சாரபுரத்தில் பாடினது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, விரல்ல இருக்க வேணாமா செய்திகள். அதனால அவர் பாடினார், அப்படியானால் நாவுக்கரசர் பாடவில்லையோ பாடினார், எங்கே பாடினார், திருப்பாதிர் புலியர் அடைகின்ற பொழுது, தொற்றுனை ஏரியன்

0: அப்படியான எங்க சுந்தரர் பாடலையா பாடினார். எங்க திருப்பாண்டி குடும்பம் நற்றவாவுனி நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவி. மணிவாசர் பாடலையா, போற்றிவோம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றிவோம் நமச்சிவாய புகலிடம் பெரியதொன்றில்லை. இப்படி வழி வழியாக நம்முடைய பெருமக்கள் திருவைந்தெழுத்தை ஓதியிருக்கிறாங்க. அந்த திருவைந்தெழுத்தை எங்களுடைய நாடு காலையில எழுந்து நீராடி நீரும் ஆடிய பிறகு வழிபாடு செய்துட்டு 108 முறை ஒவ்வொரு நாளும் ஓதும் இல்லங்கள்ல. போதிய எடுத்தாம் அஞ்சும் திருவைந்தெழுத்து எல்லா வீடுகளும் போதும் அப்படியா. அப்ப காலையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஈரோடுல அப்படி இருக்குங்க சில வீடுகள் தான். அதனால ஓதிய எடுத்தாம் அஞ்சும், அதனால இந்த மாதிரி திருவைந்தெழுத்து இருக்குது அதை வீடுகள்ல விடாமல் காலையில எல்லாரும் அவங்கவுங்க வழிபாட்டுல சொல்லுவாங்க. அதனால் என்னன்னாரு, ஊரு பீணி வரத்தாம் அஞ்சும். எங்க சோழ நாட்டுல மெடிக்கல் காலேஜே கிடையாது, கம்பவுண்டர்னா அப்படின்னா என்ன சார்ன்னு கேட்பாங்க. மருந்து கடை அது என்னது என்ன என்ன மருந்து கிடையாது அப்படின்னு ஒண்ணு எங்க ஊர்ல கிடையாதுங்களே. மருத்துவர் அப்படி யாரு, இந்த மருத்துவர் கம்பவுண்டர் மருந்து கடை அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஏன்னாரு, ஊரு பீணி வரத்தாம் அஞ்சும். ஒரு தலைவலி காய்ச்சல் கூட வராது சார். அப்படியான ஆமா சார், இந்த தலைவலி காய்ச்சல்லாம் என்ன பண்ணும்னு, ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு மாநாடு போடும். போட்டு என்னன்னா, நீ என்ன, நான் தலைவலி மாநாடு, நீ வயிற்று வலி மாநாடு, நான் கண்வழி என்ன செய்யறீங்க. என்ன சோழ நாட்டை விட்டு தொடச்சு விட்டாங்க, ஆனா அதே கிடக்குறோம். ஏன்னாரு, எப்ப 20 வருமோ அப்பெல்லாம் வந்து உட்காந்துக்கலாம்னு பாக்குறோம். அதனால இந்த தவங்கடை 20 வந்து பார்க்கும் இடம் எங்கும் மீக்கவர இருக்கு. ஆமா, வீதிகள் தோறும் 2 டாக்டர், வீதி தோறும் 2 பள்ளி பாரதியார், வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் 2 பள்ளி, வீடுதோறும் கலையின் விளக்கமா ஏப்பா. அது மாதிரி வீடுதோறும் மருந்து கடைகள், வீதிதோறும் 2 டாக்டர், அதெல்லாம் 20 வச்சுங்க. எங்க பக்கத்துல எல்லா மாநாடு எங்க போடுது, 2000 கிலோமீட்டர் தாண்டி என்ன மாநாடு, நோய் மாநாடுன்னு போட்டு அதுக்கு தலைமை வச்சு நலம் பண்ணி அப்படி ஊரு பீணி வரத்தாம் அஞ்சும். எந்த நோயும் அந்த நாட்டை வராது இல்ல. இங்க திருவள்ளுவர் சொன்ன மாதிரி உணவு செயல் இந்த 2 தான் நோய் வருது. பரிமையில ரொம்ப அருமையா செய்வார், நீ எல்லாரும் அப்படிதான் சொல்லுவான். பரிமையில தான் என்ன நல்ல படிப்பு வரல, 3 வரும்டானார். உணவு செயல் வினை 3 வரும், வினைன்னு ஒண்ணு சேர்த்துக்கிட்ட. ஏ மருந்துங்கிற அதிகாரத்துல சொல்லல திருவள்ளுவர், ஆனா வேற சொல்ல எது, நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுவர். திருவள்ளுவர்ல ஒரு குரலுக்கு ஒரு எழுதும் போது மற்ற 1329 உள்ளத்துல இருக்கும். அதனால எழுதுனா மனுஷன் இனி ஒரு உரை தேவைய. அதனால 3 நோய் வரும்னா, ஒண்ணு உணவுனால, அது பொருந்தா உணவு மற்ற உணவு இல்ல, செயல் காத்திர ஒரேடியா கண்டுபிடிக்கிறது அல்ல ஒரேடியா தூங்குறது, 2 தப்பு தான். மிகினும் குறையும் நோய் செய்யும் அல்ல, ரொம்ப படிக்கிறது அல்லது படிக்காம இருந்தது, இதோ ஒண்ணு இப்படி அல்லவா. உணவு செயல் இன்னொன்று வினையினால் வரும் சார். தங்கமான மனுஷன் அதன் கூட பேச மாட்டாங்க, காலையில சரியா 4 எந்திச்சிருவாங்க, குளிப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க, நல்லாதான் இருப்பாங்க. ஸோ அவ்வளவு பதிவு சார் பாருங்க, அவருக்கு 4 படுத்துட்டார் அப்படின்னா என்ன இருந்தா, அது வினையினால் வந்தது அர்த்தம், வினையினால் வந்தது. அப்ப வினையினாலும் வரும். அப்ப வினையினால் வந்தது என்ன பண்ணும்னாரு, என்ன பண்ணாரு, முதலியார்த்து சொல்லிருக்கனே, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புரிந்தார் மாட்டார், அது இறைவனால் நீக்க வேண்டும். எஞ்சியிருந்து நீ இருக்கிற உணவு கட்டுப்பாட்டிலையும் உணவு செயல் கட்டுப்பாட்டிலையும் வச்சுக்கலாம் போல. தீர்க்கமா சொல்லிட்டு ஒரு உடம்பு எப்படி வச்சுக்கணும்னாரு, 3 விதத்தில் நோய் வரும். அனாசின் 4 விதத்தில் வேலை செய்ய என்ன மாதிரி, நோய்கள் 3 விதத்தில் வரும், ஒன்று உணவு, இன்னொன்று நடைமுறை, இன்னொன்று வினை. நம்மளால வினையை ஊற்றுவான், சைபர் தான் சைபர் தான். சில பேருக்கு என்னது நல்ல உணவு செயல் இருந்தும் நோய் வருது, என்ன பண்ணுவீங்க, அது வினை. இந்த 3 வருவதை இதை இறை வழிபாட்டால் வினையினால் வருவதையும் எஞ்சிய 2 உணவினாலும் செயல் கட்டுப்பாட்டினாலும் வைத்துக்கொள். வச்சுட்டா நிலவி செய்ய நீடு வாழலாம் போடணும், மற்றால் அளவறிந்து உடம்பு பெற்றால் நெடிது உயிக்குமாறு. அவன் சொன்ன நீதியும் நடைமுறையும் இருந்ததுன்னா நாட்டுல என்ன எல்லாம் அது இப்படிதான் இருக்கும். ஓரிய எடுத்தாம் அஞ்சும், இதனால ஒரு தீனி வரத்தாம் அஞ்சும், நோயே இல்லாமல் இருக்கும். இதுதான் சேக்கிரார் பெருமான் சொன்ன நாட்டு வளம்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: உதக்கரியவன் நிலவுலாவி நீர்வழிவெணியன் அழகிச்சோதிய நம்பலத்தாடுவான் மனசிலம்படி வாழ்த்து வணங்குவான். எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய திருவடி கமலங்களை மனமொழிமைகளால் வணங்கி வரையிருந்திருக்கிற ஆன்மீக செல்வாய் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முறையாக தெரிவித்து இறைவனுடைய திருவருளால் இன்றைக்கு திருவருட்பயனில் 6வது அதிகாரத்தை தொடங்க இருக்கிறோம். உமாபதி சிவம் தந்திருக்கக்கூடிய திருவருட்பயனை 10 அதிகாரங்களை முதல் 5 அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 5 அதிகாரங்களிலும் கூறப்பெற்றிருக்கிற செய்திகள் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கைகளாகும். இந்த 5 அதிகாரங்களில் கூறப்பெற்றிருக்கிற கொள்கைகளை நாம் அறிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் எத்தகைய தூய்மையை பெறலாம், எத்தகைய லாபத்தை பெறலாம், அந்த லாபத்தை முழுமையாக பெறுவதற்கு 5 எழுத்தை எப்படி சொல்ல வேண்டும், 5 எழுத்தை சொல்லுவதால் இறைவனுடைய திருவருளை அணைந்தோராக ஆகிறோம் என்று எஞ்சிய 5 அதிகாரங்கள் 5 அதிகாரங்கள் அமைந்திருக்கின்றன. மீண்டும் குறிப்பிடுவேன், திருவருட்பயன் என்று சொல்லுகிற இந்த அற்புதமான நூல் 10 அதிகாரங்களை கொண்டது. இதுவரை நாம் 5 அதிகாரங்களை 2 நாட்களில் பார்த்திருக்கிறோம். இந்த 2 நாட்களில் பார்த்த 5 அதிகாரங்கள் தான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கைகள் ஆகும். இறைவன் உண்டு, உயிர்கள் உண்டு, கட்டுப்பட்டிருக்கின்ற அல்லது பிணிக்க பெற்றிருக்கிற பாசங்கள் உண்டு. இந்த 3 இறைவனுடைய ஆற்றலால் நமக்கு அறியப்படுகிற முப்பொருள்கள் ஆகும். இந்த முப்பொருள்களின் அடிப்படையில் நாம் 3 உண்டு என்று தெரிந்து கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையை தொடங்குகிறோம். வாழ்க்கையில் பெறுகின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் இறையருள் நமக்கு தருகிறது. அந்த இறையருளால் அனுபவிக்கப் பெற்றிருக்கிற இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் சமமாக கருதி எம்பெருமானுடைய திருவருளால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்க தலைப்படுவோமேயானால் இறைவனுடைய திருவருள் கிடைப்பதற்குரிய சத்திரி பாதம் கிடைக்கிறது. சத்திரி பாதம் கிடைத்தால் ஆச்சாரிய ரூபத்தில் இறைவன் நமக்கு காட்சி தருவான் என்ற 5 செய்திகளை நாம் திருவருட்பயனில் முதல் 5 அதிகாரத்தில் பார்த்திருக்கிறோம். இதுல என்ன செய்தி அப்படின்னா, நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன வாழ்க்கைக்கு பயன், நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஏன்னா ஏதோ சும்மா படிச்சோம் நகைச்சுவையா பேசணுங்கிறது அல்ல. 5 அதிகாரங்களில் நாம் படித்திருக்கக்கூடியது முப்பொருள் உள்ளது என்பதை நாம் நம்ப வேண்டும். ஏனென்றால் பிற சமயத்தார் இறைவன் இல்லை என்று சொல்லுவார் உண்டு, உயிர் என்ற ஒன்று இல்லை, அது ஒரு உணர்ச்சிதான், உயிருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, 5 பூதங்களினாலேயே ஒரு உணர்வு தோன்றி உடல் தோன்றுகிறது உடல் வாழுகிறது என்று சொல்லுகிற சமயத்தார் உண்டு. பாசம் என்பதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வெற்று கதைகள் என்று சொல்லுகிற உலகாயுதர்களும் உண்டு. எனவே இந்த 3 பேர் சொல்லுகிற கருத்துக்களில் நம்மை ஆட்படுத்திக் கொள்ளாமல், இந்த உலகத்தில் நாம் அவர்கள் சொல்லை கேட்காமல், இந்த 3 தனித்தனியாக உண்டு, அவை என்றைக்கும் தானே தோன்றியவை. யாராலும் தோற்றுவிக்கப்படாதவை, அதற்கு அழிவு இல்லை என்ற நம்பிக்கை முதற்கண் நமக்கு வர வேண்டும். இறைவனுக்கும் தோற்றமில்லை அழிவும் இல்லை, உயிருக்கும் தோற்றமில்லை அழிவு இல்லை. அதுபோல உயிரை பற்றுகிற குற்றங்களுக்கும் தோற்றம் இல்லை, யாரும் தோற்றுவிக்கவில்லை, அதற்கு அழிவும் இல்லை. இந்த மூன்றையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எனவே இந்த மூன்றையும் நாம் நம்ப வேண்டும். இந்த மூன்றினால் நம்முடைய உடம்பு தனு கரண புவன போகங்கள் கிடைக்கின்றன. இந்த மூன்றினால் நமக்கு தனு கரண புவன போகங்கள் கிடைக்கின்றன. உயிர் தனு கரண புவனங்களை பெறுகிறது. அவற்றை தருவதற்கு காரணமாக இருப்பது பாசம், அவற்றை தருபவன் இறைவன். இதில் எந்த சந்தேகமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்போதுதான் மனதில் ஒரு நிறைவு ஏற்படும், தெளிவு ஏற்படும். ஏதோ நாம் இறைவனை வணங்குகிறோம் என்பதாக வாழ்க்கை அமைக்கக்கூடாது. இந்த மூன்று பொருள்களும் என்றைக்கும் உள்ளன. இந்த மூன்று பொருள்களால் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. அது இயக்குவது இறைவனுடைய திருவருள். வாழ்க்கை வாழ்கிற பொழுது இறைவனை உணர்கின்ற தன்மை வருமானால் நம்முடைய மலங்கள் நீங்குகிறது, சத்துனிபாதம் தோன்றுகிறது. சத்துனிபாதம் தோன்றுவதனால் உள்ளத்திற்குள் இருந்த இறை அருள் வெளியே ஆச்சாரிய வடிவத்தில் தோன்றுகிறது. ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்டு இறைவனுடைய திருவருளை அடைய வேண்டும். இதுதான் முதல் ஐந்து அதிகாரத்தினுடைய வாழ்வியல். ஏதோ தத்துவங்களாக மட்டும் நாம் நினைக்கக்கூடாது. இவை நம்முடைய வாழ்க்கையின் கருவூலங்கள் என்று கொள்ள வேண்டும். சரி, இப்ப ஆச்சாரியனுடைய உரையை நாம் கேட்கிறோம். ஏறக்குறைய 20ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு 24ஆம் தேதி வரை 5 நாட்கள் ஆச்சாரியுடைய உரையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆச்சாரியர் உரையினால் என்ன நமக்கு பலன்? ஆசிரியர்கள் சொல்லுகின்ற செய்திகளால் தத்துவங்களை அறிந்து கொள்வதால், இல்லை சித்தாந்தத்தின் உட்பொருளை அறிந்து கொள்வதால் நமக்கு என்ன பலன் என்றால், அறிகின்ற நிலையில் நாம் எவவற்றை அறிய வேண்டும், எப்படி அறிய வேண்டும், எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். பெரிய யானைகளுக்கு அந்த எண்ணம் ஏற்படும். என்னை போன்றும் உங்களை போன்று இருக்கிறவர்களுக்கும் இன்னும் ஏற்படவில்லை. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சித்தாந்தம் நடத்துறேன், நான் பெரிய ஆள் இல்லை. ஆச்சாரியர் கிடைத்தார், ஆச்சாரியருடைய உபதேசத்தில் அறியும் நெறி இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அதுதான். எவற்றை அறிய வேண்டும்? உன்னிடத்துல எதுவும் இல்லை, எல்லாம் அவன்தான் என்று அறிய வேண்டும். நமக்குன்னு எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதுதான் அறியும் நெறி. நமக்குன்னு உடம்பு இல்லை, நமக்குன்னு மனைவி இல்லை, நமக்குன்னு மக்கள் இல்லை, தொலைபேசி இந்த செல்லை பயன்படுத்தாமல் வாழுகிற வாழ்க்கை அறியும் நெறி. இந்த அறிவதினால் இந்த உலகத்தில் நம்மிடத்தில் எதுவும் இல்லை, நமக்கென்று எதுவும் இல்லை. நான் நன்றாக தெளிவாக சொல்லுகிறேன், அறியும் நம்ம பற்றித்தான். நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம், ஏன்னா இன்னும் நமக்கு தான் என்ன பட்டு விடலையே. அதனால நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும். பட்டே விடாம முற்றிலை போயிடக்கூடாது. முற்றியை பற்றி ஆராய்ச்சியை பண்ணப்படாது. நம்ம என்ன பட்டே விடையே, ஒன்னாம் கிளாஸே தாண்டலையே, அதுக்கு போய் இப்ப முற்றியை போய் எப்படி நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஒன்னாம் கிளாஸ் தாண்டணும், அதுக்கப்புறம் தான் மேல்நிலை பள்ளிக்கு போக முடியும். அறியும் நெறியை நமக்கு என்று சொந்தம் எதுவும் இல்லை, இதுதான் அறியும் நெறி. இந்த அறியும் நெறியினால் என்ன கிடைக்கிறது என்றால், உயிருக்கு தூய்மை கிடைக்கிறது. ஏன்னா எதிரையாவது ஒரு பற்றுதல் வச்சாதான் நமக்கு அது இன்ப துன்பங்கள் வரும். அறியும் நெறியினால் எதுவும் நமக்கு சொந்தமில்லை என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அறியும் நெறியில் சொந்தமில்லை என்று நினைத்து விட்டால் நம்முடைய உயிர் தூய்மை பெறுகிறது. என்னன்னா, இன்பத்தையோ துன்பத்தையோ அது கருதுறது இல்லை. ரெண்டும் ஏற்றுக்க தயாராகிடும். இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுகிறோம். அந்த தயாராகிற பொழுது ஏழாவது அதிகாரம் உயிர் விளக்கம். உயிர் விளக்கம் என்பது உயிருடைய தூய்மை. உயிர் இப்ப நாம் பல துன்பங்களையும் இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டுதான் வாழ்றோம். ஆனால் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்பதில்லை. இது என்னவோ நடக்கிறது, நடக்கட்டும் என்று இறைவன் சொன்ன வழியில், ஆச்சாரியன் சொன்ன வழியில் போக தயப்படுவோமையானால் உயிர் தூய்மை பெறும். அந்த உயிர் தூய்மையினால் என்ன கிடைக்கிறது? நம்மிடத்தில் இருந்து பற்றுக்கள், ஆன்ம லாபம். முன்னாவது எட்டாவது அதிகாரம் ஆன்ம அறுபது நிலை கிடைக்கிறது. இறைவனுடைய திருவருளை பெற்றிருக்கிற ஒரு முழு நிலை, ஜீவன் முற்ற நிலை கிடைக்கிறது. எதிலையும் பற்று இல்லாமல் எனக்கு எதுவும் சொந்தமில்லை என்று வாழுகிற பொழுது உயிருக்குரிய இன்ப துன்பங்களை பற்றி கவலைப்படாமல் உயிர் தூய்மையாக இருந்து, அந்த உயிரானது தூய்மையாக இருந்ததினாலே இறைவனுடைய திருவருளை பெற்று குற்றங்களை எல்லாம் நீக்கிக் கொள்கிறது. அருள் நம்மிடத்தில் முழுமையாக நிறைகிறது. அந்த அருள் முழுமையாக நிறைந்திருக்கிற பொழுது இடையிலே மல வாசனை வரும். நாம் கடந்து வந்த பாதை நமக்கு நினைவுக்கு வரும். அதைத்தான் மலவாசனை என்று சொல்லுவார்கள். நாங்கள் நம்மையும் அறியாமல் உடைய குடும்பத்தினுடைய நிலை நினைப்பு வரும், என்னாயிற்றோ என்று. அந்த நினைவு வருமானால் அதை சொல்லுவதுதான் ஒன்பதாவது அதிகாரம். ஆன்ம அறிவை பெறுகிறோம், ஆன்ம லாபத்தை பெறுகிறோம். ஆன்ம லாபம் நினைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் இறைவனுடைய திருவருளை பெற்ற அடியார்களோடு நாமும் வாழ்ந்து, ஜீவன் முத்தர்களாக வாழ்ந்து, இறைவனுடைய திருவருளை அடைந்து மீண்டும் பிறப்பற்ற நிலை அடைவோம் என்பதுதான் உண்மை விளக்கத்தின் சுருக்கம். சாப்பிடாம இருக்கிறதுக்கு போட்டீங்கன்னா நிக்க, அது நம்ம சாப்பிடாம விடாது. போட்டுக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா அதுவே உங்களை மாத்திரும். இல்ல சாப்பிட மாட்டேங்கிறத நல்லா போட்டுக்கலாம். சாப்பிடவன போய் எப்படியாவது மாட்ட வைக்கணும்னு மாட்ட வச்சிருங்க. அவன் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு விளக்கம் சொன்ன இல்லையா, உத்தராச சாப்பிட. நீங்க பல பேர் அப்படித்தான் சைவ சித்தாந்தத்துக்கு வர பயப்படுறாங்க. ஏன்னா வீட்டு நான் என்ன சார் பண்றது, வீட்டுல எடுத்துறாங்க, எனக்குன்னு அவங்க தனியா சமைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சாப்பிட்டு பழகிட்டே ஆனால் தின்னு தொலை.

திருவடிகளை நாம் அணிந்து கொள்வது இறைவனுடைய திருவள்ள. அதுக்கு இந்த காலத்து வியாக்கியானம் சொல்லுவான், கண்ணப்பரே கொடுத்தாரே அப்படின்னு. அதெல்லாம் அதது நிலை, அதனால அதற்குரிய சூழல் அல்ல. நாம் உருத்திராட்சம் அணிவது என்பதை கொள்கையாக முதலில் கொள்ளுங்கள். உருத்திராட்சம் அணிவதற்கும் திருநீர் அணிவதற்கும் அந்த ஒரு கட்டுப்பாடை கொண்டு வராதீர்கள். கட்டுப்பாடை கொண்டு வந்தீர்கள் உங்க ஜென்மத்தில் நீங்க அதை அணிய மாட்டீர்கள். கட்டுப்பாடு அற்றால் அதுக்கெல்லாம் தீட்டு கிடையாது. எனவே கட்டுப்பாடற்ற நிலையில் அதை நான் நம்பிக்கையோடு திருநீற்றையும் உருத்திராட்சியும் அணியுங்கள். உங்களிடத்தில் இருக்கின்ற குற்றம் போகும். குற்றத்தை நீக்கிக் கொண்ட பிறகுதான் இறைவனை வழிபட வேண்டும் என்று நினைத்தால் முடியாது. குற்றங்கள் நீங்குவதற்காகத்தான் நாம் இறைவனை வழிபடுகிறோம். இதுதான் என்னுடைய முடிவு, மற்றவங்களாம் எப்படியோ தெரியாது. குற்றங்கள் நீங்குவதற்குத்தான் நாம் இறைவனை வழிபாடு செய்கிறோமே தவிர, குற்றங்களை நீக்கிய பிறகுதான் இறைவனை வழிபட வேண்டும் என்றால் முடியாது. நம்மிடத்தில் இருக்கிற குற்றம் நீங்க வேண்டும், அதற்கு நாமங்களை சொல்லுவோம். அதுதான் நமக்குரிய, அதுதான் அறியும் நிலை. நீங்க முதல் பாட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும். நாம் குற்றங்களை நீக்கிக் கொள்வதற்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? அந்த பாதுகாப்பு தான் திருநீரும். நான் கேட்கிறேன், இல்லறத்தில் இருக்கிற நாம் உருத்திராட்சத்தை அணியலாமா என்று கேட்டார் ஒருவர். மனைவியோடு கூறுகிற பொழுது நான் உருத்திராட்சத்தை அணியலாமா? நான் அதற்கு ஒரே ஒரு முறை சொன்னேன், நம்முடைய சைவத்தில் கூட உருத்திராட்சத்தை இரண்டு விதத்தில் அணிகிறார்கள். ஒன்று மாலையாக அணிவது, மற்றொன்று கண்டத்தில் அணிவது. கண்டத்தில் அணிந்து கொண்டால் அதை கழற்ற வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இறைவனால் தரப்பெற்ற உடம்பும் இறைவனால் தரப்பெற்ற ஆண் பெண்ணினுடைய உடம்பும் சேருகிறது. அது இறைவனுடைய திருவள்ளோடு சேருகிறது என்று கண்டம். கண்டத்தில் அணிவதை நாம் கழட்ட முடியாது. ஆனால் மாலையாக மந்திரங்களை சொல்வதற்கு பயன்படுத்துகிற மாலையாக அணிகிற பொழுது அவற்றை கழற்றி வைத்துவிட்டு நாம் சிறுநீர் கழிப்பது போன்றவற்றை செய்கிறோம் என்று சொன்னால் அவை நம்முடைய உடம்புக்கு கவசம், இது உயிருக்கு கவசம். நான் சொல்வது அதுதான். இந்த உருத்திராட்சத்தை கண்டத்தில் அணிகிறோம் என்று சொன்னால் அது உயிருக்கு கவசம். நம்முடைய மாலையாக அணிந்து கொள்கிறோம் என்றால் அது உடலுக்கு கவசம். உடல் கவசத்தை உடலுக்குரிய வினையில் நீக்கிக் கொள்ளலாம், ஆனால் உயிருக்குரிய கவசத்தை நாம் நீக்க முடியாது. எனவே நாம் உத்திராட்சத்தை அணிந்து கொண்டு நாம் இறைவனால் படைக்கப்பெற்றிருக்கின்ற ஒழுக்க முறைகளை செய்கிற பொழுது அது தவறாக ஆகாது. தனக்குரியவரோடு வாழுகிற பொழுது அது தவறில்லை. பிறருக்குரியவர்களோடு வாழ ஆசைப்பட்டால் இந்த உருத்திராட்சம் உங்களை தண்டிக்கும், நிச்சயம் தண்டிக்கும். தண்டனை உங்களுக்கு தெரியாது, உங்கள் வாழ்க்கையில் அது இயந்து கொண்டே இருக்கும். எனவே ஒழுக்க நெறிப்படி வாழ தலைப்பட்டால் உருத்திராட்சத்தால் எந்த நிலையிலும் நமக்கு தீமை வராது. ஒழுக்கம் தவறினால், பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டால், மண்ணாசையாக இருந்தாலும் சரி, பெண்ணாசையாக இருந்தாலும் சரி, பொன்னாசையாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் தவறினால் நிச்சயம் நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய கருவிகளாக இருக்கக்கூடிய இந்த சாதனங்கள், இதற்கு பெயர் சாதனம் என்று பெயர். திருநீற்றுக்கும் உருத்திராட்சத்திற்கும் என்ன பெயர்? சைவ சாதனங்கள் என்று சொல்வார்கள். எனவே இந்த சைவ சாதனங்களை நாம் தவறுதலாக பயன்படுத்தினால் நிச்சயம் தன்னஞ்சறிவது பொய்யற்க பெய்தமை தன்னஞ்சே தன்னை சொல்லும். ஒழுக்கம் என்பது ஒன்று உண்டு, அதிலே நாம் மாற வேண்டாம். ஒழுக்கத்திற்காகத்தான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று இறைவன் திருவருள் நமக்கு தந்தது. எனவே அறியும் நெறி இதுதான். வாழ்க்கையில் துன்பங்களையும் இன்பங்களையும் தெரிந்து கொண்டு இறைவனுடைய திருவருளாலே நாம் அவற்றையெல்லாம் சந்திக்க தயாரானால் உயிர் தூய்மை பெறும், மறவாதீர்கள். இப்பொழுது நாம் ஆறாவது பாடல் பரிகாரத்திற்குள்ளே அறியும்

0: முதல் பாடலையே அறியும் நெறி என்பதற்கு சொன்னேன், நமக்கு எதுவும் சொந்தமில்லை என்று அறிவதுதான். ஆச்சாரியர் உபதேசம் செய்தார், அந்த உபதேசத்தினால் நமக்கு கிடைத்தது என்ன என்றால், எதிலும் பற்று வைக்கக் கூடாது என்பதுதான். எதிலும் மிக விருப்பம் பேராசை, அதுக்கு பற்று, அதுதான் பேராசை. எதையும் ஏற்றுக்கொள்வது தவறு. சாப்பிடாம சாப்பிடதான் வேணும், சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? சில பேர் சொல்லுவார்கள், இன்னைக்கு விரதம் இருக்கிறேன். நம்ம சைவ சித்தாந்தத்துல சைவத்துல விரதம்ங்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்க பட்டினி போட்டீங்கன்னா இறைவனையும் பட்டி போட்டதா அர்த்தம். யோசிச்சு பாருங்க, பிரதோஷமா சாமியை கும்பிட்ட பிறகு நந்தியை கும்பிட்ட பிறகுதான் சாப்பிடறோம், அதுதான் சாப்பிட மாட்டோம் சில பேர் இருக்கிறாங்க. நான் தப்புன்னு சொல்லல, ஆனால் நீங்கள் உங்கள் உடம்புக்கு வேண்டுமானால் சாப்பிடாமல் இருக்கிறாமே தவிர, உடம்பு இருக்கின்ற உயிரோடு கலந்திருக்கிற இறைவனுக்கு நைவேத்தியம் வேண்டாமா? ஏன் நாலு காலம் நைவேத்திய இறைவனுக்கு, கல்லாலும் பொன்னாலும் அமைக்கப்பெற்றிருக்கிற இறைவனுக்கு நைவேத்தியம் இருக்கு, அவரா சாப்பிடுறார்? சாப்பிடும் போதே இப்படி செய்யறான், சாப்பிடேன்னு தெரிஞ்சா கொடுக்கவே மாட்டோம். சாப்பிடாத போதே தேங்காயை பார்த்து அர்ச்சனை வாழைப்பழம் அர்ச்சனை தேங்காய்னு வாங்குறோம். அவர் சாப்பிடறாருன்னு தெரிஞ்சுக்குவோம், வாழைப்பழமே வாங்க மாட்டான், வரேன் சாமின்ட்டு. நீடும் இரு வினைகள் நேர் நேராதல், அற்புதமான குறள். நம்மை தொடர்ந்து வருகிற, நீடும் நீண்டு வருகிற, தொடர்ந்து வருகிற, மேலும் மேலும் வரும், அதான் நீளுதல். தொடர்ந்து வருவதற்கு அடுத்த ஸ்டெப் தான் நீளுதல், மேலும் மேலும் வரும். இப்ப இன்னைக்கு ஒரு புண்ணியத்தை செஞ்சோம்னா அடுத்த பிறகு ஒரு புண்ணியம் செய்யறபோது மறுபடியும் அந்த புண்ணியம் எரிக்குது. பாவம் செஞ்சோம்னா அந்த பாவம் இன்னொன்னு எரிக்குது, அதான் நீண்டுனார். மேலும் மேலும் நம்மிடத்தில் ஆட்படுத்துகின்ற அந்த வினைகள், இரு வினைகள், நல்வினை தீவினை, இரண்டையும் ஒப்பாக கருத வேண்டும். நேர் நேராதல், இரண்டையும் ஒரே தன்மை என கருத வேண்டும். நேர் நேராக, நேர் நேராக என்பதற்கு ஐயாவடியா எழுதுவது போல அது அடைமொழி. நேர் நேராக ரெண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கருத வேண்டும். இது எப்படி சார் கருதுறது? நான் அடிக்கடி சார் எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பேன், முன்னாள் கேட்டவர்களுக்கு தெரியும். ஒண்ணுமில்ல, பேங்க் தான் இந்த இருவினை ஒப்புக்கு சரியான சான்று. காலையில நாளை காலையில பேங்க் போகணும், மேனேஜர் ரூம்ல போயிடக்கூடாது. அந்த கேஷியர்னு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, அவரை சுத்தி வேலி போட்டிருக்கும், அதுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து ஒருத்தர் லட்ச ரூபாய் கொண்டாந்து டெபாசிட் பண்ணுறதுக்காக வருவார். கவுண்டர்ல ஸ்லிப் எழுதி 1000 இவ்வளவு 500 எழுதி கொடுப்பார். கொடுத்த உடனே அங்க இருக்க கேஷியருக்கு பேங்க் 1,00,000 வருது எந்திரிச்சு வாங்க சார் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாம்? ஆனா ஒண்ணு வேண்டாம், சிரிக்கவா செய்யலாம்ல அப்படிமா, கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டான் இந்த கேஷியர். வாங்கி சப்பாத்து போயாட்டுவான். அடுத்தவங்க என்னை போல ஒரு பஞ்சபிரதாதி வருவான், 2 லட்சத்துக்கு எங்கேயோ கடன் வாங்கிட்டு வந்து செக்கு கொடுத்துருப்போம், அது கலெக்ஷன் ஆகி நம்பர் 2 நம்பர் வா அப்படிமா, நாம போய் நிப்போம். 2 லட்சம் பேங்க்ல இருந்து கொடுக்க போறாரு, கேஷ் இருப்புல இருந்து 2 லட்சம் குறைய போகுது. இந்த ஆளு எங்க நாளைக்கு வாங்கிக்கலாம்ல கேப்பானா, 1,000 ரூபா வேணுமா 500 ரூபா வேணுமா? அதுக்காக வருத்தப்படுறதும் இல்லை, வருகிற பொழுது மகிழ்ச்சி அடைவதும் இல்லை, கொடுக்கிற பொழுது துன்ப வருத்தப்படுவதும் இல்லை. அவனுடைய கடமை நோட்டை எண்ணி வாங்க வேண்டும், நோட்டை எண்ணி கொடுக்க வேண்டும். இதுபோல வாழ்க்கையில் நாம் வருவதை வாங்கிக் கொள்ளவும் துன்பத்தை அனுபவிப்பது கொள்ளவும் தயாராக இருந்தால் வேற எந்த விதமும் எல்லாம் சொல்ல வேண்டாம். இருவினை ஒப்புனா வேற என்னென்ன சொல்லுவாங்க, நாம அதான் என்னன்னா உங்க பட்டம் விட்டு போகலீங்கன்னு. ஆனா நம்ம காரியம் அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் ஆனந்தராசனையா எங்க பார்த்தாலும் திருவுப்பையனா முத்தப்பண்ணா நடத்தணும், அவரை நடத்த சொல்லுங்க அப்படி பாரு. இப்ப இதுவும் ஆனந்தராஜன் பண்ணி நான் சொன்னேன், கொஞ்சம் வேற ஏதாவது சொல்லப்படாதானே, முத்தப்ப நீ திருவருப்பை நடத்துப்பா போப்பா. அப்ப இவனை ஒப்பினாச்சுங்க, இன்பத்தையும் துன்பத்தையும் நம்முடைய ஏற்றுக்கொள்வதும் அதை அனுபவிப்பதும் கொடுப்பதும் நம்முடைய இயல்பு, நம்முடைய கடமை. துன்பத்துக்காக மற்றவங்களை சொல்லக்கூடாது. பாருங்க, நேர் நேராதல் இரண்டையும் ஒன்றாக இறைவனால் நமக்கு தரப்பட்டது இன்றைய வரவு, இறைவனால் தரப்பட்டது இன்றைய செலவு. நீங்க தான் செய்யல, நீங்க செஞ்சிருக்கிற முன் பிறப்பினுடைய வினையை வைத்து இறைவன் தந்திருக்கிறான் என்பது பொருள். அப்ப ஈடும் இருவினைகள் நேர் நேராதல்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shivam.org.
1: Om Namah Shivaya.

குறை செய்ய சின்மதஞ்சே அந்தி நிற தந்தி முகத்துந்தி வைத்தங்கரனை பந்தமர புந்தியுள்

0: அருட்கடலாகிய கடம்பவனேசருடைய பெருங்கருணையினாலே இன்று உண்மை விளக்கம் என்கின்ற நூலிலே 35வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். பரமேஸ்வனுடைய எல்லையில்லாத பெருங்கருணை என்பது நமக்கு வந்து இந்த உலகத்திலே மனித பிறவியை தந்து அந்த மனித பிறவியிலேயும் அவன் பிரியமாக வாழ்கின்ற இந்த பாரத நாட்டிலே தமிழ்நாட்டிலே பிறக்க வைத்து அதற்கு மேலாக அவனை நினைக்க வைத்தது பெருங்கருணை. அந்த நினைப்பு நன்றாக நிலை பெறுமாறு அந்த நிலை பெற்றதினாலே நாம் நிலை பெறுமாறு நினைப்பு நிலை பெறுமாறு நினைப்பு நிலை பெற்றதினாலே நாம் நிலையான பேற்றை பெறுவதற்காக நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவான்னு சொல்றார்களவா அப்பர் சுவாமி.
1: நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா என்று பேசுகிறார்கள். அப்படின்னா இப்ப நிலையில்லாமல் இருக்கிறோம். நிலையில்லாமல் என்று சொன்னால் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறோம். இங்கே புவனங்கள் தூரம் சுற்றி கொண்டிருக்கின்ற உயிர்கள், புவனங்கள் தூரம் சுற்றி கொண்டிருப்பதாகிய உயிர் ஓரிடத்திலே இன்பத்தை பேரின்பத்தை நிலையான இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு நிலையாக இருக்கின்ற இடம்தான் அந்த குஞ்சிதபாக. இருப்பா இருந்திடப்பேர் இன்ப விழிக்கை என்பது தாய்மான ஒரு பாட்டு. அதனால அந்த நிலைவேறாகிய பேரின்பத்தின் உயர்ந்து ஆன்மா சிவானந்தத்தில் அழுந்தி வேறு துன்பமில்லாமல் மகிழ்ச்சியிலே எப்போதும் இருக்கின்ற இடம்தான் அந்த குஞ்சித பாதத்தினுடைய நிழல். அப்படிப்பட்ட அந்த நிழலிலே தங்குவதற்கு தகுதியுள்ள ஆன்மாக்கள் மிக குறைவு. அந்த நிலையிலே போய் வசிப்பதற்கு தகுதி நிறைய சாதாரண தகுதியினாலே அந்த நிழல் கிடைக்காது. இப்ப நல்ல பங்களாவிலே எல்லா வசதியும் உள்ள நல்ல பங்களாவில் இருக்கணும்னா வசதி எவ்வளவு இருக்கணும்? அது போல நிறைய புண்ணியங்கள் இருந்தாதான் குஞ்சிதபாத நிழலிலே தங்கும்படியா உயிர் குஞ்சிதபாதத்தினுடைய தங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பக்குவத்தையும் அதனுடைய புண்ணியத்தையும் அளவிட்டு சொல்ல முடியுமா? அளவிட்டு சொல்ல முடியாது. புலநெறினே தருள் வழி போய் போதாமான் தன் வழியை புத்தின்ற மலவழி விட்டு அகல அறா உண்ட மதிபோல் விளங்கி ஆடும் மதிபோல் விளங்கி மாறியாடும் தலைவனடி நிழல் விரியா பேரின்ப கதியடைந்தான் தமிழர் கோமான் என்பது திருவிளையாடல் குலோத்துங்க பாண்டியன் அப்படி அடைந்தான் என்று சொல்லுகிறார். புலநெறி நீர்த்து அருள் வழி போய் போதாமான் தன் வழியை புத்தி நின்ற மலவழி விட்டு அகல அறா உமிழ்ந்த மதிபோல் அறா உமிழ்ந்த இப்ப அறா விழுங்கன மதி போல இருக்கிறோம். இப்ப மதி என்பது ஆன்மா, அறா என்பது மலம். அறா என்பது மலம், ஆனாமலத்தால விழுங்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஒளி எல்லாம் குன்றி போயிருக்கும். அறா விழுங்கன மதிக்கு ஒளி இருக்குமா? இருக்க. இப்ப அறா உமிழ்ந்தோ அறா உமிழ்ந்த மதி போல் விளங்கி மாறியாடும் தலைவனடி நிழல் விரியா பேரின்ப கதியடைந்தான் தமிழர் கோமான் என்பது திருவிளையாடல் புராணம். ஆகையினாலே குஞ்சிதபாத நிழலிலே தங்குவதற்கு தகுதியை உண்டு பண்ணுவதற்காக பரமேஸ்வரன் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தான் இந்த ஞான சாத்திரங்களும் ஞானியர்களையும் நமக்கு தந்தது. அவன் எடுத்துக்கொண்ட முயற்சி. இப்ப பிள்ளைய படிக்க நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்துக் கொடுக்கிறோம், எப்படியாவது இவனை கலெக்டர் ஆக்கி விடணும், அப்படின்னு சொல்லி என்னென்ன முயற்சி பண்ணுகிறோம், எவ்வளவு உனக்கு ஏதுதோதெல்லாம் பண்ணி கொடுக்கிறோம். பிள்ளை கலெக்டர் ஆகணும்னு சொல்லி தந்தை என்ன பாடுபடுகிறான், அத்தனை பாடுபட்டு சில பிள்ளைகள் பாடுபட்டதெல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ற பிள்ளைகள் நிறைய இருக்கு. தந்தையின் குறிப்பின்படி நின்று, தந்தையின் குறிப்பின்படி நின்று அதில் வெற்றியை பெற்று நல்ல தகுதியோடு உள்ள ஒரு பதவியில இருக்கிற பிள்ளைகள் குறையும். ஆன்மா எப்படி இருக்கிறது என்று கேட்டால், தன் குறிப்பிலே இருக்கிறதை தவிர தன்னை தந்தவன் குறிப்பிலே இல்லை. ஆன்மா இருக்கிறது தன் குறிப்பிலே நடந்து கொண்டிருக்கிறதை தவிர தன்னை தந்தவன் குறிப்பிலே நடக்கவில்லை. மனைவி கணவன் குறிப்பின்படி நடக்க வேண்டும், மாணவன் ஆசிரியன் குறிப்பின்படி நடக்க வேண்டும், பிள்ளை தந்தையின் குறிப்பின்படி நடக்க வேண்டும், மாணவன் ஞானாசிரியன் குறிப்பின்படி நடக்க வேண்டும். அதைத்தான் திருவாசகத்தில் புதுவுதிப்பின்றி நின்று என் குறிப்பே செய்து நெங்குறிப்பில் விதுவுதிப்பேன் விதி கண்டாய். இதுதான் திருவாசக அழகு. புதுவுதிப்பின்றி நின்று என் குறிப்பே செய்து நின்குறிப்பில் விதுவுதிப்பேனை விடுதி கண்டாய். உன் குறிப்பிலிருந்து விலகுகின்ற என்னை விடுதி கண்டாய். வரையார்ந்து இனிய மதுமது போன்ற என்னை வாழைப்பழத்தில் மனங்கணிவித்து எதிர்வது எப்போது பயிர்வை கையிலை பரம்பரை. பாட்டு பாத்தீங்களா எப்படி இருக்கு? அதனாலே வந்து ஆன்மாக்கள் சிவன் அருளி செய்த வேதாகம ஆதி முதலியான நூல்களும், அந்த வேதாகம ஆதி முதலாக அதன் சாரமாக வந்த ஞானசாஸ்திரங்களும் ஸ்தோத்திரங்களும் புராணங்களும் எல்லாமே என்ன சொல்லுகிறது என்று சொல்லாவிட்டால், பதியோடு சேர், பாசத்தோடு சேர, பதியோடு சேர். உனக்கு பலகாலம் சொல்லுகிறேன், உனக்கு பலகாலம் வாழ்கின்றாய். வாழாத நெஞ்சன் வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். நான் ஒண்ணும் சொல்லல, நீ அங்கிட்டு போகாது இங்கிட்டு போன சொல்ல, வேற ஒண்ணும் சொல்லல. உன்னை நீ போயிட்டு இந்த பக்கம் போவாத, திருடர்கள் இருக்கா உன்னிடத்துல இருக்கிற செல்வத்தை பிடுங்கிக்குவார். இந்த நல்ல பதில், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆளாமற் காப்பான ஏத்தாதே சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்லுகின்றேன் பல்வா, வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே என்பது திருவாசகம். மனத்தே அறிவை போய் தொட்டுற மாதிரி சொல்றது திருவாசகம், சுடுற மாதிரி சொல்றது திருவாசகம், தொடர மாதிரி சொல்றது திருவாசகம். அதனாலே வாழ வேண்டியது என்று சொன்னால் எது எது எது வாழ்வு என்று சொன்னால், வாழ்வை தந்தவன் குறிப்பில் நின்று வாழ்வதுதான் வாழ்வு. வாழ்வை தந்தவன் அன்னகத்தே வந்து அவன் குறிப்பில் நின்று வாழ்வதுதான் வாழ்வு, அல்லாதது தாழ்வு. வாழ்வா தாழ்வா? பாசத்தோடு சேர்ந்தால் தாழ்வு, பதியோடு சேர்ந்தால் வாழ்வு. பாசத்தோடு சேர்ந்தால் தாழ்வு, பதியோடு சேர்ந்தால் வாழ்வு. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் பல வகையான முயற்சிகளை எடுத்து அதற்கு மேலாக இந்த ஞானாசிரியர்கள் மூலமாக ஞானசாஸ்திரங்களை நமக்கு தந்தது பெரும் கருணை. ஞானசாஸ்திரங்களை தந்தது பெரும் அந்த கருணையை உணர்ந்து அந்த ஞானசாஸ்திரங்களை ஓதி உணர்ந்து வீடு வேறு பெற்றவர்கள் என் இல்லாதவர்கள் தான், பிறப்புகின்றவர்கள் என் இல்லாதவர்கள் தான், பெற்றவர்களும் என் இல்லாதவர்கள், பிறப்புகின்றவர்கள் என் இல்லாதவர்கள் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனா உலகத்தொகையை பார்க்கும்போது இது குறைவாக இருக்கும், உலகத்தொகையை பார்க்கும்போது இந்த தொகை குறைச்சலாத்தான், குறைச்சலாத்தானே இருக்கும், அதிகமா இருக்குமா? எப்படி அதிகமா இருக்கும்? உயர்ந்த பெற்றத் தருவதாகிய சிவஞானத்தை கொடுப்பதாக இருக்கின்ற இந்த நீரில் வர்றதுன்னா எல்லாரும் வர முடியுமா? வர முடியும். அதனாலே இது குறைவாகத்தான் இருக்கும். இந்த நெறியிலே நிற்பதற்கு நம்மை தூண்டுவது திருவுருள், அந்த நெறியில் நிலைத்து வைப்பதும் திருவுருள், பெற வைப்பதும் திருவுருள், எல்லாமே திருவுருள். அப்படிப்பட்ட அந்த திருவுருளினுடைய கருணையினாலே இந்த ஞான சாஸ்திரங்களாகிய 14 சாஸ்திரங்களும் திருமுறைகளும் சிவ புராணங்களும் பயிலுவதற்கு கேட்பதற்கு அளவில்லாத புண்ணியம் பண்ணியனோட அந்த நூலோடு தொடர்பு நேற்று கூட இங்கே நூலை பத்தி சொன்னேன் நிறைய. அதனாலே அப்படி அந்த நூல்களோடு ஞான நூல்களோடு ஓடுவன் தொடர்பு வச்சுக்கிறான்னா அவன் ஞானி ஆயிடுவான். அது சும்மா உறுதிக்கிட்டே இருக்கும். இது அந்த ஞான நூல் இழுக்கல் உளையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ப்பு வெளுக்கலத்தர போறவனுக்கு ஊன்றுகோல் எப்படி அவனை விழாமல் தாங்கிக் கொள்ளுமோ காப்பாற்றுமோ அதுபோல ஒழுக்கமுடைய பெரியவருடைய வாய்ச்சு. அதனால ஞான நூல் என்ன பண்ணுவோம்னா அடிக்கடி படிச்சிருந்தானு வச்சுக்க மனசு வந்து வரும்போது அதால கடவுளை நினைக்க செய்யும் வணங்க செய்யும் வாழ்த்த செய்யும் அந்த வழியில தூண்டும். ஆகவே அப்படிப்பட்ட முறையில தான் இந்த சாத்திரங்கள்ங்கிறது தனிச்சிறப்புடையது. ஞான சாஸ்திரங்கள் என்பது தனிச்சிறப்புடையது. அந்த ஞான சாஸ்திரத்துல இந்த உண்மையை விளக்கம் என்கின்ற அந்நூலிலே இப்பொழுது 35வது பாடல் பற்றிய விளக்கம். பரமேஸ்வரன் அண்டம் பிண்டம் அதால அண்டம் பிண்டம் இரண்டிலையும் இருக்கிறான். அண்டத்திலும் இருக்கிறான் பிண்டத்திலும் இருக்கிறான். அது இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொன்னா உள்ளேயும் இருக்கிறான் வெளியிலும் இருக்கிறான். அண்டம் என்பது வெளியில் இருப்பது, பிண்டம் என்பது உள்ளே. பிண்டத்துக்கு ஆகிய பிண்டம் என்கின்ற உடம்புக்கு உள்ளே இருக்கிறான் வெளியிலே இருக்கிறான். வெளியிலையும் இருக்கிறான் உள்ளே இருக்கிறான்னா அவன் பேசாம இருந்துட்டான்னா இதுவும் பேசாமே தான் இருக்கும். வெளியில இருக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் பாட்டுல பேசாம இருந்தான்னு வச்சுக்கோ, அண்டமும் பேசாமத்தான் இருக்கும் பிண்டமும் பேசாமத்தான் இருக்கும். இயங்கா அவன் இது இயங்குவதற்காகத்தான் அவன் என்ன பண்றான் ஆடுகிறார் என்று நூல் விழிச்சு. ஆடுதல் என்பது இயங்குதல், இயக்க வைக்க அவன் இயங்குகிறான். அதனாலே உயிர்கள் வந்து எப்படிப்பட்டது என்று சொன்னால் தன்னியல்பிலே வந்து இயங்கி பெற வேண்டிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளாது. அது சின்ன பிள்ளைய போல உயிர்கள். சின்ன பிள்ளை அது தன்னி இயல்பா உணவை தேடி அது உண்ண முடியாது. தாய் ஊட்டினால்தான் உண்ண முடியும். உணவு உணவையோ உணவினுடைய தன்மையோ அறிந்து தனக்கு தகுந்த உணவை அறிந்து அது உண்ண முடியாது. தாய் ஊட்டினால்தான். அதுபோல உயிர்களாகிய இந்த குழந்தைகள் தாயாகிய பரமேஸ்வரன் ஊட்ட உண்ணுகிறது. ஊட்ட ஆனால் எல்லாம் என்ன நினைச்சிருக்கான் தெரியுமா, நாமே உண்ணுகிறோம் நினைக்கிறோம். அதுதான் பெரிய ஊட்டுவிப்பானும் உறங்குவிப்பானும் இங்கு ஒன்றோடு ஒன்றை மூட்டுவிப்பானும் முயங்குவிப்பானும் முயன்றவனை காட்டுவிப்பானும் இருவனை பார்த்த கயிற்றின் வழி ஆட்டு வைப்பான் ஒருவனுடைய தில்லை அம்பலம். இப்ப உண்ணும் போது என்ன நினைக்கிறான், யாராவது நினைக்கிறானா நம்ம தான் இந்த மாதிரி இந்த வழிக்கு வந்தபடினாலே அஸ்திர மந்திரத்தால புரோச்சித்து கவச மந்திரத்தால சுத்தி அதுக்கு மேல முத்தி மஞ்சரத்தை சொல்லி ஆசமணம் பண்ணிட்டு கடவுளை நினைத்து சாப்பிடுறான்னு நமக்கு சில நெய்திகளை தீட்சை பெற்ற வாளுக்கு அது வந்திருப்பதனால அந்த மாஜிக்கிறோம். மற்றவர் யாரு நினைக்கிறான், இந்த உணவு நம்மளுது நினைக்கிறேன் தான் உண்ணுகிறோம் நினைக்கிறான். அதனாலே உண்ணுதலும் உறங்குதலும் எல்லாமே அவனுடையதுதான். அதற்காகத்தான் அவன் என்ன பண்றான்னா இந்த இயக்கம், இயக்கம் என்றால் அசைதல், அசைதல் அசைதல் என்றால் ஆடுதல் ஆடுதல். அது ஆடுதல் என்பது என்றால் இந்த பொம்மைகள் உயிர்கள் வந்து பொம்மைகள் ஓன்றும், உயிர்கள் பொம்மைகள் ஓன்றும். மரப்பாவை தோற்பாவை தோற்பாவை தோற்பாவைன்னு இருக்குது அல்லவா, பொம்மை கூத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கிறீங்களா, பொம்மலாட்டு. அந்த பொம்மைகள் என்ன பண்ணும் என்று கேட்டால் ஒண்ணும் பண்ணாது, காட்டு விட்டாலும் ஆமா. அதனாலே பொம்மை ஆட வேணுமானால் அந்த பொம்மை இயக்க அந்த கூத்துக்காரன் என்ன பண்ணனும், பொம்மையினுடைய உருவ கழுத்துல ஒரு கயிறு, தான் காலில் ஒரு கயிறு, கையில ஒரு கயிறு, இப்படி எல்லாம் கட்டிக்கிட்டு அந்த பொம்மையை இருக்கும். அவன் பேசாம இருந்தானா பொம்மைக்கு கீழே கிடக்கும். தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழந்து விழுந்து கிடப்பேன். திருவாசகம் தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழந்து விழுந்து கிடப்பேன். அதுபோல இந்த உயிர்களாகிய பொம்மைகள் பொம்மை கூத்தாடியாகிய சிவபெருமானாலே இயங்கி கொண்டு இருக்கிறது. தூங்க வச்சா தூங்குது, திங்க வச்சா திங்குது, நடக்க வச்சா நடக்குது, படுக்க வச்சா படுக்குது, அப்படித்தானே இருக்குது. அதனாலே இந்த பொம்மைகள் செயல்படுவதற்காக இயங்குவதற்காகத்தான் அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று நூல்கள் சொல்லுவது. ஆரணம் அனைத்தும் நின்று, ஆரணம் அனைத்து நாம் நின்று ஆடுதும் என்று சொல்லும் காரணம் காலந்துக்கு கருத்திடம் காண மாட்டா என்பது கோயில் புராணம். ஆரணம் வேதமாகமங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, எம்மை பத்தி சொல்லும் போது ஆடிக்கொண்டிருக்கிறான் சுவாமி, ஆடுகிறான் ஆடுகிறான் ஆடுகிறான் என்று சொல்லுவதை தவிர அது காரணம் காலம் திக்கு கருத்து இடம் இதைகள் எல்லாம் அதுக்கு தெரியாது என்று பதஞ்சலி முனிவருக்கு சொல்றாரு சௌரமான். ஆகையினாலே அப்படி உயிர்கள் இயங்குவதற்காக, உயிர்கள் வாழ்வதற்காக, உயிர்கள் ஒடுங்குவதற்காக, உயிர்கள் சிவானுபவத்தை பெறுவதற்காகத்தான் அந்த ஐந்தொழிலும் செய்வதற்காகத்தான் அந்த பஞ்ச கிருத்தியத்தை செய்வதற்காகத்தான் அந்த ஆட்டமே. அந்த திருக்கூத்துல இருந்துதான் நம்ம கூத்தெல்லாம் நடக்கும். நம்ம கூத்து நடக்குதுன்னா அந்த திருக்கூத்தின் மூலமாக அவரவர் வினைக்கு தகுந்தவாறு ஆட்டுகிறான். அதுதான் அவரவர் வினைக்கு தகுந்தவாறு உயிர்களை ஆட்டு. இந்த பஞ்சகிருத்தியம் இவனே செய்கிறான் என்பதை காட்டுவதுதான் நடராச திருவி. பஞ்சகிருத்தியம் ஆகிய அஞ்சு தொழில்களையும் நான் ஒருவனே செய்கிறேன். பரமா செய்கிறான், விஷ்ணு செய்கிறான், உருத்திரன் செய்கிறான், மகேசன் செய்கிறான் என்றதெல்லாம் உபசாரம். இதை விட உண்மையாக செய்வது நான், உண்மையாக செய்வது நானே என்பதை காட்டுவதுதான் இந்த நடராச திருமேனி. எல்லாம் விளங்குதா? என்ன காரணம் என்றால் அந்த திருமேனியில இருக்கின்ற அந்த குறிப்புகள், உருவங்கள், அந்த அமைப்புகளை பார்த்தாலே எல்லாம் விளம் அந்த வழக்கத்தை அந்த பாட்டில் இருக்கிறது. ஒரு கையில துடி, துடினா உடுக்க, ஒரு கை அமைத்த கரம், ஒரு கை அமைத்த கரம், ஒரு கை நெருப்பை ஏந்திய கரம், ஒரு திருவடி ஊன்றியது, ஒரு திருக்கரம் வீசியது, ஒரு திருக்க ஒரு திருவடி தூக்கி, இப்படி இந்த இந்த குறிப்பினாலேயே இவன் பஞ்சகிருத்தியை இவன் தான் செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கலாம். வேற ஒருவருக்கு இந்த மாதிரி அடையாளம் கிடையாது, வேற எந்த மூர்த்திகளும் இந்த மாதிரி அடையாளம் கிடையாது. நான்கு திருக்கரம், இரண்டு திருவடி, ஆறு உறுப்புகள் அஞ்சு தொழிலை செய்யும். ஆறு உறுப்புகள் அஞ்சு தொழிலை செய்யும். ஒரு தொழிலுக்கு மாத்திரம் ரெண்டு உறுப்பு, ஒரு தொழிலுக்கு மாத்திரம் ரெண்டு உறுப்பு, அது எதுக்கு தெரியுமா? ஒரு தொழிலுக்கு ரெண்டு உறுப்பு, தூக்கிய திருவடியே காட்டுகிற திருக்கரம். தூக்கிய திருவடி தான் முத்திய கொடுக்கிறது, அதை காட்டுறது இந்த இடது திருவடி. இந்த ஒரு தொழிலுக்கு வந்து இரண்டு உறுப்புகளை பயன்படுத்துறாராம் அருள். என்ன அதுதானே பெருசு. படைப்புக்காக என்ன பண்ணிருக்காரு? என்ன பண்ணுது? உயிர்களை மாயிலிருந்து தூண்டு, சிவசக்தி மாயையை தூண்ட மாயிலிருந்து உலகத்தை படைக்கும், அதிலிருந்து மற்ற தேவர்கள் எல்லாம் படைச்ச அப்புறம் உலகத்தை படைக்கும். அதனாலே அந்த துடி என்பது நாத ஓஷ, அது ஓஷ. அந்த அதை தொட்ட உடனே சத்தம் வருது அல்லவா, அந்த குறிப்பைத்தான் உலகம் தோன்றுதல், அதுல தோன்றுதல் ஒளி தோன்றுதல்லவா, புரியுதா? ஒளி தோன்றுதல்ல, மாயையில் உடுக்கையிலிருந்து ஒளி தோன்றுவது போல மாயையில் உலகம் தோன்றுவது, உலகம் தோன்றுவது. அதனாலதான் தோற்றம் துடி அப்படின்னு, தோற்றம் துடி. அதன் படைப்பு எப்படிப்பட்டது என்று கேட்டால், உயிர்களை படைக்கிறது இல்லை, உயிர்களை படைக்கிறது இல்லை. உயிர் எப்போதும் உள்ளது, கடவுள் எப்போதும் உள்ளவர், பாசம் எப்போதும் உள்ளதுதான் சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை. உயிர்களை ஆண்டவன் படைக்கிறதே இல்லை, இருள் எப்போதும் எவ்வளவு உயிர்கள் திரளின்றி இருவினையும் தன்மைகளுக்கு ஈடான யாக்க அண்ணல் அருளால் நன்னி அவை அவராய் அதனால் அலையில் நிகழ் போகங்கள் அருந்து மாற்றார் என்பது சிவபிரகாசம். இன்னும் பின்னாடி வர்ற புதிய நூல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஆச்சரியமா இருக்கும். இப்ப நம்ம பார்த்து இதுல கேட்க முடியாத கருத்துக்களா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். இது பாலபாடம் பத்தே ஒன்னாவது படிக்கிறது, இன்னும் பெருசு நிறைய கிடக்கு. அது நீங்க வந்து ஊக்கத்தை தரணும் சொல்றவனுக்கு ஊக்கம் தரணும், ரொம்ப ஆர்வமா வரணும். உயிர்களே அனாதிமலத்திலே அனாதிகாலத்திலே கேவலத்திலே ஆணவ மலத்திலே அழுந்தி கிடக்கின்ற உயிர்களுக்கு உடம்பு உலகம் போகம் புவனங்களை தருவதுதான் படைப்பு. காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டிருந்த எமை, அது அனாதிகா கேவலத்திலே அனாதிகாலத்திலே ஆணவ மலத்திலே, அது கேவலாவத்தின்னு சொல்றது. புரியுதருவறையில் ஆணவமாய மலத்தில் ஆணவ கருவறை, என்னமா சித்தாந்தம் சொல்றாரு, ஆணவ கருவறையில் அரை அரை என்ன புரியுதா, ஒரு ரூமும் அது என்ன ரூம்னா ஆணவத்தினாலே செய்யப்பட்ட ரூம், ஆணவ மலமாயி ரூம். ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவியை போல் பிறந்த குழந்தை, பிறந்த குழந்தைக்கு என்ன அறிவு இருக்கும், அதுக்கும் கண்ணு இல்லை, அது இருட்டுல கிடந்துச்சு. அப்படின்னா அந்த குழந்தை எப்படி சீவிக்கு, என்ன பண்ணும்? அப்படி அனாதி காலத்திலே கேவல மலத்திலே கேவலத்திலே ஆணவ மலத்திலே கிடந்த உயிர், ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவிய போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு, ஆணவ மலத்திலே கட்டுப்பட்டு கிடந்த இந்த உயிர்களை வெளியில் விட்டு, வெளியில் விட்டுத்தான் என்பதுதான் மாயாமலத்தில் ஊதியம். வெளியில் என்பது மாயாமலம், கட்டுண்டிருந்தமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு, அல்லலாம் காப்பிட்டு என்று சொன்னால் அதனால கட்டுப்பட்ட இந்த சரீரத்துக்குள்ளே அடங்கி கிடக்கும்படியாக செய்யும். கட்டுண்டிருந்தமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு, அல்லலாம் காப்புங்கிறதா இந்த கண்மமலம் ஆகிய காப்பு, தத்துவங்களாகிய காப்பு, தத்துவங்களாகிய அல்லலாம் காப்புட்டு அதற்கு சேர்ந்த பேரிட்டு உயிர் பின் உடலுக்குள்ள இருக்கிறவர்களையும் பேர் இல்லை, வெளியில வந்த வருபாடு அப்புறம் பேர் பேரிட்டு மெய்யென்று பேசும் பால் பொய்யுடல் பிளக்க விலை அமுதமூட்டி சரியாகட்டும். ஆகவே இப்படி படைப்பு என்பது உலகம் உடல் இவைகளை படைத்து உயிர்களுக்கு படைத்துக் கொடுத்தல், உயிர்களுக்கு படைத்து, உயிர்களுக்கு உடம்பை படைத்துக் கொடுத்தல், உடம்பை தான் படைக்கிறாரு, உயிரை படைக்கிறது இல்ல, உலகத்தை படைத்து தருகிறார், வசிப்பதற்கு உலகத்தை, அதுதான் படைப்பு. அதைத்தான் தோற்றம் துடி, அதனில் தோயும் திதி அமைப்பில், திதி என்றால் காத்தல், மரத்தை நட்டு வச்சவன் தண்ணியை ஊற்றுவது போல படைச்சவன் சோறு போடுவான், இலை போட்டவன் சோறு போடுவான், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு பழமொழி கேள்வி ஊட்டீங்களா, இலை போட்டவன் இலை போட்டவன் கேட்டவன் சோறு போடுவான், நம்பிக்கை இருக்கு, இலை போட்டவன் சோறு போடுவான், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு பழம். அதனால இப்படி படைச்சானா படைக்க நான் தான் படைக்கிறேன், அதுக்கு மேல காப்பவனும் நானே, துடி தோற்றம் துடி தோயின் திதி அமைப்பில், அமைப்பு அமைத்தகரம், பூவின் திதி, திதினா காத்தல். அமைப்பு காத்தல் என்பது உலகங்களில், உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே இந்த உடம்பு நிலை பெறுவதற்காக செய்கின்ற உபகாரம். உடம்பு நிலை பெறுவதற்காக செய்கின்ற உபகாரம், எல்லா செயல்களிலும் அவனுடைய உபகாரம் ரொம்ப முக்கியம். பார்த்தா தான் தெரியும், சாஸ்திரம் கண்டு ஞானக்கணக்கு பார்த்தா தான் தெரியும். அறிவு, உடம்பு, கரணம், கருவி, கண்ணு, காரு, கை, மூக்கு எல்லாம் நல்லா இருந்தா தானே சாப்பிட முடியும். இதெல்லாம் ஏதாவது கோளாறாயினா சாப்பிட முடியாது இல்லவா? கண் பார்க்கவனும் கை எடுக்கவனும் நாவு, அதுக்கு மேல ருசி பார்க்கணும் நாவு. இது நல்லது கெட்டது, இது புளிச்சது சளிச்சது எரிச்சது கசப்பு எல்லாம் தெரியும். அதுக்காக இப்படி எல்லா வழியிலையும் உபகாரம். இந்த உபகாரம் ஆறு ஒண்ணா இத நினைச்சா இத்தனை உபகாரம் பண்ணி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் ஒவ்வொரு செயலிலும் அவருடைய திருவருள் இருந்து நமக்கு துணை செய்து உண்டு காத்துக் கொண்டிருந்தார். தோயந்திதி அமைப்பு தோன்றியது நிலைத்திருக்கிறது. அப்புறம் நிலைத்திருக்கின்ற உடலானது உயிர் கழிவு கிடையாது, உயிருக்கு அளவே கிடையாது. கிழிஞ்சு சட்டை கிழிஞ்சு வச்சா இன்னொரு சட்டை போட்டுக்கிற மாதிரி, அதுதான் சங்காரம். அந்த சங்காரம் தான் வைத்த சங்காரம். மித்த சங்காரம், வைத்த சங்காரம், சுத்த சங்காரம், உயித்த சங்காரம் நாலு. அதுல சங்காரம் தான் உடம்பை மாற்றுவது, உடம்பை சங்காரம் பண்றது, உயிரை வந்து மாயையில உடுக்குவது, அல்லது அதுக்கு தகுந்த பாவபுண்ணியத்துக்கு தகுந்தாற்போல் லோகங்களுக்கு போய் சொல்லுவது. பாவம் பண்ணவனை கீழே போய் சொல்றது, புண்ணியம் பண்ணவனை மேல போய் சொல்றது. சௌரமானுக்குன்னா கொஞ்சம் அளவில்லாத வேலை. பாப்பா பாப்பா பா பராமரிப்பு அவனை இவனும் செய்யணும். இவனை போல இவன் உயிர்களையும் படைத்து காத்து அழிச்சு மறைச்சு அருள் வஞ்சு. அதனாலே இப்படி சங்காரம் என்பது உயிர்களை உடம்பு விட்டு நீக்குதல் சங்காரம். அது பின்னாடி வருது, நிறைய வருது, அது இளைப்பாற்றுதல் என்று சித்தியார்ல சொல்லுவோம். சங்காரம் என்ன காரணம் என்று கேட்டால், இந்த உடம்போடவே இருக்க முடியாது. இந்த உடம்பு பல காலங்களுக்கு இந்த உடம்பு உபயோகப்படாது. மண்பானையாவது ஒழுங்கா பத்திரமா வச்சிருந்தோம்னா எவ்வளவு காலத்துக்கு வேணாலும் வச்சிருக்கலாம். இந்த பாத்திரம் வளத்திடை முற்றத்தோர் மண்கொண்டு குளத்திடை மலத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றும் குளத்திடை மண் கொண்டு குயவன் வணைந்தான். குளத்திடை மண் கொண்டு குயவன் வணைந்தான். குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பது, உடல் உடைந்தால் இறை போதும் வையாறு. வைக்கும் ஏண்ட நேரத்தை போய்கிட்டு அல்ல, அது அதுவும் சரி. அதனாலே இப்படி வந்து சங்காரம் என்பது உடல் ஓரளவுதான் கருவீரணம் பொருத்தமாக இருக்கும் வாழ்றது. அதனால சங்காரம், அந்த சங்காரம் எது காட்டுது என்றால் நெருப்பு காட்டுது. அதனாலதான் இறந்தவன் எல்லாத்தையும் பொசுக்கணும்னு சொல்றது, சுடணும்னு சொல்றது, தெரியாத குருட்டு போய எல்லாம் புதைக்கணுங்கிறான். சமாதி ஞானிகளை வைக்கிறார்களே, அது வந்து அந்த தேகம் சிவன் போன பிற்பாடுவோட இருந்து அருள் செய்வதற்கான தகுதியுடைய ஞானிகளை சமாதிக்கிறது. அதினங்கள்லாம் சமாதி வைக்கிறார்கள்லவா, அந்த மாதிரி ஞானிகள வந்து தீயில கொடுத்தனா கோயில நெருப்பு வச்சது மாதிரிங்கிறார். திரும்பது ஞானிகள் உடலுக்கு தீ வச்சா கோயிலுக்கு நெருப்பு வச்சது மாதிரிங்கிறார். அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு சமாதி. அப்புறம் மத்த ஞானி எல்லாமே வந்து சாம்பலாக்கணும். இதுதான் நல்லா சொன்னாரு, சாற்றியிடும் அங்கியிலே. அங்கினா என்ன? நெருப்பு சங்காரம். அது நெருப்பில போட்டவனுக்கு பிறப்பு இல்லை, நெருப்புல போட்டா பரப்பு இல்லை. அதனாலதான் வந்து நெருப்பு உருத்தரம், உருத்தரனுக்கு பரப்பு இல்லை, பரமாவுக்கு பரப்பு உண்டு மண்ணு, விஷ்ணுவுக்கு பரப்பு உண்டு தண்ணி. அதனாலதான் தகனம் பண்ண போகணும். விட்டுவிடப் போகுது உயிர், விட்ட உடனே உடலை சுட்டுவிடப் போகின்றார் சொல்றது. எரிக்கிறவனுக்கு பரப்பு இல்லை, இல்லை என்பது என்பது ஒரு உபசாரம் தானே தவிர முழுவது உண்மையாக. இந்த எரிப்பினாலே பரப்பு இல்லை என்பது உண்மை என்பதும் உண்மைதான். அது எப்படின்னு கேட்டா, அதனாலே அந்த எரிப்பின

0: அவனுக்கு வந்து அடுத்தார் போல இந்த தேகம் வேண்டாம் என்கின்ற ஒரு குறிப்பு அதுல தோன்றும். அப்படி தோணும் போது அந்த ஆன்மாவுக்கு அதனால அதுல ஒரு பிரசன்டேஷன் கிடைக்கும், பிறப்பை நீக்குவது. அதனால தகனம் அவசியம், தகனம் தான் முக்கியம். தகனம் பண்ணி அந்த சாம்பலிகளும் புண்ணிய நிதி கிடைக்கணும். இந்த கிரியைகளினாலே அந்த ஆன்மாவுக்கு ஆகவே அப்படி சாட்சியிடு அங்கீரே சங்காரம் ஊற்றமா இது படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று உடலையும் சொன்னாரா. சாட்சியிடு அங்கீரே சங்காரம் ஊற்றமா, ஊன்று மலர்ப்பதத்தை உற்ற திரோதம். ஊற்றம் என்றால் உறுதியாக ஊன்று மலர்ப்பது இருக்குது பாரு, முயலகனை ஊன்றி இருக்கிறார் பாரு, வலது திருவடி ஊன்றி இருக்கிறார, அந்த ஊன்றி இருக்கிற திருவடிதான் உனக்கு மறைத்தல் தொழிலை செய்கிறது. மறைத்தல் என்று சொன்னால் ஆன்மாவுக்கு உலக போகங்களிலே விருப்பத்தை கொடுத்து கண்மத்தை அனுபவிக்க செய்து அந்த கண்மத்தை நிவர்த்தி செய்வதற்காக வினைய அனுபவிக்க செய்து வினைய ஒழிப்பதற்காக சிவனை மறந்து உலகத்தில் அழுந்தி சுத்திவிடாலே இதுதான் சுருக்கம், இதே மறைத்தல்.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம், வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: அத்துவிதம் ஒன்றாதல் வேறாதல் உடனாதல் இந்த மூன்றும் சேர்ந்த உறவுக்கு பெயர்தான் அத்துவிதம் அல்லது அத்வைதம். இந்த மூன்றும் சேர்ந்தது தான் அத்வைதம். அத்துவிதம் என்றால் இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான், வேறாக இருக்கிறான், உடனாக இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். ஒன்றாக இருக்கிறான் என்றால் உடம்பில் உயிர் கலந்து எப்படி ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல. வேறாதல் என்றால் சூரிய ஒளி கண்ணுக்கு வேறாக இருந்து அந்த கண்ணிலே கலந்து காட்டுகிறது. அந்த சூரிய ஒளி போல இறைவன் உயிர்களுக்கு வேறாக இருந்து அறிவிக்கிறான். மூன்றாவதாக உடனாதல், அதற்கு என்ன ஓமை எடுத்துக்காட்டு? அந்த உடனாதலுக்கு சொல்லுகிற ஓமை அது சொல்லவில்லை என்று நினைக்கிறேன். அது என்ன? அது நம்ம விளங்குறதுக்காக சொன்னது. நூல்களிலே சொல்லுகிற ஓமை ஆன்ம அறிவும் ஆன்மாவினுடைய அறிவும் கண்ணொளியும் போல, ஆன்ம அறிவும் கண்ணும் போல, ஆன்ம அறிவும் கண்ணும் போல. இந்த கண் காண வேண்டுமானால் உயிர் அந்த கண்ணோடு கூடவே உடனாக இருக்க வேண்டும். உயிரும் பொருந்தி இருக்க வேண்டும் கண்ணிலே. கண் கண்ணொளி காண வேண்டுமானால் அதனோடு உயிரறிவும் கலந்து உடனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கண் காண மாட்டார். வீதியிலே நாம் போய்க் கொண்டிருக்கிற போது எதிரே

நண்பர் வருகிறார், நாம் வேற சிந்தனையிலே போய் கொண்டிருக்கிறோம். கண் திறந்து கொண்டுதான் இருக்கிறது, கண் திறந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நண்பருடைய உருவம் தெரியவில்லை, பார்த்தும் பார்க்காதது போல போகிறோம். அதற்கு காரணம் என்ன? அந்த நேரத்தில் உயிரறிவு அப்போ கண்ணொளியோட கண்ணோட கூட இல்லை, அது வேற சிந்தனையில் ஈடுபட்டு இருக்கு. எனவே உயிரறிவு உடனாக இருந்து கண்ணுக்கு காட்டும் போதுதான் கண் காணும். எனவே இந்த உடனாதல், உடனாதலினுடைய பயன் என்ன? என்ன பயன் சொன்னேன்? ஒன்றாதலுக்கு என்ன பயன்? ஒன்றாக, அதான் அத ஒன்றாதல் என்றால் உயிர் நிலை பெறுவதற்கு இறைவன் ஒன்றாக கலந்திருக்க வேண்டும். வேறாதலினுடைய பயன் என்ன? வேறாக இருந்து அவ்வுயிருக்கு அறிவை விளங்கச் செய்கிறான், வேறாக இருந்து விளக்குகிறான், அறிவை விளங்க வைக்கிறான். மூன்றாவது, உயிர்களோடு உடனாக இருந்து, உடனாக இருந்து என்ன பயன்? அனுபவம், அனுபவத்தை பெரும்படியாக செய்கிறான். அறிதலினுடைய பயன் அனுபவம். எந்த ஒன்றை அறிந்தாலும் அனுபவித்தல். எனவே இறைவன் வேறாக இருந்து அறிவை விளக்குவதோடு மூன்றாவது, உடனாகவும் இருந்து அந்த ஆன்மாவுக்கு அனுபவத்தை, அறிவின் பயனாகிய அனுபவத்தை உண்டாக்குகிறான். இந்த மூன்று விதமான தொடர்புகளையும் சேர்த்து அத்துவிதம் என்று குறிப்பிடுகிறார்கள். அத்துவிதம், அதில் ரெண்டு சொல் இருக்கின்றது. என்ன ரெண்டு சொல்? நாத்துவிதம், நாத்துவிதம்னு அத்துவிதம். அந்த நா என்ற எழுத்துல நகரம் கெட்டு ஆ மட்டும் எஞ்சி இருக்கு. அந்த ஆவோட துவிதம் சேரும்போது அத்துவிதம் என்று சேரும். இந்த நா என்பதற்கு என்ன பொருள் சொன்னோம்? இன்மை, அண்மை. இன்மை அண்மை என்று ரெண்டு பொருள் பார்த்தோம். ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? அண்மைனா அல்ல, இன்மையினா இல்லை. அந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அல்ல என்பதற்கும் இல்லை என்பதற்கும் என்ன வேறுபாடு? இப்போ ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். குதிரை இல்லை, இது ஒரு வாக்கியம். குதிரை இல்லை. அடுத்த வாக்கியம், குதிரை அல்ல. குதிரை இல்லை, குதிரை அல்ல. ரெண்டு ஒரு பொருளா? குதிரை இல்லை என்றால் அந்த பொருளையே மறுக்கிறோம், பொருளையே மறுக்கிறோம். பொருள் இல்லை, இல்லை என்பது மறுக்க வருவது, பொருளை மறுப்பதற்கு வருவது. பொருளினுடைய இருப்பை மறுப்பது இன்மை, பொருளினுடைய இருப்பையே மறுப்பது. பொருளினுடைய இருப்பை மறுப்பது பொருள் இல்லை. என்னிடம் பணம் இல்லை. அடுத்த வாக்கியம் என்னது பார்த்தோம்? குதிரை அல்ல. குதிரை அல்ல என்று சொல்லுகிற போது
ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது, ஆனால் அது ஒரு கழுத நிற்கிறது. அங்கே பொருளே இல்லைன்னு சொல்லல, கழுதை நிற்கிறது, அதை பார்த்து இது குதிரை இல்லைன்னு சொல்லக்கூடாது, குதிரை அல்ல, ஏனென்றால் பொருள் இருக்கிறது. பொருள் இருக்கிறது, எதை மறுக்கிறோம்? அந்த நாம் எதிர்பார்த்த பொருளினுடைய தன்மை அதில் இல்லை. நாம் எதிர்பார்த்த பொருளினுடைய தன்மை காணப்படவில்லை, இது வேறொன்று. எனவே ரெண்டுக்கு வேறுபாடு, முதலாவதுல பொருளை பொருளினுடைய இருப்பை மறுக்கிறோம், ரெண்டாவதுல பொருளினுடைய இருப்பை மறுக்கவில்லை, ரெண்டாவதுல பொருளினுடைய தன்மையை மறுக்கிறோம். குதிரையினுடைய தன்மை இங்கே இல்லை, இதனிடத்தில் இல்லை. தன்மையை மறுப்பது அண்மை, தன்மையை மறுப்பது அண்மை சொல். இப்போ இரவு நேரத்தில் வரும்போது தூரத்தில் ஒரு உருவம் நிற்கிறது, இருட்டு நேரம், சரியாக தெரியலை, மரமா மனிதனா என்று தெரியல, சந்தேகம், மனிதனா மரமா. கிட்ட போய் பார்க்கிற போது மனிதன் அல்ல, ஒரு பொருள் இருக்கிறது, மனிதன் அல்ல, மரம். எனவே இங்கே எதை மறுக்கிறோம்? பொருளினுடைய தன்மையை மறுக்கிறோம், பொருளினுடைய தன்மையை மறுக்கிறோம். மனிதன் தன்மை அங்கே இல்லை, அது மரம். அதே போல மனிதன் என்று தெரிந்தால் இது மரம் அல்ல மனிதன், மரம் அல்லன் மனிதன். எனவே இந்த அண்மை என்ற சொல் பொருளினுடைய தன்மையை மறுக்க வருவது. இப்போ இன்னொரு உதாரணம், இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணீர், அந்த தண்ணீரில் உப்பை கலக்கிறோம். இப்போ அங்கே இருப்பது ஒரு பொருளா இரண்டு பொருளா? உப்பும் நீரும், இதை இரண்டு என்று சொல்லுவதா ஒன்று என்று சொல்லுவதா? ஆக இரண்டு பொருள் இருக்கின்றன, ஆனால் இரண்டு அல்ல. இரண்டு இருக்கின்றன, ஆனால் இரண்டு அல்ல. எதை மறுக்கிறோம்? இரண்டு என்ற தன்மையை மறுக்கிறோம், இரண்டுங்கிற தன்மை அங்கே காணப்படவில்லை, இரண்டுங்கிற தன்மை அங்கே இல்லை. இரண்டல்ல, ஆனா இரண்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது, இரண்டு இருக்கின்றனவே, இரண்டு இல்லை என்று சொல்லக்கூடாது. இரண்டு இருக்கின்றன, ஆனால் எப்படி இருக்கின்றன? இரண்டு என்ற தன்மை தோன்றாமல் ஒற்றுமைப்பட்டு நிற்கின்றன. ஆனால் இரண்டு இல்லை என்று சொல்லக்கூடாது, இரண்டு அல்ல. இப்படி பார்க்கிற போது, அது இந்த உதாரணத்தை நினைவில் வைத்து பார்த்தா, இறைவன் உயிர்களிலே கலந்திருக்கிறான், இறைவன் உயிரிலே கலந்திருக்கிறான். அங்கே ஒரு பொருள் இருக்கின்றவா இரண்டு பொருளா? இரண்டு பொருள்கள், ஆமாம், இரண்டு பொருள்கள். இறைவன் என்ற ஒரு பொருள், உயிர் என்ற ஒரு பொருள், இரண்டு பொருள்கள் இருக்கின்றன. ஆனால் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி அவை ஒன்றா

உயிர்களோடு கலந்து இரண்டு என்று சொல்ல முடியாதபடி ஒற்றுமைப்பட்டு நிற்கின்ற உறவுதான் அத்துவிதம். இதற்கு பெயர்தான் அத்துவிதம். இரண்டு பொருள்கள் இரண்டு என்று தோன்றாமல் ஒற்றுமைப்பட்டு இருப்பது அத்துவிதம். இந்த அத்துவித தொடர்பு இறைவன் உயிர்களோடு அத்துவிதமாக பொருந்தியிருந்து நம்மை செலுத்துகிறான், வழி நடத்துகிறான், நம்மை இயக்குகிறான். அவன் தனியாக எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு உயிர்களை இயக்கவில்லை. உயிர்களோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் பொருந்தி நின்றுதான் இயக்குகிறான். அவன் வேறாக இருக்கிறான் என்றால் இடத்தால் வேறாக இல்லை, இடத்தால வேறாக இல்லை, உயிர்களில் உயிர்களிடத்துல தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய தன்மை வேறு, உயிரினுடைய தன்மை வேறு, அதற்காக வேறாக இருக்கிறான் என்று சொல்லுகிறோம். இடத்தினால விலகி இருக்கவில்லை, உயிரோடு தான் எப்போதும் கலந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய தன்மை வேறு, நம்முடைய தன்மை வேறு, அதான் வேறாத. ஆக இதுதான் மிக முக்கியமான தெரிய வேண்டிய ஞானம், உயிர் பெற வேண்டிய ஞானம். ஞானம்னு என்ன பொருள்? மெய்யறிவு, உண்மை அறிவு. இதுதான் உண்மையாக நாம் பெற வேண்டிய அறிவு, மெய்யறிவு. இந்த அறிவை பெற்றவர்கள்தான் ஞானிகள். இந்த ஞானத்தை பெற்றவர்கள்தான் ஞானிகள். மற்றவர்களெல்லாம் அஞ்ஞானிகள். ஆகவே ஞானம் என்றால் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை தெரிந்து கொள்வதுதான் ஞானம். இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், ஞானம் பெற்று விட்டீர்களா? நான் தெரிந்து கொண்டு விட்டேன். ஞானம் என்றால் என்ன? அனுபவமாக தெரிந்து கொள்ளுதல். அனுபவமாக தெரிந்து கொள்ளுதல்தான் ஞானம். நாம் இப்பொழுது நூல் அளவில் தெரிந்து கொள்ளுகிறோம். நூல் அளவு, இது நூல் அறிவுன்னு பேரு. நூல் அறிவு அதுதான் மெய்யறிவு. அனுபவமாக தெரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன பொருள்? அனுபவமாக தெரிந்து கொள்ளுதல். அனுபவம்னா என்ன? அனுபவம் என்றால் என்ன? பாயசம் இனிப்பாக இருக்கும் என்று தெரிகிறது. அதை எப்படி அனுபவமாக தெரிந்து கொள்வது? அதாவது அதனோடு நாம் ஒன்றுபட வேண்டும். அதனோடு, ஆமாம், ஒரு பொருளை அனுபவமாக தெரிய வேண்டுமானால் அதனோடு ஒன்றுபட வேண்டும். அறிகிற பொருளோடு ஒன்றுபடாமல் வேறாக விலகி இருந்தால் அனுபவம் இல்லை, விலகி இருந்தால் அனுபவம் இல்லை. ஆக ஒரு கருத்தை அனுபவித்து சொல்லுவது வேறு,

0: அனுபவம் இல்லாமல் சொல்லுவது வேறு. இப்போ திருவள்ளுவர் சொல்லுகிறார், குழந்தை குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இது அனுபவித்து சொல்லுகிறாரா? அனுபவம் இல்லாமல் சொல்லுகிறாரா? குழந்தை பெறாதவர்கள் இதை அனுபவிக்க முடியாது. அல்ல, இல்லறத்தில் இருந்து குழந்தைகளை பெற்று அனுபவம், அந்த அனுபவம் கிடைத்தால்தான் இப்படி சொல்ல முடியும் இல்லையா? எனவே எந்த பொருளை பற்றிய அறிவும் அனுபவமாக பெற வேண்டும். இப்போ எனவே நாம் மெய் இறைவனை பற்றிய மெய்யறிவை பெற வேண்டுமானால் எதனோடு? ஆமாம், இறைவனோடு. இந்த உயிர் ஒன்றுபட்ட காலத்தில் தான் இறைவனை அனுபவமாக மெய்யறிவை பெற முடியும். மற்றதெல்லாம் பொய்யறிவு தான், நாம் சொல்வதெல்லாம் பொய்யறிவு தான். இப்போ பெரிய புராணத்தில் நாயன்மார்கள் இறைவனை எப்படி உணர்ந்தார்கள்? அந்த அறிவாழ்த்தாயர், அந்த சிவனடியார் அறிவாள் தாயர், அவர் பேர் தாயர், அவர் இயற்பெயர் தாயர், தாயநாயனார். அவர் நாள்தோறும் பெருமானுக்கு நிவேதனம் படைத்து தான் உண்ணுவார். அந்த ஊரில் வறுமை வந்தது, அவருக்கு வறுமை வந்து விட்டது, வறுமை வந்து விட்டது. இவர்களுக்கே உணவு கிடைக்கவில்லை. ஆனாலும் பெருமான் பசியோடு இருக்கிறாரே என்று தான் உண்ணாமல் அந்த நிவேதனத்தை கூடையில் எடுத்துக்கொண்டு உணவு காய்கறி எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். வழியில் கால் இடறி கீழே விழுந்து விடுகிறார். அந்த இறைவனுக்கு கொண்டு வந்த நிவேதனம் நைவேத்தியம் சிந்தி சிதறிவிடுகிறது. உடனே அவர், ஐயோ இந்த பெருமான் பசியோடு இருப்பாரே, என்னால் அவரை ஊட்ட முடியவில்லையே, நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் என்று அறிவாளாலே தன்னுடைய கழுத்தையே அறுத்து கொள்ள துணிகிறார். இது எல்லாரும் செய்யக்கூடிய செய்யலாம். ஆக அவர் இறைவனை எப்படி நினைக்கிறார்? ஆமா, அதுதான் அனுபவம். தன் உயிரை போது உயிருக்கு மேலாக இறைவனை நேசிக்கிறாரே. அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார், என்னிலும் இனியான் ஒருவன் உளன், என்னிலும் இனியான் ஒருவன் உளன். அவன் யாரு? இன்னம்பர் ஈசனேங்கிறார். அப்படி அடியார்களெல்லாம் இறைவனை உயிராகவே கருதுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் இறைவனோடு ஒன்றுபட்டிருக்கிறார்கள்? அதுதான் அனுபவம், ஞானம். அதான் அனுபவ ஞானம், அதுதான் அத்துவிதம், அத்துவித உறவு, இரண்டற்ற உறவு. அவர் வேறு நான் வேறு என்று இல்லாமல் இணைந்திருக்கிற உறவு. அதைத்தான் இந்த இரண்டாவது நூற்பாவில் முதல் வரியில் சொல்லுகிறார். அவையே தானேயாய், அவ்வளவுதான் மெய்கண்டார் சுருக்கமாக. அவையே தானேயாய், அதில் இந்த மூன்று விதம் ஒன்றாதல் வேறாதல் உடனாதல் மூன்றையும் அமைத்திருக்கிறார். எப்படி என்றால், அதை முதலிலே அவையேயாய் என்று கொள்ள வேண்டும். அந்த கடைசியில் ஆய் என்பது இருக்கிறது இல்லையா, அவையேயாய் அவையேயாய். அவை என்றால் உயிர்கள், அவை என்றால் உயிர்கள். எனவே அவையேயாய் என்றால் என்ன பொருள், உயிர்களாகவே, உயிர்களேயாக இருக்கிறான் இறைவன். இறைவன் என்ற சொல் முதல்ல போட்டுக்கொள்ள வேண்டும். இறைவன் அவையேயாய் இருக்கிறான். ஆக இறைவன் என்ற சொல்லை அங்கே அமைத்துக் கொள்ள வேண்டும். அவையேயாய் இறைவன் அவையேயாய் இருக்கிறான். இது ஒன்றாதல், இது ஒன்றாதல், உயிர்களாகவே இருக்கிறான். பிறகு இரண்டாவது தானேயாய், தானேயாய் என்று கொள்ள வேண்டும். தான் என்றால், தான் என்றால் இறைவன், தான் என்றால் இறைவன். தானேயாய் என்றால் இறைவன் வேறாக இருக்கிறான், தானாக இருக்கிறான். உயிரிலே கலந்திருந்தாலும் தானேயாக இருக்கிறான். இது வேறாதல், இரண்டாவது வேறாதல். அடுத்து மூன்றாவது உடனாதல், உடனாதல். அதற்கு எப்படி கொள்ள வேண்டும், ரெண்டையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அவையும் தானுமாய், அவையும் தானுமாய் இருக்கிறான், அவையும் தானுமாய். அது உடனாதல். தந்தையும் மகனுமாய் வந்தார்கள் என்ன அர்த்தம், சேர்ந்து தந்தையும் மகனுமாய். அதுபோல இங்கே இறைவனும் உயிருமாய் உடனாக இருக்கிறான். இப்படி இந்த இரண்டாவது சூத்திரத்தில் இறைவனுடைய நிலையை, அத்துவித நிலையை சொல்லி அடுத்த பகுதி, இது முதல் பகுதி, அவையே தானேயாய்.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவ திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மும்மலங்களிலும் முழுமையாக முங்கி முங்கி கழித்து கழித்து குளித்துக் கொண்டிருக்கிறது, திளைத்துக் கொண்டிருக்கிறது. மும்மல குளியல் சொல்ல போனா சேற்றில தகதியில ஆழ்ந்து ஆழ்ந்து இந்த கீழான மிருக பிராணிகள், இந்த பன்றி இதான் தகதியிலையும் சேற்றிலையும் சாக்கடையிலையும் என்ன பண்ணும், திரிமலத்தே குளிக்கும் இந்த உயிர். உமாபதி சிவத்துக்கு இதை பார்த்த உடனே பொறுக்கல, மனசு ரொம்ப வேதனைப்படுற, ஐயோ இந்த உயிர் எதற்காக இந்த உடலை எடுத்தது இல்லையா, ஒரு வரலாறு நம்ம திருவுந்தியார்ல சொல்லுவார், அவரும் ரொம்ப ஆதங்கப்பட்டுதான் சொல்லுவார். ஒரு உழவன் ஒருவன் இருக்கின்றான், விதைப்பதற்காக நிலத்தை உழுகின்றான். பொதுவாக விதைப்பதற்கு முன்னே நிலத்தை பண்படுத்தணும் இல்லையா, உழ வேண்டும். அப்படி உழுவதற்காக இவன் என்ன செய்தானா, ஒரு பொன்னாளாகிய கலப்பையை தயார் பண்ண சொன்னானாம். எதுக்கு உழுவதற்கு? இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருது, அப்ப இவன் என்ன, அப்ப என்னதை விதைக்க போறான்? பொற்களப்பைய கொண்டு உழுதாம்னா ஒரு பெரிய பொருளை, அரும்பெரும் பொருளை விதைக்கதா இருந்தாலும் பொன்னாளாகிய கலப்பை அது இப்ப இந்த காலத்துல எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது இல்லையா. பொற்களப்பை செய்து உழணும்னா அது மட்டுமல்ல, அது உழுதா அந்த கலப்பை என்ன ஆகும், தேயும். பொண்ணு அவ்வளோ எடுத்து போயிடும், மண்ணுக்குள்ள போயிடும். இப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, என்னடா பா இவன் இப்படி உழறானே, என்ன பண்ண போறான்னு ரொம்ப உத்துரோத்துக்கிறோம். கடைசியில் அவன் என்னத்த பண்றான், வரகுங்கிற ஒரு தானி இருக்குல்ல, அதை கொண்டு அந்த விதைச்ச இடத்துல பூவரம். அப்ப நமக்கு இப்படி ஒரு மடத்தனமா, வரகு விளைச்சி பெருசாகி வளர்ந்து அதை அறுக்கும் அறுத்து அப்புறம் அதை விற்று அதை பொருளாக்குனா என்ன கிடைக்கும், சாதாரண ஒரு தானியம், சிறுதானியம். வரகு கேள்விப்பட்டிருப்பீங்கள, உருண்டையா வெள்ளையா பொடிசா இருக்கும். அப்ப நம்ம அவனுக்கு நமக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது, எதுக்கு இந்த வரகை விதைச்சு அதனுடைய அதுல வர வருமான தீட்டுக்கு பொற்களப்பையால கொண்டு உழனா, இது என்ன பைத்தியக்காரத்தனம், இது என்ன மடமைத்தனம், அப்படித்தான நமக்கு நினைக்க தோன்றுகிறது. அந்த வேலையெல்லாம் நாம பண்ணிட்டு இருக்கோம். அந்த உழவன் யாரு, நாமதான். இந்த அருமையான பிறவி, மனித பிறவி இல்லையா, ஏன்னா இந்த மனித பிறவியை மதிக்க வேண்டும் என்பார். வேண்டாம் வேண்டாம் என்று நமது அருளாளர்கள் பாடுவார்கள், மனித பிறவியும் வேண்டுவதே என்று பாடுவார் நாமக்கல் சுகருமா. அப்புறம் வாய்த்ததோ நம்தமக்கு பிறவி மதித்திட மதிக்க வேண்டும், அது வாய்த்தது நமக்கு ஈதோ பிறவி மதித்திடு மீன். எப்படி மதிக்கணும், சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினை இந்த கண்ணினை திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் மலர்ச்சியாக்கி வாக்கு உன் மணிவார்த்தை காக்கி. இந்த உடம்பனுடைய இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், வாக்கு உன் மணிவார்த்தை ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு வந்தனை செய்ய வேண்டும். இதுதான் அந்த பிறவியை மதித்தல் என்பதற்குரிய பொருள். வாய்த்தது இது அவ்வளவு வாய்ப்பது என்பது அரிது அரிது இல்லையா, மானுடராய் பிறத்தல் அரிது. அதை என்ன பண்றோம், பொற்களப்பையை கொண்டு உழுது வரகு விதைச்ச கதையா இந்த அருமையான உடம்பை வைத்து என்ன பண்றோம், உண்பதும் உறங்குவதும் இல்லையா, இருந்தார் உண்டார் நரைத்தார் இறந்தார் என்று வாழ்க்கைய போய்விடாதபடி எடுக்கணும் இல்லையா. சுந்தர பாடல் இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கையை போக்கிவிடக்கூடாது. ஆனா இதையெல்லாம் யோசிக்காம அது என்ன பண்ணுது, திரிமலத்தை நின்று குளித்து கொண்டிருக்கிறது, திளைத்து ஆடி கொண்டிருக்கின்றது இல்லையா. அதுபடி இந்த ஆன்மாவின் நிலை என்ன, கள்ளத்தலைமை. நமக்கு உடையது அல்லாதது இல்லையெல்லாம் எனக்கு எனக்கு, இந்த உடல் நம்முடையதா, அவன் ஏதோ உன்னுடைய வினையை கழிக்கிறதுக்காக இதை வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறான், வினையையும் கொடுத்து இந்த உடம்பையும் கொடுத்து அனுப்பி வச்சிருக்கிறான். நம்முடையது எதுதான், நம்முடையது எதுதான், நம்முடையது எதுவுமே இல்லை. ஆனா நாம என்ன நினைச்சிருக்கோம், எல்லாம் இருக்கிறது போக இன்னும் வேணும். தாய்மானவர் சொல்வார், அழகா சொல்வார், ஆசைக்கு ஓர் அழகில்லை இல்ல, எல்லாம் நிலம் முழுதும் ஆணினும் அதுக்கு மேல என்ன ஆசை? கடல் மீதும் ஆணை கொள்ளலாம் என்று ஆசை. மாணிக்க வாசகர் உயிர் உன்னிப்பத்துல என்ன சொல்றார்? உயிர் உண்ணப்பட்டத சொல்றார். திருவருளால் உண்ணப்பட்ட நிலை, அவனுக்கே முழுக்க பூரண சரணாகதி அளித்த நிலை. இப்ப இந்த ஆன்மா என்ன பண்ணுது? முழுக்க ஆணவத்தில் திரிமலத்தே குடித்து கொண்டிருக்கின்றது. இந்த உயிருக்கு அருள் கூடுவது என்றோ, அருள் கூடும்படி அவர்கள்லாம் அருளாளர்கள், அதனால கொடிக்கிட்ட மாதிரி என்ன பண்ணாங்களாம் சுவாமி உமாபதி சிவம், இந்த உயிர்களுக்கெல்லாம் அருள் கூடும்படி அந்த கருணை எண்ணத்தோடையே கொடியை ஏற்றினாராம். கொடி ஏற்றும் பொழுது இந்த உயிர்களை பற்றிய நினைவே நினைவு, அந்த உயிர்களுக்கு அருள் கூடுவது எவ்வாறோ என்றோ கூட வேண்டும் என்ற அருள் நோக்கோடு கொடியை ஏற்றினார். இந்த அருள் கூடும்படி என்ற அந்த சொற்றொடர் நிறைய பொருள் அமைந்த சொற்றொடர், அதுக்கு வகை வகையாக பொருள் கொள்ளலாம். அருள் கூடும்படி, அப்போ அவருடைய எண்ணம் என்னது? திரிமலத்தை குளித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த ஆன்மா அருள் குளியல் ஆடுவது என்னாலும், அருள் குளியல். அந்த அருள் குளியல்ங்கிற வார்த்தைய நமது நாவுக்கரசர் பெருமான் அப்படியே சொல்றார், அத்தா உன் அடியேனை அன்பால் ஆத்தார் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டார். அப்ப அது என்னது? அருள் நோக்கில் அவன் நம்மள தீர்த்த மாட்டேங்கிறான், தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டார், அது அருள் குளியல். அதுதான் அருள் குளியல். மும்மல குளியலிலிருந்து இத அப்படியே தூக்கி அருள் குளியல்ல திரும்ப கருப்பையாகிய ஊருக்குள் வாராத வழி தந்தான், அவன் பெயர் நந்தி, மாநந்தி பேர் நந்தி. ஆறா அமுதளித்தான் ஆனந்தி பேர் நந்தி, பேராயிரமுடை வெம்மான் பேரொன்றின் ஆறா அருட்கடல் ஆடுகை என்றானே. இது அந்த இந்த அருள் நடைக்கு சென்றதுனால அவர் பாடுறார். பெருமான் என்ன சொன்னாரா? ஆறா அருட்கடல் ஆடுக என்றானே. மும்மல குளியல்லிருந்து நான் என்னை தூக்கி எங்க விட்டுட்டான்? ஆறா அருட்கடல், இதுல கிளைத்து மூழ்கி என்று ஆறா அருட்கடல் ஆடுக என்றானே. ஒரு குழந்தை இருக்கிறது, அதற்கு பொதுவா குழந்தைக்குன்னா புழுதியில விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், மணல்ல அதிலாம் போய் விளையாடுனா பொதுவா இயற்கையா பிடிக்கும். புழுதியில விளையாடிக்கிறது உடனே உடம்பெல்லாம் புழுதி, மற்றவங்கன்னா அந்த குழந்தை மேல அருவறுப்பா இருக்கும் அதை தூக்கிட்டு வர்றதுக்கு, ஆனா தாய்க்கு அருவறுப்பா இருக்க. அந்த குழந்தையை எடுத்து வந்து அதனுடைய புழுதியெல்லாம் துடைத்து இல்லையா நல்ல நீரில் குளிப்பாட்டி குளிக்க வைத்து நல்ல இனிமையான பாலை அதுக்கு புகட்டி தொட்டிலில் அழகாக போட்டு அதை தூங்க வைப்பான். அந்த குழந்தையும் ஆனந்தமாக நல்ல குளித்து அப்புறம் குளித்த உடனே குழந்தைக்கு நல்ல தூக்கம் வரும், வயிறு நிறைய பாலமுதம் உண்டாயிட்டு அதனால அது என்ன பண்ணும்? நிம்மதியாக தூங்கும். பெருமானும் இதே வேலைத்தான் பண்றார். அந்த சுவாமி என்ன பண்றார்? மலம் அறுத்து ஞான நீரில் குளிப்பாட்டி, ஞான சித்தாந்தத்தே என்று தொடங்கும் சித்தியார் பாடம், மலம் கழுவி வரும் பிறப்பை அறுத்து ஞான நீரில் குளிப்பாட்டி, மலம் கழுவி அந்த புழுதியெல்லாம் துடைக்கிற மாதிரி இவன் என்ன பண்றான்? மலத்தை கழுவி அப்புறம் குளிப்பாட்டுறான், எதுல? ஞான நீரில் குளிப்பாட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? பேரானந்தமாகிய பால கொடுக்கலாம், அந்த அமுதினை அழித்து தன் முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன். சித்தாந்தத்தில் சிவன் திருக்கடைக்கன் சேர்த்தி என்ற தொடங்குற பாடல்ல வரும் பிறப்பை அறுத்து மலம் ஆனந்தம் அழித்து முதல்ல மலத்தை கழுவி அப்புறம் பிறப்பை அறுத்து அப்புறம் ஆனந்தத்தை அழித்து தன் முத்தாந்த பாத மலர் கீழ் வைப்பன. தொட்டில போடுற மாதிரி இந்த இதை என்ன பண்றான், முத்தாந்த பாத மலர் கீழ் வைக்கிறான். தாய்மானவரும் இதே கருத்தை சொல்வா, உன் அன்பர் மலம் கெட்டு பூரணமாம் தொட்டிலில் செய்போல் துயின்றார் பராபரன். உன்னுடைய பூரணமாகிய தொட்டில் அது என தொட்டிலில் அப்படியே சொல்றார். அவனுடைய திருவடி, திருவடியாகிய அந்த தொட்டிலில் மலம் கெட்டு உன் அன்பர் மலம் கெட்ட அந்த திரிமலத்தில் குளித்து குளிக்காம அவங்க என்ன பண்றாங்க, பூரணமாம் தொட்டிலில் செய்போல் துயின்றார் பராபரமே. உன் திருவடியாகிய தொட்டிலில் குழந்தை போல அவர்கள் தூங்குகின்றார்கள் என்று அந்த சீவன் முத்தர்களை பற்றி தாய்மானவர் பேசுவார். இது பேர் தான் என்னது, அருள் குழி. நம்ம உலகுடைய நாயனார் அம்பலவான சுவாமிகளிடம் தீட்சை பெற்றவர், அவருடைய மாணவர் தம்பிரான் சுவாமிகள், திருவாரூர் ஆதீனத்தில் உள்ள தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் அம்பலவான தேசிகர் மீது உலகுடைய நாயனார் கழி நெடில் என்று பாடியிருக்கிறார். அதுல சொல்வர், அழகிலா உயிர்களின் மலநடைக்கு அரியையாய். மலநடைக்கு அவன் அகப்பட மாட்டான் இல்லையா, அருள் நடைக்கு உண்மையுமாய், அருள் நடைக்கு உண்மையுமா என்று இருக்கக்கூடிய அம்பலவான ஆவட துரத்தை அம்பலவான என்று அந்த அம்பலவான சுவாமிகளை வேண்டுவான். அதுபடி அவன் மலநடைக்கு அகப்பட மாட்டான், அருள் நடைக்கு அவன் அடங்கியே விடுவான். ஆக இந்த உயிருக்கு இதைத்தான் அருள் கூடும்படி என்று சொல்கிறான். இன்னொன்னு அருள் கூடும்படி என்பதற்கு, அருள் எப்பொழுது கூடும், ஞானாசிரியன் வரும்பொழுதுதான் அருள் கூடும். அதனால அருள் கூடும்படி என்பது இந்த உயிருக்கு ஞானாசிரியனுடைய வரவு வேண்டும் என்று வேண்டுவதாகவும் கொள்ளலாம். அருள் கூடும்படி என்பதற்கு ஞானாசிரியனுடைய வரவு, ஞானாசிரியருடைய வருகை, ஞானாசிரியருடைய வருகை. திருமந்தத்துல ஒரு அருமையான பாடல், வாழையும் பூரையும் வந்திடம் கொள்வன. அதை மேல பொருளை சொல்கிறேன், வாழை வாழையும் ஒரு வசிக்கக்கூடிய இடத்துல என்ன ஆயிடுது, வாழையும் பூரைனா என்னன்னா ரொம்ப முள்ளு உள்ள கரப்பங்கொடி. பூரை என்பது ஒரு கொடி, கரப்பங்கொடி அதுல ஏகப்பட்ட முள்ளு இருக்கும். வாழையும் தூரையும் அது ஒரு இடத்துல நம்ம வாழக்கூடிய இடத்துல அவ்வளவும் அந்த இடம் முழுக்கும் அடைச்சி வளர்ந்து நிற்கிறது. இந்த வாழைக்கு கூரை ரொம்ப வன்மையானது, வாழை வந்து லேசா வெட்டியெல்லாம் கூரை கொடிய வெட்ட முடியாது, அவ்வளவு முள்ளும் முள்ளு முள்ளா இருக்கும், பிடிச்சு வெட்டதுக்கே முடியாது, அது வெட்டுறதும் ஆழமாக பதிந்திருக்கும். ஆனா என்ன பண்றான் அவன், அந்த வீட்டுக்காரன், வாழ்வதற்கு இடம் வேணுமே, இது ரெண்டும் இடத்தை முழுக்க அடைச்சு நீ. அதனால வாழைக்கு கூரை வந்து வலிதுதான், வலிது வலிது என்பர். ஆனாலும் என்ன பண்றான், வாழையும் கூரையும் ஒன்றாக வன் துண்டம் செய்துட்டு நல்ல வேரோட அவளத்தையும் வெட்டிட்டு வாழை வாழ அந்த இடம் கொண்டு வாழ்ந்தவாறே அந்த இடத்த திரும்ப எல்லாத்தையும் வெட்டி சுத்தம் செய்துட்டு அங்க நிம்மதியா வாழ ஆரம்பிச்சவன். ஏன்னா இந்த வாழையும் சூனையும் இதை வந்து சூனிய சம்பாஷணை என்று சொல்வார்கள். இது வந்து வெளிப்படையான பாடல், வாழை சூறை அந்த இடம் கொண்டன, இவன் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு அதில் உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது பொருள். இந்த வாழையும் சூறையும் எதை குறிப்பது என்றால் இன்பத்தையும் துன்பத்தையும், உலகியல்ல இன்பமும் துன்பமும் நிறைந்திருக்கின்றன. இன்பத்திலாவது அவ்வளவா ரொம்ப அழுந்தாம இருக்கலாம், துன்பத்துல அழுந்தாம இருக்கவே என்ன பக்கு அதை பேசி இதை பேசி என்ன பக்குவப்பட்டாலும் சரி, துன்பம் வந்தாச்சுன்னா அவ்வளவுதான் சுவண்டே போயிடும். அதனாலதான் வாழைக்கு சூறை வலிது வலிது என்பர். இதுல அழுந்தாம இருப்பது கடினம் கடினம். இந்த இரண்டையும் வன் துண்டம் செய்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்பமும் துன்பமும் ஒன்றாக எண்ணக்கூடிய அந்த இருவினை இன்பத்தையும் துன்பத்தையும், அது இன்பம் இது துன்பம்னே அந்த நினைப்பே வரக்கூடாது. எப்படி நாவுக்கரசர் பெருமானுக்கு கல்லும் மண்ணும் ஒன்னா, எல்லாம் ஒன்னா, நவரத்தன கல்லும் ஒண்ணுதான், கருங்கல்லும் ஒண்ணுதான், அதாவது அந்த வித்தியாசமே தெரியல. ஓடும் செம்பனும் ஒன்னாவே நோக்கக்கூடிய இல்லையா, போட்டில் தமனியத்தில் சமபுத்தி பண்ணி அப்படின்பாரு அருணகிரி சிவம். அதுபடி இந்த ரெண்டையும் ஒன்னா ஒண்ணு போல வன் துண்டம் செய்திட்டு என்றால் அந்த ரெண்டையும் ஒன்றாக இன்பத்தையும் துன்பத்தையும், இது இன்பம் இது துன்பம் என்று கூட நினைக்காத அளவுல பக்குவப்பட்டது. அப்படின்னாதான் அதை வன் துண்டம் செய்ய முடியும். செய்ததுக்கு அப்புறம் அவன் நிம்மதியா வாழ்றான். எங்கே? பெருமானின் திருவடி இல்லையா. ஆக இந்த மாதிரி வரும்பொழுதுதான் இருவினை ஒப்பு, மலபரிவாதம், சத்திரிபாதம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் வருவார்? ஞானகுரு. திருவருளே ஞானகுருவாக வருவான். அதுவும் அருமையான ஒரு திருமந்திர பாடல். இன்னருள் சக்தி இல்ல, இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி. இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி, குருவனை வந்து குணம்பல நீக்கி. இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி. அப்போ திரோதான சக்தி திருவருள் சக்தியாக மாறிடுறா இல்லையா. அதனால இந்த இடத்துல இன் அருள் சக்தினே சொல்றார். இன்னருள் சக்தி குருவனை வந்து குணமல நீக்கி. அப்போ முக்குணங்கள் பயப்படாது இந்த ஆன்மா. அந்த பக்குவப்பட்ட நிலையில் இந்த ஆன்மா என்னப்படாது? முக்குணவயப்படாது. அதனால குணம்பல நீக்கி தரும் எனும் ஞானத்தால் தன் செயலத்தால் திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. இருவினை நேரோப்பில் இன்னருள் சக்தி குருவனை வந்து குணம்பல நீக்கி. குணம் குருவனை வந்து குணம் என குணம் பல நீக்கி தரும் எனும் ஞானத்தால், தரும் எனும் ஞானத்தால் தன் செயல் அற்றால் அவனுடைய திருவருள் ஞானத்தால் பதி ஞானத்தால் தன் செயல் அற்றால் திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. திரிமலம் தீர்ந்து சிவன் அவன் ஆமே. அவன் சிவமான தன்மையை பெறுகிறான். திரிமலம் தீர்ந்து சிவன் அவன் ஆமே. அப்ப இந்த ஞானாசிரியனோட வரவு வரும் பொழுது அந்த ஆன்மாவில் திரிமலம் தீர்ந்து அவனுடைய மாயாமலம் உதரப்படுகிறது. மாயை தனை உதறி அப்புறம் வல்வினையை சுட்டு, மாயாமலம் உதரப்படுகிறது, வல்வினை சுடப்படுகிறது, மலம் சாய அமுக்கப்படுகிறது. இந்த மூன்று அதான் திரிமலம் தீர்ந்து. திரிமலம் எப்படி தெரிகிறது? மாயாமலம் உதரப்பட்டு, வல்வினை சுடப்பட்டு, ஆணவ மலம் அமுக்கப்பட்டு. ஆக திரிமலமும் தீர்ந்து சிவனவன் ஆமே. இதுதான் அருள் கூடும்படி. இந்த நிலைமை வரதான் என்னது? அருள் கூடும்படி. அருள் கூடும்படி கொடி கட்டினே. ஆக இப்படிப்பட்ட சிக்கலவுடைய ஆன்மா என்று இந்த சிக்கலிலிருந்து விடுபட்டு அருள் நிலையை, அருளில் இருந்து கொண்டே இல்லையா, அருளில் இருந்து கொண்டே அருளை உணராத பரிதாபம். ஆக அப்படிப்பட்ட ஆன்மா இந்த அருள் ஒளியை பெறுவது என்றோ என்ற அந்த அருள் நினைப்போடு கொடியை ஏற்றுகிறார். இந்த கொடிக்கவி நான்கே பாடல்கள் தான். ஆனா இது ஒரு மிக அற்புதம் நிகழ்த்திய பாடல்கள் நிறைந்தது. நாலே பாடல்கள் கொடிக்கவி. இது வந்து சாஸ்திரத்தில் தோத்திரம் என்று சொல்லப்படும். இதுல இது ஒரு அற்புதம் நிகழ்த்திய பதிகமாக நாம கொள்ளலாம். இந்த நான்கு பாடல்களையும் அந்த அற்புத பதிகங்கள்னு பாடுவோம்ல திருமுறையில, அதுபடி இது வந்து என்ன சொல்லலாம், அற்புதம் நிகழ்த்திய சாஸ்திர பாடம் என்று சொல்லலாம். கொடிக்கவியை என்ன அற்புதம் நிகழ்த்தியது என்றால், சில்லையில் கொடியேற்றம், அந்த கொடியேற்றக்கூடிய அந்த நாள் இல்லையா, அப்ப அங்குள்ள அதற்குரிய ஆச்சாரங்கள் சடங்குகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இல்லையா. ஒரு பக்கம் மங்கள வாத்தியங்கள் முழக்கம், ஒரு பக்கம் நாதஸ்வரல முழக்கம், ஒரு பக்கம் வேத ஒலிகள், ஒரு பக்கம் அத்திர தேவர் வணக்கம், அம்மையப்பர் அங்கு காட்சி அளிக்கிறார், சுற்றிலும் இல்ல எல்லா ஒலிகளும் வேத ஒலி, நம் திருமுறை பாராயண ஒளி எல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. அந்தனெல்லாம் அந்த கொடியேற்றக்கூடிய நேரம் வந்துவிடுகிறது. உடனே கொடியை ஏற்றுகின்றன. கொடி என்ன ஆகுது, ஏறவே மாட்டது. ஏற்றி ஏற்றி ஏற்றி பார்க்கறாங்க, கொடி ஏறமாட்டது. இந்த அந்தனர்களுக்கு உமாபதி சிவத்தினுடைய அருமை தெரியும், ஆனாலும் அவரை ஏத்துக்கிறதுக்கு மனசு வரல. ஆனா சுவாமி அசரீதியாக சொல்கிறார், உமாபதி சிவம் வந்தால்தான் கொடி ஏறும். என்ன பயந்தாலும் அதெல்லாம் ஒன்னும் நடக்காது. உடனே ஓடி போறாங்க, போய் அவர்கிட்ட விண்ணப்பிக்க. அவர் ஏற்கனவே அருள்லதான் மூழ்கி இருக்கிறார், அதனால அந்த அருளில் மூழ்கி இருக்கும் அவர் இங்கு வருகிறார். அந்த அருள் கொண்ட மனத்தோடு இந்த கொடி கவியை பாடுகிறார். அவ்வளவுதான், பாடி முடித்தவுடன் ஒருத்தரும் ஒரு பிரயத்தனமும் பண்ணல, ஒரு ஏற்பாடு பண்ணல, அந்த கொடி தானாகவே. அதனால இந்த கொடிக்கவியானது அற்புதத்தை நிகழ்த்திய அரும்பெரும் நான்கு பாடல்களை கொண்டது. இப்பொழுதும் நிறைய தலங்கள்ல கொடியேறும் பொழுது கொடிக்கவிய பாடுவார்கள். அதுல முதல் பாடல் தான் நான்கு வரிகள் கொண்ட பாடல். இதுல வந்து நம்ம முதல்ல பார்த்தோம், ஒளி என்பது திருவர சக்தியும், இருள் என்பது ஆணவ மலத்தையும், ஒன்றை இடம் என்பது ஆன்மாவையும் குறிக்கிறது. அதனால அந்த முதல் வரியில பதி பசு பாசங்களின் இருப்பை புலப்படுத்துகிறார். பதி பசு பாசங்களின் இருப்பை புலப்படுத்துகிறார். அப்புறம் உயிருக்கு உயிராய் தெளிந்த அறிவு திகழ்ந்துள்ளதேனும் சொல்றா இல்லையா, அது இறைவனுடைய என்ன இலக்கணம், தடத்த இலக்கணம், இறைவனுடைய தடத்த இலக்கணம். உயிருக்கு உயிராய் கலந்த நிற்று என்று சொன்னமையினால் இறைவனுடைய தடத்த இலக்கணத்தை பற்றி பேசுகிறார். இறைவனுடைய தடத்த இலக்கணம் பேசப்படுகிறது. உயிருக்கு உயிராய் நிற்றல் என்பதில் இறைவனுடைய தடத்த இலக்கணம் பேசப்படுகிறது. அருள் கூடும்படி என்பதனால் ஆன்மா செய்ய வேண்டிய சாதனம் எப்ப ஞானா தெரிவிடுவார், சரிய கிரிய யோகங்களை முற்றுவித்தது. அதனால ஆன்மா செய்ய வேண்டிய சாதனம் பேசப்படுகிறது. கூடும்படி என்றதினால் சாதனத்தின் பயனும் சொல்லப்படுகிறது. நாளே வழியில சித்தாந்தம் அவ்வளோ அடைக்காது. அடுத்த பாடல் அடுத்த ஊர்ல வேணா பார்ப்போம்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
5: விளங்கத் தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபாக தழுத்தி நாயேன் செய் வினையும் கை கொண்ட வேலப்ப தேசிகந்தாள் சென்னி சேர்ப்பாம். இந்த மணி நேரமும் அடுத்த மணி நேரம் அடுத்து வரக்கூடிய மணி நேரத்துலாம் இந்த நூலினுடைய அடிப்படை பொருளை முக்கியமான பொருளை நாம தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த பஞ்சாக்கிர பகல் என்ற இந்த நூலுடைய திரண்ட பயன் இப்ப நாம் படிக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கு. நாம் சென்ற வகுப்பிலே தொடங்கிட்டோம். பஞ்சாட்சரத்துல திருவைந்த எழுத்துல ம ய என்ற இரண்டு எழுத்துக்களும் உயிர் மாயாமல ஆணவலத்தோடு கூடியிருப்பதை உணர்த்தும். அது கேவலம், காரண கேவலம் என்று சொல்லப்படும். இன்னொரு கேவலம் உண்டு, அது காரிய கேவலம். அது உடல் வந்ததுக்கு பின்னால வரக்கூடிய ஒரு கேவலம், காரிய கேவலம். இந்த மலத்தோடு கூடியிருக்கக்கூடிய ஆன்மாவின் மேல கருணை கொண்டு இறைவன் மாயாமலத்தை கூட்டுகிறான். மாயாமலம் என்பது தன்னு கருண புவன போகங்கள், முதல்ல காரணமாயை கூட்டின்றான். அப்போ பஞ்சாட்சரத்தில் அதுக்குரிய எழுத்து ந ம ய என்பது. ந என்பது த்ரோதானம் அல்லது மாயை, மா மலம் ய உயிர். இப்போ இந்த நிலையில இதற்கு சகலம் என்பது பெயர். சகலம் காரண சகலம், முதல் முதல்ல உடம்பு கூடினது காரண சகலம். அந்த காரணத்திலிருந்து காரிய சகலமாக புல்லாய் பூடாய் புழுவாய் பல்லுருவாய் எத்தனையோ ஜென்மங்கள் பிறந்தோம். முதல் பிறப்பிலிருந்து முத்தி அடைய வரைக்கும் இடையில ஐந்து வித உடம்புகளோடு ஆன்மா பலவித பிறப்புகளை எடுக்கும். அதுக்கு பேரு காரிய சகலம் என்று சொல்றோம். இப்ப இந்த காரிய சகத்துல ஆன்மா ஐந்து அவத்தைகள் அடையும். இந்த நான் முதல்ல இது ஸ்கிப் பண்ணிட்டு விட்டுட்டு அடுத்த பகுதி போலான்னு நினைச்சேன். ஆனா இது தெரிஞ்சாதான் அடுத்த பகுதி புரிய முடியும். அதனால அதை இன்னைக்கு பார்த்துட்டோம். காரிய அவத்தைகள், காரண அவத்தை மூணு, கேவலம் சகலம் சுத்தம் என்பது காரண அவத்தைகள். காரிய அவத்தை என்பது ஜாக்கிரம் அல்லது நனவு, சொப்பனம் அல்லது கனவு, சுழித்தி துரியம் துரியாயுதம். அது உறக்கம் பேருறக்கம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நமக்கு அந்த வடமொழி கலை சொற்களையே பயன்படுத்திக்கொள்ளும் ஒருத்தர் மொழி பெயர் சொல்லுவாங்க. ஆனால் நாம ஜாக்கிரம் சொப்பனம் சுழித்தி துரியம் துரியாதிதம். இந்த ஐந்து அவத்திகளுக்கும் ஐந்து இடம் சொல்லப்படும். அந்த இந்த ஐந்து அவத்திகளுக்கும் கருவிகள் கூடுவதும் நீங்குவதும் நிற்கும். ஜாக்கிரம் அல்லது கனவு இந்த நனவு என்ற பொழுது உயிர் இந்த புருவ மத்தியில 35 கருவிகள் கூடி நிற்கும். அந்த 35 கருவிகள் என்ன, ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, தெரியாதவங்க குறிச்சு வச்சுங்க. 35 கருவிகள், ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, அப்புறம் தன்மாத்திரைகள். தன்மாத்திரைங்கிறது இது என்ன, சத்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், சுவியொளியோ ஊறு ஓசை நாற்றம். அந்த முறைப்படி சொன்னா சத்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் என்பது. ஏன்னா ஆகாயம்தான் முதல் நமக்கு பஞ்சபூத்தம், அது ஆகாயத்துக்கு சத்தத்தோடு தொடர்புடையது. அந்த மாதிரி சப்த ஸ்பரிச ரூப ரச கந்த முறைப்படி. அப்புறம் அது வந்து கண்மேந்திரியத்துக்கு வசனம் கமனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கமனம் என்றால் நடத்தல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல செல்லுவது. அது கண்மேந்திரத்தினுடைய செயல், பாதம் தான் கண்மேந்திர செயல். அப்புறம் கமனம், வசனம், வசனம் என்பது பேச்சு. அப்புறம் தானம், கொடுத்தல். விசர்க்கம் என்றால் நீக்குதல். விசர்க்கம்னா ஒன்றிருந்து நீங்குவது, மலம் நீங்குவது விசர்க்கம். அப்புறம் ஆனந்தம் என்று கண்மேந்திரியங்களுடைய செயல்கள் அஞ்சு. அப்புறம் வாயுக்கள், தசவாயுக்கள்னு சொல்லுவாங்க, பத்து வாயுக்கள். வாயு ஒன்றே பலவித செயல்களை செய்யும்போதுக்கு பல பேர் பெறுது. பிராணவாயு ஒன்று, அது வந்து பத்து விதமான செயல்கள் செய்கிறது. அபானன், உதானன், விதானன், அது விரிச்சு சொன்னா நமக்கு. உதாரணம் என்னன்னா அபானன் நமக்கு தெரிஞ்ச காத்து தான், எது கீழே போற காத்து. உதானன் தான் மூலத்திலிருந்து எழுத்துக்களாக மேல வருவது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரு உண்டு. நம்ம கொட்டாய் விடுறதும் ஒரு வாயுனுடைய செயல், கண்ணை சிமிட்டதும் ஒரு வாயு, ஒரு வாயுனுடைய செயல். அது கிருகரன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா கண்ணு, சில பேரு இந்த புளிச்சு கண்ணு சொல்லுவாங்க, சொல்லிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச வேண்டியது பத்து வாயுக்கள். இப்ப நம்ம கணக்கு வச்சுக்குவோம், தச வாயுக்கள். அப்புறம் அந்த கரணம் நான்கு, வாயுக்கள் பத்து, அந்த கரணங்கள் நான்கு. இவற்றோடு உயிர் கூடுகின்ற பொழுது புருடன் என்ற பெயரை பெறும். அப்ப மொத்தம் 35. இந்த 35க்கும் இருக்க இடம் எங்கன்னா உயிர் இந்த 35 கருளோடு கூடி புருவ மத்தியில இருக்கும். இப்ப நமக்கு ஏதாவது மறந்து போச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க? வர மறட்டேன்னு இங்க சொல்றோம். அப்போ நினைவுக்கு இருக்கின்ற நிலவில் இருக்கின்ற பொழுது அறிவு இங்க புருவ மத்தியில இருக்குது, 35 கருளோடும் கூடி இருக்கின்றது. இனி அடுத்து அப்படி சொப்பனம். சொப்பனத்துல நாம இருந்த இடத்துலயே இருக்கிறோம். நம்முடைய வெளியிருக்கூடிய கருவிகள் எந்த கருவிகளும் செயல்படுவதில்லை. ஆனா நாம நல்ல கிருஷ்ணவிலாஸ் ஸ்வீட் சாப்பிடுறோம், நல்ல இசையை கேட்கிறோம், நல்ல நறுமணத்தை முகர்கிறோம், போக்குவரவு புரியும். அங்கிருந்து இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போன மாதிரி கனா வருது, எங்கேயும் போல இங்கேதான் இருக்கும். அப்போ அந்த கருவிகள் செயல்படவில்லை, அந்த தன்மாத்திரைகள் முறையில செயல்படுகின்றன. அப்ப அங்க என்னாச்சுன்னா இந்த கருவிகள் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் ரெண்டு நீக்கிட்டு மற்ற 25 கருவிகள் சொப்பனத்துல செயல்படுகிறார். சொப்பனம் எங்க நிகழ்குதுன்னா கண்டத்துல நிகழ்கிறது என்று சாத்திரம் சொல்லுது. கண்டத்துல நனவு புருவ மத்தியில், கனவு கண்டத்தில். அப்போ இந்திரியங்கள் நீங்கிய மற்ற 25 கருவிகளும் செயல்படுகின்றன. அப்புறம் சுழுத்தி, சுழுத்தி எங்க இருக்குது அப்படின்னா இங்க இருதய நிலையில, இருதயத்துல. அங்க இந்த 25 கருவிகள்ல மூணே கருவிகள் தான் செயல்படுகின்றன. மூணு என்ன? அந்த கரணங்கள்ல ஒன்னாகிய சித்தம், அப்புறம் பிராணன், அப்புறம் உயிர் புருடன் என்ற மூன்று மட்டும் இங்க இருக்குது. இங்க சித்தம் வேலை செய்ய, சித்தத்தை என்ன சிந்திக்குதுன்னு யாருக்கணும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. சிந்திக்க இருக்குது, என்னோ இருக்குது, அவ்வளவுதான். அப்போ இங்க சித்தத்துல அதுக்கு கீழே போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பேரு துரியம் என்று சொல்றோம். அது நாபி தொப்புள்கிட்ட இருக்கு, தொப்புள்கிட்ட அருகில இருப்பது அது துரியம். அங்க ரெண்டே கருவிகள் செயல்படுகின்றன, பிராணனும் புருடனும். அதன் பின்னர் அதுக்கு கீழே மூலாதாரம் என்று சொல்றோம். மூலாதாரத்துக்கு போயிடுச்சுன்னா அங்க பிராணனும் இல்ல, புருடன் மட்டுமே இருக்கு. ஆனா பிராணன் இல்லைன்னா பிராணன் செயல்படுவதில்லையே, பிராணன் இருக்குது. மூலாதாரத்துக்கும் போது அங்க புருடன் ஒரு மெய்காப்பாளனை போல கூடவே இருக்குது, ஆனா செயல்படுவது இல்லை. ஏன்னா இந்த பிராணன் போயிடுச்சுன்னா கொண்டு போய் போட்டுருவாங்க, கிரிமேஷன் கிரவுண்ட் கொண்டு போய் போட்டுருவாங்க. நம்ம கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வருவாய் தரக்கூடியது இதெல்லாம் இதுதான். கோமா ஸ்டேஜ் இருக்கும், ஐசியூல வச்சுட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது பிராணன் இருக்கும், ஆனா பிராணன் செயல்படுவது இல்லை. இப்போ அங்க அறிவே கிடையாது, அதான் கேவலம். சகல கேவலம், சகலத்தில் இருக்கின்ற பொழுது கேவலம். இப்போ கருவிகள் கூடி வருகின்ற பொழுது அறிவு தோன்றும், கருவிகள் நீங்குகின்ற பொழுது அறிவு, கருவிகள் கூடுகின்ற பொழுது அறிவு கூடும், கருவிகள் நீங்குகின்ற பொழுது அறிவு குறையும். மூலாதாரிச்சு போட்டுச்சுன்னா அது ஒண்ணுமே அறிவே இருக்காது. அதான் காரிட்ட ஆணவ கருவன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இருள்மயமாக ஆணவ மலத்தை இருள்மயமாக இருக்கும். இப்போ மாயாகாரிய கருவிகள் செயல்படுவது எல்லாம் செயல்படுது எங்க நனவில் இருக்கும் போதுதான், அதுக்கப்புறம் கீழே போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிட்டு போகும். கருவிகள் கூடும் பொழுது அறிவு பிறக்கும், கருவிகள் நீங்கும் பொழுது அறிவு குறையும். மூலாதார ஸ்போன்ஸ்னா அங்கு இருள்மயமாக இருக்கும். இது கருவிகள் மேலிருந்து கீழிறங்குவதே கீழாளவத்தை என்றும், கீழிருந்து மேலே செல்வதே மேலாளவத்தை என்றும் சொல்லும். இது எல்லாம் இன்னொரு அவத்தை ஒன்று இருக்குது. இப்ப இந்த அவத்தை எல்லாம் இது வந்தது மலத்தோடு கூடிய அவத்தை, இது தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சொல்லக்கூடிய இந்த சாக்கரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதம் கருவிகளோடு கூடி உயிர் அறிவு பெறக்கூடிய இந்த அவத்தைகள் ச மல அவத்தைகள், மலத்தோடு கூடிய அவத்தைகள். இன்னொரு அவத்தை இருக்கு, அது பேரு மத்தியால அவத்தைன்னு பெயர். அந்த மத்தியால அவத்தையில இந்த கருவிகள் செயல்படுவது இல்லை. நாம் முன்னா படிச்ச போது பிரேரக கருவிகள் படிச்சோம் இல்லையா, சுத்த தத்துவத்தினுடைய சிவதத்தினுடைய கருவிகள் எது, நாதம் விந்து சாதாக்கியம் மாகேஸ்வரம் சுத்த வித்தை, அவைதான் செயல்படும். அது செயல்படுவது மிக வேகமாக இருக்கும், இதுக்கு பின்னால் இதுக்கு பின்னால் நின்றுங்கிறது இல்ல. அதனால நம்முடைய அந்த அவத்தானது வேகமாக மாறி மாறி கடல் அலை போல மாறி மாறி வரும். அது எங்கன்னா இங்க, அதுக்கு சாதாரண உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த உதாரணம் என்னன்னு சொன்னா, அது வந்து இந்த அருந்ததி நட்சத்திரம் தூளாருந்ததி நியாயப்படின்னு சொல்லுவாங்க. தூளாருந்ததி நியாயப்படின்னா அருந்ததி என்ற நட்சத்திரம் அது ரொம்ப சிறுசாக நமக்கு அவசிக்கு கண்ணுக்கு புலப்படாது. அதனால தூளமாக இருக்கக்கூடிய மரக்கிளை, அந்த மரக்கிளையில் இருக்கக்கூடிய இன்னொரு கிளை, அதுக்கு மேல பாரு நட்சத்திரம் என்று தூளத்தை காட்டி சூக்குமத்தை விளக்குவது போல இந்த ஒரு கதை ஒன்று, ஒரு நிலை ஒன்று சொல்லுவாங்க. இப்ப நனவில் இருக்கோம், நாம வைத்த ஒரு பொருள் பேங்க்ல போய் ஒரு 10,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வர்றோம். எடுத்து வந்ததுக்கு அப்புறம் பேங்க்ல எடுத்தது ஞாபகம் இருக்குது, பணத்தை எங்க வச்சோன்னு தெரியல. பணம் போச்சே அப்படிங்கிற போது பொசுக்குன்னு ஒண்ணு நமக்கு மனசு, அது சில பேருக்கு மயக்கம் வந்துருது, சில பேருக்கு உயிரே ஷாக்ல உயிரே போயிடுது. அப்புறம் சில அது அந்த நினைவு மறந்தாலும் அப்புறம் விழுந்த அதோட சம்பந்தப்பட்ட நாம எந்த பயிர் எடுத்திருந்தோம், இந்த பயிர் எடுத்து வந்தோம், இந்த பையன் எங்க வைப்போம், இந்த இடத்துல வைப்போம் அப்படின்னு அந்த போய் பார்த்தா கிடைக்குது. அப்ப மறப்பும் நினைப்பும், நினைப்பும் மறப்பும் மிக வேகமாக உடனாக வருகிறது. அது இந்த மத்தியாலவத்தினுடைய நிலை. இப்ப நமக்கு மத்தியாலவத்தை பத்தி இப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இந்த சாக்கரம் சொப்பனம் சுழுத்தி இருக்கு இல்லையா, துரியம் துரியாதீதம், இந்த அவத்தைகள் மாயாகாரியமாகிய கருவிகளோடு கூடிய வருகின்ற அவத்தைகள். அதனால இது மல அவத்தை பார்த்தோம். இது வந்து சகல நிலை. இது எப்போ வருது நமக்கு பஞ்சாட்சரத்துல, இதுக்கு ந ம ய என்று வருகிறது. இப்ப குருநாதன் வந்து இப்ப இந்த நமய சாக்கரத்தில் இருக்கின்ற பொழுது அது வந்து சிவபுண்ணியம், சிவபுண்ணியத்தினால இருவினைப்பு, இருவினைப்புனால மலபரிபாகம், சத்தினிபாதம் வருது. இதெல்லாம் நாம் சென்ற வகுப்புல பார்த்தோம். வந்தபோது குருநாதன் குருவாக வந்து அருளுபதேசம் பண்ணிடுறான். பண்ற போது என்ன ஆகுதுன்னா, இந்த மூணு மூணு என்ன, நாம ஒரு செட்டு, யா ஒண்ணு, அப்புறம் சிவ என்பது ஒரு செட்டு. இந்த மூணும் இந்த குருவனுடைய அருளினால முறை மாறுகிறது. நம சிவாய என்ற பொழுது இந்த ந ம என்ப குருவனுடைய அருளினால அது கடைசியில போயிடுது. சிவ என்பது முன்னாள். நம சிவாய என்ற பொழுது எங்க எப்படி இருந்தாலும் யா கூடவே இருக்கணும். யா வந்து நாமா கூடவோ அல்லது சிவா கூடவோ தான் இருக்கணும். சிவாவையோ நம விட்டு தனியா யா இருக்கவே இருக்காது. இப்போ நமசிவாய என்ற பொழுது இந்த யா இறுதியில இருக்குது. இதுக்கு முதன்மையா இருப்பது எது, நான் த்ரோதானம். த்ரோதானம் தான் இந்த உலகத்தில் நமக்கு காட்டி செல்கிறது. இப்ப குரு உபதேசம் செய்த பொழுது, ஞான திஷை செய்த பொழுது, ஞான உபதேசம் செய்த பொழுது அந்த பக்குவத்தினால என்ன ஆகுதுன்னா, இந்த நாமாக்கள் நிலை மாறுகின்றன. மூணு நிலை மாறுகிறது. நிலை மாறுபடி சிவ முன்னால வருது. சிவ ய ந ம என்று சி முன்னால திரும்ப முன்னால வருகிறது. இப்ப தான் இந்த பகுதி பாருங்க. நீயும் அகலும் உரைத்த 18வது கண்ணில் நீயும் அகலும் உரை தேராய்

அண்ணல் அருள் உருவாய் தோன்றி, அண்ணல் சிவம் அருளே உருவமாக கொண்டு குருவாக வந்து தோன்றி பவமகற்றும் நன்னெறி பாரித்தே. பவன பிறப்பு, பிறப்பை நீக்கக்கூடிய அந்த ஞான நெறியை விரித்து, பாரித்து என்றால் விரித்து. அவமிகு என்ன பண்றாரு, அவமிகுத்த காயத்தை காட்டி இந்த மாயாகாரியமாகிய இந்த உடம்ப காட்டி அதில் காணாமை காட்டிய பின், அதுல வந்து இது மெய்ப்பொருள் அல்ல, இது உடலானது அழிக்கூடியது, உன்னுடைய உன்னுடைய அறிவானது இந்த மாயா சம்பந்தத்தினால இந்த பிரபஞ்சத்தை அறியக்கூடிய அறிவா இருக்குது. ஆனா உன்னுடைய அறிவு இந்த பிரபஞ்சத்தை அறியக்கூடிய அறிவு அல்ல, உன்னுடைய அறிவு மெய் அறிவு, மேலான அறிவு என்று இந்த பிரபஞ்சத்தை மாயாகாரித்தோடக்கூடிய அறிவினுடைய பயன்மையை காட்டி மெய்ஞானத்தின் உண்மையை காட்ட அவர் கேட்ட வகையினால மாயத்தை நீக்கும் வகையினால். இப்ப மாயங்கிறது இங்க ஆனமலம்னு சொல்லணும், மாய என்பது ஆனமலம், ஆனமலத்தை நீக்குகின்ற வகையினால் என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்போ ந ம ரெண்டு போயிடுச்சு, சிவ ய இன்னும் மாறி வருது, வரும்போது இங்க மூணு பொருள் இருக்கு, இருள் மருள் தெருள் அருள். அந்த அடுக்க வச்சுனா மனசாகும், இருள் யா மாவோடு கூடியிருப்பது இருள், அப்புறம் மருள்ங்கிறது ந ம ய என்பது மருள், தெருள் என்பது இப்போ தெருள் விழி போல் ஆமா நாமக்கள் அருள் சிவத்தால் மாற அங்க சிவைய நாம அணுகி சிவையன்னு இருக்கு. இப்போ இது வந்து இந்த இருள ரெண்டு பொருள் தான் இருக்குது, ரெண்டு பொருள் என்ன, மாவும் யாவும் தான் இருக்குது. இப்போ மருள வந்து மூணு பொருள் இருக்குது. இப்போ அருள் வர்ற போது நாலு பொருள் வந்துருச்சு, இப்போ நாவும் இருக்குது அங்க, நாம்னா என்ன திரோதானம் மலந்தா நீங்கிச்ச ஒழிய, ஆமா யா ந சி வ இருக்கு, மாயங்க இருக்குது.

0: நாமாக்கள் அருள் சிவத்தால் மாற இப்ப உயிர் மாறிடுச்சு. நாமா இருந்த இடத்துல சிவா வந்துருச்சு, அப்ப அருளோடு கூடிய நிலை. இப்ப நாள் இருக்குது, இந்த நாளுக்கு உமைக்கப்பட்ட பொருள் என்ன? சூரியன், சி சூரியன், வா கதிர், யா கண்ணு, நா ஒளிசு விளக்கு. இப்போ இந்த சகலனில் இருக்கிற பொழுது இந்த நாதான் வந்து 35 கருவிகளாக இருந்து ஆன்மாவுக்கு அறிவு கொடுத்து வந்தது. இப்போ விளக்கு போல இருந்த அந்த நாமாக்கள் நான் இப்போ அது வந்து சும்மா இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். இந்த இடத்துல இந்த தெருள் நிலையில அங்க விளக்கு இருந்தாலும் விளக்கு சூரியனுக்கு முன்னால அதனுடைய பிரகாசம் இல்ல, சூரிய பிரகாசத்துல அடங்கி போயிடுது. அதுபோல துரோதான சக்தி திருள் சக்தியில அடங்கி போகுது. நாள்ல துரோதானம் வந்து அது செலுத்துவது இல்ல, நமக்கு சகல நிலை இருக்கின்ற பொழுது அது துரோதானம் ஆன்மா அறிவை செலுத்திக் கொண்டு இருந்தது. இப்போ சுத்த நிலைக்கு வந்த போது அது செயல்படுவதில்லை. அது ஆனா அது அதனுடைய பிரகாசம் இருக்கு. பிரகாசம் இருந்தாலும் கூட எப்படி விளக்குக்கு பிரகாசம் இருந்தாலும் சூரிய பிரகாசம்னால அந்த விளக்குடைய பிரகாசம் மங்கிக்குது, பிரகாசம் இருந்தாலும் செயல்படுவது இல்லை. அதுபோல இந்த சுத்த நிலையில மாயை இருக்குது. மாயை இருந்தாலும் மாயை வந்து சிவப்பிரகாசத்துக்கு முன்னால அவை செயல்படுது இல்லை, அருளுக்கு முன்னால அடங்கி இருக்கு. இல்லாம போல மாயை நீங்கியது வழிய மாயை இருக்கு, அந்த மாயினுடைய அது ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. இது வந்து நின்மல சாக்கிரம் என்று சொல்லுவது. அப்ப முன்னால சொல்ல சாக்கிரத்துக்கு இந்த சாக்கிரத்துக்கு வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னால சகல சாக்கிரம் பார்த்தோம் இல்லையா, அந்த சாக்கிரம் மலத்தாலான கருவிகளோடு கூடிய சாக்கிரம். இங்க அந்த கருவிகள் நீங்கிய சாக்கிரம். அங்க வந்து நாவுனாலதான் அறிவு பெறுகிறது, இங்க திருவருளினால் அறிவு பெறுகிறது. இப்ப இந்த நாவே பின்னால வந்து வாவாக மாறும். பின்னால் அது பார்க்கணும், துரோதான சக்தியே அருட்சக்தியாக மாறும். நல்லா தெரியும், துரோதான சக்திக்கும் அருட்சக்தி ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா ரெண்டு என்ன பண்ணுதுன்னா, துரோதானம் வந்து சிவத்தை மறைத்து உலகத்தை காட்டும். உலகத்தை காணும்போது நமக்கு போட்டி இன்ப துன்பங்கள்லாம் இந்த துரோதானத்துடைய செயல்தான். ஆனா வா இன்பத்தையே காட்டும், சிவத்தையே காட்டும், அது மேல் செல்வதையே காட்டும். அது சிவசக்தி ஆகிய அருட்சக்திக்கும் ரெண்டும் அம்பி ரெண்டு சக்தி தான், ரெண்டு சிவத்தினுடைய சக்தி தான். சோதானம் சிவத்தை மறைத்து உலக போகத்துக்கு செலுத்தும். வா ஆகிய அருட்சக்தி சிவத்தையே காட்டும், இன்பத்தையே காட்டும். சரி, இப்ப இது பாருங்க, மருள் விளக்க வாரகன்று மால எது? இருள் விளக்கு, இருளுக்கு பகையாகிய விளக்கு, இருளை நீக்கக்கூடிய விளக்கு. நோய்க்கு மருந்துனா நோய் வளர்த்துறதுக்கு மருந்து இல்ல. இப்ப அந்த மருந்து எல்லாம் வந்து சைடு எஃபெக்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இருளுக்கு பகையாகிய இருளை நீக்கக்கூடிய விளக்கு. இப்ப அது எப்படி இருக்குது? ஆதித்த நெல் கிரணத்துள்ளே மருள் விளக்காவாறு அகன்று மாலை, மருளை செய்யாம அது ஒளி மங்கி, ஒளி மங்கு, அதனோட ஒளி இருக்குது. ஆனா அது வந்து சூரிய பிரகாசத்துல அடங்கி இருக்குது. மறுவிளக்கவாறு அகன்று மாலை, அத போல தெருள் விழி போல் ஆமா நாமக்கள் அருள் சிவத்தால் மாற, தெருளாகிய சிவஞானத்தினால நாமக்கள் மாற, அது இருந்ததுல சி வந்து சேர வர தாம் முறையா முறை மூன்றும் சாக்கிரமாம். அப்ப சிவ என்ன, இது வந்து நமசிவாய என்பது தூல பஞ்சாக்கரம், சிவைய நம என்பது சூக்கும பஞ்சாக்கரம். இப்ப சிவைய நமன்னு இப்ப வந்துருச்சு. சிவய நம
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வேல்வலை செண்டு கொடுத்த படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற அடியார்கள் எல்லாம் நம்பி ஆரூரர், இவர்களுக்கு நான் எப்பொழுது அடியவனாவேன் என்கிற எண்ணத்திலேயே அந்த பிரேமையினால நித்தியப்படி பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணுறவர் அன்னி தேதியில் அதை பண்ணாமல் போயிட்டார், விதியை மீறிட்டார். அதுபோல தன்னுடைய வீட்டிற்கு எழுந்துள்ள குருநாதர் ஆகின்ற திருநாவுக்கரசு பெருமானை அறிந்த பிறகு அவரை வா என்று கூப்பிடுவது தெரியாமல், அவரை வீட்டுக்குள்ளே வரவழைச்சு பாத்திய மர்க்கியம் கொடுப்பது தெரியாமல் குருநாதன் வந்தான் என்று கூத்தாடி கொண்டு உள்ளே போயிட்டார் அப்புதரிகள். அதனால் சில நேரங்களில் விதியானது மறக்கப்படும். அது மறக்கப்படுறது வந்து விதியை இவர்கள் வந்து மீறுகிறார்கள் அர்த்தம் கிடையாது, அன்பினாலே மறந்துட்டார். அப்படி அன்பினாலே சில நேரங்களில் மறந்து போயிடுவார். ஸ்திரீகள் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. ஒரு நாளில் மட்டும் உள்ளே வரலாம், உங்களுக்கு இது தெரியும். மற்றபடி பொதுவாக வரக்கூடாது. நீலநக்க நாயனாருடைய மனைவியார் அர்த்த மண்டபத்தில் இருந்தபடியே இவர் உள்ளுக்குள்ளே சுவாமியை அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். தேவையான அபிஷேக திரவங்களை எடுத்து கொடுத்துட்டுருக்கார். அப்போ சுவாமியினுடைய சிரசு மேலே விமானத்துடைய உள்பக்கத்திலிருந்து ஒரு பெரிய சிலந்தி எட்டுக்கா பூச்சி சுவாமி மேலே விழுந்துருச்சு. அதனுடைய விஷத்தினால சுவாமியுடைய தேகம் என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பெற்ற தாயார் அந்த தூளியில் தூங்கிட்டு இருக்கிற குழந்தை, அந்த தூளியில் ஒரு பல்லி ஏறுறது, ஒரு பாச்சை ஏறுறது, ஒரு கரப்பாம்பூச்சி ஏறுறதுன்னா எப்படி பயந்து ஓடி வந்து அதை நகர்த்துவாளோ, அதுபோல உள்ள ஓடி வந்து உஃப்னு ஊதிட்டா. சுவாமியினுடைய உடம்புல தன்னுடைய வாய் காற்று படுற மாதிரி உஃப்னு ஊதிட்டா. எப்பொழுதுமே இந்த வாய் காற்றுல எச்சல் இருக்கும், லைட்டாக ஸ்ப்ரே இருக்கும். நம்ம ஆற்றுல நித்தப்படி குக்கரில் அன்னம் வைக்கிறோம், குக்கரை மூடுறோம், அந்த ஸ்டாப்பரை மூடுறோம். அப்போ நம்ம ஆற்று ஸ்திரீகள் என்ன பண்ணுற, அந்த ஸ்டாப்பரை ஒரு தடவை உஃப்னு இந்த வெயிட்டை உஃப்னு ஊதிட்டு தான் வைக்கிறேன். இப்படி வைக்கக்கூடாது. இப்போ என்ன ஆறுது, எல்லாம் எச்சலாக போயிடுது. இப்படி பண்ணக்கூடாது. நீலநக்கு நான் எனக்கு கோபம் வந்துருத்தோம். என்ன கோபம் வந்ததுன்னா, அனுச்சிதமான ரெண்டு காரியங்களை பண்ணிட்டேன். ஒரு காரியம் உள்ளே வந்தது, இன்னொரு காரியம் சுவாமி மேலே எச்சக்காத்து படுற மாதிரி வாயினால் உஃப்னு ஊதிட்டியே அப்படின்னு அறிவில்லாதவளே நான் உன்னை தியாகம் பண்ணிட்டேன், இனிமேல் வீட்டுக்கு வராதுன்ட்டு ஒன்றா அழுதுண்டே இவ கோயிலில் உட்காந்துட்டா. அந்த காலத்துலலாம் ஆத்துக்கார சொன்னால் சொன்னது தான், இந்த காலம் மாதிரி கிடையாது. உங்கள் வீட்டுக்கு வரலன்னா என்ன, எனக்கு ஒரு வீடு இருக்குது, எப்போ வேணுமோ நீங்கள் கார் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் பிறந்தாத்துக்கு போயிடுவோம். அப்போ அது மாதிரி முடியாது. அதனால் பயந்துட்டே கோயிலில் இருக்காது. சுவாமி நீலநக்க நாயனுடைய கனவுல போகிறார். ராத்திரி நாயனார் என்ன பண்ணுறார், ஜம்முன்னு அந்த பஞ்சமத்தியில் தலைக்கு ஒரு தலகாணி காலுக்கு ஒரு பில்லோ வச்சுன்னு தூங்குறார். இத்தனை நாள் பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணை காணுமே அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு தோன்றலை. அவர் வந்து சஞ்சலம் இல்லாமல் தூங்குறார். அப்படின்னா அந்த தர்மத்திலே புத்தி இருந்திருக்க வாழ்க்கலாம், பற்று இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார். சுவாமி கனவுல வந்தோடனே அவர் சுவாமியை வணங்கினார். சுவாமி காமிக்கிறார் கனவுல அவர் உடம்புல அங்கங்கே கொப்பளமாக இருக்கு. என்ன பெருமானே இப்படி ஒரு காட்சி காமிக்கிறாள்னு கேட்குறார். சொன்னார், உன்னுடைய மனைவி வந்து என் உடம்புல அவருடைய வாய் காத்து படுற மாதிரி ஊதினாலே அந்த வாய் காத்து ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் போல இருக்குப்பா, ஏதோ ஒரு ஆன்டிசெப்டிக் மருந்து அதில் இருக்கு போல இருக்கு. எதில் என்ன மருந்து இருக்குன்னு இனிமேல் இந்த கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்களே. பூஞ்சா காலனில் மருந்து இருக்குங்கிறான், சாணியில் மருந்து இருக்குங்கிறான், ஒட்டடையில் மருந்து இருக்குங்கிறான், பிசினில் மருந்து இருக்குங்கிறான், வாயச்சலில் என்ன மருந்து இருக்குன்னு தெரியலப்பா எனக்கு. அவள் அந்த எச்சக்காத்துப்பட்ட இடமெல்லாம் விஷம் இல்லாமல் குணமாயிடுத்து, அவள் காற்று படாத இடத்துலலாம் தடிச்சு விடுத்துவார் அப்படின்னு சாமி காமிச்சானான். அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், பிரேமையினால் அனுச்சித்தம், அனுச்சித்தம்னா செய்யத்தகாது, உச்சித்தம் இல்லாது, அதனால் ஒரு அனாச்சாரம் நிகழ்ந்தாலும் கூட பகவான் தன்னுடைய பக்தால் அதுக்காக தண்டிக்கிறது இல்லை, தண்டிக்கிறது இல்லைங்கிறது மட்டும் இல்லை, அதை ஏற்றுக்கவும் செய்கிறான். குற்றம் பொறுத்தல் மட்டும் இல்லாமல் அதை குணமாகவும் கொள்கின்றான். அப்போ பக்தாளுக்கு சுவாமி ஒரு அம்மா மாதிரி, அம்மா மாதிரி நான் சொல்கிறேன்னா, இப்போ தான் அப்பா வந்து ஒஸ்தியா தன்னுடைய நண்பர் அனுப்பிச்ச ஒரு சுவிட்சர்லாண்ட்லேருந்து அனுப்பிச்ச ஒரு வாட்ச், அந்த காலத்தில் அதெல்லாம் பெருசு, அதை வந்து வச்சுட்டு போயிருக்கார் தவறி போய் மேஜையில். இந்த பையன் என்ன பண்ணிட்டா, எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டான், அதை எடுத்து பார்த்துருக்கான், உடச்சிட்டான். உடனே அவன் அடிக்க வரார், அம்மா தடுக்கிறார், இருங்கோ என் பிள்ளைய மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க, நீங்கள் இந்த வயசில் என்னென்ன பண்ணலன்னு நான் அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், இதே வயசில் நீங்கள் என்னென்ன அட்டகாசம் பண்ணு அப்படிங்கிறத நான் மாமியார் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதனால் இப்போ முதல்ல குழந்தைய அடிக்காதீங்க. இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா, இது என்ஜினியராக வரும், அதனால தான் வாட்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்போயே உடச்சி பார்க்குறது. அப்போ அந்த குற்றத்தை பொறுத்ததோடு அல்லாமல் அதில் குணத்தையும் கற்பிக்கிறாள். அம்மாவாக இருக்கிறவர்களுக்கு தன் குழந்தை ஒஸ்தி, அதனால் குற்றத்தை பொறுத்ததோடு அல்லாமல் குணத்தையும் கற்பிக்கிறார். அதுமாதிரி சுவாமி என்ன பண்ணுவார், தன்னுடைய பக்தாருடைய அனாச்சாரத்தை பொறுத்துக்கிறது இல்லாமல் அதை ஒஸ்தியாகவும் கொண்டாடுவார். அதுதான் எனக்கு பிடிக்கும்ன்றவர். அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு என்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் கண்ணப்ப நாயனார் பற்றி சொல்கிறார். அவன் சொரூபம் பிரேமஸ்வரூபம், அவன் எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும். அவன் என் தலைமையில் அந்த நிர்மாலயத்தை தள்ளுறதுக்கு காலை வச்சான்னா, சின்ன குழந்தையாக இருக்கும்போது முருகன் என் முன்பக்கமாக ஏறி முதுகு பக்கமாக சறுக்கு மரம் விட்டானோ இல்லையோ, அதை மாதிரி நினச்சிக்கிறேன். அதை விட சௌக்கியமாக இருக்கு எனக்கு. அவன் தன்னுடைய வாயில் இருக்கிற அந்த பொன்முகிலி நீரிலை என் தலை மீது அபிஷேகமாக குப்பளித்தான் என்று சொன்னால், நீங்கள்லாம் கங்கா ஜலத்திலாம் அபிஷேகம் பண்ணுறேள், கங்கை என்ன ஒஸ்தியா? கங்கை என்பது ஜன்ஹு என்ற ஒரு முனிவனுடைய வாய்க்குள் சென்று காது வழியாக வந்தது. புராணம் சொல்கிறது கங்கை வேகமாக வரும்போது ஜன்ஹு ரிஷியினுடைய ஆசிரமத்தை அடித்து புரட்டின்னு போகிற மாதிரி வந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த பிரவாகத்தை குடிச்சுட்டார். பகிரதன் வந்து கேட்குறான், பெருமானே குடிச்சுட்டேலே, என்னுடைய பித்திருக்களை கரையேற்றுறதுக்காக தானே கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்கிறேன், அதனால் அந்த கங்கையை திரும்ப வெளியில் விடணும்னார். ஓஹோ, உனக்காக தான் வந்தாளா, எனக்கு திரையமை பிடிச்சே அப்படின்னு சொல்லிட்டு காது வழியாக விட்டார். ஒருத்தன் வாய்க்குள்ளே போய் காது வழியாக வந்த தீர்த்தம் துனிதம்னு சொல்கிறீளே, என் கண்ணப்பன் வாயில் இருக்கிற தீர்த்தம் என்ன மட்டமா சாமி கேட்குறார் என்று ஏற்றுக்கொள்கிறார். அதை போல அன்பினால் விதியை மீறலாம். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொன்னேன், பெண்ணை பெற்றவன் தன் பெண்ணை எடுத்துக்கொண்டு போய் பிள்ளை வீட்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு விதி சொன்னேன். ஆனால் சுவாமி மேலே இருக்கிற பரம பக்தி காரணமாக சுவாமி சொன்னப்புறம் அவனுக்கு நில கொள்ளலை. சுவாமி என்ன சொன்னார், உன் பொண்ணை கொண்டு போய் கொண்டுனார் இல்லையா, அதனால புறப்பட்டு விட்டான் என்று பார்க்கணும். அதனால இந்த சர்வ சாஸ்திரங்கள்லேயும் இந்த ஒரு கல்யாணம் மட்டும் அந்த மாப்பிள்ளை வீட்டிலே நடக்கிறது. பொதுவாக கல்யாணங்கள்லாம் பெண் வீட்டில் தான் நடக்கும். ஆனால் இந்த உக்ரகுமார பாண்டியனுடைய கல்யாணம் மட்டும் மாப்பிள்ளை வீட்டில் நடக்கிறது. ஏன் நடக்கிறதுன்னு யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும். சுவாமியுடைய பிரேரணையினால் நடக்கிறது. சுவாமியே அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டார், அதனால அது நடக்கிறது. அப்படி அவன் தன்னை பெண்ணை தேரில் அழைச்சின்னு வரான் மதுரையை நோக்கி. கல்யாணபுரத்தை நோக்கி இவாள்லாம் வடக்கு நோக்கி போகிறான். ரெண்டு பேரும் அடுத்த நாள் கருத்தால் நடுப்புற சந்திச்சுக்கிறார். நான் உங்களை பார்க்க தான் வரேன்னு இவன் சொல்கிறான், நாங்கள்லாம் உங்களை பார்க்க தான் வரணும் அவள் சொல்கிற. ரெண்டு பேரும் குசலம் பரிமாறிண்டு ரெண்டு பேரும் தழுவிக்கொண்டு மதுரைக்கு அழிச்சின்னு வர. மதுரைக்கு அழிச்சின்னு வந்தோடனே சுந்தரபாண்டியருக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய சம்பந்தி நேரவே தன்னுடைய மருமகளை அழைத்துக்கொண்டு வந்ததை பார்த்து அவருக்கு நிறையா மரியாதையெல்லாம் பண்ணி அவருக்கு தனியாக ஒரு மாளிகை காண்பித்து, திருமண பர்யந்தம் நீங்கள் இங்கே உங்கள் பரிவாரங்களோடு நீங்கள் இங்கே தங்கலாம், உங்களுக்கு என்ன வசதி வேணும்னாலும் நான் செஞ்சு தரேன் என்று சொல்லி கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளாக ஜோதிஷாவில் கூப்பிட்டு குறித்து அந்த கல்யாணத்துக்காக திரும்பவும் மதுரை அலங்காரம் பண்ணுறார். இப்போ மதுரையை முதல்ல அந்த எல்லாம் வல்ல சித்தர் சொன்னபடி குலசேகர பாண்டியன் நிர்மாணித்தது போக, மீனாட்சியே ராணியாக இருந்து கொண்டு தன்னுடைய திருமண வைபவத்துக்காக மதுரையை புனர் நிர்மாணம் செய்தது போக, இது மீண்டும் அவருடைய காலத்திலேயே தன்னுடைய குமாரனுடைய விவகாரத்துக்காக திரும்பவும் புதுசாக பண்ணுறா மதுரையை. அப்படி மதுரை பண்ணும்போது முதல்ல மதுரையை மீனாட்சி கல்யாணத்தின் போது பார்த்தவாளாம் என்ன சொன்னாலாம், மதுரை தனக்குத்தானே சமம்னு சொன்னாலாம். மதுரையை போல் இன்னொரு ஊர் கிடையாது, அழகான ஊர் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. அதனால் மதுரை தனக்குத்தானே சமம்னு சொன்னாலாம். இப்போ என்ன சொல்கிறதுன்னு கேட்டாலா, மதுரை தனக்கு தன்னை விட தான் அதிகம்னாலாம். மதுரை முன்பு தனக்குத்தானே சமமாக இருந்தது, இப்போ மதுரை என்ன ஆகிடுத்து, தன்னை விட தான் பெருசாக கொடுத்து தனக்குத்தானே அதிகம் என்று சொன்னால. அன்று தானே தனக்கொப்பதாகும் வண்ணம் அணி அமைத்தார், இன்று தானே தனக்கு அதிகம் என்று எண்ணும் வண்ணம் எழில் அமைத்தார். அப்படி அழகாக மதுரை அலங்காரம் பண்ணால் மீனாட்சி கல்யாணம் போலவே இந்த காந்தி மந்திரனுடைய கல்யாணமானது நிகழ்கின்றது. அப்படி நிகழும் பொழுது அந்த சோமசேகர சோழராஜா கன்னியாதானம் பண்ணுறார். தன்னுடைய கோத்திரத்தை சொன்னார், பிரவரத்தை சொன்னார். நான் பெற்ற அருந்தவ குழுதாகின் இந்த பெண்ணை பார்வதி பரமேஸ்வராள் போல உங்களை நினச்சி, நீங்கள் பெற்ற இந்த சந்திரவம்சத்து குமாரனுக்கு அவனை பரமேஸ்வரனாக நினச்சி தானம் பண்ணுறேன், இப்படி தானம் பண்ணுறதுனால எனக்கு சிவலோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கன்னியாதானத்தை இந்த சோமசேகர சோழராஜாவானவர் பண்ணினார். பண்ணது கூட இல்லாமல் நிறையா பெரும் சீர் வரிசைகள்லாம் பண்ணாராம். முதல்ல காந்திமதியை தலையிலேருந்து கால் வரையும் தங்க கவசம் விட்டார், கண்ணு தான் தெரியும், உடம்பு முழுக்க தங்க நகையினால் மூடி விட்டார். பிறகு அவளுக்காக நிறைய ரத்தனங்களையும் நிறைய கோதானங்களையும் நிறைய செல்வங்களையும் மதுரையில் கொண்டு வந்து குவித்தார். யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் வித்வான்களையும் மந்திரிகளையும் கலைஞர்களையும் செல்வங்களையும் தன்னுடைய பெண்ணுக்கு சீர்வரிசையாக கொண்டு வந்து பாண்டிய தேசத்தில் சோழராஜாவானவர் சேர்த்து வைத்தார். அப்படி கன்னியாதானம் அது ஆயிற்று. பாணிகிரகணத்தை முகூர்த்தத்தில் உக்ரகுமாரன் செய்து கொண்டார். மீதி இருக்கின்ற அந்த விவாக காரியங்களெல்லாம் பெரியோர்கள் இருக்கும்படியாக அக்னி காரியங்கள்லாம் செய்தார்கள். செய்த உடனே பெண்ணும் மாப்பிளையுமா போய் முதல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரனை தரிசனம் பண்ணு சொல்லிட்டு சொக்கநாதபுரம் வந்து தரிசனம் பண்ணா, இம்மையில் நன்மை திருவாரி தரிசனம் பண்ணினா, நகரவலம் வந்தார்கள், வந்து திரும்பவும் அரண்மனைக்குள் நுழைந்து தங்களுடைய மாதா பிதாக்களை உக்ரகுமாரவர்மர் தன்னுடைய புது மனைவியோடு கூட வணங்கினார் என்று பார்க்கின்றோம். இப்படி வணங்கி இனிமையாக அந்த பொழுது போய்கொண்டிருக்கிறது. அப்போ சுவாமி நினைச்சாரா, நாம் மீண்டும் கைலாசத்துக்கு எழுந்துள்ள வேண்டும், பூமியில் நம்ம வந்து சுந்தர பண்டியனாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணது போதும் என்று பெருமான் நினைத்தார். அதற்கு எஞ்சிய அந்த தர்மங்களை பண்ணணுங்கிறதுக்காக உக்ரகுமாரனை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், குமாரா, நீ சிறப்பாக இந்த பாண்டி நாட்டை ஆழ்வாய் என்பதனால உனக்கு மணிமுடி கவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உடனே உக்ரகுமாரனுக்கு ஒரு மனசில் ஒரு துயரம் வந்ததான். இப்படி பண்ணிவிட்டு அப்பா காணா போயிட்டா என்ன பண்ணுறது? ரெண்டாவது, இந்த ராஜ்ய பாரம் என்பது ஒரு பாரம், அந்த பாரம் இல்லாமல் இருந்தோம், இருந்தாலும் பிதாவுடைய ஆஜ்ஞையை மீறக்கூடாது என்பதற்காக மௌனமாக அவர் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது மந்திரிகளை கூப்பிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து இவனுக்கு முடி கவிக்க வேண்டும், அதற்கு முன்பாக இவனுக்கு மூணு கிஃப்ட்டு தரப்போகிறேன் சொன்னார். இந்த காரனேஷன் மணிமுடி கவிப்பதற்கு முன்பாக மூன்று கிஃப்ட்டு உனக்கு தரேன், பரிசு தரேன். அந்த மூன்றும் உனக்கு எதிர்காலத்தில் பயன்படும். எப்படி பயன்படும்னா, உனக்கு நீ அறிய மாட்டாய், மூன்று பகைவர்கள் இருக்கிறார்கள். அப்படியா? எனக்கு பகைவர்களா? யார் அது? தேவேந்திரன் உனக்கு ஒரு பகைவன், வருணன் உனக்கு ஒரு பகைவன், மேரு உனக்கு பெரிய பகைவன் இல்லை, ஆனால் அது திமிர் பிடிச்சது, சொன்ன பேச்சை கேட்காது, பாராமுகமாக இருக்கும், அடங்காப்படாது. மேருங்கிற மலை, இந்த மூணு பேரையும் நீ என்ன பண்ணணும், உன் வசமாக ஆக்கணும். அதனால உனக்கு மூணு ஆயுதங்கள் தரேன். இந்த சக்கராயுதம், தமிழில் வளை என்று பெயர், வளைந்திருப்பதனால் வளை. அது என்ன? உண்மையில சக்கரம், திருமால் கையில் இருக்கிற சக்கரம் போல இவர் கையில் ஒரு சக்கரம் வளை. ஒரு வேல் தருகிறேன், ஒரு வளை தருகின்றேன், ஒரு செண்டு தரேன். செண்டு என்பது பூச்செண்டு போல, கிளுகிழப்பு போல இருக்கிற ஒன்று, அது தருகின்றேன். எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கூறுகின்றேன். அந்த நேரத்திலும் உனக்கு வந்து நினைவூட்டுகின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்திரன் உன்னோடு போருக்கு வருவான், அப்பொழுது இந்த சக்கராதியத்தை அவன் மீது பிரயோகம் பண்ணு, அது அவன் தோற்று ஓடும்படியாக செய்யும், அவன் நீ வேண்டியதை கொடுத்து விடுவான். வருணன் உன் மீது இந்த மதுரையை அழிப்பதற்காக கடல் பொங்கும்படியாக செய்வான், அப்பொழுது கடல் பொங்கி மதுரை மாரகத்தை அழித்து விடாமல் இந்த வேலையை அந்த சமுத்திரத்தின் மீது எரிந்து விடுவாயாக, அது அந்த கடல் நீரனை உறிஞ்சி பருகிவிடும். மேருமலை நீ கேட்ட செல்வத்தை தாராமல் பாராமுகமாக கொழுப்பு பிடித்து இருக்கும், அப்பொழுது அது நோகும் வண்ணம் இந்த சிறிய செண்டினாலே அடிப்பாயாக. இந்த சின்ன செண்டினால அடித்தா அதுக்கு வலிக்குமான்னு நினைக்காத, இதில் அவ்வளோ பவர் இருக்கு. இதனால் அடித்தால் அந்த மேருமலை என்ன பண்ணும், அது உடம்பு நொந்து உன் திருவடியில் விழுந்து வணங்கி வேண்டியதை எடுத்துக்கொண்டு போ என்று தன்னுடைய கஜானாவை திறந்து காட்டும் என்று சொல்லி அந்த உக்ரகுமார பாண்டியருக்கு முடிகவித்தார். முடிகவித்து விட்டு சுமதி என்ற அந்த மந்திரியை கூப்பிட்டார். சுமதி எப்படி இருக்கிறார்? மலையத்வஜனுக்கு மந்திரியாக இருந்திருக்கிறார், சுந்தர பாண்டியருக்கு மந்திரியாக இருந்திருக்கிறார், இப்போ இவருக்கு உக்ரகுமாரருக்கு மந்திரியாக இருக்கிறார். அப்படின்னா அவள்லாம் தீர்காயுசாகவும் யவ்வனமாகவும் இருந்திருக்கிறார். அந்த சுமதியை கூப்பிட்டு, நீ கல்வியும் கண்ணும் கவசமும் போல இந்த குமாரனை காத்து வருவாயாக. சாட்சாத் முருகப்பெருமான் தான் இருந்தாலும் லோகத்தில் எப்படி நடக்கணுங்கிறத சுவாமி ரோல் மாடலாக இருந்து காமிக்கிறார். ஒரு பிதா வித்வானாக தன்னுடைய புத்திரன் இருந்தாலும் கூட சொந்தக்காரர்கிட்ட இந்த குழந்தையை காப்பாற்றுங்கோன்னு சொல்லணும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கோ, என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் சொல்லிடக்கூடாது. எந்த பிதாவும் தன் குமாரன் அப்படி சொல்லக்கூடாது. அவன் பெரிய மகாவித்வானாக இருக்கலாம், இருந்தாலும் குழந்தை ஏதாவது தப்பாக பேசிட்டான்னு நீங்கள் கோச்சிக்கக்கூடாது. குழந்தை கூச்சப்படுவான், அவனுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தெரிஞ்சு செய்யுங்கோ என்று தன் குழந்தையை காப்பாற்றணும். அதுபோல் மந்திரி சொல்கிறார், இந்த உக்ரகுமார பாண்டியரை நீங்கள் அரசனாக ஏற்றுக்கொண்டு கல்வியும் கண்ணும் கவச்சமும் போல காத்து வாருங்கள். கல்வி எப்படி காப்பாற்றும்னா, கல்வி ஒரு ஆபத்தில் எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற அறிவினை கொடுக்கும் கல்வி. கண்ணு எப்படி காப்பாற்றும்னா, ஒருத்தன் ஒரு வேல் எறிகிறான், அந்த வேல் வருதுன்னு தெரிஞ்சால் நகர்ந்துக்கும், கண்ணு சொல்லும். இப்போ போயின்னு இருக்கோம், ஒரு வாய்க்கா இருக்குது தாண்டுன்னு கண்ணு சொல்கிறது, முள் இருக்குது காலை வச்சிடாதுன்னு கண்ணு சொல்கிறது, கண்ணு நேரடியாக சொல்லலை, பார்த்தோன்னே தெரிகிறது. அப்படி வருகின்ற ஆபத்தினை கண் உணர்ந்து காக்கின்றது. கவச்சம் எப்படி காப்பாற்றுகின்றதுன்னா, கல்வியும் கண்ணும் கை கொடுக்காத பொழுது. நரேந்திர மோடி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுருக்கார், புல்லட் ப்ரூஃப் காரில் போகிறார். என்ன காரணம்னா, நிறைய எதிரிகள் இருக்கா, முன்கூட்டி அறிய முடியாமல் இருக்கு. எவ்வளவு சிபிசிஐடி வேலை பார்த்தாலும் அதை மீறி ஒரு ஆபத்து வரலாம். அப்படி ஒரு ஆபத்து வந்தால் பறந்து வருகின்ற ஒரு தோட்டா துளைத்த பிறகு ஆபத்து இருக்கக்கூடாது, அதனால கவச்சம். அப்போ கல்வியும் கண்ணும் கைவிட்ட போது, காப்பாற்ற தவறிய பொழுது கவச்சம் அருகிலிருந்து காப்பாற்றும். அதுபோல் ஒரு மந்திரி என்ன பண்ணணும், ராஜாவை என்ன பண்ணணும்னா, கல்வி போலவும், நான் ராஜா எல்லாம் படித்து வச்சுருக்க மாட்டான், அவன் படிக்க வேண்டியதெல்லாம் தான் படித்து அவனுடைய கல்வி குறையை குறையில்லாமல் தன்னுடைய கல்வியினால் நிரப்ப வேண்டும். கல்வி போல் காத்தல், அப்புறம் கண்ணை போல் காத்தல், கவச்சம் போல் காத்து வருவாயாக என்று சுமதி கையிலே ஒப்படைத்து விட்டு சுவாமி சொக்கலிங்க பெருமானுடைய திவ்ய லிங்கத்திற்குள் சென்று மறைந்தார். மீனாட்சியோட மீனாட்சி கையை பிடிச்சுன்னு என்ன பண்ணாரு, மீனாட்சி கையை பிடிச்சுட்டு சொக்கலிங்கத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். அதாவது சொக்கலிங்கம் என்பது மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கே லிங்கம், அது அப்படிதான் பார்த்துட்டு சுந்தரலிங்கம் என்று தேவர்கள் பெயர் கொடுத்தார்கள். குலசேகர பாண்டியன் இந்த கோயிலை நிர்மாணித்து எல்லாம் வல்ல சித்தர் சொன்னபடி சுவாமிக்கு வலப்பால் பின்புறம் மீனாட்சியினுடைய கோயிலை நிர்மாணிப்பதற்கு முன்பாகவே சொக்கநாதர் உண்டு. அந்த சொக்கநாதருடைய லிங்கத்துக்குள்ள மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் உண்டு. அப்படி அந்த ரெண்டு பேருமே அந்த சொக்கலிங்கத்துக்குள் சென்று புகுந்தார்கள். இச்சை தன்னால் இன்னொருட்படிவம் கொள்ளும் ஈரிலா இன்பமூர்த்தி என்று பரஞ்சோதி முனிவர் சொன்னார். தன்னுடைய இச்சையினாலேயே அவனுடைய இச்சைக்கு பெரிய மகத்துவம் உண்டு. பெருமான் விரும்பினால் அது நிகழ்ந்துவிடும். அவனுக்கு சத்திய சங்கல்பம்னு பேர். கண்ணப்ப நாயனார் 6 நாள் சுவாமி கூட இருந்தார். 5 நாளும் சுவாமிக்கு வந்து உணவு ஊட்டினார். இரவு முழுவதும் காவல் காத்தார். அந்த கொடிய விலங்குகள்லாம் பெருமானை வந்து துன்புறுத்தக்கூடாது என்பதற்காக காவல் காத்தார். அப்படி இருக்கும்போது பெருமான் உறங்குவது போல் பாசாங்கு செய்வதற்கு முன்பாக உனக்கு உறக்கம் வந்தால் நீ படுத்துக்கவே பாம்பர். நான்லாம் படுத்துக்க மாட்டேன் பெருமானே, நான் படுத்துண்டா காரியம் தப்பா போயிடும், நீங்க உறங்குங்கிறார். அப்ப ரெண்டு பேரும் நிறைய பேசியிருப்பார் இல்லையா. பேசிய பொழுது பெருமான் என்ன பண்ணார், வேதாதி சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் அந்த 5 நாள்ல இவருக்கு கதையா சொல்லிட்டார் கண்ணப்ப நாயனாருக்கு. அத்தனையும் கேட்ட அவர் தன்னுடைய திவ்ய சுரூபத்தையும் காமிச்சிட்டார். பெருமானே உங்க கழுத்து ஏன் கருப்பா இருக்கு, உடம்பு முழுக்க ரோஜாப்பு மாதிரி சகப்பா இருக்கு, இந்த கழுத்து மட்டும் ஏன் கருப்பா இருக்குன்னு நாயனார் கேட்கிறார். அப்ப சுவாமி சொல்றார், தேவாசுரர்கள் பார்க்கடல் கிடைஞ்சது, விஷம் வந்தது, உலகர்களை காப்பதற்காக தான் அந்த விஷத்தை அருந்தியதெல்லாம் சொல்றார். சுவாமி இனிமே என்னை கேட்காம இப்படி மாட்டிக்காதீங்க, இந்த ஆபத்தான காரியம்லாம் இனிமேல் என்னை கேட்டுன்னு தான் செய்யணும் சொல்றேன். பெருமானே அவன் கொஞ்சோண்டு இருக்கிற தங்கத்தை கூட பேங்க்ல போய் லாக்கர்ல வைக்கிறான், நீங்க கையில இருக்கிற வில்லே வந்து தங்கத்தினால வச்சுருக்கே, மேருமலையே வில்லா வச்சுருக்காரு. நாங்கள்லாம் வந்து சிலை என்ற ஒரு மலையினுடைய கிளையை தான் வில்லா வச்சுருக்கோம் வேடர்கள், எங்களை போல நீங்களும் வேடர் தான் போல இருக்கு. ஆனா தங்கத்தால இருக்கிற வில்லு பயன்படுமா பெருமானே, அது வளையுமா? தங்கத்தால இருக்கிற வில்ல எப்படி பெருமானே பயம் இல்லாம அந்த காட்டுல தனியா வச்சுருக்கே அப்படின்னு கேட்கிறேன். உடனே சுவாமி திருப்புர சம்ஹாரம்லாம் சொல்கிறார், 30 அசுரர்களும் ஒரே காலத்தில் ஓரம்பினால் அழிய வேண்டும்னு வரவாங்கியிருக்கிறா, எந்த தெய்வம் ஒரு அம்பு போட்டாலும் அவர்கள் ஒருவன் மீது அம்பு பட்ட உடனேயே மற்றவங்கள்லாம் வந்து விலகி விடுவார்கள். ஆகவே யாராலும் அவர்களுக்கு அபஜயம் இல்லை, தோல்வி இல்லை, நான் மட்டும்தான் அவர்களை வென்றேன்னு சொல்லி சொல்கிறார். இந்த வில்லை கொண்டு பிரணவங்கிற அஸ்திரத்தை அதில் பூட்டி அவர்களை வென்றேன். பெருமானே நீங்கள் அம்பு போடும்போது மட்டும் அவர்கள் எப்படி ஏமாந்து போய் 3 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னு கேட்குறாரு. அப்படி அவர்கள் ஏமாந்து போட்டோன்னு நான் நினைச்சேன். பெருமானே நீங்க நினைச்சா நடக்குமா? அப்படிதான் வேதம் சொல்றது, நான் நினைச்சாலே நடக்கும். அதான் அவருடைய இச்சை, நான் நினைச்சா அது நடக்கும், நான் நினைச்சாதான் ஒண்ணு நடக்கும், நான் நினைச்சா எதுவும் நடக்கும் அப்படின்னு என்னை பத்தி வேதங்கள் சொல்றதுப்பா, எனக்கு என்ன தெரியும், சத்திய சங்கல்பம் என்ற வேதம் சொல்றேன். அப்ப நாயனார் கேட்டாரா, பெருமானே பூமியில தோன்றி 16 வயசுகள் கண்ணுக்கு இனியராக பழகுவதற்கு இனியவராக பரம பிரேம சுரூபமாக இருக்கிற நீங்க இப்பதானே எனக்கு கிடைச்சிருக்கேள், நான் உங்களை முன்பே அடைய வேண்டும் என்று பெருமானே நீங்கள் ஏன் நினைக்கவில்லை என்று கேட்டாரா நாயனர். உடனே பெருமானவருக்கு அன்புக்கு வசப்பட்டு கடவுளே நாயனாருக்கு பதில் சொல்ல முடியல. சுவாமி சொன்னார், எனக்கு தூக்கம் வருது. நாயனார் சொன்னார், பரவாயில்ல புறங்குங்கள். அப்ப பரமேஸ்வரன் சத்திய சங்கல்பன், இச்சை தன்னால் இன்னொரு படிவம் கொள்ளும் இரிலா இன்பமூர்த்தி, அவர் விரும்பினா என்ன நடக்கும். சிவபுராணத்தில் நாரதர் என்ன பண்ணிட்டார், ஒரு காலத்தில் மதிமயங்கி மகாவிஷ்ணுவுக்கே சாபம் கொடுத்துட்டார். எதனாலன்னு கேட்டால், பூமியில் ஒரு சுயம்வரம் வந்தது, அந்த சுயம்வரத்தில் ஒரு ராஜகுமாரி, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லா ராஜாக்களும் வர, இப்போ நாரதருக்கு ஒரு ஆசை வந்தது, நான் போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு பெருமாள்கிட்ட சொன்னாரா. ஏயா நீ ஒரு தபஸ்வி, உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கேட்டாரான். இல்லை இல்லை அது ஒன்று இருந்துட்டு போட்டோமே, அந்த குறை வேண்டாம், சரி போய்க்கோ, எல்லாரோட அழகாக நான் இருக்கணும்னா திருமாலே நீர் தான் ரொம்ப அழகாக இருக்கீர், ஆகவே சுயம்வர காலத்தில் உங்களுடைய ரூபத்தை எனக்கு கொடுத்துருங்கோ, கொடுத்துட்டேன்னா எல்லாரோட என்னை பார்த்தா அழகாக தெரியும். அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, மாலையை தூக்கி என் கழுத்தில் போட்டுருவானார். ததாசுன்ட்டார் விஷ்ணு, போய் உட்காந்தார் இவர், உட்காந்தா அந்த பொண்ணு இவரை பார்த்துட்டு மூஞ்சி சுழிச்சுட்டு இன்னொத்த மேலே மாலை போட்டுடுச்சு. இன்னும் இவருக்கு கோபம் வந்துடுத்து, நேராக வைகுண்டத்துக்கு வந்தார், என்னை ஏமாத்துட்டேலே, நான் கேட்டபோது சரின்னு சொல்லிட்டு இதே மாதிரி என்னை ஏமாத்துட்டேலே, நான் ஒன்றும் ஏமாற்றவே இல்லையே, நீ கேட்டது தானே செஞ்சேன், என்ன கேட்ட செஞ்சாள், மூஞ்சியில் உன் கண்ணாடியில் உன் மூஞ்சியை பாரு, பார்த்தார் குரங்கு ரூபமாக இருந்தது. நான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கிறேன், அதில் இது ஒரு அவதாரம், எனக்கு குரங்கு வடிவமும் உண்டு, என் வடிவத்தை நீ கேட்டாய், எந்த வடிவம் நீ சொல்லலையே, அதில் ஒரு வடிவத்தை கொடுத்தேன், எது இமீடியட்லி அவைலபிளாக இருக்கோ எடுத்து கொடுத்தேன். உன் குரங்கு மூஞ்சியை பார்த்துட்டு வறண்டு போயிட்டான். உடனே என்ன பண்ணார், நீ இப்படி என்னை ஏமாற்றிய காரணத்தினால பூமியில் போய் பிறப்பாயாக, குரங்குகளுடைய துணையோடு நீ உன் பத்தினியை பெரும் வண்ணம் ராமாவதாரம் பண்ணு என்று நாரதர் வந்து விஷ்ணுவுக்கு சாபம் கொடுக்குறார். கொடுத்துட்டு வருந்துறார் திருமாலே, உனக்கு அடிவனாகின்ற நான் மதிமயங்கி ஏன் உனக்கே சபம் விட்டேன் அப்படின்னு கேட்கும்போது மகாவிஷ்ணு சொல்றார், உன் மீது குற்றம் இல்லை, அது பரமேஸ்வர இச்சை. நீ மதிமயங்கி எனக்கு ஒரு சாபம் கொடுக்கணும், அதனால நான் ராமாவதாரம் எடுக்கணும், அதனால ராவண வதம் ஆகணும் அப்படின்னு சுவாமியினுடைய இச்சை, அதனால உன் மதிமயங்கியது என்று சொன்னார். அப்படி தன்னுடைய இச்சையினாலேயே அனைத்தையும் நிகழ்த்துகின்ற அந்த சொக்கநாத பெருமான் தன்னுடைய இச்சையினாலே சுந்தர பாண்டியனாக இந்த மதுரையை ஆண்டு வந்தான். பிறகு சொக்கலிங்கத்துக்குள் பிரவேசித்து ஐக்கியமானான் என்ற அளவிலே இன்றைக்கு நாம் நிறுத்திக் கொள்வோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா, ஆடக முதரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி, திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: மனம் பொறிபுலன்களின் மூலமாக செயல்படுகிறது. பொறிபுலன்கள் மனம் எந்த விதத்தில் இழுத்துக்கொண்டு செல்லுமோ அந்த விதத்தில் செயல்படுகிறது. காமம் என்பது மனத்தினுடைய செயல், ஆசை என்பது மனத்தினுடைய செயல். அந்த ஆசைங்கிறது வந்து ஒரு அனுபவத்தின் மூலமாக வருகிறது. இந்த அனுபவம் ஆனந்தகரமானது, இந்த அனுபவம் சுகமாக இருக்கிறதுன்னு மனது அதனை பிரித்து பார்க்கிறது. ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை மனம் எப்படி உணர்கிறதோ அப்படி அது ஆனந்தம் அல்லது சுகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு இன்னொரு அனுபவங்கள் அல்லது அதே அனுபவத்துக்கு மனம் ஆசைப்படுகிறது. அந்த ஆசைக்கு பேர் காமம்னு பேர். இது படித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம், அனுபவித்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு பொறி புலன் மூலமாக இந்த மனத்திற்கு உள்ளே சென்று நம்ம படித்திருக்கலாம். இப்ப நம்ம சாதாரணமா காமம் என்பதை உடற்காமம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம சொல்லுகிறோம். எல்லாருக்கும் அனுபவித்தா இதை சொல்லுகிறார்கள் கிடையாது. இன்னொருவரை பார்க்கிறார்கள், ஒரு சினிமால பாக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த முதலறிவு காட்சிகள்லாம் சினிமால வரும். சாஸ்திர பிரகாரம் அது வந்து செய்யவே கூடாது. 3 நாளைக்கு அப்புறமாகத்தான் கர்ப்பாதானம் என்று சொல்லும்படியாக மந்திரங்கள் மூலமாக அவர்கள் சேர வேண்டும் என்பதெல்லாம் விதி. இது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியது. ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம், அதுதான் ஆஹா பெரிய விஷயமாக சினிமாவில இது ஒரு பெரிய கலாச்சாரமாக சினிமா கொண்டு வந்து விட்டது. இப்ப சினிமால இருந்து வந்திருக்கிறது, இவன் சினிமாவை பார்க்கிறான், இவன் மனசுக்குள்ள கற்பனைகளை வளர்த்து கொள்ளுகிறான். இதுதான் சுககரம், இதுதான் ஆனந்தகரம் என்று நினைத்துக் கொள்ளுகிறான். இந்த ஆனந்தம் அல்லது சுகம் என்பது இவன் நினைத்த மாதிரி இல்லாவிட்டால் இவனுக்கு அது துக்கத்தை தருகிறது. இதுதான் ஒரு சுழற்சி. இந்த ஆசை என்பது எப்படி வருகிறதுனா இந்த சுழற்சி மூலமாகத்தான் வருகிறது. மன்மதன் அப்படிங்கிறவனுக்கு அதுதான். இந்த அவன் வைத்திருக்கக்கூடிய பஞ்ச பானங்கள் வேறொன்றும் கிடையாது, நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள். பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக மன்மதன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய சக்தியானது வருகிறது. மனத்தினுடைய சக்தி வருகிறது. மனத்திலே இருந்து தோன்றியவன் அப்படின்னு அதனால தான் அவனை மனசிஜன் சித்தஜன் அப்படின்லாம் சொல்லுகிறோம். மனத்திலே இருந்து வரக்கூடிய ஆசைக்கு பேரு, ஐம்புலன்களின் மூலமாக செயல்படக்கூடிய ஆசைக்கு பேரு மன்மதன். அப்படின்னா ரதின்னா என்ன? அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். நான் ஒரு வீட்டை பார்த்தேன், நல்ல தோட்டம், அழகான நிறம், 2 மாடி வீடு, சுகமா இருக்குன்னு மனசு நினைச்சது, ஆசைப்பட்டது, அதுல ஒரு ஈடுபாடு வந்தது. அந்த வீட்டுல வேற ஏதாவது கலர் மாறினா இது என் வீடு கிடையாது, இன்னொருத்தருடைய வீடு. அதான் முக்கியமான விஷயமே, இது என் வீடு கிடையாது, இன்னொருத்தருடைய வீடு. ஓ தப்பா, எவ்வளவு நல்லா இருக்கு இந்த வீட்டுல, இந்த கலர் நடிச்சா நல்லா இருக்குமோ, அங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சு, ஐயோ என்ன பிரச்சனை, என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல ஏதோ சாக்கடை அடைச்சுக்கிட்டு தான், அடேடே அப்படியா, இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, இந்த வீடு இப்படி இருக்கணும். அதாவது ஒரு பொருளில ஆசை ஏற்படும் பொழுது அந்த பொருள் மீது வரக்கூடிய ஈடுபாடு இருக்கிறதே அதுக்கு பேரு ரத்தின்னு பேரு. அது கடைக்கிற வரைக்கும் இந்த ரத்தியானது இருந்து கொண்டே இருக்கும். அந்த பொருளை அடைகின்றவரை, ஆசையை அனுபவிக்கின்றவரை இந்த ஈடுபாடு இருக்கும். இப்ப ஆசைங்கிறது போயிடுச்சு, பொருளுங்கிறது பொருளே இல்லை, அந்த பொருளே இல்லை. ஆனா ஈடுபாடு இருக்கலாம், அந்த பொருள் இல்லைன்னா இன்னொரு ஈடுபாடு இருக்கலாம். இப்போ ஆசையே போயிட்டுது, எனக்கு அந்த வீடு எனக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அது போ, எம்எல்ஏ வீடுங்க, எம்எல்ஏ வீட்டை போய் நான் ஆசைப்பட முடியுமா? அப்புறம் எனக்கு வீடே இருக்க முடியாம பண்ணிட்டு வரவர். சரி, அது விட்டாச்சு. ஆனா அதே மாதிரி வீடு எனக்கு வேற ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு இருக்கும் இல்லையா? மனத்துல ஒரு விதமான அந்த நெருக்கம், ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் இல்லையா, மானசீகமான ஒரு தொடர்பு, அதுக்கு பேரு ரத்தின்னு பேரு. இங்க ஆசை அழிந்து விட்டாலும் கூட நம்முடைய மனத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட அந்த மானசீகமான தொடர்பு அழியவில்லை, அதனால தான் ரத்தி அழியவில்லை. மனது நினைத்தது ஒரு கொடுஞ்செயலை நினைத்தது, இறைவன் மீது அந்த ஞானத்தை அடைய முடியாதபடி நம்மை மயக்குவதற்காக இந்த மனமானது நினைத்தது, இந்த பொருள்கள் மீது ஒரு ஈடுபாடு வந்தது, இப்ப பொருள் அழிந்தது, இந்த பஞ்ச புலன்களும் வயசாயிச்சு, அந்த பஞ்சேந்திரியங்களும் தளர்ந்து விடும். கிட்டத்தட்ட இறப்பு நிலைதான். காது கேட்காது, கண்ணு சரியா தெரியாது, வாயில ஒன்னும் டேஸ்ட் தெரியாது, தொட்டாலும் அடிச்சு போட்டாலும் தெரியாது. இப்ப அப்படி இருக்கிறது, அந்த வயசு வந்தாச்சுன்னு சொன்னா ஆனா ஈடுபாடு போகாம இருக்குமோ? மீசை நிறைச்சாலும் ஆசை நிறைக்காது, அந்த அந்த ஈடுபாடுங்கிற ரத்தி போவதில்லை. அந்த ஈடுபாடுங்கிற ரத்தி இங்கே இருக்கிறாள். மன்மதர் அழிந்துபட்டான். இப்ப இன்னொரு விஷயம் உண்டு. பார்வதியை மனம் செய்து கொள்வதற்காக சிவபெருமான் செல்லுகிறார். எப்ப போனார்? யோகியாக இருந்த பிறகு செல்லுகிறார். இன்னொரு விஷயமும் உண்டு, மன்மதன் அழிந்த பிறகு செல்லுகிறார். திருமணம் எதுக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது ராமாயணத்துல அழகான ஸ்லோகம், சகதர்ம சரீதவா இயம் சீதா மமசுதா சக தர்ம சரீதவா பிரதீச்சசைனாம் பத்ரம் தே பாணிம் கிரஹ்ணீஷ்வ பாணினா. இது பலவிதமான கல்யாணங்கள்ல, பல கல்யாணங்கள்லயும் இதை சொல்லுவார்கள். எல்லாத்துலயும் சொல்லலைன்னா கூட இதை சொல்லுவார்கள். இந்த சீதையானவன் இயம் சீதா மமசுதா, என் பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா எம்னு கிடையாது, மமசுதா சக தர்மச்சரி தவா, உன்னுடைய தர்மத்திலே சேர்ந்து நடத்துவதற்காக. இல்லறம்ங்கிறது எதுக்காக? இல்லறம் என்பது அறம், வீட்டில இருந்து செய்யக்கூடிய ஒரு தர்மம். அந்த தர்மத்துக்காக ஒரு திருமணம்ங்கிறது வைத்தார்கள். இப்போ அதனுடைய நோக்கம் மாறிவிட்ட காரணத்தினாலே அதனுடைய பயனும் மாறிவிடுகின்றது. இதுதான் முக்கியமான விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. நோக்கம் சரியாக இருந்தால் பலனும் சரியாக இருக்கும். இப்ப நம்முடைய திருமணம்ங்கிற நோக்கமே மாறுகிறது. அது காமத்தினுடைய அடிப்படையிலே எழுவது கிடையாது, அது கருத்தினுடைய அடிப்படையிலே, தர்மத்தினுடைய அடிப்படையிலே ஏற்படுத்தப்படுவது திருமணம். அதனால தான் அதுக்கு மனம் அப்படின்னு சொன்னாங்க. மனம்னா என்ன? வாசனை. இந்த வாசனைங்கிறது இப்ப வர்றதில்லை, பல பிறப்புகளாக இது தொடரக்கூடியது, இப்பொழுது வரக்கூடியது. அது மட்டும் கிடையாது, கிரகஸ்த ஆசிரமம், கிரகஸ்தன் இல்லறம், வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய அறம் தர்மம் இது. அதனால தான் இங்கே காமத்துக்கு வேலை கிடையாதுங்கிறதுனால தான் காமத்தை அழித்து விட்டு, காமனை அழித்து விட்டு யோகியாக இருந்தவர் அங்கே போகி என்று சொல்லும்படியாக பார்வதியை மனம் செய்து கொள்வதற்காக செல்கிறார். இது ஒரு முக்கியமான கருத்து. இன்னொரு விஷயமும் உண்டு. இங்கே யோகியாக இருந்த சிவபெருமான் அவர்களுக்கு தான் இருந்ததை இருந்தபடி சொல்லாமற் சொல்லி விளங்க வைத்தாராம். வேற ஒன்றும் கிடையாது. அனுபவம்ங்கிறது ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. நமக்கெல்லாம் அப்படித்தான் ஆகும். எப்போ ஆசைங்கிற விலங்கு, நிகழம்னா விலங்குன்னு அர்த்தம், அந்த விலங்கு பொடி பொடியாக போன பொழுது பின் பேசா அனுபூதி பிறந்தது. அந்த அனுபவம் அப்பதான் பிறக்கும். ஆனா இங்கே அனுபவத்தை சொல்லிக் கொடுத்தார், கதை கொஞ்சம் மாறி இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சொல்லிக் கொடுத்தார். இதே நம்ம அருணகிரிநாதருடைய பார்க்கலாமே. எப்பவருக்கு அனுபவம் வந்தது? இறைவன் தடுத்து ஆட்கொண்டான். அங்கே கோபுரத்து இளையனாராக வந்து அவரை தடுத்து சாகனம்னு போனவரை, தற்கொலை பண்ணிக்க போன அருணகிரி பெருமானை தடுத்து ஆட்கொண்டு யோகமாக அவரை, போகியாக இருந்தவரை யோகியாக மாற்றினான். உலக பற்றிலேயே சுற்றி கடந்தவரை மாற்றினான். அனுபவம் கிடைச்சதா இல்லையா? அதுக்கப்புறம் தான் ஆசா நிகழம் தூடாயினம், இப்பேற்பட்ட அனுபவத்துக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு ஒருங்கி போச்ச. இதுல ஒரு அருமையான விஷயம் உண்டு. இருட்டு போகணும், இருட்டு போகணும்னா 100 வருஷத்து ஒரு குகையில 100 வருஷமா இருட்டு இருக்கு. அதை வந்து என்ன பண்ணணும்? ஓட்டணும். 100 வருஷத்து இருட்டு சார், 50 வருஷமாவது வெளிச்சம் போட்டா தான் ஓடணும். உண்ட ஒரு சின்ன மெழுகுவர்த்தி எடுத்துட்டு போனாலே அது ஓடி போயிடும். 100 வருஷம் இருட்டா இருந்தானே, 1000 வருஷம் இருட்டா இருந்தானே, எப்ப ஓடுகிறது? வெளிச்சம் வரும் பொழுது. எப்ப வெளிச்சம் வருகிறது? இருட்டு ஓடும் பொழுது. ரெண்டும் ஒரே விஷயம் தான். இருட்டு போகிறது, சூரியனுடைய கிரணங்கள் வருகின்றன, வெளிச்சம் வருகிறது. வெளிச்சம் வந்தது, இருட்டு போச்சு. எது முன் எது பின்? அது வருகின்றது, இது போகின்றது. ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்கக்கூடிய விஷயம். ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. இங்கே இவர்களுக்கு 4 பேர்களுக்கும் நன்றாக அறமுறைத்தான் இறைவன். கல்லானின் கீழ் இருந்து அறமுறைக்கின்றான். அப்படி அறமுறைத்த எம்பெருமான் இங்கே மன்மதனையும் தகனம் செய்தான். இப்ப இன்னொரு கருத்தும் பார்க்கணும். இன்னைக்கு முக்கியமா கருத்தாகவே போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. மன்மதன் அழிந்துபட்டானா? சைவ சித்தாந்தத்துல அழிவுங்கிறது ஒரு பொருளுக்கு கிடையாது. இல்லாத ஒரு பொருள் வராது, இருக்கிற பொருள் அழியாது. 3 விதமான தத்துவங்கள் சைவ சித்தாந்தத்துல இருக்கும். பதி, பசு, பாசம், இது அனாதி, இது என்றைக்குமே அழியாது. பதி என்கின்ற இறைவனுக்கு அழிவே கிடையாது, பசுன்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு அழிவே கிடையாது. இது வேற அது வேற, இது அத்வைதம் கிடையாது, நன்றாக நினைத்துக் கொள்ள வேண்டும். கந்த புராணத்துல கச்சியப்ப முனிவர் சைவ சித்தாந்தத்தையே பிழிந்து வைத்திருக்கிறார். சைவ சித்தாந்தத்தை கதையா பார்க்கணும்னு சொன்னா கச்சியப்பருடைய கந்த புராணம் தான் முக்கியமான ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். என்றைக்குமே அழியாத ஒரு பொருள் அது. இறைவன் அழியாதவன், அவனை போலவே ஜீவாத்மாக்களும் தனியாக இருக்கப்பட்டவை, அழியாதவை. முக்கியமான விஷயம் தான். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஜீவாத்மாவை பிணித்து பிரித்து வைக்கக்கூடிய பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கர்மம், மாயை மூன்றும் அழியாதவை, மனங்கள் அழியாதவை, இந்த மூன்றுமே அழியாது. இறைவன் இந்த இவற்றை பிரிப்பதற்காக, மலங்களை பிரித்து எடுப்பதற்காக, எப்படி தங்கத்துல நெருப்புல போட்டு தட்டுகிறோமோ அது மாதிரி தனு கரண போக புவனங்கள் என்று சொல்லும்படியாக நாளை கொடுக்கிறான். இந்த உடம்பு, அதுல இருக்கக்கூடிய கருவி கரணங்கள், இந்த உலகம், அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் என்று சொல்லும்படியாக இந்த நான்கையும் கொடுக்கிறான். நம்ம சாப்பிடுகிறோம், சாப்பாட்டைத்தான் சாப்பிடுறோம், அங்க இருக்கக்கூடிய தட்டையா சாப்பிடுறோம், தட்டுன்னு சொல்றது இல்ல. செட்டி நாட்டு பக்கத்துல எல்லாம் நகரத்தார்கள் மக்கள் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, வட்டில சாப்பிடுமாங்க, தட்டுன்னு சொல்றது இல்ல. தட்டுங்கிறதுக்கு தமிழ்ல இன்னொரு அர்த்தம் உண்டு, தட்டுப்பாடுன்னு அர்த்தம். அப்படி சொல்றதே கிடையாது, தட்டுப்பாடுங்கிறது அவங்கிறமான வார்த்தை, அது சொல்லக்கூடாதான். வட்டில சாப்பிடு, அம்பிகாவதி பாண்டதா ஒரு பாட்டு, வட்டில் சுமந்து மருங்கசைய கொட்டி கிளங்கோ கிளங்கு என்று கூவுவாள் அப்படின்னு சொல்ற மாதிரி, வட்டில் அப்படிங்கிறது பிளேட்டு, பிளேட்டையா சாப்பிடுறோம், சாப்பாட்டை தான் சாப்பிடுறோம், தனுக்கரண போக புவனங்கள் பிளேட்டு மாதிரி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை அனுபவிப்பது கிடையாது. அனுபவிப்பது எது? இது தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது ஜீவாத்மா. இது ஆனந்தம் இருக்கிறது, ஆனந்தம் இருக்கின்றது, அந்த கருவி கரணங்கள் மூலமாக நினைத்து அனுபவிப்பதாக மாயையிலே இருக்கிறது. இதுல இன்னொரு சிறப்பானது உண்டு. இந்த வட்டில்னு சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது, நகர்த்தார்கள் மக்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, வட்டில்ங்கிறது மட்டும் இல்லை, வட்டில சாவிடு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, அசல சாற்றாத வட்டியில மட்டும் சாப்பிடு, அசல் அப்படியே தான் இருக்கணும், வட்டியத்தான் சாப்பிடணும். இது வந்து ஒரு பெரிய நிதி கொள்கை, ரொம்ப அருமையான விஷயம். அதாவது ஒரு அசட்டை இன்னொரு அசட்டா மாத்தணும்னா அதுல இருந்து வரக்கூடிய விளைவை கொண்டு பண்ணணும், அதை அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது, மாத்திடக்கூடாது. இது ஒரு விதமான நல்ல தத்துவம் அந்த இடத்துல உண்டு. ஆக இந்த தனுக்கரண போக விவரங்கள், இந்த பிளேட்டு மாதிரி, அதை அனுபவிப்பதற்காக கொடுக்கிறான் இறைவன். இந்த பசுவானது இந்த பாசத்தின் பார்ப்பட்டு அனுபவிப்பதாக நினைத்து இறைவனிடத்திலே இருந்து பிரிந்திருக்கிறது. என்றைக்குமே இவையெல்லாம் அழியாதவை, இவை அழியாதவை, எந்த பொருளுக்கும் அழிவு கிடையாது. நீங்க எந்த உதாரணம் வேணும்னாலும் எடுத்துங்க. என்னாகும், ஒரு பெரிய குடம் இருக்கிறது, குடம் மண்ணிலே இருந்து செய்யப்பட்டது, குடம் உடைந்தது, குடம் எங்க போச்சு, மண்ணுக்குள்ள திரும்பி போச்சு, மண்ணில இருந்து குடம் வந்தது, குடம் மண்ணாச்சு. இப்போ ஒரு தங்க நகை வந்தது, எங்க இருந்து வந்தது, தங்கத்துல இருந்து வந்தது, தங்கம் எங்க இருந்து வந்தது, மண்ணில இருந்து வந்தது. நகையானது அழிக்கப்படுகிறது, எங்க போகிறது, மண்ணுக்குள்ளே போகிறது. இந்த உடம்பு வருகிறது, எங்க இருந்து வருகிறது, மண்ணுக்குள்ளே போகிறது, மீண்டும் அப்படியே சுற்றி சுற்றி வருகின்றது. இது ஒரு பெரிய சுழற்சி. இல்லாத பொருள் வரவே வராது, இருக்கிற பொருளுக்கு அழிவே கிடையாது, மாற்றம் உண்டு. இங்க மன்மதனுக்கு மாற்றம் ஏற்பட்டது. இங்க இன்னொரு ஒரு அருமையான விஷயத்தையும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அம்பிகையினுடைய லலிதோபாக்கியானம் இங்கிருந்துதான் ஆரம்பிக்கும். அம்பிகையினுடைய அம்பிகை லலிதையாக லலிதாத் மகா திரிபுரசுந்தரியாக வந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மன்மத தகனத்திலே இருந்துதான் ஆரம்பிக்கும். அந்த சாம்பல் தான் பண்டாசுரனாக மாறும். அந்த பண்டாசுரனை அழிப்பதற்காகத்தான் லலிதாம்பிகையாக எம்பெருமாட்டி வருகிறாள்ங்கிறது அங்கே சாஸ்திரர்களுடைய புராணமாக செல்லும். இதுக்கு அழிவே கிடையாது. அழிவு இல்லாத காரணத்தினாலே தான் இந்த மன்மதனை அனங்கனாக உயிர்ப்பிக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறார்னா என்ன அர்த்தம், இவனை மாற்றி அப்படி மறைச்சு கீழே வச்சிருந்த திருப்பி கொண்டு வந்து சேர்த்து விட்டார், அவ்வளவுதான். அவன் உருவத்தோடு இருப்பதாக காணப்பட்டான், இப்ப உருவம் இல்லாம அனங்கனாக அவனை மாற்றினார், அவனை மாற்றி இருக்கிறார். இந்த கந்த புராணத்துல பலவிதமான விஷயங்கள் வரும். தாரகன், சிங்கமுகன், சூரபத்மன் அவனை கொன்னுட்டாங்கன்னே கிடையாது, அவர்கள் இறக்கவில்லை, அழிக்கப்படவில்லை, மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்து. அதே போலத்தான் இங்க மனத்திலே இருக்கக்கூடிய அவாவை அழிக்க முடியாது, எனக்கு இருக்கக்கூடிய ஆசையை மனம் செயல்படுவதை அழிக்க முடியாது, அவற்றை மாற்ற வேண்டும். எப்படி மாற்ற வேண்டும்? இதுக்கு ஒரு சூத்திரத்தை நம்ம வைத்திருக்கிறார்கள். பூஜை செய்கிறோம், சிவலிங்கம் அருமையான சிவலிங்கம், அழகா இப்பதான் எவ்வளவோ வருகிறது, ஜேடுல சிவலிங்கம், ஸ்பட்டிகத்துல சிவலிங்கம், எத்தனையோ மாக்கல்ல சிவலிங்கம், சிவலிங்கம் இருக்கிறது. நம்முடைய கண் அந்த ஸ்பட்டிக லிங்கத்தையே பார்த்து கொண்டிருக்க, பால் விழுந்தா அப்படியே ஸ்பட்டிக லிங்கம் பாலா இருக்கும். அப்படி சந்தனத்தை கரைச்சு அபிஷேகம் பண்ணா சந்தனமா போகும். கொஞ்சம் குங்கும அந்த கட்டையோ அல்லது செஞ்சந்தனமோ அல்லது குங்கும அபிஷேகமோ அல்லது மஞ்சளோ அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த நேரத்துக்கு அப்படியே மாறும். ஒரு புஷ்பத்தை வச்சா செவப்பான ஜபா குஸ்மம்னு சொல்லக்கூடிய செம்பருத்தியை வைக்கும் பொழுது சகஜவேன்னு இது மாறும். அந்த வர்ண ஜாலமா இருக்கும் இந்த சிவலிங்கம் ஸ்பட்டிகலிங்கம், அப்படியே வர்ண ஜாலம் டாலடிக்கும். இருந்துட்டு போகட்டும், கண் அங்கே இருக்கும். என்ன செய்கிறோம்? இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அப்படியே அபிஷேகம் ஊற்றி கொண்டே இருக்கும் பொழுது அந்த பால் நிறத்துல மாற, அந்த மஞ்சள் நிறத்துல மாற, செம்பஞ்சு குழம்பாக மாற கண் அங்கே இருக்கும். வாயானது இறைவனை நோக்கி ஸ்தோத்திரங்களிலேயே இருக்கும். நம்முடைய காதானது இந்த ஸ்தோத்திரங்களை கேட்டுக்கொண்டு மணியினுடைய ஒலியிலேயே இருக்கும். மூக்கானது இதிலே இருந்து வரக்கூடிய மலர்களினுடைய மனத்தையும் சந்தனத்தினுடைய மனத்தையும் ஊதுபத்தினுடைய மனத்தையும் நுகர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப உடம்பானது அங்கே பூஜையை செய்து கொண்டிருக்கிறது. இப்ப எந்த பொறி புலன்களின் மூலமாக மனது செயல்படுகிறதோ, எதுக்கு காரணமா, ஆசைக்கு காரணமா இருக்கோ, அது இப்ப எப்படி ஆகி இருக்கிறதுனா, சிவ பூஜை என்று சொல்லும்படியாக இந்த கருவி கரணங்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஆசையை மனத்தை என்னைக்குமே அழிக்க முடியாத இந்த ஆசைகளை நாம் மாற்றுகிறோம். இது எனக்காக கிடையாது, இந்த ஆசையை நான் என்ன செய்கின்றேன், இறைவனுக்கானதுன்னு மாற்றி கொடுக்கிறேன் இல்லையா. அழியாத ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை இன்னொரு ஆக்கத்திற்காக பயன்படுத்துகிறோம். அதுதான் இங்க பூஜையினுடைய முக்கியமான நோக்கம். நம்ம பூஜை பண்றது எதுக்கோ இல்லை, எனக்கு காசு கொடு, பணம் கொடு, பங்களா கொடு, அதெல்லாம் கிடையாது. இந்த மனதானது ஐம்புலன்களின் மூலமாக அங்கே போய் ஒன்றுபட்டு விட வேண்டும். ஒன்றுபடும் பொழுது இறைநிலை சித்திக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, சண்டேஸ்வர நாயனார் மணலிலே லிங்கம் பிடித்து கொடம் கொடமா பால் எடுத்து அபிஷேகம் செய்கிறார். மண்ணில பண்ணக்கூடிய லிங்கம் நிக்குமா? அது ஆத்து மணல்ல பண்ணக்கூடிய லிங்கம் நிக்குமா? நின்னது மண்ணியாற்றங்கரையிலே திருச்செங்கலூரிலே. நம்ம பின்னாடி கந்தபுராணத்துல அந்த விஷயத்தையும் அந்த குமாரபுரியனுடைய தன்னையையும் பார்க்க போகிறோம். முதல்ல முருகப்பெருமான் பூஜை பண்ண இடத்துல சண்டேஸ்வர நாயனார் பூஜை செய்கிறார். யக்ஷதத்தன் என்று சொல்லும்படியாக இவருடைய தந்தையார் வந்து விசாரசர்மராக இருந்த சண்டேஸ்வர நாயனார் பூஜை செய்யும் பொழுது பால் குடத்தை எட்டி உதைத்தானா, அவர் அடி அடினு அடிக்கிறான். உடம்புல படவே இல்லையே, மனசெல்லாம் சிவபூஜையில இருந்தது. பால் குடத்தை எட்டி உதைத்தானா யாருன்னு தெரியல. பாதகமே சோறு பற்றியவா தோணோக்கம் என்று சாதியினும் வேதியன் தாதகனை என்று சொல்லும்படியாக மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்லுவார் ரெண்டு இடத்துல. அப்படி அந்த சண்டேஸ்வர நாயனார் தன்னுடைய தந்தை என்றும் பார்க்கவில்லை, இவனை கொன்றால் பிரம்மகத்தி வரும்னு தெரியாது, யாருன்னே தெரியாது. இருந்த கோலை எடுத்து அடித்தார், மகிழ்வானது கால் துண்டானது கீழே விழுந்தான், அவன் இறந்தான், விக்ஷதத்தன் இறக்கின்றான். இவ பார்க்கணும், மனமானது அங்கே ஒன்றுபடுகின்றது. அப்பா அடிச்சது தெரியாது, அப்பா உதைச்சது தெரியாது, அப்பா திட்டியது தெரியாது, ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், சிவபெருமானுக்கு அங்கே ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் என்று சொல்லும்படியாக அஞ்சிலே ஒன்றாக பாலை கொண்டு அவர் பொழிந்து பூஜை செய்தார். அதுதான் தெரியும், இந்த மனமானது மாற்ற முடியாமல் இருக்கிறது. அந்த மனத்தை கொண்டு இறைவனை அடையக்கூடிய வழியாக செலுத்துகிறோம். இருவினை ஒப்பு, சக்தி நிபாதம், மலபரிபாகம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா சைவ சித்தாந்தத்துல, அது மாதிரி மாற்றுகிறோம். மாற்றி நம்மை உயர்த்தி கொள்ளுகிறோம். எந்த ஒன்று நம்மை கீழே தள்ளுமோ அந்த ஒன்றையே தெப்பமாக பிடித்து கொண்டு நாம் மேலே செல்ல போகிறோம். அதுதான் இங்கே சொல்லி இருக்கக்கூடிய தத்துவங்கள். நம்ம இருக்கக்கூடிய ஏராளமான தத்துவங்களை பொதிந்து வைத்து கந்தபுராணமானது இங்கே சொல்லுகிறது. நாமும் அடுத்தது கதையை தொடர்ந்து கொண்டு மிச்சம் இருக்கக்கூடிய தத்துவங்களையும் அங்கே பார்க்க போகிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்ட் ரேடியோ. the 24/7 spiritual channel from shayvam.org.
2: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம.
4: சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 14 முதல் சிவபிரான் கூறுகிறார், அழகிய திருமுகத்தவளே, குருவின் அனுமதியின்றி, செயலூக்கமான செயலின்றி, ஸ்ரத்தையான ஈடுபாடின்றி, நெறிமுறை வழுவாத தட்சிணையின்றி செய்யப்படும் ஜபம் என்றுமே பயன் தராது. திரு ஐந்தெழுத்தோ எனது சுரூபமே. இத்திரு ஐந்தெழுத்தின் இந்த திரு ஐந்தெழுத்தை குருவின் அனுமதி பெற்று செயலூக்கத்துடன், மிகுந்த ஈடுபாடுடன், உரிய தட்சிணையோடும் சேர்த்து ஜபிக்கப்படுமானால் அது மந்திர சித்தியை தரும். அதனால் பெரும் பயனும் கிடைக்கும். சீடனானவன் முதலில் உயர்ந்ததோர் ஆசிரியரை, அதாவது குருவை தேட வேண்டும். அவ்வாசிரியர் ஜபத்தை குறைவின்றி செய்தவராகவும், நற்குணங்களுக்கு இருப்பிடமாகவும், தியான யோகம் நன்கறிந்து அதை அனுஷ்டிப்பவராகவும், நல்லதொரு அந்தணராகவும் இருக்க வேண்டும். அம்மாதிரியான குருவை நாடி மன தூய்மையுடன் அவருக்கு பணிவிடை செய்தல் வேண்டும். அச்சீடன் மனோ வா காயம் மற்றும் தனது செல்வத்துடன் உரிய முறையில் குருவை பூஜிக்க வேண்டும். செல்வச் செழுமை இருக்கும் சீடனாகில் தன் குருவிற்கு யானை, குதிரை, ரதம், ரத்தனங்கள், பூமி, வீடு முதலியன வழங்கலாம். தன் காரியம் பயன்பெற வேண்டுமெனில் அவன் தனது செல்வத்தை தானம் செய்வதில் கடிமித்தனம் செய்யாதிருக்க வேண்டும். பின் தன்னைச் சேர்ந்த அனைத்து பொருள்களோடு தன்னையே குருவின் திருவிடி தாமரைகளில் அர்ப்பணிக்க வேண்டும். இவ்வாறு எவ்வித வஞ்சனையுமின்றி தன்னால் இயன்றவரை குருவை பூஜித்தல், அவரிடம் இருந்து மந்திரத்தையும் அதற்கான வழிமுறைகளான அறிவையும் உபதேசத்தின் வழியாக பெற வேண்டும். இவ்வாறாக பூஜிக்கப்பட்ட குரு தன் சீடனுக்கு மந்திரோபதேசம் செய்ய வேண்டும். அச்சீடனோ ஒருவருட காலமாவது தன் குருவிற்கு பணிவிடை செய்திருக்க வேண்டும். அவ்வாறு பணிவிடை செய்வதில் ஆர்வம் கொண்டவனாக, நான் என்கிற அகங்காரம் அற்றவனாக, உபவாசம் இருந்து நீராடி தூய்மை பெற்றவனாக இருக்க வேண்டும். மேலும் திரும்பவும் விசேஷமான தூய்மைக்காக உயர்ந்த தூய்மையான திரவியங்களை கலசத்தில் இட்டு அதில் நீரை வார்த்து, அதை மந்திரங்கள் கூறி சுத்தி செய்து, அதை புண்ணியாகவாசன நீரால் சீடனை நீராடச் செய்ய வேண்டும். பின் சந்தனம், வஸ்திரம், புஷ்பமாலைகள் ஆகியவற்றால் அலங்கரித்து அங்கு குழுமியுள்ள அந்தன பெருமக்களை பூஜிக்கச் செய்து அவர்களது ஆசி பெற வேண்டும். பின்னர் சமுத்திரக்கரை, நதிக்கரை, மாட்டுக்கொட்டகை, தேவாலயம் மற்றும் ஏதாவது ஒரு தூய்மையான இடத்திலோ அல்லது தனது வீட்டிலோ சுப திதியில், சுப நட்சத்திரத்தில், தோஷமற்ற யோகத்தில், நல்லதொரு காலத்தில் அச்சீடனுக்கு தனிமையில் இறைவரது அருள் வேண்டி முறைப்படி சிவஞானத்தை உபதேசிக்க வேண்டும். மந்திரத்தை உபதேசிக்கும் போது மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மெதுவாக வலது காதில் உபதேசித்து சீடனை திரும்ப திரும்ப அம்மந்திரத்தை உறக்க சொல்ல செய்ய வேண்டும். பின், உனக்கு மங்களம் உண்டாகட்டும், நல்லன உண்டாகட்டும், சோபமான கல்யாணம் உண்டாகட்டும், நீ அனைவரிடமும் அன்புடன் இரு என்று ஆசி வழங்க வேண்டும். சிவம் சாஸ்து, சுபம் சாஸ்து, சோபனோஸ்து, பிரியோஸ்த்விதி ஏவம் தத்யாத் குருர் மந்திரம் ஆக்ஞாம் செய்வ ததப்பராம். இவ்வாறு குருவிடமிருந்து மந்திரத்தையும் தீட்சதையையும் பெற்ற சீடன் மனதை ஒருநிலைப்படுத்தி சித்தி பெற வேண்டும் என்கிற உறுதியோடு புறச்சரண முறைப்படி தினமும் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். மந்திர சித்தி பெறும் பொருட்டு தினமும் 1008 முறைக்கு குறையாமல் அம்மந்திரத்தை உயிருள்ளவரை உருவேற்ற வேண்டும். இவ்வாறு ஒருநிலைப்பட்ட மனதுடன் திரு ஐந்தெழுத்தை ஜபிப்பவன் உயர்ந்த கதியை பெறுவான். எவன் ஒருவன் மன அடக்கம் புலனடக்கத்துடன் பகல் உணவை தவிர்த்து இரவு மட்டும் உணவு ஏற்று மந்திரத்தில் உள்ள எழுத்துக்களுக்கு 1,00,000 வீதம் 4 முறை ஜபிப்பானோ அவனை புறச்சரணை செய்தவனாக கூறுவர். புறச்சரணம் என்பது ஒரு மந்திரத்தை 1,00,000 வீதம் ஜபம் செய்து, அதில் 1/10 ஹோமம் செய்து, அதில் 1/10 தர்ப்பணம் செய்து, அதில் 1/10 மார்ஜனம் அதாவது புரோக்ஷணம் செய்து, அதில் 1/10 அண்டனர்களுக்கு உணவு படைத்தவர்கள் ஆசி பெறுவதாகும். இம்மாதிரி புறச்சரணம் செய்து முடித்த பின்பும் தினம் தவறாமல் அந்த ஜபத்தை செய்து வருபவனுக்கு இணையாக எவரும் இல்லை. அவன் சித்திகளை பெற்றவன் ஆவான், சித்திகளை தருபவனாகவும் ஆவான். சாதகன் நன்கு நீராடி நல்லதொரு தூய்மையான இடத்தில் முறைப்படி ஆசனம் அமைத்துக் கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி தன் இதய கமலத்தில் சிவனையும் இறைவியையும் தன் குருவையும் நினைத்து தியானித்த வண்ணம் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு மௌனமாக எரித்தல் மற்றும் நனைத்தல் என்பன மூலமாக ஐந்து தத்துவங்களையும் சோதனை செய்து ஜபிக்க வேண்டிய மந்திரத்தின் நியாசங்களை செய்ய வேண்டும். அதன்பின் பிராணம் அபானம் என்கிற வாயுக்களை தன்வசமாக்கிக் கொண்டு நம் இருவரையும் தியானித்து பின் மந்திரத்திற்கான ரிஷி, சந்தஸ், தேவதை, பீஜம், சக்தி, கீழகம் முதலியனவற்றையும் முறைப்படி செய்து பின் மந்திரத்தினால் குறிப்பிடப்படுகின்ற பரமேஸ்வரனான சிவபுரம் பொருளை தியானித்த வண்ணம் திரு ஐந்தெழுத்தை ஜபிக்க வேண்டும். மானசீகமாக செய்யும் ஜபமே மிக உயர்ந்தது. உதடு அசையுமாறு செய்வது மத்தியமம். வாசிகமாக உரத்து சொல்வது குறைந்ததான நிலையாகும் என்பது ஆகம வித்வான்களின் கருத்து. வாசிக ஜபம் என்பது மந்திரத்தின் எழுத்துக்களை குரில் நெடில் என்பதற்கேற்ப உறக்கவோ மென்மையாகவோ பிறர் கேட்கும்படி சொல்வது. உபாம்சு அதாவது உதட்டளவில் உபாம்சு என்கிற முறையில் நாக்கு மட்டும் பொருளும் அல்லது மிக மிக மெல்லிய குரலில் பிறல் காதில் தெளிவாக கேட்கப்படாத மாதிரி ஜபிப்பது மானசீகமான ஜபம் என்பதில் ஓதக்கூடிய மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தையும் அல்லது பதத்தையும் அதாவது சொல்லையும் அதன் பொருளையும் நன்கு தியானித்த வண்ணம் வேறொரு சிந்தனையின்றி மனதிலேயே அம்மந்திரத்தை ஜபிப்பது ஆகும். வாக்கான் சொல்லி ஜபிப்பது ஒரு பங்கு பயனை தரும். ஆனால் உதடு மட்டும் அசையுமாறு செய்யப்படும் உபாம்சு ஜபம் 100 மடங்கு பயனை தரும். மானசீகமாக செய்யப்படும் ஜபமோ 1000 மடங்கு பயனை தரும். ஆனால் சகர்ப ஜபம் அதைவிட 100 மடங்கு அதிக பலனை தரும். பிராணாயாமத்தோடு அதாவது காற்றை அடக்கி நிறுத்தி மனம் அலையாதபடி செய்யப்படும் ஜபமே சகர்ப ஜபம் எனப்படும். அவ்வாறு பிராணாயாமம் செய்து மூச்சை அடக்காமல் செய்யப்படும் அகர்ப ஜபத்திலும் ஆரம்பத்திலும் முடிவிலும் பிராணாயாமம் செய்வது சிரேஷ்டமே ஆகும். மந்திரத்தின் பொருள் அறிந்தவன் பிராணாயாமம் செய்யும் போது 40 முறை மந்திரத்தை தொடர்ந்து நினைக்க வேண்டும். இவ்வாறு செய்ய முடியாதவன் தன் சக்திக்கு முடிந்தவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முறை மந்திரத்தை மானசீகமாக செய்யலாம். 5 முறையோ 3 முறையோ ஏன் 1 முறையாவது பிராணாயாமம் செய்ய வேண்டும். சகர்ப அகர்ப பிராணாயாமங்கள் இரண்டிலும் முதலாவதான சகர்ப பிராணாயாமமே சிறந்தது. தியானத்தோடு உருளைப்பட்டு செய்யப்படும் ஜபம் 1000 மடங்கு அதிக பலனை தரும். இதுவரை நான் கூறிய வாசிகம், உபாம்சு, மானசிகம், சகர்ப்பம், அகர்ப்பம் என்கிற 5 வகை முறையில் ஏதாவது ஒரு முறையை கை கொண்டாவது திரு ஐந்தெழுத்தை ஜபிக்க வேண்டும். விரல்களில் எண்ணி ஜபம் செய்வது 1 மடங்கு பயனை தரும். ரேகைகளில் எண்ணி ஜபிப்பது 8 மடங்கு உயர்வு. துளசி மணிகளால் கட்டப்பட்ட மாலையால் எண்ணுவது 10 மடங்கு அதிக பயனை தரும். சங்குமணி மாலை 100 மடங்கும், பவளமணி மாலை 1000 மடங்கும், முத்து மாலை 1000000 மடங்கும், தாமரை மணி மாலை 10,000,000 மடங்கும், பொன்மணி மாலை 1,000,000,000 மடங்கும் பயன் தரும். கர்ப்பை புல்லால் செய்த முடிச்சுகள் கொண்ட மாலையும் ருத்ராட்ச மாலையும் எண்ணிலடங்காத அளவு பயனை தரும். 30 ருத்ராட்ச மணிகள் கொண்ட மாலையால் ஜபிப்பது தனத்தை தரும். 27 மணிகள் கொண்ட மாலை புஷ்டியை தரும். 25 மணிகள் கொண்ட மாலை முக்தி அளிக்கும். 15 ருத்ராட்ச மணிகள் கொண்ட மாலை அபிசார காரியங்களில் பயனை தரும். ஜபிக்கும் போது கட்டை விரலால் எண்ணுவது முக்தி அளிப்பது, ஆட்காட்டி விரலால் பகை கெடுப்பது, பெருவிரல் பணமளிப்பது, மோதிர விரல் அமைதியை தருவது. 108 மணிகள் கொண்ட மாலை மிக மிகச் சிறந்தது. 100 மணிகள் கொண்ட மாலை உயர்ந்தது. 50 மணிகள் கொண்ட மாலை மத்தியமம். 54 மணிகள் கொண்ட மாலை மனதை கவரக்கூடியதும் உயர்ந்ததும் ஆகும். இம்மாதிரியான மாலைகளை கொண்டுதான் ஜபம் செய்ய வேண்டும். ஜபம் செய்யும் போது அது ஒருவருக்கும் தெரியக்கூடாது. சுண்டுவிரல் அதாவது அக்ஷரணி, சுண்டுவிரல் அக்ஷரணி அதாவது ஜபத்தின் பயனை குறைக்காதது எனப்படும். சுண்டுவிரல் அக்ஷரணி எனப்படும் அதாவது ஜபத்தின் பெயரை குறைக்காதது. ஆகவே ஜபத்திற்கு மங்களமானது. மற்ற விரல்களின் கட்ட விரல் கொண்டு எண்ணி ஜபிக்க வேண்டும். ஏனெனில் கட்டை விரலினால் எண்ணாமல் ஜபித்தல் பயனை தராது. வீட்டிலிருந்து ஜபித்தல் 1 பங்கு பயனை தரும். மாட்டு கொட்டகையில் ஜபிப்பது 100 மடங்கு பயனளிப்பது. காட்டில் அல்லது நந்தனவனத்தில் ஜபிப்பதன் பயன் 1000 மடங்கும். மலை முகடிகளில் ஜபித்தால் 10,000 மடங்கும். நதிக்கரையில் 1,000,000 மடங்கும். தேவாலயங்களில் 1,000,000,000 மடங்கும். சிவ சந்நிதியில் ஜபித்தால் அது எண்ணிலடங்கா மடங்கும் பயனை தரும். சூரியன், அக்னி, குரு, சந்திரன், தீபம், நீர், அந்தனர், பசுமாடு இவைகளுக்கு அருகில் செய்யும் ஜபமே உயர்ந்தது. கிழக்கு நோக்கி ஜபித்தல் பிறரை வசப்படுத்தும். தெற்கு நோக்கி ஜபித்தல் அபிசார பிரயோகத்தில் பயனளிப்பது. மேற்கு நோக்கி ஜபிப்பது தனம் தரும். வடக்கு நோக்கி ஜபிப்பது மனச்சாந்தியை தரும். சூரியன், அக்னி, அந்தனர், தெய்வ சந்நிதிகள், உயர்ந்த மனிதர்கள் ஆகியோருக்கு முதுகை காட்டிக்கொண்டு ஜபம் செய்யக்கூடாது. தலைப்பாகை அணிந்து கொண்டும் சட்டை அணிந்து கொண்டும் உடலில் துணியின்றி திறந்தமேனியோடும் தலைவிரித்துக் கொண்டும் கழுத்தில் துணியை சுற்றிக் கொண்டும் கைகளில் அழுக்குடனும் உடல் தூய்மையின்றியும் அழுது கொண்டும் எப்பொழுதும் ஜபம் செய்யக்கூடாது. ஜபம் செய்யும் போது கோபம், திமிர், தும்மல், துப்புதல், கொட்டாவி விடுதல், நாய், கீழான மந்திரர்களை காண்டல் ஆகியவை கூடாது. ஒருவேளை அவ்வாறு நேர்ந்தால் ஆச்சமணம் செய்து இறைவனை நினைக்கவும், ஒளிரும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை பார்க்கவும் அல்லது பிராணாயாமம் செய்யவும். ஆசனத்தில் அமராமல் தூங்கிய வண்ணமோ நடந்து கொண்டோ நின்று கொண்டோ ஜபிக்க கூடாது. சந்துகளிலோ நடைபாதைகளிலோ தூய்மையற்ற இடங்களிலோ இருட்டிலோ ஜபிக்க கூடாது. கால்களை விரித்துக் கொண்டோ முட்டி போட்டுக் கொண்டோ குக்குடாசனத்தில் அதாவது கோழி போல் அமர்ந்திருக்கும் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டோ வாகனத்தில் போய்க் கொண்டோ படுக்கையில் அமர்ந்து கொண்டோ மனக்கவலையில் அழுந்திருக்கும் போதோ ஜபிக்க கூடாது. முடிந்தால் இவ்வாறான வழிமுறைகளை தவிர்த்து ஜபம் செய்க. சக்தியற்றவர் சில நியமங்களை விட்டும் ஜபிக்கலாம். இவ்விதிமுறைகளில் பல சொல்வதால் பயனில்லை, சுருங்கச் சொல்கிறேன் கேள். ஆச்சார அனுஷ்டானங்களை விடாதவன் தூய்மையான மனதோடு ஜபம் செய்து மேன்மையை அடைகிறான். ஆச்சாரமே முதன்மையான அறநெறி. அதுதான் பெருந்தனம், அதுதான் உயர்ந்த வித்தை, அதுதான் உயர்ந்த நெறிமுறை. ஆச்சாரமற்றவனை உலகம் தூற்றும், புற உலகிலும் சுகமில்லை. ஆகவே அனைவரும் ஆச்சார சீலர்களாக அதாவது ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆச்சார பரமோ தர்மஹா, ஆச்சார பரமம் தமம், ஆச்சார பரமம் தனம், ஆச்சார பரமோ தர்மஹா, ஆச்சார பரமம் தனம், ஆச்சார பரமாவித்யா, ஆச்சார பரமாகதிகி, ஆச்சாரஹீன புருஷோ லோகே பவதி நிந்திதஹா, பரத்ர ச சுகீன ஸ்யாத்தஸ்மாத ச மாதசாரவான் பவேத். பரத்ர ச சுகீன ஸ்யாத்தஸ்மாதாசாரவான் பவேத். வேதமறிந்த சான்றோர்கள் வேதங்கள் சாஸ்திரங்கள் ஆகியவற்றில் எந்த வர்ணத்தாருக்கு எந்த கர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற வரைமுறைகளை வகுத்துள்ளதோ அந்த வரைமுறைகளுக்கு உட்பட்டு அந்தந்த வர்ணத்தார் அவரவர்களுக்கான கர்மங்களை செய்ய வேண்டும். அதுதான் அவருக்கான சதாச்சாரம் அதாவது நல்லொழுக்கம். சான்றோர்கள் அந்நெறிமுறைகளை கடைபிடித்தனர். ஆகவே அதை நல்லொழுக்கம் என்கின்றனர். நல்லொழுக்கத்திற்கான மூல காரணம் ஆஸ்திகம் என்கிற ஆன்மீக நம்பிக்கை. ஆன்மீகமான ஒருவன் ஏதோ தவறுதலாக அறியாமையினால் ஒருவேளை தன் அறநெறி தவறுவான் ஆகினும் அதனால் அவன் தாழ்மையை அடைய மாட்டான். ஆகவே என்றென்றும் ஆஸ்திகத்தை கை கொள்ள வேண்டும். எவ்வாறு இவ்வுலகத்தில் செய்யப்படும் நற்செயல்கள் நற்பயனையும் தீச்செயல்கள் தீய பயனையும் தருகின்றதோ அதே போல பரலோகத்திலும் தரும் என்கிற பெரும் நம்பிக்கையே அஸ்திகம் எனப்படும். ஒழுக்கம் கெட்டவன், நிலை தவறியவன், கீழ்மகன் ஆகியோர்களும் மேநிலை பெற கலியுகத்தில் திரு ஐந்தடத்தை தவிர வேறு துணையில்லை. ஒழுக்கம் கெட்டவன், நிலை தவறியவன், கீழ்மகன் ஆகியோர்களும் மேநிலை பெற கலியுகத்தில் திரு ஐந்தடத்தை தவிர வேறு துணையில்லை. நடந்து கொண்டோ நின்று கொண்டோ மனம் போனபடி ஏதாவது ஒரு செயல் செய்து கொண்டோ ஆச்சாரமின்றியோ ஆச்சாரத்தோடோ எப்படியாகினும் இத்திரு ஐந்தடத்தை கூறி ஜபிக்க வேண்டும். அம்மந்திரம் பலன் அழிக்காமல் போகாது. புலைஞன், மூர்க்கன், முட்டாள், நிலை தவறியவன், மரியாதையற்றவன், தாழ்ந்தவன் போன்ற யாராக இருந்தாலும் இத்திரு ஐந்தெழுத்து ஜபம் பயனற்றதாகாது. என் நிலையில் இருந்தாலும் என்னிடம் பக்தி கொண்டவன் ஆனால் அவனுக்கு இம்மந்திரம் அனைத்து நலன்களையும் அளிக்கும். பக்தியற்றவனுக்கு நன்மை தராது. அன்பானவளே, திரு ஐந்தெழுத்து ஜபிக்க நாள் நட்சத்திரம் லக்னம் திதி யோகம் முதலியவற்றை பார்க்க வேண்டாம். இத்திரு ஐந்தெழுத்து தூங்கு மூஞ்சி அல்ல, எப்பொழுதுமே விழித்திருப்பது, பகைமையே அறியாதது. இது எப்போதும் சுசித்தமானது, சித்தமானது, சாத்தியமானதும் கூட. மந்திர சித்தி பெற்ற குருவிடமிருந்து பெற்றால் அது சுசித்த மந்திரம் ஆகும். சித்தி கைவரப்பெறாத குருவிடமிருந்து பெற்றால் அது சித்தமந்திரம் ஆகும். எது குருவிடமிருந்து பெறாமல் பரம்பரையாக கிடைத்ததோ அம்மந்திரம் சாத்திய மந்திரம் ஆகும். எவன் ஒருவன் என்மேல், குருவின் மேல், மந்திரத்தின் மேல் அளவு கடந்த ஈடுபாடு அதாவது ஸ்ரத்தை கொண்டவனோ அவனுக்கு கிடைத்த அம்மந்திரம்

0: இவ்வாறு மற்ற தேவதைகளை பெற்றாலும் என்னை பெற முடியாதோ, அதே போலத்தான் என்னை பெற்றுவிட்டாலும் அல்லது மற்ற தேவதைகளும் தானாகவே பெறப்பெற்று விடுகிறார்கள் அல்லவா? இந்த நியாயம்தான் மற்ற மந்திரங்களுக்கும் மற்ற மந்திரங்களுக்கு சில குறைகள் உண்டு. இதற்கு அதெல்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா? இம்மந்திரம் ஒருவனது ஜாதி முதலியவற்றை கணிசிப்பதில்லை. சிறிய சிறிய அற்ப பயன்களுக்காக இம்மந்திரத்தை உபயோகிக்க கூடாது. ஏனெனில் இம்மந்திரம் பெரும் பயனை முக்தியை அளிக்க வல்லது. உபமன்னி கூறுகிறார், யதுநந்தனா, முத்தனிச்சூலம் ஏந்திய சிவபெரும்பொருளே மூலகங்களும் நன்மை பெற வேண்டிய இறைவியான பார்வதி பிராட்டிக்கு இத்திரைந்தெடுத்தின் பெருமை வழிமுறை முதலியவற்றை கூறினார். ஆகவே எவன் ஒருவன் ஒருநிலைப்பட்ட பக்தி பாவத்தோடு இக்கருத்துக்களை கேட்கிறானோ சொல்கிறானோ அவன் அனைத்து பாவங்களின்றும் விடுபட்டு உயர்ந்த பெருநிலையை பெறுவான்.
1: ஓம் நமசிவாய. சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: காருண்யத்து இரங்கல். காருண்யத்து இரங்கல் எனப்படுவது இறைவனுடைய கருணைக்காக மாணிக்க வாசக பெருமான் உருக்கத்துடன் வேண்டுமாறு பாடப்பட்டதே இப்பகுதியாகும். தரிக்கி

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஆனந்த பரவசம் என்பது

பேரின்ப பெருமகிழ்ச்சி ஆகும். சீவனாகப்பட்டது நிலை பேருடைய சிவத்திலே நிலைத்து சிவானந்த வெள்ளத்திலே மூழ்கி பேரின்ப பெருமகிழ்ச்சி அடைவதே ஆனந்த பரவசம் என்னும் இப்பகுதியாகும்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: இயக்கமே ஆனந்தாதீதம் என்பனவாகும். பேரின்பமாகிய சிவ இன்பத்தை முழுமையாக அறியவும் உணரவும் சொல்லவும் இயலாதது. ஆதலால் உணர்ந்து சுவைக்கத்தக்க பேரின்பத்தினை இயன்ற அளவிற்கு அனுபவச் சொல்லின் மூலமாக பாடுவதே ஆனந்தாதீதம் என்னும் இப்பகுதியாகும்.
1: மாறிலாத மாக்கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலக்கொள் தாளினை வேறிலா பதப்பரிசு பெற்ற

திருவெம்பாவை திரு அண்ணாமலையில் அருளியது, சக்தியை வியந்தது. மார்கழி மாதத்திலே பெண்கள் ஒருவரை ஒருவர் துயில் நீக்கி குழுவாகச் சென்று நீராடிய பின் சிவபெருமானது மேன்மையை போற்றி புகழ்வதாக அமையப்பெற்றது. உமையம்மையே மகளிருக்கு எல்லா நலன்களையும் அருளுபவளாக திகழ்வதால் அம்மையை பாவையாக பாவித்து அவளுடைய பண்புகளை வியந்து போற்றுவதே சக்தியை வியந்தது. இது 20 பாடல்களை கொண்டதாகும்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: பதி பசு பாசத்தை இங்க பலியிட்டு அதை பலி விடுங்க. பாசத்தை பலியிட்டு பசு மாதிரி போய் நல்லா தான் இருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கு. பசு மாதிரி போய் பதிய கூப்பிடும் நல்லா இருக்குல்ல. பாசத்தை இங்க இருக்கிற பெற்ற மனத்தை எல்லாம் பலிபீடத்துல பலி விட்டுறோம். துல்லு மதியாமது பலி கொடுங்க என்றார் தாய்மானார். கெட்ட குணம் எல்லாம் இங்க பலி விட்டுறது எங்க பலிபீடத்துல பலி விட்டு அது பாசம் வந்து பலிபீடம் முடிஞ்சிடும். பாசத்தை பலிபீடத்துல பலியிட்டுட்டு அதுக்கு ஒரு பாடு பசு மாதிரி வணக்கமா போய் பதிய கும்பிடுறோம். சித்தாந்தங்களை நம்ம ஆலயத்துல அமைச்சு வச்சிருக்கோம். இது மாதிரி இந்த ஒருநாள் கோயில் இந்த மத்த ஆலயம் எல்லாம் மனம் போல கட்டினது சிவாலயம் சிவபெருமான் எழுதி ஆகமப்படி கட்டினது. மற்ற சமயத்திரமைய ஆலயம் எல்லாம் மனம் போல கட்டினது. இப்படி கட்டினா சௌரியமா இருக்கும், அப்படி கட்டினா சௌரியமா இருக்கும்னு கட்டினது. சிவாலயம் சிவபெருமான் எழுதி வச்சா ஆகமத்துல சிவாகமத்துல சொன்னபடி அந்த ஆகம அமைப்பு கோயில் அமைப்பு சிவாகமத்துல சொன்னபடி ஆலய அமைப்பு பூஜை நித்திய நைமித்திய தாமிய உச்சராஜ கும்பாபிஜயங்கள சக்கரம் சிவாகமத்துல சொன்ன முடியும். அதனால ஆகமம் ஆகினென்று பண்ணி பாழ்ந்தாள். ஆகினாலே இப்படி அதுக்கு மேல இந்த இடவதேவரு தோக்கம் முச்சிலம்பு விடுமதனை முளறி எங்க நாளித்த முதல்வர் சில்ல சில்லம்பு சில்லம்பு புஷ்பபாதங்களை விட்ட மன்மதனை புஷ்பபாதம் போட்டாங்க சாமி மேல அந்த மன்மதனை முளரையும் கண்ணால் எரித்த முளரையும் நெத்தி கண்ணால் எரித்த முதல் வேற சொச்சிலம்பு குக்கோளிய பொருள் நிறைந்த சொல் நிறைந்த வேதத்தை சிலம்பாக நின்றுகிறார். வேதமே சிலம்பு சிவருமான கால சொச்சிலம்பு குக்கோளிய தோலை வாரத்துடனே கருணாமிய ஒரு வாரத்துடைய தோற்றம் செய்யும் உச்சிலம்பு நிகழ்மீனி விடையிடவர் பெருத்து தோற்றமாக விளங்குகின்ற மேருமலை போன்ற மேனி உடையதாய் இருக்கிற விடை விடை என்பது அந்த காரணம். சிவபெருமான் ரெண்டு மாடு வச்சிருக்கார். ரெண்டு மாடு, ஒரு மாடு முன்னைய இருந்தது, பின்னால ஒரு மாடு இருந்துச்சு. பின்னால வந்த மாடு ஆறு, பின்னால வந்த மாடு மகாலட்சுமி. கடகதியும் பரிமாவும் நேருமுகம் தேராதே இடவம் உகந்து ஏறினவாறு எனக்கறிய எங்கு தடமதிகள் அவை முன்னும் தடலித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால் தான் காலம். அறவிடை முதல்ல இருக்கிறது அறவிடை, பின்னால திருமால் என்பது மால் விடை. நிகர்மீனை விட இடவர் தனித்தேவர் மிளிர் மாணிக்க பொற்சிலம்பு கிண்கிணிகர் புனைவுதொரு கடகளில் போற்றல் செய்வார். அதனால அந்த இடவதேவர் மாணிக்க முதலான நவரத்தனங்களை அணிந்த அந்த காலில் மாட்டுக்கு காலில் என்ன பணக்கார விட்டு மாடு அந்த மாட்டுக்கு காலில் சில ஆவணங்கள் போன இருப்பதாக சித்திரத்தில் எழுதுறது அந்த உருவத்திலையும் இருக்கும். நம்ம மாடு மாதிரி இல்லை. பொற்சிலம்பு கிண்கிணிகர் புனைவுதொரு கடகளில் போற்று செய்வோம். அந்த இடவதேவருடைய திருவடியில் அந்த காலை போற்றல் செய்வோம். அது மேலதான அவர் ஏறி வருவார். அது மேலதானே அவர் சிவபெருமான் வந்து ரதத்துல எல்லாம் ஏறதில்லை, யானையில ஏறதில்லை, குதிரையில ஏறதில்லை, ஏசி கார்லயும் ஏறதில்லை, பின்னதுல வருவார், மாட்டு மேலதான் வருவார்.

0: உடையும் நெவியர் படையேறையோர் வேத மோதி வெண்ணீர் வெண்ணீர் வேத மோதி வெள்ளி ஊதன் உடம்புரிய வருவார். வேத மோதி வெண்ணூர் பூண்டு வெள்ள எழுந்தேறி பூதஞ்சூட பொரிய வருவார். அந்த மாட்டு மேல சாமி எழுந்துருவா அந்த காட்சி எப்படி இருந்து தெரியுமா? அப்படி பாத்துருக்கீங்களா? சாமி மேல உற்சவம் மூர்த்தியா வரும்போது என்னமா இருக்கு தெரியுமா? அருமை. அப்படி இடவஞ்சி வந்து போகிறான். அந்த மாடு வாங்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? சிவபெருமான் வாங்கி அந்த மாடு வாங்கி சந்தையில வாங்கின நம்ம மாதிரி சந்தை வாங்க சந்தையில வாங்கின மாடல் தர்மமே அது வாகனமாகும். தர்மமே இந்த மாதிரி உருவம் எடுத்து வாகனமாகும். தர்மகடம் அறம் அது வயசு எவ்வளவு அறவே அளவில்லாத வயசாச்சு. ஏதாச்சும் கிளமா போச்சா இதுதான் போச்சா இல்ல காளையாவே இருக்கும். மழவிடையாருக்கு மழவுனா இடம் மழவிடையாருக்கு வழிவடியாளாய் மனஞ்சீகிப்புற திருப்பல அப்படி இடபதேவருக்கு தோத்தரா. அது மாதிரி துவாரக பாலகருக்கு தோத்தனோட துவாரக பாலகர் துவாரக பாலகர் துவாரக பாலகர் துவாரக பாலகர் சுவாமியினுடைய அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாரு ரெண்டு பேர் இந்த பக்கம் ஒரு ஆளு இந்த பக்கம் ஒரு ஆளு ஒரு ஆளு இப்படி காட்டி விட்டுப்பான். ஒருத்தர் இன்னொருத்தர் இல்லையம்பா ஒண்ணுக்கு மேல வேற இல்ல எது சிவனுக்கு மேல யாரும் இல்ல கடவுள் ஒருத்தர் கடவுள் ஒருத்தர் கடவுள் எத்தனை இருக்கா? ஒண்ணுதான். சிவனோடு உக்கும் தெய்வா தேடி ஒருத்தன் ஒருத்தனே மாணிக்க ஒருத்தனே உன்னை ஓலமிட்ட ஒருத்தன் சொல்லுவாரு ஒருத்தனே உன்னை ஓலமிட்டது உலகளா தேடி இருந்தார் என்பார். ஒருத்தர் அவன் சமமான வேற யாரு இல்லாமல் தனியார் தாராட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலின் மூணு பேர் பா மூணு பேரும் ஜெவருமானத்தை வரத்த வாங்கி சாகா வரம் பெற்று அதுக்கு மேல வந்து ஒருத்தனுக்கு தங்கத்துல போட்ட ஒருத்தனுக்கு வெள்ளியில போட்ட ஒருத்தனுக்கு இரும்புல போட்ட ஓட்டைனா அதுல பல கூடி அசுரர்கள் வாழ்வார் அப்படின்னா அது எவ்வளவு புதுசா இருக்கும். அது எப்படி கோட்டை தெரியுமா? பறக்கும் கோட்டை. இது நீங்க கேட்டா அதிசயமா இல்ல பறந்து போகும். அந்த ஜலத்தோட பறந்து போகும். போய் அமெரிக்காவுக்கு போகணும்னா அமெரிக்காவில் போய் இறங்கணும். அந்த கோட்டை தங்க கோட்டை வெள்ளி கோட்டை இரும்பு கோட்டை. அந்த மூன்று அசுரர்களும் சிவபூசகர் மூன்று அசுரர்கள் அந்த மூன்று அசுரங்களும் சிவபூசகர் அந்த அவருடைய கோட்டையில் இருக்கிற அத்தனை அசுரங்களும் சிவபூசகர். கொஞ்சம் கவனமாக நல்லது. அந்த கோட்டையில் இருக்கிற அசுரர் ராசர் அத்தனை பேரும் சிவபூசம் பண்றவப்பா சிவபூசையும் பண்ணதான் அந்த குலத்தினுடைய போன அக்கிரமும் பண்ணுவார். சில பேர் பூசையும் பண்ணதான் அதோட அக்கிரமகாரியமும் தெரியாம பண்ணுவார். நம்மளா அப்படி இல்லை நடக்கணும்னு நடந்துட்டு இருக்கிறோம். பத்தி இருக்குதுன்னா அதுக்கு விரோதமாக இருக்கிற தீய காரியம் இருக்கக்கூடாது. மனவாக்கு காயங்களாலே பத்தி வீணாக்கும். இப்ப பயிர் இருக்குதுன்னா களை இருக்கக்கூடாது. பயிர் இருந்து களை இருக்குதுன்னா பயிர் விளையாது களை விளையும். களை நல்லா விளையும். பயிர் இருக்குதுன்னா விளையணும்னா நெல் விளையணும்னா களை இருக்கக்கூடாதுப்பா. களை இருந்துச்சுன்னு வச்சுக்கா எது விளையும்? களை தான் பூட்டு வாங்கி நல்லா விளையும். வெய்மாயா உழவை செய்து விரும்பனு வித்தை வித்தி பொய்மாயா களையை வாங்கி பொறையனு நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனு வெளியிட்டு செம்மையும் நிற்பராகி சிவகதி விளையும் அப்ப ஆகையினாலே. அப்படி இந்த மூணு பேரும் மூன்று கோட்டையில் இருக்கிற அசுரர்கள் பூசையும் பண்ணுவான். தேவர்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுத்தான். தேவர்கள் எல்லாம் போய் சிவபுரத்துல முறையிட்டார்கள். இந்த மாதிரி இந்த அசுரல் பண்ற குடும்பத்தை ஆக்க முடியலையும் திருமால் பல தடவை படை எடுத்துக்கிட்டு போய் அந்த அசுரல்கிட்ட தோற்று போய் வந்துட்டார். தோற்று போய் என்ன காரணம்? அந்த சிவபூசாவெல்லாம் அதிகமா இருக்கான். சிவபூசாவெல்லாம் அதிகமானுச்சா அந்த அசுரல்கிட்ட, அதனால இவரால் ஜெயிக்க முடியும். அதற்காக சிவபெருமான்கிட்ட போய் முறையில சிவபெருமான் என்ன முதல்ல அவன்லாம் சிவபூசை விட்டா தப்பா அவனை வெல்ல முடியும் அப்படின்னாரு. என்ன செய்ய செஞ்சாங்கன்னா அவன்லாம் சிவபூசை விடுற மாதிரி ஒரு கதா காலத்துக்கு போய் பண்றாங்க. மகாவிஷ்ணு சிவபூசை விடுற மாதிரி சரிங்க கட்டிக்காரு மகாவிஷ்ணு அதுல கட்டிக்காரு. நாரதர பக்கவாத்தியம் நாரதர பக்கவாத்தியமா கூட்டிட்டாரு. ரெண்டு பேரும் போய் அந்த திரிபுரத்துல நண்பர்களே நன்றாக கவனமாக கூறுங்கள். நம்முடைய உழைப்பினாலே முன்னேறுகிறோம். உழைக்காம ஏதாவது வருமா? சாமி சாமி இருந்தா எல்லாம் வந்துருமா? சிவபூசை பண்ணதுலயே எல்லாம் நல்லா வந்துருமா? வேட்டி எல்லாம் கிடைச்சிருமா? இப்ப பண்ணவங்களாம் நல்லா இருக்கானா? பண்ணாதவன் கெட்டு போயிட்டானா? சாமி சாமி சாமி பத்தி பத்தி இந்த பத்தியா இருக்கிறீங்க உங்களுக்கு கஷ்டமே இல்லையா? பண்ணாதவன் நல்லா இருக்கானே? அதனால ஏன் காலத்தை போக்குறீங்க? காலையில இருந்து வேலையை பார்த்தா எவ்வளவு வருமானம் வரும் அதை விட்டு கொடுத்து சாமியை கூட பூஜை பண்ண இப்படி நேரத்தை சிவபூசைனால உருவலும் இல்லை அப்படின்னு
1: பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை கேட்டு கீழே மாதிரி இது இப்படி பிரசங்கம் கேட்டது இல்லையா? ஒரு பலனும் இல்லை, பண்றதுனால என்ன கிடைக்குது உங்களுக்கு? பண்றவனும் கஷ்டப்படுறா, பண்ணாதவனும் கஷ்டப்படுறான். இதை விட பண்ணாதவன் நல்லா இருக்கிறான். இப்போ இப்ப சொல்ற ஆளுக்கான நிறைய பேர் இப்படி என்ன பிரசங்கத்தை பண்ணினார், அப்படி பிரசங்கத்தை கேட்டார், அந்த திருவுணர்க்கு அவசரம் கேட்டார்கள். கேட்டு என்ன பண்ண தெரியுமா? ஆகா, பெரியவா சொல்வது நிஜமா தான் இருக்கு. அந்த அசுரர் கூட பெரியவா சொல்வது நிஜமா தான் இருக்கு. இப்ப நம்ம பண்ணி என்ன சுகத்தை கண்டுட்டோம்? புஷ சோகு சொன்னதுக்கு மனம் வருதா? அது ஐயா, அதனால பெரியவா சொல்றபடி ஜவுசி விட்டுறதான் அல்லது அப்படிதான் எல்லாரும் விட்டேன். எல்லாமே ஜவுசி விட்டுட்டாங்க. எல்லாம் அந்த மூன்று அசுரர்களும் விடவில்லை. தலைவர்களாயிருந்த தாரகாக்கன் கமலாக்கன் உத்தியும் மாறி எவை வந்து சொன்னாலும் நாங்கள் செவ்வூசியை விட மாட்டோம், விடலை, கேட்க மாட்டோம் அப்படின்னு செவ்வூசியை விடலை. அந்த மூன்று செவ்வூசியை விடலை. சௌரமானத்தை போய் சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேனார், அப்ப சென்னைக்கு போலாம்னாரு. அது சௌரம், அதுக்கு ரதத்தை தயார் பண்ணாரு, ரதத்தை தயார் பண்ணாரு. தேவர்கள்லாம் கூட ரதம் பண்ணினாரு, தேவர்கள்லாம் கூட ரதம் பண்ணா இருக்கும். அளவே இல்ல, சூரியனும் சந்திரனும் சக்கரம் அப்படின்னா எப்படி இருப்பாரு? சூரிய ஒரு சக்கரம், சந்திரன் ஒரு சக்கரம். எல்லாம் தச்சு விட்டாரு. தச்சுன்னா தயார் பண்ணி பொருத்தி செய்து, தச்சுன்னா செய்து, ஒன்னொன்னோட சேர்த்து தைக்கிறது, ஒன்னொன்னா சேர்த்து தைக்கிறது. தச்சு விடுத்தாலும் தாமடி இருந்தாலும் அச்சு முடிஞ்சு அவங்க தயார் பண்ணார்கள். மகாமிருகம் இல்லாத உடைச்சாரு, வாசிய நானா புட்டினாரு, அதுல திருமால அம்பா வச்சாரு, பரமன் சாரதி, பரமா சாரதி ஓட்டது, அதுல சாமி ஏறினாரு. சண்டைக்கு போய் பழக்கமே கிடையாது, சோழர்வாருக்கு சண்டைக்கு போய் பழக்கம். மத்த சாமி மாதிரி அம்பு புட்டியை தூக்கி தோல்ல கொண்டு போவாரு. யாரு அன்னைக்குத்தான் அம்பு கொண்டுக்கிட்டு உரம்பு, ஒரே ஒரு அம்ப போட்டுக்கிட்டு சண்டைக்கு போயிருக்காருப்பா. இதை நினைச்சா உங்களுக்கு அதிசயமா இல்ல? அவ்வளவு அசோகர்கள் அத்தனை வச்சு அடிக்க ஒரே உரம்பு கொண்டு போனாரு, ஒரே உரம்பு. அப்படி போய் தேர்ல ஏறினாரு. ஏறினவங்க ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ஜெவரமான சண்டைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனா நினைச்சதை இவருக்கு தெரிஞ்சுக்கிட்டான். எல்லாத்துக்குள்ளயும் யாரு இருக்கிறார்? நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியுமா தெரியாது? இப்ப நம்ம என்ன நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியுமா தெரியாது? உடல் இருந்து அருதி என்று வெளியினேன் வெளியினான விலாவரை திருத்திட்டேன் என்பது அப்பதேவா. யார் என்ன நினைக்கிறாங்க சிவனுமா தெரியுமாப்பா? நல்லதே நினைக்கணும். சிவசிவா அப்படி நினைச்சவருடனே சாமி புரிஞ்சாரு, புரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணாரு அப்படின்னு சிரிச்சாரு. சிரிச்சாரா? திருவோட இருக்கு அந்த மூன்று கோட்டையும் எரிஞ்சு போச்சுப்பா, தேர்ந்து பூலா போச்சுப்பா, திருமலை எரிஞ்சு போச்சுப்பா. அந்த மூணு பேரும் எரிக்கல், விஷம் ஓசை விடாம இருந்தாங்க மூணு பத்தி எரிக்கல். பூவார் மலர்

இருந்தார். பூசையை விடாமல் வந்து எரிக்கல ஞாபகம். அந்த மூன்று பேரத்துல ஒருத்தனை மத்தளை பழக்கிறதுக்காக போட்டாரா, ஒருத்தனை வாத்தியம் பழக்கிறதுக்காக, ரெண்டு பேர்த்த துவாரண பாரதரா போட்டார். சரியா மூவரையில் சுந்தர தேவாரம் இப்ப சொல்றது மூவரையில் மூன்று புறங்கள் மூவரையில் வெத்தன்று அந்த மூன்று புறத்தையும் செற்றா இருக்க போது மூவரையில் வெத்தன்று உயிர்ந்த மூவரில் நல்லா கேளுங்க உயிர்ந்த படைத்துக் கொண்ட

0: வழி அடைந்தே செடும் மொழி திருவும்
1: என்பது சுந்தர மாணிக்க வாசல் என்ன மட்டும் தெரியுமா? அந்த மூணு பேர்த்தையும் இந்த மூணு பேர் தான் பிழைக்க தெரிஞ்சதுல கிட்டிக்காரணம், பிழைக்க தெரிஞ்சதுல கிட்டிக்காரணம்.

என்பது அந்த துவாரகவாதிகள். அவங்களுக்கு வணக்கம் சொல்றாரு, காந்தமணி வாயரவ கங்கணம் அங்க கரம் அருவ கடல்கட்பார்வை மூன்றிலக சுடர்மகுலி முடியோங்க பிறையேறு முகநிலாவ ஊன்றுகரை மீதேவர்கள் ஒரு ஒரு கரத்தை ஒரு திருக்கைய அந்த ஊன்றி இருக்கிற தண்டத்து மேல வச்சிருப்பாங்க. ஊன்றி ஊர்கை ஒரு கை காட்டுங்க அவங்களுக்கு பாம்பு கங்கணம் பாம்பு எல்லாம் சிவகணமாக இருப்பாங்க. சிவாலயத்தில் இருக்கிற மூர்த்தி எல்லாமே சிவகணங்கள், சிவனை போன்ற உருமுனைவர்கள். கங்கமணி வாயரவ கங்கணமன் கரமருவ கடல்கள் பார்வை மூன்றுல அவங்களுக்கு மூணு விருந்து மூன்றுலக குடர் மகுளி முடியோங்க பிறையின் முகநிலாக ஊன்று மீது ஒரு கை தான்மார வைத்த தான்மார ஒரு காலத்தை படுத்திட்டு இருப்பாங்க. தான்மார வைத்த இரண்டு ஓங்கல் ஒன்று இரண்டு மலை போல் இரண்டு பக்கமா இரண்டு மலை போல் அது சில கோயில்ல அந்த துவார மாதிரி ஆச்சரியமா இருக்கு உருவமா அந்த அமைப்பு அந்த அழகு பார்த்தீங்களா ரொம்ப அருமையா. துவாரம்னா வாய், துவாரம்னா வாய் வாயிற்காக இரண்டு ஓங்கல் போன்று தோன்றி இருவாறுமையும் துவாரகன பாதபதம் தொழுது. துவாரக பாதங்களை தொழுதுதான் சாமி தொழுது, பலிபுடம் தொழுது, திருநந்தி இடவதேவரை தொழுது, அதுக்கு மேல துவாரக பாகம் தொழுது சாமி. இப்படி துவாரக பாகம் தோத்தரம், அதுக்கு மேல சண்டேஸ்வர நாயனார் தோத்தரம், அடுத்த சண்டேஸ்வர நாயனார் தோத்தரம். சண்டேஸ்வரர் உங்களுக்கு நல்லா தெரியும், சுவாமி அபிஷேக தொட்டிக்கு பக்கத்துல இருப்பார் சண்டேஸ்வரர். சண்டேஸ்வரர் ஒரு பதம், அந்த பதம் எப்படிப்பட்டது என்றால் மிக பவர் பொருந்தியது. தேவர்கள் மூவர்கள் யாவர்கள் வந்து கும்பிட்டாராம் சிவபெருமான, கும்பிட்டு அவரை போய் கும்பிட்டு போகலைன்னா அவருக்கு சிவபெருமான கும்பிட்ட பலன் கிடைக்காது. பிரமா விஷ்ணு முதலானவர்கள் கூட சிவபெருமான கும்பிட்டதோட சண்டேஸ்வரர் கும்பிடாம போனாங்கன்னா சிவபெருமான கும்பிட்ட பலன் கிடைக்காது. சண்டனை அச்சித்தவரே சம்புவை அச்சித்தவரும் கொண்டிடுவர் மற்றையர் கொள்ளார் என்பது சைவ சமய நெறி. சைவ சமய நெறிங்கிற நூல் சொல்லுது, சண்டனை அச்சித்தவரே சண்டேஸ்வரத்தை பூசம் பண்ணாதான் சம்புவாகி சிவபெருமான பூசம் பண்ண பலத்தை கொள்வாங்க. அப்படி பண்ணாதவன் பரமா, அதனால அது ஆன்மார்த்த பூஷை வராத்த பூஷை ரெண்டுலையுமே சண்டேஸ்வர பூஷம். அது கடைசியிலே சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிருந்தே ஆறுல ஊர் கொண்டு சண்டேஸ்வரத்துக்கு வச்சு சுவாமிக்கு சூட்டிய புஷ்பம் சண்டேஸ்வரத்துக்கு சூட்டி இப்ப எங்க ஆன்மார்த்த பூஷையில பஞ்சமூர்த்தி சிவலிங்கம் அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டேஸ்வரர் ஒருத்தர் எதுக்காக அந்த கூட்டத்தில் இருக்கார் சிவபெருமத்தில் சேர்ந்திருக்காரு. சிவபெருமான் கூட்டுக்காரி கருணாம்பிய விநாயகர் சுப்பிரமணியர் அவங்க நாலுவரும் ஒரு குடும்பம் தாய் உள்ள. இப்ப சண்டேஸ்வரர் நம்மாலும் நம்மளும் அந்த குடும்பத்தில் இருக்கிற சிவகுடும்பத்தில் ஒரு ஆளா என்ன காரணம் தொண்டர்களுக்கெல்லாம் தலைவராகின்ற பதவியை பெற்று தொண்டர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கிற ஒருத்தர் அந்த குடும்பத்தில் இருந்தா நம்ம எல்லாரும் அந்த குடும்பத்தில் இருக்கிறோம். நீங்க ரசிக்கிறீங்களா புசிக்கிறீங்களா? ரசிக்கிறீங்க புசிக்கிறீங்க. தொண்டர் கூட்டத்துக்கெல்லாம் நம்ம கட்சியில ஒரு ஆள் நம்ம கட்சி தலைவராக இருக்கிறார், அந்த கட்சி தலைவர் மூலமா நமக்கு தெளிவு கிடைக்கும். நம்மளால ஒரு ஆளு தான் தெரிஞ்சு சண்டேஸ்வரர் அந்த போய் சாமியே சண்டேஸ்வரர் அவர்கிட்ட வணங்குறது எப்படின்னா வராட்டு விஷயத்த இப்படி தாளத்தரைக்கு வந்த முத்தரை இதுக்கு முத்தரை இப்படி மூன்று தடவை இப்படி மூன்று வரலாறு சேர்த்து இப்படி தாளத்தரையன்னு சொல்லு தாளத்தரையன்னு சொல்லு முத்தரை. அது சில பேர் தெரியாதவ சாமிக்கு காது கட்டாரா அதனால கட்டி கூப்பிடுறாங்க இந்த சாமி செவிட்டு காது சாமி அப்படின்னு சொல்றவருக்காக அதுக்கு மேல இந்த வஸ்திரத்தில் இருக்கிற நூலெல்லாம் பிடிச்சி சாமி கிட்ட போடுறாங்க. அவங்க எந்த ஆகமத்துல அப்படி படிச்சாங்கன்னு தெரியல. பெரிய தவறு நடக்குது, நிறைய தவறு. அது யாரும் சொல்றதும் கிடையாது. கும்பிடுறது நமஸ்காரம் பண்றது கிழக்கையும் வடக்கையும் கால் கட்டப்படாது. நமஸ்காரம் பண்ணுவது தெற்கையும் மேற்கையும் கால் கட்டிக்கப்படும் எந்த ஆலயமா இருந்தாலும். அது இந்த கொடிமரத்துக்கு இந்த பக்கம் வந்துதான் கும்பிடணும், கண்ட பக்கம் எல்லாம் வந்து கும்பிடக்கூடாது. இந்த முறைகள் எல்லாம் சொல்ல ஆளே கிடையாது. அதனால அப்படி சண்டேஸ்வர பதம் என்பது மிகப்பெரியது. அது சண்டேஸ்வர பதவி வருஷம் வருஷம் இருந்துட்டு இருக்காங்க. அது இப்ப இருக்கிற சண்டேஸ்வரர் இருக்கிறாரு அவர் நம்ம ஊருக்காரர். எந்த ஊர்? எந்த ஊர்? நம்ம நாட்டுக்காரன்னு வச்சுக்கங்களே, நம்ம ஊருன்னு வச்சுக்கங்களே. எந்த ஊர்? செய்கலூர். திருச்செய்கலூர். இவரை பத்தி நூல்கள்ல நிறைய சொல்லும், இவரை பத்தி திருமுறைகளிலே மற்ற நூல் நிறைய சொல்லும்.

காலை விட்டுறாரு. அப்பாவே காலை அபிஷேகத்துக்காக பால் கறந்து வச்சிருந்தாரு, அதை வந்து காலில தட்டி விட்டான். எச்சனத்தை தன்னை குச்சி எடுத்து அடிச்சாரு, அப்ப திரும்பி பார்க்கலையா. பால் குடத்தை தட்டிய போது ஒரு குறும்பு எடுத்தாரு, அது கோடாளியா, ஒரு குறும்பு எடுத்தாரு, அது கோடாளியா, கோடாளி அப்பங்கால நண்டி விட்டுட்டார். சண்டிக்கு வந்தே அப்படி விட்டுறேன். சிவபெருமான் முத்தம் கொடுத்து அடுத்ததாக இனி உமக்கு

0: நாயகம் பாலகத்துக்கு பரிசு வைத்து அங்கே பாலகத்துக்கு பாலகமே சோறு பட்டினாவது சோறுன்னா சாப்பிடுற சோறு அதோட முத்தி முத்தி முத்திக்கும் சோறு தான் அது அண்ணன் பாலகம் இல்லை அண்ணம்னா முத்தி அண்ணம்னா சோறு உடலுக்கும் சோறு உயிருக்கும் சோறு நல்ல கருத்து தான் வருது நல்ல கருத்து உயிருக்கு சோறு முத்தி உடலுக்கு சோறு இந்த அரிசி சோறு பாலகமே சோறு பற்றினார் பாலகமே சோறு பற்றினார் அண்டர்வரான் கொண்ட நமக்கு அறிவனாக்கி அனைத்தரான் முட்டகலன் உடுப்பறவு சூடுவனம் உமக்காக சண்டிகரன் நாம் பதந்திருந்தோம் எந்தெங்க ஒரு கடமுடிக்கு துண்டம் திசை அடைப்பதை மாலை வாங்கி சூட்டினார் பெரியவரான்
1: அகந்தரித்து முந்து பரி தலப்பேறிந்து வண்டேதர் காண்பரியம் இப்பதவி தந்தருள மிகுதியோங்கும் சண்டேதர் முண்டரிக தண்டயம் முற்றாடினக தலைமையேறு இப்ப பாட்டு நல்லா வண்டேதர் முக்கொழியார் என்பது இந்த சண்டேஸ்வரம்
0: பெரியவர்களே அன்பர்களே இப்படி எல்லாம் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கிற மூர்த்தி ஆகிய சகோதரமான முதலாக இருக்கின்ற அத்தனை மூர்த்தியுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவர்களுக்கு தோத்திரத்தை சொல்லி அவருடைய திருவடியை வணங்கி இந்த புராணத்தை ஆரம்பிக்கிறார். இப்ப சண்டே சொல்றதுக்காக இதுக்கு மேல வர்றவங்கன்னா சமயாச்சர் திருஞான சொல்ல திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசர் இப்படிப்பட்ட நம்முடைய நாயன்மார்கள் தோத்திரம் வரும். அதையெல்லாம் தவறான நீங்களும் வந்து அது வரும் நீங்களும் வந்து தவறான கேட்டு திருவருளை பெறுவீர்களாக. கேட்பதனால சாப்பிடுவதனால பயிர் நரம்பும், கேட்பதனால மனம் நரம்பும், சாப்பிடுறதுனால பயிர் நரம்பும். பா
2: இப்படி ஞான வாக்கியங்களை கேட்பதனாலே மனம் நரம்பும்,
0: மனத்தில் இருக்கிற குற்றம் போகும். இது போக போக இது போச்சுன்னு வச்சுக்கப்பா விளக்கு ஏற்றிக்காம இட்டு போகுமா போவாத
2: நல்லது. நமச்சிவாய் திருஞான சம்பந்த சொல்ல வேணும், கடவுள் வாழ்த்தில் 13 சொல்ல வேணும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு வாதவூரர் தோற்றம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தொடர்ந்து பார்ப்போம். 15 பாடல்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன். வாதவூரார் என்ற ஒரு தெய்வீகமான நெற்பயிர் இறைவனாகின்ற உழவனாலே திருவாத ஊரிலே தோற்றுவிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றது அப்படின்னு சொன்னோம். அதில் ஒரு சிறந்த கருத்து சொன்னோம். ஒரு நெற்பயிர் வளர வேண்டும் என்றால் களைகள் நீக்கப்பட வேண்டும். வளர்கின்ற பயிர் களைகளை தானே நீக்கிக் கொள்ளாது, உழவன் தான் நீக்க வேண்டும். ஆகவே இந்த உயிர் ஒரு தவம் செய்து கடவுளை அறிவதற்கு தடையாக இருக்கின்ற இடையிலே வழியிலே உண்டாகினங்கள் களைகள். அந்த களைகளை உயிருக்காக நீக்க விடுபவன் கடவுள் தானே தவிர, உயிர் தன்னுடைய இயல்பினாலோ தன்னுடைய ஆற்றினாலோ அது தடைக்கிக் கொள்ளாது அப்படிங்கிற ஒரு அரிய கருத்தனை போன முறை சொல்லியிருந்தேன். அதோட நம்ம முடிச்சிருந்தோம். ஆகவே கடவுளாகின்ற உழவன் திருவாதவர்கள் என்ற ஒரு நல்ல பயிரினை இந்த பூமியிலே வித்திட்டு வளர்க்கின்றான். பயிர் வளர்வதற்கு இடையூறா இருக்கின்ற காமம் வெகுளி போன்ற அந்த களைகளை எல்லாம் பெருமானே பயிரை தாக்காமல் கலைந்து வருகின்றான். அந்த குழந்தைக்கு 6 ஆனவுடனே அன்னப்பிராசனம் செய்யறாங்க. குழந்தைக்கு இதுவரை அம்மாவோட பால் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நல்ல வெந்த சோறு, அந்த வெந்த சொற்றினை தேனோடும் கரும்பின் பாகோடும் பழச்சாறுகளோடும் வெவ்வேறு கலந்து ஊட்டுவார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அன்னப்பிராசனம் அமுதூட்டுதல், அது 14 பாடல் தான் சொல்லப்படும். தேனினொடு கரும்பின் எழும் செழும் பாகும் முக்கனியும் ஆரின் நரும் பாலும் உடன் அளவி உளம் கழிகூர ஈனமிகும் பல யோனி பிறவி எனும் பசிதீர ஞான அமுது உண்பார்க்கு நயந்து அமுது நுகர்வித்தார். அமுது நுகர்வித்தார், அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டினார்கள். அந்த சோற்றினை அளவி கலந்து, அளவுதல்ல கலத்தல், நன்றாக கலத்தல்தான் அளவளாவுதல் சொல்றாங்க. அளாவுதல் தொடர்ந்து அளவுதல் அளவளாவுதல் அப்படி சொல்றோம்ல. சோற்றினோடு எதனை கலந்து ஊட்டுகின்றார்கள், தேனை கலந்து ஊட்டுகின்றார்கள், நல்ல வெள்ளப்பாகினை கலந்து ஊட்டுகின்றார்கள், முக்கனியின் சாறு அதனை கலந்து ஊட்டுகின்றார்கள், நல்ல பசுவின் பால் அதனை கலந்து ஊட்டுகின்றார்கள். இவ்வாறு அந்த குழந்தைக்கு ஊட்டுகின்றார்கள். எந்த குழந்தைக்கு ஊட்டினார்கள் அப்படின்னு கேட்டா, இனி வருங்காலத்திலே பிறவி என்ற பசி தீர்வதற்கு காரணமாகின்ற ஞானமாகின்ற அமுதினை உண்ண வல்ல இந்த குழந்தைக்கு உடம்பிலே தொண்ணுகின்ற பசியினை நீக்குவதற்கு சொற்றினை ஊட்டினார்கள். இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை, வெறும் சோத்தையை சாப்பிட்டு கடைசி வரையும் சோத்தையே சாப்பிடுற குழந்தையா இருக்காது. இது இந்த சில நாட்களில் பெருமானுடைய வேலை பெற்று பிறவி என்ற பசி தீரும் வண்ணம் ஞானமாகின்ற அமுதத்தினை உண்ணப்போகின்ற குழந்தை, அப்படிப்பட்ட குழந்தைக்கு தயார் பண்றாங்க. அப்பொழுது இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, பின்னால் ஞானமாகின்ற அமுதத்தினை உண்டு பிறவி என்ற பசி நோய் தீரப்போகின்றது என்றால் கூட, இப்பொழுது பிறந்திருக்கிற குழந்தைக்கு ஒரு பசி நோய் உண்டு, அந்த நோயினை ஒரு தாய் நீக்குகின்றாள், அந்த தாய் தெய்வத்திற்கு சமமானவள் அப்படிங்கிற பொருள் இருக்குது. உலக கடவுள் அல்லாத நிகழ்கின்றது, உலகத்தை நிந்திக்க கூடாது இன்னைக்குமே. அதனால்தான் சொன்னாரு, செடிந்து வரும் சமணர்களும் சீவரத்த சாக்கியரும் படி நுகராத அயருழப்பார்க்கு அருளாத பண்பினான். உலகம் உலகமானது கடவுளுடைய ஒரு திட்டத்தினாலே படைக்கப்பட்டிருக்குது. இந்த உலகத்தில நொட்ட சொல்லிக்கிட்டே இருந்து உலகத்தோடு ஒட்ட வாழாத ஒருவன் உலகத்திலே துறந்தான் என்று சொன்னால் அதில் சைவம் இருக்காது. அவன் பக்குவியாயிருந்து உலகமானது நீங்க வேண்டும். உலகப்பட்டு உடப்பில போட்ட முடியாது. நம்ம உலகத்தில வாழ வேண்டும் என்று சாமி உலகத்தில் அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்ப பெருமானுடைய பெருமான் நம்மை அனுப்பிய இடத்துல நம்ம நல்ல பேர் வாங்கணும். பெருமானே விரும்பும் போதுதான் உலகம் நம்மளிடமிருந்து விலகும். நாமா உலகத்தை முடிச்சுக்க முடியாது. தானாக உலகத்தினை முடித்துக் கொள்கின்ற துறவிகள் இருக்கிறார்கள், சமண சாக்கியர்கள். அவர்களை ஆழ்வை பிள்ளையர் ஏற்றுக்கொள்ளல. செடி நுகரும் சமணர்களும் சீவரத்த சாக்கியரும் படி நுகராது. படி என்றால் உலகம், உலகத்தினை பயன்படுத்தாது, படி நுகராது. அயர் உழப்பார்னர், அயர் உழத்தல்னா கஷ்டப்படுறாங்க. உலகத்தை கொண்டு ஈட்டக்கூடிய பலனை நுகராது, துன்புறுகின்றார்கள். அப்படி துன்புவர்களுக்கு கடவுள் உதவுவானா? உதவ மாட்டான். தன்னை மதிப்பவருக்குத்தான் கடவுள் உதவுவான். ஆகவே உலகம் என்பது கடவுளுடைய படைப்பு என்பதனால, ஒரு ஓவியம் தன் ஓவியத்தை மதிப்பார்களிடத்தில் அன்பு கொள்வதைப் போல, ஒரு கவிஞன் தன் கவிதையை மதிப்பார்களிடத்தில் அன்பு கொள்வதைப் போல, கடவுளும் உலகத்தை மதிப்பார்களிடத்தில் அன்பு கொள்கின்றான். பிறகு உலகம் பற்றி நீங்கும். அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த தாய் வந்து இவங்க சோறு ஊட்டினாங்கன்னு சொல்றாங்க. பின்னால் ஞானவர் உங்களுக்கு ஊற்றாங்க. தாயனுடைய பெருமையை சொன்னார்கள். தாயனுடைய பெருமையை பகவதி அம்மையாரை பத்தி சொல்லும் போது சேக்கரார் சொல்றார், உலகத்தாயாகின்ற அம்பாள் ஞானப்பால் ஊட்ட போறாங்க. ஞானப்பாலை உண்பதற்கான தகுதி என்ன? பக்தி. அந்த பக்தி என்ற பாலை தன் உழைப்பாலில முறைந்தன் சுரந்து ஊட்டினாள் அந்த அம்மா. இந்த அம்மா இடத்துல குழந்தையா பிறந்து அம்மா பால் ஊட்டி வளர்க்கறதுனால அந்த குழந்தை பக்தி செய்தான் சொல்றார். அவர் பின்னால் ஞானப்பால் உண்பாருக்கு பெருமாள் திருவடியில் இருக்கின்ற பக்தியையே சுரந்து ஊட்டுவதைப் போல தன்னுடைய முதைப்பாளனை சுரந்து ஊட்டினார்கள் என்று தாயை பெருமைப்படுத்துவார்கள் எல்லா கவிஞர்களும். பிறவி என்ற பசி தீரன்னர். பிறவி என்ற பசி தீரவண்ணம் ஞானாமிரத்தை உண்ணப்போகிறார். பிறவியே பசின்னு சொன்னார். அப்படின்னா பசி என்பது ஒரு தீராத நோய், பிறவி என்பதும் தீராத நோய். பிறப்பதினாலேயே பிறவி என்ற நோய் தீர்ந்துருமனா? அது உண்பதினால் பசி தீர்வதில்லை, அது செரித்த பிறகு திரும்பவும் பசி வருது. ஆகவே பசி என்பது கடலிலே அலை தோண்டிக் கொண்டிருப்பதைப் போல, உடம்பிலே உயிரிருக்கின்றவரையிலும் வருவதைப் போல, பிறவி என்பதும் தொடர்ந்து இவருக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் பிறவி கடல்னு சொல்றோம். பிறவி கடலிலே நாம் எடுக்கின்ற பல பிறவிகள் தான் பல அலைகள், உருவத் தோற்றங்கள். ஆகவே பிறவியை பசி என்று சொன்னதற்கு காரணம், பசி என்ற நோய் அடங்குவதைப் போல் இருந்து அடங்காத காரணம் போலவே பிறவி என்பதும் வந்து என்ன பண்றது? அதான் அப்பர் பெருமான் வந்து வருந்துறாரு, பிறப்பதற்கு தொழிலாகி இறக்கின்றாரு. ஒத்த செத்து போறத பார்த்து அப்பர் பெருமான் வருத்தப்படலையா? இனி பிறக்க மாட்டான்னு செத்து போயிட்டான்னா ரொம்ப சந்தோஷம். திரும்ப பிறக்கிறதுக்காகத்தானே செத்து போறான். பிறவி என்ற நோய் அடங்க போவதில்லையே என்று பார்க்கிறார். ஆகவே அடங்காத காரணமாக பிறவியை பசி என்று சொன்னார். அடுத்தது குழந்தைக்கு சிகை வைக்கிறார். பழங்காலத்தில் எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் குடிமை உண்டு. இன்னைக்கு ஐயன்கள்டே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறி எல்லாரும் சிகை வைத்தார்கள். இந்த குழந்தைக்கு சிகை வைக்கிறாங்க. எப்படி சொல்ல போறாங்க? இந்த கொஞ்சம் சிரமமான பாடல், அதை மட்டும் கொஞ்சம் உண்டி பார்ப்போம். காயமுடன் உயிர் முயலும் கருமமெல்லாம் பரன் அருளால் தூய மனத்து உணர்ந்து வினை தொகை எழுதி நாள்தோறும் ஆய துயர் சுகமளிக்கும் யமன் கணக்கில் அரும்பாவ தீய சிகை இல்லார்க்கு சிறந்த சிகை வருவித்தார். ஒவ்வொரு சொல்லா சொல்ல பொருள் சொல்லிட்டு போறேன், அப்புறம் பொருத்தி காண்கிறேன், படிங்க. காயமுடன் உயிர் முயலும் கருமம். காயம் உடன் அப்படின்னா உடம்பை வச்சுக்கிட்டுன்னு அர்த்தம். உயிர் உடம்பிலே இல்லை என்று சொன்னால் உயிருக்கு எந்த வினை செய்வதற்கும் வாய்ப்பு கிடையாது. உடம்பிலே பிரிக்கின்ற உயிர்கள் தான் வினையினை ஈட்டும். அந்த வினைகள் இரண்டு தரமான வினைகள் அடிப்படையில், நல்வினை தீவினை. மூன்றாவது வினை உண்டு, அது வந்து கைவினை. அதை தான் சொல்லிருக்கிறாரு ஆளுடைய பிள்ளையார். அது சக்தி பதிந்த பிறகுதான் அந்த வினை செய்யும் உயிர். இல்ல இந்த வினையில சேராது. என்ன அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகதறிவி உய்வினை நாடாதிருப்பதும் உன்னமக்கு ஊனம் என்று கைவினை செய்த எம் பிரான்கள் போற்றுதும் நாம் அடியோம். பெருமானுக்கு செய்கின்ற தொண்டு கைவினை. பெருமானே அருள் செய்தாருடைய பெருமானுக்கு நாம் தொண்டு செய்ய போவதில்லை. பெருமானுக்கு உண்மையிலாம எப்ப தொண்டு செய்வோம்? பெருமான் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் போதுதானே தொண்டு செய்வோம். இப்ப பெருமான் அருள் செய்ய தொடங்கிவிட்டான். பெருமான் அருள் செய்ய தொடங்காமல் யாரும் பெருமானுக்கு தொண்டு செய்ததில்லை. அது கைவினை. அந்த கைவினை என்பது பிறப்பினை ஒழிக்குமே தவிர பிறப்பினை கொடுக்காது. சிவ புண்ணியம் பிறப்பினை அடிக்கும். இந்த நல்வினை தீவினைகளை அந்த உயிர் செய்து உடம்பின் இடமாக அப்படின்னு சொன்னார். காயமுடல் உயிர் முயல் உயிர் முயலும் கருமம் எல்லாம் எல்லாம் என்றால் இந்த எல்லா விதமான கர்ம வினைகளும். இந்த வினைகளை பற்றிய அறிவு என்பது சிந்திக்கின்ற ஒரு உயிருக்கு கடவுள் அருளாலே உண்டாகின்றது. பரன் அருளால் தூய மனத்து உணர்ந்து, பரன் என்றால் மேலானவன், மேலார்கள் மேலார்கள் மேலாக இருக்கின்ற பெருமான், பசு பாசங்களுக்கு மேலே இருக்கின்ற பெருமான், உலகினை படைத்து காத்து அழிக்கின்ற மூன்று தேவர்களையும் படைத்து காத்து அழிக்கின்ற பெருமான், ஆகவே யாவர்க்கும் மேலாக இருக்கின்ற பெருமான், அவனுக்கு பரன்னு பேர். மேல இருக்கிற சாமி. அந்த மேல இருக்கிற சாமியை அனுகிரகம் பண்ணுது. அந்த அனுகிரகம் பண்றதுனால ஒரு உயிர் தன்னுடைய தூய மனத்திலே நல்வினை இது என்றும் தீவினை இது என்றும் தெல்ல தெளிவாக அறிகின்றதாம். இல்லைன்னா நல்வினை தீவினை போல தோன்றும், தீவினை நல்வினை போல தோன்றும். அறிவின் பயன் என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். முதல்ல அறிவு உண்டாகின்றது. அறிவின் பயன் உண்டாகவில்லை என்றால் அறிவு உண்டாகி பயனில்லை. எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன தெரியுமா? நாலெட்ஜ் புட் இன் டு பிராக்டிஸ். தட் விச் மேக்ஸ் யூ புட் யுவர் நாலெட்ஜ் இன் டு பிராக்டிஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய அறிவினை நாம் நம்முடைய வாழ்வியலே பயன்படுத்துவதற்கு எது தூண்டுகோலாக விளங்குகின்றதோ அதற்கு அனுபவம் பேர். ஒரு எடுத்துக்கிட்டு சொல்லணும்னா, ஒரு பையன் இந்த காலேஜ் போகிற பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் ஃபுட்போர்ட்லேயே ட்ராவல் பண்ணுறாங்க பஸ்ஸில். ஒரு நாள் ஒரு எக்கச்சக்க ஒரு இக்கட்டான நிலையில் இன்னொரு பஸ் இவனை மோதிடுது, அல்லது இவனே இந்த பஸ் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது விழுந்துடுறான், காயப்படாமல் தப்பிட்டான். இப்படி காயப்படாமல்

அது அறிவு. நாம் அறிந்ததை பயன்படுத்த வேண்டும். அப்ப நல்வினை இது என்றும் தீவினை இது என்றும் கடவுள் அருளினாலே ஒரு உயிர் அறிய வரும் என்று சொன்னால் அது தீவினைகளை தவிர்த்து நல்வினைகளை ஈட்டுவதிலே முனைப்பு காட்டினால் அறிவின் பயனை பெறும். எல்லா வகையிலும் அறிவின் பயனை பெறுவதில்லை. மகாபாரதத்தில் துரியோதனன் சொல்றான், என்ன சொல்றான், ஜானாமி காரியம் நச்சமே பிரவிருத்தி, ஜானாம் யகாரியம் நச்சமே நிவிருத்தி. நல்லது எதுன்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன செய்யணுங்கிற ஈடுபாடே எனக்கு இல்லை. தீயது எதுன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னால் அதை தவிர்க்கவே முடியவில்லை. கடவுள் என்னை இவ்வாறு படைத்து விட்டான், நான் இப்படித்தான் இருப்பேன். அவன் மட்டீனர் அவருடைய அறிவு அவனுக்கு பெறுகிறது. அவனுக்கு தெரியுது நல்லது இது கெட்டது இது. நல்லதை என்னால செய்ய முடியாது, தீயதை என்னால் தவிர்க்க முடியாதுன்னு சொன்னான்னா அவன் அறிந்து வைத்து பயனில்லை. நல்லதையும் கெட்டதையும் அறிவது என்பது கெட்டதை தவிர்த்து நல்லதை கை கொள்வதுதான் அறிவதாகும். அதற்கு கடவுள் அருள் வேண்டும். அந்த கடவுளுடைய அருள் யாருக்கு விளையும் அல்லது ஒரு அடையாளம், இந்த கடவுள் அருள் இவருக்கு விளையும் என்பதற்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா தூய மனம் என்று சொன்னார். பரதருளால் தூய மனத்து உணர்ந்து. தூய மனம் அப்படின்னா என்ன? ஒரு உபனிஷத் சொல்லுது வேத பகுதியே, மனத்தை தூய மனம் என்றும் தூய்மையற்ற அழுக்கு மனம் என்றும் இரண்டாக கூறுகிறார்கள். மனோகின் த்விதம் புரோக்தம் சுத்தம் ச அசுத்தமேவ ச. சுத்தம் என்றும் அசுத்தம் என்றும் மனம் இரண்டு வகை. ஒரே மனமே இப்படி இருக்குது. நம்ம வீட்டுல ரூமே சுத்தமா இருக்கலாம் அசுத்தமா இருக்கலாம், பாத்ரூம் சுத்தமா இருக்கலாம் அசுத்தமா இருக்கலாம். சுத்தம் காம விவர்ஜிதம், அசுத்தம் காம சங்கல்பம். எந்த பொருளை பார்த்தோம் அடையணுங்கிற ஆசை ஏற்பட்டதுன்னா அந்த மனமானது அசுத்தம். வேணுமா வேண்டாமல் யோசிக்கிற மனம் சுத்தம். இயல்பாக எதற்கு ஆசை உண்டாகின்றதோ அந்த மனம் அசுத்தம். இது நமக்கு தேவைதானான்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தேவையற்ற பொருள் தான் உலகத்தில் அதிகம். அதான் அறிவு. ஜெர்மனியில மியூனிச்சுங்கிற நகரத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் முதன்முறையாக உலகத்தில் வந்ததா, பல மாடி கட்டடம். மனித வாழ்வுக்கு தேவையான அத்துணை பொருளும் இந்த ஓரிடத்தில் கிடைக்கும்னு உலகம் முழுக்க அதற்கு அட்வர்டைஸ் பண்ணாங்க. அந்த ஊர்ல இருந்த ஒரு ஞானி பல மாடி கட்டணும், அப்ப லிப்ட் இல்ல, மாடி மாடியா ஏறி ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்க அத்தனை ஷாப்ஸையும் கண்ணால பார்த்து பொருள் எல்லாம் கையால எடுத்து பார்த்து தேடிக்கிட்டே மேலும் கீழுமா நடந்து வந்துட்டு இருந்தார். இவ்வளவு சிரமப்படுறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்பர் அந்த சூப்பர் மார்க்கெட்ல பணிபுரிகிறவர்கிட்ட சொன்னாரு, நீங்க எந்த பொருளை தேடுறீங்கன்னு தயவு செய்து சொன்னீங்கன்னா அந்த பொருள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க வாங்கிட்டு போலாம். அவர் சொன்னார், நான் எந்த பொருளை தேடுறேங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் உங்க சொல்றது. இத்தனை பெரிய கடையில ஏதாவது ஒரு பொருள் மனித வாழ்க்கைக்கு தேவையா என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தேவை. கடைசியில சொன்னார், நீ வச்சிருக்கிற பொருள் ஒண்ணு கூட இல்லாம இருந்தால் வாழ முடியும். ஆகவே அடிப்படை தேவைகளை மிக மிக குறைத்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை தூய வாழ்க்கை. அதனால்தான் பல சமயங்களிலும் பாவர்டி இஸ் அ வவ் கிறிஸ்டியானிட்டி கூட சொல்றாங்க, ஏழ்மையை விரதமாக கை கொள்ளுங்கள். எவ்வளவுக்கெல்லாம் பொருள்களுக்கு அடிமையாகாம இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்திக்கொள்ள, எளிமையே தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. சிம்பிளிசிட்டியே டிவினிட்டி தான். நான் வந்து வி டோன்ட் லீவ் பை பியர் பெட் அண்ட் பட்டர், வி லீவ் பை தி கிரேஸ் ஆஃப் காட். உணவினால் மட்டும் நம்ம வாழ்க்கை வாழ போறதில்லை. உண்ட உடவு செரிக்காம இருக்கே, உண்ட பிறகு பசி உண்டாகுதே. தபசிகள்லாம் வந்து யாரோ எப்படியோ கொடுக்குற உணவை உண்டு வாழ்கிறார்களே. அருள் தான் நம்மை வாழ்விக்கும். வினைக்கு ஈடாக எடுத்த உடம்பு, அந்த விளைப்பயிரை தூய்க்காது இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிவதற்கு கடவுள் ஒப்ப மாட்டான். சாகடன்னு போய் தலைகளை விட சாக மாட்டேங்கிறான். கடவுள் உண்டு என்பதை காட்டுவதற்கு சங்கரனுடைய மாயாவாத தத்துவத்தை கடைபிடிக்கிறார் ஒருத்தர், தோத்தாபுரி என்ற ஒரு ஞானி. ராமகிருஷ்ண பரமசுட்டு வந்து அவர் சொன்னாரு, நீ எல்லா சமய உண்மைகளையும் கடைபிடிச்சு பாக்குற, ஆகவே நீ எனக்கும் சீடனாகி நான் சொல்லியிருந்த தீட்சைகளை பெற்று என்னுடைய உபதேசத்தை பெற்று நீ கடைபிடிக்க வேண்டும் சொன்னார். பரமஹம்சரோ எல்லாத்திலையும் கடவுளை காண்பவர், யார்ட்டையும் முடியாது போன்னு சொல்லி பழக்கம் இல்லை. எங்க அம்மாட்ட பர்மிஷன் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் இவர் தான் வழிபடுகின்ற அம்பாள்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுக்காரு. அம்பாள் சிரிச்சுக்கிட்டே உனக்கு ஒன்னும் ஆகாது பயப்படாமல் போயிட்டு வந்துட்டாங்க. அந்த நிர்விகல்ப சமாதி என்ற தீட்சையை பெற்றார். பெற்ற உடனே இவருக்கு சமாதி கைகூடி விட்டது. எல்லா சமயங்களிலும் அவரவருடைய சமய ஒழுக்கத்திற்கும் தவத்திற்கும் ஏற்ப பலன் உண்டு. எந்த சமயத்திலும் சைவம் பொய் சமயம்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேல இருக்கு நம்ம சமயம். அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, நம்ம பல வருடங்கள் முயன்று செய்த தவத்தை இவன் எளிதிலே பெற்று விட்டானே, தவத்தின் பயனை என்று ஒரு புறாம இருக்கு. ஆசிரியருக்கு சீவர்களை புறம். அவர் இவர்கிட்ட சொன்னார்.

0: நீ வந்து உருவமற்ற அந்த தெய்வத்தை உணர்கின்ற நிலைக்கு வந்துட்ட. ஆகவே கடவுள் உருவத்தோடு கடவுளை வழிபடுவதை நிறுத்தணும் என்று சொன்னார். பரமசர் சொன்னார், அது என்னால் இயலாத காரியமாயிற்றே, நான் அம்மனுடைய வழிபாட்டை எவ்வாறு நிறுத்துவது, இயல்புக்கு விரோதமான காரியத்தை யாரும் செய்யக்கூடாது. என்றைக்குமே நாம சந்தோஷமா வாழணும்னா நாம எது சரின்னு நினைக்கிறோமோ அதை கடைபிடிக்கணும். நாம சந்தோஷமா வாழறதுக்கு எது இன்னொருத்தர் போய் சண்டை போட வேண்டாம், இன்னொருத்தரை மாத்த வேணாம். அவரவர் அவரவருக்கு ஏற்ற உணவினை உண்பதை போல நமக்கு ஒத்துக்கிறத உண்றோம், ஒத்துக்காத விளக்குறோம். எனக்கு ஒத்துக்காத உங்களுக்கு ஒத்துக்கும். அதே போல அவரவர் மனசாந்தியை கெடுத்துக்கூடாது. இந்த பெருமாட்டை வழிபடாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னார். நீ எப்ப எந்த வீட்சை பற்றியோ அந்த உருவ கடவுள் பொய் அப்படின்னு சொன்னார். உருவ கடவுள் பொய் இல்லைன்னு இவர் சொன்னார். கடவுள் தானே இருக்கிறார், அவருக்கு உருவமும் உண்டு அருவமும் உண்டு. சைவம் தானே சொல்லுது, அருவம் உருவம் அரு உருவம் ஒன்று அவருக்கு உண்டு. உருவத்தை நிந்திக்கல சைவம், பொய் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையே அப்படின்னு சொன்னாரு. உடனே அவர் சொன்னாரு, பெருமாட்டி பொய்யில்லை என்பதை பெருமாட்டியே உங்களுக்கு உணர்த்துவாள், எனக்கு நீ நிரூபின்னு சொன்னார். ஆமா, காளி உண்டு அப்படிங்கிறது நிரூபி, அவள் உண்டு என்பதை அவளே உங்களுக்கு உணர்த்துவாள்னு சொல்லிட்டாரு. தோத்தாபுரிக்கு கடுமையான வயிற்றுநோய் உண்டாயிற்று. இந்த வயிற்றுநோய் தான் கடவுளை உணர்த்தும் போல இருக்கு. எங்க போனாலும் நம்முடைய அப்பர் பெருமானுக்கு உண்டாயிற்று, ஏவன் கலிக்காமனாயனருக்கு உண்டாயிற்று, இவருக்கு உண்டாயிற்று. உண்டான உடனே என்ன பண்ணாரு, வயிற்றுநோயே வந்து அவரால் தாங்க முடியல, மருந்துகள் உண்டு திரல. நோயோடு துன்புறுவதை விட உயிரை போக்கிக் கொள்வது மேல் என்று தோன்றிற்று தோத்தாபுரிக்கு. ஒருவன் தற்கொலை செய்து கொண்டால் பாவம் நம்முடைய சாத்திரங்கள் சொல்லுது. எந்த நிலையிலும் தற்கொலை பண்ணிக்க கூடாது. என்ன அந்த வினை துன்பத்தை நாம் இந்த உடம்பிலேயே கழித்து போக்க வேண்டும், இல்லைன்னா அதை கழிப்பதற்கு இன்னொரு உடம்பு கிடைக்கும். ஆகவே நம்ம தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. ஆனால் கங்கையிலே ஒருவன் மறித்தால் மட்டும் அது தற்கொலை ஆகாது, அந்த பாவம் வராதுன்னு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஏன் இந்த எக்ஸெப்ஷன் இருக்குன்னு கேட்டா, எந்த ஒரு விதிக்கும் விலக்கு இருக்கணும். விலக்கு இல்லாத விதி விதியாகாது, விலக்கு இருந்தால்தான் விதி விதியாகும். ஆகவே கங்கையிலே இறந்தால் குற்றம் இல்லை. கங்கை அவ்வளவு புண்ணியமான நதி, நமக்கெல்லாம் தாய் போன்றவள் கங்கை. அதனால அவர் என்ன பண்ணாரு, கல்கத்தால கங்கை பல தென்னமர ஆழத்துக்கு பாயுது, இறங்கிட்டே இருந்தா எவ்வளவு வேணும் இறங்கிட்டே இருக்கும். இவர் அந்த கங்கையிலே ஒரு கரையில இறங்கி எதிர்கரையில தட்சிணேஸ்வரம்னு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல தான் அந்த பவதாரிணிங்கிற அம்பால பரமசர் பூஜை கரையில இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த கரை நோக்கி இவர் இறங்கி நடக்கிறார். நீஞ்சுவதில்லை, மூழ்கி இறந்து விடுவதுங்கிற எண்ணத்துல நடந்துகிட்டே இருக்கிறார். எதிர்கர மூழ்கவில்லை கங்கை, இவர் இடுப்பு அளவுக்கு மேல போகல. எல்லாருக்கும் பல தென்னமர ஆழம் போற கங்கை இறங்கி நடக்கிற தோதாபுரிக்கு இடுப்புடன் இருந்து அந்த கங்கையில இறங்கி நடந்த உடனே அந்த வயிற்று நோய் நீங்கியது, அந்த கோயில் தோன்றியது. அப்ப ஒத்துக்கிட்டா கடவுள் உண்டு. எப்ப நம்ம நினைக்காதெல்லாம் நடக்குதோ கடவுள் உண்டு. அதுக்காக சொல்ல வந்த, அப்ப கடவுள் அருளினால்தான் ஒருவனுக்கு நல்வினை தீவினையிலே அந்த நல்வினையை ஈட்ட வேண்டும், தீவினையை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணமானது உண்டாகிடும். இது இனிஷியல் ஸ்டேஜ். கடவுளுக்கே தொண்டு செய்து கடவுளுக்கே அடிமைப்பட்டு கடவுளை உணர்கின்ற நிலைக்கு முன்னதாக இருக்கின்ற நிலை, மையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற நிலை, பிரத்யேகமாக கடவுளுடைய தொண்டனாக ஆகாத நிலை. சாதாரணமே உலகத்தில் ஒரு சான்றோனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் தீவினைகளை கைவிட்டு நல்லவினைகளை கடைக்கொள்ள வேண்டும். இந்த புண்ணிய மிகுதியினால இதுக்கு பசு புண்ணியம்னு சைவம், சைவம் தான் புண்ணியத்தை ரெண்டா பிரிக்குது. ஏனைய சமயங்களுக்கு அந்த நுண்ணறிவு இல்லை. பசு புண்ணியம் என்றும் சிவ புண்ணியம் என்றும் புண்ணியத்தை இரண்டாக பிரிக்கின்ற நுண்ணறிவு சைவர்களுக்கு தான் உண்டு, ஆகமங்கள் பிரிக்கின்றன. இந்த பசு புண்ணியம் செய்வதனால நமக்கு நல்ல பிறவி கிடைக்கும். அந்த பிறவியிலே நமக்கு குருநாதன் கிடைச்சு சிவபுண்ணியத்தை செய்வதிலே நமக்கு ஒரு சுவையினை உண்டாக்குவான். அந்த சிவபுண்ணியத்தை செய்ய செய்ய சிவன் கிட்ட நம்ம போறோம். சிவபுண்ணியம் செய்ய செய்ய சிவனுடைய திருப்தி, அவருடைய பிரீதி, அவருடைய அருள் நமக்கு கிடைக்குது. சிவனுக்கு வேண்டியவர்களாக ஆகின்றோம், எம்பெருமானுக்கு உவப்பிற்கு உயர்வர்களாக ஆகின்றோம். ஆகவே பெருமான் நம்மை தன்னோடு இணைத்துக் கொள்கின்றான் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது உலகத்திலே ஒரு பிறந்த உயிர் நல்வீரர்களை ஈட்டு தீமைகளை தவிர்ப்பதற்கு காரணமே அருள் தான். அந்த அருள் தன்னோடு இணைத்துக் கொள்கின்ற அளவுக்கான சக்தி என்ற அருள் இல்லை, ஆனால் ஒரு அருள் இருக்கு. நல்லது கெட்டது தெரியறதுக்கே கடவுளுடைய அருள் இருக்கு. அத சொல்றார், பரதருளால் தூய மனத்து உணர்ந்து. அதனால்தான் உலகத்துல தூய மனம் கொண்டு பொருள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட எல்லா சமயத்தில் இருந்தாலும் கூட அவர்களால் விசேடமாக சிவனை அறிய முடியாது. என்ன காரணம்னா, தூய மனம் கொண்டிருக்கின்ற தன்மை, இந்திரியங்கள் அடங்குகின்ற தன்மை, வாய்மை முதலே ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற தன்மை, தவம் எல்லாமே பொது அறத்தின்பால் சார்ந்தன. சிறப்பு அறிவினை கடவுளை பற்றிய சிறப்பு அறிவினை தரான். கடவுளே அருள் செய்தால்தான் கடவுளை பற்றிய சிறப்பறிவு உண்டாகும். அந்த கடவுளை பற்றிய சிறப்பறிவு உண்டாகவில்லை என்று சொன்னால் பிறவி ஒருவன் நல்லவராக இருப்பதனாலே தனவாது தனத்தல்ல நீங்குதல். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நிறைய ஆஸ்பத்திரி கட்டிருக்கிறாரு, பசித்தவங்க தான் சோறு போட்டிருக்கிறாரு, போய் பேசினது இல்லை, வீட்டுக்காரர்கள் தான் குடுத்துரம் பண்ணுவாரு, பிள்ளைகள் எல்லாம் வளர்த்துருக்கிறாரு, கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் காசு தராரு, ரொம்ப தூயவர், உயர்ந்தவர், படித்தவர் என்பதனால பிரிவினை நீங்குமாறு ஒரு கேள்வி வருது. நீங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஏத்துக்காம இருக்கலாம். பொதுமுறை பாடியவரே சொல்லிட்டார், வள்ளுவரே சொல்லிட்டார், பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறியும். சிறப்பென்னும் செம்பொருளை காண்கின்ற அறிவு ஏற்படாத வரையிலும் ஒருவன் தூய வாழ்க்கையை வாழ்வதனால அவன் பசு புண்ணியத்தை ஈட்டுவனே தவிர சிவனுக்கு அருகில் நெருங்க மாட்டான். பின்னாடி வருவான், ஒரு பிறவி கிடைக்கும். அப்ப அந்த தூய மனத்திலே நல்வினை தீவுகளை பாகுபடுத்தி இவர் அறிந்தார். இதுல காயமுடன் உயிர் முயலும் கர்மம் சொல்லுங்க, எல்லா உயிர்களும் உடம்பிலே பிறந்துதான் வினைகளை ஈட்டுகின்றன. அதுதான் உயிர்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற வேறுபாடுன்னு சைவன் சொல்லுது. கடவுளுக்கு உடம்பு கிடையாது, சைவன் சொல்லுது, வினை இருந்தால் தான் உடம்பு ஏற்படும். வினை இருந்தால் வினைப்பயனை தூய்க்காத வாரியிலும் அந்த வினை நீங்காது. வினைப்பயனை தூய்ப்பதனால விவேகம் ஏற்படும், விவேகம் ஏற்படுறதுனால கடவுள்கிட்ட தொண்டு செய்கின்ற பாக்கியம் ஏற்படும். அதெல்லாம் ஏற்படாமல் பிறவி தணவாது, பிறவி நீங்காது. ஆகவே உயிர்களுக்கு உடம்பு உண்டு, கடவுளுக்கு உடம்பு கிடையாது. உயிர்களுக்கு உடம்பு உண்டுனா உயிர்களுக்கு எப்போதும் உடம்பு உண்டுங்கிறது கிடையாது. முக்தி நிலையில உயிர்களுக்கு உடம்பு கிடையாது. ஆனா ஆணவ மனத்தோடு, சகஜமான ஆணவ மனத்தோடு கூடியிருந்து மீண்டும் பிறவி தேவைப்படுகின்ற நிலை இருக்கின்ற வரையிலும் உயிர்களுக்கு உடம்பு உண்டு. உயிர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன வேறுபாடுனா, வேதம் சொல்லுது கடவுளுக்கு உடம்பு கிடையாது, உயிர்களுக்கு உடம்பு உண்டு. தெளிவா சொல்லு, அகாயோ நிர்குணோ ஹியாத்மா, இறைவனுக்கு உடம்பு கிடையாது. அதை இங்க சொல்ற, காயமுடன் உயிர் முயலும் கர்மம், உயிர் கர்மமெல்லாம் காயமுடன் முயலும். காயமின்றி உயிரால கர்மம் முயல முடியாது. கடவுளால் காயமின்றி கர்மம் இயற்ற முடியும். கடவுள் ஒரு காரியம் செய்யணும்னா உடம்பு தேவை கிடையாது, உயிர்களுக்கு ஒரு காரியம் செய்யணும்னா உடம்பு தேவை. ஆகவே இப்ப நம்ம இந்த பாட்டை படிக்கும் போது அந்த சமய அடிப்படை கொள்கையும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். உயிர்கள் வினை புரிய வேண்டும் என்றால் உடம்பு தேவை, கடவுள் வினை புரிய வேண்டும் என்றால் உடம்பு தேவையில்லை, உடம்பின்றியே வினை புரிவார். கடவுளுக்கு ஏன் உடம்பு இல்லை, கடவுளுக்கு ஏன் கரணங்கள் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சுவேதாசுத்தரம்னு ஒரு உபனிஷத் அது சொல்லுது, சிவ தத்துவ விவேகத்தை சொல்லுது. சிவனுக்கு இணையா யாரும் கிடையாது, அவனை விட உயர்ந்தவர்கள் கிடையாது, அவனுக்கு கருவி கரணங்கள் இல்லை. என்ன காரணம்னா அவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் இல்லை அப்படின்னு சொல்லு. ந தத் சமஸ்தா பிரதிகஷ்ட திருஷ்யதே, அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. நோபடி கேன் ஈக்வல் ஹிம் நார் கேன் எக்ஸல் ஹிம், ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. ந தஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே, அவனுக்கு கரணங்களும் இல்லை, செய்ய வேண்டிய காரியமும் இல்லை. நமக்கு மேற்கொண்டு ஒரு வினை செய்ய வேண்டிய தேவை இருந்தால்தான் நமக்கு கருவி கரணங்கள் தேவைப்படும். கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்பதே இல்லை. அப்படின்னா அவர் இத்தனை காரியம் செய்யறாரு, செய்ய வேண்டிய காரியம் இல்லைன்னு செய்யறாருன்னா, ஒருவனுக்கு மேற்கொண்டு செய்ய வேண்டிய வினை இருந்தால் அந்த வினை அவனை அடிமைப்படுத்தும். கடவுள் சர்வ சுதந்திரன், அவன் யாருக்கும் எதற்கும் அடிமை கிடையாது. ஒருவன் செய்கின்ற வினையெல்லாம் தன்னுடைய லாபத்திற்கென்றே செய்கின்றான். அடிப்படையில் நீங்க தான தர்மங்கள் செய்யும் பொழுது கூட அதனாலே உங்களுக்கு ஒரு புண்ணியம் வருகின்றது, அட்லீஸ்ட் ஒரு மன மகிழ்ச்சி வருகின்றது. தேவைப்பட்டவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் போது உங்களுக்கு உள்ளம் மகிழ்கின்றது. அந்த மகிழ்ச்சி அறியாதவன் தான் ஈகையில ஈடுபட மாட்டான் என்று அவனை நொந்து கொள்கின்றார். இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடைமை வைத்து இழக்கும் மண்கணவர், பாறாங்கல்ல போல இவனுக்கு நெஞ்சு இருக்கு, மண் நெஞ்ச காரணம் தங்கிட்ட இருக்க எப்பொழுது இன்னத்துக்கு கொடுத்தா, தேவைப்படுறவங்க கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நாம சந்தோஷப்படலாம். அந்த சந்தோஷம் வேண்டாம் முடிவு பண்ணிட்டானே, இவன் மனசு மனசா கல்லா. ஆகவே மனிதன் செய்கின்ற எல்லா வினைகளிலும் அவனுக்கென்று ஒரு ஆன்ம லாபம் உண்டு, ஒரு மகிழ்ச்சி உண்டு, ஒரு புண்ணியம் உண்டு, ஒரு அறிவு உண்டு, ஒரு விவேகம் உண்டு, ஒரு வைராக்கியம் உண்டு, ஒரு முன்னேற்றம் உண்டு, ஒரு அருள் உண்டு. ஆனால் கடவுள் பர்ஃபெக்ட் பீயிங், பரிபூர்ண பொருள், எல்லாம் நிரம்பிய சிவம், அவருக்கு தேவையே கிடையாது. ஆகவே அவர் தனக்கென்று ஒரு வினை செய்ய வேண்டியதில்லை. ஆகவே உயிர்கள் தமக்கென்று வினை புரிய வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக தேவையின் அடிப்படையிலே உயிர்களுக்கு உடம்பும் கருவி கரணங்களும் படைக்கப்படும். கடவுளுக்கு இவை இல்லை அப்படி வேதம் சொல்லுது.
1: ஓம் நமசிவாயா. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களோட பேரை சொல்லுங்க.
1: நான் ஜோவா கதைக்கிறேன்.
2: சொல்லுங்க.
1: வணக்கம் மாஸ்டர். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்.
1: உங்களோட விளக்கங்கள் எல்லாம் மிக அருமையாக இருக்கிறது.
2: நன்றி.
1: என்னுடைய நான் இன்டர்நெட்லயும் போய் பார்த்தேன் நான் உங்களோட இதுகள் எல்லாம்.
2: சொல்லுங்க.
1: மிக நன்றாக இருக்கிறது.
2: சொல்லுங்க.
1: மற்றவருக்கு மூன்று கேள்விகள் இருக்கிறது. துறவிகள் வந்து இந்த காவி உடை உடுக்கிறார்கள், அதன் தத்துவமும். மற்றது சிவபெருமான் வந்து பாம்பை வந்து ஆபரணமாக அணிந்திருக்கிறார். திருமால் வந்து இதில் அனந்த சேரத்தில் துயில்கிறார் பாம்பிலே. அது மூன்றும் தத்துவத்தை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: நன்றி.
2: இந்தருடைய முதலாவது வினாய் வந்து துறவிகள், துறவிகள் காவியுடை உடுப்பதன் தத்துவம் என்ன என்று கேட்கின்றனர். இந்த காவியுடை என்பது அவர்கள் சொல்லுவார்கள், இன்னைக்கு காவி என்றால் பட்டிலே கூட அந்த காவி நிறத்திலே வருகிறது. கல் ஆடை என்று சொல்லுவார்கள். அதாவது இருந்ததுக்குள்ளேயே மிகவும் ஒரு உடலுக்கு மென்மை பயக்காத துணி,
0: அது
2: சுறுசுறுப்பான துணி. அதை ஒரு சாயத்திலே போட்டு அந்த காவியாக தருவார்கள். என்று கேட்டால் அந்த நாளிலே இந்த சன்னியாசிகள் வந்து உலகை துறந்தவர்கள். இந்த ஆதி காலத்திலே இந்த காவி உடை கூட குப்பை குளத்திலே இருந்துதான் பொறுக்கிறார்கள். பட்டினத்தார் பாடுகின்றார், என்ன உடை கந்தை உண்டு என்று பாடுகின்றார். எனக்கு என்ன குறை இருக்குது, போனா பிச்சு எடுத்து ஒரு காய் சோறு வரும், போனால் அந்த கிளிசல் குப்பைக்குள்ள கந்த துணி இருக்கும் என்று பட்டினத்தாரே பாடுகின்றார். இந்த துணிகளை எடுத்து ஒன்று பொருத்தி அந்த காதலே பாவித்திருக்கின்றார்கள். மற்றது இது வந்து கேட்டால் இந்த அவர்களுடைய தேவைகளை குறைத்துக் கொள்வது. மற்றது அடுத்ததாக அவர்கள் வந்து கண்ட இடத்திலேயும் இருந்து படுத்து எழும்பி போவார்கள். இப்ப வெள்ளை ஆடு என்றால் அதில் அழுக்கு தெரியும், காவி ஆடு என்றால் இந்த அழுக்கு தெரியாது. அப்ப அவர்கள் ஒரு ஆடையே வைத்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும், அது ஒரு தத்துவம் உண்டு. மற்ற இந்த காவியுடை வந்து சன்னியாச மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் உரியது. இதற்கு விபரங்கள் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் எங்களுக்கு ஆகமங்களில் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் பெரிய புஸ்தகங்கள் இன்றைக்கு கிடைப்பதே கஷ்டமாக இருக்கின்ற காலத்திலே இந்த இதுக்குரிய இதிலே வந்து அதாவது சைவ சந்நியாச பத்ததி என்று சொல்லி ஒரு ஹேண்ட்புக் இருக்கின்றது. இதே ஆகமங்களிலிருந்த இந்த சன்னியாச முறைகளை எல்லாம் தொகுத்து எழுதியவர் வந்து சூரியனார் கோயில் ஆதீனம் என்று இந்தியாவில் இருக்கின்றது. நவக்கிரக வழிபாட்டுக்கு போபவர்களுக்கு தெரியும், திங்களூர்ல வந்து சந்திரனை கும்பிடுவார்கள், அதே மாதிரி சூரியனார் கோயிலுக்கு போவார்கள், சூரியனை கும்பிடுவார். அங்கே இருப்பது நவக்கிரகங்கள ஒன்றான சூரியன் அல்ல, அங்கே இருப்பது சிவசூரியன். அங்கே வந்து சண்டேஸ்வரர் கூட உண்டு, நவகிரகங்களுக்கு சண்டேஸ்வரர் கிடையாது. அங்கே இருக்க தேஜ் சண்டர் என்று சொல்லுவார்கள், அங்கே இருக்க சண்டேஸ்வரரை. அப்போ சிவனுடைய மூர்த்தமாகத்தான் அந்த சூரியனார் சிவசூரியனாக இருக்கின்றது. அந்த இடத்திலே அதுக்கு பக்கத்திலேயே சூரியனார் கோயில் ஆதீனம் இருக்கின்றது. 500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த ஆதீனம். அந்த நாளத்திலே சதாசிவ சிவாச்சாரி என்பவர் அதை ஸ்தாபித்தார். அப்புறமாக சிவாக்கிர யோகிகள் என்பவர் அதுக்கு ஆதீனகர்த்தனாக இருந்திருக்கிறார். அந்த சிவாக்கிர யோகி சிவாச்சாரியார் வந்து காசியிலே இவர்களுக்கெல்லாம் குருமடங்கள் எல்லாம் அந்த நாளில இருந்திருக்கின்றன. மணிகர்ணிய கட்டத்திலே காசியிலே இவர்களுடைய குருமடத்தை பற்றி அந்த சதாசிவ சிவாச்சாரியார் சொல்லுகின்றார். தான் எழுதிய சிவஞான போதத்துக்குரிய சூத்திரங்களுக்கு, வடமொழியில் இருக்கிற சிவஞான போத சூத்திரங்களுக்கு விரிவரை செய்கின்ற பொழுது அந்த அவர்களுடைய மடம் பாரம்பரியத்தான் இங்கே இருக்கின்றது. அவர் ஒரு புஸ்தகமாக இந்த சன்னியாச முறைகளை தொகுத்து தந்திருக்கின்றார். இன்றைக்கெல்லாம் நிறைய விதமான சன்னியாசங்கள் இருக்கின்றன. உதாரணமாக எங்களுக்கு தெரியும் காஞ்சி காமகோடி பீடத்தில் இருக்கிற சுவாமிகளை சொல்லுவார்கள் சரஸ்வதி என்று சொல்லுவார்கள். அதே மாதிரியாக அங்காள சிறுங்கிரியில் இருக்கிற போன்ற பாரதி என்று சொல்லுவார்கள், மற்றும் தீர்த்தர் தீர்த்தங்கரர், இப்படி நிறைய சன்னியாச முறைகள் இருக்கின்றன. பரமஹம்சர் என்ற பெயர் கூட சில பேருக்கு சொல்லுவார்கள். இல்ல, நாங்கள் எல்லோரும் சொல்லுகின்றோம் பரமஹம்சர் என்று. அந்த பரமஹம்சன் என்றால் என்ன என்றால் சன்னியாசத்திலே உச்சமான சன்னியாச முறை ஒன்று பரமஹம்ச சன்னியாசம். பரஞ்சோதி முனிவர் வான்வழியாக போய்கொண்டிருக்கின்ற காலத்திலே கீழே மெய்கண்டார் 2 வயது சிறுவர் தன்னுடைய மாமனாருடைய வீட்டுக்கு முன்னாலே விளையாடி கொண்டிருக்கின்றார். அவருடைய பக்குவ நிலை அறிந்து அந்த பரஞ்சோதி முனிவர் சிவனுடைய ஆக்ஞப்படி கீழே இறங்கி வந்து இந்த 2 வயது பிள்ளைக்கு அவர் தீட்சை கொடுத்து அவருக்கு பரமகம்ச சன்னியாசம் என்று சொல்லப்படுகின்ற உத்தமமான சன்னியாசமும் கொடுத்து சிவஞான போதத்தை உபதேசித்து இதை தமிழர் செய்க என்று பணித்து சென்றார் என்று சொல்லி மெய்கண்டாருடைய வரலாறு கூறுகின்றது. அப்ப இந்த சன்னியாச முறைகளிலே இருக்கின்ற இதுல இது தலையிலே வந்து சில சன்னியாசிகளை பார்த்தால் முழுமையாக தலைமையிலே மலித்திருப்பார்கள். சில பேரை பார்த்தால் நீட்டமாக இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஆதீனங்களை பார்த்தால் திருவாவூருடைய ஆதீன மரபிலே வந்து தலைமையை முழுமையாக மலித்திருப்பார்கள். அந்த சன்னியாச மரபிலே தர்மபுர ஆதீன மரபிலே தலைமையர் வந்து நீட்டமாக இருக்கும், ஜடையாக இருக்கும். அப்ப வள்ளுவர் கூட சொல்லுகின்றார், மலித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகத்தார் பழிப்பது ஒழித்துவிடின் என்ற கருத்து காணப்படுகின்றது. எப்படி சன்னியாசம் இருந்தாலும் உலகத்தார் பழிக்கின்ற தன்மை இருக்கக்கூடாது சன்னியாசிக்கு என்பது வள்ளுவருடைய கூற்று. இப்படிப்பட்ட சன்னியாசிய வாழ்க்கை முறையிலே அவருடைய உணவு முறை எப்படி இருக்க வேண்டும், அவருடைய மற்றவர்களுடன் உறவாடுகின்ற தன்மை. இன்றைக்கெல்லாம் சன்னியாசிகள் எல்லாம் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்குகிறார்கள், எல்லோரோடும் பழகுகின்றார்கள், அப்படிப்பட்ட தன்மை இருக்கின்றது இல்லையா? இதனாலதான் அடிக்கடி சன்னியாசிகளை பற்றிய விவரங்கள் ஊடகங்களில் வருகின்றன.
0: அதான் இப்ப அதனால இப்ப உண்மையான அந்த சன்னியாசிகளுடைய அந்த மகத்துவம் ஓரளவுக்கு இவர்களால் சீரடைகிறது என்றுதான் சொல்ல
2: உண்மைதான். அதுல உதாரணமாக ஒன்று சொன்னால், காஞ்சி பெரியவர் இதுக்கு முன்னராக இருந்த சுவாமிகள் நூறாண்டுகளுக்கும் உயிர் வாழ்ந்தவர், காஞ்சிபுரத்தில் நடமாடும் தெய்வம் என்று போற்றப்பட்டவர். அவருடைய இளமை காலத்திலே நடந்த ஒரு கதை, அதாவது வந்து அவர் இளமை காலத்தில் இருக்கின்ற காலத்திலே அந்த மடத்திலே இருக்கின்றார். மடம் வந்து ஒரு ஓபன் ஸ்பேஸ், அதுல அந்த ஓபன் பிராண்டாவில் அவர் மத்தியான நேரம் அதுல சிரம பரிகாரம் அந்த தூணோட அதில் இருக்கின்றார். இப்ப மடத்துக்கு ஒரு பெண்மணி வந்து அந்த மடத்தில் இருக்கிற மேனேஜர்கிட்ட அழுகிறார் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி, சுவாமியை பார்க்கணுமண்டு. அப்படின்னா சுவாமி எங்க அதுல இல்ல, எல்லாரும் காண அந்த திண்ணையில தானே இருக்கிறார். சரி போய் அவர்கிட்ட சொல்லி வந்து அனுப்பிட்டேன். அனுப்பினா இந்த அம்மா போய் முறையிட தொடங்கணும்னு சுவாமி சொன்னார். சரி சரி போய் அம்பாலிட்ட முறையிலண்டு அனுப்பிட்டார்.
0: ஒண்ணுமே சொல்லி
2: அம்பாலிட்ட முறையிலண்டு சொல்லி அனுப்பிட்டார். அந்த சில நாட்களுக்கு பிறகு மடத்து கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அப்ப சுவாமிக்கு அப்ப சுவாமிய பெரிய இளமை காலம், இவரெல்லாம் சன்னியாசத்துக்கு வந்த பொழுது வேற சிறுவனாக இருந்த காலத்திலே வந்தவர். இப்ப இளமை காலம், அப்ப அவர் வந்திருந்த பொழுது அந்த மடத்துல இருந்த அந்த மேனேஜரை பார்த்து கேட்டார், என்ன பார்க்க எப்படி இருக்குனக்கன்று. சுவாமி நல்லா ஞான பழம் போல நல்லா இருக்கிறீங்க, இல்ல உடம்பு எப்படி இருக்கு, நல்ல தேஜமயமா நல்லா இருக்குது என்று சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு சின்ன இருந்துட்டு இப்படி இருக்கிற ஒரு தடி புயல் கிட்ட நீ என்ன ஒரு பொம்மை நாட்டியே தனியே அனுப்புவேன். இது காஞ்சி பெரியவர் தன்னுடைய வாயால சொன்னது. இப்படி அவருடைய இளமை காலம் அது, இப்படி இருக்கிற தடிப்பயல் கிட்ட நீ ஒரு பொம்மை நாட்டிக்கு என்னண்டு தனி அனுப்புவ. அதுவும் ஒரு தனி அனுப்பல, அது ஒரு அவர் ஓப்பன் ஸ்பேஸ்ல இருந்த சுவாமிய போய் பார்க்க
0: அனுப்பினார்
2: சொல்லிட்டு சொன்னார். இன்னையில இருந்து அந்த நாள்ல 60 வயது தான் பெரிய வயது, என்னுடைய அந்த 60 வயது சஷ்டி, அந்த 60 வயது வர மட்டும் ஒரு பொம்மை நாட்டியும் நீ தனி அனுப்பப்படாது, அனுப்பினியும் உன்னுடைய சீட்டு கிழிஞ்சது மடத்துல. இது அவருடைய உத்தரவு. இப்படிதான் அவங்க தங்களுடைய நெறிமுறைகளை பாதுகாத்து வந்திருக்கிறாங்க, பேணி வந்திருக்கிறாங்க. அவருடைய பலகீனம் அண்டு அல்ல, இதை பார்த்துவிட்டு அடுத்தவர்கள் செய்யலாம் இல்லையா, இதே மாதிரியாக. அப்ப இன்றைக்கு இந்த நெறிமுறைகள் எல்லாம் இந்த சைவ சன்னியாச பத்ததியில இருக்கின்றது. இந்த சன்னியாசிகள் எப்படி பழக வேண்டும், யாரோடு கதைக்க வேண்டும், என்னென்ன மாதிரி செய்ய வேண்டும். சன்னியாசிகள் ஓய்வெடுக்கிற இடத்துக்கு பெயர் ஒடுக்கம். ஒரு சிறிய அறை, சிறிய அறை, கதவு இருக்காது, ஒரு சிறிய அறை. சொல்ற சுவாமி ஒடுக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதான் ஓய்வெடுக்கிறார், அந்த அறைக்கு கதவு கிடையாது, அதான் முறை. அப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் எல்லாம் இருப்பது சன்னியாச முறையிலே. அப்ப இந்த கல் ஆடை அல்லது அந்த காவி ஆடை வந்து சன்னியாச மார்க்கத்துக்குரியது. அது வந்து துறவை தவிர்ப்பது குறிப்பது. மற்றது இதற்காக கன நிறைய ஆடைகள் தேவையில்லை. இன்றை கொண்டு வைத்திருக்கிறேன், ஊத்தியாய் போடுதல், லாண்டரிக்கு போயிட்டு வரணும், மற்றது போடணும் என்ற தொகை எல்லாம் இல்லை. ரெண்டு ஆடைகள், ரெண்டு உள்ளாடை இருந்தாலே போதும். எங்களுக்கு தெரியும், காஞ்சி அந்த சன்னியாசிகள் ஒரு தண்டம், சன்னியாசிகளுக்கு தண்டம் ஒரு கோல் வைத்திருப்பார்கள். அவர்கள் உள்ளாடை வந்து கோவணம், ஒன்று கோவணம் கட்டி இருந்தால் மற்ற கோவணம் வேலை காய்ந்து கொண்டிருக்கும் மேலே. அடுத்தவன் நீராடும் பொழுது இதை கட்டி அதை காயப்படுவார்கள். அப்படித்தான் நடப்பது பழமை. ரமண மகர்ஷிகள் எல்லாம் இருந்தார். அப்ப இந்த ஆடை வந்து இதை குறிப்பது, அதான் முதலாவது விளக்கம். இரண்டாவது விளக்கம், பாம்பு சிவனுக்கு ஏன் பாம்பு. இவர் ரெண்டு பேருடைய அறவும் வித்தியாசம். சிவனுடைய கதை என்னென்று கேட்டால், தாரகாவனத்து முனிவர்கள் இருந்தார்கள், தவம் செய்தார்கள், நிறைய அனுகிரகங்கள் எல்லாம் இருந்து வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் வல்லவர்கள். அவர்கள் மிகவும் பஃப்ட் அப் என்று சொல்லுவோம், அதாவது தங்களை விட்டால் ஆக்கள் இல்லை, நிறமாப்பு. இதெல்லாம் எங்களைத்தான் குறிக்கின்றது. தாரகாவனத்து முனிவர்கள் ஆண்டுகள், இன்றைக்கு நாங்கள் கோயில் நடத்துகின்றோம், தர்மஸ்தாபனங்கள் நடத்துகின்றோம், சமய சதைகள் மாற்றது மன்றங்கள் எல்லாம் நடத்துகின்றோம். எங்களுக்கு எல்லாம் உருமாப்பு, சைவத்தையும் சிவத்தையும் நாங்கள் தான் இதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று. நாங்கள் இல்லாவிட்டால் இந்த சைவமும் சிவமும் அழிந்து விடும் என்று வேறு நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் சொல்லியும் பேசியும் எழுதியும் வருகின்றோம். நாங்கள்லாம் இந்த தாரகாவனத்து முனிவர்களின் மறுபிறப்புகள் தான். எல்லாத்தையும் படிச்சுக்கொண்டு அந்த நான் தான் இறைவனை தாங்குகின்றேன், நான் தான் சைவத்தை தாங்குகின்றேன், நான் தான் சிவத்தை தாங்குகின்றேன் என்று பேசுகின்றோம் இல்லையா? அந்த முனைப்பு, அந்த நிலையிலேதான் இந்த தாரகாவனத்து முனிவர்களும் இருந்தார்கள். அவருடைய ஆனவத்தை அடக்கு முகமாக சிவனும் திருமாலும் சேர்ந்து ஒரு திருவிழாவை செய்தார்கள். அந்த முனிவர்கள் வந்து அவருடைய பகல் வேலைகளிலே அவருடைய தபச்சாலைகளுக்கு சென்று இந்த ஆன்மீக விடயங்கள் படிப்பித்தல் படித்தல ஈடுபடுவார்கள். அவருடைய பணியினர் வந்து வீட்டில இருந்து தன்னுடைய தர்மத்தை பார்த்து வருவார்கள். அப்போ சிவன் வந்து அழகான பிச்சாடன மூர்த்தம், மெண்டிக்கன் டைட்டி என்று சொல்லுவார்கள். இவனுடைய 25 மகேஸ்வர மூர்த்தங்கள். சிவன் வந்து பிறப்பதில்லை, பிறவா யாத்தை பெரியோன் என்று மணிமேகலை சொல்லும். ஆனால் அந்த வடிவங்கள் தாங்கி வந்திருக்கின்றார். அப்ப இந்த முன்னும் வந்த இந்த கல்பத்திலே அந்த தாரகாவனத்து முனிவர்களுடைய பெண்கள் இருந்த அந்த அக்ரஹாரத்துக்கு சிவன் வந்து மெண்டிக்கன் பிச்சாடன மூர்த்தியாக வருகின்றார். எங்களுக்கு தெரியும் சன்னியாசிகள் ஒரு வகை வந்து அவதூத சன்னியாசி என்றால் அவர்கள் எந்த விதமான ஆடையும் தரிக்க மாட்டார்கள், நிர்வாணமாக தெரிவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசியாக வந்து அங்கே பிச்சை கேட்கிறார் அவர். மெண்டிக்கன் டைட்டி 25 மகேஸ்வர மூர்த்தங்களில் உண்டு பிச்சாடன மூர்த்தம். அவருடைய உடலின் அழகை பார்த்து சிவன் அழகே வடிவானவர். நிறுவனுக்குரிய ஒரு பெயர் வந்து பகவான். எல்லாரும் பகவான் பகவான் என்று பெயர் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள். பகவானுடைய கருத்து தெரிந்தால் தெரிய வேண்டும். பகம் என்றால் ஆறு, ஆறு அம்சங்கள் இருக்க வேண்டும். அளவற்ற அழகு, அளவற்ற செல்வம், அளவற்ற அறிவு, அளவற்ற ஆற்றல், அளவற்ற புகழ், மற்றது அளவற்ற பற்றின்மை. இந்த ஆறு அம்சங்களும் பொருந்தினால்தான் உரை பகவான் இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த அளவற்ற அழகை உருவாக இந்த சிவன் அங்க போன அந்த பெண்கள் எல்லாம் இந்த சிவனுடைய அழகிலேயே மயங்கி அவருக்கு பின்னால பூ வழிகிட்டார். அது உண்டு. அதே நேரம் திருமாலும் வந்து திருமாவியார் அரியலால் தேவையில்லை, சிவனுடைய சக்தி திருமால் ஏகைவ சக்தி பரமே வரஷ புருஷேஷு விஷ்ணு. இது காளிதாசுடைய குமார சம்பவம். பரமசிவருக்கு ஒன்றுதான் சக்தி, அதை சதுர்பிபாஷ்ய நான்கு விதமாக சொல்லுவோம். புருஷேஷு விஷ்ணு, விஷ்ணு வந்து வடிவத்தில் இருக்கிறது, இவனுடைய புருட வடிவத்தில் ஆண் வடிவத்தில் இருக்கிற சக்தி தான் விஷ்ணு. இன்னைக்கு ஐயப்ப விரதம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஐயப்ப பக்தர்களை சில கீழியாக கேட்பார்கள், இது சிவனும் விஷ்ணுவும் ரெண்டு ஆண் தெய்வங்கள் இணைந்து வந்தவரா ஐயப்பன் என்று. இருந்தால் அவர் சக்தி, சிவனுடைய சக்தி தான் விஷ்ணு. அதுக்கு என்ன வேதம் என்று கேட்டால், என்னுடைய ஜோகம் இன்னைக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஜோகத்திலே வந்து வலது பக்கம் மூச்சு போகும் அது சூரியகலை, இடது பக்கம் மூச்சு போகும் சந்திரகலை. அந்த ஆண்களுக்கு தூங்கும் பொழுது வலது பக்க மூக்கிலே மூச்சு ஓட வேண்டும், அதுதான் யோக மார்க்கத்திலே சிறந்தது. பெண்களுக்கு தூங்கும் போது இடது பக்க மூக்கு மூச்சு போக வேண்டும். இதுக்கு இலகுவாக சில போஸ்டர்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களது இடது கையிலே இடது கையை தலைக்கு அணியாக வைத்து ஒருக்களித்து படுத்திருக்கின்ற பொழுது பார்த்தால் கொஞ்ச நேரத்திலே உங்கள் மூச்சு வலது மூக்கால போக தொடங்கும், தானாகவே போக தொடங்கும். அது நீங்க கவனிக்கலாம். பேசிக் மெடிக்கல் என்று கேட்டால் இங்கால வந்தோன்னா அந்த பூலிங்க பிளட் அண்ட் வெயின்ஸ் வந்து இங்கால கீழ் மூக்குக்கு வந்து இடது மூக்குக்கு வந்து விட வலது மூக்கு கிளியராக அதால மூச்சு போகும். அது ஒன்று. அப்ப ஆண்கள் வந்து எப்பொழுதும் இடது கையை தலைக்கி வைத்து படுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். பெண்கள் மாறி வலது கையை தலைக்கி வைத்து படுக்க வேண்டும் என்றால் அவர்கள் படுத்துக்கின்ற பொழுது வலப்பக்கமாக பிறந்து படுக்கின்ற பொழுது இடது பக்க மூக்காலே மூச்சு போகும். இது பெண்களுக்குரிய சயனம். இது எல்லாம் இருக்குது, சாஸ்திரங்களே விதிக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணுவுடைய சயனத்தை பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, அவர் வலது கையை தலைக்கு அணையாக வைத்துத்தான் படுத்திருக்கின்றார். அது பெண் சயனிக்கின்ற சயனம். அவர் சக்தி, சிவனுடைய சக்தி. மற்றது பெண்களுக்குரிய அணிதான் கஸ்தூரி சந்தனம். அப்ப இந்த தாரகாவனத்து முனிவருடைய கதைக்கு வந்தால் இந்த மகாவிஷ்ணு என்ன செய்கின்றார், அழகான மோகினி வடிவாக வடிவெடுத்து இந்த முனிவர்கள் தங்களுடைய பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற தங்களுடைய ஞான நூல்களை ஆராய்ந்து கொண்டிருந்த இடத்துக்கு செல்லுகின்றார். இப்ப முனிவர்கள் இந்த மோகினியின் அழகிலே மயங்கி முனிவர்கள் அவருக்கு பின்னால போகின்றார்கள். பிற்பாடு அந்த நாள் முடியத்தான் வைக்க விளக்கம் வருகின்றது. ஓஹோ, தங்களுடைய பெருமை எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு இருந்திருந்தாலும் இந்த இன்னும் தாங்கள் கீழான நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்றது விளங்கியது. என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் பெறவில்லை. கோயில்கள் சண்டை பிடிப்பது போல, சபைகளிலே நான் சண்டை பிடிப்பது போல, அவர்களும் உடனே என்ன செய்தார்கள், ஓகே இது விட்டுப்போமா பார் என்று போட்டு உடனே என்ன செய்தார்கள், நாங்கள் சில கோயில்களே படங்கள் விக்கிரகங்களை கூட தூக்கி கொண்டு வந்துடுவோம் இல்லையா, அப்படியே நடக்கின்றது. அது மாதிரி அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு அபிசார யாகம், அபிசாரம் என்றால் தீய பொருட்களை தீய இதுகளை ஏவி விடுகின்ற யாகம் என்று செய்தார்கள். அதிலே வந்த பாம்பை ஏவி விட்ட பொழுது சிவன் அதை அணியாக அணிந்த
0: அவர்கள் அனுப்பிய அந்த பாம்பு
2: முயலகன் என்றவன் அனுப்பினார்கள். அவரை காலுக்கு கீழே மிதிக்க வைத்தார். ஒரு வெண் தலை தலையோடு இருக்கின்றது, அதை அனுப்பினார்கள். அதை தலை முடியிலே வைத்திருக்கிறார். பார்த்தால் ஒரு வெண் தலை ஒன்று சிரிச்சு கொண்டிருக்கும் அங்க, அது அனுப்பினர். பாம்பை அனுப்பினார்கள். இப்படி ஒவ்வொன்றை அனுப்பும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டார், அந்த அடக்கி விட்டார் என்பதுதான் அந்த கதை. இதுதான் அவருடைய பாம்பு அணி. அப்ப அடுத்ததாக திருவாவுடைய பாம்பு வந்து ஆதிசேஷன், ஆயிரம் தலை நாகம் என்று சொல்லுவோம் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் பதஞ்சலியாக அவதரித்தார். பதஞ்சலி யோகத்துக்கு முன் செய்த முனிவர் பதஞ்சலி, பதஞ்சலி யோக சூத்திரம் அவர் வந்து அவதரித்தவர். அவர்தான் இங்க வந்து அவதரித்திருந்த பொழுது அவர் திருமூலனுடன் ஒன்றாக இருந்து உபதேசம் பெற்றவர் நந்திதேவரிடம். நந்தி திருமூலவே அதை சொல்லுகின்றார், நந்தி அறை பெற்ற நாதரை நாடுடில், என்னுடைய குருவான நந்தியினுடைய அறை பெற்ற நாதர்கள் திருமூல பரம்பரையிலே வந்தவர்கள் சொல்லுவார்கள் நாத பரம்பரை. என்னுடைய குரு வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவருடைய குரு இந்த நாத பரம்பரையிலே வந்தவர்கள். அப்ப ஞான குரு வழியிலே அப்ப இந்த அவர் சொல்ற நந்தி அருள் பெற்ற நாதரை நாடலில் நந்திகள் நால்வர், வேற நந்திகள் நாலு பேர் அவருக்கு சீடராக இருந்திருக்கிறார்கள். சிவயோக மாமுனி, சிவயோக மாமுனி என்பவர் அங்கே இருந்திருக்கின்றார். மன்று தொழுத பதஞ்சலி, அதான் இந்த பதஞ்சலி முனிவர். திரு மன்று என்பது சிதம்பரத்திலே சிவனுடைய நடனம் கண்டவர் அவர் சிதம்பரத்திலே. அப்ப மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் புளிப்பாத முனிவர் என்றுவர் என்னோடு என்மரு மாமி, என்னோட சேர்த்து எட்டு பேர் நாங்கள் அவரிடம் படித்த நாங்கள் வியா கிளாஸ்மேட்ஸ் என்று சொல்லி திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகின்றார். அப்ப இந்த ஆதிசேஷன் தான் இந்த இந்த ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலை நாகம் ஒரு கதை இருந்திருக்கிறது. இந்த ஆதிசேஷன் தான் உலகை தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சில பேர் அதையும் கேலியாக கேட்பார்கள், ஆதிசேஷன் எப்படி தாங்குவான் என்று. இது வந்து சயின்ஸ்ல பாக்கணும், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல ஒரு பிளானட் எப்படி அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றது பார்த்தால் அந்த கிராஃப் போட்டு பார்க்க முடியுவார்கள். ஒரு கோடு போடுவார்கள், இப்படி அந்த கோட்டை குறுக்காக இன்னொரு கோடு போடுவார்கள், இப்படி அந்த ஒரு வட்டத்தை சுற்றி இப்படி நேர்கோடு போட்டு போட்டேவார்கள். அந்த பரிதியை சுற்றி போட்டுக்கொண்டு விட இப்படி ஆயிரம் தலை உள்ளதாக வரும். அந்த அந்த ஃபோர்ஸ், அதாவது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நேரும் எதிருமாக ஒன்றோடு ஒன்று தொழிற்பட்டு ஒரு பூமியை, ஒரு கிரக தொகுதியை, கோல் தொகுதியை தாங்கிக் கொண்டு நிற்கின்றது. அதைத்தான் ஆதிசேஷன் என்று சொல்லுகின்றார்கள். அதான் ஆயிரம் தலை நாகம்.
0: உண்மையிலே அதுக்கான விளக்கம்,
2: விஞ்ஞான விளக்கம் இருக்கின்றது. அது வட்டமாக அந்த பருதியை போட்டு, அந்த வட்ட பருதியிலே நாங்கள் ஒவ்வொரு நேர்கோடாக இப்படி போட்டு போட்டு போட்டு கொண்டு வந்தோம் என்றால் அந்த ஆதிசேஷனுடைய தலை இந்த தத்துவம் விளங்கும். அவர் சொல்லுவார்கள் இந்த கல்பம் வந்து சுவேத வராக கல்பம், அதாவது பூமி வந்து அழும்பின பொழுது விஷ்ணு வெள்ளை பன்றி, சுவேத வராகம் என்றால் பள்ளி, சுவேதம் என்றால் வெள்ளை பன்றி உருவெடுத்து தூக்கி கொண்டு வந்ததாக சொல்லுவார்கள். அது என்னென்று கண்டால் இந்த கஸ்மிகோஷன்ல இந்த பிளானட்டரி சிஸ்டம் வந்து லாஸ்ட், எங்கேயோ பேலன்ஸ் விளைச்சிட்டு, சோ தே ஆர் லாஸ்ட். இப்ப நாங்கள் கிரகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அந்த வான் காட்டியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், தொலைக்காட்சி தொலைக்காட்டியிலே, அதிலே கூட சில கிரகங்கள் இருந்தா போல கண்ணுக்கு மறந்து விடுகின்றன இல்லையா, அது மாதிரி லாஸ்ட் என்றால் இல்லாம போட்டு லாஸ்ட். அதை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு வந்ததுதான் இந்த சுவேத வராகம். அது இன்னொன்று சொல்லுவார்கள், இன்னொன்னும் கேலியாக சொல்லுவார்கள், அது பாயை சுருட்டி கொண்டு வந்தது போல வந்துவார்கள் சொல்லுவார்கள். என்ன உலகம் எல்லாம் உருண்டையா இருக்குது, என்ன பாயை சுருட்டி கொண்டு வந்தது அண்டு. இந்த பாயன்றால் நீங்க இன்னைக்கு கெலக்சி இருக்கு இல்லையா எங்களுடைய, அதாவது எங்களுடைய பூலோகத்தை தான் நாங்க கெலக்சி, எங்களுடைய கெலக்சி. அந்த கெலக்சியை பார்த்தீர்கள் என்றால் படத்திலே, இன்னைக்கு போய் நீங்கள் கூகுள்ல போய் கெலக்சியினுடைய படத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பார்த்தால் ஒரு பாய் சுற்றி விட்ட மாதிரி தான் இருக்கு, அந்த சுருந்த சுருளாகத்தான் இருக்கின்றது. அதுதான் இந்த பாய்ச்சுருளாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் விஞ்ஞான விளக்கம் நிறையவே உண்டு. அப்ப இதுதான் இந்த இறைவனுடைய திருமாலுடைய சயனத்திலே இருப்பது. இதை சொல்லுவார்கள் இந்த ஆதிசேஷன், அதான் ஆதிசேஷனுடைய தத்துவம். இந்த ஆதிசேஷனுக்கு இன்னொரு புதவம் இருக்கின்றது. இப்ப பதஞ்சலி வந்து யோக சூத்திரம் எழுதியிருக்கிறார் வடமொழியிலே. அந்த யோக சூத்திரம் தான் யோக நூலுக்கு அடிப்படை பாடநூல். ஆனா அதிலே இந்த குந்தலினி யோகத்தை பற்றியோ, ஆறு ஆதார சக்கரங்கள் நாங்க சொல்லுவோம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, சகஸ்டாரம், அந்த ஆறு ஆதார சக்கரங்களை பற்றியோ ஒன்றுமே சொல்லவில்லை. இவ்வளவு செய்த பதஞ்சலி அதை சொல்லவில்லை. திருமூலர் வேறு தன்னுடைய சூடர் என்று சொல்லி இருக்கின்றார், தன்னுடைய கிளாஸ்மேட் சக மாணவர் என்று சொல்லி இருக்கின்றார். அப்ப இவருக்கு தெரிந்தது, அவருக்கு எப்படி தெரியாமல் போயிட்டு. என்ன நடந்தது என்றால், திரும்ப பதஞ்சலி தன்னுடைய யோக சூத்திரங்களை தன்னுடைய பூமியிலே வாழும் காலம் முடியும் வரும் பொழுது தன்னுடைய மாணவர்களை அழைத்து, 1000 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அமைத்து, நம்மளுடைய 1000 பேருக்கு என்னுடைய இதை சொல்லப் போகின்றேன். ஆனால் இது வந்து வெரி எக்ஸ்பேன்ஸ், வெரி எக்ஸ்டெண்டட் இன்டென்ஸ். அப்ப ஒரு ஆளுடைய இதுக்கு முடியாது. 1000 பேர் இருந்தால் நான் ஒரு திரை போட்டு இங்கால இருந்து 1000 பேருக்கும் சொல்லுவேன், நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவது வித்தியாசம். என்னுடைய அந்த திரைக்கு பின்னாலே தன்னுடைய 1000 தலைகளையும், ஆதிசேஷனுக்கு 1000 தலை என்றெல்லாம் சொல்லுவோம், தலைகளையும் வைத்து 1000 தலைகளோடாகவும் ஏக காலத்தில் ஒரே நேரத்திலே இந்த யோக சூத்திரங்களை சொல்லுகின்றார். திரைக்கு முன்னாலே இருந்து 1000 மாணவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவனுக்கும் பிரத்யேகமாக ஒரு விதமான பாடம் மட்டும்தான் வருகின்றது. அதிலே ஒரு மாணவனுக்கு ஒரு சந்தேகம், குழம்பு இருக்கிறது தானே, இது என்ன நடக்கின்றது என்று பார்ப்பதற்காக அவன் திரையை விளக்கினான். அவ்வளவு பேர் வெறிஞ்சு போனார்கள். அவ்வளவு யோக சக்தி தாங்கிலாஸ். அப்ப அவர்கள் எழுதினதும் முடிஞ்சது, இதுவும் முடிஞ்சது. இது அந்த முடிவு நேரத்தில் வந்தது. அப்ப என் பதஞ்சலிக்கு பெரும் கவலை அடை. இந்த உலகத்துக்கு இந்த யோக சூத்திரம் முழுமையுமே கொடுத்துட்டு போவோம் என்று இந்த போட்டோ பார்த்தால் இப்படி போயிட்டுதே, அவருடைய காலம் வந்துவிட்டது, இனி இவற்றை திருப்பி எழுத முடியாது என்று யோசிக்கின்ற வழியிலே ஒரு மாணவர் வருகின்றார். என்னன்னா, அது நடந்த நேரம் அவர் தன்னுடைய இயற்கை கடன் கழிப்பதற்காக வெளியிலே போயிருந்தார். அவர் திரும்பி வருகின்றார். அவரிடம் இருந்த எஞ்சி இருந்த பகுதிதான் இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிற பதஞ்சலி சூத்திரம். அதாவது உண்மையான யோக சாஸ்திரத்தின் 1000 ஒரு பகுதிதான் இந்த பதஞ்சலி யோக சூத்திரம். அதான் அந்த தத்துவம். அப்ப இந்த வழியாகத்தான் இந்த தத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்றோம்.
0: உண்மையிலே டாக்டர், இந்த மாதிரியான அந்த விளக்கங்கள் நீங்கள் இவ்வளவு தூரம் கொடுக்கும் பொழுது இதிலே அந்த ஐயுறவுக்கே இடம் இல்லாமல் இருக்கிறது. இப்ப நாங்கள் வந்து பொதுவாக எங்களுடைய அந்த அற்ப அறிவுக்கேற்ற முறையில தான் சில விஷயங்களை,
2: அதாவது எங்களுக்கு எடுக்கேஷன், எங்களுடைய பிறப்பு வளர்ப்பு, எங்களுடைய சூழ்நிலை, மற்றது எங்களுக்கு இருக்கின்ற அறிவை வைத்துக் கொண்டு இதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை, ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று போட்டு அதை நிராகரிக்கின்றோம். நிராகரித்தாலும் பரவாயில்ல, சிலவர்களை பழித்துரைக்கின்றோம், எடுத்து வைக்கின்றோம். அதுதான் அங்கே இருக்கின்றது. இவர்களில் புராணிக்கதைகள் எல்லாவற்றிலும் தத்துவங்களும் உண்டன, உண்மைகளும் உள்ளன. இவற்றையெல்லாம் பொய் என்று சொல்லி விளக்கக்கூடாது. என்னுடைய கால எல்லை மிகவும் அளப்பெரியது, ஒரு பெரிய கடல் இந்த காலம். நாங்கள் இதிலே வந்து எங்களுக்கு ஒரு 5000-10000 வருஷங்கள் தான் தெரியும். முதல் தமிழ்ச்சங்கம் தொடங்கி எங்களுக்கு கிறிஸ்துக்கு முன் 10000 ஆண்டளவில் முதலாவது தமிழ்ச்சங்கம் தொடங்கி இருக்கின்றது.
0: அதுக்கு முன்னாடி எங்களுக்கு
2: அதற்கு சங்கம் தொடங்குவோன்றால் அதுக்கு முன்னாடி தமிழக காலம் இருந்திருக்க வேண்டும். இது தமிழுடைய வரலாறு, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிந்தது. ஆனால் நாங்கள் இந்த 10000-15000 வருஷங்களுக்கு காலத்தை வைத்துக் கொண்டு இந்த கல்பம் என்று சொல்லப்படுகின்ற 432 கோடி வருடங்கள் ஒரு கல்பம், அப்படி எத்தனையோ கல்பங்கள் வந்து போய்விட்டன. அப்ப இப்படி எத்தனையோ கல்பங்கள், அதே மாதிரி அண்ட கோடான கோடி அண்ட தொகுதிகள், அங்கன்மா ஞாலத்துக்கோ 1000 கோடி அண்டம், இப்படி கொஸ்மிக் யூனிட்ஸ், இந்த உலகங்களே 1000 கோடி கணக்கள் இருக்கின்றன. அவற்றையும் விளங்கிக் கொள்ளாமல், இந்த காலத்தையும் விளங்கிக் கொள்ளாமல் இதெல்லாம் சாத்தியமில்லை, நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்.
0: உண்மையிலே டாக்டர், நாங்கள் எங்கே போய் அவருடைய கேள்வியும் வந்து மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்ட கேள்வியாக இருந்தபடியால் நீங்கள் இவ்வளவு விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இவ்வொரு நிறைவு செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு இந்த வர்ணாசிர தர்மத்திலே நீங்கள் கொடுத்த விளக்கத்துக்கு ஏற்ப அங்கே ஐயப்பாடுகள் இல்லை போல் தெரிகிறது எனக்கு. அதனால்தான் அவர்கள் அந்த
2: மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயம். பல பேர் கேள்வி கேட்பாக கண்டனம் கொடுப்பார்கள். ஆனால் அதை தெளிவாக இந்த எங்களுடைய சமயத்திலே வர்ணாசிரம தர்மத்தை உள்ளது உள்ளபடி அதை ஓல்ட் பண்ணாமல், மாற்றாமல், மயக்கமுறாமல், அதை டைல்யூட் பண்ணாமல், அடப்ட் பண்ணி எல்லாம் சொல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லி இருக்கிறோம். அதை புரிந்திருக்கின்றதை நினைக்கின்றேன். இல்லாவிட்டால் சர்ச்சைக்குரிய கேள்விகள் போன்றவரை நிறைய பேர் இந்த இனத்திலே வந்து தொடர்ந்து இருந்தார்கள். ஆனால் கேள்விகள் எடுக்க முடியாமல் போய்விட்டது. இதில் மீனவ உங்களுக்கு வினாக்கள் இருந்தால் நீங்கள் அனுப்பி வைக்கலாம்.
0: வணக்கம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
4: Thank you. வத்யான விமுகாம் துராசா பூயிஷ்டாம் விதிலபி வசத்தோ யதி பவான் சிரஹா தத்வை தாத்ரியம் ந கலு சுவத்தம் பசுபதே கதம் வா நிர்யத்னம் கரணக முகேனைவ லுலிதம். பவத்வதல் அனுகிரகம் பண்ணியதான சிறந்த பிரகரணம் சிவானந்த லஹரி பிரகரணம். சாட்சாத் தான் பரமேஸ்வரன் பரமேஸ்வர அவதாரமாக இருந்த போதிலும் மனுஷ்ய லோகத்தில் அவதாரம் பண்ணின பொழுது எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான காரியம் சிவத்தியானம். அந்த பரமனுடைய தியானம் இருக்கே அதுதான் மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கும், மனசாந்தியை கொடுக்கும். இந்த ஊர்ல இருக்கும் பொழுது மனசாந்தி வேண்டி இருக்க ஞானம் வந்து மறுபிறவி இல்லாம பண்ணிக்கணும். இதுதான் முக்கியமாக மானிட பிரிவினுடைய நோக்கம். அந்த ரெண்டும் மனுஷனுக்கு வேணுமையானால் அவனுக்கு பகவத் அனுகிரகம் வேணும். அந்த பகவத் அனுகிரகத்திற்காக பல ஸ்தோத்திரங்கள் பண்ணின. சுப்பிரமணிய புஜங்கத்தை பார்த்தோம், அதேபோலேயே கணேச மஞ்சரத்தம், இப்படி பல ஸ்தோகங்கள் பண்ணியிருக்க. அவைகள்ல முக்கியமா சாஸ்திரமும் சொல்லணும், பக்தியை உண்டு பண்ணணும், ஜனங்களுக்கு மனசாந்தி வரும்படி பண்ணணும். அதற்கு மேல அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி வாழணுங்கிறதும் சொல்லித்தரணும். எல்லாம் ஓஹோ பகவான் பகவான் சொன்ன நீர் எப்படி வாழணும், நாம் எப்படி இருக்கணும், அதையும் சொல்லணும் இல்லையா? இவைகள்லாம் நமக்கு அறியாமலேயே நமக்கு வரும்படி அழகான பிரகரணங்கள் அமைச்சிருக்க. அதுல சௌந்தர் லஹரி, சிவானந்த லஹரி, விவேக சூடாமணி, மற்ற ராஜராஜேஸ்வரி அஷ்டகம், சில இதெல்லாம் பக்தியோடு இருக்கு. அதே போல அதே சமயத்தில் சாஸ்திர ஞானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க. அப்படிப்பட்டதாக ஸ்லோகங்கள்ல சிவானந்த லஹரி பிரகரணத்தில் நமக்கு ஒரு ஸ்லோகத்தில் பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ற. என்ன பிரார்த்தனம்? பரமேஸ்வரா என் மனசை சரியான வழியில் அழைக்கணும். ஏன்னா நான் நல்ல வழியில் இருக்கணும்னு நினைக்கிறோம், இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா இருக்க முடியல. ஏன் முடியல? நம்ம மனசானது அப்படி எங்கெங்கயோ ஓடுறது. இது ஓடுறதுக்கு என்ன காரணம்? அதனுடைய சுவாவம் அப்படியா? அப்படி சுவாவம் அப்படி இருக்கவே ஏதா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷியாளுக்கும் அப்படியே போகணும். சில பேர் நல்ல வழியில இருக்கா, சில பேர் கெட்ட வழியில போறா, சில பேர் வேதங்கியோ போறா. சோ மனசுக்கு எப்படி இருக்குன்னா அதை நியமனம் பண்றது வேற யாரோ இருக்கா போல இருக்க. அது எப்படி இருக்கு? அவன் என்னமா நடந்துக்கிறான், எதற்காக அப்படி நடந்துக்கிறான்? சாதாரணமா பாருங்க, நாம் இப்படி நடந்துக்கணும்னு மனசுல தீர்மானம் பண்றோம், பொய் சொல்லப்படாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறோம். நல்லதானே? ரைட். இன்னைக்கு சிவநாமாவன் ஒரு தரம் சொல்லணும் தீர்மானம் பண்ணிக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கு. அமல்படுத்த முடியறதோ நிறைய தினம் அமல் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஏன் உங்களால முடியாதா? முடியும், பண்ணக்கூடிய காரியம் தான். ஆனா நம் அறியாமல் ஏதோ ஒரு சக்தி வந்து அதை தடுத்து விட்டு வேற விதமா பண்ணிருக்கு. அது வேற விதமா பண்ணின பிறகு அடாடா நம்ம இப்படி பண்ணணும்னு நினைச்சோமே மாறுதலா பண்ணிவிட்டோமே கவலை வரும். பொய் சொல்லப்படாது அப்படின்னு நினைச்சவன் இவர் அறியாமலே நாலஞ்சு பொய் சொன்ன பிறகுதான் ஆடா இப்படி பண்ணிவிட்டேனே ஒரு எண்ணம் பின்னால் வரும். சொன்ன பிறகு அதை மாத்திக்கொள்ள முடியுமோ? முடியல. அதுக்கு என்ன, ஏன் இப்படி பண்றோம் நாம் அப்படின்னு யோசனை பண்ணினோமே ஆனால் அது எல்லோரும் சொல்லக்கூடியதான் ஒரு சமாதானம், அது அப்படித்தான் சார். ஏன் அது நமக்கு அப்படித்தான் எழுதி வச்சிருக்கார் பகவான். இப்படி என்று பகவான் ஒண்ணும் எழுதி வைக்கல, நாம் என்ன நினைச்சோம் அது அப்படித்தான் அப்படித்தோம். ஏன்னா நம்ம தலையெழுத்துங்கிற சாதாரணமான பிராகிருத பாஷையில சம்ஸ்கிருதத்துல பிரம்ம எழுத்து பிரம்ம ராதா அப்படிம்பாங்க. விதி லிபிஹி, விதினா பிரம்மதேவர். அவர் இப்படி எழுதிட்டாரோ என்னமோ நமக்குன்னு என்னடானா கெட்ட வழியிலேயே போறோம், தப்ப காரியங்கள்லயே நம்ம ஈடுபடும்படி பண்றது. நம்ம நம்ம மனச அந்த பக்கமே போறது, ஏன் நல்ல வழியில வரமாட்டேங்கிறது அப்படின்னா, இந்த மனசு இருக்க, இந்த மனசானது சில சம்ஸ்காரங்களோடு கூடியிருக்கு. ஜென்மாந்திரத்துல எந்த வழியில இருக்குமோ அந்த பக்கமே போறோம். குழந்தைகள்லாம் பாருங்க, விளையாட்டு புத்தியா அந்த பக்கமே போறோம். எல்லோருக்கும் ஒரு விளையாட்டு பிடிக்கிறது, ஒருத்தர் கிரிக்கெட்டுங்கிறான், ஒருத்தருக்கு பம்பரங்கிறான், ஒருத்தன் கோலிங்கிறான், ஒருத்தன் வந்து கேரம் போர்டுங்கிறான். சில பேர் கேரம் போர்டு ரொம்ப பிடிக்கிறது, சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. என்ன சார் இது, என்ன சொல்வல் நீங்க? சில பேருக்கு கணக்கு பிடிக்கிறது, சில பேருக்கு சங்கீதம் பிடிக்கிறது. சொல்லிக் கொடுக்காமலேயே அழகா பாடிட்டே இருக்காங்க பாட்டுக்கு, அதுல முயற்சி பண்றான்னு வந்துடுறது. சில பேர் சங்கீதம் என்ன சொன்னாலும் வரமாட்டேங்கிறது. இவெல்லாம் நீங்க எப்படி பதில் சொல்வேன்? எந்த துறையில ஒரு மனிதன் முயற்சி பண்ணுகிறானோ அந்த துறையில அவனுக்கு வர வேண்டியதுதானே. ஆனா நல்ல நிறைய பார்த்துக்கலாம், அது வரமாட்டேங்குது. சில பேர் சொன்ன விஷயத்த அழகா எடுத்து சொல்றான், சில பேருக்கு 100 தடவை சொல்லி கொடுத்தாலும் வாய தரதான் ஒண்ணு சரியா வரமாட்டேங்குது. இவைகள்லாம் என்ன பதில் சொல்வேன்? ஜென்மாந்தரத்துல அவன் பண்ணினதான முயற்சி அப்படியே இருக்கு. இதை தவிர வேற ஒன்னும் சொல்ல முடிக்கிறேன். இந்த ஜென்மாந்தரத்தில் நாம் பண்ணினதான முயற்சி இருக்க, இதை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? தலையெழுத்துங்கிறோம். தலையெழுத்துன்னு நம்ம சொல்றதுதான் தலையில எழுதியிருக்காருன்னு கேட்ட உழைச்சி பார்க்காதிக்கோ, அது ஒண்ணு தெரியாது. தலையெழுத்துன்னு என்ன அர்த்தம்? ஜென்மாந்தரத்தில் அந்தந்த மனிதன் பண்ணினதான ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு தக்கவாறுதான் இந்த ஜென்மாவிலையும் பண்ணிட்டு இருக்கான். அவா வாழ்க்கை எது வழக்கமோ அதுல தானே அவ பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஏதோ ஒரு விதமாக நம்ம மனசு அந்த பக்கமே போறது. துரியோதன கேட்டான், ஏண்டாப்பா நீ பண்ணதெல்லாம் தப்பாச்சு, இப்ப வந்தது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா அஞ்சே கிராமம் தான் கேட்கிறாவா, இந்திரபிரஸ்தம் ஜெயபிரஸ்தம் வர்ஜயந்தம் வாரணாவதம் பிரயச்ச சதுரோ கிராமான் பஞ்சமம் கஞ்சி தேவத், 4 கிராமம் தான் கேட்கிறாவா. நியாயமா முழு ராஜம் அவளுக்கு சேர்ந்தது, ஒரு பாதி ராஜ்யமானது முன்னால வச்சுட்டதா நீ அதை வாங்கிட்டாய், 14 வருஷங்கள் ஆனவரும் மறுபடியும் நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாய். அப்ப கொடுக்கணுமோ இல்லையோ, ஒன்னும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சண்டை போடுறைய, நீ தோத்து போறா முழுமையா போச்சு. அப்ப என்ன லாபம் பார், வேண்டாமே. இப்ப ஒண்ணுமே சண்டை இல்லாமலேயே ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஒரு 5 கிராமத்தை கொடுத்து விட்டா அது என்ன போச்சு? இன்னைக்கு கொடுத்து விட ஒரு 10 நாள் ஆனப்புறம் சண்டைக்கு போய் ஜெயிச்சு விட்டு வந்துட்டு 5 கிராமம் தானே இருக்க அவளுக்கு. இப்ப அத்தனை ராஜாக்கள்ல பாதி ராஜாக்கள்ல அவளுக்கு வசதியா போற அளவு இல்லையா? இத்தனையும் சொல்லி பார்த்தார் கிருஷ்ண பரமாத்மா, ஒத்துக்கல. என்ன சொல்றார்? ஜானாமி தர்மம் நகம் எப்பிரபுத்தி, இது நல்லது என்று நான் அறிவேன், இருந்தாலும் எனக்கு அது தோணல. ஜானாமிய தர்மம் நகமே நிவிருத்தி, நான் பண்றது தப்பு தட்டா காரியம் நன்னா எனக்கு புரியுது சார், ஆனா அதை செய்யாம இருக்க முடியல. ஏனாபி தேவேன பிரதிஷ்டிதேன யதானி யுக்தோஸ்மி ததா கருவோமி, யாரோ உள்ள இருந்து என்ன பண்றா போல இருக்கு, அதனால என்னால பண்ண முடியல. இது போல துரியோதன கொண்டல் நமக்கும் அப்பப்ப வருது. இக்கட்டான சந்தர்ப்பம் ஆத்துக்காரி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அம்மா ஒரு மாதிரி சொல்றா, யார் பேச்ச கேட்கப்பறள், கல்யாணம் ஒவ்வொரு பையனுக்கும். அதே மாதிரியே மாட்டமன் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க, வேற இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க, யாரு பக்கத்துல நீங்க சொல்லுவேன்? வீட்டுக்குள்ள விவகாரம் வந்தா குரக்ஷேத்திரம் ஒன்னும் சொல்ல முடியல. அப்ப அது என்ன, ஏதோ ஒரு பதார்த்தம் நம்மள இப்படி பண்ணுன்னு தூண்டுறது வாழ்க்கையில நம்ம கவனிக்கிறோம். ஏன் சார் தெரிஞ்சு இந்த காரியம் பண்ணலன்னா, அது தலையிட்டு சரியா இல்ல சார், அப்படி தோண வச்சது அன்னைக்கு, இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க சில பேர், நீங்க தெரிஞ்சு பண்றீங்க இந்த காரியத்தை. ஆமா சார் தெரிஞ்சுட்டு இருக்கேன், இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்துல அப்படி தோணிச்சு. இப்படி நம்ம மனசுக்கு பின்னால மனசில் இருக்கிற சம்ஸ்காரங்கள், ஜன்மாந்தரத்துல பண்ணினான புண்ணிய பாபங்கள், அவைகள் ஒரு மனிதனை இந்தெந்த விதமாக போகும்படி தூண்டுறது. இதுக்குதான் ஜென்ரலா தமிழ்ல சொல்றது தலையெழுத்துங்கிறோம். இந்த தலையெழுத்து இருக்க, இந்த தலையெழுத்த பரமேஸ்வரா நீ கொஞ்சம் மாத்தப்படாதான்னு கேட்கிறேன். உபேட்சா நோச்சேத்ன்னிமுகம் துராசூயிஷ்டம் விதிலபி மசத்தோ யதி பவான். ஹே பரமேஸ்வரா, கிம் நரசி, ஏனப்பா என்னுடைய தலையெழுத்த மாற்ற மாட்டேங்கிறேன். நான் நினைக்கிறேன் என்னிடத்த உங்களுக்கு வெறுப்போ என்னமோ, அதனாலதான் மாற்ற மாட்டேங்கிறேன். உபேட்சா நோச்சேத்து, சாதாரணமா நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வரக்கூடியதான அறிவு 3 விதமான அறிவு. ஒண்ணு என்ன, ஒரு பொருளை பார்த்துமே இது எனக்கு வேணும்னு பிடிச்சுக்கிறோம் பார்த்தேன், அது உபாதான ஞானம். ஒரு பொருளை கண்டாலே அது வேண்டாம் நமக்குன்னு அப்புறம் போற இட பாத்தீங்களா, அதுக்கு ஹானம்னு பேர். ஹானம் உபாதானம், ஒரு நல்ல பொருள். அதுக்கு பிளவர் ஷோக்கு போறேன், போய் பார்த்தோம்னா அந்த புட்பத்தை கட் பண்ணாதேன்னு டோன்ட் பிளக் பிளவர்ஸ் போட்டிருக்கோம், அந்த போர்டோட சேர்த்து கட் பண்ண அந்த தூக்கி போட்டு ஒரு புட்பத்தை எடுத்து மோந்து பாக்குறேன். என்னடா அந்த புட்பத்தை பார்த்ததுமே அது எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை வருதா இல்லையா? இது ஒரு அறிவு. இதுக்கு என்ன உபாதான ஞானம்னு பேர், அதை கொள்ள ஆசை. அதே போல ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை நம்ம கிட்ட இருந்து விரட்டணும்னு ஒரு ஆசை. ஒரே ஒரு ஈ அது வந்து மேல உட்கார்றது, அது வரத்துக்கு முன்னாலேயே விரட்டுறல ஒண்ணும், அது உட்கார்ந்தா என்ன சார் பண்ணும்? அது வெறுமனா உட்கார்ந்தா இல்ல சார், முண்டு முன்னால ரெண்டு கையால அப்படி அப்படியே நம்ம பண்ற சார் வந்து அதனாலதான் விரட்டுறாங்க. அப்ப அந்த ஈ வந்து உட்கார்ந்தாலோ கொசு வந்து உட்கார்ந்தாலோ அது உங்களுக்கு பொறுக்கல, அதுவே வேற ஒரு பொருளா இருந்தா அதை எடுக்கணும்னு பாக்குறாரு. அப்படி என்ன, ஒரு ஒரு பொருளை கண்டதுமே அப்பொருள் எனக்கு வேணும் நான் அதை கொள்ளணும் எனக்கூடியதான அறிவு ஒண்ணு இருக்கே, இதுக்கு உபாதான ஞானம்னு பேர். அது வேண்டாம் நமக்குன்னு அது நடத்துல ஒரு வெறுப்பு வருதோ இல்லையோ அதுக்கு ஹானம்னு பேர். இப்படி லோகத்துல எல்லா மனுஷாலுக்கும் இருக்கக்கூடியதான அறிவு ரெண்டு விதம், ஹானம் உபாதானம்னு. ஆனா இந்த ரெண்டும் இல்லாம ஒரு ஞானம் இருக்கு. என்னது? இதை பத்தி நம்ம கேர் பண்ணல. ரோட்ல போறேன், போகும்பொழுது எத்தனையோ பஸ் வருது, எத்தனையோ மனுஷியால் இருக்க, அவளை தாண்டி போயிட்டே இருக்க, அவன் அவங்களுக்கு தெரிஞ்சவா இல்ல, அவளை பத்தி ஏதாவது ஞானம் வருதோ? அவளை பார்க்கலையோ? நீங்க பாத்துருக்க, உங்களுக்கு வேண்டியவளா இருந்தா குட் மார்னிங் சாருங்க, வேண்டாவாத அவளெல்லாம் இவன் நான் கல்ல விழுந்தானா ஐயோ அப்படின்னு தலை அந்த பக்கம் வச்சுட்டு போறேன். ஆனா சாதாரண மனுஷால இருந்தா அவளை பார்த்துட்டே இருக்க போயிட்டே இருக்க, உனக்கு இப்படிப்பட்டதான ஒரு நிலை இருக்கு பாத்தீங்கள, இந்த தடஸ்தமான நிலை, இதுக்கு உபேட்சா ஞானம்னு பேர். அதுல பற்றுதல் இல்லாதான ஞானம். ஹே பரமேஸ்வரா, என்ன இப்படி உபேட்சை பண்றது ரைட்டான்னு கேட்கிறார். நான் எதிர்க்க இருக்கேன், உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன், என்னை காப்பாற்ற வேண்டாமா? என்ன இடத்துல ஏன் இப்படி தடஸ்தமான ஒரு நிலை? உபேட்சை ஏன் பண்றேன்? என்ன வேலை தூக்கி விடணும்னு தோணலையோ உங்களுக்கு அப்படின்னு கேக்கிற. உபேட்சா நோ சேது, ஹே பரமேஸ்வர, என்னிடத்துல ஏன் இப்படி தடஸ்தமான நில? என்ன காப்பாற்றப்படாதுன்னு வச்சுட்டு இருக்கிற எதற்காக? உபேட்சா நோ சேத் கின்ன அரசி, ஏன் பரமேஸ்வரன் என்னிடத்துல உபேட்சையா இருந்துருக்கார், என்னிடத்துல தடஸ்தமா இருந்துருக்கார், என்ன ஆட்கொள்ளாம இருந்துருக்கார் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, கின்ன ஹரசி பவத்யான விமுகாம் துராதா பூயிஷ்டாம் விதிலிபிம். ஏ பரமேஸ்வர, நீ என்ன பண்ணலாம், என் தலையெழுத்த மாத்தலாம், அது பாட்டுக்கு இருக்கட்டுமே, உனக்கு என்ன போச்சு? தலையெழுத்த நான் ஏன் மாத்தணும்? ஒண்ணும் இல்ல, நான் வந்து உங்களை தியானம் பண்ணணும்னு என்னத்தான் ட்ரை பண்றேன், பண்ண முடியலையே. ஜபம் பண்ணணும்னு உட்கார்ந்த ஒன் நம சிவாயான அழகான ஒரு மந்திரம், வேதங்கள்ல சொன்னதான மந்திரம், காயத்ரி மந்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி வேதத்துல நம சிவாயான ஒரு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லியிருக்க, மிக உயர்ந்ததான ஒரு மந்திரம். காயத்ரி மந்திரமாவது திரைவர்ணிக்காக தான் பண்ணலாம், இந்த மந்திரம் எல்லோரும் பண்ணலாம். அவ்வளவு வசத்தியான ஒரு மந்திரம், அத்தியுதமான மந்திரம், மனுஷனுடைய பாபத்தை எல்லாத்தையும் அடியோட நீக்கக்கூடியதான ஒரு மந்திரம். பஞ்சாட்சரம் பாவனம் உச்சரந்த பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்த, பாவனமான பஞ்சாட்சரத்தை அறிபவனும் பசுபதியை மனசுல தியானம் பண்றவனும் அவன் இந்த ஜன்மாவெல்லாம் நிஜமா உயர்ந்தவன் சொல்றத வேதங்கள்லாம் இப்படி சொல்லியிருந்த போதிலும் நமக்கு அதை பண்ணணும்னு நினைச்சா நம்ம மனசு எங்கேயோ ஓடி போறது. அந்த சமயத்தில் தான் சார் எல்லா வேலையும் வருது. விமுகம், அது இடத்துல மனசு சொல்ல மாட்டேங்கிறது, நம்ம என்னத்தான் பண்றோம்னு நினைக்கிறோம், பண்றதுன்னு உட்கார்ந்தா அது பண்ண முடிய மாட்டேங்குது. என்ன பண்றது? என் மனசு அப்பத்தான் எங்கெங்கயோ போறதுங்கிற பவத்யான விமுகம். ஏன் அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணும் பொழுது, மந்திரத்தை ஜெபம் பண்ணும் பொழுது அவரை ஒரு நிமிஷம் தியானம் பண்ணணும். அவர் எப்படி உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு, ஓலே கல்பத்ருமஸ்ய திருத கனகரிபம் சாரு பத்மாசனத்தம், பத்மாசனத்துல உட்கார்ந்து கல்பவருஷத்துக்கு கீழே உட்கார்ந்து அந்த தியான யோகத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் முக்கண்ணனை கையில கட்டோம் கட்டுவாங்கம் இப்படி எல்லாம் வைத்துக் கொண்டு கையில ஒரு மான்குட்டியை வேறு வச்சுருக்கார். அந்த மான்குட்டி தான் நம்ம மனசு. இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறது பாத்தேடா, அவருடைய ஓடாத ரெண்டு காலையும் பிடிச்சிட்டு இருக்க. நீ மனசை என்கிட்ட கொடுத்துட்டே உன் மேல இனிமேல உன் மனசு எங்கேயும் ஓடாதுன்னு சொல்லக்கூடியதான் அளவுக்கு இருக்கிற பரமேஸ்வரனை தியானம் பண்ணி ஒரு நிமிஷம் அவருடைய ஸ்வரூபத்தை பற்றி தியானம் பண்ணி அவருடைய நாமக்கல பகாய தேவாயனமாக சர்வாய தேவாயனமாக ஈசானாய தேவாயனமாக பசுபதையே தேவாயனமாக ருத்ராய தேவாயனமாக உக்ராய தேவாயனமாக பீவாய தேவாயனமாக மகதே தேவாயனமாக ஒரு எட்டு நாமாக்களை சொல்லி ஒவ்வொரு நாமாக்களையும் ஒரு வில்வத்தை போட்டு அவர் தலையில ஒரு நமஸ்காரம் பண்ணினா போல மனசுல சொல்ற பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க. இவ்வளவு கஷ்டம் இல்லையே, ஆனா நானும் நினைக்கிறேன் உட்கார்ந்ததுமே ஏதோ ஞாபகம் வருது டக்குன்னு எழுந்து போறேன் அதோட போயிடுது காரிக்கிறோம். ஒரு வாரமா ஹிந்து பேப்பர் வாரம் போடவே இல்லையே நமக்கு, இது என்ன இப்ப தேவை இருக்கு அப்ப நினைக்கப்படாது. இன்னார் போன் பண்றேன்னு சொன்னா போன் பண்ணவே இல்லையே, என்ன ஆச்சோ என்னமோ அவ்வளவுதான், அதுல போயிடுது. சிவன் எங்கேயோ போயிட்டார். நாம் எதை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தியானம் பண்ண விடாம நம்மளை தடுக்கிறது. என் மனது அங்கே ஓட மாட்டேங்கிறது அந்த சந்தர்ப்பத்துல எதுக்கு சொல்லுங்க பாக்கலாம், தெரியலையே. அப்ப என் மனதை ஓட விடாம ஏதோ ஒண்ணு பண்றது பாத்தீங்களா, அது என்ன நேரம் பிரம்மதேவர் எழுதியிருக்கார் போல இருக்கு, நீ இந்த ஜென்மாவில சிவ தியானம் பண்ணப்படாது அப்படின்னு எழுதியிருக்காரோ என்னமோ தெரியல. பவத்யான விமுகாம், தங்களையே தங்களுடைய தியானத்துக்கு ஒத்து வராதாக இருக்கு என் மனசு. என்னதான் எத்தனை பேர் சொன்னாலும் இது நல்லது என்று உயர்ந்த போதிலும் நான் பண்றது அமல் பண்றது இதை தியானம் பண்ணணும்னு நான் நினைச்சது, ஏன்னா மனசு அந்த பக்கம் அப்பொழுது செல்ல மாட்டேங்குது. அப்புறம் நினைக்கிறது அடாடா பண்ணிருக்கலாமே, இன்னைக்கு பரமேஸ்வரர் தியானம் பண்ணலையே, பஞ்சாட்சரத்தை சொல்லலையே, ஞாபகம் வருது, இருந்தாலும் பண்ண முடியலையே. அப்ப என்ன அர்த்தம், நாம் நினைத்த போதிலும் இதை பண்ண முடியலன்னா தலையெழுத்து சரியா இல்லைன்னு தானே சார் அர்த்தம், அதை நீங்க மாத்தப்படாதா அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய தலையில இருக்கக்கூடியதான எழுத்தை ஏன் அழிக்க மாட்டேங்கிறாய், பவத்யான விமுகாம், என்ன இது உங்களுடைய தியானத்துக்கு ஈடுபடாததான என் மனசு இருக்க, இந்த மனசு ஈடுபடப்படாதுன்னு பிரம்மதேவர் எழுதியிருக்கார் போல இருக்கு. அதனாலதான் என்ன முயற்சி பண்ணினாலும் முடியும், இத சாதாரணமா ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல சார், எப்பப்ப நான் பண்ணினாலும் அப்பப்ப ப்ராப்ளம் வருதுன்னு என்ன அர்த்தம், பிரம்மதேவர் ஒத்துக்கிறார். அப்படி இருக்கே பரமேஸ்வர, அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா துராசா பூயிஷ்டாம், இந்த மனசுல என்னென்னமோ ஆசை இருக்கு சார், எவ்வளவு வேணும்னாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஒரு ஆசை, பேராசை தமிழ்ல பேராசைன்னு சொல்றோமோ இல்லையா, இது துராசை. இது சில துறையில சில பேருக்கு போகவே மாட்டேங்குது, என்ன காசு எவ்வளவு வந்தாலும் போறத இன்னும் வரணும் இன்னும் வரணும் வந்துட்டே இருக்கணும். காசுங்கிறது நிஜமா மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கலன்னு ரொம்ப அவனே அனுபவிச்சு சொல்றான். சம்பாதிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம், சுலபம் இல்ல காசு சம்பாதிக்கிறது, ரொம்ப கஷ்டம். இந்த துணி கடைக்கெல்லாம் போறையில காலமே வந்து உட்கார்ந்து நின்னு நின்னு ராத்திரி 10 மணி வரைக்கும் கடை திறந்துட்டு இருக்கான். உங்காத்தான் நீங்க தீபாவளி பொங்கல்னா சொன்னால முன்னாலே போகணுங்கிற அவனுக்கு முன்னாள் தீபாவளி பொங்கல்னு அன்னைக்கு கூட உத்தியம் உண்டு. அத்தனை பேர் அவ்வளவு கஷ்டப்படுறாள், உட்கார்ந்துட்டே இருக்கவன நின்று யாரு எதை கேட்டாலும் கொடு கொடுன்னு எடுத்து எடுத்து காமிச்சுட்டு இருக்கானே, எவ்வளவு கஷ்டம். ஆனா அந்த துறையில எவ்வளவு காசு வந்தாலும் இன்னும் காசு பண்ணணும்னு தானே நினைச்சிட்டு இருக்க, கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க போறும்னு யாராவது நினைக்கிறாளா, இல்ல. அதே போல பதவியில பாருங்க, என்னதான் வந்தாலும் இன்னும் ப்ரமோஷன் வேணும் இன்னும் ப்ரமோஷன் மேல வந்துட்டே இருக்கணும், அவனுக்கு வருஷா வருஷம் ப்ரமோஷன் வந்துட்டே இருக்கணும். அப்ப அதுவும் திருப்தி இருக்கா, இல்ல. புகழ் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணினா உங்க புண்ணியம் குறையறதுன்னு ஞாபகம் வச்சுங்க. நமக்கு ஒன்னும் வரல, ஏன்னா நீங்க ஒன்னும் சாதிக்கல. நீங்க எந்த துறையில முன்னுக்கு வந்தாலும் அழகா பாடுறா உரமா, என்ன அம்பாள் போட்ட பிச்சை, பகவான் போட்ட பிச்சை, அவ்வளவுதான் பாட முடிகிறது. எந்த துறையில எத்யத் விபூதிமத் சர்வ

இவன் பரமேஸ்வரனுடன் நல்ல காரியம் பண்ணணும் என்று நினைத்த போது இவனை நினைக்க விடாம பண்றது, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது என்ன, இந்த மனசுல ஆசைய போரும்னு சொல்லவே மாட்டேங்கிறது மனசு. எவ்வளவு இருந்தாலும் எந்த இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டே இருக்கே தவிர மனதுக்கு நீ போரும்பா வந்தது. ஏதோ இந்த ஜென்மால நமக்கு வேண்டியது கடைசி வரைக்கும் சாப்பிடறதுக்கு அன்னம் இருக்கு. ஏதோ குழந்தைகள் அவா வழிய பார்த்துட்டு இருக்கா, கட்டம் இருந்தா ஏதோ நம்மளால முடிச்ச சகாயம் பண்றோம், நிம்மதியே ஏகாந்தம் ஆயிருப்போம்னு தோன்றதா? இல்லையே, இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற மனசு ஓடிட்டே இருக்கு சார். இது என்னன்னா இதுதான் பிரம்மராச பிரம்ம தலை எழுத்துன்னு நினைக்கிறேன். அதான் வி பிலிபிம். இந்த ரெண்டு ப்ராப்ளம் நான் என்னத்தான் பண்ணின போதிலும் என்ன இடத்துல என் மனசை சரிப்படுத்தி இந்த மனசு இந்த பக்கமா போகட்டும் ஆசைப்படாம இருக்கட்டும் என்று நீங்க மாத்தி எழுதப்படாதா பிரம்மதேவருடைய லிபியே? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் பண்ண மாட்டேங்கிற? உபேட்சானோ சே, நான் நினைக்கிறேன் பரமேஸ்வரா நீ என்ன இடத்துல கோபம் கொண்டு இருக்க, என்ன அப்படியே விட்ட, என்னதான் இருந்தாலும் போனா போட்டுமே அவன் பாட்டுக்கு அப்படிங்கிறே தவிர கொஞ்சம் என்ன பார்க்கப்படாதா? உபேட்சானோ சே கிண்ணஹரசி பவத்யான விமுகாம் துராசா பூயிஷ்டாம் விதிலபியும். அந்த பிரம்மதேவர் எழுதின என் தலையில இவன் பரமேஸ்வரனை தியானம் பண்ண மாட்டான், இவன் துராக பேராசையோட கொண்டிருப்பான் என்று என் தலையில எழுதியிருக்கமே, ஆனால் அதை ஏன் நீங்க மாத்த மாட்டேங்கிற? என்ன இடத்துல ஏன் என்ன கோபம் தெரியலையே பரமேஸ்வரர்? அவர் சொன்னார், அப்பா ரைட்ட பண்ணி கேட்கறது நல்லா கேட்கறது ரைட்டு, ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு மனுஷனுடைய தலையெழுத்த மாத்த முடியாது, அப்படி ஒரு ரூல் அப்படிங்கிறதோ அது என்னாலையும் மாத்த முடியாது. பிரம்மதேவர் எழுதிவிட்டார், எழுதின பிறகு ஒன்னும் மாத்த முடியாது. சில சமயத்தில் ஆர்டர் வரத்துக்கு முன்னாலும் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒன்ஸ் ஆர்டர் வந்துருச்சுன்னா இந்த ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற சில பேர். அப்ப நீ ஏன் பெரிய ஆளா இருக்கேன்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆர்டர் வந்ததுன்னா ஒன்னும் பண்ண முடியாது சார் அப்படிங்கிற சில பேர். அதே மாதிரியே இப்ப என்ன ஆச்சுன்னு அந்த பரமேஸ்வரன் ஒருவேளை அப்பா என்னால முடியாதப்பா பிரம்மதேவரோ எழுதி விட்டார் எழுதுறதுக்கு முன்னால சொல்லியிருந்தேனால் நான் எழுதுன்னு சொல்லிப்பேனோன்னுமோ எழுதி விட்டாரு ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிறதோ அசத்தோ எதி பவானு முடியாது. பையன் பிறக்கிறப்பவே பிறக்கிறதுக்கு முன்னால எல்லாம் பண்ணி இருக்கலாமா, பிறந்த பிறகு ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற சில பேர். என்ன இந்த மாடர்ன் டிஎன்ஏலயே எல்லாம் இருக்குங்கிற பத்தியில இவரது இனிமேல எப்ப எந்த வியாதி வரும் அதுல இருக்கும் சொல்ற வாழலாம், நம்ம எல்லாம் சரிங்கிறோம். வேற என்ன பண்றது, அவனோ படித்தவன் சயின்ஸ்ல கண்டுபிடிச்சு இப்படி எல்லாம் இருக்கு இதுக்குள்ளேயே இருக்கு இந்த வயசுல இந்த வியாதி வர்றதுக்கு கரெக்டா இருக்கு அதுதான் சொல்றான். ஏண்டாப்பா இவன் தியானம் பண்ணுவான் தான் நல்ல வழியில் இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதை மட்டும்தான் நான் சொல்லுவேங்கிறான். சரி இதை மாத்துவியோ, அதான் நான் ஜெனட்டிக்னு சொல்லிவிட்டேனே மாத்த முடியாது. ஒரு மனுஷன் ஏண்டா குண்டா போயிட்டே இருக்கான் ஏண்டா வயிற்று வெயிட் போட்டுட்டே இருக்கார், அது அவ்வளவுதான் சார் ஜெனட்டிக் தான். உனக்கு பதில் சொல்ல தெரியாத போனா இப்படி சொல்லிட்டு இருக்க அவ்வளவுதான், விவகாரம் வேற ஒண்ணும் இல்ல. ஆனா விவகாரம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள ஃபார்முலாவா இருக்கு அப்படிங்கிற சந்தோஷம். நாமும் அதே தான் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம தலையெழுத்துங்கிறோம் நீ வேலை என்னங்கிற அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப விவகாரம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்னா, ஒரு மனுஷன் போன ஜென்மாவில பிராணன் விழுவும் பொழுது அவன் இடத்துல இருக்க எல்லா கர்மாவையும் பார்த்து அதுல கொஞ்சமான ஒரு கர்மாவை எடுத்து அதுக்காக அடுத்த பிரிவு கொடுக்கறான். உங்க ஆத்த பிரிட்ஜ்ல எவ்வளவு இருந்தாலும் காலம் நடந்து மாமி ஒரு பிளான் பண்றான், இன்னைக்கு என்ன சாம்பார் என்ன கறி, அது யாருன்னு அவாதான் அதுல மாஸ்டர், நீங்க இது பண்ணு அது பண்ணு சொன்னா சரியும்பா அவள நோன்னு சொல்ல மாட்டான், தட்டல அதான் வரும். என்ன சுவாமின்னர், ஆமா நீர் வாங்கிட்டு வந்து நாளைக்கு இருந்தா கெட்டு போயிடும்பா அவ்வளவு, உமக்கு பிடிக்கலன்னா நீக்கு நீர் என்னைக்கு ஊர்ல இல்லையோ அன்னைக்குதான் உமக்கு பிடிச்ச பொருள் வரும், அது ஒன்னும் சொல்ல முடியாது விதி லிபின்னு. விவகாரம் என்ன, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, எது கெட்டு போகுமோ அது உன்னால பண்ணிவிடணும், ஏதோ ஒரு அட்டரவா வச்சுட்டு இருக்கா, அப்ப என்ன அது உன்னால என்ன வேணும்னு ஐடியா எடுத்து பண்றா இல்லையா? அதே விதமாகத்தான் போன ஜென்மாவில தாங்கள் மரணத்தை அடைஞ்ச பொழுது அப்பொழுது இருக்கக்கூடியதான எல்லா விதமான கர்மாக்களில் எந்த கர்மா பழுத்து இருக்கோ பலோன்முகமாக இருக்கோ பலத்தை கொடுப்பதற்காக ரெடியாக சித்தமாக இருக்கோ அந்த கர்மாவை எடுத்து அதுக்கு தகுந்ததாக இந்த பலத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு. அந்த பலமானது

0: எப்படி மனிதனுக்கு எப்படி கடக்கிறது? ஜாத்தியாயுர் போகா, எங்கே பறக்கிறார், எத்தனை நாள் வாழறான், எந்தெந்த சுக துக்கத்தை அனுபவிக்கிறார். சோ அந்த கர்மா எப்படி மாறிட்டு, மூணு விதமா மாறிட்டு. எங்கே பறக்கிறான், நான் ஏன் சார் ஆணா பிறந்தேனோ அப்படிங்கிறான் சில பேர். இந்த பொண்ணு பிறவி வேண்டவே வேண்டாம் தாருங்கிற சில பேர். ஆனா விவகாரம் என்ன, எல்லாரையும் அகட்டி வைக்கிறது அந்த மாதா ஸ்ரீமாதா ஸ்ரீமகாராஜி இருந்தாலும் என்ன இருந்தாலும் பெண் பிறவிங்கிறது அவ்வளவு நன்னா இல்ல அப்படிங்கிறவா. இவாளாவது என்ன, நீங்க வேற ரேஷன் கார்டில் ஃபர்ஸ்ட் நேம் நமது இருக்கே தவிர பேருக்கு எல்லாமும் அங்கேதான் இருக்கு சாருங்கிறோம். யாராவது ஹாப்பியா இருக்காம பாருங்க, மனுஷன் சந்தோஷமா இருக்கணும். எந்த எப்படிப்பட்டதான ஒரு பிறவி கிடைச்சாலும் அந்த பிறவியில ஏதோ சில தோஷங்கள் சில சுகங்கள் ரெண்டுமே இருக்க.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு யோக கைவல்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஹரி ஓம். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைக மூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நம. அத திருத்தியோத்ய தேசபந்தச்சித்தஸ்ய தாரணா தத்ர பிரத்யேகதானதா தியானம் ததேவார்த்தமாத்ர நிர்வாகம் சுரூபசூன்யமிவ சமாதி த்ரயம் ஏகத்ர சம்யமஹ தஜ்ஜயா ப்ரஜ்ஞா லோகஹ தஸ்ய பூமிஷு விநியோகஹ த்ரயம் அந்தரங்கம் பூர்வேப்யஹ ததபி பஹிரங்கம் நிர்பீஜஸ்ய வித்ஸான நிரோத சம்ஸ்காரயோரவிவ ப்ராதுர்பாவோ நிரோத க்ஷண சித்தான்வயோ நிரோத பரிணாமஹ மாஹிதா சம்ஸ்காராத் சர்வாத்தா ஏகாக்ரதயோ க்ஷயோதயோ சித்தஸ்ய சமாதி பரிணாமஹ சாந்தோ நிரௌ துல்ய ப்ரத்யயோ சித்தஸ்ய ஏகாக்ரதா பரிணாமஹ ஏதேன பூத்யேந்திரிய சுதம லக்ஷண அவஸ்தா பரிணாமா வியாக்ஷ்ய பிரயுகசம்யமாத்ஜாதிஜானம் பிரத்யஸ்ய பரசித்தஜானம் நாலம்பனம் தஸ்ய அவலீபூதத்வாத் காயரூபசம்யமாத் க்ராஹ்யசக்திஸ்தம்பே சக்ஷுஃ ப்ரகாஷம் அசம்பிரயோகே அந்தர்தானம் சோபக்ரமம் நிருபக்ரமம் ச கர்ம தத்சம்யமாத் மைத்ரியாதிஷு பலானி பலேஷு அஸ்தி பலாதீனி ப்ரவத்யாலோக ந்யாசாத் சூக்ஷ்மாவ்யபிஹித ப்ரகஷ்ட ஜ்ஞானம் புவன ஜ்ஞானம் சூரிய சம்யமாத் சந்திரே தாராவ்யூஹ ஜ்ஞானம் த்ருவே தத்தரி ஜ்ஞானம் நாபிசக்ரே காயவ்யூஹ ஜ்ஞானம் கண்டகூபே சுத்யுபாசா நிவர்த்தி கூர்மநாட்யாம் ஸ்தைர்யம் மூர்த்ஜோதிஷி சித்ததர்ஷனம் பிராதிபாத்வா சர்வம் ஹ்ருதயே சித்தசம்வித் சத்வபுருஷயோ அத்யந்த சங்கீர்ணயோ பிரத்யயா விசேஷோ பாகஹ உதானதயாஜலபங்ககண்டகாதிஷு அசங்க உத்க்ராந்திஶ்ச சமானதயாஜ்வலனம் ஸ்ரோத்ராகாஷயோ சம்பந்தசம்யமாத் திவ்யம் ஸ்ரோத்ரம் காயாகாஷயோ சம்பந்தசம்யமாத் லகுதூல சமாபத்தேஶ்ச ஆகாஷகமனம் பஹிரகல்பிதா புத்திர் மஹத்வி பிரகாஷாவரணக்ஷயூலஸ்வரூபசூக்ஷ்மாவயாத்வசம்யமாதிந்திரியஜயோமனோஜவித்வம்விகாரணபாவஸ்ச்சத்வபுருஷாந்யதாக்ஷ்யாதிமாத்ரஸ்ய சத்வபுருஷயோசுத்திசாம்யேகைவல்யம். மூணாவது அத்தியாயமானது முடிஞ்சு போச்சு. மூணாவது அத்தியாயம் முடிஞ்சு போனோன்னு நாலாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. நாலாவது அத்தியாயம் என்ன அப்படின்னு கேட்டா கைவல்ய பாதம், மோக்ஷம். கேவல பாவக கைவல்யம் மோக்ஷம். மோக்ஷம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப மோக்ஷம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. என்னது? ஜென்ம ஔஷதி மந்திர தபஸ் சமாதி ஜாஹ சித்தய. ஜென்ம ஔஷதி மந்திர தபஸ் சமாதி ஜாஹ சித்தய. விற்சானே தே சித்தய அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆரம்பிக்கிறாரு. என்னது? சமாதி பாதத்தை ஆரம்பிக்கிறாரு, கைவல்ய பாதத்தை ஆரம்பிக்கிறாரு. ஜென்ம ஔஷதி மந்திர தபஹ சமாதிஜாஹ சித்தியஹ. ஜன்மஜஹ ஔஷதிஜஹ மந்திரஜஹ தபஜஹ சமாதிஜஹ அப்படின்னு அஞ்சு தாலே உண்டாருது. தஸ்மா ஜாயதே இதி தஜ்ஜஹ. அப்போ எதுல இருந்து எது உண்டாருதோ அதோட ஜ சேர்த்துட்டோம்னா பங்காது ஜாயத்தை பங்கஜ. அந்த மாதிரி இங்க ஜென்மத்தினா ஜென்மத்தினால ஜென்மத்தா ஜாயத்தை, அவங்க பிறக்கும் போதே உண்டாருது. ஞான ஐஸ்வர்யம் வைராக்கியம் இதெல்லாம் வந்து பிறக்கும் போதே கபிலரோட பகவானோட சிருஷ்டி ஆச்சு, அதனால ஜென்மா ஜாயத்தை ஜென்மஜ பிறப்புலேருந்தே உண்டாருது. இல்லட்டி ஜென்மா ஜாயத்தைக்கு இன்னொருத்த எடுக்கலாம், என்னது ஒரு சரீரத்துல இன்னொரு சரீரத்துல பிரவேசம் பண்ணும் போது யோகி யோக நிலையிலிருந்து அடுத்த சரீரத்துல வராரு, அடுத்த சரீரத்துல வரும்போது அவர் ஏற்கனவே செஞ்ச சித்திகள் எல்லாம் அவருக்கு அதோடய வந்து சேர்றது. ஏன்னா அங்கேயிருந்தா ஆரம்பிக்கணும், அவர் எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காரோ அங்கேயிருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால. சோ ஜென்மஜா ஔஷதிஜா, சில மருந்து வகைகள் இருக்கு சாப்பிட்டா சித்தி வரும். சில மருந்து வகைகள் சாப்பிட்டா யோகிகளை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, சில மருந்து வகைகளை சாப்பிட்டா சித்தி வரும், எல்லாமே வந்துட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சித்தி இல்லை இங்க, கஞ்சாவோ அந்த மாதிரி இல்ல, கஞ்சாவோ அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி சொல்றது வந்து எதுக்கு அந்த அந்த அந்த வார்த்தையை எடுத்து சொல்லணும் அப்படின்னா, சில யோக சாஸ்திரத்துல சில கிரமத்துல அதை பத்தி சொல்லியிருக்கு. நம்ம இங்க பாக்குறோம் நிறைய சாதுக்கள், நமக்கு இது விஷயம் இல்ல, ஆனா மத்தவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம், சாமி கஞ்சா பிடிக்கிறாரே அப்படின்ட்டு. அதுக்கு சில சாதனைகள் இருக்கு, அந்த சாதனை அனுஷ்டிக்கிறவங்க அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க. அதாவது டெய்லி போதைக்கோசரம் இல்லாம போதத்துக்கோசரம் போதை எடுக்கிறோம், போதைக்கோசரம் இல்லாம போதத்துக்கோசரம் அப்படின்னா என்னது, டெய்லி ரெண்டு விஜயா பத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு, ரெண்டு இலை கஞ்சா செடியோட இலை ரெண்டு சாப்பிடுறது. அது சாப்பிடுறதுனால என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுடைய விருத்திகளானது ஸ்லோ ஆயிடுறது, அதனால அந்த விருத்திகளை அவங்களால சயமம் பண்ண முடியும், அந்த விருத்திகள்ல அவங்க சிந்தனை பண்ண முடியும். அது மாத்திரம் இல்லாம இந்த அதிகமான போதையை எடுத்துட்டு தியானத்துல உட்காருனாங்கல்ல, அவங்களுடைய ஸ்திதி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கடைசி விருத்தி எந்த மாதிரி இருக்கோ அந்த விருத்தியத்தான் அவங்க திருப்பி திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க. அதை பத்தி பேசும்போது பழக்கம் இல்லாத ஒரு ஆளு இந்த பாங்க சாப்பிட்டுட்டு, எப்பா எனக்கு தலை சுத்துது நான் வீட்டுக்கு போறேன்னு செருப்பு போட்டுட்டு இருக்கான். செருப்பு போட்டிருக்கா, இந்த காலை போட்டுட்டு அப்புறம் அந்த காலு, அந்த காலை போட்ட அப்புறம் இந்த காலு, செருப்பு கீழே இருக்கு, காலில் மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்காங்க, லெப்ட் காலில் மாத்தி ரைட் காலில், செருப்பு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அவ்வளவுதான். இன்னொரு ஆளு இதை சாப்பிட்டுட்டு நான் போய் மிருதங்கம் வாசிக்கணும் முடிவு பண்ணி வச்சிருக்காரு, மிருதங்கம் வாசிக்கிறாரு, மிருதங்கம் இருக்கு அவரும் வாசிக்கிறாரு, ஆனா எங்க கீழே மிருதங்கம் இருக்கு, இவர் இப்படி வாசிச்சுட்டு இருக்காரு, தாளெல்லாம் கரெக்டா இருக்கு ஆனா மிருதங்கம் கீழே இருக்கு, இவர் தலை அந்தரக்ஷத்துல வாசிச்சுட்டு இருக்காரு. சோ சிரிக்கும் போது சிரிக்க ஆரம்பிச்சவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க, அழ ஆரம்பிச்சவங்க அழுதுட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி, அந்த கடைசி விருத்தி என்னவோ அந்த விருத்தியில நம்ம கட்டோல் வந்தா தான் அந்த மாதிரியான பிரவருத்தியானது இருக்க முடியும். கடைசி விருத்தியை நம்ம வச்சுட்டு அதோட தொடங்கணும், சமாதி விருத்தியை கடைசியில வச்சுருக்கிறதுனால அவங்க சமாதி விருத்தியிலேருந்தே தொடங்குவாங்க தியானத்திலையும். அதுக்கோசரம் இந்த மாதிரி இந்த யோகா விஷயத்த வந்து புத்தரும் கூட அவங்களுடைய சிஷ்யர்கிட்ட கையாண்டு இருக்காரு. டெய்லி ரெண்டு பாங்கோட வெத, பாங்கோட பீஜம், கஞ்சாவோட பீஜம் ரெண்டு வித, அதை சாப்பிட்டுட்டு தியானத்தை உட்கார்றதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பௌத்த தர்ஷனத்துல புத்த மதத்துல மெடிடேஷன் தியானம்னு சொல்லி சொன்ன விருத்திகளை பாக்குறது, விருத்தி சயமம் இல்ல, விருத்திகளை பாக்குறது அப்படிங்கிறது, விருத்திகளை சினிமா மாதிரி பார்த்துட்டே இருக்கணும், அதோட பற்று இல்லாம அப்படி பண்றது அப்படின்ட்டு. நமக்கு சினிமா பார்த்தாலே ஒரு அழுகியான சீன் வந்துன்னா அப்படின்னு ஆரம்பிச்சிடுறோம். இங்க இது உள்ள இருக்கிற நம்ம விருத்தியை நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், பற்று எல்லாம் எப்படி பார்க்க முடியும். சோ அதுக்கோசரம் அங்க அவர் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பிரயோகம் இருக்கு. சோ அந்த மாதிரி ஔஷதி பத்தி சொல்லாம இங்க சில ரசாயனங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ரசமணி அப்படிங்கிறாங்களே, பாதரசத்தை மணியா கட்டி அதனால காய அந்தரிஷத்தை பிரவேசம் பறக்கிறதுக்கு முறைய சித்திகள் எல்லாம் உண்டாகும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த நவபாஷாணம், நவபாஷாணம் பழனி மலையில முருகனுக்கு எந்த முருகனை எந்த பாஷாணத்துல சிருஷ்டி பண்ணிருக்கோ செஞ்சிருக்கோ அந்த பாஷாணம், பின்னாடி எதை சுரண்டி சுரண்டி எடுத்துன்னு போனாங்களோ அந்த பாஷாணம், அது நவபாஷாணம், அது மூலியம் அந்த மாதிரி ரசாயனங்கள்னாலே சித்தி உண்டாகும்னு சொல்லியிருக்கு. சரி, சில வேர்கள்லாம் இருக்கு, அந்த வேர்கள்ல நான் அந்த வேர்களை நம்ம பிடிச்சிட்டு இல்ல அந்த எண்ணெய்களை நம்ம தடைவிட்டு நெருப்புல இறங்கினா கூட என் நெருப்பு நம்மள சுடாது, அந்த மாதிரி சித்திகள், நெருப்பு சுடாதுங்கிறது ஒரு சித்தி தானே, அதை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்களே நிறைய பேரு, அந்த மாதிரி சித்தி இருக்கு. மந்திரத்துல இருக்கவே இருக்கு, மந்திரத்திலான மாங்காய் விழுமா அப்படின்னு கேட்பான், ஆனா மாங்காவும் விழும் மாங்காவும் வரும். அந்த மாதிரியான சித்திகள்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பார்த்திருக்கோம். மந்திர தப தபஸ்னால உண்டார சித்தி, தபஸ்னால இந்திரனே ஆடி போறான், எப்பா ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு இருப்பா அப்படிங்கிறான் கடைசியில. இப்போ தபஸ்னால உண்டார சித்தி, சமாதிஜாக சமாதினால உண்டார சித்திகள், எல்லா ஐஸ்வர்யம் பல வகையா இருக்கு. சரி, சித்திகள் அஞ்சு வழியா வர்றது. கைவல்யத்தை பத்தி பேசும்போது இங்க சித்தியை பத்தி எதுக்கு பேசணும், கைவல்யத்தை பத்தி பேசுற இடத்துல இங்க சித்தியை எப்படி நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஞானத்தை அடையணும்னு சொல்லி சொன்னா அஞ்ஞானத்தை நீக்கணும், களவும் கற்று மற அப்படிங்கிறாங்க. ஏன் இது தெரிஞ்சாதான் இது இதுல நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது, தப்பு அப்படின்றது புரியும். சோ ஃபர்ஸ்ட் அதனுடைய ஞானம் எது பிரத்தியோகியா இருக்கோ, பிரத்தியோகிய தெரிஞ்சுக்கிறதுக்கு எஸ்மின் அபாவ எஸ்ய அபாவ எஸ்ய அபாவ ச பிரத்தியோகி எஸ்மின் அபாவ ச அனுயோகி எஸ்ய அபாவ பிரத்தியோகி. இந்த சித்திகள் சித்திகளை பிரத்தியோகியா நம்ம பார்க்கணும். இப்போ அப்போ எதுல இந்த சித்திகள் எல்லாம் நிலைப்பட்டிருக்கு, சொரூபத்துல நிலை. அப்போ இந்த சொரூப நிலையை நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னா இந்த சித்திகளோட உண்மையை பார்க்கணும், சித்திகளோட சம்பந்தம் இல்லாத நிலையை பார்க்கணும். சித்திகளோட சம்பந்தம் இல்லாத நிலையை பார்க்கணும்னா சித்திகள்லாம் என்னன்னு தெரியணும். பான் இருக்கா இல்லையா டேபிள்ல, தெரியாது. பான் டேபிள்ல இருக்கா இல்லையான்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும், ஏன் பானைன்னா ஃபர்ஸ்ட் என்ன அது தெரியாது எனக்கு. அப்போ பானினா என்னன்னு தெரிஞ்சுட்டு அது இருக்கா இல்லையான்னு தெரியும். சித்தினா என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த சித்தியானது நமக்கு இருக்கா இல்லையா, அந்த சித்தியை நம்ம பிரயோகம் பண்ணணுமா கூடாதா, இந்த சித்தியில நம்ம ஈடுபடணுமா கூடாதா அப்படிங்கிற புத்தி உண்டாகணும். அதுக்கோசரம் ஃபர்ஸ்ட் சித்தியில ஆரம்பிக்கிறாரு. அது இல்ல நம்ம வந்து கைவல்யத்துக்கு மோட்சத்துக்கு இந்த சித்தியெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. மோட்சம் வேற சித்திகள் வேற, மோட்சம் அடைஞ்சவங்க எல்லாமே சித்திகள் வச்சுக்கணுங்கிற நியமம் இல்ல. சித்தி இருக்கிறவங்க எல்லாமே மோட்சம் அடைஞ்சவங்களா ஞானம் உள்ளவங்களா இருக்கணுங்கிற ஒரு அவசியமும் இல்லை. அதனால தேகாந்தரிதா ஜென்மனா சித்தி, முதல் சித்தி சொல்ற தேகாந்தரிதா ஜென்மனா சித்தி, போன ஜென்மத்துல நாம செஞ்ச தபஸ் முதலின் காரணங்கள்னால உண்டாடு சித்தி. ஓஷபுத்திபிஹி அசுர பவனேஷு ரசாயன ரசாயன இத்தியேவ மாதி ஔஷதி. ஔஷதின்னு சொல்லி சொன்னா அசுரர்கள் ரசாயனம் முதல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து பெரிய பெரிய சித்தி எல்லாம் காட்டுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். மந்திர மந்திரைஹி ஆகாஷ கமனா கமன அணிமாதி லபஹ லபஹ, மந்திரத்தினால ஆகாஷ கமனம் முதலிய சித்திகள்லாம் உண்டாருது. தபசா சங்கல்ப சித்தி, தபஸ்னால உண்டாரு சங்கல்பத்தி, சங்கல்ப தபஸ் பண்றதுனால சங்கல்பம் திருடமாறுது, சங்கல்பம் திருடமாகும் போது நினைக்கும் போது அந்த காரியமானது நடந்துடுறது, அதனால சங்கல்ப சித்தி. காமரூபி எத்திர எத்திர காமக இது ஏமாதி, அது எங்கெங்கெல்லாம் காமத்தை நமக்கு நமக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ அந்த ஆசையான இடத்துல எல்லாம் ஆசையான விஷயத்துல நம்ம ஈடுபடுறோம். காமம் எத்திர எத்திர கச்சதி இது காமக அப்படி. சமாதிஜாக சமாதிஜாக சித்தைய வியாக்கியாதாக, ஏற்கனவே சொல்லியா சமாதினால என்னென்ன சித்தி உண்டாகும் சொல்லிட்டு. தத்ர காயேந்திரியானாம் அந்ய ஜாத்திய பரிநாதானாம், அப்போ காய இந்திரியங்களானது அந்ய ஜாதி வேற்று ஜாதி வேறு இடத்துல போறது. அப்போ ஏற்கனவே ஒரு சித்தியை பத்தி சொன்னோம், ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துல பிரவேசம் பண்றது பரக்காய பிரவேசம்னு சொல்லிட்டு. பரக்காய பிரவேசத்துல எப்படி ஆகும், இந்த சரீரத்திலேருந்து இந்த ஜீவனானது சித்தமானது போய் அந்த சரீரத்துல அடையும். இந்த சரீரத்தின் சித்தம் அந்த சரீரத்துக்கு போகும்போதே ராணி தேனி போய் உட்காரும் போது அது கூடிய எப்படி வேலைக்கார தேனி எல்லாம் போகுதோ, ஸ்லேவ் பீஸ் எல்லாம் போறதோ, அந்த மாதிரி இவரோட இந்திரியமும் போகும். புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சரீரம் கேட்டு சரீரம், கேட்டு சரீரத்திலேருந்து ஒரு இள வயசு சரீரத்துல என்னோட சித்தமானது போய் இறக்குறேன். அப்ப என்னது கேட்ட சரீர இந்திரியமோ அதுல போறது. இப்போ எதுக்கு அந்த சரீரத்துல போறோம், எதுக்கு இந்த யோகி இந்த சரீரத்தை விட்டு அந்த சரீரத்துக்கே போனாரு, அந்த சரீரத்துல இன்னும் இளமையா இருக்கும் இன்னும் நிறைய வேலை செய்யலாம் அப்படின்னுட்டு. இப்போ இந்த சரீரத்துல அதே இந்திரியம் அந்த சரீரத்துக்கும் போச்சு அப்படின்னா யாருது அப்படின்னா என்ன பிரயோஜனம். அப்போ அந்த சரீரத்துல உள்ள சக்தியானது அதுல இருக்கணும். அதுக்கோசரம் என்ன சொல்லிருக்கு, ஜாத்யந்திர பரிணாம பிரகிருத்யா பூராத், ஜாத்யந்திர பரிணாம பிரகிருத்யா பூராத், ஜாத்யந்திர பரிணாம பிரகிருதி ஆபூராத், ஜாத்யந்திர பரிணாம சரீரத்தின் வேறு சரீரத்துல அடையிறது பிரகிருதி, அந்த சரீரத்தோட பிரகிருதி எப்படி இருக்கோ அதனால அது நிலைப்பட்டதா ஆறுது. பரிபூர்ணம் ஆபாய பரிபூர்ணம் ஆபாய பூர்வ பரிணாம ஆபாய உத்தர பரிணாம உபாய, பூர்வ பரிணாம அபாய உத்தர பரிணாம உபா உபஜன தேஷாம் அபூர்வ அவயவ அனுப்பிரவேசாத் அப்பவதி. பூர்வ பரிணாம அபாய, பழைய சரீரத்துல இருந்த இந்திரியத்தோட வீரிய குன்றிய நிலையல்லது போறது, புது சரீரத்துல உண்டான வீரியங்களானது அந்த சரீரத்தை அந்த இந்திரியங்களை அடையிறது. இது ரெண்டுமே தேஷாம் அபூர்வ அவயவ அனுப்பிரவேசாது, இந்த இந்திரியங்களானது புது சரீரத்துல போய் உட்காரும் போது உண்டாருது. அவருடைய பழைய சரீரத்தோட இந்திரியத்தோட சக்தியானது லீனமா இருந்தது, அடங்கி போயிருந்தது, அழிஞ்சு போயிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அது புது சரீரத்துல போய் உட்காரும் போது திருப்பியும் அந்த இந்திரியத்துல என்ன மாதிரியான சக்தி இருக்கோ அதோட சக்தி அது அடைஞ்சிடுறது, தன்னுடைய சக்தி எல்லாம் விட்டுட்டு பழைய சக்தி அடைஞ்சிருது. பவதி காயேந்திரிய பிரகிருத்தயச்சம் விகாரம் அனுகிருஷ்ணந்தி ஆபூரேன தர்மாணி நிமித்தம் அபேட்சமானாக. காயேந்திரிய பிரகிருத்தயச்ச காய இந்திரிய சரீரமும் இந்திரியமும் அதனுடைய பிரகிருத்தியானது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சொம் சம் விகாரம் அனுகிருந்தி, தன் தன்னுடைய மாற்றங்களை அந்த சரீரத்தோடைய சக்திகளை ஏத்துன்றது. அபூரேன முழுமையான நிலைக்கு தர்மாதி நிமித்த அபேட்சமானாக, அதாவது என்னென்ன மாதிரியான தர்மமானது இருக்கோ அந்த சரீரத்துல என்ன மாதிரியான அனுபவிக்கிறதுக்கு நிலை இருக்கோ. இல்ல ஒரு விஷயம் பார்க்கணும், இந்த யோகி இந்த சரீரத்துல இருக்காரு, இந்திரியத்துல இந்த சரீரத்துல இருக்கும்போது அவருடைய இந்திரியங்கள் எல்லாம் ஒரு ஒரு சாதனை பண்ணி ஸ்தைரியம் பலம் முதலிய நிலையெல்லாம் அடைஞ்சுடுத்து. இப்ப இந்த சரீரத்திலிருந்து இந்திரியத்தோட சேர்த்துட்டு சித்தத்தை எடுத்துட்டு அடுத்த சரீரத்துக்கு போறாரு, இந்த சரீரத்திலிருந்து சித்தத்தை எடுத்து அடுத்த சரீரத்துக்கு போறாரு. இங்க இவருடைய இந்திரியங்கள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு சாதனையில, அங்க போனா அந்த நார்மல் லெவல்ல இருக்கு. இப்போ இந்த சரீரத்திலிருந்து அந்த சரீரத்துக்கு போனா அவரோட பவர் போச்சே, புதுசா எங்க வந்தது, அப்ப என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த பரீட்சா எல்லாம் பண்ணும்போது என்ன எழுதுறாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க 80 மார்க், 80 மார்க் தானே, திருப்பி ரீ எக்ஸாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு திரும்பி பரீட்சை கொடுப்பான் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ட்டு. இப்ப இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல 95 எடுத்தான்னா அந்த 95 எடுத்துப்பாங்க, 80 கீழே எடுத்தான்னு வச்சுக்கோங்க 78 எடுக்கிறான், 80 தான் டாப் ஆஃப் 2. எது பெருசோ ரெண்டு தெரியும், அதனாலதான் அந்த வார்த்தையை ஒண்ணு திருநாந்தி ஆபூரேன அப்படின்னு எடுத்துக்கணும். முழுமையான நிலைக்கு பக்கத்துல எது இருக்கோ அதைத்தான் எடுத்துக்கணும். நீங்க இந்த இந்திரியம் வீக்கா இருந்தா அந்த இந்திரியத்தை அதெல்லாம் செயல்படுத்த மாட்டாரு, பழைய இந்திரியத்தோட பிரயோகம் தான் அங்க இருக்கும். அதாவது எது ஸ்ட்ராங்கா இருக்கோ ஸ்ட்ராங்கர் ஆஃப் தி போத், எதுல எது ஜாஸ்தி இருக்கோ அந்த ஜாஸ்தியை தான் அவர் எடுத்துப்பாரு, அந்த ஜாஸ்தி தான் அந்த இடத்துக்கு செட் ஆகும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொரு விஷயமும் தர்மாதி நிமித்தம் அபேட்சமானாக இது அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் பாக்கணும், இங்க இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை இதே இடத்துல நீங்க பண்ணினீங்கன்னா பிரயோஜனம் உண்டு. இந்த சரீரத்தை விட்டுட்டு நான் இன்னொரு சரீரத்தை அடையிறேன் வேற ஒரு லோகத்துல, தெய்வலோகத்துல அடையிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த தெய்வலோகத்துல சக்திகளானது ரொம்ப விசேஷமா சூக்ஷமா இருக்கும், இந்த இந்திரியங்களானது பிரயோஜனம் இல்ல, அப்ப அந்த இந்திரியங்கள் தான் நான் ஏத்துந்தானோ சரி. ஆனா இதே நான் நரக லோகத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, யோக சித்தியில நான் போறேன், நரக்கிய லோகம் தான், நரக்க லோகத்துல அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இல்ல பார்க்க வேண்டிய விஷயங்களுக்கு என்னோட இந்த சக்தி இந்திரியங்களானது பிரயோஜனமா இருக்காது. அப்ப அதுக்கோசரம் விசேஷ திவ்ய சக்ஷு. சோ சரீரம் இந்திரியம் முதலியதெல்லாம் வந்து அந்தந்த லோகத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடும். அதனால இந்த சரீரம் இந்த லோகத்துக்கு, மத்த சரீரம் மத்த லோகத்துக்கு. அதனாலதான் கேட்பாங்க என்னது சொர்க்க லோகத்துல இருக்கிற தேவதைகள் எல்லாம் எப்படிப்பட்டது, சூழ சரீரம் இருக்கா இல்லையா, சொர்க்கத்துல இருக்கிற தேவதைகளுக்கு எல்லாம் ஸ்தூல ரூபம் இருக்கா இல்லையா, ஸ்தூல ரூபம் இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்ப இல்லையா இல்லன்னு சொல்ல முடியாது, ஸ்தூல ரூபம் இருக்கு. அந்த லோகத்துக்கு ஏத்த ஸ்தூல ரூபம் இப்ப நாம பாக்குற இந்த பூனால பிருத்திவி அம்சத்தோட அதிக ஆதிக்கத்தினால உண்டான சரீரமானது இங்க இருக்காது. தத்தத் லோக சரீரம் பிரசித்தம், ஆதித்ய லோகத்துல நெருப்போட சரீரம் பிரசித்தம், ஜலலோகத்துல வாயு லோகத்துல அப்படின்னு ஒரு ஒரு இடத்தையும் அந்த சரீரமானது பிரசித்தம், அந்த சரீரத்தோட ஆதிக்கியமானது பிரசித்தம். அதனால நிமித்தம் அப்ரயோஜகம் பிரகிருதி நாம் வர்ண பேதஸ்து தபக்ஷேத்ரிகவத், நிமித்தம் அப்ரயோஜகம் பிரகிருதி நாம் வர்ண பேதஸ்து தபக்ஷேத்ரிகவத், நிமித்தம் அப்ரயோஜகம் பிரகிருதி நாம். இந்த நிமித்தங்களானது தர்மம் முதலிய நிமித்தங்களானது அப்பிரயோஜகம் பிரகிருத்தினாம், பிரகிருதிக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. விஷயம் பாருங்க அப்பிரகிருத்தினாம் சொல்லி இருக்கிறதுக்கு என்ன காரணம், அப்பிரயோஜகம் பிரகிருத்தினாம், பிரகிருதிக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா இந்த தர்மம் அதர்மம் எல்லாம் பிரகிருத்தில எந்த மாற்றத்தையும் அடைய வைக்காது. பிரகிருதி காரணம், காரணத்துல இந்த காரியங்களான தர்மம் அதர்மம் எல்லாம் எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியாது. காரியத்துல உண்டான மாற்றத்தினால காரணத்தை எந்த மாற்றமும் உண்டாகாது. அதனால அப்பிரயோஜகம் பிரகிருதி நாம் சொல்லியாச்சு. வர்ண பேதத்தும் கஷேத்திரிக்கு வத்து, அந்தந்த நிலைகள்ல உண்டான பேதங்களானது கஷேத்திரிக்கு வத்து, கஷேத்திரிக்க மாதிரி சொல்லி சொன்னா எப்படி ஒரு பாத்தி மாதிரியும், பாத்தியில பக்கத்துல திண்டு கட்டி வச்சிருக்கீங்க நீர் போறதுக்கு ஜலம் போறதுக்கு. இப்போ ஒரு பாத்தியில இருந்து இன்னொரு பாத்திக்கு ஜலம் போகணும், ஒரு பாத்தி ரொம்ப எடுத்து அடுத்த பாத்திக்கு நீங்க ஜலம் விடணும், அப்போ நீர் விடணும்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க, அள்ளி அள்ளி விடுறது இல்ல ஒரு மக் எடுத்து விடுறது அப்படியா இல்ல. அந்த எந்த பாத்தியில எந்த பாகமானது அடைச்சு வச்சிருக்கோ, எந்த பாகத்தை ரிலீஸ் பண்ணினா உடைச்சு விட்டோம்னா தண்ணியானது அடுத்த பக்கம் போகுமோ அந்த பாகத்தை உடைச்சு விட்டுருவோம், தானா தண்ணி இறங்கி போயிடும். அந்த மாதிரி இங்கேயும் அடுத்த நிலைக்கு தானா ஓடி போயிடும். நகி தர்மாதி நிமித்தம் பிரயோஜகம் பிரகிருத்தினாம் பவதி, காரியன காரணம் பிரவர்த்தியதே இது தர்மாதி நிமித்தமானது பிரகிருதிக்கு எந்த ஒரு பிரயோஜகம் ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்றதா இருக்க முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னா காரியேன காரணம் பிரவர்த்தியத்தை தீ, காரணியத்தனா காரியமானது காரணத்தை ஒரு மாற்றமா உண்டு பண்ண முடியாது, அதை வந்து பிரவர்த்தியில ஈடுபடுத்த முடியாது. கதம் தரி வேற எப்படி உண்டாகும் அப்படின்னா வர்ணபேதஸ்து ததா க்ஷேத்ரிகவத், வர்ணபேதஸ்து க்ஷேத்ரிகவத் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், யதா க்ஷேத்ரிக கேதாராது அபரா அபாம் பூரணாத் கேதாந்த கேதாராந்தரம் பிப்ளாவயிஷு சமம் நிம்னதரம் நிம்னம் நிம்னதரம் வா ந ஆபஹ பாணினா அபகர்ஷதி. அப்படி க்ஷேத்ரிகனா க்ஷேத்ரிகன் சொல்லி சொன்னா அந்த விவசாயியானவன் எப்படி ஒரு பாத்தியிலேருந்து நூறு பாத்திக்கு தண்ணி விடுறதுக்கு ஒரு கையில் கையில பாணினா அபகர்ஷதி ந ஆபஹ அபகர்ஷதி, நீரை கையில மொண்டு மொண்டு ஊத்துறது இல்ல, வேற என்ன பண்றாரு அது கீழே அது அது சமமா இருக்கிறதோ இல்ல கொஞ்சம் கீழா இருக்கிறதோ ரொம்ப கீழ்மையா இருக்கிறோம் அந்த மாதிரியான பாத்திக்கு இப்படி கையில எடுத்து எடுத்து ஊத்துறது இல்ல. வேற எப்படி பண்றாரு அப்படின்னா ஆவரணம் தூ ஆசாம் பிதத்தி, அந்த எந்த மறைப்பு இருக்கோ எதுனால தடை செய்யப்படுறதா இருக்கோ அந்த நீர் ஓட்டமானது அந்த இடத்த அந்த மறப்பாவ அத அவரு அத உடச்சு விடுறாரு. அப்படியாவது பின்னமான பின்னாடி அந்த அதர்மமானது அழிஞ்ச பின்னாடி பிரகிருத்தியானது சொந்தமா தன் தன்னுடைய காரியத்துல பிரவர்த்தி ஆறுது. ஏதாவா இல்லாட்டி எப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா ச ஏவ க்ஷேத்ரிகா தஸ்மின் ஏவ கேதாரே ந பிரபவதி பௌதகான் பௌமான்வா ரசான் தானிய மூலானி அனுப்பிரவேசயிதும் கிந்து முத்கவேது முத்கவ இது கவேது கஷ்ய வேதுக்ஷா கவ நீர்நிலையானதுக்கோ ந பிரபவதி உதகான் போமான், அந்த நீர்நிலையில இருக்கிற எந்த எதுக்கு நீர் பாய்ச்சலாம், அந்த பூமியில இருக்கிற எந்த விதையோ இல்ல எந்த செடியோ எந்த நெல்லோ எந்த பயிரோ அந்த பயிருக்கு நீரானது விடுறதுக்கோசரம் இந்த கேத்தாரத்துல இந்த பாத்தியில இருக்கிற செடிக்கெல்லாம் நீர் போகணும் அப்படின்னு உடனே சிரிஞ்சு எடுத்துட்டு ஒரு ஒரு பயிர்லயும் அவன் இன்ஜெக்ட் பண்றது இல்ல, இல்ல ஒரு ஒரு செடிக்கும் நீ தண்ணி குடி நீ தண்ணி குடின்னு சொல்றது இல்ல, தண்ணி விட்டா போதும் அது பாட்டு தானா குடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி அப்பகிருஷ்டேஷாம் ரசாதானிய மூலாடி அனுப்பிரவசந்தி, அதுக்குள்ள தண்ணி வந்த உடனே அந்த பாத்திக்குள்ள தண்ணி வந்த உடனே இந்த செடிகளானது இந்த பயிர்களானது தானே தண்ணி எடுத்து காமிச்சிடும். ததா தர்மோ நிவிர்த்தி மாத்திரே காரணம் அதர்மசிய, அதே மாதிரி தர்மமானதே அதர்மத்துக்கு நிவர்த்தி மாத்திரமான காரணம், அதர்மத்தை நீக்கிறதுக்கான மாத்திர காரணம். சுத்தி அசுத்தியோஹோ அத்தியந்த விரோதார்த்தம், எப்படி தர்மம் அதர்மானது நிவர்த்திக்கு காரணமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னா தர்மமானது சுத்தி புண்ணியம், அதர்மமானது பாபம் அசுத்தி. அப்போ தூய்மையானது அழுக்குக்கு தூய்மை இல்லாத நிலைக்கு விரோதமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நது பிரகிருதி பிரவர்த்தோ தர்மோ ஹேத்து பவதீதி, பிரகிருத்தியோட பிரவிற்த்திக்கு தர்மமானது ஹேத்துவா இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது, சொல்றது தப்பு. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா அத்திர உதாரணம் காமிக்கலாம் பாதத்தே, ஏன்னு சொல்லி சொன்னா நந்தீஸ்வரன் ஒரு சாதாரணமான பிரிவி மனுஷ பிரிவில இருந்து அவர் நேரா தெய்வ பிரிவி அடைச்சிட்டாரு. விபரீன அப்பி அதர்மோ தர்மம் பாதத்தே, அப்ப தர்மம் மாத்திரம் அதர்மத்தை நீக்கிறது இல்ல, இருட்டும் வெளிச்சம் மாதிரி எது ஓங்கி இருக்கோ அது எதிர்நிலைய பாதிக்கும், தர்மானது ஓங்கி இருந்தா அதர்மத்தை அழிக்கும், அதர்மானது ஓங்கியிருந்தா தர்மத்தை அழிக்கும். அது எப்படின்னு சொல்லி சொன்னா அதையும் பாக்குறமே, ததச்ச சுத்தி பரிணாம இதி தத்ராபி நௌஷ நௌஷ ஜகராதய உதாரிய அஜகராதய நஹுஷ அஜகராதய உதாரியா, இதுலயும் கூட உதாரணம் ஆகலாம். நஹுஷன் அப்படிங்கிற இந்திரன் அவனுடைய அதர்மத்தினால என்ன ஆனா கீழ அஜகம் ஒரு பாம்பானா, அந்த மாதிரியான உதாரணம் இருக்கு. எதா தூ யோகி பகூம் காயான் நிர்மிமீதே ததா கிம் ஏக மனஸ்கா அஸ்தே பவந்தி அத அநேக மனஸ்கா. இப்போ அடுத்த கேள்வி, அடுத்த விசாரம், ஒரு யோகி ஒரு கர்மத்தை செய்யறாரு, கர்மத்தை செஞ்சதுனால அவர் சரீரத்தை அடைஞ்சிட்டாரு. இப்போ அவரு இந்த கண்டா கடைசி சரீரம் அவருக்கு, ஆனா கர்மமானது நிறைய இருக்கு அனுபவிக்க வேண்டியது. பாக்கிறார், சே இதுக்கு போய் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்குமா அப்படின்ட்டு யோகத்தினால சரீரத்தை பல சரீரத்தை சிருஷ்டி பண்றாரு. சிருஷ்டி பண்ணி எல்லா கர்மத்தையும் ஒரே நேரத்தை அட்டன் பண்ணிடுறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு சரீரத்துக்கும் ஒரு மனசு இருக்கு, மனத்தால பிரவர்த்தி காரணம். அப்போ ஒரு ஒரு சரீரத்துல ஒரு மனசு இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு ஒரு சரீரத்துல இருக்கிற மனசானது பிரவர்த்தி செய்யுமா, இல்ல எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு கண்ட்ரோலர் மனம் இருக்குமா? சரீரம்னு சொல்லி சொன்னா ஒரு மனசு இருக்கணும், அந்த மனசு தான் அந்த சரீரத்தோட கண்ட்ரோலுக்கு காரணமா, இல்லாட்டி டோட்டல் கண்ட்ரோல் மேல வச்சுண்டு இவரு மற்ற மனசா ஆட்டி படைக்கிறாரா அப்படிங்கறது கேள்வி. நிர்மாண சித்தாணி அஸ்மிதா மாத்ராத்,
2: நிர்மாண சித்தாணி அஸ்மிதா,
1: நிர்மாண சித்தாணி அஸ்மிதா மாத்ராத்,
2: நிர்மாணி அஸ்மிதா மாத்ராத்.
1: அதுக்கு பதில் இதுதான், நிர்மாண சித்தாணி அஸ்மிதா மாத்ராத். நிர்மாண சித்தமானது இருத்தல் நிலை மாத்திரம் உடைய சித்தம், அந்த சித்தத்துக்கு வேற எந்த பவரும் இல்ல. இந்த நிர்மாய சித்தம் எந்த சித்தத்தினால அந்த சித்தத்தை நிர்மாணம் பண்ணினாரோ அதுதான் டோட்டல் கண்ட்ரோல் வச்சுட்டு மத்த சித்தத்தை கண்ட்ரோல் பண்றது. அஸ்மிதா மாத்திரம் சித்த காரணம் உபாதாய நிர்மாண சித்தானி கரோதி. அஸ்மிதா அப்படிங்கிற அந்த நிலைய மாத்திரம் வச்சுண்டு எதுக்கு எந்த சித்தமானது விக்ஷேபத்தோட முழுமணியான நிலையானது அழிஞ்சு போன நிலையோ வருபட்ட பீஜ நிலையோ, அந்த வருபட்ட நிலையில இது வந்து அஸ்மிதா மாத்திரமா இருக்கு. அப்படிப்பட்ட அஸ்மிதா மாத்திரமா இருக்கிற இந்த சித்தமானது என்ன பண்றது, சிருஷ்டி பண்றது மற்ற சித்தத்தை. அந்த அஸ்மிதா மாத்திரமா இருக்கிற எந்த சித்தமோ அந்த சித்தம் தான் கண்ட்ரோல் பண்ணும். ததா சச்சித்தானி பவந்தி, அதனால மத்த சரீரமும் சித்தமுடையதா இருக்கும். ஆனா அந்த பிரவிற்த்திக்கு என்ன காரணம், சித்தமானது இந்த இந்த நிர்மாண சித்தம் அஸ்மிதாவானது என்ன பண்றது, நிர்மாண சித்தத்தை பண்றது, சித்தத்தை ஒரு ஒரு சரீரத்தை நிர்மாணம் பண்றது. இப்போ அந்த சரீரத்துல உண்டான நிர்மாண சித்தமானது தனியா காரணமா, இல்ல இந்த அஸ்மிதாவை தான் கண்ட்ரோல் பண்றது அதிகம் அப்படின்னு கேட்டா, பிரவிற்த்தி பேதே பிரயோஜகம் சித்தம் ஏகம் அநேக அநேகேஷாம், பிரவர்த்தி பேதே பிரயோஜகம் சித்தம் ஏகம் அநேகேஷாம், பிரவர்த்தி பேதே. ஏன்னா ஒரு சரீரத்துல ஒரு சித்தம் தான், இந்த சித்தம் தான் எல்லா சரீரத்திலும் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, நான் என்னத்தை செய்யறேனோ அதே தான் அந்த சரீரமும் செய்யணும். நான் செய்யறேன்னா இந்த முதல் சரீரம் எந்த காரண சரீரமானது இதை செய்யறதோ அதே தான் காரிய சரீரமும் செய்யும். அப்போ இதுல நான் அனுபவிக்கிறதோ அதுல அனுபவிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்காது. அப்ப ரெண்டு சரீரம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. இதுல சுகமான அனுபவங்கள்லாம் அடையணும், அதுல துக்கமான அனுபவங்கள்லாம் அடையணும், ரெண்டு சரீரத்தை பிரிச்சு விட்டுட்டேன். இப்போ இந்த சரீரம் வேற சித்தத்தினாலதான் அனுபவிக்கும், அந்த சித்தம் வேற ஒரு சித்தத்தினால்தான் அனுபவிக்கணும் அந்த சரீரம். அப்ப இதுக்கு பிரயோஜனம் என்ன, இந்த பிரவிற்த்தி வேதத்துக்கு, இந்த சரீரத்தோட பிரவிற்த்தி இன்பமான விஷயங்கள்ல, அந்த சரீரத்தோட பிரவிற்த்தி துன்பமான விஷயங்கள்ல, இந்த ரெண்டுத்திலயும் மாற்றமானது இருக்கணும்னா சித்தம் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன விசேஷம், அதுக்கு என்ன காரணம், பிரவிற்த்தி பேதே பிரயோஜகம் சித்தம் ஏகம், ஒரு சித்தம் தான் பிரவிற்த்தி பேதத்துல காரணம். அநேகேஷாம், எல்லா சித்தத்துக்கும், சிருஷ்டியான சித்தம் எல்லாம் இந்த சிருஷ்டி எந்த சித்தத்திலேருந்து உண்டாச்சோ அதோட கண்ட்ரோல் தான் இருக்கும். மூல காரண மூல சரீரமான எந்த சரீரம் இருக்கோ அந்த சரீரத்தை இருக்கிற சித்தம் தான், அந்த சரீரத்தில் இருக்கிற சித்தம் தான் சொல்லி சொல்லக்கூடாது. எந்த சரீரத்தை முக்கியமான சித்தம் வச்சிருக்காரோ, எந்த சரீரத்துல சிருஷ்டி பண்ண சரீரமா இருக்கட்டும், எந்த சரீரத்துல முக்கியமான சித்தத்தை வச்சிருந்துருக்காரோ அந்த முக்கியமான சித்தத்தை சித்தத்தினால்தான் மற்ற சரீரத்துல இருக்கிற சித்தம் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இதுதான் உண்மையான சரீரம், பிறந்து வளர்ந்ததுல இருந்து எல்லாமே இந்த சரீரம் தான். நான் இந்த சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்தை உண்டு பண்றேன். இப்போ அந்த சரீரத்துல என்னுடைய உண்மையான சித்தத்தை நான் பிரவர்த்தி செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த சரீரத்துல என்னுடைய உண்மையான சித்தம் இருக்க முடியாது, இதுல நிர்மாண சித்தம் தான் இருக்க முடியும். ஏன்னா பிரவர்த்தி பண்ண முடியும், என்னால சிருஷ்டி பண்ணிட்டு சரீரத்தை சிருஷ்டி பண்ணிட்டு பிரவர்த்தி பண்ண முடியும். அதனால அந்த சரீரத்தை பிரவர்த்தி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சித்தத்தை உண்மையான சித்தத்தை இந்த சரீரத்துல டம்மி சித்தம் தான் இருக்கும். இப்போ இந்த சித்தத்துல நான் பண்ற வேலையெல்லாம் அந்த சித்தத்தினால கண்ட்ரோல் பண்ணப்பட்ட சித்தம் இதா வேலையதான் இருக்கும். அதனால்தான் அநேகேஷாம் பகுநாம் சித்தானாம் கதம் ஏக சித்த அபிப்பிராய புரஸ்ர புரஸ்ரார பிரவர்த்தி சர்வ சித்தானாம் பிரயோஜகம் சித்தம் ஏகம் நிர்மிமீதே ததா பிரவர்த்தி வேதக. அப்படி எப்படி பல சித்தங்களானது இருக்கும் போது ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரியான பிரவிற்த்திய செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுல ஒரு ஒரு மாதிரியான பிரவிற்த்திக்கும் காரணம் என்ன, ஒரு ஒரு சரீரத்திலையும் இருக்கிற சித்தமானது முக்கியமான ஒரு மாஸ்டர் சித்தத்தினால கண்ட்ரோல் பண்றதா இருக்கு. ஒரு மாஸ்டர் சித்தம் அதெல்லாம் ஸ்லேவ் சித்தம். ஒரு எஜமான, மத்ததெல்லாம் தொழிலாளி. அப்படி எஜமான சித்தமானது தொழிலாளி சித்தத்தை கட்டுப்படுத்தும். சரி பாப்பா, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
3: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: நாயன்மார்களை எடுத்துக்கொண்டால் சைவத்தினுடைய மறுமலர்ச்சி அப்பர் சம்பந்தர் காலத்திலே தான் வருகிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே பெரிய புராணத்தை நாம் நன்றாக பார்க்கும் பொழுது ஒரு உண்மை தெரிகிறது. 63 நாயன்மார்களிலே அப்பர் சுவாமிகளும் சம்பந்த சுவாமிகளும் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள், கண்டெம்பரரியன்ஸ். ஆனால் அவர்களுக்கு முன்னாலேயே 17 நாயன்மார்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப சைவத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை. அவர்கள் காலத்துக்கு முன்பாகவே 17 நாயன்மார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்பருக்கும் சம்பந்தருக்கும் முன்னாடியே. அதுல சிலவற்றை பற்றி இவர்களே பாடியிருக்கிறார்கள். சண்டேஸ்வர நாயனார் போன்றவற்றை இவர்களே புகழ்ந்து பாடுகிறார்கள். அப்ப என்ன தெரிகிறது என்று கேட்டால், அந்த காலத்திலேதான் ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. அப்பொழுது சமய சின்னங்கள் அழிக்கப்படுகின்றன. வேற்று சமய கருத்துக்கள் அப்பொழுதுதான் புகுத்தப்படுகின்றன. ஆகையினால என்ன மேற்கொண்டது என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது உதாரணமாக எடுத்துக்கொண்டால், புத்த சமயமும் சமண சமயமும் வடநாட்டிலே தோன்றியது கிமு 5 அல்லது 6 நூற்றாண்டிலே தோன்றியது. அப்படி தோன்றிய மதங்கள் தமிழ்நாட்டை எப்பொழுது தாக்கியது என்று கேட்டார், கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆண்டுகள் கழித்துத்தான் அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டுக்கு வருகிறது, களப்பிரர்கள் மூலமாக. ஏன்னா முன்னாடி ஒரு 500 ஆண்டுகள், பின்னாடி ஒரு 300 ஆண்டுகள். ஆகவே கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு பின்புதான் அந்த சமண பௌத்த சமயங்கள் தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க ஆரம்பித்தன. ஆகவே என்னாச்சு, மூர்த்தி நாயனாருடைய வரலாறு ஒண்ணு போது நமக்கு, அந்த சிவனடியார்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் எவ்வளவு சிரமங்கள் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுத்தான் அந்த மன்னன். ஆகவே நான் வேடிக்கையாக சொல்லுவது ஒன்று உண்டு, முதன் முதல்ல சந்தனக்கடத்தலை செய்தவன் சந்தனக்கடத்தன் வீரப்பன் இல்லைன்னு சொல்லுவேன். அந்த மூர்த்தி நாயனார் தான் முதன் முதல்ல சந்தனம் கடத்தியவர். ஏன்னா சிவபெருமானுக்கு சந்தனக்காப்பு செலுத்துவதையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார். நாயன்மார்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன, நாயன்மார்கள் எப்படிப்பட்டவர்கள், அது ஒரு பெரிய விஷயம். சைவம் எப்படி காட்டுகிறது நாயன்மார்கள். ஆனா இன்றைக்கெல்லாம் நாயன்மார்கள் சமூக தொண்டு செய்தார்கள், அந்த தொண்டு செய்தார்கள், அவர்கள் ஜாதியை ஒழிப்பதற்காக செய்தார்கள் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். நமக்கு ஏதோ நம்முடைய சமயத்துக்கு அதனாலதான் பெருமை வரணுங்கிறதுக்காக அப்படி சொல்றாங்க. ஆனா உண்மையில அப்படி இல்லை. நாயன்மார்களை இன்னும் சொல்ல போனா, பெரிய புராணம் என்ற ஒரு காவியமானது மக்கள் மத்தியிலே அதிகமாக சென்றுவிடக் கூடாது என்று கூட நம்முடைய அறிஞர்கள் இருந்தார்கள். ராமாயணம் மாதிரியோ, ஏனென்று கேட்டால் பெரிய புராணத்தை படிப்பதற்கு என்ன தெரிய வேண்டும், ஒரு அடிப்படை தெரிய வேண்டும். இன்னைக்கு மொழி தெரியாமல் இருக்கிறது வேற விஷயம், அதை நான் சொல்லல. ஆனால் பெரிய புராணத்தை படிப்பதற்கு ஒன்று கட்டாயமாக தெரிய வேண்டும், உலக தர்மத்திற்கும் சிவ தர்மத்திற்கும் என்ன வேறுபாடு என்று தெரியாமல் ஒருவன் பெரிய புராணத்தை படித்தால் அன்பே சிவம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏற்றுக்கொள்வானா? அன்பே சிவம் என்று சொல்லிவிட்டு சிவபெருமான் பிள்ளைக்கள் கேட்டார், கலிக்கம்ப நாயனார் மனைவியின் கையை வெட்டினார் என்றெல்லாம் சொன்னால் இன்றைக்குள்ள மாணவன் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்பொழுது என்றால் பெரிய புராணத்தை நான் வேடிக்கையாக சொல்வேன், பெரிய புராணத்தை ஒருவன் நன்றாக அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அடிப்படை என்ன தெரிய வேண்டும், உலக தர்மம் என்றால் என்ன, சிவ தர்மம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் பெரிய புராணத்தை அவன் வந்து புரிந்து கொள்ள முடியும். நான் வேடிக்கையாக ஒன்று சொல்வேன், பெரிய புராணம் அடல் சொல்லின்னு சொல்வேன். நான் அடல் சொல்லி அடல் சுருளின்னு போட்ட பிறகு சிறுவர்கள் படிக்கலாமா? அதே போலதான் இங்க அடல்ஸ்னா யாரு? அது ஒரு நாளைக்கு விளக்குறேன். சிவ தர்மத்திற்கும் உலக தர்மத்திற்கும் என்ன வேறுபாடு, ரொம்ப முக்கியம் சைவத்துல. ஆகினாலதான் நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன சொன்னார், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அதுக்குள்ளே வச்சுட்ட, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். இப்ப இன்னைக்கு ஒரு மாணவனை கூப்பிட்டு சைவ நீதி என்பதை ஆங்கிலத்தில் சொல்லுனா எப்படி சொல்லுவான்? சைவ நீதி அப்படின்னு எழுதுவான். அவன் படிச்ச லாங்குவேஜ் வச்சுக்கொண்டு வெஜிடேரியன் ஜஸ்டிஸ் எழுதுவான் இல்லையா? சைவ நீதி இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க நீங்க?
1: அப்படித்தானே
4: சொல்லுவான். அங்க சைவ நீதினா என்ன அர்த்தம்? சைவ நீதி என்பது சிவாகமங்களில் சொல்லப்பட்ட நீதினு அர்த்தம். அதான் சைவம் அங்க எப்படி நிக்குது? சைவம் என்ற சொல் பல விதமான பொருள்ல வரும். சைவம் என்பது சைவ சமயத்தையும் குறிக்கும். சில இடங்கள்ல சைவம் என்ற சொல் எதை குறிக்கும் என்றால் ஆகமத்துக்கு அட்ஜெக்டிவா வரும். ஆகமம் என்பது நம் பெயர் சொல். அந்த ஆகமத்துக்கு உரிச்சொல்லாக, பெயர் உரிச்சொல்லாக வரும்பொழுது சைவம் வரும். உதாரணமா ஒண்ணு சொல்லுகிறேன் பாருங்க. இப்ப கிங் இங்கிலீஷ்ல சொல்லலாம். கிங், இந்த கிங் வந்து அட்ஜெக்டிவா வரும்போது எப்படி வரும்? கிங்லி பேலஸ் சொல்லலாமா இங்கிலீஷ்ல? ராயல் பேலஸ். அப்ப என்ன ஆகுது? கிங் ஒரு நவுன் அப்ஜெக்டிவ் வரும்போது முழு வடிவம் மாறி போகுது இல்லையா? கிங் வந்து ராயல். அதே போல ஆங்கில மொழியில அப்படி இருக்கு இல்லையா? அதே போலதான் டூத்னா டென்டல். டூத்துக்கு அப்ஜெக்டிவ் தானே டென்டல். பல் டாக்டர் இருக்கிறாரு. அது போல இப்ப நாக்கு, டங்குக்கு வந்து லேபியல் இல்லையா? அப்படித்தானே லிங்குவல், லிங்குவல். மடிவே மாறு பாருங்க. அதே போலதான் என சில உதாரணங்கள் காட்டினாதான் புரிய முடியுது. அதே போலதான் சைவம் என்ற வார்த்தை ஆகமம் என்ற அதற்கு அது உரிச்சொல்லாகவும் வரும். பெயர் உரிச்சொல், அப்ஜெக்டிவ். அப்ப சைவ நீதி என்ற அங்க என்ன பொருள் என்றால், அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வீங்க? ஜஸ்டிஸ் என்ஷ்ரைன்ட் இன் த சிவாகமாஸ். அப்படி அர்த்தம். அந்த சைவ நீதி என்ற சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜஸ்டிஸ் as enshrined in the சிவாகமாஸ். அப்படிதான் சொல்லணும். அதான் மே, அதனால என்ன சொன்னாரு, அது வந்து உலக நீதிக்கு அப்பாற்பட்டது என்பதற்காக தான் ரெண்டு, அதுக்கு ரெண்டு சிறப்பு அடைய கொடுத்த, மேன்மைகள் நீதி சைவ நீதி. மேன்மைகள் சைவ நீதி பொருள் விரிக்கும் போது எப்படி பண்ணோம்? மேன்மைகள் நீதி சைவ நீதி. அந்த மேன்மை எப்படி வருது? உலக நீதியை விட மேன்மை உடையது. மேன்மைகள் நீதி சைவ நீதி ரெண்டையும் சேர்த்து மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அங்கே என்ன சொல்றாரு? உலகம் எல்லாம்ங்கிறது இந்த உலகத்தை மட்டும் இல்ல. எப்பொழுதுமே நான் ஒரு வரம்பு பண்ணிட்டேன், எதையுமே என் கருத்தை நான் சொல்ல மாட்டேன். பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அதன்படிதான் விளக்கணும். அதையுமே அதை புரிந்து அது சிவஞான சித்தியால் ஆகமங்கள மிக தெளிவாக வருகிறது. சைவ நீதினா என்ன, உலக நீதினா என்ன, அதுக்கு என்ன பயன், எல்லாமே வருது. ஆகினாலதான் பெரிய புராணம் எதை சொல்லுகிறது என்று கேட்டால் அது சைவ நீதியைத்தான் வலியுறுத்துகிறதே உடைய. இப்ப மகாபாரதம் அப்படி இல்லை, ராமாயணம் அப்படி இல்லை. மகாபாரதம் ராமாயணம் வந்து உலக நீதியை பொதுவாகவும் சைவ நீதியை குறிப்பாகவும் நடத்துகிறது. சைவ நீதி சொல்லாம இல்லை, குறிப்பாக எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் சொல்றீங்களா இங்கிலீஷ்ல? எக்ஸ்பிளிசிட் அந்த உலக தர்மம் எக்ஸ்பிளிசிட், ஆனா சைவ நீதி இம்ப்ளிசிட். அது நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் புரியும் என்பதை சொல்லிக்கொண்டு இப்பொழுது நம்முடைய இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டது இந்த நாளுடைய பங்கு தான். ஆகவே அப்படி ஒரு தாக்கம் வந்த பின்பு எதுவுமே சிவபெருமான் இந்த உலகத்தை எப்படி நடத்தி செல்கிறார் என்பது அவர் தான் எல்லாமே மாஸ்டர் பிளான். அவர் தான் போடுறார், பெரிய விஷயம்.
5: நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்க சம்பந்த பெருமான் பிறந்த தேதி எப்படி சொல்றது? இப்ப கடைச்சங்கத்துக்கு பிறகு சொல்றதா,
4: கடைச்சங்கம், அதாவது ஓரளவு தமிழ்நாட்டிலே வரலாற்று கடைச்சங்கத்துக்கு பிறகுதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா,
5: சரியான முறை அப்படியா?
4: ஆமா, கார்லேஷன் அதானே, கடைச்சங்கம் எப்பொழுது முடிகிறது என்று கேட்டால் கிபி 100 தானே, அவங்க சொல்ல வரல, அதுல ஒன்றும் கருத்து வேற்றுமை இல்லையா. சில செய்திகள் தான் வரலாற்று ஆய்வுகளில் கருத்து வேற்றுமை இருக்கு, ஆனா இந்த விஷயத்தை பற்றிய கருத்து வேற்றுமை இல்லையே. வரலாறு அதுக்கு சொன்னீங்க, அது என்று சொல்லலாம், அது கலியுகம், அது வழக்கில் இல்லாதனால இப்ப பஞ்சாங்கத்திலே வருதே, பஞ்சாங்கத்தில் கலியுகத்தை வச்சு சொல்லலாம், பெரியவங்களாம் கலிய வச்சு தானே சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சிவபிரகாசர் நம்முடைய சங்கற்ப நிராகரணம் என்ற நூலை நான் எப்போது செய்கிறேங்கிறது சாலிவாகன சகாப்தத்தை வச்சு தானே சொல்றாரு, சாஸ்திரத்திலே வருதே, இந்த நூலை எப்போது செய்யறேன்னு அவரே சொல்ற.
5: அதான் பிரச்சனையா தான்,
4: அதான்
5: இப்ப கிறித்தவர் ஒரு காலண்டர் தான் வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை, எல்லாரும் தான் பார்க்கலாம், நமக்கு உரிப்பட்ட கலண்டர் இருக்கு. இப்ப நாங்க இதை சொல்றது,
4: இப்ப நாம வந்து மக்கள்
5: திருவள்ளுவர் நல்லதா சாலி வாகனம் நல்லதா,
4: அது சொன்னா சாலி வாகனம் என்னன்னு புரிஞ்சாதானே அவனுக்கு புரிஞ்சுக்க முடியும், சாலி வாகன ஆண்டு கொல்லம் ஆண்டு எல்லாம் அவனுக்கு சொன்னாதானே புரியும். அது சொல்றதுனால நமக்கு காலத்தை வைத்துக் கொண்டு நம்ம சைவ சமயத்துக்கு ஒரு பெருமை சொல்லணும்னு அவசியம் இல்லையா, மக்களுக்கு வந்து இன்னும் சைவ நீதியை தானே சொல்ல போறோம், இவனுக்கு புரியறதுக்காக வந்து நம்ம சொல்றோம். அவன் வந்து அது பள்ளிக்கூடத்தில் போனாலும் கிமு கிபி தான் சொல்லி ஆக வேண்டியிருக்காங்க, அது அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு, இல்லை உண்மையிலேயே அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கேலண்டர் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு கிறிஸ்துவ காலண்டர்னு அவங்க சொல்லலையே, அதை கொண்டு கிரிகோரியன் கேலண்டர்னு தான் அவங்க சொல்கிறாங்க, அது பேர் இப்போ உள்ள கேலண்டருக்கு பேர் கிறிஸ்டியன் கேலண்டர்னு அவனும் சொல்லலையே. அந்த கிரிகரிங்கிற ஒரு போக்கு வந்து ஒரு நடைமுறைக்காக அப்பயும் இந்த குழப்பம் வர போதும் ஏற்படுத்தினால் வருது, வரலாறு ஏன் இந்த கேலண்டர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வகையிலே அது வரலாற்று சம்பந்தப்பட்ட சில செய்திகள். அப்பொழுது இப்பொழுது அப்பர் சுவாமிகள் அந்த வரலாற்றின்படி தான் நம்ம சொல்றோம், வெள்ளைவாரணனாரோ சதாசிவ பண்டாரத்தாரோ அல்லது கே நீலகண்ட சாஸ்திரி எடுத்துக்கொண்டாலும், கே நீலகண்ட சாஸ்திரிக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் அவர் தான் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதினார். ஆங்கிலத்தில் எழுதுல ஒரு சிறப்பு என்னவென்றால் அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு பாடமா வச்சுடுறாங்க, தமிழ்ல எழுதினால் வர முடியாது, அது ஒரு பெரிய சேஷம். ஆங்கிலத்தில் ஒரு வரலாறு எழுதினால் இப்போ பெனாரஸ் இந்திய யூனிவர்சிட்டியில ஒரு ஹிஸ்டரி படிக்கிறான்னா அவனுக்கு அது சிலபஸா வச்சிடலாம், தமிழ்ல இருந்து அவனுக்கு வைக்க முடியாது இல்லையா, அது இந்தியாவில் ஒரு கஷ்டம் அது. ஆகவே ஆங்கிலத்தில் அந்த வரலாறு, இப்ப பொதுவாக தமிழ்நாட்டுடைய வரலாறு, இலக்கிய வரலாறு, சமய வரலாறு இவற்றை தெரிந்து கொள்வதற்கு மற்ற யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு இல்லாத யூனிவர்சிட்டிஸ்ல கே என் நீலகண்ட சாஸ்திரியை தான் வைக்கிறாங்க, வெள்ளைவாரனார வைக்க முடியாது, சதாசிவ பண்டாரத்தை வைக்க முடியாது, என்ன தமிழ்ல இருக்கு அவனுக்கு புரியாது, அப்படி சில சிக்கல்கள். ஆகவே அப்பொழுது சம்பந்த பெருமான் அதாவது வாரியார் மிக அருமையாக சொல்வார்கள், இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கும் அவர்கள் பிறப்பதற்கும் என்ன வேறுபாடு என்று சொல்வார். சிவபெருமான் என்ன செய்கிறார் என்றால் ஏதாவது ஒரு படிமுறையிலே இருந்து ஏற்கனவே அந்த சிவபுண்ணியத்தை சிவபுண்ணியத்தின் பயனை அனுபவித்துக் கொண்டு எந்தெந்த லோகங்களிலே இருக்கிறார்களோ அந்த லோகங்களிலே இருக்கிற சிலரை மறுபடியும் இந்த பூலோகத்தில் பிறக்க வைக்கிறார், அப்படித்தான் நான்கு அவதாரம் செய்கிறார்கள். அதனாலதான் அது அவதாரம்னு சொல்றோம், பிறப்புன்னு சொல்லாம அதுக்கு ஒரு சிறப்பு. அதற்கு வாரியார் ஒரு அருமையான உதாரணம் சொல்வார், அவரே சொல்வார், கிருபானந்த வாரியார் ஜெயிலுக்கு போனார் என்று ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வருகிறது, அவரே சொன்ன செய்தி வருகிறார் என்றால் என்ன பொருள், அது செக்ஷன் 302 போனார்னு அர்த்தம் இல்லை, அங்க என்னன்னா அவருக்கு ஒரு லைசன்ஸ் அரசாங்கம் கொடுத்திருந்தது, எந்த ஜெயிலுக்கு வேணாலும் எப்பொழுது வேணாலும் போய் அங்க உள்ள கைதிகளுக்கு உபதேசம் பண்ணலாம், அது அரசாங்கமே அவர் கொடுத்த ஒரு ஸ்டாண்டர்ட், எல்லா மதத்துக்காரங்களும் கொடுத்துருக்காங்க அரசாங்கத்தில். அப்படி ஒரு இதுல வந்து அவர் அந்த லைசன்ஸை காமிச்சா ஜெயிலுக்குள்ள எந்த நேரம் வேணாலும் அவர் போகலாம், ஜெயிலுக்குள்ள அவர் அட்மிட் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு இந்த கைதிகளை வந்து திருத்துவதற்காக சில பேரை நியமிக்கிறாங்க. அப்படி அப்ப கிருபானந்த வாரியார் ஜெயிலுக்கு போனார் என்றால் அங்கே உள்ள கைதிகளுக்கு உபதேசம் செய்ய போனார் என்றுதான் பொருள். அதே போலதான் நாம் எதற்காக உலகத்துக்கு வருகிறோம், நம்முடைய வினையை அனுபவிப்பதற்காக வருகிறோம், நம்முடைய வினையின் பயனை அனுபவிப்பதற்காக வருகிறோம். ஆகவே அந்த நால்வர்களில் அந்த சம்பந்த சுவாமிகள் எங்கே இருந்து வருகிறார், சம்பந்தராக பூமியிலே அவதாரம் செய்வதற்கு முன்பாக அவர் எங்கே இருக்கிறார் என்றால் ஸ்கந்த லோகத்திலே இருக்கிறார், அதாவது சுப்பிரமணிய சாரூபம் பெற்ற அடியவராக இருந்தவரை தான் சம்பந்தராக பிறக்க வைக்கிறார். அதாவது ஒவ்வொரு லோகங்களிலேயும் சாரூபம் பெற்ற அடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த சாரூபம் பெற்ற அடியவராக ஸ்கந்த லோகத்திலே சுப்பிரமணிய சுவாமியினுடைய சாரூபம் பெற்ற அடியவராக இருந்த ஒருவரைத்தான் சம்பந்தராக அவதாரம் செய்ய வைக்கிறார். வாகீச முனிவராக இருந்த ஒருவரைத்தான் அப்ப சுவாமிகளாக அவதாரம் செய்ய வைக்கிறார். அதே போல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த லோகத்திலே சிவ சாரூபம் பெற்ற அடியவராக இருந்த ஒருவரைத்தான் சுந்தரராக அனுப்புகிறார். அதே போல குணமுலா நந்தியாக இருந்த ஒருவரைத்தான் மாணிக்க வாசகராக அனுப்புகிறார். ஆக நால்வருமே ஏற்கனவே ஏனென்றால் அந்த லோகங்களிலே இருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள், அதுக்கெல்லாம் தவலோகம்னு பேர். வாரியார் மிக அருமையாக பதில் சொல்லியிருக்கிறார். அதாவது சம்பந்தரை முருகனாகவே தான் பாடுவார் அருணகிரிநாதர். ஏன் அப்படி பாடுகிறார் என்று சொல்லும் பொழுது வாரியாருடைய பதில் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடத்துல. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்ப, அருணகிரிநாதர் முருகனாகவே எத்தனை பேரை சொல்றார் அப்படின்னு கேட்பார். சம்பந்தர் மட்டும் சொல்லல, மூணு பேரை சொல்ற, மூன்று பேரையும் முருகனாகவே தான் சொல்லுவார். உருத்திர சங்கனையும் அப்படி சொல்லுவார், சம்பந்தரையும் அப்படி சொல்லுவார். அப்ப என்ன பொருள், அந்த மூவரும் ஏற்கனவே சுப்பிரமணிய சாரூபம் பெற்ற அடியவராக இருந்தவர்கள். ஆகவே மூவரையும் முருகனா தான் சொல்லுவார். அது ஒரு மரபு, சாரூபம் பெற்றவர்களை முருகனாகவே. ஏன்னா பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அருணகிரிநாதர் சொன்ன பிறகு அந்த முருகனுக்கு பிறப்பு கிடையாது இல்லையா. அவை சாரூபம் பெற்ற அடியவர்கள். அந்த வகையிலேதான் அது இன்னொரு நாளைக்கு அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயமும் அதுக்குள்ள போனா அது ஒரு பெரிய குட்டி கதை மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆகவே இந்த நால்வர்களையும் இங்கே அனுப்பினார். அதுல ஒவ்வொருத்தருடைய அவதார நோக்கம் செல்லும் பொழுது சேக்கலார் பெருமான் சம்பந்தருடைய அவதார நோக்கத்தை, அதாவது சமண இருளை நீக்குவதற்காகத்தான் சம்பந்தரையும் அப்பரையும் அனுப்புகிறேன். ஏன்னா வேத நெறியானது குறைந்து கொண்டு வருகிறது. வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை ஒழிய. மூணு காரணம் சொல்ற, வேதத்தை நெறி என்றும் சைவத்தை துறை என்றும் சொல்கிறார். ஒரு முக்கியமான குறிப்பு, வேதம் வந்து நெறி ஆனா ஆகமம் துறை. அதை இன்னைக்கு எப்படி சொல்லலாம், நெறினா என்ன துறை என்று கேட்டால் இன்னைக்கு ஒன்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொன்னா ஈஸியா இருக்கு, சில பேர் தமிழ்ல சொல்றத விட இங்கிலீஷ் சொன்னா சரியா புரியுதுங்கிற. மீன்ஸ் அண்ட் எண்ட், வேதா இஸ் அ மீன்ஸ் பட் இட் இஸ் நாட் அண்ட் எண்ட். ஆகவே துறை என்றால் எண்டுன்னு அர்த்தம். அது என்ன சொன்னாரு, மிகு சைவ துறை, ஒரு அடைய வர போட்ட. ஏன்னா இந்த வேதத்தையுடைய ஆகவம் வந்து மிகுந்தது, மிகுந்த பெருமையுடையது. ஆகவே வேதத்துக்கு அட சொல்ல, வேத நெறியும் அட கொடுக்காம சொன்ன, வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. அப்போ வேதத்தையோட ஆகவம் சிறந்தது என்பது ஏன் என்பதற்கு சிவஞான போதம் எட்டாம் சூத்திரத்துல காரணம் சொல்வேன். இந்த அந்த ஸ்கந்தலோகம், சிவலோகம், கணபதி லோகம் இவற்றிலிருந்து வரக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்களே, அந்த அந்த எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பொதுவான பெயர் தான் சிவஞான போதம் சொல்றார், தவலோகம். தவம் செய்தார் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றிருப்பாராக. சிவஞான போதத்தில் அது ஒரே வார்த்தை. எங்கே இருந்து வந்தார்கள், தவலோகத்திலே இருந்து வந்தார்கள். அந்த தவலோகத்திலே இருந்து இந்த பூலோகத்திலே சிவபெருமான் பிறக்கும்படியாக செய்கிறார் என்பதுதான் நம்முடைய வரலாறு. ஆகவேதான் சைவ புண்ணிய கண்கள் சேக்கலார் சொல்ற வார்த்தை, சைவ புண்ணிய கண்கள் ரெண்டு பேரையும் அவர்கள் அவதாரம் செய்து நமக்கு திருமுறைகள் பாடினார்கள். அந்த திருமுறைகள் பாடினதோடு அவர்கள் இன்னொன்று என்ன செய்தார்கள், தலந்தோறும் சென்று வழிபட்டு காட்டினார்கள். அது ஏன் என்பதை நம்முடைய இடைவெளிக்கு அப்புறம் சிந்திப்போம். ஆகவே தேவாரத்தை அவர்கள் பாடிய, அவர்கள் நமக்கு உணர்த்திய கருத்துக்கள் என்னவென்று பார்த்தால், தலந்தோறும் அவர்கள் சென்று எதற்காக வழிபட்டு காட்டினார்கள், அது ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு ஒரு கருத்து நிலவுகிறது, அதான் ஆலயத்திற்கு சென்றுதான் வழிபட வேண்டுமா, இறைவன் தான் இன்னும் இருக்கிறானே வீட்டிலிருந்து வழிபடக்கூடாதா என்றெல்லாம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமா என்பது ஒரு கேள்வி. அப்புறம் ஆலயத்திலே உருவங்கள் தானே இருக்கின்றன. வேற்று மதத்தில் என்ன சொல்கிறார்கள், ஆலயத்திற்கு நாங்கள் செல்லுகிறோம் ஆனால் உருவ வழிபாடு செய்வதில்லை. அவர்கள் சொல்வது கிறிஸ்தவர்கள் போல நாங்கள். அப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, உருவ வழிபாடு வேண்டாம் என்று சொன்னால் எதற்கு ஆலயத்திற்கு போக வேண்டும், வீட்டிலிருந்தே வழிபடலாமே. ஆகவே இப்படி ஒரு கேள்விகள். ஆனால் சைவம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், எந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் ஆலய வழிபாடு தேவை என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அவர்கள் ஆலய வழிபாடு செய்து காட்டினார்கள். இப்ப சம்பந்தரோ சுந்தரோ அவர்கள் அழைத்தா சிவபெருமான் வர தயாராக இருக்கிற, நம்மை போன்றவர்கள் அல்ல அவர்கள் எல்லாம். சிவபெருமானை அவர்கள் அழைத்தால் சிவபெருமான் ஓடி வந்து விடுவார். அப்படிப்பட்டவர்கள் எதற்கு ஆலயத்தில் செல்கிறார்கள் என்றால், அங்கேதான் ஒரு குறிப்பு இருக்கிறது. எந்த நிலையிலே நீ நின்றாலும் சரி, ஏன்னா சில பேர் ஆலய வழிபாடு ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிறார். ஒரு நிலைக்கு மேலே வந்து விட்டால் இன்றைக்கு அப்படி எல்லாம் தமிழ்நாட்டில் இயக்கங்கள் வருகிறது. பிரம்மகுமாரிகள் இயக்கம் என்று ஒரு இயக்கம் இருக்கிறது இந்தியாவிலே, இருந்து வேறு ஊண்டி கொண்டு வருகிறது. சிவபெருமான் தான் முழுவதற்காக என்று சொல்வார்கள், ஆனால் ஆலய வழிபாடு கூடாது என்பார்கள். ஆலய வழிபாடு என்பது பிகினர்ஸுக்கு தான் இருக்கிறார்கள். அது எல்லா நாட்டிலும் இது ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. ஏன்னா சில இயக்கங்கள் குறுகிய காலத்திலே நல்ல வளர்ச்சி. இப்ப நாம எத்தனையோ ஆண்டுக்காலம் சொல்லுகிறோம் சைவத்தினுடைய பெருமை, ஆனால் வளர்ச்சி எப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்குள்ளே தோன்றிய சில இயக்கங்கள் இன்றைக்கு பெரும் வளர்ச்சி மட்டுமல்ல பெரிய மூலதனத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்தியாவில் அதான் நிலைமை.
5: என்ன காரணம், அறிவீனம் மக்கள் தான், மக்களுடைய போக்கு அறிவீனம் தான்.
4: அதாவது சமயத்தை பற்றி நாம் வந்து சரியாக புரிந்து கொள்ளாததுனால என்ன வருதுன்னா, ஒரு ஒரு கருத்தை சொன்னால் அதுல வந்து அதில் மயங்கி விடுகிறார்கள். ஏதோ வந்து நம்மகிட்ட இல்லாத ஒன்று சொல்கிறானே, நாம் இதுவரை தவறுதான் செய்து விட்டோம் போல என்ற ஒரு உணர்வு வந்து விடுகிறது அவர்களுக்கு. ஏன்னா நம்மை பற்றி நாம் சரியாக தெரியாத காரணம், அல்லது அது அவர்கள் குற்றம் நாம் அவர்களுக்கு சரியாக கொண்டு செல்லாதது என்று அப்படியும் சொல்லலாம். குழந்தைகளுக்கு நம்முடைய சமயத்தை பற்றி ஒரு அறிவு தெளிவாக இருந்தால் அது மாதிரி அவர்கள் வந்து பலி ஆக மாட்டார்கள். ஆகினால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஆலய வழிபாடு அது மாதிரி நிறைய இயக்கங்கள், அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மிக அதிகமாக வளர்ந்திருக்கிறது. அவர்களும் ஆனால் லார்ட் சிவா தான் சுப்ரீம் காட் என்று அவர்களும் சொல்கிறார்கள். ஆனால் வழிபாட்டு முறையிலே அவர்கள் ஆலய வழிபாடு கூடாது, அதுவும் ஆலயத்திலே சென்று நீங்கள் வந்து அபிஷேகங்கள் இவைகள்லாம் செய்வது கிரிமினல் வேஸ்ட் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது அந்த யோகத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் தான் இறைவனை அடைய முடியும் என்று தியானத்தை அதிகமாக வலியுறுத்துகிறார்கள் அவர்கள். அப்ப நம்மகிட்ட தியானம் இல்லையா, நமக்கு என்னன்னா அவர்கள் சொல்லும் பொழுது இப்ப நம்மகிட்ட இல்லாத ஒன்றே அவர்கள் கொண்டு விட்டது வந்து விட்டது போல மக்களுக்கு ஒரு பிரமை. ஏன்னா நம்மகிட்ட அவேர்னஸ் இல்லாதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அதை நம்ம எஜுகேட் பண்ணணும். அந்த வகையிலே நால்வர்கள் வந்து தலையாத்திரை ஏன் செய்து காமிச்சார்கள் என்று கேட்டால், எந்த நிலையிலே சரியே கிரியை யோகம் ஞானம் என்ற எந்த நிலையிலே இருந்தாலும் ஆலய வழிபாடு கட்டாயமாக தேவை. அதனாலதான் சிவஞான போதம் 12வது சூத்திரத்தில் ஞானிகளுக்கு சொல்லும் போதே மெய்கண்டார் சொல்கிறார், ஆலயம் தானும் அரண் என தொழுமே. சிவஞான

சொல்லுவார். பாவாடியக்காரர், அதாவது அவர்கள் படித்த தமிழ் இலக்கணங்கள் அந்த அளவுக்கு நுட்பமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல், நமக்கு அந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு ஆற்றல் இல்லை. மொழி பயிற்சியும் இல்லை, தவ பயிற்சியும் இல்லை, இருந்து இல்லை. ஆகவே தவம் என்பதற்கே இவர்கள் எதை விளக்குகிறார்கள் என்று சொல்ல, அதே போல இன்றொன்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த 274 பாடல்பட்ட தலங்களிலே பார்த்தால் ஒரு பெரிய பெருமையை சொல்வார்கள். என்னவென்றால், இது இந்திரன் வழிபட்டது, இங்கே சந்திரன் வழிபட்டது, அங்கே அகத்தியர் வழிபட்டது என்றெல்லாம் தேவர்கள், முனிவர்கள், எச்சர்கள், கந்தர்வர்கள் அவர்கள் வழிபட்டதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கும். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், என்ன இது ஒரு சராசரி மனிதன் வழிபட்டதுன்னு ஒரு தலம் கூட இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தலத்துக்காவது பெருமை மனிதன் வழிபட்டதுன்னு இல்லை. அவர்கள் சில இரட்டைப்புலவர்கள், அவர் ரெண்டு பேரும் பெரிய சிவபக்தர்கள். அது இரட்டைப்புலவர்கள், காலமேக புலவர்கள், தமிழ்நாட்டு புலவர்கள் வரல, புலவர்களிலிருந்து சில சிவ பரத்துவத்தை விளக்குகின்ற கவிஞர்கள் என்று கூட ஒரு நாள் பேசலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம் இல்லையா? அதாவது புலவர்கள் நிறைய இருக்கலாம், கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் சிவ பரத்துவத்தை நிலைநாட்டிய புலவர்கள் கவிஞர் என்ற வரிசையிலே காலமேக புலவர் வருகிறார், இரட்டைப்புலவர்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் பெரிய புலவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், பெரிய சிவபக்தர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அங்கு என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், இந்த பூலோகத்திலே வந்து சிவபெருமானை வழிபடுவது அதிக பரனை தரும் என்பதற்காக தான் இங்கே வருகிறார்களாம். ஏன் இங்கு வருகிறார்கள்? அருமையான செய்தியை சொல்கிறார். வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சிப்பர், ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ. விஞ்ஞான சித்தியர் சொல்ல, அந்த தேவர்கள் இங்கே வந்து வழிபடும் பொழுது அதிகமான பயன் இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்திரன் நமக்கு நான் சேர்க்கிறது. இந்திரன் வழிபட்டான், சந்திரன் வழிபட்டான் என்றால் இந்திரன் வந்து பூஜை ரூம் இல்லையா சார், சந்திரன் பூஜை ரூம் இல்லையா, இங்கு வந்தா வழிபடணுமா அவன் அப்படின்னு கேட்கான். அங்கே வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சிப்பர் என்றால் இங்கே செய்கின்ற சிவ வழிபாட்டுக்கு பயன் அதிகம். தேவலோகத்திலே செய்கிற வழிபாட்டை விட இங்கே வந்து செய்தால் பயன் அதிகம் என்பதை உணர்ந்துதான் இங்கே வந்து செய்கிறார்கள். ஆகையினாலதான் மானுட பிறவி சிறந்தது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் அங்கே ஒரு பதில், வித்தியாசமான பதில் வருகிறது ஞானிகளிடத்திலிருந்து. இப்ப நான் நமக்கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறோம். எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, நால்வகை தோற்றம், 70 பிறப்பு, 84,000 யோனி பேதங்கள், எவ்வளவு ஸ்பீசிஸ், ஒவ்வொரு உயிரினங்களையும் எவ்வளவு இருக்கு. நம்ம ஜியோகிராபிக்கல் சேனலையோ அல்லது என்னது அனிமல் பிளானட்டையோ நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு வகையான உயிரினங்கள் எல்லாமே நாலு குள்ளதான் அடங்குது. அண்டஜம், சுவேதஜம், உட்பிச்சம், சராயுஜம், நாலு குள்ள எல்லாம் அடங்கியது. நால் வகை தோற்றம், இந்த நாலு வகையா தான் எந்த உயிரினம் தோன்றுகிறது. 70 பிறப்பு, 84,000 யோனி பேதம் தான் சைவன் சொல்றோம். அதை சம்பந்தர் சொல்றார், எல்லாருமே சொல்றான். அது உரை சேரும் 84,000 யோனி வேதம் நிறை சேர படைத்து அவற்றில் ஆங்கங்கு அங்கங்கே நின்றான் கோயின்ப சம்பந்தர் திருவடி மலையிலே சொல்லும்பொழுது. அவ்வளவு இருந்த போதிலும் கூட மனிதன் சிறந்தவன் ஏன் ஒரு கேள்வியை கேட்டான். நாம் என்ன சொல்றோம், இவ்வளவு உயிரினங்களிலும் மனித உயிர்தான் சிறந்தது என்று மனிதனே சொல்லிக் கொள்கிறான். அதான் பெரிய வேடிக்கை. நான் வேடிக்கையா கேட்கறது, எரும மாடெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கான்பரன்ஸ் போடுதுன்னு வைங்க, அது என்ன தீர்மானம் போடும்? மனிதன் உயர்ந்தவன்னா தீர்மானம் போடும்? ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், இந்த கேள்விக்கு இப்ப இன்னும் சொல்ல போனா, மனித மனிதன் தான் சிறந்தவன், மனித பிறப்பு சிறந்தது, அது பகுத்தறிவு உடையவன், ஆரோக்கிய உடையவன் எல்லாம் சொல்லுகிறோம். எவ்வளவோ எவ்வளவு சக்திகள் கொடுத்திருக்கிற. உதாரணமாக போரன்சிக் சயின்ஸ் ஒரு சயின்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் தப்பு பண்ணா அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. ஆமா, போரன்சிக் சயின்ஸ். அது ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்றான் தெரியுமா உங்களுக்கு, ஒரு பெரிய புலனாய்வுத்துறை எக்ஸ்பர்ட், புலனாய்வுத்துறையிலே ரொம்ப விஞ்சியவர், அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிறார். ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று கேட்டால், நீ உன்னுடைய முடிவை வைத்துக் கொண்டு நாய் என்ன சொல்லுதுன்னு பாருங்கிறார். நீ உழுந்த முடிவும் நாய் சொல்ற முடிவும் வேற மாதிரி இருந்தா யூ ரீடு த இன்வெஸ்டிகேஷன்.

0: என்ன பாரு, எம்ஏ ஃபோரன்சிக் எம்எஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. ஆனா நாய் என்ன சொல்லுதோ, உன்னுடைய முடிவும் நாயினுடைய முடிவும் வித்தியாசமா இருந்தா ரீடூ த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற. அப்ப நாய்க்கு எவ்வளவு பெரிய என்ன இருக்கு நம்ம ஆரோக்கியம், என்ன பிரயோஜனம்? அதனால நாயினே மாணிக்க வாசகர் அருமையா சொல்ற 67 இடங்கள்ல சொல்றார் நாய், நாயே நாயே நாயே. மாணிக்க வாசகர் ஒரு நூல் எழுதியிருக்கார் ஒருத்தர், நாய் என்று ஏன் 67 மாணிக்க வாசகர் நாய் என்று எத்தனை இடத்துல தனி சொல்லிக் கொள்கிறார் என்றால் 67 இடங்கள் அப்படி ஒரு நூல் வந்திருக்கு. அது திருவாசக மணி கே எம் பாலசுப்ரமணியம் அவர்கள் அருமையான விளக்கம் கொடுத்திருப்பார் ஏன் நாய் என்று சொல்கிறார் என்பதற்கு. திருவாசக மணி அற்புதமான ஒரு மனிதர். அது ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன, நம்முடைய அதாவது தலைவனை அடையாளம் கண்டுகொள்ளும், அதுதான் பெரிய விஷயம். ஒரு நாய்க்கு வந்து கண்ணை கட்டி 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நாயை விட்டா கண்ணை கருப்பு துணியில கண்ணை கட்டியிருங்க நாய்க்கு. ஆனால் தன்னுடைய தலைவன் எங்கே இருக்கிறான் என்று அறிந்து அவர் பக்கத்தில் போய் நிற்கும். ஆனா நம்ம கண்ணை திறந்து விட்டுருக்கு, நமக்கே நம்முடைய தலைவன் யாருன்னு தெரியல இல்லையா. தலைவன் யாருன்னு தெரியாம தானே என்னதை கடவுளையும் போய் வழிபட்டுக் கொண்டிருக்கோம். அது நாயினத்தை இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நம்மிடத்திலே இல்லை.
1: தமிழனுக்கு ஒரு சிறப்பு, தலைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், நான் தான் தலைவன்,
0: நான் தான் தலைவன், அப்பதான் திருப்தி வரும்.
1: தன்மை அறியாத
0: தம்மானை அறியாத சாதியார் உளரே, அதான சுந்தர சொல்றாரு. என்னுடைய தலைவன் யாருன்னு எனக்கே தெரியலங்கிற. அப்ப இவ்வளவு அது போல எவ்வளவு உயிரினங்கள் கழுகு பாருங்க.
2: ஓம் நமசிவாய. சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: தெய்வ சேக்கிழார் போற்றும் செல்வ சேயிழையார். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: திருமூலர் புராணத்தில் ஒரு அற்புதம் இருக்கும். திருமூலருங்கிற சிவஞான யோகி, அவர் மாடி மேய்க்கும் ஒரு ஆணிரை இடையனுடைய உடல்ல புகிறார். அந்த ஆணிரை மேய்ப்பவருடைய மனைவியை பத்தி சொல்லும் போது கூட பெரியவரான மாதர் பெருமையை பேசுகிறது. ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் மனைவிதானே அப்படின்னு நம்ம சாதாரணமா நினைப்போம். அந்தனருக்கு என்ன பெருமையோ அதே பெருமைய சற்று குறையாம சொல்லிட்டு போறார் சேக்கிழாரடிகள். இந்த பெண் எப்படி சொல்றாரு தெரியுமா? மூலனுடைய மனைவிய மானமுடை மனையாள். இன்னொரு இடம் பரத்தியர் என்பார்கள், முளைச்சியர் என்பார்கள், மீன்பிடி தொழில் செய்யும் பரதவர். அந்த குலத்து பெண்களை பார்த்து அண்ணங்கள்லாம் நானினு சொல்வார். அண்ணங்கள்ங்கிற தெய்வ பறவை கூட எங்க வரும்? அரிபத்தர் புராணத்தில் வரும். குணங்கள் மீன்கவர் உருணசை குறுகுடன் அணைந்த தனங்குள் ஓதிமம், ஓதிமம்னு அண்ணம், கருங்கினை புண்ணையம் காணல் அணங்கு நீடை நுழைச்சியர். நுழைச்சியர்னா மீன்பிடிக்கும் பெண்கள். அசை நடைக்க அழிந்து மனங்கள் கொம்பரின் மருங்கி நின்று எழிய அலமருளும் என்பது ஆசிரியருடைய திருவாக்கு. அதாவது அன்னங்கள் கூட வெட்டப்படக்கூடிய அளவுக்கு மேன்மை பெற்றவர்கள் புலச்சியர் பெண்கள் என்று சொல்றார். பெண்ணினுடைய பெருமையை எப்படியெல்லாம் ஆசிரியர்மா சொல்லிக் கொண்டு போகிறார். இதையெல்லாம் திறம்பட ஒரே புராணத்துல பார்க்கலாம் அப்படின்னா அது எம்பெருமான் சிறுத்தொண்ட நாயனார் புராணம். அந்த புராணத்துலதான் பல விதமா பெண்களுடைய பெருமை பேசப்படுவதை பார்க்கலாம். வீட்டுல வேலை செய்கிற பெண் தாதி, தாதியருடைய பெருமையை கூட அங்க சொல்லிட்டு போவோம் பெரிய புராணம். இந்த வரலாறு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். திருச்செங்காட்டங்குடி திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பாடிய திருத்தலம், கோவிலினுடைய பெயர் கணபதீச்சரம், கயமுகாசுரனை கொன்றமைக்காக இறைவரிடத்திலே வழிபட்டு இறைவரை நிறுவியவர் விநாயகப் பெருமான். ஆகவே அந்த தலம் கணபதீச்சரம். அங்கு பரஞ்சோதி எனும் பெயரிலே மாமாத்தியர் குலத்திலே அவதரிக்கின்றார் ஒரு பெரிய. நாம் சில சொற்களுக்கெல்லாம் பொருள் கண்டு செல்வது நலம். ஆமாத்தியர் என்பது அமைச்சு தொழில் புரிவோரை குறிக்கும். மாமாத்தியர் என்பது சேனை நடத்தி செல்லும் தளபதிகளை குறிக்கும். பரஞ்சோதியார் யானையற்றத்திலே கைவல்லவர், ஆயுர்வேதக்களை பயின்றவர், அழகில் வடநூற்களை பயின்றவர், தூய படைக்கல தொழில் திறனி நம்ப பயின்றவர், யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் கைவரப் பெற்றவர். அப்போது நாடாளு பல்லவ மன்னன் நரசிம்மவர்ம பல்லவன் அவனுடைய பிரதம சேனாபதியாக அங்கே சொன்னார் கமாண்டர் இன் சீஃப். அந்த பணியில் இருக்கின்றார் பரஞ்சோதி. அவருக்கு அப்போது திருமணம் ஆகல. இவர் மன்னவர்க்கு தண்டு போய், தண்டு போதல் சொன்னா படை நடத்தி செல்லுதல், ரன்னிங் எ மிலிட்டரி கேம்பெயின், அது போயிருக்கார். வாதாபிய துகள் துகளாக அழித்து வெற்றி கொண்டு பல்லவ மன்னனத்தை வந்து இந்த வெற்றியை பறைசாற்றுகின்றார். மன்னர் வியக்கின்றார், இத்துணை ஆற்றல் இவருக்கு எப்படி வந்தது? மற்ற மந்திரிகள் சொல்கிறார், மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்தவலி உடைமையினால் எதிரிவருக்கு இவ்வுலகில் இல்லை. கவனிங்கோ, சிவனாருக்கு ஆட்பட்டவர் எவருக்கும் பயப்பட வேண்டாம். இன்னொருத்தில் கூற்றுவண்ணார் புராணத்திலே சொல்வார், அருளும் வலியால் அரசு ஒதுங்கும். நாம் அருளையால நல்ல தவம் பண்ணோம்னா அரசாங்கம் நம்மளை பணியும். நீங்க நல்லா கத்துக்கணும். இத சைவ உலகத்துல மன்னர்கள் தான் ஆச்சாரியர்களை வணங்கியிருக்காங்க, மன்னர்கள் தான் நாயன்மாரை பணிஞ்சிருக்காங்க. எந்த நாயன்மாரும் மன்னரை பணிஞ்சாதான் வரலாறு கிடையவே கிடையாது. இந்த காலம் இப்படி இருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும். குங்கிலிய கலையர் வரலாறுல பார்த்தா மண்ணும் வந்து வணங்குவார் குங்கிலிய கலையரை, திருப்பனந்தாள சாமியை நிமிர்த்தியதற்காக. அந்த மன்னர் யார் தெரியுமா? மங்கையர்க்கரசியருடைய அப்பா.

0: என்று தேவாரம் சொல்லுது. அந்த ராஜா வந்து குங்குலி கலையரை வணங்குறார். என்ன சொல்லி?
1: முன்பையில் புறங்கள் வேவ வைதீக தேரில் மேரு செஞ்சிலை குனிய நின்றார் செந்நிலை காணச் செய்தீர்.
0: மண் பகிர்ந்தவனும் காணா மலரடி இரண்டும் யாரே பண்புடை அடிகர் அல்லால் பரிந்துரையர் காணவல்ல. நல்ல கவனிங்கோ. தண்டியடிகளை திருவாரூர் மன்னர் வணங்கினார். நம்மியாட திருவாரூர் மன்னர் வணங்கினார். நாவரசர சோழ மன்னர் வணங்கினார். திருஞான சம்பந்தர எல்லா மன்னரும் வணங்கினார் இந்த காலம். அப்ப அருள் இல்லைன்னு தெரியுது. அருள் இருந்தா தானே வலியினால் அரசு ஒதுங்கும். அப்ப நாம எல்லாம் சரியா தவம் பண்ணலன்னு தெரியும். ஆச்சாரியார்கள் திருவடிகளை அனவரதம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் அருள் வலிமை பெறலாம். உங்களுக்கு ஒரு சைவ நுணுக்கம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நானா சொல்லல, எல்லாம் பெரியபுரன் அடிப்படை தான். சொந்த கதை எதுவும் இல்லை. இதுவும் பெரியபுரன் சேக்கிழார் சொல்வதுதான். ஊதியம் என்று அவர் ஒன்று சொல்லுவார், இறைவருக்கு ஆட்படுவது. ஏதன்சீர் நெறி என்று சொல்லுவார், அடியவருக்கு ஆட்படுவதை. சேய நீர்மை திருத்தொண்டு என்று சொல்லுவார், ஆச்சாரியாருக்கு ஆட்படுவது. அதற்கு மேல் சைவத்திலே நெறி இல்லை. கவனியுங்கள், முதல் படி முதல்வரை வணங்குவது. அங்கு இறைவரை மட்டும் காணலாம். இறைவரை தொழுபவர்கள் இறைவரை மட்டும் காணலாம். ஒன் இன் ஒன். அடியாரை வணங்குபவர்கள் அடியாரையும் காணலாம். அடியார் உள்ளத்திலே இருக்கும் ஐயனையும் காணலாம். டூ இன் ஒன். ஆச்சாரியாரை வணங்குபவர்கள் ஆச்சாரியாரையும் காணலாம். அவரை ஏற்கும் அடியாரையும் காணலாம். அந்த அடியார் உள்ளத்திலே குடிகொண்டுள்ள அரணாரையும் காணலாம். த்ரீ இன் ஒன். இங்க அது போல இந்த நாயனார் சிறுத்தொண்டர், அதாவது இப்போது அவருக்கு பேர் சிறுத்தொண்டர் என்றதல்ல, பரஞ்சோதியா. மன்னர் அஞ்சுகிறார், ஈஸ்வருக்கு பணிபுரியும் உண்மை தன் உலகச் செயல்களில் ஈடுபடுத்துவது குற்றம். ஆகவே நிறைந்த மானியங்கள் நீடு விருத்திகள் தந்து உன்னை படைத்தொழிலில் இருந்து விடுவிக்கின்றேன். நீர் பாங்கு நெறி திருத்தொண்டு பார்வுகளை செய்யும் என்று அனுப்புகிறார். கவனிங்கோ, பெண்ணின் பெருமை பேச போறேன். ஆண் பெருமை பேச வந்தவன் அல்லன். போர்க்களத்தில் வெற்றி பெற்றார். யானைப்பட குதிரைப்படையில துவம்சமாக்கினார். வாதாபியை அழித்து பல்லவ மன்னனுக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டித் தந்தார். அப்படிப்பட்டவருக்கும் திருத்தொண்டு புரிய ஒரு பெண் தேவைப்படுகிறாள். இதை நான் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். ஆசிரியர் சொல்லுகிறார், வேத காரணர் அடியார் வேண்டிய மேல் பணி செய்ய. வேத காரணர் அடியார் சிவபெருமான், வேத காரணர் சிவபெருமான், அவர் அடியார் சிவனடியார்கள். வேண்டிய மெய்ப்பணி செய்ய தீதிக்குடி பிறந்த திருவெண்காட்டு நங்கையனும் நம்மை கல்யாணம் பண்ணுகிறார். வேத காரணர் அடியார் வேண்டிய மெய்ப்பணி என்ன, என்ன பணி செய்யறது, அதை சொல்றார் அடுத்த பாட்டுல. நரைதழி திருமுடியார் அடியாறு முன்னூட்டி பின்னு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த வீட்டுக்கு நாயகன் தன் வீட்டுக்கு வந்த அன்பரை விடயவன் அடியவரை பெறலறிய விருந்தாக கொண்டு அவருக்கு இன்னொரு படைத்தல் தனது தலைமையை தலையாய கடமையாக கொண்டு ஒழுக வேண்டும். அதற்கு துணை நிற்பவள் அவன் புனைவியாகிய மாதரசி. அதை செய்யறாங்க ரெண்டு பேரும், நாயனாரும் நாச்சியாரும். திரும்ப திரும்ப திரும்ப திருப்பணி இப்படி செய்யும் போது இந்த குலம் விளங்காம போகுமா? நீராறும் சடைமுடியார் அருளினால் நிறைதவத்து பேராளர் அவதமக்கு பெருகு திரு மணிகரத்தின் வேறாக விளங்கு திரு வெண்காட்டு நங்கைவால் சீராள தேவரினும் திருமைந்தர் அவதரித்தார். சாமிதான் சோதனை பண்றதுக்கேனே உரியவராச்சே. இந்த குழந்தை பிறந்தோம்னா ரொம்ப அவங்க இந்தப்பெல்லாம் குழந்தை பிறந்த இப்படி செய்யறோமோ தெரியல. பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு அடியார் வீட்டுல குழந்தை பிறந்துட்டா அரணடியாருக்க வச்சு கொண்டாடுவாங்க. அது இப்ப எங்கேயாவது நடக்குதான்னு தெரியல. ஐயனுடைய அடியாருக்கு திருமுது படைத்து அவர்களுக்கு அடியுரை காணிக்கையாக பொருள் தந்து அதன் மூலமாக பிறந்த மகவனுடைய வருகையை கொண்டாடுவதுதான் பழைய சைவருடைய இலக்கணம்னு புராணம் மூலமா தெரியுது. நிறைய இடங்கள்ல மானக்கஞ்சர் புராணம், சிவனேசர் பூம்பாவையை பெற்ற பொழுது, காரைக்கால் அம்மாவுடைய புராணம், சுந்தரருடைய புராணம், அங்கெல்லாம் அது மாதிரிதான் வருது. இப்ப கொண்டாடுறாரு. இந்த குழந்தைக்கு மூணு வயசு ஆயிடுச்சு. எல்லாருக்கும் குழந்தை வந்து பந்தமா வரும், பந்த பாசத்தை ஏற்படுத்துவதே குழந்தைதான். அதுக்கப்புறம் அது கல்யாணம் ஆகும், புது உறவு எல்லாம் சம்பந்தம் எல்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை அப்பதான் தூக்கும் மனநாள்ல. அது வரைக்கும் நல்லா இருப்போம். கல்யாணம் ஆன பிறகு சம்பந்தின்னு ஒருத்தர் ஒருவர் இவருக்கு வந்து வளர் மூவாண்டில் மயிர்வனை மங்களம் செய்து தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிங்கமலர் சொல் தெளிவில் செழுங்கலைகள் பயிலத்தம் பந்தமர வந்தவரை பள்ளியினில் இருத்தினார். மற்றவங்க மத்த குழந்தை பந்தம் கொடுக்க வந்த குழந்தை, சீராளர் அம்மா அப்பாவுடைய பந்தம் எடுக்க வந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு 3 வயசாயிடுத்து. சிஞ்சாசுந்தர் வர்றார் அந்த ஊருக்கு. 2 பதிகம், ஒரு பதிகம் செங்கடங்குடியிலே பாடினது, இன்னொன்னு மருகல்ல பாடினது. செங்கடங்குடியில பாடின பதிகம் பழந்தக்கராகும். நரை குண்ட மலர் தூவி விரை அளிப்ப நாடோ முறை

இப்படி பாடுற பத்தாம் பாடல சொல்றார். கணபதி சரித்திர சாமி எதுக்கு இருக்கிறோம் காரணம் சொல்றார் ஆழிவேந்தர் திருஞான சம்பந்தர். பொடி சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருள்.

சொல்லிட்டு போயிட்டார் திருஞான சம்பந்தர். அவர் வரும்போது குழந்தைக்கு 3 வயசு. இந்த கணபதீச்சர பெருமானை இருக்கிறதுக்கு காரணம் சீராளனுக்கு அருள் பண்ணணும்னு. இந்த 2 வருஷம் வச்சு சாமி வரப்போறார். 730 நாள் அதுக்கு முன்னமே அறிந்தார். 7 உலகம் உய்ய வந்த இங்கு எம்மை கண்விடுத்த காழிகிற எந்தலா. அவர் பாடிட்டு மருகல் போயிறார். மருகல்ல இந்த வணிகனுடைய உயிரனை காப்பாத்தி இந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். மருகல் பக்கத்துல ராமன் ஒருத்தன், அவனுடைய பெண்ணு. அவன் தன்னுடைய தந்தை செய்த குற்றத்துக்காக பிராய்ச்சித்தம் தேட வேண்டி தன்னுடைய அத்தான் முறையில இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உடன்போக்கு என்ற முறையில வர்றா. அவனை பாம்பு தீண்டி செத்து போயிடறான். அந்த கல்யாணம் பண்ண வந்த அந்த இளைஞன், அந்த பெண்ணு அழறா. அந்த அழுகையை தீக்க வர்றார் ஆளுடைய பிள்ளையார். அப்ப அவர் மருகல்ல இருக்கார். அப்ப செங்காட்டுக்குடி பக்கம்தான் மருகல்ல இருந்து அடுத்த வீதி மாதிரி. அது மாதிரி இருக்கிற இன்னும் 2 தலங்கள் திருச்செத்தி முற்றம், திருப்பட்டீச்சரம், அடுத்தடுத்த வீதியில கோயில். இந்த கோயிலினுடைய பிரகாரம் அந்த கோயிலுடைய எல்லையா இருக்கும். அப்படி இருக்கும் பட்டீச்சரம், சத்தியமுற்றம், மருகல், செங்காட்டங்குடி. இந்த செங்காட்டங்குடி பக்கத்துல இதனால சிறுத்தை ஓடி வந்துடுறார். நீங்க திருப்பி எங்க ஊருக்கு வரணுமே. இந்த முறை ஒண்ணு செய்வ முறை அழகா கத்துக் கொடுக்கிறார் பாருங்க ஆளுநர் பிள்ளையார். சாமியே கும்பிட போனா கூட சாமியை கேட்டுட்டு தான் போனோம். செங்காட்டங்குடிய கூப்பிடுறார் பிள்ளையார். சொல்றார், நான் மருகல் பெருமானை கேட்டு வந்துடுறேனே. கவுனிங்க இருக்கிறது மருகல்ல. அந்த பெருமானோட உத்தரவை வாங்கிட்டு செங்காட்டங்குடி வரேன். மருகல் போறார். மருகல் சாமி என்ன பண்றார், நீ எனக்கு கஷ்டப்பட்டு செங்காட்டங்குடி போனோம், அதை காட்சி இங்க நான் காட்டுறேன். மருகல் அமந்து நிறைந்த கோலம் மல்கு செங்காட்டோ குடியில் மன்னி. இது பாடினது தேவாரம் இல்ல, பெரிய புராணம். இதுக்குரிய தேவாரம் எப்படி தெரியுமா வரும், அங்கமுகமு அந்த அடி பரவ. அப்ப சொல்றாரு சிறுத்தொண்ட, சாமி நான் வரணும்னு ஆசைப்பட்டேன், இந்த மருகல் பெருமான் இங்கேயே காய்ச்சி கொடுத்து விட்டான், என்னால வர முடியாது. நான் வரத்துக்கு வேற ஒரு பதிகம் பாடுறேன், அந்த பதிகத்தை எடுத்துட்டு போனோம். பைங்கோட்டு மலர் இந்த பஞ்சமம் பாடுறோம் பாருங்க, சாமியினுடைய புரிவாற்றாமையை காட்டுமோ பண்ணது. பஞ்சமம் பாடியாடும் தெளிவர் கண்ணன் தீர்ப்பார் திருச்செம்பன் பள்ளியாரே நரப்பர். பஞ்சமம் பாடுறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கு. 730 நாள் கழிச்சு சாமி வரப்போறான்னு சொன்னேன் இல்லையா. இதுல ஒரு பாட்டுல வெளிப்படையாவே சொல்றாரு,

0: அருள் ஒரு நாள், அருள் ஒரு நாள் பெறலாமே. இன்னைக்கு நான் பாடுறேன், இன்னிலேந்து 730வது நாள் பைரவ கோலத்துல சாமி வரப்போறார் சொல்லிட்டார் திருஞான சம்பந்தர். முக்காலம் உணர்ந்த தமிழ் மூதறிவோர் அல்லவா, இதெல்லாம் இப்ப சிறுத்தொன்றுக்கு தெரியாது. திருஞான கலை போயிட்டார். இப்ப அந்த குழந்தை பிறந்து 5 வயசாயிருக்கு. இவர் தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கார் அடியா இருக்கு திருத்தொண்டர். அவர் மனைவி திருவெண்காட்டு அம்மா சுமாரப்பாராசாமி. அன்ப நுகரணுமே, நம்ம உண்மையை சொன்ன சோதிக்கிறதுக்கு அல்ல, அன்ப நுகரணும் கிளம்பிட்டார். 10 பாட்டுல சொல்றார் சாமியுடைய வருகை. மடல் கொண்ட மலர் இதழி நெடுஞ்சடையை வன பெய்த, இந்த பைரவ கோலத்துக்கு ஏத்தபடியே பாட்டு போகுது. பிள்ளைகறி கேட்கிறவர் அல்லவா, அதுக்கு ஏத்தபடியே பாட்டு வருது. வல்லெழுத்துக்கள் நிரம்பியதா இருக்கு பாட்டு. மடல் கொண்ட மலர் இதழி நெடுஞ்சடையை வன பெய்த, கடல் மண்டி முகந்தெழுந்த கால மேக சுருள் போல், தொடர் பொங்கி சுருந்திருந்து தூரி நெறி தசைந்து செறி, படர் துங்கின் கரும் குஞ்சி கொந்தளமாக பரப்பி. இப்படி 10 பாட்டு இப்படி சொல்லிட்டு வர்றார். கடைசி பாட்டுல சொல்ற, பொருவில் திருத்தொண்டருக்கு புவிவேல் எழுந்தருள் புரியும் பெருகருளின் திறம் கண்டு பிறானருளை தருவீர், வரும் அன்பின் வழி நிற்பீர். தோணிங்கோ அன்புன்னு நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், மனைவி மேல காட்டுவது அன்பு, குழந்தை மேல காட்டுவது அன்புன்னு. அது அன்பு அல்ல, பாசம். சரியா சொன்னா வேஷம், எல்லாரும் செய்ய நாம கொள்ளுகின்ற மோசம். உண்மையான அன்பு அரணார்ட்டையும் அடியார்ட்டையும் இருக்கணும், அதுதான் எல்லாருக்கும் விதி பயக்கும் அன்பு. ஒன்னு சொல்லிடலாம், ஒருத்தர் சிவபக்தி பண்ணா 21 தலைமுறை கடத்தேரும். அதே மாறுபட சொன்னா, ஒருவர் சிவனிந்த பண்ணா 21 தலைமுறை தீப்பட்டு எரியும். இத திருவாழ்வி குத்து தேவத்துல சுந்தரபெருமான் சொல்வார், அவுணர் பெண்டிரும் மக்களும் வேக வேவ அப்படின்னு. வித்யமாலி அப்படிங்கிற 3 ராட்சசர்கள் அவங்க சிவனிந்த பண்ணாங்க, தாரகாட்சன் கமலாட்சன் வித்யமாலி. அவங்களதான சாமி அழிக்கணும், அங்க தேவியரையும் அடிக்கணும், அங்க குழந்தைகளையும் அடிக்கணும். கேள்வி எழும், விட என்ன தெரியுமா, சிவன் இந்த சுற்றத்தார் அத்தனை பேரையும் அழிச்சிடும். அதுக்கு மாறுபட சிவ பூஜை சுற்றத்தார் அத்தனை பேரையும் வாழ வைக்கும். யாராவது உங்க குடும்பத்துல சிவ பூஜை பண்ணா வாழ்த்து, நான் தான் பண்ணல நீனா ஒழுங்கா பண்ணு, தடுக்கப்படாது. அதுக்காக சொன்ன பல பேர் தடுக்கிறோம், வேலை பார்க்க வேண்டாமா, எது தெரியுமா வேலை, சாமி கும்பிடுவது. மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயம், ஆனிட தங்கி மாடும் அரண் பணிக்காக என்றோம். நம்ம கலெக்டர் வேலைக்காக பிறப்பெடுக்கல, பிள்ளைக்கு அமெரிக்கா அனுப்புறதுக்காக பிறப்பெடுக்கல, பிறப்பெடுத்தது ஒரே நோக்கம் சாமி. அதான் சாமி சொல்வார், சேக்கிரா சாமிகள் கதை ரூபமா சொல்லும் போது தித்திப்பு கலந்து சொல்லுவாங்க, சாத்திரங்கள் வந்து விதி மார்க்கமா வரும், அதனால கடுமையா சட்டதிட்டமா இருக்கும், கமாண்ட் கமாண்டா இருக்கும். புராணம் அப்படி சொல்ல மாட்டார், ரொம்ப கண்ணியமானவர் அல்லவா ஆசிரியர், அதனால கடுஞ்சொல் பிரயோகம் பெரிய புராணத்தில் இருக்காது, அது விதி மார்க்கம் அல்லவா, பெரிய புராணம் துதி மார்க்கம், அதனால துதிக்கு ஒண்ணும். அவர் அழகா சொல்லிட்டு போவார், ரொம்ப சாத்வீகமா இருக்கும். ஊனடைந்த உடம்பின் பிறவிய தான் அடைந்த உறுதியை சாருமா, தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றால் சொல்ல, குழந்தைக்கு இனிப்பு ஊற்ற மாதிரி ஊட்டுவார் சேர்க்கிட. ஏண்டாப்பா பிறப்படுத்திட்டு என்னடா பண்ண போற, கொஞ்சம் தில்லை போய் கும்பிட்டு வந்துடுற, வரதர் அவரு வரதர், என்ன வேணா கொடுப்பார், என்ன வேணா கேளு, எதை வேணாலும் இல்லைன்னு சொல்லாது வழங்கக்கூடிய ஒரு பெருமான் திருவாந்த செம்பொன்னின் அம்பலத்தை நடம் செய்கின்றான். பக்கத்துல பாக்குறது யாரு, அணிஞ்சு தனி கண்டருள அம்பலத்தை ஆடுகின்ற குணம் கடந்த தனி கூத்த பெருமான். ஆசிரியர் வாக்கு. இப்ப இந்த பெருமான் வர்றாருல்ல பைரவர், சாமி தானே வர்றார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது சாமிக்கு கைவந்த கலை. இவருக்கு எல்லாம் தெரியும், ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பார். இளையர் மடர் வீட்டுல அப்படித்தான், அவங்க திருமதி பண்றதெல்லாம் பாக்குறாரு இரவுல. அவரு அந்த வயல்காட்டுக்கு போய் விதைநெல்லை எடுத்து வந்தது தெரியும், மனை அலக்குகளை அறுத்து விலகாக்கியது தெரியும், கொல்லப்புறம் போய் குறு பயிர் கீரைய பறித்தது தெரியும், ஆனா வேட்புமை விட்டு தூங்குற மாதிரி ஒண்ணு முடிஞ்சிருப்பாரு. இதெல்லாம் சாமிக்கு ஒரு கலை. அவங்க போய் கேட்பாங்க, அழிந்து இடரு நீங்கி அடிய எங்கள் உய எம்பா, இங்க கவனிங்க அடியார் பெருமை வருது, அடியார் வீட்டுக்கு அழிந்து இடரும் நீங்க நம்ம நீங்களும் நம்ம அழிந்து இடர் நமக்கு இருக்காது சத்தியம். அடியார் வர்றது நல்லது, தன்னார்களை முடியாத மடியால் தலைப்பட்டால் தேட ஒன்னாகிறது உலகாகும் அருமை இல்லை. இது சிறுத்தண்ட புராணம். இன்னைக்கு அந்த மாதிரி அடியார எல்லாரும் கொண்டாடணும்னு விரும்புகிறேன். இப்ப பார்க்கறவங்க கேட்கிறார் சாமி, தண்டாதது ஒரு வெட்டி பசி உடையாத அமை போல தண்டாரை சிறுத்தொண்டர் மனைவினவி கடிதனது. ஏப்பா யாரோ சிறுத்தொண்டன் இருக்கான், நம்ம யாருது எல்லாரும் கேட்கறாங்க வீடு. அதோ அதோ இருக்கே அந்த தெருதான், அதோ சீராதன் தெருன்னு பேரு. போங்க வீட்டுல அங்க அம்மா இருக்கா வர்ற வாசல் என்ன கத்துவார். சாமி சொன்ன பல விதத்தில் அன்பு நுகர்வார். தொண்டானார்க்கு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரை மனைக்குள்ளாரோ. அவர் வீட்டுல இல்லைன்னு தெரியும், தெரிஞ்சென்றே ஆழம் பாக்குற. இந்த வீட்டுல சிறுத்தொண்டன் யாரோ இருப்பானாமே, அடியார் வந்தா சோறு போடுவானாமே. அடியார் வந்திருக்கேன் சோறு போடாம இருக்கானோ. இப்ப கவனிங்கோ, இந்த வீட்டுக்கு நாயகி திருவங்காட்டு அம்மை, அவங்க சமயக்கட்டுல உள்ள வேலையா இருக்காங்க. முகப்புல இருந்து வீட்டு வேலை செய்யறவங்க ஒரு வேலைக்காரம்மா, தாதியார் அதாவது வேலை செய்யறவங்க. அவங்க பேரு சந்தன தாதியார். பேரை சொன்னாலே மணக்குது போறவங்க, சந்தனம் அந்த அம்மா பேர்ல. அவங்களும் வயது கம்மி தான், மணவரல் மங்கை நல்லாள். அவங்க வாசல வராங்க, பார்த்தோன்னு வந்தனைந்து வினவுவார் மாதவரேயாம். இந்த வேடத்துக்கு அவ்வளவு மரியாதை அந்த காலத்துல. திருவேடத்துல வந்த உடனே மாதவர் நினைக்கிறாங்க, பணிவா சொல்றாங்க. எந்த மாதிரி அமுது செய்விக்கு அவர் சென்றார் வெளியில, நீங்க வந்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், உள்ள வந்து உட்காருவோம். எங்க வீட்டு தலைவர் அவரு, நாங்க வீட்டுல வேலை செய்யற பணிப்பெண், நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். உடனே சாமி ஒரு சைவ நீதி புகற்றார். அந்த பொண்ணை பாக்குறார், அந்த வீட்டு நாயகர் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு, இவங்க வேலைக்கார அம்மாங்கிறது தெரிஞ்சு போச்சு, அப்ப வீட்டுக்கார அம்மா உள்ள இருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு. சாமி கேரளம் சொல்றார், மடவரலை முகம் நோக்கி, மடவரல் சொன்னதுனால இளம் பெண் தெரியுது. மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோ. அவர் செய்வ நீதி. காரைக்கால் அம்மா வீட்டுக்கு மட்டும்தான் தனியா போவார், ஏன்னா அம்மா வேற யார் வீட்டுக்கு மாமடசாமி. உடனே இந்த வீடு கொல்லப்பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காள் சமயக்கட்டுல அந்த அம்மா திருவன்காட்டம்மை. அங்கதான் வேலைக்காரமா சொல்லி வச்சு, வந்தவர் வந்த என்ன இருந்தா என்ன போனா என்ன. இப்ப நம்ம எல்லாம் அப்படித்தானே இருக்கோம், நம்ம வீடுகள்லாம் இப்படிதான் செய்யறோம். வந்தா என்ன சொல்றோம், ஐயா இப்பதான் தூங்க ஆரம்பிச்சாரு, 7 மணிக்கு தான் படுத்த, நீங்க 4 காலில ஒரு 6 மணிக்கு வந்துருக்கலாம். பக்கத்துல இருந்துதான் போயிட்டு வந்தா ரொம்ப தவிச்சு போய் படுத்துட்டு இருக்க, ஏதோ பல ஊர் போன மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும் நான் சொல்றதுடைய உண்மை. நம்ம அப்படி யாரும் அணியாரு அந்த மாதிரி யாரும் வணங்குற மாதிரி தெரியலையே. அந்தம்மா வணங்குறவா ஒண்ணு, விடகல்வார் போலிருந்தார் என விரும்பி. ஐயோ வந்தவர் இங்கயா போயிடுவாரோ, இந்த தானிப்பெண் சொன்னது போறாது, நம்மளுமே சொல்லணும். விரைந்து சொல்றாரு எங்க ஆசிரியர், மனை கடன் உடைய திருவெண்காட்டு அம்மை மனை தலை எய்தி. மனை கடன், இந்த வீட்டு தர்மம், வந்தவர் சாப்பிடாம போக கூடாது. வந்தவர் சாப்பிடாம போனா உங்களுக்கு ஒரு ஸ்வேதாச்சர உபனிஷத்து வேணா சொல்லிடலாம்னு பாக்குறேன். ஒரு நாள் அடியார் நம்ம வீட்டுல பட்டினி கிடந்தா பசுவை கொன்ன பாவம் வரும். 2 நாள் அடியார் நம்ம வீட்டுல பட்டினி கிடந்தா நம்ம சிசுவை கொன்ன பாவம் வரும். 3 நாள் அடியார் நம்ம வீட்டுல பட்டினி கிடந்தா நம்ம செய்த சிவ தர்மம் அத்தனையும் அழிஞ்சு போயிடும். நான் சொல்லல, ஸ்வேதாச்சர உபநிடதம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbandha Nergale, Adutha Nigatchi, Anbiga Churpolivu. Idhil, Nengal Ketka Virupadu, Thayumana Swamigal Padal, Ananda Kalippu. Thalaippu, சொன்ன சொல்லேதென்று வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: இப்பொழுது நாம் இரண்டாவது பாடலை பார்த்து வருகின்றோம். முதல் பாடலில் மௌனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னான் என்று கூறினார். அப்பொழுது வாக்கினால் விளக்க முடியாத தத்துவத்தை சின்முத்ரையின் மூலமாக ஜீவ பிரம்ம ஐக்கிய தத்துவத்தை விளக்கினார் என்று கூறினார். பிறகு இரண்டாவது இந்த பாடலில் எந்த ஒரு தத்துவத்தை விளக்கினாரோ அந்த தத்துவத்தை நான் அடைந்து அதனால் எனக்கு கிடைத்த என்ன பலன் என்பதை கூறுகின்றார். அதில் நாம் சென்ற வகுப்பில் முதல் வரியை பார்த்து முடித்தோம். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், அதுவரை பார்த்தோம். சொல்லாத வார்த்தையை எனக்கு சொன்னார், அந்த சொல்லை நான் ஏதென்று சொல்வேன். இதிலிருந்து நாம் பார்த்து முடித்த கருத்து, நான் பெற்ற இந்த அறிவை வாக்கினால் விளக்க முடியாது, என்னால் வார்த்தையினால் நான் பெற்ற அறிவை மற்றவர்களுக்கு விளக்க முடியாது. பிறகு என்ன செய்யலாம் என்றால், நாம் ஒரு உதாரணம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஒரு மரத்தினுடைய கிளையானது சிறிய சந்திரன் அல்லது சிறிய நட்சத்திரத்தை காட்டுவதற்கு பயன்படும். முதல் இரண்டாம் பிறை அல்லது மூன்றாம் பிறை சந்திரனை பார்க்க அல்லது சிறிய அருந்ததி என்ற நட்சத்திரத்தை பார்க்க எப்படி கிளை துணை புரிகின்றதோ அது அந்த நட்சத்திரம் வரை பயணம் செய்து நமக்கு காட்டவில்லை. அதுபோல் சொல்லானது பிரம்மத்தை அடைந்து பிரம்மத்தை காட்டவில்லை, அது பிரம்மத்தை காட்டுவதற்கு அதுபோல் ஒரு கிளையை போல் பயன்பட்டது என்று பார்த்தோம். பிறகு நாம் யாருக்கும் எந்த அறிவையும் கொடுக்க முடியாது, எந்த மாற்றத்தையும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து கொடுக்க முடியாது. பிறகு ஏன் உபதேசிக்கின்றோம் என்றால் ஒரு கருவியாக செயல்படலாம் என்று நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி அடுத்த கருத்துக்கு வருகின்றோம். என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி முன்னிலை ஏதும் இல்லாதே சுகமுற்ற செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி. இதில் இரண்டாவது வரிக்கு நாம் வருகின்றோம். என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி. இதுல ஒவ்வொரு சொல்லிலும் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கின்றது. இந்த மூன்று சொற்களையும் இப்பொழுது பார்க்கின்றோம். முதலில் சூதாய் தணிக்கவே என்றால் இறைவன் ஒரு சூதுவின் மூலமாக என்னை ஏமாற்றினான். அந்த இறைவனுடைய சூது என்ன என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். லௌகிக உதாரணத்தில் சில சமயங்களில் குழந்தைகளை சூது செய்து தாய் தந்தை ஏமாற்றுவார்கள். எங்காவது வெளியே போக வேண்டியது இருக்கும், அப்பொழுது குழந்தைகளை ஏமாற்றுதல், அல்லது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், சில பதார்த்தங்களை உட்கொள்ள வேண்டும் என்ற ரகளை செய்யும், அழுகும். அப்பொழுது அந்த குழந்தையை அந்த பதார்த்தத்தை உட்கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலிருந்து விடுதலை செய்ய சில பொருள்களை கொடுத்து சில சூதுகள் செய்வார்கள். அதெல்லாம் எதற்கு என்றால் அந்த குழந்தையை ஏமாற்றுவதற்கு. அதுதான் சூது என்று சொல்வது. சூது என்றாலே மற்றவர்களை ஏமாற்றுதல். அப்படி நாம் பெற்றோர்கள் குழந்தைகளை ஏமாற்ற சில சூதுகள் செய்வார்கள். அதனாலதான் குழந்தை பெருசான உடனே அது சூது செய்ய ஆரம்பிச்சிடும் பெற்றோர்களை ஏமாற்றுவதற்கு. நான் டியூஷனுக்கு போயிட்டு வந்தேன்னு சினிமாவுக்கு போயிட்டு வரும், அது மாறி மாறி சூது செய்வார்கள். அந்த சூது வந்து மற்றவர்களை ஏமாற்றியும் தன்னை ஏமாற்றி கொள்ளுதல். ஆனா பெரியவர்கள் குழந்தைகளுக்கு செய்கின்ற சூது குழந்தைகளினுடைய நன்மைக்காக. அப்படி சூதாய் என்றால் சூது செய்தல். இதெல்லாம் நமக்கு லௌகிகத்துல நல்லா தெரியும். இனி இங்கு இறைவன் பக்தனுக்கு என்ன சூது செய்கின்றான் என்று இப்பொழுது பார்க்கலாம். என்ன இங்க தாய்மானவர் என்ன சொல்றார், இறைவன் எனக்கு என்னிடத்தில் ஒரு சூதை செய்தான், சூதாய் என்னை ஏமாற்றினான். அதாவது பக்தர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் பல சமயங்களில் இறைவன் சூளை நோய் கொண்டு ஆட்கொண்டார் அப்படியெல்லாம் சொல்வார்கள். அதாவது பகவான் உன்னை வந்து எப்படி ஆட்கொண்டார் என்றால் வயிற்று வலியை கொடுத்து ஆட்கொண்டார். வயிற்று வலி என்னன்னா பகவான் வந்து என்னை ஆட்கொள்வதற்கு பயன்படுத்திய உபாயம். இப்ப ஒரு பக்தர் இருக்கார், அவர் மன தூய்மையை ரொம்ப அடைந்து விட்டார், அவருக்கே தெரியல பகவானிடம் எதை கேட்கணும்னு. அவர் கேட்பார், என்னுடைய வியாபாரம் நல்லா பெருகணும், உறவெல்லாம் நல்லா சுற்றி உறவினர்கள் எல்லாம் வரணும், எனக்கு புகழ் வரணும்னு கேட்டுட்டு இருப்பார். ஆனா பகவான் பார்ப்பார், இவனுக்கு அதிக மன தூய்மை வந்து விட்டது, இவனுக்கே எதை கேட்க வேண்டும் என்று தெரியாமல் கேட்கின்றான்னு சொல்லி அவனுக்கு ஓரளவு அனுகிரகம் பண்ணணும்னா கேட்கறத கொடுத்துருவார், பணத்தை கொடுத்துருவார், புகழ கொடுத்துருவார், மீண்டும் வியாபாரத்தை பெருக்குவார். ஒரு கால் உண்மையான அனுகிரகம் அல்லது அதிக அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்வார் தெரியுமோ, என்ன அவன் கேட்கிறானோ அதற்கு எதிர்மறைய பகவான் செய்வார். வியாபாரத்துல நஷ்டத்தை கொடுப்பார், ஏதாவது மரணத்தை கொடுப்பார், சுற்றி இருப்பவர்கள் நெருங்கியவர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுப்பார். கொடுத்து என்ன செய்வார், அதுதான் சூது, பகவான் செய்கின்ற சூது. மேலோட்டமா பார்த்தா என்னை ஏமாற்றி விட்டானே, இவ்வளவு பக்தனாக இருக்கின்ற என்னை பகவான் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாமா, பகவானையே வழிபடாதவனுக்கு, நல்ல இல்லாதவனுக்கு பகவான் எல்லா அனுகிரகம் பண்றார், அவன் சந்தோஷமா இருக்கான், வியாபாரம் செழிச்சிருக்கு, ஆனா இவ்வளவு நேர்மையா நல்லா இருந்துட்டு இருக்கிற எனக்கு இவ்வளவு சோதனையா. அப்படி பார்க்கும் பொழுது பகவான் ஏமாற்றியது போல் தெரிகிறது, ஆனால் உண்மையில் அது அவனுக்கு பகவான் செய்ய இருக்கின்ற அதிகமான அனுகிரகம், அதுதான் உண்மையான அனுகிரகம். மற்றவர்களுக்கெல்லாம் பகவான் வந்து ஏமாற்றுகின்றார், எப்படி குழந்தைய ஏமாற்றுவது போல ஏமாற்றுகின்றார். ஆனால் உண்மையான சூது என்ன என்றால், நமக்கு எது வேண்டும் என்றே தெரியாத நிலையில் அனாத்மாவையே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது பகவான் நமக்கு எது நன்மையோ அதை சில துயரங்கள் கொடுத்து சங்கடங்கள் கொடுத்து ஆட்கொள்கின்றார். அதனால பக்தர்களாக இருப்பவர்கள் எப்பொழுதெல்லாம் துயரம் வருகின்றதோ சங்கடங்கள் வருகின்றதோ அதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம். இறைவன் வந்து டபுள் அனுகிரகம் பண்றார் அர்த்தம். ஒரு கால் மேல் மேலும் வெற்றி, மேல் மேலும் பொருள் இவைகள் எல்லாம் வந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும், பகவானே நீ என்ன ஏமாத்த ஆரம்பிச்சிட்டயா, இப்படி எல்லாம் எனக்கு வெற்றியையும் பொருளையும் கொடுத்துட்டு இருக்கேன், அதனால என்னன்னா உன்னை நான் மறந்து விடுவேன். மேல் மேலும் சங்கடங்கள் கஷ்டமும் வந்ததுன்னா பகவான் நம்ம அருகில ரொம்ப இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இப்ப யாரிடத்துல யாருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுப்போம்னா, யார் இடத்துல ரொம்ப உரிமை நமக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கஷ்டம் கொடுப்போம். இப்ப வந்து என்னுடைய இடத்துக்கு ஒருவர் வர்றார், வந்த உடனே அவர் இடத்துல நீ என்னோட இடத்த கூட்டுங்க சுத்தம் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் யார் மிக அருகில் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன வேலை கொடுப்பேன், குப்பையை கொண்டு வெளியே கொட்டுங்க, இப்படிப்பட்ட கஷ்டங்களை நம்ம கொடுப்போம். இப்ப யாருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்போம்னா, யாரிடத்துல நமக்கு நல்ல ஈடுபாடு இருக்கோ அவங்களுக்கு தான், ரொம்ப நெருங்கி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்போம். அப்படி பகவான் எப்பொழுது சூது செய்வார் என்றால், எப்பொழுது நமக்கு அதிக நன்மையை செய்ய முற்படுகிறாரோ அப்பொழுது சூது செய்வார். அந்த நன்மைக்கு எப்பொழுது நாம் தகுதியாவோமோ அப்பொழுது பகவான் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பார். இப்ப நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வந்தவுடனே நமக்கு வர்ற கஷ்டத்தை பார்க்கிற விதத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும். தலையெழுத்தே பகவான் கஷ்டப்படுத்திட்டாரேன்னு பார்க்க கூடாது, இது எனக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பம். பல விதமா மக்கள் நம்மை தூற்றினால், வார்த்தையினால் நம்மை திட்டினால், இதெல்லாம் பகவான் நமக்கு செய்யற அர்ச்சனை. நம்ம கோயில்ல போய் பகவானுக்கு எத்தனையோ நாள் அர்ச்சனை பண்ணிருக்கிறோம் அல்லவா, அதுக்கு பகவான் திருப்பி செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி எதற்கு செய்கின்றார், நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக பகவான் செய்கின்ற சூது. நம்ம ஒண்ணுமே எதிர்பார்க்காம இருக்கும், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். எதிர்பார்க்காத பலன் நமக்கு எப்பொழுது கிடைக்கும்னா, இந்த மாதிரி சூது செய்து. இப்படி சூது செய்து எத்தனையோ நன்மைகள் பகவான் நமக்கு செய்வார். இந்த இடத்துல தாயுமானவர் இரண்டு நன்மையை செய்தார், இரண்டு காரியத்தை சூதின் மூலமாக எனக்கு செய்தார் என்று சொல்றார். அது என்னவா, பகவான் வந்து ஏமாற்றி சூது செய்து ரெண்டு காரியத்தை செய்தாராம். என்ன செய்தார் தனக்கு, அடுத்த இரண்டு சொற்கள் தணிக்கவே முதல் காரியம், இரண்டாவது காரியம் சும்மா இருத்தி. தணிக்கவே என்றால் தனிமைப்படுத்தினார், எனக்கு தனிமையை கொடுத்தார், சூது செய்து என்னை தனிமைப்படுத்தினார். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், தனிமைப்படுத்தியதற்கு பிறகு என்ன செய்தார், சும்மா இருத்தி, சும்மா இருக்க வச்சார். இதுதான் பகவான் செய்த சூதினுடைய விளைவு. முதல்ல என்ன பண்ணார், தனிமைப்படுத்தினார், இரண்டாவது சும்மா இருக்க வைத்தார். சூது பண்ணி என்ன பண்ணாராம், தனிமைப்படுத்தினார், சும்மா இருக்க வைத்தார். இப்பொழுது நாம் இந்த இரண்டு சொல்லினுடைய தத்துவத்தை பார்ப்போம். தனிக்கவே என்றால் தனிமைப்படுத்தினார், அதாவது நம்ம எல்லாம் ஆட்டு மந்தைகள் போல சேர்ந்தே வாழ்ந்துட்டு இருக்கோம். தனிமைனா பயம், ஆட்டு மந்தைகள் தெரியும், ஆடு மான் இவைகளை எல்லாம் பார்த்தா அது தனியா இருக்காது, கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா சேர்ந்து இருக்கும். ஆனா வனத்துல சிங்கம் புலி இதெல்லாம் பார்த்தோம்னா அதான் ராஜாங்கிறம், அதெல்லாம் கூட்டம் கூட்டமா மந்த போல இருக்காது, அதெல்லாம் தனித்தனியா இருக்கும், அது தனி ராஜா. ஆனா ஆடு மான் எல்லாம் பார்த்தோம்னா அதுக்குன்னு தனியா இருக்கிறதுக்கு பயம், அதனால கூட்டம் கூட்டமா சேர்ந்து இருக்கும். அப்படி நம்ம வந்து எப்பொழுதும் ஜன கூட்டத்துக்குள்ளேயே இருந்து இருந்து பழகி இருக்கோம். இது வந்து உடல் அளவுல மட்டுமல்ல சிந்தனை அளவிலும் கூட, எல்லாம் சாதாரணமா என்ன சிந்திக்கிறாங்களோ அதைத்தான் சிந்திப்போம். புதிதா வேறுபட்டு சிந்திக்கிறதுக்கும் நாம் பயத்தை அடைந்து விட்டோம். இப்ப வந்து பொய் சொன்னாதான் பிழைக்க முடியும், இது எல்லாம் ஆட்டு மந்தைய போல சிந்திக்கிற விஷயம். யாராவது இல்ல உண்மையா வாழ்ந்தாலும் பிழைக்க முடியும்னு வந்து பிரசங்கம் பண்ணா அவரு சும்மா சொல்றார் என்று ஒதுக்கி விடுவார்கள். காரணம் என்ன, அப்படி கூட்டா என்ன சிந்தனை இருக்கின்றதோ அதற்கு அப்பாற்பட்டு சிந்திக்கும் கூட யாருக்கும் தயாராக இல்லை. அப்படி சிந்தனையில் செயலில் இருப்பில் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப இவர் சூது பண்ணி என்ன பண்ணாராம், என்னை தனிமைப்படுத்தினார், இந்த ஆட்டு மந்தைகளுக்குள்ள இருந்து என்னை பிரித்தார். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இன்பத்தை நோடி இன்பத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றார்கள். நன்மையை நோக்கி செல்ல திரும்பியவன் அவன் பின்னாடி யாரும் வருவதில்லை. இன்பம்னா எல்லாம் சேர்ந்து வருவார்கள். எனக்கு நல்லது வேணும் உயர்ந்தது வேண்டும் என்றால் அவன் அந்த பாதையை தொடர்ந்தால் பின்பற்ற அதிக கூட்டம் அவனை தொடர்ந்து வராது. அப்பொழுது அவன் தனிமைப்படுத்தப்பட்டவன் ஆகின்றான். எப்பொழுதுமே சிரிப்பதற்கு நம்மை சுற்றி ஆட்கள் இருப்பார்கள். அழுக ஆரம்பிச்சோம்னா என்னன்னா சேர்ந்து யாராலும் அழுக முடியாது. ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இருந்ததுன்னா அதை பகிர்ந்து சிரிக்க முடியும் மற்றவர்களால. துயரமான ஒரு நிகழ்ச்சியில வந்து ஆறுதல் சொல்லிட்டு சென்று விடுவார்கள். சிரிக்கும் போது என்னோட சேர்ந்து சிரிச்சையே, அழுகும் போது சேர்ந்து அழுவாயாகன்னு நம்மளும் சொல்ல முடியாது. அவர் அழுதாலும் அவரால் அழுக முடியாது. அப்படி துயரத்துலதான் நம்ம தனிமைப்படுகின்றோம். அப்படி பல காரணத்துல ஒரு மனிதன் தனிமைப்படுகின்றான். இப்ப இந்த இடத்துல ஆன்மீக பயணம் என்றுமே தனிமையில் செய்கின்ற பயணம். ஒரு ஒரு வாக்கியம் சொல்வார்கள், நீ உயர்ந்த ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்றால் தனியாக செல்ல தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஹையஸ்ட் மேலான லட்சியத்தை போகணும்னா நீ வந்து தனிமையில் பயணம் செய்ய தயாராக வேண்டும். ஆனா தனிமையில சில நேரம் இருக்கிறதுக்கும் கூட மக்களுக்கு பயம். அப்படி இல்லாமல் என்ன என்ன செய்தார், மக்கள் என்கின்ற ஆட்டு மந்தை கூட்டத்திலிருந்து என்னை தனிமைப்படுத்தினார். நான் வந்து இந்த உலக மக்களோட பிரேயத்தை நோக்கி போய்கொண்டிருந்தேன், என்னை பிரித்தார், என்னை தனிமைப்படுத்தினார் என்றால் எனக்கு ஒரு தனி பாதையில் செல்ல அனுகிரகம் செய்தார். எப்படினா சூதாய், சூதுனா இந்த இடத்துல அருள், இறைவனுடைய அனுகிரகத்துல என்னை வந்து மக்கள் கூட்டத்திலிருந்து பிரித்தார், என்னை தனிமைப்படுத்தினார். இதனுடைய பொருள் என்னன்னா, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான பாதையில் நான் வந்து விட்டேன், பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டேன். இனி அடுத்த சொல், என்னை தனிமைப்படுத்தி பிறகு என்ன செய்ய வைத்தார், சும்மா இருத்தி. சும்மா அப்படிங்கிற சொல்லு நமக்கு எல்லாம் தெரியும், டெய்லி பல முறை சும்மா சும்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். என்ன பண்ணிட்டு இருக்கீனா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க, எங்க போறேன்னு ஏதோ சும்மா போயிட்டு வர்றேன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப பழக்கமானது. இருத்தி என்றால் என்னை சும்மா இருக்க வைத்தார். இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு வேலையும் இல்லாம இருக்கும் பொழுது இந்த சோம்பலா இருக்கும் போது சும்மா இருக்கேன், ஏதோ சும்மா படிச்சிட்டு இருக்கேன், சும்மா போறேன், சும்மா சாப்பிடுறேன் இப்படி எல்லாம் சொல்லுவோம். பசி இல்லாம சாப்பிட்டா அதுக்கு பேர் சும்மா சாப்பிடுறேன். அப்படி ஒரு சோம்பலினுடைய விளைவு சும்மா என்று நாம் நினைத்து வருகின்றோம். அதுவும் வாழ்க்கை பழக்கத்துல உண்மையா இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல அர்த்தம் வேறு. சும்மா இருத்தி என்று இந்த இடத்துல என்ன பொருள் என்றால், என்னிடத்தில் இருந்த அனைத்து கடமைகளிலிருந்து விடுதலை அடைவித்து என்று பொருள். என்னுடைய கடமைகளிலிருந்தெல்லாம் எனக்கு விடுதலை கொடுத்து, அதான் பொருள். எத்தனையோ கடமைகள் எனக்கு இருந்தது, அனைத்திலிருந்தும் விடுதலை கொடுத்தார். கடமைகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது, அதுதான் சும்மா இருத்தி என்று பொருள். கடமைகள் எனக்கு இனி கிடையாது. அது எப்படி என்றால், நம்ம வந்து ஒரு இடத்துக்கு மெதுவா நடந்து போயிட்டு இருக்கோம். ஏன் போகிறோம்னா, ஒரு பொருளை வந்து ஒருவர் நம்மிடம் கொடுத்து இதை கவனமாக அவரிடம் சென்று கொடுங்கள் என்று ஒரு பணியை நமக்கு கொடுத்துள்ளார். அப்பொழுது நாம் போகும்போது யாராவது வந்து கேட்டால், எங்கு போகிறீர்கள்னா, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஒரு கடமை, அந்த பொருளை அவரிடம் கொடுக்கணும். ஒரு கால் நம்ம வந்து சாயந்தர நேரம் பொழுது போறதுக்காக அப்படியே நடந்து போறோம், வாக்கிங் போறோம்னு வச்சுக்கோமே, ஒரு வேலையும் இல்லை, இப்படி பொழுது போறதுக்காக அப்படியே ஜாலியா நடந்து போறோம். அப்போ ஒருவர் கேக்குறார், எங்க போறீங்க, என்ன விஷயம்? அப்ப நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? சும்மா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கடமையோடு நம்ம நடந்து போகும் பொழுது இந்த செயல் நான் சும்மா செய்யறேன்னு சொல்ல மாட்டோம், ஒரு முக்கியமான வேலையா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றேன்னு சொல்லுவோம். ஆனா கடமை இல்லாமல் நடந்து போகும் பொழுதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? சும்மா போறேன்னு சொல்லுவோம். இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? சும்மாங்கிற சொல் செயலின்மையை குறிக்கவில்லை. என்ன, இவர் நடந்துட்டு இருக்கார், இவர் போயிட்டு இருக்கார், அப்ப செயலின்மையை மட்டும் குறிக்கவில்லை, கடமையின்மையை குறிக்கின்றது, பொறுப்பின்மையை குறிக்கின்றது. பொறுப்பின்மைன்னு சொன்னா பொறுப்பில்லாம நடந்துக்கிறான்னு அர்த்தம் இல்ல. தனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த பொறுப்பும் இல்லாத பொழுது நான் சும்மா இருக்கின்றேன், ரிலாக்ஸ்டா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சும்மா இருத்தி என்றால் என்னிடத்திலிருந்த அனைத்து பொறுப்புகளையும் எடுத்து கொண்டார். சூது பண்ணி தனிமைப்படுத்தி என்னிடத்தில் இருக்கின்ற அனைத்து கடமைகள், அனைத்து பொறுப்புகளையும் எடுத்து கொண்டார். என்ன, சில சமயங்கள்ல சில நல்ல சாதனைகள் செய்ய நம்ம விரும்புறோம், ஆனா அந்த கடமைகள் வந்து தடையா இருக்கும். சில சமயம் வகுப்புக்கு ரெகுலரா வரணும்னு விரும்புவோம், ஆனா முக்கியமான கடமை வந்து நிற்கும், அதை தவிர்க்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னா, இந்த பாடம் கேட்கறத நம்ம இழந்தாக வேண்டித்தது வரும். பல சமயங்கள்ல நம்முடைய ஆர்வமின்மையினால வரமாட்டோம், ஆனா சில சமயங்கள்ல என்னதான் ஆர்வம் இருந்தாலும் இந்த கடமைகள் எல்லாம் நமக்கு தடையாகவும் அமையலாம். அப்படி எந்த தடையும் வரக்கூடாது என்பதற்காக என்னுடைய அனைத்து கடமைகளையும் எடுத்து கொண்டார். அப்போ இறைவன் வந்து என்ன சூது செய்தார் தாய்மானவருக்கு என்றால், தனிமையை கொடுத்தார், தனிமைப்படுத்தினார், பிறகு கடமைகளிலிருந்து விடுவித்தார். இந்த இடத்துல கவனமா பார்க்க வேண்டிய ஒரு கருத்து இருக்கு. ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கடமைகள் முடிவடைகின்றன என்பது கேள்வி. சில பேர் சொல்லுவார்கள், நான் இதை முடிச்சிட்டு வேதாந்தத்தை ஆரம்பிச்சிடறேன்னு சொல்லுவார்கள். பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேற ஒரு கடமை வரும், இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேதாந்தத்தை ஆரம்பிப்பேன்னு சொல்லுவார்கள். அது எப்படி என்றால், நமக்கு தான் தெரிஞ்ச உதாரணம், கடல்ல குளிக்க போன ஒருத்தன் என்ன சொல்றான், இந்த அலைகள் நின்றவுடன் நான் சமுத்திரத்துக்குள்ள போய் ஸ்நானம் செய்கின்றேன். அப்ப அவன் எப்ப செய்வான்? அவன் வந்து அலையும் நிக்க போறதில்லை, அவனுடைய ஸ்நானமும் நடக்க போவதில்லை. அது போல இறக்கும் வரை, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு கடமைகள் மாறி மாறி நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த கடமைகள்ல இருந்து நம்ம தப்பவே முடியாது. பிறகு அப்படி என்றால் சும்மா இருப்பது எப்படி, கடமையிலிருந்து விடுதலை அடைவது எப்படி என்றால், நமக்கு இது கடமை என்று மனது காட்டிக்கொண்டே இருக்கின்றது அவ்வப்பொழுது. இது என்னுடைய டியூட்டி, இது என்னுடைய கடமைன்னு சொல்லு. அது நம்முடைய மன பக்குவத்தின் அடிப்படையில் அமைகின்ற, அவரவர்களுக்கு அடைந்த மன தூய்மையின் அடிப்படையில் தான் இது எனக்கு கடமை என்ற உணர்வு நமக்கு வருகின்றது. வைராகியம் உச்ச நிலைக்கு போயிடுதுன்னு வச்சுக்குவோமே, ஒருவனுக்கு வந்து வைராகியம் எல்லை அவன் அடைந்து விட்டான். வைராகியத்தினுடைய எல்லையை அடைஞ்சவனுக்கு உபனிஷத் ஒரு கடமையை சொல்லுது. ஆனா ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்னன்னா, வைராகியம் பூர்ணமாக வேண்டும், அரகுர வைராகியமா இருக்கக்கூடாது. எது என்ன உபனிஷத் சொல்கிறது, எது அகரேவ விரஜேத் தத் அகரேவ பிரவ்ரஜேத்னு சொல்லுது. எந்த வேளையில் உனக்கு விரஜேத் என்றால் வைராகியம் வருகின்றதோ, அந்த வேளையில் நீ அனைத்தையும் விட்டு விட்டு சந்நியாசம் எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது, சாஸ்திரம் கூறுகிறது. அப்ப வந்து நான் சந்நியாசம் எடுத்துக்கலாம், எல்லா கடமைகளையும் விட்டு விடலாம், என்ன கடமையா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் விட்டு விடலாம். எப்பொழுதுனா வைராகியம் பூர்ணம் ஆகும் பொழுது. வைராகியம் பூர்ணமாகாமல் ஏதோ வைராகியம் இருப்பதாக நாம் நினைச்சிட்டோ, அல்லது சில சமயங்கள்ல இந்த உலகத்துல போராடி சர்வைவ் ஆகிறது கஷ்டமா இருக்கும், என்ன வியாபாரம் எல்லாம் நஷ்டமாயிருக்கும், என்ன சோம்பேறித்தனம் வந்திருக்கும், தமோ குணம் வந்திருக்கும், போராடி உலகத்துல வாழ்றதுக்கு கஷ்டமா இருக்கும், அதற்கு பயந்துட்டோ நம்ம கடமைகளை விட கூடாது. கடமைகளை எப்ப நம்ம விட வேண்டும் என்றால் எப்பொழுது வைராகியம் நிறைவடைகின்றதோ. உண்மையில் நமக்கு வைராகியம் நிறைவடைந்தால் கடமைகளை நம்ம விட வேண்டியது இல்லை, கடமைகள் நம்மைய விட்டுட்டு சென்றோம். இவர் இடத்துல பேசி பிரயோஜனங்களையும் நம்மையே அனுப்பிச்சு வச்சிருவார், இவர் இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு அனுப்பி விடுவார்கள். காரைக்கால் அம்மையாருக்கு அதான செய்தார்கள், அவருடைய பக்குவத்தை பார்த்துட்டு என்ன செய்தார் அவருடைய கணவர், இனி வந்து நான் உனக்கு கணவனாக இருப்பதற்கு தகுதி இல்லை, அதனால நீ சென்று விடு. உடனே அந்த அம்மா பேய் வேஷத்தை எடுத்துட்டு அப்படியே பக்தி செலுத்திட்டு சென்றார்கள். அப்படி நமக்கு உண்மையான பக்குவம் வந்து விட்டால் யாரும் முன்னாடி வந்து தடையாக இருக்க மாட்டார்கள். தடையா இருக்காங்கிறதுல இருந்தே நமக்கு பக்குவம் வரவில்லை என்று தெரிகிறது. இந்த கடமையை விடுதலும் வைராகியம்தான் அளவுகோல். இந்த வைராகியம்னா எந்த விஷயத்திலும் பற்றிருக்க கூடாது, தனிமையில் இருக்கின்ற சக்தி நமக்கு இருக்க வேண்டும். உணவிலையாகட்டும் மத்ததலையாகட்டும் செயலையாகட்டும் பற்றில்லாத நிலை, தனிமையிலும் இருக்கின்ற சக்தி, அப்பொழுதுதான் நம்ம கடமையெல்லாம் விட முடியும். இப்ப இந்த இடத்துல ரெண்டு பெரிய சாதனையை அல்லது ரெண்டு பெரிய நிலை யாருக்கு கிடைச்சிருக்கு, தாய்மானவருக்கு இறைவன் சூதாய் கொடுத்தார். என்ன கொடுத்தார், நாம் அடுத்த வகுப்பில் மேற்கொள்வோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: நம்பனே அன்று வெண்ணை நல்லூரில் நாகினே தன்னை ஆட்கொண்ட சம்புதேகும்பரார் தொழுதேத்தும் தடங்கடல் நஞ்சுண்ட கண்டா செம்பொன் மாளிகை சூழ் திருமுல்லை வாகில் தேடியான் திரிதலின் கண்ட பைம்பொனே அடியேன் படுதுயர் கடையாயே பாசுபதா பரஞ்சுடலே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பணித்து என்னை வாகின்றவான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்று ஊதால் கோத்துன்றே பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆறுயிர் போகமாம் புறகால காம புறாந்தகன் சேரும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாதே சேவிக்க வந்தையன் இந்திரன் செங்கல்மால் இங்கும் திசை திசையென குறி கவர்ந்து நெருங்கே குழாம் குழாமான் என்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்திலே அப்பனே ஒப்பமர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேகே மதிவடர் சடைமுடி மன்றுடாரை முன் துதி செய்யும் நாகன்மார் தூய சொல்மலர் பொதினதன நுகர்தர் புலிதர பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே பொழியல் போன்ப பொழித்த புகழியல் போன் கடல் போற்றி ஆணினிசை கல்விதப்பில் அணைந்ததிலான் அடிபோற்றி வாணி திருநாவலூர் வந்துண்டர் பதம் போற்றி ஒளிமதிய திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திளைவாடந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமதி குன்றத்தூர் சேக்கிழார் அடிபோற்றி சீலனுகள் மூல ஆகமம் பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞானிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதம் பணிந்து வாழ்வார்.

வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது பெரியபுராண நச்சந்தரை இந்த புனிதமான வழியிலே தொடங்கியிருக்கிறது. இதற்கு முந்தைய சிந்தனைகளே திருத்தொண்டர் புராணத்தின் காப்பிய நாயகராக திகழ்கின்ற சுந்தர பெருமான் திரு அவதாரம் செய்து மட்டுமின்றி அவருடைய அருள் வாழ்வு நிகழ்ந்த சோழ நாட்டின் பெருமையை நாம் கண்டோம். தெய்வ சேக்கலார் பெருமான் சோழ நாட்டினை பெருமை எடுத்துரைத்தார். அதன் பின்னர் இப்பொழுது நாம் காண இருப்பது அப்பிரபுவனுடைய அருள் வாழ்க்கை மிக முக்கியமான கட்டங்களை கொண்டதாக இருந்த அருள் வாழ்க்கை நடந்த இடம் திருவாரூர். சோழ மன்னர்களுடைய தலைநகர் மட்டும் அல்ல, அருள் மன்னராகிய சுந்தரமுசாமியுடைய வாழ் நடந்த தலைநகரும் அதுவாகும். எனவேதான் திருநகர சிறப்பு என்ற தலைப்பின் கீழே சேக்கலார் பெருமான் திருவாரூர் பெருமையை சொல்ல இருக்கிறார். ஆயினும் அந்த தலைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் மனுநீதி கண்ட புராணம் என்றுதான் இருக்கிறது. திருநகர சிறப்பு என்று அவ்வாறு இல்லை. அந்த திருநகரத்துக்கே ஒரு பெரிய சிறப்பு மனுநீதி சோழ மகாராஜாவுடைய பெருமை. ஆகவே சேக்கலார் சுவாமி அந்த மாதிரி ஒரு தலைப்பை எடுத்து காட்டுகிறார். திருவாரூர் பெருமையை சொல்லப்போகும் நமது சேக்கலார் பெருந்தகையா, அங்கு நடந்த ஒரு அற்புதமான அருளாட்சி, மேன்மைகள் செய்த நீதி என்ற அந்த வண்ணமே நடந்த ஒரு அற்புத அருளாட்சியை நமக்கு தெரிவிக்க இருக்கிறார். முதலாவதாக திருவாரூர் பெருமையை பொது வகையால் சித்திக்கிறார் சேக்கலார் பெருமா. நம்முடைய திருவாரூரானது மிகவும் தொன்மை வாய்ந்த கஷேத்திரமாகும். திருநாவுக்கரசு சுவாமிகளின் தேவாரத்தில் ஒவ்வொரு சிவபெருமானுடைய அருள் விளையாட்டையும் சொல்லி இந்த திருவிழா நடப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் தாங்கள் வந்து எழுந்துள்ளது, திருவிழ சம்ஹாரம் நடப்பதற்கு முன்னோ பின்னோ தாங்கள் எழுந்துள்ளது என்று அற்புதமா பாடுவார். அந்த வகையிலே இந்த திருவாரூர் கஷேத்திரம் மிக தொன்மையானது. உலகிலே பிறக்க முத்தி திருவாரூர், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அழியே என்று அவருடைய நம்பி பாடுவார். இந்த திருவாரூர் தானே நாயன்மார்கள் எல்லாம் தேவாசிரியர் மண்டபம் மண்டபத்திலே வச்சிருக்கிறார்கள். அவருடைய சிறப்புடைய தேவர்கள் எல்லாம் அப்பிரபு அந்த அடியார் பெருமக்களை வணங்கிக் கொண்டிருக்கிற மண்டபம் தேவாசிரியர் மண்டபம்னா, தேவர்கள்லாம் மண்டபத்துக்கு வெளியிருந்து சிவனடியார்களை எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களாம். அந்த தேவாசிரி மண்டபத்தை தன்னகத்தை கொண்டது. திருவாரூருடைய தேர் அழகு சொல்லி முடியாது, திருவாரூருடைய கோயில் அழகு வர்ணிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்தது. திருவாரூருடைய தெப்பத்தின் அழகும் அம்பழனி 30 ஏக்கர் நிலத்துல தேரும் அந்த கோயிலும், 30 ஏக்கர் நிலத்துல அருமையாக தெப்பமும் வந்து அங்கே நாயன்மார்கள் வரிசையிலே பார்ப்போமானால் சுந்தர பெருமானுடைய அற்புத வாழ்வும், அவர் கைலையில் இருந்து வந்த கமலினி என்ற அந்த அன்னையாராகிய பறவை நாச்சியாரை திருக்கல்யாணம் செய்த பொன்போல நகரம் இந்த நகரம், நமினஞ்செழிகள் என்ற பெருந்தகையா தண்ணீரால் விளக்கரித்த பெருமையுடையது இந்த சித்திரம். கண்பார்வையற்ற தண்ணெழிகள் நாயனார் குளத்தை தோண்டுவதற்காக முற்படுகின்ற போது சமணர்கள் சிவபெருமான் அருளாலே அந்த ஊரை விட்டு ஓடுமாறு செய்ய உத்தமர் வாழ்ந்த நாடு நகரம் திருவாரூர் நகரமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக பறவை நாச்சியார் இடத்திற்கு எல்லாம் அல்ல அந்த ஆரூர பெருமான் சிவபெருமான் நடு இரவுல சுந்தர பெருமானுடைய அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு பறவை நாச்சியார் கொண்ட ஊழலை தீர்க்கும் பொருட்டு ஒரு முறை அல்ல 2 முறை அந்த வீதியிலே நடந்து சென்று தூது சென்ற ஒரு பெருந்தகையா சுந்தரமுசாமியுடைய அந்த பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் திருவாரூர் நிகழ்ந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் அற்புத பாசுரங்கள்ல சேக்கலார் பெருமான் எடுத்துரைக்கிறார். இந்த பாசுரங்களும் அவளுக்கு இனிமையான பாசுரங்கள். இவ்வாறு திருவாரூரானது எல்லாவற்றிலும் மேலான கஷேத்திரமாகும். அங்கே ஆரூர் பெருமான் மன்னிகநாதராக பிரிதிவி ஸ்தலமாக புச்சிலே தொழிலே புராதனாக சுவாமி இருக்கிறார். அல்லியங்கோதை என்று அம்பாளுடைய திருநாமம், கமலாம்பிகை என்று இன்னொரு சன்னதி. அங்கே புச்சிலங்குண்ட புராதன தியாகராஜமூர்த்தி சப்த விடங்கள்ல விடங்க சிலங்கள்ல முதற் சிலை. கைலாயத்திலிருந்து மகாவிஷ்ணு பெற்ற அந்த தியாகராஜமூர்த்தி மகாவிஷ்ணு இந்திரன் பெற்று, இந்திரன் முசூந்த சக்கரத்தை பெற்று

0: திருவாரூர்ல அற்புதமாக அங்க எழுந்திருக்கிற மூர்த்தி தியாகராஜ மூர்த்தி. இன்னும் அதன் பெருமை சொல்லிக் கொண்டே சொல்லலாம். அத்தகைய அற்புதமான திருவாரூரை தலைநகராக கொண்ட சோழ நாட்டை மனுநீதி கண்ட ஒரு மன்னர்கிறான், அரசாட்சிதான் மனுநீதி சோழன் மகாராஜா அதை ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அந்த நல்லாட்சியிலே மக்களுக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, அங்கே எல்லா மக்களும் சுபிட்சமா இருக்கிறார். ஆனாலும் அந்த மன்னர்கிறானுக்கு ஒரு ஒரு கருணை இறக்கம், தன்னுடைய மாளிகையின் வாயில ஒரு ஆராய்ச்சி மணி ஒன்று, அந்த ஆராய்ச்சி மணி நகரத்திலே அந்த நாட்டிலே யாரேனும் குறைகள் இருக்குமானால் மன்னர் பெருமான்ற நேர தெரிவிக்க இருப்பதா, அந்த ஆராய்ச்சி மணி அழிச்சா மகாராஜே வந்துடுவார். அப்படிப்பட்ட ஆராய்ச்சி மணியை தன் மாளிகை முன்னால அமைத்திருக்கின்ற ஒரு மன்னர் பிரான் மன்னிச்சோழ மகாராஜா. அந்த ஒரு அற்புதனா மகாராஜாவுடைய பெருமைக்கு அது உள்ளே அடையாளம். ஆனால் அந்த ஆராய்ச்சி மணியை அழிப்பார் இல்லாம கிடக்கு. என்ன காரணம்? அங்கே துன்பம் யாருக்கும் இல்லை, குறைகள் இல்லை, குற்றங்கள் இல்லை. அதனால அந்த ஆராய்ச்சி மணி துருப்பிடிச்சு போயிருக்க. ஆனால் அந்த மன்னிந்த சோழ மகாராஜா செய்த ஆட்சியில ஒரு அற்புதமான நிகழ்ச்சி சொல்றேன். சைவ சமயத்தினுடைய நீதி அந்த மேன்மை கூட செய்வது. இந்த மகாராஜா நீதி நிலைநாட்டுற திருவாரூரை ஆட்சி செய்து கொண்ட மகாராஜாவுடைய அந்த நீதியினுடைய உயர்ந்த தன்மையை சித்தரிக்கின்ற வண்ணம் அந்த மகாராஜாவுக்கு சிவபெருமான் அருளாக ஒரு நல்ல இளவரசர் சற்புத்திரம் கிடைக்கிறார். இளவரசனாக நல்ல வளர்ந்து இளவரசனாயிருச்சு. ஒரு நாள் அந்த இளவரசன் இளம் பருதி போல, இளம் சூரியன் போல பிரகாசமா இருக்கிறார். அவர் ஒரு நாள் ஒரு அற்புதமான தேரை எடுத்துக்கொண்டு படை வீரர்கள் புடை சூட தேர்வு ஏறிக்கொண்டு ராஜ வீதியில தேர்வு வர கவனிக்கணும். வீதிகள் அந்த காலத்துல ஒவ்வொரு வீதியாக, வணிகர் வீதி, பிராமண வீதி, சத்திரியர்கள் வீதி, இந்த மாதிரி தெருக்கள்லாம் அமைந்திருக்கும். இப்பொழுது நம்முடைய மகாராஜா அவருடைய புத்திரர் இளவரசன் தேர்வு எங்க வராருன்னு கேட்டா மெயின் பசாருக்கு போல ராஜ அரசு வரக்கூடிய அந்த வீதியில் வந்து கொண்டிருக்கிறார். தேர்வு அவ்வாறு வரும்போது ஒரு பசுவினுடைய கன்றுக்குட்டி துள்ளி குதித்து அந்த தேர்க்காதவள் இளவரசர் கவனிக்காம அந்த நிலையேறிச்சார். இப்பொழுது பச்சிடம் குழந்தை இழந்த தாய் போல அந்த பசு அப்படியே ஆளுன்னு ஆளு கன்றுக்குட்டியை தன் வாக்கினால தடவி தடவி இழந்து போன கன்றுக்குட்டி கேட்கறதுக்கு யார் இருக்கிறார்? அந்த பசுவோ அழுக மிக்க கண்ணீரை அந்த கன்றுக்குட்டி மேல சொரியது. திருவருள் சித்தம் அந்த பசுமாடு நேருக்கும் இளவரசர் துடிக்கிறார். ஐயோ இப்படி நடந்துருச்சே, என்னுடைய தந்தையினுடைய அரசாட்சிக்கு ஒரு கழகம் வந்துருச்சேன்னு அழுகிறார். மந்திரிகள் அழைச்சு இதுக்கு பிராய சித்தம் ஏதாவது நம்ம செய்வோமா, கொலையில பயங்கரமான கொலை பசு கொலை, அந்த பசு கன்றுக்குட்டியை கொள்ளும் அதை விட பயங்கரமான இது நடந்துருச்சேன்னு சொல்லி அவர்கள் பிராயசத்து தேடல. அதே சமயத்துல பசுமாடு மாளிகை வாயில இதுவரைக்கும் கவனிப்பாரலாம கிடந்த ஆராய்ச்சி மணிய அந்த பசுமாடு தன் வாயினால கவி அடிக்க மகாராஜா திடுக்கு சொல்லுகிறார். நம்ம நாட்டுல ஆராய்ச்சி மணி அடிக்கிறாங்க, இந்த நாட்டுல இங்கு ஒரு பெரிய தவறு நடந்துச்சு, பதறி அடிச்சு வழியவர் அதற்குள்ள மந்திரிகள் மார்களா வர்றாங்க. முதலமைச்சரை பார்த்து நடந்தது என்ன? அப்பொழுது அந்த செய்தியை சொல்லக்கூடிய முதலமைச்சருடைய அந்த பாங்கு சேக்கரார் பெருமான் தவிர யாரு இந்த குற்றம் போறா இளவரசர சார், கன்றுக்குட்டி பாவம் அறியாது, அதனை கொல்ல பாவம் இளவரசர சார், மகாராஜா என்ன நடந்ததுன்னு கேக்குற. இந்த பாவம் இந்த கன்றுக்குட்டிதான் தானே தன் உயிரை மாய்த்துக் கொள்கிற நிலைக்கு வந்தது. ஆகவே பழி இளவரசன் மேல இல்லை என்பது மகாராஜா உணருமாறு மந்திரி அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்ல பாடலும் பார்க்கணும். அற்புதமான பாடல் சேக்கலார பெருமான திருவாக்கு பாடல். நம பார்வதி பதையே அகரமாதேவன் வளவே நின் புதல்வன் ஆங்கு ஓர் மணி நெடுந்தேர் மேல் ஏறி நெடுந்தேர் மேல் ஏறி மணி நெடும் தேர் மேல் ஏறி ஆங்கு ஓர் மணி நெடும் தேர் மேல் ஏறி அளவில் தேர் தானை சூழக அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து இறந்தது ஆக தளர்வுறும் இத்தாய் தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான் நம பார்வதி பதையே சோழமன்னரே வளவ வளமையான ஆட்சி செய்தன சோழமன்னரே உங்களுடைய நாட்டில் குற்றம் யாரும் செய்ய மாட்டாங்க நின் புதல்வன் தங்களுடைய இளவரசு ஆங்கு ஓர் மணிநெடும் தேர் மேல் ஏறி உங்களுடைய இளவரசர் அருமையான புத்திரன் யாருக்கும் தீங்கி செய்யாத தேர் மேல வந்த அந்த தேர் எப்படிப்பட்டது நெடுந்தேர் இவ்வளவு பெரிய தேர் கண்ணுக்குட்டி காமிக்கிறேன்னா யார் வியா பொறுப்பு சின்ன தேர்லாம் பரவாயில்ல 10 லட்சம் ரூபாய் கார் வாங்குறாங்க டாட்டோஸ் வாங்கிட்டாங்க அது மாதிரி சின்ன சின்ன காரா சுள்ளலி மாதிரி சில கார் இருக்கு கிச்சு கிச்சு ஓடுது அந்த மாதிரி கார் வந்ததுன்னா கண்ணுக்குட்டி கண்ணுல தெரியாதுன்னு சொல்லலாம் இதோ நெடுந்தேர் அந்த நெடுந்தேர கவனிக்காம கண்ணுக்குட்டி வந்து இறந்ததுன்னா இளவரசனா பொறுப்பு அது கொஞ்சம் கூட அறிவு இல்லாம விழுந்துச்சு மணி நெடுந்தேர் அது மாத்திரமா சுத்தியோட மணியா கட்டிருக்கு அத தேர் வரும்போது மணி சத்தம் டங் டங் டங் அடிக்கும் அதை பார்த்தா அது ஒதுங்கலாம்ல இளவரசம் தப்பு கிடையாது குறிப்பு ஆங்கு ஓர் மணி நெடுந்தேர் அது சாதாரண தேர்ல ஒப்பச்ச தேர் இந்த வட்டாரத்தில் இந்த மாதிரி தேர் யார் செய்கிறேன் இந்த கன்று குட்டிக்கு அதை கவனிக்கிறேன்னா நம்மளா பொறுப்பு மணி நெடுந்தேர் மேல் ஏறி இளவரசன் தனியா வந்தாரு ஆளவில் தேர் தானை சூழ அவரை சுத்தி எத்தனையோ படை வீரர்கள்னா பல சின்ன சின்ன தேர்களை ஏறி கொண்டு வருகிறார்கள் அப்பவா அந்த கண்ணுக்கு ஒதுங்கிறாங்க இவர் தனியா வந்தார் அவர் தனியா வரல தேர் தானை சூழ வந்தார் அப்போது இந்த கண்ணுக்குட்டி ஒதுங்கிற அளவில் தேர் தானை சூழ சரி இது எங்க வந்தது அரசுலாம் தெருவில் போங்கால் மகாராஜா வரக்கூடிய ரோடு இந்த ரோடு இந்த ரோடுக்கு கண்ணுக்குடிக்கு என்ன வேற தவறு யாரு மேல கண்ணுக்குடி மேலாம் சொல்லாம சொல்லாரு பாருங்க அரசுலாம் தெருவில் போங்கால் மகாராஜா வரக்கூடிய தெருவுல கண்ணுக்குட்டி மாலைதான் வரலாமா அதனால இளவரச மேல குற்றம் இல்ல ராஜா சொல்லாம மந்திரி இப்படி மந்திரி உலகத்துல நமக்கு நீங்க வாழ்த்துமா ஐயா இப்ப பாக்க மந்திரிகள் எப்படிப்பட்ட மந்திரிகளா சராய கட்டு பாட்டுலாம் மந்திரிகளா இருக்கான் இப்படி மந்திரிகள் நீங்க பார்க்க முடியுமா அளவில் நெடும் அளவில் தேர் தானை சூழ அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று அந்த கண்ணுக்குட்டிக்கு வயசு குறைஞ்ச வயசு குறைஞ்ச வயசு உள்ள கண்ணுக்குட்டி எப்படி புத்தி இருக்கும் இளைய ஆண் கன்று அனுபவம் இல்லாத அதனால வந்து விழுந்தது அனுபவம் இல்ல அதனால குற்றம் இளவரசம் இல்ல அந்த கன்றுக்குட்டிக்கு யோசனை இல்லாம அது விழுந்ததுனா இவரா பொறுப்பு இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து தேர் போய் அது மேல ஏறையா அது வந்து தேர்கால உள்ள விழுந்துதான் அமைச்சர் இப்படி சொல்ல அருமையான இளைய ஆண் கண்டு தேர்காலை புகுந்து இறந்தது ஆக அதுதான் இறந்தது இவர் கொல்லல எப்படி இவர் கொல்லலையா அதான் இறந்து வச்சான் தேர்காலை புகுந்து இறந்ததாக தளர் உறும் இத்தாய் இந்த விஷயம் எல்லாம் தெரியாம இந்த பசுவாக தாயாகிய பசு அப்படியே அழுதுட்டு வந்து அரசு மணி அழிச்சது இதுதான் விஷயம் தளரும் இத்தாய் வந்து விழைத்தது இத்தன்மை என்றான் மகாராஜா மந்திரியோட யோசனை இல்லையா? சரி, எங்கேயாவது வரலாற்றுல ஆராய்ச்சி பண்ணிய நம்முடைய சோழ நாட்டு வரலாற்றுல யாராவது மனிதர்களை தவிர எந்த பிராணியா வந்து அடிச்சிருக்கா இதுவரைக்கும்? ஆகவே இந்த பசு தெய்வ பசு, அதை மறந்துற அமைச்சரே, அது அழுகின்ற அழுகை தெய்வ அழுகை, அதற்கு முழு பொறுப்பு என் மகன் தான், இளவரசன் தான். அரசுலாம் தெருவு ஓம் ஆங்குவோர் உப்பற்ற மணிநெடுந்தேரு இடைய ஆங்கன்று அதா புகுந்து இறந்தது. ஒரு பசுமாடு ஆராய்ச்சி மொழி அடிக்கிறது சொன்னால் அந்த பசுமாட்டின் பெருமை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஆகவே இன்று கன்றுக்குட்டியை இழந்து அழுகின்ற பசுமாடு போல நான் என் மகனை இழந்து அழணும். இது தண்டனை தான் வேதத்தில் அந்த பிராயசித்திற்கு இந்த பிராயசித்தமா மந்திரி சொல்றாங்க. ஏற்றுக்கொண்டே நான் என் மகனை இழக்க வேண்டும் சொல்லி நீதி தீர்ப்பு சென்ற அமைச்சர் புத்தார், நீ சென்று தேர்வை ஏறும், இளவரசனை அந்த அதே இடத்துல படுக்கவைய சேர்ந்தார். ஆணை தீர்ப்பு கூறியாச்சு. அமைச்சர் நினைச்சாரியுமா, இவரு ராஜா மாதிரி அமைச்சர், நம்ம கையினால இளவரசனை கொண்டுதான் அவரை தாக்குறது. இந்த காரியத்தை நாம் செய்யல, யாருக்கு மனசு வரும்? அப்படி ஒரு நாடு நம்முடைய நாடு, அமைச்சரும் மகாராஜா பார்க்கிறார். சரி, நானே போறேன், நம்ப முடியாது, நானே போறேன் என்று சொல்லி தேர்தல் மகாராஜா தேர்தெடுத்து மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மகாராஜா உண்டானு அப்படியே அழுகுறாங்க. இளவரசன் சற்று நேரத்தில் போறார், இளவரசனை படுக்க வச்சாச்சு, தேர் போயிருது. அவ்வாறு தேர் ஏறிய சமயத்தில் என்னாச்சு? ஒரு மந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். அவருக்கு ஒரே ஒரு மந்தன் தான், இளவரசன் ஒரு ஆள், ஒரு அஞ்சு பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளை போறா போன்னு நினைச்சுக்கிறான். அவர் கூட பாதிச்சு கிடையாது, அதை கூட அவர் நினைக்கிறார் மகாராஜா. ஒரு மந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான், தருமந்தன் வழி செல்கை கடன் என்று. தர்மத்தின் வழியாக நம்ம நடக்கணும், யாரா இருந்தாங்க கடன் என்று தன் மைந்தன் மர்மம், மர்மம்னா மார்பு, தன்னுடைய மைந்தனுடைய மார்பு மேல தன் தேராழி உறவுந்தான். மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோதான். இத்தகைய ஆட்சி வீடு இணைத்து எல்லாராலும் முடியுமா? தன்னடி வெண் கொடைவேந்தன், தன்னடி வெண் கொடைவேந்தன் செயல் கண்டு தரியாது மன்னவர் கண்மழை பொழிந்தார் வானவர் பூமழை சொரிந்தார். அண்ணல் அவன் கண்ணெதிரே அணிவீதே மழவிழமேல் விண்ணவர்கள் தொடர்ந்தான் வீதி விளங்க பெருமான். நம பார்வதி பதையே இந்த செயல் கண்டு மன்னர்களா மூல மக்கள் எல்லாம் ஆழ்வார். மன்னவர் கண்மழை பொழிந்தார் வானவர் பூமழை சொரிந்தார். அந்த அற்புதமான மண் அந்த மன்னன் முன்னால அண்ணலவன் கண்ணெதிரே அந்த சமயத்தில் சாமி காட்சி கொடுக்கிற அழிவீதி மழவிடைவேன். இந்த பசுமாடு அந்த ரிஷபான், ரிஷபான் மேல அணிவீதி மழவிடைமேல் விண்ணவர்கள் தொடர்ந்தான் வீதி விளங்க பெருமான். வீதியிலே காட்சி கொடுத்தார், ஆனா அவர் பேரு வீதி விளங்க பெருமான். காட்சி கொடுத்த உடனே அந்த காட்சியை பார்க்கிறார் மகாராஜா. சடை மருங்கில் இளம்பீரையும் தனி விழிக்கும் திருநூதலும் இடமருங்கில் உமையாடும் எம் அருங்கும் பூதகணம் புடை நெருங்கும் பெருமையுமுன் கண்டு பெருமையுமுன் கண்டு அரசன் போற்றி செய்ப்ப அரசன் போற்றி செய்ப்ப விடை மருகும் பெருமான். விரல் வேந்தல்க்கு அருள் கொடுத்தான். நம பார்வதி பதையே சுவாமி காட்சி கொடுத்து அருள் பாலிக்கிறார்.
1: எப்படி அருள் பாலிக்கிறார்?
0: அதுதான் அரசு மகாராஜா அல்ல மனுஷன் சொல்லி சுவாமி மறந்துச்சாரா? இல்ல, பசுனுடைய கண்ணீர துடைக்கணும். இப்ப மூணு பேர் போயிட்டாங்க. யாரெல்லாம் மூணு பேர் யாரெல்லாம் சொல்லுங்க?
2: கண்ணுக்குட்டி
0: மூணு பேர் போயிட்டாங்க. இப்ப எந்த வரிசையில சுவாமி எடுக்கிறார் பாருங்க, அது ஒரு நயம். முதல்ல பசுனுடைய கண்ணீரை துடைக்கிறார் சுவாமி. கண்ணுக்குட்டி அழகா அந்த பாடல தன்னிலேயே உயிர் பிரிந்த ஆண் கன்றும் முதல்ல உயிர் பெற்றது அந்த கண்ணுக்குட்டி. ரெண்டாவது அவரசன் மண் உரிமை தனிக்கன்றும் ரெண்டாவது இளவரசன் அவர் இழந்து அது இழந்து அது அழுகுது இவர் இழந்து இவருக்கு வெளியே சொல்லாம அழுகிறார். மூன்றாவது மந்திரியும் உடன் இழனும் மூணு பேர் நினைக்கிறார். ரஷ்ய மக்கள் எல்லாம் கண் மாற்றுகிறார். உடன் இழனும் என்ன பரிசானான் என்று அறிந்திருந்தேன். தனியே யாருக்கும் முன்னவரே முன்னின்றார் முடியாத பொருள் உடதோ. யாருக்கும் முன்னவனே முன்னின்றார் ரமேஸ்வரன் எல்லாருக்கும் முன்னவன். அவன் வந்து அருள் பாலித்தவனா? இந்த மூணு எந்திரிக்கல என்ன ஆச்சரியம்? முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உடதோ. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மலர் பெருமானுக்கு எடுத்த காட்சி தமிழகத்தில் திருவாரூர் நிகழ்ச்சி. இதுதான் மனிதர் கண்ட சோழ புராணம் எடுத்திருக்கிறது. இந்த ஆட்சி நடந்த இடம் திருவாரூர். அங்குதானே நம்முடைய அருளாளராக இருக்கின்ற ஆளுடைய நன்றி சுந்தர நாயகர் வாழ்வு நடத்திய இடம் அந்த அற்புத நகரம். இதுதான் திருவாரூர் நகர சிறப்பு.
3: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: அறந்தரு திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த தேவாரம் தெய்வ சேக்கிழார் அருளிய பெரிய புராண முறையில் பதிவு செய்யப்பட்டது. சேக்கிழார் அருளிய பெரிய புராணம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: ஆகமம் ஆலயம் அர்ச்சகர் அர்ச்சனை.
3: வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
4: ஸ்ரீ குருப்யோ நம. யஷிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆகமங்கள், பெரும்பான்மையான ஆலயங்கள், அந்த ஆலயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு ஆகமங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதேபோல் அங்கு அர்ச்சனை செய்யக்கூடியவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஆகமம் ஆலயம் அர்ச்சகர் அல்லது ஆதிசைவர் என்று நாம் அமைத்து கொள்வோம். எனவே அதே வரிசையில் ஆகமங்களை பற்றி முதலிலும், அதன் பின்பு ஆலயங்களை பற்றியும், பின்பு அர்ச்சனை பற்றியும் பேசலாம் என்று நாம் தீர்மானம் செய்து, அந்த வகையில் முடிந்த அளவிற்கு நான் உரையாற்றுவது என்பது ஆகமங்களை அடிவொற்றியே மற்றும் தேவார திருமுறைகளையெல்லாம் அடிவொற்றியும் மற்றும் வேத புராணாதி சாஸ்திரங்களை அடிவொற்றியும், அதுபோல் மரபை சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய மரபினையும் அனுசரித்து எனது இந்த சிந்தனையானது இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காரணம் என்றால், இன்றைய நாட்களில் நாம் பார்க்கக்கூடிய பலவிதமான நிகழ்வுகளெல்லாம் சுதந்திரமான நிகழ்வுகளாக, சுதந்திரமான சிந்தனைகளாக அமைந்திருக்கின்றன. ஆனால் நான் சார்ந்திருக்கக்கூடியது ஒரு சம்பிரதாயத்தை சார்ந்தவன். எனவே இங்கு கலந்து கொள்பவர்களின் கண்ணோட்டம் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் கூட, எனது கண்ணோட்டம் மரபோடு ஒட்டி நூல்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த அளவில் எனது கண்ணோட்டம் இருக்கும் என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பல கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கலாம். பொதுவாக சம்பிரதாயம் என்ற ஒரு சொல், தாயா என்ற சொல்லிற்கு சொத்து என்று பொருள். சம் என்றால் நன்கு, பிர சிறப்பாக, தாய கொடுக்கப்பட்ட சொத்து. சம்பிரதாயம் என்ற சொல்லிற்கு நம் முன்னோர்களால் நம் பொருட்டு நன்கு சிறப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து என்று பெயர், என்று பொருள். எனவே சம்பிரதாயம் என்பது நமது முன்னோர்களிடமிருந்து நமக்கு வந்தது. சொத்தினை பாதுகாப்பது எவ்வாறு நமக்கெல்லாம் முக்கியமான ஒன்றாக இருக்கிறதோ, அதேபோல் இந்த சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்களை பாதுகாப்பது என்பது மிகவும் முக்கியமானது ஒன்று. நமது நூல்களையெல்லாம் ஆராய்ச்சி செய்தால், உதாரணத்துக்கு சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நூல்களாக இருக்கட்டும் அல்லது சிவாகமங்களாக இருக்கட்டும், அந்த நூல்களையெல்லாம் ஆராய்ச்சி செய்தால், நமது பாரத தேசத்தில் பலவிதமான மதங்கள் இருந்ததற்கான சான்றுகள் எல்லாம் கிடைக்கின்றன, ஆகமங்களிலேயே கிடைக்கின்றன. நாம் பார்ப்பது சைவாகமம், சிவ ஆலயங்கள், சைவர்கள். அவர்களெல்லாம் சைவ ஆகமத்தின் கண்ணோட்டத்தில் பிற மதங்களை பார்ப்பார்கள். அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவரவர்களின் கண்ணோட்டத்தில் அந்தந்த மதத்தையும் பிற மதங்களையும் பார்ப்பார்கள். இதனை ஏற்றுக்கொண்டு ஜீர்ணித்து கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு பொறுமை இருக்க வேண்டும். இதில் நாம் பார்க்கக்கூடிய சைவ ஆகமங்களில் முக்கியமாக உத்தர காமிகாகமம் என்ற ஆகமத்தில் ஏகப்பட்ட சமயங்களின் சம்பிரதாயங்களின் பெயரானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாந்திரிக சம்பிரதாயம், அதிமார்க்கிக சம்பிரதாயம், ஆத்தியாத்மிக சம்பிரதாயம், வைதிக சம்பிரதாயம், லௌகிக சம்பிரதாயம் என்று முக்கியமாக ஐந்து விதமாக பிரிக்கிறது ஆகமங்கள். அதாவது இந்த கல்வித்துறைகளை முக்கியமாக ஐந்தாக பிரிக்கிறது. இங்கே கூடியிருப்பவர்களெல்லாம் சைவ சித்தாந்திகள் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் சில விஷயங்களை அதற்கு முகவுரை தராமல் மேலே செல்கிறேன். சைவத்தில் ஐந்து கலைகளை குறிப்பிடுவார்கள். நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தியத்தீத கலை என்ற ஐந்து கலைகளை குறிப்பிடுவார்கள். இந்த ஐந்து கலைகளுக்கு உட்பட்டுதான் எல்லா புவனங்களும், 224 புவனங்களும் இந்த ஐந்து கலைகளுக்கு உட்பட்டவைதான் என்று நாம் சொல்கிறோம். இந்த ஐந்து கலைகளில் இந்த நிவர்த்தி கலைக்கு உட்பட்ட, நிவர்த்தி கலைக்கு உட்பட்ட விஷயங்களை மட்டுமே முக்கியமாக சொல்லக்கூடிய கல்வித்துறைகள் எல்லாம் லௌகிக கல்விகள் என்று சொல்லப்படுகின்றன. அடுத்து பிரதிஷ்டா கலைக்கு உகந்ததான கல்வித்துறையை வைதிகம் என்று நமது ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. அது பிறருக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம், நமது கண்ணோட்டம் அவ்வாறு இருக்கிறது. மூன்றாவதாகிய வித்யா கலை, அதற்கு உரிய கல்வித்துறைகளை ஆத்தியாத்மிக வித்யைகள் என்று குறிப்பிடுகின்றன. அதற்கு மேல் சாந்தி கலையில் இருக்கக்கூடிய அதற்கு உகந்ததான கல்விகளை எல்லாம் அதிமார்க்கிகம் என்று குறிப்பிடுகின்றன. கடைசியாக திகழக்கூடிய சாந்திய தீர்த்த கலை வரை செல்லக்கூடிய கல்வித்துறையாக நாம் பார்க்கக்கூடிய மாந்திரிகம், மந்திர தந்திரம், இதெல்லாம் ஆகமங்களுக்கான பெயர்கள், சைவாகமங்களுக்கான பெயர்கள். ஆகமங்கள், தந்திரங்கள், மந்திர தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள் என்றெல்லாம் ஆகம சாஸ்திரத்திற்கு மட்டுமே பெயரானது நமது நூல்களில் காணப்படுகின்றன. இவ்வாறு ஒட்டுமொத்த கல்வித்துறைகளை ஐந்தாக பிரித்து அந்தந்த நிலைகளில் அந்தந்த கல்வித்துறைகளின் வித்தைகள் எல்லாம் நின்று விடுகின்றன என்ற ஒரு பார்வையில் சைவாகம நூல்கள் எல்லாம் சொல்கின்றன. அதில் சமயங்களை பிரிக்கும் பொழுது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம், சமயங்களை புறப்புறச் சமயங்கள், புறச்சமயங்கள், அகப்புறச் சமயங்கள், அகச்சமயங்கள் என்றெல்லாம் 24 விதமாக பிரித்து அதை கடந்து சைவ சித்தாந்தம் இருப்பதாக நாம் சொல்கிறோம். இந்த ஆகமங்களில் வேறு விதமாக குறிப்பிடும் பொழுது அறிவை, இந்த கல்வித்துறையை இரண்டாக பிரிக்கிறது. ஞானத்தை இரண்டாக, பரஜானம் அபரஜானம் என்று பிரிக்கிறது. நாம் சொல்லக்கூடிய அதே ரீதியில் சிவபெருமானை விளக்கக்கூடிய அறிவு கல்வித்துறைக்கு பரஜானம் என்று பெயர். வேறு பசு தொடர்பான, பாஷங்கள் தொடர்பான விஷயங்களை எல்லாம் விளக்கக்கூடிய நூல்களுக்கெல்லாம் அபரஜானம் என்று பெயர். இவ்வாறு ஞானத்தை, கல்வித்துறையை இரண்டாக பிரித்து பரஜானம் அபரஜானம் என்று பிரிக்கிறது. இது வேறு ஒரு கண்ணோட்டம். எத்தனை சம்பிரதாயங்கள் இருக்கின்றன என்று சொல்லும் பொழுது காபாலம், நாகுலம், வாமம், பைரவம், பூர்வ பஸ்சிமம், பாஞ்சராத்திரம், பாசுபதம், காருடம், பூத தந்திரம், லாகுலம், குலசாஸ்திரம், பாசுபதம், புராணங்கள், தர்மசாஸ்திரம், இத்திஹாசம், ஷடங்கங்கள், நால் வேதங்கள், பௌத்தம், ஆர்ஹதம், ஊர்துவஸ்ரோதஸ், அக்ஷபாத் சாஸ்திரம் என்று சாஸ்திரங்களை பலவாறாக பிரிக்கின்றன ஆகமங்கள். எனவே இந்த பாரத பூமியில் பலவேறு தரப்பட்ட பல்வகையான மதங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாம் இருந்தன என்பதற்கான சான்றுகள் நமது நூல்களிலேயே கிடைக்கின்றன என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். பிற பிரமாணங்கள் எல்லாம் தேவையில்லை. அடுத்து சம்பிரதாயத்தை பற்றி நான் சொன்னேன். இத்தனை விதமான சம்பிரதாயங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன என்பதற்காக இவற்றையெல்லாம் நான் சொன்னேன். இந்த சம்பிரதாயம் நமக்கு சொத்து போன்றது என்றும் பார்த்தோம். ஒரு சம்பிரதாயம் என்று வரும் பொழுது அந்த சம்பிரதாயத்தில் அவரவர்களுக்கு என்று ஒரு கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிப்பார்கள், ஒரு நியமங்களை எல்லாம் சொல்வார்கள். இவ்வாறுதான் இருக்க வேண்டும், இவ்வாறெல்லாம் இருக்கக்கூடாது என்று அவரவர்களுக்கு உரிய ஒரு கட்டுப்பாட்டினை தெரிவிப்பார்கள். அந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் சமயம் என்று பெயர். சமயம் என்ற சொல்லுக்கு கட்டுப்பாடு, நியமங்கள், கட்டளைகள் என்று சமயம் என்ற சொல்லிற்கு இவ்வளவு பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே ஒரு சம்பிரதாயத்தில் கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்டுப்பாடுகளோடு சேர்த்து அந்த சம்பிரதாயத்தை பார்க்கும் பொழுது அதற்கு சமயம் என்ற சொல்லானது நின்று விடுகிறது, அந்த சொல்லானது பொருந்துகிறது. அடுத்து ஏகப்பட்ட பல்வகையான சம்பிரதாயங்கள் சமயங்கள் இருந்தாலும் கூட எனக்கு என்று ஏற்புடையதாக இந்த சமயம் இருக்கிறது என்று நாம் ஒன்றினை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு மதம் என்ற பெயரானது வருகிறது. மதம் என்றால் சம்மதம், சம்மதம் என்றால் ஏற்புடையது. எனவே தொன்று தொட்டு வந்தது சம்பிரதாயம், அவைகள் இடக்கூடிய கட்டளைகள் எல்லாம் சமயங்கள், அந்த சமயங்கள் எனக்கு ஏற்புடையது என்ற நிலையில் மதம் என்று ஆகிறது. எனவே ஒரு வகையில் நாம் இவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது சம்பிரதாயம் மதம் சமயங்கள் எல்லாம் ஒரே பொருளை வெவ்வேறு பார்வையில் பார்க்கக்கூடிய வார்த்தைகள், பார்க்க வைக்கக்கூடிய வார்த்தைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் இப்பொழுது இருக்கக்கூடியது சைவ சமயம். நாம் இப்பொழுது பேசக்கூடிய இந்த சமயமானது வைதிக சைவ சமயம் என்று பெயர். சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மாதவ சிவஞான சுவாமிகள் மிகவும் அருமையாக ஒரு பாடலில் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். சைவ இந்த வைதிக சமயத்தினுடைய கோட்பாடுகள் எல்லாம் என்னவென்றால், அண்டமெங்கும் பரவி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் நாம் வைதிக சைவர்களாகிய நாம் ஆகமங்களில் சைவாகமங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு வழிகள், நான்கு பாதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். சிவ தர்மங்களையெல்லாம் நாம் பரிபாலனம் செய்ய வேண்டும். இதனால் பரமேஸ்வரனது அனுகிரகமானது நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடியார்களோடு கூட நாம் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு ஜங்கம பக்தி என்று பெயர். அதுபோல் நமது சமய சின்னங்களாகிய விபூதியை தரித்து கொள்ள வேண்டும், ருத்ராட்சத்தை தரித்து கொள்ள வேண்டும், ஐந்தெழுத்தை ஓத வேண்டும், சைவ நெறியோடு கூட வேத நெறியையும் சேர்த்து நாம் பரிபாலனம் செய்ய வேண்டும். இவ்வாறு இருப்பதுதான் வைதிக சைவர்களது கடமை, அவர்களது லட்சணம் என்று மாதவி சிவஞான சுவாமிகள் அண்ட பரப்பு எங்கும் அண்டி படர்ந்த பேர் ஆனந்த வெள்ளம் வாழ, அனைவரும் ஆனந்தமாக வாழ வேண்டும், அருட்சரியை கிரியை சிவயோகமோடு ஞானம் எனும் அதிக சிவ தர்மம் வாழ, சிவதர்மம் இந்த நான்கு வகையில் வாழ வேண்டும், கண்டவர்க்கு இனியனம் சோமேசர் வாழ, நின்கட்கடை கருணை வாழ, காசினி ஒருங்கு சிவபக்தி குருபக்தி சங்கம பக்தி செய்து வாழ. சைவர்கள் மூன்று விதத்தில் பக்தி செய்ய வேண்டும். சிவபெருமானிடத்தில் பக்தி, தனது ஆச்சாரியர் குருவினிடத்தில் பக்தி, ஜங்கம பக்தி என்று அடியார்களிடத்தில் பக்தி. இந்த மூன்றுமே சைவர்களுக்கு முக்கியமானது. காசினி ஒருங்கு சிவபக்தி குருபக்தி சங்கம பக்தி செய்து வாழ வெண் திருப்பூதி விபூதியை அணிய வேண்டும், உயர் அக்கமணி வாழ ருத்ராட்சமணியை அணிய வேண்டும், மெய் விளைக்கும் அஞ்செழுத்து வாழ பஞ்சாட்சரத்தை சொல்ல வேண்டும், வேத நெறி சைவ நெறி வாழ, வேத நெறியையும் நாம் பரிபாலனம் செய்ய வேண்டும், சைவ நெறியையும் நாம் பரிபாலனம் செய்ய வேண்டும், குழந்தை நகர் மேன்மேல் செழித்து வாழ, புண்டரனுதல் தொண்டர்தம் குழாம் வாழ, நீ பொன்னூசல் ஆடி அருளே பூர்ண மதிக்கு அருள் புரிந்த கமலாகரி பொன்னூசல் ஆடி அருளே என்று குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளை தமிழில் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுகிறார். இதிலிருந்து சைவர்களது சமயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது. இவைகளெல்லாம் எனவே நாம் சம்பிரதாயம், அடுத்தது சமயம், மதம், நாம் இருக்கக்கூடிய சைவ மதம். சமயங்கள் பல இருக்கின்றன என்று சொன்னோம். அதில் இந்த சைவ மதத்தை கூட பலவாறாக பிரிக்கிறார்கள். சைவத்திற்குள்ளே சிவபெருமானை பரம்பொருளாக கொண்டிருக்கக்கூடிய மதம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வைதிக மதம், அதற்கு நிகராக தாந்திரிக மதம் என்று நாம் இரண்டாக பிரித்து கொள்ளலாம். வைதிக மதம் என்றால் வேதங்கள், வேதங்களை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஆறு அங்கங்கள், 18 புராணங்கள், அதுபோல் ஸ்மிருதிகள், இவைகளை மட்டுமே பிரமாணமாக

தாந்திரிகம் என்ற வார்த்தையானது சொல்லானது கேரளாவில் இருக்கக்கூடிய சம்பிரதாயத்திற்கு மட்டும்தான் பெயர் என்பது போன்ற ஒரு நடைமுறை பழக்கம் நம்மிடையே வந்துவிட்டது. ஆனால் அவ்வாறு கிடையாது. இந்த தாந்திரிக சமயத்தை பிரிக்கும் பொழுது நாம் முன்பு பார்த்த எல்லா விதமான காபாலிகம், காலாமுகம், ஆறு வகையான திருப்புகழ் அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய ஆறு வகையான சமயங்கள், இதுபோல் எல்லா விதமான சமயங்களும் இந்த தாந்திரிகத்துக்கு உட்பட்டு வருகின்றன. நாம் பொதுவாக பலர் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்றால், வைதிகத்தில் தேவதை கிடையாது, இந்த தாந்திரிக சம்பிரதாயத்தில் தெய்வம் உண்டு என்று. அது தவறு. வைதிக சம்பிரதாயத்திலேயும் தேவதை உண்டு, தாந்திரிக சம்பிரதாயத்திலேயும் தேவதைகள் உண்டு. வைதிக சம்பிரதாயத்தில் தேவதைக்கு தனியாக உருவம் கிடையாது, இந்த தாந்திரிக சம்பிரதாயங்களில் தேவதைகளுக்கு தனியாக உருவம் உண்டு என்று ஏற்றுக்கொண்டு இயங்கக்கூடிய சம்பிரதாயம் இந்த தாந்திரிக சம்பிரதாயம். இந்த தாந்திரிக சம்பிரதாயத்தில் முக்கியமாக நாம் அறு சமயங்களை பற்றி கேள்விப்படுகிறோம். கணபதியே பரம்பொருள் என்று தீர்மானித்து இயங்கக்கூடிய சமயம் கானாபத்தியம், அதுபோல் முருகரே பரம்பொருள் என்று சொல்லக்கூடியது கௌமாரம், சக்தியே பரம்பொருள் என்று சொல்வது சாக்தம், சிவபெருமானே பரம் என்று சொல்லக்கூடியது சைவம், சூரியனே பரம் என்று சொல்லக்கூடியது சௌரம். இதுபோல் இந்த ஆறு சமயங்கள், இந்த ஆறு சமயங்களுக்குள்ளே கூட பலவிதமான பேதங்கள். இந்த சாக்த சம்பிரதாயத்திலே கூட ஸ்ரீவித்யா என்று காமேஸ்வரியையே பரமாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு சம்பிரதாயம், சண்டியை பரமாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு சம்பிரதாயம், சப்த மாதாக்கள் என்று சொல்லக்கூடிய சப்த மாத்ரு பிரதானகம் என்று ஆகமத்தில் வருகிறது. பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, சாமுண்டா என்று ஏழு சப்த மாதாக்களை பிரதானமாக கொண்டு சொல்லக்கூடிய மதம். இவ்வாறு சாக்த சம்பிரதாயத்திலேயே பல பேதங்கள். வைஷ்ணவம் என்று சொன்னால் வைஷ்ணவத்திலேயே பல பேதங்கள். ஸ்ரீமன் நாராயணர் பரதெய்வம் என்று, பர வாசுதேவன்தான் பரதெய்வம் என்று சொல்லக்கூடியது. அங்கே கூட பல பேதங்கள், பாஞ்சராத்திரம் அதுபோல் வைகானசம் என்று இரண்டு விதமான, இவ்வாறு நிறைய சமயங்கள் எல்லாம் இருக்கின்றன. நமது சைவத்தை நாம் எடுத்துக்கொண்டால் சைவத்தை முதலில் மூன்று வகையாக நாம் பிரிக்கலாம். இதெல்லாம் பல நூல்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் தொகுத்து இங்கே சொல்கிறேன். நேரம் காரணமாக எல்லாவற்றிற்கும் என்னால் பிரமாணத்தை காண்பிக்க இயலவில்லை. என்னவென்றால், இந்த முதலில் வைதிகம் என்று சொன்னேன், தாந்திரிகம் என்று சொன்னேன், அதில் சைவத்தை பற்றி நான் குறிப்பிட்டேன். வேதத்தை மட்டுமே ஒழுகி அதன் வழியில் சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் சுத்த வைதிகர்கள். ஆகமத்தை மட்டுமே மையமாக கொண்டு சைவத்தை சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் சுத்தமான சைவர்கள். அதுபோல் வேதத்தையும் சேர்த்து, சைவத்தையும் சேர்த்து, சைவாகமங்களையும் சேர்த்து சிவபெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு வைதிக சைவர்கள் என்று பெயர். இவ்வாறு ஒரு விதத்தில் மூன்று விதமான பேதங்களை குறிப்பிடுகிறார் நமது ஆறுமுகநாவலர். வம்சத்தில் வந்திருக்கக்கூடிய அவரது சிந்த சிஷ்ய வம்சத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். வேறு விதத்தில் இந்த வைதிக சைவம் என்று சொல்பவர்களுக்கு வேதமும் பிரமாணம், சைவமும் பிரமாணம். அப்படியென்றால் வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் நிந்திக்க கூடாது. நம் நிலையில் வேதமானது பொது என்றும் ஆகமமானது சிறப்பு என்றும் நமக்கு திருமூலர் சொல்கிறார், அருள்நந்தி சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார். இந்த பொது விதி, சிறப்பு விதி இரண்டிற்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டினை நாம் மனதில் நன்றாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். பொது விதி என்று எந்த விதி சொல்லப்படுகிறதோ அது நம்மை தவிர பிறருக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். சிறப்பு விதி என்பது நமக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. சில இடங்களில் சிறப்பு விதியானது பொது விதியை தடுத்துவிட்டு சிறப்பு விதி மட்டுமே இயங்கும். சில இடங்களில் சிறப்பு விதியும் பொது விதியும் கைகோர்த்து கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நிலை. இன்றைய நமது பாரதத்தினுடைய ஆட்சி முறையையே கூட நாம் அதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். மையத்தால் செய்யப்படுவது, மத்திய அரசால் செய்யப்படுவது பொது விதி, அந்தந்த மாநில அரசுகளால் செய்யப்படுவது சிறப்பு விதி. அந்த பொது விதியானது நமது தமிழகத்திற்கும் பொருந்தும், தமிழகத்திற்கு என்று இருக்கக்கூடிய சிறப்பு விஷயங்கள் எல்லாம் தமிழக அரசின் வாயிலாக இடப்பட்டு இருக்கக்கூடிய கட்டளைகளின் வாயிலாக மட்டுமே பொருந்தும். இதே போல் சைவாகமங்கள் என்பது சைவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். வேதம் என்பது
வைதிக

தர்மமானது வைஷ்ணவர்களுக்கும் பொருந்தும், அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சாக்தர்களுக்கும் பொருந்தும், கானாபத்தியர்களுக்கும் பொருந்தும் என்று பொது விதியை வேதமாக வைதிகமாகவும், தனி விதியாக சிறப்பு விதியை ஆகமமாகவும் நமது அருளாளர்கள் எல்லாம் சொல்லித்தந்து விட்டு போயிருக்கிறார்கள். எனவேதான் மாதவ சிவஞான சுவாமிகள் வேத நெறி சைவ நெறி வாழ என்று குறிப்பிட்டார். இவ்வாறு மூன்று சம்பிரதாயங்கள் இருப்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு சில பேர் இந்த இரண்டையும் சேர்த்து வேத சம்பிரதாயம் இந்த தாந்திரிக சம்பிரதாயத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியதை இரண்டு விதமாக சொல்வார்கள். வேதத்திற்கு முதலிடம் கொடுத்து ஆகமத்திற்கு அதற்கு தகுந்தாற்போல் இடத்தை கொடுப்பது, ஆகமத்திற்கு முதலிடத்தை கொடுத்து அதற்கு தகுந்தாற்போல் வேதத்திற்கு இரண்டாம் இடத்தை கொடுப்பது என்று இவ்வாறு வைதிக சைவம் சைவ வைதிகம் என்றெல்லாம் பிரிக்கிறார்கள். இதை பற்றி ஆறுமுக நாவல ஞானசம்பந்த பராசக்தி சுவாமிகள் விஸ்தாரமாக எழுதியிருக்கிறார். இவ்வாறு இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தை நமது சொத்து என்று நம்பி கருதி பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதில் நான் வைதிக சைவ சமயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த சைவத்தை பார்க்கும் பொழுது கூட சைவத்தை முதலில் சைவம், பாசுபதம், காபாலிகம், காலாமுகம் என்று பெரும்பாலான நூல்கள் நான்கு வகையாக பிரிக்கின்றன. சைவம், பாசுபதம், காபாலிகம், காலாமுகம் என்று அதில் முதலில் சொன்ன இந்த சைவத்தை ஒரு சில ஆகம நூல்கள் மூன்றாகவும் ஒரு சில ஆகம நூல்கள் நான்காகவும் பிரிக்கின்றன. அதாவது சைவம், பாசுபதம், காபாலிகம், காலாமுகம் என்று குறிப்பிட்டேன். முதலில் சொன்ன சைவத்தை மறுபடியும் மூன்றாக பிரிக்கின்றனர் அல்லது நான்காக பிரிக்கின்றனர். அதில் சித்தாந்தம், தட்சிணம், வாமம், சிலர் மிஸ்ரம் என்று நான்கு. அதில் இந்த நான்கில் இந்த சித்தாந்தம் என்பது நாம் பெரும்பாலும் இன்றைய தமிழகத்தில் இன்றைய நிலையில் பெரும்பாலும் ஒரு 90% கோவில்களில் கடைபிடிக்கக்கூடிய சம்பிரதாயம் இந்த சித்தாந்த சைவ சம்பிரதாயம். எனவேதான் சைவத்தினுடைய ஒரு பிரிவாக சித்தாந்தம் இருக்கக்கூடிய காரணத்தினால் சைவ சித்தாந்தம், சைவ வாமம், சைவ தட்சிணம், சைவ மிஸ்ரம் என்றெல்லாம் பெயர் வருவது போல சைவ சித்தாந்தம் என்று அந்த தத்துவத்துறைக்கு பெயர் என்று நினைத்து விட வேண்டாம். இந்த சம்பிரதாயத்திற்கே சைவ சித்தாந்தம் என்று பெயர். பல நூல்கள் குறிப்பிடும் பொழுது நமது இந்த வைதிக சைவத்திற்கே சித்தாந்தம் என்று பெயர். சித்தாந்தம் என்பது ஒரு இடுகுறி காரணப்பெயர் என்று குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு சிறப்புடையதாக நமது நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே நாம் பார்க்கக்கூடிய ஆகமம் என்பது பிற வைஷ்ணவ ஆகமங்களையோ சாக்த ஆகமங்களையோ கானாபத்திய ஆகமங்களையோ குறித்தது அல்ல. சுத்தமான சைவ சித்தாந்தங்கள் என்று சொல்லக்கூடிய சித்தாந்த ஆகமங்களை பற்றியது. நமது சம்பிரதாயத்தில் ஆகமங்களை சைவாகமங்களை சிவபெருமானே உபதேசித்தார். சிவபெருமான் ஆகமங்களை எல்லாம் நமக்கு பிரித்து கொடுக்கிறார். அதுபோல் சிவபெருமான் ஆகமமாகவே சிவபெருமான் ஆகமஸ்வரூபமாகவே திகழ்கிறார் என்பதெல்லாம் நமது சம்பிரதாயம் நூல்களும் அவ்வாறு சொல்கின்றன. மணிவாசகர் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று குறிப்பிடுகிறார். அதை தொடர்ந்து நாம் இந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் பார்ப்போம். இதில் ஆகமம் என்ற சொல் வருகிறது. ஆகமம் என்ற சொல்லை ஆகம என்று பிரிப்பார்கள் இலக்கணவாதிகள். ஆ என்றால் முழுமை என்று பொருள், கம என்பது செல்லுதல் என்று பொருள். இந்த வடமொழியில் செல்லுதல் என்பதை சொல்லக்கூடிய வினை சொற்களுக்கெல்லாம் அறிவு என்றும் ஒரு பொருள் உண்டு என்று வடமொழியில் இருக்கக்கூடிய ஒரு நியமம். ஏ கத்தியர்த்தகாக தே ஞானார்த்தகாக என்று ஒரு சமயம். எனவே ஆ கம என்பதில் ஆ என்பதற்கு முழுமை என்று பெயர், கம என்றால் அறிவித்தல் என்று பெயர். முழுமையான அறிவை கொடுக்கக்கூடிய நூல்களுக்கு ஆகம என்று பெயர். இவ்வாறு இலக்கண ரீதியாக ஆகம என்ற சொல்லிற்கு நாம் பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வகை. இந்த சொற்களுக்கெல்லாம் பொருளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு பொருள் சொல்வது என்று ஒரு மரபு உண்டு. அந்த மரபிற்கு நிருக்தி அல்லது நிர்வச்சனம் என்று பெயர். தற்போது நாம் தமிழகத்தில் நாம் கேட்கக்கூடிய கட்சிகளின் பெயர்கள் எல்லாம் சுருக்கமாக நாம் கேட்கிறோம்.
அந்த மூன்று எழுத்தில் அல்லது நான்கு எழுத்துக்களில் நாம் அந்த பெயர்களை எல்லாம் கேட்கிறோம். அந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு விரிவான ஒரு சொல் இருக்கிறது அல்லவா? இதே போல் அது அந்த ஒரு வழி, அந்த ஒரு வழியில் சொல்லிற்கு பொருள் சொன்னால் அதற்கு நிருக்தி என்று பெயர், நிர்வச்சனம் நிருக்தி என்று பெயர். இந்த ஆகம என்ற சொல்லில் மூன்று எழுத்துக்கள் ஆ க ம என்று, எனவே ஆ என்பது ஆகதம் என்ற சொல்லினுடைய ஆ, க என்பது கதம் என்ற சொல்லினுடைய முதல் எழுத்து க, ம என்பது மதம் என்ற சொல்லினுடைய முதல் எழுத்து ம. எனவே ஆகதம் கதம் மதம் என்ற மூன்று சொற்களின் முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்து தற்போதைய கட்சிகள் எல்லாம் பெயர் வைப்பது போலவே ஆகம என்று பெயர் வந்துவிட்டது. இது ஒரு வகையான நிருக்தி. என்ன பொருள் என்றால், வந்தது சென்றது ஏற்புடையது என்று பொருள். வந்தது எங்கிருந்து வந்தது, சிவபெருமானிடத்திலிருந்து வந்தது. சென்றது எங்கு சென்றது, பார்வதியை நோக்கி சென்றது. சம்மதமானது மதமானது, சம்மதமானது யாருக்கு, சைவர்களுக்கும் அல்லது வாசுதேவருக்கும் சம்மதமானது. ஆகதம் சிவ பக்திரேபியா கதம் ச கிரிஜா முகே மதம் ச வாசுதேவஸ்ய தஸ்மாத் ஆகம உச்சதே மதம் ச சிவபக்தானாம் தஸ்மாத் ஆகம உச்சதே என்றெல்லாம். எனவே எந்த நூல்கள் சிவபெருமானின் முகத்திலிருந்து வந்தனவோ, எந்த நூல்கள் எல்லாம் பார்வதியை சென்றடைந்தனவோ, எந்த நூல்கள் எல்லாம் அவரது பக்தர்களுக்கு ஏற்புடையானவையோ, அவைகளுக்கெல்லாம் ஆகம என்று பெயர் என்று சைவாகமங்களுக்கான ஒரு நிருக்தி வகையை நமது நூல்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருக்கயிலை எல்லாம் வல்ல சிவன் பிரம்மாண்டத்துள்ளே கைலாச நிலையராகிய ஸ்ரீகண்ட சரீர சரீரியாய் இருந்து பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்களுக்கும், ஸ்வேதர் உபமன்யு முதலிய முனிவர்களுக்கும், கண்ணன் பார்த்திபன் ஆகியோருக்கும், அருவான் மும்மை நாயன்மார்களுக்கும் அருளும் திறம் பழம்பெரும் நூல்களுள் பறக்க காணலாம். உலகம் எனும் ஒளிமணி வள்ளி மேல் மலரும் வெண்மலர் போல்வதாக கயிலாயம் அமைந்துள்ள சிறப்பை திருமலை சருக்கத்தில் விரித்துரைப்பார் செக்கிழார் பெருமான். எயிலொரு மூன்றும் செற்றோன் ஏந்திழையுடனே வைகும் கயிலையின் பெருமை தன்னை கட்டுரை செய்தற்பாற்றோ என்பார் வில்லிபுத்தூரார். பனிமால் இமைய பெருவரையின் 22,980 அடிக்கும் மேற்பட்ட உயரத்தில் கயிலை அமைந்துள்ளது. திருத்திகள் மலை சிறுமியோடு மிகுதேசர் உருத்திகள் எழில் கயிலை வெற்பில் உரைதற்கே விருப்புடைய அற்புதர் என்று ஞானசம்பந்தப் பெருமான் பாடி மகிழ்வர். நால்வர் திருவாக்குகளும் பெற்ற திருத்தலம் மற்றும் திருமுறை பாடல்கள் பலவற்றிலும் பயின்று வரும் சிறப்பினது. கைப்புனைந்து இயற்றா கவின்பெரும் கோபுரங்கள் ஆலய அமைப்புகள் காண கண்கோடி வேண்டும். பொன்வண்ணத்தன் புகழை திருக்காலத்தி தொழுது மகிழ்ந்த காழிப்பிள்ளையார் அங்கிருந்தவாறே பொடிகொள் உருவர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். காரார் மேகம் குடிகொள் சாரல் கயிலை மலையார் மேல் பாடிய பாடல்களை இசைக்க வல்லவர்கள் மேல் நோய்கள் வராது, வானோர் உலகில் நிலை பெற்று வாழ்வர் என்பது பதிகப்பலன். பொடிகள் உருவர் எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: இது ஈடமாவது விடும் கடற்கரையினில் எழுதுகள் மாதோட்டம் கேடு இல்லாத கேலிச்சரம் தொழுது எழக்கெடும் இடர் வினை தாலி. இடரும் வினையும் நாம அதை நகர்த்த முடியாது. எனக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நானே நகர்த்தணும், என்னுடைய வினை எல்லாம் நான் நகர்த்தணும், முடியவே முடியாது. அதுவா போனாதான் உண்டு. இப்ப என்னுடைய கெட்ட பழக்கம் இருக்கு இல்லைங்க, என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், அதை நான் வலிந்து வெளியேற்றணும்னு நினைச்சேன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து விழுந்துடும். சில பேர் காப்பி குடிக்கிறத நிப்பாட்டுவாங்க. நான் இனிமே காப்பி குடிக்க போறது இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நான் ஒரு முடிவு எடுத்தா எடுத்தது தான். ஒரு வாரம், 10 நாள், 15 நாள், 1 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா முன்னாலேயாவது 2 காப்பி தான் குடிச்சிட்டு இருக்காரு. இந்த விட்டதுக்கு அப்புறம் திரும்ப தொட்டிங்கன்னு வைங்க, அது 4 காப்பி ஆயிடும். அதுக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு வேலையை சொல்லியிருக்கிறார், முடிஞ்சா செஞ்சு பாருங்க. இத பகவத்கீதையில கூட கண்ணன் சொல்லியிருக்காரா, சனை சனைகி கொஞ்சம் கொஞ்சமாக பழக வேண்டும். நமக்கு வரக்கூடிய நல்ல பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகணும், கெட்ட பழக்கங்களை விடுவதும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விடணுமா. இப்ப காப்பியை குடிக்கணும்னா அவர் சொல்றாரு, ஒரு அற்புதமான வழி சொல்றாரு, காப்பி விட்டுறது. காப்பியை விட்டுறதா, சே பையா வேற ஏதாவது நல்ல விஷயமா சொல்லு அப்படிங்காதீங்க. காஃபியை விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டம்ளர்ல காஃபி எடுத்துக்கிறதா, நல்ல கலந்த காஃபி எடுத்துக்கிட்டு ஸ்பூனால கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றதா. 10 ஸ்பூன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 11வது ஸ்பூன் உங்களுக்கே வேணாம்னு தோணிடும். இந்த காப்பியை குடிக்கிறத விட கொட்டிடலாம், சூடு இல்லை, இப்படி ஸ்பூன்ல வச்சா தொண்டையில கூட நனைய மாட்டேங்குது. இதை குடிக்கிறத விட விட்டுலாம், சனை சனைகி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள செலுத்தினீங்கன்னா அது வேண்டாம்னு தோணிடும், வேண்டாம் அப்படின்னு தோணிடும். அதனாலதான் செல்வத்தை பார்த்தீங்கன்னா இப்ப நிரம்ப பேர் செலவு பண்றது ரொம்ப லாவிஷா செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பழைய காலத்துலலாம் சேர்க்க சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல செல்வத்தின் மீது வெறுப்பு வந்துடும். இன்னைக்கு லாவிஷா செலவு பண்றதுனால நமக்கு வெறுப்பு வர மாட்டேங்குது, செல்வத்தின் மீதே வெறுப்பு வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்க, ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து 100 ரூபா வெயிட்டா தூக்கிட்டு வந்து பாருங்க. வேணா சார், காசே வேணா சார் எடுக்கீங்க, ஆனா ஒவ்வொரு ரூபாயா தூக்கணும். நம்ம 100 ரூபாயை தூக்கி பேங்க்ல போட்டுட்டு காடா வச்சுக்கிட்டா இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு சார். ஒரு 10 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய் அப்படின்னு போகும். நீங்க ஆனா அதை வெயிட்டா எடுத்துக்கிட்டு வந்து பாருங்க, வேண்டாம்னு தோணிடும், வேண்டாம்னு தோணிடும். ரயிலெல்லாம் முன்னால போகும்போது பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றது, ரொம்ப பணத்தெல்லாம் எடுத்துட்டு வரமாட்டாங்க, ரொம்ப பணத்தெல்லாம் எடுத்துட்டு வரமாட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய துணி மாதிரி கட்டி அதை இடுப்புல கட்டி அது மேல பதில கட்டி வேட்டியை கட்டி எடுத்துட்டு வருவாங்களாம். எங்கள் தாத்தா காலத்துலலாம் பெரிய பணத்தை, நான் எவ்வளோ ரூபாயா இருக்கும் அப்படின்னு 1000 கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது 40-50 லட்சமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1500 ரூபாய் பெரிய பணமா, அது பெரிய பணமா. எங்க தாத்தா ஒரு செய்தி வச்சிருந்தாரு, உங்க அம்மா கல்யாணத்தை நான் எப்படி திரும்ப பண்ணேன் அப்படின்னாரு. சொல்லுங்க எப்படி பண்ணீங்க? நான் பணத்து மேல படுத்துக்கிட்டு பண்ணேன்னு. அப்போ அவ்வளோ வசதியா இருந்த, நீங்க ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு. 750 ரூபா உள்ளங்கி பத்த மாதிரி வச்சிருந்தேன் இவன் கல்யாணத்துக்கு போது. 750 ரூபா எப்படின்னா சொல்றாரு, பணத்து மேல படுத்துக்கிட்டு கல்யாணத்தை பண்ணாரு. இன்னைக்கு 750 ரூபா இருந்தா ஒருவேளை ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வர முடியாது. ஒருவேளை ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வரும், நல்ல ஹோட்டலுக்கு போய் ஒருவேளை சாப்பிட்டு வந்தா சார் 720 ரூபா பில் ஆகுது, டிப்ஸ் 25 ரூபா, 750 ரூபா உங்ககிட்ட 100 ரூபா கம்மியா இருக்கு, என்ன சொல்றீங்கன்னு கேட்டுருவாங்க. அப்படி இருக்கு. ஆனா நாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு அது மீது விருப்பு குறைஞ்சிடும். நம்ம செலவழிக்கிறோம், சேர்க்க ஆரம்பிச்சோம்னா விருப்பம் குறைஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அதுபோல பாத்தீங்கன்னா உறவுகளோட சேர்ந்து இருக்கணும். இருக்க இருக்க இருக்க இருக்க உங்களை அறியாம உறவுகளை எல்லாம் விட்டு நீங்களா தாமரையில தண்ணி மாறி பிரிவீங்க, நீங்களா பிரிவீங்க, வலிந்து போக கூடாது. சில பேர் கோயிலுக்கு வருவாங்க, வீட்டில் இருந்தால் பிள்ளைய பார்த்துக்க சொல்றா, சவனேன்னு கோயிலுக்கு வந்துருவோம், ரெஸ்டாக இருக்கலாம். ஆ, அது தவறு. பிள்ளைய பார்த்துக்கிட்டே நான் கோயிலுக்கு போறேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தா பிள்ளைய பார்த்த சிறப்பும் கிடைச்சிடும், கோயிலுக்கு வந்த புண்ணியமும் கிடைச்சிடும். வீட்டில் இருந்தால் வீட்டு வேலை செய்யணும், மழை பெய்யுது, துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும், சவனேன்னு கோயிலுக்கு போறேன்னு கிளம்பிடுவோம், மழையில் நனைஞ்சா நினையுது, காஞ்சா காயுது, அப்படின்னு வரக்கூடாது. நம்முடைய வேலைகளை நாம் தான் செய்ய வேண்டும், வேறொருவர் செய்ய முடியாது. அதனால தான் நம்மளை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறது. நம்ம விதைய நாம இப்பவே அனுபவிச்சு கழிச்சுடுவோம். இன்னொரு பிறவி வேண்டாம், இந்த பிறவிலேயே அனுபவிச்சு முடிச்சிடுவோம். முடியாதத சாமி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போயிடுவோம். நான் முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன், முடியாத உன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். கடைசியா சரணாகதி ஆகிடும். முதல்லயே சரணாகதி ஆகிறது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, அப்புறம் நீ என்னக்கானது என்ன, பேங்க்ல வாங்கின கடனை முடிஞ்ச வரைக்கும் கட்டி பார்ப்போம், வட்டியும் கட்டுவோம் அசலையும் கட்டுவோம், முடியலன்னா என்கிட்ட ஒண்ணும் இல்லையா, என்ன பண்ண போறேன்னு கேட்டு. அதுபோல இந்த பிறப்பு செய்த வினையின் காரணமாக வந்திருக்கிறது. வினைக்கான பயனை எல்லாம் அனுபவிப்போம், முடிஞ்ச வரைக்கும் அனுபவிப்போம், முடியாத போது ஐயான ஒரு கூப்புறல் இடுவோம், அவர் வந்து காப்பாற்றுவார். தொழுது எழ கெடும் இடர் வினை தானே அதுவே போயிடும். அதுவே நாம வலிந்து எல்லாம் போகணும்னு நினைக்கவே கூடாது. இது போயிடணும், இந்த துன்பம் போயிடணும். சில பேர் தான் நினைப்பாங்க, நான் தகவல் சொன்னேன்னா தெரியல எனக்கு. மும்பையில் ஒரு அந்தனர், வைத்திய அந்தனர், சாஸ்திரிகள் வீட்டுக்கு ஒரு நாள் போய், அவருக்கு வயது ஒரு 55 இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு 50 இருக்கும். அவங்க வீட்டுக்கு போயிருந்த போது அவங்க சாதாரணமா பேசிக்கிட்டே இருக்கும்போது, சார் என்னதான் சொல்லுங்க, விதி தானா கொண்டு வந்து நம்மளை சேர்க்குது சார் அப்படின்னு. என்னமா அப்படி, என்னமா விதி உங்களை கொண்டு வந்து சேர்த்தது சொல்லுங்க அப்படின்னு. எங்க அப்பா வைதிக குடும்பத்தை சார்ந்தவர், எங்க அப்பா வைதிக குடும்பத்தை சார்ந்தவர் சாஸ்திரிகள். நான் என்ன சொன்னேன், அப்பா உன்ன மாதிரி சாஸ்திரிகளா இருக்கிறவரு எனக்கு வேண்டாம், எனக்கு நல்ல பேங்க்ல ஆபீசரா இருக்கிறவர் தான் கணவரா வேணும். சரி, அவங்க அப்பா அவருடைய சீத்துவத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பேங்க்ல இருக்கிற ஒரு பையனை பார்த்து திருமணம் செய்து வச்சாச்சு. ரெண்டு குழந்தையும் பிறந்துருச்சு. பேங்க்ல ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம நண்பர் வந்து வேலையை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. விட்டுட்டு வீட்டுல சும்மா இருக்கோம், இந்த அம்மாவே சொல்றாங்க, அப்பா கூட கொஞ்சம் கூட மாட போனீங்கன்னா வீட்டுக்கு பணம் வரும், வரும்படியாச்சு. சரி, இவரு மாமனாரோட கூட மாட போறாரு வேலைக்கு. அப்படியே போனவர் வேதம்லாம் தெரிஞ்சுக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா வேதத்துல தெரிஞ்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி என்னைக்குமே ஒரு கிரைஸ் வரைச்சு, ஒரு துன்பம் வரைச்சு நம்மளோட அறிவு அதிகப்படியா வேலை செய்யும். சும்மா இருக்கச்சே நம்ம அறிவு வேலையே செய்யாது. திடீர்னு வீட்டுக்கு 5-6 பேர் வந்துட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கு சமைக்க தெரியாதவங்க கூட 5-6 பேருக்கு டக்குன்னு சமைச்சிருவாங்க. ஒண்ணுமே இல்லைன்னா கூட டக்குன்னு அங்கே ஏதாவது ஒன்று பண்ணி செஞ்சிருவாங்க. அது வேகமா செயலாற்றும், நம்முடைய மூளை வேகமா செயலாற்றும். இந்த இவர் வேகமா செயலாற்றியது காரணமாக கிராஸ் பண்ணிட்டார், எல்லா செய்தியும் இவருக்கு வந்துருச்சு. வந்தவர் சாஸ்திரிகளாயிட்டார், முழு நேரம் சாஸ்திரிகளாயிட்டார். சென்னையில் இல்லை, மும்பையில் இருக்கிறார். நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், நான் சொன்னேன், சார் எனக்கு வேதம் சொல்றவங்க சாஸ்திரிகளே வேண்டான்னு சொன்னேன். எங்கள் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் ஆகி 10 வருஷம் பேங்க்ல தான் இருந்தது. ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. இப்போ இவர் சாஸ்திரி, நான் அவங்களுடைய மனைவி, ஏதாவது ஒன்றை வேண்டாம் என மறுத்தால் அதோடையே குடும்பம் பண்ண வச்சிருவார் சாமி. அதனால இது வேண்டாம் இது வேண்டாம் மறுக்காதீங்க, எது கொடுக்குறியோ அதை நான் ஏற்றுக்கிறேன். We don't have any choices. அதான் லைஃப். இந்த அப்பா வேணுமா இந்த அப்பா வேணுமா நம்மளை கேட்டாரா, கேட்டிருந்தா நம்ம யாரை சூஸ் பண்ணிருப்போம், ஒரு பணக்கார அப்பாவை சூஸ் பண்ணிருக்க மாட்டோம். இந்த அம்மா வேணுமா இந்த அம்மா வேணுமா நம்மளை கேட்டாரா சாமி, கேட்டீங்க, கேட்டிருந்தா இன்னும் பணக்கார அம்மாவை தான் சூஸ் பண்ணிருப்போம். ஆனால் நான் அப்படி பண்ணக்கூடாது. என்ன, இந்த தாய் தந்தையருக்கு மகனாகவே இன்னொரு பிறவி எடுத்தாலும் எடுக்கவும், அவ்வளவு நல்லவங்க, என்னையே விட்டுருங்க, ரொம்ப நல்லவங்க. ஏன்னா ஒன்றும் தெரியாத மக்கையே இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுருக்காங்கன்னா அது அவர்களுடைய கருணையை அன்றி வேறொன்று இல்லை. சுவாமிய கை தொழுது எழுதா கெடும் இடர் வினை இதெல்லாம் சொன்னாரு. கெடும் இதெல்லாம் கெட்டு போயிடும், எது கெட்டு போயிடும், இடர் கெட்டு போயிடும், வினை கெட்டு போயிடும், காணாம போயிடும், எப்படி போகும், யாராவது கொண்டு வந்து தள்ளணுமா, வேண்டாம் அதுவே போயிடும், தானா போயிடும். நம்முடைய வினைகள் தானாக அகல வேண்டும். பெண்ணோர் பாகத்தர், பிறைதவள் சடையினர், அரைகடல் சிலம்பு ஆர்க்க, கண்ண மாதரித்து ஆடுவர் பாடுவர் அகந்தொரும் இடு பீச்சைக்கு. வீடுகள் தோறும் வந்து இறைவன் ஏற்றுக்கொள்கிறானா, சுவாமிக்கு சாதம் வச்சாச்சா, சுவாமிக்கு நைவேத்தியம் ஆயிடுச்சா, வீடுகளில் கேட்பாங்க. நிரம்ப பேர் வீடுகளில் செய்கிறோம், சில பேர் வீடுகளில் அவசரத்தின் காரணமாக செய்ய முடியல. சில பேர் வீட்டில் சூழல் காரணமா செய்ய முடியல, சில பேர் வீட்டில் அவசரத்தின் காரணமா செய்ய முடியல, சில பேர் வீடுகளில் சூழல் காரணமா செய்ய முடியல. இவங்கெல்லாம் எங்க குருநாதர் சொல்ற வழியை பின்பற்றலாம். அதில் காஞ்ச திராட்சையை வச்சு சாமிக்கு படைச்சிடலாம். அந்த திராட்சையை குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரெண்டு விஷயம், அந்த குழந்தைகளுக்கு மறதி வரவே வராது. என்கிட்ட படிச்சு ஒப்பிக்கிறான் சார், ஆனால் எக்ஸாம் அதில் போய் மறந்துடுறான் சார், மார்க்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லவே மாட்டான். காஞ்ச திராட்சையை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து விட்டு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ரெண்டு கொடுங்க, பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கும் கொடுங்க, கொடுத்துக்கிட்டே வந்தா மறதியே வராது. இது பிச்சைக்கு உன்ன லாபத்தோர் இச்சையில் உழல்பவர் உயர்தல் மாதோட்டம். நம்முடைய ஆசையில் தான் சுவாமி மகிழறான். சில பேர் ஆசையே படக்கூடாது, ஆசை அதெல்லாம் கிடையாது, பேராசை தான் படக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு தான் ஆசைப்படக்கூடாது. இறைவனை பார்ப்பதற்கு இன்னைக்கு நான் நடந்து வந்தேன், நாளைக்கு நான் வண்டியில வரணும், சுகவாசியா வரணும், சாமியை எட்டக்க நின்று இங்க பாக்குறேன், இன்னும் கிட்டக்க நின்று ஒரு அபிஷேகத்துக்கு கொடுத்து பார்க்கணும், அது போல எனக்கு திருவள்ளுவர் செய்யணும்னு கேட்கலாம், ஆசைப்படலாம், தப்பே இல்லை. இன்னொன்று தெரியுங்களா, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஆசை இல்லாமல் இருக்கிறது செக்ரைம், குற்றம், ஆம்பிஷனே இல்லாமல் இருக்கிறது குற்றம். ஆனால் என்ன இருக்கக்கூடாதுமா, கிரீடினஸ் தான் இருக்கக்கூடாது, அதுவும் குற்றம், பேராசை தான் இருக்கக்கூடாது. ஆசைப்படலாம், நான் நல்லா வாழணும், இது என்ன இருக்கு, நான் நல்லவனா இருக்கணும், நான் பொய் சொல்லக்கூடாது, நான் திருடக்கூடாது, நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, நல்லா உழைக்கணும். நம்ம அந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணிடுறேன், உழைக்காம எங்கேயாவது ஏதாவது கிடைக்கும், கிடைக்கவே கிடைக்காது. தினந்தோறும் அழையை இழைத்து இழைத்து சந்தனம் பூசுகின்றோமே, நமக்கு அதுல ஒரு செய்தி கிடைக்குது, சந்தனம் இழைக்க இழைக்கத்தான் மனம் பெறும், நாம உழைக்க உழைக்கத்தான் நமக்கு புகழ் கிடைக்கும், கற்பூரம் கரைய கரையதான் ஒளி கிடைக்கும், எண்ணெய் குறைய குறையதான் தீபமா இருக்கும், மெழுகு உருக உருகதான் ஒளி இருக்கும். இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, சாம்பிராணி கரைய கரையத்தான் மனம் இருக்கும், எல்லாம் கண்ணதுக்கே தெரியுது, எல்லாம் சாமிக்கு வைக்கிறது எல்லாம் கண்ணதுக்கே தெரியுது. ஆனா நான் மட்டும் உடம்பு கொஞ்சம் கூட குலுங்காம அழுங்காம வீட்டு பக்கத்துல இருக்கணும், என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது, எவ்வளவு வரும் எவ்வளவு வரும், முதல்ல வேலைக்குன்னு கிளம்ப என்ன வரும் என்ன தருவாங்க அதெல்லாம் எனக்கு பத்தாது, சரி உனக்கு எவ்வளோடா வேணும், எவ்வளோ தருவாங்கன்னு சொல்லு, அது மாதிரி ரெண்டு மடங்கு நான் கேட்கிறேன். இன்னொன்று தெரியுங்களா, எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, பேராசை உடையவர்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, 5 ரூபா கொடுங்களேன், அவர் 50 ரூபா தருவாங்க நான் நினச்சேன், அவர் 5 ரூபா தான் கொடுத்தாரு, 50 ரூபா கொடுங்க 500 ரூபா தருவாங்க நினச்சேன், 50 ரூபா தான் தராங்க. பணம் மட்டும் இன்னும் வேண்டும் வேண்டும் வேண்டும்ங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துடும், ஒரு ஆள் மகிழ்ச்சியே இல்லாமல் இருந்தான், உங்களுக்கு அண்டா போடுவோம்டையா இருக்குது அப்படின்னு கேட்டாலும் அந்த சாமியார் மகிழ்ச்சியே இல்லாம, என்னது அண்டா பொண்ணு என்கிட்ட இருக்கானு எப்படி இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு, இல்லை அது இத்தனை நேரம் என்கிட்ட இருந்துச்சு, அதை தூக்கி இப்போதான் ரோடு முனையில கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன், அது எவ்வளவு போட்டாலும் நிரம்பவே நிரம்பாது, இன்னும் நிரம்பணும் இன்னும் நிரம்பணும் இன்னும் நிரம்பணும்னு நாம உழைச்சி உழைச்சி நம்ம உடம்பு தான் தெரியுமே தவிர, நீங்க செல்வத்தை தொடங்கினீங்கன்னா செல்வத்தை தொடர்ந்து தொடங்கினீங்கன்னா அது உங்களுக்கு குதிரைக்கு முன்னால கம்புல கட்டின கேரட் மாதிரி போயிட்டே இருக்கவே தவிர உங்களால முடியவே முடியாது. இறைவனை தொடர்ந்தினால் பிடித்து விடலாம், இறைவனே வந்து அவுட்புட் இடுவான், வரேண்டா உங்ககிட்ட விட்டுறா என்ன தொடர்த்துவான், நீங்க செல்வத்தை தொடர்த்தீங்க யோசிச்சு பாருங்களேன், செல்வத்தை தானே தொடர்த்தினோம், 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போனோம், 10000 ரூபாய் வேணும் போல இருந்துச்சு, 10000 ரூபாய் வேலை கிடைச்சிருச்சு, 20000 ரூபாய் வேணும் போல இருக்கு, 20000 ரூபாயும் கிடைச்சிருச்சு, இப்போ 40000 ரூபாய் வேலை இருந்தால் தேவலாம் போல இருக்கு, 40000 ரூபாய் கிடைச்சதுக்கு அப்புறம் 80000 ரூபாய் இருந்தால் தேவலாம் போல இருக்கு, என்னைக்காவது யோசிச்சு பாருங்க, நிரம்ப பணம் வரச்சே வரச்சே அப்பா நிரம்ப பணம் வருது சார், அதுக்கேற்றாப்புல கமிட்மெண்ட்ஸும் ஏறிடுது சார், இல்லை குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், இதெல்லாம் 58 வயசுல திடுமுன்னு நின்றுடுமே அப்ப என்ன பண்ணுவேன், இந்த உயரம்லாம் 58 வயசுல நின்றுடுமே அப்ப என்ன பண்ண போறேன், அதுக்கு தான் சார் நான் சேர்த்து வச்சிருக்கேன், சரி இந்த பிறவியில இருக்கு இப்போ 58 வயசுக்கு அப்புறம் சேர்த்து வச்சிருக்கேன், அடுத்த இன்னொரு பிறவின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு நீ என்ன சேர்த்து வச்சிருக்க, எதுவுமே இல்லை, அதுக்குதான் இப்பவே சொல்லி வைப்போம், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி வைப்போம், சொல்லி வச்சா அண்ணல் நண்ணு கேதீச்சரம் அடைபவர்க்கு அருவினை அடையாவே, எந்த விதமான தீய வினைகளும் அடையாது என்பதை சொல்லி, கொடிபொல் நீதிகர் புலி அதன் அறையினர் விரிதரு கரத்து எங்கும் வடிபொல் நூலினை நேரினர் நூலினர் மறிகடல் மான் தோட்டத்து அடிகள் ஆதரித்து இருந்த கேதீச்சரம் பறிந்த சிந்தையராகி முடிகள் சாய்த்து போய் வணங்கணுங்கிறதுல முடிகள் சாய்த்து அடி பேணவல்லா தம்மேல் மொய்த்து எழும் வினை போமே. ஒரே ஈ மொய்க்குதுன்னா நீங்க என்ன இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. மொய்த்தல்னா ஒன்னு ரெண்டு வருவது இல்லை, அந்த கூட்டமா வருவதற்கு பேர் மொய்த்தல் பேர். சொல்றாரு முடிகள் சாய்த்து அடி பேண வல்லா தம்மேல் மொய்த்து எழும் வினை போமே. நாம தள்ளி விட வேண்டாம். இப்ப வந்து குறியீடு பாருங்க, எத்தனையோ பிரதோஷம் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த பிரதோஷத்துல மட்டும் ஒரு பறக்கிற எறும்பு வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து போகுது ரொம்ப நேரமா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வாயில உட்காருது தலையில உட்காருது. இத நான் தள்ளி விடுறேன், ஆனா என் மேல் வரக்கூடிய வினையை நான் தள்ள வேண்டாம் போமே, அதுவே போயிடுவான். முடி தாழ்த்தி அடிதொழ வல்லாக்கு தம்மேல் மொய்த்து எழும் வினை போமே, அதுவா போயிடும். ஒரு குறியீடு அதுவா காட்டிருப்பாங்க. அதுதான் இங்கே திருவருள் நிறைந்திருக்கிறது என்று நான் சொல்லிக்கொண்டேன். நிரம்ப திருவருள் இருக்கக்கூடிய இடம் இந்த. அம்மையும் அப்பனும் சுவாசித்து சென்ற காற்றை இப்பொழுது நீங்கள் சுவாசிச்சு இருக்கிறீங்க. சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷபாவுடராக இருந்து சுவாசித்த இடத்துல உட்கார்ந்து சுவாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த காத்தே நமக்கு நல்லது பண்ணலைன்னா வேற எந்த காத்து நல்லது பண்ணும்? அம்மா அப்பா சுவாசிச்ச காத்தே நமக்கு நல்லது பண்ணலைன்னா வேற எந்த காத்து நல்லது பண்ணும்? இங்க இருந்தே துன்பம் நமக்கு நினைவுக்கு வருதுன்னா வேற எங்கேயாவது இருந்தா எல்லோ துன்பம் ஞாபகத்துக்கு வரும். அதனால இங்க நினைக்கக்கூடிய செயல்கள் யாவையும் நலமாகத்தான் இருக்கும், நிறைவேறும் என்பதை சொல்லி இந்த சொற்பொழிவை செவிமடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வால் நிறைந்திருக்க இறைவன் திருவுருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, நீர் உண்டு வழிகின்ற காரோண்டு விளைகின்ற நிலம் உண்டு வளரும் உண்டு நிதி உண்டு உதி உண்டு மதி உண்டு கலி உண்டு நிறை உண்டு நிலையும் உண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சாந்தவரும் உளம் உண்டு வளமும் உண்டு தேருண்டு கரியுண்டு வரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Amma, நேத்து எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் நல்லவேமா, அவன் வந்து அளவுக்கு அதிகமா கோபப்படுவாமா, அதனால அவன் கூட ஃப்ரெண்டு வச்சுக்கவே எல்லாமே பயப்படுவாங்க. எல்லாமே பயப்படுவாங்க. அப்படி அளவுக்கு அதிகமா கோபப்படுறது தவறு தானே?
3: ஆமா, கண்டிப்பா தவறு. ஆனா நம்மளே அறியாம சில நேரங்கள் வந்து நம்ம அளவுக்கு அதிகமா கோபப்படுறோம், ஆனா அதனுடைய விளைவு வந்து நமக்கு அப்போ தெரியறது இல்ல. அதுக்கப்புறம் தெரியற போது அது எவ்வளவு கடுமையானதா இருக்கும் அப்படிங்கறதுக்கு உதாரணமா இங்க ஒரு அசுரன் கதை இருக்கு, கேக்குறியா? அந்த அசுரன் பேரு ஜலந்தராசுரன். அவன் எப்படி உருவானான்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன், சரியா? அதாவது இறைவனுடைய ரூபங்கள் வந்து ரொம்ப சிறப்பானது இல்லையா? அப்படி இருக்கும்போது பெருமான் என்ன செய்யறாரு, ஒரு நாள் வந்து கைலை மலையில உமையம்மையுடைய உட்கார்ந்து இருக்கிறாரு, உமையம்மையோட இருக்காரு. அப்போ இந்திரன் இருக்காருல்ல, இந்திரன் என்ன பண்றா, நான் தான் பெரியவன், என்னை விட இந்த சிறந்த வந்து தெய்வம் இந்த உலகத்திலே கிடையாது, உங்ககிட்ட வஜ்ராயுதம் இருக்கு, நான் வந்து வெள்ளை யானையை வச்சிருக்கேன், நான் தான் வந்து ரொம்ப சிறந்தவன், இந்த உலகத்துக்கே ஈரேழு லோகத்திலே நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு பெரிய அகந்தை அவனுக்கு வந்துருச்சு, அகங்காரம் வந்துருச்சு. சிவபெருமான் தான் பெரியவருங்கிறதே அவன் வந்து மறந்துட்டான். அந்த அகங்காரத்தோட என்ன செய்யறான், கைலை மலையில இருக்கக்கூடிய சிவபெருமான போய் பார்த்துட்டு வரலான்னு நினைச்சு கிளம்புறான். ஏன் பார்க்க கிளம்புறான் தெரியுமா? ஏன்னா அவன் வந்து நல்லா அழகா இருக்கானா, நல்ல ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருக்கிறாராம், கையில வந்து இந்த வஜ்ராயுதம் மாதிரி பெரிய ஆயுதம்லாம் வச்சிருக்காராம், தன்னை மாதிரி பெரிய எல்லாரையும் நான் தான் பயமுறுத்தி சூரியன் சந்திரன் வாயு அக்னி யமன் எல்லாம் எனக்கு வேலை அழுங்க மாதிரி இருக்காங்க, அஷ்டதிக் பாலகர்களும் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. ஆனா இந்த கைலாயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து சும்மா வந்து புலித்தோலை உடுத்திக்கிட்டு கழுத்துல பாம்பு வச்சுக்கிட்டு மண்டை ஓட்ட வச்சுக்கிட்டு நமக்கு எந்த பொருள்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தொண்டைக்குள்ளார வந்து என்ன வச்சிருக்காரு பெருமானு, ஆலகால விஷம், ஆலகால விஷத்தை குடிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறாரு. நமக்கு அவர் ஈடா அப்படிங்கிற ஒரு அகந்தா மனசுல வந்துடுச்சு. வந்து அப்படி ஆணவத்தோட சிவபெருமானை பார்க்கலாம், அவர் இப்ப எப்படித்தான் இருக்காருன்னு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆணவத்தோட பெருமானை பாக்கறதுக்கு கைலைக்கு வராராம். இத வந்து சிவபெருமானுக்கு தெரியாதா? பெருமான் என்ன செய்யறாரு, இந்திரனுடைய ஆணவத்தை அடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அங்க ஒரு ஒரு விளையாடல் பண்றாரு, திருவிளையாடல் பண்றாரு. என்ன தெரியுமா, என்னன்னா தான் வந்து ஒரு வாயில் காப்பாளன் மாதிரி ஒரு வாசப்படியை காக்கிறதுக்காக வேலையாட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு வாசல்ல வந்து யார் நிக்கிறா, சிவபெருமான் வந்து நிக்கிறாரு கைலாயத்தோடைய வாசல்ல. எப்பயுமே நம்ம சிவபெருமான சிவன் கோயிலுக்கு போகும்போதும் சரி, பெருமான் நினைச்சு நம்ம வணங்கும் போதும் நம்மளுடைய ஆணவத்தை வந்து ஆணவம்ங்கிற ஒரு ஒரு ஒரு மாயை வந்து நம்மள தாக்காத மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஏன்னா அந்த ஆணவம் வந்துருச்சுனாலே நாம யாரையுமே மதிக்க மாட்டோம். அப்படி ஆயிட்டா அது வந்து சிவபெருமான அடைய முடியாது. அதுவும் பெருமான் கிட்ட ஆணவத்தோட போனோம்னா உடனே அவர் என்ன செய்வாரு, அதை அடக்கிடுவாரு. அது வந்து அந்த ஆணவம் வந்து பெருமான் கிட்ட வந்து செல்லாது. அதனால நாம எப்பயுமே நம்ம ஆணவத்தை வந்து விடணும். இப்ப இந்த பெருமான் கிட்ட அன்போட போறத விட்டுட்டு இந்த இந்திரன் என்ன பண்றான், ஆணவத்தோட போயிட்டான். பெருமானும் வாயில் காப்பாளன் மாதிரி உருமாறி வாசல்ல நிக்கிறாராம். இந்திரன் வரும் வழியில நின்னுட்டு இந்திரன் வந்து பெருமான பத்தி கேக்குறாரு, இந்த வாயில் காப்பாளன்ட்ட உள்ள சிவபெருமான் இருக்காரா, என்ன பண்றாரு, அவரை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஏகத்தாளமா பேசுறாராம். எவ்வளவு ஒரு ஏகத்தாளம் பாரு இல்லையா. உடனே பெருமான் என்ன செய்யறாரு, அவருக்கு பதிலே பேசாம கம்முனே இருக்காராம். உடனே இந்திரனுக்கு பயங்கர கோபம் வந்து, என்னோட வஜ்ராயத்தால உன்னை பொடி பொடி ஆக்குறேன் பாரு, உனக்கு என்ன திமுரு, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லாம நிக்கிற நீ அப்படின்னு நினைச்சிட்டு உன்னோட வஜ்ராயத்தை எடுத்தானா, எடுத்து என்ன பண்றானா, சிவபெருமான் மேல அந்த காவலாளி மேல போடுறாரா. பெருமான் வந்து காவலாளி ரூபத்துல இருக்காரு இல்லையா அவர் மேல. உடனே பெருமான் என்ன ஆகுது, அவருக்கு பயங்கர கோபம் வந்தான். அது பெருமான் மேல போட்ட உடனே அந்த வஜ்ராயுதம் அப்படியே பொடி பொடியா எடுத்தான், தூள் தூளா. அவன் ஆணவமே இந்த வஜ்ராயுதம் இருக்குன்னு பெரிய ஆளுன்னு நினைச்சான் இல்லையா, அந்த ஆணவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சாங்க, பொடி பொடியாயி தூள் தூளா ஆயிடுச்சு இந்த வஜ்ராயுதம் மாதிரியே. உடனே பெருமான் பயங்கர தன்னோட உண்மையான உருவத்தை காட்டி, சிவபெருமான் உருவத்தை காட்டி பயங்கர கோபத்தோட அங்க அப்படியே உக்கிர ரூபமா எழுந்தாராம். எழுந்த உடனே இந்திரன் பார்த்து பயந்துட்டானா, பயந்து அச்சுஜோ பெருமானே என்ன மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்னோட வஜ்ராயத்தையும் வேற இப்படி பொடி பொடியாக்கிறீங்க, என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பெருமான்கிட்ட பாட்டு பாடி அவரை துதிச்சு அவர் கோபத்தை குறைச்சி அவரை ரொம்ப வேண்டி இதனே பெருமான் சேர்ப்போ அப்படின்னு விட்டுட்டாராம் இந்திரனை. அவர் ரொம்ப கோபம் ஆயிட்டாருல ஒரு நிமிஷம், அந்த கோப கனலை என்ன பண்ணிட்டாரு, அது எப்பயுமே கோபத்தை தன்கிட்ட வச்சுக்க கூடாது, அது நம்ம கிட்ட இருந்தா அது என்ன செய்யும், அந்த கோபம் வந்து தன்னையே அழிச்சிடும் அப்படிங்கறனால பெருமான் அந்த கோபத்தை தூக்கி கடல்ல போட்டாராம். ஒரு கோபத்தை அப்படியே திரட்டி கடல்ல போட்டாராம், கோபம்ங்கிற எண்ணத்தை அவருடைய அந்த சின்னத்தை கடல்ல போட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சு, கைலாயத்துக்கு போயிட்டாரா அவரு கடல்ல போட்டுட்டு. கடல்ல விழுந்த அந்த கோப கனல் வந்து ஒரு குழந்தையா, ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு குழந்தையா வருதான். அது யார் மாதிரினா, அது வந்து நீரால வளர்க்கப்பட்ட குழந்தையா வருதான். அதனால அதுக்கு பேர் வந்து பிரம்மன் இருக்கார் இல்லையா, பிரம்மதேவர், அவர் வந்து அந்த குழந்தைய எடுத்து ஜலந்திரன் ஒரு பெயரிட்டாராம். பெயரிட்டு அதனை வந்து வளர்த்துட்டு இருக்கிறாராம். அவருக்கு கல்யாண வயசு ஆன உடனே அசுரத்தச்சன் மயன் இருக்காரு, அசுரத்தச்சன் மயன் இருக்காரு, அசுரர்களுடைய தச்சன் மயன்கிறவருடைய என்ன பண்றாரு, ஜலந்திரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை இந்த ஜலந்திராசுரன் வந்து என்ன பண்றா, உண்டாக்கி காலநீமிங்கிற ஒரு அவுளனுடைய மகள் பிருந்தைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவரோட மனைவி பேரு பிருந்தை. கல்யாணம் பண்ணி ஜலந்திரன் வந்து நல்ல இன்பமா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் அப்படியே இருந்திருந்தாலே பிரச்சனை இல்ல, அதோட அவன் என்ன பண்றான், தேவர்களோட சண்டை போட்டு எல்லாரையும் வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டான். நான் தான் வந்து பெரிய ஜலந்தராசுரன், என்ன மிஞ்ச யாரும் இல்ல. ஏன்னா இறைவனுடைய கோபத்திலிருந்து வந்தனால அவனை யாராலையும் மிஞ்ச முடியல, இறைவனுடைய அந்த கோபத்துல வளர்ந்தனால இறை சக்தியா அவனுக்கு இருக்கு கொஞ்சம். அதனால வந்து இறைவனை தவிர வேற யாராலையும் அவனை வந்து வெல்ல முடியாதுங்கிற ஒரு கட்டமைப்ப இல்லையா. அப்படின்னா அவன் எல்லாரையும் ஏன்னா அது கோபம்ங்கிறது இப்ப இங்க என்னவா சித்தரிக்கப்படுது, அசுரனா சொல்லப்படுது. கோபம்ங்கிறது ஒரு அசுரனுக்கு ஈக்குவல் இல்லையா. அதனாலதான் அந்த கோபத்துல இருந்து வந்தனால அவன் அசுர குணத்தோட இருக்கான். எல்லாரு கூட சண்டை போடுறது, மூர்க்கத்தனமா நடந்துக்கிறது அப்படி இருக்காராம். இப்படி ஆன உடனே திருமால் உடனே எல்லாரும் போய் திருமால்கிட்ட வேண்டாங்க. ஏன்னா பிரம்மன் தானே வளர்க்கறாருன்னா பிரம்மன்கிட்ட போய் கேட்கறதுல பிரயோஜனம் இல்ல. அதனால போய் திருமால்கிட்ட கேக்குறாங்க, இந்த ஜலந்தரனுடைய தொல்லை தாங்கல, எப்படியாவது நீங்க வந்து அவனோட சண்டை போட்டு அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி திருமாலும் சரின்னு அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலும் சண்டைக்கு போறாரு. போய் பயங்கரமா சண்டை போடுறாரு. பல யுகங்களா இந்த சண்டை நடக்குது, ஆனா இந்த ஜலந்தாசுரனை திருமாலால அழிக்க முடியல. இந்த வெற்றி யாருக்குமே இல்ல, ரெண்டு பக்கமும் இல்லாம சண்டை நடந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி திருமாலுக்கு உணர்வு வந்துருது, ஓஹோ இவன் வந்து நம்ம சிவபெருமானுடைய அம்சமாச்சே, அதனால இவனை வந்து அழிக்க முடியாது. இவன்கிட்ட பேசாம நாம என்ன பண்ணும், இவனை போற்றி புகழ்ந்துட்டு இவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் அப்பா நீ பெரிய வீரன்பா, உன்னையெல்லாம் என்னால வெல்ல முடியல, நீ வந்து பெரிய நல்ல ஒரு அசுரன் தான், நீ ஒரு பெரிய வீரன் தான்னு சொல்லி புகழ்ந்துட்டு அந்த இடத்த விட்டு பாராட்டிட்டு நைஸா நழுவிடுறாரு திருமால். எனக்கு தெரியாதுப்பா என்னை ஆள விடுங்கன்னு. உடனே திருப்பி உடனே இந்த இந்திரனுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. அடடா ஏற்கனவே இவனால தானே அந்த அசுர கோபம் வந்து சிவபெருமானுக்கு வந்து பெரிய கோபம், அதனால இந்த இந்திரனுக்கு என்ன ஆயிடுச்சு, அடுத்து இவன் தேவர்கள்ட்டலாம் சண்டை போட்டான், அடுத்து வந்து இந்த ஜலந்தாசுரன் வந்து என்கிட்டதான் வந்து என்னோட இந்திர பதவியைதான் கேட்க போறான், என்கிட்டதான் வந்து சண்டை போட போறான், அதனால எப்பனாலும் நமக்கு ஆபத்து வரும், அதனால நம்ம இப்ப திருப்பி சிவபெருமான் கிட்டே போய் சரண அடைஞ்சிடலாம், அவராலதான் இந்த அசுரன் அழிக்க முடியும்ட்டு அவனுக்கு திருப்பி உணர்வு வந்துருச்சு. திருப்பி ஓடுறான். என்னது சிவபெருமான்கிட்ட கைலாய மலைக்கு ஓடி போய், பெருமானே அடுத்து இந்த ஜலந்தாசுரன் என்னையதான் தாக்க வரான், என்னைய உயிர் பிச்சை கொடுங்க, என்னை காப்பாத்துங்கன்னு கைலாயத்துக்கு ஓடிட்டான். ஓடின உடனே இத வந்து சில தூதர்கள் மூலமா இந்த ஜலந்தரனுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. ஓஹோ நான் இந்த இந்திரனை அழிக்கலாம்னு நினைச்சேன், அவன் போய் நல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி சிவபெருமான்கிட்டே போய் ஒளிஞ்சுக்கிட்டானா, நான் இந்த கைலாயத்துக்கே போறேன், போய் அங்கேயே போய் உன்னை பிடிச்சி அழிக்கிறேன், யாராவது சிவபெருமான் என்கிட்ட என்னை தடுக்க வந்தாருன்னா அவரையும் ஒரே சீவு அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோட கோபத்தோட போறா. எப்படி பத்தியா இவனுக்கு எவ்வளவு ஆணவம் வருது கோபம் வந்தோடனே. உடனே கிளம்பிட்டு அங்க போறான். அந்த சிவபெருமானுடைய அந்த கைலைக்கு போற வழியிலேயே என்ன பண்றாரு, சிவபெருமான் ஒரு சின்ன திருவிளையாடல் பண்றாரு அந்த இடத்துல. நீ பயப்படாத இந்திரா, நான் பாத்துக்கிறேன் இந்த அசுரனு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, ஒரு சின்ன திருவிளையாடல் பண்றாரு. என்னன்னா நரைத்த திருவுருவம், ஒரு வயசான ஒரு கழவனா ஒரு வந்து ஒரு வேஷம் போட்டுட்டு வராரு. எப்படின்னா நான் ரொம்ப நரைச்சு போய் அப்படியே முடியெல்லாம் வெள்ளையாகி அப்படியே இழைச்சி நடுங்கிற ஒரு ரூபத்தோடையும் ஊன்றிய தடியும் கையில வந்து ஒரு குச்சி, ரொம்ப வயசான ஒரு மனுஷனா கையில ஒரு குச்சியும் ஒரு முனிவர் மாதிரி கையில ஒரு கமண்டலமும் ஒரு தளர்ந்த நடையும் மெதுவா நடந்துகிட்டு ஒரு வயசான முனிவர் மாதிரி பெருமான் வருவாரு வராரு. உடனே வரும்போது இந்த எய்தாப்புல யார் வரா, ஜலந்திரன் வரான். இந்த முனிவர் தோட்டத்துக்கு பின்னாடி வந்து இந்த இந்திரன் இந்த தேவர்கள்லாம் வராங்க. இந்த ஜலந்திரனை பார்த்த உடனே இந்த இறைவன் வந்து கையில சிவபெருமான் முதிய தோட்டத்துல இருக்க சிவபெருமான் என்ன கேக்குறாரு, நீ யாரு எங்க போற அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நம்ம ஊர்லலாம் யாராவது புதுசா யாராவது போறாங்கன்னா நம்ம வீட்டுல ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, யார் நீ என்ன இந்த ஊருக்கு புதுசா இருக்கியே எங்க போற அப்படின்னு கேப்பாங்க தானே. அந்த மாதிரி பெருமான் சும்மா விசாரிக்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே இந்த ஜலந்தராசுரனுக்கு அப்படியே ஆணவத்தோட சொல்றான், நான் வந்து கடல் அரசன் மகன்,

பெருமானுக்கு அடுத்தவன், சிவபெருமானுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய நான் ஒரு முனிவன் தான். உன்னோட வல்லமைய பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். உனக்கு சக்தி இருந்தா நான் இப்ப சொல்றத நீ செய் பாக்கலாம் அப்படிங்கிறாராம். எங்க சொல்லுங்க, என்ன செய்ய போடணும், செய்யணும் அப்படிங்கிறான். உடனே இந்த முதிய ரூபத்துல இருக்க இந்த சிவபெருமான் என்ன செய்யறாராம், அவரோட காலால தரையில இப்படி ஒரு கீறி கீறாராம், கீறி கீறி மண்ல அப்படியே கீறி ஒரு சக்கர மாதிரி ரெடி பண்றாராம். ரெடி பண்ணி இந்த சக்கரத்தை நான் என் காலால வச்சிருக்கேன், இத என்ன செய்யற, இதை எடுத்து உன்னோட தலையில வச்சு கொஞ்ச நேரம் வச்சிருக்க முடியுமா, அந்த சக்தி உனக்கு இருக்கா, எங்க அப்படி நீ சக்தியானவன் அந்த இதை எடுத்து தலையில வைப்பாக்கலாம் அப்படின்னு சொல்றாராம். ஏன்னா அவன் கோபம் எங்க இருக்கு, இப்ப அவன் தலையில இருக்கு, அவன் ஆணவம் எங்க இருக்கு, அவன் தலை கணத்துல இருக்கு, தலை கணம் பிடிச்சிருக்கான். உடனே என்ன சார் அவன், இது என்ன ஒரு பெரிய விஷயம், இந்தா இப்ப சேரம்பார் அப்படின்னு சொல்றானா அந்த ஜலந்தாசுரன். பெருமானோ கால வந்து ஒரு சக்கரத்தை உண்டு பண்ணி கீறி ஒரு சக்கரமாக்கிடுறாரு. அவனும் அதை அப்படியே ஆணவத்தோட எடுத்து அப்படியே தூக்கிடலான்னு முதல்ல அப்படி ஒரு விரல வச்சு அப்படி தூக்கு பாக்குறான், முடியல. அப்புறம் ஒரு கை வச்சு தூக்குறான், முடியல. ரெண்டு கை வச்சு தூக்குறான், அப்பயும் முடியல. இழுத்து தம் கட்டி தூக்கி அவனான் தலையில வச்ச உடனே என்ன ஆகுது, அப்படி லேசா அவனை தூக்குறதுக்கு பெருமான் சக்தி கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் அப்படி தூக்கி அப்படியே கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தூக்கி தலையில வச்சுறான். தலையில வச்ச உடனே அந்த சக்கரை என்ன ஆகுது, அப்படியே சருன்னு சுத்தி அவனோட உடம்பையே அப்படியே கிழிச்சிருச்சு. அப்படியே தலையில இருந்து உள்ள கிழிச்சு ஜலந்தராசுர அசுரன் இறந்து போயிட்டான். பெருமான் என்ன எப்படி எவ்வளவு நேக்கா அவனவர் எப்படி பண்ணிட்டாரு பத்தி, அவனோட ஆணவத்தையும் அடக்கிட்டாரு, அவனையும் அழிச்சிட்டாரு. உடனே என்னாச்சு, அவன் அப்படியே வச்ச உடனே ரெண்டா பிளந்து அவன் உடம்புல இருந்து ரத்தம் போய் அவனோட உயிரே போயிடுச்சு. திருப்பி அந்த சக்கரப்படை இறைவன்கிட்டே வந்துருச்சு, அதான் சக்கரம். ஆனா அந்த அசுரர் கூட்டத்தையே சிவபெருமான் தன்னோட அப்படியே கண் பார்வையிலே தீயா ஆக்கி பொசுக்கிட்டாரான். என் கூட வந்த மத்த அசுரர்கள் எல்லாம் சாம்பலாக்கி அவரோட உண்மை ரூபத்தை காட்டின உடனே மத்தவங்க எல்லாம் அந்த தேவர்கள் இந்திரன் இவங்க எல்லாம் சிவபெருமான போற்றி வணங்கி, பெருமானே நாங்கெல்லாம் வந்து சாதாரணமா கோபப்படுறோம் ஈஸியா எல்லாரும், ஆனா அதனுடைய பலன் எங்களுக்கு தெரியறதில்ல, அதை உணர்த்துறதுக்காக நீங்க கோபப்படுற மாதிரி எங்க மேல கோபப்பட்டு அதுல இருந்து ஒரு அசுரனை உருவாக்கி எங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்சிட்டீங்க, இனிமே இந்த கோபத்தை வந்து நாங்க வராம போற்றி பாதுகா முடிந்த அளவுக்கு இது பண்றோம். அப்படி இந்த கோபம் வந்து தீராம அதிகமா இருக்கிறவங்க இந்த மூர்த்தியை தான் வழிபடணும். யார தெரியுமா, ஜலந்திரவத மூர்த்தி அப்படிங்கிற பேர் வந்து இறைவனுக்கு வந்துச்சு. அந்த மூர்த்தியை வழிபட்டோம்னா நமக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபம் அதிகமா வருது இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு பெருமானுடைய அருள் வந்து வழிகாட்டும். நீங்க குழந்தைங்க மட்டும் இல்ல கண்ணா, பெரியவங்க கூட இப்ப உங்களை விட அதிகமா கோபப்படுறது யாரு, பெரியவங்க தான். அப்ப அப்படி இருக்க அந்த பெரியவங்க என்ன மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேருக்கு கோபம் வந்தாலும் அவங்க எல்லாம் இந்த ஜலந்திரவத மூர்த்திய வணங்கி நம்மளுடைய கோபத்தை குறைச்சு இன்பமயமான இறைவனுடைய அருள் தரக்கூடிய ஒரு வாழ்வை வாழலாம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரியா, இந்த ஜலந்திரவத மூர்த்தியுடைய புகழ் உனக்கு தெரியுதா? இந்த இந்த இடம் நிகழ்ந்தது வந்து சொல்றது வந்து காசியில நடந்திருக்குன்னு கொஞ்சம் சொல்றாங்க, இமயமலையில நடந்ததாவும் சொல்றாங்க. ஆனா இந்த ஜலந்திரவத மூர்த்திக்கு இப்ப இங்க எங்க கோவில் இருக்குன்னா, என் பெரும் வீரட்ட தலங்கள்ல ஐந்தாவதா இருக்கக்கூடிய திருவிற்குடி அப்படிங்கிற இடத்துல இவருக்கு வந்து பெருமான் வந்து அங்க இருக்காரு இந்த ஜலந்திரவத மூர்த்தி. அதாவது திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம்ங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கு. திருவாரூர் வந்து 8 கிலோமீட்டர் போனா இங்க இருக்கக்கூடிய இறைவன் பேர் வந்து வீரட்டேஸ்வரர், இறை வந்து குழலம்மை அப்படிங்கிற பேர்ல இறைவன் அங்க இருக்காரு. நாம அந்த இடத்துக்கு முடிஞ்சா போயிட்டு வரலாம். அதற்கு முன்னாடி அங்க இருக்க இறைவனை நினைச்சு வணங்கி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கோபத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். சரியா, அது இல்லாம நீ உன்னுடைய நண்பனுக்கு சொல்லு இந்த கதையையும் இந்த தலத்தை பத்தியும் சொல்லி, இறைவனை பத்தி நினைச்சு வணங்க சொல்லி, அவனுடைய கோபம் எல்லாம் குறைஞ்சு அவனுக்கும் சீக்கிரம் நல்ல பேர் கிடைக்கும். சரியா, அந்த கோபம்ங்கிற அசுரன் நம்மளை விட்டு போகணும்னா சக்கராயுதம், இறைவனுடைய சக்கராயுதம் வந்து நம்மளுடைய கோபத்தை அழிக்கணும் அப்படின்னா
அதுக்கு இறைவனுடைய அருள் நமக்கு வேணும். ஆணவம்.

0: இந்த கோபம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது, சரியா? அதுல இருந்து இதுல இருந்து இந்த கதை புரியுதா உனக்கு? உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவியா? என்ன சொல்லுவ?
1: நான் வந்து கோபப்படாதுன்னு சொல்லுவேன்.
0: அப்புறம் இந்த கதையை சொல்லுவியா? கோபப்பட்டா என்ன நடக்கும்னு? இப்ப நல்லா புரியுதா? அடுத்த கதைக்கு போலாமா?
2: ஓம் நமசிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: தனது கணவரின் மனநிலை இவ்வாறு வேறானமை கண்டு எவ்வளவோ அவருடன் உரையாட முயன்றும் ஒரு வார்த்தையும் பேசாதிருக்கும் நிலை கண்டு அவருடன் அணையாது துயிலும் கொள்ளாதிருந்த மூலரின் மனைவி மறுநாள் காலை அவ்வூரில் உள்ள பெரியோர்கள் பலர் முன்னிலையில் தன் கணவனுக்கு நேர்ந்த மனமாற்றத்தை எடுத்துச் சொல்ல அவர்கள் திருமூலரை காண பொதுமடத்திற்கு செல்லுகின்றனர்.
1: இடம் சாத்தனூர் பொதுமடம்.
2: மூலா மூலா, உன்னை காண நம் ஊரில் உள்ள பெரியோர்கள் வந்துள்ளனர்.
3: மூலனே, உனக்கு என்ன வாயிற்று? நீ மனம் முடித்த மனைவியுடன் வாழாது? இவ்வாறு பொதுமடத்தில் தங்குவது தவறென்று உனக்கு தெரியவில்லையா?
4: பசுக்களாகிய ஆன்மாக்களின் தலைவனாகிய எந்தை பசுபதியார் திருவடிகளை தவிர எமக்கு வேறு எந்த பற்றும் இல்லை.
5: பெரியவங்களே, பாத்தீங்களா, என் மாமா என்ன பேசுதுன்னே புரியல. இதுக்கு பித்து ஏதும் புடிச்சிருச்சா இல்ல காத்து கருப்பு ஏதும் புடிச்சிருச்சா? ஒன்னும் புரியலையே.
6: பெண்ணே, சற்று பொறுமையாக இரு. ஏன் இத்துணை பித்திருக்கின்றாய்? மூலனே, உன் மனைவி மற்றும் சுற்றத்தாரின் வருத்தம் உனக்கு புரியவில்லையா?
4: சிவத்தை சார்ந்தாரின்றி எமக்கு வேறு சுற்றமும் இல்லை, இப்பெண்ணோடு எந்த பந்தமும் இல்லை.
7: தெளிந்த ஞானத்துடன் இவர் பேசுவதை பார்க்கும் பொழுது இவர் நம் ஆணையரை மேய்க்கும் மூலனாக தெரியவில்லை. முற்றும் துறந்த ஞான வடிவேயான முனிவராக தெரிகிறார். பெண்ணே, நீ நினைந்தவாறு இவர் உன்னுடைய கணவரும் அல்லர். பித்து பேய் முதலியவற்றால் மனமாற்றம் அடைந்தாரும் அல்லர். பொருள் அல்லவற்றையும் பொருளாக கருதும் மன வேறுபாடுகள் என்றும் நீங்கி தெளிந்த மனநிலை உடையவராய் யாவர்க்கும் இறைவனாம் சிவத்தின் மீது கொண்ட பேரன்பினால் அப்பெருமானிடம் ஒன்றுபட்ட உள்ளத்தால் மீதூர்ந்த பெருமை உடையவராய் உள்ளார். இச்சிவயோக நிலையின் தன்மை யாராலும் அளத்தற்கரிதாகும்.
6: பின்னே, இவர் ஒரு சிவயோகிதான். இருவகை பற்றுக்களையும் நீக்கிய மேலான உபதேசத்தினால் ஈசன் திருவடிகளை பெற்றிருப்பவராகிய ஞானிகளைப் போன்று அவர் முழுவதும் உணர்ந்த முனிவராயுள்ளார். இவர் உங்களது சுற்றத் தொடர்பிற்கு உரியவர் அல்லர்.
7: இப்பெண்ணை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள்.
6: சிவயோகியாரே, தாங்களை வணங்குகின்றோம்.
8: ஓம் நமசிவாய்.
9: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.

0: காத்த யானை அருள் புரிந்து ஓர் உயிர் வேறு செய்தான் முடித்தாமலை உத்தமணி. நம பார்வதி பதை மகாதேவ சிவனையச் செல்வர்களே, இன்னைக்கு நாம் தினந்தோறும் பாடுகின்ற ரெண்டு பாடல்கள். ஒரு பாடலுக்கு குரு மரபு வாழ்த்துன்னு பேர், இன்னொரு பாடலுக்கு மங்கள வாழ்த்துன்னு பேர். இதனுடைய உண்மையான பொருளை நாம் தெரிந்து கொண்டால் சைவ சித்தாந்தத்தை பற்றியும் பல செய்திகளை இங்கே தெரிந்து கொள்ளலாம். ஆக இன்றைக்கு திருக்கைலாய பரம்பரை என்கின்ற ஒரு தலைப்பிலே சிந்தித்தால் பல செய்திகளை நாம் தொகுத்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவே திருக்கைலாய பரம்பரை என்பதை சிந்திப்பதற்கு முன்னால் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கைலாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கைலாயம்னா என்ன? இப்பொழுதெல்லாம் கைலாய யாத்திரைன்னு போறாங்க, கைலை மணின்னு ஒரு பட்டம் வேற போட்டுக்கிறாங்க, கைலாய யாத்திரை. அவன் ஹஜ் யாத்திரை போயிட்டு வந்தா ஹாஜியார்னு போட்டான் இல்லையா? அது கிறிஸ்தவர்கள் பெத்லகேமுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய யாத்திரையாக கருதுகிறார்கள். நாமளும் கைலாயத்துக்கு போயிட்டு வந்தா கைலை மணி அப்படின்னு போட்டுக்கிறோம். ஆக இந்த கைலாயம் என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பூலோகத்திலே அவதாரம் செய்வதற்கு முன்பாக கைலாயத்திலே தொண்டு செய்து கொண்டு இருந்தார். அப்பொழுது அவருடைய பெயர் ஹால ஹால சுந்தரன். ஆகவே அவர் கைலாயத்திலிருந்து வந்தார், மறுபடியும் கைலாயத்துக்கே போயிடுறார். வெள்ளை யானையிலே ஏறி கைலாயத்திற்கு சென்றார். அதான் நான் பாடின பாட்டு. அப்படியானால் சுந்தரமூர்த்திகள் சாமிகள் தொண்டு செய்து கொண்டிருந்த கைலாயம், திரும்ப போன கைலாயம் எது? ஒரு கேள்வி. இந்த கைலாயத்தை பற்றி பல செய்திகள் வருகின்றன திருமுறைகளிலே. அப்பர் சுவாமிகள் காசியிலே இருந்து வடநாடு யாத்திரை போனார். காசி வரைக்கும் அடியார்களோடு போனார். காசிக்கு அப்புறம் அடியார்களை நிறுத்திவிட்டு தான் மட்டும் சென்றார் என்று ஒரு வரலாறு வருகிறது. அப்புறம் கைலாயத்துக்கு உடலெல்லாம் தேயும்படியாக, எலும்புகள் எல்லாம் தேயும்படியாக, ரத்தம் எல்லாம் கொட்டும்படியாக நடந்து சென்றார், ஊர்ந்து சென்றார். முதல் நடந்து சென்றார், அப்புறம் ஊர்ந்து சென்றார், அப்புறம் உருண்டு சென்றார். போயிட்டே இருந்தார், சாமி காட்சி புரிய வரையும் போயிட்டே இருந்தார். அப்படியானால் அந்த அப்பர் சுவாமிகள் நடந்து சென்ற கைலாயம் எது? காரைக்கால் அம்மையார் கைலாயத்திற்கு தலையாரை நடந்து சென்றார், பேருவடிவமுட்டு சென்றார். படிக்கிறோம், ஔவையார் விநாயகர்களை ஊதி கைலாயத்துக்கு போனார். ஒரு செய்திவர் திருமூலர் கைலாயத்திலிருந்து வந்தார். பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணம் கைலாயத்தில் நடந்தது. மெய்கண்ட தேவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய பரஞ்சோதி மகாமுனிவர் கைலாயத்திலிருந்து புதிய மலையை நோக்கி செல்லுகின்ற வழியிலே தான் மெய்கண்டாருக்கு தீட்சை பண்ணி வச்சார். அப்படியானால் எத்தனை இந்த கைலாயம், இந்த இமயமலையில் இருக்க கைலாயம் தான் நம்ம கைலாயமா? இப்பொழுது நாம் கைலாயம் என்று சொல்லிக்கொண்டு அந்த கைலாயம் இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை, அது வேற, அது வேற நாட்டுக்கு சொந்தமா இருக்குது இப்ப அந்த இடம். அது இந்த கைலாயம் தான் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடமா என்று நமக்கு ஒரு ஐயம் வருகிறது. அப்படியானால் இந்த இடத்தை நீங்கள் சிந்தித்தீர்கள் சொன்னால், கைலாயம் என்பது மூன்று வகை கைலாயம் இருக்கிறது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தது இந்த இமயமலையில் உள்ள கைலாயத்தில் இருந்து இல்லை, ஆனால் அப்பர் சுவாமி நடந்தது இந்த இமயமலையில் உள்ள கைலாயம் தான். விநாயகர்கள் பாடி ஔவையார் போன கைலாயம், அது வேற கைலாயம். பார்வதி கல்யாணம் நடந்த கல்யாணம், பார்வதினு ஏன் பேர் வந்தது? பார்வதினு ஏன் பேர்? பர்வதராஜனுடைய மகள், பர்வதராஜனுடைய மகள் பார்வதி. இந்த பார்வதியை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தார் அமெரிக்க சுவாமி, மவுண்டன்ஸ் டாட்டர் அப்படின்னு போட்டார். அப்படிதான் டிக்ஷனரி போட்டிருக்காரு. பார்வதி தமிழ் சொல்லிருக்கிறா, இங்கிலீஷ் போட்டிருக்க ரொம்ப அருமையா இருக்கு. பார்வதி மவுண்டன்ஸ் டாட்டர் அப்படின்னு. அப்படியானால் அந்த பார்வதி என்ன, பர்வதராஜன் யார், எந்த நாட்டை ஆண்டான்? இந்த பர்வதராஜனுடைய மகள் தான் பார்வதி. அந்த பர்வதராஜன் எந்த நாட்டை ஆண்டார்? இதுல ஒரு சந்தேகம் வருது நமக்கு. இந்த புராணங்களையும் சாஸ்திரங்களையும் போட்டு குழப்பறதுனாலதான். அப்படியானால் அதான் சொன்னாங்க பெரியவங்க, இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாத்திரம் தோத்திரம் புராணங்கள் இந்த மூன்றிலையும் தெளிவிருக்கணும். அப்பதான் ஆராய்ச்சி பண்ண முடியும். இன்னைக்கு புராணத்தை ஆராய்ச்சி பண்றவங்க போனா எப்படி ஆராய்ச்சி பண்றான், சாத்திரத்தையும் தோத்திரத்தையும் தூக்கி வச்சுட்டு தான் புராணத்தை எழுதுறான். அது அந்த பர்வதராஜன் யாருன்னு கேட்டா இமயமலையினுடைய அதிதெய்வம். இந்த இமயமலைக்கு ஒரு அதிதெய்வம் இருக்கு. அவன் நம்மள மாதிரி ஒரு நாட்டை ஆளல. இந்த இமயமலையினுடைய அதிதெய்வம் பர்வதராஜன். அவளுக்கு மகனாக வந்தாள் பார்வதி. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தது இந்த கைலாயம் இல்லைன்ட்டீங்க. அது இமயமலையில உள்ள கைலாயம் கிடையாது. திருமலை சிறப்பு எடுத்தவொடனே பெரிய புராணத்துல அதுதான் திருமலை. நமக்கு திருமலைன்னு சொன்னா கைலாய மலை தான். ஆனா இப்ப திருமலை திருப்பதி தேவஸ்தானம்னு வேற ஒண்ணுக்கு போட்டுட்டு இருக்கான். நமக்கு வந்து திருமலைன்னு சேர்க்கிறார், எதை சொல்றார், இந்த திருப்பதியை சொல்லல. அது அவர் சொல்லுவது கைலாயத்தை தான் திருமலைங்கிறார். திருமலை சருக்கம் எடுத்தவொடனே அப்படியானால் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக நமக்கு ஒருவர் விளக்கி இருக்கிறார். அவர் பாம்பன் சுவாமிகள் இதை தெளிவாக விளக்கி இருக்கிறார். இமயமலையில இருக்கக்கூடிய கைலாயம் பூலோக கைலாயம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இமயமலையில் இருக்கக்கூடிய கைலாயம் இருக்கே அதுவும் கைலாயம் தான், அதுக்கு பேரு பூலோக கைலாயம். அப்புறம் மேருமலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மேருமலை வேற இமயமலை வேற தெரிஞ்சுக்கணும். இமயமலையை மேருமலை என்று சொல்வது உபச்சாரம், அவ்வளவுதான். உண்மையான மேருமலை இமயமலை இல்லை. நம்ம கண்ணுக்கு தெரியற மலை இமயமலை. கண்ணுக்கு தெரியாத மலை ஒண்ணு இருக்கு. அது எந்த கண்ணுக்கு தெரியும்னா, யோக காட்சிக்கு மட்டுமே தெரியக்கூடிய மலை ஒண்ணு இருக்கு. சிவ யோகிகள் கண்ணுக்கு மட்டும் தெரியும், சிவயோகம் பயில்கின்றவர்களுக்கு மட்டும் தெரியும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா அதுதான் ஒரு மலை, மேருமலை. சரி, சிவபெருமான் வில்லாக ஒழித்தாரே, வில்லாக வந்து எந்த மலையை வளர்ச்சார் அப்படின்னு கேட்டா இமயமலைன்னு சொல்லல, மேருமலைன்னு தான் சொல்லிருக்காங்க. இல்லையா, அது சிவஞான போக்குறே வருது இல்லையா. மலை வில்லார், மலையை இல்லாத உடையவர்னு வச்சுக்கலாம், மலை இல்லாமல் செய்தவர்னு வச்சுக்கலாம் இல்லையா சாமி இல்லையா. அப்ப சிவபெருமான் வில்லாக வளைத்தது எந்த மலை என்றால் மேருமலை. அந்த மேருமலைனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது யோகிகள் காட்சிக்கு மட்டும் தெரியக்கூடிய மலை என்பது ஒன்று. அது பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பிரம்மனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட உலகங்கள், அதுக்கு பேர் பிரம்மா பிரம்மாண்டங்கள்னு பேர். அதை வச்சுதான் ஒரு வார்த்தை வந்து பிரம்மாண்டமான ஊர்வலம். ஒரு பத்து பேர் போனா கூட பிரம்மாண்டமான ஊர்வலம்னு போட்டுருவான். இந்த பிரம்மாண்டம்னா என்ன அர்த்தம், பிரம்மனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அண்டம் பிரம்மாண்டம். இந்த பிரம்மனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அண்டங்கள் அவ்வளவுமே இயங்குவதற்கு காரணமாக ஒரு ஆக்சிஸ் இருக்கலாம், ஆக்சிஸ் இல்லையா, அச்சு. இப்ப நம்ம பூகோள சாஸ்திரம் படிக்க போனா இந்த பூமி உருண்டையை நேர வச்சிருக்க மாட்டான் இல்லையா. இந்த பூமி சுத்துது, ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள். பூமி சுத்துதான், அது தன்னையும் சுத்துது சூரியனையும் சுத்துது. அது மட்டுமல்ல, 23 டிகிரி சாஞ்சுகிட்டு சுத்துது. அது வேற யார் சார் அழகான்னு தெரியல, விஞ்ஞானியும் சொல்கிறார்கள், விஞ்ஞானி சொன்னா ஒத்துக்க வேண்டியதான். அப்ப அந்த மேரு என்றால் என்ன என்று கேட்டால், ஒரு சந்தேகம் இப்ப உனக்கு நல்லா, மேருன்னா பெரிய சயின்டிபிக் ஆன்சர் நான் கொடுக்க போறேன். மேருன்னா என்ன, மேருமலை. இந்த பிரம்ம அண்டங்கள் அத்தனையும் இயங்குவதற்காக, பிரம்மாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அண்டங்கள் அத்தனையும் இயங்குவதற்காக ஒரு அச்சு இருக்கிறது. அந்த அச்சுதான் மேருமலை. இமயமலைக்கு மேருமலை என்று சொல்வது உபசாரம், அவ்வளவுதான், உண்மை அல்ல. இப்ப ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, சந்திரன் பூமியை சுத்துது, பூமி சூரியனை சுத்துது, சூரியன் சூரிய குடும்பம் எதை சுத்துது அப்படின்னு கேட்டா பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்க, விஞ்ஞானி என்ன சொல்றான், சூரியனும் ஒரு ஒன்றை மையமாக வைத்துக் கொண்டு ஏதாவது சுத்துதான், வளம் வருதா, ஒரு ஆர்பிட். சூரியனுடைய சூரிய குடும்பம் சொன்னாங்க, சோலார் ஆர்பிட், சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டத்துக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு ஆர்பிட் இருக்கா இல்லையா? பூமி சுத்துறதுக்கு ஒரு ஆர்பிட் இருக்கு, அது ஒரு சூரியனுக்கு ஒரு ஆர்பிட் இருக்கா? என்ன விஞ்ஞானி என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு, ஒரு ஆர்பிட் இருக்கு, அந்த ஆர்பிட்டை நாங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியல. There is a specified orbit. ஆனா நாங்க எங்க கருவிகள்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச உண்மை. விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த சூரியன் மேருமலையை மையமாக வைத்துக் கொண்டுதான் சுழந்து வருகிறது. The whole solar system. அது மேருமலையை மையமாக வைத்துக் கொண்டு வருகிறது. அது மேரு வளர்ந்திருதரா, அது கிளாக் வைஸ்ல தான் போகுது, ஆன்டி கிளாக் வைஸ்ல போகல. அது இளங்கோடியில சொன்னார், ஞாயிறு ஓட்டுதும் ஞாயிறு ஓட்டுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளர்ந்திருதலான். மேருமலையை வளமா தெரியுது சூரியன் இளங்கோடியில சொல்லிட்டார். அதுபோல நம்ம நக்கீர சொன்னார், வளன் ஏறு திரிதரு பலர்வுகள் ஞாயிறு கடக்கண்டாங்கு. அப்ப என்ன தெரியுது கேட்டா, இந்த சூரியன் எதை மையமாக கொண்டு சுற்றுகிறதோ அந்த ஆர்பிட் முடிகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் கண்டுபிடிக்கல இல்லையா. இப்ப பூமி சூரியனை சுற்றுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னா 364 கால் நாள் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அது சுத்திவதை எவ்வளவு நாள் ஆகும் கண்டுபிடிக்கல, அது பல கற்பங்கள் ஆகும்னு சொல்லுது சாஸ்திரம். ஆக என்ன தெரியுதுன்னா, சூரிய சிஸ்டம், சூரிய குடும்பம் எதை மையமாக வைத்துக் கொண்டு சுழந்து வருகிறதோ அதுதான் மேருமலை. அந்த மேருமலையினுடைய உச்சியில ஒரு கைலாயம் இருக்கு. நம்ம மேருமலையவே கண்டுபிடிக்கல, அப்புறம் கைலாயத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே அதுக்கு பேர் மேரு கைலாயம் வச்சான். அதுக்கப்புறம் சைவ சித்தாந்த தத்துவத்தில் 26வது தத்துவம் அராக தத்துவம். அதாவது 36 தத்துவங்கள்ல 35 தத்துவங்களில் உலகங்கள் இருக்கின்றன. புருட தத்துவத்தில் மட்டும்தான் உலகம் இல்லை. அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்ற முடிவு. தத்துவம் 36, அதுல புருடன் என்ற தத்துவம் தத்துவமாக வைத்து எண்ணப்பட்டிருக்கிறது, ஆனால் அங்கே உலகங்கள் இல்லை. மிச்சம் 35 தத்துவத்திலையும் உலகம் இருக்கு அப்படின்னாச்சு. அங்க உலகம் இருக்கு, அங்க வாழக்கூடிய ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்களே, அந்த உலகங்கள் எல்லாம் உயிரினங்கள் இருக்கான்னு கேட்டார். உலகங்கள் இருக்கின்றன, அங்கே போனங்கள் இருக்கின்றன, அந்த போனங்களிலே போனவாசிகள் இருக்கிறார்கள், அந்த போனவாசிகளை அதிட்டிக்கக்கூடிய அதிதெய்வங்கள் இருக்கிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. தத்துவாதிபதிகள் என்று சொல்வார் சுவாமி பாஷ்யத்தில். ஒவ்வொரு தத்துவத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய அதிதெய்வம் ஒன்று இருக்குங்கிறார், தத்துவாதிபதிகள். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த புருட தத்துவம் இந்த வேலை உலகம் இல்லை, உலகம் இருக்குன்னு தெரியுது இல்லையா. அந்த 26 புருட தத்துவத்துக்கு மேல இருக்கக்கூடிய 26வது தத்துவம் அராகம். அந்த அராக தத்துவத்துல ஒரு கைலாயம் இருக்குது, அதுக்கு பேரு ஸ்ரீ கைலாயம். அந்த ஸ்ரீ கைலாயம் என்பதான் அருமையா தமிழ்ல அவர் வந்து திருமலைன்னு வச்சார். அப்ப என்ன தெரியுதுன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தது ஸ்ரீ கைலாயத்திலிருந்து, மறுபடியும் போனதும் ஸ்ரீ கைலாயம், இந்த இமயமலையோட கைலாயத்துக்கு போல. ஆனா அப்பர் சுவாமிகள் நடந்தது இந்த பூலோக கைலாயம், காரைக்காலம் நடந்தது இந்த பூலோக கைலாயம், இப்ப திருமூலர் வந்தது ஸ்ரீ கைலாயம், பார்வதிகள நடந்தது ஸ்ரீ கைலாயம், பரஞ்சோதி முனிவர் இங்கிருந்து பொதியமலையை நோக்கி அவர் படப்பட்டு வந்தது பூலோக கைலாயம். என்ன தெரியுதுன்னா, கைலாயம் என்ற சொல் இந்த மூன்று கைலாயத்தையும் உணர்த்தும். இடம் நோக்கி பொருள் கொள்க. ஆகவே என்ன சொன்னார் என்றால், இப்பொழுது ஒரு சந்தேகம் நமக்கு என்னன்னு கேட்டா, சிவன் கோயில் அன்னைக்கு சொன்ன ஆலய வழிபாட்டை பேசும்பொழுது அதிகாரநந்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னு சொன்னேன், உடல் மனித உடம்பாக இருக்கும், முகம் மட்டும் காளி முகமாக இருக்கும், அவர் தான் அதிகாரநந்தி. அந்த அதிகார நந்திகிட்ட இருந்துதான், அதிகார நந்தினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், திருக்கைலாய மலையை காவல் செய்யக்கூடிய செக்யூரிட்டி ஆபீசர் அப்படின்னா புரியும். அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழில்மை பூண்டு நங்குரு மரபிற்கெல்லாம் முதற்குருநாதனாகி பங்கயம் துவரனாரும் வேத்திர படை கொடுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி அப்படின்னு. அப்ப அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழில்மை பூண்டு, அதாவது அகம்படி தொழில்மைனா சுவாமிக்கு அணுக்கமாக இருந்து கொண்டு இல்லையா. ஒரு ஆபீஸ் எடுக்காருன்னா அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி எப்பனாலும் உள்ள போயிட்டு வரலாம், நீங்களும் அனுமதி வாங்கிட்டு போனோம் இல்லையா. ஒரு பெரிய செக்ரட்டரி கவர்மெண்ட் வச்சுக்கிறீங்களேன், அவருக்கு செக்ரட்டரி இருக்கிறார், இல்ல மந்திரிக்கு செக்ரட்டரினா பிரைவேட் செக்ரட்டரி வந்து மந்திரி முகப்பதில் அனுமதி வாங்கணுமா? வேண்டியதில்லை. அவர் எப்பனாலும் போவார், எப்பனாலும் வருவார். அதுபோல அகம்படி தொழில்மை உண்டு அப்படின்னாரு. அந்த நந்திகளத்தில இருந்து நமக்கு வந்ததுதான் சிவஞான போதம். சிவஞான போத பாயிரத்தில் ஒன்று நடத்துனீங்க ஐயா, நடத்துறாங்க சிவஞான போதம் என்னன்னு சொன்னாரு, நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம். சிவஞான போதத்தை கொடுத்தது யாரு, வாங்கினது யாருன்னு கேட்டார். நந்தி, அதிகார நந்தி, முனி கணம். முனி கணம்னா என்ன அர்த்தம்? முனிவர்களுடைய கூட்டம், நான்கு முனிவர்கள். அவர்கள் தான் யாருன்னா சனற்குமார முனிவர், சனகர், சனாதனர் என்று சொல்லக்கூடிய நான்கு முனிவர்கள், பிரம்மாவுடைய மானசபுத்திரர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இப்போ அந்த நந்தி தேவரிடத்தில் இருந்துதான் அவருக்கு என்னென்ன பேரலா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதிகார நந்தி அப்படின்னு சொல்லலாம். நம்ம குருமரபு வாழ்த்துல என்ன வார்த்தை இருக்கு? சைலாதி மரபுடையோ. சைலாதினா என்ன அர்த்தம்? சிலாதர முனிவருடைய மகன் சைலாதி. ஆகவே சைலாதி என்பது ஒரு சிறப்பு பெயர். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சிவலோகத்தில் இருக்கக்கூடிய பதவிகள் வேற, அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆள் வேற இல்லையா? அதனால தெரிஞ்சுக்கணும், அந்த கான்செப்ட மறந்துடக்கூடாது. இந்த ஆலய வழிபாடுல கூட கேள்விகள் சில பேர் வந்து இந்த டிண்டி முண்டியா இருந்தவங்க எழுதி இருக்காங்க. அப்படி இல்ல, டிண்டி முண்டிங்கிறது அந்த பதம், அந்த ஆள் பெயர் இல்ல. அதுபோல அதிகார நந்தி என்பது பதவியினுடைய பெயர். அந்த பதவியை இன்றைக்கு அந்த பதவியில இருக்கிறவர் யார், ஒரு பதவியில் சொன்னக்கானது அந்த பதவியில் இப்ப யார் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த பதவியில இப்ப இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் திருவையாற்றில் அவதாரம் செய்து செப்பேஸ்வரன் என்ற இயற்பெயரை உடைய, அவருக்கு பேர் அப்பா வச்ச பெயர் செப்பேஸ்வரன், செப்பேஸ்வரன் என்ற இயற்பெயரை உடையவரும் சிலாதர முனிவருடைய மகனாக தோன்றியவருமாகிய அதிகார நந்தி என்பது ஒரு பதவி பற்றி வந்த பெயர். அவ்வளவுதான். அவருக்கு என்னென்ன பெயர்லாம் இருக்கு சாஸ்திரத்தன் கேட்டீங்கன்னா, நம்முடைய முதற்குறவர்னு சொல்லலாம், அபர பரமேஸ்வரன் என்று அவருக்கு சிறப்பு பெயர் உண்டு. சிவபெருமான் பரமேஸ்வரன், அவர் அபர பரமேஸ்வரர். இன்னொன்னு அவருக்கு பேர் பாருங்க, திவிதீய சம்பு. சம்பு, சம்புனா என்னத்தான்? சுகத்திற்கு உறைவிடமாக இருப்பவன். சங்கரன் என்றால் சுகத்தை செய்பவன். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். சம்கரன், சுகத்தை கொடுப்பவன் சங்கரன், அந்த சுகத்திற்கு இருப்பிடமாக இருப்பவன் சம்பு. சங்கர சங்கர சம்போ, சிவ சங்கர சங்கர சங்கர சம்போ. நம்ம பஜனை பாடலாம் இப்படிதான் பாடியிருக்காங்க பெரியவங்க எல்லாம். இந்த சங்கரன் சம்பு என்பது அவருடைய, அதாவது கோஷியா உச்சரிக்கக்கூடிய சொற்கள் சிறந்த சொற்கள். இந்த சிவன் பவன் கோஷியா சொல்லப்படாது, அது தனியாக சொல்லணும். சிலது கோஷியா சொல்லலாம், கோரஸ், அந்த கோரசாக சொல்வதற்கு சிறந்த பெயர்கள் சங்கரன் சம்பு. ஆகவே அவருக்கு பேர் என்ன கேட்டா, திவிதீய சம்பு, இரண்டாவது சம்புன்னு அர்த்தம். திவிதீய சம்புனா செகண்ட், மினிஸ்ட்ரியில நம்பர் ஒன் டூன்னு சொல்றாங்க இல்லையா. அடுத்தால சிவஞான போதம் என்ற ஞான சாஸ்திரத்தையே நமக்கு தந்தவர் அவர் தான். அதை சொன்னவர் யாரு? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். அவருக்கு இவருக்காக வந்து தனியா ஒரு கிளாஸ் எடுத்தார். வரலாறு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் போய் அவர் அதிகாரம் நந்தி சிவபெருமான கையை கட்டி நின்னார். சிவபெருமான் சொன்னா, இந்த இடத்துல சிவபெருமான் யாரு? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன், அவருடைய தலைவர். அவ போய் நிக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சது, நீ ஏதோ சந்தேகத்துல அப்படியே பெரியவங்க தெரிஞ்சுக்கொள்வாங்க, குறிப்பாக அறியணும் இல்லையா. இப்படி இப்ப பெரிய ஆள்கிட்ட போய் இப்படி நின்னம்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்னு சொல்ல விரும்புறோம், ஆனா கொஞ்சம் பயமா இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் தலையை சொல்லியிருக்க அர்த்தம். அதுபோல ஒரு நாள் தலையை சொல்லிட்டு நின்னார். ஆனா நம்ம நம்ம மாதிரி ஆனா கேட்டு தெரியும் என்ன வேணும்னு. அவருக்கு அப்படி இல்லை, நீ எதுக்காக வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். சிவாகமங்களை எல்லாம் படித்து விட்டு உனக்கு சந்தேகம் வந்திருக்கு, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிற, கேட்காம சொல்லிட்டார் சாமி. ஆகவே அந்த சந்தேகம் என்னன்னா, ஒவ்வொரு ஆகமத்திலையும் பொருள் வேறு வேறாக சொல்லப்பட்டிருக்கிறதே, உண்மையிலேயே பொருள் எத்தனை உனக்கு சந்தேகம் வந்திருக்குது. இந்த சந்தேகத்துக்கு ஆகமத்திலே பதில் இருக்கு, ஒரு ஆகமத்துல பதில் இருக்கு. அந்த ஆகமத்தை எடுத்து படி, நான் அர்த்தம் சொல்றேன். அதுதான் சிவஞான போதம். நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம். ஆகவே சிவஞான போதத்தை நமக்கு தந்தவர். அப்புறம் திருவையாற்றில் அவதாரம் பண்ணது எப்படி சண்டீஸ்வரனாயினால் சிறிச்சேங்கலூர் அவதாரம் பண்ணவர் தான் இன்னைக்கு அந்த துணிச்சண்டருங்கிற பதவியில் இருக்கிறாருன்னு சொன்னேன். அதே போல அதிகாரநந்தி என்ற பதவியில இன்னைக்கு இருக்கிறவர் யாருன்னு கேட்டா திருவையாற்றில் அவதாரம் பண்ண அந்த செப்பேஸ்வரன். அதனால சேகலார் சொன்னார், ஒவ்வொருடைய பெருமையை சொல்லிட்டு வருவார். பெரிய பெருமையெல்லாம் யார் சொல்றான்னு கேட்டீங்கன்னா எப்படி காட்சி அமைக்கிறார், உபமன்ய மகாமுனிவர் பெரிய சித்தர்களுக்கு சொல்லிட்டு இருக்கார், கைலாயத்தில் சொல்றார். அப்பொழுது ஒவ்வொரு தலத்தோட பெருமையெல்லாம் சொல்லிட்டே வருவார். அப்பொழுது திருவையாற்றுடைய பெருமையை சொல்றார். திருவையாற்றுடைய பெருமை என்ன தெரியுமா, நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீளருள் பெற்ற பொற்பது. திருவையாற்றுக்கு வேற பெருமையெல்லாம் சொன்ன பெருமை இல்லைன்ட்டார் இல்லையா. இன்னைக்கு தியாகராஜ உற்சவம் நடக்கு, அது நடக்குன்னு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் திருவையாற்றுக்கு பெருமை. ஆனா சேகலார் என்ன சொன்னார் தெரியுமா, உபமணிய முனிவர் சொன்னதா சொன்னார். திருவையாற்றுக்கு என்ன பெருமைன்னு கேட்டா, நங்கள் நாதானாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீளருள் பெற்ற பொற்பது. அவ்வளவுதான். நம்முடைய முதற் குரவனாகிய நந்தி எம்பெருமான் அங்கே பிறந்து தவம் செய்து எம்பெருமானுடைய திருவருளை பெற்று அதிகார நந்தியாக வீற்றிருக்கிறார் அல்லவா, அதுதான் திருவையாற்றுக்கு பெருமை. இதுக்கு மேல ஒண்ணு வேண்டியதுல போ அப்படின்ற. ஆகவே திருவையாற்றில் அவதாரம் பண்ணவர். ஆகவே இப்ப அதிகாரநந்தின்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, சைலாதின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இந்த குரு பாரம்பரியமாக நமக்கு ஆன்மீகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உள்ள ஆன்மீக இயக்கங்கள், இதை ஏன் நான் சொல்ல நினைச்சேன்னா, இன்றைக்கு நிறைய ஆன்மீக இயக்கங்கள் தோண்டிக்கொண்டே இருக்கின்றன. புட்டீசல்கள் போல, காணான்கள் போல, எத்தனையோ இயக்கங்கள் தோண்டிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஃபாலோயர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தை வேற கண்டுபிடிக்கிறாங்க, அது வேற. ஒவ்வொரு சாமியாருக்கும் ஒரு போஸ்ட் வேற இருக்குது, அவர் ஒரு மந்திரத்தை வேற கண்டுபிடிக்கிறார். ஆனா நமக்கு ஏன் பரம்பரைன்னு சொன்னோம்னா, அந்த பரம்பரை அதுபோல தாய்மாரன் சொல்லும்போது சொல்வார், மூலன் மரபில் வரும் மௌன குருவே. என்னுடைய குருநாதர் மௌன குரு. அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறார், அவரே அவருக்கு குருநாதர் இல்ல, மூலன் மரபில் வரும் மௌன குருவேன்னு சொல்வார். அப்ப என்ன தெரியுதுன்னா, நம்மளும் என்ன சொல்றோம், சைலாதி மரபுடையோம். அப்போ மரபு வழியாக வந்த குருநாதர்கள் மட்டும்தான் ஞானத்தை உணர்த்த முடியும். அதுதான் சைவ சித்தாந்தத்துடைய முடிந்த முடிவு. நம்முடைய சிவபிரகாசர் சொல்வார், நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரா சிவபிரகாசம். என்ன சொல்றார், அகச்சந்தான குறவர் 4 பேரு, புறச்சந்தான குறவர் 3 பேரு, அதுக்கப்புறம் நான் 4வது ஆளுன்னு சொல்லிக்கிறார் இல்லையா. அப்படிதான் சொல்ற சிவபிரகாசில. அவர் தான் முதல்ல சைவ சித்தாந்தங்கிற பெயரை உபயோக பண்ணவர். அவர் தான் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனிங்கு தெரிக்கல் விட்டாம்னு முத முதல்ல 14 சாஸ்திரத்துல சைவ சித்தாந்தங்கிற வார்த்தை அவருடைய நூல்ல தான் வருது, வேற நூல்ல சைவ சித்தாந்தம்னு வரல. ஆக இந்த மாதிரி எல்லாம் ஆன்மீக இயக்கங்கள் தோன்றுவதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றான். இந்த கடவுளை பற்றி, உலகத்தை பற்றி அவர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்தை பிரகடனம் பண்றாங்க. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு இந்த இயக்கங்கள் எப்படி வளர்கிறது, நான் எந்த இயக்கத்தையும் அட்டாக் பண்றேன்னு நினைக்காதீங்க. நம்மை நல்வழி நல்வழிப்படுத்துவதற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஞான நூல்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன. இன்னைக்கு நிலைமை என்னன்னு கேட்டா, எது ஞான நூல்னே தெரியாது இல்லையா. நமக்கு பிரமாண நூல் என்னன்னு பேரையா சொல்ல தெரியணும் இல்லையா. அந்த நூலை புரியாம இருக்கலாம் சார், அது வேற விஷயம் சார். நான் எந்த நூலின்படி உழுக வேண்டும் சொன்னாலே சொல்ல தெரியாது. ஆகவே இன்றைக்கு ஆன்மீகம் என்ற பெயரினாலே வரக்கூடிய நிறைய வருது, என்னவோ நூல்கள் எல்லாமே ஞானம்னு போட்டுக்கிறான். பக்தி பக்தி ஸ்பெஷல் நூல் வருது. ஏன்னு கேட்டா, ஏன் ஆன்மீக பத்திரிகை அதிகமா இருக்குன்னு கேட்டா, மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லை. இன்னைக்கு பத்திரிகை உலகம் கண்டுபிடித்தது, ஆன்மீக பத்திரிகையில தான் அதிக வருமானம் கிடைக்கிறது என்று கண்டுபிடிச்சதுனால நிறைய ஆன்மீக பத்திரிகை பெருகி கொண்டு வருகிறது. ஆகையால் எல்லாம் லாப நோக்கத்தில் அடக்கப்படுகின்ற பத்திரிகைகளை பார்த்துக்கொண்டு எது ஞானம்னே தெரியல, ஞானங்கள் என்னன்னே தெரியல. ஏன்னா அவனும் ஞான ஸ்நானம் தான் சொல்லிக்கிறான், அவனும் ஞானத்தை கொடுக்குறேன்னு தான் சொல்றான், அவனும் ஞான ஞானம் எல்லாரும் முடிச்சுக்கிட்டு ஆடுறாங்க. ஆக ஞான நூல்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன. பத்திரிகை பலத்தை கொண்டு, பண பலத்தை கொண்டு, இன்னைக்கு வரக்கூடிய ஆன்மீக இயக்கங்கள் பத்திரிகை பலம் பணபலம். ஒரு ஆன்மீக இயக்கம் நடத்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஆரம்பம், ஒரு ஜேர்னல் ஆரம்பிச்சிடணும். நீங்க அது மாதிரி இன்னைக்கு அதனால என்ன தெரியுதுன்னா, மக்களுக்கு இதையெல்லாம் ஞானமணி ஞான சிந்தாமணி இந்த ஞானம்ங்கிற பத்திரிகையெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கு தெளிவு தானே வரணும், வருதா? குழப்பம் தான் வரும். நீங்க படிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, அவன் ஒரு பங்கு பண்றான்னா திரைப்படங்கள் டிவி அது ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம் நம்மளை கெடுத்து இருந்தானா இன்னொரு பக்கம் இல்லையா? அதெல்லாம் சினிமாவெல்லாம் பொழுதுபோக்கு. திருவிளையாடல்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, தருமி எப்படி காட்டுறான், தருமி ஒரு பேராசை பிடித்தவனாக பணத்துக்கே அலைஞ்சு கொண்டிருப்பவன் மாதிரி. இந்த தருமியினுடைய கேரக்டர் திருவிளையாடல் படம் படிச்சீங்கன்னா மிக உன்னதமான ஒரு கேரக்டர். தருமியினுடைய பாத்திரத்தை எப்படி காட்டுறாரு பரஞ்சோதி முனிவர், சினிமாக்காரன் எப்படி காட்டுறான், இதை பரிசு வாங்கி நான் பால் கணக்க முடிக்க போறேன் தேன் கணக்க முடிக்க போறேங்கிறான். அப்படியே தருமி பாத்திரம் வருது, அப்ப என்ன தெரியுது? அதுபோல ஓம் நம சிவாயான்னு ஒரு சீரீஸ் வந்தது, அதுல சிவபெருமானும் விநாயகரும் சண்டை போடுவாங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்தோம் அந்த காட்சிகள். இதெல்லாம் பார்த்தா என்ன நமக்கு என்ன தோணுதுன்னு கேட்டா, இதுதான் ஆன்மீகமா, நான் வழிபடுகின்ற கடவுள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா? ஆகையால என்ன தெரியுதுன்னு கேட்டா, இன்றைக்கு வருகிற ஆன்மீக இயக்கங்களானாலும் சரி, பத்திரிகைகளானாலும் சரி, சினிமாவானாலும் சரி, டிவி ஆனாலும் சரி இல்லையா, இந்த சூலம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய சீரீஸ் வந்துட்டு இருக்கு பாக்குறேன், எல்லாரும் நானும் விடாம பாக்குறேன். இத ஏன் என்ன தப்பு இருக்கோ சொல்றதுக்காக நான் பார்க்க வேண்டியிருக்கேன். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அது உண்மை தத்துவம் என்ன, இந்த சூலத்தினுடைய உண்மையான தத்துவம் என்ன என்று சிவபூஜை என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா பெருத்த வேறுபாடு. ஆகையால என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த ஞானம் என்பது பத்திரிகையை படிப்பதனாலோ சினிமாவை பார்ப்பதனாலோ வருவது அல்ல. முதல்ல தெரியுதுலையா, நமக்கு நல்லா தெரியும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எரிபத்த நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: நெஞ்சை துயரம் கட நேர்ந்துடும். மஞ்சே எனவில் மரளிக்கிறனில் செஞ்சியபடியா சிவதா சிவதா நெடியோன் அறியா நெடியார் அறியும் படியார் அடிமை பணி செய்தொழு அடியார்களில் யான் ஆராயவாய் முடியா முதலா எனவே மொழிய. இப்படியே இவர் புலம்பினார் சத்தம்போது. இந்த சத்தா அந்த வீதியிலே கோடாலிய தோல்ல வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாரு நீதிபக்தர். அவருடைய செவியிலே கொத்து சிவதா சிவதா சிவதான்னு ஒருத்தர் சத்தம் போடுறாரு. இன்னமும் பக்தருக்கு ஏதோ இடையில வந்துட்டு இருந்தாருன்னு வேகமா வந்தாரு என்று அவர் உரைத்த மாற்று எரிபத்தர் எதிரே வார நின்றவர் கேளா மூடும் நெருப்புயிர்த்து அலன்று பொங்கி மன்றவர் அடியார்க்கு என்று வழிப்பகை களிரே என்றோ கொன்றது வீழ்ப்பன் என்று கொலை மனு எடுத்து வந்தார். அதனால இந்த அடியாருக்கு இந்த யானையினால துன்பு வந்துருக்கு. அந்த யானையை கொன்னு துளைச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னார். வந்தவர் அழைத்த தொண்டர் தமை கண்டு வணங்கி இந்த சிவகாமி ஆண்டாரை வணங்கினார். உங்களுக்கு என்ன துன்பம் வச்சு எப்படி துன்பம் வச்சுன்னு கேட்டார். இந்தவள் இடும்ப செய்த யானை என் குற்றது என்று இந்த துன்பம் கொடுத்த யானை எந்த பக்கம் போச்சுங்க. அது யார் யானைன்னு கேட்கல. யாருடைய யானை? யானை என்ன யானை வச்சிருக்கிறவன் சாதாரண ஆளா இருப்பானா? இப்ப யானை வாடகைக்கு வச்சிருக்கிறவன் உண்டு இல்லையா? உண்டா? உண்டு. முன்னையெல்லாம் இருந்துருக்கு. உண்டு இல்ல? உண்டு உண்டு. யானை வாடகைக்கு விடுறது உண்டுப்பா. குதிரை யானை எல்லாம் வாடகைக்கு விட்டுறது உண்டு. முன்னாள்ல மாப்பிள்ளை எல்லாம் குதிரையில ஏறி போறது குதிரை ஒட்டுக்குவாங்க. இப்பெல்லாம் ஒருத்தர் குதிரையில ஏறது இல்லை பயந்து. அதனால அப்படி வந்து அந்த யானை எந்த பக்கம் போச்சுன்னாரு. எந்த யார் சாத்தும் பூவை எங்கு இரு பறித்து மண்மேல் சிந்தி மின் பிழைத்து போக நின்றது தெருவே என்றார். இந்த தெருவில் தான் போச்சுன்னாரு. அது எங்கே இன்னமேல் பிழைக்க போகுதுனார் யானை அப்படின்னு சொன்ன உடனே அந்த யானை என்னமேல் பிழைக்க போகுது அப்படின்னு போனாரா போகும்போது. இங்கு அதை பிழைப்பது எங்கே இனி என எரிவாயிருந்த அங்கையின் மடுவும் தாமும் அனலுவும் காலும் என்ன. இவர் காத்தா கையில வச்சிருக்கிற மனுவாயுதம் நெருப்பான் காத்து நெருப்பு போறது போல போன அந்த வேகம் காத்து கையில வச்சிருக்கிற மனுவ நெருப்பு கேட்கவா வேணும். பொங்கிய விரைசி விசைய சென்று குறுகறி தொடர்ந்து கொத்தும் செங்கன்வாள் அரியர் கூடி கடைத்தனர் சீர்த்தமிக்கார். கண்டவர் இது முன்பு யானையை கண்டுட்டாரு. அண்ணல் உரித்த களிரே போலும். நம்ம சிவபெருமான் உரித்த யானை மாதிரிதான் இருந்தாரா. சிவபெருமான் ஒரு யானையை உரிச்சு தோலை போத்திக்கிட்டாரு. கச்சமகாஜவரன் ஒருத்தர் இருந்தான் அவன். அண்டர மண்ணுள்ளோரும் தடுக்கில் அடுத்து சென்று துண்டித்து கொள்வேன் என்று சுடர்மனு வளர்த்தில் விஜய் கொண்டெழுந்து அறுத்து சென்று காலினார் குலுங்க பாய்ந்தார். தேவர்களே வந்து எதிர்த்தா கூட இந்த யானையை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு குதி குதிச்சு ஒரு குதி குதிச்சு இந்த கொடலியை சுழற்றி பாய்ந்து விட்டுட்டாரியா. ஒரு குதி குதித்தாரு பாய்ந்தாரு ஓங்கி துதிக்கையே விட்டுட்டாரு. பாய்தலை மிதை கொண்டு வைக்கும் பாகரை கொண்டு சீறி காய்தழல் உமிழ்கண் வேளம் திரிந்து மேற் கதுவ அச்சம் தாய்தலை அன்பின் முன்பு நிற்குமே தகைந்து வாய்ந்து தோய்தனை தடக்கை விட மழுவினால் துணித்தார் சொன்னார். யானைக்கு பயப்படலாரு. யானை காத்துப்பட்டாலே மனுஷன் விழுந்துருவான். யானை காத்துப்பட்டாலே விழுந்துருவான். பயப்படலாரு. அது அன்புக்கு முன்னாலே அச்சரிக்காதுங்க. அன்புக்கு முன்னாலே அச்சரிக்காதுங்க. அப்படி வீழ்த்தாரு. கையினை துணித்த போது கடலென கதறி விழுந்து மைவரை அடைய வளம் புரண்டிட துதிக்கையை போச்சு கீழே விழுந்து அந்த யானை புரண்டு மருங்கு வந்த வெய்யகோல் பாகர் மூவர் யானை மேல ரெண்டு பேர் எழுதிட்டு வந்தானா கீழே அதை ஓட்டிட்டு வந்தவே மூங்கதான். ஐவரை கொண்டு நின்றார் அறுவரை அனது அந்த அஞ்சு பத்தியை ஒட்டினார். மேல வந்த ரெண்டு பத்தியை ஒட்டி விட்டாரு. யானை மேல வந்த ரெண்டு பத்தி விட்டாரு. கீழே வந்த மூணு பத்தி அஞ்சு ஒன்னு அஞ்சு யானையோட ஆறு எழுபத்தி இது யாரு ஆடு யானை பார்த்தாலே ஓரளவு ஒரு புரிய யானை இது ராஜா கொட்டுதுன்னு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. துன்பம் சிந்திருச்சு. அடியாருக்கு துன்பத்தை கொடுத்துருச்சு. சிவகரிங்கிறதுக்கு இடையூறு வந்துருச்சு. சிவகரிங்கிறதுக்கு இடையூறு வந்த அப்படின்னால வெட்டுறான்னு வச்சுக்கிட்டேன். சண்டேஸ்வரன் நாயனார் பாலை தட்டின உடனே அப்பனை வெட்டிக்கிட்டாரு. சிவகரிங்கிறதுக்கு இடையூறு வந்தால் வெட்டலாம். அப்படிலாம் நீங்க நினைச்ச கூடாதீங்க. அதனால வெட்டாட்டி கூட தட்டலாம். தட்டிட்டு நீங்க வாட்டில கைங்கரித்த போடலாம். வெட்டுனா தோன்றும். அதனால தட்டலாம். வெட்டல வேண்டாம் தட்டலாம். விளங்குதா? சிவகைங்கரியத்துக்கு இடையூறு வந்துச்சுன்னா அந்த கைங்கரிய பண்றவாளுடைய சிநேகத்தை குறைச்சிக்கலாம். நம்ம கைங்கரியத்தை பாட்டில் செய்யலாம். அவன் பாய்ச்ச காதிலேயே வச்சுக்கலாம். அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். அவரு எரிபத்திர மாதிரி நம்ம போக முடியும். தோன்றும். ஐவரை கொண்டு அறுவரை அணையதோ சிவகைங்கரியம் பண்றதுக்கு இந்த ஐந்து புலன்களும் நமக்கு தடை செய்யும், கெடுதல் கொடுக்கும். அதனால இந்த அஞ்சு புலன்களையும் வெட்டிட்டு தொண்டு நல்லா செய்யணும். அஞ்சு புலன், அதனால அந்த புலன்களை வென்றதாக இது கருத்து. அது வரையதோல வெட்டுண்டு பட்டு விழுந்தார் ஒளிய மற்றுள்ளார் ஒளி மற்றவள் தொங்கல் மன்னன் வாயிற்காவலன் நோக்கி பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டார் என்று பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டார். பட்டு பட்டு விழுந்துவார், மூணு பட்டு விழுந்து பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டார் என்று முட்டநேர் கடிதவுக்கு முதல்வனுக்கு உரை வந்தார். அதனால இது மாதிரி பட்டவர்த்தனமும் பட்டு போச்சு, பாகர்களும் பட்டு போனார்கள், ராஜா கிட்ட போய் இருக்கிற ஆளுகள் அப்படின்னு சொன்ன உடனே மற்றவர் முடிந்த மாற்றம் அணிக்கடை காப்போர்களா கொற்றவன் தன்பாலைதி குறைகளில் பணிந்து போச்சு பற்றவர் இலதாய் இலாதாய் நின்போர் பட்டாமால் யானை வீழ செற்றனர் சிலரா என்று செப்பினார் பாகரன். சாதாரண யானை அல்ல பட்டவர்த்தனம்ங்கிற முதல் யானை, அந்த யானை யாரை வெட்டித்தானா, யாரை வெட்டித்தானா சில பேர் அப்படின்னு சொன்ன உடனே வந்து சேரர்களுக்கு உத்தரவு போட்டார். யானையை வெட்டினா சாதாரண ஆளு வெட்ட மாட்டானே, யாரை சித்தரசனா இருக்கணும், நமக்கு எதிரியா இருக்கணும், அதனால நம்ம தனியா போலாமா, அதனால உத்தரவு போட்டாரு. சேரர்கள் போற விட்டுச்சு சேரர்களோடு சென்றாரு. எந்திர தேரும் ஆகும் எடை எடை களிரும் ஆகி அப்படி செங்கோடு தாரை காலம் தளங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி பொங்கொலி சின்ன எல்லாம் உருபடை மடைந்த பொற்பின் மங்கொல்வான் கிளர்ச்சிகான மருங்கெழுந்து எம்பி மல்க இப்படியாக போச்சு. மன்னன் குதிரை மேல வந்தான், புகழ்ச்சோழன் குதிரை மேல வந்தார். கடிவிசை முடுகி போய் களித்துடும் பாகர் வென்ற படுகளம் குருகச்சந்தான். இந்த மாதிரி இறந்து கிடக்கிற இடத்துக்கு படுகளம்னு எல்லாம் தெரியும், படுகளம் தெரியுமே, எல்லாம் உயிர் உயிர் கிடக்கிற இடத்துக்கு படு சொல்றாரு. கடுவிசை முடுகி போய் களித்துடும் பாகர் வென்ற படுகளம் குருகச்சந்தான். வேறெல்லாம் பொருத்தமா தான் இருக்கு. பகை புலத்தவரை காணான், படுகளத்துக்கு போனா அங்க யாரும் பகைவரனை காண. விடு சுடர் மழு ஒன்றேந்தி வேறு தடக்கை தாய அடுகளில் என்ன நின்ற அன்பரை முன்பு கண்டான். ஒரு மழுவை வச்சுக்கிட்டு ஒரு யானை போல நிக்கிற ஒரு அன்பரை கண்டான். ஒன்றவள் அருவி குன்றம் என பொருள் கழித்து முன்பு இவரும் வெட்டிட்டு வரப்பும் போகப்படாது. யாரு யானையோ வெட்டின ஒரு பாடாது பயம் வர்றதில்ல, ராஜா விட்டு யானையா இருக்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு, நல்லாவே தெரிஞ்சிருக்கு யார் ராஜா விட்டு யாரேன்னு, ஏதாவது உடுத்துட போறேன் நம்ம வேற பக்கம் போயிடலாம் அப்படின்ட்டு விடுத்துக்கூடாது. அது மாதிரியும் போகல, அங்கே நின்றுட்டு இருந்திருக்காரு, அப்படி நினைக்கப்படாது இல்ல. நின்றார் மன்றுள் என்று நிறுத்தமே வயலு வென்றி கொன்றவர் அடியாரானார். உத்தராட்சி இருந்துச்சு, திருநீர் இருந்துச்சு, இது சிவபெருமானுடைய அடிய வரலாற்று இருந்தது அப்படின்னு நினைச்சார் ராஜா. கொன்றவர் இவர் என்று வரார், ஆக இவர் வெற்றி இருக்க மாட்டார். யானை விச்சவனடியாரு எதுக்கு வெற்றாரு, யாரு வெற்றி அந்த வேலைக்கு போய் வென்றவர் யாவர் என்றால் வெட்டிப்பட்ட முழங்கு சொல்லார். யார் யாரை வெட்டியது எது கேட்டான் புகழ்ச்சோழன். இவரை வெட்டினார் நினைக்கல, நினைக்க முடியாது அல்லவா. அரசனான் கருளி செய்ய அருகுஜன் தனைந்து பாகர் விரை செய்தார் மாலை ஓயினின் விரற்களி செதிரியனுக்கு திரசை நீர் உலகின் மன்னர் யார் உள்ளார். அந்த மற்ற காவலர் சொன்னார்கள், அரசு உன்னுடைய யானை யாராவது வெட்டுவார்களா, எவனுக்கு தைரியம் இருக்கு, யாரும் வெட்டவில்லை. அங்கே பரசு என்கின்ற ஒரு ஆயுதத்தை வச்சு நிற்கிறாரோ அவர் தான் வெட்டினார், யாரு வேற எவனும் வெட்ட மாட்டான், எதிரியே கிடையாது, எல்லாம் பயந்துகிட்டு இருக்கான் சொன்னாலும். இவர் என பணிந்து சொன்னார். அங்கே தோல்ல ஒரு மனுவை வச்சுக்கிட்டு இருக்காரு, கோடலி வச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் தான் வெட்டினாருன்னு ராஜா கிட்ட இருக்கிற காவலர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே கீழே இறங்கிட்டாங்க, குதிரை குதிரை விட்டு இறங்கிட்டாங்க. உலைய நீ காதி நானுக்கு அன்பரம் உழை என்கின்ற ஆபரணத்தை காதில் அணிந்திருப்பவராயே சிவபெருமானுக்கு அதிகபட்சம் சிவனடியார் தவறு செய்ய மாட்டாங்க, எங்க சிவனடியார் தவறு செய்யறாங்க எல்லாத்தையும் சொல்லிவிடாதியோ, அதிகபட்சம் சிவனடியார் பூத்த ஒரு கிரம அநியாயம் பண்ண மாட்டான், எங்க செய்வான் ஒரே மாதிரியா இருப்பாரா, அதுக்காக எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. குழைய நீ காதி நானு கண்பாரா, முதல்ல இந்த நெறிக்கு வந்துட்டாலே பாவம் செய்யப்படாதுங்கிற எண்ணம் வரும், அதிகபட்சம் இப்போ ஒரு சிகரெட்டு குடின்னு என்னடி சொன்னீங்க வச்சுக்க, 10,000 ரூபா தாரே ஒரு சிகரெட்டை குடி அப்படின்னு என்ன குடிப்பானா? அது மாதிரி அந்த கொள்கைக்கு வந்துவான், இந்த நெறிக்கு வந்துட்டா பாவம் செய்யப்படாதுங்கிற கொள்கைக்கு வந்துடுவான். இவர் அப்படித்தான் நினைச்சாரு. கோல் சொல்றாரு, எப்படி நினைச்சாருன்னா, சௌர்மானுக்கு அன்பரு, குணம் அதிகமாக உடையவர், கொண்டுட்டான்னு தெரிஞ்சு வச்சா, ஆனா ஏதோ பிழை நடந்திருக்கு அதனாலதான் கொண்டு இருக்காரு, அது இல்லைன்னா பிழை இல்லைன்னா கொண்டு இருக்க மாட்டாரு. என்ன பிழை எப்படி நடந்ததுன்னு அவரை போய் கேட்போம். குழைய நிக்காதீனானுக்கு அன்பாராம் குணத்தின் பிழைபடி நின்றி கொள்ளார், பிழைத்ததுண்டென்று கொண்டு. ஏதோ தவறுங்க நடந்திருக்கு. மழை மத யானை சேனை வரவினை மாற்றி கூட அந்த சேனையெல்லாம் போச்சுட்டார். இவங்கெல்லாம் உழவாய புறவி மேல் நின்று இழிந்தான் உலக மன்னன். நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறவன் வைத்தடங்குன்று போரும் என்ன நினைச்சாரா, இந்த மலை போன்ற யானைக்கு முன்னால இந்த பக்தர் போன போது இவருக்கு அந்த யானையினாலே எந்த இடையூறு வராமல் இருந்திருக்குது? அது நான் செய்த தாபம். இந்த இடத்த நீங்களாம் சிந்திக்கலாம். யானையை வெற்றினவர் நின்றுட்டு இருக்க, இந்த சித்தடியாருக்கு அந்த யானைக்கு முன்னாலும் உயிர் வெட்டும் போது யானையினாலே வாகனாலே வேற இடையூறு வராமல் இவருக்கு இருந்திருக்குது, அதுவே நான் செய்த தாபம். வைத்தடங்குன்று போலும் மத கழித்திரே இந்த வைத்தவர் சென்ற போது வேறொன்றும் பூதாவிட்ட. அதை போல இந்த அடியாருக்கு இடையூறுன்னு அவன் வாய்ந்தால சொல்லப்படாதான். வேறொன்றும் பூதாவிட்ட, வேறு ஒன்றும் பூதாவிட்ட, அத்தவம் உடையே நானேன் அம்பாலாவான அரம்பர் இத்தனை முனிய கட்டேன் என்போலோ பிழை என்றி. இவருக்கு யானையை விட்டாப்புல இவ்வளவு கோபம் வரும் முடியா? நம்முடைய யானை பாகர்கள் மூலமா வந்திருக்கே, அது நாம் செய்த பாவந்தானே என்று கவலைப்பட்டு செறிந்தவர் தம்மை நீக்கி கூட வந்தவரெல்லாம் போய் சொல்லிட்டு, என்ன அவன் ஏதாவது சொல்லிட்டான? சொல்ல மாட்டான், ராஜாவுக்கு போய் சொல்ல மாட்டான். ஏதாவது சொல்லிட்டானா அப்படியா? அதனால போய் சொல்லிட்டு செறிந்தவர் தம்மை நீக்கி அன்பர் முன் தொழுது சென்று ஈது அறிந்திலேன். இந்த சபாஷாரத்தை நான் நன்றாக எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. அடி எனக்கு கேட்டது ஒன்று, அதனால இந்த யானையை வெட்டிட்டாங்க யாரோன்னு சொன்னாங்க, அதை கேட்டு வந்தேன் சுவாமி. அதுதான் இருக்கம் அறிந்த கழிச்சின் குற்றம். இப்ப எப்படி கேட்கறா தெரியுமா? என்ன குற்றம் நடந்துச்சு சுவாமி? பாகர்கள் ஏதாவது குற்றம் பண்ணினார்களா? யாரை ஏதாவது உந்தரவு குச்சா சாமி அப்படின்னு கேட்கல. எப்படி கேட்கறா தெரியுமா? இதெல்லாம் சேர்க்கலா இருக்கு, கட்டிக்காரத்தான். எப்படி பார்த்துக்கா தெரியுமா? மறிந்த கழிச்சின் குற்றம் பாகாரோ ஓடிதனை மாலை எரிந்ததே பொது மோதான் அருள் செய்யும் என்று நின்றார். இந்த செயல் நடக்கிறதுக்கு இந்த யானைய கொன்றது போதுமா? இன்னும் வேற ஏதாவது செய்ய வேண்டாம். மறிந்த கழிச்சின் குற்றம், இந்த யானையினாலே வந்த குற்றம், பாகரோடு இந்த யானையை கொன்றது போதுமா? இன்னும் வேற தண்டனை தர வேணுமா சாமின்னு அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு எப்படி இருக்கணும்? பதவியில் இருக்கிறவன் பெரிய ராஜா, அவர் வந்து அவ யானையை வெற்றிட்டு நிக்கிற நம்மளை இந்த அளவுக்கு பணிந்து இவ்வளவு பக்தியா கேட்கிறானே அப்படின்னு அவருக்கு உருகி போச்சுப்பா மனசு. அடாடா, இப்பேற்பட்ட பக்தருடைய யானையை வெற்றிட்டாங்க, மன இலகி மன்ன வந்தன்னே நோக்கி வானவர் ஈசர் நேசர் சென்னி துங்க வேடன் சிவகாமியாண்டார் இது பன்னகா வரணாற்ற கொடு வரும் பள்ளித்தாமும் தன்னை முன் பறித்து சிந்த தரைப்பட துணித்து விழ்த்தேன். சிவகாமியாண்டார் மலர் பறித்து கொண்டு வந்திருந்தாரு. அந்த மலர் கூட பிடுங்கி இந்த யானையை சிந்தி விட்டது, அதனால இந்த யானையை வெட்டினேன். அதற்கு மேல அந்த யானையை இந்த பதிக்காரர்கள் யானையை நடத்துவோர்கள் எதுவும் செய்யாமையினால அவர்களையும் வெட்டினேன். மாலங்க தீங்குதிய வருவரிக்காரர் தாமும் மீனங்க கதாவாறு விலைக்கிடாது ஒளிந்து பட்டார் இது இங்கு நிகழ்ந்ததென்றால் எரிபத்தர் என்ன அஞ்சு பாதங்கள் முறையால் தாழ்ந்து பருவரை தளர்ந்து அப்படி சொன்ன உடனே கீழே விழுந்து நமஸ்காரத்தை பண்ணான். யாரு தோல் சொல்லு பண்ணி அங்கனர் அடியார் கம்மை செய்த இவாசாரத்துக்கு சிவருமானுடைய அடியாருக்கு இப்பொழுது நடந்திருக்குது அபசாரம். இந்த அவசாரத்துக்கு இந்த தண்டனை போதா ராஜா சொல்றான். இந்த அவசாரத்துக்கு இந்த தண்டனை போதா. இந்த யானைக்கும் பாகரனுக்கும் உரியவன் நான் தான். அதனால என்னையும் கொல்லணும். அப்படி என்னை கொல்றதுக்கு தேவரின் கையில வச்சிருக்கிற மழுவாயினும் மங்களகரமான அதனால அதுல என்ன வெட்ட வேண்டாம். அதுல வெட்டு பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. உங்க மழுவினால வெட்டு பண்றதுக்கு எனக்கு அதனால இந்த என்னுடைய வாளினால என்ன வெட்டுங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தா அப்பா இந்த இடமெல்லாம் உங்களுக்கு நல்லா வழங்குதா எந்த அளவுக்கு அவனுடைய பக்தியும் புத்தியும் அங்கனார அடியார் தம்மை செய்த இவராதத்துக்கு இங்கிருந்தார் போதாது என்னையும் கொல்ல வேண்டும். மங்களம் அழுவாள் கொள்கை வழக்கும் என்று தேவையில் இருக்கிற மழு மங்களம் சிவன் மங்களமா சிவன் மங்களம் தானே சிவன் மங்களம் தானே சிவனடியாரும் மங்களம் தானே அவர் கையில் இருக்கிற பொருளும் மங்களம் அந்த மழுவோடு மங்களம் மங்களம் அழுவால் குல்கை வழக்கம் இதுவாம் என்று செங்கையால் உடைவாள் வாங்கி கொடுத்த நிறீரும் நேர்வார். அப்படி அந்த மழுவினாலே வெட்ட எனக்கு வெட்டு படுவதற்கு அந்த தகுதி இல்லை. இந்த வாளினால வெட்டு வந்து நிறுத்தினான் சரின்னு வாங்கி வெட்டுறதா வாங்காம வெட்டுறதா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிக்கல். எப்படி சிக்கல்னா வாங்கப்படாது வெட்டுன்னு குத்தா சரி கொண்டா வெட்டுறேன்னு சொல்லியா வாங்க அப்படியும் கடவுளே குத்தப்படா இவ்வளவு குத்தன்னுட்டு அபசாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவரு கவலை. வாங்காம விட்டுட்டா தன்னை வச்சு செந்தள சுட்டர்வாள் நீட்டும் வெந்தள சுட்டர்வாள் நீட்டும் வேந்தனை நோக்கி கட்டேன் அந்தமில் புகழார் அன்புக்கு அளவின்மை கண்டேன். இவனுடைய அன்புக்கு அளவில்லாமைய கண்டேன். தந்தாவாள் வாங்க மாட்டார் தன்னைத்தான் துறக்கும் என்று சிந்தையால் உணர்வு செஞ்சு வாங்கினார் தேங்குவார். அதனால வாங்கலேனா தன்னை வாய்த்துக் கொள்வார் என்று சொல்லி அந்த வாழை வாங்கினார். வாங்கிய தொண்டர் என்ன பண்ணினார் தெரியுமா மன்னனார் தொழுது இந்த இங்கனை வாளினார் கொன்று என்பதை தீர்க்க வேண்டி ஓங்கிய உதவி செய்ய பெற்றனன் இவர் வாள் என்றே அங்கவர் ஓப்பக்கண்ட எரிபத்தர் அதனுக்கஞ்சி வன்பொரும் களிறு பாகர் மடியவும் யானையும் செத்துது பாகர்களையும் வெட்டுனா அதுக்கு மேல என்னையும் கொள்ளுந்து வாழை கொடுத்து நிற்கிறானே. இப்படிப்பட்ட ஒரு பக்த உலகத்தில் இருப்பார் ராஜா சாதாரண ஆள் இல்ல. அவரை பிடிச்சி முதல்ல உள்ள ஓடுறா அப்புறம் பேசிக்கலாம். இந்த மேலே குத்தம் இருந்தா கூட ராஜா விட்டு ஆள்ல குத்தம் இருந்தா கூட அப்படி நன்றாக விசாரிக்காமல் தண்டி தர மன்னர்கள் உண்டல்லவா கோவலனை போறோம். கோவலன் அப்படித்தானே தண்டிச்சான் நன்றாக விசாரிக்க. இந்த ராஜா என்ன பண்ண யானையும் கொண்டு விட்டோம் பாகர்களையும் கொண்டு விட்டு அதுலையும் இந்த பிழைக்கு இது போதாது என்னையும் கொல்ல விடும் வாழ கொடுத்து நிற்கிறாரு. இப்பேற்பட்ட பக்தருடைய யானையையும் பாகர்களையும் கொண்டு விட்டோமே அதனால் நான் பெருமையில் இருக்கப்படாது இவர் காலத்தில் அறிய போறாரு இருபத்தி தன்னை இது பக்தியினுடைய ரொம்ப உச்சகட்டம். வன்பெருங்கள் இருவாகர் மடியவும் உடை வாழை தந்து என்பெரும் பிழையினாலே என்னையும் கொல்லு என்று அன்பானார் தமக்கு தீங்கு நிறைந்தனன் என்று கொண்டு முன்பரது உயிர் செலுத்து முடிப்பதை முடிவென்றெண்ணி புரிந்தவர் கொடுத்த வாழை அன்பரன் கழுத்தில் போட்டி அறிந்திடலுற்ற போதில் அரசனும் பெரியோர் இருந்தவாறு கலங்கிட்டாடா நம்ம வாழ கொடுக்க அவர்களுக்கு சொல்கிறாரு என்று சொல்லி அவர் என்ன பண்ணான் என்னை கட்டேன் என்று எதிர்கடிதில் சென்று பெருந்தடன் தோளால் குடி குடித்தனன் வாழும் கையும் கைய பிடித்துக் கொண்டான் வாழை பிடித்து வளவானார் விடாது பெற்ற மாதவர் வருந்து நின்ற அளவிலா பதிவில் வந்த இடுக்கனை அளவிலா பதிவில் வந்த இடுக்கனை அகற்ற வேண்டி அளவில்லாத அன்பு இருவருக்கும் சிவருமானவர்கள் அளவில்லாத இந்த அன்பினாலே இப்படி ஒரு இடுக்கன் வந்து விட்டது என்று சொல்லி காலாமணி களத்து செய்ய கண்ணுதல் அருளால் வாக்கு கிளறொளி விசிம்பின் மேல் வந்து எழுந்தது பலருங்கேற்ப தொழுந்தகை அன்பின் மிக்கீர் அப்படின்னு அசரீதியா தொண்டினை மண்மேற்காட்ட செழுந்திரு மலர இந்து சின்னக்கரி சிந்த. உங்கள் இருவருடைய தொண்டினுடைய பெருமையை அன்பினுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டுவதற்காக, உங்கள் தொண்டினுடைய பெருமையை அன்பினுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டுவதற்காக நாம் தான் யானை மூலமா பூவ சிந்த வச்சேனா. யானை மூலமாக சிந்த வச்சது நான் தான். சினக்கரி சிந்த திங்கள் கொடுந்தனி வேணி கூத்தர் அருளினார் கூடி சென்று அங்கு எழுந்தது. அப்படி வாக்கு எழுந்தது, பாகரோடு யானையும் எழுந்ததன்றே அப்படின்னு சொன்னா சொல்லியோதோ இல்லையோ, அந்த வாக்கு எழுந்ததே இல்லையோ, அப்படி வாக்கு எழுந்தது, யானையும் எழுந்தது, பாகரோடு எழுந்து விட்டார். பெரிய புராணத்துல இறந்து எழுந்தவர்கள் பலவு, பெரிய புராணத்துல இறந்த பிறகு எழுந்தவர்கள் பலவு. அந்த மனுநீதி சோழன் புத்திரன்ல இருந்து மந்திரில இருந்து பசுங்கட்டில இருந்து புரியுதா, அது மாதிரி பெரிய புராணத்துல பல இது வரும். இறந்த பிற்பாடு அவர்களை எழுப்பி இருக்கிறார் சாமி, எழுப்பது அடியார்கள் எழுப்பி இருக்கிறார், ஞானசம்பந்தர் எழுப்பி இருக்கிறாரு.
1: பெரிய ஆச்சரியமாப்பா,
0: அப்புறம் சாமி எழுப்பி இருக்கிறாரு, சுந்தரர் எழுப்பி இருக்கிறாரு.
1: ஐயோ
0: அளவில்லாத ஒரு பெருமைப்பா. எழுந்தது பாகரோடு யானை எழுந்ததன்றே இரவே பூட்டு வாழ் விட்டு இபத்தர் தாமந்தர் நேரியர் பெருமான் தாழ்வு எழுந்தனர். இருவரும் ஒருவர் வணங்கினார்.

0: கதையிலே பசுங்கன்று இறந்து போச்சா, மந்திரி இறந்து போனான, புத்திரனி தேர் விட்டு அரைச்சி விட்டார, சாமி அப்புறம் காட்சி கொடுத்து இட வச்சார, முதல்ல எதிராளிஞ்சினா அந்த பசுங்கன்று குட்டி இருந்துச்சு. ஆகையினாலே அது போல இப்பொழுது இந்த சிவகாமி ஆண்டார் பூக்கூடையில பூ நிரம்பி விட்டு இதனாலதானே வந்தது தனியும் பூ பூ ஆகிடுச்சு. அவருக்கு மகிழ்ச்சி இருந்துச்சு. மற்றவள் அலங்கலந்தி மன்னவர் பெருமான் முன்னர் உட்டரு கழிப்பினோடு உறங்கி மீது எழுந்து எழுந்ததொத்து முத்தகன் கடங்கள் வாய்ந்து முகிலன முழங்கி குங்கும் பட்டவர்த்தனத்தை கொண்டு பாகரும் அணைய வந்தார். ஆரசீர் தொண்டர் கும்பிட்டு யானைய பாகர்கள் ஓட்டி வந்தார்கள். அப்படியே இந்த இருபத்தர போது கோட் சோழரை கும்பிட்டு நீங்க இந்த யானை மேல ஏறி போகணும், குதிரையில வந்தார, குதிரையில வந்தார, இப்ப இந்த யானை மேல ஏறி போகணும், அதை நான் பார்க்கணும். ஆரசீர் தொண்டர் கும்பிட்டு அடியனின் கழிப்ப இந்த மாணவன் கழித்தில் ஏறி மகிழ்ந்திருந்தவர்களும் என்ன, மேன்மைய பணி மேற்கொண்டு வணங்கிவன் குடையின் கடல் யானை மேற்கொண்டு சென்றார், இவிழி மேற்கொண்டு வந்தார். குதிரை மேல வந்தவர் இப்ப யானை மேல போனார். அந்நிலை எழுந்த ஏனை ஆறுகளி ஏழு ஒன்றாய் மன்னிய ஒளியினார்ப்ப மன்னலா மகிழ்ந்து வாழ்த்த பொன்னடும் புதுவிலாடல் நீடிய புனிதர் கொற்றாள் சென்னியர் கொண்டு சென்னி திருவளர் கோயில் உட்கான் தம்பிரான் பணிமேற்கொண்டு சிவகாமி ஆரஞ்சீரா எம்பிரான் அன்பரான இருபத்தருதாமோ என்ன அம்பல நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கு அறியார் என்று செம்பியன் பெருமை உள்ளி திருப்பணி நோக்கி சென்றார். மற்றவர் இணையவான வன்பெரும் துண்டு மண்மேல் உற்றிடத்து அடியார் முன்சென்று உதவிய நாடு நாடும் கற்றவர் கொள்ளே தாங்கி நலமிகு கையில வைத்து கொற்றவர் கணத்தின் முன்னால் கோமுதல் தலைமை பெற்றார். இப்படி பலகாலம் அடியவர்களுக்கு வந்த துன்பத்தை நீக்கி அதன் மூலமாக சிவகுமாரி பெற்று கைலாயத்தில் சென்று அங்கு இருக்கின்ற கணங்களுக்கெல்லாம் தலைவராகும் பதவியை பெற்றார் இந்த இருபத்தர் என்று முடிக்கிறார். ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் இந்த இருபத்தர் செய்த ஆண்மையும் வெற்றியும் தம்மை கொல்ல வாளினை கொடுத்து நின்ற வளவரார் பெருமைதானும் இவருடைய ஆண்மையையும் அந்த வளவனுடைய பெருமையையும் நாடு மற்றவர்க்கு நம்பர்தான் அழைக்கிலன்றி நீடு தொண்டி நிர்மை நினைக்கிலார் அளக்க வல்லான். இவர் இந்த ரெண்டு பேர்த்து பெருமையை ஏதாவது அளக்க முடியுமா? செவ்வொருமன் அளந்தாத்தான் பேராறும் தன்பும் ஒன்றை செஞ்சடை அவர் ஒற்றாளில் ஆனாத காதல் அன்பர் எரிபத்தர் அடிகள் சூடி. அந்த எரிபத்த நாயனாருடைய திருவடிய தலைவையில சூடி கொண்டு வானாலும் தேவர் போற்றும் அன்புதார் நீரு போற்று ஏனாதிநாதர் செய்து திரு தொழில் என்பவற்றேன். அதனால இப்படி இருபத்த நாயனாருடைய திருவடியை போற்றி அதற்கு மேலே திருநேற்றை போற்றியவராகிய ஏனாதிநாதராயனருடைய பெருமையை சொல்ல போறேன்னு சொல்றாரு. ஆகையினாலே அன்பர்களே பெரியவர்களே இப்படி எல்லாம் அடியார்களுக்கு வந்த துன்பத்தை இந்த அளவுக்கு நீக்கியிருக்கிறாங்க. நீங்க நம்மால முடிஞ்ச வரையிலும் அடியார்களுக்கு தொண்டு செய்யணும், உதவி செய்யணும், அப்படி செய்து திருவருளை வர வேணும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யணும். நம்ம பார்வதி பதை வான்மொயில் வளாது வையம் அறிவளன் சுரக்க மன்னன் போன் முறை அறுதிய குறைகளாது இருள் வாழ்க நான்மறை அறங்கடுந்த நத்தமும் வெள்ளி மெல்ல மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சித்தம்பல். நம்ம பார்வதி பதையே
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Krishna Yajurvedam, Pancha Rutram, Namakam. Ondram Anuvagam, Mandiram 13, Matrum, Anuvagam 2, Mandiram 1. Vilakka Urai, Azhangubavar. சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய. உத்யத் பாஸ்கர கோடி பிரகாசம் ஆதீப்த தஹனமூர்த்தானம் விஷண புஜங்க பூஷம் தியாயேத் விவிதாயுதம் ருத்ரம். கிருஷ்ண யஜுர்வேதத்தில் உள்ள நமகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். 12 மந்திரங்களில் பார்த்திருக்கிறோம். மேற்கொண்டிருக்கிறத இன்னைக்கு பார்க்கிறோம். யாதே ஹேதிர்மீடுஷ்டமஹஸ்தே பபூவ தேதனுஹு தயாஸ்மான் விஸ்வதஸ்வம யக்ஷ்மயா பரிபுஜ. மீடுஷ்டம அப்படிங்கிற பதத்திற்கு பக்தர்களின் இஷ்டத்தை அளிப்பவரே அப்படிங்கிறதாக அர்த்தம். உம்முடைய அப்படி இருக்கக்கூடிய அவருடைய தே உம்முடைய ஹேதிகி ஆயுதங்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ யா எதெல்லாம் இருக்கிறதோ தே உம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தனுகு

0: வில் பபூவ எது இருக்கிறதோ, அயக்ஷ்மயா நோய், அயக்ஷ்மங்கிறது நோய் இல்லா தன்மை அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த நோயை செய்யாத அவற்றால் தயா துவம் நீங்கள், அஸ்மானு எங்களை, விஸ்வதகா எல்லா விதமான தீமைகளிலிருந்தும், பரிபுஜ காப்பாற்ற வேண்டும். வேண்டுபவர்களுக்கு வேண்டுவதை அளிக்கக்கூடிய நீர் உம்முடைய கையில் இருக்கக்கூடிய வில்லால், உம்முடைய ஆயுதங்களினால் எங்களை காப்பாற்ற வேண்டும். வியாதியின்மை முதலியவற்றை வழங்க வேண்டும். எங்களுக்கு சுகத்தை அளிக்க வேண்டும். அப்படி நமஸ்தே அஸ்துவாயுதாய நாததாய திருஷ்ணவே உபாபியாம் உததே நமோ பாஹுபியாம் தவ தன்வனே பரிதே தன்வனோ ஹேதி ரஸ்மான் ரிணக்து விஸ்வதஹ அதோய இஷுதிஸ்தவாரே அஸ்மன்னிதே ஹிதம். கிருஷ்ணவே அப்படிங்கிறதுக்கு திடமானதும், அநாததாய அப்படின்னா அடிக்கிறதுக்கு சித்தம் இல்லாதது, அடிக்கிறதுக்காக ரெடியா இல்லாத அப்படிங்கிறது. தே உம்முடைய ஆயுதாய ஆயுதத்திற்கு நமஸ்கார், நமஹா அஸ்து உரித்தாகட்டு. மேலும் உம்முடைய உபாபியாம் இரண்டு கைகளிலும், பாகுபியாம் உம்முடைய தன்வனே வில்லிற்கும் நமஸ்காரம், உம்முடைய ரெண்டு கைகளில் இருக்கக்கூடிய வில்களுக்கும் நமஸ்காரம். மேலும் உன்னுடைய வில்லின் அம்பாகிய ஆயுதம் அஸ்மானு எங்களை எதுவுமே எந்த ஒரு திசையிலிருந்தும் எந்த புறத்திலிருந்துமே பரிவிருணத்து துன்புறுத்தாமல் விலகிச் செல்லட்டும் அப்படிங்கிறதாக சொல்லுகிறது. மேலும் உம்முடைய இசுதிகி அம்புரா துணியானது எதுவோ அதுவும் எங்களுடைய பாவ வடிவாகிய பகை கூட்டத்திற்கு அதுக்காகவே வச்சுக்கோங்க, எங்களிடம் கொண்டு வர வேண்டாம், எங்களிடமிருந்து தூரவே விலக்கியே வைத்திருக்கட்டும் அப்படிங்கிறதாக சொல்லி. நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய த்ரிகாபினி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்ஜயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. இறைவனை போற்றி துதிக்கிறது நமக. பகவானாக இருக்கக்கூடியவரே, உலகத்தின் நாயகனாக இருக்கக்கூடியவரே, விஸ்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவரே, தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாக மகாதேவனாக இருக்கக்கூடியவரே, த்ரயம்பகாய மூன்று கண்களை உடையவரே, திரிபுராந்தகாய முப்புறங்களை எரித்தவரே. இந்த முப்புறம் எரித்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முப்புறங்களை மூன்று புறங்களையும் எரித்தவரே, திருக்காகினி காலாய மூன்று அக்னிகள் உண்டு, அந்த மூன்று அக்னிகளையும் உபசம்ஹரிப்பவர் அவர்தான். காலாகினி ருத்ரராக இருக்கக்கூடியவரே, நீலகண்டனாக விளங்கக்கூடியவரே, யமனையே ஜெயித்தவரே, மிருத்யுஞ்ஜயாய இறப்பையே வென்றவர் ஈஸ்வரன் தான். மிருத்யுஞ்ஜயாய சர்வேஸ்வராய எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரத்துவத்தை உடையவர், ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவரே. சதாசிவாய சதாசிவ தத்துவம், ஸ்ரீமன் மகாதேவாய இது அத்தனையும் பொருந்திய ஒரே ஒருத்தர் நீவிர் தான், உமக்கு நமஸ்காரம் நமஹா அப்படின்னு இங்கு வேதம். இதனுடன் முதல் அணுவாகம் முடிஞ்சு அடுத்து இரண்டாவது அணுவாகம் ஆரம்பிக்கிறது. நமோ ஹிரண்யபாஹவே சேனான்யே திசாஞ்ச பதயே நமோ நமோ. இப்ப வந்து இந்த அணுவாக்கத்திலிருந்து எப்படி இருக்கும், இரண்டாவது அணுவாக்கத்திலிருந்து ஒன்பதாவது அணுவாக்கம் வரைக்கும் நமோ நமோனு முன்னையும் பின்னையும், முன்னையும் புண்ணையும், நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்லிண்டே வரப்போறது. ஒவ்வொரு பதத்திற்கும் ஹிரண்யபாஹவே அப்படின்னா பொன்னிறமான தோள்களை உடையவர்கள், உடையவர் இறைவன் ஈஸ்வரன், சேனான்யே சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர், திசாம்ச பதயே திசைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன், இவருக்கு நமஸ்காரம், முன்னும் பின்னும் நமஸ்காரம். நமோ நமகா நமோ நமகான முன்னையும் பின்னையும் ரெண்டு பக்கமும் நமஸ்காரம், இந்த பக்கம் நமஸ்காரம், அந்த பக்கம் நமஸ்காரம். இறைவனுடைய விஸ்வரூபத்தை பார்த்து மலைத்து எல்லா இடங்களிலும் எல்லா வஸ்துவாகவும் எல்லா ரூபமாகவும் எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு வஸ்து இறைவன் தான் அப்படிங்கறத சொல்ல போறது இந்த இரண்டாவது அன்வாகத்திலிருந்து ஒன்பதாவது அன்வாகம். அது அப்படி மலைத்து மலைத்து நமஸ்காரம் செய்வதால் அது நமோ நமகா நமோ நமகான் ரெண்டு பக்கமும் நமஸ்காரம் போட்டுக்கொண்டே வருகிறது. இப்போ ஹிரண்ய பாகவேன்னு சொன்னது பொன்னிறமான கைகளை உடையவர், சேனாபதியாக இருக்கக்கூடியவர், சேனாபதியை ஏதுக்கெடுக்கணும்னா ஒரு யுத்தம் அப்படின்னு வந்தா சேனாபதி அவசியம். இங்க எப்ப யுத்தம் நடக்கிறது அப்படின்னா நமக்கும் நம்மளுடைய வியாதிக்கும் யுத்தம் நடக்கிறது, நமக்கும் பகைவர்களுக்கும். பகைவர்கள் யாருங்கிறது வந்து நம்ம ரிக்வேத ருத்ரத்திலேயே பார்ப்போம். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு பகை, ஒரு ஊருக்கு இன்னொரு ஊரு பகை, ஒரு தெருவுக்கு இன்னொரு தெரு பகை, ஒரே தெருவுல ரெண்டு வீட்டுக்குள்ள பகை, ஒரே வீட்டுக்குள்ள சொந்தக்காரர்களுக்குள்ள பகை, நமக்குள்ளேயே அறுவகை பகைவர்கள் இருக்கிறார். இந்த பகை வெளியில இருக்கிற பகையெல்லாம் கூட பெரிய பகை கிடையாது, அது காலாதீதமாக காலப்போக்கில் மாறிவிடக்கூடியது, அழிந்து விடக்கூடியது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த சற்றிப்புக்கள் இருக்கிறதே, காம குரோத லோப மோக மத மாத்சரியம், இதனுடன் நடக்கக்கூடிய யுத்தம் தான் நமக்கு பிரதானம். ஏன்னா நம்ம இப்ப ஆத்தியாத்மிகமாக பார்க்கிறோம், அந்த சேனைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் மகாதேவன்ற நினப்பு நமக்கு இருந்தெடுத்தினாலே அந்த யுத்தத்துல நாம் தோற்க முடியாது. ஏன்னா இவ்வளவு சர்வசுவாமித்துவம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன் வந்து சேனாபதியாக இருந்து அந்த யுத்தம் தோத்துடுமா? ஒரு தீய எண்ணம் நம்ம மனதுக்குள்ள உருவாகிறது, நம்மளுடைய கர்ம பலன், அதை நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா எப்ப நமக்கு அது நினைவுக்கு வந்து விட்டதோ, அப்படி ஒன்று உருவாகி விட்டது அப்படின்னு, அப்ப சேனாபதியாக யார் இருந்து சண்டை போட போறாங்கிறதையும் நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுக்கிறதுக்கு தன்னால முடியாமல் போனால் தன்னுடைய அண்டை நாட்டு ராஜாவிடம் உதவி கேட்பான், தனக்கு சமமான ஒருத்தனிடம் உதவி கேட்டு தன்னுடைய ராஜ்யத்தை பரிபாலனம் செய்வான், காப்பாற்றிக் கொள்வான். அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்னா இறைவனை நாட வேண்டும், இறைவனுடைய உதவியை பெற வேண்டும், நம்மளுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுக்கிறது. ஏன்னா நம்மளுடைய மனசு இருக்கிறது, நம்மளுடைய இந்த பிரதேசம் இந்திரியம் இது எல்லாமே நம்மளுடைய பேச்சை கேட்காமல் வெளியிலே செல்கிறது, இந்திரியங்களாகப்பட்டது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. அப்படிங்கும் போது அதற்கு மேலான ஒரு சக்தியை ஆசிரியத்துதான் நம்ம அதை காப்பாத்திக்க வேண்டியதாக இருக்கு. அப்படி நம்முடைய சேனாபதியாக இருக்கக்கூடியவர் இறைவன், எல்லா திசைக்கும் அவன் ஒருவனே ஈஸ்வரனுங்கும் போது திசை இல்லாமல் ஒரு செயலை நாம் செய்ய முடியுமா? முதல் கேள்வி. ஒரு திசை உடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு செயலை நாம் செய்ய முடியுமா? நான் சாப்பிடணும்னா ஏதோ ஒரு திசையை பார்த்து உட்காந்துதான் சாப்பிட்டாகும். நான் படுத்துக்கணும்னா ஏதோ ஒரு திசையில தலை வச்சுதான் நான் படுத்தாகணும். நான் நிற்கிறேன்னா ஏதோ ஒரு திசையை பார்த்துதான் நான் நிற்கிறேன். திசையினுடைய ஒரு சங்காத்தம் இல்லாமல், திசையினுடைய ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் ஒரு வேலையை நம்மால் செய்யவே முடியாது. அப்ப அந்த திசைகளுக்கெல்லாம் பதியாக அவர் இருக்கும்போது, திசைகளாக அவரே இருக்கும்போது, அவருடைய அறிவு இல்லாமல், அவருக்கு தெரியாமல் நான் ஒரு விஷயத்தை செய்யவே முடியாதுங்கிறது 100% உண்மையான ஒரு விஷயம், திண்ணமாகி விடுகிறது. அப்பவே நாம் என்ன காரியம் செய்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுத்தோ, அப்பவே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஈஸ்வர அர்ப்பணமாக மாறிவிட வேண்டும் பை டிஃபால்ட். மாறலைனா அதுக்கு நாம் பிரயத்தனம் பண்ண வேண்டும். மேற்கொண்டு அவருடைய விஸ்வரூபத்தை இங்கு விவரிக்கிறது. விருக்ஷேபியோ ஹரிகேஷேபியோ பசூனாம் பதயே நமோ நமஃ தஸ்மிஞ்சராய த்விஷீமதே பத்ரீணாம் பதயே நமோ நமோ மப்ளுஷாய விவ்யாதினேன்னாணாம் பதயே நமோ நமோ ஹரிகேஷாயோபவீதினே புத்தானாம் பதயே நமோ நமோ ஹரிகேஷேபியஹ. அப்படின்னா பச்சிலைகளை ஹரி, ஹரினா பச்சை நிறத்துக்கு, அதுக்கும் பசுமைன்னு அர்த்தம் ஹரினா, ஃப்ரெஷ்னு அர்த்தம் ஆக்சுவலா ஹரி. சர்வாங்கே ஹரிச்சந்திரம்னு கூட ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஹரிங்கிறது வந்து ஃப்ரெஷ் அப்படின்னு அர்த்தம். பச்சிலைகளை கூந்தலாக உடைய கேசேபியா விருக்ஷேபியா மரங்களின் வடிவினராக இறைவன் தான் இருக்கிறார். பசூனாம் பதையே பிராணிகளின் பதியாகவும் பரமேஸ்வரன் தான் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு முன்னையும் பின்னையும் நமஸ்காரம். சஸ்பிஞ்சராய இளம் புல், சஸ்பிஞ்சராயன இளம் புல், அதை போல மஞ்சள் பாய்ந்த சிவப்பு வண்ணரும், துஷிமதே காந்தி பொருந்தியவரும், தேஜஸ்னு சொல்றோம் இல்லையா, இந்த காந்தி ஆரா பொருந்தியவரும், பதீனாம் பதையே, இந்த ஒவ்வொரு மார்க்கங்கள் இருக்கே இந்த மார்க்கங்களுக்கு எல்லாம் பதி அவர் தான். ஒவ்வொரு ரூட் அப்படின்னு சொல்றோமே, இந்த அர்ச்சிராதி மார்க்கங்கள்லாம் நம்ம சொல்றோமே, ஒரு ஜீவன் பயணிக்கக்கூடியதாக, எது இங்க இருக்கக்கூடிய ரூட்டா இருந்தாலும் மேல இருக்கக்கூடிய ரூட்டாக இருந்தாலும், இந்த மார்க்கங்களை ரட்சிப்பவர் அவர் தான். பதி அப்படின்னா ரூட்டுன்னு அர்த்தம். ரெண்டாவது தகா பதி, முதல் தகாரம் போட்டா பதி, அது வந்து உடையவன் அப்படின்னு அர்த்தம். உமாபதி அப்படின்னா உமாவினுடைய கணவன், ரமாபதி லக்ஷ்மியினுடைய கணவன். இது பதி அப்படிங்கிறது ரூட். பப்ளுஷாய விவ்யாதினேனாம் பதி. பப்ளுஷாய அப்படிங்கிறதுக்கு நந்தியின் மேல் வீற்றிருப்பவரும் அர்த்தம். பப்ளு பப்ளுஷாய அப்படிங்கிறதுக்கு நந்தியின் மேல் வீற்றிருப்பவர். விவ்யாதினே அப்படிங்கிறது விரோதிகளுக்கு நோயை உண்டு பண்ணுபவர். விரோதிகளை அழிக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறது இல்லையா வேதம், எங்களுடைய எதிரிகளை அழித்து விடு அப்படின்னு. அந்த எதிரிகளுக்கு வியாதியை உண்டு பண்ணுபவர் விவ்யாதினே. அன்னானாம் பதையே, உணவுப் பொருள்களுக்கும் அதிபதி அவர்தான். மிகுந்த வேதத்திலே அபியாசமுடையவர்கள், பெரியவர்கள், இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள் கூறுவார்கள். ரிக்வேதத்திலே அன்னசூக்தத்திலே உபனப்பதவாதர் சிவசிவாபிபுதி அப்படின்னு ஒரு ரிக்கு வரும். இது இறைவனுடைய இறைவனை அழைக்கக்கூடிய மந்திரம் என்றே சொல்வார்கள். சிவபெருமானுடைய அழைக்கக்கூடிய ரிக்கு அப்படின்றே சொல்லுவார்கள். அன்னானாம் பதையேங்கிறதுனால எனக்கு அது ஞாபகம் வந்தது. அன்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இறைவன் தான். அன்னானாம் பதையே நமஹ, நமோ நமஹ அப்படின்னு சொல்லி மேற்கொண்டிருக்கிறத வரகாலங்கள். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. கிருஷ்ண யஜுர்வேதம் பஞ்சருத்ரம் நமகம் இரண்டாம் அணுவாகம் மந்திரம் 2 விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
0: ஓம் நம சிவாய. மாலா சூலாக்னி கண்டா மணில் சசக மகா கேத கட்டுவ அங்க பாஷான் வீணாம் ஹேனாம் குஷேந்தோ சகல பரசுதாளால் விதாக் சுகஸ்வஹ தோர்பியாம் விப்ராணமீட்யம் சகலஜலனதம் சங்கரம் சர்வரக்ஷாலோலம் காலே பிரதோஷே கிருத்தநடதமனந்த பிரபம் சிந்தையேகம் மகாதேவ சம்போ பரமேஸ்வராம். கிருஷ்ணயஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய நமகத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இரண்டாவது அணுவாக்கத்திலே இருக்கிறோம். நேற்றைக்கு மந்திரங்களை பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு மேல் கொண்டு இருக்கக்கூடிய மந்திரங்களை பார்க்க போகிறோம். நேற்றைக்கு பப்ளுஷாய விவ்யாதினேன் நானாம் பதையே நமோ நமஹா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு மேற்கொண்டு இருக்கிறது. ஹரிகேஷாயோப வீதினே புஷ்டா நாம் பதையே நமோ நமோ பவஸ்ய ஹேத்யை ஜகதாம் பதையே நமோ நமோ ருத்ராயா ததாவினே க்ஷேத்ரா நாம் பதையே நமோ நமஹா. ஹரிகேஷாய அப்படிங்கிறது கரிய கேசம் படைத்து நிறையற்று இருப்பவர்கள் அர்த்தம். ஹரிங்கிறது தான் ஃப்ரெஷ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹரிகேஷாய ஏற்கனவே சொல்லிட்டு ஹரிகேஷேபியா விரக்ஷேபியா அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் இங்கே ஹரிகேஷாங்கிறது வந்து நல்ல நரைக்காத முடி அப்படின்னு அர்த்தம். கரிய கேசம் அப்படின்னு அர்த்தம். உபவீதினே அப்படின்னா உபவீதியாக பூணூல், பூணூலை அணிந்திருப்பவர், பூணூல் விளங்கும் திருமேனி உடையவரும் உபவீதினே. புஷ்டானாம் பதையே, குணபுஷ்டியை உடையவர்களின் தலைவர், புஷ்டர்கள் குணபுஷ்டியை உடையவர்கள்னு அர்த்தம். அவர்களுடைய தலைவர் புஷ்டானாம் பதையே, இவர்களுக்கு நமோ நமகா முன்னும் பின்னும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்றது. பவசிய ஹேத்யை, சம்சாரம் பவம் அப்படிங்கிறது சம்ஸ்காரம், சம்சாரம் பவசாகரம் அப்படின்னு சொல்றோம். இந்த சம்சார விருட்சத்தை ஹேத்யை சேதிக்கும் ஆயுதம் யாருன்னா இறைவன் தான். ஜகதாம் பதையே, இந்த ஜகத்துக்கு பதியாக விளங்கக்கூடியவர், இந்த ஜகத்திற்கு நாயகனாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன், இவருக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம். ருத்ராய, துன்பத்தை துடைப்பவரும் ஆததாவினே, நானேற்றிய வில்லை தாங்கி உலகத்தை ரட்சிப்பவர் ஆததாவி. க்ஷேத்ராணாம் பதையே, இந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. இந்த உடலே ஒரு க்ஷேத்திரம்தான். நாம் நேற்றே பார்த்தது போல எதிரி யாரு அப்படிங்கிறதுனால், ஒரு பிரதேசத்துக்கு எதிரி இருப்பது போல இந்த உடலை ஒரு பிரதேசமாக கொண்டால் இந்த உடலே ஒரு பிரதேசம் தான். க்ஷேத்திரம் அப்படிங்கிறது இந்த உடல் தான் க்ஷேத்திரம்.
3: இந்த க்ஷேத்ராணாம் பதயே, இந்த உடல்களுக்கு அதிபதியமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமோ நமஹா, முன்னையும் பின்னையும் நமஸ்காரம். சூதாயா ஹந்தியா யவனானாம் பதயே நமோ நம, ரோஹிதாய ஸ்தபதயே விருக்ஷாணாம் பதயே நமோ நமோ, மந்திரிணே வா நிஜாய கக்ஷாணாம் பதயே நமோ நமோ, புவந்தயே வாரிவஸ்கிருதாய ஊஷதீனாம் பதயே நமோ நம, உச்சைர்கோஷாய க்ரந்தயதே பத்தீனாம் பதயே நமோ நம, கிருஷ்ண வீதாய தாவதே சத்வநாம் பதயே நம. சூதாய அப்படிங்கிறது ஒரு குலத்தை குறிக்கக்கூடியது. தேரோட்டிகளுக்கு சூதர்கள்னு பேர். தேரோட்டியாக இருக்கக்கூடியவர் எந்த தேரை ஓட்டுகிறார் அப்படின்னா, நம்மளுடைய இந்திரியம் எப்படி பல இடங்களுக்கு செல்கிறதோ அந்த தேர், அந்த தேரை ஓட்டுபவர். அதனால தான் பார்த்தசாரதி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் ஜீவாத்மா, கிருஷ்ணன் பரமாத்மா, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா வழிநடத்தி செல்கிறது அப்படிங்கிறது போல இங்கே ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனை தேரோட்டியாக சொல்லுகிறது. எப்போ ஜகத்தையே நாம் சிவமயமாக பார்க்கிறோமோ அப்போ எல்லாமே சிவமயம் தானே. அப்போது இந்த சிவபெருமானை இங்கே தேரோட்டியாக சொல்கிறது. சூதாய அகந்தியாய, ஹந்தியாய அப்படின்னா இம்சிக்கப்படக்கூடியவர், அகந்தியாய அப்படின்னா இம்சையே செய்ய முடியாதவராக அவர் இருக்கிறார், அழிவற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறதாகவும் ஒரு பொருள். அகந்தியாய வனானாம் பதயே, வனங்களுக்கு எல்லாம் பதியாக இருக்கிறார். இங்கே வனங்கள் அப்படிங்கிறத எதை சொல்கிறது? ஏற்கனவே ஹரிகேஷேபியா அப்படிங்கிறதாக சொல்லிட்டு, விருக்ஷேபியா அப்படின்னு சொல்லி, இப்போ வனங்களுக்கு எல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத சொல்கிறது. வனங்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர். நமோ நமஹா, உமக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம். ரோஹிதாய, சிவந்த வர்ணத்தை உடையவரும் ரோஹிதாய. ஸ்தபதயே, எல்லாவற்றையும் ரட்சிக்கும் பிரபு. இருக்கும் வஸ்துக்களுக்கு அதாவது ஸ்தபதையே அப்படிங்கிறதுக்கு வந்து இருக்கும் வஸ்துக்கள், அதாவது ஒரே இடத்தில் ஃபிக்ஸடாக இருக்கிற வஸ்துக்களுக்கு பதியாக இருக்கக்கூடியவர். விருக்ஷாணாம் பதையே, விருட்சங்களுக்கு பதியாக இருக்கக்கூடியவர். உமக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம். மந்திரினே, மந்திரியாகவும் வாணிஜாய வியாபாரியாகவும். கக்ஷாணாம் பதையே அப்படின்னா மீண்டும் வனங்களுக்கு பதியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம். எல்லா விதமான வர்ணத்தையும் இங்கே சொல்லி எடுத்து, மந்திரியாக இருக்கக்கூடியவர் க்ஷத்ரியன், மந்திரினா ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார் இல்லையா, அவர் க்ஷத்ரிய குலத்துக்கு, அவருக்கு புத்தியும் வேணும் மந்திரிக்கு. வாணிஜாய வியாபாரியாகவும் இருக்கணும். இதெல்லாம் சொல்லும்பொழுது எல்லா ஒவ்வொன்றா சொல்ல போகிறது. ருத்ர பரமேஸ்வரனை எல்லா ரூபமாகவுமே பார்க்க போகிறது வேதம். புவந்தையே, போஷித்து வளர்ப்பவரும். வாரிவஸ்கிருதாய, பக்தபராதீனரும், பக்தர்களுக்கு, பக்தர்களை பரிபாலிப்பவர், பக்தர்களுக்கு பராதீனம், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர். ஓஷதீனாம் பதையே, செடிகொடிகளுக்கு பதியாக இருப்பவர். ஓஷதி அப்படிங்கிறது மூலிகைகள், மூலிகைகளுக்கு பதியாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரருக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம் அப்படின்றார். உச்சைர் கோஷாய அப்படின்னா உறக்க கூவுகிறவர் அப்படின்னு அர்த்தம். உறக்க பேசுகிறவர் உச்சைர் கோஷாய. ஆக்ரந்தயத்தே, அழைப்பவரும், உறக்க கூவுகிறவரும் அழைப்பவரும். பத்தீனாம் பதையே அப்படின்னா காலாட்படையின் தலைவர்னு அர்த்தம். நேற்றுக்கு பதி அப்படின்னு ரெண்டாவது தகாரம் போட்டு பார்த்தோம். இன்றைக்கி முதலே பத்தீனாம் பதையே அப்படின்னா காலாட்படைக்கு தலைவராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரருக்கு நமோ நமஹா, முன்னும் பின்னும் நமஸ்காரம் அப்படிங்கிறதா. கிருஷ்ண வீதாய, சேனைகள் சூழப்பெற்றவரும். தாவதே, எதற்காக ஓடுகிறார் தாவதி அப்படின்னா ஓடுவது, எதற்காக ஓடுகிறார்னா இறைவன் வந்து பக்தர்களை காப்பாற்றுவதற்காக ஓடுகிறார், பக்தர்களை ரட்சிப்பதற்காக ஓடுகிறார். சத்வனாம் பதையே, சாதுக்களுக்கு பதியாக இருக்கக்கூடியவர். சத் குணத்தை உடையவர்கள் சாதுக்கள், இந்த சாதுக்களை ரட்சணம் பண்ணுவதற்கு அவர்களுடைய பதியாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரர், சாதுக்களுக்கு தலைவர். சத்வநாம் பதயே நமோ நமஹா, முன்னையும் பின்னையும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, நிறைய இடங்களில் விருட்சங்களுக்கு பதியாக இருக்கக்கூடியவரே, மூலிகைகளுக்கு பதியாக இருக்கக்கூடியவரே, நீங்கள் வந்து சிவந்த நிறத்தை உடையவரே, இப்படி சொல்லிகிட்டே வருதே. இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்ஸை வேதம் எதற்காக சொல்ல வேண்டும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ரகசிய அர்த்தம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் இம்ப்ளைடு மீனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த இம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. அது என்னங்கிறத நாம் மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது தான் அந்த அர்த்தமானது புரிக்கும். அதை ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுன்னு இல்லாமல் நாம் மீண்டும் மீண்டும் அதையே தியானம் செய்யும்பொழுது அதனுடைய உண்மையான ஸ்வபாவம் நம்முள்ளே வெளிப்படும். எதனால் இத்தனை தடவை வனானாம்பதையே அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லணும், அடவிகளுக்கு அரசன், காட்டுக்கு அரசன், செடிகளுக்கு அரசன், செடிகொடிகளுக்கு அரசன் ஏன் இத்தனை தடவை சொல்லணும், ஏன் அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் யோசித்து பார்க்க யோசித்து பார்க்க நமக்கு பல விஷயங்கள் புலப்படும். மேலோட்டமாகவே பார்த்தோமே ஆனால் நாம் வனங்களை அழிக்கக்கூடாது, காடுகளை அழிக்கக்கூடாது. ஏனென்னா அந்த வனம் காடு எல்லாமே இறைவனுடைய சொரூபமாகவே நாம் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தெடுத்தினாலே இயற்கையோடு இயைந்து வாழும் தன்மையை மனிதன் பெற்றுவிடுகிறான். எப்பொழுது அவன் இயற்கையோடு இயைந்து வாழ்கிறானோ அப்பொழுதே அவனுக்கு வந்து பேறு இடர்கள் வருவதில்லை. இந்த பேரிடர்கள் எப்பொழுது வர ஆரம்பிக்கிறதுனா இயற்கையை எதிர்த்து மனிதன் போராடும் பொழுது, இயற்கையை அழிக்க மனிதன் துணியும் பொழுது, இயற்கைக்கு எதிராக இருக்கும்பொழுது. இந்த இயற்கை தான் இறைவன் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறார்கள். அந்த அது யார் வேணால் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கட்டும், ருத்ரமே அதுதான் சொல்கிறது. வனத்துக்கு பதியாக இருக்கக்கூடியவன் இயற்கையை தான் சொல்கிறது. ஓஷதினாம் பதையேன்னு ஒவ்வொன்றும் ஒரு செடிகொடிகள் முதலிருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் அவன்தான் பதி அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அவர்கள் இயற்கையே இறைவன் சொல்கிறதும் கூட தப்பு இல்லை தான். இதுலேயும் அதே தான் நமக்கு சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும், அது ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம். அப்போ அந்த ஈஸ்வரனுடைய சொரூபம் குறைய குறைய குறைய நமக்கு ஹானி உண்டாகும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அவற்றை நாம் காப்பது நம்முடைய கடமையாகும். எப்படி இறைவன் பக்தர்களுக்காக ஓடி ஓடி வந்து காப்பாற்றுகிறானோ அதே போல் இறைவனுடைய வடிவமாக இருக்கக்கூடிய இவற்றை நாம் காப்பாற்றுவது நம்முடைய அவசியமாகும் அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான கருத்து. ஆனால் இதுக்கு ஆழமான கருத்துக்கள் நிறைய இருக்குது, அது என்னங்கிறது நாம் வர காலங்களில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய். இதோட ரெண்டாவது அணுவாக்கம் முடிந்து விட்டது. நாளிலிருந்து நம் மூணாவது அணுவாக்கம் பார்க்கலாம்.
4: ஓம் நம சிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: ஓம் நம சிவாய்.

ோமாச்சி

0: அருளும் கருணையுமே தனது வடிவாக கொண்டு மண் இளமை தன் உயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று நமது சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் போற்றுகின்ற வண்ணம் உயிர்களுக்கு இகபர சௌபாகியம் இரண்டையும் சிவபெருமானின் வாயிலாக அம்பிகை நமக்கு தருகின்றாள். அந்த அம்பிகையினுடைய பரிபூர்ணமான திருவருளோடும் இந்த அற்புதமான ஆலயத்தில் அர்ச்சகராக அர்ச்சகத்து ஹரஸ்தாட்சாத்து என்கின்ற வாக்கியத்திற்கு உயிர் கொடுக்கும் வண்ணமாக சாட்சாத் அம்பிகையாகவே வழிவெடுத்து உலகமெல்லாம் சுற்றி வந்து நமது சமயத்தை வளர்த்து வந்த சிவாச்சாரிய பெருந்தகை அவர்களுடைய பெயரிலே அமைக்கப்பட்டு அவர்களை திருக்குமாரர்களாலே நிகழ்த்தப்பட்டு வருகின்ற இந்த அற்புதமான அவையிலே நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்க்கிழியை ஏற்றுவிட்டு அம்மையனுக்கு அருளியவாக ஆர்த்தருவார் அச்சோமே என்று மன்மாதிரி பெருமான் கூறுகின்ற வகையிலே எத்தனையோ பல்வேறு அறிஞர்கள் சாஸ்திரங்களையெல்லாம் ஆழ்ந்து அறிந்து உணர்ந்திருக்கின்ற பெரியோர்களுடைய மத்தியிலே அடியேனையும் இந்த சபையில் பேசுவதற்கு வாய்ப்பும் அனுமதியும் அளித்த திரு ஸ்ரீ சோமசேகர சிவாச்சாரியார் அவர்களுடைய திருவடி கமலங்களை வணங்கிக் கொண்டு எனக்கு அளிக்கப்பட்டதான ஆத்மசுத்தி சிவீகரண பிரகாரம் விவரணம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு முயற்சிக்கின்றேன். எனக்கு தெரியாது இது வந்து 40வது கூட்டம் என்பது தெரியவில்லை. வைதிகத்திலே நமக்கு எப்படி சிவத்துவத்தை அடைவதுதான் குறிக்கோளோ அதுபோல வைதிக வழியின் வழியாக பார்க்கும் பொழுது பிராமணியம் என்ற உயர்ந்த நிலையை ஆத்ம குணங்களை அடைவதுதான் லட்சியமாக கொண்டப்படுகிறது. சித்திர கர்ம யசா அநேகைகி ரங்கைகி உண்மீரியத்தை கனைகி பிராமணியமக்கு தத்வத்தியாகும் சம்ஸ்காரைகி விதிபூர்வகம் என்று அங்கீகரப்பட்டு கூறுகிறது. ஒரு ஓவியன் தனது கையிலே ஒரு சிறு குச்சியை வைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த குச்சியை கொண்டு அவன் ஓவியத்தை தீட்ட துவங்கும் பொழுதோ அல்லது மத்தியிலோ நாம் சென்று பார்த்தால் ஏதோ ஒரு திருக்கதி திருக்கு வேலை செய்து கொள்வது போல இருக்கும். சின்ன கோடு, நடுவு ஒரு கலர், அந்த பக்கம் ஒரு கலர், இந்த பக்கம் ஒரு கலர், இப்படி பலவிதமான வண்ணங்களை தீட்டுகிறான் ஓவியம். சித்திரகர்மா யதா அநேகைகி ரங்கைகி உண்மீயதே தனைகி. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு படத்தை உடனே வரைய முடியாது. சின்ன படமாக இருந்தால் கூட உடனே வரைவது என்பது இயலாத காரியம். சித்திரகர்ம யதா அநேகைகி ரங்கைகி உண்மீயதே தனைகி பிராமணியமபி தத்வத்யாபி சம்ஸ்காரைகி விதிபூர்வகம். கர்ப்பாதானம் தொடங்கி அந்தியஷ்டி வரையிலான கர்மங்களை, கிரியைகளை, சம்ஸ்காரங்களை கிரமமாக செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக ஓவியருடைய கைவண்ணம் எப்படி அந்த ஓவியத்தை முழுமையாக ஆக்குகிறதோ அதுபோல சம்ஸ்காரங்களுடைய கைவண்ணம் அந்த சம்ஸ்கார மனிதனுடைய பூரண நிலையை அடைவதற்கு உதவுகிறது. 40வது சம்ஸ்காரத்தினுடைய பயன் பிராமணியம். அதுபோல இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய விஷயம் சைவத்திலே நாம் எந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஆகமங்கள் குறிப்பிடுகின்றனோ அந்த இந்த விஷயத்தை பற்றி நாம் எல்லோருமே ஓரளவுக்கு அறிந்தவர்கள் தான். சில கிரந்தங்களிலே உள்ள வேறுபாடுகள், அமைப்பு முறைகளிலே உள்ள வேறுபாடுகள், அல்லது நாம் நடைமுறையிலே ஏதாவது ஒரு விஷயத்தை அறியாமலேயே தவிர்த்திருக்கிறோமா, அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா என்பதை மறுபடியும் ஆராய்ச்சி செய்வது பார்ப்பதற்காகத்தான் இப்படி ஒரு நிகழ்வு என்று அறிய கருதுகிறேன். நாம் எல்லோருக்கும் தெரியும், எல்லாம் வல்ல பரமேஸ்வரனால் சொல்லப்பட்டது சிவாகமங்கள். இந்த ஆகமங்கள் பூஜை செய்ய இருக்கின்றவன் அந்த பூஜையை செய்வதற்கான தகுதியை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சில கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றன. பூஜை என்று இல்லை, சாதாரணமாக நடைமுறை வாழ்விலேயே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அருள்களை செய்கிறோம். பஸ்லே பயணம் செய்கிறோம், ஆகாய விமானத்திலே பயணம் செய்கிறோம், அரசியல் பிரமுகர்களை சந்திக்க செல்கிறோம், எல்லா இடத்துக்கும் போகும்போது ஒரே மாதிரி போகணும். பிரசாதம் கொண்டு போக செல்லும் பொழுது என்பது அதற்கு என்று ஒரு தோற்றம், விமானத்திலே பயணம் செய்வதற்கு என்பதற்கு அதற்கே என்று தனியாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம். பிரசாதம் கொண்டு போகும்போது ஐடென்டி கார்டையோ பாஸ்போர்ட்டோ எடுத்துட்டு போகிறது அவசியம் இல்லை. விமானங்களிலே பயணம் செய்யும் பொழுது அந்த அடையாள அட்டை என்பது அவசியம். சாதாரணமான இந்த நடைமுறை வாழ்க்கையிலேயே இவ்வளவு வேறுபாடு இருக்கும் போது மாதில்லா மணியாக விளங்குகின்ற பரமேஸ்வரனை பூஜை செய்ய வேண்டும் என்பதற்கு தகுதி வேண்டும் என்று சொல்லவும் வேண்டுவதில்லை. பெரும்பாலும் சாதகன் தன்னை வழிபடுவதற்காக செய்து கொள்ள வேண்டியதாக ஆகமங்களை குறிப்பிடுகின்ற கிரியைகள் யாவும் தூய்மை நிமித்தமாகவே அமைந்திருக்கிறது. காலை எழுந்தது முதல் எழுந்தவுடைய சிவத்தியான விதி என்பது காணப்படுகிறது. சௌஜ விதி தொடங்கி எல்லா கிரியைகளுமே ஆத்மசுத்தி தான். ஆத்மா என்பதற்கு தான் என்பது ஒரு பொருள், தன்னை சார்ந்தது என்பது மற்றொரு பொருள். எனவே தன்னை சுத்தம் செய்து கொள்வதும் ஆத்மசுத்தி, தன்னை சார்ந்த பிறவற்றை சுத்தி செய்து கொள்வதும் ஆத்மசுத்தி தான். இது போன்ற தன்னை தூய்மைப்படுத்துகின்ற கிரியைகளை எல்லாம் நிறைவேற்றாமல் பெருமானை ஆராதிக்க ஒருவன் முயற்சி செய்வது மிகவும் தவறு என்று ஆகமங்கள் சுட்டிக்காட்டியிருந்தன. இந்த ஆத்மசுத்தியை சார்ந்ததாக சிவாகமங்களிலே ஐவகை சுத்திகள் பஞ்சசுத்தி என்பது காணப்படுகிறது. யோகேத்தி பஞ்சசுத்திம்பு ச பூஜாம் கர்த்து வருகதி என்கிற ஒரு வாக்கியத்தை பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறார் பிரம்மணன் செய்கிறார். இவன் பார்த்ததாகவும் யோகேத்தி பஞ்சசுத்திம்பு ச பூஜாம் கர்த்தும் வருகதி என்று குறிப்பிடுகிறது. எவன் பஞ்சசுத்திகளை நன்கு அறிந்திருக்கிறானோ அவனுக்கே பூஜை செய்வதற்கான தகுதியானது ஏற்படுகிறது. கர்த்தும் வருகிறது, அருகத்தையானது பஞ்சசுத்தியை செய்வதற்கே ஏற்படுகிறது என்று இந்த ஆகம மாற்றமானது கூறுகிறது. அந்த ஐவகை சுத்திகள் பெரும்பாலும் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆத்மசுத்திக்கு பூர்வம் சாது ஸ்தானசுத்தி தீயகம், திருத்தீயம் திரவியசுத்தி சாது, சதுர்த்தம் மந்திரசோதனம், பஞ்சமே லிங்கசுத்தி சாது, கச்சந்தே பஞ்சசுத்தயா என்ற ஒரு பாடம். ஆத்மசுத்தி கிரியாபூர்வா என்று மந்திரசுத்தியை நான்காவதாகவும் லிங்கசுத்தியை ஐந்தாவதாகவும் கூறுகின்றதாகவும் ஒரு பாடம் இருக்கிறது. இதையெல்லாம் விட சைவ சமயத்திலே விளங்குகின்ற அடியார்கள் பலர் தமது நூல்களிலே சைவாகம விஷயங்களை ஆங்காங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். பெரும்பாலும் நால்வர் பெருமக்களுடைய பாடல்களே இந்த பஞ்சகத்தை பற்றியதான குறிப்பு வந்து கொண்டே இருக்கு. வானவன் தான் வானவர்க்கு மேலானான்கான், வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் மாணவன் தான், ஆண் ஐந்தும் ஆடினான் தான் என்று பல இடங்களிலே இந்த பஞ்சகத்தை பற்றிய குறிப்பானது நால்வர் பெருமக்களுடைய திருவாக்கிலே நாம் காண முடிகிறது. அதுபோல நமது நம் தமிழ்நாட்டிலே வேதாந்த சித்தாந்த சமரசம் வகுத்த ஒரு தத்துவ ஞானி தாயுமான சுவாமி, அவர் பராபர கண்ணி என்று ஒரு முன்னூறு சொற்கொகையான பாடல்களை பாடியிருக்கிறார். அதிலே பஞ்சசுத்தி செய்து நின்னை பாவித்து பூஜை செய்தால் இந்திய ஞானம் விளங்கும் பராபரம் என்று இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், சாதாரணமாக அனைவருமே தீட்சைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த கிரியைகள் எல்லாம் நன்றாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார் சுவாமிகள் கூட அவரது காலத்திலே அங்கே வசித்த சுப்பிரமணிய சிவாச்சாரியர் என்ற பெருந்தகையை கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த பஞ்சசுத்தியை சொல்ல சொல்லி அவர் அனுப்பித்திருந்ததாக ஒரு நெறிவழிக்கையை கூட காணப்படுகிறது. இந்த ஐந்து சுத்திகளிலே முதலாவதாக அமைகின்றது ஆத்மசுத்தி. பிரதமா பூதசுத்தி சாத்து என்றும் ஒரு பாடம் காணப்படுகிறது. ஆத்மசுத்தி கிரியா பூர்வா என்ற வாக்கியத்தின் வண்ணமாக ஐவகை சுத்திகளிலே முதலாவதாக இந்த ஆத்மசுத்தியானது காணப்படுகிறது. என்ன காரணம் பற்றி ஆகமங்கள் முதலிலே இந்த ஆத்மசுத்தியை செய்ய வேண்டும் என்பதை அண்ணா அவர்கள் மிகவும் அருமையாக தொடக்கத்திலேயே அவர்களுடைய சாரத்தை கூறிவிட்டார்கள். யாவன் ந தத் சமோஜாதஹா தாவத் ஆராதனே சமஹா பிராகிருதம் பாவம் உத்ருஜ்ய சிவோகம் இது பாவமே. அற்புதமான ஸ்லோகம். யாவத் தத் சமஹா ந ஜாதஹா தாவத் ஆராதனே ந க்ஷமஹா. எதுவரையும் பூஜை செய்கின்ற பூஜைகளுக்கு இவத்துவம் என்ற நிலையானது ஏற்படவில்லையோ யாவத்து சமோ ஜாதா தாவத்து ஆராதனே நக்ஷமா. அதுவரை தந்த இறைவனை பூஜிப்பதற்கான தகுதி என்பது கிடையவே கிடையாது. பிராகிருதம் பாவம் திருச்சிய சிவோகம் என்று பாவமே. பிராகிருதம் என்று சொன்னால் பிரகிருதி மயம். பிரகிருதி மயம் என்று சொன்னால் அசுத்தமாய காரியமான பிரகிருதி தத்துவத்துக்கு அப்ப பிறகு தோன்றிய பஞ்ச பௌத்திகமான சரீரம். பிராகிருதம் பாவம் உத்திருத்திய சிவோகம் இது பாவையே என்று அந்த வார்த்தையும் ஆத்மசுத்தி செய்வதற்கான நோக்கத்தை விளங்குகிறது. அதே போல ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரியர் தனது பத்தியிலே இனீகரணம் என்று குறிப்பிடுகிறார். பெரும்பாலும் அகோர சிவாச்சாரியை தான் பிரமாணமாக எடுத்துக்கின்ற ஆகமங்கள் காமிகம் அதிகமாக ஞானபாதத்திலே சர்வஜானோத்தரத்தை எடுக்கிறார். அதுபோல இந்த சிவீகரணம் என்ற சப்தம் அவருக்கு சர்வஜானோத்தர ஆகமத்திலிருந்துதான் கிடைத்திருக்கிறது. அந்த ஆகமம் அதாபத்தம் பிரவசியாது சிவீகரணம் உத்தமம் எத்ருத்வாது நர சம்யக்கு சிவோபவதி ந அந்யதா. சுத்தேகம் சம்சோதனேது பூர்வம் தாரணாபித்து பஞ்சபிகி சுத்ததேக ததோ பூத்வா சிவமந்திரான் நியோஜகே என்பது அந்த வாக்கு. இதே கருத்தை தான் சிவீகரணம் உத்தமம் பிரவக்ஷாமி உத்தமமான சிவீகரணத்தை நான் சொல்கிறேன். எத் திருத்வாக்கு நரகா சம்யக்கு சிவோபவதி ந அந்யதா. எந்த கிரியை செய்வதனாலே மனிதன் சிவத்தன்மையை அடைகிறாரோ எதை செய்யாதென்று அவனுக்கு அந்த சிவத்தன்மை என்பது ஏற்படவே ஏற்படாதோ அதற்கான கிரமத்தை தேகம் சம்சோதனையத்தில் பூர்வம் முதலில் உடலை சுத்தம் செய்து தாரணாபிஸ்து பஞ்சபிகி இந்த பிராணாயாம யோகத்தினாலே பூதங்களை எல்லாம் சுத்தம் செய்து சுத்த தேகமனாக தன்னை ஆக்கிக்கொண்டு பிறகு மந்திரங்களை ஞாபகம் செய்ய வேண்டும் என்பதாக அந்த வார்த்தை கூறுகிறது. அதே போல கந்த காலோத்தரம் என்ற ஆகமத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை சகலாகம சார சங்கிரகம் என்ற குறிப்பிடுகிறது. நாருத்ர சம்சரே ருத்ரம் நாருத்ரோ ருத்ரமர்த்தயேத்து நாருத்ர கீர்த்தயே ருத்ரம் நாருத்ரோ ருத்ரமாக்குனார் ஏகவர்தான். பிறகு இந்த ஸ்ரீமன் மிருகேந்திரம் என்ற ஆகமும் அதார்த்தா பவனே சித்தே சத்ர பிராகார ரட்சித்தே வர்மகர்பே சிதிபூய பகிரந்த சிவம் நஜே என்று குறிப்பிடுகிறது. அஸ்திர பிராகார கவச்சாவகுண்டனாத்யாம் யாககிரகம் சம்ரக்ஷ்ய சிவீகரணம் குறியாது என்று பிரயோகம் தொடங்குகிறது. அந்த பிரயோக வாக்கியத்தை அப்படியே கொண்டு நின்றதாக இந்த வாக்கியம் காணப்படுகிறது. அத அச்சா பவனே சித்தே சத்ர பிராகார ரட்சித்தே வர்ம கர்ப்பே சிதிபூய பகிரந்தா சிவம். இதுவரையில் நாம் பார்த்த வாக்கியங்கள் எல்லாமே சிவபெருமானை பூஜை செய்வதற்கு பூஜைகள் சிவத்தன்மையை எய்துவது அவசியம் என்பதை உணர்த்துகின்றன. இந்த ஆத்மசுத்தியே சில இடங்களிலே பூபசுத்தி என்றும் காணப்படுகிறது. ஆனால் ஸ்ரீமன் நிர்மலமணி தேசிகர் இந்த கிரியையை விளக்க தொடங்கும் பொழுது தத்ர பிரதமம் ஆத்மசுத்தி உபவர்ணன தத்பரஹா சத்யாக பூதசுத்தி அந்தர்யஜன ஹவன சமாதி சமாஹாராத்மகத்வாது என்று குறிப்பிடுகிறார். ஆத்மசுத்தி உபவர்ணன தத்பரஹா சத்யாக பூதசுத்தி அந்தர்யஜன ஹவன சமாதி சமாஹாராத்மகத்வா பிரதமம் பூதசுத்தியை குறிச்சது. என்னன்னா ஆத்மசுத்தி என்று சொன்னால் அதற்குள்ளேயே பூதசுத்தியும் அடக்கம். பூதசுத்தி அந்தர்யஜனம் ஹவனம் சமாதி இந்த நான்கு கிரியைகளின் தொகுப்பே ஆத்மசுத்தி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக ஆத்மசுத்தி என்று ஒரு பெயர் காணப்படுகிறது, பூதசுத்தி என்று ஒரு பெயர் காணப்படுகிறது, சிவீகரணம் என்று ஒரு பெயர் காணப்படுகிறது, தாரணா என்று ஒரு பெயர் காணப்படுகிறது. ஒரே கிரியைக்கு பல்வேறு பெயர்கள் காணப்படுகின்றன. என்னென்ன காரணத்தினாலே ஒவ்வொரு பெயரும் அந்த கிரியைக்கு பொருத்தமாக அமைகிறது என்பதை பார்த்து வந்தோம். அப்படி பார்க்கும் பொழுது ஆத்மசுத்தி என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை நிர்மலமணி தேசிகர் தரவில்லை. அப்பைய தீட்சிதர் தமது சிவாத்தினா சந்திரிகா என்ற கிரந்தத்திலே ஆத்மசுத்தி என்பதை ஜீவசுத்தி என்று கூறி பூஜக ஜீவத்திய சிவபாவத்துவ ஆபாதனாத்மிகா ஜீவசுத்தி ரூபா அதாவது சிவபெருமானை பூஜிக்க இருக்கின்றவனுடைய ஜீவனை சிவத்தன்மையை உடையதாக ஆக்கக்கூடிய கிரியைக்கு ஜீவசுத்தி ஆத்மசுத்தி என்று வஸ்துதா அந்த கிரியினால் நடக்கக்கூடிய காரியமே அதுதான். பிறகு பூதசுத்தி என்பதற்கும் அவர் விளக்கம் அளிக்கிறார். பூஜக தேகத்திய சிவபாவத்துவ ஆபாதனாத்மிகா தேகசுத்தி ரூபாச்ச பூஜை செய்கின்ற பூஜகனுடைய தேகத்தை ஜீவனை மாத்திரம் சிவமாக ஆக்கினால் போராது, பூஜை செய்கின்றவனுடைய தேகத்தையும் சிவமாக ஆக்க வேண்டும். எனவே பூஜக தேகத்திய சிவபாவத்துவ ஆபாதனாத்மிகா தேகசுத்தி ரூபாச்சு அவையெல்லாம் பிரிக்கிறார். சிவீகரணம் என்பதற்கு ஸ்ரீமன் நிர்மலமணி தேசிகர் தனது அகோர சிவாச்சாரிய பிரசத்திக்கான வியாக்கியானமான பிரபாவிலே ஆத்மாவிற்கான விசேஷ சித்தியை தரவல்லதான கிளை என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அவர் அதாதஸ்தம் பிரபக்ஷாமி சிவீகரணம் உத்தமம் என்ற இடத்திலே ஸ்ரீமன் அகோர சிவாச்சாரியார் அவர்கள் இதை விளக்குவதாக குறிப்பிடுகிறார். சிவீகரணம் தாவது ஆத்மனோ விசேஷ சித்தி சாதனம் கர்ம எதாக ஸ்ரீமத் சர்வஜானோத்தர வத்திகாரா அதாதஸ்தம் பிரவக்ஷாமி சிவீகரணம் உத்தமம் இத்தியத்ர சிவத்வம் சர்வஜ்ஞத்வ சர்வகர்த்திருத்வாத்மகம் உச்சதே தேனச்ச நித்தியேன ஆவிருத்தேன யோகாத்து பரமேஸ்வரா சிவா அபிஜியது. சிவத்வம்னா என்ன? சர்வஜ்ஞத்வம் எல்லாவற்றையும் அறிகின்ற தன்மையும், சர்வ கர்த்தத்துவம் எல்லாவற்றையும் செய்கின்ற ஆற்றல் எதுவோ அதுவே சிவத்வம். அந்த இரண்டையும் எப்பொழுதுமே தன்னுடன் கொண்டு விளங்குவதாலே சிவபெருமானுக்கு சிவன் என்று பெயர் கொடுக்கிறார். சத்த சிவத்வம் ஆத்மனாம் அநாதினா அசுத்தி பரியாயேன மலேன ஆவர்த்தத்வாதி ந சர்வ விஷயம் பிரகாசத்தை சதுத்தம் ஆச்சாரீஹி அபி ந சர்வத்த யுகபத்னி சிவத்வம் விராஜத்தை. அந்த சர்வஜத்வம் சர்வகர்த்தத்துவம் என்கின்ற குணங்களானது ஆத்மாவிலே எப்பொழுதும் பிரகாசிப்பதில்லை. ஆத்மாவானது அசுத்தி பரியாயமான மலத்தினாலே ஆணவம் மாயை கர்மம் என்கின்ற மலத்தினாலே கட்டுப்பட்டதுனாலே சுத்தமாக கட்டுப்பட்டு விளங்குவதனாலே அந்த ஆன்மாவிடத்திலே அந்த திருஷ்டியாத்மகமான ஞானமும் கிரியையும் பிரகாசிப்பதில்லை. அத மலாபியுக்தா அசிவா அசுத்தா எவன் மலங்களோடு கூடி இருக்கிறானோ அவன் அசுத்தன் அசிவன் என்று குறிப்பிடுகிறான். பிறகு ஸ்ரீமத் கிரணாகமம் என்கின்ற ஒரு ஆகமத்தின் வாயிலாக அநேக பதிகம் கர்ம கண்டம் பீஜ நிவாரண விதி என்ற வாக்கியத்தின் அடிப்படையாக கொண்டு ஏன இதம் தகுதி போகதா என்று ஒரு வாக்கியம் வருகிறது. அதாவது பிராரப்த கர்மத்தை அனுபவித்தே கழித்தவர் சைவத்திலே கர்மங்களை மூன்று வகையாக பிரிக்கிறார்கள். சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் என்று. தீட்சையினாலே சஞ்சித கர்மமும் ஆகாமி கர்மமும் சீதையதாக ஆக்கப்பட்டு விடுகிறது. இந்த பிராரப்த கர்மத்தை பூஜாதிகளை செய்வதற்கு அதிகாரம் உடையவர்களுக்கு அழிப்பது இல்லை. அதை வாழ்க்கையிலே இன்பத்தின் துருப்பமாக அழிபவதைத்தான் அழிக்க வேண்டும். அப்படி அழிக்கும் போது கூட வாசனையினாலே ஆணவாதி மதங்கள் நம்மை பந்தப்படுத்துவதற்கான ஹேதுக்கள் காரணங்கள் இருக்கின்றன. எனவே அவற்றிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், மீண்டும் இந்த கட்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கக் கூடாது என்பதற்காக அசத்தியோ நிர்வாண தீட்சாயாம் ஆரப்த காரிய கர்ம போக உபரோதேன சர்வதா மனசிய அக்ஷபித்தத்துவாது பிரத்யகம் அபதயக்கிரமேண தீட்சோத்தரம் சிவீகரண அர்ச்சனாதினா சோபனேய இது சாவன் மாத்திரையா சித்தியா. இந்த இடத்துல சாவன் மாத்திரையா சித்தியா யுத்தசிய ஆத்மனஹா என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர். அதாவது சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் என்ற மூன்று வகையான கர்ம பாசங்களிலே சஞ்சிதம் ஆகாமி என்ற இரண்டு வகையான கர்மங்களால் மட்டுமே சித்தம் செய்யப்பட்ட ஆத்மா இருக்கு என்று பொருள். தாவன் மாத்திரையா சித்தியா யுத்தசிய ஆத்மனஹா சாமானிய சுத்தி பேதாது அத்தியமானாது ஞானாவேகே அனந்தரம். முன்னர் பார்த்த வண்ணமே சாதாரணமாக ஒரே ஒரு சுத்தியை மட்டும் சொல்ல வேண்டியதில்லையா? சாமானிய சுத்திக்காக சௌத்தம், தந்த தாவனம், ஸ்நானம் இது போன்ற கிரியைகள்லாம் இருக்கின்றன. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது சொன்னால், பூத சுத்தியின் பயனாக சிவத்துவம் ஏற்படுகிறது என்ற காரணத்திற்காக ஸ்நானம் போன்றவற்றை எல்லாம் செய்யாமல் இதை செய்யக்கூடாது என்பது நமக்கு விளங்குகிறது. செய்ய மாட்டோம், இருந்தாலும் ஒரு சூசகமாக நமக்கு உணர்த்தப்படுகிறது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: அடுத்து இப்போதுதான் நாம் முறையாக முதல் நூற்பாவுக்கு வருகிறோம். முதல் நூற்பா இதுவரை இந்த ரெண்டு செய்யுட்கள் காப்பு செய்யணும் அவையடக்கமும் சிறப்பு பாயிரம் எனப்படும். மெய்கண்டார் செய்த சிறப்பு பாயிரம். சிறப்பு பாயிரம் என்றால் என்ன? முன்னுரை. நூலுக்கு முன்னுரை தான் சிறப்பு பாயிரம். அந்த காலத்திலே செய்வார்கள் சிறப்பு பாயிரம். இனி முதல் நூற்பா. நான் முதல் நாளிலே சொன்னேன், தொடக்க நாளிலே இந்த சமயவாதிகள் அந்த வாதம் செய்கிற போது முதலிலே தாங்கள் இத்தனை பொருள்களை ஒப்புக்கொள்ளுகிறோம் என்று பொருள்களுடைய எண்ணிக்கையை சொல்லி அவற்றினுடைய இருப்புக்கு சான்று காட்ட வேண்டும், அது பிரமாணம் என்று சொன்னேன். எனவே சிவஞான போதத்தில் முதல் மூன்று நூற்பாக்கள் பிரமாண இயல். பிரமாண இயல் அதாவது முதல் நூற்பாவிலே பதி உண்டு என்று நிறுவுகிறார். பதியாகிய கடவுள் ஒருவன் உண்டு என்று பதியினுடைய இருப்பை முதல் நூற்பாவிலே நிறுவுகிறார். இரண்டாவது நூற்பாவிலே பாசத்தினுடைய உண்மையை நிறுவுகிறார். பதி உண்மை, இரண்டாவது பாச உண்மை, மூன்றாவதுல தான் உயிர் உண்மை. உயிர் உண்டு என்று உயிர் உண்மையை நிறுவுகிறார். இப்படி முதல் மூன்று நுற்பாக்கள் பிரமாண இயல். பிரமாணம் என்றால் என்ன? பிரமாணம், பிரமாணம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அறிவு வரும் வழி, அறிவு வரும் வழி. வே ஆஃப் நோயிங், வே ஆஃப் நோயிங், அதுதான் பிரமாணம். தமிழிலே பிரமாணத்தை, இது வடமொழி சொல் பிரமாணம், தமிழிலே அளவை, அளவை என்பார்கள். அளவைன்னா எதை சொல்லுகிறோம் வழக்கத்துல? அளவை இல்ல இல்ல, இங்க பேச்சு, மக்களுடைய பேச்சு வழக்குல. ஆமா, இப்ப முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, இந்த அளவை கருவிகள் எதற்கு? பொருளினுடைய இருப்பை, அளவை அறிவதற்கு உதவுகிற கருவிகள். அளவை என்றால் பொருளினுடைய அளவை அறிவதற்கு உதவுகிற கருவி. அதுபோல இந்த பிரமாணங்கள் பொருளினுடைய இருப்பை அறிவதற்கு உதவுகிற கருவி. நான் வழி என்று சொன்னேன், எல்லாம் ஒண்ணுதான். அறிவு வரும் வழி அல்லது அறிவை தருகிற கருவி, எல்லாம் பொருள் ஒன்றுதான். பிரமாணம், வே ஆஃப் நோயிங். சரி, நமக்கு எப்படி அறிவு வருகிறது? நமக்கு எப்படி அறிவு வருகிறது? பொருள்களை பற்றிய அறிவு. இப்போ பல பொருள்கள் நமக்கு எதிரிலே இருக்கின்றன, நமக்கு எதிரிலே பொருள்கள் இருக்கின்றன, அவற்றை எப்படி அறிகிறோம்? எதிரிலே உள்ள பொருள்களை எப்படி அறிகிறோம்? பார்த்து மட்டும்தான் அறிகிறோமா? ஆமா, நம்முடைய ஐம்பொறிகளால், நம்முடைய ஐம்பொறிகளினுடைய உதவியினால் எதிரில் உள்ள பொருள்களை இன்னது என்று அறிகிறோம். எனவே ஐம்பொறிகள் பிரமாணம். எதிரில் உள்ள பொருள்களை அறிவதற்கு கருவிகள் ஐம்பொறிகள். இதை வடமொழியில பிரத்யட்ச பிரமாணம். பிரத்யட்சம்னா என்ன அர்த்தம்? தமிழிலே காட்சி அளவை. எதிரில் உள்ள பொருள்களை அளந்து அறிவதற்கு உதவுவது காட்சி அளவை. எதிரில் உள்ள பொருளை பற்றிய அறிவை பெறுவதற்கு உதவுவது காட்சி அளவை. எதிரில் உள்ள பொருளை பற்றிய அறிவை பெறுவதற்கு உதவுகிறது. சரி, எல்லா பொருள்களும் எதிரில் இருக்கின்றனவா? எதிரிலே இல்லாமல் மறைந்திருக்கிற பொருள்களை அறிவது எப்படி? புலப்படாமல் மறைந்திருக்கின்ற பொருள்களை பற்றிய அறிவை பெறுவது எப்படி? அது அடுத்து இரண்டாவது. அதற்கும் ஒரு கருவி இருக்கிறது. இப்போ ஆமா, இப்போ ஒருவர் இந்த இடத்துக்கு வருகிறார். ஐயா, டான்ஸ்ரீ ஐயா அவர்களுடைய கார் வெளியிலே நிற்கிறது. காரை பார்த்த உடனே அவர் என்ன சொல்லிவிடுகிறார்? ஐயா உள்ளே இருக்கிறார், பார்க்கவில்லையே. ஐயாவோ பார்க்காமலே சொல்லிவிடுகிறார். அது எப்படி முடிகிறது? மறைந்திருக்கிற பொருளை எப்படி சொல்ல முடிகிறது? ஆமா, காருக்கும் ஐயா அவர்களுக்கும் உள்ள தொடர்பை வைத்து தான். இந்த காரை எங்கே பார்த்தாலும் அங்கே இருப்பார். தூரத்திலே புகை தெரிந்தால் அங்கே நெருப்பு இருக்கிறது என்று பார்க்காமலே கண்ணை மூடி சொல்லலாம். ஆனால் எது முக்கியம்? எது முக்கியம்? அந்த தென்படுகிற புகை, புகைக்கும் நெருப்புக்கும் என்ன இருக்க வேண்டும்? தொடர்பு இருக்க வேண்டும், தொடர்பு இருக்க வேண்டும். எனவே விளக்க எப்படி சொல்ல வேண்டும்? மறைந்திருக்கிற பொருளை, மறைந்திருக்கிற பொருளை, அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய பொருளை வைத்து அறிதல், அதுதான் இரண்டாவது முறை மறைந்திருக்கின்ற பொருளை அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய, அதுதான் அடிக்கோடு போட்டுக் கொள்ள வேண்டும், அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய பொருளை கொண்டு அறிதல். இது இரண்டாவது முறைதான், இதுதான் அனுமானம், இதுதான் அனுமானம், அனுமான பிரமாணம். தமிழிலே கருதல், கருதல் அளவை, கருதல் என்றால் உய்த்து அறிதல், ஊகித்து அறிதல், அவ்வளவுதான். கருதல் என்றால் உய்த்து அறிதல், தெரிந்ததை கொண்டு தெரியாததை உய்த்து அறிதல், தெரிந்ததை கொண்டு தெரியாததை உய்த்து அறிதல் தான் கருதல் அனுமா, கருதல் அளவை என்று கூறி அடுத்து மூன்றாவது மணியிலே பார்ப்போம். பிரமாணம் என்பதற்கு பொருள் பார்த்தோம். பிரமாணம் என்றால் அறிவு வரும் வழி அல்லது அறிவை தரும் கருவி. பொருள்களை பற்றிய அறிவை தருகிற கருவி அல்லது பொருள்களை பற்றிய அறிவு வரும் வழி. பல வழிகள் உண்டு, பல வழிகளிலே நாம்

0: என்றால் அதற்கு பயன்படுகிற வழிதான் அனுமானம். அனுமானம் அல்லது கருதல் அளவை. கருதல் அளவை என்பது மறைந்திருக்கின்ற பொருளை அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய மற்றொரு பொருளை கொண்டு அறிவது, உய்த்து அறிவது. மறைந்திருக்கின்ற பொருளை அதனை விட்டு நீங்காமல் இருக்கிற தொடர்புடைய மற்றொரு பொருளை கொண்டு அறிதல். மறைந்திருக்கின்ற நெருப்பை அதனை விட்டு நீங்காத புகையை கொண்டு அறிவது. சமையல் அறையிலிருந்து நறுமணம் வந்தால் அந்த நறுமணத்தை வைத்துக் கொண்டே இன்னது அங்கே தயாராகிறது என்று சொல்லுவது அனுமானம். அடுத்து மூன்றாவது வழி. இந்த ரெண்டு வழிகளாலும் அறிய முடியாத பொருள்கள் உண்டு. அவற்றை அறிவதற்கு இந்த மூன்றாவது வழி பயன்படும். இந்த ரெண்டு வழிகளாலும் அறிய முடியாத பொருள்கள் உண்டா? இப்ப எடுத்துக்காட்டாக பேய், பிசாசு, இதை காட்சியினால பார்க்க முடியுமா? பார்த்தா என்ன ஆகுறது? காட்சி அளவையினால. இப்ப சொர்க்கம் என்கிறார்கள், நரகம் என்கிறார்கள், யார் கண்டது? அதை கருதி கருதல் அளவினாலே உணர முடியுமா? முடியாது. இதையெல்லாம் அறிவதற்கு பயன்படுகிற மூன்றாவது வழிதான் ஆகம பிரமாணம். ஆகம பிரமாணம் தமிழிலே உரை அளவை. சுருக்கமாக சொன்னால் உயர்ந்தோர் நூல்கள். உயர்ந்தோர் நூல்களை கொண்டு அறிவது. நம்முடைய திருமுறைகள் எல்லாம் உரை அளவைதான். திருமுறைகள், ஆகமங்கள், வேத ஆகமங்கள், திருமுறைகள், இவையெல்லாம் உரை அளவைகள். இன்னும் பல வழிகள், மொத்தம் 10 வழிகள் உண்டு. 10 அளவை, 10 பிரமாணங்கள் இருக்கின்றன. நமக்கு சைவ சித்தாந்தம் இந்த மூன்றைத்தான் முக்கியமானதாக கருதுகிறது. போன வகுப்புல கூட ஒரு பிரமாணம் சொன்னார, என் காதல விழுந்தத. பாரிசேடம், அது ஒரு பிரமாணம். பாரிசேடம், பாரிசேடம், பாரிசேடம், அதாவது மூன்று பொருள்களிலே இரண்டு இல்லை என்று தெரிந்தால் மூன்றாவது தானே பெறப்படும். இப்படி அது எப்படி பல பிரமாணங்கள். இதுல முக்கியமானது இந்த மூன்று தான். காட்சி, கருதல், உரை என்ற மூன்று தான் முக்கியமான அளவைகள். இந்த மூன்றுல எது முக்கியமானது? இந்த மூன்று பிரமாணங்களிலே எது முக்கியமான பிரமாணம்? காட்சியா, கருதலா, அனுமான உரையா? ஆமா, உரை அளவைதான். நமக்கு பெரியோர்களுடைய நூல்கள் தான் உயர்ந்த பிரமாணங்கள். ஆனால் அதுல என்ன சிக்கல்? இந்த உரை அளவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப திருமுறைகளிலே அப்படி சொல்லி இருக்கிறது என்றால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? திருமுறையில யார் நம்பிக்கையுடையவர்களோ அவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாரும் ஏற்க மாட்டார்களே. எனவே உரை அளவையே எல்லாரும் ஏற்க மாட்டார்கள். இப்ப கடவுள் உண்டு என்பதற்கு உரை அளவையை காட்டலாம். கடவுள் இருக்கிறார் என்பதை நிறுவுவதற்கு உரை அளவை நமக்கு பயன்படும். ஆனால் அனைவரும் ஏற்க மாட்டார்களே. எனவே மெய்கண்டார் உரை அளவையை இங்கே பயன்படுத்தவில்லை. கடவுள் இருக்கிறார் என்பதை நிறுவுவதற்கு உரை அளவை போதும். ஆனால் அதை மெய்கண்டார் பயன்படுத்தவில்லை, உரை அளவையை பயன்படுத்தவில்லை. சரி, காட்சி அளவையை பயன்படுத்த முடியுமா? கடவுளை எப்படி காட்சியினாலே காட்ட முடியும்? அதுவும் பயன்படாது. கடவுள் இருப்பை நிறுவுவதற்கு வேறு வழி மூன்றிலே. இப்ப பாரிசடம் தான் முதலும் பயன்படாது, கடைசியும் பயன்படாது, இடையிலே உள்ள.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும்

0: ஒளிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: எனவே அழியாத ஒரு மூலப்பொருள் தான் உலகத்துக்கெல்லாம் முதல் காரணமாக இருக்க வேண்டும். அந்த காரணம்தான் எது? மாயை. மாயை என்று சொல்லப்படுகிற அருவப்பொருள். ஆக சைவ சித்தாந்தம் கூறுகிற மாயை என்பது எப்படிப்பட்டது என்றால், அது நுண்ணிய எண்ணற்ற ஆற்றல்களின் தொகுதி, பல வகையான ஆற்றல்களுடைய தொகுதிதான் இந்த மாயை என்பது. திருவாசகத்திலே சொல்லுகிறார் அல்லவா, 6 கோடி மாயா சக்திகள், 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின என்கிறார். எனவே எண்ணற்ற சக்திகளின் கூட்டம்தான் மாயை. அந்த மாயை ஒன்றா இரண்டா மூன்றா? மாயை எத்தனை? என்ன பேரு? 2-3 பேர் சொல்றீங்க, ஒண்ணுங்கிறீங்க. சுத்த மாயை, அசுத்த மாயை, அது என்னது? அது என்னது புதுசா இருக்கு? அதெல்லாம் விளங்காத பேரா இருக்கு எங்களுக்கு. அந்த பேரெல்லாம் விட்டுருங்க. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, இந்த 3 பேரை தெரிந்து கொண்டால் போதும். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, இந்த 3ல உண்மையிலே 2 மாயைகள், சுத்த மாயை அசுத்த மாயை. பிரகிருதி மாயை என்பது ஒரு தனித்த ஒரு மாயை அல்ல, அது அசுத்த மாயையிலிருந்து உண்டாகிற ஒரு காரியம். அசுத்த மாயையிலிருந்து உண்டாவதுதான் பிரகிருதி மாயை, அது ஒரு தனித்த மாயை அல்ல. எனவே சுத்த மாயை அசுத்த மாயை, அதைத்தான் உமாவதி சிவன் சொல்லுகிறார் திருவொரு பயனில்லை. ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை 2 ஆக இவை 6 ஆதியில் மாயை 2ங்கிறாரு. அப்படி மாயை 2 என்று சொன்னால் ஒரு சிக்கல் வரும். என்ன என்றால், ஜடமாயும் பலவாயும் இருந்தால் அந்த பொருள் அழியும். ஜடமாயும் பலவாயும் இருந்தால் அந்த பொருள் அழியக்கூடியது, தோன்றி அழியக்கூடியது. ஜடமாயும் பலவாயும் இருந்தால் அந்த பொருளுக்கு அழிவு உண்டு. உயிர்கள் பலவாக இருக்கின்றன, ஆனால் அழிவு உண்டா உயிர்களுக்கு? ஏன், பலவாக இருக்கிறதே ஒழிய ஜடமாக இல்லையே. பலவாயும் சித்தாயும் இருக்கின்றன உயிர்கள். எனவே அப்படிப்பட்ட பொருளுக்கு அழிவில்லை. ஜடமாயும் பலவாயும் ஜடமாயும் இருந்தால்தான் அந்த பொருளுக்கு அழிவு உண்டு. ஆணவமலம் ஜடம்தான், அது பலவாக இல்லை. ஆணவ பலம் ஜடமாக இருந்தாலும் அது ஒன்றாக இருப்பதனாலே அதற்கு அழிவு இல்லை. அதே போல மாயை, இப்போது சுத்த மாயை அசுத்த மாயை என்று 2 தனி மாயை என்று கொண்டால் பலவாயும் ஜடமாயும் இருப்பதனாலே அழியும் என்று ஆகும். எனவே இந்த 2 தனித்தனி மாயைகள் அல்ல, ஒரே மாயைதான். ஒரு பகுதி சுத்தமாயும் பிற பகுதி அசுத்தமாயும் இருக்கிறது. ஒரு பொருளிலேயே சுத்தமும் அசுத்தமும் அமைந்திருக்கின்றன. சுத்தமான பகுதி சுத்தமாயை, அசுத்தமாக இருக்கிற பகுதி அசுத்தமாயை. சுத்தம் அசுத்தம் என்பது என்ன? ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் சுத்தமாயே அசுத்தமாயே? எந்த பொருள்? இவ்வளவு இத்தனை ஆண்டுகள் கேட்டும் இன்னும் ஒரு என்ன துணிந்து சொல்ல முடியல. ஆணவ மல, ஆணவ மலமாகிய மாசு, ஆணவமாகிய மாசு கலந்திருப்பது அசுத்தம், அதுதான் அசுத்தப்படுத்துகிறது ஆணவ மலம். எனவே ஆணவ மலம் கலவாமல் தூய்மையாக இருக்கிற பகுதி சுத்தமாயை, ஆணவ மலம் கலந்த பகுதி அசுத்தமாயை, அவ்வளவுதான் தவிர அதுவேறு மாயை இதுவேறு மாயை அல்ல. இன்னொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த சுத்தமான மாயை மேலே மேலாக விரிந்திருப்பது, அழுக்கான அசுத்தமான அசுத்தமாயை உள்ளே அடங்கி இருப்பது, சுத்தமாயைக்கு உள்ளே அடங்கி இருப்பதுதான் அசுத்தமாயை, தனியாக இல்லை. சுத்தமாயைக்கு உள்ளேயே அடங்கி இருப்பது அசுத்தமாயை. உள்ளே அடங்கி இருப்பதை கீழே இருத்தல் என்று சொல்லுவார், கீழே இருத்தல். இப்ப திருவடி கீழ் இருத்தல், ஆன்மா போய் திருவடி கீழ் இருக்கிறது. கீழ் இருத்தல் என்ன அர்த்தம்? கீழே இருத்தல் என்றால் இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே, திருவருள் வியாபகத்துக்குள்ளே அடங்கி இருப்பதுதான் கீழ் இருத்தல், அடங்கி இருத்தல். எனவே அசுத்த மாயையை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு சுத்த மாயை மேலாக விரிந்திருக்கிறது மேலே. அதனாலே சுத்த மாயைக்கு என்ன பெயர்? ஊர்த்துவ மாயை. ஊர்த்துவ மாயைனா மேலே, மேலே விரிந்திருக்கிற மாயை. ஊர்த்துவ தாண்டவம் என்ன பொருள்? அந்த காலை மேலே, மேலே உயர்த்தி ஆடுகிற நடனம்தான் ஊர்த்துவ தாண்டவம். எனவே அசுத்த மாயைக்கு மேலே விரிந்திருப்பது சுத்த மாயை, ஊர்த்துவ மாயை, மகாமாயை என்று சொல்லுவார்கள். அதையே மகாமாயை, மாமாயை. பிறகு இன்னும் பல பெயர்கள் உண்டு சுத்த மாயைக்கு. குடிலை, குடிலை என்ற பெயர். குடிலம் என்றால் வளைவு என்ற பொருள், குடிலம் என்றால் வளைவு. எனவே எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு வளைந்து கிடப்பது, வளைந்திருப்பது, அதான் குண்டலினி என்ற பெயரும் அதுதான், குண்டலினி. அதுவும் சுத்தமாய். குண்டலம்னா வளைவு, குண்டலம். எல்லாம் காரணம் பற்றி வைத்திருக்கிறார். விந்து முக்கியமான பெயர். விந்து, விந்து என்றால் விரிவது என்ற பொருள். விந்து என்ற சொல்லுக்கு விரிவது. இதற்குள்ளே அடங்கி இருக்கின்ற அசுத்த மாயைக்கு என்ன பெயரு? மோகினி. ரொம்ப பொருத்தமான பெயரு மோகினி. அதாவது மயக்குவது, உயிர் அறிவை மயக்குவதனாலே மோகினி. பிறகு அதோ மாயை. அதோனா கீழேன்னு அர்த்தம், இப்ப சொன்னேன் இல்லையா, கீழே உள்ளே அடங்கி இருப்பது அதோ மாயை. சுத்த மாயைக்கு கீழே உள்ளே அடங்கி இருப்பதனாலே அதோ மாயை. மாயை என்றாலே அது அசுத்த மாயை தான். எனவே அசுத்த மாயைக்கு மாயை என்றே பெயர். மாயை என்றாலே அசுத்த மாயை தான். அதிலிருந்து உண்டாகிற, அசுத்த மாயையிலிருந்து உண்டாகிற ஒரு காரியம்தான் பிரகிருதி. அதற்கு என்ன பெயர்? பிரகிருதிக்கு மான் என்ற பெயர். பிரகிருதிக்கு மான் என்ற பெயர். மான் என்ன பொருள்? மான் என்றால் மகத், மகத் என்பதுதான். மகத் என்றால் என்ன பொருள்? பெரியது. மகத் என்றால் பெரியது. இந்த சொல்தான் திரிந்து தமிழ் ஒலிக்கேற்ப மான் என்று ஆயிற்று. மகத் என்ற வடமொழி பெயர் மான் என்றாயிற்று. மகத் என்றால் என்ன பொருள் சொன்ன? ஆனால் இதுதான் பெரியதா? பெரியது எது? சுத்த மாயைதானே பெரியது. ஆமா, இந்த மகத் என்ற பெயர் நாம் வைக்கவில்லை. நாம் இப்படி வைத்துக்க மாட்டோமே, நாம் வைத்த இது நாம் வைத்த பெயரல்ல, அந்த சாங்கியர் கொடுத்த பெயர். அவர்கள் தானே முதல்ல சொன்னது, அவர்களுக்கு அதுதான் பெரியது. சாங்கியர்களுக்கு பிரகிருதி தான் எல்லாவற்றுக்கும் பெரிய பொருள், அதிலிருந்துதான் எல்லாமே வருகின்றன. எனவே அவர்கள் வைத்த பெயரையே நாமும் வைத்துக் கொண்டிருக்கிறோம், மான் பெரியது. அதே போல பிரகிருதி என்ற பெயரும் அவர்களுக்கு உரியதுதான், அவர்கள் வைத்த பெயர் பிரகிருதி. பிரகிருதி என்றால் என்ன பொருள்? முதல் நிலை. பிரகிருதி என்றால் த ரூட், மூலம். மூலம் என்ற பெயர், எல்லா பொருள்களும் தோன்றுவதற்கு மூலமாக இருக்கிற பொருள் பிரகிருதி. இது அவர்கள் வைத்த பெயரை நாம் அப்படியே பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். இந்த மாயையை பற்றி இங்கே சித்தியாரிலே 37வது பாருங்க, 37வது பாட்டுல 37-36 புத்திமத், 37 புத்திமத் காரியத்தால் பூதாதி. இது சாங்கியருடைய கருத்தை மறுக்கிற பாட்டு. புத்திமத் காரியத்தால் பூதாதி. பூதாதின உலகம், பூதத்தலான உலகம். உலகம் புத்திமத் என்ன அர்த்தம்? புத்தியை உடையவன். மத் என்றால் உடையவன். நாம் அதை தமிழில் எப்படி சொல்லுகிறோம்? புத்திமான் என்று மாற்றி சொல்லுகிறோம், புத்திமான். வடமொழியில புத்திமத். ஸ்ரீமத் கேள்விப்பட்டுவீங்கள, ஸ்ரீமத். ஸ்ரீமத் என்ன அர்த்தம்? ஸ்ரீனா திரு, மத்துனா உடையவன், திருவுடையவன். ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்றாங்கல்ல, திருவுடையவன் அர்த்தம். எனவே இங்கே என்ன? புத்திமத் காரியத்தால் பூதாதி. இந்த உலகமானது ஒரு அறிவுடையவனுடைய செயலாக படைப்பாக தெரிகிறது. ஆக உலகத்தினுடைய அமைப்பை பார்த்தால், உலகத்தினுடைய இயக்கத்தை பார்த்தால், இது இதனை செய்தவன் ஒரு பேரறிவு உடையவனாக இருக்க வேண்டும். அவன்தான் இந்த உலகத்தை இப்படி இயக்கிக் கொண்டிருக்கிறான், ஒரு ஒழுங்கு முறை என்று நேற்று பார்த்தோமே. ஆக உலகத்தின் அமைப்பிலே, உலகத்தின் செயற்பாட்டிலே ஒழுங்கு முறையை பார்க்கிறோமே. இந்த உலகம் தன்னைத்தானே ஒழுங்காக சுற்றி கொள்ளுகிறது, சூரியனை சுற்றுகிறது. அதிலே ஒரு நெறிமுறை இருக்கிறது, கணக்கு இருக்கிறது. இரவு பகல் பருவகாலங்கள் மாறி மாறி வருகின்றன. எனவே ஒரு ஒழுங்கு முறையிலே அமைந்திருக்கிறது உலகம். எனவே ஒழுங்கு முறை எங்கே காணப்படுகிறதோ அங்கே அறிவுடையவனுடைய செயல் இருக்கிறது. எனவே புத்திமானுடைய காரியம்தான் இந்த உலகம். புத்திமத் காரியத்தால் பூதாதி. அடுத்து என்ன சொல்கிறார்? ஆமா, அவர்கள் அந்த சாங்கியர் என்ன சொன்னார்கள்? இந்த உலகம் எப்படி செயற்படும் என்றால், அந்த புருடனுடைய முன்னிலையிலே சந்நிதியிலே இந்த பிரகிருதி தானே செயல்படுகிறது என்பார். அதை மறுக்கிறார். புருடன்தானும் அத்தனுகரணம் பெற்றால் அறிதலால். ஆன்மா எப்போது தனுகரணங்களை உதவியாக கருவிகரணங்களை பெற்றால்தான் ஆன்மாவுக்கு அறிவு விளங்குகிறது. எனவே ஆன்மா எப்போது அறிவுடையதாகிறது என்றால், தனுகரணங்களை பெற்ற பின்புதான். அந்த தனுகரணங்கள் எதிலிருந்து வருகின்றன? மாயையிலிருந்து. எனவே அந்த மாயையிலிருந்து தோன்றுகிற கருவிகரணங்களை பெற்ற பிறகு அறிவு விளங்குகிற ஆன்மா இந்த மாயையை இயக்குபவனாக இருக்க முடியாது. புருடன்தானும் அத்தனுகரணம் பெற்றால் அறிதலால். அவற்றை மாயை உயிர்த்திடும் அதனால் அவற்றைனா எதனை அந்த கருவிகரணங்களை மாயைதான் கொடுக்கின்றது. ஆதலால் மாயைக்கு உணர்வொன்றும் இல்லை என்றே வைத்திடும் அதனால் மாயைக்கு அறிவு என்பது கிடையாது ஜடம். எனவே மாயைக்கு உணர்வு இல்லை. ஆதலால் எல்லாம் அறிவிப்பான் ஒருவன் வேண்டும். இப்ப மூன்று பொருள்கள் புருடன் மாயை மூன்றாவது இறைவன். இந்த மூன்று பொருள்களிலே புருடனாகிய ஆன்மா உலகத்தை தோற்றுவித்திருக்க முடியாது. ஏன் புருடனாகிய ஆன்மா உலகத்தை தோற்றுவித்திருக்க முடியாது? ஏனென்றால் அந்த கருவிகளை பெற்ற பிறகுதான் அதற்கு அறிவை வழங்குகிறது. எனவே அதை நீக்கிவிடலாம், புருடனை நீக்கிவிடலாம். அடுத்து மாயை தானே தோன்றியதா? தானே தோன்றியிருக்குமா என்றால் அதற்கு என்ன இல்லை, அது அறிவற்ற ஜடம். ஜடப்பொருள் தானே தோன்ற முடியாது. எனவே மாயையும் தானாக தோன்றவில்லை, ஆன்மாவும் அந்த மாயையை செயற்படுத்தவில்லை. எனவே எஞ்சியிருப்பது இறைவன். எனவே மூன்றாமவனாகிய இறைவன்தான் இந்த உலகத்தை மாயையிலிருந்து தோற்றுவித்திருக்க வேண்டும் என்று முடிக்கின்றார். இது என்ன அளவை? அளவை பார்த்தோமே, கருதல் வேறே அனுமானம் வேறையா? என்னையே ஏமாத்த பாக்குறாங்க பாருங்க. அந்த மூன்றை தவிர பாருங்க, மூன்றுக்குள்ளே பாரிசேடம், பாரிசேடம் தமிழில என்ன பேரு? ஒளிபு, ஒளிபு. பாரிசேடம், சேடம்னாலே எஞ்சி இருப்பதுன்னு அர்த்தம். சேடம்ங்கிற சொல்லுக்கே எஞ்சி இருப்பது. அந்த பாரிசேடத்துக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? அந்த மூன்று பேர் ஒரு இடத்துல மூன்று பேர் இருக்கிற போது ஒரு பொருள் காணாமற் போய்விட்டால் அவர்களில் இரண்டு பேர் எடுக்கவில்லை என்பது தெரிந்தால் மூன்றாமவன் தான் எடுத்திருக்க வேண்டும் என்று அறிவதுதான் பாரிசேடம். அதே போல இங்கே மூன்று பொருள்கள் மாயை ஆன்மா இறைவன் என்ற மூன்று பொருள்களிலே ஆன்மாவும் உலகத்தை மாயையிலிருந்து உண்டாக்கி இருக்க முடியாது. மாயையும் தானாக உலகமும் தானாக மாயையிலிருந்து உண்டாகி இருக்க முடியாது. எனவே இறைவன் தான் செயற்படுத்தி இருக்க வேண்டும். எனவே அந்த அளவையிலே வைத்து வருவிப்பான் ஒருவன் வேண்டும் என்கின்றார். அடுத்த பாட்டில எந்த காரியம் நிகழ்வதற்கு மூன்று காரணங்கள் வேண்டும். முதற்காரணம், துணைக்காரணம், நிமித்த காரணம். அதை சொல்லுகிறார் பாருங்க. காரிய காரணங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டாம். எல்லா காரியத்துக்கும் மூன்று காரணங்கள், முதல் துணை நிமித்தம். அந்த குயவனை வைத்து காட்டுகிறார் ஓமையில. பாரில் உலகத்துல மண் திரிகை பண்ணும் அவன் முதல் துணை நிமித்தம். எதற்கு? குடத்திற்கு, குடமாகிய காரியத்துக்கு மண் முதற்காரணம். திரிகை, திரிகை என்பது என்ன? சக்கரம், அது துணைக்காரணம். பண்ணும் அவன் நிமித்த காரணம், பண்ணும் அவன் முதல் துணை நிமித்தம். சரி. அதே போல தேரில், இங்கே உலகத்திற்கு மண் போல இருப்பது எது? மாயை. தேரில் மண் மாயையாக, மாயை மண் போல அமைய திரிகை போல இருப்பது எது? திரிகை தன் சக்தியாக இறைவனுக்கு துணையாக, துணைக்கருவியாக இருப்பது அவனுடைய சக்தி. இறைவன் நிமித்த காரணம், அவனுடைய சக்தியாகிய திருவருள் அவனுக்கு துணைக்காரணம். திருக்களிற்றுப்படியார் சொல்லுகிற போது, நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார்போ, நம் கையினால் நாம் அனைத்தும் செய்தார்போல். நமக்கு எது துணை செய்கிறது? நம்முடைய கை. நம் கையினால் நாம் அனைத்தும் செய்தார்போல் நாயகன் எப்படி செய்கிறான்? நங்கையினால் நாடனைத்தும் செய்து அளிக்கின்றான். ஆக இறைவன் நங்கையினாலே எல்லா உலகத்தையும் செயற்படுத்துகிறான். எனவே அவனுக்கு கை போல இருப்பது அவனுடைய சக்தி. திரிகை மண், திரிகை தன் சக்தியாக ஆரியன், ஆரியன்ன மேலானவனாகிய இறைவன், குலாலனாய், குலாலனாய் வணைகின்றவனாய், குயவனாய், குலாலனாய் நின்று ஆக்குவன் அகிலமெல்லாம். அடுத்த பாட்டுல அந்த மாயைகளை சொல்லுகிறார். பார்த்தோமே, விந்துவின் மாயையாகி. இங்கே எப்படி பொருள் கொள்ள வேண்டும் கவனியுங்கள். விந்துவின், விந்து என்றால் என்ன மாயை? சுத்த மாயை. சுத்த மாயையின் உள்ளே என்று பொருள் கொள்ள வேண்டும். விந்துவின் என்றால் சுத்த மாயையின் உள்ளே மாயையாகி இருக்கின்ற அசுத்த மாயையாகி, சுத்த மாயையின் உள்ளே அடங்கியிருக்கின்ற அசுத்த மாயையாகி. அடுத்து மாயையின் அவ்வியத்தம் வந்திடும். இங்கே அந்த அசுத்த மாயையிலிருந்து அவ்வியத்தம் வந்திடும். அசுத்த மாயையிலிருந்து வருவது எது? பிரகிருதி. பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயைக்கு என்ன பெயர் சொல்லுகிறார்? அவ்வியத்தம். அவ்வியத்தம் என்பது பிரகிருதியினுடைய பெயர். அதற்கு என்ன பொருள் என்றால், வியத்தம் என்றால் வெளிப்பட்டு வெளிப்படுவதுன்னு பொருள். வியத்தம் என்றால் வெளிப்படுவது. அவ்வியத்தம் அதனுடைய எதிர்மறை, வெளிப்படாது நிற்பது. வெளிப்படாமல் நிற்பது அவ்வியத்தம். எது வெளிப்படாமல் நிற்பது? ஆமா, அந்த மூன்று குணங்கள், முக்குணங்கள் வெளிப்படாமல் இருக்கிற நிலைதான் அவ்வியத்தம். மாயையின் அவ்வியத்தம் வந்திடும். மாயையின் என்றால் என்ன பொருள்? மாயையினின்று, மாயையிலிருந்து அவ்வியத்தம் வந்திடும். பிறகு விந்து தன்பால், அதாவது சுத்த மாயையினுடைய காரியங்கள் எவை? விந்து தன்பால் வைகரி ஆதி. சுத்த மாயையிலிருந்து தோன்றுகின்றவை எவை என்றால் வைகரி முதலியவை. வாக்குகள் தோன்றுகின்றன. சுத்த மாயையிலே தோன்றுபவை வாக்குகள், நான்கு வகையான வாக்குகள். அதாவது மொழி. மொழி என்பது சுத்த மாயையிலிருந்துதான் வருகின்றது. இந்த நாம் சொன்ன மூன்று மாயைகளிலே மொழி உண்டாகின்ற இடம் எது என்றால் சுத்த மாயை மட்டும்தான். அசுத்த மாயையிலே இருந்து வராது, பிரகிருதி மாயையிலிருந்தும் வராது. சுத்த மாயைதான் மொழி தோன்றுவதற்கு மூலம். வேற என்ன தோன்றும் சுத்த மாயையில? மொழி மட்டும்தானா? அதாவது ரெண்டு வகையான உலகங்கள் சொல்லுவார்கள். சொல் உலகம், பொருள் உலகம். பொருள் உலகம் என்பவை எவை? பொருள் உலகம் என்பவை எவை? தனு, கரணம், புவனம், போகம், அவ்வளவுதான் பொருள் உலகம். இந்த நான்கினால் ஆனது தனு, கரண, புவன, போகம். தனு என்றால் உடம்புகள், கரணம் என்றால் ஐம்பொறி முதலிய கருவிகள், புவனம் என்றால் இந்த நிலப்பரப்பு இயங்குகிற இடம், போகம் என்றால் என்ன பொருள்? நுகர்ச்சி அல்ல, இன்ப துன்பம் அல்ல, போகம் என்றால் பொருள், போகம் என்றால் இன்ப துன்பத்தை தருகின்ற பொருள்கள், நுகர்ச்சி பொருள்களை தவிர நுகர்ச்சி அல்ல. போகம் என்றால் நுகர்ச்சி போல தெரிகிறது. நுகர்ச்சிக்கு உரிய பொருள்கள், உலகப் பொருள்கள் தான் போகம். இது பொருள் உலகம், சொல்லுலகம் என்பதுதான் இந்த வாக்குகள். ஆமா, அந்த அத்துவ ஆரையும், அத்துவ ஆரையும் சொல்லலாம், அதை சுருக்கி நாளா சொல்லுறேன். சுத்த மாயையிலிருந்து இந்த இரண்டு வகையான உலகங்கள் தோன்றுகின்றன. சுத்த மாயையிலேயும் சொல்லுலகம் உண்டு, பொருள் உலகமும் உண்டு. ஏனென்றால் சுத்த மாயையிலேயும் உயிர்கள் வாழுகின்றன, மறக்க கூடாது. சுத்த மாயையிலேயும் உயிர்கள் இருக்கின்றன. என்ன பேர் அவர்களுக்கு? விஞ்ஞானகலர். விஞ்ஞானகலர் என்ற மிக மேலான உயிர்கள் சுத்த மாயையிலே இருக்கின்றன. எனவே அவர்களுக்கு வாழுவதற்கு இடம் வேண்டுமே, தனு கரண புவனம் வேண்டும். அவற்றை தருவது சுத்த மாயை. அவர்கள் அறிவை விளக்குவதற்கு அங்கே சொல்லு உலகம். அதேபோல அசுத்த மாயையிலேயும், அசுத்த மாயையிலேயும் உலகங்கள், இரண்டு வகையான உலகங்கள் உண்டு. அசுத்த மாயையிலேயும் உலகங்கள் உண்டு. அசுத்த மாயை என்பவையவை அதனுடைய காரியங்கள். அசுத்த மாயையில் உள்ள காரியங்களவை அசுத்த மாயை. பிரகிருதிக்கு மேலே, பிரகிருதிக்கு மேலே இருக்கிற அசுத்த மாயையிலேயும் உயிர்கள் வாழுகின்றன. பிரளயாகலர் என்று சொல்லப்படுகிற இடைப்பட்ட உயிர்கள் அசுத்த மாயையிலேயும் இருக்கின்றன. அசுத்த மாயையிலே சொல்லப்படுகின்றவை காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அந்த தத்துவங்களிலேயும் உலகங்கள் இருக்கின்றன. காலம், காலம் என்ற தத்துவத்திலே உலகங்கள் இருக்கின்றன, எத்தனையோ புவனங்கள். நியதி தத்துவத்திலே எத்தனையோ புவனங்கள் இருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு தத்துவத்திலுமே புவனங்கள், உலகங்கள் இருக்கின்றன. நம்முடைய உலகத்தையே நாம், நம்முடைய விஞ்ஞானம் அறிய முடியாமல் தத்தளிக்கிறது. அந்த உலகத்தையெல்லாம் யாராலே அறிய முடியும்? நம்முடைய கற்பனைக்கெல்லாம் எட்டாதது. அசுத்த மாயிலை பிரளயாகலர் அவர்களுக்கு சொல்லுலகம் எங்கே இருந்து வருகிறது? அவர்களுக்குரிய சொல் மொழி எங்கிருந்து வருகிறது? சுத்த மாயைதான். சுத்த மாயை அசுத்த மாயையிலேயும் கலந்திருக்கிறது. நம்முடைய பிரகிருதி மாயையிலேயும் இங்கேயும் சுத்த மாயை இருக்கிறது. இந்த நம்முடைய உலகத்திலேயே சுத்த மாயை இருக்கிறது. சுத்த மாயை இல்லாத இடமே இல்லை. அதனால்தான் அந்த மொழி என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது. சுத்த மாயை இங்கே இல்லை என்றால் மொழி எப்படி வரும்? ஆனால் அந்த சுத்த மாயை என்பது மிக மிக மிக நுண்ணிய பொருள். அசுத்த மாயை பருப்பொருள், பிரகிருதி மாயை அதைவிட பருமையான பொருள். நுண்மை, மிக மிக நுண்மை சுத்த மாயை. அதை காட்டிலும் பருமையானது அசுத்த மாயை, அதைவிட பருமையானது பிரகிருதி மாயை. எனவே பருமைக்குள்ளே நுட்பை, நுண்மை ஊடுருவி கலந்திருக்கு. பருமையிலே நுண்மையான சுத்த மாயை ஊடுருவி நிறைந்திருக்கிறது, கலந்திருக்கிறது. விந்து தன்பால் வைகரி ஆதி, வைகரி ஆதி முதலியவை என்று சொல்லிவிட்டார். வைகரி ஆதி, பிறகு மாயை. இது பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயையிலிருந்து முந்திடும் மாயை என்றால் அசுத்த மாயையிலிருந்து முந்திடும் அராகமாதி. அசுத்த மாயையிலிருந்து அராகம் முதலிய அந்த எத்தனை தத்துவங்கள்? ஏழு. அராகம், இவர் கீழருன்னு சொல்லுகிறார். நீங்கள் மேலருன்னு சொல்றீங்க. இவர் கீழே இருந்த அராகம் அதற்கு மேல என்ன? ஆமா, அந்த அராகம் வித்தை கலை நியதி காலம் அது மேலே இருந்து சொன்னா அது தோற்ற முறை, இது ஒடுக்க முறை. கீழே இருந்து சொல்வது ஒடுக்க முறைன்னு பேரு, மேலே இருந்து சொல்வது தோற்ற முறை. எல்லா முறையும் தெரிஞ்சிருக்க வேண்டும். வயசு போச்சா, நாங்க சொல்றது பதிலாக நீங்க சொல்றீங்களா? மாயை முந்திடும் அராகமாதி, அடுத்து முக்குணமாதி மூலம் தந்திடும். மூலம் என்பது பிரகிருதி, மூலப்பிரகிருதி முக்குணமாதி தந்திடும். இந்த மூன்று மாயைகளும் தங்களுடைய காரியங்களை தாங்களாகவே தருகின்றனவா? கடைசி வரையில் முடிக்கிறார், சிவன் அவந்தன் சந்நிதி தன்னில் நின்றே. ஆக சிவபெருமானுடைய முன்னிலையில் தான் இந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்கின்றன. சிவனுடைய முன்னிலை என்றால் அவனுடைய திருவுளப்படிதான், அவனுடைய சங்கற்பத்தின்படிதான் இவையெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. அடுத்து வாக்குகளை, நாலு வகையான வாக்குகள் என்று சொன்னார் அல்லவா சுத்தமாயினுடைய காரியங்கள், அதனை விளக்குகிறார். அதை நாளைக்கு பார்க்கலாம். இது வேற நூல்களிலே இந்த வாக்குகளை பற்றி வேற சாத்திரங்களிலே வரவில்லை. நாம் இங்கேதான் படிக்கப் போகிறோம் சித்தியாரிலே.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாட்டு சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: திருவள்ளுவர் இதெல்லாம் விடுவாரா? சுற்றம் தடால் என்று ஒரு அதிகாரம் இருக்கார். சுற்றம் தடால், நல்ல சுற்றத்தை பாதுகாக்கணும்ப்பா. ஆனால் அந்த சுற்றம் தானும் நல்ல சுற்றமா இருக்கும். உன்னோட சொன்ன ஒரு நாள் ஒற்றர் எங்க சிஐடி எங்கெங்க வேலை செய்யணும்னு சொல்லும்போது திருவள்ளுவர் சிஐடி ஒருத்தருக்கு வேலை செய்யணும், ஒரு பெரிய நிறுவனம் ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்துறோம், ஏற்படுத்தும் போது நம்ம ஒற்றர் போறோம் சிஐடி போறோம்னா யாராருக்கு போகணும்னு முதல்ல நம்ம தினமும் வேலை செய்யறோமே அந்த வேலை செய்யற ஆள்ல ஒருத்தர் ஒற்றை போடணும். ஏன் சரியா நேரத்துக்கு வரானா, நல்லா செய்யறானா, நேரம் கழிச்சுதான் போறானா, ஏமாத்துறானா? சரி, அடுத்தது சார் எங்க பெரிய பார் பையன்கிட்டதான் பிடிச்சிருக்கிறேன், அதை பத்தி கவலையே இல்லைங்க கூடாது. பெரிய பார் பையனுக்கு ஒண்ணு போடணும் சிஐடி. அப்புறம் சார் நான் உங்க எட்ட உண்டி ஒரு தொழிற்சாலை வச்சுட்டேன் திண்டுக்கல் பக்கத்துல, அதுல நமக்கு எல்லாம் அங்க வச்சு நாங்க வச்சதுல இருந்து மற்றவங்கலாம் கொஞ்சம் பொறாம தான் அங்க ஒண்ணு இருக்கு, அங்க சிஐடி போடுங்க. திருவள்ளுவர் மாதிரி நீ ஆனா உன் ஒருத்தர் நீ பிறக்க முடியாதுன்னு யாராருக்கு சிஐடி பொண்ணு வினி செய்வார். தங்கியில வேலை செய்யறவங்க கிட்ட ஒற்றர் இருக்கணும். தம் சுற்றம் தான் சுற்றத்தார்த்த ஒரு சிஐடி இருக்கணும். ஏ சுற்றம் தடால்னு பாடிய திருவள்ளுவர் தான் சுற்றத்தாருக்கு சிஐடி போட வேண்டும் என்று சொன்னான். திருவள்ளுவருடைய சிந்தனை ரெண்டு பக்கமும் பார்க்கணும். சுற்றம் தடால்னு ஒரு அதிகாரம் பாடிய திருவள்ளுவர் தான் சுற்றத்தாரு வேலை செய்யற இடத்துல ஒரு சிஐடி இருக்குன்னு சொன்ன. பண்பின் விரகிய கிளையும் ஜெயிக்கலார வச்சு சாவி தர்ற. ஐயா சுற்றம் தலால் அங்க சொல்லிவிட்டார், இங்க வந்து பார்த்தா சுற்றத்தாருக்கு சிஐடி போடுங்கிறார். என்னத்துல பொண்ணு சொன்னார்னாரு, ஜெயிக்கலார் இங்க வாடா ராஜா இந்த சாவி உண்டு தர அப்படின்னு. என்னன்னா நம்ம சுற்றத்தார்ல ரெண்டு ரகம் உண்டு, நாம செலுத்துற பண்போடு அதுவும் செலுத்துற பண்பும் இருக்கு. நாம பண்பு செலுத்த செலுத்த அது வந்து நமக்கு அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யறது இருக்கு. இந்த அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யறது இருக்குமானா சிஐடி போட்டு நம்ம போலயே அன்பு செலுத்தின அதான் பண்பின் வீரவிய கீழையும். இந்த ஒரு சொல்லுக்கு சொல்லு அருமை இல்லவா? இதுக்கு எவ்வளவு நாள் நீதிய ஞானம் இருக்கணும் இல்ல இல்லறத்துல. இதே பாட்டை நீங்க 22 வயசுல பாடம் சொல்லட்டும். பண்பின் பண்போடு கூடிய விரவிய சேர்ந்த கிளையும் சுற்றத்தாரியும் தாங்கி தாங்கி தள்ளையர் கூட்டி போட்டுக்கணும். அவ்வளவுதான் முடியும் அவனால. அவனே 50 ஆண்டு படிச்சு பார்த்தான்னா இந்த பண்பின் விரவிய கிளையோடு அவன் போராடி வந்தவன் இல்லவா? நல்லவங்களையும் பார்த்து இந்த பா இந்தி இந்திய கீழையும் பன்னெண்டு எழுத்து சார், எழுத்துக்கு எழுத்து எடுத்து கெடுத்தடகு தோன்றுமீயடா. ஏன் அவன் அனுபவம் தாக்கம் அந்த பண்பின் வீரவிய கிளையும். அப்ப இந்த மூன்று பேரையும் குறவரும் விருந்தும் பண்பின் விரவிய கிளையும் தாங்கி தாங்கணுமா தாங்கி. மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்றாரு இப்ப. விளங்கிய குடிகள் ஓங்கி சார் இப்படி இருந்தா அந்த குடிகள் எப்படி இருக்கும்னாரு. இது மாதிரி நல்ல அரசனுக்கு செலுத்த வேண்டிய வரியை தவறாமல் செலுத்தியும் நல்ல அறங்களை செய்தும் நல்ல தெய்வ வழிபாடு செய்தும் இது மாதிரி குறவர் விருந்து சுற்றம் எல்லாம் ஓம்பி இருந்தா அந்த குடி விளங்கிய குடிகள் ஓங்கி எப்படி இருக்கும் அந்த வீடெல்லாம்னாரு. மா வீடெல்லாம் எப்படி இருக்கும். வாரை பூரை மாடம் நீடி மலர்ந்து உல பாதிகள் எங்கும் எல்லாம் ஏழடுக்கு மாடி எட்டடுக்கு மாடி பத்தடுக்கு மாடிப்பா. இதுதான் எங்கள் சோழ நாட்டில் இருக்கிற மக்கள் வளம். மக்கள் வளம் இப்படி நாடு இருந்ததுனா நல்லது. அப்படி சில பாடலாம் தள்ளுறேன் தள்ளிட்டு ரொம்ப சொல்நயம் எல்லாம் கூட இருக்குது. இருந்தாலும் கூட அது தாண்டி என்ன நிறைவுபடுத்தணுங்கிறதுனால முடிஞ்சு அடுத்த ஒரு அருமையான பாடல். இப்போ நீங்க நீர்வளம் சொன்னீர்கள், நிலவளம் சொன்னீர்கள், மக்கள் வளம் சொன்னீர்கள். மூன்று தான் சொன்னோம். பாட்டுல ஒரு மூணு பாட்டு தான் நம்ம செஞ்சிருக்கிறோம், மற்றவர்கள்தான் விட்டுட்டோம். இனி அந்த மக்களுடைய பொது நலம், பொது நலம், பொது நலம் எப்படி இருக்கும், அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான பாட்டு. வீதிகள் விழவின்னார்க்கும் வீதியில பாத்தீங்கன்னா எப்பவும் தோரணம் கட்டி இருக்கும். எங்கப்பா எங்க பார்த்தாலும் பூரணமும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் ஒவ்வொரு மாதமும் விழா, ஒவ்வொரு மாதமும் விழா. அதனால சித்திர மாசமா சித்திரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆணி மகம் ஆடி பதினெட்டு ஓகேங்களா. அப்புறம் போகுது ஆவணி விநாயகர் சதுர்த்தி புரட்டாசி பத்து நாள் சரஸ்வதி பூஜை ஐப்பசி சஷ்டி கார்த்திகை கார்த்திகை விளக்கீடு மார்கழி திருவாதிரை அப்புறம் தை பூசம் மாசி மகம் பங்குனி உத்தரம் எல்லாம் பத்து பத்து நாட்கள் விழாக்கள். அதனால எப்ப பார்த்தாலும் நினைக்கிட்டா வீதியில என்ன இருக்குன்னு சத்தம் வீதிகள் என்ன ஆர்ப்பு நம்ம பேரும் பஸ்ஸும் ஓடுற பஸ்ஸும் ஓடியாற பஸ்ஸும் கீழே விழுந்துட்டாங்கிறது மேல விழுந்துட்டாங்கிறது சைக்கிள் ஸ்கூட்டர் இதானே பார்த்துட்டு இருக்கிறான். நேர்களை இங்கே விட்டு சைக்கிளா இருக்கு வந்தோம்னா விழவின் ஆர்ப்பும் விழா கோலம் கொண்டிருக்குமா தெருவில் எங்க பார்த்தாலும் ஏ சார் பஞ்சமூர்த்தி எங்க வந்துருக்குது வந்தாரு அது வீதி திரும்பிட்டு இருங்க திரும்பிட்டுங்களா அதான் நான் பாத்துட்டு இருக்கேன் திரும்பிட்டு மேல கட்சி பின்னால வருது ஆமா பின்னால ஓதா மூர்த்திகள் அதுக்கு பின்னால நல்ல வேதி எல்லாம் வர்றாங்க அடே வீதிகள் விழவின் ஆர்ப்பும் அந்த விழவினுடைய ஒளி அப்படியே போகும். அப்ப நல்ல மங்களமாக அந்த வீதிகள் இருக்குமா விருந்தினர் விருந்தின் ஆர்ப்பும். இது வந்து வீதியில உள்ள வீட்டுக்குள்ள என்னன்னு இருக்கிறாரு ஒவ்வொரு வீட்லயும் ஒரே சத்தம். என்ன சத்தம் தெரியுமா அடிப்படி சண்டை இல்ல. இவர் என்ன பண்றார் நான் இந்த தரம் வந்துட்டேன் அஞ்சாறு நாள் திருவிழா பார்த்துட்டேன் நான் அடுத்த தரம் திருவிழாவுக்கு வந்து பத்து நாள் இருக்கிறேன்னா அப்படிங்கிறது இவரு. நீ ஒண்ணு இந்த தரம் பார்த்து நீ திருவிழா பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்க போகணும் அதெல்லாம் ஏ பெட்டி வாங்கி விடா அண்ணாரு இல்ல கிடைக்குதுங்க நான் அடுத்த தரம் நிச்சயம் வரேன் நிச்சயம் வந்துடுறேன் நாடாறான வீட்டோட வருதுங்க பெட்டிய வாங்கி வைடானா இதுதான் சத்தம் வீட்டுக்குள்ள இதை இதே சத்தம். விருந்தினர் விருந்தினார்க்கும் சாப்பிடும் போது என்ன பாயசம் எல்லாம் இப்படி இப்படி கரண்டி காட்டுற நல்லா நிறைய விட்டுறேன் நெய் எடுத்துட்டு நல்லா நெய் எல்லாம் ஒண்ணு மணி கொழுப்பு சத்தெல்லாம் சும்மா தின்னி விட்டு இறங்காம இருந்தாலும் கொழுப்பு சத்து நல்ல நெய் சாப்பிட்டு நல்ல நல்ல சத்தம் போட்டு நல்லா பேசணும்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்னும் அசைக்காது. இந்திரனே சாலும் கறினார் நானே சாலும் கறி ஒன்னும் ஒண்ணு சும்மா கொழுப்பு சத்து இது வேணா அது வேணான்னு அப்புறம் எப்படி தொண்டை வேலை செய்யும் எப்படி தொண்டை வேலை செய்யும் சொல்லிருக்கேன். திருப்பனந்தாள்ல இப்ப இப்ப இருக்கிற எஜமானுக்கு முன்ன எஜமான சுவாமியில் இருந்த போது ஓதாமூர்த்தி பாடினாங்கன்னா காலையில வந்து டிஃபன் கொடுத்தாங்கன்னா இட்லிக்கு நெய் போடுறதோட கூட எல்லாமே எல்லாம் நெய்யை வந்து கையை குளிக்க சொல்லுவாங்க. அங்க இருந்து பார்க்கணும் ஓதாமூர்த்திக்கெல்லாம் நெய்யை ஊத்து குடிக்கிட்டோம் அப்படின்னு எந்த ஓதாமூர்த்தி வந்து இதில் போனாங்க செத்தாங்க அதெல்லாம் கிடையாது. அப்படி குடிச்சாதான் மறுநாள் காலையில இவங்க நம்ம காஞ்சிபுரம் சாரங்கமான செட்டியார் நற்பதத்தா நற்பதமே ஞானமூர்த்திங்கிறத தேண்டகம் பாடணும் ஆடா ஆடா அவர் அந்த குடிமையை வச்சுட்டு ஞா

நாள் வேதத்து அப்பால் நின்ற சொற்பதத்தா சொற்பதம் கடந்து நின்ற சோழற்கரிய சூழலாய் தெக்குவீதியில பண்ண வடக்கு கேட்கணும். நெய்ய குடிச்சாதான் நெய் நெய்யன்னு அப்புறம் எங்க பாரு மாதர் மாதிரி எப்படியும் பண்ணாங்கன்னா ஒரு மணி நேரம் ஜிம்னு எல்லாம் உட்காந்து ஏழில் தொழில் தொழில் தயில் ஏழில்

0: பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் தரும பூரம் பதியே. ஆளாளாளா சமயத்துல இந்த மூணு நாள் ஒரேடிய தொடர்ந்து காலை மாலை பேச்சு வரும். சமயத்துல வந்துடும் எங்களுக்கு இந்த சனியாயிரம் எங்கேயுமே பேச போறோமா. சமயத்துல மோகன் ஒரு காலையில, மத்தியானம் வந்து காட்டுப்புத்தூர், சாயந்தரம் வந்து நாமக்கல்ல பேசுனா என்ன எங்களுக்கு தொண்டை தானே சொல்லப்படாது. பேசுறதும் சொல்றேன், சாப்பிட முடியாது. நீங்க பேசிட்டு உடனே சாப்பிட முடியாது. நீங்க உண்டி நாள் வேஸ்டிலாரு போன ரெண்டு மணி நேரம் பேசிட்டு பேசுற மேலாம் அரை மணி நேரம் பேசுற பழக்கமே கிட ரெண்டு மணி நேரம் தான் பேசுறது எப்பவுமே இல்ல. அது பேசும்போது உடனே சாம்பார் சாதத்தை வச்சு மக்க முடியாது. நீ அல்ல பாயசத்து விடு லைட்டா சாப்பிடலாம். முன்னே மத்தியானம் வேற பேசணும். என்ன பண்ணுவீங்க, நல்ல கோதுமை அல்வா இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு போயிடுறது. பியூர் நெய்யில செஞ்சதா இருக்கணும். ஆமா, அதை எடுத்துட்டு போய் அந்த பேச்சு முடிஞ்சோன்னு ஐயா மோர்பாதம் மட்டும் ஒண்ணு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து நல்ல நாலு துண்டு எடுத்து வச்சோம்னு சொன்ன செங்கல் வச்ச மாதிரி மோர்பாதம் சாப்பிட்டு அடுத்த வீடு பேச்சுக்கு ரெடி ஆகலாம், அடுத்தது பேச்சு ரெடி ஆகலாம். அப்படித்தான் இருந்தது. தவிர நெய்யெல்லாம் இல்ல, அது தின்னா அது வந்துடும், சக்கரை தின்னா சக்கரை போய் வந்துடும், இதெல்லாம் சும்மா பூத்து பிடிச்சி போயிடும். அப்படிலாம் இருந்து என்ன பிரச்சனை, அதுக்கு பதிலாக என்ன, நெய்யோட மிளகு சேர்த்தணும். மிளகு சேர்த்தணும், சேர்த்துட்டு ஒண்ணு
1: சம்பா,
0: சம்பா சோழ நாட்டு சம்பா, சம்பா தான் போடுறது. இங்க நெய் எப்படின்னா பொங்கல் ஆகும் போதே நெய் அப்படி கரண்டியா முண்டு ஊத்தணும். முருங்கலை காய்ச்ச நெய்ய அப்படியே திரும்ப தட்டில் ஊத்தும் போது நெய்ய லேசா விட்டுட்டு அது மேல அது ஊத்தணும். மேல நெய் மிதக்கணும் பொங்கல். ஆமா ஆமா. ஆனால் அதில் நீங்க இவ்வளவு சாப்பிட்டீங்கனாலும் ஒரு எட்டு பத்து மிளகு உள்ள போயிடணும். அந்த நெய் அப்படியே அடிச்சிடும். அவ்வளவு நல்லதுல தொண்டைக்கு நெய் பொங்கி வச்சுட்டா பொங்கலா இது இது எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதாங்கிற மாதிரி அது என்ன உருப்பா பொங்கல் என்ன பண்றது அல்லவா தேய்ச்சி மக்கிறது அப்படியே ஒண்ணும் இல்லை. பொங்கல்னா அதான் பொங்கல். அப்படித்தான் இருந்தது. அது மாதிரி ரொம்ப அருமையா கோதுமை முட்டைகள்லாம் இது பண்ணி அது தொண்டை செய்யறவனுக்கு நல்ல நெய் இருக்கணும். ஆனா நல்ல நெய் இருக்கணும் அதான் நம்முடைய இவர் கூட சொல்லும் போது பாருங்க, தனித்தனி முக்கணி பிடிந்து வரி தொண்டாய் கூட்டி சர்க்கரையும் பருப்பு மிக கலந்தே தனித்த நறு நெய் அலைந்து. நீங்க ஜென்மத்திலும் பார்க்க போடலாடா, என் பாட்டுலதான் பார்க்க போறீங்கன்னு திருவருட்பாவில பார்த்துங்க. எது தனித்த நறு நெய் அலைந்து தனித்த நெய் நறு நெய். இப்ப நறுமையும் வாசனையும் இல்ல, தனித்ததும் இல்ல, எங்கும் எதிலும் கலப்படம், இங்கும் இதிலும் கலப்படம். திருவருட்பாவோட முடிச்சுங்க பாண்டவர் திருவாசகத்தோடு கறந்த பால் முடிச்சுங்க. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அது சொல்லிட்டார். நீங்க திருவாசகத்துல பாத்துங்க, கறந்த பால பொட்டி பாலும் போடுற பாலும் சாப்பிடுங்கடா, உங்க தரையெழுத்து நாங்க என்ன பண்றதுங்க. எனவே கறந்த பால் திருவாசகத்தோடு போய் தனித்த நெருணை திருவருட்பாவோடு போய் நாம மிச்சத்துல இருக்கிறோம். ஆண்டவன் நம்மை காப்பான். எனவே விருந்தினர் விருந்தின் ஆர்ப்பும் அந்த விருந்தினர் அப்படி விருந்தினால உபசரிக்கிறது. விருந்தின் ஆர்ப்பும் அருமையான ஒரு வரி. ஒரு அஞ்சு நிமிஷம் நேரமானாலும் முன்ன சொல்லியிருக்கிறேன், தெரியும் நான் அதெல்லாம். சாதிகள் நெறியில் தப்பா சொன்ன உடனே சேர்க்கிறார் சாதியை பூசுகிறார். ஆமா ஆமா, அது பட்டிமன்ற காரணம் கிடைச்சேன் வெறுவாய் மில்றேன். இது கிடைச்ச உடனே அம்மன் ரொம்ப முள்ளுவான். சாதிகள் நெறியில் தப்பா ஜாதிங்கிற என்ன தொழில் வகையால் பிரிந்தன. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா. இப்ப நாங்க வாத்தியாரா இருக்கிறோம், நாங்க பத்து மணிக்கு போறோம். கடை திறக்கிறவங்க ஏழு மணிக்கெல்லாம் பையெல்லாம் போயிடுறாங்க. விவசாயி அஞ்சு மணிக்கெல்லாம் உழவுல போய்படணும். ஒவ்வொருத்தரும் ஒரு இது பண்ணதில்லவா. சிவாச்சாரியாரா இருக்கிறவங்க மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும். எப்படி சிவாச்சாரியார் மூணு, ஏன்னா மூணு மணிக்கு முன்னே சிவ பூஜை செய்யக்கூடாது. அது முதல் நாள் பூஜை ஆயிடும், முதல் நாள் வழிபாடு ஆயிடும். ஒரே அடியில் அது பன்னெண்டு மணி அடிச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. சிவ சிவ, அதனால மூணு மணிக்கு நீங்கள் குளிச்சிடுங்க. ஆனால் மூணு மணிக்கு ஆரம்பிச்சிடலாம். மூணு மணிக்கு பிறகு வழிபாடு செய்தால் தான் அது அண்டைய நாள் வழிபாடு. அதுக்கு முன்னே செய்தால் முன்னைய நாள் வழிபாடு ஆகும். ராப்பகலாய் பேசும்போது எப்போது அது வேற விஷயம். அது அது அது அது பெரிய முதிர்ந்தலை. ஆனால் நம்முடைய நீதிகளை சொல்கிறேன். மூணு மணிக்கு, மூணு மணிக்கு எழுந்தால் தான் அது மூணு மணிக்கு அவங்க என்ன குளிச்சுட்டு உட்காந்தால் தான் தான் வீட்டில் சிவ பூஜையை நல்லா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு ஆற்ற முடியும். ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு காற்று அஞ்சுக்கு அந்த நெறியோடு கூட நேர திருக்கோவிலுக்கு போகணும். அங்கே போய் அரை மணி நேரம் அந்த வழிபாடு ஆற்றி பிறகு பள்ளி அறைக்கு போகணும். பெருமானை எழுந்தருள் விட்டு மெதுவாக கொண்டு வந்து சுரிக திருமேல வைத்து அப்புறம் அந்த வழிபாடாற்றி உங்களுக்கு காலை நேரம்னா ஒரு 6:30 நீங்க வந்து வழிபாடு செய்யணும்னு சொன்னா சிவாச்சாரியார்கள் 2:00 எந்திரிச்சிருங்க, அப்பதான் நீடி. அவர்கள் அந்த மாதிரி வழிபாடாற்றி திருநீர் கொடுத்தாங்கன்னா அதுதான் நமக்கு பெரும் புண்ணியம். அதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் அதுக்கு மேல, அதுக்கு மேல ஒரு அமைதியான சொல்லு கிடையாது, அதனால சொல்லிட வேண்டியது. சாதிகள் நெறியில் தப்பா, இப்படி தமக்கு தான் வகுத்து கொண்டிருக்கிற அந்த நெறிமுறை தொழில் முறை இருக்கு, அதே அந்தந்த நெறியில செய்யணும். ஆனா இங்க சேர்க்கிறார் சொல்லுவது அப்படி இல்லை. செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு ஓவா திருவள்ளுவர், சிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஓவா செய்தொழில், செய்கின்ற தொழில் வகையினாலே வேற்றுமையும். அந்த நிலையில யாரும் தப்ப மாட்டாங்க, அதுல தவறாம செய்வாங்க. அப்ப 3:00 எந்திரிக்கிற சிவாச்சாரம், 3:00 எழுந்திருச்சு திருக்கோயிலுக்கு வந்து அருமையா வழிபாடு ஆற்றுவார்கள். கல்லூரி வாத்தியார் இருக்கிறவங்க 5:00 எழுந்திருச்சு தன்னுடைய காரியம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு சரியா 10:50 போய் அங்க இருப்பான், இருக்க வேணும். அதுபோல விவசாயிகள் சொன்னா சரியா 5:30 எழுந்திருச்சு அந்த 5 எங்க பகுதியிலேயே ரெண்டு பக்கமும் இருக்குது, இங்க இந்த தொட்டியம் வரைக்கும் திருச்சியிலேருந்து தொட்டியம் வரைக்கும் நல்ல 2 மரக்கும் காவிரி, தொட்டியம் டூ சேலம் வரைக்கும் குஞ்சதான், ஏன்னா காவிரி இப்படி ஒதுங்கி போடுது, மாயனூர் வேணூர் அப்படி இதா போடுது. அதனால நீங்க தொட்டியது பக்கத்துல இந்த பக்கம் இருக்கிற பகுதி எல்லாம் காலையில ஏறு கூட்டி போவாயதான், காலையில இருந்துச்சு மலேரியா ஒண்ணு ஏத்துல தண்ணி இறைச்சாதான் வயல் பாய், அவங்க எல்லாம் காலையில 10:00 போய் இறைக்க முடியுமா வெயில்ல, அவங்க எல்லாம் 4:00 போகட்டுவாங்க. கோழி கூப்பிடவும்பாங்க, கோழி கூப்பிடாத அவங்களுக்கு நேரம் வரலாம், அந்த காலத்துல கோழி கூப்பிட இன்னும் கூட கட்டுவாங்க, கட்டினாத்தான் ஒரு 8:00 4 வயல் பாயும் பாவம். அவங்க என்ன பண்ணும், அந்த நெறியில் தப்பம் பொழுதுண்டு வாழ்வாரியே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோம். நீ பெரிய நீ பெரிய நீ தான் அவங்க காலில் விடணும், அவங்க காலில் விட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன உங்க அரசனே அப்படித்தான, பல குடை நீழலும் தங்குடைக்கு காண்பர் அலகுடை நீழலவர் திருவள்ளுவர். அவ்வளவு பெரிய அதிகாரத்துல ஒரு அதிகாரத்தை உழவு என்று பாருங்க, ஏன்னா இந்த நாடு வேளாண்மையில் சிறந்த நாடு, இந்த நாட்டில் தோன்றியவர் சிறந்தவர் அதனாலே வேளாண்மை சிறக்கணும்னு பாருங்க. ஆகவேதான் சாதிகள் நெறியில் தப்பா, அதே போல அரசராயிருப்பவங்க அமைச்சராயிருப்பவங்க என்ன பண்ணும், அந்த அசம்பிளி நடக்கிற இடத்துல தான் அந்த நடக்கும்போதுதான் அங்கே இருக்கணும், மற்ற நேரம் எல்லாம் பூரா தான் தொகுதியில் இருக்கணும். என்ன வேணும்ப்பா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும் மன்னன் இல்லையா அது இல்லையா, இப்போ பஸ் சரியா இல்லையா இது இல்லையா, பள்ளியோட சரியா இருக்கா விளக்கு சரியா இருக்கான்னு அங்கேயே இருக்கணும். வணிகர் அருமையாக இங்கே இருக்கிற பொருளை எது நிரம்ப கிடைக்குது இதை கொண்டு போய் எங்கே இல்லாதது கொடுத்து இல்லாத இடங்களில் இருக்கிற பொருளை எடுத்து ரொம்ப கொண்டு வந்து அதுக்கு உரிய லாபத்தை வைக்கத்தான் வேணும், அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. இவங்க என்ன நஷ்டம் பண்ணுவாங்களா, உரிய லாபம் வைத்து மேலும் கொஞ்சம் தனக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய வரல வசதிக்குரியது வைக்க. இப்படியாக சாதிகள் நெறியில் தப்பா அப்படி இருக்கணும் அல்லவா, தான யாரும் மனையில் தப்பா. இந்த இந்த இந்த வரியை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், இப்ப பயத்தோடு சொல்றேன், ஏறத்தாலும் 90% பயம் இல்லாம சொல்றேன், ஒரு 10 விழுக்காடு பயத்தோடு சொல்றேன். இது மாதிரி ஒரு இலக்கியம் இருக்கா என்பது எல்லா பண்டைய இலக்கியங்கள்லாம் கூட பெண்கள் வீடடங்கி வாசடங்கி இருக்கணும்னு சொல்லியிருக்கு, அது வயது வந்துட்டா நிச்சயமா அப்படி வீடடங்கி வாசம். பெண்களை சொல்லு, இங்க நம்ம காதல வைக்கணும் அடிக்கடி போட கருத்துல வீடடங்கி வாசடங்கி இருக்கும், இந்த வீடடங்கி வாசடங்கிங்கிற சொல்லு சாதாரண கிராம மக்கள்கிட்ட இருந்தது ஒரு காலத்துல, வீடடங்கி வாசடங்கி இருக்கும். தங்கலிக்கத்துல ஒரு பாட்டு சொல்லிருக்கேன், நீ சொல்லிருக்கேன், தாய் சொல்றா காப்பும் பூண்டிக்கும் கடையும் போகல. இந்த பேரு வயசு வந்துட்டு உனக்கு நீ வாய கடையில கடைக்கு நடத்தும் இல்ல, வாயில் கடையை விட்டு வெளியில போக கூடாதுதான், வாசப்படியை விட்டு அதிகமா கடையும் போகல. தேதை இல்லை, சின்ன பிள்ளை இல்ல, தேதையும் குறுமகள் ஒரு வயசு வந்திருப்பான் அப்படி இருக்காது என்று ஆற்றுப்படுத்துகிற ஒரு பாட்டு சங்கடிக்கிட்டு. ஆகவே பெண்கள் அப்படிலாம் இருந்தார்கள் என்று, ஆனால் சேர்க்கிறார் அது அந்த வீடடங்கி வாசடங்கி இருக்கணுங்கிறது வைத்தால் இரு கட்சிக்கும் பொதுவை வைத்தோம்னு சொல்லிட்டு, ஆண்களும் அப்படித்தான் இருக்கணும். தானா யாரும் மானையில் தப்பா, ஒரு வீட்டில் வளர்ற பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கணும், பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கணும். ஏன் தனையாரும் மனையில் தப்பா, நீடிய புல்லும் மாவும் அதிகப்பா சேர்க்கலார் அல்லவா. சரி, உங்க நாட்டுல வந்து ரொம்ப நீதியோட வாழுகின்றது யாருனாரு, ஆண்கள் பெண்கள் இதான் வாழணும்னு மக்கள் அது ஆரோக்கிய உடையவன் வாழ்றதுக்கு என்ன கேடு, அவை வாழணும்னு சொல்ல என்ன, நீதியோடு வாழ்கின்றார்கள் மக்கள் என்று சொல்வதற்கு நீ யாரு, அது இயற்கை, இயற்கை நீதியோடு வாழ்வது மக்கள்லாம். பின்ன நீரிய புல்லும் எங்க நாட்டில் வாழ்கின்ற பறவைகள் விலங்குகள் கூட நீதியா தான் இருக்கும்னா, மக்கள் இருப்பதுல என்ன ஆச்சரியம் இருக்கு, எப்ப நான் ரொம்ப நீதியோட இருக்கேன் என்ன, ஒரு எம்ஏ முடிச்சவன் நான் திருக்குறள் நல்லா படிப்பேன், மக்கூப்பையில திருக்குறள் நல்லா படிப்பியா அது ஓ ஓ அப்படின்னு என் தமிழ்மை முடிச்ச ஒரு ஆளு, நான் திருக்குறள் நல்லா படிப்பேன், எந்த குறளும் படிப்பேன், துப்பா இருக்கு அது நான் துப்பி விடுவேன். அது போல நீதி எப்புள்ளும் எங்கள் நாட்டுல எது நீதியோட இருக்கும்னு சொன்ன, எது நீதியோட இருக்கும்னு கேட்டா, இருக்கிற பறவைகள் கூட, பறவைகளும் விலங்குகளும் கூட அவையெல்லாம் அப்படி இருக்கும். நம்முடைய இளங்கோடிகள் போகும்போது கோவலன் கண்ணையும் போறாங்க, கோவிந்த பிள்ளை சொல்றாங்க, பா என்னவன் செங்கோல் காக்கும் நாடு, இது வந்து பாண்டி நாடுப்பா, அதனால என்னன்னாரு, கோள்வள் உளியமும் கொடும் புற்றகலா, இல்ல புலி கிளி கரடி எதுவும் உங்களுக்கு ஒன்றும் துன்பம் செய்யாது, அறவும் சூரும் இறை தேர் முதலையும் பாம்போ முதல் போகும்போது ஒரு ஆறு, அதுல வந்து கடந்து போகணும், இறங்கி ராத்திரியில போட வச்சுக்க, ராத்திரி 12 மணிக்கு இறங்கி போகும்போது கூட முதலையே இருந்தாலும் கூட என்ன பண்ணும் தெரியுமா, சுமோதம் அப்படியே திரும்பி போடும். இதை காட்ட ஒளி ஒளியில இப்படி ஒரு நாடு இருந்ததுன்னாவது தெரியுது. ஆறாவும் பாம்பு அப்படியே புசுன்னு கருணாகம் பார்க்கும், இவங்க எல்லாம் மக்கள் போறாங்கன்னு சொன்னோடனே அப்படியே ஆடிட்டு பத்து அப்படியே புத்துக்கிட்ட போடும். ஏனாரு சென்னவன் செங்கோல் காக்கும் நாடு என எங்கனும் போகிய இசையோ பெரிவி என்றார் எழக்கூடிய. அதங்க நீதிய புல்லும் மாவும், புல்லும்னா பறவை, மான்னா விலங்கு, நீதியோடு விளங்குவது மக்கள்னா அதை பத்தி பேச வேண்டாம், எங்க நாட்டில் பறக்கிற பறவைகளும் நாற்கால் விலங்குகள் கூட நீதியாக்காது, அறத்திற்கு மாறுபடாது. அப்பா அதனால என்னாச்சினார் பாருங்க, இதுல ஒரு அருமையான சொல்லயம், நிலத்து இருப்பு உள்ளும் மாவும், பாருங்க நீதிய புல்லும் மாவும், மான விலங்கு, நிலத்திருப்பு உள்ளும் மாவும், இங்க ஒரு மா வருது, இங்க ஒரு மா வருது, இங்க என்னமா லட்சுமின்னு அர்த்தம், இலக்குமி. அதனால இப்படி எல்லாம் மக்கள் இருப்பதனால எப்படி இருப்பாங்க, வீதியின் விடைவின் ஆர்ப்பும், விருந்தினர் விருந்தின் ஆர்ப்பும், சாதிகள் மனையில் தப்பா, தனையரும் மனையில் தப்பா, நீதியும் புல்லும் மாவும். இப்படினால எங்க சோழ நாட்டை விட்டு லட்சுமி கழுத்தை பிடிச்சி தள்ளன கூட போக மாட்டான். ஏமா எங்க சோழ நாட்டுக்கு வந்து எவ்வளவு 20 நூற்றாண்டு ஆச்சு, பக்கத்துல இருக்கிற இந்த சொந்த நாட்டுக்கு தான் போயேன், சரி நான் மாட்டேங்க இங்கேதான், அட ஒரு 6 மாசம் இருந்துட்டு வாயேன், 6-4 கூட போங்க, நீளத்து இருப்பு உள்ளும்மாவும் சோழ நாட்டை விட்டு மகாலட்சுமி போகவே மாட்டாளாம். ஏன், அகனமர்ந்து செய்யாள் உரையும் எங்கள் திருவள்ளுவர், முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இரு, இது மாதிரி நல்ல விருந்தனை மற்றவற்றையும் செய்தா அந்த வீட்டுல அகனமர்ந்து செய்யாள் உரையும் மனமாக இருந்த திருமகள் மகா மகிழ்ச்சியோடு உன் வீட்டில் தங்கிடுமிடனர். அதான் நீளத்து இருப்பு உள்ளும்மாவும், அந்த சோழ நாட்டை விட்டு திருமகள் எங்கேயுமே போக மாட்டான், எங்கேயோ இருப்பாள். இதுவரை கூட எந்த புலவரும் பாடியிருப்பார், பாடியிருப்பார் அதில் கூட தனையரும் மனையில் தப்பா, மற்ற இலக்கியம் எல்லாம் பார்க்கணும், ஆடவர்களும் கூட தம்முடைய கடமைக்காக அன்றி வேறு எஞ்சிய காலங்களில் வீட்டை விட்டு அகலமாட்டார்கள் என்ற ஒன்று இவருடைய தனி இலச்சனை என்று நான் சொல்றேன். பிற இலக்கியங்களையும் பார்த்து ஒப்பிட்டு அப்புறம் என்ன முடிவு பண்ணலாம். ஆனால் இப்ப இனி சொல்ல போறது இனி ஒரு நிலை என்ன வேண்டியது, இப்பவே சொல்லலாம், முடிவு கொண்டலாம், இவர் தான் வேற யாரும் இல்லை. ஓதிய எடுத்தாமஞ்சும், அப்பா ஓதிய எடுத்தாமஞ்சும், ஞானசம்பந்தர் 2 திருவெஞ்சலத்து பதியும் பாடுகிறார், 1 7வது வயசு, இன்னொன்னு தேக்கடா விழா நடத்திட்டோம்னு சொன்னா அப்படியே புள்ளி வரத்தோட சொல்லிடணும், கொட்டிடணும், ஆற்காடெல்லாம் அந்த நம்ம ஐயாலாம் இருக்காங்கல்ல சார், இதே ஞானசம்பந்தர் திருவஞ்சலத்து பதிகங்கள் பாடியது எத்தனை, 2, 1 7வது, 1 16வது, 1 காழியிலேயே, இன்னொன்று ஆச்சாரபுரத்தில், 1 தனக்கு பூநூல் போடுகின்ற வேதியர் கேட்க, இன்னொன்று நாமெல்லாம் கேட்க, அப்படி போகணும். 2 முதல்ல பாடியது துஞ்சலும் துஞ்சலில் ஆத போடுகிறோம், காதல் ஆச்சாரபுரத்தில் பாடினது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, விரல்ல இருக்க வேணாமா செய்திகள் எல்லாம், அதனால அவர் பாடினார். அப்படியானால் நாவுக்கரசர் பாடவில்லையோ பாடினார், எங்கே பாடினார், திருப்பாதிருப்புலூர் அடைகின்ற பொழுது,

0: போற்றிவோம் நமச்சிவாய புகலிடம் பெரியதொன்றில்லை. இப்படி வழி வழியாக நம்முடைய பெருமக்கள் திருவைந்தெழுத்தை ஓதியிருக்கிறாங்க. அந்த திருவைந்தெழுத்தை எங்களுடைய நாடு காலையில எழுந்து நீராடி நீரும் ஆடிய பிறகு வழிபாடு செய்துட்டு 108 முறை ஒவ்வொரு நாளும் ஓதும். இல்லங்கள்ல போதிய எடுத்தாம் அஞ்சும் திருவைந்தெழுத்து எல்லா வீடுகளும் ஓதும். அப்படியா? அப்ப காலையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஈரோடுல அப்படி இருக்கீங்க சில வீடுகள் தான். அதனால ஓதிய எழுத்தாம் அஞ்சும், அதனால இந்த மாதிரி திருவைந்தெழுத்து இருக்குது, அதை வீடுகள்ல விடாமல் காலையில எல்லாரும் அவங்கவுங்க வழிபாட்டுல சொல்லுவாங்க. அதனால் என்னன்னாரு, ஊரு பீணி வரத்தாம் அஞ்சும். எங்க சோழ நாட்டுல மெடிக்கல் காலேஜே கிடையாது. கம்பவுண்டர்னா அப்படின்னா என்ன சார்னு கேட்பாங்க. மருந்து கடை, அது என்னது என்ன சொன்னீங்க, மருந்து கிடையாது அப்படின்னு ஒண்ணு எங்க ஊர்ல கிடையாதுங்களே. மருத்துவர் அப்படி யாரு, இந்த மருத்துவர் கம்பவுண்டர் மருந்து கடை அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஏன்னாரு, ஊரு பீணி வரத்தாம் அஞ்சும். ஒரு தலைவலி காய்ச்சல் கூட வராது சார். அப்படியான ஆமா சார், இந்த தலைவலி காய்ச்சல்லாம் என்ன பண்ணும்னு, ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு மாநாடு போடும். போட்டு என்னன்னா, நீ என்ன, நான் தலைவலி மாநாடு, நீ வயிற்று வலி மாநாடு, நான் கண்வழி மாநாடு, என்ன செய்யறீங்க என்ன, சோழ நாட்டை விட்டு தொடச்சு விட்டாங்க ஆனா அதையா கிடக்குறோம். ஏன்னாரு, எப்ப 20 வருமோ அப்பெல்லாம் வந்து உட்காந்துக்கலாம்னு பாக்குறோம். அதனால இந்த தவங்களை 20 வந்து பார்க்கும் இடம் எங்கும் நீக்கவர இருக்கு. ஆமா, வீதிகள் தோறும் 2 டாக்டர், வீதி தோறும் 2 பள்ளி, பாரதியார் வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் 2 பள்ளி, வீடுதோறும் கலையின் விளக்கமா வியப்பா. அது மாதிரி வீடுதோறும் மருந்து கடைகள், வீதிதோறும் 2 டாக்டர், அதெல்லாம் 20 வச்சுங்க. எங்க பக்கத்துல எல்லா மாநாடு எங்க போடுது, 2000 கிலோமீட்டர் தாண்டி என்ன மாநாடு, நோய் மாநாடுன்னு போட்டு அதுக்கு தலைமை வைத்து நலம் பண்ணி அப்படி ஊரு பீணி வரத்தாம் அஞ்சும். எந்த நோய் அந்த நாட்டை வராது இல்ல. இங்க திருவள்ளுவர் சொன்ன மாதிரி உணவு செயல் இந்த 2 தான் நோய் வருது. பரிமையன் ரொம்ப அருமையா செய்தார், நீ எல்லாரும் அப்படிதான் சொல்லுவான். பரிமையன் தான் என்ன நல்ல படிப்பு வரல, 3 வரும்டான், உணவு செயல் வினை 3 வரும். வினைன்னு ஒண்ணு சேர்த்துக்கிட்ட, ஏன் மருந்துங்கிற அதிகாரத்துல சொல்லல திருவள்ளுவர், ஆனா வேற சொல்ல எது, நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுவர். திருவள்ளுவர்ல ஒரு குரலுக்கு ஒரு எழுதும் போது மற்ற 1329 உள்ளத்துல இருக்கும். அதனால எழுதுனா மனுஷன் இனி ஒரு உரை தேவைய. அதனால 3 நோய் வரும்னா, 1 உணவுனால, அது பொருந்தா உணவு மற்ற உணவு நல்ல செயல், காத்திர ஒரேடியா கண்டுபிடிக்கிறது அல்ல ஒரேடியா தூங்குறது, 2 தப்பு தான், மிகினும் குறையும் நோய் செய்யும் அல்ல ரொம்ப படிக்கிறது அல்லது படிக்காம இருந்தது, இதோ ஒண்ணு இப்படி அல்லவா உணவு செயல். இன்னொன்று வினையினால் வரவேண்டும் சார். தங்கமான மனுஷன் அதன் கூட பேச மாட்டாங்க, காலையில சரியா 4:30 எந்திரிச்சிருவாங்க, குளிப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஸோ அவ்வளவு பதிவு சார் பாருங்க, அவருக்கு 4 படுத்துட்டார் அப்படின்னா என்ன இருக்கா, அது வினையினால் வந்ததுன்னு அர்த்தம். வினையினால் வந்தது அப்ப வினையினாலும் வரும். அப்ப வினையினால் வந்தது என்ன பண்ணும்னாரு, என்ன பண்ணாரு, முதலியார்த்து சொல்லிருக்கனே, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் செயர் புரிபுரிந்தார் மற்ற, அது இறைவனால் நீக்க வேண்டும். எஞ்சிய இருந்தும் நீ இருக்கிற உணவு கட்டுப்பாட்டிலையும் உணவு செயல் கட்டுப்பாட்டிலும் வச்சுக்கலாம் படம். தீர்க்கமா சொல்லிட்டு ஒரு உடம்பு எப்படி வச்சுக்கணும்னாரு, 3 விதத்தில் நோய் வரும். அனாசின் 4 விதத்தில் வேலை செய்யணும் இருக்கேன். நோய்கள் 3 விதத்தில் வரும், 1 உணவு, இன்னொன்று நடைமுறை, இன்னொன்று வினை. நம்மால வினையை ஊற்றுவேன், சைபர் தான் சைபர் தான். சில பேருக்கு எந்த நல்ல உணவு செயல் இருந்தும் நோய் வருது, என்ன பண்ணுவீங்க, அது வினை. இந்த 3 வருவதை, இதை இறை வழிபாட்டால் வினையினால் வருவதையும் எஞ்சிய 2 உணவினாலும் செயல் கட்டுப்பாட்டினாலும் வைத்துக்கொள். வச்சுட்டா நிலவி செய்ய நீடு வாழலாம் போடணும். மற்றால் அளவறிந்து அது உடம்பு பெற்றால் நெடிது உயிக்குமாறு அவன் சொன்ன நீதியும் நடைமுறையும் இருந்ததுன்னா நாட்டில் என்ன எல்லாம் அது இப்படி தான் இருக்கும். ஓரிய எடுத்தாம் அஞ்சும், இதனால ஒரு கிணி வரத்தாம் அஞ்சும், நோயே இல்லாமல் இருக்கும். இதுதான் சேக்கிரார் பெருமான் சொன்ன நாட்டு வளம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழமுத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
1: உதக்கரியவன் நிலவுலாவி நீர்வழிவெணியன் அழகிச்சோதிய நம்பலத்தாடுவான் மனசிலம்படி வாழ்த்து வணங்குவான். எல்லாமல்ல எம்பெருமானுடைய திருவடி கமலங்களை மனமொழிமைகளால் வணங்கி வரையிருந்திருக்கிற ஆன்மீக செல்வாய் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முறையாக தெரிவித்து இறைவனுடைய திருவருளால் இன்றைக்கு திருவருட்பயனில் 6வது அதிகாரத்தை தொடங்க இருக்கிறோம். உமாபதி சிவம் தந்திருக்கக்கூடிய திருவருட்பயனை 10 அதிகாரங்களை முதல் 5 அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 5 அதிகாரங்களிலும் கூறப்பெற்றிருக்கிற செய்திகள் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கைகளாகும். இந்த 5 அதிகாரங்களில் கூறப்பெற்றிருக்கிற கொள்கைகளை நாம் அறிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் எத்தகைய தூய்மையை பெறலாம், எத்தகைய லாபத்தை பெறலாம், அந்த லாபத்தை முழுமையாக பெறுவதற்கு 5 எழுத்தை எப்படி சொல்ல வேண்டும், 5 எழுத்தை சொல்லுவதால் இறைவனுடைய திருவருளை அணைந்தோராக ஆகிறோம் என்று எஞ்சிய 5 அதிகாரங்கள் 5 அதிகாரங்கள் அமைந்திருக்கின்றன. மீண்டும் குறிப்பிடுவேன், திருவருட்பயன் என்று சொல்லுகிற இந்த அற்புதமான நூல் 10 அதிகாரங்களை கொண்டது. இதுவரை நாம் 5 அதிகாரங்களை 2 நாட்களில் பார்த்திருக்கிறோம். இந்த 2 நாட்களில் பார்த்த 5 அதிகாரங்கள் தான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கைகள் ஆகும். இறைவன் உண்டு, உயிர்கள் உண்டு, கட்டுப்பட்டுக்கின்ற அல்லது பிணிக்கப் பெற்றிருக்கிற பாசங்கள் உண்டு. இந்த 3 இறைவனுடைய ஆற்றலால் நமக்கு அறியப்படுகிற 3 பொருள்கள் ஆகும். இந்த 3 பொருள்களின் அடிப்படையில் நாம் 3 உண்டு என்று தெரிந்து கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையை தொடங்குகிறோம். வாழ்க்கையில் பெறுகின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் இறையருள் நமக்கு தருகிறது. அந்த இறையருளால் அனுபவிக்கப் பெற்றிருக்கிற இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் சமமாக கருதி எம்பெருமானுடைய திருவருளால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்க தலைப்படுவோமேயானால் இறைவனுடைய திருவருள் கிடைப்பதற்குரிய சத்திரிபாதம் கிடைக்கிறது. சத்திரிபாதம் கிடைத்தால் ஆச்சாரிய ரூபத்தில் இறைவன் நமக்கு காட்சி தருவான் என்ற 5 செய்திகளை நாம் திருவருட்பயனில் முதல் 5 அதிகாரத்தில் பார்த்திருக்கிறோம். இதுல என்ன செய்தி அப்படின்னா, நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன வாழ்க்கைக்கு பயன், நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஏன்னா ஏதோ சும்மா படிச்சோம் நகைச்சுவையா பேசணுங்கிறது அல்ல. 5 அதிகாரங்களில் நாம் படித்திருக்கக்கூடியது 3 பொருள் உள்ளது என்பதை நாம் நம்ப வேண்டும். ஏனென்றால் பிற சமயத்தார் இறைவன் இல்லை என்று சொல்லுவார் உண்டு, உயிர் என்ற ஒன்று இல்லை, அது ஒரு உணர்ச்சிதான், உயிருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, 5 பூதங்களினாலேயே ஒரு உணர்வு தோன்றி உடல் தோன்றுகிறது உடல் வாழுகிறது என்று சொல்லுகிற சமயத்தார் உண்டு, பாசம் என்பதெல்லாம் இல்லை அதெல்லாம் வெற்று கதைகள் என்று சொல்லுகிற உலகாயுதர்களும் உண்டு. எனவே இந்த 3 பேர் சொல்லுகிற கருத்துக்களில் நம்மை ஆட்படுத்திக் கொள்ளாமல் இந்த உலகத்தில் நாம் அவர்கள் சொல்லை கேட்காமல் இந்த 3 தனித்தனியாக உண்டு. அவை என்றைக்கும் தானே தோன்றியவை, யாராலும் தோற்றுவிக்கப்படாதவை, அதற்கு அழிவு இல்லை என்ற நம்பிக்கை முதற்கண் நமக்கு வர வேண்டும். இறைவனுக்கும் தோற்றமில்லை அழிவும் இல்லை, உயிருக்கும் தோற்றமில்லை அழிவு இல்லை, அதுபோல உயிரை பற்றுகிற குற்றங்களுக்கும் தோற்றம் இல்லை, யாரும் தோற்றுவிக்கவில்லை, அதற்கு அழிவும் இல்லை. இந்த மூன்றையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எனவே இந்த மூன்றையும் நாம் நம்ப வேண்டும். இந்த மூன்றினால் நம்முடைய உடம்பு தனு கரண புவன போகங்கள் கிடைக்கின்றன. இந்த மூன்றினால் நமக்கு தனு கரண புவன போகங்கள் கிடைக்கின்றன. உயிர் தனு கரண புவனங்களை பெறுகிறது. அவற்றை தருவதற்கு காரணமாக இருப்பது பாசம். அவற்றை தருபவன் இறைவன். இதில் எந்த சந்தேகமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்போதுதான் மனதில் ஒரு நிறைவு ஏற்படும், தெளிவு ஏற்படும். ஏதோ நாம் இறைவனை வணங்குகிறோம் என்பதாக வாழ்க்கை அமைக்கக்கூடாது. இந்த மூன்று பொருள்களும் என்றைக்கும் உள்ளன. இந்த மூன்று பொருள்களால் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. அது இயக்குவது இறைவனுடைய திருவருள். வாழ்க்கை வாழ்கிற பொழுது இறைவனை உணர்கின்ற தன்மை வருமானால் நம்முடைய மலங்கள் நீங்குகிறது. சத்துனிபாதம் தோன்றுகிறது. சத்துனிபாதம் தோன்றுவதனால் உள்ளத்திற்குள் இருந்த இறையருள் வெளியே ஆச்சாரிய வடிவத்தில் தோன்றுகிறது. ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்டு இறைவனுடைய திருவருளை அடைய வேண்டும். இதுதான் முதல் ஐந்து அதிகாரத்தினுடைய வாழ்வியல். ஏதோ தத்துவங்களாக மட்டும் நாம் நினைக்கக்கூடாது. இவை நம்முடைய வாழ்க்கையின் கருவூலங்கள் என்று கொள்ள வேண்டும். சரி, இப்ப ஆச்சாரியனுடைய உரையை நாம் கேட்கிறோம். ஏறக்குறைய 20ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு 24ஆம் தேதி வரை 5 நாட்கள் ஆச்சாரிய உரையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆச்சாரிய உரையினால் என்ன நமக்கு பலன்? ஆசிரியர்கள் சொல்லுகின்ற செய்திகளால் தத்துவங்களை அறிந்து கொள்வதால் இல்லை சித்தாந்தத்தின் உட்பொருளை அறிந்து கொள்வதால் நமக்கு என்ன பலன் என்றால், அறிகின்ற நிலையில் நாம் எவவற்றை அறிய வேண்டும், எப்படி அறிய வேண்டும், எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். பெரிய யானைகளுக்கு அந்த எண்ணம் ஏற்படும். என்னை போன்றும் உங்களை போன்று இருக்கிறவர்களுக்கும் இன்னும் ஏற்படவில்லை. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சித்தாந்தம் நடத்துறேன், நான் பெரிய ஆள் இல்லை. ஆச்சாரியர் கிடைத்தார், ஆச்சாரியருடைய உபதேசத்தில் அறியும் நெறி இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அதுதான். எவற்றை அறிய வேண்டும்? உன்னிடத்துல எதுவும் இல்லை, எல்லாம் அவன்தான் என்று அறிய வேண்டும். நமக்குன்னு எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதுதான் அறியும் நெறி. நமக்குன்னு உடம்பு இல்லை, நமக்குன்னு மனைவி இல்லை, நமக்குன்னு மக்கள் இல்லை, தொலைபேசி இந்த செல்லை பயன்படுத்தாமல் வாழுகிற வாழ்க்கை அறியும் நெறி. இந்த அறிவதினால் இந்த உலகத்தில் நம்மிடத்தில் எதுவும் இல்லை, நமக்கென்று எதுவும் இல்லை. நான் நன்றாக தெளிவாக சொல்கிறேன், அறியும் நம்ம பற்றித்தான். நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம், ஏன்னா இன்னும் நமக்கு தான் என்ன பட்டு விடலையே. அதனால் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும். பட்டே விடாம முற்றிலை போயிடக்கூடாது. முற்றிய பற்றி ஆராய்ச்சியை பண்ணப்படாது. நம்ம என்ன பட்டே விடு, ஒன்னாம் கிளாஸே தாண்டலையே. அதுக்கு போய் இப்ப முற்றிய போய் எப்படி நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஒன்னாம் கிளாஸ் தாண்டணும், அதுக்கப்புறம் தான் மேல்நிலை பள்ளிக்கு போக முடியும். அறியும் நெறியை நமக்கு என்று சொந்தம் எதுவும் இல்லை. இதுதான் அறியும் நெறி. இந்த அறியும் நெறியினால் என்ன கிடைக்கிறது என்றால், உயிருக்கு தூய்மை கிடைக்கிறது. ஏன்னா எதிரையாவது ஒரு பற்றுதல் வச்சாதான் நமக்கு அதில் இன்ப துன்பங்கள் வரும். அறியும் நெறியினால் எதுவும் நமக்கு சொந்தமில்லை என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அறியும் நெறியில் சொந்தமில்லை என்று நினைத்து விட்டால் நம்முடைய உயிர் தூய்மை பெறுகிறது. என்னன்னா, இன்பத்தையோ துன்பத்தையோ அது கருதுறது இல்லை. ரெண்டும் ஏற்றுக்க தயாராகிடும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுகிறோம். அந்த தயாராகிற பொழுது 7வது அதிகாரம் உயிர் விளக்கம். உயிர் விளக்கம் என்பது உயிருடைய தூய்மை. உயிர் இப்ப நாம் பல துன்பங்களையும் இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஏற்றுக்கொண்டுதான் வாழ்றோம். ஆனால் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்பதில்லை. இது என்னவோ நடக்கிறது, நடக்கட்டும் என்று இறைவன் சொன்ன வழியில், ஆச்சாரியன் சொன்ன வழியில் போக தலைப்படுவோமையானால் உயிர் தூய்மை பெறும். அந்த உயிர் தூய்மையினால் என்ன கிடைக்கிறது? நம்மிடத்தில் இருந்து பற்றுக்கள், ஆன்ம லாபம், முன்னாவது 8வது அதிகாரம், ஆன்ம அருளொரு நிலை கிடைக்கிறது. இறைவனுடைய திருவருளை பெற்றிருக்கிற ஒரு முழு நிலை, ஜீவன் முற்ற நிலை கிடைக்கிறது. எதிலையும் பற்று இல்லாமல், எனக்கு எதுவும் சொந்தமில்லை என்று வாழுகிற பொழுது, உயிருக்குரிய இன்ப துன்பங்களை பற்றி கவலைப்படாமல் உயிர் தூய்மையாக இருந்து, அந்த உயிரானது தூய்மையாக இருந்ததினாலே இறைவனுடைய திருவருளை பெற்று குற்றங்களை எல்லாம் நீக்கிக் கொள்கிறது. அருள் நம்மிடத்தில் முழுமையாக நிறைகிறது. அந்த அருள் முழுமையாக நிறைந்திருக்கிற பொழுது இடையிலே மல வாசனை வரும். நாம் கடந்து வந்த பாதை நமக்கு நினைவுக்கு வரும். அதைத்தான் மலவாசனை என்று சொல்லுவார்கள். நாம் நம்மையும் அறியாமல் உடைய குடும்பத்தினுடைய நிலை நினைப்பு வரும், என்னாயிற்றோ என்று. அந்த நினைவு வருமானால் அதை சொல்லுவதுதான் 9வது அதிகாரம். ஆன்ம அறிவை பெறுகிறோம், ஆன்ம லாபத்தை பெறுகிறோம். ஆன்ம லாபம் நினைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் இறைவனுடைய திருவருளை பெற்ற அடியார்களோடு நாமும் வாழ்ந்து, ஜீவன் முற்றலாக வாழ்ந்து, இறைவனுடைய திருவருளை அடைந்து மீண்டும் பிறப்பற்ற நிலை அடைவோம் என்பதுதான் உண்மை விளக்கத்தின் சுருக்கம். சாப்பிடாம இருக்கிறதுக்கு போட்டீங்கன்னா நிக்க, அது நம்ம சாப்பிடாம விடாது. போட்டுக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா அதுவே உங்களை மாத்திரும். இல்ல சாப்பிட மாட்டேங்கிறத நல்லா போட்டுக்கலாம். சாப்பிடவன போய் எப்படியாவது மாட்ட வைக்கணும்னு மாட்ட வச்சிருங்க. அவன் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு விளக்கம் சொன்ன இல்லையா, உத்தராசி சாப்பிட. நீங்க பல பேர் அப்படித்தான் சைவ சித்தாந்தத்துக்கு வர பயப்படுறாங்க. ஏன்னா வீட்டு நான் என்ன சார் பண்றது, வீட்டுல எடுத்துறாங்க எனக்குன்னு அவங்க தனியா சமைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சாப்பிட்டு பழகிட்டே அதனால தின்னு தொலைய வேண்டி இருக்கு, அதனால அது கொஞ்ச நாள் முடிய வச்சு வந்து சேரங்கிறான். நான் சொன்னேன், அது என்னைக்கு முடியறது, நீ என்னைக்கு வந்து சேர்றது, அலை என்னைக்கு போயிருது. நீ முதல்ல வேடத்தை போடு, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன். என்ன அழகாக முனிவாசகர். உருத்திராட்சம் அணிவது என்பது நம்முடைய பாதுகாப்பு. எனவே அந்த சின்னங்கள் என்பது நமக்கு நம்மை பாதுகாக்கின்ற சின்னங்கள். எனவே அந்த சின்னங்களை நாம் அணிந்து கொள்வது இறைவனுடைய அதுக்கு இந்த காலத்து வியாக்கியானம் சொல்லுவான், கண்ணப்பரே கொடுத்தாரே அப்படின்னு. அதெல்லாம் அதது நிலை, அதனால அதற்குரிய சூழல் அல்ல. நாம் உருத்திராட்சம் அணிவது என்பதை கொள்கையாக முதலில் கொள்ளுங்கள். உருத்திராட்சம் அணிவதற்கும் திருநீர் அணிவதற்கும் அந்த ஒரு கட்டுப்பாடை கொண்டு வராதீர்கள். கட்டுப்பாடை கொண்டு வந்தீர்கள் உங்க ஜென்மத்தில் நீங்க அதை அணிய மாட்டீர்கள். கட்டுப்பாடு அற்றால் அதுக்கு எல்லாம் தீட்டு கிடையாது. எனவே கட்டுப்பாடற்ற நிலையில் அதை நான் நம்பிக்கையோடு திருநீற்றையும் உருத்திராட்சியும் அணியுங்கள். உங்களிடத்தில் இருக்கின்ற குற்றம் போகும். குற்றத்தை நீக்கிக் கொண்ட பிறகுதான் இறைவனை வழிபட வேண்டும் என்று நினைத்தால் முடியாது. குற்றங்கள் நீங்குவதற்காகத்தான் நாம் இறைவனை வழிபடுகிறோம். இதுதான் என்னுடைய முடிவு, மற்றவங்களை எப்படியோ தெரியாது. குற்றங்கள் நீங்குவதற்குத்தான் நாம் இறைவனை வழிபாடு செய்கிறோமே தவிர, குற்றங்களை நீக்கிய பிறகுதான் இறைவனை வழிபட வேண்டும் என்றால் முடியாது. நம்மிடத்தில் இருக்கிற குற்றம் நீங்க வேண்டும், அதற்கு நாமங்களை சொல்லுவோம். அதுதான் நமக்குரிய, அதுதான் அறியும் நிலை. நீங்க முதல் பாட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும். நாம் குற்றங்களை நீக்கிக் கொள்வதற்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? அந்த பாதுகாப்பு தான் திருநீரும். நான் கேட்கிறேன், இல்லறத்தில் இருக்கிற நாம் உருத்திராட்சத்தை அணியலாமா என்று கேட்டார் ஒருவர். மனைவியோடு கூறுகிற பொழுது நான் உருத்திராட்சத்தை அணியலாமா, நான் அதற்கு ஒரே ஒரு முறை சொன்னேன், நம்முடைய சைவத்தில் கூட உருத்ராட்சத்தை இரண்டு விதத்தில் அணிகிறார்கள். ஒன்று மாலையாக அணிவது, மற்றொன்று கண்டத்தில் அணிவது. கண்டத்தில் அணிந்து கொண்டால் அதை கழற்ற வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இறைவனால் தரப்பெற்ற உடம்பும் இறைவனால் தரப்பெற்ற ஆண் பெண்ணினுடைய உடம்பும் சேருகிறது. அது இறைவனுடைய திருவள்ளோடு சேருகிறது என்று கண்டம். கண்டத்தில் அணிவதை நாம் கழட்ட முடியாது. ஆனால் மாலையாக மந்திரங்களை சொல்வதற்கு பயன்படுத்துகிற மாலையாக அணிகிற பொழுது அவற்றை கழற்றி வைத்துவிட்டு நாம் சிறுநீர் கழிப்பது போன்றவற்றை செய்கிறோம் என்று சொன்னால் அவை நம்முடைய உடம்புக்கு கவசம், இது உயிருக்கு கவசம். நான் சொல்வது அதுதான். இந்த உருத்ராட்சத்தை கண்டத்தில் அணிகிறோம் என்று சொன்னால் அது உயிருக்கு கவசம். நம்முடைய மாலையாக அணிந்து கொள்கிறோம் என்றால் அது உடலுக்கு கவசம். உடல் கவசத்தை உடலுக்குரிய வினையில் நீக்கிக் கொள்ளலாம், ஆனால் உயிருக்குரிய கவசத்தை நாம் நீக்க முடியாது. எனவே நாம் உத்திராட்சத்தை அணிந்து கொண்டு நாம் இறைவனால் படைக்கப்பெற்றிருக்கின்ற ஒழுக்க முறைகளை செய்கிற பொழுது அது தவறாக ஆகாது. தனக்குரியவரோடு வாழுகிற பொழுது அது தவறு இல்லை. பிறருக்குரியவர்களோடு வாழ ஆசைப்பட்டால் இந்த உருத்ராட்சம் உங்களை தண்டிக்கும், நிச்சயம் தண்டிக்கும். தண்டனை உங்களுக்கு தெரியாது, உங்கள் வாழ்க்கையில் அது இயந்து கொண்டே இருக்கும். எனவே ஒழுக்க நெறிப்படி வாழ தலைப்பட்டால் உருத்ராட்சத்தால் எந்த நிலையிலும் நமக்கு தீமை வராது. ஒழுக்கம் தவறினால், பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டால், மண்ணாசையாக இருந்தாலும் சரி, பெண்ணாசையாக இருந்தாலும் சரி, பொன்னாசையாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் தவறினால் நிச்சயம் நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய கருவிகளாக இருக்கக்கூடிய இந்த சாதனங்கள், இதற்கு பெயர் சாதனம் என்று பெயர். திருநீற்றுக்கும் உருத்ராட்சத்திற்கும் என்ன பெயர்? சைவ சாதனங்கள் என்று சொல்வார்கள். எனவே இந்த சைவ சாதனங்களை நாம் தவறுதலாக பயன்படுத்தினால் நிச்சயம் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபி தன்னஞ்சே தன்னை. ஒழுக்கம் என்பது ஒன்று உண்டு, அதிலே நாம் மாற வேண்டாம். ஒழுக்கத்திற்காகத்தான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று இறைவன் திருவருள் நமக்கு தந்தது. எனவே அறியும் நெறி இதுதான். வாழ்க்கையில் துன்பங்களையும் இன்பங்களையும் தெரிந்து கொண்டு இறைவனுடைய திருவருளாலே நாம் அவற்றையெல்லாம் சந்திக்க தயாரானால் உயிர் தூய்மை பெறும், மறவாதீர்கள். இப்பொழுது நாம் ஆறாவது பாடல் பரிகாரத்திற்குள்ளே அறியும் நெறி. முதல் பாடலையே அறியும் நெறி என்பதற்கு சொன்னேன், நமக்கு எதுவும் சொந்தமில்லை என்று அறிவதுதான். ஆச்சாரியர் உபதேசம் செய்தார், அந்த உபதேசத்தினால் நமக்கு கிடைத்தது என்ன என்றால் எதிலும் பற்று வைக்கக் கூடாது என்பதுதான். எதிலும் மிக விருப்பம் பேராசை, அதுக்கு பற்று, அதுதான் பேராசை. எதையும் ஏற்றுக்கொள்வது தவிர சாப்பிடாம சாப்பிடதான் வேணும், சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? சில பேர் சொல்லுவார்கள், இன்னைக்கு விரதம் இருக்கிறேன். நம்ம சைவ சித்தாந்தத்துல சைவத்துல விரதம்ங்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்க பட்டினி போட்டீங்கன்னா இறைவனையும் பட்டினி போட்டதா அர்த்தம். யோசிச்சு பாருங்க, பிரதோஷமா சாமியை கும்பிட்ட பிறகு நந்தியை கும்பிட்ட பிறகுதான் சாப்பிடுறோம், அதுவரை சாப்பிட மாட்டோம். சில பேர் இருக்கிறாங்க, நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் நீங்கள் உங்கள் உடம்புக்கு வேண்டுமானால் சாப்பிடாமல் இருக்கிறாமே தவிர உடம்பில் இருக்கின்ற உயிரோடு கலந்திருக்கிற இறைவனுக்கு நைவேத்தியம் வேண்டாமா? ஏன் நாலு காலம் நைவேத்தியம் இறைவனுக்கு? கல்லாலும் பொன்னாலும் அமைக்கப்பெற்றிருக்கிற இறைவனுக்கு நைவேத்தியம் இதற்கு. அவரா சாப்பிடுறார்? சாப்பிடுறதே இப்படி செய்யறான், சாப்பிடேன்னு தெரிஞ்சா கொடுக்கவே மாட்டோம். சாப்பிடாத போதே தேங்காயை பார்த்து அர்ச்சனை வாழைப்பழம் அர்ச்சனை தேங்காய்னு வாங்குறோம். அவர் சாப்பிடறாருன்னு தெரிஞ்சுக்குவோம், வாழைப்பழமே வாங்க மாட்டான், வரேன் சாமின்றான். நீடும் இரு வினைகள் நேர் நேராதல், அற்புதமான குறள். நம்மை தொடர்ந்து வருகிற நீடும் நீண்ட வருகிறேன், தொடர்ந்து வருகிறேன், மேலும் மேலும் வரும். அதான் நீளுதல். தொடர்ந்து வருவதற்கு அடுத்த ஸ்டெப் தான் நீளுதல். மேலும் மேலும் வரும். இப்ப இன்னைக்கு ஒரு புண்ணியத்தை செஞ்சோம்னா அடுத்த பிறகு ஒரு புண்ணியம் செய்யும்போது மறுபடியும் அந்த புண்ணியம் எரிக்குது. பாவம் செஞ்சோம்னா அந்த பாவம் இன்னொஞ்சம் எரிக்குது. அதான் நீண்டுனார். மேலும் மேலும் நம்மிடத்தில் ஆட்படுத்துகின்ற அந்த வினைகள், இரு வினைகள், நல்வினை தீவினை, இரண்டையும் ஒப்பாக கருத வேண்டும். நேர் நேராது, இரண்டையும் ஒரே தன்மை என கருத வேண்டும். நேர் நேராக, நேர் நேராக என்பதற்கு ஐயாவடியா எழுவது போல அது அடைமொழி. நேர் நேராக ரெண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கருத வேண்டும். இது எப்படி சார் கருதுறது? நான் அடிக்கடி எல்லா இடத்துலயும் சொல்லியிருப்பேன், முன்னாள் கேட்டவர்களுக்கு தெரியும். ஒண்ணும்ல, பேங்க் தான் இந்த இருவை ஒப்புக்கு சரியான சான்று. காலையில நாளை காலையில பேங்க் போனோம், மேனேஜர் ரூம்ல போயிடக்கூடாது. அந்த கேஷியர்னு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், அவரை சுத்தி வேலி போட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து ஒருத்தர் லட்ச ரூபாய் கொண்டாந்து டெபாசிட் பண்ணக்கா வருவார். கவுண்டர்ல ஸ்லிப் எழுதி 1000 இவ்வளவு 500 எழுதி கொடுப்பார். கொடுத்த உடனே அங்க இருக்க கேஷியருக்கு பேங்க் லட்ச ரூபாய் வருதுன்னு எந்திரிச்சு வாங்க சார் அப்படின்னு சொல்லணுமா? வேண்டாம். ஆனா ஒண்ணு வேண்டாம், சிரிக்கவா செய்யலாம்ல. அப்படிமா, கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டான் இந்த கேஷியர். வாங்கி சப்பாத்து போயாட்டுவான். அடுத்தவங்க என்னை போல ஒரு பஞ்சபிரதாதி வருவான், 2 லட்சத்துக்கு எங்கேயோ கடன் வாங்கிட்டு வந்து செக்கு கொடுத்துருப்போம், அது கலெக்ஷன் ஆகி நம்ம 2 நம்பர் வா அப்படிமா, நாம போய் நிப்போம். 2 லட்சம் பேங்க்ல இருந்து கொடுக்க போறாரு, கேஷ் இருப்புல இருந்து 2 லட்சம் குறைய போகுது. இந்த ஆளு எங்க நாளைக்கு வாங்கிக்கலாம்ல, கேப்பானா 1000 ரூபாய் வேணுமா 500 ரூபாய் வேணுமா? அதுக்காக வருத்தப்படுறதும் இல்லை, வருகிற பொழுது மகிழ்ச்சி அடைவதும் இல்லை, கொடுக்கிற பொழுது துன்ப வருத்தப்படுவதும் இல்லை. அவனுடைய கடமை நோட்டை எண்ணி வாங்க வேண்டும், நோட்டை எண்ணி கொடுக்க வேண்டும். இது போல வாழ்க்கையில் நாம் வருவதை வாங்கிக் கொள்ளவும் துன்பத்தை அனுபவிப்பதற்கு கொள்ளவும் தயாராக இருந்தால் வேற எந்த விதமெல்லாம் சொல்ல வேண்டாம். இருவினை ஒப்புனா வேற என்னென்ன சொல்லுவாங்க? நாம என்னன்னா உங்க பட்டம் விட்டு போகலீங்கல்ல, ஆனா நம்ம காரியம் அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் ஆந்திராசனையா எங்க பார்த்தாலும் திருவுப்பையனா முத்தப்பண்ணாயா நடத்தணும், அவரை நடத்த சொல்லுங்க அப்படி பாரு. இதுவும் ஆந்திராசன பண்ணி நான் சொன்னேன், கொஞ்சம் வேற ஏதாவது சொல்லப்படாதான்னு. முத்தப்பன் நீ திருவுப்பை நடத்துப்பா போப்பா. அப்ப இருவினை ஒப்புனாச்சுங்க, இன்பத்தையும் துன்பத்தையும் நம்முடைய ஏற்றுக்கொள்வதும் அதை அனுபவிப்பதும் கொடுப்பதும் நம்முடைய இயல்பு, நம்முடைய கடமை. துன்பத்துக்காக மற்றவங்களை சொல்லக்கூடாது. பாருங்க, நேர் நேராதல், இரண்டையும் ஒன்றாக இறைவனால் நமக்கு தரப்பட்டது இன்றைய வரவு, இறைவனால் தரப்பட்டது இன்றைய செலவு. நீங்களா செய்யல, நீங்க செஞ்சிருக்கிற முன் பிறப்பினுடைய வினையை வைத்து இறைவன் தந்திருக்கிறான் என்பது பொருள். அப்ப ஈடும் இருவினைகள் நேர் நேராதல்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
2: ஓம் நம சிவாய்.

குறை செய்ய தின்மதஞ்சே அந்தி நிற தந்தி முகத்துந்தி வைத்தங்கரனை பந்தமர புந்தியோ

0: அருட்கடலாகிய கடம்புவனேசருடைய பெருங்கருணையினாலே இன்று உண்மை விளக்கம் என்கின்ற நூலிலே 35வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வனுடைய எல்லையில்லாத பெருங்கருணை என்பது நமக்கு வந்து இந்த உலகத்திலே மனித பிறவியை தந்து அந்த மனித பிறவியிலேயும் அவன் பிரியமாக வாழ்கின்ற இந்த பாரத நாட்டிலே தமிழ்நாட்டிலே பிறக்க வைத்து அதற்கு மேலாக அவனை நினைக்க வைத்தது பெருங்கருணை. அந்த நினைப்பு நன்றாக நிலை பெறுமாறு அந்த நிலை பெற்றதினாலே நாம் நிலை பெறுமாறு நினைப்பு நிலை பெறுமாறு நினைப்பு நிலை பெற்றதினாலே நாம் நிலையான பேற்றை பெறுவதற்காக நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வான்னு சொல்றார்களவா அப்பர் சுவாமி.
1: நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா என்று பேசுகிறார்கள். அப்படின்னா இப்ப நிலையில்லாமல் இருக்கிறோம். நிலையில்லாமல் என்று சொன்னால் இங்கு அங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறோம். இங்கே புவனங்கள் தூரம் சுற்றி கொண்டிருக்கின்ற உயிர்கள், புவனங்கள் தூரம் சுற்றி கொண்டிருப்பதாகிய உயிர் ஓரிடத்திலே இன்பத்தை பேரின்பத்தை நிலையான இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு நிலையாக இருக்கின்ற இடம்தான் அந்த குஞ்சிதபாக. இருப்பா இருந்திட பேரின்ப விழிக்கை என்பது தாய்மான ஒரு பாட்டு. அதனால அந்த நிலைவேறாகிய பேரின்பத்தின் உயர்ந்து ஆன்மா சிவானந்தத்தில் அழுந்தி வேறு துன்பமில்லாமல் மகிழ்ச்சியிலே எப்போதும் இருக்கின்ற இடம்தான் அந்த குஞ்சித பாதத்தினுடைய நிழல். அப்படிப்பட்ட அந்த நிழலிலே தங்குவதற்கு தகுதியுள்ள ஆன்மாக்கள் மிக குறைவு. அந்த நிழலிலே போய் வசிப்பதற்கு தகுதி நிறைய வேண்டும். சாதாரண தகுதியினாலே அந்த நிழல் கிடைக்காது. இப்ப நல்ல பங்களாவிலே எல்லா வசதியும் உள்ள நல்ல பங்களாவில் இருக்கணும்னா வசதி எவ்வளவு இருக்கணும்? அதுபோல நிறைய புண்ணியங்கள் இருந்தா தான் குஞ்சிதபாத நிழலிலே தங்கும்படியான பேர் கிடைக்கும். உயிர் குஞ்சிதபாதத்தினுடைய நிழலிலே தங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பக்குவத்தையும் அதனுடைய புண்ணியத்தையும் அளவிட்டு சொல்ல முடியுமா? அளவிட்டு சொல்ல முடியாது. புலநெறினே தருள் வழி போய் போதாமான் தன் வழியை புத்தின்ற மலவழி விட்டு அகல அறா உண்ட மதிபோல் விளங்கி ஆடும் மதிபோல் விளங்கி மாறியாடும் தலைவனடி நிழல் விரியா பேரின்ப கதியடைந்தான் தமிழர் கோமான் என்பது திருவிளையாடல் குலோத்துங்க பாண்டியன் அப்படி அடைந்தான் என்று சொல்லுகிறார். புலநெறி நீர்த்து அருள் வழி போய் போதாமான் தன் வழியை புத்தி நின்ற மலவழி விட்டு அகல அறா உமிழ்ந்த மதி போல் அறா உமிழ்ந்த இப்ப அறா விழுங்கன மதி போல இருக்கிறோம். இப்ப மதி என்பது ஆன்மா, அறா என்பது மலம். அறா என்பது மலம், ஆனாமலத்தால் விழுங்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய உளி எல்லாம் குன்றி போயிருக்கும். அறா விழுங்கன மதிக்கு உளி இருக்குமா? இருக்க. இப்ப அறா உமிழ்ந்தோ அறா உமிழ்ந்த மதி போல் விளங்கி மாறியாடும் தலைவனடி நிழல் பிரியா பேரின்ப கதியடைந்தான் தமிழர் கோமான் என்பது திருவிளையாடல் புராணம். ஆகையினாலே குஞ்சிதபாத நிழலிலே தங்குவதற்கு தகுதியை உண்டு பண்ணுவதற்காக பரமேஸ்வரன் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தான் இந்த ஞான சாத்திரங்களும் ஞானியர்களையும் நமக்கு தந்தது. அவன் எடுத்துக்கொண்ட முயற்சி. இப்ப பிள்ளைய படிக்க நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்துக் கொடுக்கிறோம், எப்படியாவது இவனை கலெக்டர் ஆக்கி விடணும், அப்படின்னு சொல்லி என்னென்ன முயற்சி பண்ணுகிறோம், எவ்வளவு உனக்கு ஏதுவதெல்லாம் பண்ணி கொடுக்கிறோம். கலெக்டர் ஆகணும்னு சொல்லி தந்தை என்ன பாடுபடுகிறான், அத்தனை பாடுபட்டு சில பிள்ளைகள் பாடுபட்டதெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ற பிள்ளைகள் நிறைய இருக்கு. தந்தையின் குறிப்பின்படி நின்று, தந்தையின் குறிப்பின்படி நின்று அதில் வெற்றியை பெற்று நல்ல தகுதியோடு உள்ள ஒரு பதவியில இருக்கிற பிள்ளைகள் குறையும். ஆன்மா எப்படி இருக்கிறது என்று கேட்டால், தன் குறிப்பிலே இருக்கிறது தவிர தன்னை தந்தவன் குறிப்பிலே ஆன்மா இருக்கிறது, தன் குறிப்பிலே நடந்து கொண்டிருக்கிறது தவிர தன்னை தந்தவன் குறிப்பிலே நடக்கவில்லை. மனைவி கனவின் கணவன் குறிப்பின்படி நடக்க வேண்டும், மாணவன் ஆசிரியன் குறிப்பின்படி நடக்க வேண்டும், பிள்ளை தந்தையின் குறிப்பின்படி நடக்க வேண்டும், மாணவன் ஞானாசிரியன் குறிப்பின்படி நடக்க வேண்டும். அதைத்தான் திருவாசகத்தில் புதுகுதிப்பின்றி நின்று என் குறிப்பே செய்து நெங்குறிப்பில் விதுவிதுப்பேன் விதி கண்டாய். இதுதான் திருவாசக அழகு. புதுகுதிப்பின்றி நின்று என் குறிப்பே செய்து நின்குறிப்பில் விதுவிதுப்பேனை விடுதி கண்டாய், உன் குறிப்பிலிருந்து விலகுகின்ற என்னை விடுதி கண்டாய், வேற யாருந்து இனிய மதுமது போன்றன்னை வாழைப்பழத்தின் மனங்கணிவித்து எதிர்வது எப்போது பயிர்வி கையிலை பரம்பர. பாட்டு பாத்தீங்களா எப்படி? அதனாலே வந்து ஆன்மாக்கள் சிவன் அருளி செய்த வேதாகம ஆதி முதலியான நூல்களும் அந்த வேதாகம ஆதி முதலாக அதன் சாரமாக வந்த ஞானசாஸ்திரங்களும் சூத்திரங்களும் புராணங்களும் எல்லாமே என்ன சொல்லுகிறது என்று சொல்லாவிட்டால், பதியோடு சேரும், பாசத்தோடு சேரும், பதியோடு சேரும். உனக்கு பலகாலும் சொல்லுகிறேன், உனக்கு பலகாலும் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சை வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். நான் ஒண்ணும் சொல்லல, நீ அங்கிட்டு போகாது இங்கிட்டு போன சொல்ல வேற ஒண்ணும் சொல்லல, உன்னை நீ போயிட்டு இந்த பக்கம் போவாத, திருடர்கள் உன்னிடத்துல இருக்கிற செல்வத்தை பிடுங்கிக்குவான். இந்த நல்ல பதில், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆழாமற் காப்பான ஏத்தாதே சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்லுகின்றேன் பல்வா, வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே என்பது திருவாசகம். மனத்தே புத்திய அறிவை போய் தொட்டுற மாதிரி சொல்றது திருவாசகம், சுடுற மாதிரி சொல்றது திருவாசகம், தொடர மாதிரி சொல்றது. அதனாலே வாழ வேண்டியது என்று சொன்னால் எது எது எது வாழ்வு என்று சொன்னால், வாழ்வை தந்தவன் குறிப்பில் நின்று வாழ்வதுதான் வாழ்வு. வாழ்வை தந்தவன் அன்னகத்தே வந்து அவன் குறிப்பில் நின்று வாழ்வதுதான் வாழ்வு, அல்லாதது தாழ்வு. வாழ்வா தாழ்வா? பாசத்தோடு சேர்ந்தால் தாழ்வு, பதியோடு சேர்ந்தால் வாழ்வு. பாசத்தோடு சேர்ந்தால் தாழ்வு, பதியோடு சேர்ந்தால் வாழ். ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் பல வகையான முயற்சிகளை எடுத்து அதற்கு மேலாக இந்த ஞானாசிரியர்கள் மூலமாக ஞானசாத்திரங்களை நமக்கு தந்தது பெரும் கருணை. ஞானசாத்திரங்களை தந்தது பெரும் அந்த கருணையை உணர்ந்து அந்த ஞானசாஸ்திரங்களை ஓதி உணர்ந்து வீடு வேறு பெற்றவர்கள் என் இல்லாதவர்கள் தான், பிறப்புகின்றவர்கள் என் இல்லாதவர்கள் தான், பெற்றவர்களும் என் இல்லாதவர்கள் பிறப்புகின்றவர்கள் என் இல்லாதவர்கள் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா உலகத்தொகையை பார்க்கும்போது இது குறைவாகும், உலகத்தொகையை பார்க்கும்போது இந்த தொகை குறைச்சலாக்கா குறைச்சலா தானே இருக்கும், அதிகமா இருக்குமா? எப்படி அதிகமா இருக்கும்? பேற்றை தருவதாகி சிவஞானத்தை கொடுப்பதாக இருக்கின்ற இந்த நீரில வர்றதுன்னா எல்லாரும் வர முடியுமா? வர முடியும். அதனாலே இது குறைவாகத்தான். ஆகவே இந்த நெறியிலே நிற்பதற்கு நம்மை தூண்டுவது திருவுருள், அந்த நெறியில் நிலைத்து வைப்பதும் திருவுருள், பரவிப்பதும் திருவுருள், எல்லாமே திருவுருள். அப்படிப்பட்ட அந்த திருவுருளினுடைய கருணையினாலே இந்த ஞான சாஸ்திரங்களாகிய 14 சாஸ்திரங்களும் திருமுறைகளும் சிவபுராணங்களும் பயிலுவதற்கு கேட்பதற்கு அளவில்லாத புண்ணியம் பண்ணியனோட தான் அந்த நூலோடு தொடர்பு. நேற்று கூட இங்கே நூலை பத்தி சொன்னேன் நிறைய. அதனாலே அப்படி அந்த நூல்களோடு ஞான நூல்களோடு ஓடுவன் தொடர்பு வச்சுக்கிறான்னா அவன் ஞானி ஆயிடுவான். அது சும்மா உறுதிக்கிட்டே இருக்கும். இது அந்த ஞான நூல் இழுக்கள் உளையுளி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கமுடையாறு வாய்ப்பு வழுக்கலத்தர போறவனுக்கு ஊன்றுகோல் எப்படி அவனை விழாமல் தாங்கிக் கொள்ளுமோ காப்பாற்றுமோ அதுபோல ஒழுக்கமுடைய பெரியவருடைய வாய்ச்சல். அதனால ஞான நூல் என்ன பண்ணுவோம்னா அடிக்கடி படிச்சிருந்தானு வச்சுக்க மனசுக்கு வந்து வரும்போது அகால கடவுளை நினைக்க செய்யும், வணங்க செய்யும், வாழ்த்த செய்யும், அந்த வழியில தூண்டு. ஆகவே அப்படிப்பட்ட முறையில் தான் இந்த சாத்திரங்கள்ங்கிறது தனிச்சிறப்புடையது. ஞான சாத்திரங்கள் என்பது தனிச்சிறப்புடையது. அந்த ஞான சாஸ்திரத்துல இந்த உண்மையை விளக்கம் என்கின்ற அந்நூலிலே இப்பொழுது 35வது பாடல் பற்றிய விளக்கம். பரமேஸ்வரன் அண்டம் பிண்டம், அதாவது அண்டம் பிண்டம் இரண்டிலையும் இருக்கிறார். அண்டத்திலும் இருக்கிறான், பிண்டத்திலும் இருக்கிறார். அது இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொன்னா உள்ளேயும் இருக்கிறான், வெளியிலையும் இருக்கிறான். அண்டம் என்பது வெளியில் இருப்பது, பிண்டம் என்பது உள்ளே இருக்கு. பிண்டத்துக்காகிய பிண்டம் என்கின்ற உடம்புக்கு உள்ளே இருக்கிறான், வெளியிலே இருக்கிறான். வெளியிலையும் இருக்கிறான், உள்ளே இருக்கிறான்னா அவன் பேசாம இருந்துட்டான்னா இதுவும் பேசாமே தான் இருக்கும். வெளியில இருக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் பாட்டுல பேசாம இருந்தான் வச்சுக்கோ, அண்டமும் பேசாமத்தான் இருக்கும், பிண்டமும் பேசாமத்தான் இருக்கும். இயங்கா அவன் இது இயங்குவதற்காகத்தான் அவன் என்ன பண்றான், ஆடுகிறார் என்று நூல்கள் சொல்ல. ஆடுதல் என்பது இயங்குதல், இயக்க வைக்க அவன் இயங்குகிறான். அதனாலே உயிர்கள் வந்து எப்படிப்பட்டது என்று சொன்னால் தன்னியல்பிலே வந்து இயங்கி பெற வேண்டிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளாது. அது சின்ன பிள்ளைய போல உயிர்கள், சின்ன பிள்ளை அது தன்னியல்பா உணவை தேடி அது உண்ண முடியாது. தாய் ஊட்டினால்தான் உண்ண முடியும். உணவு உணவையோ உணவினுடைய தன்மையை அறிந்து தனக்கு தகுந்த உணவை அறிந்து அது உண்ண முடியாது. தாய் ஊட்டினால்தான். அதுபோல உயிர்களாகிய இந்த குழந்தைகள் தாயாகிய பரமேஸ்வரன் ஊட்ட உண்ணுகிறது, ஊட்ட. ஆனால் எல்லாம் என்ன நினைச்சிருக்கான் தெரியுமா, நாமே உண்ணுகிறோம் நினைக்கிறோம். அதுதான் பெரிய மூட்டு விப்பானும் உறங்கு விப்பானும் இங்கு ஒன்றோடு ஒன்றை மூட்டு விப்பானும் முயங்கு விப்பானும் முயன்றவனை காட்டு விப்பானும் இருவனை பாச கயிற்றின் வழி ஆட்டு வைப்பான் ஒருவனுண்டே தில்லை அம்பலம். இப்ப உண்ணும் போது என்ன நினைக்கிறான், யாராவது நினைக்கிறானா, நம்மதான் இந்த மாதிரி இந்த வழிக்கு வந்தபடினாலே அஸ்திர மந்திரத்தால புரோச்சித்து கவச மந்திரத்தால சுத்தி அதுக்கு மேல முத்திய மஞ்சரத்தை சொல்லி ஆசமணம் பண்ணிட்டு கடவுளை நினைத்து சாப்பிடுறான்னு நமக்கு சில நெய்திகளை தீட்சை பெற்றவாளுக்கு அது வந்திருப்பதனால அந்த மாஜிக்கிறோம். மற்றவர் யாரு நினைக்கிறான், இந்த உணவு நம்மளுதுன்னு நினைக்கிறேன், தான் உண்ணுகிறோம் நினைக்கிறான். அதனாலே உண்ணுதலும் உறங்குதலும் எல்லாமே அவனுடையதுதான். அதற்காகத்தான் அவன் என்ன பண்றான்னா இந்த இயக்கம், இயக்கம் என்றால் அசைதல், அசைதல், அசைதல் என்றால் ஆடுதல் ஆடுதல். அது ஆடுதல் என்பது என்றால் இந்த பொம்மைகள் உயிர்கள் வந்து பொம்மைகள் ஓன்றும், உயிர்கள் பொம்மைகள் ஓன்றும். மரப்பாவை தோற்பாவை தோற்பாவை தோற்பாவைன்னு இருக்குதல்லவா, பொம்மை கூத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கிறீங்களா, பொம்மலாட்டம். அந்த பொம்மைகள் என்ன பண்ணும் என்று கேட்டால் ஒண்ணும் பண்ணாது, காட்டு
2: வித்தாலும்.
1: அதனாலே பொம்மை ஆட வேணுமானால் அந்த பொம்மை இயக்க அந்த கூத்துக்காரன் என்ன பண்ணனும், பொம்மையினுடைய உருவ உருவத்துல ஒரு கயிறு, தாங்கால ஒரு கயிறு, கையில ஒரு கயிறு, இப்படி எல்லாம் கட்டிக்கிட்டு அந்த பொம்மையே இருக்கும். அவன் பேசாம இருந்தானா பொம்மைக்கு கீழே கிடக்கும். பேச தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழந்து விழுந்து கிடப்பேன். திருவாசகம் தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழந்து விழுந்து கிடப்பேன். அதுபோல இந்த உயிர்களாகிய பொம்மைகள் பொம்மை கூத்தாடியாகிய சிவபெருமானாலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. தூங்க வச்சா தூங்குது, திங்க வச்சா திங்குது, நடக்க வச்சா நடக்குது, படுக்க வச்சா படுக்குது, அப்படித்தானே இருக்குது. அதனாலே இந்த பொம்மைகள் செயல்படுவதற்காக இயங்குவதற்காகத்தான் அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று நூல்கள் சொல்லுவது. ஆரணம் அனைத்தும் நின்று ஆரண அனைத்து நாம் நின்று ஆடுதும் என்று சொல்லும் காரணம் காலந்துக்கு கருத்திடம் காண மாட்டா என்பது கோயில் புராணம். ஆரணம் வேதமாகமங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா எம்மை பத்தி சொல்லும் போது ஆடிக்கொண்டிருக்கிறான் சுவாமி, ஆடுகிறான் ஆடுகிறான் ஆடுகிறான் என்று சொல்லுவதை தவிர அது காரணம் காலம் திக்கு கருத்து இடம் இதைகள் எல்லாம் அதுக்கு தெரியாது என்று பதஞ்சலி முனிவருக்கு சொல்றாரு சௌரமான். ஆகையினாலே அப்படி உயிர்கள் இயங்குவதற்காக, உயிர்கள் வாழ்வதற்காக, உயிர்கள் ஒடுங்குவதற்காக, உயிர்கள் சிவானுபவத்தை பெறுவதற்காகத்தான் அந்த ஐந்தொழிலும் செய்வதற்காகத்தான் அந்த பஞ்ச கிருத்தியத்தை செய்வதற்காகத்தான் அந்த ஆட்டமே. அந்த திருக்கூத்துல இருந்துதான் நம்ம கூத்து எல்லாம் நடக்கும். நம்ம கூத்து நடக்குதுன்னா அந்த திருக்கூத்தின் மூலமாக அவரவர் வினைக்கு தகுந்தவாறு ஆட்டுகிறான். அதுதான் அவரவர் வினைக்கு தகுந்தவாறு உயிர்களை ஆட்டுகிறான். இந்த பஞ்சகிருத்தியம் இவனே செய்கிறான் என்பதை காட்டுவதுதான் நடராச திருவி. பஞ்சகிருத்தியம் ஆகிய அஞ்சு துளிகளையும் நான் ஒருவனே செய்கிறேன். பரமா செய்கிறான், விஷ்ணு செய்கிறான், உருத்தரன் செய்கிறான், மகேசன் செய்கிறான் என்றதெல்லாம் உபசாரம். இதை விட உண்மையாக செய்வது நான், உண்மையாக செய்வது நானே என்பதை காட்டுவதுதான் இந்த நடராச திருமேனி. எல்லாம் விளங்குதா? என்ன காரணம் என்றால் அந்த திருமேனியில இருக்கின்ற அந்த குறிப்புகள், உருவங்கள், அந்த அமைப்புகளை பார்த்தாலே எல்லாம் விளங்கும். அந்த வழக்கம் தான் இந்த பாட்டில் இருக்கு. ஒரு கையில துடி, துடினா உடுக்கை, ஒரு கை அமைத்தகரம், ஒரு கை அமைத்தகரம், ஒரு கை நெருப்பை ஏந்தியகரம், ஒரு திருவடி ஊன்றியது, ஒரு திருக்கரம் வீசியது, ஒரு திருக்க ஒரு திருவடி தூக்கி, இப்படி இந்த இந்த குறிப்பினாலேயே இவன் பஞ்சகிருத்தியை இவன் தான் செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கலாம். வேற ஒருவருக்கு இந்த மாதிரி அடையாளம் கிடையாது, வேற எந்த மூர்த்திகளும் இந்த மாதிரி அடையாளம் கிடையாது. நான்கு திருக்கரம், இரண்டு திருவடி, ஆறு உறுப்புகள் அஞ்சு தொழிலை செய்யும். ஆறு உறுப்புகள் அஞ்சு தொழிலை செய்யும். ஒரு தொழிலுக்கு மாத்திரம் ரெண்டு உறுப்பு, ஒரு தொழிலுக்கு மாத்திரம் ரெண்டு உறுப்பு, அது எதுக்கு தெரியுமா? ஒரு தொழிலுக்கு ரெண்டு உறுப்பு, தூக்கிய திருவடிய காட்டுகிற திருவடி, காட்டுகிற திருக்கரம், தூக்கிய திருவடியே காட்டுகிற திருக்கரம், தூக்கிய திருவடி தான் முத்திய கொடுக்கறது, அதை காட்டுறது இந்த இடது திருவடி. இந்த ஒரு தொழிலுக்கு வந்து இரண்டு உறுப்புகளை பயன்படுத்துறாராம் அருள். என்ன அதுதானே பெருசு? படைப்புக்காக என்ன பண்ணிருக்காரு? உடுக்கையை வச்சிருக்கிற படைப்பு குறிப்பு என்ன காட்டுதுன்னா அதை அடிச்சா என்ன பண்ணுவாங்க? அப்பதான் தோற்றம். மாயைய அடிச்ச உடனே சிவசக்தி போய் தூண்டின உடனே மாய வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணுது? உயிர்களை மாயிலிருந்து தோற்று, சிவசக்தி மாயையை தூண்ட மாயையில இருந்து உலகத்தை படைக்க, அதுல இருந்து மற்றைய தேவர்கள் எல்லாம் படைச்ச அப்புறம் உலகத்தை படைக்க. அதனாலே அந்த துடி என்பது நாத ஓஷ, அது ஓஷ. அந்த அதை தொட்டவுடனே சத்தம் வருது அல்லவா, அந்த குறிப்பு.
0: இப்பதான் உலகம் தோன்றுதல், அதிலிருந்து தோன்றுதல், ஒளி தோன்றுதல்லவா, புரியுதா? ஒளி தோன்றுதல்ல, மாயையில் உடுக்கையிலிருந்து ஒளி தோன்றுவது போல மாயையிலிருந்து உலகம் தோன்றுவது, உலகம் தோன்றுவது. அதனாலதான் தோற்றம் துடி அப்படின்னு, தோற்றம் துடியாதனி. படைப்பு எப்படிப்பட்டது என்று கேட்டால், உயிர்களை படைக்கிறது இல்லை, உயிர்களை படைக்கிறது இல்லை. உயிர் எப்போதும் உள்ளது, கடவுள் எப்போதும் உள்ளவர், பாசம் எப்போதும் உள்ளதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை. உயிர்களை ஆண்டவன் படைக்கிறதே இல்லை, இருள் எப்போதும் எவ்வளவு உயிர்கள் அழுந்தி இருவினையும் தன்மைகளுக்கு ஈடான யாக்க அண்ணல் அருளால் நன்னி அவைய அவராய் அதனால் அலையில் நிகழ் போகங்கள் அருந்து மாற்றார் என்பது சிவபிரகாசம். இன்னும் பின்னாடி வர்ற புதிய நூல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஆச்சரியமா இருக்கும். இப்ப நம்ம பார்த்து இதுல கேட்க முடியாத கருத்துக்களா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். இது பாலபாடப்பத்த ஒன்னாவது படிக்கிற இன்னும் பெருசு நிறைய கிடக்கும். அது நீங்க வந்து ஊக்கத்தை தரணும் சொல்றவனுக்கு ஊக்கம் தரணும், ரொம்ப ஆர்வமா வரணும். உயிர்களை அனாதிமலத்திலே அனாதிகாலத்திலே கேவலத்திலே ஆணவ மலத்திலே அழுந்தி கிடக்கின்ற உயிர்களுக்கு உடம்பு உலகம் போகம் புவனங்களை தருவதுதான் படைப்பு. காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டிருந்த எமை, அது அனாதிகா கேவலத்திலே அனாதிகாலத்திலே ஆணவ மலத்தில் அது கேவலாவத்தின்னு சொல்றது. புரியுதருவறையில் ஆணவமாகிய மலத்தில் ஆணவ கருவறை என்னமா சித்தாந்தம் சொல்றாரு, ஆணவ கருவறையில் அரை அரை என்ன புரியுதா, ஒரு ரூமு, அது என்ன ரூம்னா ஆணவத்தினாலே செய்யப்பட்ட ரூம், ஆணவ மலமாகி ரூம். ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவியை போல் பிறந்த குழந்தை, பிறந்த குழந்தைக்கு என்ன அறிவு இருக்கும், அதுக்கும் கண்ணு இல்லை, அது இருட்டுல கிடந்துச்சு. அப்படின்னா அந்த குழந்தை எப்படி சீவிக்கு என்ன பண்ணும்? அப்படி அனாதிகாலத்திலே கேவல மலத்திலே கேவலத்திலே ஆணவ மலத்திலே கிடந்த உயிர், ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவிய போய் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு, ஆணவ மலத்திலே கட்டுப்பட்டு கிடந்த இந்த உயிர்களை வெளியில் விட்டு, வெளியில் விட்டுத்தான் என்பதுதான் மாயாமலத்தில் ஊதியது. வெளியில் என்பது மாயாமலம், கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு, அல்லலாம் காப்பிட்டு என்று சொன்னால் அதனால கட்டுப்பட்டு இந்த சரீரத்துக்குள்ளே அடங்கி கிடக்கும்படியாக செய்து, கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு, அல்லலாம் காப்புங்கிறதா இந்த கண்மமலம் ஆகிய காப்பு, தத்துவங்களாகிய காப்பு, தத்துவங்களாகிய அல்லலாம் காப்பிட்டு அதற்கு சேர்ந்த பேரிட்டு. உயிர் பின் உடலுக்குள்ள இருக்கிறவர்களையும் பேர் இல்லை, வெளியில வந்த வருபாடு அப்புறம் பேர் பேரிட்டு. மெய்யென்று பேசும் பால் பொய்யுடல் பலக்க விலை அமுதமூட்டி சரியாகட்டும். ஆகவே இப்படி படைப்பு என்பது உலகம் உடல் இவைகளை படைத்து உயிர்களுக்கு படைத்துக் கொடுத்தல், உயிர்களுக்கு படைத்து, உயிர்களுக்கு உடம்பை படைத்துக் கொடுத்தல். உடம்பை தான் படைக்கிறாரு, உயிரை படைக்கிறது இல்ல, உலகத்தை படைத்து தருகிறார், வசிப்பதற்கு உலகத்தை, அதுதான் படைப்பு. அதைத்தான் தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில், திதி என்றால் காத்தல், மரத்தை நட்டு வச்சவன் தண்ணியை ஊற்றுவது போல படைச்சவன் சோறு போடுவான், இலை போட்டவன் சோறு போடுவான், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு பழமொழி கேள்வி ஊட்டீங்களா? இலை போட்டவன் இலை போட்டவன் கேட்டவன் சோறு போடுவான், நம்பிக்கை இருக்கு, இலை போட்டவன் சோறு போடுவான், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு பழமொழி. அதனால இப்படி படைச்சானா படைக்க நான் தான் படைக்கிறேன், அதுக்கு மேல காப்பவனும் நானே, துடி தோற்றம் துடியதில் தோயின் திதி அமைப்பில் அமைப்பு அமைத்தகரம்
1: ஊயின் திதி, திதினா காத்தல். ஆமே, காத்தல் என்பது உலகங்களில் உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே இந்த உடம்பு நிலை பெறுவதற்காக செய்கின்ற உபகாரம். உடம்பு நிலை பெறுவதற்காக செய்கின்ற உபகாரம், எல்லா செயல்களிலும் அவனுடைய உபகாரம் ரொம்ப முக்கியம். பார்த்தா தான் தெரியும், சாஸ்திரம் கண்டு ஞானக்கண்ண கொண்டு பார்த்தா தான் தெரியும். அறிவு, உடம்பு, கரணம், கருவி, கண்ணு, காது, கை, மூக்கு எல்லாம் நல்லா இருந்தா தானே சாப்பிட முடியும். இதெல்லாம் ஏதாவது கோளாறாயினா சாப்பிட முடியாது இல்லவா? கண் பார்க்க வேணும், கை எடுக்க வேணும், நாவு இதுக்கு மேல ருசி பார்க்க நாவு, இது நல்லது கெட்டது, இது புளிச்சது சளிச்சது எரிச்சது கசப்பு எல்லாம் தெரியும். அதுக்காக இப்படி எல்லா வழியிலையும் உபகாரம். இந்த உபகாரம் ஆறு ஒண்ணா இத நினைச்சா இத்தனை உபகாரம் பண்ணி வச்சிருக்கிறார். இதெல்லாம் ஒவ்வொரு செயலிலும் அவருடைய திருவருள் இருந்து நமக்கு துணை செய்து கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார். தூயின் திதி அமைப்பு தோன்றியது, நிலைத்திருக்கிறது. அப்புறம் நிலைத்திருக்கின்ற உடலானது உயிருக்கு அழிவு கிடையாது, உயிருக்கு அழிவு கிடையாது. கிழிஞ்சு சட்டை கிழிஞ்சு வச்சுனா இன்னொரு சட்டை போட்டுக்கிற மாதிரி, அதுதான் சங்காரம். அந்த சங்காரம் தான் வைத்த சங்காரம். மித்த சங்காரம், வைத்த சங்காரம், சுத்த சங்காரம், உயித்த சங்காரம்னு நாலு. அதுல சங்காரம் தான் உடம்பை மாற்றுவது, உடம்பை சங்காரம் பண்றது, உயிரை வந்து மாயையில ஒடுக்குவது, அல்லது அதுக்கு தகுந்த பாவம் நியத்துக்கு தகுந்தாற்போல் லோகங்களுக்கு போய் சொல்வது. பாவம் பண்ணவனை கீழே போய் சொல்றது, புண்ணியம் பண்ணவனை மேல போய் சொல்றது. வேலை சௌரமானுக்குன்னா கொஞ்சம் அளவில்லாத வேலை. எத்தனை பாப்பா பாப்பா பாப்பா பராமரிப்பு அவனை செய்யணும்.

0: காரணங்களுக்கு இந்த உடம்பு உபயோகப்படாது. மண்பானையாவது ஒழுங்கா பத்திரமா வச்சிருந்தோம்னா இவ்வளவு காலத்துக்கு நாளும் வச்சிருக்கலாம். இந்த பாத்திரம் வளத்திடை முற்றத்தோர் மண்குண்டு, குளத்திடை மலத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றும், குளத்திடை மண்குண்டு குயவன் வணைந்தான். குளத்திடை மண்குண்டு குயவன் வணைந்தான். குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பது, உடல் உடைந்தால் இறை போதும் வையாறு. வைவன் நேரத்தை போய்கிட்டு அல்ல, அது அதுவும் சரி. அதனாலே இப்படி வந்து சங்காரம் என்பது உடல் ஓரளவுதான் கருவீரணம் பொருத்தமாக இருக்கும் வாழ்றது, அதனால சங்காரம். அந்த சங்காரம் எது காட்டுது என்றால் நெருப்பு காட்டு.
1: அதனாலதான் இறந்தவன் எல்லாத்தையும் புசுக்கணும்னு சொல்றது, சுடணும்னு சொல்றது, தெரியாத குருட்டு போய எல்லாம் புதைக்கணுங்கிறான்.
0: சமாதி ஞானிகளை வைக்கிறார்களே, அது வந்து அந்த தேகம் சிவன் போன பிற்பாடுவோடு இருந்து அருள் செய்வதற்கான தகுதியுடைய ஞானிகளை சமாதிக்கிறது.
1: அதினங்கள்லாம் சமாதி வைக்கிறார்கள்லவா,
0: அந்த மாதிரி ஞானிகள் வந்து தீயில கொடுத்தனா கோயில நெருப்பு வச்சது மாதிரிங்கிறார். திரும்ப ஞானிகள் உடலுக்கு தீ வச்சா கோயிலுக்கு நெருப்பு வச்சது மாறுகிறார். அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு அசமாதி. அப்புறம் மத்த ஞானி எல்லாமே வந்து சாம்பலாக்கணும். இதுதான் நல்லா சொன்னாரு, சாற்றியிடும் அங்கியிலே. அங்கினா என்ன? நெருப்பு சங்கார். அதே நெருப்பல போட்டவனுக்கு பரப்பு இல்லை, நெருப்பல போட்டா பரப்பு இல்லை. அதனாலதான் வந்து நெருப்பு உருத்தரம், உருத்தரனுக்கு பரப்பு இல்ல, பரமாவுக்கு பரப்பு உண்டு மண், விஷ்ணுவுக்கு பரப்பு உண்டு தண்ணி. அதனாலதான் தகனம் பண்ண போகணும். விட்டு விடப்போகுது உயிர், விட்ட உடனே உடலை சுட்டு விட போகின்றார் சொல்றது. எரிக்கிறவனுக்கு பரப்பு இல்லை, இல்லை என்பது என்பது ஒரு உபசாரம் தானே தவிர முழுவது உண்மையாக. இந்த எரிப்பினாலே பரப்பு இல்லை என்பது உண்மை என்பதும் உண்மைதான். அது எப்படின்னு கேட்டா, அதனாலே அந்த எரிப்பினாலே அவனுக்கு வந்து அடுத்தாற் போல இந்த தேகம் வேண்டாம் என்கின்ற ஒரு குறிப்பு இதுல தோன்றும். அப்படி தோணும் போது அந்த ஆன்மாவுக்கு அதனால அதுல ஒரு பிரசன்டேஷன் கிடைக்கும், பரப்பை நீக்குவது. அதனால தகனம் அவசியம், தகனம் தான் முக்கியம். தகனம் பண்ணி அந்த சாம்பலி எலும்பையும் புண்ணிய நீதியில் கரைக்கிறது. இந்த கிரியைகளினாலே அந்த ஆன்மாவுக்கு ஆகவே அப்படி சாற்றிடு அங்கீரே சங்காரம் ஊற்றமா. இது படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று உடலையும் சொன்னாரா. சாற்றிடு அங்கீரே சங்காரம் ஊற்றமா, ஊன்று மலர்ப்பதத்தை உற்ற திரோதம். ஊற்றம் என்றால் உறுதியாக ஊன்று மலர்ப்பது இருக்குது பாரு, முயலகனை ஊன்றி இருக்கிறார் பாரு, வலது திருவடி ஊன்றி இருக்கிறார. அந்த ஊன்றி இருக்கிற திருவடிதான் உனக்கு மறைத்தல் தொழிலை செய்கிறது. மறைத்தல் என்று சொன்னால் ஆன்மாவுக்கு உலக போகங்களிலே விருப்பத்தை கொடுத்து கண்மத்தை அனுபவிக்க செய்து அந்த கண்மத்தை நிவர்த்தி செய்வதற்காக வினைய அனுபவிக்க செய்து வினைய ஒழிப்பதற்காக சிவனை மறந்து உலகத்தில் அழுந்தி சுத்திதான் சுருக்கம். இதே மறைத்தல்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்ட் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம், வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
4: அத்துவிதம் ஒன்றாதல் வேறாதல்

0: உடனாதல், இந்த மூன்றும் சேர்ந்த உறவுக்கு பெயர்தான் அத்துவிதம் அல்லது அத்வைதம். இந்த மூன்றும் சேர்ந்தது தான் அத்வைதம். அத்துவிதம் என்றால் இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான், வேறாக இருக்கிறான், உடனாக இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். ஒன்றாக இருக்கிறான் என்றால் உடம்பில் உயிர் கலந்து எப்படி ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல. வேறாதல் என்றால் சூரிய ஒளி கண்ணுக்கு வேறாக இருந்து அந்த கண்ணிலே கலந்து காட்டுகிறது. அந்த சூரிய ஒளி போல இறைவன் உயிர்களுக்கு வேறாக இருந்து அறிவிக்கிறான். மூன்றாவதாக உடனாதல், அதற்கு என்ன ஓமை எடுத்துக்காட்டு? அந்த உடனாதலுக்கு சொல்லுகிற ஓமை அது சொல்லவில்லை என்று நினைக்கிறேன். அது என்ன? அது நம்ம விளங்குறதுக்காக சொன்னது. நூல்களிலே சொல்லுகிற ஓமை ஆன்ம அறிவும், ஆன்மாவினுடைய அறிவும் கண்ணொளியும் போல, ஆன்ம அறிவும் கண்ணும் போல, ஆன்ம அறிவும் கண்ணும் போல. இந்த கண் காண வேண்டுமானால், கண் காண வேண்டுமானால் உயிர் அந்த கண்ணோடு கூடவே உடனாக இருக்க வேண்டும். உயிரும் பொருந்தி இருக்க வேண்டும் கண்ணிலே. கண் கண்ணொளி காண வேண்டுமானால் அதனோடு உயிரறிவும் கலந்து உடனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கண் காண மாட்டார். வீதியிலே நாம் போய்கொண்டிருக்கிற போது எதிரே நண்பர் வருகிறார், நாம் வேற சிந்தனையிலே போய்கொண்டிருக்கிறோம், கண் திறந்து கொண்டுதான் இருக்கிறது, கண் திறந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் நண்பருடைய உருவம் தெரியவில்லை, பார்த்தும் பார்க்காதது போல போகிறோம். அதற்கு காரணம் என்ன? அந்த நேரத்தில் உயிரறிவு அப்போ கண்ணொளியோட கண்ணோட கூட இல்லை, அது வேற சிந்தனையில் ஈடுபட்டிருக்கு. எனவே உயிரறிவு உடனாக இருந்து கண்ணுக்கு காட்டும் போதுதான் கண் காணும். எனவே இந்த உடனாதல், உடனாதலினுடைய பயன் என்ன? என்ன பயன் சொன்னேன்? ஒன்றாதலுக்கு என்ன பயன்? ஒன்றாக, அதான் ஒன்றாதல் என்றால் உயிர் நிலை பெறுவதற்கு இறைவன் ஒன்றாக கலந்திருக்க வேண்டும். வேறாதலினுடைய பயன் என்ன? வேறாக இருந்து உயிருக்கு அறிவை விளங்கச் செய்கிறான், வேறாக இருந்து விளக்குகிறான், அறிவை விளங்க வைக்கிறான். மூன்றாவது, உயிர்களோடு உடனாக இருந்து, உடனாக இருந்து என்ன பயன்? அனுபவம், அனுபவத்தை பெரும்படியாக செய்கிறான். அறிதலினுடைய பயன் அனுபவம். எந்த ஒன்றை அறிந்தாலும் அனுபவித்தல். எனவே இறைவன் வேறாக இருந்து அறிவை விளக்குவதோடு மூன்றாவது உடனாகவும் இருந்து அந்த ஆன்மாவுக்கு அனுபவத்தை, அறிவின் பயனாகிய அனுபவத்தை உண்டாக்குகிறான். இந்த மூன்று விதமான தொடர்புகளையும் சேர்த்து அத்துவிதம் என்று குறிப்பிடுகிறார்கள். அத்துவிதம், அதுல ரெண்டு சொல் இருக்கின்றது. என்ன ரெண்டு சொல்? நாத்துவிதம். நாத்துவிதம்னு அத்துவிதம். அந்த நா என்ற எழுத்துல நகரம் கெட்டு ஆ மட்டும் எஞ்சி இருக்கு. அந்த ஆவோட துவிதம் சேரும்போது அத்துவிதம் என்று சேரும். இந்த நா என்பதற்கு என்ன பொருள் சொன்னோம்? இன்மை, அண்மை. இன்மை அண்மை என்று ரெண்டு பொருள் பார்த்தோம். ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? அண்மைனா அல்ல, இன்மையினா இல்லை. அந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அல்ல என்பதற்கும் இல்லை என்பதற்கும் என்ன வேறுபாடு? இப்போ ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். குதிரை இல்லை, இது ஒரு வாக்கியம். குதிரை இல்லை. அடுத்த வாக்கியம், குதிரை அல்ல. குதிரை இல்லை, குதிரை அல்ல. ரெண்டு ஒரு பொருளா? குதிரை இல்லை என்றால் அந்த பொருளையே மறுக்கிறோம். பொருளையே மறுக்கிறோம். பொருள் இல்லை. இல்லை என்பது மறுக்க வருவது, பொருளை மறுப்பதற்கு வருவது. பொருளினுடைய இருப்பை மறுப்பது இன்மை. பொருளினுடைய இருப்பையே மறுப்பது, பொருளினுடைய இருப்பை மறுப்பது பொருள் இல்லை. என்னிடம் பணம் இல்லை. அடுத்த வாக்கியம் என்னது பார்த்தோம்? குதிரை அல்ல. குதிரை அல்ல என்று சொல்லுகிற போது ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது. ஆனால் அது ஒரு கழுதை நிற்கிறது. அங்கே பொருளே இல்லைன்னு சொல்லல, கழுதை நிற்கிறது. அதை பார்த்து இது குதிரை இல்லைன்னு சொல்லக்கூடாது, குதிரை அல்ல. ஏனென்றால் பொருள் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. எதை மறுக்கிறோம்? அந்த நாம் எதிர்பார்த்த பொருளினுடைய தன்மை அதில் இல்லை. நாம் எதிர்பார்த்த பொருளினுடைய தன்மை காணப்படவில்லை. இது வேறொன்று. எனவே ரெண்டுக்கு வேறுபாடு. முதலாவதுல பொருளை, பொருளினுடைய இருப்பை மறுக்கிறோம். ரெண்டாவதுல பொருளினுடைய இருப்பை மறுக்கவில்லை. ரெண்டாவதுல பொருளினுடைய தன்மையை மறுக்கிறோம். குதிரையினுடைய தன்மை இங்கே இல்லை, இதனிடத்தில் இல்லை. தன்மையை மறுப்பது அண்மை. தன்மையை மறுப்பது அண்மை சொல். இப்போ இரவு நேரத்தில் வரும்போது தூரத்தில் ஒரு உருவம் நிற்கிறது, இருட்டு நேரம், சரியாக தெரியலை. மரமா மனிதனா என்று தெரியல, சந்தேகம். மனிதனா மரமா? கிட்ட போய் பார்க்கிற போது மனிதன் அல்ல. ஒரு பொருள் இருக்கிறது, மனிதன் அல்ல, மரம். எனவே இங்கே எதை மறுக்கிறோம்? பொருளினுடைய தன்மையை மறுக்கிறோம். பொருளினுடைய தன்மையை மறுக்கிறோம். மனிதன் தன்மை அங்கே இல்லை. அது மரம். அதே போல மனிதன் என்று தெரிந்தால் இது மரம் அல்ல மனிதன், மரம் அல்லன் மனிதன். எனவே இந்த அண்மை என்ற சொல் பொருளினுடைய தன்மையை மறுக்க வருவது. இப்போ இன்னொரு உதாரணம், இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணீர், அந்த தண்ணீரில் உப்பை கலக்கிறோம். இப்போ அங்கே இருப்பது ஒரு பொருளா இரண்டு பொருளா? உப்பும் நீரும். இதை இரண்டு என்று சொல்லுவதா ஒன்று என்று சொல்லுவதா? ஆக இரண்டு பொருள் இருக்கின்றன, ஆனால் இரண்டு அல்ல. இரண்டு இருக்கின்றன, ஆனால் இரண்டு அல்ல. எதை மறுக்கிறோம்? இரண்டு என்ற தன்மையை மறுக்கிறோம். இரண்டுங்கிற தன்மை அங்கே காணப்படவில்லை, இரண்டுங்கிற தன்மை அங்கே இல்லை. இரண்டல்ல, ஆனால் இரண்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இரண்டு இருக்கின்றனவே, இரண்டு இல்லை என்று சொல்லக்கூடாது. இரண்டு இருக்கின்றன, ஆனால் எப்படி இருக்கின்றன? இரண்டு என்ற தன்மை தோன்றாமல் ஒற்றுமைப்பட்டு நிற்கின்றன. அதான் இரண்டு இல்லை என்று சொல்லக்கூடாது, இரண்டு அல்ல. இப்படி பார்க்கிற போது அது இந்த உதாரணத்தை நினைவில் வைத்து பார்த்தா இறைவன் உயிர்களிலே கலந்திருக்கிறான், இறைவன் உயிரிலே கலந்திருக்கிறான். அங்கே ஒரு பொருள் இருக்கின்றவா இரண்டு பொருளா? இரண்டு பொருள்கள். ஆமாம், இரண்டு பொருள்கள். இறைவன் என்ற ஒரு பொருள், உயிர் என்ற ஒரு பொருள், இரண்டு பொருள்கள் இருக்கின்றன. ஆனால் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி அவை ஒன்றாக கலந்திருக்கின்றன. எனவே இரண்டு அல்ல என்று சொல்ல வேண்டும். இரண்டு இல்லை என்று சொல்லக்கூடாது. உயிரும் இறைவனும் கலந்து இரண்டற்று, இரண்டில்லாம் இரண்டு என்ற தன்மை இல்லாமல் இரண்டற்று நிற்கின்றன. இரண்டற்ற நிலை, இரண்டு அற்ற நிலை, இரண்டு இல்லாத நிலை அல்ல, இரண்டு அல்லாத. இப்படி எனவே இறைவன் இவ்வாறு உயிர்களோடு கலந்து இரண்டு என்று சொல்ல முடியாதபடி ஒற்றுமைப்பட்டு நிற்கின்ற உறவுதான் அத்துவிதம். இதற்கு பெயர்தான் அத்துவிதம். இரண்டு பொருள்கள் இரண்டு என்று தோன்றாமல் ஒற்றுமைப்பட்டு இருப்பது அத்துவிதம். இந்த அத்துவித தொடர்பு இறைவன் உயிர்களோடு, உயிர்களோடு அத்துவிதமாக பொருந்தியிருந்து நம்மை செலுத்துகிறான், வழி நடத்துகிறான், நம்மை இயக்குகிறான். அவன் தனியாக எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு உயிர்களை இயக்கவில்லை, உயிர்களோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் பொருந்தி நின்றுதான் இயக்குகிறான். அவன் வேறாக இருக்கிறான் என்றால் இடத்தால் வேறாக இல்லை, இடத்தால வேறாக இல்லை, உயிர்களில் உயிர்களிடத்துல தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய தன்மை வேறு, உயிரினுடைய தன்மை வேறு, அதற்காக வேறாக இருக்கிறான் என்று சொல்லுகிறோம். இடத்தினால விலகி இருக்கவில்லை, உயிரோடு தான் எப்போதும் கலந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய தன்மை வேறு, நம்முடைய தன்மை வேறு, அதான் வேறாக. ஆக இதுதான் மிக முக்கியமான தெரிய வேண்டிய ஞானம், உயிர் பெற வேண்டிய ஞானம். ஞானம்னு என்ன பொருள்? மெய்யறிவு, உண்மை அறிவு. இதுதான் உண்மையாக நாம் பெற வேண்டிய அறிவு, மெய்யறிவு. இந்த அறிவை பெற்றவர்கள்தான் ஞானிகள். இந்த ஞானத்தை பெற்றவர்கள்தான் ஞானிகள். மற்றவர்களெல்லாம் அஞ்ஞானிகள். ஆகவே ஞானம் என்றால் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை தெரிந்து கொள்வதுதான் ஞானம். இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், ஞானம் பெற்று விட்டீர்களா? நான் தெரிந்து கொண்டு விட்டேன். ஞானம் என்றால் என்ன? அனுபவமாக தெரிந்து கொள்ளுதல். அனுபவமாக தெரிந்து கொள்ளுதல்லாம் ஞானம். நாம் இப்பொழுது நூல் அளவில் தெரிந்து கொள்ளுகிறோம். நூல் அளவு, இது நூல் அறிவுன்னு பேரு. நூல் அறிவு அதுதான் மெய்யறிவு. அனுபவமாக தெரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன பொருள்? அனுபவமாக தெரிந்து கொள்ளுதல். அனுபவம்னா என்ன? அனுபவம் என்றால் என்ன? பாயசம் இனிப்பாக இருக்கும் என்று தெரிகிறது. அதை எப்படி அனுபவமாக தெரிந்து கொள்வது? அதாவது அதனோடு நாம் ஒன்றுபட வேண்டும். அதனோடு, ஆமாம், ஒரு பொருளை அனுபவமாக தெரிய வேண்டுமானால் அதனோடு ஒன்றுபட வேண்டும். அறிகிற பொருளோடு ஒன்றுபடாமல் வேறாக விலகி இருந்தால் அனுபவம் இல்லை, விலகி இருந்தால் அனுபவம் இல்லை. ஆக ஒரு கருத்தை அனுபவித்து சொல்லுவது வேறு, அனுபவம் இல்லாமல் சொல்லுவது வேறு. இப்போ திருவள்ளுவர் சொல்லுகிறார், குழந்தை குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இது அனுபவித்து சொல்லுகிறாரா? அனுபவம் இல்லாமல் சொல்லுகிறாரா? குழந்தை பெறாதவர்கள் இதை அனுபவிக்க முடியாது. நல்ல இல்லறத்தில் இருந்து குழந்தைகளை பெற்று அந்த அனுபவம் கிடைத்தால்தான் இப்படி சொல்ல முடியும், இல்லையா? எனவே எந்த பொருளை பற்றிய அறிவும் அனுபவமாக பெற வேண்டும். இப்போ எனவே நாம் இறைவனை பற்றிய மெய்யறிவை பெற வேண்டுமானால் எதனோடு? ஆமாம், இறைவனோடு. இந்த உயிர் ஒன்றுபட்ட காலத்தில் தான் இறைவனை அனுபவமாக மெய்யறிவை பெற முடியும். மற்றதெல்லாம் பொய்யறிவு தான், நாம் சொல்வதெல்லாம் பொய்யறிவு தான். இப்போ பெரிய புராணத்தில் நாயன்மார்கள் இறைவனை எப்படி உணர்ந்தார்கள்? அந்த அறிவாழ்த்தாயர். அந்த சிவனடியார் அறிவாள் தாயர், அவர் பேரு தாயர், அவர் இயற்பெயர் தாயர், தாயநாயனார். அவர் நாள்தோறும் பெருமானுக்கு நிவேதனம் படைத்து தான் உண்ணுவார். அந்த ஊரில் வறுமை வந்தது, அவருக்கு வறுமை வந்து விட்டது. வறுமை வந்து விட்டது, இவர்களுக்கே உணவு கிடைக்கவில்லை. ஆனாலும் பெருமான் பசியோடு இருக்கிறாரே என்று தான் உண்ணாமல் அந்த நிவேதனத்தை கூடையிலே எடுத்துக்கொண்டு உணவு காய்கறி எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். வழியில் கால் இடறி கீழே விழுந்து விடுகிறார். அந்த இறைவனுக்கு கொண்டு வந்த நிவேதனம் நைவேத்தியம் சிந்தி சிதறிவிடுகிறது. உடனே அவர், ஐயோ இந்த பெருமான் பசியோடு இருப்பாரே, என்னால் அவரை ஊட்ட முடியவில்லையே, நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் என்று அறிவாளாலே தன்னுடைய கழுத்தையே அறுத்து கொள்ள துணிகிறார். இது எல்லாரும் செய்யக்கூடிய செய்யலாம். ஆக அவர் இறைவனை எப்படி நினைக்கிறார்? ஆமாம், அதுதான் அனுபவம். தன் உயிரை போது உயிருக்கு மேலாக இறைவனை நேசிக்கிறாரே. அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார், என்னிலும் இனியான் ஒருவன் உளன், என்னிலும் இனியான் ஒருவன் உளன். அவன் யாரு? இன்னம்பர் ஈசனேங்கிறார். அப்படி அடியார்கள் எல்லாம் இறைவனை உயிராகவே கருதுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் இறைவனோடு ஒன்றுபட்டிருக்கிறார்கள்? அதுதான் அனுபவம், ஞானம். அதான் அனுபவ ஞானம், அதுதான் அத்துவிதம், அத்துவித உறவு, இரண்டற்ற உறவு. அவர் வேறு நான் வேறு என்று இல்லாமல் இணைந்திருக்கிற உறவு. அதைத்தான் இந்த இரண்டாவது நூற்பாவில் முதல் வரியில் சொல்லுகிறார். அவையே தானேயாய், அவ்வளவுதான் மெய்கண்டார் சுருக்கமாக. அவையே தானேயாய், அதில் இந்த மூன்று விதம் ஒன்றாதல், வேறாதல், உடனாதல், மூன்றையும் அமைத்திருக்கிறார். எப்படி என்றால், அதை முதலிலே அவையேயாய் என்று கொள்ள வேண்டும். அந்த கடைசியில் ஆய் என்பது இருக்கிறது இல்லையா, அவையேயாய், அவையேயாய். அவை என்றால் உயிர்கள், அவை என்றால் உயிர்கள். எனவே அவையேயாய் என்றால் என்ன பொருள்? உயிர்களாகவே, உயிர்களேயாக இருக்கிறான் இறைவன். இறைவன் என்ற சொல் முதல்ல போட்டுக்கொள்ள வேண்டும். இறைவன் அவையேயாய் இருக்கிறான். இறைவன் என்ற சொல்லை அங்கே அமைத்துக் கொள்ள வேண்டும். அவையேயாய், இறைவன் அவையேயாய் இருக்கிறான். இது ஒன்றாதல், இது ஒன்றாதல், உயிர்களாகவே இருக்கிறான். பிறகு இரண்டாவது தானேயாய், தானேயாய் என்று கொள்ள வேண்டும். தான் என்றால், தான் என்றால் இறைவன், தான் என்றால் இறைவன். தானேயாய் என்றால் இறைவன் பேராக இருக்கிறான், தானாக இருக்கிறான். உயிரிலே கலந்திருந்தாலும் தானேயாக இருக்கிறான். இது வேறாதல். ரெண்டாவது வேறாதல். அடுத்து மூன்றாவது உடனாதல். உடனாதல் அதற்கு எப்படி கொள்ள வேண்டும்? ரெண்டையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அவையும் தானுமாய், அவையும் தானுமாயிருக்கிறான். அவையும் தானுமாய், அது உடனாதல். தந்தையும் மகனுமாய் வந்தார்கள்னு அர்த்தம். சேர்ந்து தந்தையும் மகனுமாய். அதுபோல இங்கே இறைவனும் உயிருமாய் உடனாக இருக்கிறான். இப்படி இந்த ரெண்டாவது சூத்திரத்தில் இறைவனுடைய நிலையை, அத்துவித நிலையை சொல்லி அடுத்த பகுதி, இது முதல் பகுதி, அவையே தானேயாய்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவ திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மும்மலங்களிலும் முழுமையாக முங்கி முங்கி கழித்து கழித்து குளித்துக் கொண்டிருக்கிறது, கிளைத்துக் கொண்டிருக்கிறது. மும்மல குளியல் சொல்ல போனா சேற்றில சகதியில ஆழ்ந்து ஆழ்ந்து இந்த கீழான மிருக பிராணிகள், இந்த பன்றி இதான் சகதியிலையும் சேற்றிலையும் சாக்கடையிலையும் என்ன பண்ணும், திரிமலத்தே குளிக்கும் இந்த உயிர். உமாபதி சிவத்துக்கு இதை பார்த்த உடனே பொறுக்கல, மனசு ரொம்ப வேதனைப்படுற. ஐயோ, இந்த உயிர் எதற்காக இந்த உடலை எடுத்தது இல்லையா? ஒரு வரலாறு நம்ம திருவுந்தியார்ல சொல்லுவார், அவரும் ரொம்ப ஆதங்கப்பட்டுதான் சொல்லுவார். ஒரு உழவன் ஒருவன் இருக்கின்றான், விதைப்பதற்காக நிலத்தை உழுகின்றான். பொதுவாக விதைப்பதற்கு முன்னே நிலத்தை பண்படுத்தணும் இல்லையா, உழ வேண்டும். அப்படி உழுவதற்காக இவன் என்ன செய்தானா, ஒரு பொன்னாளாகிய கலப்பையை தயார் பண்ண சொன்னானா. எதுக்கு உழுவதற்கு? இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருது, அப்ப இவன் என்ன, அப்ப என்னதை விதைக்க போறான்? பொற்கலப்பையை கொண்டு உழுதாம்னா ஒரு பெரிய பொருளை, அரும்பெரும் பொருளை விதைக்கதா இருந்தாலும் பொன்னாளாகிய கலப்பை, அது இப்ப இந்த காலத்துல எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது இல்லையா. பொற்கலப்பை செய்து உழணும்னு, அது மட்டுமல்ல அது உழுதா அந்த கலப்பை என்ன ஆகும், தேயும். பொண்ணாவளும் எதுக்கு போயிடும், மண்ணுக்குள்ள போயிடும். இப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, என்னடாப்பா இவன் இப்படி உழறானே, என்ன பண்ண போறான்னு ரொம்ப உற்றுநோக்குகிறோம். கடைசியில அவன் என்னத்த பண்றான், வரகுங்கிற ஒரு தானியம் இருக்குல்ல, அதை கொண்டு அந்த விதைச்ச இடத்துல பூவரம். அப்ப நமக்கு இப்படி ஒரு மடத்தனமா, வரகு விளைச்சி பெருசாகி வளர்ந்து அதை அறுக்கும் அறுத்து அப்புறம் அதை வித்து அதை பொருளாக்குனா என்ன கிடைக்கும்? சாதாரண ஒரு தானியம், சிறுதானியம். வளகு கேள்விப்பட்டிருப்பீங்கள, உருண்டையா வெள்ளையா பொடிசா இருக்கும். அப்ப நம்ம அவனுக்கு நமக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. எதுக்கு இந்த வரக விதைச்சு அதனுடைய அதுல வர வருமானத்தை பொற்களப்பையால கொண்டு உழனா? இது என்ன பைத்தியக்காரத்தனம், இது என்ன மடமைத்தனம், அப்படித்தான் நமக்கு நினைக்க தோன்றுகிறது. அந்த வேலையைதான் நாம பண்ணிட்டு இருக்கோம். அந்த உழவன் யாரு? நாமதான். இந்த அருமையான பிறவி, மனித பிறவி இல்லையா? என்ன இந்த மனித பிறவியை மதிக்க வேண்டும் என்பார். வேண்டாம் வேண்டாம் என்று நமது அருளாளர்கள் பாடுவார்கள். மனித பிறவியும் வேண்டுவதே என்று பாடுவார் நாமக்கல் பெருமா. அப்புறம் வாய்த்ததோ நந்தமக்கு பிறவி மதித்திட மதிக்க வேண்டும். அது வாய்த்தது நமக்கு ஈதோ பிறவி மதித்திடு. மீன் எப்படி மதிக்கணும்? சிந்தனை நிந்தனக்காட்டி, நாயினை இந்த கண்ணினை திருப்பாத போது காட்டி, வந்தனையும் மலர்ச்சியாக்கி, வாக்கு உன் மணிவார்த்தை காட்டி. இந்த உடம்பனுடைய இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்? வாக்கு உன் மணிவார்த்தை ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு வந்தனை செய்ய வேண்டும். இதுதான் அந்த பிறவியை மதித்தல் என்பதற்குரிய பொருள். வாய்த்தது இது அவ்வளவு வாய்ப்பது என்பது அறிவு, அறிவு இல்லையா? மானுடராய் பிறத்தல் அறிவு. அதை என்ன பண்றோம்? பொற்கலப்பையை கொண்டு உழுது வரகு விதைச்ச கதையா இந்த அருமையான உடம்பை வைத்து என்ன பண்றோம்? உண்பதும் உறங்குவதும் இல்லையா? இருந்தார் உண்டார் நரைத்தார் இறந்தார் என்று வாழ்க்கைய போய்விடாதபடி எடுக்கணும் இல்லையா? சுந்தர பாடல் இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கையை போக்கிவிடக்கூடாது. ஆனா இதையெல்லாம் யோசிக்காம அது என்ன பண்ணுது? திரிமலத்தே நின்று குளித்து கொண்டிருக்கிறது, திளைத்து ஆடி கொண்டிருக்கின்றது இல்லையா? அதுபடி இந்த ஆன்மாவின் நிலை என்ன? கள்ளத்தலம். நமக்கு உடையது அல்லாதது இல்லையெல்லாம் எனக்கு எனக்கு. இந்த உடல் நம்முடையதா? அவன் ஏதோ உன்னுடைய வினையை கழிக்கிறதுக்காக இதை வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறான். வினையையும் கொடுத்து இந்த உடம்பையும் கொடுத்து அனுப்பி வச்சிருக்கான். நம்முடையது எதுதான்? நம்முடையது எதுதான்? நம்முடையது எதுவுமே இல்லை. ஆனா நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? எல்லாம் இருக்கிறது போக இன்னும் வேணும். தாய்மானவர் சொல்வார், அழகா சொல்வார், ஆசைக்கு ஓர் அழகில்லை இல்ல. எல்லாம் நிலம் முழுதும் ஆளினும் அதுக்கு மேல என்ன ஆசை? கடல் மீதும் ஆணை கொள்ளலாம் என்று ஆசை. மாணிக்கவாசர் உயிர் உன்னிப்பத்துல என்ன சொல்றார்? உயிர் உண்ணப்பட்டதை சொல்றார். திருவருளால் உண்ணப்பட்ட நிலை, அவனுக்கே முழுக்க பூரண சரணாகதி அளித்த நிலை. இப்ப இந்த ஆன்மா என்ன பண்ணுது? முழுக்க ஆணவத்தில் திரிமலத்தே குடித்து கொண்டிருக்கின்றது. இந்த உயிருக்கு அருள் கூடுவது என்றோ அருள் கூடும்படி அவர்கள் அருளாளர்கள். அதனால கொடி கட்டும்போது என்ன பண்ணாங்களாம் சுவாமி உமாபதி சிவன், இந்த உயிர்களுக்கெல்லாம் அருள் கூடும்படி அந்த கருணை எண்ணத்தோடையே கொடியை ஏற்றினாராம். கொடி ஏற்றும் பொழுது இந்த உயிர்களை பற்றிய நினைவே நினைவு. இந்த உயிர்களுக்கு அருள் கூடுவது எவ்வாறோ என்றோ கூட வேண்டும் என்ற அருள் நோக்கோடு கொடியை ஏற்றினார். இந்த அருள் கூடும்படி என்ற அந்த சொற்றொடர் நிறைய பொருள் அமைந்த சொற்றொடர். அதுக்கு வகை வகையாக பொருள் கொள்ளலாம். அருள் கூடும்படி. அப்போ அவருடைய எண்ணம் என்னது? திரிமலத்தை குளித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த ஆன்மா அருள் குளியல் ஆடுவது என்னாலும். அருள் குளியல், அந்த அருள் குளியல்ங்கிற வார்த்தைய நமது நாவுக்கரசர் பெருமான் அப்படியே சொல்ற. அத்தா உன் அடியேனை அன்பால் ஆத்தாள், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாள். அப்பா என்னது, அருள் நோக்கில் அவன் நம்மள தீர்த்த மாட்டேங்கிறான், தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டா, அது அருள் குரு, அதுதான் அருள் குளியல். மும்மல குளியலிலிருந்து இத அப்படியே தூக்கி அருள் குளியல்ல வாரா வழிதந்த மானந்தி பேர்நந்தி, வாரா வழி திரும்ப கருப்பையாகிய ஊருக்குள் வாராத வழி தந்தான், அவன் பெயர் நந்தி, மானந்தி பேர்நந்தி, ஆறா அமுதளித்தான் ஆனந்தி பேர்நந்தி, பேராயிரமுடை வெம்மான் பேரொன்றியில் ஆறா அருட்கடல் ஆடுக என்றானே. இது அந்த இந்த அருள் நடைக்கு சென்றதுனால அவர் பாடுறார். பெருமான் என்ன சொன்னாரா, ஆறா அருட்கடல் ஆடுக என்றானே. மும்மல குளியல்லிருந்து நான் என்னை தூக்கி எங்க விட்டுட்டான், ஆறா அருட்கடல், இதுல கிளைத்து மூழ்கி என்று ஆறா அருட்கடல் ஆடுக என்றானே. ஒரு குழந்தை இருக்கிறது, அதற்கு பொதுவா குழந்தைக்குன்னா புழுதியில விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், மணல்ல அதுலாம் போய் விளையாடுனா பொதுவா இயற்கையா பிடிக்கும், புழுதியில விளையாடிக்கிறது உடனே உடம்பெல்லாம் புழுதி, மற்றவங்கன்னா அந்த குழந்தை மேல அருவறுப்பா இருக்கும் அதை தூக்கிட்டு வர்றதுக்கு, ஆனா தாய்க்கு அருவறுப்பா இருக்க, அந்த குழந்தையை எடுத்து வந்து அதனுடைய புழுதியெல்லாம் துடைத்து இல்லையா நல்ல நீரில் குளிப்பாட்டி குடிக்க வைத்து நல்ல இனிமையான பாலை அதுக்கு புகட்டி தொட்டிலில் அழகாக போட்டு அதை தூங்க வைப்பா, அந்த குழந்தையும் ஆனந்தமாக நல்ல குளித்தாச்சு. அப்புறம் குளித்த உடனே குழந்தைக்கு நல்ல தூக்கம் வரும், வயிறு நிறைய பாலமுதம் உண்டாயிட்டு அதனால அது என்ன பண்ணும், நிம்மதியாக தூங்கும். பெருமானம் இதே வேலைத்தான் பண்ற. அந்த சுவாமி என்ன பண்ற, மலம் அறுத்து ஞான நீரில் குளிப்பாட்டி, ஞான சித்தாந்தத்தே என்று தொடங்கும் அந்த சித்தியார் பாடம், மலம் கழுவி வரும் பிறப்பை அறுத்து ஞான நீரில் குளிப்பாட்டி, மலம் கழுவி அந்த புழுதியெல்லாம் துடைக்கிற மாதிரி இவன் என்ன பண்றான், மலத்தை கழுவி அப்புறம் குளிப்பாட்டுறான், எதுல ஞான நீரில் குளிப்பாட்டி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பேரானந்தமாகிய பால கொடுக்கலாம், அந்த அமுதினை அழித்து தன் முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன். சித்தாந்தத்தில் சிவன் திருக்கடைக்கன் சேர்த்தி என்ற தொடங்குற பாடல்ல வரும் பிறப்பை அறுத்து மலம் ஆனந்தம் அழித்து முதல்ல மலத்தை கழுவி அப்புறம் பிறப்பை அறுத்து அப்புறம் ஆனந்தத்தை அழித்து தன் முத்தாந்த பாத மலர் கீழ் வைப்பன், அது தொட்டுல போடுற மாதிரி இந்த இதை என்ன பண்றான், முத்தாந்த பாத மலர் கீழ் வைக்கிறான். தாய்மானவரும் இதே கருத்தை சொல்வா, உன் அன்ப மலம் கெட்டு பூரணமாம் தொட்டியில் செய்போல் துயின்றார் பராபரன், உன்னுடைய பூரணமாகிய தொட்டில் அது என தொட்டிலில் அப்படியே சொல்றார், அவனுடைய திருவடி திருவடியாகிய அந்த தொட்டிலில் மலம் கெட்டு உன் அன்பர், மலம் கெட்ட அந்த திரிமலத்தில் குளித்து குளிக்காம அவங்க என்ன பண்றாங்க, பூரணமாம் தொட்டிலில் செய்போல் துயின்றார் பராபரமே, உன் திருவடியாகிய தொட்டிலில் குழந்தை போல அவர்கள் தூங்குகின்றார்கள் என்று அந்த சீவன் முத்தர்களை பற்றி தாய்மானவர் பேசுவார். இது வேற என்னது, அருள் குளி. நம்ம உலகுடைய நாயனார் அம்பலவான சுவாமிகளிடம் தீட்சை பெற்றவர், அவருடைய மாணவர் தம்பிரான் சுவாமிகள், திருவாரூர் ஆதீனத்தில் உள்ள தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் அம்பலவான தேசிகர் மீது உலகுடைய நாயனார் கழி நடில் என்று பாடியிருக்கிறார். அதுல சொல்வார், அழகிலா உயிர்களின் மலநடைக்கு அறியையாய். மலநடைக்கு அவன் அகப்பட மாட்டான் இல்லையா. அருள் நடைக்கு உண்மையுமாய், அருள் நடைக்கு உண்மையுமாய் என்று இருக்கக்கூடிய அம்பலவான ஆவட துரசை அம்பலவான என்று அந்த அம்பலவான சுவாமிகளை வேண்டுவான். அதபடி அவன் மலநடைக்கு அகப்பட மாட்டான், அருள் நடைக்கு அவன் அடங்கியே விடுவான். ஆக இந்த உயிர்க்கு இதத்தான் அருள் கூடும்படி என்று சொல்கிறார். இன்னொன்னு அருள் கூடும்படி என்பதற்கு, அருள் எப்பொழுது கூடும், ஞானாசிரியன் வரும்பொழுதுதான் அருள் கூடும். அதனால அருள் கூடும்படி என்பது இந்த உயிருக்கு ஞானாசிரியனுடைய வரவு வேண்டும் என்று வேண்டுவதாகவும் கொள்ளலாம். அருள் கூடும்படி என்பதற்கு ஞானாசிரியனுடைய வரவு, ஞானாசிரியருடைய வருகை, ஞானாசிரியருடைய வருகை. திருமந்தத்துல ஒரு அருமையான பாடல், வாழையும் கூரையும் வந்திடம் கொள்வன. அத மேல பொருளை சொல்கிறேன். வாழை, வாழையும் ஒரு வசிக்கக்கூடிய இடத்துல என்ன ஆயிருது, வாழையும் கூரைனா என்னன்னா ரொம்ப முள்ளு உள்ள தரப்பங்கொடி. கூரை என்பது ஒரு கொடி, சிறப்பங்கொடி, அதுல ஏகப்பட்ட முள்ளு இருக்கும். வாழையும் கூரையும் அது ஒரு இடத்துல நம்ம வாழக்கூடிய இடத்துல அவ்வளவும் அந்த இடம் முழுக்கும் அடைச்சி வளர்ந்து நிற்கிறது. இந்த வாழைக்கு கூரை ரொம்ப வன்மையானது. வாழை வந்து லேசா வெட்டிடலாம், கூரை கொடிய வெட்ட முடியாது. அவ்வளவு முள்ளும் முள்ளு முள்ளா இருக்கும், பிடிச்சு வெட்டதுக்கே முடியாது. வெட்டுறதும் ஆழமாக பதிந்திருக்கும். ஆனா என்ன பண்றான் அவன், அந்த வீட்டுக்காரன், ஏட வாழ்வதற்கு இடம் வேணுமே, இது ரெண்டும் இடத்தை முழுக்க அடைச்சு நிற்கும். அதனால வாழைக்கு கூரை வந்து வலிதுதான், வலிது வலிது என்பர். ஆனால என்ன பண்றான், வாழையையும் கூரையும் ஒன்றாக வன் துண்டம் செய்துட்டு நல்ல வேரோட அவளத்தையும் வெட்டிட்டு வாழை வாழ அந்த இடம் கொண்டு வாழ்ந்தவாறே அந்த இடத்த திரும்ப எல்லாத்தையும் வெட்டி சுத்தம் செய்துட்டு அங்க நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இந்த வாழையும் கூரையும் இதை வந்து சூரிய சம்பாஷணை என்று சொல்வார்கள். இது வந்து வெளிப்படையான பாடல். வாழை கூரை அந்த இடம் கொண்டன, இவன் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு அதில் உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது பொருள். இந்த வாழையும் கூரையும் எதை குறிப்பது என்றால் இன்பத்தையும் துன்பத்தையும். உலகியல்ல இன்பமும் துன்பமும் நிறைந்திருக்கின்றன. இன்பத்திலாவது அவ்வளவா ரொம்ப அழுந்தாம இருக்கலாம், துன்பத்துல அழுந்தாம இருக்கவே என்ன பக்கு அதை பேசி இதை பேசி என்ன பக்குவப்பட்டாலும் சரி, துன்பம் வந்தாச்சுன்னா அவ்வளவுதான், துவண்டே போயிடும். அதனாலதான் வாழைக்கு கூரை வலிது வலிது என்பர். இதுல அழுந்தாம இருப்பது கடினம் கடினம். இந்த இரண்டையும் வன் துண்டம் செய்துட்டுன்னா என்ன அர்த்தம், இன்பமும் துன்பமும் ஒன்றாக எண்ணக்கூடிய அந்த இருவினை ஒப்பும். இன்பத்தையும் துன்பத்தையும், அது இன்பம் துன்பமே அந்த நினைப்பே வரக்கூடாது. எப்படி நாவுக்கரசர் பெருமானுக்கு கல்லும் மண்ணும் ஒன்னாவும் எல்லாம் ஒன்னா, நவரத்தன கல்லும் ஒண்ணுதான், கருங்கல்லும் ஒண்ணுதான், அதாவது அந்த வித்தியாசமே தெரியல. ஓடும் செம்பனும் ஒன்னாவே நோக்கக்கூடிய இல்லையா, போட்டில் தமனியத்தில் சமபுத்தி பண்ணி அப்படின்பாரு அருணகிரி சிவம். அதுபடி இந்த ரெண்டையும் ஒன்னா ஒன்று போல வன் துண்டம் செய்துட்டு என்றால் அந்த ரெண்டையும் ஒன்றாக இன்பத்தையும் துன்பத்தையும், இது இன்பம் இது துன்பம் என்று கூட நினைக்காத அளவுல பக்குவப்பட்டவே அப்படின்னாதான் அதை வன் துண்டம் செய்ய முடியும். செய்ததுக்கு அப்புறம் அவன் நிம்மதியா வாழ்றான். எங்கே, பெருமானின் திருவடி இல்லையா. ஆக இந்த மாதிரி வரும்பொழுதுதான் இருவினை ஒப்பு, மலபரிவாதம், சத்திரிபாதம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் வருவா, ஞான குரு, திருவருளே ஞான குருவாக வருவான். அதுவும் அருமையான ஒரு திருமந்திர பாடல். இன்னருள் சக்தி இல்ல, இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி, இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி, குருவனை வந்து குணம்பல நீக்கி. இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி. அப்போ விரோதான சக்தி திருவள்ள சக்தியாக மாறிடுறா இல்லையா, அதனால இந்த இடத்துல இன் அருள் சக்தினே சொல்ற. இன்னொரு சக்தி குருவனை வந்து குணமல நீக்கி. அப்போ முக்குணங்கள் வயப்படாது இந்த ஆன்மா, அந்த பக்குவப்பட்ட நிலையில் இந்த ஆன்மா என்னப்படாது, முக்குண வயப்படாது. அதனால குணமல நீக்கி தரும் எனும் ஞானத்தால் தன் செயலத்தால் திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. இருவினை நேரோப்பில் இன்னருள் சக்தி குருவனை வந்து குணம்பல நீக்கி. குணம் குருவனை வந்து குணம் என குணம் பல நீக்கி தரும் எனும் ஞானத்தால், தரும் எனும் ஞானத்தால் தன் செயலற்றால் அவனுடைய திருவருள் ஞானத்தால் பதி ஞானத்தால் தன் செயல் அற்றால் திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. திரிமலம் தீர்ந்து சிவனவன் ஆமே. அவன் சிவமான தன்மையை பெறுகிறான். திரிமலம் தீர்ந்து சிவனவன் ஆமே. அப்ப இந்த ஞானாசிரியனோட வரவு வரும் பொழுது அந்த ஆன்மாவில் திரிமலம் தீர்ந்து அவனுடைய மாயாமலம் உதரப்படுகிறது. மாயைதனை உதறி, அப்புறம் வல்வினையை சுட்டு, மாயாமலம் உதரப்படுகிறது, வல்வினை சுடப்படுகிறது, மலம் சாய அமுக்கப்படுகிறது. இந்த மூன்றாவது திரிமலம் தீர்ந்து. திரிமலம் எப்படி தெரிகிறது, மாயாமலம் உதரப்பட்டு வல்வினை சுடப்பட்டு ஆணவமலம் அமுக்கப்பட்டு. ஆக திரிமலமும் தீர்ந்து சிவனவன் ஆமே. இதுதான் அருள் கூடும்படி இந்த நிலைமை வரதான் என்னது, அருள் கூடும்படி. அருள் கூடும்படி கொடி கட்டினே. ஆக இப்படிப்பட்ட சிக்கலவுடைய ஆன்மா என்று இந்த சிக்கலில் இருந்து விடுபட்டு அருள் நிலையை, அருளில் இருந்து கொண்டே இல்லையா, அருளில் இருந்து கொண்டே அருளை உணராத பரிதாபம். அப்படிப்பட்ட ஆன்மா இந்த அருள் ஒளியை பெறுவது என்றோ என்ற அந்த அருள் நினைப்போடு கொடியை ஏற்றுகிறார். இந்த கொடிக்கவி நான்கே பாடல்கள் தான், ஆனா ஒரு மிக அற்புதம் நிகழ்த்திய பாடல்கள் நிறைந்தது. நாலே பாடல்கள் கொடிக்கவி. இது வந்து சாஸ்திரத்தில் தோத்திரம் என்று சொல்லப்படும், போட்டி பகரோட, போட்டி பகரோட சாஸ்திரத்தில் தோத்திரம் என்று சொல்லப்படும். இது ஒரு அற்புதம் நிகழ்த்திய பதிகமாக நாம கொள்ளலாம். இந்த நான்கு பாடல்களையும் அங்க அற்புத பதிகங்கள்னு பாடுவோம்ல திருமுறையில, அதுபடி இது வந்து என்ன சொல்லலாம், அற்புதம் நிகழ்த்திய சாஸ்திர பாடம் என்று சொல்லலாம். கொடிக்கவி என்ன அற்புதம் நிகழ்த்தியது என்றால் சில்லையில் கொடியேற்றம். அந்த கொடியேற்றக்கூடிய அந்த நாள் இல்லையா, அப்ப அங்குள்ள அதற்குரிய ஆச்சாரங்கள் சடங்குகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இல்லையா. ஒரு பக்கம் மங்கள வாத்தியங்கள் முழக்கம், ஒரு பக்கம் நாதஸ்வரல முழக்கம், ஒரு பக்கம் வேத ஒலிகள், ஒரு பக்கம் அக்ர தேவர் வணக்கம், அம்மையப்பரங்கு காட்சி அளிக்கிறார், சுற்றிலும் இல்ல எல்லா ஒலிகளும் வேத ஒலி, நம் திருமுறை பாராயண ஒலி எல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்தனர்கள் எல்லாம் அந்த கொடியேற்றக்கூடிய நேரம் வந்துவிடுகிறது. உடனே கொடியை ஏற்றுகின்றனர். கொடி என்னாகுது, ஏறவே மாட்டேன். ஏற்றி ஏற்றி ஏற்றி பார்க்கறாங்க, கொடி ஏற மாட்டேன். இந்த அந்தனர்களுக்கு உமாபதி சிவத்தினுடைய அருமை தெரியும், ஆனாலும் அவரை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வரல. ஆனா சுவாமி அசரீதியாக சொல்கிறார், உமாபதி சிவம் வந்தால்தான் கொடி ஏறும். என்ன பயந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. உடனே உடனே போறாங்க. போய் அவர்கிட்ட விண்ணப்பிக்க, அவர் ஏற்கனவே அருள்ல தான் மூழ்கி இருக்கிறார். அதனால அந்த அருளில் மூழ்கி இருக்கும் அவர் இங்கு வருகிறார். அந்த அருள் கொண்ட மனத்தோடு இந்த கொடிக்கவியை பாடுகிறார். அவ்வளவுதான், பாடி முடித்தவுடன் ஒருத்தரும் ஒரு பிரயத்தனமும் பண்ணல, ஒரு ஏற்பாடு பண்ணல, அந்த கொடி தானாகவே. அதனால இந்த கொடிக்கவியானது அற்புதத்தை நிகழ்த்திய அரும்பெரும் நான்கு பாடல்களை கொண்டது. இப்பொழுதும் நிறைய தலங்கள்ல கொடி ஏறும் பொழுது கொடிக்கவிய பாடுவார்கள். அதுல முதல் பாடல் தான் நான்கு வரிகள் கொண்ட இந்த பாடல். ஆக இதுல வந்து நம்ம முதல்ல பார்த்தோம், ஒளி என்பது திருவர சக்தியும் இருள் என்பது ஆணவ மலத்தையும் ஒன்றை இடம் என்பது ஆன்மாவையும் குறிக்கிறது. அதனால அந்த முதல் வரியில பதி பசு பாசங்களின் இருப்பை புலப்படுத்துகிறார். பதி பசு பாசங்களின் இருப்பை புலப்படுத்துகிறார். அப்புறம் உயிருக்கு உயிராய் தெளிந்த அறிவு திகண்டுள்ளதேனும் சொல்றாரு இல்லையா, அது இறைவனுடைய என்ன என்ன இலக்கணம்? தடத்த இலக்கணம், இறைவனுடைய தடத்த இலக்கணம். உயிருக்கு உயிராய் கலந்து நிற்று என்று சொன்னமையினால் இறைவனுடைய தடத்த இலக்கணத்தை பற்றி பேசுகிறார். இறைவனுடைய தடத்த இலக்கணம் பேசப்படுகிறது. உயிருக்கு உயிராய் நிற்றல் என்பதில் இறைவனுடைய தடத்த இலக்கணம் பேசப்படுகிறது. அருள் கூடும்படி என்பதனால் ஆன்மா செய்ய வேண்டிய சாதனம் எப்ப ஞானா தெரிவிடுவார்? சரிய கிரிய யோகங்களை முற்றுவித்தவை. அதனால ஆன்மா செய்ய வேண்டிய சாதனம் பேசப்படுகிறது. கூடும்படி என்றதினால் சாதனத்தின் பயனும் சொல்லப்படுகிறது. நாளே வழியில சித்தாந்தாவளம் அடைக்க அடுத்த பாடல் அடுத்த ஊர்ல வேணா பார்ப்போம்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
5: விளங்க தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபாக தழுத்தி நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்ப தேசிகந்தாள் சென்னி சேர்ப்பாம். இந்த மணி நேரமும் அடுத்த மணி நேரம் அடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் இந்த நூலினுடைய அடிப்படை பொருளை, முக்கியமான பொருளை நாம தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த பஞ்சாக்கிர பகலே என்ற இந்த நூலுடைய திரண்ட பயன் இப்ப நாம் படிக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கு. நாம் சென்ற வகுப்பிலே தொடங்கிட்டோம். பஞ்சாட்சரத்தில் திருவைந்த எழுத்துல ம ய என்ற இரண்டு எழுத்துக்களும் உயிர் மாயாமல ஆணவலத்தோடு கூடியிருப்பதை உணர்த்தும். அது கேவலம், காரண கேவலம் என்று சொல்லப்படும். இன்னொரு கேவலம் உண்டு, அது காரிய கேவலம். அது உடல் வந்ததுக்கு பின்னால வரக்கூடிய ஒரு கேவலம், காரிய கேவலம். இந்த மலத்தோடு கூடியிருக்கக்கூடிய ஆன்மாவின் மேல கருணை கொண்டு இறைவன் மாயாமலத்தை கூட்டுகிறான். மாயாமலம் என்பது தன்னு கருண புவன போகங்கள், முதல்ல காரணமாயை கூட்டுகின்றான். அப்போ பஞ்சாட்சரத்தில் அதுக்குரிய எழுத்து ந ம ய என்பது. ந என்பது துரோதானம் அல்லது மாயை, மா மலம், யா உயிர்.

0: அகலம் என்று சொல்றோம்.
1: இப்ப இந்த காரிசகத்துல ஆன்மா ஐந்து அவத்தைகள் அடையும்.
0: இந்த நான் முதல்ல இதை ஸ்கிப் பண்ணிட்டு விட்டுட்டு அடுத்த பகுதி போலான்னு நினைச்சேன், ஆனா இது தெரிஞ்சாதான் அடுத்த பகுதி புரிய முடியும். அதனால அதை இன்னைக்கு பார்த்துடும்.
1: காரிய அவத்தைகள், காரண அவத்தை மூணு, கேவலம் சகலம் சுத்தம் என்பது காரண அவத்தைகள். காரிய அவத்தை என்பது ஜாக்கிரம் அல்லது நனவு, சொப்பனம் அல்லது கனவு, சுழித்தி துரியம் துரியாயுதம், அது உறக்கம் பேருறக்கம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நமக்கு அந்த வடமொழி கலை சொற்களையே பயன்படுத்திக்கொள்ளும் ஒருத்தர் மொழி பேர் சொல்லுவாங்க. ஆனால் நாம ஜாக்கிரம் சொப்பனம் சுழித்தி துரியம் துரியாதுதம், இந்த ஐந்து அவத்திகளுக்கும் ஐந்து இடம் சொல்லப்படும். அந்த இந்த ஐந்து அவத்திகளுக்கும் கருவிகள் கூடுவதும் நீங்குவதும் நிற்கும். ஜாக்கிரம் அல்லது கனவு இந்த நனவு என்ற பொழுது உயிர் இந்த புருவ மத்தியில 35 கருவிகள் கூடி நிற்கும். அந்த 35 கருவிகள் என்ன, ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, தெரியாதவங்க குறிச்சு வச்சுங்க. 35 கருவிகள், ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, அப்புறம் தன்மாத்திரைகள். தன்மாத்திரைங்கிறது இது என்ன, சத்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், சுவியொளிய ஊர் ஓசை நாற்றம். அந்த முறைப்படி சொன்னா சத்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் என்பது, ஏன்னா ஆகாயம் தான் முதல் நமக்கு பஞ்சபூத்தம். அது ஆகாயத்துக்கு சத்தத்தோடு தொடர்புடையது. அந்த மாதிரி சப்த ஸ்பரிச ரூப ரச கந்த முறைப்படி. அப்புறம் அது வந்து கண்மேந்திரத்துக்கு வசனம் கமனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கமனம் என்றால் நடத்தல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல செல்லுவது, அது கண்மேந்திரத்தினுடைய செயல். பாதம் தான் கண்மேந்திர செயல். அப்புறம் கமனம் வசனம், வசனம் என்பது பேச்சு. அப்புறம் தானம் கொடுத்தல். விசர்க்கம் என்றால் நீக்குதல், விசர்க்கம்னா ஒன்றிருந்து நீங்குவது, மலம் நீங்குவது விசர்க்கம். அப்புறம் ஆனந்தம் என்று கண்மேந்திரியங்களுடைய செயல்கள் 5. அப்புறம் வாயுக்கள், தசவாயுக்கள்னு சொல்லுவாங்க, 10 வாயுக்கள். வாயு ஒன்றே பலவித செயல்கள் செய்யும்போது பல பேர் பெறுது. பிராணவாயு ஒன்று, அது வந்து 10 விதமான செயல்கள் செய்கிறது. அபானன் உதானன் விதானன் அது விரிச்சு சொன்னா நமக்கு உதாரணம் என்னன்னா, அபானன் நமக்கு தெரிஞ்ச காத்து தான், எது கீழே போற காத்து. உதானன் தான் மூலத்திலிருந்து எழுத்துக்களாக மேல வருவது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரு உண்டு. நம்ம கொட்டாய் விடுறதும் ஒரு வாயுனுடைய செயல், கண்ணை சிமிட்டதும் ஒரு வாயுனுடைய செயல். அது கிருகரன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா கண்ணு சில பேரு இந்த புளிச்சு கண்ணு சொல்லுவாங்க, சொல்லிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச வேண்டியது 10 வாயுக்கள், இப்ப நம்ம கணக்கு வச்சுக்குவோம், தச வாயுக்கள். அப்புறம் அந்த கரணம் 4, வாயுக்கள் 10, அந்த கரணங்கள் 4. இவற்றோடு உயிர் கூடுகின்ற பொழுது புருடன் என்ற பெயரை பெறும். அப்ப மொத்தம் 35. இந்த 35க்கும் இருக்க இடம் எங்கன்னா, உயிர் இந்த 35 கருளோடு கூடி புருவ மத்தியில இருக்கும். இப்ப நமக்கு ஏதாவது மறந்து போச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவோம், வர மறட்டேன் இங்க சொல்றோம். அப்போ நினைவுக்கு இருக்கின்ற நிலவில் இருக்கின்ற

பொழுது அறிவு இங்க புருவ மத்தியில் இருக்குது 35 கருவிகளும் கூடி இருக்கின்றது. இனி அடுத்து அப்படி சொப்பனம், சொப்பனத்துல நாம இருந்த இடத்திலேயே இருக்கிறோம், நம்முடைய வெளியிருக்கூடிய கருவிகள் எந்த கருவிகளும் செயல்படுவதில்லை. ஆனா நாம நல்ல கிருஷ்ணவிலாஸ் ஸ்வீட் சாப்பிடுறோம், நல்ல இசையை கேட்கிறோம், நல்ல நறுமணத்தை முகருகிறோம், போக்குவரவு புரியும், அங்கிருந்து இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போன மாதிரி கனா வருது, எங்கேயும் போல இங்கேதான் இருக்கும். அப்போ அந்த கருவிகள் செயல்படவில்லை, அந்த தன்மாத்திரைகள் முறையில செயல்படுகின்றன. அப்ப அங்க என்னாச்சுன்னா இந்த கருவிகள் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் ரெண்டு நீக்கிட்டு மற்ற 25 கருவிகள் சொப்பனத்துல செயல்படுகிறேன். சொப்பனம் எங்க நிகழ்வுன்னா கண்டத்துல நிகழ்கிறது என்று சாத்திரம் சொல்லுது. கண்டத்துல நனவு புருவ மத்தியில், கனவு கண்டத்தில். அப்போ இந்திரியங்கள் நீங்கிய மற்ற 25 கருவிகளும் செயல்படுகின்றன. அப்புறம் சுழுத்தி, சுழுத்தி எங்க இருக்குது அப்படின்னா இங்க இருதய நிலையில, இருதயத்துல. அங்க இந்த 25 கருவிகள்ல மூணே கருவிகள் தான் செயல்படுகின்றன. மூணு என்ன? அந்த கரணங்கள்ல ஒன்னாகிய சித்தம், அப்புறம் பிராணன், அப்புறம் உயிர் புருடன் என்ற மூன்று மட்டும் இங்க இருக்குது. இங்க சித்தம் வேலை செய்ய, சித்தத்தை என்ன சிந்திக்குதுன்னு யாருக்கணும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது, சிந்திக்க இருக்குது, என்னோ இருக்குது, அவ்வளவுதான். அப்ப இங்க சித்தத்துல அதுக்கு கீழே போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பேரு துரியம் என்று சொல்றோம். அது நாபி தொப்புள் கிட்ட இருக்கு, தொப்புள் கிட்ட அருகில இருப்பது அது துரியம். அங்க ரெண்டே கருவிகள் செயல்படுகின்றன, பிராணனும் புருடனும். அதன் பின்னர் அதுக்கு கீழே மூலாதாரம் என்று சொல்றோம். மூலாதாரத்துக்கு போயிடுச்சுன்னா அங்க பிராணனும் இல்ல, புருடன் மட்டுமே இருக்கு. ஆனா பிராணன் இல்லைன்னா பிராணன் செயல்படுவதில்லையே ஒழிய பிராணன் இருக்குது. மூலாதாரத்துக்கும் போது அங்க புருடன் ஒரு மெய்காப்பாளனை போல கூடவே இருக்குது, ஆனா செயல்படுவது இல்லை. ஏன்னா அந்த பிராணன் போயிடுச்சுன்னா கொண்டு போய் போட்டுருவாங்க, எங்க கிரிமேஷன் கிரவுண்ட் கொண்டு போய் போட்டுருவாங்க. நம்ம கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வருவாய் தரக்கூடியது இதெல்லாம் இதுதான். கோமா ஸ்டேஜ் இருக்கும், ஐசியூல வச்சுட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது பிராணன் இருக்கும், ஆனா பிராணன் செயல்படுவது இல்லை. இப்போ அங்க அறிவே கிடையாது, அதான் கேவலம், சகல கேவலம், சகலத்தில் இருக்கின்ற பொழுது கேவலம். இப்போ கருவிகள் கூடி வருகின்ற பொழுது அறிவு தோன்றும், கருவிகள் நீங்குகின்ற பொழுது அறிவு, கருவிகள் கூடுகின்ற பொழுது அறிவு கூடும், கருவிகள் நீங்குகின்ற பொழுது அறிவு குறையும். மூலாதார போட்டுச்சுன்னா அது ஒண்ணுமே அறிவே இருக்காது. அதான் காரிட்ட ஆணவ கருவன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இருள்மயமாக ஆணவ மலத்தை இருள்மயமாக இருக்கும். இப்ப மாயாகாரிய கருவிகள் செயல்படுவது எல்லாம் செயல்படுது எங்க நனவில் இருக்கும் போதுதான், அதுக்கப்புறம் கீழே போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிட்டு போகும். கருவிகள் கூடும் பொழுது அறிவு பிறக்கும், கருவிகள் நீங்கும் பொழுது அறிவு குறையும். மூலாதார அங்கு இருள்மயமாக இருக்கும். இது கருவிகள் மேலிருந்து கீழிறங்குவதே கீழாளவத்தை என்றும், கீழிருந்து மேலே செல்வதே மேலாளவத்தை என்றும் சொல்லுவோம். இது எல்லாம் இன்னொரு அவத்தை ஒன்று இருக்குது. இப்ப இந்த அவத்தை எல்லாம் இது வந்தது மலத்தோடு கூடிய அவத்தை, இது தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சொல்லக்கூடிய இந்த சாக்கரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதம் கருவிகளோடு கூடி உயிர் அறிவு பெறக்கூடிய இந்த அவத்தைகள் ச மல அவத்தைகள், மலத்தோடு கூடிய அவத்தைகள். இன்னொரு அவத்தை இருக்கு, அது பேரு மத்தியால அவத்தைன்னு பெயர். அந்த மத்தியால அவத்தையில இந்த கருவிகள் செயல்படுவது இல்லை,
நாம் முன்னா படிச்ச போது பிரேரக கருவிகள் படிச்சோம் இல்லையா, சுத்த தத்துவத்தினுடைய சிவதத்தினுடைய கருவிகள் எது, நாதம், விந்து, சாதாக்கியம், மாகேஸ்வரம், சுத்த வித்தை, அவைதான் செயல்படும். அது செயல்படுவது மிக வேகமாக இருக்கும். இதுக்கு பின்னால் இதுக்கு பின்னால் நின்றுங்கிறது இல்ல. அதனால நம்முடைய அந்த அவத்தானது வேகமாக மாறி மாறி கடல் அலை போல மாறி மாறி வரும். அது எங்கன்னா இங்க. அதுக்கு சாதாரண உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த உதாரணம் என்னன்னு சொன்னா, அது வந்து இந்த அருந்ததி நட்சத்திரம் தூலாருந்ததி நியாயப்படின்னு சொல்லுவாங்க. தூலாருந்ததி நியாயப்படின்னா அருந்ததி என்ற நட்சத்திரம் அது ரொம்ப சிறுசாக நமக்கு அவசிக்கு கண்ணுக்கு புலப்படாது. அதனால தூலமாக இருக்கக்கூடிய மரக்கிளை, அந்த மரக்கிளையில் இருக்கக்கூடிய இன்னொரு கிளை, அதுக்கு மேல பாரு என்று தூலத்தை காட்டி சூக்குமத்தை விளக்குவது போல இந்த ஒரு கதை ஒன்று, ஒரு நிலை ஒன்று சொல்லுவாங்க. இப்ப நனவில் இருக்கோம், நாம வைத்த ஒரு பொருள் பேங்க்ல போய் ஒரு 10,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வர்றோம். எடுத்து வந்ததுக்கு அப்புறம் பேங்க்ல எடுத்தது ஞாபகம் இருக்குது, பணத்தை எங்க வச்சோன்னு தெரியல. பணம் போச்சே அப்படிங்கிற போது பொசுக்குன்னு ஒண்ணு நமக்கு மனசு, அது சில பேருக்கு மயக்கம் வந்துருது, சில பேருக்கு உயிரே ஷாக்ல உயிரே போயிடுது. அப்புறம் அது அந்த நினைவு மறந்தாலும் அப்புறம் அதோட சம்பந்தப்பட்ட நாம எந்த பயிர் எடுத்திருந்தோம், இந்த பயிர் எடுத்திருந்தோம், இந்த பையன் எங்க வைப்போம், இந்த இடத்துல வைப்போம் அப்படின்னு அந்த போய் பார்த்தா கிடைக்குது. அப்ப மறப்பும் நினைப்பும், நினைப்பும் மறப்பும் மிக வேகமாக உடனாக வருகிறது. அது இந்த மத்தியாலவத்தினுடைய நிலை. இப்ப நமக்கு மத்தியாலவத்தை பத்தி இப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இந்த சாக்கரம் சொப்பனம் சுழுத்தி இருக்கு இல்லையா, துரியம் துரியாதீதம், இந்த அவத்தைகள் மாயாகாரியமாகிய கருவிகளோடு கூடியவர் என்ற அவத்தைகள். ஆனால் இது மல அவத்தை பார்த்தோம். இது வந்து சகல நிலை. இது எப்போ வருது நமக்கு பஞ்சாட்சரத்துல, இதுக்கு ந ம ய என்று வருகிறது. இப்ப குருநாதம் வந்து இப்ப இந்த நமய சாக்கரத்தில் இருக்கின்ற பொழுது அது வந்து சிவபுண்ணியம், சிவபுண்ணியத்தினால இருவிணைவப்பு, இருவிணைப்புனால மலபரிபாகம், சத்தினிபாதம் வருது. இதெல்லாம் நாம் சென்ற வகுப்புல பார்த்தோம். வந்தபோது குருநாதன் குருவாக வந்து அருளுபதேசம் பண்ணிடுறான். பண்ற போது என்ன ஆகுதுன்னா, இந்த மூணு மூணு என்ன, நாம ஒரு செட்டு, யா ஒண்ணு, அப்புறம் சிவ என்பது ஒரு செட்டு. இந்த மூணும் இந்த குருவனுடைய அருளினால முறை மாறுகிறது. நம சிவய என்ற பொழுது இந்த ந ம என்பது குருவனுடைய அருளினால அது கடைசியில போயிடுது. சிவ என்பது முன்னாடு, நம சிவய என்ற பொழுது எங்க எப்படி இருந்தாலும் யா கூடவே இருக்கணும். யா வந்து நாமா கூடவோ அல்லது சிவா கூடவோ தான் இருக்கணும். சிவாவையோ நம விட்டு தனியே யா இருக்கவே இருக்காது. இப்போ நம சிவாய என்ற பொழுது இந்த யா இறுதியில இருக்குது. இதுக்கு முதன்மையா இருப்பது எது, நான் த்ரோதானம். த்ரோதானம் தான் இந்த உலகத்தில் நமக்கு காட்டி செல்கிறது. இப்ப குரு உபதேசம் செய்த பொழுது, ஞான திசை செய்த பொழுது, ஞான உபதேசம் செய்த பொழுது அந்த பக்குவத்தினால என்ன ஆகுதுன்னா, இந்த நாமாக்கள் நிலை மாறுகின்றன. மூணு நிலை மாறுகிறது. நிலை மாறுபடி சிவ முன்னால வருது, சிவ ய ந ம என்று சி முன்னால திரும்ப முன்னால வருகிறது. இப்ப தான் இந்த பகுதியை பாருங்க. நீயும் அகலும் முறை 18வது கண்ணில், நீயும் அகலும் முறை தேரா.

0: அண்ணல் அருள் உருவாய் தோன்றி, அண்ணல் சிவம் அருளே உருவமாக கொண்டு குருவாக வந்து தோன்றி, பவமகற்றும் நன்னெறி பாரித்தே, பவன பிறப்பு, பிறப்பை நீக்கக்கூடிய அந்த ஞான நெறியை விரித்து, பாரித்து என்றால் விரித்து, அவமிக என்ன பண்றாரு, அவமிகுத்த காயத்தை காட்டி இந்த மாயா காரியமாகிய இந்த உடம்ப காட்டி, அதில் காணாமை காட்டிய பின், அதுல வந்து இது மெய்ப்பொருள் அல்ல, இது உடலானது அழிக்கூடிய உன்னுடைய உன்னுடைய அறிவானது இந்த மாயா சம்பந்தத்தினால இந்த பிரபஞ்சத்தை அறியக்கூடிய அறிவா இருக்குது. ஆனா உன்னுடைய அறிவு இந்த பிரபஞ்சத்தை அறியக்கூடிய அறிவு அல்ல, உன்னுடைய அறிவு மெய் அறிவு, மேலான அறிவு என்று இந்த பிரபஞ்சத்தை மாயாகாரித்தோடக்கூடிய அறிவினுடைய பயன்மையை காட்டி மெய்ஞானத்தின் உண்மையை காட்ட அவர் கேட்ட வகையினால, மாயத்தை நீக்கும் வகையினால், இப்ப மாயங்கிறது இங்க ஆனமலம்னு சொல்லணும், மாய என்பது ஆனமலம், ஆனமலத்தை நீக்குகின்ற வகையினால் என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்போ ந ம ரெண்டு போயிடுச்சு, சிவ ய இன்னும் மாறி வருது, வரும்போது இங்க மூணு பொருள் இருக்கு, இருள் மருள் தெருள் அருள், அந்த அடுக்க வச்சுனா மனசாகிடும், இருள் யா மாவோடு கூடியிருப்பது இருள், அப்புறம் மருள்ங்கிறது ந ம ய என்பது மருள், தெருள் என்பது இப்போ தெருள் விழி போல் ஆமா நாமக்கள் அருள் சிவத்தால் மாற, அங்க சிவைய நாம அன்னைக்கு சிவையன்னு இருக்கு. இப்போ இது வந்து இந்த இருள ரெண்டு பொருள் தான் இருக்குது, ரெண்டு பொருள் என்ன, மாவும் யாவும் தான் இருக்குது. இப்போ மருள வந்து மூணு பொருள் இருக்குது. இப்போ அருள் வர்றபோது நாலு பொருள் வந்துருச்சு, இப்போ நாவும் இருக்குது அங்க, நாம்னா என்ன, த்ரோதானம் மலந்தா நீங்கிச்ச ஒழிய, ஆமா யா ந சி வ இருக்கு, மாயங்க இருக்குது, அப்ப நாலு பொருள் இருக்கிறது, அப்ப எங்க தெருள்ல, தெருள்ல இருள ரெண்டு பொருள், மருள மூணு பொருள், தெருள்ல நாலு பொருள், கூட அருளும் வந்து சேர்ந்து நாலு பொருள் இருக்கு, வாவும் கூட சேர்ந்துருச்சு, அதனால நாலு பொருள் இருக்கு. இப்போ இந்த நிலை மா நீங்கிய பொருள், மலம் நீங்கிய நிலை, ஆனால் இதுக்கு நின்மல சாக்கிரம்னு பேர். மாயத்தை நீக்கும் வகையினால், மாயம் ஆனமலம், மலத்தை நீக்கின்ற வகையினால இங்க வந்து நாமாக்கள் அருள் சிவத்தால் மாற, இப்ப உயிர் மாறிடுச்சு, நாமா இருந்த இடத்துல சிவா வந்துருச்சு, அப்ப அருளோடு கூடிய நிலை, இப்ப நாலு இருக்குது, இந்த நாளுக்கு உமைக்கப்பட்ட பொருள் என்ன, சூரியன் சி சூரியன், வா கதிர், யா கண்ணு, நா ஒளி விளக்கு. இப்போ இந்த சகல நிலை இருக்கிற பொழுது இந்த நாதான் வந்து 35 கருவிகளாக இருந்து ஆன்மாவுக்கு அறிவு கொடுத்து வந்தது, இப்போ விளக்கு போல இருந்த அந்த நாமாக்கள் நான் இப்போ அது வந்து சும்மா இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார், இந்த இடத்துல இந்த தெருள் நிலையில அங்க விளக்கு இருந்தாலும் விளக்கு சூரியனுக்கு முன்னால அதனுடைய பிரகாசம் இல்லை, சூரிய பிரகாசத்துல அடங்கி போயிடுது. அது போல துரோதான சக்தி திருள் சக்தியில அடங்கி போகுது. துரோதானம் வந்து அது செலுத்துவது இல்லை, நமக்கு சகல நிலை இருக்கின்ற பொழுது அது துரோதானம் ஆன்மா அறிவை செலுத்திக் கொண்டு இருந்தது. இப்போ சுத்த நிலைக்கு வந்த போது அது செயல்படுவதில்லை. அது ஆனா அது அதனுடைய பிரகாசம் இருக்கு. பிரகாசம் இருந்தாலும் கூட எப்படி விளக்குக்கு பிரகாசம் இருந்தாலும் சூரிய பிரகாசம்னால அந்த விளக்கு நிலைய பிரகாசம் மங்கி இருக்குது. பிரகாசம் இருந்தாலும் செயல்படுவது இல்லை. அதுபோல இந்த சுத்த நிலையில மாயை இருக்குது. மாயை இருந்தாலும் மாயை வந்து சிவப்பிரகாசத்துக்கு முன்னால அவை செயல்படுது இல்லை, அருளுக்கு முன்னாத அடங்கி இருக்கு. இல்லாம போல மாயை நீங்கியதுடைய மாயை இருக்கு, அந்த மாயினுடைய அது ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. இது வந்து நிம்மல சாக்கிரம் என்று சொல்லுவது. அப்ப முன்னால சொல்ல சாக்கிரத்துக்கு இந்த சாக்கிரத்துக்கு வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னால சகல சாக்கிரம் பார்த்தோம் இல்லையா, அந்த சாக்கிரம் மலத்தாலான கருவிகளோடு கூடிய சாக்கிரம். இங்க அந்த கருவிகள் நீங்கிய சாக்கிரம். அங்க வந்து நாவுனாலதான் அறிவு பெறுகிறது, இங்க திருவருளினால் அறிவு பெறுகிறது. இப்ப இந்த நாவே பின்னால வந்து வாவாக மாறும். பின்னால் துரோதான சக்தியே அருட்சக்தியாக மாறும். நல்லா தெரியும், துரோதான சக்திக்கும் அருட்சக்தி ரெண்டு ஒண்ணுதான். ஆனா ரெண்டு என்ன பண்ணுதுன்னா, துரோதானம் வந்து சிவத்தை மறைத்து உலகத்தை காட்டும். உலகத்தை காணும்போது நமக்கு போட்டு இன்ப துன்பங்கள்லாம் இந்த துரோதானத்துடைய செயல்தான். ஆனா வா இன்பத்தையே காட்டும், சிவத்தையே காட்டும், அது மேலே செல்வதையே காட்டும். அது சிவசக்தி ஆகிய அருட்சக்திக்கும் ரெண்டும் அம்பி ரெண்டு சக்தி தான், ரெண்டு சிவத்தினுடைய சக்தி தான். சோதானம் சிவத்தை மறைத்து உலக போகத்துக்கு செலுத்தும். வா ஆகிய அருட்சக்தி சிவத்தையே காட்டும், இன்பத்தையே காட்டும். சரி, இப்ப இது பாருங்க. மருள் விளக்க வாரகன்றுமால எது இருள் விளக்கு, இருளுக்கு பகையாகிய விளக்கு, இருளை நீக்கக்கூடிய விளக்கு. நோய்க்கு மருந்துனா நோயை வளர்த்துறதுக்கு மருந்து இல்ல. இப்ப அந்த மருந்து எல்லாம் வந்து சைடு எஃபெக்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இருளுக்கு பகையாகிய இருளை நீக்கக்கூடிய விளக்கு. இப்ப அது எப்படி இருக்குது, ஆதித்த நெல் கிரணத்துள்ளே மருள் விளக்காவாறு அகன்று மாலை. மருளை செய்யாம அது ஒளி மங்கி, ஒளி மங்கு, அதனோட ஒளி இருக்குது. ஆனா அது வந்து சூரிய பிரகாசத்துல அடங்கி இருக்குது. மருளக்கவாறு அகன்று மாலை, அத போல தெருள் விழி போல் ஆமா நாமக்கள் அருள் சிவத்தால் மாற. தெருளாகிய சிவஞானத்தினால நாமக்கள் மாற, அது இருந்ததுல சி வந்து சேர வர தாம் முறையா முறை மூன்றும் சாக்கிரமாம். அப்ப சிவ என்ன, இது வந்து நம சிவாய என்பது தூல பஞ்சாக்கரம், சிவய நம என்பது சூக்கும பஞ்சாக்கரம். இப்ப சிவய நமன்னு இப்ப வந்துருச்சு. சிவ
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வேல்வலை செண்டு கொடுத்த படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற அடியார்கள் எல்லாம் நம்பி ஆரூரர், இவர்களுக்கு நான் எப்பொழுது அடியவனாவேன் என்கிற எண்ணத்திலேயே அந்த பிரேமையினால நித்தியப்படி பிரதட்சிண நமஸ்காரம் பண்றவர். அன்னி தேதியில அதை பண்ணாம போயிட்டார், விதியை மீறிட்டார். அதுபோல தன்னுடைய வீட்டிற்கு எழுந்துள்ள குருநாதர் ஆகின்ற திருநாவுக்கரசு பெருமானை அறிந்த பிறகு அவரை வா என்று கூப்பிடுவது தெரியாமல், அவரை வீட்டுக்குள்ள வரவழைச்சு பாத்திய மர்க்கியம் கொடுப்பது தெரியாமல், குருநாதன் வந்தான் என்று கூத்தாடி கொண்டு உள்ள போயிட்டார் அப்புதரிகள். அதனால சில நேரங்களில் விதியானது மறக்கப்படும். அது மறக்கப்படுறது வந்து விதியை இவர்கள் வந்து மீறுகிறார்கள் அர்த்தம் கிடையாது, அன்பினாலே மறந்துட்டார். அப்படி அன்பினாலே சில நேரங்களில் மறந்து போடுவார். ஸ்திரீகள் கர்ப்பகிரகத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. ஒரு நாளில் மட்டும் உள்ள வரலாம், உங்களுக்கு இது தெரியும். மற்றபடி பொதுவாக வரக்கூடாது. நீலநக்க நாயனாருடைய மனைவியார் அர்த்த மண்டபத்தில் இருந்தபடியே இவர் உள்ளுக்குள்ள சுவாமியை அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். தேவையான அபிஷேக திரவங்களை எடுத்து கொடுத்துட்டு இருக்கார். அப்ப சுவாமியுடைய சிரசு மேல விமானத்துடைய உள்பக்கத்திலிருந்து ஒரு பெரிய சிலந்தி எட்டுக்கா பூச்சி சுவாமி மேல விழுந்துருச்சு. அதனுடைய விஷத்தினால சுவாமியுடைய தேகம் என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பெற்ற தாயார் அந்த தூளில தூங்கிட்டு இருக்கிற குழந்தை அந்த தூளில ஒரு பள்ளி ஏறுறது, ஒரு பாச்சை ஏறுறது, ஒரு கரப்பாம்பூச்சி ஏறுறதுன்னா எப்படி பயந்து ஓடி வந்து அதை நகர்த்துவாளோ, அது போல உள்ள ஓடி வந்து உஃப்னு ஊதிட்டா. சுவாமியினுடைய உடம்புல தன்னுடைய வாய் காற்று படுற மாதிரி உஃப்னு ஊதிட்டா. எப்பொழுதுமே இந்த வாய் காத்துல எச்சல் இருக்கும், லைட்டா ஸ்ப்ரே இருக்கும். நம்ம ஆத்துல நித்தப்படி குக்கர்ல அன்னம் வைக்கிறோம், குக்கரை மூடுறோம், அந்த ஸ்டாப்பரை மூடுறோம். அப்ப நம்ம ஆத்து ஸ்திரீகள் என்ன பண்ற, அந்த ஸ்டாப்பரை ஒரு தடவை உஃப்னு இந்த வெயிட்ட உஃப்னு ஊதிட்டு தான் வைக்கிறேன். இப்படி வைக்கக்கூடாது. இப்ப என்ன ஆறுது, எல்லாம் எச்சலா போயிடுது. இப்படி பண்ணக்கூடாது. நீலநக்க நாயனாருக்கு கோபம் வந்துருத்து. என்ன கோபம் வந்ததுன்னா, அனுச்சிதமான ரெண்டு காரியங்களை பண்ணிட்டேன். ஒரு காரியம் உள்ள வந்தது, இன்னொரு காரியம் சுவாமி மேல எச்சக்காத்து படுற மாதிரி வாயினால உஃப்னு ஊதிட்டியே அப்படின்னு அறிவில்லாதவளே நான் உன்னை தியாகம் பண்ணிட்டேன், இனிமே வீட்டுக்கு வராதுன்ட்டு உன்னா அழுதுண்டே கோயிலில் உட்காந்துட்டா. அந்த காலத்துல எல்லாம் ஆத்துக்கார சொன்னா சொன்னதுதான், இந்த காலம் மாதிரி கிடையாது. உங்க வீட்டுக்கு வரலன்னா என்ன, எனக்கு ஒரு வீடு இருக்கு, எப்ப வேணுமோ நீங்க கார் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இப்ப நான் பிறந்தாத்துக்கு விடுவேன். அப்ப அது மாதிரி முடியாது. அதனால பயந்துட்டே கோயில்ல இருக்காவ. சுவாமி நீலநக்க நாயனுடைய கனவுல போறாரு ராத்திரி. நாயனார் என்ன பண்றார், ஜம்முன்னு அந்த பஞ்சமத்தியில தலைக்கு ஒரு தலகாணி காலுக்கு ஒரு பில்லோ வச்சுன்னு தூங்குறார். இத்தனை நாள் பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணை காணுமே அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு தோன்றலை. அவர் வந்து சஞ்சலம் இல்லாமல் தூங்குறார். அப்படின்னா அந்த தர்மத்திலேயே புத்தி இருந்திருக்க, வாழ்க்கலாம் பற்று இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார். சுவாமி கனவுல வந்தோடனே அவர் சுவாமியை வணங்கினார். சுவாமி காமிக்கிறார் கனவுல அவர் உடம்புல அங்கங்கே கொப்பளமா இருக்கு. என்ன பெருமானே இப்படி ஒரு காட்சி காமிக்கிறாள்னு கேட்குறார். சொன்னார், உன்னுடைய மனைவி வந்து என் உடம்புல அவருடைய வாய்க்காத்து படுற மாதிரி ஊதினாலே அந்த வாய்க்காத்து ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் போல இருக்குப்பா, ஏதோ ஒரு ஆன்டிசெப்டிக் மருந்து அதில் இருக்கு போல இருக்கு. எதில் என்ன மருந்து இருக்குன்னு இனிமேல் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்களே. பூஞ்சா காலனில் மருந்து இருக்குங்கிறான், சாணியில் மருந்து இருக்குங்கிறான், ஒட்டடையில் மருந்து இருக்குங்கிறான், பிசினில் மருந்து இருக்குங்கிறான், வாயச்சலில் என்ன மருந்து இருக்குன்னு தெரியலப்பா எனக்கு. அவள் அந்த எச்சக்காத்து பட்ட இடமெல்லாம் விஷம் இல்லாமல் குணமாயிடுத்து, அவள் காற்று படாத இடத்துலலாம் தடிச்சு விடுத்துவார் அப்படின்னு சாமி காமிச்சானா. அப்ப சுவாமி என்ன பண்றார், பிரேமையினால அனுச்சித்தம், அனுச்சித்தம்னா செய்யத்தகாது, உச்சித்தம் இல்லாது. அதனால ஒரு அனாச்சாரம் நிகழ்ந்தாலும் கூட பகவான் தன்னுடைய பக்தால் அதுக்காக தண்டிக்கிறது இல்லை, தண்டிக்கிறது இல்லைங்கிறது மட்டும் இல்லை, அதை ஏத்துக்கவும் செய்யறான். குற்றம் பொறுத்தல் மட்டும் இல்லாமல் அதை குணமாகவும் கொள்கின்றான். அப்ப பக்தாளுக்கு சுவாமி ஒரு அம்மா மாதிரி. அம்மா மாதிரின்னு ஏன் சொல்றேன்னா, இப்பதான் அப்பா வந்து ஒஸ்தியா தன்னுடைய நண்பர் அனுப்பிச்ச ஒரு சுவிட்சர்லாண்ட்ல இருந்து அனுப்பிச்ச ஒரு வாட்ச், அந்த காலத்துல அதெல்லாம் பெருசு, அதை வந்து வச்சுட்டு போயிருக்கார் தவறி போய் மேஜையில். இந்த பையன் என்ன பண்ணிட்டா, எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டான். அதை எடுத்து பார்த்துருக்கான், உடச்சிட்டான். உடனே அவன் அடிக்க வரார். அம்மா தடுக்கிறார், இருங்கோ என் பிள்ளைய மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க, நீங்கள் இந்த வயசில் என்னென்ன பண்ணலன்னு நான் அம்மாவை கிட்ட தெரிஞ்சுக்கிறேன், இதே வயசில் நீங்கள் என்னென்ன அட்டகாசம் பண்ணு அப்படிங்கிறத நான் மாமியார் கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். அதனால இப்போ முதல்ல குழந்தை அடிக்காதீங்கோ. இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா, இது என்ஜினியராக வரும், அதனால தான் வாட்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்பயே உடச்சி பார்க்கறது. அப்ப அந்த குற்றத்தை பொறுத்ததோடு அல்லாமல் அதுல குணத்தையும் கற்பிக்கிறாள். அம்மாவா இருக்கிறவர்களுக்கு தன் குழந்தை ஒஸ்தி, அதனால குற்றத்தை பொறுத்ததோடு அல்லாமல் குணத்தையும் கற்பிக்கிறார். அது மாதிரி சுவாமி என்ன பண்ணுவார், தன்னுடைய பக்தாருடைய அனாச்சாரத்தை பொறுத்துக்கிறது இல்லாம அதை ஒஸ்தியாவும் கொண்டாடுவார். அதுதான் எனக்கு பிடிக்கும்ன்றவர். அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு என்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் கண்ணப்ப நாயனார் பத்தி சொல்றார். அவன் சொரூபம் பிரேமஸ்வரூபம், அவன் எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும். அவன் என் தலைமையில் அந்த நிர்மாலயத்தை தள்ளுறதுக்கு காலை வச்சான்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது முருகன் என் முன்பக்கமாக ஏறி முதுகு பக்கமாக சறுக்கு மரம் விட்டானோ இல்லையோ, அதே மாதிரி நினச்சிக்கிறேன், அதை விட சௌக்கியமாக இருக்கு எனக்கு. அவன் தன்னுடைய வாயில இருக்கிற அந்த பொன்முகன நீரினை என் தலை மீது அபிஷேகமாக குப்பளித்தான் என்று சொன்னால், நீங்கள்லாம் கங்கா ஜலத்திலாம் அபிஷேகம் பண்ணுறேள், கங்கை என்ன ஒஸ்தியா, கங்கை என்பது ஜன்ஹு என்ற ஒரு முனிவனுடைய வாய்க்குள் சென்று காது வழியாக வந்தது புராணம் சொல்றது. கங்கை வேகமாக வரும்போது தன்ஹு ரிஷியினுடைய ஆசிரமத்தை அடிச்சு புரட்டின் போற மாதிரி வந்தது. அதனால அவர் என்ன பண்ணார், அந்த பிரவாகத்தை குடிச்சுட்டார். பகிரதன் வந்து கேட்கிறான், பெருமானே குடிச்சுட்டே என்னுடைய பித்திருக்களை கரையேற்றுறதுக்காக தானே கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்கிறேன், அதனால அந்த கங்கையை திரும்ப வெளியில் விடணும்னார். ஓஹோ உனக்காக தான் வந்தாளா, எனக்கு தெரியாமல் பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு காதவழியா விட்டார். ஒருத்தன் வாய்க்குள்ளே போய் கதவழியாக வந்த தீர்த்தம் துனிதம்னு சொல்கிறீளே, என் கண்ணப்பன் வாயில் இருக்கிற தீர்த்தம் என்ன மட்டமா சாமி கேட்குறார் என்று ஏற்றுக்கொள்கிறார். அதை போல அன்பினால விதியை மீறலாம். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொன்னேன், பெண்ணை பெற்றவன் தன் பெண்ணை எடுத்துக்கொண்டு போய் பிள்ளை வீட்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு விதி சொன்னேன். ஆனால் சுவாமி மேலே இருக்கிற பரம பக்தி காரணமாக சுவாமி சொன்னப்புறம் அவனுக்கு நிலை கொள்ளலை. சுவாமி என்ன சொன்னார், உன் பொண்ணை கொண்டு போய் கொண்டுனார் இல்லையா, அதனால புறப்பட்டு விட்டான் என்று பார்க்கிறோம். அதனால இந்த சர்வ சாஸ்திரங்கள்லேயும் இந்த ஒரு கல்யாணம் மட்டும் அந்த மாப்பிள்ளை வீட்டிலே நடக்கிறது. பொதுவாக கல்யாணங்கள்லாம் பெண் வீட்டில் தான் நடக்கும். ஆனால் இந்த உக்ரகுமார பாண்டியனுடைய கல்யாணம் மட்டும் மாப்பிள்ளை வீட்டில் நடக்கிறது. ஏன் நடக்கிறதுன்னு யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும். சுவாமியுடைய பிரேரணையினால் நடக்கிறது. சுவாமியே அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டார், அதனால அது நடக்கிறது. அப்படி அவன் தன்னை பெண்ணை தேரில் அழைச்சிட்டு வரான் மதுரையை நோக்கி. கல்யாணபுரத்தை நோக்கி இவாள்லாம் வடக்கு நோக்கி போகிறான். ரெண்டு பேரும் அடுத்த நாள் கருத்தால் நடுப்புற சந்திச்சுக்கிறா. நான் உங்களை பார்க்க தான் வரேன்னு இவன் சொல்கிறான், நாங்கள்லாம் உங்களை பார்க்க தான் வரணும் அவன் சொல்கிற. ரெண்டு பேரும் குசலம் பரிமாறிண்டு ரெண்டு பேரும் தழுவிக்கொண்டு மதுரைக்கு அழிச்சுட்டு வர. மதுரைக்கு அழிச்சுட்டு வந்தோடனே சுந்தரபாண்டியருக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய சம்பந்தி நேரவே தன்னுடைய மருமகளை அழைத்துக்கொண்டு வந்ததை பார்த்து அவருக்கு நிறையா மரியாதையெல்லாம் பண்ணி அவருக்கு தனியாக ஒரு மாளிகை காண்பித்து திருமண பர்யந்தம் நீங்கள் இங்கே உங்கள் பரிவாரங்களோடு நீங்கள் இங்கே தங்கலாம், உங்களுக்கு என்ன வசதி வேணும்னாலும் நான் செஞ்சு தரேன் என்று சொல்லி கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளாக ஜோதிஷாவில் கூப்பிட்டு குறித்து அந்த கல்யாணத்துக்காக திரும்பவும் மதுரை அலங்காரம் பண்ணுறா. இப்போ மதுரையை முதல்ல அந்த எல்லாம் வல்ல சித்தர் சொன்னபடி குலசேகர பாண்டியன் நிர்மாணித்தது போக மீனாட்சியே ராணியாக இருந்து கொண்டு தன்னுடைய திருமண வைபவத்துக்காக மதுரையை புனர் நிர்மாணம் செய்தது போக இது மீண்டும் அவருடைய காலத்திலேயே தன்னுடைய குமாரனுடைய விவகாரத்துக்காக திரும்பவும் புதுசாக பண்ணுறா மதுரையை. அப்படி மதுரை பண்ணும்போது முதல்ல மதுரையை மீனாட்சி கல்யாணத்தின் போது பார்த்தவளா என்ன சொன்னாலா, மதுரை தனக்கு தானே சமம்னு சொன்னாலாம். மதுரையை போல இன்னொரு ஊர் கிடையாது, அழகான ஊர் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. அதனால் மதுரை தனக்கு தானே சமம்னு சொன்னாலாம். இப்போ என்ன சொல்கிறதுன்னு கேட்டாலா, மதுரை தனக்கு தன்னை விட தான் அதிகம்னாலாம். மதுரை முன்பு தனக்கு தானே சமமாக இருந்தது, இப்போ மதுரை என்ன ஆகிடுத்து, தன்னை விட தான் பெருசாக கொடுத்து தனக்கு தானே அதிகம் என்று சொன்னாலாம். அன்று தானே தனக்கொப்பதாகும் வண்ணம் அணி அமைத்தார், இன்று தானே தனக்கு அதிகம் என்று எண்ணும் வண்ணம் எழில் அமைத்தார். அப்படி அழகாக மதுரை அலங்காரம் பண்ணால் மீனாட்சி கல்யாணம் போலவே இந்த காந்தி மந்திரனுடைய கல்யாணமானது நிகழ்கின்றது. அப்படி நிகழும்பொழுது அந்த சோமசேகர சோழராஜா கன்னியாதானம் பண்ணுறார். தன்னுடைய கோத்திரத்தை சொன்னார், பிரவரத்தை சொன்னார், நான் பெற்ற அருந்தவ குழுதாகி இந்த பெண்ணை பார்வதி பரமேஸ்வராள் போல உங்களை நினச்சி நீங்கள் பெற்ற இந்த சந்திரவம்சத்து குமாரனுக்கு அவனை பரமேஸ்வரனாக நினச்சி தானம் பண்ணுறேன், இப்படி தானம் பண்ணுறதுனால எனக்கு சிவலோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கன்னியாதானத்தை இந்த சோமசேகர சோழராஜாமன்னவர் பண்ணினார். பண்ணது கூட இல்லாமல் நிறையா பெரும் சீர் வரிசைகள்லாம் பண்ணாராம். முதல்ல காந்திமதியை தலையிலேருந்து கால் வரையும் தங்க கவசம் விட்டார், கண்ணு தான் தெரியும், உடம்பு முழுக்க தங்க நகையினால் மூடி விட்டார். பிறகு அவளுக்காக நிறைய ரத்தனங்களையும் நிறைய கோதானங்களையும் நிறைய செல்வங்களையும் மதுரையில் கொண்டு வந்து குவித்தார். யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் வித்வான்களையும் மந்திரிகளையும் கலைஞர்களையும் செல்வங்களையும் தன்னுடைய பெண்ணுக்கு சீர்வரிசையாக கொண்டு வந்து பாண்டிய தேசத்தில் சோழராஜாவானவர் சேர்த்து வைத்தார். அப்படி கன்னியாதானம் அது ஆயிற்று. பாணிகிரகணத்தை முகூர்த்தத்தில் உக்ரகுமாரன் செய்து கொண்டார். மீதி இருக்கின்ற அந்த விவாக காரியங்களெல்லாம் பெரியோர்கள் இருக்கும்படியாக அக்னி காரியங்கள்லாம் செய்தார்கள். செய்த உடனே பெண்ணும் மாப்பிளையுமா போய் முதல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரனை தரிசனம் பண்ண சொல்லிட்டு சொக்கநாதபுரம் வந்து தரிசனம் பண்ணா, இம்மையில் நன்மை திருவாரி தரிசனம் பண்ணினா, நகரவலம் வந்தார்கள். வந்து திரும்பவும் அரண்மனைக்குள் நுழைந்து தங்களுடைய மாதா பிதாக்களை உக்ரகுமாரவர்மர் தன்னுடைய புது மனைவியோடு கூட வணங்கினார் என்று பார்க்கின்றோம். இப்படி வணங்கி இனிமையாக அந்த பொழுது போய்கொண்டிருக்கிறது. அப்போ சுவாமி நினைச்சாரா, நாம் மீண்டும் கைலாசத்துக்கு எழுந்துள்ள வேண்டும், பூமியில் நம்ம வந்து சுந்தர பண்டியனாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணது போதும் என்று பெருமான் நினைத்தார். அதற்கு எஞ்சிய அந்த தர்மங்களை பண்ணணுங்கிறதுக்காக உக்ரகுமாரனை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், குமாரா நீ சிறப்பாக இந்த பாண்டி நாட்டை ஆழ்வாய் என்பதனால உனக்கு மணிமுடி கவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உடனே உக்ரகுமாரனுக்கு ஒரு மனசில் ஒரு துயரம் வந்ததான். இப்படி பண்ணிவிட்டு அப்பா காணா போயிட்டா என்ன பண்ணுறது, ரெண்டாவது இந்த ராஜ்ய பாரம் என்பது ஒரு பாரம், அந்த பாரம் இல்லாமல் இருந்தோம், இருந்தாலும் பிதாவுடைய ஆஜ்ஞையை மீறக்கூடாது என்பதற்காக மௌனமாக அவர் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது மந்திரிகளை கூப்பிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து இவனுக்கு முடிவு வைக்க வேண்டும், அதற்கு முன்பாக இவனுக்கு மூணு கிஃப்ட்டு தரப்போறேன் சொன்னார். இந்த காரனேஷன் மணிமுடி கவிப்பதற்கு முன்பாக மூன்று கிஃப்ட்டு உனக்கு தரேன், பரிசு தரேன். அந்த மூன்றும் உனக்கு எதிர்காலத்தில் பயன்படும். எப்படி பயன்படும்னா, உனக்கு நீ அறிய மாட்டாய் மூன்று பகைவர்கள் இருக்கிறார்கள். அப்படியா? எனக்கு பகைவர்களா? யாரது? தேவேந்திரன் உனக்கு ஒரு பகைவன், வருணன் உனக்கு ஒரு பகைவன், மேரு உனக்கு பெரிய பகைவன் இல்லை, ஆனால் திமிர் பிடிச்சது, சொன்ன பேச்சை கேட்காது, பாராமுகமாக இருக்கும், அடங்காப்படாது. மேருங்கிற மலை, இந்த மூணு பேரையும் நீ என்ன பண்ணணும், உன் வசமாக ஆக்கணும். அதனால உனக்கு மூணு ஆயுதங்கள் தரேன். இந்த சக்ராயுதம், தமிழில் வலை என்று பெயர், வளைந்திருப்பதனால் வலை. அது என்ன? உண்மையில சக்கரம், திருமால் கையில் இருக்கிற சக்கரம் போல இவர் கையில் ஒரு சக்கரம் வலை. ஒரு வேல் தருகிறேன், ஒரு வலை தருகின்றேன், ஒரு செண்டு தரேன். செண்டு என்பது பூச்செண்டு போல, கிளுகிழப்பு போல இருக்கிற ஒன்று, அது தருகின்றேன். எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கூறுகின்றேன். அந்த நேரத்திலும் உனக்கு வந்து நினைவூட்டுகின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்திரன் உன்னோடு போருக்கு வருவான், அப்பொழுது இந்த சக்கராதியத்தை அவன் மீது பிரயோகம் பண்ணு, அது அவன் தோற்று ஓடும்படியாக செய்யும், அவன் நீ வேண்டியதை கொடுத்து விடுவான். வருணன் உன் மீது இந்த மதுரையை அழிப்பதற்காக கடல் பொங்கும்படியாக செய்வான், அப்பொழுது கடல் பொங்கி மதுரை மாரகத்தை அழித்து விடாமல் இந்த வேலையை அந்த சமுத்திரத்தின் மீது எரிந்து விடுவாயாக, அது அந்த கடல் நீரனை உறிஞ்சி பருகிவிடும். மேருமலை நீ கேட்ட செல்வத்தை தாராமல் பாராமுகமாக கொழுப்பு பிடித்து இருக்கும், அப்பொழுது அது நோகும் வண்ணம் இந்த சிறிய செண்டினாலே அடிப்பாயாக. இந்த சின்ன செண்டினால அடித்தா அதுக்கு வலிக்குமான்னு நினைக்காத, இதில் அவ்வளோ பவர் இருக்கு. இதனால் அடித்தால் அந்த மேருமலை என்ன பண்ணும், அது உடம்பு நொந்து உன் திருவடியில் விழுந்து வணங்கி வேண்டியதை எடுத்துக்கொண்டு போ என்று தன்னுடைய கஜானாவை திறந்து காட்டும் என்று சொல்லி அந்த உக்ரகுமார பாண்டியருக்கு முடிகவித்தார். முடிகவித்து விட்டு சுமதி என்ற அந்த மந்திரியை கூப்பிட்டார். சுமதி எப்படி இருக்கிறார், மலையத்வஜனுக்கு மந்திரியாக இருந்திருக்கிறார், சுந்தர பாண்டியருக்கு மந்திரியாக இருந்திருக்கிறார், இப்போ இவருக்கு உக்ரகுமாரருக்கு மந்திரியாக இருக்கிறார். அப்படின்னா அவள்லாம் தீர்காயுசாகவும் யவ்வனமாகவும் இருந்திருக்கிறார். அந்த சுமதியை கூப்பிட்டு, நீ கல்வியும் கண்ணும் கவசமும் போல இந்த குமாரனை காத்து வருவாயாக. சாட்சாத் முருகப்பெருமான் தான் இருந்தாலும் லோகத்தில் எப்படி நடக்கணுங்கிறத சுவாமி ரோல் மாடலாக இருந்து காமிக்கிறார். ஒரு பிதா வித்வானா தன்னுடைய புத்திரன் இருந்தாலும் கூட சொந்தக்காரர்கிட்ட இந்த குழந்தையை காப்பாத்துங்கோன்னு சொல்லணும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் சொல்லிடக்கூடாது. எந்த பிதாவும் தன் குமாரன் அப்படி சொல்லக்கூடாது. அவன் பெரிய மகாவித்வானா இருக்கலாம், இருந்தாலும் குழந்தை ஏதாவது தப்பாக பேசிட்டா நீங்கள் கோச்சிக்கக்கூடாது. குழந்தை கூச்சப்படுவான், அவனுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தெரிஞ்சு செய்யுங்க என்று தன் குழந்தையை காப்பாற்றணும். அதுபோல் மந்திரி சொல்கிறார், இந்த உக்ரகுமார பாண்டியரை நீங்கள் அரசனாக ஏற்றுக்கொண்டு கல்வியும் கண்ணும் கவச்சமும் போல காத்து வாருங்கள். கல்வி எப்படி காப்பாற்றும்னா, கல்வி ஒரு ஆபத்தில் எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற அறிவினை கொடுக்கும் கல்வி. கண்ணு எப்படி காப்பாற்றும்னா, ஒருத்தன் ஒரு வேல் எறிகிறான், அந்த வேல் வருதுன்னு தெரிஞ்சால் நகர்ந்துக்கும், கண்ணு சொல்லும். இப்போ போயின்னு இருக்கோம், ஒரு வாய்க்கா இருக்குது தாண்டுன்னு கண்ணு சொல்கிறது, முள் இருக்குது காலை வச்சிடாதுன்னு கண்ணு சொல்கிறது, கண்ணு நேரடியாக சொல்லலை, பார்த்தோன்னே தெரிகிறது. அப்படி வருகின்ற ஆபத்தினை கண் உணர்ந்து காக்கின்றது. கவச்சம் எப்படி எப்படி காப்பாற்றுகின்றதுன்னா, கல்வியும் கண்ணும் கை கொடுக்காத பொழுது. நரேந்திர மோடி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுருக்கார், புல்லட் ப்ரூஃப் காரில் போகிறார். என்ன காரணம்னா, நிறைய எதிரிகள் இருக்கா, முன்கூட்டி அறிய முடியாமல் இருக்குது. எவ்வளவு சிபிசிஐடி வேலை பார்த்தாலும் அதை மீறி ஒரு ஆபத்து வரலாம். அப்படி ஒரு ஆபத்து வந்தால் பறந்து வருகின்ற ஒரு தோட்டா துளைத்த பிறகு ஆபத்து இருக்கக்கூடாது, அதனால் கவச்சம். அப்போ கல்வியும் கண்ணும் கைவிட்ட போது, காப்பாற்ற தவறிய பொழுது கவச்சம் அருகிலிருந்து காப்பாற்றும். அதுபோல் ஒரு மந்திரி என்ன பண்ணணும், ராஜாவை என்ன பண்ணணும்னா, கல்வி போலவும் நான் ராஜா எல்லாம் படித்து வச்சிருக்க மாட்டான், அவன் படிக்க வேண்டியதெல்லாம் தான் படித்து அவனுடைய கல்விக்குறையை குறையில்லாமல் தன்னுடைய கல்வியினால் நிரப்ப வேண்டும். கல்வி போல் காத்தல், அப்புறம் கண்ணை போல் காத்தல், கவச்சம் போல் காத்து வருவாயாக என்று சுமதி கையிலே ஒப்படைத்து விட்டு சுவாமி சொக்கலிங்க பெருமானுடைய திவ்ய லிங்கத்திற்குள் சென்று மறைந்தார். மீனாட்சியோட மீனாட்சி கையை பிடிச்சுன்னு என்ன பண்ணார், மீனாட்சி கையை பிடிச்சுன்னு சொக்கலிங்கத்துக்குள்ளே நினைச்சிட்டார். அதாவது சொக்கலிங்கம் என்பது மீனாட்சி சுந்தரேஸ்வரர்களுக்கே லிங்கம், அது அப்படிதான் பார்த்துட்டு சுந்தரலிங்கம் என்று தேவர்கள் பெயர் கொடுத்தார்கள். குலசேகர பாண்டியன் இந்த கோயிலை நிர்மாணித்து எல்லாம் வல்ல சித்தர் சொன்னபடி சுவாமிக்கு வலப்பால் பின்புறம் மீனாட்சியினுடைய கோயிலை நிர்மாணிப்பதற்கு முன்பாகவே சொக்கநாதர் உண்டு. அந்த சொக்கநாதருடைய லிங்கத்துக்குள்ளே மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் உண்டு. அப்படி அந்த ரெண்டு பேருமே அந்த சொக்கலிங்கத்துக்குள் சென்று புகுந்தார்கள். இச்சை தன்னால் இன்னொரு படிவம் கொள்ளும் இரிலா இன்பமூர்த்தி என்று பரஞ்சோதி மன்னர் சொல்றார். தன்னுடைய இச்சையினாலேயே அவருடைய இச்சைக்கு பெரிய மகத்துவம் உண்டு. பெருமான் விரும்பினால் அது நிகழ்ந்துவிடும். அவனுக்கு சத்திய சங்கல்பம்னு பேர். கண்ணப்ப நாயனார் 6 நாள் சுவாமி கூட இருந்தார். 5 நாளும் சுவாமிக்கு வந்து உணவு ஊட்டினார். இரவு முழுவதும் காவல் காத்தார். அந்த கொடிய விலங்குகள்லாம் பெருமானை வந்து துன்புறுத்தக்கூடாது என்பதற்காக காவல் காத்தார். அப்படி இருக்கும்போது பெருமான் உறங்குவது போல் பாசாங்கு செய்வதற்கு முன்பாக, உனக்கு உறக்கம் வந்தால் நீ படுத்துக்கவே பாம்பர், நான்லாம் படுத்துக்க மாட்டேன் பெருமானே, நான் படுத்துண்டா காரியம் தப்பாக போயிடும், நீங்கள் உறங்குங்கிறார். அப்போ ரெண்டு பேரும் நிறையா பேசியிருப்பார் இல்லையா. பேசிய பொழுது பெருமான் என்ன பண்ணார், வேதாதி சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் அந்த 5 நாளில் இவருக்கு கதையாக சொல்லிட்டார் கண்ணப்ப நாயனாருக்கு. அத்தனையும் கேட்ட அவர் தன்னுடைய திவ்ய சுரூபத்தையும் காமிச்சிட்டார். பெருமானே உங்கள் கழுத்து ஏன் கருப்பாக இருக்கு, உடம்பு முழுக்க ரோஜாப்பு மாதிரி சகப்பாக இருக்குது, இந்த கழுத்து மட்டும் ஏன் கருப்பாக இருக்குன்னு நாயனார் கேட்குறார். அப்போ சுவாமி சொல்கிறார், தேவாசுரர்கள் பார்க்கடல் கடைஞ்சது, விஷம் வந்தது, உலகர்களை காப்பதற்காக தான் அந்த விஷத்தை அருந்தியதுன்னு சொல்கிறார். சுவாமி இனிமே என்னை கேட்காம இப்படி மாட்டிக்காதீங்க, இந்த ஆபத்தான காரியமெல்லாம் இனிமேல் என்னை கேட்டுன்னு தான் செய்யணும் நாயனார் சொல்கிறார். பெருமானே அவன் கொஞ்சோண்டு இருக்கிற தங்கத்தை கூட பேங்கில் போய் லாக்கரில் வைக்கிறான், நீங்கள் கையில் இருக்கிற வில்லே வந்து தங்கத்தினால் வச்சுருக்கேன், மேருமலையே வில்லா வச்சுருக்கார். நாங்கள்லாம் வந்து சிலை என்ற ஒரு மலையினுடைய கிளையை தான் வில்லா வச்சுருக்கோம் வேடர்கள், எங்களை போல நீங்களும் வேடர் தான் போல இருக்கு, ஆனால் தங்கத்தால் இருக்கிற வில்லு பயன்படுமா பெருமானே, அது வளையுமா, தங்கத்தால் இருக்கிற வில்லை எப்படி பெருமானே பயம் இல்லாமல் இந்த காட்டில் தனியாக வச்சுருக்கேள் அப்படின்னு கேட்குறேன். உடனே சுவாமி திருப்புர சம்ஹாரம்லாம் சொல்கிறார், 30 அசுரர்களும் ஒரே காலத்தில் ஓரம்பிலாம் அழிய வேண்டும்னு வரவாங்கியிருக்கிறா, எந்த தெய்வம் ஒரு அம்பு போட்டாலும் அவர்கள் ஒருவன் மீது அம்பு பட்ட உடனேயே மற்றவங்கள்லாம் வந்து விலகி விடுவார்கள், ஆகவே யாராலும் அவர்களுக்கு அபஜயம் இல்லை தோல்வி இல்லை, நான் மட்டும்தான் அவர்களை வென்றேன்னு சொல்றார். இந்த வில்லை கொண்டு பிரணவங்கிற அஸ்திரத்தை அதில் பூட்டி அவர்களை வென்றேன். பெருமானே நீங்கள் அம்பு போடும்போது மட்டும் அவர்கள் எப்படி ஏமாந்து போய் 3 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னு கேட்குறாரு. அப்படி அவர்கள் ஏமாந்து போட்டோன்னு நான் நினச்சேன். பெருமானே நீங்கள் நினச்சா நடக்குமா, அப்படி தான் வேதம் சொல்கிறது, நான் நினச்சாலே நடக்கும், அதான் அவருடைய இச்சை, நான் நினச்சா அது நடக்கும், நான் நினச்சாதான் ஒன்று நடக்கும், நான் நினச்சா எதுவும் நடக்கும் அப்படின்னு என்னை பற்றி வேதங்கள் சொல்கிறதுப்பா, எனக்கு என்ன தெரியும், சத்திய சங்கல்பன் என்ற வேதம் சொல்கிறேன். அப்போ நாயனார் கேட்டாரா, பெருமானே பூமியில் தோன்றி 16 வயசுகள் கண்ணுக்கு இனியராக பழகுவதற்கு இனியவராக பரம பிரேம சுரூபமாக இருக்கிற நீங்கள் இப்போ தானே எனக்கு கிடைச்சிருக்கேள், நான் உங்களை முன்பே அடைய வேண்டும் என்று பெருமானே நீங்கள் ஏன் நினைக்கவில்லை என்று கேட்டாரா நாயனர். உடனே பெருமானுக்கு அன்புக்கு வசப்பட்டு கடவுளே நாயனாருக்கு பதில் சொல்ல முடியல. சுவாமி சொன்னார், எனக்கு தூக்கம் வருது. நாயனார் சொன்னார், பரவாயில்ல புறங்குங்கள். அப்போ பரமேஸ்வரன் சத்திய சங்கல்பன், இச்சை தன்னால் இன்னொரு படிவம் கொள்ளும் இரிலா இன்பமூர்த்தி, அவர் விரும்பினா என்ன நடக்கும். சிவபுராணத்தில் நாரதர் என்ன பண்ணிட்டார், ஒரு காலத்தில் மதிமயங்கி மகாவிஷ்ணுவுக்கே சாபம் கொடுத்துட்டார். எதனாலன்னு கேட்டால், பூமியில் ஒரு சுயம்வரம் வந்தது, அந்த சுயம்வரத்தில் ஒரு ராஜகுமாரி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லா ராஜாக்களும் வர, இப்போ நாரதருக்கு ஒரு ஆசை வந்தது, நான் போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு பெருமாள்கிட்ட சொன்னாரா. ஏயா நீ ஒரு தபஸ்வி, உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கேட்டாரா. இல்லை இல்லை அது ஒன்று இருந்துட்டு போட்டோமே, அந்த குறை வேண்டாம், சரி போய்க்கோ, எல்லாரோட அழகாக நான் இருக்கணும்னா திருமாலே நீர் தான் ரொம்ப அழகாக இருக்கீர், ஆகவே சுயம்வர காலத்தில் உங்களுடைய ரூபத்தை எனக்கு கொடுத்துருங்கோ, கொடுத்துட்டேன்னா எல்லாரோட என்னை பார்த்தா அழகாக தெரியும், அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, மாலையை தூக்கி என் கழுத்தில் போட்டுருவானார். ததாசுன்ட்டார் விஷ்ணு, போய் உட்காந்தார் இவர், உட்காந்தா அந்த பொண்ணு இவரை பார்த்துட்டு மூஞ்சி சுழிச்சுட்டு இன்னொத்த மேலே மாலை போட்டுடுச்சு. இன்னும் கோபம் வந்துடுத்து, நேராக வைகுண்டத்துக்கு வந்தார், என்னை ஏமாத்துட்டே, நான் கேட்டபோது சரின்னு சொல்லிவிட்டோ, இதே மாதிரி என்னை ஏமாத்திட்டே, நான் ஒன்றும் ஏமாற்றவே இல்லையே, நீ கேட்டது தானே செஞ்சேன், என்ன கேட்ட செஞ்சாள், மூஞ்சியில் உன் கண்ணாடியில் உன் மூஞ்சியை பாரு, பார்த்தார் குரங்கு ரூபமாக இருந்தது, நான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்துருக்கிறேன், அதில் இது ஒரு அவதாரம், எனக்கு குரங்கு வடிவமும் உண்டு, என் வடிவத்தை நீ கேட்டாய், எந்த வடிவம் நீ சொல்லலையே, அதில் ஒரு வடிவத்தை கொடுத்தேன், எது இம்மிடியட்லி அவைலபிளாக இருக்கோ எடுத்து கொடுத்து, உன் குரங்கு மூஞ்சியை பார்த்துட்டு வறண்டு போயிட்டான். உடனே என்ன பண்ணார், நீ இப்படி என்னை ஏமாற்றிய காரணத்தினால பூமியில் போய் பிறப்பாயாக, குரங்குகளுடைய துணையோடு நீ உன் பத்தினியை பெரும் வண்ணம் ராமாவதாரம் பண்ணு என்று நாரதர் வந்து விஷ்ணுவுக்கு சாபம் கொடுக்கிறார். கொடுத்துட்டு வருந்துறார், வருந்துறார், திருமாலே உனக்கு அடிவனாகின்ற நான் மதிமயங்கி ஏன் உனக்கே சாபம் விட்டேன் அப்படின்னு கேட்கும்போது மகாவிஷ்ணு சொல்றார், உன் மீது குற்றம் இல்லை, அது பரமேஸ்வர இச்சை, நீ மதிமயங்கி எனக்கு ஒரு சாபம் கொடுக்கணும், அதனால நான் ராமாவதாரம் எடுக்கணும், அதனால ராவண வதம் ஆகணும் அப்படின்னு சுவாமியினுடைய இச்சை, அதனால உன் மதி மயங்கியது என்று சொன்னார். அப்படி தன்னுடைய இச்சையினாலேயே அனைத்தையும் நிகழ்த்துகின்ற அந்த சொக்கநாத பெருமான் தன்னுடைய இச்சையினாலே சுந்தர பாண்டியனாக இந்த மதுரையை ஆண்டு வந்தான். பிறகு சொக்கலிங்கத்துக்குள் பிரவேசித்து ஐக்கியமானான் என்ற அளவிலே இன்றைக்கு நாம் நிறுத்திக் கொள்வோம். நமஃ பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா. ஆடகமுதிரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி, திருச்சிற்றம்பலம்.
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

மனம் பொறிபுலன்களின் மூலமாக செயல்படுகிறது. பொறிபுலன்கள் மனம் எந்த விதத்தில் இழுத்து கொண்டு செல்லுமோ அந்த விதத்தில் செயல்படுகிறது. காமம் என்பது மனத்தினுடைய செயல், ஆசை என்பது மனத்தினுடைய செயல். அந்த ஆசைங்கிறது வந்து ஒரு அனுபவத்தின் மூலமாக வருகிறது. இந்த அனுபவம் ஆனந்தகரமானது, இந்த அனுபவம் சுகமாக இருக்கிறதுன்னு மனது அதனை பிரித்து பார்க்கிறது. ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை மனம் எப்படி உணர்கிறதோ அப்படி அது ஆனந்தம் அல்லது சுகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு இன்னொரு அனுபவங்கள் அல்லது அதே அனுபவத்துக்கு மனம் ஆசைப்படுகிறது. அந்த ஆசைக்கு பேர் காமம்னு பேர். இது படித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம், அனுபவித்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு பொறி புலன் மூலமாக இந்த மனத்திற்கு உள்ளே சென்று நம்ம படித்திருக்கலாம். இப்ப நம்ம சாதாரணமா காமம் என்பதை உடற்காமம் அப்படிங்கறத பத்திதான் நம்ம சொல்லுகிறோம். எல்லாருக்கும் அனுபவித்தா இதை சொல்லுகிறார்கள் கிடையாது. இன்னொருவரை பார்க்கிறார்கள், ஒரு சினிமால பாக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த முதலறவு காட்சிகள்லாம் சினிமால வரும். சாஸ்திர பிரகாரம் அது வந்து செய்யவே கூடாது. 3 நாளைக்கு அப்புறமாகத்தான் கர்ப்பாதானம் என்று சொல்லும்படியாக மந்திரங்கள் மூலமாக அவர்கள் சேர வேண்டும் என்பதெல்லாம் விதி. இது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியது. ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம், அதுதான் ஆஹா பெரிய விஷயமாக சினிமாவில இது ஒரு பெரிய கலாச்சாரமாக சினிமா கொண்டு வந்து விட்டது. இப்ப சினிமால இருந்து வந்திருக்கிறது, இவன் சினிமாவை பார்க்கிறான், இவன் மனசுக்குள்ள கற்பனைகளை வளர்த்து கொள்ளுகிறான். இதுதான் சுககரம், இதுதான் ஆனந்தகரம் என்று நினைத்துக் கொள்ளுகிறான். இந்த ஆனந்தம் அல்லது சுகம் என்பது இவன் நினைத்த மாதிரி இல்லாவிட்டால் இவனுக்கு அது துக்கத்தை தருகிறது. இதுதான் ஒரு சுழற்சி. இந்த ஆசை என்பது எப்படி வருகிறதுனா இந்த சுழற்சி மூலமாகத்தான் வருகிறது. மன்மதன் அப்படிங்கிறவனுக்கு அதுதான். இந்த அவன் வைத்திருக்கக்கூடிய பஞ்ச பானங்கள் வேறொன்றும் கிடையாது, நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள். பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக மன்மதன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய சக்தியானது வருகிறது, மனத்தினுடைய சக்தி வருகிறது. மனத்திலே இருந்து தோன்றியவன் அப்படின்னு அதனால்தான் அவனை மனசிஜன் சித்தஜன் அப்படின்லாம் சொல்லுகிறான். மனத்திலே இருந்து வரக்கூடிய ஆசைக்கு பேரு, 5 புலன்களின் மூலமாக செயல்படக்கூடிய ஆசைக்கு பேரு மன்மதன். அப்படின்னா ரதின்னா என்ன? அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்பான். நான் ஒரு வீட்டை பார்த்தேன், நல்ல தோட்டம், அழகான நிறம், 2 மாடி வீடு, சுகமா இருக்குன்னு மனசு நினைச்சது, ஆசைப்பட்டது, அதுல ஒரு ஈடுபாடு வந்தது. அந்த வீட்டுல வேற ஏதாவது கலர் மாறினா, இது என் வீடு கிடையாது, இன்னொருத்தருடைய வீடு, அதான் முக்கியமான விஷயமே. இது என் வீடு கிடையாது, இன்னொருத்தருடைய வீடு. ஓ, இந்த பார் எவ்வளவு நல்லா இருக்கு, இந்த வீட்டுல இந்த கலர் நடிச்சா நல்லா இருக்குமோ, அங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, ஐயோ என்ன பிரச்சனை, என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல ஏதோ சாக்கடை அடைச்சுக்கிட்டு தான், அடேடே அப்படியா, இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, இந்த வீடு இப்படி இருக்கணும். அதாவது ஒரு பொருளில ஆசை ஏற்படும் பொழுது அந்த பொருள் மீது வரக்கூடிய ஈடுபாடு இருக்கிறதே, அதுக்கு பேரு ரத்தின்னு பேரு. அது கடைக்கிற வரைக்கும் இந்த ரத்தியானது இருந்து கொண்டே இருக்கும். அந்த பொருளை அடைகின்ற வரை, ஆசையை அனுபவிக்கின்றவரை இந்த ஈடுபாடு இருக்கும். இப்ப ஆசைங்கிறது போயிடுச்சு, பொருளுங்கிறது பொருளே இல்லை, அந்த பொருளே இல்லை. ஆனா ஈடுபாடு இருக்கலாம், அந்த பொருள் இல்லைன்னா இன்னொரு ஈடுபாடு இருக்கலாம். இப்ப ஆசையே போயிட்டுது, ஆசையே போயிட்டுது, எனக்கு அந்த வீடு எனக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அது போ, எம்எல்ஏ வீடுங்க, எம்எல்ஏ வீட்டை போய் நான் ஆசைப்பட முடியுமா? அப்புறம் எனக்கு வீடே இருக்க முடியாம பண்ணிட்டு வரவர். சரி, அது விட்டாச்சு. ஆனா அதே மாதிரி வீடு எனக்கு வேற ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு இருக்கும் இல்லையா? மனத்துல ஒரு விதமான அந்த நெருக்கம், ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம் இல்லையா, மானசீகமான ஒரு தொடர்பு, அதுக்கு பேரு ரத்தின்னு பேரு. இங்க ஆசை அழிந்து விட்டாலும் கூட நம்முடைய மனத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட அந்த மானசீகமான தொடர்பு அழியவில்லை, அதனால தான் ரத்தி அழியவில்லை. மனது நினைத்தது ஒரு கொடுஞ்செயலை நினைத்தது, இறைவன் மீது அந்த ஞானத்தை அடைய முடியாதபடி நம்மை மயக்குவதற்காக இந்த மனமானது நினைத்தது, இந்த பொருள்கள் மீது ஒரு ஈடுபாடு வந்தது, இப்ப பொருள் அழிந்தது, இந்த பஞ்ச புலன்களும் வயசாயிச்சு, அந்த பஞ்சேந்திரியங்களும் தளர்ந்து விடும், கிட்டத்தட்ட இறப்பு நிலைதான். காது கேட்காது, கண்ணு சரியா தெரியாது, வாயில ஒண்ணு டேஸ்ட் தெரியாது, தொட்டாலும் அடிச்சு போட்டாலும் தெரியாது. இப்ப அப்படி இருக்கிறது, அந்த வயசு வந்தாச்சுன்னு சொன்னா, ஆனா ஈடுபாடு போகாம இருக்குமோ? மீசை நிறைச்சாலும் ஆசை நிறைக்காது,
அந்த அந்த ஈடுபாடுங்கிற ரத்தி போவதில்லை. அந்த ஈடுபாடுங்கிற ரத்தி இங்கே இருக்கிறாள். மன்மதர் அழிந்துபட்டான். இப்ப இன்னொரு விஷயம் உண்டு. பார்வதியை மனம் செய்து கொள்வதற்காக சிவபெருமான் செல்லுகிறார். எப்ப போனார்? யோகியாக இருந்த பிறகு செல்லுகிறார். இன்னொரு விஷயமும் உண்டு, மன்மதன் அழிந்த பிறகு செல்லுகிறார். திருமணம் எதுக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது ராமாயணத்துல அழகான ஸ்லோகம், சகதர்ம சரீதவா இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவா பிரதீச்சசை நாம் பத்ரம் தே பாணிம் கிருஹ்ணீஷ்வ பாணினா. இது பலவிதமான கல்யாணங்கள்ல, பல கல்யாணங்கள்லயும் இதை சொல்லுவார்கள். எல்லாத்திலையும் சொல்லலைன்னா கூட இதை சொல்லுவார்கள். இந்த சீதையானவன் எம் சீதா மம சுதா, என் பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா எம்னு கிடையாது, மம சுதா சக தர்ம சரீதவா, உன்னுடைய தர்மத்திலே சேர்ந்து நடத்துவதற்காக. இல்லறம்ங்கிறது எதுக்காக? இல்லறம் என்பது அறம், வீட்டில இருந்து செய்யக்கூடிய ஒரு தர்மம். அந்த தர்மத்துக்காக ஒரு திருமணம்ங்கிறது வைத்தார்கள். இப்போ அதனுடைய நோக்கம் மாறிவிட்ட காரணத்தினாலே அதனுடைய பயனும் மாறிவிடுகின்றது. இதுதான் முக்கியமான விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. நோக்கம் சரியாக இருந்தால் பலனும் சரியாக இருக்கும். இப்ப நம்முடைய திருமணம்ங்கிற நோக்கமே மாறுகிறது. அது காமத்தினுடைய அடிப்படையிலே எழுவது கிடையாது, அது கருத்தினுடைய அடிப்படையிலே, தர்மத்தினுடைய அடிப்படையிலே ஏற்படுத்தப்படுவது திருமணம். அதனால தான் அதுக்கு மனம் அப்படின்னு சொன்னாங்க. மனம்னா என்ன? வாசனை. இந்த வாசனைங்கிறது இப்ப வர்றதில்லை, பல பிறப்புகளாக இது தொடரக்கூடியது, இப்பொழுது வரக்கூடியது. அது மட்டும் கிடையாது, கிரகஸ்த ஆசிரமம், கிரகஸ்தன் இல்லறம், வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய அறம் தர்மம் இது. அதனால தான் இங்கே காமத்துக்கு வேலை கிடையாதுங்கிறதுனால தான் காமத்தை அழித்து விட்டு, காமனை அழித்து விட்டு யோகியாக இருந்தவர் அங்கே போகி என்று சொல்லும்படியாக பார்வதியை மனம் செய்து கொள்வதற்காக செல்கிறார். இது ஒரு முக்கியமான கருத்து. இன்னொரு விஷயமும் உண்டு. இங்கே யோகியாக இருந்த சிவபெருமான் அவர்களுக்கு தான் இருந்ததை இருந்தபடி சொல்லாமற் சொல்லி விளங்க வைத்தாராம். வேற ஒன்றும் கிடையாது. அனுபவம்ங்கிறது ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. நமக்கெல்லாம் அப்படித்தான் ஆகும். எப்போ ஆசைங்கிற விலங்கு, நிகழம்னா விலங்குன்னு அர்த்தம், அந்த விலங்கு பொடி பொடியாக போன பொழுது பின் பேசா அனுபூதி பிறந்தது. அந்த அனுபவம் அப்பதான் பிறக்கும். ஆனா இங்கே அனுபவத்தை சொல்லிக் கொடுத்தார், கதை கொஞ்சம் மாறி இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சொல்லிக் கொடுத்தார். இதே நம்ம அருணகிரிநாதருடைய பார்க்கலாமே. எப்பவருக்கு அனுபவம் வந்தது? இறைவன் தடுத்து ஆட்கொண்டான். அங்கே கோபுரத்து இளையனாராக வந்து அவரை தடுத்து சாகனம்னு போனவரை, தற்கொலை பண்ணிக்க போன அருணகிரி பெருமானை தடுத்து ஆட்கொண்டு யோகமாக அவரை, போகியாக இருந்தவரை யோகியாக மாற்றினான். உலக பற்றிலேயே சுற்றி கிடந்தவரை மாற்றினான். அனுபவம் கிடைச்சதா இல்லையா? அதுக்கப்புறம் தானே ஆசா நிகழம் தூடாயினாக இப்பேற்பட்ட அனுபவத்துக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு ஒருங்கி போச்ச. இதுல ஒரு அருமையான விஷயம் உண்டு. இருட்டு போகணும், இருட்டு போகணும்னா 100 வருஷத்து ஒரு குகையில 100 வருஷமா இருட்டு இருக்கு. அதை வந்து என்ன பண்ணணும்? ஓட்டணும். 100 வருஷத்து இருட்டு சார், 50 வருஷமாவது வெளிச்சம் போட்டா தான் ஓடணும். உண்ட ஒரு சின்ன மெழுகுவர்த்தி எடுத்துட்டு போனாலே அது ஓடி போயிடும். 100 வருஷம் இருட்டா இருந்தானே, 1000 வருஷம் இருட்டா இருந்தானே, எப்ப ஓடுகிறது? வெளிச்சம் வரும் பொழுது. எப்ப வெளிச்சம் வருகிறது? இருட்டு ஓடும் பொழுது. ரெண்டும் ஒரே விஷயம் தான். இருட்டு போகிறது, சூரியனுடைய கிரணங்கள் வருகின்றன, வெளிச்சம் வருகிறது. வெளிச்சம் வந்தது, இருட்டு போச்சு. எது முன் எது பின்? அது வருகின்றது, இது போகின்றது. ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்கக்கூடிய விஷயம். ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. இங்கே இவர்களுக்கு 4 பேர்களுக்கும் நன்றாக அறமுறைத்தான் இறைவன். கல்லானின் கீழ் இருந்து அறமுறைக்கின்றான். அப்படி அறமுறைத்த எம்பெருமான் இங்கே மன்மதனையும் தகனம் செய்தான். இப்ப இன்னொரு கருத்தும் பார்க்கணும். இன்னைக்கு முக்கியமா கருத்தாகவே போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. மன்மதன் அழிந்துபட்டானா? சைவ சித்தாந்தத்துல அழிவுங்கிறது ஒரு பொருளுக்கு கிடையாது. இல்லாத ஒரு பொருள் வராது, இருக்கிற பொருள் அழியாது. 3 விதமான தத்துவங்கள் சைவ சித்தாந்தத்துல இருக்கும். பதி, பசு,
பாசம் இது அனாதி, இது என்றைக்குமே அழியாது. பதி என்கின்ற இறைவனுக்கு அழிவே கிடையாது, பசுன்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு அழிவே கிடையாது. இது வேற அது வேற, இது அத்வைதம் கிடையாது, நன்றாக நினைத்துக் கொள்ள வேண்டும். கந்த புராணத்துல கச்சியப்ப முனிவர் சைவ சித்தாந்தத்தையே பிழிந்து வைத்திருக்கிறார். சைவ சித்தாந்தத்தை கதையா பார்க்கணும்னு சொன்னா கச்சியப்பருடைய கந்த புராணம் தான் முக்கியமான ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். என்றைக்குமே அழியாத ஒரு பொருள் அது. இறைவன் அழியாதவன், அவனை போலவே ஜீவாத்மாக்களும் தனியாக இருக்கப்பட்டவை, அழியாதவை. முக்கியமான விஷயம் தான். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஜீவாத்மாவை பிணித்து பிரித்து வைக்கக்கூடிய பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் அழியாதவை, மனங்கள் அழியாதவை, இந்த மூன்றுமே அழியாது. இறைவன் இந்த இவற்றை பிரிப்பதற்காக, மலங்களை பிரித்து எடுப்பதற்காக, எப்படி தங்கத்துல நெருப்புல போட்டு தட்டுகிறோமோ அது மாதிரி தனு கரண போக புவனங்கள் என்று சொல்லும்படியாக நாளை கொடுக்கிறார். இந்த உடம்பு, அதுல இருக்கக்கூடிய கருவி கரணங்கள், இந்த உலகம், அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் என்று சொல்லும்படியாக இந்த நான்கையும் கொடுக்கிறான். நம்ம சாப்பிடுகிறோம், சாப்பாட்டைத்தான் சாப்பிடுறோம், அங்க இருக்கக்கூடிய தட்டையா சாப்பிடுறோம், தட்டுன்னு சொல்றது இல்லை. செட்டி நாட்டு பக்கத்துல எல்லாம் நகரத்தார் பெருமக்கள் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, வட்டில சாப்பிடுமாங்க, தட்டுன்னு சொல்றது இல்லை. தட்டுங்கிறதுக்கு தமிழ்ல இன்னொரு அர்த்தம் உண்டு, தட்டுப்பாடுன்னு அர்த்தம். அப்படி சொல்றதே கிடையாது, தட்டுப்பாடுங்க அவங்கிரமான வார்த்தை, அது சொல்லக்கூடாதான். வட்டில சாப்பிடு, அம்பிகாவதி பாண்டதா ஒரு பாட்டு, வட்டில் சுமந்து மாதிரி செய்ய கொட்டி கிளங்கோ கிளங்கு என்று கூவுவாள் அப்படின்னு சொல்ற மாதிரி, வட்டில் அப்படிங்கிறது பிளேட்டு, பிளேட்டையா சாப்பிடுறோம், சாப்பாட்டை தான் சாப்பிடுறோம், தனுக்கரண போக புவனங்கள் பிளேட்டு மாதிரி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை அனுபவிப்பது கிடையாது. அனுபவிப்பது எது? இது தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது ஜீவாத்மா. இது ஆனந்தம் இருக்கிறது, ஆனந்தம் இருக்கின்றது, அந்த கருவி கரணங்கள் மூலமாக நினைத்து அனுபவிப்பதாக மாயையிலே இருக்கிறது. இதுல இன்னொரு சிறப்பானது உண்டு. இந்த வட்டில்னு சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது, நகர்த்தார் பெருமக்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, வட்டில்ங்கிறது மட்டும் இல்லை, வட்டில சாவிடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அசல சாற்றாத வட்டியில மட்டும் சாப்பிடு, அசல் அப்படியே தான் இருக்கணும், வட்டியத்தான் சாப்பிடணும். இது வந்து ஒரு பெரிய நிதி கொள்கை, ரொம்ப அருமையான விஷயம். அதாவது ஒரு அசட்டை இன்னொரு அசட்டா மாத்தணும்னா அதுல இருந்து வரக்கூடிய விளைவை கொண்டு பண்ணணும், அது அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது, மாத்திடக்கூடாது. இது ஒரு விதமான நல்ல தத்துவம் அந்த இடத்துல உண்டு. ஆக இந்த தனுக்கரண போக விவரங்கள் இந்த பிளேட்டு மாதிரி, அதை அனுபவிப்பதற்காக கொடுக்கிறான் இறைவன். இந்த பசுவானது இந்த பாசத்தின் பார்ப்பட்டு அனுபவிப்பதாக நினைத்து இறைவனிடத்திலே இருந்து பிரிந்திருக்கிறது. என்றைக்குமே இவையெல்லாம் அழியாதவை, இவை அழியாதவை, எந்த பொருளுக்கும் அழிவு கிடையாது. நீங்க எந்த உதாரணம் வேணும்னாலும் எடுத்துங்க. என்னாகும், ஒரு பெரிய குடம் இருக்கிறது, குடம் மண்ணிலே இருந்து செய்யப்பட்டது, குடம் உடைந்தது, குடம் எங்கே போச்சு, மண்ணுக்குள்ள திரும்பி போச்சு, மண்ணில இருந்து குடம் வந்தது, குடம் மண்ணாச்சு. இப்ப ஒரு தங்க நகை வந்தது, எங்க இருந்து வந்தது, தங்கத்துல இருந்து வந்தது, தங்கம் எங்க இருந்து வந்தது, மண்ணில இருந்து வந்தது. நகையானது அழிக்கப்படுகிறது, எங்க போகிறது, மண்ணுக்குள்ளே போகிறது. இந்த உடம்பு வருகிறது, எங்க இருந்து வருகிறது, மண்ணுக்குள்ளே போகிறது, மீண்டும் அப்படியே சுற்றி சுற்றி வருகின்றது. இது ஒரு பெரிய சுழற்சி. இல்லாத பொருள் வரவே வராது, இருக்கிற பொருளுக்கு அழிவே கிடையாது, மாற்றம் உண்டு. இங்க மன்மதனுக்கு மாற்றம் ஏற்பட்டது. இங்க இன்னொரு ஒரு அருமையான விஷயத்தையும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அம்பிகையினுடைய லலிதோபாக்கியம் இங்கிருந்துதான் ஆரம்பிக்கும். அம்பிகையினுடைய அம்பிகை லலிதையாக லஜாத் மகா திரிபுரசுந்தரியாக வந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மன்மத தகனத்திலே இருந்துதான் ஆரம்பிக்கும். அந்த சாம்பல் தான் பண்டாசுரனாக மாறும். அந்த பண்டாசுரனை அழிப்பதற்காகத்தான் லலிதாம்பிகையாக எம்பெருமாட்டி வருகிறாள்ங்கிறது அங்கே சாஸ்திரர்களுடைய புராணமாக செல்லும். இதுக்கு அழிவே கிடையாது. அழிவு இல்லாத காரணத்தினாலே தான் இந்த மன்மதனை அனங்கனாக உயிர்ப்பிக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறார்னா என்ன அர்த்தம், இவனை மாற்றி அப்படி மறைச்சு கீழே வச்சிருந்த திருப்பி கொண்டு வந்து சேர்த்துட்டார், அவ்வளவுதான். அவன் உருவத்தோடு இருப்பதாக காணப்பட்டார், இப்ப உருவம் இல்லாம அனங்கனாக அவனை மாற்றினார், அவனை மாற்றி இருக்கிறார். இந்த கந்த புராணத்துல பலவிதமான விஷயங்கள் வரும். தாரகன், சிங்கமுகன், சூரபத்மன்
அவனை கொன்னுட்டாங்கன்னே கிடையாது, அவர்கள் இறக்கவில்லை, அழிக்கப்படவில்லை, மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்து. அதே போலத்தான் இங்க மனத்திலே இருக்கக்கூடிய அவாவை அழிக்க முடியாது.

0: அந்த கட்டையோ அல்லது செஞ்சந்தனமோ அல்லது குங்கும அபிஷேகமோ அல்லது மஞ்சளோ அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த நிறத்துக்கு அப்படியே மாறும். ஒரு புஷ்பத்தை வச்ச செவப்பான ஜபாகுஸ்மம்னு சொல்லக்கூடிய செம்பருத்தியை வைக்கும் பொழுது சகஜவேன்னு இது மாறும். அந்த வர்ண ஜாலமா இருக்கும் இந்த சிவலிங்கம் ஸ்பட்டிகலிங்கம் அப்படியே வர்ண ஜாலம் டாலடிக்கும். இருந்துட்டு போகட்டும், கண் அங்கே இருக்கும். என்ன செய்கிறோம், இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அப்படியே அபிஷேகம் ஊற்றி கொண்டே இருக்கும் பொழுது அந்த பால் நிறத்துல மாற, அந்த மஞ்சள் நிறத்துல மாற, செம்பஞ்சு குழம்பாக மாற கண் அங்கே இருக்கும். வாயானது இறைவனை நோக்கி ஸ்தோத்திரங்களிலேயே இருக்கும். நம்முடைய காதானது இந்த ஸ்தோத்திரங்களை கேட்டுக்கொண்டு மணியினுடைய ஒலியிலேயே இருக்கும். மூக்கானது இதிலே இருந்து வரக்கூடிய மலர்களினுடைய மனத்தையும் சந்தனத்தினுடைய மனத்தையும் ஊதுபத்தினுடைய மனத்தையும் நுகர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ உடம்பானது அங்கே பூஜையை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ எந்த பொறிப்புலன்களின் மூலமாக மனது செயல்படுகிறதோ, எதுக்கு காரணமா ஆசைக்கு காரணமா இருக்கோ, அது இப்ப எப்படி ஆகியிருக்கிறதுனா, சிவ பூஜை என்று சொல்லும்படியாக இந்த கருவி கரணங்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஆசையை மனத்தை என்னைக்குமே அழிக்க முடியாத இந்த ஆசைகளை நாம் மாற்றுகிறோம். இது எனக்காக கிடையாது, இந்த ஆசையை நான் என்ன செய்கின்றேன், இறைவனுக்கானதுன்னு மாற்றி கொடுக்கிறேன் இல்லையா. அழியாத ஒரு பொருளை ஒரு விஷயத்தை இன்னொரு ஆக்கத்திற்காக பயன்படுத்துகிறோம். அதுதான் இங்கே பூஜையினுடைய முக்கியமான நோக்கம். நம்ம பூஜை பண்றது எதுக்கோ இல்லை, எனக்கு காசு கொடு, பணம் கொடு, பங்களா கொடு, அதெல்லாம் கிடையாது. இந்த மனதானது ஐம்புலன்களின் மூலமாக அங்கே போய் ஒன்றுபட்டு விட வேண்டும். ஒன்றுபடும் பொழுது இறைநிலை சித்திக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, சண்டேஸ்வர நாயனார் மணலிலே லிங்கம் பிடித்து கொடம் கொடமா பால் எடுத்து அபிஷேகம் செய்கிறார். மண்ணில பண்ணக்கூடிய லிங்கம் நிக்குமா, அது ஆத்து மணல்ல பண்ணக்கூடிய லிங்கம் நிக்குமா? நின்னது மண்ணியாற்றங்கரையிலே திருச்செங்கலூரிலே. நம்ம பின்னாடி கந்தபுராணத்துல அந்த விஷயத்தையும் அந்த குமாரபுரியனுடைய தன்னையையும் பார்க்க போகிறோம். முதல்ல முருகப்பெருமான் பூஜை பண்ண இடத்துல சண்டேஸ்வர நாயனார் பூஜை செய்கிறார். யக்ஷதத்தன் என்று சொல்லும்படியாக இவருடைய தந்தையார் வந்து விசாரசர்மராக இருந்த சண்டேஸ்வர நாயனார் பூஜை செய்யும் பொழுது பால் குடத்தை எட்டி உதைத்தானா, அவர் அடி அடின்னு அடிக்கிறான், உடம்புல படவே இல்லையே, மனசெல்லாம் சிவபூஜையில இருந்தது. பால் குடத்தை எட்டி உதைத்தானா யாருன்னு தெரியல. பாதகமே சோறு பற்றியவா தோணோக்கம் என்று சாதியினும் வேதியன் தாதவனை என்று சொல்லும்படியாக மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்லுவார் ரெண்டு இடத்துல. அப்படி அந்த சண்டேஸ்வர நாயனார் தன்னுடைய தந்தை என்றும் பார்க்கவில்லை, இவனை கொன்றால் பிரம்மகத்தி வரும்னு தெரியாது, யாருன்னே தெரியாது. இருந்த கோலை எடுத்து அடித்தார் மகுவானது, கால் துண்டானது கீழே விழுந்தான், அவன் இறந்தான், இக்ஷதத்தன் இறக்குந்தான். இப்ப பார்க்கணும், மனமானது அங்கே ஒன்றுபடுகின்றது. அப்பா அடிச்சது தெரியாது, அப்பா உதச்சது தெரியாது, அப்பா திட்டியது தெரியாது, ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், சிவபெருமானுக்கு அங்கே ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் என்று சொல்லும்படியாக அஞ்சிலே ஒன்றாக பாலை கொண்டு அவர் பொழிந்து பூஜை செய்தார், அதுதான் தெரியும். இந்த மனமானது மாற்ற முடியாமல் இருக்கிறது, அந்த மனத்தை கொண்டு இறைவனை அடையக்கூடிய வழியாக செலுத்துகிறோம். இருவினை ஒப்பு சக்தி நிபாதம் மலபரிபாகம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் சைவ சித்தாந்தத்துல, அது மாதிரி மாற்றுகிறோம், மாற்றி நம்மை உயர்த்தி கொள்ளுகிறோம். எந்த ஒன்று நம்மை கீழே தள்ளுமோ அந்த ஒன்றையே தெப்பமாக பிடித்து கொண்டு நாம் மேலே செல்ல போகிறோம். அதுதான் இங்கே சொல்லி இருக்கக்கூடிய தத்துவங்கள். நம்ம இருக்கக்கூடிய ஏராளமான தத்துவங்களை பொதிந்து வைத்து கந்தபுராணமானது இங்கே சொல்லுகிறது. நாமும் அடுத்தது கதையை தொடர்ந்து கொண்டு மிச்சம் இருக்கக்கூடிய தத்துவங்களை அங்கே பார்க்க போகிறோம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு, வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ். சிவாய நமஹ்.
4: சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய

0: அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 14 முதல் சிவபிரான் கூறுகிறார், அழகிய திருமுகத்தவளே, குருவின் அனுமதியின்றி, செயலூக்கமான செயலின்றி, ஸ்ரத்தையான ஈடுபாடின்றி, நெறிமுறை வழுவாத தட்சிணையின்றி செய்யப்படும் ஜபம் என்றுமே பயன் தராது. திரு ஐந்தெழுத்தோ எனது சுரூபமே. இந்த திரு ஐந்தெழுத்தை குருவின் அனுமதி பெற்று செயலூக்கத்துடன், மிகுந்த ஈடுபாடுடன், உரிய தட்சிணையோடும் சேர்த்து ஜபிக்கப்படுமானால் அது மந்திர சித்தியை தரும். அதனால் பெரும் பயனும் கிடைக்கும். சீடனானவன் முதலில் உயர்ந்ததோர் ஆசிரியரை, அதாவது குருவை தேட வேண்டும். அவ்வாசிரியர் ஜபத்தை குறைவின்றி செய்தவராகவும், நற்குணங்களுக்கு இருப்பிடமாகவும், தியான யோகம் நன்கறிந்து அதை அனுஷ்டிப்பவராகவும், நல்லதொரு அந்தணராகவும் இருக்க வேண்டும். அம்மாதிரியான குருவை நாடி மன தூய்மையுடன் அவருக்கு பணிவிடை செய்தல் வேண்டும். அச்சீடன் மனோ வா காயம் மற்றும் தனது செல்வத்துடன் உரிய முறையில் குருவை பூஜிக்க வேண்டும். செல்வ செழுமை இருக்கும் சீடனாயில் தன் குருவிற்கு யானை, குதிரை, ரதம், ரத்தனங்கள், பூமி, வீடு முதலியன வழங்கலாம். தன் காரியம் பயன்பெற வேண்டுமெனில் அவன் தனது செல்வத்தை தானம் செய்வதில் கடிமித்தனம் செய்யாதிருக்க வேண்டும். பின் தன்னைச் சேர்ந்த அனைத்து பொருள்களோடு தன்னையே குருவின் திருவடி தாமரைகளில் அர்ப்பணிக்க வேண்டும். இவ்வாறு எவ்வித வஞ்சனையுமின்றி தன்னால் இயன்றவரை குருவை பூஜித்தல், அவரிடம் இருந்து மந்திரத்தையும் அதற்கான வழிமுறைகளான அறிவையும் உபதேசத்தின் வழியாக பெற வேண்டும். இவ்வாறாக பூஜிக்கப்பட்ட குரு தன் சீடனுக்கு மந்திரோபதேசம் செய்ய வேண்டும். அச்சீடனோ ஒருவருட காலமாவது தன் குருவிற்கு பணிவிடை செய்திருக்க வேண்டும். அவ்வாறு பணிவிடை செய்வதில் ஆர்வம் கொண்டவனாக, நான் என்கிற அகங்காரம் அற்றவனாக, உபவாசம் இருந்து நீராடி தூய்மை பெற்றவனாக இருக்க வேண்டும். மேலும் திரும்பவும் விசேஷமான தூய்மைக்காக உயர்ந்த தூய்மையான திரவியங்களை கலசத்தில் இட்டு அதில் நீரை வார்த்து, அதை மந்திரங்கள் கூறி சுத்தி செய்து, அதை புண்ணியாகவாசன நீரால் சீடனை நீராடச் செய்ய வேண்டும். பின் சந்தனம், வஸ்திரம், புஷ்ப மாலைகள் ஆகியவற்றால் அலங்கரித்து அங்கு குழுமியுள்ள அந்தன பெருமக்களை பூஜிக்கச் செய்து அவர்களது ஆசி பெற வேண்டும். பின்னர் சமுத்திரக்கரை, நதிக்கரை, மாட்டுக்கொட்டகை, தேவாலயம் மற்றும் ஏதாவது ஒரு தூய்மையான இடத்திலோ அல்லது தனது வீட்டிலோ சுப திதியில், சுப நட்சத்திரத்தில், தோஷமற்ற யோகத்தில், நல்லதொரு காலத்தில் அச்சீடனுக்கு தனிமையில் இறைவரது அருள் வேண்டி முறைப்படி சிவஞானத்தை உபதேசிக்க வேண்டும். மந்திரத்தை உபதேசிக்கும் போது மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மெதுவாக வலது காதில் உபதேசித்து சீடனை திரும்ப திரும்ப அம்மந்திரத்தை உறக்கச் சொல்லச் செய்ய வேண்டும். பின், உனக்கு மங்களம் உண்டாகட்டும், நல்லன உண்டாகட்டும், சோபமான கல்யாணம் உண்டாகட்டும், நீ அனைவரிடமும் அன்புடன் இரு என்று ஆசி வழங்க வேண்டும். சிவம் சாஸ்து, சுபம் சாஸ்து, சோபனோஸ்து, பிரியோஸ்த்விதி ஏவம் தத்யாத் குருர் மந்திரம் ஆஜ்யாம் செய்வ ததப்பராம். இவ்வாறு குருவிடமிருந்து மந்திரத்தையும் தீட்சதையையும் பெற்ற சீடன் மனதை ஒருநிலைப்படுத்தி சித்தி பெற வேண்டும் என்கிற உறுதியோடு புறச்சரண முறைப்படி தினமும் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். மந்திர சித்தி பெறும் பொருட்டு தினமும் 1008 முறைக்கு குறையாமல் அம்மந்திரத்தை உயிருள்ளவரை உருவேற்ற வேண்டும். இவ்வாறு ஒருநிலைப்பட்ட மனதுடன் திரு ஐந்தெழுத்தை ஜபிப்பவன் உயர்ந்த கதியை பெறுவான். எவன் ஒருவன் மன அடக்கம் புலனடக்கத்துடன் பகல் உணவை தவிர்த்து இரவு மட்டும் உணவு ஏற்று மந்திரத்தில் உள்ள எழுத்துக்களுக்கு 1,00,000 வீதம் 4 முறை ஜபிப்பானோ அவனை புறச்சரணை செய்தவனாக கூறுவர். புறச்சரணம் என்பது ஒரு மந்திரத்தை 1,00,000 வீதம் ஜபம் செய்து அதில் 1/10 ஹோமம் செய்து அதில் 1/10 தர்ப்பணம் செய்து அதில் 1/10 மார்ஜனம் அதாவது புரோக்ஷணம் செய்து அதில் 1/10 அண்டனர்களுக்கு உணவு படைத்தவர்கள் ஆசி பெறுவதாகும். இம்மாதிரி புறச்சரணம் செய்து முடித்த பின்பும் தினம் தவறாமல் அந்த ஜபத்தை செய்து வருபவனுக்கு இணையாக எவரும் இல்லை. அவன் சித்திகளை பெற்றவன் ஆவான், சித்திகளை தருபவனாகவும் ஆவான். சாதகன் நன்கு நீராடி நல்லதொரு தூய்மையான இடத்தில் முறைப்படி ஆச்சரம் அமைத்துக் கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி தன் இதய கமலத்தில் சிவனையும் இறைவியையும் தன் குருவையும் நினைத்து தியானித்த வண்ணம் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு மௌனமாக எரித்தல் மற்றும் நனைத்தல் என்பன மூலமாக 5 தத்துவங்களையும் சோதனை செய்து ஜபிக்க வேண்டிய மந்திரத்தின் ஞாசங்களை செய்ய வேண்டும். அதன்பின் பிராணன் அபானன் என்கிற வாயுக்களை தன்வசமாக்கிக் கொண்டு நம் இருவரையும் தியானித்து பின் மந்திரத்திற்கான ரிஷி, சந்தஸ், தேவதை, பீஜம், சக்தி, கீழகம் முதலியனவற்றையும் முறைப்படி செய்து பின் மந்திரத்தினால் குறிப்பிடப்படுகின்ற பரமேஸ்வரனான சிவபெரும்பொருளை தியானித்த வண்ணம் திரு ஐந்தெழுத்தை ஜபிக்க வேண்டும். மானசீகமாக செய்யும் ஜபமே மிக உயர்ந்தது. உதடு அசையுமாறு செய்வது மத்தியமம். வாச்சிகமாக உரத்து சொல்வது குறைந்ததான நிலையாகும் என்பது ஆகம வித்வான்களின் கருத்து. வாச்சிக ஜபம் என்பது மந்திரத்தின் எழுத்துக்களை குரில் நெடில் என்பதற்கேற்ப உறக்கவோ மென்மையாகவோ பிறர் கேட்கும்படி சொல்வது. உபாம்சு அதாவது உதட்டளவில் உபாம்சு என்கிற முறையில் நாக்கு மட்டும் புரளும் அல்லது மிக மிக மெல்லிய குரலில் பிறல் காதில் தெளிவாக கேட்கப்படாத மாதிரி ஜபிப்பது மானசீகமான ஜபம் என்பதில் ஓதக்கூடிய மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தையும் அல்லது பதத்தையும் அதாவது சொல்லையும் அதன் பொருளையும் நன்கு தியானித்த வண்ணம் வேறொரு சிந்தனையின்றி மனதிலேயே அம்மந்திரத்தை ஜபிப்பது ஆகும். வாக்கால் சொல்லி ஜபிப்பது ஒரு பங்கு பயனை தரும். ஆனால் உதடு மட்டும் அசையுமாறு செய்யப்படும் உபாம்சு ஜபம் 100 மடங்கு பயனை தரும். மானசீகமாக செய்யப்படும் ஜபமோ 1000 மடங்கு பயனை தரும். ஆனால் சகர்ப்ப ஜபம் அதை விட 100 மடங்கு அதிக பலனை தரும். பிராணாயாமத்தோடு அதாவது காற்றை அடக்கி நிறுத்தி மனம் அலையாதபடி செய்யப்படும் ஜபமே சகர்ப்ப ஜபம் எனப்படும். அவ்வாறு பிராணாயாமம் செய்து மூச்சை அடக்காமல் செய்யப்படும் அகர்ப்ப ஜபத்திலும் ஆரம்பத்திலும் முடிவிலும் பிராணாயாமம் செய்வது சிரேஷ்டமே ஆகும். மந்திரத்தின் பொருள் அறிந்தவன் பிராணாயாமம் செய்யும் போது 40 முறை மந்திரத்தை தொடர்ந்து நினைக்க வேண்டும். இவ்வாறு செய்ய முடியாதவன் தன் சக்திக்கு முடிந்தவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முறை மந்திரத்தை மானசீகமாக செய்யலாம். 5 முறையோ 3 முறையோ என் 1 முறையாவது பிராணாயாமம் செய்ய வேண்டும். சகர்ப்ப அகர்ப்ப பிராணாயாமங்கள் இரண்டிலும் முதலாவதான சகர்ப்ப பிராணாயாமமே சிறந்தது. தியானத்தோடு ஒருநிலைப்பட்டு செய்யப்படும் ஜபம் 1000 மடங்கு அதிக பலனை தரும். இதுவரை நான் கூறிய வாசிகம், உபாம்சு, மானசிகம், சகர்ப்பம், அகர்ப்பம் என்கிற 5 வகை முறையில் ஏதாவது ஒரு முறையை கை கொண்டாவது திரு 5 எழுத்தை ஜபிக்க வேண்டும். விரல்களில் எண்ணி ஜபம் செய்வது 1 மடங்கு பயனை தரும். ரேகைகளில் எண்ணி ஜபிப்பது 8 மடங்கு உயர்வு. துளசி மணிகளால் கட்டப்பட்ட மாலையால் எண்ணுவது 10 மடங்கு அதிக பயனை தரும். சங்குமணி மாலை 100 மடங்கும், பவளமணி மாலை 1000 மடங்கும், முத்து மாலை 1,000,000 மடங்கும், தாமரை மணி மாலை 10,000,000 மடங்கும், பொன்மணி மாலை 1,000,000,000 மடங்கும் பயன் தரும். கர்ப்பை புல்லால் செய்த முடிச்சுகள் கொண்ட மாலையும் ருத்ராட்ச மாலையும் எண்ணிலடங்காத அளவு பயனை தரும். 30 ருத்ராட்ச மணிகள் கொண்ட மாலையால் ஜபிப்பது தனத்தை தரும். 27 மணிகள் கொண்ட மாலை புஷ்டியை தரும். 25 மணிகள் கொண்ட மாலை முக்தி அளிக்கும். 15 ருத்ராட்ச மணிகள் கொண்ட மாலை அபிசார காரியங்களில் பயனை தரும். ஜபிக்கும் போது கட்டை விரலால் எண்ணுவது முக்தி அளிப்பது, ஆட்காட்டி விரலால் பகை கெடுப்பது, பெருவிரல் பணமளிப்பது, மோதிர விரல் அமைதியை தருவது. 108 மணிகள் கொண்ட மாலை மிக மிகச் சிறந்தது. 100 மணிகள் கொண்ட மாலை உயர்ந்தது. 50 மணிகள் கொண்ட மாலை மத்தியமம். 54 மணிகள் கொண்ட மாலை மனதை கவரக்கூடியதும் உயர்ந்ததும் ஆகும். இம்மாதிரியான மாலைகளை கொண்டுதான் ஜபம் செய்ய வேண்டும். ஜபம் செய்யும் போது அது ஒருவருக்கும் தெரியக்கூடாது. சுண்டு விரல் அக்ஷரணி அதாவது ஜபத்தின் பயனை குறைக்காதது எனப்படும். சுண்டுவிரல் அக்ஷரணி எனப்படும், அதாவது ஜபத்தின் பெயரை குறைக்காதது. ஆகவே ஜபத்திற்கு மங்களமானது. மற்ற விரல்களில் கட்டவிரல் கொண்டு எண்ணி ஜபிக்க வேண்டும். ஏனெனில் கட்டை விரலினால் எண்ணாமல் ஜபித்தல் பயனை தராது. வீட்டிலிருந்து ஜபித்தல் 1 பங்கு பயனை தரும். மாட்டு கொட்டகையில் ஜபிப்பது 100 மடங்கு பயன் அளிப்பது. காட்டில் அல்லது நந்தனவனத்தில் ஜபிப்பதன் பயன் 1,000 மடங்கும். மலை முகடிகளில் ஜபித்தால் 10,000 மடங்கும். நதிக்கரையில் 1,000,000 மடங்கும். தேவாலயங்களில் 1,000,000,000 மடங்கும். சிவ சந்நிதியில் ஜபித்தால் அது எண்ணிலடங்கா மடங்கும் பயனை தரும். சூரியன், அக்னி, குரு, சந்திரன், தீபம், நீர், அந்தனர், பசுமாடு இவைகளுக்கு அருகில் செய்யும் ஜபமே உயர்ந்தது. கிழக்கு நோக்கி ஜபித்தல் பிறரை வசப்படுத்தும். தெற்கு நோக்கி ஜபித்தல் அபிசார பிரயோகத்தில் பயனளிப்பது. மேற்கு நோக்கி ஜபிப்பது தனம் தரும். வடக்கு நோக்கி ஜபிப்பது மனச்சாந்தியை தரும். சூரியன், அக்னி, அந்தனர், தெய்வ சந்நிதிகள், உயர்ந்த மனிதர்கள் ஆகியோருக்கு முதுகை காட்டிக் கொண்டு ஜபம் செய்யக்கூடாது. தலைப்பாகை அணிந்து கொண்டும் சட்டை அணிந்து கொண்டும் உடலில் துணியின்றி திறந்தமேனியோடும் தலைவிரித்துக் கொண்டும் கழுத்தில் துணியை சுற்றி கொண்டும் கைகளில் அழுக்குடனும் உடல் தூய்மையின்றியும் அழுது கொண்டும் எப்பொழுதும் ஜபம் செய்யக்கூடாது. ஜபம் செய்யும் போது கோபம், திமிர், தும்மல், துப்புதல், கொட்டாவி விடுதல், நாய், கீழான மந்திரர்களை காண்டல் ஆகியவை கூடாது. ஒருவேளை அவ்வாறு நேர்ந்தால் ஆச்சரணம் செய்து இறைவனை நினைக்கவும். ஒளிரும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை பார்க்கவும் அல்லது பிராணாயாமம் செய்யவும். ஆசனத்தில் அமராமல் தூங்கிய வண்ணமோ நடந்து கொண்டோ நின்று கொண்டோ ஜபிக்க கூடாது. சந்துகளிலோ நடைபாதைகளிலோ தூய்மையற்ற இடங்களிலோ இருட்டிலோ ஜபிக்க கூடாது. கால்களை விரித்துக் கொண்டோ முட்டி போட்டுக் கொண்டோ குக்குடாசனத்தில் அதாவது கோழி போல் அமர்ந்திருக்கும் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டோ வாகனத்தில் போய்க் கொண்டோ படுக்கையில் அமர்ந்து கொண்டோ மனக்கவலையில் ஆழ்ந்திருக்கும் போதோ ஜபிக்க கூடாது. முடிந்தால் இவ்வாறான வழிமுறைகளை தவிர்த்து ஜபம் செய்க. சக்தியற்றவர் சில நியமங்களை விட்டும் ஜபிக்கலாம். இவ்விதிமுறைகளில் பல சொல்வதால் பயனில்லை. சுருங்கச் சொல்கிறேன் கேள். ஆச்சார அனுஷ்டானங்களை விடாதவன் தூய்மையான மனதோடு ஜபம் செய்து மேன்மையை அடைகிறான். ஆச்சாரமே முதன்மையான அறநெறி. அதுதான் பெருந்தனம், அதுதான் உயர்ந்த வித்தை, அதுதான் உயர்ந்த நெறிமுறை. ஆச்சாரமற்றவனை உலகம் தூற்றும், புற உலகிலும் சுகமில்லை. ஆகவே அனைவரும் ஆச்சார சீலர்களாக, அதாவது ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆச்சார பரமோ தர்மஹ, ஆச்சார பரமம் தமம், ஆச்சார பரமம் தனம். ஆச்சார பரமோ தர்மஹ, ஆச்சார பரமம் தனம், ஆச்சார பரமாவித்யா, ஆச்சார பரமாகதிகி. ஆச்சாரஹீன புருஷோ லோகே பவதி நிந்திதா. பரத்ரச சுகீன ஸ்யாத்தஸ்மாதசா மாதசாரவான் பவேத். பரத்ரச சுகி ந ஸ்யாத்தஸ்மாதாசாரவான் பவேத். வேதமறிந்த சான்றோர்கள் வேதங்கள் சாஸ்திரங்கள் ஆகியவற்றில் எந்த வர்ணத்தாருக்கு எந்த கர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற வரைமுறைகளை வகுத்துள்ளதோ அந்த வரைமுறைகளுக்கு உட்பட்டு அந்தந்த வர்ணத்தார் அவரவர்களுக்கான கர்மங்களை செய்ய வேண்டும். அதுதான் அவருக்கான சதாச்சாரம், அதாவது நல்லொழுக்கம். சான்றோர்கள் அந்நெறிமுறைகளை கடைபிடித்தனர். ஆகவே அதை நல்லொழுக்கம் என்கின்றனர். நல்லொழுக்கத்திற்கான மூல காரணம் ஆஸ்திகம் என்கிற ஆன்மீக நம்பிக்கை. ஆன்மீகமான ஒருவன் ஏதோ தவறுதலாக அறியாமையினால் ஒருவேளை தன் அறநெறி தவறுவான் ஆகினும் அதனால் அவன் தாழ்மையை அடைய மாட்டான். ஆகவே என்றென்றும் ஆஸ்திகத்தை கை கொள்ள வேண்டும். எவ்வாறு இவ்வுலகத்தில் செய்யப்படும் நற்செயல்கள் நற்பயனையும் தீச்செயல்கள் தீய பயனையும் தருகின்றதோ அதே போல பரலோகத்திலும் தரும் என்கிற பெரும் நம்பிக்கையே அஸ்திகம் எனப்படும். ஒழுக்கம் கெட்டவன், நிலை தவறியவன், கீழ்மகன் ஆகியோர்களும் மேநிலை பெற கலியுகத்தில் திரு ஐந்தடத்தை தவிர வேறு துணையில்லை. ஒழுக்கம் கெட்டவன், நிலை தவறியவன், கீழ்மகன் ஆகியோர்களும் மேநிலை பெற கலியுகத்தில் திரு ஐந்தடத்தை தவிர வேறு துணையில்லை. நடந்து கொண்டோ, நின்று கொண்டோ, மனம் போனபடி ஏதாவது ஒரு செயல் செய்து கொண்டோ, ஆச்சாரமின்றியோ ஆச்சாரத்தோடோ எப்படியாகினும் இத்திரு ஐந்தடத்தை கூறி ஜபிக்க வேண்டும். அம்மந்திரம் பலன் அளிக்காமல் போகாது. புலைஞன், மூர்க்கன், முட்டாள், நிலை தவறியவன், மரியாதையற்றவன், தாழ்ந்தவன் போன்ற யாராக இருந்தாலும் இத்திரு ஐந்தெழுத்து ஜபம் பயனற்றதாகாது. என் நிலையில் இருந்தாலும் என்னிடம் பக்தி கொண்டவன் ஆனால் அவனுக்கு இம்மந்திரம் அனைத்து நலன்களையும் அளிக்கும். பக்தியற்றவனுக்கு நன்மை தராது. அன்பானவளே, திரு ஐந்தெழுத்து ஜபிக்க நாள், நட்சத்திரம், லக்னம், திதி, யோகம் முதலியவற்றை பார்க்க வேண்டாம். இத்திரு ஐந்தெழுத்து தூங்கு மூஞ்சி அல்ல, எப்பொழுதுமே விழித்திருப்பது, பகைமையே அறியாதது. இது எப்போதும் சுசித்தமானது, சித்தமானது, சாத்தியமானதும் கூட. மந்திர சித்தி பெற்ற குருவிடமிருந்து பெற்றால் அது சுசித்த மந்திரம் ஆகும். சித்தி கைவரப்பெறாத குருவிடமிருந்து பெற்றால் அது சித்த மந்திரம் ஆகும். எது குருவிடமிருந்து பெறாமல் பரம்பரையாக கிடைத்ததோ அம்மந்திரம் சாத்திய மந்திரம் ஆகும். எவன் ஒருவன் என்மேல், குருவின் மேல், மந்திரத்தின் மேல் அளவு கடந்த ஈடுபாடு, அதாவது ஸ்ரத்தை கொண்டவனோ அவனுக்கு கிடைத்த அம்மந்திரம் குருவின் மூலம் கிடைத்தாகும். கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அது நிச்சயம் அவனுக்கு இகபர நலன்களை, அதாவது இகபர சித்திகளை அளிக்கும் என்பதில் ஐயமே இல்லை. ஆகவே அதிகாரி, அதாவது தகுதி உடையவன் நியமத்தை வேண்டும். நியமத்தை வேண்டும். மற்ற மந்திரங்களை விடுத்து அறிஞனான ஒருவன் மிக மிக உயர்ந்ததான திரு ஐந்தெழுத்து மந்திரத்தையே ஏற்க தகுந்தவன். மற்ற மந்திரங்கள் சித்தியை பெற்று தந்தன என்பதற்காக இம்மந்திரமும் சித்திக்காக வேண்டுவது என்பது இல்லை. இத்திரு ஐந்தெழுத்து சித்தி பெற்றுவிட்டால் மற்ற மந்திரங்கள் தானாகவே சித்தியை பெற்றுவிடும். இறைவியே, எவ்வாறு மற்ற தேவதைகளை பெற்றாலும் என்னை பெற முடியாதோ அதே போலத்தான் என்னை பெற்றுவிட்டாலும் அல்லது மற்ற தேவதைகளும் தானாகவே பெறப்பெற்று விடுகிறார்கள் அல்லவா? இந்த நியாயம்தான் மற்ற மந்திரங்களுக்கும் மற்ற மந்திரங்களுக்கு சில குறைகள் உண்டு. இதற்கு அதெல்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா? இம்மந்திரம் ஒருவனது ஜாதி முதலியவற்றை கணிசிப்பதில்லை. சிறிய சிறிய அற்ப பயன்களுக்காக இம்மந்திரத்தை உபயோகிக்க கூடாது. ஏனெனில் இம்மந்திரம் பெரும் பயனை, முக்தியை அளிக்க வல்லது. உபமன்னி கூறுகிறார் யதுநந்தனா, முத்தனிச்சூலம் ஏந்திய சிவபெரும்பொருளே, மூலகங்களும் நன்மை பெற வேண்டிய இறைவியான பார்வதி பிராட்டிக்கு இத்திரைந்தெடுத்தின் பெருமை, வழிமுறை முதலியவற்றை கூறினார். ஆகவே எவன் ஒருவன் ஒருநிலைப்பட்ட பக்தி பாவத்தோடு இக்கருத்துக்களை கேட்கிறானோ, சொல்கிறானோ, அவன் அனைத்து பாவங்களின்றும் விடுபட்டு உயர்ந்த பெருநிலையை பெறுவான்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: காருண்யத்து இரங்கல். காருண்யத்து இரங்கல் எனப்படுவது இறைவனுடைய கருணைக்காக மாணிக்க வாசகப் பெருமான் உருக்கத்துடன் வேண்டுமாறு பாடப்பட்டதே இப்பகுதியாகும். தரி

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஆனந்த பரவசம். ஆனந்த பரவசம் என்பது பேரின்ப பெருமகிழ்ச்சி ஆகும். சீவனாகப்பட்டது நிலை பேருடைய சிவத்திலே நிலைத்து சிவானந்த வெள்ளத்திலே மூழ்கி பேரின்ப பெருமகிழ்ச்சி அடைவதே ஆனந்த பரவசம் என்னும் இப்பகுதியாகும்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

பக்கமே ஆனந்தாதீதம் என்பனவாகும். பேரின்பமாகிய சிவ இன்பத்தை முழுமையாக அறியவும் உணரவும் சொல்லவும் இயலாதது. ஆதலால் உணர்ந்து சுவைக்கத்தக்க பேரின்பத்தினை இயன்ற அளவிற்கு அனுபவச் சொல்லின் மூலமாக பாடுவதே ஆனந்தாதீதம் என்னும் இப்பகுதியாகும்.

திருவெம்பாவை திரு அண்ணாமலையில் அருளியது, சக்தியை வியந்தது. மார்கழி மாதத்திலே பெண்கள் ஒருவரை ஒருவர் துயில் நீக்கி குழுவாகச் சென்று நீராடிய பின் சிவபெருமானது மேன்மையை போற்றி புகழ்வதாக அமையப்பெற்றது. உமையம்மையே மகளிருக்கு எல்லா நலன்களையும் அருளுபவளாக திகழ்வதால் அம்மையை பாவையாக பாவித்து அவளுடைய பண்புகளை வியந்து போற்றுவதே சக்தியை வியந்தது. இது 20 பாடல்களை கொண்டதாகும்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிவாலயம் சிவபெருமான் எழுதி ஆகமப்படி கட்டினது, மற்ற சமயத்திலுடைய ஆலயம் எல்லாம் அது மனம் போல கட்டினது, இப்படி கட்டினா சௌரியமா இருக்கும் அப்படி கட்டினா சௌரியமா இருக்கும்னு கட்டினது. சிவாலயம் சிவபெருமான் எழுதி வச்சா ஆகமத்துல சிவாகமத்துல சொன்னபடி அந்த ஆகம அமைப்பு கோயில் அமைப்பு, சிவாகமத்துல சொன்னபடி ஆலய அமைப்பு பூஜை நித்திய நைவித்திய தானிய உச்சராஜ கும்பாபிஜயம் சக்கரம் சிவாகமத்துல சொன்ன முடியும். அதனால ஆகமம் ஆகினென்று பண்ணிப்பான் ஆகினாரே. இப்படி அதுக்கு மேல இந்த இடவதேவர் தோற்ற முச்சிலம்பு விடுமதனை முடதி எங்க நாளித்த முதல்வர் சில்ல சில்லம்பு சில்லம்பு புஷ்பபாதங்களை விட்ட மன்மதனை புஷ்பபாதம் போட்டாங்க சாமி மேல அந்த மன்மதனை முளரியம் கண்ணால் எரித்த முளரியம் நெத்தி கண்ணால் எரித்த முதல் வேற சொச்சிலம்பு குக்குளிய பொருள் நிறைந்த சொல் நிறைந்த வேதத்தை சிலம்பாக நின்றுக்கிறார். வேதமே சிலம்பு சிவபெருமானுக்கு காலம் சொச்சிலம்பு புக்கொழிய தோலை வாரத்துடனே கருணாமணி ஒரு வாரத்துடைய தோற்றம் செய்யும் உச்சிலம்பு நிகழ்மீனி விடையிடவர் பெருத்து தோற்றமாக விளங்குகின்ற மேருமலை போன்ற மேனி உடையதாக இருக்கிற விடை விடை என்பது அந்த காரணம். சிவபெருமான் ரெண்டு மாடு வச்சிருக்கார், ரெண்டு மாடு, ஒரு மாடு முன்னே இருந்தது, பின்னால ஒரு மாடு இருந்துச்சு. பின்னால வந்த மாடு ஆறு, பின்னால வந்த மாடு மகாலட்சுமி. கடகதியும் பரிமாவும் தேருமுகம் தேராதே இடவம் உகந்து ஏறினவாறு எனக்கறிய எங்கடி தடமதிகள் அவன் ஒன்றும் தடலித்த அண்ணாளி இடவமதாய் தாங்கினான் திருமாலான் அறவிடை முதல் இருக்கிறது அறவிடை, பின்னால திருமால் என்பது மாலு விடை. நிகர்மீனை விட இடவ தனித்தேவர் மிடின் மாணிக்க பொற்சிலம்பு கிண்கிணிகள் புனைவுதொரு கடகளில் போற்றம் செய்வான். அதனால அந்த இடவதேவர் மாணிக்க முதலான நவரத்தனங்களை அணிந்த அந்த காலில் மாட்டுக்கு காலில் என்ன பணக்கார விட்டு மாடு அந்த மாட்டுக்கு சில ஆவணங்கள் போன இருப்பதாக சித்திரத்தில் இருக்கிறது, அந்த உருவத்திலையும் இருக்கும். நம்ம மாடு மாதிரி இல்லை. பொற்சிலம்பு கிண்கிணிகள் புனைவுதொரு கடகளில் போற்றம் செய்வான். அந்த இடவதேவருடைய திருவடியை அந்த காலை போற்றம் செய்வோம். அது மேலதானே அவர் ஏறி வருவார், அது மேலதானே அவர் சிவபெருமான் வந்து ரதத்துல எல்லாம் ஏறதில்லை, யானையில ஏறதில்லை, குதிரையில ஏறதில்லை, ஏசி கார்லயும் ஏறதில்லை, பின்னதுல வருவார், மாட்டு மேலதான் வருவார்.

0: உடைய நவியோர் வேத மோதி வெண்ணி வெண்ணி வேத மோதி வெள்ளி ஊதன் உடம்புரிய வருவார். வேத மோதி வெண்ணூர் பூண்டு வெள்ள எழுந்தேறி பூதஞ்சூல பொரிய வருவார். அந்த மாட்டு மேல சாமி எழுந்துருவா அந்த காட்சி எப்படி இருந்து தெரியுமா? அப்படி பாத்துருக்கீங்களா? சாமி மேல உற்சவ மூர்த்தியா வரும்போது என்னமா இருக்கு தெரியுமா? அருமை. அப்படி இடவன் வந்து போகிறான். அந்த மாடு வாங்கி எவ்வளவு நல்லாச்சு தெரியுமா? சிவரவன் வாங்கி அந்த மாடு வாங்கி சந்தையில வாங்கல, நம்ம மாதிரி சந்தை வாங்க சந்தையில வாங்கின மாடல், தர்மமே அது வாகனமாகும். தர்மமே இந்த மாதிரி உருவப்படுத்து வாகனமாகும். தர்ம விட அறவு அது வயசு எவ்வளவு அறவு அளவில்லாத வயசாச்சு. ஏதாச்சும் கிளமா போச்சா இருதா போச்சா இல்ல காளையாவே இருக்கும். மழவிடையாருக்கு மழவுன்னா இடம் மழவிடையாருக்கு வழிவடியாளாய் மனஞ்சீகி புற திருப்பல அப்படி இடபதேவருக்கு தோத்தரா. அது மாதிரி துவாரக பாலகருக்கு தோத்தன துவாரக பாலகர் துவாரக பாலகர் துவாரக பாலகர் துவாரக பாலகர்னா சுவாமியினுடைய அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாலும் ரெண்டு பேர் இந்த பக்கம் ஒரு ஆளு இந்த பக்கம் ஒரு ஆளு ஒரு ஆளு இப்படி காட்டி விட்டுப்பான். ஒருத்தர் இன்னொருத்தர் இல்லையம்பா ஒண்ணுக்கு மேல வேற இல்ல எது சிவனுக்கு மேல யாரும் இல்ல கடவுள் ஒருத்தர் கடவுள் ஒருத்தர் கடவுள் எத்தனை இருக்க ஒண்ணுதான் சிவனோடு உக்கும் தெய்வம் தேடி ஒருத்தன்
1: ஒருத்தனையும் மாணிக்கவாசன் ஒருத்தனே உன்னை ஓலமிட்ட ஒருத்தன் ஒரு சொல்வார் ஒருத்தனே உன்னை ஓலமிட்டது உலகமாக தேடி இருந்தார் என்பார். ஒருத்தர் அவன் சமாதான வேற யாரும் இல்லாமையினாலும்
0: தனியாள் அந்த விவாதவாதி தரலாற்றம் தவலாற்றம் நிச்சயம் மாலின்னு மூணு பேர் அசுரர்கள். அந்த மூணு பேர் திருவருமானத்துல வரத்தப்பட்டார். வரம்னா சரியான பெரியவர் அந்த திரிபுரத்தோடு
1: தரலாற்றம் கமலாற்றம் நிதியுமார்
0: அண்ணன் இப்ப மூணு பேர் பா மூணு பேரும் திருவருமான வரத்தை வாங்கி சாகா வரம் பெற்று அதுக்கு மேல வந்து ஒருத்தனுக்கு தங்கத்துல போட்ட ஒருத்தனுக்கு வெள்ளியில போட்ட ஒருத்தனுக்கு இரும்புல போட்டேன் ஓட்டேனா அதுல பல ஊடி அசுரர்கள் வாழ்வார் அப்படின்னா அது எவ்வளவு புதுசா இருக்கும். அது எப்படி போட்ட தெரியுமா? பறக்கும் போட்டேன். இது நீங்க கேட்டா அதிசயமா இல்ல. பறந்து போகும்ப்ப அந்த ஜனத்தோட பறந்து போகும். போய் அமெரிக்காவுக்கு போனோம்னா அமெரிக்காவுக்கு போய் இறங்கணும். அந்த கோட்டை தங்க கோட்டை வெள்ளி கோட்டை இரும்பு கோட்டை அந்த மூன்று அசுரர்களும் சிவபூசகர் மூன்று அசுரர்கள் அந்த மூன்று அசுரங்களும் சிவபூசகர் அந்த அவருடைய கோட்டையில் இருக்கிற அத்தனை அசுரங்களும் சிவபூசம் பண்றாங்க. கொஞ்சம் கவனமாக நல்லது. அந்த கோட்டையில் இருக்கிற அசுரர் ராஜர் அத்தனை பேரும் சிவபூசம் பண்றவப்பா சிவபூசையும் பண்ணதான் அந்த குலத்தினுடைய போன அக்கிரமும் பண்ணுவான். சில பேர் பூசையும் பண்ணதான் அதோட அக்கிரம காரியமும் தெரியாம பண்ணுவான். நம்ம எல்லாம் அப்படி இல்லை நடக்கணும்னு நடந்துட்டு இருக்கிறோம். பக்தி இருக்குதுன்னா அதுக்கு விரோதமாக இருக்கிற தீய காரியம் இருக்கக்கூடாது. மனவாக்கு காயங்களாலே பக்தி வினாக்கும். இப்ப பயிர் இருக்குதுன்னா களை இருக்கக்கூடாது. பயிர் இருந்து களை இருக்குதுன்னா பயிர் விளையாது களை விளையும். களை நல்லா விளையும். பயிர் இருக்குதுன்னா விளைய நம்ம நெல் விளையா களை இருக்கக்கூடாதுப்பா. களை நெஞ்சுன்னு வச்சுக்கா எது விளையும்? களைதான் பூட்டு வாங்கி நல்லா விளையும். வெய்மையா உழவை செய்து விரும்பனு வித்தை வித்தி பொய்மையா களையை வாங்கி பொறையனு நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனு வெளியிட்டு செம்மையும் நிற்பராகி சிவகதி விளையும் அப்பவே. ஆகையினாலே அப்படி இந்த மூணு பேரும் மூன்று கோட்டையில் இருக்கிற அசுரர்கள் பூசையும் பண்ணுவான். தேவர்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுத்தான். தேவர்கள் எல்லாம் போய் சிவபுரத்துல முறையிட்டாரு. இந்த மாதிரி இந்த அசுரல் பண்ற குடும்பத்தை ஆக்க முடியலையும் திருமண பல தடவை படை எடுத்துக்கிட்டு போய் அந்த அசுரத்தை தோற்று போய் வந்துட்டார். தோற்று போய் என்ன காரணம்? அந்த சிவபூஷாவெல்லாம் அதிகமா இருக்கான். சிவபூஷாவெல்லாம் அதிகமானச்சா அந்த அசுரத்தை அதனால இவரால் ஜெயிக்க முடியும். அதற்காக சிவபெருமான்கிட்ட போய் முறையில சிவபெருமான் சொன்னார முதல்ல அவனெல்லாம் சிவபூஷை விட்டா தாப்பா அவனை வெல்ல முடியும் அப்படின்னாரு. என்ன செய்யணும்னு ஜானா அவன்லாம் சிவபூஷை விடுற மாதிரி ஒரு கதாகாலத்துக்கு போய் பண்றாங்க. மகாத்மா சிவபூஷை விடுற மாதிரி சரி கட்டிக்கார் மகாத்மா அதுல கட்டிக்கார் நாரதர பக்கவாத்தியம் நாரதர பகவாத்தியமா கூட்டிட்டார். ரெண்டு பேரும் போய் அந்த திரிபுரத்துல நண்பர்களே நன்றாக கவனமாக இருக்கிறவர்கள் நம்முடைய உழைப்பினாலே முன்னேறுகிறோம். உழைக்காம ஏதாவது வருமா? சாமி சாமி இருந்தா எல்லாம் வந்துருமா? சிவபூஷை பண்ணதுலயே எல்லாம் நல்லா வந்துருமா? வேட்டி எல்லாம் கிடைச்சிருமா? இப்ப பண்ணினவங்களாம் நல்லா இருக்கானா? பண்ணாதவன் கெட்டு போயிட்டானா? சாமி சாமி சாமி பத்தி பத்தி இந்த சிவபூஷை பண்ணி இந்த பத்தியா இருக்கிறீங்க உங்களுக்கு கஷ்டமே இல்லையா? பண்ணாதவன் நல்லா இருக்கானே அதனால ஏன் காலத்தை போக்குறீங்க? காலையில இருந்து வேலையை பார்த்தா எவ்வளவு வருமானம் வரும் அதை விட்டு கொடுத்து சாமியை கும்பிட பூஜையை பண்ண இப்படி நேரத்தை வீணாக்குறீங்களே சிவபூஷினால உருவலனும் இல்லை அப்படின்னு பிரச்சனை. இந்த பிரசங்கத்தை கேட்டு கேட்க மாதிரி இது சொல்லி இப்படி பிரசங்கம் கேட்டது
1: செவ்வாயில உருவரணும் இல்ல பண்றதுனால என்ன கிடைச்சது உங்களுக்கு பண்றவனும் கஷ்டப்படா பண்ணாதவனும் கஷ்டப்படான்னு இதை விட பண்ணாத நல்லா இருக்கிறாங்க இப்போ
0: இப்ப சொல்ற ஆண்டு தான் நிறைய
1: இப்படி என்ன பிரசங்கத்தை பண்ணினார் அப்படி பிரசங்கத்தை கேட்டார் அந்த திருமணத்தை அவசரதான் கேட்டார்கள் கேட்டு என்ன பண்ண தெரியுமா ஆகா பெரியவா சொல்வது நெசமா தான் இருக்கு அந்த அசுரர் கூட பெரியவா சொல்வது நெசமா தான் இருக்கு இப்ப நம்ம பண்ணி என்ன சுகத்தை கண்டுட்டோம்
0: போய் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் அப்ப சென்னைக்கு போலாம்னாரு காது தோறும் அதுக்கு ரதத்தை தயார் பண்ணாரு ரதத்தை தயார் பண்ணாரு
1: தேவர்கள்லாம் கூட ரதம் பண்ணினாரு தேவர்கள்லாம் கூட ரதம் பண்ணா எப்படி இருக்கும்
0: அளவே இல்ல சூரியனும் சந்திரனும் சக்கரம் அப்படின்னா ரதம் எப்படி இருப்பாரு சூரிய ஒரு சக்கரம் சந்திரன் ஒரு சக்கரம் அந்த ரதத்து
1: எல்லாம் தச்சு விட்டாரு தச்சுன்னா தயார் பண்ணி பொருத்தி செய்து தச்சுன்னா செய்து ஒன்னொன்னோட சேர்த்து தைக்கிறது ஒன்னொன்னா சேர்த்து தைக்கிறது தச்சு விடுத்தாலும் சண்டைக்கு போய் பழக்கமே கிடையாது சோழருவாருக்கு சண்டைக்கு போய் பழக்கம் மத்த சாமி மாதிரி அம்பு புட்டிய தூக்கி தோல்ல கொண்டு போவாரு யாரு அன்னைக்குத்தான் அம்பு கொண்டுக்கிட்டு உரம்பு ஒரே உரம்ப போட்டுக்கிட்டு சண்டைக்கு போயிருக்காருப்பா இதை நினைச்சா உங்களுக்கு அதிசயமா இல்ல அவ்வளவு அசுரர்கள் அத்தனை வச்சு அடிக்க ஒரே உறவு உண்டு போனாரு ஒரே உறவு அப்படி போய் தேர்ல ஏறினாரு ஏறினவுடன் தேவரெல்லாம் நினைச்சாங்களாம் தன்னை ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தவன்தான் தேவருமான சண்டைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்களாம் ஆனா நினைச்சத இவருக்கு இருந்துட்டான் எல்லாத்துக்குள்ளயும் யாரு இருக்கிறா நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு தெரியுமா தெரியாது உடல் இருந்து அறுதி என்று வெளியே வெளியினான விலாவரை திருத்திட்டேன் என்பது அப்பதேவா யார் என்ன நினைக்கிறாங்க சிவனுமா தெரியுமாப்பா நல்லதே நினைக்கணும் சிவசிவா அப்படி நினைச்சவன சாமி புரிஞ்சாரு புரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணாரு அப்படின்னு சிரிச்சாரு சிரிச்சாரா திருவோட இருக்கு அந்த மூன்று ஓட்டையை எடுத்து போச்சுப்பா தேர் பூலா போச்சுப்பா திருமணம் எரிஞ்சு போச்சுப்பா அந்த மூணு பேரும் விடாம இருந்தாங்க மூணு பத்தி எரிக்கல் பூவார் மலர்

மூன்று பேர் எரிக்கல, அப்புறம் எல்லாத்தையும் எரிச்சுட்டார். பூசையை விடாம இருக்கிற மூணு பேர் எரிக்கல, ஞாபகம் வச்சுருவோம். அந்த மூன்று பேர்த்துல ஒருத்தனை மத்தளை பழக்கிறதுக்காக போட்டாரா, ஒருத்தனை வாத்தியம் பழக்கிறதுக்காக, ரெண்டு பேர்த்த துவாரண பாரதரா போட்டார். சரியா? மூவரை சுந்தர தேவா இப்ப சொல்றது, மூவையில் தான் மூன்று புறங்கள், மூவரையில் கண்ணன்று அந்த மூன்று புறத்தையும் செற்றா இருக்க போது, மூ

என்பது சுந்தரபூஷ்வாக மாணிக்க வாசல் என்ன மட்டும் தெரியுமா? அந்த மூணு பேர்த்தையும் இந்த மூணு பேர் தான் பிழைக்க தெரிஞ்சதுல கிட்டிக்காரன் பிழைக்க தெரிஞ்சது கிட்டிக்காரன்.

என்பது அந்த துவாரகவாதிகள் அவங்களுக்கு வரதை சொல்றாரு. காந்தமணி வாயரவ கங்கணம் அருவ கடல் கட்பார்வை மூன்றிலக சுடர்மகுரி முடியோங்க பிறையேறு முகநிலாவ ஊன்றுகரை மீதேவரை ஒரு ஒரு கரத்தை ஒரு திருக்கைய அந்த ஊன்றி இருக்கிற தண்டத்து மேல வச்சிருப்பாங்க. ஊன்றி ஒரு கை ஒரு கை கடல் அவங்களுக்கு அதனால பாம்பு கங்கணம் பாம்பு எல்லாம் சிவகணமாக இருப்பாங்க. சிவாலயத்தில் இருக்கிற மூர்த்தி எல்லாமே சிவகணங்கள் சிவனை போன்ற உருமுறைகள். காரணமணி வாயரவ கங்கணமன் கரமருவ கடல்கள் பார்வை மூன்று அவங்களுக்கு மூணு விருது மூன்றுலக குடர் மகுளி முடியோங்க பிற முகநிலாக ஊன்று அதை மீது ஒரு கை தான்மாற வைத்த தான்மாற ஒரு காலத்தை படிச்சுட்டு இருப்பாங்க. தான்மாற வைத்த இரண்டு ஓங்கல் ஒன்று இரண்டு மலை போல இரண்டு பக்கமா இரண்டு மலை போல அது சில கோயில்ல அந்த ஒரு துவாரம் மாதிரி ஆச்சரியமா இருக்கும். உருவமா அந்த அமைப்பு அந்த அழகு பார்த்தீங்களா ரொம்ப அருமையா. துவாரம்னா வாயு துவாரம்னா வாயு வாயிற்காக இரண்டுங்கள் போன்று தோன்றி இருவாளுமையும் துவாரகன பாலர்பதம் தொழுது துவாரக பாதங்களை தொழுதுதான் சாமி தொழுது பலிபுடன் தொழுது திருநெல்வேலி இடவதேவரை தொழுது அதுக்கு மேல துவாரக பாலம் தொழுது சாமி இப்படி துவாரக பாலகர்கள் தோத்தரம் அதுக்கு மேல சண்டேஸ்வர நாயனார் தோத்தரம் அடுத்தாப்ல சண்டேஸ்வர நாயனார் தோத்தரம் சண்டேஸ்வரர் உங்களுக்கு நல்லா தெரியும் சாமி அபிஷேக தொட்டிக்கு பக்கத்துல இருப்பார் சண்டேஸ்வரர். சண்டேஸ்வரர் ஒரு பதம் அந்த பதம் எப்படிப்பட்டது என்றால் மிக பவர் பொருந்தியது. தேவர்கள் மூவர்கள் யாவர்கள் வந்து கும்பிட்டாரு சிவபெருமான கும்பிட்டு அவரை போய் கும்பிட்டு போகலைன்னா அவனுக்கு சிவபெருமான கும்பிட்ட பலன் கிடைக்காது. பிரம்மா விஷ்ணு முதலானவர்கள் கூட சிவபெருமான கும்பிட்டதோட சண்டேஸ்வரர் கும்பிடாம போனாங்கன்னா சிவபெருமான கும்பிட்ட பலன் கிடைக்காது. சண்டனை அச்சித்தவரே சம்புவை அச்சித்தவரும் கொண்டிடுவர் மற்றையர் கொள்ளார் என்பது சைவ சமய நெறி. சைவ சமய நெறிங்கிற நூலு சொல்லுது சண்டனை அச்சித்தவரே சண்டேஸ்வரத்தை பூஜை பண்ணாதான் சம்புவாய் சிவபெருமான பூஜை பண்ண வளர்க்க கொள்வாங்க. அப்படி பண்ணாதவன் பரமான அதனால அது ஆன்மார்த்த பூஷை வராத்த பூஷை ரெண்டுலையுமே சண்டேஸ்வர பூஷம் அது கடைசியிலே சுவாமிக்கு நீ வேதம் பண்ணிருந்தே ஆறுல ஊர் கொடுத்து சண்டேஸ்வரத்துக்கு வச்சு சுவாமிக்கு சூட்டிய புஷ்பம் சண்டேஸ்வரத்துக்கு சூட்டி இப்ப எங்க ஆன்மார்த்த பூஷையில பஞ்சமூர்த்திகள் சிவலிங்கம் அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டேஸ்வரர் ஒருத்தர் எதுக்காக அந்த கூட்டத்தில் இருக்கார் சிவகுருமத்தில் சேர்ந்திருக்காரு. இப்ப சிவபெருமான் கூட்டுக்காரி கருணாம்பியர் விநாயகர் சுப்பிரமணியர் அவங்க நாலு பேரும் ஒரு குடும்பம் தாய் உள்ள இப்ப சண்டேஸ்வரர் நம்மளும் அந்த குடும்பத்துல இருக்கிற சிவ குடும்பத்துல ஒரு ஆளா என்ன காரணம் தொண்டர்களுக்கு எல்லாம்

இந்த ஜாமி செவிட்டு காது ஜாமி அப்படின்னு சொல்றவருக்காக அதுக்கு மேல இந்த வஸ்திரத்தில் இருக்க நூலெல்லாம் பிடிச்சி ஜாமியத்தை போடுறாங்க. அவங்க எந்த ஆகமத்துல அப்படி படிச்சாங்கன்னு தெரியல. பெரிய தவறு நடக்குது, நிறைய தவறு. அதை யாரும் சொல்றதும் கிடையாது. கும்பிடுறது நமஸ்காரம் பண்றது கிழக்கையும் வடக்கையும் கால் நீட்டப்படாது. நமஸ்காரம் பண்ணும்போது தெற்கையும் மேற்கையும் கால் நீட்டி கும்பிடும். எந்த ஆலயமா இருந்தாலும் அது இந்த கொடிமரத்துக்கு இந்த பக்கம் வந்துதான் கும்பிடணும், கண்ட பக்கமெல்லாம் வந்து கும்பிடக்கூடாது. இந்த முறைகள் எல்லாம் சொல்ல ஆளே கிடையாது. அதனால அப்படி சண்டேஸ்வர பதம் என்பது மிகப்பெரியது. அது சண்டேஸ்வர பதவி வருஷ வருஷம் இருந்துட்டு இருக்காங்க. அது இப்ப இருக்கிற சண்டேஸ்வரர் இருக்கிறாரு, அவர் நம்ம ஊருக்காரர். எந்த ஊர்? எந்த ஊர்? நம்ம நாட்டுக்காரன்னு வச்சுக்கோங்களே, நம்ம ஊருன்னு வச்சுக்கோங்களே. எந்த ஊர்? செய்கலூர். திருச்செய்கலூர். இவரை பத்தி நூல்களில் நிறைய சொல்லணும். இவரை பத்தி திருமுறைகளிலே மற்ற நூல் நிறைய சொல்லணும்.

அப்பாவை கால விட்டுனாரு. அப்பாவ இருந்தாரு அபிஷேகத்துக்காக பால் கலந்து வச்சிருந்தாரு. அத வந்து காலில தட்டி விட்டான். எச்சனத்தை தன்மை குச்சி எடுத்து அடிச்சாரு. அப்ப திரும்பி பார்க்கலையா, பால் குடத்தை தட்டிய போது ஒரு குறும்பு எடுத்தாரு, அது கோடாளிய ஒரு குறும்பு எடுத்தாரு, அது கோடாளிய கோடாளிய அப்பங்கால நின்று விட்டுட்டாரு. சண்டிக்கு வந்த தடவி கொடுத்து தன்னுடைய சிறசர் இருந்த பஞ்ச மாலையை கட்டி போட்டு மாலை போட்டு வரவேற்பு கொண்டதற்கு சொல்லுகிறான். சிவபெருமான் மாலை போட்டு வரவேற்பு, சிவபெருமான் மாலை போட்டு தன்னுடைய சிறத்தில் இருந்த கொண்ட மாலையை கலட்டி அவருக்கு போட்டு முத்தம் கொடுத்து அடுத்ததாக இனி உமக்கு நான்

0: நாயகம் பாலத்துக்கு பரிசு வைத்து அங்கே பல உடலுக்கும் சோறு உயிருக்கும் சோறு நல்ல கருத்து தான் நல்லது. உயிருக்கு சோறு முக்தி, உடலுக்கு சோறு இந்த அரிசி சோறு. பாதகமே சோறு பற்றினார், பாதகமே சோறு பற்றினார். அண்டர்வரான் கொண்டதவுக்கு அறிவனாக்கி அனைத்து நான் முட்டகலம் உடுப்பறவு சூடுவன உமக்காக சண்டிகரன் நான் பதந்திருந்தோம் எந்தெங்க ஒரு கடந்திக்கு துண்டம் திசை அடைப்பதை மாலை வாங்கி சூட்டினார் பெரியவரா. அதனால அப்படிப்பட்ட ரமேஸ்வருக்கு தோத்திரம் இதை சொல்லிட்டே ஒரு அளவு சொல்லிட்டே அந்த பாட்டை சொல்லி முடிச்சார்.
1: வண்டே குழியார் வண்ண நிறு தலை புரிந்த மணல் வார் பூசை, மணல் வார் பூசை
0: மணல் சிவலிங்க வாங்க
1: சண்டே கண்டே கண்டே கண்டே ரூருகத்தால் அகந்தரித்து முந்துபறி கலப்பேறிந்து வண்டேதர் காண்பரியம் இப்பதவி தந்தருளம் மிகுதியோங்கும் சண்டேதர் குண்டரிக தண்டயம் முற்றாளினக தலைமையேறு பாட்டு நல்லா வண்டேதர் முக்கொழியார் வந்து பூஜை கண்டோ கண்டேதர் ஓருகத்தால் அகந்தரித்து முந்துபறி கலப்பேறிந்து விண்டேதர் காண்பரியம் இப்பதவி தந்தருளம் மிகுதியோங்கும் சண்டேதர் குண்டரிக தண்டயம் முற்றாளினக தலைமையேல் வைப்பா
0: என்பது இந்த சண்டேஸ்வரர் தோத்திரம். ஆகையினால பெரியவர்களே அன்பர்களே இப்படி எல்லாம் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கிற மூர்த்தியாகி சகோதரமான முதலாக இருக்கின்ற அத்தனை மூர்த்தியுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி

0: தொடர்ந்து தோத்திரத்தை சொல்லி அவருடைய திருவடியை வணங்கி இந்த ஆரம்பிக்கிறார். இப்ப சண்டேசம் வந்துட்டாங்க, இதுக்கு மேல வர்றவங்கன்னா சமயாச்சாரம் திருநாசம் வந்து திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசர் இப்படிப்பட்ட நம்முடைய நாயன்மார்கள் தோத்திரம் வரும். அதையெல்லாம் தவறான நீங்களும் வந்து அதுவும் வரும், நீங்களும் வந்து தவறான கேட்டு திருவருடைய உறுதியர்களாக கேட்பதுனால சாப்பிடுவதனால பயிர் நரம்பும், கேட்பதுனால மரம் நரம்பும், சாப்பிடுறதுனால பயிர் நரம்பும்பா.
1: இப்படி ஞான வாக்கியங்களை கேட்பதனாலே மனம் நரம்பும்,
0: மனத்தில் இருக்கிற குற்றம் போகும். இது போக போக இது போச்சுன்னு வச்சுக்கப்பா, விளக்கு ஏற்றிட்டோம்னா இருந்து போகுமா போவாதா
1: நல்லது. திருஞான சமுதிரம் சொல்ல வேணும், கடவுள் வாழ்த்தை 13 சொல்ல வேணும்.

0: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு வாதவூரர் புராணம். தலைப்பு வாதவூரர் தோற்றம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்ப திருவாதூரத்தையே தொடர்ந்து பார்ப்போம். 15 பாடல்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன். வாதவூரார் என்ற ஒரு தெய்வீகமான நெற்பயிர் இறைவனாகின்ற உழவனாலே திருவாத ஊரிலே தோற்றுவிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றது அப்படின்னு சொன்னோம். அதில் ஒரு சிறந்த கருத்து சொன்னோம். ஒரு நெற்பயிர் வளர வேண்டும் என்றால் களைகள் நீக்கப்பட வேண்டும். வளர்கின்ற பயிர் களைகளை தானே நீக்கிக் கொள்ளாது, உழவன் தான் நீக்க வேண்டும். ஆகவே இந்த உயிர் ஒரு தவம் செய்து கடவுளை அறிவதற்கு தடையாக இருக்கின்ற இடையிலே வழியிலே உண்டாகினங்கள் களைகள். அந்த களைகளை உயிருக்காக நீக்க இருப்பவன் கடவுள் தானே தவிர, உயிர் தன்னுடைய இயல்பினாலோ தன்னுடைய ஆற்றினாலோ அது தடைக்கிக் கொள்ளாது அப்படிங்கிற ஒரு அரிய கருத்தனை போன முறை சொல்லியிருந்தேன். அதோட நம்ம முடிச்சிருந்தோம். ஆகவே கடவுளாகின்ற உழவன் திருவாதவர்கள் என்ற ஒரு நல்ல பயிரினை இந்த பூமியிலே வித்திட்டு வளர்க்கின்றான். பயிர் வளர்வதற்கு இடையூறா இருக்கின்ற காமம் வெகுளி போன்ற அந்த களைகளை எல்லாம் பெருமானே பயிரை தாக்காமல் கலைந்து வருகின்றான். அந்த குழந்தைக்கு 6 ஆனவுடனே அன்னப்பிராசனம் செய்யறாங்க. குழந்தைக்கு இதுவரை அம்மாவோட பால் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நல்ல வெந்த சோறு, அந்த வெந்த சொற்றினை தேனோடும் கரும்பின் பாகோடும் பழச்சாறுகளோடும் வெவ்வேறு கலந்து ஊட்டுவார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அன்னப்பிராசனம் அமுதூட்டுதல், அது 16 பாடல்ல நம்ம சொல்லணும். தேனினொடு கரும்பின் எழும் செழும் பாகும் முக்கனியும் ஆரின் நரும் பாலும் உடன் அளவி உளம் கழிகூற ஈனமிகும் பல யோனி பிறவி எனும் பசிதீர ஞான அமுது உண்பார்க்கு நயந்து அமுது நுகர்வித்தார். அமுது நுகர்வித்தார், அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டினார்கள். அந்த சோற்றினை அளவி கலந்து, அளவுதல்ல கலத்தல், நன்றாக கலத்தல் தான் அளவலாவுதல் சொல்றாங்க. அளாவுதல் தொடர்ந்து அளவுதல் அளவலாவுதல் அப்படி சொல்றோம்ல. சோற்றினோடு எதனை கலந்து ஊட்டுகின்றார்கள், தேனை கலந்து ஊட்டுகின்றார்கள், நல்ல வெள்ளப்பாகினை கலந்து ஊட்டுகின்றார்கள், முக்கனியின் சாறு அதனை கலந்து ஊட்டுகின்றார்கள், நல்ல பசுவின் பால் அதனை கலந்து ஊட்டுகின்றார்கள். இவ்வாறு அந்த குழந்தைக்கு ஊட்டுகின்றார்கள். எந்த குழந்தைக்கு ஊட்டினார்கள் அப்படின்னு கேட்டா, இனி வருங்காலத்திலே பிறவி என்ற பசி தீர்வதற்கு காரணமாகின்ற ஞானமாகின்ற அமுதினை உண்ண வல்ல இந்த குழந்தைக்கு உடம்பிலே தொண்ணுகின்ற பசியினை நீக்குவதற்கு சொற்றினை ஊட்டினார்கள். இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை, வெறும் சோதையை சாப்பிட்டு கடைசி வரையும் சோதையே சாப்பிடுற குழந்தையா இருக்காது. இது இந்த சில நாட்களில் பெருமானோட வேலை பெற்று பிறவி என்ற பசி தீரும் வண்ணம் ஞானமாகின்ற அமுதத்தினை உண்ணப்போகின்ற குழந்தை, அப்படிப்பட்ட குழந்தைக்கு தயார் பண்றாங்க. அப்பொழுது இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, பின்னால் ஞானமாகின்ற அமுதத்தினை உண்டு பிறவி என்ற பசி நோய் தீரப்போகின்றது என்றாலும் கூட, இப்பொழுது பிறந்திருக்கிற குழந்தைக்கு ஒரு பசி நோய் உண்டு, அந்த நோயினை ஒரு தாய் நீக்குகின்றாள், அந்த தாய் தெய்வத்திற்கு சமமானவள் அப்படிங்கிற பொருள் இருக்குது. உலக கடவுள் அல்லாத நிகழ்கின்றது, உலகத்தை நிந்திக்க கூடாது இன்னைக்குமே. அதனால்தான் சொன்னாரு, செடிந்து வரும் சமணர்களும் சீவரத்த சாக்கியரும் படி நுகராத அயருழப்பார்க்கு அருளாத பண்பினான். உலகமானது கடவுளுடைய ஒரு திட்டத்தினாலே படைக்கப்பட்டிருக்குது. இந்த உலகத்திலே நொட்ட சொல்லிக்கிட்டே இருந்து உலகத்தோடு ஒட்ட வாழாத ஒருவன் உலகத்திலே துறந்தான் என்று சொன்னால் அதில் சைவம் இருக்காது. அவன் பக்குவியாயிருந்து உலகமானது நீங்க வேண்டும். உலகப்பட்டு உடப்பில் போட்டு முடியாது. நம்ம உலகத்தில் வாழ வேண்டும் என்று சாமி உலகத்தில் அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்ப பெருமானுடைய பெருமான் நம்ம அனுப்பிய இடத்துல நம்ம நல்ல பேர் வாங்கணும். பெருமானே விரும்பும் போதுதான் உலகம் நம்மளிருந்து விலகும். நாம உலகத்தை முடிச்சுக்க முடியாது. தானாக உலகத்தினை முடித்துக் கொள்கின்ற துறவிகள் சமண சாக்கியர்கள், அவர்களை ஆளுடைய பிள்ளையர் ஏற்றுக்கொள்ளல. செடி நுகரும் சமணர்களும் சீவரத்த சாக்கியரும் படி நுகராது. படி என்றால் உலகம், உலகத்தினை பயன்படுத்தாது, படி நுகராது. அயர் உழப்பார்னர், அயர் உழத்தல்னா கஷ்டப்படுறாங்க, உலகத்தை கொண்டு ஈட்டக்கூடிய பலனை நுகராது, துன்புறுகின்றார்கள். அப்படி துன்புவர்களுக்கு கடவுள் உதவுவானா? உதவ மாட்டான். தன்னை மதிப்பவருக்குத்தான் கடவுள் உதவுவான். ஆகவே உலகம் என்பது கடவுளுடைய படைப்பு என்பதனால, ஒரு ஓவியம் தன் ஓவியத்தை மதிப்பாரிடத்தில் அன்பு கொள்வதைப் போல, ஒரு கவிஞன் தன் கவிதையை மதிப்பாரிடத்தில் அன்பு கொள்வதைப் போல, கடவுளும் உலகத்தை மதிப்பாரிடத்தில் அன்பு கொள்கின்றான். பிறகு உலகம் பற்றி நீங்கும். அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த தாய் வந்து இவங்க சோறு ஊட்டினாங்கன்னு சொல்றாங்க. பின்னால் ஞானம் உங்களுக்கு ஊற்றாங்க. தாயனுடைய பெருமையை சொன்னார்கள். தாயனுடைய பெருமையை பகவதி அம்மையாரை பத்தி சொல்லும் போது செக்கரார் சொல்றார், உலகத்தாயாகின்ற அம்பாள் ஞானப்பால் ஊட்ட போறாங்க. ஞானப்பாலை உண்பதற்கான தகுதி என்ன? பக்தி. அந்த பக்தி என்ற பாலை தன் முளைப்பாலில முளைந்தன் சுரந்து ஊட்டினாள் அந்த அம்மா. இந்த அம்மா இடத்துல குழந்தையா பிறந்து அம்மா பால் ஊட்டி வளர்க்கறதுனால அந்த குழந்தை பக்தி செய்தான் சொல்றார். அவ பின்னால் ஞானப்பால் உண்பாருக்கு பெருமாள் திருவடியில் இருக்கின்ற பக்தியையே சுரந்து ஊட்டுவதைப் போல தன்னுடைய முளைப்பாலினை சுரந்து ஊட்டினார்கள் என்று தாயை பெருமைப்படுத்துவார்கள் எல்லா கவிஞர்களும். பிறவி என்ற பசி தீரன்னர். பிறவி என்ற பசி தீரும் வண்ணம் ஞானாமிர்தத்தை உண்ணப்போகிறார். பிறவியே பசின்னு சொன்னார். அப்படின்னா பசி என்பது ஒரு தீராத நோய், பிறவி என்பதும் தீராத நோய். பிறப்பதினாலேயே பிறவி என்ற நோய் தீர்ந்துருமனா? உண்பதினால் பசி தீர்வதில்லை, அது செரித்த பிறகு திரும்ப பசி வருது. ஆகவே பசி என்பது கடலிலே அலை தொண்டிக் கொண்டிருப்பதை போல, உடம்பிலே உயிர் இருக்கின்றவரையும் வருவதை போல, பிறவி என்பதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் பிறவி கடல் சொல்றோம். பிறவி கடலிலே நாம் எடுக்கின்ற பல பிறவிகள் தான் பல அலைகள், உருவ தோற்றங்கள். ஆகவே பிறவியை பசி என்று சொல்வதற்கு காரணம், பசி என்ற நோய் அடங்குவதை போல் இருந்த அடங்காத காரணம் போலவே பிறவி என்பதும் வந்து என்ன பண்றதுக்கு, அதான் அப்பர்பெருமான் வந்து வருந்துறாரு, பிறப்பதற்கு தொழிலாகி இறக்கின்றாரு. ஒத்த செத்து போறத பார்த்து அப்பர்பெருமான் வருத்தப்படலையா? இனி பிறக்க மாட்டான்னு செத்து போயிட்டான் ரொம்ப சந்தோஷம். திரும்ப பிறக்கிறதுக்காகத்தான செத்து போறான், பிறவி என்ற நோய் அடங்க போவதில்லையே என்று பார்க்கிறார். ஆகவே அடங்காமை காரணமாக பிறவியை பசி என்று சொன்னார். அடுத்தது குழந்தைக்கு சிகை வைக்கிறார். பழங்காலத்தில் எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் குடிமை உண்டு, இன்னைக்கு ஐயங்கள்டே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறி எல்லாரும் சிகை வைத்தார்கள். இந்த குழந்தைக்கு சிகை வைக்கிறாங்க, எப்படி சொல்ல போறாங்க? இன்னும் கொஞ்சம் சிரமமான பாடல், அதை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாப்போம். காயமுடன் உயிர் முயலும் கருமமெல்லாம் பரல் அருளால் தூய மனத்து உணர்ந்து வினை தொகை எழுதி நாள்தோறும் ஆய துயர் சுகமளிக்கும் யமன் கணக்கில் அரும்பாவ தீய சிகையில்லார்க்கு சிறந்த சிகை வருவித்தார். ஒவ்வொரு சொல்லா சொல் பொருள் சொல்லிட்டு போறேன், அப்புறம் பொருத்தி காண்கிறேன், படிங்க. காயமுடன் உயிர் முயலும் கருமம். காயம் உடன் அப்படின்னா உடம்பை வச்சுக்கிட்டுன்னு அர்த்தம். உயிர் உடம்பிலே இல்லை என்று சொன்னால் உயிருக்கு எந்த வினை செய்வதற்கும் வாய்ப்பு கிடையாது. உடம்பிலே பிரிக்கின்ற உயிர்கள் தான் வினையினை ஈட்டும். அந்த வினைகள் இரண்டு தரமான வினைகள் அடிப்படையில், நல்வினை தீவினை. மூன்றாவது வினை உண்டு, அது வந்து கைவினை. அதை தான் சொல்லிருக்கிறாரு ஆளுடைய பிள்ளையார். அது சக்தி பதிந்த பிறகுதான் அந்த வினை செய்யும் உயிர். இல்ல இல்ல, இந்த வினையில சேராது. என்ன அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகதறிவீர், உய்வினை நாடாதிருப்பதும் உன்னமக்கு ஊனம் என்று கைவினை செய்து எம் பிரான்கடல் போற்றுதும் நாம் அடையோம். பெருமானுக்கு செய்கின்ற தொண்டு கைவினை. பெருமானே அருள் செய்தாருடைய பெருமானுக்கு நாம் தொண்டு செய்ய போவதில்லை. பெருமானுக்கு உண்மையிலாம எப்ப தொண்டு செய்வோம்? பெருமான் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் போதுதான் தொண்டு செய்வோம். இப்ப பெருமான் அருள் செய்ய தொடங்கிவிட்டான், பெருமான் அருள் செய்ய தொடங்காமல் யாரும் பெருமானுக்கு தொண்டு செய்ததில்லை, அது கைவினை. அந்த கைவினை என்பது பிறப்பினை ஒழிக்குமே தவிர பிறப்பினை கொடுக்காது. சிவ புண்ணியம் பிறப்பினை அடிக்கும். இந்த நல்வினை தீவினைகளை அந்த உயிர் செய்து உடம்பின் இடமாக அப்படின்னு சொன்னார். காயமுடல் உயிர் முயல உயிர் முயலும் கருமம் எல்லாம் எல்லாம் என்றால் இந்த எல்லா விதமான கர்ம வினைகளும். இந்த வினைகளை பற்றிய அறிவு என்பது சிந்திக்கின்ற ஒரு உயிருக்கு கடவுள் அருளாலே உண்டாகின்றது. பரன் அருளால் தூய மனத்து உணர்ந்து, பரன் என்றால் மேலானவன், மேலார்கள் மேலார்கள் மேலாக இருக்கின்ற பெருமான், பசு பாசங்களுக்கு மேலே இருக்கின்ற பெருமான், உலகினை படைத்து காத்து அழிக்கின்ற மூன்று தேவர்களையும் படைத்து காத்து அழிக்கின்ற பெருமான், ஆகவே யாவர்க்கும் மேலாக இருக்கின்ற பெருமான், அவனுக்கு பரன்னு பேர். மேல இருக்கிற சாமி. அந்த மேல இருக்கிற சாமியை அனுகிரகம் பண்ணுது. அந்த அனுகிரகம் பண்றதுனால ஒரு உயிர் தன்னுடைய தூய மனத்திலே நல்வினை இது என்றும் தீவினை இது என்றும் தெல்ல தெளிவாக அறிகின்றதான். இல்லைன்னா நல்வினை தீவினை போல தோன்றும், தீவினை நல்வினை போல தோன்றும். அறிவின் பயன் என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். முதல்ல அறிவு உண்டாகின்றது. அறிவின் பயன் உண்டாகவில்லை என்றால் அறிவு உண்டாகி பயனில்லை. எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன தெரியுமா? நாலேஜ் புட் இன் டு பிராக்டிஸ். தட் விச் மேக்ஸ் யூ புட் யுவர் நாலேஜ் இன் டு பிராக்டிஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய அறிவினை நாம் நம்முடைய வாழ்வியலே பயன்படுத்துவதற்கு எது தூண்டுகோலாக விளங்குகின்றதோ அதற்கு அனுபவம் பேர். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு பையன் இந்த காலேஜ் போகிற பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் ஃபுட்போர்ட்லேயே ட்ராவல் பண்ணுறாங்க பஸ்ஸில். ஒரு நாள் ஒரு எக்கச்சக்க ஒரு இக்கட்டான நிலையில் இன்னொரு பஸ் இவனை மோதிடுது, அல்லது இவனே இந்த பஸ் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது விழுந்துடுறான், காயப்படாமல் தப்பிட்டான். இப்படி காயப்படாமல் தப்பின அந்த பிள்ளை விழுந்ததுனால என்ன பெருசா போச்சு? நமக்கு தான் காயப்படலை இல்ல. ஆகவே எப்பொழுதும் காத்து வாங்கிட்டு ஜாலியா ஒரு விரலால பஸ்ஸை பிடிச்சுக்கிட்டு வெளியில தொங்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வர்றதுதான் சிறப்பு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அனுபவமா? சாமி நம்மளை போனா போட்டுன்னு புழைக்க வச்சிருக்கிறாரு, இன்னும் ஒழுங்கா உள்ள போய் உட்காந்துக்கணும்னு நினைச்சா அது அனுபவமா? ஆகவே அறிவினாலாய பயன் கைவரப்பெற்றால் அவனே அறிவுள்ளவன் சொல்லணும். ஒன்று அறிந்திருப்பது அறிவுடைமையாக. சும்மனாக்கன் காக்கா கருப்பு பால் வெளுப்பும் தெரிஞ்சு வச்சுக்கிறது அறிவு கிடையாது. இட் இஸ் டீடைல்டு நாலேஜ், ஃபேக்சுவல் நாலேஜ். அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், மறந்து போனாலும் இதுலேருந்து எடுத்துக்கலாம். அனுபவ ஞானத்துக்கு தான் ஞானம், அதான் அறிவு. நாம் அறிந்ததை பயன்படுத்த வேண்டும். அப்ப நல்வினை இது என்றும் தீவினை இது என்றும் கடவுள் அறிவினாலே ஒரு உயிர் அறிய வரும் என்று சொன்னால், அது தீவினைகளை தவிர்த்து நல்வினைகளை ஈட்டுவதிலே முனைப்பு காட்டினால் அறிவின் பயனை பெறும். எல்லா வகைகளும் அறிவின் பயனை பெறுவதில்லை. மகாபாரதத்தில் துரியோதனன் சொல்றான், என்ன சொல்றான்? ஜானாமி காரியம் நச்சமே பிரவிருத்தி, ஜானாம் யகாரியம் நச்சமே நிவிருத்தி. நல்லது எதுன்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன செய்யணுங்கிற ஈடுபாடே எனக்கு இல்லை. தீயது எதுன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னால் அதை தவிர்க்கவே முடியவில்லை. கடவுள் என்னை இவ்வாறு படைத்து விட்டான், நான் இப்படித்தான் இருப்பேன். அவன் மட்டீனன், அவனுடைய அறிவு அவனுக்கு பெறுகிறது. அவனுக்கு தெரியுது நல்லது இது கெட்டது இது. நல்லதை என்னால் செய்ய முடியாது, தீயதை என்னால் தவிர்க்க முடியாதுன்னு சொன்னான்னா அவன் அறிந்து வைத்து பயனில்லை. இப்போ நல்லதையும் கெட்டதையும் அறிவது என்பது கெட்டதை தவிர்த்து நல்லதை கைக்கொள்வது தான் அறிவதாகும். அதற்கு கடவுள் அருள் வேண்டும். அந்த கடவுளுடைய அருள் யாருக்கு விளையும் அல்லது ஒரு அடையாளம், இந்த கடவுள் அருள் இவருக்கு விளையும் என்பதற்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டால் தூய மனம் அவர் சொன்னார். பரதருளால் தூய மனத்து உணர்ந்து. தூய மனம் அப்படின்னா என்ன? ஒரு உபனிஷத் சொல்லுது வேத பகுதியே, மனத்தை தூய மனம் என்றும் தூய்மையற்ற அழுக்க மனம் என்றும் இரண்டாக கூறுகிறார்கள். மனோகி த்விதம் புரோக்தம் சுத்தம் ச அசுத்தமேவச்ச. சுத்தம் என்றும் அசுத்தம் என்றும் மனம் இரண்டு வகை. ஒரே மனமே இப்படி இருக்குது. நம்ம வீட்டில் ரூமே சுத்தமா இருக்கலாம் அசுத்தமா இருக்கலாம், பாத்ரூம் சுத்தமா இருக்கலாம் அசுத்தமா இருக்கலாம். சுத்தம் காம விவர்ஜிதம், அசுத்தம் காம சங்கல்பம். எந்த பொருளை பார்த்தோம்னா அடையணுங்கிற ஆசை ஏற்பட்டதுன்னா அந்த மனமானது அசுத்தம். வேணுமா வேண்டாமல் யோசிக்கிற மனம் சுத்தம். இயல்பாக எதற்கு ஆசை உண்டாகின்றதோ அந்த மனம் அசுத்தம். இது நமக்கு தேவைதானான்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தேவையற்ற பொருள் தான் உலகத்தில் அதிகம், அதான் அறிவு. ஜெர்மனியில மியூனிச்சுங்கிற நகரத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் முதன்முறையாக உலகத்தில் வந்ததா, பல மாடி கட்டடம். மனித வாழ்வுக்கு தேவையான அத்துணை பொருளும் இந்த ஓரிடத்தில் கிடைக்கும்னு உலகம் முழுக்க அதற்கு அட்வர்டைஸ் பண்ணாங்க. அந்த ஊரில் இருந்த ஒரு ஞானி பல மாடி கட்டணும், அப்போ லிஃப்ட் இல்லை, மாடி மாடியாக ஏறி ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்க அத்தனை ஷாப்ஸையும் கண்ணால் பார்த்து பொருளெல்லாம் கையால் எடுத்து பார்த்து தேடிக்கிட்டே மேலும் கீழுமா நடந்து வந்துட்டு இருந்தார். இவ்வளோ சிரமப்படுறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்பர் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிகிற ஒருத்தர் சொன்னார், நீங்க எந்த பொருளை தேடுறீங்கன்னு தயவு செய்து சொன்னீங்கன்னா அந்த பொருள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வாங்கிட்டு போகலாம். அவர் சொன்னார், நான் எந்த பொருளை தேடுறேங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் உங்க சொல்றது. இத்தனை பெரிய கடையில ஏதாவது ஒரு பொருள் மனித வாழ்க்கைக்கு தேவையா என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தேவை. கடைசியில் சொன்னார், நீ வச்சுக்கிற பொருளை ஒண்ணு கூட இல்லாம வந்தால் வாழ முடியும்னு தெரியும். ஆகவே அடிப்படை தேவைகளை மிக மிக குறைத்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை தூய வாழ்க்கை. அதனால தான் பல சமயங்களிலும் பாவர்டி இஸ் அபவ் கிறிஸ்டியானிட்டி சொல்றாங்க, ஏழ்மையை இரதமாக கை கொள்ளுங்கள். எவ்வளவுக்கெவ்வளவு பொருள்களுக்கு அடிமையாகாம இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்தக்கூடிய எளிமையே தெய்வீக தன்மை வாய்ந்தது. சிம்பிளிசிட்டியே டிகினிட்டி தான். நான் வந்து வி டோன்ட் லீவ் பை பியர் பிரெட் அண்ட் பட்டர், வி லீவ் பை தி கிரேஸ் ஆஃப் காட். உணவினால் மட்டும் நம்ம வாழ்க்கை வாழ போறதில்லை. உண்ட உடவு செரிக்காம இருக்கே, உண்ட பிறகு பசி உண்டாகுதே. தபசிகள்லாம் வந்து யாரோ எப்பயோ கொடுக்குற உணவை உண்டு வாழ்கிறார்களே, அருள் தான் நம்மை வாழ்விக்கும். வினைக்கு ஈடாக எடுத்த உடம்பு, அந்த வினைப்பயிரை தூய்க்காது இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிவதற்கு கடவுள் ஒப்ப மாட்டான். சாகடன்னு போய் தலைகளை விடவே சாக மாட்டேங்கிறோம். கடவுள் உண்டு என்பதை காட்டுவதற்கு சங்கரனுடைய மாயாவாத தத்துவத்தை கடைபிடிக்கிறார் ஒருத்தர், தோத்தாபுரி என்ற ஒரு ஞானி. ராமகிருஷ்ண பரமசுரம் வந்து அவர் சொன்னாரு, நீ எல்லா சமய உண்மைகளையும் கடைபிடிச்சு பாக்குற, ஆகவே நீ எனக்கும் சீடனாகி நான் சொல்லியிருந்த தீட்சைகளை பெற்று என்னுடைய உபதேசத்தை பெற்று நீ கடைபிடிக்க வேண்டும் சொன்னார். பரமஹம்சரோ எல்லா இடத்திலும் கடவுளை காண்பவர், யார்ட்டையும் முடியாது போன்னு சொல்லி பழக்கம் இல்லை. எங்க அம்மாட்ட பர்மிஷன் கேட்டு வரேன் சொல்லிட்டு போய் இவர் தான் வழிபடுகின்ற அம்பாள்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுக்காரு. அம்பாள் சிரிச்சுக்கிட்டே உனக்கு ஒண்ணு ஆகாது பயப்படாமல் போயிட்டு வந்தாங்க. அந்த நிர்விகல்ப சமாதி என்ற தீட்சையை பெற்றார். பெற்ற உடனே இவருக்கு சமாதி கை கூடி விட்டது. எல்லா சமயங்களிலும் அவரவருடைய சமய ஒழுக்கத்திற்கும் தவத்திற்கும் ஏற்ப பலன் உண்டு. எந்த சமயத்திலும் சைவம் பொய் சமயம் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேல இருக்கு நம்ம சமயம். அவ்வளவுதான் அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, நம்ம பல வருடங்கள் முயன்று செய்த தவத்தை இவன் எளிதிலே பெற்று விட்டானே, தவத்தின் பயனை என்று ஒரு புறாம இருக்கு. ஆசிரியருக்கு சீவர்களை வரான். அவர் இவர்கிட்ட சொன்னாரு, நீ வந்து உருவமற்ற அந்த தெய்வத்தை உணர்கின்ற நிலைக்கு வந்துட்ட, ஆகவே கடவுள் உருவத்தோடு கடவுளை வழிபடுவதை நிறுத்தணும் இல்லைன்னு சொன்னார். பரமசர் சொன்னார், அது என்னால் இயலாத காரியமாயிற்று, நான் அம்மாவோட வழிபாட்டை எவ்வாறு நிறுத்துவது, இயல்புக்கு விரோதமான காரியத்தை யாரும் செய்யக்கூடாது. என்றைக்குமே நாம சந்தோஷமா வாழணும்னா நாம எது சரின்னு நினைக்கிறோமோ அதை கடைபிடிக்கணும். நாம சந்தோஷமா வாழறதுக்கு எது இன்னொருத்தர் போய் சண்டை போட வேண்டாம், இன்னொருத்தரை மாத்த வேணாம். அவரவர் அவரவருக்கு ஏற்ற உணவினை உண்பதை போல நமக்கு ஒத்துக்கிறத உண்றோம், ஒத்துக்காத விளக்குறோம். எனக்கு ஒத்துக்காத உங்களுக்கு ஒத்துக்கும். அதே போல அவரவர் மனசாந்தியை கெடுத்துக்கூடாது. இந்த பெருமாட்டை வழிபடாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னார். நீ எப்ப எந்த தீட்சை பற்றியோ அந்த உருவ கடவுள் பொய் அப்படின்னு சொன்னார். உருவ கடவுள் பொய் இல்லைன்னு இவர் சொன்னார். கடவுள் தானே இருக்கிறார், அவருக்கு உருவமும் உண்டு அருவமும் உண்டு. சைவம் தானே சொல்லுது, அருவம் உருவம் அருவுருவம் உண்டு, அவருக்கு உண்டு. உருவத்தை நிந்திக்கல சைவம், பொய் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையே அப்படின்னு சொன்னாரு. உடனே அவர் சொன்னாரு, பெருமாட்டி பொய் இல்லை என்பதை பெருமாட்டியே உங்களுக்கு உணர்த்துவாள், எனக்கு நீ நிரூபின்னு சொன்னார். ஆமா, காளி உண்டு அப்படிங்கிறது நிரூபி, அவள் உண்டு என்பதை அவளே உங்களுக்கு உணர்த்துவாள்னு சொல்லிட்டாரு. தோத்தாபுரிக்கு கடுமையான வயிற்று நோய் உண்டாயிற்று. இந்த வயிற்று நோய் தான் கடவுளை உணர்த்தும் போல இருக்கு. எங்க போனாலும் நம்முடைய அப்பர் பெருமானுக்கு உண்டாயிற்று, ஏன் கலிக்காமனாயனருக்கு உண்டாயிற்று, இவருக்கு உண்டாயிற்று. உண்டான உடனே நம்ம நேரம் வயிற்று நோயே வந்து அவரால் தாங்க முடியல, மருந்துகள் உண்டு திரல. நோயோடு துன்புறுவதை விட உயிரை போக்கிக் கொள்வது மேல் என்று தோன்றிற்று தோத்தாபுரிக்கு. ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால் பாவம் நம்முடைய சாத்திரங்கள் சொல்லுது. எந்த நிலையிலும் தற்கொலை பண்ணிக்க கூடாது. என்ன அந்த வினை துன்பத்தை நான் இந்த உடம்பிலேயே கழித்து போக்க வேண்டும், இல்லைன்னா அதை கழிப்பதற்கு இன்னொரு உடம்பு கிடைக்கும். ஆகவே நம்ம தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. ஆனால் கங்கையிலே ஒருவன் மறித்தால் மட்டும் அது தற்கொலை ஆகாது, அந்த பாவம் வராதுன்னு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஏன் இந்த எக்ஸெப்ஷன் இருக்குன்னு கேட்டா, எந்த ஒரு விதிக்கும் விலக்கு இருக்கணும். விலக்கு இல்லாத விதி விதியாகாது, விலக்கு இருந்தால்தான் விதி விதியாகும். ஆகவே கங்கையிலே இறந்தால் குற்றம் இல்லை. கங்கை அவ்வளவு புண்ணியமான நதி, நமக்கெல்லாம் தாய் போன்றவள் கங்கை. அதனால அவர் என்ன பண்ணாரு, கல்கத்தால கங்கை பல தென்னமர ஆழத்துக்கு பாயுது, இறங்கிட்டே இருந்தா எவ்வளவு வேணும் இறங்கிட்டே இருக்கும். இவர் அந்த கங்கையிலே ஒரு கரையில இறங்கி எதிர்கரையில தட்சிணேஸ்வரம்னு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல தான் அந்த பவதாரிணிங்கிற அம்பால பரமஹம்சர் பூஜை கரையில இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த கரை நோக்கி இவர் இறங்கி நடக்கிறார். நீஞ்சுவதில்ல மூழ்கி இறந்து விடுவதுங்கிற எண்ணத்துல நடந்துகிட்டே இருக்கிறார். எதிர்கரை மூழ்கவில்லை கங்கை, இவர் இடுப்பளவுக்கு மேல போகல. எல்லாருக்கும் பல தென்னமர ஆழம் போற கங்கை இறங்கி நடக்கிற தோதாபுரிக்கு இடுப்பளவு இருந்து அந்த கங்கையில இறங்கி நடந்த உடனே அந்த வயிற்று நோயை நீங்கியது, அந்த கோயில் தோன்றியது. அப்ப ஒத்துக்கிட்டா நான் கடவுள் உண்டு. எப்ப நம்ம நினைக்காதெல்லாம் நடக்குதோ கடவுள் உண்டு. அதுக்காக சொல்ல வந்த, அப்ப கடவுள் அருளினால்தான் ஒருவனுக்கு நல்வினை தீவினையிலே அந்த நல்வினையை செய்யிட்ட வேண்டும், தீவினையை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணமானது உண்டாகின்றது. இது இனிஷியல் ஸ்டேஜ். கடவுளுக்கே தொண்டு செய்து கடவுளுக்கே அடிமைப்பட்டு கடவுளை உணர்கின்ற நிலைக்கு முன்னதாக இருக்கின்ற நிலை, மையத்துள் வாழ்வாங்கே வாழ்கின்ற நிலை, பிரத்யேகமாக கடவுளுடைய தொண்டனாக ஆகாத நிலை. சாதாரணமே உலகத்தில் ஒரு சான்றோனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் தீவினைகளை கைவிட்டு நல்லவினைகளை கடை கொள்ள வேண்டும். இந்த புண்ணிய மிகுதியினால இதுக்கு பசு புண்ணியம்னு சைவம், சைவம் தான் புண்ணியத்தை ரெண்டா பிரிக்குது. ஏனைய சமயங்களுக்கு நுண்ணறிவு இல்லை. பசு புண்ணியம் என்றும் சிவ புண்ணியம் என்றும் புண்ணியத்தை இரண்டாக பிரிக்கின்ற நுண்ணறிவு சைவர்களுக்கு தான் உண்டு. ஆகமங்கள் பிரிக்கின்றன. இந்த பசு புண்ணியம் செய்வதனால நமக்கு நல்ல பிறவி கிடைக்கும். அந்த பிறவியிலே நமக்கு குருநாதன் கிடைச்சு சிவ புண்ணியத்தை செய்வதிலே நமக்கு ஒரு சுவையினை உண்டாக்குவான். அந்த சிவ புண்ணியத்தை செய்ய செய்ய சிவன் கிட்ட நம்ம போறோம். சிவ புண்ணியம் செய்ய செய்ய சிவனுடைய திருப்தி, அவருடைய பிரீதி, அவருடைய அருள் நமக்கு கிடைக்குது. சிவனுக்கு வேண்டியவர்களாக ஆகின்றோம். எம்பெருமானுக்கு உவப்பிற்கு உயர்வர்களாக ஆகின்றோம். ஆகவே பெருமான் நம்மை தன்னோடு இணைத்துக் கொள்கின்றான் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது உலகத்திலே ஒரு பிறந்த உயிர் நல்வீரர்களை ஈட்டி தீமைகளை தவிர்ப்பதற்கு காரணமே அருள் தான். அந்த அருள் தன்னோடு இணைத்துக் கொள்கின்ற அளவிற்கான சக்தி என்ற அருள் இல்லை, ஆனால் ஒரு அருள் இருக்கு. நல்லது கெட்டது தெரியறதுக்கு கடவுளுடைய அருள் இருக்கு. அதை சொல்றார், பரதருளால் தூய மனத்து உணர்ந்து. அதனால்தான் உலகத்துல தூய மனம் கொண்டு பொருள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட எல்லா சமயத்தில் இருந்தாலும் கூட அவர்களால் விசேடமாக சிவனை அறிய முடியாது. என்ன காரணம்னா, தூய மனம் கொண்டிருக்கின்ற தன்மை, இந்திரியங்கள் அடங்குகின்ற தன்மை, வாய்மை முதலே ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற தன்மை, தவம் எல்லாமே பொது அறத்தின்பால் சார்ந்தன. சிறப்பு அறிவினை கடவுளை பற்றிய சிறப்பு அறிவினை சார்ந்த கடவுளே அருள் செய்தால்தான் கடவுளை பற்றிய சிறப்பறிவு உண்டாகும். அந்த கடவுளை பற்றிய சிறப்பறிவு உண்டாகவில்லை என்று சொன்னால் பிறவி ஒருவன் நல்லவராயிருப்பதனாலே தனவாது தனத்தல்ல நீங்குதல். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நிறைய ஆஸ்பத்திரி கட்டிருக்கிறாரு, பசித்தான் சோறு போட்டிருக்கிறாரு, போய் பேசினது இல்லை, வீட்டுக்காரர்கள் தான் குடுத்துரம் பண்ணுவாரு, பிள்ளைகளை எல்லாம் வளர்த்திருக்கிறாரு, கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் காசு தராரு, ரொம்ப தூயவர், உயர்ந்தவர், படித்தவர் என்பதனால பிறவினை நீங்குமாறு ஒரு கேள்வி வருது நீங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஏத்துக்காம இருக்கலாம். பொதுமறை பாடியவரே சொல்லிட்டார், வள்ளுவரே சொல்லிட்டார், பிறப்பென்னும் பேதமையை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறியும். சிறப்பென்னும் செம்பொருளை காண்கின்ற அறிவு ஏற்படாதவரையிலும் ஒருவன் தூய வாழ்க்கையை வாழ்வதனால அவன் பசு புண்ணியத்தை ஈட்டு வரைய தவிர சிவனுக்கு அருகில் நெருங்க மாட்டான். பின்னாடி வருவான், ஒரு பிறவி கிடைக்கும். அப்ப அந்த தூய மனத்திலே நல்வினை தீவுகளை பாகுபடுத்தி இவர் அறிந்தார். இதுல காயமுடன் உயிர் முயலும் கர்மம் சொல்லுங்க, எல்லா உயிர்களும் உடம்பிலே பிறந்துதான் வினைகளை இட்டுகின்றன. அதுதான் உயிர்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற வேறுபாடு. சைவம் சொல்லுது, கடவுளுக்கு உடம்பு கிடையாது, ஏன் சைவம் சொல்லுது? வினை இருந்தால் தான் உடம்பு ஏற்படும். வினை இருந்தால் வினைப்பயனை தூய்க்காத வரையிலும் அந்த வினை நீங்காது. வினைப்பயனை தூய்ப்பதனால விவேகம் ஏற்படும். விவேகம் ஏற்படுறதுனால கடவுள்கிட்ட தொண்டு செய்கின்ற பாக்கியம் ஏற்படும். அதெல்லாம் ஏற்படாமல் பிறவி தனவாது, பிறவி நீங்காது. ஆகவே உயிரினுக்கு உடம்பு உண்டு, கடவுளுக்கு உடம்பு கிடையாது. உயிரினுக்கு உடம்பு உண்டுனா உயிரினுக்கு எப்போதும் உடம்பு உண்டுங்கிறது கிடையாது. முக்தி நிலையில உயிரினுக்கு உடம்பு கிடையாது. ஆனா ஆணவ மனத்தோடு, சகஜமான ஆணவ மனத்தோடு கூடியிருந்து மீண்டும் பிறவி தேவைப்படுகின்ற நிலை இருக்கின்ற வரையிலும் உயிரினுக்கு உடம்பு உண்டு. உயிரினுக்கும் கடவுளுக்கு என்ன வேறுபாடுனா, வேதம் சொல்லுது கடவுளுக்கு உடம்பு கிடையாது, உயிரினுக்கு உடம்பு உண்டு. தெளிவா சொல்லு, அகாயோ நிர்குணோ ஹாத்மா, இறைவனுக்கு உடம்பு கிடையாது. அதை இங்க சொல்றார், காயமுடன் உயிர் முயலும் கர்மம். உயிர் கர்மம் எல்லாம் காயமுடன் முயலும். காயமின்றி உயிரால கர்மம் முயல முடியாது. கடவுளால் காயமின்றி கர்மம் இயற்ற முடியும். கடவுள் ஒரு காரியம் செய்யணும்னா உடம்பு தேவை கிடையாது. உயிர்களுக்கு ஒரு காரியம் செய்யணும்னா உடம்பு தேவை. ஆகவே இப்ப நம்ம இந்த பாட்டை படிக்கும் போது அந்த சமய அடிப்படை கொள்கையும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். உயிர்கள் வினை புரிய வேண்டும் என்றால் உடம்பு தேவை. கடவுள் வினை புரிய வேண்டும் என்றால் உடம்பு தேவையில்லை, உடம்பின்றியே வினை புரிவார். கடவுளுக்கு ஏன் உடம்பு இல்லை, கடவுளுக்கு ஏன் கரணங்கள் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சுவேதாசுத்தரம்னு ஒரு உபனிஷத் சொல்லுது, சிவ தத்துவ விவேகத்தை சொல்லுது, சிவனுக்கு இணையா யாரும் கிடையாது, அவனை விட உயர்ந்தவர்கள் கிடையாது, அவனுக்கு கருவி கரணங்கள் இல்லை. என்ன காரணம்னா அவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் இல்லை அப்படின்னு சொல்லு. சமஸ்தா பிரதிகிஷ்ட திருஷ்யதே, அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. நோபடி கேன் ஈக்வல் ஹிம் நார் கேன் எக்ஸல் ஹிம், ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. ந தஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே, அவனுக்கு கரணங்களும் இல்லை, செய்ய வேண்டிய காரியமும் இல்லை. நமக்கு மேற்கொண்டு ஒரு வினை செய்ய வேண்டிய தேவை இருந்தால்தான் நமக்கு கருவி கர்மங்கள் தேவைப்படும். கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்பதே இல்லை. அப்படின்னா அவர் இத்தனை காரியம் செய்கிறாரு, செய்ய வேண்டிய காரியம் இல்லைன்னு செய்கிறாருன்னா, ஒருவனுக்கு மேற்கொண்டு செய்ய வேண்டிய வினை இருந்தால் அந்த வினை அவனை அடிமைப்படுத்தும். கடவுள் சர்வ சுதந்திரம், அவன் யாருக்கும் எதற்கும் அடிமை கிடையாது. ஒருவன் செய்கின்ற வினையெல்லாம் தன்னுடைய லாபத்திற்கென்றே செய்கின்றான். அடிப்படையில் நீங்கள் தான தர்மங்கள் செய்யும் பொழுது கூட அதனாலே உங்களுக்கு ஒரு புண்ணியம் வருகின்றது, அட்லீஸ்ட் ஒரு மன மகிழ்ச்சி வருகின்றது. தேவைப்பட்டவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் போது உங்களுக்கு உள்ளம் மகிழ்கின்றது. அந்த மகிழ்ச்சி அறியாதவன் தான் ஈகையில ஈடுபட மாட்டான் என்று அவனை நொந்து கொள்கின்றார். இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். பாறாங்கல்ல போல இவனுக்கு நெஞ்சு இருக்கு, வன்னெஞ்சக்காரன். தங்கிட்ட இருக்க போல இன்னத்துக்கு கொடுத்தா, தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நாம சந்தோஷப்படலாம். அந்த சந்தோஷம் வேண்டாம் முடிவு பண்ணிட்டானே. இவன் மனசு மனசா கல்லா. ஆகவே மனிதன் செய்கின்ற எல்லா வினைகளிலும் அவனுக்கென்று ஒரு ஆன்ம லாபம் உண்டு, ஒரு மகிழ்ச்சி உண்டு, ஒரு புண்ணியம் உண்டு, ஒரு அறிவு உண்டு, ஒரு விவேகம் உண்டு, ஒரு வைராக்கியம் உண்டு, ஒரு முன்னேற்றம் உண்டு, ஒரு அருள் உண்டு. ஆனால் கடவுள் பர்ஃபெக்ட் பீயிங், பரிபூர்ண பொருள், எல்லாம் நிரம்பிய சிவம், அவருக்கு தேவையே கிடையாது. ஆகவே அவர் தனக்கென்று ஒரு வினை செய்ய வேண்டியதில்லை. ஆகவே உயிர்கள் தமக்கென்று வினை புரிய வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக தேவையின் அடிப்படையிலே உயிர்களுக்கு உடம்பும் கருவி கரணங்களும் படைக்கப்படும். கடவுளுக்கு இவை இல்லை அப்படி வேதம் சொல்லு.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களோட பேரை சொல்லுங்க.
1: நான் ஜோவா கதைக்கிறேன்.
2: சொல்லுங்க.
1: வணக்கம் மாஸ்டர். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்.
1: உங்களோட விளக்கங்கள் எல்லாம் மிக அருமையாக இருக்கிறது.
2: நன்றி.
1: என்னுடைய நான் இன்டர்நெட்லயும் போய் பார்த்தேன். நான் உங்களோட இதழ எல்லாம் மிக நன்றாக இருக்கிறது.
2: சொல்லுங்க.
1: மற்றவருக்கு மூன்று கேள்விகள் இருக்கிறது. புறவியல் வந்து இந்த காவி உடை உடுக்கிறார்கள், அதன் தத்துவமும். மற்றது சிவபெருமான் வந்து பாம்பை வந்து ஆபரணமாக அணிந்திருக்கிறார். திருமால் வந்து இதில் அனந்த சேரத்தில் துயில்கிறார் பாம்பிலே. அது மூன்றும் தத்துவத்தை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: நன்றி.
2: இந்தருடைய முதலாவது வினாய் வந்து துறவிகள், துறவிகள் காவியுடை உடுப்பதன் தத்துவம் என்ன என்று கேட்கின்றனர். இந்த காவியுடை என்பது அவர்கள் சொல்லுவார்கள், இன்னைக்கு காவி என்றால் பட்டிலே கூட அந்த காவி நிறத்திலே வருகின்றது. கல் ஆடை என்று சொல்லுவார்கள். அதாவது இருந்ததுக்குள்ளேயே மிகவும் ஒரு உடலுக்கு மென்மை பயக்காத துணி,
0: அது
2: சுரசுரப்பான துணி. அது ஒரு சாயத்திலே போட்டு அந்த காவியாக தருவார்கள். என்று கேட்டால், அந்த நாளிலே இந்த சன்னியாசிகள் வந்து உலகை துறந்தவர்கள். இந்த ஆதி காலத்திலே இந்த காவி உடை கூட குப்பை குளத்திலே இருந்துதான் பொறுக்கிறார்கள். பட்டினத்தார் பாடுகின்றார், என்ன உடை கந்தை உண்டு என்று பாடுகின்றார். எனக்கு என்ன குறை இருக்குது, போனா பிச்சு எடுத்து ஒரு காய் சோறு வரும், போனால் அந்த கிளிசல் குப்பைக்குள்ள கந்த துணி இருக்கும் என்று பட்டினத்தாரே பாடுகின்றார். இந்த துணிகளை எடுத்து ஒன்று பொருத்தி அந்த காலத்திலே பாவித்திருக்கின்றார்கள். மற்றது இது வந்து என்று கேட்டால், இந்த அவர்களுடைய தேவைகளை குறைத்துக் கொள்வது. மற்றது அடுத்ததாக அவர்கள் வந்து கண்ட இடத்திலேயும் இருந்து படுத்து எழும்பி போவார்கள். வெள்ளை ஆடு என்றால் அதில் அழுக்கு தெரியும், காவி ஆடு என்றால் இந்த அழுக்கு தெரியாது. அப்ப அவர்கள் ஒரு ஆடையே வைத்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும், அது ஒரு தத்துவம் உண்டு. மற்ற இந்த காவியுடை வந்து சன்னியாச மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் உரியது,
0: அவர்களுக்கு
2: குறிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு விபரங்கள் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால், எங்களுக்கு ஆகமங்களில் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் பெரிய புஸ்தகங்கள் இன்றைக்கு கிடைப்பதே கஷ்டமாக இருக்கின்ற காலத்திலே இந்த இதுக்குரிய இதிலே வந்து, அதாவது சைவ சந்நியாச பத்ததி என்று சொல்லி ஒரு ஹேண்ட்புக் இருக்கின்றது. இதே ஆகமங்களிலிருந்த இந்த சன்னியாச முறைகளை எல்லாம் தொகுத்து எழுதியவர் வந்து சூரியனார் கோயில் ஆதீனம் என்று இந்தியாவில் இருக்கின்றது. நவக்கிரக வழிபாட்டுக்கு போவர்களுக்கு தெரியும், திங்களூர்ல வந்து சந்திரனை கும்பிடுவார்கள். அதே மாதிரி சூரியனார் கோயிலுக்கு போவார்கள், சூரியனை கும்பிடும். அங்கு இருப்பது நவக்கிரகங்கள ஒன்றான சூரியன் அல்ல, அங்கு இருப்பது சிவசூரியன். அங்கே வந்து சண்டேஸ்வரர் கூட உண்டு, நவகிரகங்களுக்கு சண்டேஸ்வரர் கிடையாது. அங்கே இருக்க தேஜ் சண்டர் என்று சொல்லுவார்கள், அங்கே இருக்க சண்டேஸ்வரரை. அப்ப அது சிவனுடைய மூர்த்தமாகத்தான் அந்த சூரியனார் சிவசூரியனாக இருக்கின்றது. அந்த இடத்திலே அதுக்கு பக்கத்திலேயே சூரியனார் கோயில் ஆதீனம் இருக்கின்றது. 500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழம வாய்ந்த ஆதீனம். அந்த நாளத்திலே சதாசிவ சிவாச்சாரி என்பவர் அதை ஸ்தாபித்தார். அப்புறமாக சிவாக்கிர யோகிகள் என்பவர் அதுக்கு ஆதீனகர்த்தனாக இருந்திருக்கிறார். அந்த சிவாக்கிர யோகி சிவாச்சாரியார் வந்து இவர்கள்லாம் காசியிலே இவர்களுக்கெல்லாம் குருமடங்கள் எல்லாம் அந்த நாளில இருந்திருக்கின்றன. மணிகர்ணிய கட்டத்திலே காசியிலே இவர்களுடைய குருமடத்தை பற்றி அந்த சதாசிவ சிவாச்சாரியார் சொல்லுகின்றார். தான் எழுதிய சிவஞான போதத்துக்குரிய சூத்திரங்களுக்கு, வடமொழியில் இருக்கிற சிவஞான போத சூத்திரங்களுக்கு விரிவரை செய்கின்ற பொழுது அந்த அவர்களுடைய மடம் பாரம்பரியத்தான் இங்கே இருக்கின்றது. அவர் ஒரு புஸ்தகமாக இந்த சன்னியாச முறைகளை தொகுத்து தந்திருக்கின்றார். இன்றைக்கெல்லாம் நிறைய விதமான சன்னியாசங்கள் இருக்கின்றன. உதாரணமாக எங்களுக்கு தெரியும், காஞ்சி காமகோடி பீடத்தில் இருக்கிற சுவாமிகளை சொல்லுவார்கள் சரஸ்வதி என்று சொல்லுவார்கள். அதே மாதிரியாக அங்காள சிறுங்கேரியில் இருக்கிற போன்ற பாரதி என்று சொல்லுவார்கள். மற்ற தீர்த்தர், தீர்த்தங்கரர், இப்படி நிறைய சன்னியாச முறைகள் இருக்கின்றன. பரமஹம்சர் என்ற பெயர் கூட சில பேருக்கு சொல்லுவார்கள். இல்ல, நாங்கள் எல்லோரும் சொல்லுகின்றோம் பரமஹம்சர் என்று. அந்த பரமஹம்சன் என்றால் என்ன என்றால், சன்னியாசத்திலே உச்சமான சன்னியாச முறை ஒன்று பரமஹம்ச சன்னியாசம். பரஞ்சோதி முனிவர் வான்வழியாக போய்கொண்டிருக்கின்ற காலத்திலே கீழே மெய்கண்டார் 2 வயது சிறுவர் தன்னுடைய மாமனாருடைய வீட்டுக்கு முன்னாலே விளையாடி கொண்டிருக்கின்றார். அவருடைய பக்குவ நிலை அறிந்து அந்த பரஞ்சோதி முனிவர் சிவனுடைய ஆக்ஞைப்படி கீழே இறங்கி வந்து இந்த 2 வயது பிள்ளைக்கு அவர் தீட்சை கொடுத்து அவருக்கு பரமகம்ச சந்நியாசம் என்று சொல்லப்படுகின்ற உத்தமமான சந்நியாசமும் கொடுத்து சிவஞான போதத்தை உபதேசித்து இதை தமிழர் செய்க என்று பணித்து சென்றார் என்று சொல்லி மெய்கண்டாருடைய வரலாறு கூறுகின்றது. அப்ப இந்த சன்னியாச முறைகளிலே இருக்கின்ற இதுல இந்த தலையிலே வந்து சில சன்னியாசிகளை பார்த்தால் முழுமையாக தலைமையிலே மலித்திருப்பார்கள். சில பேரை பார்த்தால் நீட்டமாக இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஆதீனங்களை பார்த்தால் திருவாவுடைய ஆதீன மரபிலே வந்து தலைமையை முழுமையாக மலித்திருப்பார்கள். அந்த சன்னியாச மரபிலே தர்மபுர ஆதீன மரபிலே தலைமையர் வந்து நீட்டமாக இருக்கும், ஜடையாக இருக்கும். அப்ப வள்ளுவர் கூட சொல்லுகின்றார், மலித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகத்தார் பழிப்பது ஒழித்துவிடின் என்ற கருத்து காணப்படுகின்றது. எப்படி சன்னியாசம் இருந்தாலும் உலகத்தார் பழிக்கின்ற தன்மை இருக்கக்கூடாது சன்னியாசிக்கு என்பது வள்ளுவருடைய கூற்று. இப்படிப்பட்ட சன்னியாசிய வாழ்க்கை முறையிலே அவர்களுடைய உணவு முறை எப்படி இருக்க வேண்டும், அவருடைய மற்றவர்களுடன் உறவாடுகின்ற தன்மை. இன்றைக்கெல்லாம் சன்னியாசிகள் எல்லாம் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குகிறார்கள், எல்லோரோடும் பழகுகின்றார்கள், அப்படிப்பட்ட தன்மை இருக்கின்றது இல்லையா? இதனாலதான் அடிக்கடி சன்னியாசிகளை பற்றிய விவரங்கள் ஊடகங்களில் வருகின்றன.
0: அதான் இப்ப அதனால இப்ப உண்மையான அந்த சன்னியாசிகளுடைய அந்த மகத்துவம் ஓரளவுக்கு இவர்களால் சீரடைகிறது.
2: உண்மைதான். அதுல உதாரணமாக ஒன்று சொன்னால், காஞ்சி பெரியவர் இதுக்கு முன்னராக இருந்த சுவாமிகள் 100 ஆண்டுகளுக்கு உயிர் வாழ்ந்தவர், காஞ்சிபுரத்தில் நடமாடும் தெய்வம் என்று போற்றப்பட்டவர். அவருடைய இளமை காலத்திலே நடந்த ஒரு கதை, அதாவது வந்து அவர் இளமை காலத்தில் இருக்கின்ற காலத்திலே அந்த மடத்திலே இருக்கின்றார். மடம் வந்து ஒரு ஓபன் ஸ்பேஸ், அதுல அந்த ஓபன் பிராண்டாவில் அவர் மத்தியான நேரம் அதுல சிரம பரிகாரம் அந்த தூணோடு அதில் இருக்கின்றார். இப்ப மடத்துக்கு ஒரு பெண்மணி வந்து அந்த மடத்தில் இருக்கிற மேனேஜர்கிட்ட அழுகிறார் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி. சுவாமியை பார்க்கணுமண்டு அப்படின்னா, சுவாமி எங்க அதுல எல்லாரும் காண அந்த திண்ணையில தானே இருக்கிறார், சரி போய் அவர்கிட்ட சொல்லி வந்து அனுப்பிட்டேன். அனுப்பினா இந்த அம்மா போய் முறையிட்டு தொடங்கணும்னு சுவாமி சொன்னார். சரி சரி போய் அம்பாலிட்ட முறையிலண்டு அனுப்பிட்டேன்,
0: ஒண்ணுமே சொல்லி
2: அம்பாலிட்ட முறையிலண்டு சொல்லி அனுப்பிட்டார். அந்த சில நாட்களுக்கு பிறகு மடத்து கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அப்ப சுவாமிக்கு அப்ப சுவாமி அப்படி இளமை காலம், இவரெல்லாம் சன்னியாசத்துக்கு வந்த பொழுது வேலை சிறுவனாக இருந்த காலத்திலே வந்தவர். இப்ப இளமை காலம், அப்ப அவர் வந்திருந்த பொழுது அந்த மடத்துல இருந்த அந்த மேனேஜரை பார்த்து கேட்டார், என்னை பார்க்க எப்படி இருக்குனக்கன்று. சுவாமி நல்லா ஞான பழம் போல நல்லா இருக்கிறீங்க, இல்ல உடம்பு எப்படி இருக்கு, நல்ல தேஜோமயமா நல்லா இருக்குது என்று சொல்லி இருக்கிறார். அவர் இவர் சின்ன இருந்துட்டு இப்படி இருக்கிற ஒரு தடி புயல் கிட்ட நீ என்னென்ற ஒரு பொம்மநாட்டிய தனி அனுப்புவேன். இது காஞ்சி பெரியவர் தன்னுடைய வாயால சொன்னது. இப்படி அவருடைய இளமை காலம் அது, இப்படி இருக்கிற தடிப்பயல் கிட்ட நீ ஒரு பொம்மை நாட்டிக்கு என்னென்று தனி அனுப்புவ. அதையும் ஒரு தனி அனுப்பல, அது ஒரு அவர் ஓப்பன் ஸ்பேஸ்ல இருந்த சுவாமியை போய் பார்க்க
0: அனுப்பினார்
2: என்று சொல்லிட்டு சொன்னார். இன்னையில இருந்து அந்த நாள்ல 60 வயது தான் பெரிய வயது, என்னுடைய அந்த 60 வயது சஷ்டி, அந்த 60 வயது வரை மட்டும் ஒரு பொம்மை நாட்டியும் நீ தனி அனுப்பப்படாது, அனுப்பினியும் உன்னுடைய சீட்டு கிழிஞ்சது மடத்துல. இது அவருடைய உத்தரவு. இப்படிதான் அவங்க தன்னுடைய நெறிமுறைகளை பாதுகாத்து வந்திருக்கிறாங்க, பேணி வந்திருக்கிறாங்க. அவருடைய பலகீனம் அண்டு அல்ல, இதை பார்த்துவிட்டு அடுத்தவர்கள் செய்யலாம் இல்லையா, இதே மாதிரியாக. அப்ப இன்றைக்கு இந்த நெறிமுறைகள் எல்லாம் இந்த சைவ சன்னியாச பத்ததியில இருக்கின்றது. இந்த சன்னியாசிகள் எப்படி பழக வேண்டும், யாரோடு கதைக்க வேண்டும், என்னென்ன மாதிரி செய்ய வேண்டும். சன்னியாசிகள் ஓய்வெடுக்கிற இடத்துக்கு பேர் ஒடுக்கம். ஒரு சிறிய அறை, சிறிய அறை கதவு இருக்காது, ஒரு சிறிய அறை. சொல்றாரு சுவாமி ஒடுக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதான் ஓய்வெடுக்கிறார், அந்த அறைக்கு கதவு கிடையாது, அதுதான் முறை. அப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் எல்லாம் இருப்பது சன்னியாச முறையிலே. அப்ப இந்த கல் ஆடை அல்லது அந்த காவி ஆடை வந்து சன்னியாச மார்க்கத்துக்குரியது. அது வந்து துறவை தவிர்ப்பது குறிப்பது. மற்றது இதற்காக கன நிறைய ஆடைகள் தேவையில்லை. இன்றை கொண்டு வச்சிருக்கிறேன், ஊத்தியாய் போடுதல், லாண்டரிக்கு போயிட்டு வரணும், மற்றது போடணும் என்ற தொகையெல்லாம் இல்லை. ரெண்டு ஆடைகள், ரெண்டு உள்ளாடை இருந்தாலே போதும். எங்களுக்கு தெரியும் காஞ்சி அந்த சன்னியாசிகள் ஒரு தண்டம், சன்னியாசிகளுக்கு தண்டம் ஒரு கோல் வைத்திருப்பார்கள். அவர்கள் உள்ளாடை வந்து கோவணம், ஒன்று கோவணம் கட்டி இருந்தால் மற்ற கோவணம் வயல காய்ந்து கொண்டிருக்கும் மேலே. அடுத்தவன் நீராடும் பொழுது இதை கட்டி அதை காய போடுவார்கள். அப்படித்தான் நடப்பது பழமை. ரமண மகர்ஷிகள் எல்லாம் இருந்தார். அப்ப இந்த ஆடை வந்து இதை குறிப்பது, அதுதான் முதலாவது விளக்கம். இரண்டாவது விளக்கம் பாம்பு, சிவனுக்கு ஏன் பாம்பு. இவர் ரெண்டு பேருடைய அறவும் வித்தியாசம். சிவனுடைய கதை என்னென்று கேட்டால், தாரகாவனத்து முனிவர்கள் இருந்தார்கள், தவம் செய்தார்கள், நிறைய அனுகிரகங்கள் எல்லாம் இருந்து வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் வல்லவர்கள். அவர்கள் மிகவும் பஃப்ட் அப் என்று சொல்லுவோம், அதாவது தங்களை விட்டால் ஆக்கள் இல்லை, நிறமாப்பு. இதெல்லாம் எங்களைத்தான் குறிக்கின்றது. தாரகாவனத்து முனிவர்கள் அன்றுகள், இன்றைக்கு நாங்கள் கோயில் நடத்துகின்றோம், தர்மஸ்தாபனங்கள் நடத்துகின்றோம், சமய சதைகள் மாற்றது மன்றங்கள் எல்லாம் நடத்துகின்றோம். எங்களுக்கெல்லாம் உருமாப்பு, சைவத்தையும் சிவத்தையும் நாங்கள் தான் இதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று. நாங்கள் இல்லாவிட்டால் இந்த சைவமும் சிவமும் அழிந்துவிடும் என்று வேறு நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் சொல்லியும் பேசியும் எழுதியும் வருகின்றோம். நாங்கள்லாம் இந்த தாரகாவனத்து முனிவர்களின் மரபுரப்புகள் தான், எல்லாத்தையும் படிச்சுக்கொண்டு அந்த நான் தான் இறைவனை தாங்குகின்றேன், நான் தான் சைவத்தை தாங்குகின்றேன், நான் தான் சிவத்தை தாங்குகின்றேன் என்று பேசுகின்றோம் இல்லையா, அந்த முனைப்பு அந்த நிலையிலான இந்த தாரகாவனத்து முனிவர்களும் இருந்தார்கள். அவருடைய ஆனவத்தை அடக்கு முகமாக சிவனும் திருமாலும் சேர்ந்து ஒரு திருவிழாவை செய்தார்கள். அந்த முனிவர்கள் வந்து அவருடைய பகல் வேலைகளிலே அவருடைய தபச்சாலைகளுக்கு சென்று இந்த ஆன்மீக விடயங்கள் படிப்பித்தல் படித்தல ஈடுபடுவார்கள். அவருடைய பணியினர் வந்து வீட்டிலே இருந்து தன்னுடைய தர்மத்தை பார்த்து வருவார்கள். அப்போ சிவன் வந்து அழகான பிச்சாடன மூர்த்தம், மெண்டிக்கன் டைட்டி என்று சொல்லுவார்கள். இவனுடைய 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் சிவன் வந்து பிறப்பதில்லை, பிறவா யாக்கை பெரியோன் என்று மணிமேகலை சொல்லும். ஆனால் அந்தந்த வடிவங்கள் தாங்கி வந்திருக்கின்றார். அப்ப இந்த முன்னும் வந்த இந்த கல்பத்திலே அந்த தாரகாவனத்து முனிவர்களுடைய பெண்கள் இருந்த அந்த அக்ரஹாரத்துக்கு சிவன் வந்து மெண்டிக்கன் பிச்சாடன மூர்த்தியாக வருகின்றார். எங்களுக்கு தெரியும் சன்னியாசிகளில் ஒரு வகை வந்து அவதூத சன்னியாசி, என்றால் எந்த விதமான ஆடையும் தரிக்க மாட்டார்கள், நிர்வாணமாக தெரிவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசியாக வந்து அங்கே பிச்சை கேட்கிறார் அவர். மெண்டிக்கன் டைட்டி 25 மகேஸ்வர மூர்த்தங்களில் உண்டு பிச்சாடன மூர்த்தம். அவருடைய உடலின் அழகை பார்த்து சிவன் அழகே வடிவானவர், நிறுவனுக்குரிய ஒரு பெயர் வந்து பகவான், எல்லாரும் பகவான் பகவான் இன்றைக்கு பெயர் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள். பகவானுடைய கருத்தை தெரிந்தால் தெரிய வேண்டும், பகம் என்றால் ஆறு, ஆறு அம்சங்கள் இருக்க வேண்டும். அளவற்ற அழகு, அளவற்ற செல்வம், அளவற்ற அறிவு, அளவற்ற ஆற்றல், அளவற்ற புகழ், மற்றது அளவற்ற பற்றின்மை. இந்த ஆறு அம்சங்களும் பொருந்தினால்தான் உரை பகவான் இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த அளவற்ற அழகு உருவா இந்த சிவன் அங்க போனோட அந்த பெண்கள் எல்லாம் இந்த சிவனுடைய அழகிலே மயங்கி அவருக்கு பின்னால பூவல் அளிக்கிட்டார்கள். அது உண்டு. அதே நேரம் திருமாலும் வந்து திருமாலியார் அரியலால் தேவையில்லை, சிவனுடைய சக்தி திருமால், ஏகைவ சக்தி பரமே வரஷ்ய புருஷேஷு விஷ்ணு. இது காளிதாசுடைய குமார சம்பவம். பரமசிவருக்கு ஒன்றுதான் சக்தி, அதை சதுர்பிபாஷ்ய நான்கு விதமாக சொல்லுவோம். புருஷேஷு விஷ்ணு, விஷ்ணு வந்து வடிவத்தில் இருக்கிறது, இவனுடைய புருட வடிவத்தில் ஆண் வடிவத்தில் இருக்கிற சக்தி தான் விஷ்ணு. இன்னைக்கு ஐயப்ப விரதம் நடந்து கொண்டிருக்கின்றது, ஐயப்ப பக்தர்களை சில கீழியாக கேட்பார்கள், இது சிவனும் விஷ்ணுவும் ரெண்டு ஆண் தெய்வங்கள் இணைந்து வந்தவரா ஐயப்பன் என்று. இருந்தால் அவர் சக்தி, சிவனுடைய சக்தி தான் விஷ்ணு. அதுக்கு என்ன வேதம் என்று கேட்டால், என்னுடைய யோகம் இன்றைக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, யோகத்திலே வந்து வலது பக்க மூச்சு போகும் அது சூரியகலை, இடது பக்கம் மூச்சு போகும் சந்திரகலை. அந்த ஆண்களுக்கு தூங்கும் பொழுது வலது பக்கம் மூக்கிலே மூச்சு ஓட வேண்டும், அதுதான் யோக மார்க்கத்திலே சிறந்தது. பெண்களுக்கு தூங்கும் போது இடது பக்கம் மூச்சு போக வேண்டும். இதுக்கு இலகுவாக சில போஸ்டர்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் இடது கையிலே இடது கையை தலைக்கு அணியாக வைத்து ஒருக்களித்து படுத்திருக்கின்ற பொழுது பார்த்தால் கொஞ்ச நேரத்திலே உங்கள் மூச்சு வலது மூக்கால போக தொடங்கும், தானாக போக தொடங்கும். அது நீங்க கவனிக்கலாம். பேசிக் மெடிக்கல் என்று கேட்டால் இங்கால வந்தோன்னா அந்த பூலிங்க பிளட் அண்ட் வெயின்ஸ் வந்து இங்கால கீழ் மூக்குக்கு வந்து இடது மூக்குக்கு வந்து விட வலது மூக்கு கிளியராக அதால மூச்சு போகும். அது ஒன்று. அப்ப ஆண்கள் வந்து எப்பொழுதும் இடது கையை தலைக்கி வைத்து படுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். பெண்கள் மாறி வலது கையை தலைக்கி வைத்து படுக்க வேண்டும் என்றால் அவர்கள் படுத்துக்கின்ற பொழுது வலப்பக்கமாக பிறந்து படுக்கின்ற பொழுது இடது பக்க மூக்காலே மூச்சு போகும். இது பெண்களுக்குரிய சயனம். இது எல்லாம் இருக்கிறது, சாஸ்திரங்களே விதிக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணுவுடைய சயனத்தை பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, அவர் வலது கையை தலைக்கு அணையாக வைத்துத்தான் படுத்திருக்கின்றார். அது பெண் சயனிக்கின்ற சயனம், அவர் சக்தி, சிவனுடைய சக்தி. மற்றது பெண்களுக்குரிய அணிதான் கஸ்தூரி சந்தனம். அப்ப இந்த தாரகாவனத்து முனிவருடைய கதைக்கு வந்தால், இந்த மகாவிஷ்ணு என்ன செய்கின்றார், அழகான மோகினி வடிவாக வடிவெடுத்து இந்த முனிவர்கள் தங்களுடைய பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற தங்களுடைய ஞான நூல்களை ஆராய்ந்து கொண்டிருந்த இடத்துக்கு செல்லுகின்றார். இப்ப முனிவர்கள் இந்த மோகினியின் அழகிலே மயங்கி முனிவர்கள் அவருக்கு பின்னால போகின்றார்கள். பிற்பாடு அந்த நாள் முடியத்தான் அவைக்கு விளக்கம் வருகின்றது. ஓஹோ, தங்களுடைய பெருமை எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு இருந்திருந்தாலும் இந்த இன்னும் தாங்கள் கீழான நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்றது விளங்கியது. என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் பெறவில்லை. கோயில்கள் சண்டை பிடிப்பது போல, சபைகளிலே நான் சண்டை பிடிப்பது போல, அவர்களும் உடனே என்ன செய்தார்கள், ஓகே இது விட்டுபோமா பார் என்று போட்டு உடனே என்ன செய்தார்கள், நாங்கள் சிலவர்களே படங்கள் விக்கிரகங்களை கூட தூக்கி கொண்டு வந்தோம் இல்லையா, அப்படியே நடக்கின்றது. அது மாதிரி அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு அபிசார யாகம், அபிசாரம் என்றால் தீய பொருட்களை தீய இதுகளை ஏவி விடுகின்ற யாகம் என்று செய்தார்கள். அதிலே வந்த பாம்பை ஏவி விட்ட பொழுது சிவன் அதை அணியாக அணிந்த
0: அவர்கள் அனுப்பிய அந்த பாம்பு
2: முயலகன் என்றவன் அனுப்பினார்கள். அவரை காலுக்கு கீழே மிதிக்க வைத்தார். ஒரு வெண் திருவாளுடைய பாம்பு வந்து ஆதிசேஷன், ஆயிரம் தலை நாகம் என்று சொல்லுவோம் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் பதஞ்சலியாக அவதரித்தார். பதஞ்சலி யோகத்துக்கு முன் செய்த முனிவர் பதஞ்சலி, பதஞ்சலி யோக சூத்திரம் அவர் வந்து அவதரித்தவர். அவர் தான் இங்க வந்து அவதரித்திருந்த பொழுது அவர் திருமூலனுடன் ஒன்றாக இருந்து உபதேசம் பெற்றவர் நந்திதேவரிடம். நந்தி திருமூலரே அதை சொல்லுகின்றார், நந்தி அருள் பெற்ற நாதரை நாடுடில், என்னுடைய குருவான நந்தியினுடைய அருள் பெற்ற நாதர்கள் திருமூல பரம்பரையிலே வந்தவர்களை சொல்லுவார்கள் நாத பரம்பரை. என்னுடைய குரு வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவருடைய குரு இந்த நாத பரம்பரையிலே வந்தவர்கள். அப்ப ஞான குரு வழியிலே அப்ப இந்த அவர் சொல்ற நந்தி அருள் பெற்ற நாதரை நாடலில் நந்திகள் நால்வர், வேற நந்திகள் நாலு பேர் அவருக்கு சீடராக இருந்திருக்கிறார்கள். சிவயோக மாமுனி, சிவயோக மாமுனி என்பவர் அங்கே இருந்திருக்கின்றார். மன்று தொழுத பதஞ்சலி, அதான் இந்த பதஞ்சலி முனிவர். திரு மன்று என்பது சிதம்பரத்திலே சிவனுடைய நடனம் கண்டவர், சிதம்பரத்திலே. அப்ப மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் புளிப்பாத முனிவர் என்றுவர் என்னொடு என்னரு மாமி, என்னோட சேர்த்து எட்டு பேர் நாங்கள் அவரிடம் படித்த நாங்கள் வியா கிளாஸ்மேட்ஸ் என்று சொல்லி திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகின்றார். அப்ப இந்த இந்த ஆதிசேஷன் தான் இந்த இந்த ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலை நாகம் ஒரு கதை இருக்கின்றது. இந்த ஆதிசேஷன் தான் உலகை தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சில பேர் அதையும் கேலியாக கேட்பார்கள், ஆதிசேஷன் எப்படி தாங்குவான் என்று. இது வந்து சயின்ஸ்ல பாக்கணும், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல ஒரு பிளானட் எப்படி அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றது பார்த்தால் அந்த கிராஃப் போட்டு பார்க்க முடியாது. ஒரு கோடு போடுவார்கள், இப்படி அந்த கோட்டை குறுக்காக இன்னொரு கோடு போடுவார்கள், இப்படி அந்த ஒரு வட்டத்தை சுற்றி இப்படி நேர்கோடு போட்டு போட்டே வார்கள், அந்த பரிதியை சுற்றி போட்டுக் கொண்டு விட இப்படி ஆயிரம் தலை உள்ளதாக வரும். அந்த அந்த ஃபோர்ஸ், அதாவது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நேரும் எதிருமாக ஒன்றோடு ஒன்று தொழிற்பட்டு ஒரு பூமியை ஒரு கிரக தொகுதியை கோள் தொகுதியை தாங்கிக் கொண்டு நிற்கின்றது, அதைத்தான் ஆதிசேஷன் என்று சொல்லுகின்றார்கள். அதான் ஆயிரம் தலை நாகம்.
0: உண்மையிலே அதுக்கான விளக்கம்
2: விஞ்ஞான விளக்கம் இருக்கின்றது,
0: விஞ்ஞான விளக்கம்.
2: அது வட்டமாக அந்த பருதியை போட்டு அந்த வட்ட பருதியிலே நாங்கள் ஒவ்வொரு நேர்கோடாக இப்படி போட்டு போட்டு போட்டு கொண்டு வந்தோம் என்றால் அந்த ஆதிசேஷனுடைய தலை இந்த தத்துவம் விளங்கும். அவர் சொல்லுவார்கள் இந்த கல்பம் வந்து சுவேதவராக கல்பம், அதாவது பூமி வந்து அழும்பின பொழுது விஷ்ணு வெள்ளை பன்றி, சுவேத வராகம் என்றால் பள்ளி, சுவேதம் என்றால் வெள்ளை பன்றி உருவெடுத்து தூக்கி கொண்டு வந்ததாக சொல்லுவார்கள். அது என்னென்று கண்டால் இந்த கஷ்மிகோஷங்கள இந்த பிளானட்டரி சிஸ்டம் வந்து லாஸ்ட், எங்கேயோ பேலன்ஸ் வச்சுட்டது. சோ தே ஆர் லாஸ்ட். இப்ப நாங்கள் கிரகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அந்த வான் காட்டியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், தொலைக்காட்சி தொலைக்காட்சியிலே, அதிலே கூட சில கிரகங்கள் இருந்தா போல கண்ணுக்கு மறந்து விடுகின்றன இல்லையா, அது மாதிரி லாஸ்ட் என்றால் இல்லாம போட்டு கொண்டு லாஸ்ட். அதை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு வந்ததுதான் இந்த சுவேத வராகம். அது இன்னொன்று சொல்லுவார்கள், இன்னொன்னு கேலியாக சொல்லுவார்கள், அது பாயை சுருட்டி கொண்டு வந்தது போல வந்துவார்கள் சொல்லுவார்கள். என்ன உலகம் எல்லாம் உருண்டையா இருக்குது, என்ன பாயை சுருட்டி கொண்டு வந்தது. இந்த பாயன்றால் நீங்க இன்னைக்கு கெலக்சி இருக்கு இல்லையா எங்களுடைய, அதாவது எங்களுடைய பூலோகத்தை தான் நாங்க கெலக்சி, எங்களுடைய கெலக்சி. அந்த கெலக்சியை பார்த்தீர்கள் என்றால் படத்திலே, இன்னைக்கு போய் நீங்கள் கூகுள்ல போய் கெலக்சியினுடைய படத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பார்த்தால் ஒரு பாய் சுட்டி விட்ட மாதிரி தான் இருக்கு, அந்த சுருந்த சுருளாகத்தான் இருக்கின்றது. அதுதான் இந்த பாய்ச்சுருளாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் விஞ்ஞான விளக்கம் நிறையவே உண்டு. அப்ப இதுதான் இந்த இறைவனுடைய திருமாலுடைய சயனத்திலே இருப்பது. இதை சொல்லுவார்கள் இந்த ஆதிசேஷன், அதான் ஆதிசேஷனுடைய தத்துவம். இந்த ஆதிசேஷனுக்கு இன்னொரு புதவம் இருக்கின்றது. இப்ப பதஞ்சலி வந்து யோக சூத்திரம் எழுதியிருக்கிறார் வடமொழியிலே. அந்த யோக சூத்திரம் தான் யோக நூலுக்கு அடிப்படை பாடநூல். ஆனா அதிலே இந்த குந்தலினி யோகத்தை பற்றியோ ஆறு ஆதார சக்கரங்கள், நாங்கள் சொல்லுவோம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, சகஸ்டாரம், அந்த ஆறு ஆதார சக்கரங்களை பற்றியோ ஒன்றுமே சொல்லவில்லை. இவ்வளவு செய்த பதஞ்சலி அதை சொல்லவில்லை. திருமூலர் வேறு தன்னுடைய சூடர் என்று சொல்லி இருக்கின்றார், தன்னுடைய கிளாஸ்மேட் சக மாணவர் என்று சொல்லி இருக்கின்றார். அப்ப இவருக்கு தெரிந்தது, அவருக்கு எப்படி தெரியாமல் போயிட்டு. என்ன நடந்தது என்றால், திரும பதஞ்சலி தன்னுடைய யோக சூத்திரங்களை தன்னுடைய பூமியிலே வாழும் காலம் முடியும் வரும் பொழுது தன்னுடைய மாணவர்களை அழைத்து, 1000 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அமைத்து, நம்முடைய 1000 பேருக்கும் என்னுடைய இதை சொல்லப் போகின்றேன். ஆனால் இது வந்து வெரி எக்ஸ்பேன்ஸ், வெரி எக்ஸ்டெண்டட் இன்டென்ஸ். அப்ப ஒரு ஆளுடைய இதுக்கு முடியாது. 1000 பேர் இருந்தால் நான் ஒரு திரை போட்டு இங்கால இருந்து 1000 பேருக்கும் சொல்லுவேன், நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவது வித்தியாசம். என்னுடைய அந்த திரைக்கு பின்னாலே தன்னுடைய 1000 தலைகளையும், ஆதிசேஷனுக்கு 1000 தலை என்றெல்லாம் சொல்லுவோம், தலைகளையும் வைத்து 1000 தலைகளோடாகவும் ஏக காலத்தில் ஒரே நேரத்திலே இந்த யோக சூத்திரங்களை சொல்லுகின்றார். திரைக்கு முன்னாலே இருந்து 1000 மாணவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவனுக்கும் பிரத்யேகமாக ஒரு விதமான பாடம் மட்டும்தான் வருகின்றது. அதிலே ஒரு மாணவனுக்கு ஒரு சந்தேகம், குழம்பு இருக்கிறது தானே, இது என்ன நடக்கின்றது என்று பார்ப்பதற்காக அவன் திரையை விளக்கினான். அவ்வளவு பேர் வெறிஞ்சு போனார்கள். அவ்வளவு யோக சக்தி தாங்கிலா, சோ இன்டென்ஸ். அப்ப அவர்கள் எழுதினதும் முடிஞ்சது, இதுவும் முடிஞ்சது, இது அந்த முடிவு நேரத்தில் வந்தது. அப்ப என் பதஞ்சலிக்கு பெரும் கவலை அடை, இந்த உலகத்துக்கு இந்த யோகசூத்திரம் முழுமையுமே கொடுத்துட்டு போவோம் என்று இந்த போட்டோ பார்த்தால் இப்படி போயிட்டுதே, அவருடைய காலம் வந்துவிட்டது, இனி இவற்றை திருப்பி எழுத முடியாது என்று யோசிக்கின்ற வழியிலே ஒரு மாணவர் வருகின்றார். என்னன்னா, அது நடந்த நேரம் அவர் தன்னுடைய இயற்க கடன் கழிப்பதற்காக வெளியிலே போயிருந்தார். அவர் திரும்பி வருகின்றார். அவரிடம் இருந்த எஞ்சி இருந்த பகுதிதான் இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிற பதஞ்சலி சூத்திரம். அதாவது உண்மையான யோக சாஸ்திரத்தின் 1000 ஒரு பகுதிதான் இந்த பதஞ்சலி யோக சூத்திரம். அதான் அந்த தத்துவம். அப்ப இந்த வழியாகத்தான் இந்த தத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்றோம்.
0: உண்மையிலே டாக்டர், இந்த மாதிரியான அந்த விளக்கங்கள் நீங்கள் இவ்வளவு தூரம் கொடுக்கும் பொழுது இதிலே அந்த ஐயுறவுக்கே இடமில்லாமல் இருக்கிறது. இப்ப நாங்கள் வந்து பொதுவாக எங்களுடைய அந்த அற்ப அறிவுக்கேற்ற முறையில தான் சில விஷயங்களை
2: அடையாளம், எங்களுக்கு கண்டிஷன் மைண்ட் அண்ட் பிரெயின், எங்களுடைய எஜுகேஷன், எங்களுடைய பிறப்பு வளர்ப்பு, எங்களுடைய சூழ்நிலை, மற்றது எங்களுக்கு இருக்கின்ற அறிவை வைத்துக் கொண்டு இதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை, ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று போட்டு அதை நிராகரிக்கின்றோம். நிராகரித்தாலும் பரவாயில்ல, சிலவர்களை பழித்துரைக்கின்றோம், எடுத்து வைக்கின்றோம். அதுதான் அங்கே இருக்கின்றது. இவர்களில் புராணக்கதைகள் எல்லாவற்றிலும் தத்துவங்களும் உண்டன, உண்மைகளும் உள்ளன. அப்படியே இவற்றையெல்லாம் பொய் என்று சொல்லி விளக்கக்கூடாது. எங்களுடைய கால எல்லை மிகவும் அளப்பெரியது, ஒரு பெரிய கடல் இந்த காலம். நாங்கள் இதிலே வந்து எங்களுக்கு ஒரு 5000-10000 வருஷங்கள் தான் தெரியும். முதல் தமிழ்ச்சங்கம் தொடங்கி எங்களுக்கு கிறிஸ்துக்கு முன் 10000 ஆண்டளவில் முதலாவது தமிழ்ச்சங்கம் தொடங்கி இருக்கின்றது.
0: அதுக்கு முன்னாடி எங்களுக்கு
2: அதற்கு சங்கம் தொடங்குவோம் என்றால் அதுக்கு முன்னாடி காலம் இருந்திருக்க வேண்டும். இது தமிழுடைய வரலாறு, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிந்தது. ஆனா நாங்கள் இந்த 10000-15000 வருஷங்களுக்கு காலத்தை வைத்துக் கொண்டு இந்த கல்பம் என்று சொல்லப்படுகின்ற 432 கோடி வருடங்கள் ஒரு கல்பம், அப்படி எத்தனையோ கல்பங்கள் வந்து போய்விட்டன. அப்ப இப்படி எத்தனையோ கல்பங்கள், அதே மாதிரி அண்டா கோடான கோடி அண்ட தொகுதிகள், அங்கன்மா ஞானத்துக்கோர் 1000 கோடி அண்டம், இப்படி கொஸ்மிக் யூனிட்ஸ், இந்த உலகங்களே 1000 கோடி கணக்கள் இருக்கின்றன. அவற்றையும் விளங்கிக் கொள்ளாமல், இந்த காலத்தையும் விளங்கிக் கொள்ளாமல் இதெல்லாம் சாத்தியமில்லை, நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்.
0: உண்மையிலே டாக்டர், நாங்கள் எங்கே போய் அவருடைய கேள்வியும் வந்து மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்ட கேள்வியாக இருந்தபடியால் நீங்கள் இவ்வளவு விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இவ்வொரு நிறைவு செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு இந்த வர்ணாசிர தர்மத்திலே நீங்கள் கொடுத்த விளக்கத்துக்கு ஏற்ப அங்கே ஐயப்பாடுகள் இல்லை போல் தெரிகிறது எனக்கு. அதனால்தான் அவர்கள் அந்த
2: மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயம், பல பேர் கேள்வி கேட்பாக கண்டனம் கொடுப்பார்கள். ஆனால் அதை தெளிவாக இந்த எங்களுடைய சமயத்திலே வர்ணாசிரம தர்மத்தை உள்ளது உள்ளபடி அதை ஓல்ட் பண்ணாமல், மாற்றாமல், மயக்கமுறாமல், அதை டைல்யூட் பண்ணாமல், அடப்ட் பண்ணி எல்லாம் சொல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லி இருக்கிறோம். அதை புரிந்திருக்கின்றதை நினைக்கின்றேன். இல்லாவிட்டால் சர்ச்சைக்குரிய கேள்விகள் போன்ற நிறைய பேர் இந்த இணைப்பிலே வந்து தொடர்ந்து இருந்தார்கள். ஆனால் கேள்விகள் எடுக்க முடியாமல் போய்விட்டது. இதில் மீனவ உங்களுக்கு வினாக்கள் இருந்தால் நீங்கள் அனுப்பி வைக்கலாம்.
0: வணக்கம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
4: சிவசி. வத்யான விமுகாம் துராசா பூயிஷ்டாம் விதிலபி வசத்தோ யதி பவான் சிரஹா தத்வைதாத்ரியம் ந கலு சுவத்தம் பசுபதே கதம் வா நிர்யத்னம் கரணகமுகேனைவ லுலிதம். பவத்வதல் அனுகிரகம் பண்ணியதான சிறந்த பிரகரணம் சிவானந்த லஹரி பிரகரணம். சாட்சாத் தான் பரமேஸ்வரன் பரமேஸ்வர அவதாரமாக இருந்த போதிலும்

சுப்பிரமணிய புஜங்கத்தை பார்த்தோம், அதே போலவே கணேச மஞ்சரத்தம், இப்படி பல ஸ்தோகங்கள் பண்ணியிருக்க. அவைகள்ல முக்கியமா சாஸ்திரமும் சொல்லணும், பக்தியை உண்டு பண்ணணும், ஜனங்களுக்கு மனசாந்தி வரும்படி பண்ணணும், அதற்கு மேல அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி வாழணுங்கிறது சொல்லித்தரணும். எல்லாம் ஓஹோ பகவான் பகவான் சொன்ன நீர் எப்படி வாழணும், நாம் எப்படி இருக்கணும், அதையும் சொல்லணும் இல்லையா? இவைகள்லாம் நமக்கு அறியாமலேயே நமக்கு வரும்படி அழகான பிரகரணங்கள் அமைச்சிருக்க. அதுல சவுந்தர லஹரி, சிவானந்த லஹரி, விவேக சூடாமணி, மற்ற ராஜராஜேஸ்வரி அஷ்டகம், சில இதெல்லாம் பக்தியோடு இருக்க, அதே போல அதே சமயத்தில் சாஸ்திர ஞானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க. அப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள்ல சிவானந்த லஹரி பிரகரணத்தில் நமக்கு ஒரு ஸ்லோகத்தில் பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ற. என்ன பிரார்த்தனை? பரமேஸ்வரா என் மனசை சரியான வழியில் அழைச்சன்போம். ஏன்னா நான் நல்ல வழியில் இருக்கணும்னு நினைக்கிறோம், இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா இருக்க முடியல. ஏன் முடியல? நம்ம மனசானது அப்படி எங்கெங்கயோ ஓடுறது. இது ஓடுறதுக்கு என்ன காரணம்? அதனுடைய சுவாவம் அப்படியா? அப்படி சுவாவம் அப்படி இருக்கவையதா, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷியாளுக்கும் அப்படியே போகணும். சில பேர் நல்ல வழியில இருக்கா, சில பேர் கெட்ட வழியில போறா, சில பேர் வேதங்கியோ போறா. சோ மனசுக்கு எப்படி இருக்குன்னா, அதை நியமனம் பண்றது வேற யாரோ இருக்கா போல இருக்க. அது எப்படி இருக்கு? அவன் என்னமா நடந்துக்கிறான், எதற்காக அப்படி நடந்துக்கிறான்? சாதாரணமா பாருங்க, நாம் இப்படி நடந்துக்கணும்னு மனசுல தீர்மானம் பண்றோம், போய் சொல்லப்படாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறோம், நல்லத்தானே? ரைட். இன்னைக்கு சிவநாமாவன் ஒரு தரம் சொல்லணும், தீர்மானம் பண்ணிக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கு. அமல்படுத்த முடியறதோ, நிறைய தினம் அமல் பண்ண முடித்து முடியல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஏன் உங்களால முடியாதா? முடியும், பண்ணக்கூடிய காரியம் தான். ஆனா நம் அறியாமல் ஏதோ ஒரு சக்தி வந்து அதை தடுத்து விட்டு வேற விதமா பண்ணிருக்கு. அது வேற விதமா பண்ணின பிறகு அடாடா நம்ம இப்படி பண்ணணும்னு நினைச்சோமே, மாறுதலா பண்ணிவிட்டோமே கவலை வரும். பொய் சொல்லப்படாது அப்படின்னு நினைச்சவன் இவர் அறியாமலே நாலஞ்சு போய் சொன்ன பிறகுதான் ஆடா இப்படி பண்ணிவிட்டேனே ஒரு எண்ணம் பின்னால் வரும். சொன்ன பிறகு அதை மாற்றிக்கொள்ள முடியுமோ? முடியல. அதுக்கு என்ன, ஏன் இப்படி பண்றோம் நாம் அப்படின்னு யோசனை பண்ணினோம். ஏனால் அது எல்லோரும் சொல்லக்கூடியதான் ஒரு சமாதானம், அது அப்படித்தான் சார். ஏன் அது நமக்கு அப்படித்தான் எழுதி வச்சிருக்கார் பகவான். இப்படின்ட்டு பகவான் ஒண்ணும் எழுதி வைக்கல, நாம் என்ன நினைச்சிருக்கோம் அப்படித்தான். ஏன்னா நம்ம தலையெழுத்துங்கிற சாதாரணமான பிராகிருத பாஷையில, சம்ஸ்கிருதத்துல பிரம்ம எழுத்து, பிரம்ம ராதா அப்படிம்பாங்க. விதி லிபிஹி, விதினா பிரம்மதேவர். அவர் இப்படி எழுதிட்டாரோ என்னமோ நமக்குன்னு என்னடானா, கெட்ட வழியிலேயே போறோம், தப்ப காரியங்கள்ல நம்ம ஈடுபடும்படி பண்றது. நம்ம நம்ம மனசை அந்த பக்கமே போறது, ஏன் நல்ல வழியில வரமாட்டேங்கிறது அப்படின்னா, இந்த மனசு இருக்க, இந்த மனசானது சில சம்ஸ்காரங்களோடு கூடியிருக்கு. ஜென்மாந்தரத்துல எந்த வழியில இருக்குமோ அந்த பக்கமே போறோம். குழந்தைகள்லாம் பாருங்க, விளையாட்டு புத்தியா அந்த பக்கமே போறோம். எல்லோருக்கும் ஒரு விளையாட்டு குடிக்கிறதா, ஒருத்தருக்கு கிரிக்கெட்டுங்கிறான், ஒருத்தருக்கு பொம்பரங்கிறோம், ஒருத்தன் கோலிங்கிறான், ஒருத்தன் வந்து கேரம் போர்டுங்கிறான். சில பேருக்கு கேரம் போர்டு ரொம்ப பிடிக்கிறது, சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. என்ன சார் இது, என்ன சொல்வல் நீங்க? சில பேருக்கு கணக்கு பிடிக்கிறது, சில பேருக்கு சங்கீதம் பிடிக்கிறது. சொல்லிக் கொடுக்காமலே அழகா பாடிட்டே இருக்காங்க பாட்டுக்கு, அதுல முயற்சி பண்றான்னு வந்துடுறது. சில பேர் சங்கீதம்னா என்ன சொன்னாலும் வரமாட்டேங்கிறது. இவெல்லாம் நீங்க எப்படி பதில் சொல்வேன்? எந்த துறையில ஒரு மனிதன் முயற்சி பண்ணுகிறானோ அந்த துறையில அவனுக்கு வர வேண்டியதுதானே. ஆனா நல்ல நிறைய பார்த்துக்கல, ஏன்னால் அது வரமாட்டேங்குது. சில பேர் சொன்ன விஷயத்த அழகா எடுத்து சொல்றான், சில பேருக்கு நூறு தடவை சொல்லிக் கொடுத்தாலும் வாயை தரதான் ஒண்ணு சரியா வரமாட்டேங்குது. இவைகள்லாம் என்ன பதில் சொல்வேன்? ஜென்மாந்தரத்துல அவன் பண்ணினதான முயற்சி அப்படியே இருக்கு, இதை தவிர வேற ஒன்னும் சொல்ல முடியல. இந்த ஜென்மாந்தரத்துல நாம் பண்ணினதான முயற்சி இருக்க, இதை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? தலையெழுத்துங்கிறோம். தலையெழுத்துன்னு நம்ம சொல்றதும் தலையில எழுதியிருக்காரு கேட்ட உழைச்சி பார்க்காதீங்களோ, அது ஒண்ணும் தெரியாது. தலையெழுத்துன்னு என்ன அர்த்தம்? ஜென்மாந்தரத்துல அந்தந்த மனிதன் பண்ணினதான

0: ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு தக்கவாறுதான் இந்த ஜென்மாவிலையும் பண்ணிட்டு இருக்கான். அவ அவளுக்கு எது வழக்கமோ அதுலத்தானே அவ பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஏதோ ஒரு விதமாக நம்ம மனசு அந்த பக்கமே போறது. துரியோதனை கேட்டான், ஏண்டாப்பா நீ பண்ணதெல்லாம் தப்பாச்சு, இப்ப வந்தது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா அஞ்சே கிராமம் தான் கேட்கிறாவா, இந்திரபிரஸ்தம் ஜெயபிரஸ்தம் ஜெயந்தம் வாரணாவதம் பிரயச்ச சதுரோ கிராமான் பஞ்சமம் கஞ்சி தேவதம், நாலே கிராமம் தான் கேட்கிறாவா. நியாயமா முழு ராஜம் அவளுக்கு சேர்ந்தது. ஒரு பாதி ராஜ்யம் வந்து முன்னால வச்சுட்டு நீ அதை வாங்கிட்டாய், 14 வருஷங்கள் ஆனவரும் மறுபடியும் நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னேன். அப்ப கொடுக்கணுமோ இல்லையோ, ஒன்னும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சண்டை போடுறைய, நீ தோத்து போனா முழுமையா போச்சு, அப்ப என்ன லாபம் பார். வேண்டாமே இப்ப ஒண்ணுமே சண்டை இல்லாமலேயே ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஒரு 5 கிராமத்தை கொடுத்து விட்டா அது என்ன போச்சு. இன்னைக்கு கொடுத்து விட ஒரு 10 நாள் ஆனப்புறம் சண்டைக்கு போய் ஜெயிச்சு விட்டு வந்துட்டு 5 கிராமம் தானே இருக்க அவளுக்கு. இப்ப அத்தனை ராஜாக்கள்ல பாதி ராஜாக்கள்ல அவளுக்கு வசதியா போற அளவு இல்லையா. இத்தனையும் சொல்லி பார்த்தார் கிருஷ்ண பரமாத்மா, ஒத்துக்கல. என்ன சொல்றார், ஜானாமி தர்மம் நகம் எப்பிரவிருத்தி, இது நல்லது என்று நான் அறிவேன் இருந்தாலும் எனக்கு அது தோணல. ஜானாமிய தர்மம் நகமே நிவிருத்தி, நாம் பண்றது தப்பு தட்டா காரியம் நன்னா எனக்கு புரியறது சார், ஆனா அதை செய்யாம இருக்க முடியல. ஏனாபி தேவேன ஹிருதிஸ்திதேன யதானி யுக்தோஸ்மி ததா கர்வோமி, யாரோ உள்ள இருந்து என்ன பண்றா போல இருக்கு அதனால என்னால பண்ண முடியல. இது போல துரியோதன கொட்டல் நமக்கும் அப்பப்ப வருது. இக்கட்டான சந்தர்ப்பம் ஆத்துக்காரி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அம்மா ஒரு மாதிரி சொல்ற, யாரு போய் திக்கப்பறள் கல்யாணம் ஒவ்வொரு பையனுக்கும். அதே மாதிரியே மாட்டு மண்ணு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, வேற இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, யாரு பக்கத்துல நீங்க சொல்லுவேன். வீட்டுக்குள்ள விவகாரம் வந்தா குரக்ஷேத்திரம் ஒன்னும் சொல்ல முடியல. அப்ப அது என்ன, ஏதோ ஒரு பதார்த்தம் நம்மள இப்படி பண்ணுன்னு தூண்டுறது வாழ்க்கையில நம்ம கவனிக்கிறோம். ஏன் சார் தெரிஞ்சு இந்த காரியம் பண்ணலன்னு, அது தலையிட்டு சரியா இல்ல சார், அப்படி தோண வச்சது அன்னைக்கு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க சில பேர், நீங்க தெரிஞ்சு பண்றீங்க இந்த காரியத்தை. ஆமா சார் தெரிஞ்சுட்டு இருக்கேன், இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்துல அப்படி தோணிச்சு. இப்படி நம்ம மனசுக்கு பின்னால மனசில் இருக்கிற சம்ஸ்காரங்கள், ஜன்மாந்தரத்தில் பண்ணிதான புண்ணிய பாபங்கள், அவைகள் ஒரு மனிதனை இந்தந்த விதமாக போகும்படி தூண்டுறது. இதுக்குதான் ஜென்ரலா தமிழ்ல சொல்றது தலையெழுத்துங்கிறோம். இந்த தலையெழுத்து இருக்க, இந்த தலையெழுத்த பரமேஸ்வரா நீ கொஞ்சம் மாத்தப்படாதான்னு கேட்கிற. உபேட்சா நோச்சே கிண்ணி பவத்யான விமுகம் துராச பூயிஷ்டம் விதிலபி மசத்தோ யதி பவான். ஹே பரமேஸ்வரா, கிம் நஹரசி, ஏனப்பா என்னுடைய தலையெழுத்தை மாத்த மாட்டேங்கிறேன். நான் நினைக்கிறேன் என்னிடத்த உங்களுக்கு வெறுப்போ என்னமோ, அதனால்தான் மாத்த மாட்டேங்கிறேன். உபேட்சானோ சேது, சாதாரணமா நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வரக்கூடியதான அறிவு 3 விதமான அறிவு. ஒண்ணு என்ன, ஒரு பொருளை பார்த்துமே இது எனக்கு வேணும்னு பிடிச்சுக்கிறோம் பார்த்தா, அது உபாதான ஜானம். ஒரு பொருளை கண்டாலே அது வேண்டாம் நமக்குன்னு அப்புறம் பொருள் பார்த்தா அதுக்கு ஹானம்னு பேர், ஹானம் உபாதானம். ஒரு நல்ல பொருள் அதுக்கு, பிளவர் ஷோக்கு போனேன், போய் பார்த்தோம்னா அந்த புட்பத்தை கட் பண்ணாதேன்னு அவங்க டோன்ட் பிளக் பிளவர்ஸ் போட்டோம், அந்த போர்டோட சேர்த்து கட் பண்ண அந்த தூக்கி போட்டு ஒரு புட்பத்தை எடுத்து மோந்து பாக்குறேன். என்னடா அந்த புட்பத்தை பார்த்ததுமே அது எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை வருதா இல்லையா, இது வர அறிவு. இதுக்கு என்ன உபாதான ஜானம்னு பேர், அதை கொள்ள ஆசை. அதே போல ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை நம்ம கிட்ட விரட்டணும்னு ஒரு ஆசை, ஒரே ஒரு ஈ அது வந்து மேல உட்கார்றது, அது வரத்துக்கு முன்னாலேயே விரட்டுறல ஒன்றும் அது உட்கார்ந்தா என்ன சார் பண்ணும், அது வெறுமனா உட்கார்ந்தா இல்லையா சார், முண்டு முன்னால ரெண்டு கையால அப்படி அப்படியே நம்ம பண்ற சார் வந்து அதனாலதான் விரட்டுறாங்க. அப்ப அந்த ஈ வந்து உட்கார்ந்தாலோ கொசு வந்து உட்கார்ந்தாலோ அது உங்களுக்கு பொறுக்கல, அதுவே வேற ஒரு பொருளா இருந்தா அதை எடுக்கணும்னு பாக்குறாரு. அப்படி என்ன, ஒரு ஒரு பொருளை கண்டதுமே அப்பொருள் எனக்கு வேணும் நான் அதை கொள்ளணும் என கூடியதான அறிவு ஒண்ணு இருக்கே, இதுக்கு உபாதான ஜானம்னு பேர். அது வேண்டாம் நமக்குன்னு அது நடத்துல ஒரு வெறுப்பு வருதோ இல்லையா, அதற்கு ஹானம் பேர். இப்படி லோகத்துல எல்லா மனுஷியாளுக்கும் இருக்கக்கூடியதான அறிவு ரெண்டு விதம், ஹானம் உபாதாதம்னு. ஆனா இந்த ரெண்டும் இல்லாம ஒரு ஞானம் இருக்கு. என்னது? இத பத்தி நம்ம கேர் பண்ணல. ரோட்ல போறேன், போகும்பொழுது எத்தனையோ பஸ் வருது, எத்தனையோ மனுஷியால் இருக்க, அவளை தாண்டி போயிட்டே இருக்க, அவன் அவங்களுக்கு தெரிஞ்சவா இல்ல, அவளை பத்தி ஏதாவது ஞானம் வருதோ? அவளை பார்க்கலையோ? நீங்க பாத்திருக்க, உங்களுக்கு வேண்டியவளா இருந்தா குட் மார்னிங் சாருங்கிற, வேண்டாவதாரா இவன் நான் கல்ல விழுந்தானா ஐயோ அப்படின்னு தலை அந்த பக்கம் வச்சுன்னு போறேன். ஆனா சாதாரண மனுஷால இருந்தா அவளை பார்த்துட்டே இருக்க, போயிட்டே இருக்க, உனக்கு இப்படிப்பட்டதான ஒரு நிலை இருக்கு பாத்தீங்கள. இந்த தகஸ்தமான நிலை, இதுக்கு உபேட்சா ஞானம்னு பேர். அதுல பற்றுதல் இல்லாதான ஞானம். ஏ பரமேஸ்வரா, என்ன இப்படி உபேட்சா பண்றது ரைட்டான்னு கேக்குற. நான் எதிர்க்க இருக்கேன், உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன், என்னை காப்பாத்த வேண்டாமா? என்ன இடத்துல ஏன் இப்படி தகஸ்தமான ஒரு நிலை? உபேட்சை ஏன் பண்ற? என்ன வேலை தூக்கி விடணும்னு தோணலையோ உங்களுக்கு அப்படின்னு கேக்குற. உபேட்சா நோ சேது, ஹே பரமேஸ்வரா, என்னிடத்துல ஏன் இப்படி தடஸ்தமான நிலை? என்ன காப்பாற்றப்படாதுன்னு வச்சுட்டு இருக்கிற, எதற்காக? உபேட்சா நோ சேத் கின்ன அரசி. ஏன் பரமேஸ்வரன் என்னிடத்துல உபேட்சையா இருந்துட்டு இருக்கார், என்னிடத்துல தடஸ்தமா இருந்துட்டு இருக்கார், என்ன ஆட்கொள்ளாம இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, கின்ன ஹரசி பவத்யான விமுகாம் துராதா பூயிஷ்டாம் விதிலிபிம். ஏ பரமேஸ்வர, நீ என்ன பண்ணலாம்? என் தலையெழுத்த மாத்தலாம். அது பாட்டுக்கு இருக்கட்டும், உனக்கு என்ன போச்சு? தலையெழுத்த நான் ஏன் மாத்தணும்? ஒண்ணும் இல்ல, நான் வந்து உங்களை தியானம் பண்ணணும்னு என்னத்தான் ட்ரை பண்றேன், பண்ண முடியலையே. ஜபம் பண்ணணும்னு உட்கார்ந்த ஒன் நம சிவாயான அழகான ஒரு மந்திரம், வேதங்கள்ல சொன்னதான மந்திரம், காயத்ரி மந்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி வேதத்துல நமசிவாயான ஒரு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லியிருக்க, மிக உயர்ந்ததான ஒரு மந்திரம். காயத்ரி மந்திரமாவது திரைவர்ணிக்காக தான் பண்ணலாம், இந்த மந்திரம் எல்லோரும் பண்ணலாம். அவ்வளவு வசத்தியான ஒரு மந்திரம், அத்தியுதமான மந்திரம், மனுஷனுடைய பாபத்தை எல்லாத்தையும் அடியோட நீக்கக்கூடியதான ஒரு மந்திரம். பஞ்சாட்சரம் பாவனம் உச்சரந்த பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்த. பாவனமான பஞ்சாட்சரத்தை அறிபவனும் பசுபதியை மனசுல தியானம் பண்றவனும் அவன் இந்த ஜென்மாவில் நிஜமா உயர்ந்தவன் சொல்றத வேதங்கள்லாம் இப்படி சொல்லியிருந்த போதிலும் நமக்கு அதை பண்ணணும்னு நினைச்சா நம்ம மனசு எங்கேயோ ஓடி போறோம். அந்த சமயத்தில் தான் சார் எல்லா வேலையும் வருது. விமுகம், அதன் இடத்துல மனசு சொல்ல மாட்டேங்கிறது. நம்ம என்னத்தான் பண்றோம்னு நினைக்கிறோம், பண்றதுன்னு உட்கார்ந்தா அது பண்ண முடிய மாட்டேங்குது. என்ன பண்றது? என் மனசு அப்பத்தான் எங்கெங்கயோ போறதுன்னு. பவத் தியான விமுகம், ஏன் அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணும் பொழுது, மந்திரத்தை ஜெபம் பண்ணும் பொழுது அவரை ஒரு நிமிஷம் தியானம் பண்ணணும். அவர் எப்படி உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு, ஓலே கல்ப திருமஸ்திய திருத கனகரிபம் சாரு பத்மாசனத்தம். பத்மாசனத்தில் உட்கார்ந்து கல்பவருஷத்துக்கு கீழே உட்கார்ந்து அந்த தியான யோகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை முக்கண்ணனை கையில கட்டோம் கட்டுவாங்கம் இப்படி எல்லாம் வைத்துக் கொண்டு கையில ஒரு மான்குட்டியவே வச்சுருக்கார். அந்த மான்குட்டி தான் நம்ம மனசு. இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறது பார்த்தேடா, அவருடைய ஓடாத ரெண்டு காலையும் பிடிச்சுருக்கார். நீ மனசை என்கிட்ட கொடுத்துட்டே உன்மேல இனிமேல உன் மனசு எங்கேயும் ஓடாதுன்னு சொல்லக்கூடியதான அளவுக்கு இருக்கிற இந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணி ஒரு நிமிஷம் அவருடைய ஸ்வரூபத்தை பற்றி தியானம் பண்ணி அவருடைய நாமக்கல பகாய தேவாயனமாக, சர்வாய தேவாயனமாக, ஈசானாய தேவாயனமாக, பசுபதியே தேவாயனமாக, ருத்ராய தேவாயனமாக, உக்ராய தேவாயனமாக, பீவாய தேவாயனமாக, மகதே தேவாயனமாக, ஒரு எட்டு நாமாக்களை சொல்லி ஒவ்வொரு நாமாக்களையும் ஒரு வில்வத்தை போட்டு அவர் தலையில ஒரு நமஸ்காரம் பண்ணினா போல மனசுல சொல்ற பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க. இவ்வளவு கஷ்டம் இல்லையே. ஆனா நானும் நினைக்கிறேன், உட்கார்ந்ததுமே ஏதோ ஞாபகம் வருது, டக்குன்னு எழுந்து போறேன், அதோட போய் எடுத்து காரிக்கிறோம். ஒரு வாரமா ஹிந்து பேப்பர் வாரம் போடவே இல்லையே நமக்கு. இது என்ன இப்ப தேவை இருக்கு? அப்ப நினைக்கப்படாது. இன்னார் போன் பண்றேன்னு சொன்னா போன் பண்ணவே இல்லையே, என்ன அச்சோ என்னமோ, அவ்வளவுதான். அதுல போய் எடுத்து சிவன் எங்கேயோ போயிட்டார். நாம் எதை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தியானம் பண்ண விடாம நம்மளை தடுக்கிறது. என் மனது அங்கே ஓட மாட்டேங்கிறது அந்த சந்தர்ப்பத்துல. எதுக்கு சொல்லுங்க பாக்கலாம், தெரியலையே. அப்ப என் மனதை ஓட விடாம ஏதோ ஒண்ணு பண்றது பாத்தீங்களா, அது என்ன? பிரம்மதேவர் எழுதியிருக்கார் போல இருக்கு. நீ இந்த ஜென்மாவில சிவத்தியானம் பண்ணப்படாது அப்படின்னு எழுதியிருக்காரோ என்னமோ தெரியல. பவத்தியான விமுகாம், தங்களையே தங்களுடைய தியானத்துக்கு ஒத்து வராதாக இருக்கு என் மனசு. என்னதான் எத்தனை பேர் சொன்னாலும் இது நல்லது என்று உயர்ந்த போதிலும் நான் பண்றது அமல் பண்றது இதை தியானம் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா மனசு அந்த பக்கம் அப்பொழுது செல்ல மாட்டேங்குது. அப்புறம் நினைக்கிறது அடாடா பண்ணிருக்கலாமே, இன்னைக்கு பரமேஸ்வரர் தியானம் பண்ணலையே, பஞ்சாட்சரத்தை சொல்லலையே, ஞாபகம் வருது, இருந்தாலும் பண்ண முடியலையே. அப்ப என்ன அர்த்தம், நாம் நினைத்த போதிலும் இந்த பண்ண முடியலேன்னா தலையெழுத்து சரியா இல்லைன்னு தானே சார் அர்த்தம், அதை நீங்க மாத்தப்படாதா அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய தலையில இருக்கக்கூடியதான எழுத்தை ஏன் அழிக்க மாட்டேங்கிறாய்? பவத்யான விமுகாம், என்ன உங்களுடைய தியானத்துக்கு ஈடுபடாததான என் மனசு இருக்க, இந்த மனசு ஈடுபடப்படாதுன்னு பிரம்மதேவர் எழுதியிருக்கார் போல இருக்கு. அதனாலதான் என்ன முயற்சி பண்ணினாலும் முடியும். இதை சாதாரணமா ஒரு நாள் ரெண்டு நாள்ல பரவாயில்ல சார், எப்பப்ப நான் பண்ணினாலும் அப்பப்ப ப்ராப்ளம் வருதுன்னா என்ன அர்த்தம், பிரம்மதேவர் ஒத்துக்கல. அப்படி இருக்கே பரமேஸ்வரா, அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா துராசா பூயிஷ்டாம், இந்த மனசுல என்னென்னமோ ஆசை இருக்கு சார், எவ்வளவு வேணும்னாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஆசை, பேராசை. தமிழ்ல பேராசைன்னு சொல்றோமோ இல்லையா, இது துராசை. இது சில துறையில சில பேருக்கு போகவே மாட்டேங்க. என்ன காசு எவ்வளவு வந்தாலும் போறத, இன்னும் வரணும் இன்னும் வரணும் வந்துட்டு. காசுங்கிறது நிஜமா மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கலன்னு ரொம்ப அவனே அனுபவிச்சு சொல்றான். சம்பாதிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம், சுலபம் இல்ல காசு சம்பாதிக்கிறது, ரொம்ப கஷ்டம். இந்த துணி கடைக்கெல்லாம் போறையில காலமே வந்து உட்கார்ந்து நின்னு நின்னு ராத்திரி 10 மணி வரைக்கும் கடை திறந்து இருக்கான். உங்க அதுல நீங்க தீபாவளி பொங்கல்னா சொன்னாலே முன்னாலே போகணுங்கிற அவனுக்கு முன்னாள் தீபாவளி பொங்கல்னு அன்னைக்கு கூட உத்தியம் உண்டு. அத்தனை பேர் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, உட்கார்ந்துட்டே இருக்கவன நின்று யாரு எதை கேட்டாலும் கொடு கொடுன்னு எடுத்து எடுத்து காமிச்சு விட்டுருக்கானே, எவ்வளவு கஷ்டம். ஆனா அந்த துறையில எவ்வளவு காசு வந்தாலும் இன்னும் காசு பண்ணணும்னு தானே நினைச்சிட்டு இருக்க. கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, போறும்னு யாராவது நினைக்கிறாளா? இல்ல. அதே போல பதவியில பாருங்க, என்னதான் வந்தாலும் இன்னும் ப்ரமோஷன் வேணும் இன்னும் ப்ரமோஷன் மேல வந்துட்டே இருக்கணும், அவனுக்கு வர்ற வருஷம் ப்ரமோஷன் வந்துட்டே இருக்கணும். அப்ப அதுவும் திருப்தி இருக்கா? இல்ல. புகழ் ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணினா உங்க புண்ணியம் குறையிறதுன்னு ஞாபகம் வச்சுங்க. நமக்கு ஒன்னும் வரல, ஏன்னா நீங்க ஒன்னும் சாதிக்கல. நீங்க எந்த துறையில முன்னுக்கு வந்தாலும் அழகா பாடுறா உரமா, என்ன அம்பாள் போட்ட பிச்சை, பகவான் போட்ட பிச்சை, அவ்வளவுதான் பாட முடிகிறது. எந்த துறையில எத்யத் விபூதிமத் சர்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்ததேவ அவகச்சத்வம் பவ மம தேஜோம் சதம் பவம். எந்த துறையில ஒரு மனுஷன் முன்னுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தாலும் நம்ம நன்னா இருக்கானோ லோகத்துல யார் போயிருந்தாலும் அது அந்த பகவான் பண்ணியிருந்தான கிருபை, அது மனசுல ஞாபகத்துக்கொண்டமா. ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான், இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற எண்ணத்திலேயே இருக்காது. இதுதான் பேராசைங்கு துராசா பூயிஷ்டம் பூயிஷ்டாம். சோ மனுஷன் இடத்துல இருக்கக்கூடியதான ரெண்டு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இவன் பரமேஸ்வரன் நல்ல காரியம் பண்ணணும் என்று நினைத்த போது இவனை நினைக்க விடாம பண்றது, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது என்ன, இந்த மனசுல ஆசைய போரும்னு சொல்லவே மாட்டேங்கிறது மனசு. எவ்வளவு இருந்தாலும் எந்த இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டே இருக்கே தவிர மனதுக்கு நீ போறும்பா வந்தது, ஏதோ இந்த ஜென்மால நமக்கு வேண்டியது கடைசி வரைக்கும் சாப்பிடறதுக்கு அன்னம் இருக்கு, ஏதோ குழந்தைகள் அவ வழிய பார்த்துட்டு இருக்கா, கட்டம் இருந்தா ஏதோ நம்மளால முடிச்சு சகாயம் பண்றோம், நிம்மதியே ஏகாந்தமா இருப்போம்னு தோன்றதா? இல்லையே. இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற மனசு ஓடிட்டே இருக்கு சார். இது என்னன்ன, இதுதான் பிரம்மராத பிரம்ம தலை எழுத்துன்னு நினைக்கிறேன். அதான் இந்த ரெண்டு ப்ராப்ளம் நான் என்னத்தான் பண்ணின போதிலும் என் இடத்துல என் மனசை சரிப்படுத்தி இந்த மனசு இந்த பக்கமா போகட்டும் ஆசைப்படாம இருக்கட்டும் என்று நீங்க மாத்தி எழுதப்படாதா பிரம்மதேவருடைய லிபியே, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பண்ண மாட்டேங்கிற உபேட்சானோ சேத், நான் நினைக்கிறேன் பரமேஸ்வரா நீ என் இடத்துல கோபம் கொண்டு இருக்க, என்ன அப்படியே விட்ட, என்னதான் இருந்தாலும் போனா போட்டுமே அவன் பாட்டுக்கு அப்படிங்கிறே தவிர கொஞ்சம் என்ன பார்க்கப்படாத. உபயட்சானோ சேத் கின்னஹரசி பவத்யான விமுகாம் துராசா பூயிஷ்டாம் விதிலபியும். அந்த பிரம்மதேவர் எழுதின என் தலையில இவன் பரமேஸ்வரனை தியானம் பண்ண மாட்டான், இவன் துராக பேராசையோட கொண்டிருப்பான் என்று என் தலையில எழுதியிருக்கமே, ஆனால் அதை ஏன் நீங்க மாத்த மாட்டேங்கிற, என்னிடத்துல ஏன் என்ன கோபம் தெரியலையே பரமேஸ்வரர். அவர் சொன்னார், அப்பா ரைட்ட பண்ணி கேட்கறது நல்லா கேட்கறது ரைட்டு, ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு மனுஷனுடைய தலையெழுத்த மாத்த முடியாது, அப்படி ஒரு ரூல் அப்படிங்கிறீரோ, அது என்னாலையும் மாத்த முடியாது. பிரம்மதேவர் எழுதிவிட்டார், எழுதின பிறகு ஒன்னும் மாத்த முடியாது. சில சமயத்தில் ஆர்டர் வரத்துக்கு முன்னால நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒன்ஸ் ஆர்டர் வந்துருச்சுன்னா இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற சில பேர். அப்ப நீ ஏன் என் பெரிய ஆளா இருக்கேன்னு கேட்டா என்ன பண்ண முடியும், முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆர்டர் வந்ததுன்னா ஒன்னும் பண்ண முடியாது சார் அப்படிங்கிற சில பேர். அதே மாதிரியே இப்ப என்ன ஆச்சுன்னு, அந்த பரமேஸ்வரன் ஒருவேளை அப்பா என்னால முடியாதப்பா பிரம்மதேவரோ எழுதிவிட்டார், எழுதுறதுக்கு முன்னால சொல்லியிருந்தேனால் நான் எழுதுன்னு சொல்லிப்பேனோன்னுமோ, எழுதிவிட்டாரு ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிறதோ. அசக்தோ யதி பவானு முடியாது, பிறக்கிறப்பவே பிறக்கிறதுக்கு முன்னால எல்லாம் பண்ணி இருக்கலாமா, பிறந்த பிறகு ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற சில பேர். என்ன இந்த மாடர்ன் டிஎன்ஏலயே எல்லாம் இருக்குங்கிற பத்தியில இவரது இனிமேல எப்ப எந்த வியாதி வரும் அதுல இருக்கும் சொல்றா வாழலாம், நம்ம எல்லாம் சரிங்கிறோம், வேற என்ன பண்றது, அவனோ படித்தவன் சயின்ஸ்ல கண்டுபிடிச்சு இப்படி எல்லாம் இருக்கு, இதுக்குள்ளேயே இருக்கு, இந்த வயசுல இந்த வியாதி வர்றதுக்கு கரெக்டா இருக்கு, அதுதான் சொல்றான். ஏண்டாப்பா இவன் தியானம் பண்ணுவான் நல்ல வழியில் இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது மட்டும்தான் நான் சொல்லுவேங்கிறான். சரி இதை மாத்துவியோ, அதான் நான் ஜெனட்டிக்னு சொல்லிவிட்டேனே, மாத்த முடியாது. ஒரு மனுஷன் ஏண்டா குண்டா போயிட்டே இருக்கான், ஏண்டா வயிற்று வெயிட் போட்டுட்டே இருக்கார், அது அவ்வளவுதான் சார் ஜெனட்டிக் தான். உனக்கு பதில் சொல்ல தெரியாத போனா இப்படி சொல்லிட்டு இருக்க, அவ்வளவுதான் விவகாரம், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா விவகாரம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள ஃபார்முலாவா இருக்கு அப்படிங்கிற சந்தோஷம். நாம அதே தான் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம தலையெழுத்துங்கிறோம், நீ வேற டி என்னங்கிற, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப விவகாரம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்னா, ஒரு மனுஷன் போன ஜன்மாவில பிராணன் விழுவும் பொழுது அவன் இடத்துல இருக்க எல்லா கர்மாவையும் பார்த்து அதுல கொஞ்சமான ஒரு கர்மாவை எடுத்து அதுக்காக அடுத்த பிரிவு கொடுக்கறான். உங்க ஆத்த பிரிட்ஜில் எவ்வளவு இருந்தாலும் காலம் நடந்து மாமி ஒரு பிளான் பண்றான், இன்னைக்கு என்ன சாம்பார் என்ன கறி, அது யாருன்னு அவாதான் அதுல மாஸ்டர், இன்னும் இது பண்ணு அது பண்ணு சொன்னா சரியும் நோன்னு சொல்ல மாட்டான், தட்டல அதான் வரும். என்ன சுவாமின்னு, ஆமா நீர் வாங்கிட்டு வந்து எனக்கு நாளைக்கு இருந்தா கெட்டு போயிடும்பா, அவ்வளவு உமக்கு பிடிக்கலன்னா நீக்கு நீர் என்னைக்கு ஊர்ல இல்லையோ அன்னைக்குதான் உமக்கு பிடிச்ச பொருள் வரும், அது ஒன்னும் சொல்ல முடியாது விதி லிபின்னு. இப்ப விவகாரம் என்ன, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, எது கெட்டு போகுமோ அது உன்னால பண்ணிவிடணும், ஏதோ ஒரு அட்டரவா வச்சுட்டு இருக்கா, அப்ப என்ன அது உன்னால என்ன வேணும்னு ஐடியா எடுத்து பண்றா இல்லையா. அதே விதமாகத்தான் போன ஜென்மாவில தாங்கள் மரணத்தை அடைஞ்ச பொழுது அப்பொழுது இருக்கக்கூடியதான எல்லா விதமான கர்மாக்களில் எந்த கர்மா பழுத்து இருக்கோ பலோன்முகமாக இருக்கோ பலத்தை கொடுப்பதற்காக ரெடியாக சித்தமாக இருக்கோ அந்த கர்மாவை எடுத்து அதுக்கு தகுந்ததாக இந்த பலத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு. அந்த பலமானது எப்படி மனிதனுக்கு எப்படி கிடைக்கிறது, ஜாத்தியாயுர் போகா, எங்கே பிறக்கிறார், எத்தனை நாள் வாழறான், எந்தெந்த சுக துக்கத்தை அனுபவிக்கிறார். சோ அந்த கர்மா எப்படி மாறிட்டு, மூணு விதமா மாறிட்டு. எங்கே பிறக்கிறார், நான் ஏன் சார் ஆணா பிறந்தேனோ அப்படிங்கிற சில பேர், இந்த பொண்ணு பிறவி வேண்டவே வேண்டாம் சார்ங்கிற சில பேர். ஆனா விவகாரம் என்ன, எல்லாரையும் அகட்டி வைக்கிறது அந்த மாதா ஸ்ரீமாதா ஸ்ரீமகாராஜ்னி இருந்தாலும் என்ன இருந்தாலும் பெண் பிறவிங்கிறது அவ்வளவு நன்னா இல்ல அப்படிங்கிறவா. இவளாவது என்னன்னா, நீங்க வேற ரேஷன் கார்டில் ஃபர்ஸ்ட் நேம் நமது இருக்கே தவிர பேருக்கு எல்லாமும் அங்கேதான் இருக்கு சார். யாராவது ஹாப்பியா இருக்கானோ பாருங்க, மனுஷன் சந்தோஷமா இருக்கானோ, எந்த எப்படிப்பட்டதான ஒரு பிறவி கிடைச்சாலும் அந்த பிறவியில ஏதோ சில தோஷங்கள் சில சுகங்கள் ரெண்டுமே இருக்க.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு யோக கைவல்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஹரி ஓம். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஜானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நம. அத திருத்தியோத்யாயः தேசபந்தச்சித்தஸ்ய தாரணா தத்ர ப்ரத்யேகதானதா த்யானம் ததேவார்த்தமாத்ர நிர்பாகம் சுரூபசூன்யமிவ சமாதிஹி த்ரயம் ஏகத்ர சம்யமஹ தஜ்ஜயா ப்ரஜ்ஞா லோகஹ தஸ்ய பூமிஷு விநியோகஹ த்ரயம் அந்தரங்கம் பூர்வேப்யஹ ததபி பஹிரங்கம் நிர்பீஜஸ்ய வித்ஸான நிரோத சம்ஸ்காரயோரவிவ ப்ராதுர்பாவோ நிரோத க்ஷணசித்தான்வயோ நிரோத பரிணாமஹ மாஹிதா சம்ஸ்காராத் சர்வாத்தா ஏகாக்ரதயோ க்ஷயோதயோ சித்தஸ்ய சமாதி பரிணாமாத்தியானூத்தூர்ஜாதி மைத்திரியாதிபலானிபலேஷுவஸ்திபலாதீனிவத்தியாலோக்கியாசாத்சூக்மாவியபிதப்ரகஷ்டஜானம்பவணஜானம்சூரியசம்யமாத்சந்திரேதாராவியூஹஜானம் ததி ஜானம் நாபிச்சக்ரே காயவியூஹஜானம் கண்டகூபேஷு பிபாசா நிவர்த்தி கூர்மணாட்யாம் ஸ்தைர்யம் மூர்த்ஜோதிஷி சித்ததர்ஷனம் பிராதிபாத்வா சர்வம் ஹ்ருதயே சித்தசம்வித் சத்வபுருஷயோ அத்யந்த சங்கீர்ணயோ ப்ரத்யயவிசேஷோ பாகஹ உதானஜயாஜலபங்ககண்டகாதிஷு அசங்க உத்க்ராந்திஷ்ச சமானஜயாஜ்வலனம் ஸ்ரோத்ராகாஷயோ சம்பந்தசம்யமாத் திவ்யம் ஸ்ரோத்ரம் காயாகாஷயோ சம்பந்தசம்யமாத் லகு தூல சமாபத்தேஷ்ச ஆகாஷகமனம் பஹிரகல்பிதா புத்திர் மஹத்மி ஸ்தூலஸ்வரூபசூக்ஷ்மான்வயாத்வத்வசம்யமாபூதஜஹ ததோ அணிமாதிப்ராதுர்பாவஹ காயசம்பத் தத்தர்மாணவிகாதஸ்ச காயசம்பத் ஸ்வரூபாஸ்மிதான்வயாத்வத்வசம்யமாதிந்திரியஜஹ ததோ மனோஜவித்தம் விகாரணபவஹ பிரதானஜயஸ்ச சத்வபுருஷாநிதாக்ஷ்யாதிமாத்ரஸ்ய சர்வபாவாதிஷ்டாத்ருத்வம் சர்வஜ்ஞாத்ருத்வம் ச துல்லியோஸ்தபதிபத்திஹி தாரகம் சர்வவிஷயம் சர்வதா விஷயம் அக்ரமம் சேதி விவேகஜம் ஞானம் சத்வபுருஷயோ சுத்திசாம்யே கைவல்யம்.
2: அப்படி மூணாவது அத்தியாயமானது முடிஞ்சு போச்சு. மூணாவது அத்தியாயம் முடிஞ்சு போனோன்னு நாலாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. நாலாவது அத்தியாயம் என்ன அப்படின்னு கேட்டா கைவல்ய பாதம், மோக்ஷம். கேவல பாவக கைவல்யம் மோக்ஷம். மோக்ஷம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப மோக்ஷம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். என்னது? ஜென்ம ஔஷதி மந்திர தபஸ் சமாதி ஜாஹ சித்தய. ஜென்ம ஔஷதி மந்திர தபஸ் சமாதி ஜாஹ சித்தய. விச்சானே தே சித்தய அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆரம்பிக்கிறாரு. என்னது? சமாதி பாதத்தை ஆரம்பிக்கிறாரு, கைவல்ய பாதத்தை ஆரம்பிக்கிறாரு. ஜென்ம ஔஷதி மந்திர தபஹ சமாதிஜாஹ சித்திய. ஜன்மஜஹ ஔஷதிஜஹ மந்திரஜஹ தபஜஹ சமாதிஜஹ அப்படின்னு அஞ்சு தாலே உண்டாருது. தஸ்மா ஜாயத்தை இது தஜ்ஜஹ அப்போ எதிலிருந்து எது உண்டாருதோ அதோட ஜ சேர்த்துட்டோம்னா பங்காது ஜாயத்தேதி பங்கஜ. அந்த மாதிரி இங்க ஜென்மத்துல ஜென்மத்தினால ஜென்மத்தா ஜாயத்தே, அவங்க பிறக்கும் போதே உண்டாருது. ஞான ஐஸ்வர்யம் வைராக்கியம் இதெல்லாம் வந்து பிறக்கும் போதே கபிலரோட பகவானோட சிருஷ்டி ஆச்சு, அதனால ஜென்மா ஜாயத்தே ஜென்மஜ பிறப்புலேயே உண்டாருது. இல்லட்டி ஜென்மா ஜாயத்தைக்கு இன்னொருத்த எடுக்கலாம், என்னது ஒரு சரீரத்துல இன்னொரு சரீரத்துல பிரவேசம் பண்ணும் போது யோகி யோக நிலையிலிருந்து அடுத்த சரீரத்துல வராரு, அடுத்த சரீரத்துல வரும்போது அவர் ஏற்கனவே செஞ்ச சித்திகள் எல்லாம் அவருக்கு அதோடய வந்து சேர்றது. ஏன்னா அங்கே இருந்தா ஆரம்பிக்கணும், அவர் எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காரோ அங்கே இருந்தா ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால. சோ ஜென்மஜா ஔஷதிஜா, சில மருந்து வகைகள் இருக்கு சாப்பிட்டா சித்தி வரும். சில மருந்து வகைகள் சாப்பிட்டா யோகிகளை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, சில மருந்து வகைகளை சாப்பிட்டா சித்தி வரும், எல்லாமே வந்துட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சித்தி இல்லை இங்க, கஞ்சாவோ அந்த மாதிரி இல்ல, கஞ்சாவோ அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி சொல்றது வந்து எதுக்கு அந்த அந்த அந்த வார்த்தையை எடுத்து சொல்லணும் அப்படின்னா, சில யோக சாஸ்திரத்துல சில கிரமத்துல அதை பத்தி சொல்லியிருக்கு. நம்ம இங்க பாக்குறோம் நிறைய சாதுக்கள், நமக்கு இது விஷயம் இல்ல, ஆனா மத்தவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம், சாமி கஞ்சியா பிடிக்கிறாரே அப்படின்ட்டு. அதுக்கு சில சாதனைகள் இருக்கு, அந்த சாதனை அனுஷ்டிக்கிறவங்க அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க. அதாவது டெய்லி போதைக்கோசரம் இல்லாம போதத்துக்கோசரம் போதை எடுக்கிறது, போதைக்கோசரம் இல்லாம போதத்துக்கோசரம் அப்படின்னா என்னது, டெய்லி ரெண்டு விஜயா பத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு, ரெண்டு இலை கஞ்சா செடியோட இலை ரெண்டு சாப்பிடுறது. அது சாப்பிடுறதுனால என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய விருத்திகளானது ஸ்லோ ஆயிடுறது, அதனால அந்த விருத்திகளை அவங்களால சயமம் பண்ண முடியும், அந்த விருத்திகள்ல அவங்க சிந்தனை பண்ண முடியும். அது மாத்திரம் இல்லாம இந்த அதிகமான போதையை எடுத்துட்டு தியானத்துல உட்காருனாங்கல்ல, அவங்களுடைய ஸ்திதி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கடைசி விருத்தி எந்த மாதிரி இருக்கோ அந்த விருத்தியத்தான் அவங்க திருப்பி திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க. அதை பத்தி பேசும்போது பழக்கம் இல்லாத ஒரு ஆளு இந்த பாங்க சாப்பிட்டுட்டு, எப்பா எனக்கு தலை சுத்துது நான் வீட்டுக்கு போறேன், செருப்பு போட்டுட்டு இருக்கான், செருப்பு போட்டிருக்கா இந்த காலை போட்டுட்டு அப்புறம் அந்த காலு, அந்த காலை போட்ட அப்புறம் இந்த காலு, செருப்பு கீழே இருக்கு, காலில் மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்காங்க, லெப்ட் காலில் மாத்தி ரைட் கால, நான் செருப்பு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அவ்வளவுதான். இன்னொரு ஆளு இதை சாப்பிட்டு நான் போய் மிருதங்கம் வாசிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்காரு, மிருதங்கம் வாசிக்கிறாரு, மிருதங்கம் இருக்கு அவரும் வாசிக்கிறாரு, ஆனா எங்க கீழே மிருதங்கம் இருக்கு, இவர் இப்படி வாசிச்சுட்டு இருக்காரு, தாளெல்லாம் கரெக்டா இருக்கு ஆனா மிருதங்க கீழே இருக்கு, இவர் தலை அந்தரட்சத்துல வாசிச்சுட்டு இருக்காரு. சோ சிரிக்கும் போது சிரிக்க ஆரம்பிச்சவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க, அழ ஆரம்பிச்சவங்க அழுதுட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி, அந்த கடைசி விருத்தி என்னவோ அந்த விருத்தியில நம்ம கட்டோல் வந்தா தான் அந்த மாதிரியான பிரவருத்தியானது இருக்க முடியும். கடைசி விருத்தியை நாம வச்சுட்டு அதோட தொடங்கணும், சமாதி விருத்தியை கடைசியில வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க சமாதி விருத்தியிலேருந்தே தொடங்குவாங்க தியானத்திலையும். அதுக்கோசம் இந்த மாதிரி இந்த யோகா விஷயத்த வந்து புத்தரும் கூட அவங்களுடைய சிஷ்யர்கிட்ட கையாண்டு இருக்காரு. டெய்லி ரெண்டு பாங்கோட வெத, பாங்கோட பீஜம், கஞ்சாவோட பீஜம் ரெண்டு வெத, அதை சாப்பிட்டு தியானத்தை உட்கார்றதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பௌத்த தர்ஷனத்துல புத்த மதத்துல மெடிடேஷன் தியானம்னு சொல்லி சொன்ன விருத்திகளை பாக்குறது, விருத்தி சயமோ இல்ல விருத்திகளை பாக்குறது அப்படிங்கிறது, விருத்திகளை சினிமா மாதிரி பார்த்துட்டே இருக்கணும், அதோட பற்று இல்லாம அப்படி பண்றது அப்படின்ட்டு. நமக்கு சினிமா பார்த்தாலே ஒரு அழகியான சீன் வந்துன்னா அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க, இது உள்ள இருக்கிற நம்ம விருத்திய நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், பற்று இல்லாம எடுத்து பார்க்க முடியும். சோ அதுக்கோசரம் அங்க அவர் பண்ணிருக்காரு, அதெல்லாம் பிரயோகம் இருக்கு. சோ அந்த மாதிரி ஔஷதி பத்தி சொல்லாம இங்க சில ரசாயனங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ரசமணி அப்படிங்கிறாங்களே, பாதரசத்தை மணியா கட்டி அதனால காய அந்தரிஷத்தை பிரவேசம் பறக்கிறதுக்கு முறைய சித்திகள் எல்லாம் உண்டாகும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த நவபாஷாணம், நவபாஷாணம் பழனிமலையில முருகனுக்கு எந்த முருகனை எந்த பாஷாணத்துல சிருஷ்டி பண்ணிருக்கோ செஞ்சிருக்கோ அந்த பாஷாணம், பின்னாடி எதை சுரண்டி சுரண்டி எடுத்துன்னு போனாங்களோ அந்த பாஷாணம், அது நவபாஷாணம், அது முதலிய அந்த மாதிரி ரசாயனங்கள்னாலே சித்தி உண்டாகும்னு சொல்லியிருக்கு. சரி, சில வேர்கள் எல்லாம் இருக்கு, அந்த வேர்கள்ல அந்த வேர்களை நம்ம பிடிச்சிட்டு இல்ல அந்த எண்ணெய்களை நம்ம தடைவிட்டு நெருப்புல இறங்கினா கூட என் நெருப்பு நம்மள சுடாது, அந்த மாதிரி சித்திகள், நெருப்பு சுடாதுங்கிறது ஒரு சித்தி தானே, அதை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்களே நிறைய பேரு, அந்த மாதிரி சித்தி இருக்கு. மந்திரத்துல இருக்கவே இருக்கு, மந்திரத்துலான மாங்காய் விழுமா அப்படின்னு கேட்பா, ஆனா மாங்காவும் விழும் மாங்காவும் வரும், அந்த மாதிரியான சித்திகள்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பார்த்திருக்கோம். மந்திர தப தபஸ்னால உண்டாரு சித்தி, தபஸ்னால இந்திரனே ஆடி போறான், எப்பா ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு இருப்பா அப்படிங்கிறான் கடைசியில. இப்போ தபஸ்னால உண்டாரு சித்தி, சமாதிஜாக சமாதினால உண்டாரு சித்திகள், எல்லா ஐஸ்வர்யம் பல வகையா இருக்கு. சரி, சித்திகள் அஞ்சு வழியா வர்றது. கைவல்யத்தை பத்தி பேசும்போது இங்க சித்திய பத்தி எதுக்கு பேசணும், கைவல்யத்தை பத்தி பேசுற இடத்துல இங்க சித்திய எப்படி நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஞானத்தை அடையணும்னு சொல்லி சொன்னா அஜானத்தை நீக்கணும், களவும் கற்று மர அப்படிங்கிறாங்க. ஏன் இது தெரிஞ்சாதான் இது இதுல நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது, தப்பு அப்படின்றது புரியும். சோ ஃபர்ஸ்ட் அதனுடைய ஞானம் எது பிரதியோகியா இருக்கோ பிரதியோகிய தெரிஞ்சுக்கிறதுக்கு எஸ்பின் அபாவ எஸ்ய அபாவ எஸ்ய அபாவ ச பிரத்தியோகி எஸ்பின் அபாவ ச அனுயோகி எஸ்ய அபாவ பிரத்தியோகி. இந்த சித்திகள் சித்திகளை பிரத்தியோகியா நம்ம பார்க்கணும். இப்போ அப்போ எதுல இந்த சித்திகள் எல்லாம் நிலைப்பட்டிருக்கு? சொரூபத்துல நிலை. அப்போ இந்த சொரூப நிலையை நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னா இந்த சித்திகளோட இன்மையை பார்க்கணும், சித்திகளோட சம்பந்தம் இல்லாத நிலையை பார்க்கணும். சித்திகளோட சம்பந்தம் இல்லாத நிலையை பார்க்கணும்னா சித்திகள்லாம் என்னன்னு தெரியணும். பானு இருக்கா இல்லையா டேபிள்ல? தெரியாது. பானு டேபிள்ல இருக்கா இல்லையான்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏன் பானைன்னா ஃபர்ஸ்ட் என்ன அது தெரியாது எனக்கு. அப்போ பானினா என்னன்னு தெரிஞ்சுட்டு அது இருக்கா இல்லையான்னு தெரியும். சித்தினா என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த சித்தியானது நமக்கு இருக்கா இல்லையா, அந்த சித்தியை நம்ம பிரயோகம் பண்ணணுமா கூடாதா, இந்த சித்தியில நம்ம ஈடுபடணுமா கூடாதா அப்படிங்கிற புத்தி உண்டாகணும். அதுக்கோசரம் ஃபர்ஸ்ட் சித்தியில ஆரம்பிக்கிறாரு. அது இல்ல நம்ம வந்து கைவல்யத்துக்கு மோட்சத்துக்கு இந்த சித்தியெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. மோட்சம் வேற சித்திகள் வேற. மோட்சம் அடைஞ்சவங்க எல்லாமே சித்திகள் வச்சுக்கணுங்கிற நியமம் இல்ல. சித்தி இருக்கிறவங்க எல்லாமே மோட்சம் அடைஞ்சவங்களா ஞானம் உள்ளவங்களா இருக்கணுங்கிற ஒரு அவசியமும் இல்லை. அதனால தேகாந்தரிதா ஜென்மனா சித்தி, முதல் சித்தி சொல்ற தேகாந்தரிதா ஜென்மனா சித்தி, போன ஜென்மத்துல நாம செஞ்ச தபஸ் முதலின் காரணங்கள்னால உண்டாடு சித்தி. ஓஷபுத்திபிஹி அசுர பவனேஷு ரசாயன எத்தியே மாதி ஔஷதி. ஔஷதினு சொல்லி சொன்னா அசுரர்கள் ரசாயனம் முதல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து பெரிய பெரிய சித்தி எல்லாம் காட்டுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் மந்திர மந்திரைஹி ஆகாஷ கமனா கமன அணிமாதி லபஹ லபஹ. மந்திரத்தினால ஆகாச கமனம் முதலிய சித்திகள்லாம் உண்டாருது. தபசா சங்கல்ப சித்தி, தபஸ்னால உண்டாருது. சங்கல்பத்தி சங்கல்ப தபஸ் பண்றதுனால சங்கல்பம் திருடமாறுது. சங்கல்பம் திருடமாகும் போது நினைக்கும் போது அந்த காரியமானது நடந்துடுறது. அதனால சங்கல்ப சித்தி. காமரூபி எத்த எத்திர காமக இது ஏமாதி. அது எங்கெங்கெல்லாம் காமத்தை நமக்கு நமக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ அந்த ஆசையான இடத்துலலாம் ஆசையான விஷயத்துல நம்ம ஈடுபடுறோம். காமம் எத்திர எத்திர கச்சதி இது காமக. அப்படி சமாதிஜாக சமாதிஜாக சித்தையா வியாக்கியாதா ஏற்கனவே சொல்லியா சமாதினால என்னென்ன சித்தி உண்டாகும்னு சொல்லிட்டு. தத்ர காயேந்திரியானாம் அந்நிய ஜாத்திய பரிணாதானாம். அப்போ காய இந்திரியங்களானது அந்நிய ஜாதி வேற்று ஜாதி வேறு இடத்துல போறது. அப்போ ஏற்கனவே ஒரு சித்தியை பத்தி சொன்னோம். ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துல பிரவேசம் பண்றது பரக்காய பிரவேசம்னு சொல்லிட்டு. பரக்காய பிரவேசத்துல எப்படி ஆகும்? இந்த சரீரத்திலேருந்து இந்த ஜீவனானது சித்தமானது போய் அந்த சரீரத்துல அடையும். இந்த சரீரத்தின் சித்தம் அந்த சரீரத்துக்கு போகும்போதே ராணி தேனி போய் உட்காரும் போது அது கூடிய எப்படி வேலைக்கார தேனி எல்லாம் போகுதோ ஸ்லேவ் பீஸ் எல்லாம் போறதோ அந்த மாதிரி இவரோட இந்திரியமும் போகும். புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சரீரம் கேட்டு சரீரம், கேட்டு சரீரத்திலேருந்து ஒரு இள வயசு சரீரத்துல என்னோட சித்தமானது போய் இறக்குறேன். அப்ப என்ன ஆறுது? கேட்ட சரீர இந்திரியமோ அதுல போறது. இப்போ எதுக்கு அந்த சரீரத்துல போறோம்? எதுக்கு இந்த யோகி இந்த சரீரத்தை விட்டு அந்த சரீரத்துக்கே போனாரு? அந்த சரீரத்துல இன்னும் இளமையா இருக்கும், இன்னும் நிறைய வேலை செய்யலாம் அப்படின்னுட்டு. இப்போ இந்த சரீரத்துல அதே இந்திரியம் அந்த சரீரத்துக்கும் போச்சு அப்படின்னா ஆறுது அப்படின்னா என்ன பிரயோஜனம்? அப்போ அந்த சரீரத்துல உள்ள சக்தியானது அதுல இருக்கணும். அதுக்கோசரம் என்ன சொல்லிருக்கு? ஜாத்யந்திர பரிணாம பிரகிருத்யா பூராத். ஜாத்யந்திர பரிணாம பிரகிருத்யா பூராத். ஜாத்யந்திர பரிணாம பிரகிருதி ஆபூராத். ஜாத்யந்திர பரிணாம சரீரத்தில் வேறு சரீரத்துல அடையிறது பிரகிருதி. அந்த சரீரத்தோட பிரகிருதி எப்படி இருக்கோ அதனால அது நிலைப்பட்டதா ஆறுது. பரிபூர்ணம் ஆபாய பரிபூர்ணம் ஆபாய பூர்வ பரிணாம அபாய உத்தர பரிணாம உபாய பூர்வ பரிணாம அபாய உத்தர பரிணாம உபா உபஜன ஏஷாம் அபூர்வ அவயவ அனுப்பிரவேசாத் அபவதி. பூர்வ பரிணாம அபாய பழைய சரீரத்துல இருந்த இந்திரியத்தோட வீரிய குன்றிய நிலை அல்லது போறது. புது சரீரத்துல உண்டான வீரியங்களானது அந்த சரீரத்தை அந்த இந்திரியங்களை அடையிறது. இது ரெண்டுமே தேஷாம் அபூர்வ அவயவ அனுப்பிரவேசாது. இந்த இந்திரியங்களானது புது சரீரத்தை போய் உட்காரும் போது உண்டாருது. அவருடைய பழைய சரீரத்தோட இந்திரியத்தோட சக்தியானது லீனமாயிருந்தது, அடங்கி போயிருந்தது, அழிஞ்சு போயிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அது புது சரீரத்தை போய் உட்காரும் போது திருப்பியும் அந்த இந்திரியத்துல என்ன மாதிரியான சக்தி இருக்கோ அதோட சக்தி அது அடைஞ்சிடுறது. தன்னுடைய சக்தி எல்லாம் விட்டுட்டு பழைய சக்தி அடைஞ்சிருது. பவதி காயேந்திரிய பிரகிருத்தயச்சம் விகாரம் அனுகிருஷ்ணந்தி ஆபூரேன தர்மாணி நிமித்தம் அபேட்சமானாக. காயேந்திரிய பிரகிருத்தயச்ச காய இந்திரிய சரீரமும் இந்திரியமும் அதனுடைய பிரகிருத்தியானது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சொம் சொம் விகாரம் அனுகிருந்தி, தன் தன்னுடைய மாற்றங்களை அந்த சரீரத்தோடைய சக்திகளை ஏத்துன்றது. அப்பூரேன முழுமையான நிலைக்கு தர்மாதி நிமித்த அபேட்சமானாக, அதாவது என்னென்ன மாதிரியான தர்மமானது இருக்கோ அந்த சரீரத்துல என்ன மாதிரியான அனுபவிக்கிறதுக்கு நிலை இருக்கோ. இதுல ஒரு விஷயம் பார்க்கணும், இந்த யோகி இந்த சரீரத்துல இருக்காரு, இந்த இந்திரியத்துல இந்த இந்த சரீரத்துல இருக்கும்போது அவருடைய இந்திரியங்கள் எல்லாம் ஒரு ஒரு சாதனை பண்ணி ஸ்தைரியம் பலம் முதலிய நிலையெல்லாம் அடைஞ்சு கொடுத்து, இப்ப இந்த சரீரத்திலிருந்து இந்திரியத்தோட சேர்த்துட்டு சித்தத்தை எடுத்துட்டு அடுத்த சரீரத்துக்கு போறாரு. இந்த சரீரத்திலிருந்து சித்தத்தை எடுத்து அடுத்த சரீரத்துக்கு போறாரு. இங்க இவரோட இந்திரியங்கள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு சாதனையில, அங்க போனா அங்க நார்மல் லெவல்ல இருக்கு. இப்போ இந்த சரீரத்திலிருந்து அந்த சரீரத்துக்கு போனா அவரோட பவர் போச்சே, புதுசா எங்க வந்தது? அப்ப என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த பரீட்சா எல்லாம் பண்ணும்போது என்ன எழுதுறாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க 80 mark, 80 mark தானே, திருப்பி ரீ எக்ஸாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு திரும்பி பரீட்சை கொடுப்பான் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ட்டு. இப்ப இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல 95 எடுத்தான்னா அந்த 95 தான் எடுத்துப்பாங்க, 80 கீழே எடுத்தான்னு வச்சுக்கோங்க 78 எடுக்கிறான், 80 தான் டாப் ஆஃப் 2. எது பெருசோ ரெண்டு தெரியும், அதனாலதான் அந்த வார்த்தை அவனுங்க கிருண்ணாந்தி ஆபூரேன அப்படின்னு எடுத்துக்கணும். முழுமையான நிலைக்கு பக்கத்துல எது இருக்கோ அதைத்தான் எடுத்துக்கணும். நீங்க இந்த இந்திரியம் வீக்கா இருந்தா அந்த இந்திரியத்தை அதெல்லாம் செயல்படுத்த மாட்டாரு, பழைய இந்திரியத்தோட பிரயோகம் தான் அங்க இருக்கும். அதாவது எது ஸ்ட்ராங்கா இருக்கோ ஸ்ட்ராங்கர் ஆஃப் தி போத், எதுல எது ஜாஸ்தி இருக்கோ அந்த ஜாஸ்தியை தான் அவர் எடுத்துப்பாரு, அந்த ஜாஸ்தி தான் அந்த இடத்துக்கு செட் ஆகும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொரு விஷயம், தர்மாதி நிமித்தம் அபேட்சமானாக அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இங்க இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை இதே இடத்துல நீங்க பண்ணினீங்கன்னா பிரயோஜனம் உண்டு. இந்த சரீரத்தை விட்டுட்டு நான் இன்னொரு சரீரத்தை அடையிறேன் வேற ஒரு லோகத்துல, தெய்வலோகத்துல அடையிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த தேவலோகத்துல சக்திகளானது ரொம்ப விசேஷமா சூக்ஷமா இருக்கும், இந்த இந்திரியங்களானது பிரயோஜனம் இல்ல, அப்ப அந்த இந்திரியங்கள் தான் நான் ஏத்துந்தானோ சரி. ஆனா இதே நான் நரக லோகத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, யோக சித்தியில நான் போறேன், நரக்கிய லோகம் தான், நரக்க லோகத்துல அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இல்ல பார்க்க வேண்டிய விஷயங்களுக்கு என்னோட இந்த சக்தி இந்திரியங்களானது பிரயோஜனமா இருக்காது. அப்போ அதுக்கோசரம் விசேஷ திவ்ய சக்ஷு. சோ சரீரம் இந்திரியம் முதலியதெல்லாம் வந்து அந்தந்த லோகத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடும். அதனால இந்த சரீரம் இந்த லோகத்துக்கு, மத்த சரீரம் மத்த லோகத்துக்கு. அதனாலதான் கேட்பாங்க என்னது, சொர்க்க லோகத்துல இருக்கிற தேவதைகள் எல்லாம் எப்படிப்பட்டது, சூழ சரீரம் இருக்கா இல்லையா, சொர்க்கத்துல இருக்கிற தேவதைகளுக்கு எல்லாம் ஸ்தூல ரூபம் இருக்கா இல்லையா, ஸ்தூல ரூபம் இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்ப இல்லையா, இல்லன்னு சொல்ல முடியாது, ஸ்தூல ரூபம் இருக்கு. அந்த லோகத்துக்கு ஏத்த ஸ்தூல ரூபம் இப்ப நாம பாக்குற இந்த பூனால பிருத்வி அம்சத்தோட அதிக ஆதிக்கத்தினால உண்டான சரீரமானது அங்க இருக்காது. தத்தத் லோகே தத்தத் லோக சரீரம் பிரசித்தம், ஆதித்ய லோகத்துல நெருப்போட சரீரம் பிரசித்தம், ஜலலோகத்துல வாயு லோகத்துல அப்படின்னு ஒரு ஒரு இடத்தையும் அந்த சரீரமானது பிரசித்தம், அந்த சரீரத்தோட ஆதிக்கியமானது பிரசித்தம். அதனால நிமித்தம் அப்ரயோஜகம் பிரகிருதி நாம் வர்ண பேதஸ்து தவக்ஷேத்ரிகவத். நிமித்தம் அப்ரயோஜகம் பிரகிருதி நாம் வர்ண பேதஸ்து தவக்ஷேத்ரிகவத். நிமித்தம் அப்ரயோஜகம் பிரகிருதி நாம், இந்த நிமித்தங்களானது தர்மம் முதலிய நிமித்தங்களானது அப்பிரயோஜகம் பிரகிருத்தினா, பிரகிருதிக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. விஷயம் பாருங்க, அப்பிரகிருத்தினு சொல்லி நிற்கிறதுக்கு என்ன காரணம், அப்பிரயோஜகம் பிரகிருத்தினா, பிரகிருதிக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா, இந்த தர்மம் அதர்மம் எல்லாம் பிரகிருத்தில எந்த மாற்றத்தையும் அடையிக்காது. பிரகிருதி காரணம், காரணத்துல இந்த காரியங்களான தர்மம் அதர்மம் எல்லாம் எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியாது. காரியத்துல உண்டான மாற்றத்தினால காரணத்தை எந்த மாற்றமும் உண்டாகாது. அதனால அப்பிரயோஜகம் பிரகிருத்தினாம் சொல்லியாச்சு. வர்ண பேதத்தும் கஷேத்திரிக்க வத்து, அந்தந்த நிலைகள்ல உண்டான பேதங்களானது கஷேத்திரிக்க வத்து. கஷேத்திரிக்கம் மாதிரி சொல்லி சொன்னா எப்படி ஒரு பாத்தி மாதிரியோ, பாத்தியில பக்கத்துல திண்டு கட்டி வச்சிருக்கீங்க நீர் போறதுக்கு, ஜலம் போறதுக்கு. இப்போ ஒரு பாத்தியிலேருந்து இன்னொரு பாத்திக்கு ஜலம் போகணும், ஒரு பாத்தி ரொம்ப எடுத்து அடுத்த பாத்திக்கு நீங்க ஜலம் விடணும், அப்போ நீர் விடணும்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க, அள்ளி அள்ளி விடுறது இல்ல ஒரு மக் எடுத்து விடுறது அப்படியா, இல்ல அந்த எந்த அந்த அந்த அந்த பாத்தியில எந்த பாகமானது அடைச்சு வச்சிருக்கோ எந்த பாகத்தை ரிலீஸ் பண்ணினா உடைச்சு விட்டோம்னா தண்ணியானது அடுத்த பக்கம் போகுமோ அந்த பாகத்தை உடைச்சு விட்டுருவோம், தானா தண்ணி இறங்கி போயிடும். அந்த மாதிரி இங்கேயும் அடுத்த நிலைக்கு தானா ஓடி போயிடும். நகி தர்மாதி நிமித்தம் பிரயோஜகம் பிரகிருத்தினாம் பவதி, இந்த காரியத காரணம் பிரவர்த்தியதே இது தர்மாதி நிமித்தமானது பிரகிருதிக்கு எந்த ஒரு பிரயோஜகம் ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்றதா இருக்க முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னா, நான் காரியேன காரணம் பரவர்த்தியத்தை தி, காரணியத்தனா காரியமானது காரணத்தை ஒரு மாற்றமா உண்டு பண்ண முடியாது, அதை வந்து பிரவர்த்தியில ஈடுபடுத்த முடியாது. கதம் தரி வேற எப்படி உண்டாகும் அப்படின்னா, வர்ணபேதஸ்து ததா க்ஷேத்ரிகவது. வர்ணபேதஸ்து க்ஷேத்ரிகவது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், எதா க்ஷேத்ரிக்க கேதாராது அபரா அபாம் பூரணாத் கேதாந்த கேதாராந்தரம் பிப்ளாவயிஷு சமம் நிம்னதரம் நிம்னம் நிம்னதரம் வா ந ஆபஹ பாணினா அபகர்ஷதி. அப்படி க்ஷேத்ரிகனா, க்ஷேத்ரிகன் சொல்லி சொன்னா அந்த விவசாயியானவன் எப்படி ஒரு பாத்தியிலேருந்து நூறு பாத்திக்கு தண்ணி விடுறதுக்கு ஒரு கையில் கையில பாணினா அபகர்ஷதி, ஆபக அபகர்ஷதி, நீரை கையில முண்டு முண்டு ஊத்துறது இல்ல, வேற என்ன பண்றாரு, அது கீழே அது அது சமமா இருக்கிறதோ இல்ல கொஞ்சம் கீழா இருக்கிறதோ ரொம்ப கீழ்மையா இருக்கிறோம் அந்த மாதிரியான பாத்திக்கு இப்படி கையில எடுத்து எடுத்து ஊத்துறது இல்ல. வேற எப்படி பண்றாரு அப்படின்னா, ஆவரணம் தூ ஆசாம் பிரத்தி, அந்த எந்த மறைப்பு இருக்கோ எதுனால தடை செய்யப்படுறதா இருக்கோ அந்த நீர் ஓட்டமானது, அந்த இடத்த அந்த மறப்பாவ அத அவரு அத உடச்சு விடுறாரு. தஸ்மின் கேதாராந்தரம் ஆப்ளவியந்தி, அப்படி அதை உடச்சு விட்ட உடனே தானே அந்த பாத்தியிலிருந்து இன்னொரு பாத்திக்கு தண்ணியானது ஓட ஆரம்பிக்கிறது. ததா தர்ம பிரகிருதி நாம் ஆவரணம் அதர்மம் தினத்தி, அப்படி தர்மமானது பிரகிருத்திய மூடுறதான ஆவரணமான அதர்மத்தை அழிச்சிடுது. தஸ்மின் பின்னே ஸ்வயம் ஏவ பிரகிருத்தய ஸ்வம்சம் விகாரம் ஆப்ளவியந்தி, அப்படி அது பின்னமான பின்னாடி அந்த அதர்மமானது அழிஞ்ச பின்னாடி பிரகிருத்தியானது சொந்தமா தன் தொன்னுடைய காரியத்துல பிரவருத்தி ஆறுது. ஏதாவா இல்லாட்டி எப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, ச ஏவ க்ஷேத்ரிகா தஸ்மின் ஏவ கேதாரே ந பிரபவதி பௌதகான் பௌமான் வா ரசான் தானிய மூலானி அனுப்பிரவேசயிதும் கிந்து முத்கவேது முத்கவ இது கவேது கஷ்ய இல்ல துவேதுக்ஷா கவ இன்னொரு உதாரணம் எடுத்துப்போம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த விவசாயியானவன் தஸ்மின் கேதாரி எந்த கேதார்த்த நீர்நிலையானது இருக்கோ ந பிரபவதி உதகான் பௌமான், அந்த நீர்நிலையில இருக்கிற எந்த எதுக்கு நீர் பாய்ச்சலாம், அந்த பூமியில இருக்கிற எந்த விதையோ இல்ல எந்த செடியோ எந்த நெல்லோ எந்த பயிரோ அந்த பயிருக்கு நீரானது விடுறதுக்கோசரம் இந்த கேத்தாரத்துல இந்த பாத்தியில இருக்கிற செடிக்கெல்லாம் நீர் போகணும் அப்படின்னு உடனே சிரிஞ்சு எடுத்துட்டு ஒரு ஒரு பயிர்லயும் அவன் இன்ஜெக்ட் பண்றது இல்ல, இல்ல ஒரு ஒரு செடிக்கும் நீ தண்ணி குடி நீ தண்ணி குடின்னு சொல்றது இல்ல, தண்ணி விட்டா போதும் அது பாட்டு தானா குடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி அப்பகிருஷ்டேஷாம் ரசாதானிய மூலாடி அனுப்பிரவசந்தி, அதுக்குள்ள தண்ணி வந்த உடனே அந்த பாத்திக்குள்ள தண்ணி வந்த உடனே இந்த செடிகளானது இந்த பயிர்களானது தானே தண்ணி எடுத்து காமிச்சிடும். ததா தர்மோ நிவிற்த்தி மாத்திரே காரணம் அதர்மசிய, அதே மாதிரி தர்மமானதே அதர்மத்துக்கு நிவிற்த்தி மாத்திரமான காரணம், அதர்மத்தை நீக்கிறதுக்கான மாத்திர காரணம். சுத்தி அசுத்தியோஹோ அத்தியந்த விரோதா, எப்படி தர்மம் அதர்மானது நிவர்த்திக்கு காரணமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, தர்மமானது சுத்தி புண்ணியம், அதர்மமானது பாபம் அசுத்தி. அப்போ தூய்மையானது அழுக்குக்கு தூய்மை இல்லாத நிலைக்கு விரோதமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நது பிரகிருதி பிரவருத்தோ தர்மோ ஹேத்துர் பவதீதி, பிரகிருத்தியோட பிரவருத்திக்கு தர்மமானது ஹேத்துவா இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது, சொல்றது தப்பு. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அத்த நந்தீஸ்வராதய உதாரியா நந்தீஸ்வரன் முதலியெல்லாம் உதாரணம் காமிக்கிறாங்க. விபரியேனாபி அதர்மோ தர்மம் பாததே, ஏன்னு சொல்லி சொன்னா நந்தீஸ்வரன்றவன் ஒரு சாதாரணமான பிரிவி, மனுஷ பிரிவில இருந்து அவர் நேரா தெய்வ பிரிவி அடைச்சிட்டாரு. விபரியன அபி அதர்மோ தர்மம் பாததே, அப்ப தர்மம் மாத்திரம் அதர்மத்தை நீக்கிறது இல்ல, இருட்டும் வெளிச்சம் மாதிரி எது ஓங்கி இருக்கோ அது எதிர்நிலைய பாதிக்கும். தர்மானது ஓங்கி இருந்தா அதர்மத்தை அழிக்கும், அதர்மானது ஓங்கி இருந்தா தர்மத்தை அழிக்கும். அது எப்படின்னு சொல்லி சொன்னா அதையும் பாக்கிறமே, ததச்ச சுத்தி பரிணாம இது தத்ராபி நௌஷ நௌஷ ஜகராதய உதாரிய அஜகராதய நஹுஷ அஜகராதய உதாரியா, இதுலயும் கூட உதாரணம் ஆகலாம். நஹுஷன் அப்படிங்கிற இந்திரன் அவனுடைய அதர்மத்தினால என்ன ஆனா கீழ அஜகம் ஒரு பாம்பானா, அந்த மாதிரியான உதாரணம் இருக்கு. எதா தூ யோகி பகூன் காயா நிர்மிமீதே ததா கிம் ஏக மனஸ்கா அஸ்தே பவந்தி அத அநேக மனஸ்கா. இப்போ அடுத்த கேள்வி, அடுத்த விசாரம், ஒரு யோகி ஒரு கர்மத்தை செய்யறாரு, கர்மத்தை செஞ்சதுனால அவர் சரீரத்தை அடைஞ்சிட்டாரு. இப்போ அவரு இந்த கண்டா கடைசி சரீரம் அவருக்கு, ஆனா கர்மமானது நிறைய இருக்கு அனுபவிக்க வேண்டியது. பாக்கிறார், சே இதுக்கு போய் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்குமா அப்படின்ட்டு யோகத்தினால சரீரத்தை பல சரீரத்தை சிருஷ்டி பண்றாரு. சிருஷ்டி பண்ணி எல்லா கர்மத்தையும் ஒரே நேரத்தை அட்டன் பண்ணிடுறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு சரீரத்துக்கும் ஒரு மனசு இருக்கு, மனத்தால பிரவர்த்தி காரணம். அப்போ ஒரு ஒரு சரீரத்துல ஒரு மனசு இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு ஒரு சரீரத்துல இருக்கிற மனசானது பிரவர்த்தி செய்யுமா, இல்ல எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு கண்ட்ரோலர் மனம் இருக்குமா? சரீரம்னு சொல்லி சொன்னா ஒரு மனசு இருக்கணும், அந்த மனசு தான் அந்த சரீரத்தோட கண்ட்ரோலுக்கு காரணமா, இல்லாட்டி டோட்டல் கண்ட்ரோல் மேல வச்சுண்டு இவரு மத்த மனசா ஆட்டி படைக்கிறாரா அப்படிங்கறது கேள்வி. நிர்மாண சித்தாணி அஸ்மிதா மாத்ராது,
3: நிர்மாண சித்தாணி அஸ்மிதா,
2: நிர்மாண சித்தாணி அஸ்மிதா மாத்ராது, அதுக்கு பதில் இதுதான், நிர்மாண சித்தாணி அஸ்மிதா மாத்ராது. நிர்மாண சித்தமானது இருத்தல் நீ மாத்திரம் உடைய சித்தம், அந்த சித்தத்துக்கு வேற எந்த பவரும் இல்ல. இந்த நிர்மாய சித்தம் எந்த சித்தத்தினால அந்த சித்தத்தை நிர்மாணம் பண்ணினாரோ அதுதான் டோட்டல் கண்ட்ரோல் வச்சுட்டு மத்த சித்தத்தை கண்ட்ரோல் பண்றது. அஸ்மிதா மாத்திரம் சித்த காரணம் உபாதாய நிர்மாண சித்தானி கரோதி. அஸ்மிதா அப்படிங்கிற அந்த நிலைய மாத்திரம் வச்சுண்டு எதுக்கு எந்த சித்தமானது விக்ஷேபத்தோட முழுமணியான நிலையானது அழிஞ்சு போன நிலை நிலையோ வருபட்ட பீஜ நிலையோ, அந்த வருபட்ட நிலையில இது வந்து அஸ்மிதா மாத்திரமா இருக்கு. அப்படிப்பட்ட அஸ்மிதா மாத்திரமா இருக்கிற இந்த சித்தமானது என்ன பண்றது, சிருஷ்டி பண்றது மற்ற சித்தத்தை. அந்த அஸ்மிதா மாத்திரமா இருக்கிற எந்த சித்தமோ அந்த சித்தம் தான் கண்ட்ரோல் பண்ணும். ததா சச்சித்தானி பவந்தி, அதனால மத்த சரீரமும் சித்தமுடையதா இருக்கும். ஆனா அந்த பிரவிற்த்திக்கு என்ன காரணம், சித்தமானது இந்த இந்த நிர்மாண சித்தம் அஸ்மிதாவானது என்ன பண்றது, நிர்மாண சித்தத்தை பண்றது, சித்தத்தை ஒரு ஒரு சரீரத்தை நிர்மாணம் பண்றது. இப்போ அந்த சரீரத்துல உண்டான நிர்மாண சித்தமானது தனியா காரணமா, இல்ல இந்த அஸ்மிதாவை தான் கண்ட்ரோல் பண்றது அதிகம் அப்படின்னு கேட்டா, பிரவிற்த்தி பேதே பிரயோஜகம் சித்தம் ஏகம் அநேக அநேகேஷாம், பிரவர்த்தி பேதே பிரயோஜகம் சித்தம் ஏகம் அநேகேஷாம், பிரவர்த்தி பேதே. ஏன்னா ஒரு சரீரத்துல ஒரு சித்தம் தான், இந்த சித்தம் தான் எல்லா சரீரத்திலும் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா நான் என்னத்தை செய்யறேனோ அதேதான் அந்த சரீரமும் செய்யணும். நான் செய்யறேன்னா இந்த முதல் சரீரம் எந்த காரண சரீரமானது இதை செய்யறதோ அதே தான் காரிய சரீரமும் செய்யும். அப்போ இதுல நான் அனுபவிக்கிறதோ அதுல அனுபவிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்காது. அப்ப ரெண்டு சரீரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இதுல சுகமான அனுபவங்கள்லாம் அடையணும், அதுல துக்கமான அனுபவங்கள்லாம் அடையணும், ரெண்டு சரீரத்தை பிரிச்சு விட்டுட்டேன். இப்போ இந்த சரீரம் வேற சித்தத்தினால்தான் அனுபவிச்சோம், அந்த சித்தம் வேறொரு சித்தத்தினால்தான் அனுபவிக்கணும் அந்த சரீரம். அப்ப இதுக்கு பிரயோஜனம் என்ன, இந்த பிரவிற்த்தி வேதத்துக்கு, இந்த சரீரத்தோட பிரவிற்த்தி இன்பமான விஷயங்கள்ல, அந்த சரீரத்தோட பிரவிற்த்தி துன்பமான விஷயங்கள்ல, இந்த ரெண்டுத்திலயும் மாற்றமானது இருக்கணும்னா சித்தம் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன விசேஷம், அதுக்கு என்ன காரணம், பிரவிற்த்தி பேதே பிரயோஜகம் சித்தம் ஏகம், ஒரு சித்தம் தான் பிரவிற்த்தி பேதத்துல காரணம். அநேகேஷாம் எல்லா சித்தத்துக்கும், சிருஷ்டியான சித்தம் எல்லாம் இந்த சிருஷ்டி எந்த சித்தத்திலேருந்து உண்டாச்சோ அதோட கண்ட்ரோல் தான் இருக்கும். மூல காரண மூல சரீரமான எந்த சரீரம் இருக்கோ அந்த சரீரத்துல இருக்கிற சித்தம் தான், அந்த சரீரத்துல இருக்கிற சித்தம் தான் சொல்லி சொல்லக்கூடாது. எந்த சரீரத்தை முக்கியமான சித்தம் வச்சிருக்காரோ, எந்த சரீரத்துல சிருஷ்டி பண்ண சரீரமா இருக்கட்டும், எந்த சரீரத்துல முக்கியமான சித்தத்தை வச்சிருந்துருக்காரோ அந்த முக்கியமான சித்தத்தை சித்தத்தினால்தான் மத்த சரீரத்துல இருக்கிற சித்தம் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இதுதான் உண்மையான சரீரம், பிறந்து வளர்ந்ததுல இருந்து எல்லாமே இந்த சரீரம் தான். நான் இந்த சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்தை உண்டு பண்றேன். இப்போ அந்த சரீரத்துல என்னுடைய உண்மையான சித்தத்தை நான் பிரவர்த்தி செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த சரீரத்துல என்னுடைய உண்மையான சித்தம் இருக்க முடியாது, இதுல நிர்மாண சித்தம் தான் இருக்க முடியும். ஏன்னா பிரவர்த்தி பண்ண முடியும், என்னால சிருஷ்டி பண்ணிட்டு சரீரத்தை சிருஷ்டி பண்ணிட்டு பிரவர்த்தி பண்ண முடியும். அதனால அந்த சரீரத்துல பிரவர்த்தி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சித்தத்தை உண்மையான சித்தத்தை இந்த சரீரத்துல டம்மி சித்தம் தான் இருக்கும். இப்ப இந்த சித்தத்துல நான் பண்ற வேலையெல்லாம் அந்த சித்தத்தினால கண்ட்ரோல் பண்ணப்பட்ட சித்தம் இதா வேலையதான் இருக்கும். அதனால்தான் அநேகேஷாம் பகுநாம் சித்தானாம் கதம் ஏக சித்த அபிப்பிராய புரஸ்ர புரஸ்ரால பிரவர்த்தி சர்வ சித்தானாம் பிரயோஜகம் சித்தம் ஏகம் நிர்மிமீதே ததா பிரவர்த்தி பேத. அப்படி எப்படி பல சித்தங்களானது இருக்கும்போது ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரியான பிரவிற்த்திய செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுல ஒரு ஒரு மாதிரியான பிரவிற்த்திக்கும் காரணம் என்ன, ஒரு ஒரு சரீரத்திலையும் இருக்கிற சித்தமானது முக்கியமான ஒரு மாஸ்டர் சித்தத்தினால கண்ட்ரோல் பண்றதா இருக்கு. ஒரு மாஸ்டர் சித்தம் அதெல்லாம் ஸ்லேவ் சித்தம், ஒரு எஜமான, மற்றதெல்லாம் தொழிலாளி. அப்படி எஜமான சித்தமானது தொழிலாளி சித்தத்தை கட்டுப்படுத்தும். சரி பாப்பா, ஓம் பூர்ணமத பூர்ணதும் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: ஓம் நமசிவாய.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: நாயன்மார்களை எடுத்துக்கொண்டால் சைவத்தினுடைய மறுமலர்ச்சி அப்பர் சம்பந்தர் காலத்திலே தான் வருகிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே பெரிய புராணத்தை நாம் நன்றாக பார்க்கும் பொழுது ஒரு உண்மை தெரிகிறது. 63 நாயன்மார்களிலே அப்பர் சுவாமிகளும் சம்பந்த சுவாமிகளும் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள், கண்டெம்பரரியன்ஸ். ஆனால் அவர்களுக்கு முன்னாலேயே 17 நாயன்மார்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப சைவத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை. அவர்கள் காலத்துக்கு முன்பாகவே 17 நாயன்மார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அப்பருக்கும் சம்பந்தருக்கும் முன்னாடியே. அதுல சிலவற்றை பற்றி இவர்களே பாடியிருக்கிறார்கள். சண்டேஸ்வர நாயனார் போன்றவற்றை இவர்களே புகழ்ந்து பாடுகிறார்கள். அப்ப என்ன தெரிகிறது என்று கேட்டால், அந்த காலத்திலேதான் ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. அப்பொழுது சமய சின்னங்கள் அழிக்கப்படுகின்றன, வேற்று சமய கருத்துக்கள் அப்பொழுதுதான் புகுத்தப்படுகின்றன. ஆகையினால என்ன மேற்கொண்டது என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது உதாரணமாக எடுத்துக்கொண்டால், புத்த சமயமும் சமண சமயமும் வடநாட்டிலே தோன்றியது கிமு 5 அல்லது 6 நூற்றாண்டிலே தோன்றியது. அப்படி தோன்றிய மதங்கள் தமிழ்நாட்டை எப்பொழுது தாக்கியது என்று கேட்டார், கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆண்டுகள் கழித்துத்தான் அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டுக்கு வருகிறது, களப்பிரர்கள் மூலமாக. ஏன்னா முன்னாடி ஒரு 500 ஆண்டுகள், பின்னாடி ஒரு 300 ஆண்டுகள். ஆகவே கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு பின்புதான் அந்த சமண பௌத்த சமயங்கள் தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க ஆரம்பித்தன. ஆகவே என்னாச்சு, மூர்த்தி நாயனாருடைய வரலாறு ஒன்று போது நமக்கு, அந்த சிவனடியார்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் எவ்வளவு சிரமங்கள் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுத்தான் அந்த மன்னன். அது நான் வேடிக்கையாக சொல்லுவது ஒன்று உண்டு, முதன் முதல்ல சந்தனக்கடத்தலை செய்தவன் சந்தனக்கடத்தன் வீரப்பன் இல்லைன்னு சொல்லுவேன். மூர்த்தி நாயனார் தான் முதன் முதல்ல சந்தனம் கடத்தியவர். ஏன்னா சிவபெருமானுக்கு சந்தனக்காப்பு செலுத்துவதையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார். நாயன்மார்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன, நாயன்மார்கள் எப்படிப்பட்டவர்கள், அது ஒரு பெரிய விஷயம். சைவம் எப்படி காட்டுகிறது நாயன்மார்களை. ஆனால் இன்றைக்கெல்லாம் நாயன்மார்கள் சமூக தொண்டு செய்தார்கள், அந்த தொண்டு செய்தார்கள், அவர்கள் ஜாதியை ஒழிப்பதற்காக செய்தார்கள் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். நமக்கு ஏதோ நம்முடைய சமயத்துக்கு அதனாலதான் பெருமை வரணுங்கிறதுக்காக அப்படி சொல்றாங்க. ஆனால் உண்மையில அப்படி இல்லை. நாயன்மார்களை இன்னும் சொல்ல போனா, பெரிய புராணம் என்ற ஒரு காவியமானது மக்கள் மத்தியிலே அதிகமாக சென்றுவிடக் கூடாது என்று கூட நம்முடைய அறிஞர்கள் இருந்தார்கள். ராமாயணம் மாதிரியோ, ஏனென்று கேட்டால் பெரிய புராணத்தை படிப்பதற்கு என்ன தெரிய வேண்டும், ஒரு அடிப்படை தெரிய வேண்டும். இன்னைக்கு மொழி தெரியாமல் இருக்கிறது வேற விஷயம், அதை நான் சொல்லல. ஆனால் பெரிய புராணத்தை படிப்பதற்கு ஒன்று கட்டாயமாக தெரிய வேண்டும், உலக தர்மத்திற்கும் சிவ தர்மத்திற்கும் என்ன வேறுபாடு என்று தெரியாமல் ஒருவன் பெரிய புராணத்தை படித்தால் அன்பே சிவம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏற்றுக்கொள்வான? அன்பே சிவம் என்று சொல்லிவிட்டு சிவபெருமான் பிள்ளைக்கள் கேட்டார், கலிக்கம்ப நாயனார் மனைவியின் கையை வெட்டினார் என்றெல்லாம் சொன்னால் இன்றைக்குள்ள மாணவன் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்பொழுது என்றால் பெரிய புராணத்தை நான் வேடிக்கையாக சொல்வேன், பெரிய புராணத்தை ஒருவன் நன்றாக அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அடிப்படை என்ன தெரிய வேண்டும், உலக தர்மம் என்றால் என்ன, சிவ தர்மம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் பெரிய புராணத்தை அவன் வந்து புரிந்து கொள்ள முடியும். நான் வேடிக்கையாக ஒன்று சொல்வேன், பெரிய புராணம் அடல் சொல்லின்னு சொல்வேன். நான் அடல் சொல்லி அடல் சுருளின்னு போட்ட பிறகு சிறுவர்கள் படிக்கலாமா? அதே போலதான் இங்க அடல்ஸ்னா யாரு? அது ஒரு நாளைக்கு விளக்குறேன். சிவ

0: ஜஸ்டிஸ்
1: அப்படிதான் சொல்லுவான். அங்க சைவ நீதினா என்ன அர்த்தம்? சைவ நீதி என்பது சிவாகமங்களில் சொல்லப்பட்ட நீதினு அர்த்தம். அதான் சைவம் அங்க எப்படி நிற்குது? சைவம் என்ற சொல் பலவிதமான பொருள்ல வரும். சைவம் என்பது சைவ சமயத்தையும் குறிக்கும். சில இடங்கள்ல சைவம் என்ற சொல் எதை குறிக்கும் என்றால் ஆகமத்துக்கு அப்ஜெக்டிவா வரும். ஆகமம் என்பது நவம் பெயர் சொல். அந்த ஆகமத்துக்கு உரிச்சொல்லாக பெயர் உரிச்சொல்லாக வரும்பொழுது சைவம்னு வரும். உதாரணமா ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க. இப்ப கிங் இங்கிலீஷ்ல சொல்லலாம். கிங் இந்த கிங் வந்து அட்டெக்டிவா வரும்போது எப்படி வரும்? கிங்லி பேலஸ் சொல்லலாமா இங்கிலீஷ்ல? ராயல் பேலஸ். அப்ப என்ன ஆகுது? கிங்ற ஒரு நவுன் அட்ஜெக்டிவா வரும்போது முழு வடிவம் மாறி போகுது இல்லையா? கிங் வந்து ராயல். அதே போல ஆங்கில மொழியில் அப்படி இருக்கு இல்லையா? அதே போலதான் டூத்னா டென்டல். டூத்துக்கு அட்ஜெக்டிவ் தானே டென்டல். பல் டாக்டர் இருக்கிறாங்க. அது போல இப்ப நாக்கு டங்குக்கு வந்து லேபியல் இல்லையா? அப்படிதானே லிங்குவல் லிங்குவல். மடிவையும் மாறுது பாருங்க. அதே போலதான் என சில உதாரணங்கள் கட்டினாதான் புரிய முடியுது. அதே போலதான் சைவம் என்ற வார்த்தை ஆகமம் என்ற அதற்கு அது உரிச்சொல்லாகவும் வரும். பெயர் உரிச்சொல் அப்ஜெக்டிவ். அப்ப சைவ நீதி என்ற அங்க என்ன பொருள் என்றால் அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வீங்க? ஜஸ்டிஸ் என்ஷ்ரைன்ட் இன் த சிவாகமாஸ். அப்படி அர்த்தம். அந்த சைவ நீதி என்ற சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜஸ்டிஸ் as enshrined in the சிவாகமாஸ் அப்படிதான் சொல்லணும். அதான் மேல் அதனால என்ன சொன்னாரு? அது வந்து உலக நீதிக்கு அப்பாற்பட்டது என்பதற்காக தான் ரெண்டு அதுக்கு ரெண்டு சிறப்பு அடைய கொடுத்த. மேன்மைகள் நீதி சைவ நீதி. மேன்மைகள் சைவ நீதி பொருள் விரிக்கும் போது எப்படி பண்ணோம்? மேன்மைகள் நீதி சைவ நீதி. அந்த மேன்மை எப்படி வருது? உலக நீதியை விட மேன்மை உடையது. அதான் மேன்மைகள் நீதி சைவ நீதி ரெண்டையும் சேர்த்து மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அங்கே என்ன சொல்றாரு? உலகம் எல்லாம்ங்கிறது இந்த உலகத்தை மட்டும் இல்ல. எப்பொழுதுமே நான் என்னுடைய நான் ஒரு வரம்பு பண்ணிட்டேன். எதையுமே என் கருத்தை நான் சொல்ல மாட்டேன். பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அதன்படிதான் வளர்க்கணும். அதையுமே அதை புரிந்து அது சிவஞான சித்தியால் ஆகமங்களும் மிகத் தெளிவாக வருகிறது. சைவ நீதினா என்ன? உலக நீதினா என்ன? அதுக்கு என்ன பயன்? எல்லாமே வருது. ஆகினாலதான் பெரிய புராணம் எதை சொல்லுகிறது என்று கேட்டால் அது சைவ நீதியைத்தான் வலியுறுத்துகிறதே ஒழிய. இப்ப மகாபாரதம் அப்படி இல்லை, ராமாயணம் அப்படி இல்லை. மகாபாரதம் ராமாயணம் வந்து உலக நீதியை பொதுவாகவும் சைவ நீதியை குறிப்பாகவும் நடத்துகிறது. சைவ நீதி சொல்லாம இல்லை, குறிப்பாக எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் சொல்றீங்களா இங்கிலீஷ்ல? எக்ஸ்பிளிசிட். அந்த உலக தர்மம் எக்ஸ்பிளிசிட், ஆனா சைவ நீதி இம்ப்ளிசிட். அது நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் புரியும் என்பதை சொல்லிக்கொண்டு இப்பொழுது நம்முடைய இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டது இந்த நாளுடைய பங்கு தான். ஆகவே அப்படி ஒரு தாக்கம் வந்த பின்பு எதுவுமே சிவபெருமான் இந்த உலகத்தை எப்படி நடத்தி செல்கிறார் என்பதை அவர் தான் எல்லாமே மாஸ்டர் பிளான் அவர் தான் போடுறார். பெரிய விஷயம்.
2: மணிக்கோட சார், நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்க சம்பந்த பெருமான் பிறந்த தேதி எப்படி சொல்றது? இப்ப கடைச்சங்கத்துக்கு பிறகு சொல்றதா?
1: கடைச்சங்கம் அதாவது ஓரளவு தமிழ்நாட்டிலே வரலாற்று கடைச்சங்கத்துக்கு பிறகுதான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா? அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா?
2: சரியான முறை அப்படி?
1: ஆமா, கார்லேஷன் அதானே. கடைச்சங்கம் எப்பொழுது முடிகிறது என்று கேட்டால் கிபி 100 தானே. அவங்க சொல்ல வரல. அதுல ஒண்ணு கருத்து வேற்றுமே இல்லையா? சில செய்திகள் தான் வரலாற்று ஆய்வுல கருத்து வேற்றுமே இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை பற்றிய கருத்து வேற்றுமே இல்லையே வரலாறு.
2: கிறித்தவனது சொல்ல பாவிக்காம சொல்லணும்
1: அதுக்கு சொல்றீங்களா? அது என்று சொல்லலாம். அது கலி அது வழக்குல இல்லாதனால இப்ப பஞ்சாங்கத்திலே வருதே. பஞ்சாங்கத்துக்கு கலி கலியுகத்தை வச்சு சொல்லலாம். பெரியவங்க எல்லாம் கலியை வச்சு தானே சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சிவபிரகா நம்முடைய சங்கற்ப நிராகரணம் என்ற நூலை நான் எப்போது செய்கிறேங்கிறது சாலி வாகன சகாப்தத்தை வச்சு தானே சொல்றாரு. சாஸ்திரத்திலே வருதே இந்த நூலை எப்போது செய்யறேன்னு அவரே சொல்ற.
2: அதான் பிரச்சனையா தான். அதான் இப்ப கிறித்தவர் ஒரு காரணம் தான் வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லாரும் தான் பார்க்கலாம். நமக்கு உரிப்பட்ட கலண்டர் இருக்கு. இப்ப நாங்க எதை சொல்றது?
1: இப்ப நாம வந்து மக்கள்
2: திருவள்ளுவர் நல்லதா, சாலி வாகனம் நல்லதா?

0: சாலி வாங்கின எந்த புரிஞ்சாதானே அவனுக்கு புரிஞ்சுக்க முடியும். சாலி வாங்கின ஆண்டு கொல்லமா ஆண்டு எல்லாம் அவனுக்கு சொன்னாதானே புரியும். அது சொல்றதுனால நமக்கு காலத்தை வைத்துக்கொண்டு நம்ம சைவ சமயத்துக்கு ஒரு பெருமை சொல்லணும்னு அவசியம் இல்லையா? மக்களுக்கு வந்து சைவ நீதியை தானே சொல்ல போறோம், இவனுக்கு புரியறதுக்காக வந்து நம்ம சொல்றோம். நாம வந்து அது பள்ளிக்கூடத்துல போனாலும் கிமு கிபி தான் சொல்லி ஆக வேண்டியிருக்காங்க. அது அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கு இல்ல, உண்மையிலேயே அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கேலண்டர் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதுக்கு கிறிஸ்தவ காலண்டர் அவங்க சொல்லலையே, அதை கொண்டு கிரிகோரியன் கேலண்டர்னு தான் அவங்க சொல்றாங்க. அது பேர் இப்ப உள்ள கேலண்டருக்கு பேர் கிறிஸ்டியன் கேலண்டர் அவனும் சொல்லலையே. அந்த கிரிகரிங்கிற ஒரு போப்பு வந்து ஒரு நடைமுறைக்காக அப்பயும் இந்த குழப்பம் வரப்போதான் ஏற்படுத்தினா இந்த வரலாறு ஏன் இந்த கேலண்டர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஆகவே அதனுடைய சரியான பேர் கிரிகோரியன் கேலண்டர் தான். அந்த வகையிலே அது வரலாற்று சம்பந்தப்பட்ட சில செய்திகள். அப்பொழுது இப்பொழுது அப்பர் சுவாமிகள் அந்த வரலாற்றின்படி தான் நம்ம சொல்றோம். வெள்ளைவாரணனாரோ சதாசிவ பண்டாரத்தாரோ அல்லது கே நீலகண்ட சாஸ்திரி எடுத்துக்கொண்டாலும், கே நீலகண்ட சாஸ்திரிக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் அவர் தான் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதினார். ஆங்கிலத்தில் எழுதுதல ஒரு சிறப்பு என்னவென்றால் அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு பாடமா வச்சுடுறாங்க. தமிழ்ல எழுதினா வர முடியாது, அது ஒரு பெரிய சிரேஷ்டம். ஆங்கிலத்தில் ஒரு வரலாறு எழுதினால் இப்ப பெனாரஸ் இந்திய யூனிவர்சிட்டியில ஒரு ஹிஸ்டரி படிக்கிறான்னா அவனுக்கும் அது சிலபஸா வச்சிடலாம். தமிழ்ல இருந்து அவனுக்கு வைக்க முடியாது இல்லையா, அது இந்தியாவில் ஒரு கஷ்டம் அது. ஆகவே ஆங்கிலத்தில் அந்த வரலாறு, இப்ப பொதுவாக தமிழ்நாட்டுடைய வரலாறு, இலக்கிய வரலாறு, சமய வரலாறு இவற்றை தெரிந்து கொள்வதற்கு மற்ற யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு இல்லாத யூனிவர்சிட்டிஸ்ல கே என் நீலகண்ட சாஸ்திரியை தான் வைக்கிறாங்க. வெள்ளைவாரணனார வைக்க முடியாது, சதாசிவ பண்டாரத்தை வைக்க முடியாது, என்ன தமிழ்ல இருக்கு அவனுக்கு புரியாது, அப்படி சில சிக்கல்கள். ஆகவே அப்பொழுது சம்பந்த பெருமான் அதாவது வாரியார் மிக அருமையாக சொல்வார்கள், இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கும் அவர்கள் பிறப்பதற்கும் என்ன வேறுபாடு என்று சொல்வார். சிவபெருமான் என்ன செய்கிறார் என்றால் ஏதாவது ஒரு படிமுறையிலே இருந்து ஏற்கனவே அந்த சிவபுண்ணியத்தை சிவபுண்ணியத்தின் பயனை அனுபவித்துக் கொண்டு எந்தெந்த லோகங்களில் இருக்கிறார்களோ அந்த லோகங்களிலே இருக்கிற சிலரை மறுபடியும் இந்த பூலோகத்தில் பிறக்க வைக்கிறார். அப்படித்தான் நான்கு அவதாரம் செய்கிறார்கள். அதனாலதான் அது அவதாரம்னு சொல்றோம், பிறப்புன்னு சொல்லாம அதுக்கு ஒரு சிறப்பு. அதற்கு வாரியார் ஒரு அருமையான உதாரணம் சொல்வார், அவரே சொல்வார், கிருபானந்த வாரியார் ஜெயிலுக்கு போனார் என்று ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வருகிறது. அவரே சொன்ன செய்தி வருகிறார் என்றால் என்ன பொருள், அது செக்ஷன் 3 போனார்னு அர்த்தம் இல்லை. அங்க என்னன்னா அவருக்கு ஒரு லைசன்ஸ் அரசாங்கம் கொடுத்திருந்தது, எந்த ஜெயிலுக்கு வேணாலும் எப்பொழுது வேணாலும் போய் அங்க உள்ள கைதிகளுக்கு உபதேசம் பண்ணலாம். அது அரசாங்கமே அவர் கொடுத்த ஒரு ஸ்டாண்டர்ட், எல்லா மதத்துக்காரங்களும் கொடுத்துருக்காங்க அரசாங்கத்தில். அப்படி ஒரு இதுல வந்து அவர் அந்த லைசன்ஸை காமிச்சா ஜெயிலுக்குள்ள எந்த நேரம் வேணாலும் அவர் போகலாம், ஜெயில் சூப்பர்னு அவர் அட்மிட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு இந்த கைதிகளை வந்து திருத்துவதற்காக சில பேரை நியமிக்கிறாங்க. அப்படி அப்ப கிருபானந்த வாரியார் ஜெயிலுக்கு போனார் என்றால் அங்கே உள்ள கைதிகளுக்கு உபதேசம் செய்ய போனார் என்றுதான் பொருள். அதே போலதான் நாம் எதற்காக உலகத்துக்கு வருகிறோம், நம்முடைய வினையை அனுபவிப்பதற்காக வருகிறோம், நம்முடைய வினையின் பயனை அனுபவிப்பதற்காக வருகிறோம். ஆகவே அந்த நால்வர்களில் அந்த சம்பந்த சுவாமிகள் எங்கே இருந்து வருகிறார், சம்பந்தராக பூமியிலே அவதாரம் செய்வதற்கு முன்பாக அவர் எங்கே இருக்கிறார் என்றால் ஸ்கந்த லோகத்திலே இருக்கிறார். அதாவது சுப்பிரமணிய சாரூபம் பெற்ற அடியவராக இருந்தவரை தான் சம்பந்தரா பிறக்க வைக்கிறார். அதாவது ஒவ்வொரு லோகங்களிலேயும் சாரூபம் பெற்ற அடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த சாரூபம் பெற்ற அடியவராக ஸ்கந்த லோகத்திலே சுப்பிரமணிய சுவாமியுடைய சாரூபம் பெற்ற அடியவராக இருந்த ஒருவரைத்தான் சம்பந்தராக அவதாரம் செய்ய வைக்கிறார். வாகீச முனிவராக இருந்த ஒருவரைத்தான் அப்ப சுவாமிகளாக அவதாரம் செய்ய வைக்கிறார். அதே போல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த லோகத்திலே சிவ சாரூபம் பெற்ற அடியவராக இருந்த ஒருவரைத்தான் சுந்தரராக அனுப்புகிறார். அதே போல குணமுலா நந்தியாக இருந்த ஒருவரைத்தான் மாணிக்க வாசகராக அனுப்புகிறார். ஆக நால்வருமே ஏற்கனவே ஏனென்றால் அந்த லோகங்களிலே இருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள், அதுக்கெல்லாம் தவலோகம்னு பேர்.
1: அதனாலதான்
0: அருமையாக பதில் சொல்லியிருக்கிறார். அதாவது சம்பந்தரை முருகனாகவே தான் பாடுவார் அன்னைக்கு நாள். ஏன் இப்படி பாடுகிறார் என்று சொல்லும் பொழுது வாரியாருடைய பதில் ரொம்ப அருமையா இருக்கும் அந்த இடத்துல. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்ப, அருணகிரிநாதர் முருகனாகவே எத்தனை பேரை சொல்றார் அப்படின்னு கேட்பார். சம்பந்தர் மட்டும் சொல்லல, மூணு பேரை சொல்ற, மூன்று பேரையும் முருகனாகவே தான் சொல்லுவார். ஒரு உருத்திர சம்மனையும் அப்படி சொல்லுவார், சம்பந்தரையும் அப்படி சொல்லுவார். அப்ப என்ன பொருள், அந்த மூவரும் ஏற்கனவே சுப்பிரமணிய சாரூபம் பெற்ற அடியவராக இருந்தவர்கள். ஆகவே மூவரையும் முருகனா தான் சொல்லுவார். அது ஒரு மரபு, சாரூபம் பெற்றவர்களை முருகனாகவே. ஏன்னா பெம்மான் முருகன் பிறவான் இரவான்னு அருணகிரிநாதர் சொன்ன பிறகு அந்த முருகனுக்கு பிறப்பு கிடையாது இல்லையா. ஆகவே சாரூபம் பெற்ற அடியவர்கள் அந்த வகையிலே தான் அது. இன்னொரு நாளைக்கு அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயமும் அதுக்குள்ள போனா அது ஒரு பெரிய குட்டி கதை மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆகவே இந்த நால்வர்களையும் இங்கே அனுப்பினார். அதுல ஒவ்வொருத்தருடைய அவதார நோக்கம் செல்லும் பொழுது சேக்கலார் பெருமான் சம்பந்தருடைய அவதார நோக்கத்தை, அதாவது சமண இருளை நீக்குவதற்காகத்தான் சம்பந்தரையும் அப்பரையும் அனுப்புகிறார். ஏன்னா வேத நெறியானது குறைந்து கொண்டு வருகிறது. வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை ஒழிய, மூணு காரணம் சொல்ல. வேதத்தை நெறி என்றும் சைவத்தை துறை என்றும் சொல்கிறார். ஒரு முக்கியமான குறிப்பு, வேதம் வந்து நெறி ஆனா ஆகமம் துறை. அது இன்னைக்கு எப்படி சொல்லலாம், நெறினா என்ன துறை என்று கேட்டால் இன்னைக்கு ஒன்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொன்னா ஈஸியா இருக்கு, சில பேர் தமிழ்ல சொல்றத விட இங்கிலீஷ் சொன்னா சரியா புரியுதுங்கிறான். மீன்ஸ் அண்ட் எண்ட், வேதா இஸ் அ மீன்ஸ் பட் இட் இஸ் நாட் அண்ட் எண்ட். ஆகவே துறை என்றால் எண்டுன்னு அர்த்தம். அதை என்ன சொன்னாரு, மிகு சைவ துறை, ஒரு அடைய வர போட்டார். ஏன்னா இந்த வேதத்தையுடைய ஆகவம் வந்து மிகுந்தது, மிகுந்த பெருமையுடையது. ஆகவே வேதத்துக்கு அட சொல்ல, வேத நெறி அட கொடுக்காம சொன்ன, வேத நெறி தலைத்துவங்க மிகு சைவ துறை விளங்க. அப்போ வேதத்தையோட ஆகமும் சிறந்தது என்பது ஏன் என்பதற்கு சிவஞான போதம் எட்டாம் சூத்திரத்தில் காரணம் சொல்வார். இந்த அந்த ஸ்கந்தலோகம், சிவலோகம், கணபதி லோகம் இவற்றிலிருந்து வரக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்களே, அந்த அந்த எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பொதுவான பெயர் தான் சிவஞான போதம் சொல்றார், தவலோகம். தவம் செய்தார் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றிருப்பாராக. சிவஞான போதத்தில் அதுக்கு ஒரே வார்த்தை, எங்கே இருந்து வந்தார்கள், தவலோகத்திலே இருந்து வந்தார்கள். அந்த தவலோகத்திலே இருந்து இந்த பூலோகத்திலே சிவபெருமான் பிறக்கும்படியாக செய்கிறார் என்பதுதான் நம்முடைய வரலாறு. ஆகவேதான் சைவ புண்ணிய கண்கள் சேக்கலார் சொல்ற வார்த்தை, சைவ புண்ணிய கண்கள் ரெண்டு பேரையும் அவர்கள் அவதாரம் செய்து நமக்கு திருமுறைகள் பாடினார்கள். அந்த திருமுறைகள் பாடினதோடு அவர்கள் இன்னொன்று என்ன செய்தார்கள், தலந்தோறும் சென்று வழிபட்டு காட்டினார்கள். அது ஏன் என்பதை நம்முடைய இடைவெளிக்கு அப்புறம் சிந்திப்போம். ஆகவே தேவாரத்தை அவர்கள் பாடிய, அவர்கள் நமக்கு உணர்த்திய கருத்துக்கள் என்னவென்று பார்த்தால், தலந்தோறும் அவர்கள் சென்று எதற்காக வழிபட்டு காட்டினார்கள், அது ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு ஒரு கருத்து நிலவுகிறது, அது ஆலயத்திற்கு சென்றுதான் வழிபட வேண்டுமா, இறைவன் தான் இன்னும் இருக்கிறானே வீட்டிலிருந்து வழிபடக்கூடாதா என்றெல்லாம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமா என்பது ஒரு கேள்வி. அப்புறம் ஆலயத்திலே உருவங்கள் தானே இருக்கின்றன, வேற்று மதத்தில் என்ன சொல்கிறார்கள், ஆலயத்திற்கு நாங்கள் செல்லுகிறோம் ஆனால் உருவ வழிபாடு செய்வதில்லை அவர்கள் சொல்வது. அப்போ அடுத்த கேள்வி என்ன, உருவ வழிபாடு வேண்டாம் என்று சொன்னால் எதற்கு ஆலயத்திற்கு போக வேண்டும், வீட்டிலிருந்தே வழிபடலாமே. ஆகவே இப்படி ஒரு கேள்விகள். ஆனால் சைவம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், எந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் ஆலய வழிபாடு தேவை என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இவர்கள் ஆலய வழிபாடு செய்து காட்டினார். இப்ப சம்பந்தரோ சுந்தரோ அவர்கள் அழைத்தால் சிவபெருமான் வர தயாராக இருக்கிறார். நம்மை போன்றவர்கள் அல்ல அவர்கள் எல்லாம். சிவபெருமானை அவர்கள் அழைத்தால் சிவபெருமான் ஓடி வந்து விடுவார். அப்படிப்பட்டவர்கள் எதற்கு ஆலயத்தில் சொல்கிறார்கள் என்றால், அங்கேதான் ஒரு குறிப்பு இருக்கிறது. எந்த நிலையிலே நீ நின்றாலும் சரி, ஏன்னா சில பேர் ஆலய வழிபாடு ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிறான். ஒரு நிலைக்கு மேலே வந்து விட்டால் இன்றைக்கு அப்படி எல்லாம் தமிழ்நாட்டில் இயக்கங்கள் வருகிறது. பிரம்மக்குமாரிகள் இயக்கம் என்று ஒரு இயக்கம் இருக்கிறது இந்தியாவிலே, இருந்து வேறு ஊண்டி கொண்டு வருகிறது. சிவபெருமான் தான் முழுவதற்கால் என்று சொல்வார்கள், ஆனால் ஆலய வழிபாடு கூடாது என்பார்கள். ஆலய வழிபாடு என்பது பிகினர்ஸுக்கு தான் இருக்கிறார்கள். அது எல்லா நாட்டிலும் இது ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. ஏன்னா சில இயக்கங்கள் குறுகிய காலத்திலே நல்ல வளர்ச்சி. இப்ப நாம எத்தனையோ ஆண்டு காலம் சொல்லுகிறோம் சைவத்தினுடைய பெருமை, ஆனால் வளர்ச்சி எப்படி இருக்கிறது? ஆனால் இன்னைக்கு ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்குள்ளே தோன்றிய சில இயக்கங்கள் இன்றைக்கு பெரும் வளர்ச்சி மட்டுமல்ல பெரிய மூலதனத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்தியாவில் அதான் நிலைமை.
1: என்ன காரணம்
2: அறிவீனம்? மக்கள் தான், மக்களுடைய போக்கு அறிவீனம் தான்.
0: அதாவது சமயத்தை பற்றி நாம் வந்து சரியாக புரிந்து கொள்ளாததுனால என்ன வருதுன்னா, ஒரு ஒரு கருத்தை சொன்னால் அதுல வந்து அதெல்லாம் மயங்கி விடுகிறார்கள். ஏதோ வந்து நம்மகிட்ட இல்லாத ஒன்று சொல்கிறானே, நாம் இதுவரை தவறுதான் செய்து விட்டோம் போல என்ற ஒரு உணர்வு வந்து விடுகிறது அவர்களுக்கு. ஏன்னா நம்மை பற்றி நாம் சரியாக தெரியாத காரணம், அல்லது அது அவர்கள் குற்றம், நாம் அவர்களுக்கு சரியாக கொண்டு செல்லாதது என்று அப்படியும் சொல்லலாம் இல்லையா. குழந்தைகளுக்கு நம்முடைய சமயத்தை பற்றி ஒரு அறிவு தெளிவாக இருந்தால் அது மாதிரி அவர்கள் வந்து பலி ஆக மாட்டார்கள். ஆகினால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஆலய வழிபாடு அது மாதிரி நிறைய இயக்கங்கள், அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மிக அதிகமாக வளர்ந்திருக்கிறது. அவர்களும் ஆனால் லார்ட் சிவா தான் சுப்ரீம் காட் என்று அவர்களும் சொல்கிறார்கள். ஆனால் வழிபாட்டு முறையிலே அவர்கள் ஆலய வழிபாடு கூடாது, அதுவும் ஆலயத்திலே சென்று நீங்கள் வந்து அபிஷேகங்கள் இவைகள்லாம் செய்வது கிரிமினல் வேஸ்ட் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது அந்த யோகத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் தான் இறைவனை அடைய முடியும் என்று தியானத்தை அதிகமாக வலியுறுத்துகிறார்கள் அவர்கள். அப்ப நம்மகிட்ட தியானம் இல்லையா? நமக்கு என்னன்னா அவர்கள் சொல்லும் பொழுது இப்ப நம்மகிட்ட இல்லாத ஒன்றே அவர்கள் கொண்டு விட்டது வந்து விட்டது போல மக்களுக்கு ஒரு பிரமை. ஏன்னா நம்மகிட்ட அவேர்னஸ் இல்லாதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அதை நம்ம எஜுகேட் பண்ணணும். அந்த வகையிலே நால்வர்கள் வந்து தலையாத்திரை ஏன் செய்து காமிச்சார்கள் என்று கேட்டால், எந்த நிலையிலே சரியே கிரியை யோகம் ஞானம் என்ற எந்த நிலையிலே இருந்தாலும் ஆலய வழிபாடு கட்டாயமாக தேவை. அதனாலதான் சிவஞான போதம் 12வது சூத்திரத்தில் ஞானிகளுக்கு சொல்லும் போதே மெய்கண்டார் சொல்கிறார், ஆலயம்தானும் அரண் என தொழுமே. சிவஞான போதத்தில் கடைசி மெசேஜ் என்ன சொல்றார்? அவர் சொல்லாத செய்தியே இல்லை, எல்லாம் சொல்லி முடிக்கிறார். கடைசியில் என்ன சொல்றார் என்றார், செம்மரர் நோந்தாள் சேரல் வட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே. அது யாருக்கு சொல்றாரு? ஞானிகளுக்கு சொல்றார். அரணென தொழுமே, ரொம்ப நயங்கள்லாம் சொல்வார். இன்னொரு நாளைக்கு சிவஞானம் நயங்களை தனியா சொன்னேன். தொழுக என்னாது தொழுமே என்று ஏன் சொன்னார் என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பி ஒரே ஆசிரியர் பதில் சொல்வார். மாபாடியக்காரர், அதாவது அவர்கள் படித்த தமிழ் இலக்கணங்கள் அந்த அளவுக்கு நுட்பமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல், நமக்கு அந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு ஆற்றல் இல்லை. மொழி பயிற்சியும் இல்லை, தவ பயிற்சியும் இல்லை, இரண்டும் இல்லை. ஆகவே தவம் என்பதற்கே இவர்கள் எதை விளக்குகிறார்கள் என்று சொல்ல, அதே போல இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த 274 பாடல்பட்ட தலங்களிலே பார்த்தால் ஒரு பெரிய பெருமையை சொல்வார்கள். என்னவென்றால், இது இந்திரன் வழிபட்டது, இங்கே சந்திரன் வழிபட்டது, அங்கே அகத்தியர் வழிபட்டது என்றெல்லாம் தேவர்கள் முனிவர்கள் எச்சர்கள் கந்தர்வர்கள் அவர்கள் வழிபட்டதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கும். எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம், என்ன இது ஒரு சராசரி மனிதன் வழிபட்டதுன்னு ஒரு தலம் கூட இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தலத்துக்காவது பெருமை மனிதன் வழிபட்டதுன்னு இல்லை. அவர்கள் சில இரட்டைப்புலவர்கள், அவர் ரெண்டு பேரும் பெரிய சிவபக்தர்கள். அந்த இரட்டைப்புலவர்கள் காலமேக புலவர்கள், தமிழ்நாட்டு புலவர்கள் வரல, புலவர்கள் இருந்து சில சிவ பரத்துவத்தை விளக்குகின்ற கவிஞர்கள் என்று கூட ஒரு நாள் பேசலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம் இல்லையா? அதாவது புலவர்கள் நிறைய இருக்கலாம், கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் சிவ பரத்துவத்தை நிலைநாட்டிய புலவர்கள் கவிஞர் என்ற வரிசையிலே காலமேக புலவர் வருகிறார், இரட்டைப்புலவர்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் பெரிய புறவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், பெரிய சிவபக்தர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அங்க என்ன சொல்லப்படுகிறது கேட்டால், இந்த பூலோகத்திலே வந்து சிவபெருமானை வழிபடுவது அதிக பலனை தரும் என்பதற்காக தான் இங்கே வருகிறார்களாம். ஏன் இங்கு வருகிறார்கள்? அருமையான செய்தி சொல்கிறார். வானிடத்தவரும் மண்மேல் வந்த அரந்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரால் அந்தோ விஞ்ஞான சித்தியர் சொல்ல, அந்த தேவர்கள் இங்கே வந்து வழிபடும் பொழுது அதிகமான பயன் இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்திரன் நமக்கு நான் சேர்க்கிறது. இந்திரன் வழிபட்டான், சந்திரன் வழிபட்டான் என்றால் இந்திரன்ட வந்து பூஜை ரூம் இல்லையா சார், சந்திரன்ட பூஜை ரூம் இல்லையா, இங்க வந்தா வழிபடணுமா அவன் அப்படின்னு கேட்டான். அங்கே வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர், ஏனென்றால் இங்கே செய்கின்ற சிவ வழிபாட்டுக்கு பயன் அதிகம். தேவலோகத்திலே செய்கிற வழிபாட்டை விட இங்கே வந்து செய்தால் பயன் அதிகம் என்பதை உணர்ந்துதான் இங்கே வந்து செய்கிறார்கள். ஆகையினாலதான் மானுட பிறவி சிறந்தது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் அங்கே ஒரு பதில், வித்தியாசமான பதில் வருகிறது ஞானிகளிடத்திலிருந்து. இப்ப நான் நமக்கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறோம், எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, நால்வகை தோற்றம், எழுவகை பிறப்பு, 84,000 யோனி பேதங்கள், எவ்வளவு ஸ்பீசிஸ், ஒவ்வொரு உயிரினங்களையும் எவ்வளவு இருக்கு. நம்ம ஜியோகிராபிக்கல் சேனலையோ அல்லது என்னது இந்த அனிமல் பிளானட்டையோ நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு வகையான உயிரினங்கள், எல்லாமே நாலு குள்ளதான் அடங்குது. அண்டஜம், சுவேதஜம், உட்பிச்சம், சராயுஜம், நாலுக்குள்ள எல்லாம் அடங்கிது. நாலு வகை தோற்றம், இந்த நாலு வகையா தான் எந்த உயிரினம் தோன்றுகிறது. எழுவகை பிறப்பு, 84,000 யோனி பேதம் தான் செய்வோம். அதை சம்பந்தர் சொல்றார், எல்லாருமே சொல்றான். அது உரை சேரும் 84,000 யோனி பேதம் நிறை சேர படைத்து அவற்றில் ஆங்கங்கு அங்கங்கே நின்றான் கோயில்ப சம்பந்தர் திருவடி முறையில சொல்லும்பொழுது, அவ்வளவு இருந்த போதிலும் கூட மனிதன் சிறந்தவன் ஏன் ஒரு கேள்வியை கேட்டான். நாம் என்ன சொல்றோம், இவ்வளவு உயிரினங்களிலும் மனித உயிர்தான் சிறந்தது என்று மனிதனே சொல்லிக் கொள்கிறான். அதான் பெரிய வேடிக்கை. நான் வேடிக்கையா கேட்கறது, எரும மாடெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கான்பரன்ஸ் போடுதுன்னு வைங்க, அது என்ன தீர்மானம் போடும்? மனிதன் உயர்ந்தவன் தீர்மானம் போடும். ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், இந்த கேள்விக்கு இப்ப இன்னும் சொல்ல போனா, மனிதன் தான் சிறந்தவன், மனித பிறப்பு சிறந்தது, அது பகுத்தறிவு உடையவன், ஆரறிவு உடையவன் எல்லாம் சொல்லுகிறோம். எவ்வளவோ எவ்வளவு சக்திகள் கொடுத்திருக்கிற, உதாரணமாக போரன்சிக் சயின்ஸ் ஒரு சயின்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் தப்பு பண்ணா அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. போரன்சிக் சயின்ஸ், அது ஒரு பெரிய விஷயம். என்ன சொல்றான் தெரியுமா உங்களுக்கு, ஒரு பெரிய புலனாய்வுத்துறை எக்ஸ்பர்ட், புலனாய்வுத்துறையிலே ரொம்ப விஞ்சியவர், அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிறார். ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று கேட்டால், நீ உன்னுடைய முடிவை வைத்துக் கொண்டு நாய் என்ன சொல்லுதுன்னு பாருங்கிறார். நீ உழ்ந்த முடிவும் நாய் சொல்ற முடிவும் வேறமாக இருந்தா யூ ரீடூ த இன்வெஸ்டிகேஷன். அப்போ என்ன பாரு, எம்ஏ ஃபோரன்சிக் எம்எஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, ஆனா நாய் என்ன சொல்லுதோ உன்னுடைய முடிவும் நாயுடைய முடிவும் வித்தியாசமா இருந்தா யூ ரீடூ த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற. அப்ப நாய்க்கு எவ்வளவு பெரிய என்ன இருக்கு, நம்ம ஆரோக்கியம் என்ன பிரயோஜனம்? அதனால நாயினே மாணிக்க வாசகர் அருமையா சொல்ற, 67 இடங்கள்ல சொல்றார் நாய், நாயே நாயே நாயே. மாணிக்க வாசகர் ஒரு நூல் எழுதியிருக்கார் ஒருத்தர், நாய் என்று ஏன் 67, மாணிக்க வாசகர் நாய் என்று எத்தனை இடத்துல தனி சொல்லிக் கொள்கிறார் என்றால் 67 இடங்கள் அப்படின்னு அப்படி ஒரு நூல் வந்திருக்கு. அது திருவாசக மணி கே எம் பாலசுப்ரமணியம் அவர்கள் அருமையான விளக்கம் கொடுத்திருப்பார் ஏன் நாய் என்று சொல்கிறார் என்பதற்கு. திருவாசக மணி அற்புதமான ஒரு மனிதர். அது ஒரு பெரிய ஆச்சரியம்னா, நம்முடைய அதாவது தலைவனை அடையாளம் கண்டுகொள்ளும், அதுதான் பெரிய விஷயம். ஒரு நாய்க்கு வந்து கண்ணை கட்டி 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நாயை விட்டா கண்ணை கருப்பு துணியில கண்ணை கட்டியிருங்க நாய்க்கு, ஆனால் தன்னுடைய தலைவன் எங்கே இருக்கிறான் என்று அறிந்து அவர் பக்கத்தில் போய் நிற்கும். ஆனா நம்ம கண்ணை திறந்து விட்டுருக்கு, நமக்கு நம்முடைய தலைவன் யாருன்னு தெரியல இல்லையா? தலைவன் யாருன்னு தெரியாம தானே எந்தெந்த கடவுளையும் போய் வழிபட்டு கொண்டு இருக்கோம். அது நாயிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நம்மிடத்திலே இல்லை.
1: தமிழனுக்கு ஒரு சிறப்பு, தலைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் தான் தலைவன்,
0: நான் தான் தலைவன், அப்பதான் திருப்தி வரும்.
1: தன்மை அறியாத
0: தம்மானை அறியாத சாதியார் உளரே, அதான சுந்தரர் சொல்றார். என்னுடைய தலைவன் யாருமே எனக்கே தெரியலங்கிற. அப்ப இவ்வளவு, அதுபோல எவ்வளவு உயிரினங்கள் கழுகு பாருங்க.
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: தெய்வ சேக்கிழார் போற்றும் செல்வ சேயிழையார். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: திருநூலர் புராணத்தில் ஒரு அற்புதம் இருக்கும். திருநூலர் சிவஞான யோகி, அவர் மாடி மேய்க்கும் ஒரு ஆணிரை விடையனுடைய உடல்ல புகழார். அந்த ஆணிரை மேய்ப்பவனுடைய மனைவியை பத்தி சொல்லும் போது கூட பெரிய புராணம் மாதர் பெருமையை பேசுகிறது. ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் மனைவிதானே அப்படின்னு நம்ம சாதாரணமா நினைப்போம். அந்தனருக்கு என்ன பெருமையோ அதே பெருமைய சற்று குறையாம சொல்லிட்டு போறார் சேக்கிழார் அடிகள். இந்த பெண் எப்படி சொல்றாரு தெரியுமா? மூலனுடைய மனைவிய மானமுடை மனையாள். இன்னொரு இடம் பரத்தியர் என்பார்கள், முளைச்சியர் என்பார்கள், மீன்பிடி தொழில் செய்யும் பரதவர். அந்த குலத்து பெண்களை பார்த்து அண்ணங்கள்லாம் நானினு சொல்வார். அண்ணங்கள்ங்கிற தெய்வ பறவை கூட எங்க வரும்? அதிபத்திய புராணத்தில் வரும். குணங்கள் மீன்கவர் உருணசை குறுகுடன் அணைந்த கணங்குள் ஓதிமம், ஓதிமம்னு அண்ணம், கருங்கினை புண்ணையம் காணல் அணிங்கு நீடை நுழைச்சியர். நுழைச்சியர்னா மீன்பிடிக்கும் பெண்கள். அசை நடைக்க அழிந்து மனங்கள் கும்பரின் மருங்கு நின்று இழிய அலமருளும் என்பது ஆசிரியருடைய திருவாக்கு. அதாவது அன்னங்கள் கூட வெட்டப்படக்கூடிய அளவுக்கு மேன்மை பெற்றவர்கள் புலச்சியர் பெண்கள் என்று சொல்றார். பெண்ணினுடைய பெருமையை எப்படியெல்லாம் ஆசிரியர் சொல்லிக் கொண்டு போகிறார். இதையெல்லாம் திறம்பட ஒரே புராணத்துல பார்க்கலாம் அப்படின்னா அது எம்பெருமான் சிறுத்தொண்ட நாயனார் புராணம். அந்த புராணத்துலதான் பல விதமா பெண்களுடைய பெருமை பேசப்படுவதை பார்க்கலாம். வீட்டில் வேலை செய்கிற பெண் தாதி, தாதியருடைய பெருமையை கூட அங்க சொல்லிட்டு போவோம். பெரிய புராணம் வரலாறு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். திருச்செங்காட்டங்குடி திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பாடிய திருத்தலம், கோவிலினுடைய பெயர் கணபதீச்சரம், கயமுகாசுரனை கொன்றமைக்காக இறைவரிடத்திலே வழிபட்டு இறைவரை நிறுவியவர் விநாயக பெருமான். ஆகவே அந்த தலம் கணபதீச்சரம். அங்கு பரஞ்சோதி என்னும் பெயரிலே மாமாத்தியர் குலத்திலே அவதரிக்கின்றார் ஒரு பெரியவர். நாம் சில சொற்களுக்கெல்லாம் பொருள் கண்டு செல்வது நலம். ஆமாத்தியர் என்பது அமைச்சு தொழில் புரிவோரை குறிக்கும். மாமாத்தியர் என்பது சேனை நடத்தி செல்லும் தளபதிகளை குறிக்கும். பரஞ்சோதியார் யானையற்றத்திலே கைவல்லவர், ஆயுர்வேதக்கலை பயின்றவர், அழகில் வடநூற்களை பயின்றவர், தூய படைக்கல தொழில் திறனிலம்ப பயின்றவர், யானை ஏற்றம் குதிரையேற்றம் கைவரப் பெற்றவர். அப்போது நாடாளு பல்லவ மன்னன் நரசிம்மவர்ம பல்லவன் அவனுடைய பிரதம சேனாபதியாக அங்கே சொன்னார் கமாண்டர் இன் சீஃப். அந்த பணியில் இருக்கின்றார் பரஞ்சோதி. அவருக்கு அப்போது திருமணம் ஆகல. இவர் மன்னவர்க்கு தண்டு போய், தண்டு போதல் சொன்னா படை நடத்தி செல்லுதல், ரன்னிங் எ மிலிட்டரி கேம்பெயின் அதுக்கு போயிருக்கார். வாதாபி துகள் துகளாக அழித்து வெற்றி கொண்டு பல்லவ மன்னிடத்தை வந்து இந்த வெற்றியை பறைசாற்றுகின்றார். மன்னர் வியக்கின்றார், இத்துணை ஆற்றல் இவருக்கு எப்படி வந்தது? மற்ற மந்திரிகள் சொல்கிறார், மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்தவலி உடைமையினால் எதிரிவருக்கு இவ்வுலகில் இல்லை. கவனிங்கோ, சிவனாருக்கு ஆட்பட்டவர் எவருக்கும் பயப்பட வேண்டாம். இன்னிடத்துல கூற்று வேண்டார் புராணத்திலேயே சொல்வார், அருளின் வலியால் அரசு ஒதுங்கும். நாம் அருளையால நல்ல தவம் பண்ணோம்னா அரசாங்கம் நம்மளை பணியும். நீங்க நல்லா கத்துக்கணும். இத சைவ உலகத்துல மன்னர்கள் தான் ஆச்சாரியார்களை வணங்கியிருக்காங்க, மன்னர்கள் தான் நாயன்மார பணிஞ்சிருக்காங்க. எந்த நாயன்மாரும் மன்னரை பணிஞ்சதா வரலாறு கிடையவே கிடையாது. இந்த காலம் இப்படி இருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும். குங்கிலிய கலையர் வரலாற்றுல பார்த்தா மன்னன் வந்து வணங்குவார் குங்கிலிய கலையரை, திருப்பணந்தாள சாமியை நிமிர்த்தியதற்காக. அந்த மன்னர் யார் தெரியுமா? மங்கையக்கரசியருடைய அப்பா. மண்ணெல்லாம் நிகழ மன்னனாய் மண்ணுடி சோழந்தும் மகளா என்று தேவாரம் சொல்லுது. அந்த ராஜா வந்து குங்கிலிய கலையரை வணங்குறார். என்ன சொல்லி? வெண்பையில் புறங்கள் வேவ வைலீக தேரில் மேரு செஞ்சிலை குனிய நின்றார் செந்நிலை காண செய்தீர். மண் பகிர்ந்தவனும் காணா மலரடி இரண்டும் யாரு பண்புடைய அடிகர் அல்லால் பரிந்துரீர் காணவல்ல. நல்ல கவனிங்கோ, தண்டியடிகளை திருவாரூர் மன்னர் வணங்கினார், நம்மியார திருவாரூர் மன்னர் வணங்கினார், நாவரசர சோழ மன்னர் வணங்கினார், திருஞான சம்பந்தர எல்லா மன்னரும் வணங்கினார். இந்த காலம் அப்ப அருள் இல்லைன்னு தெரியுது. அருள் இருந்தா தானே வலியினால் அரசு ஒதுங்கும். அப்ப நாமெல்லாம் சரியா தவம் பண்ணலன்னு தெரியும். ஆச்சாரியார்கள் திருவடிகளை அனவரதம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் அருள் வலிமை பெறலாம். உங்களுக்கு ஒரு சைவ நுணுக்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். நானா சொல்லல, எல்லாம் பெரியபுரன் அடிப்படை தான். சொந்த கதை எதுவும் இல்லை. இதுவும் பெரியபுரன் சேக்கிழார் சொல்வதுதான். உயிரியம் என்றவர் ஒன்று சொல்லுவார், இறைவருக்கு ஆட்படுவது. ஏதன் நெறி என்று சொல்லுவார், அடியவருக்கு ஆட்படுவது. சேயநீர்மை திருத்தொண்டு என்று சொல்லுவார், ஆச்சாரியாருக்கு ஆட்படுவது. அதற்கு மேல் சைவத்திலே நெறி இல்லை. கவனியுங்கள், முதல் படி முதல்வரை வணங்குவது. அங்கு இறைவரை மட்டும் காணலாம். இறைவரை தொழுபவர்கள் இறைவரை மட்டும் காணலாம். ஒன் இன் ஒன். அடியாரை வணங்குபவர்கள் அடியாரையும் காணலாம், அடியார் உள்ளத்திலே இருக்கும் ஐயனையும் காணலாம். டூ இன் ஒன். ஆச்சாரியாரை வணங்குபவர்கள் ஆச்சாரியாரையும் காணலாம், அவரை ஏற்கும் அடியாரையும் காணலாம், அந்த அடியார் உள்ளத்திலே குடிகொண்டுள்ள அரணாரையும் காணலாம். த்ரீ இன் ஒன். இங்க அது போல இந்த நாயனார் சிறுத்தொண்டர், அதாவது இப்போது அவருக்கு பேர் சிறுத்தொண்டர் என்பதல்ல, பரஞ்சோதியா. மன்னர் அஞ்சுகிறார், ஈஸ்வருக்கு பணிபுரியும் உண்மை நான் உலக செயல்களில் ஈடுபடுத்துவது குற்றம். ஆகவே நிறைந்த மானியங்கள் நீடு விருத்திகள் தந்து உண்மை படைத்தொழிலில் இருந்து விடுவிக்கின்றேன், நீர் பாங்கு நெறி திருத்தொண்டு பார்வுகளச் செய்யும் என்று அனுப்புகிறார். கவனிங்கோ, பெண்ணின் பெருமை பேச போறேன். ஆண் பெருமை பேச வந்தவன் அல்லன். போர்க்களத்தில் வெற்றி பெற்றார், யானைப்பட குதிரைப்படையில துவம்சமாக்கினார், வாதாபியை அழித்து பல்லவ மன்னனுக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டித் தந்தார். அப்படிப்பட்டவருக்கும் திருத்தொண்டு புரிய ஒரு பெண் தேவைப்படுகிறார். இதை நான் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். ஆசிரியர் சொல்கிறார், வேத காரணர் அடியார் பணி செய்ய. வேதகாரணர் அடியார் சிவபெருமான், வேதகாரணர் சிவபெருமான், அவர் அடியார் சிவனடியார்கள். வேண்டிய மீட்பணி செய்ய தீதிக்குடி பிறந்த திருவெண்காட்டு நங்கையனும் நம்மை கல்யாணம் பண்ணுகிறார். வேதகாரணர் அடியார் வேண்டிய மீட்பணி என்ன, என்ன பணி செய்யறது? அதை சொல்றார் அடுத்த பாட்டுல. நரைதழி திருமுடியார் அடியாரை முன்னூட்டி பின்னு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த வீட்டுக்கு நாயகன் தன் வீட்டுக்கு வந்த அன்பரை விடயவந்தன் அடியவரை பெறலறிய விருந்தாக கொண்டு அவருக்கு இன்னொரு படைத்தல் தனது தலைமையை தலையாய கடமையாக கொண்டு ஒழுக வேண்டும். அதற்கு துணை நிற்பவள் அவன் துணைவியாகிய மாதரசி. அதை செய்யறாங்க ரெண்டு பேரும், நாயனாரும் நாச்சியாரும். திரும்ப திரும்ப திரும்ப திருப்பணி இப்படி செய்யும் போது இந்த குலம் விளங்காம போகுமா? நீராறும் சடைமுடியார் அருளினால் நிரகவத்து பேராளர் அவதமக்கு பெருகு திரு மணிகரத்தின் வேறாக விளங்கு திரு வெண்காட்டு நங்கைவால் சீராள தேவரினும் திருமைந்தர் அவதரித்தார். சாமிதான் சோதனை பண்றதுக்கே உரியவராச்சே. இந்த குழந்தை பிறந்தோம்னா ரொம்ப அவங்க இந்த குழந்தை பிறந்த இப்படி செய்யறோமோ தெரியல. பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு அடியார் வீட்டுல குழந்தை பிறந்துட்டுனா அறநடியா இருக்க வச்சு கொண்டாடுவாங்க. அது இப்ப எங்கேயாவது நடக்குதான்னு தெரியல. ஐயனுடைய அடியாருக்கு திருவுது படைத்து அவர்களுக்கு அடிமுறை காணிக்கையாக பொருள் தந்து அதன் மூலமாக பிறந்த மகவினுடைய வருகையை கொண்டாடுவதுதான் பழைய சைவருடைய இலக்கணம்னு புராணம் மூலமா தெரியுது. நிறைய இடங்கள்ல மானக்கஞ்சர புராணம், சிவனேசர் பூம்பாவையை பெற்ற பொழுது, காரைக்கால் அம்மாவுடைய புராணம், சுந்தரருடைய புராணம், அங்கெல்லாம் அது மாதிரிதான் வருது. இப்ப கொண்டாடுறாரு, இந்த குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுச்சு. எல்லாருக்கும் குழந்தை வந்து பந்தமா வரும், பந்த பாசத்தை ஏற்படுத்துவதே குழந்தை தான். அதுக்கப்புறம் அது கல்யாணம் ஆகும், புது உறவெல்லாம் சம்பந்தம் எல்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை அப்பதான் தூக்கும் மனநாள்ல. அது வரைக்கும் நல்லா இருப்போம். கல்யாணம் ஆன பிறகு சம்பந்தின்னு ஒருவர் இவருக்கு வந்து வளர் 3 ஆண்டில் மயிர்வனை மங்கலம் செய்து தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிங்கமலர் சொல் தெளிவில் செழுங்கலைகள் பயிலத்தம் வந்தமர வந்தவரை பள்ளியினில் இருத்தினார். மற்றவங்க மத்த குழந்தை பந்தம் கொடுக்க வந்த குழந்தை, சீராளர் அம்மா அப்பாவுடைய பந்தம் எடுக்க வந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுத்து. திருஞானசுந்தர் வர்றார் அந்த ஊருக்கு. 2 பதிகம், ஒரு பதிகம் செங்கட்டங்குடியிலே பாடினது, இன்னொன்னு மருகல்ல பாடினது. செங்கட்டங்குடியில பாடின பதிகம் பழந்தக்கராகும். நரை குண்ட மலர் தூவி விரையளிப்ப நாடோ முறை கொள்ளு நின்று அடியா முட்டாமே பணி செய்ய. இப்படி பாடுற 10ஆம் பாட்டுல சொல்றார் கணபதி சரித்திர சாமி எதுக்கு இருக்கிறான் காரணம் சொல்றார் காளிவேந்தர் திருஞான சம்பந்தர். பொடி சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருள்.

அங்க ஒரு உப்பு சொல்லிட்டு போயிட்டா திஞ்சான் சமுந்தர். அவர் வரும்போது குழந்தைக்கு 3 வயசு. இந்த கணபதீச்சர பெருமானை இருக்கிறதுக்கு காரணம் சீராளனுக்கு அருள் பண்ணணும்னு. இந்த 2 வருஷம் வச்சு சாமி வரப்போறார். 730 நாள் அதுக்கு முன்னமே அறிந்தார். 7 உய்ய வந்த இங்கு எம்மை கண்விடுத்த காழிகர் ஏந்தலா. அவர் பாடிட்டு மருகல் போயிடுறார். மருகல்ல இந்த வணிகனுடைய உயிரனை காப்பாத்தி இந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். மருகல் பக்கத்துல ராமன் ஒருத்தன், அவனுடைய பெண்ணு. அவன் தன்னுடைய தந்தை செய்த குற்றத்துக்காக பிராய்ச்சித்தம் தேட வேண்டி தன்னுடைய அத்தான் முறையில இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உடன்போக்கு என்ற முறையில வர்றா. அவனை பாம்பு தீண்டி செத்து போயிடுறான் அந்த கல்யாணம் பண்ண வந்த அந்த இளைஞன். அந்த பெண்ணு அழறா. அந்த அழுகை தீக்க வர்றார் ஆளுடைய பிள்ளையார். அப்ப அவர் மருகல்ல இருக்கார். அப்ப செங்காட்டுக்குடி பக்கம்தான் மருகல்ல இருந்து அடுத்த வீதி மாதிரி. அது மாதிரி இருக்கிற இன்னும் 2 தலங்கள் திருச்செத்தி முற்றம், திருப்பட்டீச்சரம், அடுத்தடுத்த வீதியில கோயில். இந்த கோயிலினுடைய பிரகாரம் அந்த கோயிலுடைய எல்லையா இருக்கும். அப்படி இருக்கும் பட்டீச்சரம், சத்தியமுற்றம், மருகல், செங்காட்டங்குடி. இந்த செங்காட்டங்குடி பக்கத்துல இதனால சிறுத்தை ஓடி வந்துடுறாரு. நீங்க திருப்பி எங்க ஊருக்கு வரணுமே. இந்த முறை ஒண்ணு செய்வ முறை அழகா கத்துக் கொடுக்கிறார் பாருங்க ஆளு பிள்ளையார். சாமியே கும்பிட போனா கூட சாமி கேட்டுட்டு தான் போனோம். செங்காட்டங்குடிய கூப்பிடுறார் பிள்ளையார். சொல்றார், நான் மருகல் பெருமான கேட்டு வந்துடுறேனே. கவுனிங்க இருக்கிறது மருகல்ல. அந்த பெருமான உத்தரவு வாங்கிட்டு செங்காட்டங்குடி வரேன். மருகல் போறார். மருகல் சாமி என்ன பண்றார், நீ எதுக்கு கஷ்டப்பட்டு செங்காட்டங்குடி போனோம், அதை காட்சி இங்க நான் காட்டுறேன்.

இது பாடினது தேவாரம் இல்ல, பெரிய புராணம். இதுக்குரிய தேவாரம் எப்படி தெரியுமா வரும்? அங்கமுகதமுர் அந்த அடிப்பறவ. அப்ப சொல்றாரு திருத்தொண்டர்ட்ட, சாமி நான் வரணும்னு ஆசைப்பட்டேன், இந்த மருகல் பெருமான் இங்கேயே காய்ச்சி கொடுத்து விட்டான், என்னால வர முடியாது, நான் வரத்துக்கு வேற ஒரு பதிகம் பாடுறேன், அந்த பதிகத்தை எடுத்துட்டு போனோம். மலர் இந்த பஞ்சமம் பாடுறோம் பாருங்க, சாமியினுடைய பிரிவாற்றாமையை காட்டுமோ பண்ணது. பஞ்சமம் பாடி ஆடும் தெளிவர் கண்ணம் தீர்ப்பார் திருச்சொம்பன் பள்ளியாரே அப்பர். பஞ்சமம் பாடுறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கு. 730 நாள் கழிச்சு சாமி வரப்போறான்னு சொன்னேன் இல்லையா, இதுல ஒரு பாட்டுல வெளிப்படையாவே சொல்றாரு.

0: பெருமாந்தன் அருள் ஒரு நாள், அருள் ஒரு நாள் பெறலாமே. இன்னைக்கு நான் பாடுறேன், இன்னிலேந்து 730வது நாள் பைரவ கோலத்துல சாமி வரப்போறார். சொல்லிட்டார் திருஞான சம்பந்தர், முக்காலமும் உணர்ந்த தமிழ் மூதறிவோர் அல்லவா, இதெல்லாம் இப்ப சிறுத்தொன்றுக்கு தெரியாது. திருஞான கலை போயிட்டார். இப்ப அந்த குழந்தை பிறந்து 5 வயசாயிருக்கு. இவர் தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கார் அடியாருக்கு. திருத்தொண்டர் அவர் மனைவி திருவெண்காட்டு அம்மா சுமாரபாராசாமி, அன்ப நுகரணுமே நம்ம சொன்ன சோதிக்கிறதுக்கு அல்ல, அன்ப நுகரணும் கிளம்பிட்டார். 10 பாட்டுல சொல்றார் சாமியுடைய வருகை. மடல் கொண்ட மலர் இதழி நெடுஞ்சடையை வன பெய்த, இந்த பைரவ கோலத்துக்கு ஏத்தபடியே பாட்டு போகுது. பிள்ளைகறி கேட்கிறவர் அல்லவா, அதுக்கு ஏத்தபடியே பாட்டு வருது. வல்லெழுத்துக்கள் நிரம்பியதா இருக்கு பாட்டு. மடல் கொண்ட மலர் இதழி நெடுஞ்சடையை வன பெய்த, கடல் மண்டி முகந்தெழுந்த கால மேக சுருள் போல், தொடர் பொங்கி சுருந்திருந்து தூரி நெறி தசைந்து செறி, படர் துங்கின் கரும் குஞ்சி கொந்தளமாக பரப்பி. இப்படி 10 பாட்டு இப்படி சொல்லிட்டு வர்றார். கடைசி பாட்டுல சொல்றார், பொருவில் திருத்தொண்டருக்கு புவிமேல் எழுந்தருள் புரியும் பெருகருளின் திறம் கண்டு பிரானருளை பதவியர் வரும் அன்பின் வழி நிற்பீர். தோணிங்கோ அன்புன்னு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மனைவி மேல காட்டுவது அன்பு, குழந்தை மேல காட்டுவது அன்புன்னு. அது அன்பு அல்ல, பாசம். சரியா சொன்னா வேஷம், எல்லாரையும் செய்ய நாம கொள்ளுகின்ற மோசம். உண்மையான அன்பு அரணார்ட்டையும் அடியார்ட்டையும் இருக்கணும், அதுதான் எல்லாருக்கும் விதி பயக்கும் அன்பு. ஒன்னு சொல்லிடலாம், ஒருத்தர் சிவபக்தி பண்ணா 21 தலைமுறை கடத்தேரும். அதே மாறுபட சொன்னா, ஒருவர் சிவனிந்த பண்ணா 21 தலைமுறை தீப்பட்டு எரியும். இத திருவாழ்வு புத்து தேவத்துல சுந்தரபெருமான் சொல்வார், அவுணர் பெண்டிரும் மக்களும் வேக வேவ அப்படின்னு. வித்யமாலி அப்படிங்கிற 3 ராட்சசர்கள் அவங்க சிவனிந்த பண்ணாங்க, தாரகாட்சன் கமலாட்சன் வித்யமாலி, அவங்களதான சாமி அழிக்கணும், அங்க தேவியரையும் அழிக்கணும், அங்க குழந்தைகளையும் அழிக்கணும். கேள்வி எழும், விடை என்ன தெரியுமா, சிவனிந்த சுற்றத்தார் அத்தனை பேரையும் அழிச்சிடும். அதுக்கு மாறுபட சிவபூஜை சுற்றத்தார் அத்தனை பேரையும் வாழ வைக்கும். யாராவது உங்க குடும்பத்துல சிவபூஜை பண்ணா வாழ்த்துங்க, நான் தான் பண்ணல நீனா ஒழுங்கா பண்ணணும், தடுக்கப்படாது. அதுக்காக சொல்லணும், பல பேர் தடுக்கிறோம், வேலை பார்க்க வேண்டாமா, இது தெரியுமா வேலை, சாமி கும்பிடுவது. மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயம், ஆனிட 5 மாடும் அரண் பணிக்காக அன்றோம். நம்ம கலெக்டர் வேலைக்காக பிறப்பெடுக்கல, பிள்ளைக்கு அமெரிக்கா அனுப்புறதுக்காக பிறப்பெடுக்கல, பிறப்படுத்தது ஒரே நோக்கம் சாமியை. சாமி சொல்லுவார், சேக்கிரா சாமிகள் கதை ரூபமா சொல்லும் போது தித்திப்பு கலந்து சொல்லுவாங்க, சாத்திரங்கள் வந்து விதி மார்க்கமா வரும், அதனால கடுமையா சட்டதிட்டமா இருக்கும், கமாண்ட் இல்ல கமாண்டா இருக்கும். புராணம் அப்படி சொல்ல மாட்டார், ரொம்ப கண்ணியமானவர் அல்லவா ஆசிரியர், அதனால கடுஞ்சொல் பிரயோகம் பெரிய புராணத்துல இருக்காது, அது விதி மார்க்கம் அல்லவா, பெரிய புராணம் துதி மார்க்கம், அதனால துதிக்கு ஒண்ணும் அவர் அழகா சொல்லிட்டு போவார், ரொம்ப சாத்வீகமா இருக்கும். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமாள், தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றால் தொட, குழந்தைக்கு இனிப்பு ஊற்ற மாதிரி ஊட்டுவார் சேர்க்கிடம். ஏண்டாப்பா பிறப்படுத்திட்டு என்னடா பண்ண போற, கொஞ்சம் தில்லை போய் கும்பிட்டு வந்துடுற, வரதர் அவரு வரதர், என்ன வேணா கொடுப்பார், என்ன வேணா கேளு, எதை வேணாலும் இல்லைன்னு சொல்லாது வழங்கக்கூடிய ஒரு பெருமான் திருவாந்த செம்பொன்னின் அம்பலத்தை நடம் செய்கின்றான். பக்கத்துல பாக்கிறது யாரு, அணிஞ்சு தனி கண்டர் உள்ள அம்பலத்தை ஆடுகின்ற குணம் கடந்த தனி கூத்த பெருமான். ஆசிரியர் வாக்கு. இப்ப இந்த பெருமான் வர்றாரு இல்ல பைரவர், சாமி தானே வர்றார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது சாமிக்கு கைவந்த கலை. இவருக்கு எல்லாம் தெரியும், ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பார். இளையர் மடர் வீட்டுல இப்படித்தான், அவங்க திருமதி பண்றதெல்லாம் பாக்குறாரு இரவுல. அவரு அந்த வயல்காட்டுக்கு போய் விதைநெல்லை எடுத்திருந்தது தெரியும், மனை அலக்குகள் அறுத்து விலகாக்கியது தெரியும், கொல்லப்புறம் போய் குறு பயிர் கீரையை பறித்தது தெரியும், ஆனா வேண்டுமோ விட்டு தூங்குற மாதிரி ஒன்னு முடிஞ்சிருப்பாரு. இதெல்லாம் சாமிக்கு ஒரு கலை. அவங்க போய் கேட்பாங்க, அழிந்து இடருள் நீங்கி அடிய எங்கள் உய எம்பார். இங்க கவனிங்க, அடியார் பேருமே வருது, அடியார் வீட்டுக்கு வந்தா அழிந்து இடரும் நீங்க, நம்ம நீங்களும் நம்ம அழிந்து இடர் நமக்கு இருக்காது சத்தியம். அடியார் வர்றது நல்லது. தன்னார்கள் முடியாத மடியார் தலைப்பட்டால் தேட ஒன்னாதரம் உணவாகும் அருமை இல்லை. இது சிறுத்தொண்ட புராணம். இன்னைக்கு அந்த மாதிரி அடியார எல்லாரும் கொண்டாடணும்னு விரும்புகிறேன். இவ பாக்கிறவங்க கேட்கிறார் சாமி, தண்டாதது ஒரு வெட்டி பசி உடையாத அமை போல கண்டாறு சிறுத்தொண்டர் மனைவினவி கடிதனிது. ஏன்பா யாரோ சிறுத்தொண்டன் இருக்கான, யாருது எல்லாரும் கேட்கலாம் வீடு. அதோ அதோ இருக்கே அந்த தெருதான், அதோ சீராளன் தெருன்னு பேரு. தங்கம் வீட்டுல அங்க அம்மா இருக்கா போற வாசல் என்னடி கத்துவார். சாமி சொன்ன பல விதத்தில் அன்பு வருவார். தொண்டானார்க்கு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரை மனைக்குள்ளாரோ. அவர் வீட்டுல இல்லன்னு தெரியும், தெரிஞ்சென்றே ஆழம் பாக்குறார். இந்த வீட்டுல சிறுத்தொண்டன் யாரோ இருப்பானாமே, அடியார் வந்தா சோறு போடுவானாமே. அடியான் வந்திருக்கேன் சோறு போடாம இருக்கானோ. இப்ப கவனிங்கோ, இந்த வீட்டுக்கு நாயகி திருவங்காட்டம்மை, அவங்க சமயக்கட்டுல உள்ள வேலையா இருக்காங்க. முகப்புல இருந்து வீட்டு வேலை செய்யறவங்க ஒரு வேலைக்காரம்மா தாதியார், அதாவது வேலை செய்யறவங்க அவங்க பேரு சந்தன தாதியார். பேரை சொன்னாலே மணக்குது போறவங்க, சந்தனம் அந்த அம்மா பேர்ல. அவங்களும் வயது கம்மி தான், மணவரல் மங்கை நல்லாள். அவங்க வாசல் வராங்க, பார்த்தோன்ன வந்தனைந்து வினவுவார் மாதவரேயாம். இந்த வேடத்துக்கு அவ்வளவு மரியாதை அந்த காலத்துல. திருவேடத்துல வந்த உடனே மாதவர்னு நினைக்கிறாங்க. பணிவா சொல்றாங்க, எந்த மாதிரி அமுது செய்விக்கு அவர் சென்றார் வெளியில, நீங்க வந்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், உள்ள வந்து உட்காருவோம். எங்க வீட்டு தலைவர் அவரு, நாங்க வீட்டுல வேலை செய்யற பணிப்பெண், நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். உடனே சாமி ஒரு சைவ நீதி புகற்றார். அந்த பொண்ணை பாக்குறார், அந்த வீட்டு நாயகர் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு, இவங்க வேலைக்கார அம்மாங்கிறது தெரிஞ்சு போச்சு, அப்ப வீட்டுக்கார அம்மா உள்ள இருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு. சாமி கேலாம் சொல்றார், மடவரலை முகம் நோக்கி, மடவரல்னு சொன்னதுனால இளம் பெண்ணு தெரியுது, மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோ. அவர் செய்வ நீதி. காரைக்கால் அம்மா வீட்டுக்கு மட்டும்தான் தனியா போவார், ஏன்னா அம்மா வேற யார் வீட்டுக்கு மாமடர் சாமி. உடனே இந்த வீடு கொல்ல பக்கத்துல வேலை செஞ்சுட்டு கால சமயக்கட்டல அந்த அம்மா திருவன்காட்டம், அங்கதான் வேலைக்காரமா சொல்லி வச்சு, வந்தவர் வந்த என்ன இருந்தா என்ன போனா என்ன. இப்ப நம்ம எல்லாம் அப்படித்தானே இருக்கோம், நம்ம வீடு எல்லாம் அப்படித்தானே செய்யறோம். வந்தா என்ன சொல்றோம், ஐயா இப்பதான் தூங்க ஆரம்பிச்சாரு, 7 மணிக்கு தான் படுத்தா, நீங்க 4 காலில ஒரு 6 மணிக்கு வந்துருங்களே. பக்கத்துல இருந்துதான் போயிட்டு வந்தா ரொம்ப தவிச்சு போய் படுத்துருக்க, ஏதோ பல ஊர் போன மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும் நான் சொல்றதுனுடைய உண்மை. நம்ம அப்படி யாரும் அணியார் அந்த மாதிரி யாரும் வணங்குற மாதிரி தெரியலையே, அந்தமா வணங்குறவா. ஒண்ணு விடகல்வார் போலிருந்தார் என விருதி. ஐயோ வந்தவர் எங்கயா போயிடுவாரோ, இந்த தானிப்பின் சொன்னது போறாது, நம்மளுமே சொல்லணும். விரைந்து சொல்றாரு எங்க ஆசிரியர், மனை கடன் உடைய திருவெங்காட்டு அம்மை மனை தலை எய்தி. மனை கடன், இந்த வீட்டு தர்மம், வந்தவர் சாப்பிடாம போக கூடாது. வந்தவர் சாப்பிடாம போனா உங்களுக்கு ஒரு ஸ்வேதாச்சர உபநிஷத்தை வேணா சொல்லிடலான்னு பாக்குறேன். ஒரு நாள் அடியார் நம்ம வீட்டுல பட்டினி கிடந்தா பசுவை கொன்ன பாவம் வரும். 2 நாள் அடியார் நம்ம வீட்டுல பட்டினி கிடந்தா நம்ம சிசுவை கொன்ன பாவம் வரும். 3 நாள் அடியா நம்ம வீட்டுல பட்டினி கிடந்தா நம்ம செய்த சிவ தர்மம் அத்தனையும் அழிஞ்சு போயிடும். நான் சொல்லல, ஸ்வேதாச்சர உபநிடதம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு சொன்ன சொல்லேதென்று. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

இப்பொழுது நாம் இரண்டாவது பாடலை பார்த்து வருகின்றோம். முதல் பாடலில் மௌனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னான் என்று கூறினார். அப்பொழுது வாக்கினால் விளக்க முடியாத தத்துவத்தை சின்முத்திரையின் மூலமாக ஜீவ பிரம்ம ஐக்கிய தத்துவத்தை விளக்கினார் என்று கூறினார். பிறகு இரண்டாவது இந்த பாடலில் எந்த ஒரு தத்துவத்தை விளக்கினாரோ அந்த தத்துவத்தை நான் அடைந்து அதனால் எனக்கு கிடைத்த என்ன பலன் என்பதை கூறுகின்றார். அதில் நாம் சென்ற வகுப்பில் முதல் வரியை பார்த்து முடித்தோம். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், அதுவரை பார்த்தோம். சொல்லாத வார்த்தையை எனக்கு சொன்னார், அந்த சொல்லை நான் ஏதென்று சொல்வேன். இதிலிருந்து நாம் பார்த்து முடித்த கருத்து, நான் பெற்ற இந்த அறிவை வாக்கினால் விளக்க முடியாது, என்னால் வார்த்தையினால் நான் பெற்ற அறிவை மற்றவர்களுக்கு விளக்க முடியாது. பிறகு என்ன செய்யலாம் என்றால், நாம் ஒரு உதாரணம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஒரு மரத்தினுடைய கிளையானது சிறிய சந்திரன் அல்லது சிறிய நட்சத்திரத்தை காட்டுவதற்கு பயன்படும். முதல் இரண்டாம் பிறை அல்லது மூன்றாம் பிறை சந்திரனை பார்க்க அல்லது சிறிய அருந்ததி என்ற நட்சத்திரத்தை பார்க்க எப்படி கிளை துணை புரிகின்றதோ அது அந்த நட்சத்திரம் வரை பயணம் செய்து நமக்கு காட்டவில்லை. அதுபோல் சொல்லானது பிரம்மத்தை அடைந்து பிரம்மத்தை காட்டவில்லை, அது பிரம்மத்தை காட்டுவதற்கு அதுபோல் ஒரு கிளையை போல் பயன்பட்டது என்று பார்த்தோம். பிறகு நாம் யாருக்கும் எந்த அறிவையும் கொடுக்க முடியாது, எந்த மாற்றத்தையும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து கொடுக்க முடியாது. பிறகு ஏன் உபதேசிக்கின்றோம் என்றால் ஒரு கருவியாக செயல்படலாம் என்று நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி அடுத்த கருத்துக்கு வருகின்றோம். என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி முன்னிலை ஏதும் இல்லாதே சுகமுற்ற செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி. இதில் இரண்டாவது வரிக்கு நாம் வருகின்றோம். என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி, இதுல ஒவ்வொரு சொல்லிலும் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கின்றது. இந்த மூன்று சொற்களையும் இப்பொழுது பார்க்கின்றோம். முதலில் சூதாய் தணிக்கவே என்றால் இறைவன் ஒரு சூதுவின் மூலமாக என்னை ஏமாற்றினான். அந்த இறைவனுடைய சூது என்ன என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். லௌகிக உதாரணத்தில் சில சமயங்களில் குழந்தைகளை சூது செய்து தாய் தந்தை ஏமாற்றுவார்கள். எங்காவது வெளியே போக வேண்டியது இருக்கும், அப்பொழுது குழந்தைகளை ஏமாற்றுதல், அல்லது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், சில பதார்த்தங்களை உட்கொள்ள வேண்டும் என்ற ரகளை செய்யும், அழுகும். அப்பொழுது அந்த குழந்தையை அந்த பதார்த்தத்தை உட்கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலிருந்து விடுதலை செய்ய சில பொருள்களை கொடுத்து சில சூதுகள் செய்வார்கள். அதெல்லாம் எதற்கு என்றால் அந்த குழந்தையை ஏமாற்றுவதற்கு. அதுதான் சூது என்று சொல்வது. சூது என்றாலே மற்றவர்களை ஏமாற்றுதல். அப்படி நாம் பெற்றோர்கள் குழந்தைகளை ஏமாற்ற சில சூதுகள் செய்வார்கள். அதனாலதான் குழந்தை பெருசானவுடனே அது சூது செய்ய ஆரம்பிச்சிடும் பெற்றோர்களை ஏமாற்றுவதற்கு. நான் டியூஷனுக்கு போயிட்டு வந்தேன்னு சினிமாவுக்கு போயிட்டு வரும், அது மாறி மாறி சூது செய்வார்கள். அந்த சூது வந்து மற்றவர்களை ஏமாற்றியும் தன்னை ஏமாற்றி கொள்ளுதல். ஆனா பெரியவர்கள் குழந்தைகளுக்கு செய்கின்ற சூது குழந்தைகளினுடைய நன்மைக்காக. அப்படி சூதாய் என்றால் சூது செய்தல். இதெல்லாம் நமக்கு லௌகிகத்துல நல்லா தெரியும். இனி இங்கு இறைவன் பக்தனுக்கு என்ன சூது செய்கின்றான் என்று இப்பொழுது பார்க்கலாம். என்ன இங்க தாய்மானவர் என்ன சொல்றார், இறைவன் எனக்கு என்னிடத்தில் ஒரு சூதை செய்தான், சூதாய் என்னை ஏமாற்றினான். அதாவது பக்தர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் பல சமயங்களில் இறைவன் சூளை நோய் கொண்டு ஆட்கொண்டார் அப்படி எல்லாம் சொல்வார்கள். அதாவது பகவான் உன்னை வந்து எப்படி ஆட்கொண்டார் என்றால் வயிற்று வலியை கொடுத்து ஆட்கொண்டார். வயிற்று வலி என்னன்னா பகவான் வந்து என்னை ஆட்கொள்வதற்கு பயன்படுத்திய உபாயம். இப்ப ஒரு பக்தர் இருக்கார், அவர் மன தூய்மையை ரொம்ப அடைந்து விட்டார்,
அவருக்கே தெரியல பகவானிடம் எதை கேட்கணும்னு. அவர் கேட்பார், என்னுடைய வியாபாரம் நல்லா பெருகணும், உறவெல்லாம் நல்லா சுற்றி உறவினர்கள் எல்லாம் வரணும், எனக்கு புகழ் வரணும்னு கேட்டுட்டு இருப்பார். ஆனா பகவான் பார்ப்பார், இவனுக்கு அதிக மன தூய்மை வந்து விட்டது, இவனுக்கே எதை கேட்க வேண்டும் என்று தெரியாமல் கேட்கின்றான்னு சொல்லி அவனுக்கு ஓரளவு அனுகிரகம் பண்ணணும்னா கேட்கறத கொடுத்துருவார், பணத்தை கொடுத்துருவார், புகழ கொடுத்துருவார், மீண்டும் வியாபாரத்தை பெருக்குவார். ஒரு கால் உண்மையான அனுகிரகம் அல்லது அதிக அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்வார் தெரியுமோ, என்ன அவன் கேட்கிறானோ அதற்கு எதிர்மறைய பகவான் செய்வார். வியாபாரத்துல நஷ்டத்தை கொடுப்பார், ஏதாவது மரணத்தை கொடுப்பார், சுற்றி இருப்பவர்கள் நெருங்கியவர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுப்பார். கொடுத்து என்ன செய்வார், அதுதான் சூது, பகவான் செய்கின்ற சூது. மேலோட்டமா பார்த்தா என்னை ஏமாற்றி விட்டானே, இவ்வளவு பக்தனாக இருக்கின்ற என்னை பகவான் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாமா, பகவானையே வழிபடாதவனுக்கு, நல்ல இல்லாதவனுக்கு பகவான் எல்லா அனுகிரகம் பண்றார், அவன் சந்தோஷமா இருக்கான், வியாபாரம் செழிச்சிருக்கு, ஆனா இவ்வளவு நேர்மையா நல்லா இருந்துட்டு இருக்கிற எனக்கு இவ்வளவு சோதனையா. அப்படி பார்க்கும் பொழுது பகவான் ஏமாற்றியது போல் தெரிகிறது, ஆனால் உண்மையில் அது அவனுக்கு பகவான் செய்ய இருக்கின்ற அதிகமான அனுகிரகம், அதுதான் உண்மையான அனுகிரகம். மற்றவர்களுக்கெல்லாம் பகவான் வந்து ஏமாற்றுகின்றார், எப்படி குழந்தைய ஏமாற்றுவது போல ஏமாற்றுகின்றார். ஆனால் உண்மையான சூது என்ன என்றால், நமக்கு எது வேண்டும் என்றே தெரியாத நிலையில் அனாத்மாவையே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது பகவான் நமக்கு எது நன்மையோ அதை சில துயரங்கள் கொடுத்து சங்கடங்கள் கொடுத்து ஆட்கொள்கின்றார். அதனால பக்தர்களாக இருப்பவர்கள் எப்பொழுதெல்லாம் துயரம் வருகின்றதோ சங்கடங்கள் வருகின்றதோ அதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம். இறைவன் வந்து டபுள் அனுகிரகம் பண்றார் அர்த்தம். ஒரு கால் மேல் மேலும் வெற்றி, மேல் மேலும் பொருள், இவைகள் எல்லாம் வந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். பகவானே, நீ என்ன ஏமாத்த ஆரம்பிச்சிட்டயா, இப்படி எல்லாம் எனக்கு வெற்றியையும் பொருளையும் கொடுத்துட்டு இருக்கேன், அதனால என்னன்னா உன்னை நான் மறந்து விடுவேன். மேல் மேலும் சங்கடங்கள் கஷ்டமும் வந்ததுன்னா பகவான் நம்ம அருகில ரொம்ப இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இப்ப யாரிடத்துல யாருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுப்போம்னா,

ஒண்ணுமே எதிர்பார்க்காம இருக்கும், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். எதிர்பார்க்காத பலன் நமக்கு எப்பொழுது கிடைக்கும்னா, இந்த மாதிரி சூது செய்து. இப்படி சூது செய்து எத்தனையோ நன்மைகள் பகவான் நமக்கு செய்வார். இந்த இடத்துல தாயுமானவர் இரண்டு நன்மையை செய்தார், இரண்டு காரியத்தை சூதின் மூலமாக எனக்கு செய்தார் என்று சொல்றார். அது என்னவா? பகவான் வந்து ஏமாற்றி சூது செய்து ரெண்டு காரியத்தை செய்தாராம். என்ன செய்தார் தனக்கு? அடுத்த இரண்டு சொற்கள் தணிக்கவே முதல் காரியம், இரண்டாவது காரியம் சும்மா இருத்தி. தணிக்கவே என்றால் தனிமைப்படுத்தினார், எனக்கு தனிமையை கொடுத்தார், சூது செய்து என்னை தனிமைப்படுத்தினார். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், தனிமைப்படுத்தியதற்கு பிறகு என்ன செய்தார்? சும்மா இருத்தி, சும்மா இருக்க வச்சார். இதுதான் பகவான் செய்த சூதினுடைய விளைவு. முதல்ல என்ன பண்ணார்? தனிமைப்படுத்தினார். இரண்டாவது சும்மா இருக்க வைத்தார். சூது பண்ணி என்ன பண்ணாராம்? தனிமைப்படுத்தினார், சும்மா இருக்க வைத்தார். இப்பொழுது நாம் இந்த இரண்டு சொல்லினுடைய தத்துவத்தை பார்ப்போம். தணிக்கவே என்றால் தனிமைப்படுத்தினார். அதாவது நம்ம எல்லாம் ஆட்டு மந்தைகள் போல சேர்ந்தே வாழ்ந்துட்டு இருக்கோம். தனிமைனா பயம். ஆட்டு மந்தைகள் தெரியும், ஆடு மான் இவைகளை எல்லாம் பார்த்தா அது தனியா இருக்காது, கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா சேர்ந்து இருக்கும். ஆனா வனத்துல சிங்கம் புலி இதெல்லாம் பார்த்தோம்னா அதான் ராஜாங்கிறம், அதெல்லாம் கூட்டம் கூட்டமா மந்த போல இருக்காது, அதெல்லாம் தனித்தனியா இருக்கும், அது தனி ராஜா. ஆனா ஆடு மான் எல்லாம் பார்த்தோம்னா அதுக்குன்னு தனியா இருக்கிறதுக்கு பயம், அதனால கூட்டம் கூட்டமா சேர்ந்து இருக்கு. அப்படி நம்ம வந்து எப்பொழுதும் ஜனக்கூட்டத்துக்குள்ளேயே இருந்து இருந்து பழகி இருக்கோம். இது வந்து உடல் அளவுல மட்டுமல்ல சிந்தனை அளவிலும் கூட, எல்லாம் சாதாரணமா என்ன சிந்திக்கிறாங்களோ அதைத்தான் சிந்திப்போம். புதிதா வேறுபட்டு சிந்திக்கிறதுக்கும் நாம் பயத்தை அடைந்து விட்டோம். இப்ப வந்து பொய் சொன்னாதான் பிழைக்க முடியும், இது எல்லாம் ஆட்டு மந்தைய போல சிந்திக்கிற விஷயம். யாராவது இல்ல உண்மையா வாழ்ந்தாலும் பிழைக்க முடியும்னு வந்து பிரசங்கம் பண்ணா அவரு சும்மா சொல்றார் என்று ஒதுக்கி விடுவார்கள். காரணம் என்ன? அப்படி கூட்டா என்ன சிந்தனை இருக்கின்றதோ அதற்கு அப்பாற்பட்டு சிந்திக்கும் கூட யாருக்கும் தயாராக இல்லை. அப்படி சிந்தனையில் செயலில் இருப்பில் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப இவர் சூது பண்ணி என்ன பண்ணாராம்? என்னை தனிமைப்படுத்தினார், இந்த ஆட்டு மந்தைகளுக்குள்ள இருந்து என்னை பிரித்தார். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இன்பத்தை நோடி இன்பத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றார்கள். நன்மையை நோக்கி செல்ல திரும்பியவன் அவன் பின்னாடி யாரும் வருவதில்லை. இன்பம்னா எல்லாம் சேர்ந்து வருவார்கள். எனக்கு நல்லது வேணும், உயர்ந்தது வேண்டும் என்றால் அவன் அந்த பாதையை தொடர்ந்தால் பின்பற்ற அதிக கூட்டம் அவனை தொடர்ந்து வராது. அப்பொழுது அவன் தனிமைப்படுத்தப்பட்டவன் ஆகின்றான். எப்பொழுதுமே சிரிப்பதற்கு நம்மை சுற்றி ஆட்கள் இருப்பார்கள். அழுக ஆரம்பிச்சோம்னா என்னன்னா, சேர்ந்து யாராலும் அழுக முடியாது. ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இருந்ததுன்னா அதை பகிர்ந்து சிரிக்க முடியும் மற்றவர்களால. துயரமான ஒரு நிகழ்ச்சியில வந்து ஆறுதல் சொல்லிட்டு சென்று விடுவார்கள். சிரிக்கும் போது என்னோட சேர்ந்து சிரிச்சையே, அழுகும் போது சேர்ந்து அழுவாயாகன்னு நம்மளும் சொல்ல முடியாது. அவர் அழுதாலும் அவர்னால அழுக முடியாது. அப்படி துயரத்துலதான் நம்ம தனிமைப்படுகின்றோம். அப்படி பல காரணத்துல ஒரு மனிதன் தனிமைப்படுகின்றான். இப்ப இந்த இடத்துல ஆன்மீக பயணம் என்றுமே தனிமையில் செய்கின்ற பயணம். ஒரு ஒரு வாக்கியம் சொல்வார்கள், நீ உயர்ந்த ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்றால் தனியாக செல்ல தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஹையஸ்ட் மேலான லட்சியத்தை போகணும்னா நீ வந்து தனிமையில் பயணம் செய்ய தயாராக வேண்டும். ஆனா தனிமையில சில நேரம் இருக்கிறதுக்கும் கூட மக்களுக்கு பயம். அப்படி இல்லாமல் என்ன என்ன செய்தார்? மக்கள் என்கின்ற ஆட்டு மந்தை கூட்டத்திலிருந்து என்னை தனிமைப்படுத்தினார். நான் வந்து இந்த உலக மக்களோட பிரேயத்தை நோக்கி போய்கொண்டிருந்தேன், என்னை பிரித்தார், என்னை தனிமைப்படுத்தினார் என்றால் எனக்கு ஒரு தனி பாதையில் செல்ல அனுகிரகம் செய்தார். எப்படினா சூதாய், சூதுனா இந்த இடத்துல அருள், இறைவனுடைய அனுகிரகத்துல என்னை வந்து மக்கள் கூட்டத்திலிருந்து பிரித்தார், என்னை தனிமைப்படுத்தினார். இதனுடைய பொருள் என்னன்னா, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான பாதையில் நான்

வந்து விட்டேன், பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டேன். இனி அடுத்த சொல், என்னை தனிமைப்படுத்தி பிறகு என்ன செய்ய வைத்தார்? சும்மா இருத்தி. சும்மா அப்படிங்கிற சொல்லு நமக்கு எல்லாம் தெரியும். டெய்லி பல முறை சும்மா சும்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க, எங்க போறேன்னு ஏதோ சும்மா போயிட்டு வர்றேன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப பழக்கமானது. இருத்தி என்றால் என்னை சும்மா இருக்க வைத்தார். இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு வேலையும் இல்லாம இருக்கும் பொழுது, இந்த சோம்பலா இருக்கும் போது சும்மா இருக்கேன், ஏதோ சும்மா படிச்சிட்டு இருக்கேன், சும்மா போறேன், சும்மா சாப்பிடுறேன், இப்படி எல்லாம் சொல்லுவோம். பசி இல்லாம சாப்பிட்டா அதுக்கு பேர் சும்மா சாப்பிடுறேன். அப்படி ஒரு சோம்பலினுடைய விளைவு சும்மா என்று நாம் நினைத்து வருகின்றோம். அதுவும் வாழ்க்கை பழக்கத்துல உண்மையா இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல அர்த்தம் வேறு. சும்மா இருத்தி என்று இந்த இடத்துல என்ன பொருள் என்றால், என்னிடத்தில் இருந்த அனைத்து கடமைகளிலிருந்து விடுதலை அடைவித்து என்று பொருள். என்னுடைய கடமைகளிலிருந்தெல்லாம் எனக்கு விடுதலை கொடுத்து, அதான் பொருள். எத்தனையோ கடமைகள் எனக்கு இருந்தது, அனைத்திலிருந்தும் விடுதலை கொடுத்தார். கடமைகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது, அதுதான் சும்மா இருத்தி என்று பொருள். கடமைகள் எனக்கு இனி கிடையாது. அது எப்படி என்றால், நம்ம வந்து ஒரு இடத்துக்கு மெதுவா நடந்து போயிட்டு இருக்கோம். ஏன் போகிறோம்னா, ஒரு பொருளை வந்து ஒருவர் நம்மிடம் கொடுத்து இதை கவனமாக அவரிடம் சென்று கொடுங்கள் என்று ஒரு பணியை நமக்கு கொடுத்துள்ளார். அப்பொழுது நாம் போகும்போது யாராவது வந்து கேட்டால், எங்கு போகிறீர்கள்னா, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஒரு கடமை, அந்த பொருளை அவரிடம் கொடுக்கணும். ஒரு கால் நம்ம வந்து சாயந்தர நேரம் பொழுது போறதுக்காக அப்படியே நடந்து போறோம், வாக்கிங் போறோம்னு வச்சுக்கோமே, ஒரு வேலையும் இல்லை, இப்படி பொழுது போறதுக்காக அப்படியே ஜாலியா நடந்து போறோம். அப்போ ஒருவர் கேட்கிறார், எங்க போறீங்க, என்ன விஷயம்? அப்ப நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? சும்மா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கடமையோடு நம்ம நடந்து போகும் பொழுது இந்த செயல் நான் சும்மா செய்யறேன்னு சொல்ல மாட்டோம், ஒரு முக்கியமான வேலையா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றேன்னு சொல்லுவோம். ஆனா கடமை இல்லாமல் நடந்து போகும் பொழுதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? சும்மா போறேன்னு சொல்லுவோம். இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, சும்மாங்கிற சொல் செயலின்மையை குறிக்கவில்லை. என்ன, இவர் நடந்துட்டு இருக்கார், இவர் போயிட்டு இருக்கார், அப்ப செயலின்மையை மட்டும் குறிக்கவில்லை, கடமையின்மையை குறிக்கின்றது, பொறுப்பின்மையை குறிக்கின்றது. பொறுப்பின்மைன்னு சொன்னா பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறான்னு அர்த்தம் அல்ல, தனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த பொறுப்பும் இல்லாத பொழுது நான் சும்மா இருக்கின்றேன், ரிலாக்ஸ்டா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சும்மா இருத்தி என்றால் என்னிடத்திலிருந்த அனைத்து பொறுப்புகளையும் எடுத்து கொண்டார். சூது பண்ணி தனிமைப்படுத்தி என்னிடத்தில் இருக்கின்ற அனைத்து கடமைகள் அனைத்து பொறுப்புகளையும் எடுத்து கொண்டார். என்ன, சில சமயங்கள்ல சில நல்ல சாதனைகள் செய்ய நம்ம விரும்புறோம், ஆனா அந்த கடமைகள் வந்து தடையா இருக்கும். சில சமயம் வகுப்புக்கு ரெகுலரா வரணும்னு விரும்புவோம், ஆனா முக்கியமான கடமை வந்து நிற்கும், அதை தவிர்க்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னா, இந்த பாடம் கேட்கறத நம்ம இழந்தாக வேண்டித்தது வரும். பல சமயங்கள்ல நம்முடைய ஆர்வமின்மையினால வரமாட்டோம், ஆனா சில சமயங்கள்ல என்னதான் ஆர்வம் இருந்தாலும் இந்த கடமைகள் எல்லாம் நமக்கு தடையாகவும் அமையலாம். அப்படி எந்த தடையும் வரக்கூடாது என்பதற்காக என்னுடைய அனைத்து கடமைகளையும் எடுத்து கொண்டார். அப்போ இறைவன் வந்து என்ன சூது செய்தார் தாய்மானவருக்கு என்றால், தனிமையை கொடுத்தார், தனிமைப்படுத்தினார், பிறகு கடமைகளிலிருந்து விடுவித்தார். இப்ப இந்த இடத்துல கவனமா பார்க்க வேண்டிய ஒரு கருத்து இருக்கு. ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கடமைகள் முடிவடைகின்றன என்பது கேள்வி. சில பேர் சொல்லுவார்கள், நான் இதை முடிச்சிட்டு வேதாந்தத்தை ஆரம்பிச்சிடறேன்னு சொல்லுவார்கள். பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேறொரு கடமை வரும், இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேதாந்தத்தை ஆரம்பிப்பேன்னு சொல்லுவார்கள். அது எப்படி என்றால், நமக்கு தான் தெரிஞ்ச உதாரணம், கடல்ல குளிக்க போன ஒருத்தன் என்ன சொல்றான், இந்த அலைகள் நின்றவுடன் நான் சமுத்திரத்துக்குள்ள போய் ஸ்நானம் செய்கின்றேன். அப்ப அவன் எப்ப செய்வான்னா, அவன் வந்து அலையும் நிக்க போறதில்லை, அவனுடைய ஸ்நானமும் நடக்க போவதில்லை. அது போல இறக்கும் வரை, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு கடமைகள் மாறி மாறி நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த கடமைகள்ல இருந்து நம்ம தப்பவே முடியாது. பிறகு அப்படி என்றால் சும்மா இருப்பது எப்படி, கடமையிலிருந்து